அது அடியா இருக்கிறது போல. சுவாமி, தாங்கள் கொடுத்த கோவணம் நான் வச்ச பத்திரமா வச்சிருந்தேன், அது காணல, தாங்கள் மன்னிக்கணும். தயவு செய்து அதற்கு பதிலாக இந்த கோவணத்தை எடுத்துக்கொள்ள சொல்லணும். வந்ததே கோபம், சிவபெருமானுக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சுவாமி. உடனே அவருக்கு நின்ற வேதியர் வெகுண்டார், நின்ற வேதியர் வெகுண்டு அமர் நீதியா நிலைமை நன்று சாலவும் நாளினை கலை வந்தது வந்தால் இன்று நான் வைத்த கோவணம் கொண்டு அதற்கு எதிர் வேறொன்று கொள்கை என உரைப்பதே நீரல உரையா. நல்ல பேசுற, நான் கொடுத்த கோணத்தை ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு பேர நீ வேறொரு கோணத்தை ஒப்பந்தம் பார்க்கிறோம், நல்லா இருக்கியா, நீ அடையாள எடுக்கிறா தொண்டு செய்யற லட்சணம், கொடுத்த கோணத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு வேற ஒரு கோணத்தை கொடுக்கிறா மிகுண்டா ஒரு கோபத்தை நாயனார் அப்படியே மனம் வந்தார். இப்படி ஆயிடுச்சு சொன்ன சொல்ல காப்பாத்தலையே, நான் கொடுத்த கோவணம் அற்புதமான கோவணம், அதற்கு பதிலாக இந்த ஒரு சாதாரண கோவணத்தை கொடுத்து என் மனசை சமாதானப்படுத்த பார்க்கிறீரா? நான் கொடுத்ததுதான் வரணும், இல்லை வீட்டு போக மாட்டேன் அப்படி என்னதான் செய்ய பார்த்தார். சுவாமி, நான் செய்த பிழையை மன்னிக்கணும், ஒரு சின்ன விண்ணப்பம், தங்கள் கோவணத்துக்கு சமமாக எத்தனை கோவணம் தர? சரி பார்ப்போம், நிலைமை எனக்கு புரியுது, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த தண்டுகளுக்குதான் ஒரு கோவணம், ரெண்டுல ஒண்ணுதான் கொடுத்துருக்கேன், இதுவும் அதுவும் சமமான இடை, தொலைச்சதும் மிச்சம் இருக்குதும், இத ஒரு சராசத்துல இத போடுற, இன்னொருத்த நீ கொள்ளும் கொடுக்க புது புது கோவணங்கள் அத போடு, எப்ப சமம் ஆகுதோ உமக்காக எடுத்து போறேன். வேற என்ன செய்ய, நாம சமம் தர மாட்டேன் வந்த வேண்டிய இந்த சொல்ல கட்டணும் சந்தோஷம். இனிமே நாம எப்படியாவது இந்த கோவணம் சமமான இடையில் உள்ள கோவணம் கொடுத்துருக்கோம், நிறைய இருக்காரு புது புது கோவணம் ஆசிரிச்சிருக்கேன். ஒரு அழகான சரசு, அருமையான பொய் தராசு, உண்மையான தராசு. நான் பழைய பேப்பர்லாம் ஹிந்து பேப்பர்லாம் அவன் கடையில போடுறேன், அவன் என்ன பண்ணுவான், விலை ஒரு கிலோவுக்கு 5 ரூபா 6 ரூபா அதிகமா சொல்லுவான், அதை நம்பிட்டு அவன் போட்டுறேன். இது 10 கிலோ இருந்துன்னா அவன் நினைக்கும் 6 கிலோவான்னு சொல்லி கணக்கு கொடுப்பான். சந்தேகம் நிறைய பேப்பருக்கு 6 கிலோ 30 ரூபா தான் ஆகுது. ஒரு நாள் வேற ஒரு கடையில இடைய போட்டு அங்க ஹோல் பண்ணேன், கூட்டம் வந்துருச்சு 10 கிலோவுக்கு. அவன் என்னச்சுன்னா அந்த படிக்கல போலி படிக்கல வச்சுச்சு எனக்கு 6 கிலோவில் போய் சொல்ல, நீங்க அங்க ஏஷன் போய் சொல்லி லெவர் போய் சொல்லிடாதீங்க, இடைக்கிற போலி தான் அரசு பண்ணிவான் நமக்கு வேண்டியாடு அவனுக்கு நம்ம காட்டி, அதனால வேற கடையில ஹோல் பண்ணும், நம்ம பையன்தான் ஹோல் பண்ணுவான் வேற கடையில் ஹோல். ஆக இடையெல்லாம் வித்தியாசமாக சராசு எத்தனையோ உண்டு, அப்படிப்பட்ட சராசுகள் நாயனார் வசதி சராசு, அற்புதமான சுரியமா இடகாட்டக்கூடிய ஒரு அழகான சராசு. அதுல ஒரு தட்டில் பிறந்த வேதியர் கம்பெனியுடைய உச்சியில் இருக்கிற நீதியுடைய கோணத்தை போட்டாச்சு. சீக்கிரம் கொண்டாந்து அவ்வளவு கோணம் பண்ண போட போட போட நாயனாரிட்ட தட்டு மேல போகுது, அடியாருடைய கோண தட்டு கீழே இருக்கு, ஆசையம் அந்த தட்டு கீழே இருக்கு, அடியாருட்ட ஒரு கோணம் இருக்க அது கீழே இருக்கு, அந்த மேலே வர மாட்டேங்குது, இது மாதிரி போட போட மேலே வைத்து ஆசை பார்க்க நாயனாருக்கு இது பூசல. அது 1 கிலோ இருந்தா இது ஒரு 500 கிலோ 500 கோணம் போட்டுங்க, அப்படியே குழப்பமா இருக்கு.

0: நாடுமன்பொடு நாயன்மார் கழிக்க முன்வைத்த நீடு கோபணம் அடைய நேராக ஒன்றொன்றா கோடு தட்டின் மீது இட இட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவலியாருக்கு அடியரும் அற்புதம் எய்தி. இது இந்த அற்புதத்தை நான் பார்க்கவே இல்லையா, நான் போட போட வேலை போகுது அல்வா போட கிடையாது அல்வா சாம்பார் அரை தடுத்து போட்டா கரைக்க கிழவும் அந்த இடக்கணும் அந்த தட்டு வலது தட்டு முன்னாள். ஆனா இவர் போட போட மேலதான் போகுது ஐயா அசையமடங்கார் அந்த தட்டு அது ஜவாபம் உட்காந்து இது அற்புதம் இல்லையா நாயனார் அற்புதமே இல்ல சுவாமி என் கையில உள்ள எல்லாம் கோணம் கலையாச்சு ஒரு சின்ன விண்ணப்பம் என்னுடைய அலமா இருக்கிற அவ்வளவு பட்டு புடவைகளும் பட்டு ஆடைகளையும் போட்டலாமா இதுல எனக்கு அது தேவை இல்லை சரி இது போனோம் அது கொண்டு போய் என்ன செய்வேன் போனோம் அவ்வளோ புது புது காஞ்சிபுரம் பட்டினா இடம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படியே தாய்மார்கள் கல்யாணத்துக்கு செலக்ஷன் பண்ணும் போது அடுத்து வெயிட்டே இல்லையா இங்க 12,000 போட்டானே நம்ம சொல்லுவோம்னா. ஆனால் அங்கே நாயனார் என்ன செய்தார் தன் வீட்டில் இருக்கிற அவ்வளவு குவாலிட்டி நம்பர் ஒன் புதுசு புதுசான அவ்வளவு ஆடைகளையும் கொண்டாந்து சராசரி குறிச்சிருக்கிறார். அசையமானது அந்த கோவலை தொட்டு அசையல இவர் ஆடையில போட போட இது மேலதான் போகுது ஒழிய கீழே இறங்குவாரு இல்லை. ஆக மங்கை பாகராம் மறையவர் மற்ற அதற்கு இசைந்தே இங்கு நாம் இனி வேறொன்று சொல்லுவது எங்கள் அங்கு மற்ற உங்கள் தனங்கள் ஆகினும் இடிவீர் எங்கள் கோபணம் நேர் நிற்க வேண்டுவது என்றார். நாயனார் பார்த்தார் சுவாமி இன்னொரு விண்ணப்பம் அதை கோவலமா வச்சேன் ஆடைகளா வச்சாச்சு இப்பவும் சராசரி நேரம் வரல அதனால என்பால் இருக்கிற அவ்வளவு நிதிகளையும் பொண்ணும் மணியால வச்சுட்டுமா அப்படி ஓஹோ சரி அதையும் வச்சு பாருங்க. உடனே வர உள்ள இருக்கிற கருவூலத்தில் இருக்கிற அவ்வளவு சங்க பிஸ்கட் ஏகப்பட்ட சங்க பிஸ்கட் மாணிக்கம் வைரம் வைரூரியம் முத்துக்கள் பவழம் எல்லாம் எல்லாம் உணவு வைக்கிறார் வீட்டுல பாக்கி ஒண்ணுமே இல்லை எதை கொண்டு வைக்கிறது இன்னும் அமரீந்தர் நாயனார் யோசனை பண்ற இன்னும் பாக்கி இருக்குது யாரு அமரீந்தர் நாயனார் அவர் மனைவிய புதல் மூணு எல்லாம் வீட்டுல பாக்கி எல்லாரும் சட்டையாச்சு. அப்போ கடைசியா பாக்குற நாயனார் அடியாற்ற வேகிற சுவாமி ஒன்னும் வழி இல்லை மிச்சம் நாங்க மூணு பேர் தான் இருக்கோம் நாங்க மூணு பேரும் அழியாறு அன்பு அவருடைய அருளும் இந்த அன்பும் நேரடிக்க போகுது அழியாருடைய அன்பு சிவபெருமானுடைய அருள் அருள்தான் போகணும் நாயனாருடைய அன்பு இருக்குல்ல அதுல மூணு பேர் ஒட்டுமொத்தமா அன்போடு ஏறப்படுறாங்க சராசரி என்ன அன்பா கொச்சமில் அடிமை திறம் புரிந்து நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார் நேர் நின்று உலவில் பந்தனம் ஒன்று ஒழியாமை உரித்து ஒழிந்தேன் தலைவர் யானும் என் மனைவியும் சிறுவனும் சகுமேல் துறையில் ஏறிட பெறுவது ஒன்று அருள் என தொழுதார். என் செல்வனதான் இன்னும் சராசரி நேரம் நிற்கிறேன் ஆகவே எஞ்சி இருப்பது யானும் என் மனைவியும் சிறுவனும் ஒரு பையன் இந்த மூணு பேர் தான் தாங்கள் அருள் செய்தார் தாங்கள் அனுமதி கொடுத்தார் சராசர நாங்கள்
1: வாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது மகா சிவராத்திரி தத்துவ விளக்கம். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த நேரத்தில் அதாவது என்ன சொன்னாங்க, ஏன் ஐயா சொன்ன மாதிரி கும்பாபிஷேக பலன்கள்னு போட்டாரு கவனமா. அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில், அதான் அட்டமூர்த்தி, அது ஏன் கலசத்தில் செய்யறாங்கன்னா, அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த கலசத்தில் அந்த கும்பத்தில் ஆவாகனம் செய்து அப்புறம்தான் அங்க மூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்காக தான் அந்த கும்பாபிஷேக டைம்ல மட்டும் மேல நாம செய்தது காரணம். ஏன்னா அட்டமூர்த்தியாக இந்த காஸ்மாஸ் பூரா இருக்கிறார் இறைவன், அவரை எடுக்கிறோம். உதாரணமா அவங்க காருக்கு நீங்க வந்து காத்தடிக்கிறீங்க, டியூப்ல காற்று எல்லா இடத்துலயும் இருக்குது, ஆனா அந்த காற்றினுடைய ஒரு சக்தியை டயருக்கு கொண்டு வரணும்னா, டியூபுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் இல்லையா. அதே போலத்தான் அந்த சக்தியை ஆவாகனம் பண்ண இடம் தானே ஒழிய, ஆனால் என்னதான் நீங்க காற்று அடிச்சாலும் இந்த டியூபுக்கு ஏற காத்து அண்டத்தில் உள்ள காத்துக்கு இணையாற முடியுமா? அது ஆகவே முடியாது. அது அதுதான், இது இதுதான். அதனாலதான் சொன்னாங்க, அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வைணவத்தில் நம்முடைய கான்செப்டுங்கிறது வேற, சைவத்தினுடைய கான்செப்டுக்கும் மற்றவங்க கான்செப்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா என்பது படிப்படியாக அப்படி முன்னேறிக்கொண்டே வருகிறது ஞானம். அந்த ஆன்மா முன்னேறிக்கொண்டு வரக்கூடிய அந்த படிமுறையை தான் என்ன சொன்னாங்கன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வைத்தார் இந்த படிமுறை. அப்ப சொன்னாங்க, அந்த ஞானம் பெற்றவன் தான் அருவம் கடந்த சிவபெருமானை வணங்க முடியும். சரியையாளர்கள் இருக்காங்களே, நம்ம நம்மளாம் சரியையாளர்கள் தான். சரியையாளர்கள் உருவத்திருமேனி, கிரியாளர்கள் அருவுருவத்திருமேனி, யோகிகள் அருவத்திருமேனி, ஞானிகள் அருவம் கடந்த திருமேனி. அதனாலதான் சரியை கிரிய யோகம்னு வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப ஆதி சங்கரோ ராமானுஜரோ சொல்லும் பொழுது, இப்ப வேதாந்தத்தில் இந்த வார்த்தையவே பயன்படுத்த மாட்டாங்க. வேதாந்தம் படிக்க போனீங்கன்னா சரியை கிரியை யோகம்ங்கிற வார்த்தையே வராது. அங்க என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? பக்தி, அப்படிதான் சொல்லுவாங்க. பக்தி அவங்களுடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். பக்திங்கிறது கான்செப்ட் நமக்கு இல்ல. அதாவது சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். அதாவது சங்கருடைய கொள்கைக்கும் ராமானுஜருடைய கொள்கைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவுதான் விஷயம். நிறைய பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறாங்க. மொத்தம் கான்செப்ட் என்னன்னு கேட்டா, சங்கர சொன்னார் ஞானம் வந்த பிறகுதான் இறைவனிடத்திலே உண்மையான பக்தி செலுத்த முடியும். ஆனா இவர் என்ன சொன்னார், ராமானுஜர் என்ன சொன்னாரு, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. அதை நான் வேடிக்கையா சொல்றது, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, அப்படி சினிமா கவிஞர் பாடலாம். காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, அது மாதிரி அவங்க சொல்றது. ஆனா நம்ம கவனிங்க, இந்த பக்திங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. நம்மகிட்ட நாளில் பக்தி சொன்னாங்களா? சரியை கிரிய யோகம் ஞானம் ஏன் சொன்னாங்கன்னா, பக்தி என்பது நான்கு நிலையிலும் இருக்க வேண்டியதே ஒழிய அது ஒரு படிமுறை அல்ல. அவங்க பக்தியை ஒரு படிமுறைன்னு வச்சாங்க. ஆனா சைவம் என்ன சொல்லுச்சுன்னா, பக்தி என்பது என்னைக்குமே இருக்க சமாச்சாரம். பா, பக்தி யோகத்தை கடந்து ஞான யோகத்துக்கு போக நீ சொல்லாத. பக்தி என்பது ஒரு ஸ்டேஜ் அல்ல, அது எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்பதற்காக தான். இதெல்லாம் வந்து எவ்வளவு அருமை, அதான் இந்த சிந்தனையோடு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் சொன்னாரு தாய்மான சுவாமி, சொன்னாரு ரொம்ப அருமையா சொன்னார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. அதாவது ஒரு பழம் பழுக்குது, அந்த பழம் எப்படி பழுக்கும், முதல்ல அரும்பா இருந்து பூவா இருந்து காயா இருந்துதான் பழம் வரும். திடீர்னு ஒரு பழம் பொத்தின் விழுமா? ஒரு பழம் என்று ஆக வேண்டும் என்று சொன்னால் அது முதல்ல அரும்பா இருக்கணும், அப்புறம் பூவா இருக்கணும், அப்புறம் காயா இருந்துதான் பழமா வர முடியும். அதே போலத்தான் சரியையை முடித்து கிரியையை முடித்து யோகம் வந்தால்தான் ஞானம். அதனாலதான் ஞானத்தை பலம்னு சொன்னாங்க. ஞானத்தை ஏன் பலம்னு சொன்னாங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் பழம் என்று சொன்னதுனால சரியை பூ, கிரியை மலர், யோகம் காய் என்பது பெற வேண்டும். அதுக்குதான் அந்த காலத்தில் கே பி சுந்தரம்பாள் பாட்டு, ஞான பழத்தை பிடிந்து ஒரு பாட்டு அந்த காலத்தில் ஐயா தான் கேட்டிருப்பீங்க, கே பி சுந்தரம்பாளுடைய ஃபேமஸ் பாட்டு அது. அது எதுக்குங்கிறத அந்த அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் தாய்மான சுவாமிட்ட தான் விளக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஓரளவுக்கு கும்பாபிஷேகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம். அடுத்து வந்து நம்முடைய சிவராத்திரியை பற்றி, அதாவது உலகம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சைவ விழா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நானே அதை மீறுறேன். அதாவது சிவராத்திரியை சைவ விழா என்று சொல்லக்கூடாது, சிவராத்திரி விரதம் அப்படிதான் சொல்லணும். விழா என்பது வேறு, விரதம் என்பது வேறு. இப்ப பிரதோஷ விழான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? பிரதோஷ புண்ணிய காலம்னு சொல்லலாம், இல்ல பிரதோஷ விரதம்னு சொல்லணும். பிரதோஷ விழான்னு சொல்லக்கூடாது, விழால மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஆடினாத்தான் விழா, அதெல்லாம் ஃபெஸ்டிவல். அதுக்காக என்ன ஆதரவு, அது ஆறு மணாவை படிச்சீங்கன்னா இந்த சைவ, அதுதான் பெரியவங்க எழுதினா கவனமா எழுதுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள் யாவை, சிவபெருமா அம்மை தேவிக்கு உகந்த விரதங்கள் யாவை, முருகனுக்கு உகந்த விரதங்கள் யாவை அப்படிதான் கேள்வி இருக்கும். சிவபெருமானுக்கு ஏற்ற விழாக்கள் எவையும் இருக்காது. வித்தியாசங்கள் எல்லாம் அந்த மிக மிக படித்தவர்களுக்கு தான் அந்த வித்தியாசங்கள் தெரியும். இப்போ இந்தியாவில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி அப்படிங்கிறது இந்தியா பூரா எல்லா சைவர்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விரதம். ஆனா ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டா ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவான். அதான் பெரிய வழி, அதான் நம்ம எவ்வளவு பெரிய சிறப்பு. நேற்று சொன்னேன் இல்லையா, சிவபெருமானையும் பிச்சை எடுத்தாருன்னா ஒரு கதையை விட்டார் இல்லையா. அதே போலத்தான் இந்த சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் செய்யப்படுகின்ற விழாவாக இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொன்னு சொல்லுவான். இப்போ நான் அதுக்காக ஒரு கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இது வந்து எங்க இந்த இந்தியாவில பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஒன்னு இருக்குது, பிரஜாபீத பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வ வித்யாலயா என்று ஒரு பெரிய ஓல்டு லெவலில் உள்ள பெரிய ஆர்கனைசேஷன். அது உலகம் பூரா பிரான்ச் இருக்கு அதுக்கு. அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல மவுண்ட் அபுங்கிற இடத்துல இருக்கு, அதான் இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ். அவங்க இந்த ஹிந்து பேப்பர்ல சிவராத்திரிக்கு முதல் நாள் 19/2/2004 சிவராத்திரியை பற்றி ஒரு கட்டிங்ஸ் வந்திருக்கு. நீங்க ஜெராக்ஸ் காப்பியா எடுத்து வச்சுக்கிறீங்க அதை பற்றி. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, சிவபெருமான் பிறந்த நாள் சிவராத்திரி, அவனைதான் பிறப்பு இறப்பும் இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கமே இல்லையா. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, த ஈவன்ட்ஸ் த டிவைன் பர்த் இஸ் செலிபிரேட்டட் அப்படின்னு சிவபெருமானுடைய பிறந்த நாள்னு சொல்லியிருக்கிறான். அவன்தான் பிறவாயாக்கே பெரியவனாச்சே, அவனை போய் பிறந்த நாள் உண்டா? ராம நவமினா ராமன் பிறந்த நாள், ஜென்மாஷ்டமினா கிருஷ்ணன் பிறந்த நாள். வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமன் பிறந்த இடமும் இருக்கு, ராமன் இறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் பிறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் இறந்த இடமும் இருக்கு. ஞாபகம், ராமன் பிறந்த இடத்துக்கு தானே பெரிய தகராறு நடந்துட்டு இருக்கு இந்தியால. அதனால என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். வார்த்தை தான் கவனமா சொல்றாங்க, ராமாஸ் டெம்பிள்னா இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் எனிவேர் இன் இந்தியா, பட் இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். தே சே இட் இஸ் ராம ஜென்மபூமி, சோ வி கான்ட் ஷிஃப்ட் த பிளேஸ் டு எனி அதர் பிளேஸ். அதுக்காக அந்த பேரை என்ன வச்சாங்கன்னா, ராம ஜென்மபூமி. ராம கோயில்ங்கிறதுக்கு இந்தியில மந்திர்னு சொல்லுவான், இட் இஸ் நாட் ராமாஸ் மந்திர், இட் இஸ் ராம ஜென்மபூமி. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ராமன் பிறந்த இடமும் இருக்குது, ராமன் எங்க இறந்தான்னு இருக்குது, அதே போல கிருஷ்ணன் எங்க பிறந்தான்னு இருக்குது, கிருஷ்ணன் எங்க செத்தான்னு இருக்குது. இல்ல கிருஷ்ணன் இறந்த இடம் அதுக்கு பேர் பல்க தீர்த்தம்னு பேர். குஜராத்ல இந்த விராவல்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுல இருந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் பல்க தீர்த்தம். அது வந்து தட் வாஸ் அ பிளேஸ் த கிருஷ்ணா டைடு. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனால் சிவபெருமான் பிறந்த இடமும் கிடையாது, சிவபெருமான் இறந்த இடமும் கிடையாது. பிறப்பிலி இறப்பிலி பிறவாயாக்கை தெரியும். அப்ப அவனுக்கு போய் பிறந்த நாள்னு சொன்னா எப்படி சரியா வரும்? அதனால சொல்ற என்ன ஞாபகம், ஐயா சொல்லியிருக்கிறாங்க மகா சிவராத்திரி. அப்ப என்ன தெரியுது, மகா சிவராத்திரின்னு ஒண்ணு சொன்னதுனால மாச சிவராத்திரின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுது இல்லையா. அப்ப என்ன சொன்னாங்க, நாம இப்ப கொண்டாட போற சிவராத்திரி இருப்பாரு மாச சிவராத்திரி, அதாவது ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது? இங்கிலீஷ்ல நைட்டு, தமிழ்ல இரவு. இந்த ராத்திரின்னு ஏன் பேர் வந்துன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விஷயம், ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது சிவபெருமானுடைய ரௌத்ரி என்ற சக்தி அதிர்ச்சிக்கின்ற நேரத்துக்கு ராத்திரின்னு பேர். மொத்தம் 60 நாழிகை, ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 24 மணி நேரம். அப்ப முதல் 20 நாளிகைக்கு வர்ற சக்தி பிராமி, அடுத்த 20 நாளிகைக்கு வர்றது வைஷ்ணவி, அடுத்த 20 நாளிகைக்கு வர்றது ரௌத்ரி. ரௌத்ரி என்ற சக்தியினால் அதிர்ஷ்டிக்கப்படுவதனால் அதுக்கு ராத்திரின்னு பேர். அதுக்கு கூட வார்த்தை இருக்கு. அப்போ அந்த மாசி மாசம், இப்ப சிவராத்திரி என்னைக்கு கொண்டாடுறோம், சதுர்த்தசி, த 14th லூனார் டே. திதி அப்படின்னா லூனார் டேன்னு பேர் இங்கிலீஷ்ல. டேல ரெண்டு டே இருக்கு, ஒன்னு சோலார் டே, இன்னொன்னு லூனார் டே, ரெண்டு இருக்கு. அந்த லூனார் டேங்கிறது நட்சத்திரத்தை வைத்து முடிவு பண்ணுவது, சோலார் டேங்கிறது சூரியனை வச்சு முடிவு பண்றது. வருஷம் அதே மாதிரி ரெண்டு இருக்கு, சந்திரனை வச்சு முடிவு செய்யக்கூடிய வருஷம் சாந்திரமான வருஷம், சூரியனை வச்சு முடிவு பண்ணக்கூடியது சௌரமான வருஷம். வருஷத்தில் ரெண்டு வருஷம் இருக்கு நம்ம கிட்ட. அதனாலதான் இப்ப தமிழ் என்ன எழுதுவாங்க, இப்ப பங்குனி நடக்குது, பங்குனி திங்கள் அப்படின்னு போடுவாங்க, வைகாசி திங்கள், ஆணி திங்கள், ஆடி திங்கள். எதுக்கு சார் இந்த திங்களை சேர்த்து சேர்த்து போடுறாங்க, எதுக்கு திங்கள்? திங்கள்னா மாசம்னு சொல்லிடுவாங்க, திங்கள் தான் மாசம். அடுத்த கேள்வி கேட்டாலும் சிக்கல் இருக்கு, ஏன் சார் மாசத்தை திங்கள்னு சொல்லணும்னு அடுத்த கேள்வி கேட்டாதான் சிக்கல் வருது. அங்க என்னவென்றால் ஏன் திங்கள்னு வச்சாங்கன்னா, திங்கள்னா என்னது, சந்திரன், சந்திரனை வைத்து முடிவு பண்ணக்கூடிய மாசம். அதனால அப்படி சொல்றது, மாசி திங்கள் ஆணி திங்கள்னு ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாசம் சூரியனை வச்சு நிச்சயம் பண்ணது இல்ல, சந்திரனை வச்சு நிச்சயம் பண்ணதுங்கிற காரணம் அப்படி போடுறது. மாதிரி பல கேள்விகளை கேள்வியை கேட்டாதான் நமக்கு சிந்தனை விரிவடையும். அது போல என்ன செய்தார்கள் என்றால், இப்போ சிவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம் அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த சிவராத்திரி என்பது திதி, எந்த திதினு வச்சாங்க, மாசி மாசம் கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறை. எப்பொழுதுமே ரெண்டு ஃபோர்ட்நைட் இருக்கு நம்ம கிட்ட, இங்கிலீஷ்ல ஃபோர்ட்நைட் வச்சான். இந்த ஃபார்ட் நைட்டுங்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தை வச்சோம், அதான் பட்சம். பட்சம்னா ஃபார்ட் நைட். கிருஷ்ணபட்சம் தேய்ந்து கொண்டே வருவது, சுக்கிரபட்சம் வளர்ந்து கொண்டே வருகின்ற ஃபார்ட் நைட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட் பாருங்க, நவராத்திரி வந்து வளர்பிறையில வரும், சிவராத்திரி வந்து தேய்பிறையில வரும். அது ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ இந்த கிழமைக்கு என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம், மாசி மாசம் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில நாம சிவராத்திரி கொண்டாடுறோம். அந்த சிவராத்திரி எதற்காக அதை வைத்தோம் என்பதற்கு நம்முடைய சைவ ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எப்பொழுதுமே நீங்க எதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் சரிதான், நம்ம ஞானிகள் என்று யாரை வைத்திருக்கிறோமோ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம். இல்லைன்னா நம்ம ஞானிகளை மதிக்கலன்னு அர்த்தமாகுது. ஐ டிசக்ரி வித் அப்பர், ஐ டிசக்ரி வித் சம்பந்தர், நீங்க செய்வனா அல்ல. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சிவராத்திரியினுடைய முழு தன்மை லிங்க புராணம்னு ஒரு பெரிய புராணத்துல தான் 11,000 ஸ்லோகத்துல வருது. இந்த லிங்க புராணம்ங்கிற ஒரு பெரிய, அந்த 11,000 ஸ்லோகத்தில் வரக்கூடிய கருத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகைன்னு வச்சார். அது லிங்க புராணத்தின் தாற்பரியத்தை சொல்லுகின்ற குறுந்தொகை என்ற யாப்பிலே செய்யப்பட்டது. அதாவது இந்த குறுந்தொகை விருத்தம் இப்படிலாம் தேவாரத்தில் வரும், அது வந்து பண்ணு கிடையாது, தேவாரத்துல மொத்தம் எத்தனை பண்ணு இருக்குன்னா 23 பண்ணு தான் இருக்கு. மூன்று பேரும் சேர்ந்து தமிழிலே எத்தனை பண்ணு இருக்குன்னா 103 பண்ணு இருக்கு இருந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் இசை உலகத்திலே எத்தனை பண்ணு இருந்துன்னு கேட்டீங்கன்னா 103 பண்ணு இருந்துதான். அந்த 103 பண்ணிலையுமே நம்முடைய தேவாராசிரியர் பாடியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு 23 பண்களில் பாடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற பண்ணுல இப்ப பாடலே அர்த்தம் இல்ல, பாடியிருக்காங்க, நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு உனக்கு இது போதும். இவங்க இப்ப கிடைச்சிருக்கிற 7000 பாட்டு நீ படிச்சு வைப்ப என்ன போதும். ரொம்ப பேர் கேட்பாங்க என்ன சார் நமக்கு எல்லா தேவாரமும் கிடைக்கலையாமே வருத்தத்தோட கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இருக்கிற 7000 படிச்சு முடிச்சுட்டீங்களா. சிலதே தேவையில்லாத ஆராய்ச்சி அதான் சொல்லிருக்காங்களா கிடைச்சிருக்கு சிவபெருமானே போதுட்டாரு விட வேண்டியதான் கதையா. அப்போ அந்த 11000 ஸ்லோகங்கள்ல சொன்னதை அந்த கருத்தை அப்படியே குறுந்தொகை என்பது யாப்போட பெயர். இந்த தேவாரத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா சிலது பண்பற்றி வரும், சிலது யாப்பு பற்றி வரும். இந்த குறுந்தொகை என்பது பண்பற்றி வந்தது அல்ல, யாப்பு பற்றி வந்தது. ஆனா திருவிருத்தம் தாண்டகம் இதெல்லாம் யாப்பு பற்றி வருகின்ற பெயர், பண்பற்றி வருகின்ற பெயர் அல்ல. அந்த கருத்தை லிங்க புராண குறுந்தொகை என்று அப்பர் சுவாமிகள் 10 பாட்டில் சொன்னார். சம்பந்த சுவாமிகள் 9வது பாடல் தோறும் இந்த பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியே செய்தியை மறக்காம சொல்வார். அதாவது பெரிய புராணத்தில் சேக்கலார் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பந்தருக்கு மட்டும் ஒரு வைப்பு முறை வச்சிருக்கிறார். ஆனா அப்பர் சுந்தரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணல. அதாவது முதல் பாடல் இப்படி இருக்கும், 8வது பாட்டுனா ராவணனுக்கு, 9வது பாட்டுனா பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியது, 10வது பாட்டுனா சமணர்களையும் புத்தர்களையும் கண்டம் பண்றது, 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு. திஸ் மெத்தட் வாஸ் ஃபாலோட் பை சம்பந்தர் ஒன்லி, திஸ் மெத்தட் வாஸ் நாட் ஃபாலோட் பை சுந்தரர் ஆர் அப்பர். ஆனால் சேக்கலார் என்ன பண்ணாரு, சம்பந்தர் மட்டும் ஏன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாருங்கிறதுக்கு சேக்கலாரே விளக்கம் சொல்றார். வைப்பு முறைன்னு பேரு தமிழ், அதுக்கு பேர் வந்து வைப்பு முறை. இது ஏன் இதுக்கப்புறம் இது வச்சார், இதுக்கப்புறம் ஏது வச்சார்னு சொல்லிட்டே வருவார். அப்ப என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா இந்த 9வது பாட்டில் ஏன் சம்பந்தர் இப்படி வைக்கிறாருங்கிறது சொல்லுவாரு. தொழுவார்க்கே அருளுவது சிவபிரான் எனத் தொழார், வலுவார மனத்தாலே மாலாய மாலயனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை துரித்து ஐந்தெழுத்தும் துரித்து உயிந்த படிவிரித்தார். அது ஏன் அவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருமாலும் பிரம்மதேவனும் அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் அறிவினாலும் செல்வத்தினாலும் கர்வத்தினாலும் சிவபெருமானை தேட வேண்டும் என்று தேடி அப்படி கிடைக்காமல் அந்த சிவபெருமான் எப்படி அருள் செய்தார் என்றால், அவர்கள் ஐந்தெழுத்தை ஓதி சிவபூஜை செய்யும் பொழுது அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனாலதான் எல்லா கோயில்லையும் கற்பகிரகத்துக்கு நேர பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க, லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா எந்த சிவன் கோயில தமிழ்நாட்டில் நீங்க போனாலும் சரிதான், அந்த கற்பகிரகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும், லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. அந்த லிங்கோத்பவ மூர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லிங்கோத்பவ காலத்தில் உற்பத்தியாகி அருள் செய்த மூர்த்தின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணாங்க, தேடி கிடைக்காதவரை இவங்க என்ன பண்ணாங்க, சிவபூஜை பண்ணி இந்த சிவலிங்கத்தின் வழியாக செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, அந்த மாசி மாசம் சிவராத்திரி அன்றைக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேரு லிங்கோற்பவ காலம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா 2வது ஜாமம், அதாவது ஒரு ராத்திரியில 4 ஜாமம், இந்த 4 ஜாமத்தில் 2வது ஜாமம் முடியும் பொழுது அதுக்கு லிங்கோபவ காலம்னே பேர். 11:30 மணிக்கு வரும் நைட்ல, அந்த 11:30 மணி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சிவராத்திரி முழுசும் உங்களால முடிக்க முடியினாலும் பரவாயில்லை, அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க, சிவராத்திரி முழுசும் முடிக்க முடியலனாலும் பரவாயில்லை, இந்த லிங்கோற்பவ காலத்து வரைக்கும் நீங்க முடிச்சா போதும், 11:30 மணிக்கு அது வரும். அந்த லிங்கோற்பவ காலத்தில் அவன் அந்த சிவலிங்க திருமேனியில் இருந்து வெளிப்பட்டு அந்த திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் வெளிப்பட்ட காலம்தான் சிவராத்திரி. அதனால என்ன சொன்னாங்க, அப்படி வெளிப்பட்ட உடனே அந்த பிரம்மதேவனும் திருமாலும் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே இந்த காலத்தில் சிவலிங்க வழிபாடு செய்கிறவர்களுக்கு நீங்க எங்களை போலயே பரண தரணும்னு சிவபெருமான் கேட்டுக்கிட்டாங்க. நேயர் விருப்பம், அதனால என்ன பண்ணாரு, எப்பயுமே சிவபெருமான் வந்து நேர் விருப்பத்தை இனிமே புறக்கணிக்க மாட்டார். நிறைய நேர் விருப்பம் பண்ணியிருக்கிறார். உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், இப்ப சிவபெருமான் நஞ்சு உண்டார், ரைட் தான், நஞ்சு உண்டு சாகல, ரைட் தான், ஏத்துக்கிடுவோம் சார், கடவுள் நஞ்ச சாப்பிட்டு சாகல. இப்ப இன்னொன்னு சொல்றீங்களே, அந்த நஞ்ச சாப்பிட்டதுனால கழுத்து மட்டும் கருப்பாவே இருக்குன்னு சொல்றீங்களே, இதை மட்டும் ஒரு ஆள மாத்த முடியலையா சார், பையங்க கேட்பாங்க. நல்ல நியாயமான கேள்வியா, என்ன சார் இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறான், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், முடியவே மண்டையவே எடுத்துட்டு வேற மண்டை வைக்கலாங்கிறான், எவ்வளவு விஞ்ஞானம் டெவலப் ஆயிருக்கு நம்ம மனிதர்களே இவ்வளவு செய்யும் பொழுது, நீங்க சொல்லுகின்ற இந்த பெரிய சிவபெருமான் அந்த விஷத்தை குறிச்சு சாகாத சிவபெருமான் இந்த கண்டத்துல வந்த கருப்பை மட்டும் மாத்திக்க முடியாதா சார், அதுக்கு ஒன்னும் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் கிடையாது அவருக்கு அப்படின்னு கேக்குறான். அங்கதான் இந்த கேள்வி கேட்டா என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் இருக்கு, அதாங்க விஷயம், இந்த கேள்விக்கு ஞானிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அந்த நஞ்சை சாப்பிட்டு அவர் வந்து என் கருப்பு மட்டும் என் கண்டமா மாறலன்னா, அங்க தேவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சுவாமி நாங்கள் உங்களை வழிபடும் பொழுது நாங்க செஞ்ச தப்பு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி உங்க கழுத்தை மட்டும் கருப்பாவே வச்சுக்கிடுங்கன்னு அவங்க கேட்டாங்க, அதனாலதான் கருப்ப கருப்பா வச்சுட்டு இருக்காருன்னு வருது கந்த புராணத்துல. அது ஒரு நேய விருப்பம், அதுவும் நேர் விருப்பம் தான். அதே போலத்தான் இங்கேயும் நிறைய நேர் விருப்பம் சிவபெருமான், அதாவது அப்படி ஒரு கட்டுரை எழுதுன்னு ஆசை, சிவபெருமான் நிறைவேற்றிய நேர் விருப்பங்கள். ரேடியோல மட்டும்தான் இந்த பாட்டை கேட்கணுமா, நீங்க நேர் விருப்பம்னு நாங்களும் கேட்கப்படாதா, அது எத்தனை நேர் விருப்பம் பண்ணிருக்காரு தெரியுமா, நிறைய நேர் விருப்பம் பண்ணிருக்கிறார். இன்னொரு நேர் விருப்பம் சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்க வேண்டிய நேர் விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய உண்மையான வெஹிக்கிள் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஐராவணம் என்ற யானை, அதுதான் அவருடைய உண்மையான ஐராவணம்னு ஒரு யானை இருக்கு. அதுக்கு எத்தனை கொம்புனா 2000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு. அந்த யானை தான் சிவபெருமானுடைய வாகனம், அதுலதான் வந்துகிட்டு இருந்தாராம். ஆனா ஒரே நாள் ஒரு நேயர் விருப்பம் வந்தது இல்லையா, அதனாலதான் சொல்லுவாரு, அந்த நேர் விருப்பத்தை யாரு போட்டான்னு கேட்டீங்கன்னா, தர்ம தேவதை. இந்த உலகத்துல நாம் செய்கின்ற தர்மங்கள் இருக்குல்ல, இந்த தர்மம் அதாவது உலக தர்மங்கள், இந்த உலக தர்மங்களை எல்லாம் கணக்கு வைக்கின்ற தர்ம தேவதை இருக்கு, அந்த தர்ம தேவதை என்ன கேட்டுச்சான், சுவாமி நீங்க இந்த உலக தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான், சிவ தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான். உலக தர்மம் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, சட்டத்திட்டங்கள், அதுவும் சிவபெருமான் தான் ஏற்படுத்துறார், அது தர்மசாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிவபுண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த சட்டம் நாயன்மார்கள் செய்ததை காத்ததெல்லாம் உலக தர்மம் இல்ல, சிவபுண்ணியத்தை தான் அவங்க காத்தாங்க நாயன்மார்கள். நீங்க உலக தர்மத்தின்படி பார்த்தால் நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ், அப்படிதானே, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ் தானே. ஆனா அதையும் பெரிய செயல் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, செயற்கரையை செய்யட்டு நான் வேண்டாம்னு சொல்லட்டுதா, இதுக்கு போன மாதிரி அப்படி போச்சு வந்தா செயற்கரை செய்யணும் சொல்லலாம். ஆனா இது அப்படி செயற்கரையை செய்ய இல்லையே, இல்ல ஆல் ஆர் கிரைம்ஸ், அப்படி ஏன் செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அங்கதான் என்னன்னு கேட்டா, சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியங்களை மீறினார்கள், அங்கதான் உள்ள பாயிண்ட். அதனாலதான் சித்தியால சொன்னார், அறநடிக்கு அன்ப செய்யும் பாவமும் மரமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். இதெல்லாம் லா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் ஏன் தவறு என்று சிவபெருமான் எடுத்துக்கொள்ளவில்லை. சண்டேஸ்வர நாயனார் அப்பாவோட காலையே வெட்டினார், எவ்வளவு பெரிய தப்பு. அவர் அப்பா மட்டுமல்ல, அவர் 3 ரோல் வருது, அவருக்கு 3 செக்ஷன்ல வருது. 1, அவருக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், ஒன்னு அவரை பெற்ற தந்தை, மூணாவது அவர் ஒரு அந்தனர். ஒரு அந்தனரை கொன்ற பாவம், ஒரு தந்தையை கொன்ற பாவம், ஒரு ஆசிரியரை கொன்ற பாவம், இவ்வளவு ஒரே ஒரே ஆக்சன்ல மூணு பாவம் வருது. இவ்வளவு பெரிய பாதகம் செய்தும் நம்ம என்ன பாடுறோம், பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேனு பாடுறோம். அப்ப என்னன்னு கேட்டா, அங்கே சண்டேஸ்வர நாயனார் நிலைநிறுத்தியது சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறுகிறார். இதுதான் இந்த நம்ம சைவத்தினுடைய கான்செப்ட். அது நேரத்தை சொன்ன இல்லையா, மேன்மை கொள் சைவ நீதி. அதுக்கு ரெண்டு அட போட்டாங்க, அது மேன்மை கொள் நீதி, இன்னொன்னு சைவ நீதி. சிவாகமத்தில் விதிக்கப்பட்ட நீதி அடுத்தால உலக நீதியை விட அது சிறந்தது. அதான் மேன்மை கொள் சைவ நீதி. எதை விட மேன்மை என்றால் உலக நீதியை விட மேன்மை உடையது. இதுதான் கான்செப்ட், கொள்கை. இது என்ன பண்ணிச்சான் தர்ம தேவதை, நீங்க இது மாதிரி சொல்லியிருக்கீங்க, ஆகினால இதை நிலைநாட்டுவதற்காக, அதாவது சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க இல்லையா, இதை உலகத்தாருக்கு காட்டுவதற்காக தர்ம தேவதாகிய நானே ரிஷபமாக இருந்து உண்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக என்ன பண்ணாரு, அதாவது எப்பொழுதுமே இந்த ரிஷபம் வந்து ஒரு ஊர்வி, அவர் ஒரு கண்ட்ரோலர் இல்லையா, ரிஷபத்துக்கு மேல இருக்காருன்னு என்ன அர்த்தம், இதை கண்ட்ரோல் பண்றாருன்னு அர்த்தம். இப்ப எப்படி டிரைவர் ஷுட் கண்ட்ரோல் த கார், த கார் கேனாட் கண்ட்ரோல் த டிரைவர், புரியுது உங்களுக்கு. அதே போலத்தான் இந்த சிவபுண்ணியத்தை மீறி செய்வதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம் என்பதை காட்டுவதற்காக இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நானே உண்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக தான் தர்ம தேவதை மீது அவர் தர்றார். அது ஒரு நேயர் விருப்பம் தானே, அது எல்லாமே நேயர் விருப்பம் தான். ஆனா திரிபுர சம்ஹார காலத்தில் மட்டும் திருமாலையே தாங்கினார் ரிஷபத்தில், அவர் மட்டும் திருமாலும் கொஞ்ச நேரம் தாங்கினார் சிவபெருமான, எப்போ அந்த திரிபுர சம்ஹார காலத்தில். அதனாலதான் மாணிக்கவாசகருக்கு திருவா சொன்னார், கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இளவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி. எங்க வருது, திருச்சாடல்ல, திருச்சாடல்ல வருது. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இடவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி. தடமதில்கள் புறமூன்றும் தளதெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ. மாணிக்கவாசருடைய வாக்கு. சண்டைக்கு போனா யானை மேல சண்டைக்கு போவாங்க, குதிரை மேல சண்டைக்கு போவாங்க, தேர் மேல சண்டைக்கு போவாங்கன்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். காளமாட்டு மேல சண்டைக்கு போனாலும் நீ ஒருத்தர் தான். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் காளமாட்டு மேல சண்டை போட்டாங்கன்னு இங்க இருக்க, யானையில போவாங்க, குதிரையில போவாங்க, இப்படிதான் நடக்கும். யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை இப்படிதான் இருந்துச்சு. அதான் கேக்குறாரு, அருமையான கேள்வியை பாருங்க. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இடவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி. தடமதில்கள் புறமூங்கும் தளதெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ. அப்பொழுது போனது அந்த இடவம், அந்த திருமாலே ரிஷபமாக இருந்து தாங்கினான், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு. திருவாசகத்தில் எவ்வளவு பொருள், திருவாசகத்தை ஓதுகிறோம், பொருள்கள் எங்கே வருகிறது என்று நாம் திருமுறைகளுக்கு அப்படி சிந்திக்கணும். அப்பதான் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்ச மாதிரியா என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அதைத்தான் சொன்னார் இவர் நம்முடைய சேக்கலார் சுவாமிகள். அந்த சிவபெருமான் தான் எல்லாருக்கும் அருள் செய்கிறார், அது பிரம்மதேவனாக இருந்தாலும் சரி விஷ்ணுமூர்த்தியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அருள்வது சிவபெருமான் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த ஒன்பதாவது பாடல் தோறும் சம்பந்தர் இந்த வரலாற்றை கூறுகிறார் என்று யார் சொல்றார், சேக்கலார் சொல்றார். அதுதான் நம்முடைய சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அருள் செய்தார், அவர்களுக்கு அருள் செய்தார். எப்பொழுது அருள் செய்தார், அந்த சிவராத்திரி என்ற நேரத்தில் அருள் செய்தார். அவர்கள் வேண்டுகோளின்படி அந்த சிவராத்திரி நேரத்திலே அவரை வழிபட்டவர் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே. இதனுடைய முழு வரலாறு எங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தபுராணம் அதுல ஒரு படலத்துல வருது. இந்த சிவராத்திரிங்கிற வார்த்தை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவ நிசின்னு வரும்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு வியாக்கரணம். வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாரும் நமஸ்காரம். நம்ம சபாபதி சபாபதி பெஸ்ட் ஓனம். இப்ப நம்ம அந்த வேத அங்கங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணுன்னா ஒரு ஒரு முதல்வர் அறிமுகம் பார்த்துட்டு, அப்புறமா வந்து நேத்திக்கு சிக்ஷையை கொஞ்சம் விஸ்தாரமா கொஞ்சம் பார்த்தோம். கொஞ்சம் நேத்திக்கு கொஞ்சம் ஹெவியாவே இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அதோட அலையிடா வந்து வியாக்கரணம் வர்றதுனால நம்ம வந்து வியாக்கரணத்தை பத்தி நீங்க பார்க்கணும். வியாக்கரணத்தை ஃபுல்லா வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, எதுக்கு சொன்ன மாதிரி ஒரு சில அம்சங்கள் மட்டும் நம்ம எடுத்துட்டு அந்த அம்சங்களோட ஐடியாஸ் என்ன, ஏன் வியாக்கரணம் வேதாங்கமா செயல்படுறது, வியாக்கரண வேதாங்கத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண காவிய சாஸ்திரங்கள், பொதுவா மொழி அப்படின்னு வந்து வியாக்கரணம் தேவை. விசேஷமா வியாக்கரணத்தை வந்து நம்ம வந்து பார்த்த மாதிரி வேத புருஷனோட வாயா நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, வியாக்கரணம் அப்படிங்கிறது ஒரு பதசாஸ்திரம்னு நான் சொன்னேன். அதாவது வார்த்தைகள் எப்படி வந்து உற்பத்தி ஆறுது அப்படிங்கிறது தான் இந்த பதசாஸ்திரம். வியாக்கரணங்கிறதுக்கு பதசாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வாக்கிய சாஸ்திரம் ஒன்று மீமாம்சா, அது கொஞ்சம் முன்னாடி அது வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மீமாம்சங்கிறது எப்படி வார்த்தையெல்லாம் சேர்ந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு வாக்கிய சாஸ்திரம் தெரு, வியாக்கரணத்துக்கு பதசாஸ்திரம் தெரு. சிக்ஷை மட்டும், சிக்ஷையும் வியாக்கரணத்துக்கும் ஓவர்லாப்பிங் இருக்குன்னு நான் சொன்னேன். சிக்ஷை வந்து இங்க சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது வா வா எப்படி சப்தம் ஒழிக்கிறது, எங்கேருந்தெல்லாம் ஒழிக்கணும், எந்த அக்ஷரத்துக்கு எங்கேருந்து வந்து சப்தம் வந்து உற்பத்தி ஆகி எந்த கரணம் ஸ்தானம் இதெல்லாம் வந்து வெளிப்படணும், எவ்வளவு மாத்திரை வரும், எத்தனை போர்ஸோட வழியில வரும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்தோம். இப்போ இதே அலையீடு சாஸ்திரம்னு நான் சொன்னேன். இப்போ வியாக்கரணம் அப்படின்னு பார்த்தா, வியாக்கரணம் அப்படிங்கிறதுக்கு எப்படி வியாக்கரணம் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னு பதஞ்சலி மகாபாஷ்யத்துல பதஞ்சலி மகாபாஷ்யங்கிறது அஷ்டாத்தியாயி, பாணினியோட அஷ்டாத்தியாயியோட ஒரு கமெண்ட்ரி. இந்த கமெண்ட்ரியில வந்து எப்படி வியாக்கரணம் வருது, அந்த வார்த்தை எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய டெரிவேஷன் மாதிரி கொடுத்து, அதுக்கு ஏன் அதோட பிரயோஜனங்கள் என்ன அப்படின்லாம் விஸ்தாரமா டீல் பண்ணியிருக்கார், டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, ரொம்ப வந்து சிம்பிளான சான்ஸ்கிரிப்ட் தான் இருக்கும் நான் சொன்னேன். அதுல வந்து அவர் வந்து நம்ம வந்து எல்லாமே டீல் பண்ணியிருக்காரு அந்த புக்கில். அந்த பாணினியோட ஒவ்வொரு சூத்திரத்தையும் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் அதுல இருக்கிற தோஷத்தெல்லாம் கூட அவர் சொல்றாரு. சில சூத்திரங்கள் எப்படி இருந்திருக்கலாம், இப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இது வந்து மெயினா வந்து வியாக்கரணம் அப்படிங்கிறது இவர் வந்து மெயினா சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு சுத்தப்படுத்துதல், மொழியை வந்து சுத்தப்படுத்துறது. இதுக்கு வேதத்திலே நமக்கு வந்து ஆறாம் ஆண்டத்துல வருது, வேறாம் தைத்திரிய சுமித்தல் ஆறாம் ஆண்டத்துல நான் சொன்னேன். முன்னாடி வந்து பாஷை அவ்வளவு சுத்தமா இல்லை, அதனால வந்து தேவதைகள்லாம் இந்திரன்ட்ட போய் கேட்டு இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் பாஷைய வந்து பரிஷ்காரம் பண்ணணும், அதாவது சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டேன். இந்திரனும் போய் வியாக்கரோத் அப்படின்னு சொன்னான், அதாவது இந்திரன் வந்து இதை சுத்தப்படுத்தினான், அதனாலதான் இதுக்கு வியாக்கரணம்னு பேரு அப்படின்னு அப்படிங்கிறது தைத்திரிய சுமித்தல அந்த விருத்தாந்தம் வருது. அதே மாதிரி ஐந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற ஒரு வியாக்கரணமே நமக்கு வந்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி தொல்காப்பியரும் வந்து தமிழுக்கு இந்த ஐந்திர வியாக்கரணத்து அடிப்படையில் தான் நான் வந்து இலக்கணம் வந்து தமிழுக்கும் வகுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி காட்டுறேன். சூத்திர தொல்காப்பிய சூத்திரத்துல வருது. இப்போ வியாக்கரணம் அப்படின்னா பல பல வியாக்கரணங்கள், 9 வியாக்கரணம் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு அந்த காலத்துல. நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் வந்து நவ வியாக்கரணம் செய்யாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாமே வந்து பிரசித்தமா இல்ல. இன்னைக்கு நமக்கு பிரசித்தமா வேற சில வியாக்கரணங்கள் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு வந்து பாணினியோட அஷ்டாத்தியாயி அடிப்படையால் கொண்ட ஒரு வியாக்கரணம் தான். அது வந்து பாணினி அப்படிங்கிற மகரிஷி, நான் சொன்ன மாதிரி நேற்றுக்கு சிக்ஷைக்கு பாணினிய சிக்ஷைன்னு பார்த்தோம்னா அது அதுவும் பாணினி மகரிஷி தான். இந்த அஷ்டாத்தியாயும் எழுந்தது பாணினி மகரிஷி தான். இந்த சிக்ஷை இந்த அதே ரிஷியா இல்ல வேற ரிஷியா அப்படிங்கிறது நிறைய வாதங்கள் இருக்கு, அது அதுக்குள்ள நம்ம போகணும். ஏன்னா பல பாணினிகள் இருக்கலாம், ஒரு பாணினி சிக்ஷை எழுதியிருக்கலாம், இப்போ ஒரு பாணினி வந்து வியாக்கரணம் எழுதியிருக்கலாம், இப்ப அது மாதிரி நிறைய சர்ச்சைகள் இருக்கு. பாதராயணியும் ஒன்னா, வேதவியாசரும் அவரும் ஒன்னா, கிருஷ்ணத்வைபாயினர் ஒன்னா. சோ இந்த மாதிரி நிறைய பிரம்மசூத்திர பாதராயண பிரம்மசூத்திரம்னா சொல்றாங்க, தவிர வியாச சூத்திரம்னு சொல்றது இல்ல, அதனால வேற வேற அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய வாதங்கள் இருக்கு, நம்ம அதெல்லாம் வந்து சர்ச்சையெல்லாம் போவேங்க. இப்ப அந்த பாணினி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து பதஞ்சலி மகாபாஷ்யத்துல சொன்ன மாதிரி புதுசா எதையும் உருவாக்கணும். இந்த மாதிரி இப்படி பேசுவோம், இப்படிதான் பேசணும்னா வரையறுக்கல. லோகத்துல அப்சர்வ் பண்ணியிருக்கார், வேதத்துல அப்சர்வ் பண்ற, இந்த அப்சர்வ் பண்ற இத கவனிச்சு இந்த எப்படி வந்து நமக்கு வந்து மக்கள் பேசுறா அவளோட, அதாவது மக்கள் சம்ஸ்கிருதம் அந்த காலத்துல எப்படி பேசிட்டு இருந்தா, அந்த வார்த்தைகளை நோட் பண்ணி அந்த இதுல இருந்து சில இதெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணி ரொம்பவும் மேத்தமெட்டிக்கலி ப்ரிசைஸா இந்த அஷ்டாத்தியாயி சூத்திரத்தை எழுதியிருக்காங்க. அஷ்டாத்தியாயி அப்படிங்கிற பேரிலே பார்த்தா ஒவ்வொரு சாப்டருக்கும் நாலு நாலு பாதம் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாப்டர்ல நாலு நாலு பாதம் இருக்கு, இந்த மாதிரி எட்டு சாப்டர் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு சூத்திரங்கள் அதுல வந்து இதுல வந்து எல்லா எல்லாத்தையும் டீல் பண்றது வந்து உங்களுக்கு அந்த நேற்றுக்கு சொன்ன மாதிரி வர்ணாசமா நியாயம் மாயேஸ்வர சூத்திரணி ஐ உணம் இந்த வர்ணசமாம் எழுத்துக்களோட அடுக்கு, அதாவது ஆல்பபெட்ஸ் அப்படிங்கறத சொன்னோம். இது வந்து சிக்ஷையிலையும் வருது, பாணினியிலையும் வந்து இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, அஷ்டாத்தியாயி ஆரம்பிக்கிறாரு எழுத்து சொல்ல அந்த தொடர சொல்லு. அப்புறமா வந்து முதல் சூத்திரம் பாணினியை ஆரம்பிக்கிறார். அந்த பிரத்யாகாரங்கள்லாம் வந்து அது அப்படின்னு இதி மகேஸ்வராணி சூத்திராணி அனாதி சம்யார்த்தானி உத்திராதை ரதேங்குணம், அதாவது இந்த அண் முதல முதலிய சம்யைகள்லாம் வந்து இந்த மகேஸ்வர சூத்திரத்துல அனாதி சம்யார்த்தானி நேற்று சொன்ன மாதிரி அண் அப்படிங்கறதுலாம் வந்து பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரம் ஐ உணு அப்படின்னா அண் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பிரத்யாகாரங்கள்லாம் நிறைய உருவாக்க. அப்புறமா முதல் அவரோட முதல் சூத்திரம் பாணினி முதல் சூத்திரம் என்ன அப்படின்னா ருத்திஹி ருத்திராதை ரதேங்குணம், இது சேர்த்து சந்தியோட பிரிக்காம சொன்னா ருத்திராதை ஜதேங்குணா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த பாணினியோட சூத்திரத்தை. அதாவது இதுக்கெல்லாம் வந்து டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட கிராமர்ல ரொம்ப சயின்டிபிக்கா அவர் வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பார். அதாவது நம்ம வந்து கம்பைலர் டிசைன்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த பார்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் சொல்றோம். அது மாதிரி டியூரிங் மிஷின் ஆட்டோமேட்டான் இதெல்லாம் நம்ம சொல்றோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச வாழ்க்கை அதுல பெருமையாக இருக்கும். இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து அவர் சொல்ற ப்ராசஸ்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், ப்ரோக்ராமபுல்லா நம்ம பண்ணலாம். அவ்வளோ வந்து அவ்வளோ ப்ரிசைஸா அவர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு கம்பைலர் டிசைன் மாதிரியே, ஒரு பிக்கர்ஸ் டு கம்பைலர் டிசைன் அப்படின்னே சொல்லலாம். அந்த மொழிக்கு வந்து அவ்வளவு துல்லியமா வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போயிருக்காரு. இப்போ வந்து இதை வந்து நம்ம இவர் வித்திராத நிறைய சூத்திரங்கள் இருக்கு இந்த பாணினி அஷ்டாத்தியாயில, பல பல வகையான சூத்திரங்கள், அதாவது சம்யா சூத்திரம், அப்புறமா விதி சூத்திரம், அப்புறமா வந்து பரிபாஷா சூத்திரம் அப்படின்னா நிறைய இருக்கு. இப்ப சம்யா சூத்திரம் அப்படின்னா இந்த வித்திராதை ஜதேங்குணா அப்படிங்கிறது சம்யா சூத்திரம் அப்படின்னு சொல்றோம். சம்யை அப்படின்னா என்ன அப்படின்னா டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டெபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன டேர்ம்லாம் அந்த கிராமர்ல யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த மாதிரி விருத்தி அப்படின்னு ஒரு டேர்ம் டிஃபைன் பண்றேன். அதே குணம் அப்புறம் அதே குணா குணம்னா என்ன விருத்தினா என்ன அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது வந்து என்ன அந்த சூத்திரத்தை பார்த்தா விருத்திராதே விருத்தி அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி, நம்ம சம்யை அப்படின்னா நம்ம பொதுவா பாஷையில சொல்ற மாதிரி நம்ம அதை அர்த்தம் பண்ணிக்கூடாது. இப்போ விருத்தி அப்படின்னா இங்க வயசானவர் வளர்ந்தது பெருகிறது அப்படின்ற அர்த்தம் இல்ல. விருத்தி அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஆ தீர்க்க ஆ, அது மாதிரி விருத்திராத் ஐச் ஐ ஔ ஆ ஐ ஔ இதுக்கெல்லாம் நான் விருத்தின்னு பேர் சமயம் கொடுத்துக்கிறேன். அது மாதிரி அ அத்து அஸ்வகாரம் ஏ ஏ ஓ ஆ ஏ ஓ இதுக்கு நான் குணம்னு பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சமய சூத்திரத்தை அருங்க. ஸோ விருத்தினா இங்க அவர் கொடுக்கறது நம்ம நார்மலா பாஷையில இருந்து எடுத்துக்கிறது, நம்ம வந்து எடுத்துக்கிறது விருத்திராதை ஜதேங்குணா அப்படின்னு பார்த்தா இது நமக்கு வந்து நிறைய வந்து நமக்கு புரிய வரும். இந்த சூத்திரம் அப்புறம் இந்த சில சந்தி சூத்திரங்களை வச்சு பார்த்தா சிம்பிளான நம்ம வந்து சில இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ பீஷ்மோவா நதிக்கணும் சொன்ன பீஷ்மோவாச்சா ராம ராமோவாச்ச ராமேஸ்வர இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து விருத்தி விருத்தி சந்தி குண சந்தி அப்படின்னா முன்னாடி நம்ம வரப்போம். இப்போ என்ன அப்படின்னா அந்த பாணினியோட நம்ம வந்து பிரத்யாகாரங்கிறது நம்ம கொஞ்சம் நம்ம நதி பார்த்தோம். அச்சுனா என்ன, அல் அப்படின்னா என்னது, அச்சு அப்படின்னா எல்லா செட் ஆஃப் வோவல்ஸ் அ இ உனு அ இ ஓ ரு ஏஓ ஐ ஓ இதெல்லாம் வந்து வபல்ஸுக்கு அச் அப்படின்னு சொல்றாரு அவர். அதாவது அவர் இதெல்லாம் வந்து அச் அப்படின்னு அவர் வந்து ஸ்வரம் அச் அப்படின்னு சொல்லல, அச் அப்படிங்கிற பிரத்யாகாரத்துல எல்லா ஸ்வரமும் அடங்கிடுது அதனால அச் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம போயிடும். இந்த பிரத்யாகாரத்தோட டெக்னிக்கை வச்சுதான் நம்ம வந்து நிறைய சூத்திரங்களே அவர் வடிவமைச்சிருக்காங்க. பிரத்யாகாரம் எப்படிங்கிறது புரியல அப்படின்னா நம்ம பாணினி சூத்திரமே நிறைய இது புரியவே புரியாது. இப்போ அலோவந்தியாதிபி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வந்து அச்சு ஹல்லு இந்த மாதிரி நிறைய பிரத்யாகாரத்தை வச்சு நம்ம சூத்திரத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாணினியோட ஒரு ஒரு கிராமர் நம்ம ரொம்ப டீப்பா போகணும்னா அது என்ன ரொம்ப அதுல 3000 சூத்திரமும் சொல்லவும் முடியாது. இதுல வந்து அவர் வந்து நிறைய விஷயம் டீல் பண்றாரு. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து இது வேதத்துல நமக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா, ஏன்னா அங்கம்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால வந்து வேதத்தை நம்ம வந்து எப்படி வந்து இதை நம்ம நமக்கு அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வேதத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படி வேதத்தைன்னா பதசாஸ்திரம் நான் வந்து வியாக்கரணத்தை சொன்னேன். இப்ப இந்த பதசாஸ்திரம் அப்படின்னு நான் சொன்னது எப்படி பத உற்பத்தி ஆகுது, பதங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து இந்த அதுக்கு முன்னாடி நிறைய இந்த இதெல்லாம் வெஞ்சனங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இது துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் வர்ணத்தை பத்தி நாமும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வர்ணத்துக்கும் எங்கெங்க ஸ்தான கரண பிரயத்னம்னா அதே இந்த பிக்ஷா சாஸ்திரத்துல வந்த மாதிரி அதுவும் வந்து இங்க வந்து வருது. ஆனா வந்து நேத்திக்கு ஒரு ஓவர்வியூ பார்த்ததுனால வியாக்கரணத்தோட ஒரு பெக்குலியாரிட்டி வந்து அதோட பதம் எப்படி உற்பத்தி பண்றது அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான வியாக்கரணத்தோட பிரயோஜனம். இப்ப நமக்கு எல்லாமே தெரியும் சம்ஸ்கிருத பதத்தை பத்தி ஒரு ஓவர்வியூ எல்லாரும் இது இது பேரலா எல்லாம் பல மொழிகள்லயும் இருக்கு. இப்ப பார்த்தா நமக்கு வந்து வேதங்கள்ல வந்து சில பதங்கள்லாம் வரும். இந்த பதங்கள்லாம் வந்து ஸ்வரத்தோட வரும். இந்த ஸ்வரத்தோட எப்படி வருது, எப்படி வந்து நம்ம வந்து இது இது இது வந்து ரொம்ப சுத்தமான பதமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து அந்த வியாக்கரணத்தோட ரூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டிரைவ் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப பார்த்தா நமக்கு வந்து பதம் அப்படிங்கிறது நம்ம பொதுவா வந்து நம்ம ரெண்டு வகையான நம்ம வந்து பதங்கள் சொல்லலாம். ஒண்ணு வந்து கிரியாபதம் ஆர் வேர்ப், இன்னொன்னு நாமபதம். இதுதான் வந்து ரெண்டும் காமன், அதாவது நவுன் அண்ட் வர்ப் அப்படிதான் பேசிக்கான ரெண்டு சொல். எந்த மொழிக்குன்னு சம்ஸ்கிருத மொழிக்குன்னு மட்டும் கிடையாது. இது வந்து பேசிக்கான சொல். இப்போ கிரியாபதங்கள் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது மீமாம்சகர்னா இன்ஃபேக்ட் இந்த கிரியாபதத்தோட நாலேஜ் வச்சுதான் நம்ம வந்து வாக்கியமே ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளோட ஒரு கான்செப்ட் வச்சுட்டு அவ பதசாஸ்திரத்தை வச்சுட்டு வாக்கியங்கள் வந்து அவ ஃபார்ம் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்றான். வேதத்துக்கு அர்த்தம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து அவ வந்து இந்த பதசாஸ்திரத்தோட அடிப்படையில் வச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்க்கலாம். பாணினி டெக்னிக்கலா அது என்ன சொல்றாரு, நவுன் வர்ப்னு சொல்லாம சுப் திங்கந்தம் பதம் அப்படிங்கிறது. பதம் அப்படின்னா என்னதுன்னா சுபந்தம் நவுன், திங்கந்தம் வர்ப் அப்படின்றது. இப்ப இந்த சுப் அப்படின்னு பார்த்தாலே இந்த சுப்பே வந்து ஒரு பிரத்யாகாரம் மாதிரி தான். அதாவது ஒரு ஒரு நம்ம இந்த நம்ம இப்ப சம்ஸ்கிருதம் பேசிக்கா படிச்சவர்களுக்குலாம் இந்த ராமஹா ராமோ ராமாக ராமம் ராமோ ராமானு ராமாயண ராமாபியாம் ராமாயி அப்படின்னு ஏழு விபக்தி வரும். ஆள் உடன் அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, ராமனுடன் ராமனுக்கு மேல் அப்படின்னு இந்த மாதிரி விபக்தியா ராமனுடைய ராமர்களுள் அப்படி ராமனுள்

0: ராவணனுக்காக, ராவணனிடம் அப்படி இந்த மாதிரி நிறைய ஒரு ஏதாவது நம்ம வந்து இது நம்ம வந்து இது ஆள் உடன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து தமிழ்ல நமக்கு வருது. இதுதான் வந்து நம்ம வந்து சம்ஸ்கிருதத்துல விபக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த விபக்தி அப்படிங்கிறது ஏழு விபக்தி இருக்கு. வேற்றுமை உருபு அப்படின்றது நம்ம தமிழ்ல தெரிஞ்சது. இந்த வேற்றுமை உருபு அப்படிங்கறதுனா சுப் சுப் திங், அதாவது சுப் அப்படிங்கிறது இந்த ஒரு ஒரு இது மாதிரி இருக்கு. சுஜஸ் அம்மௌஸ் அப்படின்னு வரும். சோ அந்த சு அப்படிங்கிறது பிரதமா விபக்தி அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியா அந்த இது வரையும் நம்ம போறது வந்து சுப் அப்படிங்கறத அப்ரிவேட் பண்ணோம். அது மாதிரி இதுக்கு சுப் அப்படின்னா நவுன் அப்படின்னு வரு. திங் அந்த தம் பதம் அப்படி திங் அப்படின்னா அது வர்க்கு, ஏன்னா அதுவும் வர்க்கோட கான்ஜுகேஷனை பேஸ் பண்ணுது. சாதாரணமா தீதா இந்தி சீதா அப்படின்ற பேஸ் பண்ணி திங் அப்படிங்கறத சொல்றோம். சோ பதம் அப்படின்னா இங்க பாணினி வந்து ரெண்டுமே வந்து சுப் திங் அந்த தம் பதம் அப்படின்றது. இப்ப இந்த பதம் பல வகையான, அதாவது வர்க்கோ சரி நவுனோ சரி பல வகையில கான்ஜுகேட் பண்ணோம் நம்ம வந்து. அதாவது எப்படி அப்படின்னா சம்ஸ்கிருத்த இனிமே இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பொதுவா எல்லா மொழிக்கும் இங்கிலீஷ் மாறி மொழிக்கெல்லாம் தமிழ் மாறி மொழிக்கெல்லாம் வந்து சிங்குலர் ஏகவச்சனம் ப்ளூரல் பகுவச்சனம் இருக்கும். ஆனா சம்ஸ்கிருதத்துல எக்ஸ்ட்ராவா திவவச்சனம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. இது வந்து அப்படின்னா நம்ம வந்து என்ன, அதாவது எப்படி இந்த விபக்தியை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஏழு சொன்னேன், இது வந்து பிரதமா விபக்தி ராம அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சு முதல் ஏகவச்சனத்துல எப்படி வரணும், திவச்சனத்துல எப்படி வரணும், பகுவச்சனத்துல எப்படி ராமஹா ராமௌ அப்படின்னா இரண்டு ராமர்கள்னு அர்த்தம், ராமஹா அப்படின்னா பல ராமர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ இத மாதிரி அத மாதிரி இப்ப இது வந்து ஆண், அதாவது பதம் வந்து புல்லிங்கம், இப்போ ஸ்திரீலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதாவது அதாவது என்ன சொல்றது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பதங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஆண்பால் பதம் இது இப்படி இருக்கணும் ஸ்திரீலிங்கம் சாரி புல்லிங்கம், பெண்பால் வந்து புல்லிங்கம், சோ இல்ல இல்ல சாரி பெண்பால் வந்து ஸ்திரீலிங்கம் ஆண்பால் வந்து புல்லிங்கம். இது வந்து நம்ம வந்து ராமஹா ராமோ ராமஹா அப்படிங்கிறது புல்லிங்கம் ராம அப்படிங்கிறது அகாராந்தத்துல அ அப்படிங்கிறது முடியுது, அதனால அகாராந்த புல்லிங்க ராமசப்தா அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல புரியுது கஷ்டமா இருக்கு, ஏன்னா ரொம்ப ஓவர்வியூல தான் போயிட்டு இருக்கேன். ஒருவேளை ஸ்கூல் காலேஜ்ல இந்த பேசிக்ஸ் எல்லாம் யாராவது கொஞ்சம் படிச்சிருந்தா அவளுக்கு அது ரீகலெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி இப்போ சீதா அப்படிங்கிற பதத்துக்கு நம்ம சீதா சீதே சீதாஹா அப்படின்னு சாதேதாஹா தாம்பேதாஹா அப்படின்னு இந்த காங்கிகேஷன் தான் அவரு அவர் கிளீனா சொல்றாரு. இந்த வியாக்கரணம் அப்படின்னு பதம், இது பதம் எப்படி உற்பத்தி பண்ணணும், அதாவது பதசாஸ்திரம்னு சொன்னதுனால எப்படி பதத்தோட நம்ம வந்து உற்பத்தி பண்றதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. இத ரூல்ஸ் நம்ம நேரம் போகாம ரொம்ப ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ்டானது, இதுக்குன்னு தனியாவே வந்து கோர்ஸே இருக்கு. நம்ம ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் கோர்ஸ் தான் இருக்கு. நம்ம இதை ஓவர்வியூவா என்னென்ன அது இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து இப்போ அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் சொல்லியாச்சு. இப்போ நபும்சகலிங்கம் நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா அது வந்து அதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், அதோட வெர்பல் கான்ஜுகேஷன்ஸ் அதாவது நவுன் கான்ஜுகேஷன் இதெல்லாம் பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கும். இதை வந்து நாமபதங்களை பத்தி மூணு வகையா இருக்கு, புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம், அது மாதிரி மூணு ப்ளூரல் அதாவது மூணு நம்பர் இருக்கு, ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம். இது மூணு வந்து நவுன்ஸுக்கு த்ரீ நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்ன்ற மாதிரி பிரதம புருஷன் மத்தியம புருஷன் உத்தம புருஷன் அந்த மாதிரி நம்ம வந்து அதை மாதிரியே நம்ம சொல்லுவோம். இதை மாதிரி பர்சனும் இருக்கு. இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பிரதம புருஷத்துல ஏகவச்சனத்துல புல்லிங்கத்துல இந்த இந்த சப்தம் எதுல முடியும், அகாரணத்தமா உத்தாரணத்தமா அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் ரூல்ஸ் வந்து பாணினி கொடுக்கும் எதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து சில வேதங்கள்ல சில பதங்கள்னா நமக்கு வந்து இது அந்த டெரிவேஷன் புரிஞ்சது அப்படின்னா அதோட ஸ்வரத்தோட நமக்கு வந்து புரிஞ்சது அப்படின்னா இதெல்லாம் வந்து ரட்சிகர்த்தம் அந்த பதத்துல சந்தேகம் வந்தது அப்படின்னா நமக்கு இந்த ரூல்ஸ் தான் தெரிஞ்சதுன்னா இந்த பதங்கள்லாம் நம்ம கிளீனா டிரைவ் பண்ணி நாம வந்து சொல்லலாம் எப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி இதை வந்து நம்ம வந்து சப்தத்தை காப்பாற்றலாம். இப்ப வந்து சில அது டிரைவ் பண்ண முடியாத சில விபக்திகளும் வரலாம், அதுவும் இருக்கு. அந்த மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்கு. பட் பொதுவாக பாணினியோட ரூல்ஸ் வந்து 90% ஆஃப் த ஒரு 90% ஆஃப் த கேசஸ்க்கு அது வந்து சஃபிஷியண்டா இருக்கிற மாதிரி வரும். இது வந்து என்ன சொல்றதுன்னா சுபந்தம் அப்படிங்கிறது. சுபந்தம்னா நவுன்ஸ், நவுன்ஸை பத்தி எப்படி காஞ்சு எப்படின்னா என்னென்ன பேர் சொன்னா காஞ்சுகேட் பண்ணலாம். பிரதம புருஷன், மத்தியம புருஷன், சகா தௌதே அப்படின்னா தேர்ட் பர்சன் இல்லையா அவன். அப்புறமா வந்து துவம் இவாம் இவம் ரெண்டாவது, அதாவது தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சன், அதாவது மத்தியம அகமாவாம் வயம் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் அப்படிங்கிறது அகமாவாம் வயம், அதாவது ஆக்சுவலி அப்படியா இருக்கு சக தௌதே துவம் இவாம் யூயம் அகமாவாம் பயம் அப்படின்னா இருக்கு. இது வந்து பொதுவா ப்ரோனவுன்ஸ், இது அதாவது நான் நீ அப்படின்னு பொது பேர் தான். இதை வச்சுட்டு நம்ம வந்து போகிறா இப்ப சகதவுதே அப்படின்னா அவன் அவர் இருவர்கள் அவர் பலவர் பலர் அப்படிங்கிறது இதுல இருந்து ஆரம்பிங்க. அவர் அவர் அவனிடம் இருந்து அவர் இருவர் அவர் இருவர் இருவரிடம் இருந்து பலரிடம் இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விபக்தி அவனுடைய அவர்களுடைய அவர் இருவருடைய அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பதத்தை வந்து காஞ்சிகேட் பண்ணே போனோம். அதெல்லாம் நான் வந்து எப்படின்றனா சூத்திரம் இது சப்தம்லாம் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சம் ஓவர்லோடாவே இருக்கும் அது. ஸோ இது வந்து ஒரு ஆனா இதுக்கெல்லாம் வந்து சுப் அப்படின்றது வந்து ஒரு அப்ரிவேஷனா பண்ணி. இப்போ இதுதான் வந்து ஒரு நவுன்ஸை பத்தி ஒரு ஓவர். இப்போ அடுத்தாப்புல எல்லாருக்கும் தெரிஞ்ச வர்பு, வர்புனா சம்ஸ்கிருதத்துல கிரியாபதம். கிரியாபதம் அப்படின்னா ஆக்ஷனை குறிக்கிறது ஆப்வியஸா. இப்ப வந்து ரன், தாவதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லலாம், பவதி இருக்கு, திஷ்டதி நிக்கிறது, தாவாமி அப்படின்னா ஓடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாவதி தாவந்தி, அதே இதே மாதிரி ஏகவச்சனம் அவர்கள் ஓடுகிறார்கள், அவர் இரு அவர் அவன் ஓடுகிறான், அவர் இருவர் ஓடுகிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள் பகுவச்சனத்தை சொல்றாங்க. தாவதி அந்த மாதிரி, தாவதகா தாவந்தி அது மாதிரி நீ ஓடுற, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரியாபதத்துக்கு வந்து அதே காம்பினேஷன் நம்ம போடுறோம். பவதி பவதா பவந்தி, பவசி பவசா பவதா, பவாமி பவாவ பவாவ, அதாவது அதே மாதிரி தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன்ல இந்த கிரியாபதங்களுக்கு காம்பினேஷன் நமக்கு இருக்கு. ஆனா அது வந்து கம்மியா இருக்கு, இங்க எட்டு விபத்தி ஏழு வராது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஆனா இங்க காம்ப்ளிகேஷன் என்னன்னா டென்ஸ் அப்படின்னு ஒன்று, கிரியாபதத்துக்கு பாஸ்ட் டென்ஸ், ஆக்ஷனுக்கு பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட் டென்ஸ், இம்பர்ஃபெக்ட்னு நிறைய இங்கிலீஷ்ல பாக்குறோம். இதே மாதிரிதான் இங்க பாணினியிலையும் வந்து அவர் வந்து நிறைய வந்து லகாரங்கள் அப்படிங்கறத விதிச்சிருப்பார். இங்க பாணினி வந்து அவர் கிரியாபதத்தோட பிரக்கிரியை வந்து கிரியாபதம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய ஒரு ரூல் லிஸ்ட் அது. அந்த கிரியாபதங்கள்னா அந்த தச லகாரங்கள் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த டென்ஸ் அப்படிங்கிறது இந்த லட் லகாரம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், லட் வர்த்தமானே லேட் வேதே லங்லும் விட்டஸ்ததா, ஒரு ஸ்லோகமே இருக்கு, பத்து லக்காரம் இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன லக்காரம், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன, அது மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒன்னு லட் லக்காரம் அது மாதிரி இருக்கு. பூத்தே லங்லும் விட்டஸ்ததா, அதாவது பூத்த காலம் பாஸ்ட் டென்ஸ்க்கு லங்லும் லிங் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ஒரு சில மூணு லக்காரங்கள் இருக்கு. அது மாதிரி வேதத்துல லேட் அப்படிங்கிற ஒரு லக்காரம் இருக்கு. ஆக்சுவலா அது டென்ஸ்லெஸ் ஆன லக்காரம், ஏன்னா வேதத்துல வர வந்து சப்தங்கள் நித்தியமானவை, அதுக்கெல்லாம் காலம் கிடையாது. அதனால லேட் வேதே அப்படின்னா இப்ப வந்து சில சப்தங்களுக்கு நம்ம வந்து நேரம் நேரடியா நம்ம வந்து ரூல்ஸ் சொல்ல முடியாது. அதனால வந்து என்ன அப்படின்னா அபவத்தா நிறைய வந்து ஒரு ஃபார்மே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்னா லேட் லக்காரம் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து டென்ஸே நம்ம சொல்ல முடியாது, ரூல்ஸ் வச்சு நம்ம டிரைவ் பண்ணவே முடியாது. அபவாது இப்படிலாம் வந்து நிறைய இதெல்லாம் ஒரு ஏடிபிக்கலான பதங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து லக்காரங்கள் தச லக்காரங்கள் இருக்கு. இப்போ லக்காரங்கள் பத்து, இப்ப நான் சொன்னேன் இப்போ ஃபர்ஸ்ட் வச்சனம், அதாவது வா அது நம்பர் ஏக வச்சனம் திவச்சனம் பகவச்சனம் கிரியாபதத்துக்கு, அது மாதிரி தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன், அது மாதிரி பத்து டென்ஸ். இங்க சான்ஸ்கிரிட்ல இன்னொன்னு என்ன ஒரு வித்தியாசமான இதுன்னா கிரியாபதங்களுக்கு ஆத்மநேபதம் பரஸ்மைபதம் உபயபதி அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆத்மநேபதம் அப்படின்னா ஒரு கிரியையை வந்து நமக்காக பண்ணிக்கிறதுக்கு ஆத்மநேபதம்னு இருக்கு. இப்ப வந்து நிறைய இந்த மாதிரி பரஸ்மைபதம் அப்படின்னா இந்த கிரியைகள் வந்து வேற எதுக்காக, அதாவது பலருக்காக பிறருக்காக இப்ப வந்து பச்சதி அப்படின்னா வேற ஒருத்தருக்காக சமைக்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி இப்ப வந்து கச்சாமி அப்படின்னா எனக்காக நான் போலாம், சரி எனக்காக மட்டும்தான் நான் போக முடியும். ஏன்னா எனக்கு சில சில பத கிரியாபதங்கள்லாம் எனக்கு மட்டும்தான், அதாவது பர்சனலா நான் பண்ணக்கூடியது, எனக்கு பலனுக்காக பண்ணக்கூடியது, பிறரோட பலன்களுக்காக பண்ணக்கூடியது பரஸ்மை பதிங்கிறது. சில பதங்கள் எல்லாம் உபயபதி ரெண்டுமே பண்ற மாதிரி சில கிரிய பதங்கள்லாம் கிரிய பதங்கள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து அப்போ சமைக்கிறேன், எனக்கு மட்டும் சமைக்கிறதுன்னு அவசியம் இல்லை, யார் வந்தாலும் நான் சமைக்கலாம். அதனால இதெல்லாம் வந்து உபயபதி தாத்துக்கள், அதாவது இதெல்லாம் வந்து கிரியாபதத்தோட வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ கிரியாபதம் அப்படின்னு பார்த்தா எத்தனை கான்ஜுகேஷன் வரும் அப்படின்னா 10 லகாரங்கள் டென்ஸ். அது மாதிரி 3 புருஷன், உத்தம புருஷன், மத்தியம புருஷன், இந்த மாதிரி தான் போகணும். இதுல இத மாதிரி அப்புறமா வந்து ஏகவச்சனம், திவச்சனம், பகவச்சனம், அப்புறம் ஆத்மனை பதம், பரஸ்மை பதம், இத்தனை பேரமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியாபதங்கள் வந்து நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து பார்த்தா பாணினியோட கிரியாபதத்துக்கு கொடுத்துருக்க கிரியை அப்படிங்கிறது தான் ரொம்பவும் பெருசு. நாம பதத்துக்கு இருக்கு, நம்ம வந்து தத்தித பிரக்கிரியெல்லாம் இருக்கு, அதுவும் வந்து நவுனுக்கு பேஸ், அதாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுவும் இருக்கு. ஆனா இங்க தச லக்காரங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்பவும் வந்து முக்கியமா வேதத்துக்கு ரொம்பவும் தேவை. ஏன்னா வேதம் வந்து கொஞ்சம் கர்ம ரூபமா இருக்கு, அதனால வந்து சில யாகங்கள் பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த பதத்தோட சொரூபம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்படி இதை வந்து சுரத்தோட டிரைவ் பண்ணும், இதை இது வந்து கொஞ்சம் ரொம்பவும் வந்து இன்வால்வ் ஆன ஒரு பெரிய விஷயம். இஷேத்வா அப்படின்னு நம்ம வந்து சாயன பாஷ்யத்துல போய் பார்த்தா இட் அப்படிங்கிற தாத்து ரூட்ல இருந்து அவர் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் நிறைய வருது, இது வந்து அந்தோதாத்தம் அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் ரொம்ப டஃப் தான், ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், யாருக்கான ஹெல்ப் ஆகும் அப்படின்னா அது ஓகே. இது இஷே அப்படின்னா அந்தோதாத்தம் அப்படிங்கிற மாதிரி டிரைவ் பண்ணின்னு போவோம். ஸோ இந்த பைனலா வந்து நமக்கு வந்து இந்த பாஷ்யங்கள்லாம் படிச்சா வியாக்கரணத்தையும் வச்சுட்டு நம்ம பதத்தோட ஸ்வரம் மட்டும் நமக்கு ஓவரால தெரிஞ்சுக்காம, இப்போ விஷய அப்படின்னா அந்தோதாத்த பதம் அப்படிங்கறது மட்டும் தெரியாம ஏன் அது அந்தோதாத்த பதமா வருது, விஷய அப்படிங்கிறது நம்ம ஸ்வரத்தையே டிரைவ் பண்ண முடியும். இதுக்கும் வந்து பாணினியோட வியாக்கரணம் வைதிக பிரகரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வியாக்கரணம் இருக்கு, அது ஒரு இது இருக்கு, அத்தியாயம், வைதிக பிரகரணம் ஒரு அத்தியாயம் இருக்கு. அதுல அதுல அத்தியாயம் 6வது அத்தியாயத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து உங்களுக்கு இதெல்லாம் அந்த வேத விதி அந்த ஸ்வரங்கள்னா ஒவ்வொன்றும் இன்ட்ராக்ட் அப்படியாது. இப்போ வந்து நான் எப்படி சொன்னேன், உதாத்த அந்த காத்த ஸ்வரித்தம்னு, அதெல்லாம் ஒவ்வொரு அதாவது பதத்தோட உள்ள வரச்ச இல்லைன்னா ரெண்டு பதங்களுக்கு நடுவுல எப்படி ஸ்வரங்கள்லாம் இன்ட்ராக்ட் ஆகுது, சந்தி ஆனா அது எப்படி ஸ்வரம் என்ன ஆகும், இப்படின்னா நிறைய ஏகப்பட்ட ஒரு சில விசாரங்கள்லாம் ஏகப்பட்டது போகுது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம்னா லகாரம், லெட் லகாரம், லங் இந்த மாதிரிலாம் நிறைய அத மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன அப்படின்னு, இப்போ பவத் பவதி அப்படின்னா அபவத் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அது மாதிரி பவிஷ்யதி அப்படிங்கிறது ஃபியூச்சர். இது வந்து சிம்பிளஸ்ட் பார்ட், பவதி அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அபவத் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அவன் இருந்தான், பவிஷ்யதி அப்படின்னா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு ரொம்பவும் ஆத்மனை பதம், பரஸ்மை பதம், தாத்துவா அப்படிங்கிறது நம்ம வந்து நான் பாக்குறத நம்ம அப்படியே ஜென்ரலா யூஸ் பண்ணி இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறதுக்கு ஆத்மனை பதமா பரஸ்மை பதமா நம்ம பாக்கறதுல. ஆனா வேதத்துல வந்து விசாரிக்கும் போது அந்த தாத்துவோட என்ன நேச்சருங்கிறது தெரிஞ்சாதான் அந்த கிரியை வந்து ப்ராப்பரா நமக்கு அது என்ன மாதிரி ஒரு கிரியை, அது எதுக்காக செய்யணும், யாருக்காக செய்யணுங்கிறது நமக்கு வந்து குழப்பம். அதனாலதான் வந்து இதெல்லாம் வந்து அது மாதிரி இப்போ இந்த லக்காரம் அதாவது தச லக்காரங்கள், 3 வச்சனங்கள், 2 வகையான கிரியாபதம் ஆத்மனைய பரஸ்மைபதி, அது மாதிரி வந்து நமக்கு வந்து இப்ப இந்த கிரியாபதங்களோட ஒரு ஓவரால் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய என்ன அதிகாரம் இல்ல அந்த பிரகரணம் அதாவது லட்ல காரணம் அப்படின்னு லட்னா எப்படி பர்சன்டென்ஸ் வைப்போம்ன்றது, எப்படி வந்து அதை ஃபியூச்சரா எப்படி கன்வெர்ட் பண்றது, என்ன தாத்துக்கு என்ன இதெல்லாம் பிரத்யங்கள்லாம் சேர்க்க பிரத்யம் அப்படின்னா அது வந்து என்ன அந்த ஒரு தாத்து எடுத்துட்டு நீங்க எந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல நம்ம கிரியை யூஸ் பண்றோம், நான் பண்றேனா, எனக்காக பண்றேனா, இல்ல இன்னொருத்தர் பண்றாரா, இல்ல அவருக்காக பண்ணிக்கிறாரா, புறத்தியாருக்காக பண்றாரா, இப்ப பண்றாரா, இல்ல முன்னாடி பண்ணதை சொல்றோமா, இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அந்த பிரத்யேகம் மாறி அதோட சேர்த்து நம்ம வந்து வேதம் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்வரத்தையும் வந்து நம்ம சேர்த்து அந்த ஸ்வர விதியோட பொறுத்து எது மிச்சம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு ஃபுல் பதத்தோட ஸ்வரத்தை நம்ம டெலிவரி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாணினியோட ஆக்சுவலா ஒரு மகத்துவமே, இந்த லக்காரங்களோட ரூபங்கள் வந்து அவ்வளவு துல்லியமா வந்து அவ்வளவு கிளீனா ஒரு மெக்கானிஸ்டிக்கா ரூல் பேஸ்டா வந்து அவர் கிளீனா சொல்றாரு. இதுக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் எழுதி நான் பாத்திருக்கேன், அது வந்து கிளீனா வந்து ஒரு இந்த ஆட்டோமேட்டான் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி பண்றோம். இது லகாரங்களை பத்தி, அதாவது லகாரங்கள்னா கிரியாபதங்களோட டென்சஸ். கிரியாபதம் அப்படின்னா வெர்பு. ஸோ நவுன் பார்த்தோம், வெர்பு பார்த்தோம், இன்னும் சில சில பதங்கள்லாம் இருக்கு. இது நான் பதசாஸ்திர ரூபமாவே சொல்லிட்டே போறேன், ஏன்னா வந்து நம்ம பத்தி கொஞ்சம் ஒரு சவுண்டோட ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். பதம் வந்து வெறும் கிரியா நாம பதம் அப்படிங்கிற பார்த்தா மட்டும் இருக்காது, நமக்கு அது தகுந்த மாதிரி நிப்பாத்தம் இருக்கு, உபசர்க்கம் இருக்கு, கத்தின் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து வேதத்துல வந்து இப்போ வந்து வெல் ரன், வெல் டன் இப்படிலாம் சொல்றோம். சத்கர்ம இந்த மாதிரி, அதாவது வெல் டன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிஃபிக்சஸ் இதெல்லாம் அட்டாச் பண்றோம் இல்லையா, அதாவது ப்ரப்போசிஷன் சொல்லுவாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விசக்கரமே அப்படின்னா அழகிறது, விசக்கரமே அப்படின்னு இதை விசக்கரமே அப்படின்றது, இந்த வி அப்படிங்கிறது உபசர்க்கம் அந்த மாதிரி. அது இது ஒரு உபசர்க்கம் அப்படின்னா அது என்ன, அது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் கிரியாபதத்துக்கு பின்னாடி அட்டாச் பண்ணி அந்த கிரியையோட ஒரு சில குவாலிட்டிஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ர, அபி, உப, இந்த மாதிரி சில உப அபிவர்த்ததே அப்படின்றதுலாம் சொல்றேன். அபி அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸஸ்லாம் ஆட் பண்ணி கிரியாபதங்களுக்கு அது அதோட ஒரு அந்த கிரியையோட கிரியை நல்லா பண்ணது, இப்படி பண்ண இப்படி நடந்தது, விசக்கரமே, அளந்தார், நல்லா அளந்தார், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதை வந்து டிஃபைன், அதோட குவாலிட்டியோ அது அந்த கிரியாபதத்தோட தன் ஒரு என்ன சொல்ற ஒரு நேச்சர், அந்த கிரியையோட ஒரு ஒரு குவாலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணோம். சம் வர்த்ததே, அபிவர்த்ததே, இந்த மாதிரி சஞ்சயதி, இந்த மாதிரி சம் அப்படின்னா பொதுவா என்ன அர்த்தம்னா நன்மை, நன்றாக.
1: shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: சிஷ்யனது சரீரத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரமயமான அந்த சரீரத்தில், பாஷ சூத்திரத்தில் அந்தந்த இடத்தில் முடிச்சு போடக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் கிரந்தி கல்பன கிரம. தத் சூத்திரம் கலாஸ்தானேஷு பிரம்மரந்திர பூமத்திய கள நாபி ஜானுஷு குங்குமாதினா சம்ருஜ்ய. அந்த அந்த கலைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய வியாப்தி ஸ்தானத்தில் குங்குமங்களால் அந்த இடத்தில் குங்குமம் போன்ற பொருளால் அடையாளத்தை செய்ய வேண்டும். சிஷ்யனது சரீரத்தில் அந்த பிரம்மரந்திர பகுதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் நாம் குங்குமத்தினால் அடையாளம், இது சாந்தி தீர்த்த கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தினுடைய புருமத்தியாகிய புருவ மத்தியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய பாஷசூத்திரம், அந்த இடமானது, அந்த இடம் குங்குமத்தினால் அதை அடையாளம் செய்ய வேண்டும். சாந்தி கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனது கழுத்து பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தினால் அடையாளம் செய்ய வேண்டும், இது வித்யா கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். சிஷ்யனது நாபிஸ்தானத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும், இது பிரதிஷ்டா கலைக்கான வியாப்தி, அந்த முடிவினுடைய ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும், இது பிரதிஷ்டா கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். இவ்வாறு அடையாளம் செய்து அந்த சூத்திரத்தில் சிவபெருமானை சாங்கமாக பூஜை செய்து அடுத்து ஓம் ஹஹ ஹும் பட் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு முறையே அந்தந்த இடத்தில் இதி சிஷ்ய சிரசூத்ரே சபுஷ்ப நாராஜ முத்ரையா சந்தாட்டிய, அந்த சிஷ்யனுடைய அந்த சூத்திரத்தில் ஒரு கையில் இரண்டு கைகளிலேயும் புஷ்பங்களை எடுத்து நாராஜ முத்ரையை கொண்டு அந்த புஷ்பத்தினால் அந்த சூத்திரத்தை தாடனம் செய்து ஓம் ஹௌம் சாந்தி தீர்த்த கலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தின் உள்ளே, சிஷ்யனுடைய சூத்திரத்தின் உள்ளே ஆச்சாரியரானவர் பாவனையாக உள்ளே நுழைந்து கிரகித்வா அந்த குங்குமம் அடையாளம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்தந்த கலைகளை, முக்கியமாக சாந்தி தீர்த்த கலையை, அந்த கலையானது சிஷ்யனுடைய அந்த நெற்றி பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து பிரம்மரந்திர பர்யந்தம் இருக்கக்கூடிய இடத்தில் சாந்தி தீர்த்த கலை வியாப்தமாக இருக்கிறது, அதை கையில் கிரகணம் செய்து சுவாகாந்தேன த்ரியாகுதீஹி தத்வா, அக்னிகுண்டத்தில் ஒரே சமயத்தில் அக்னிகுண்டத்தில் மூன்று முறை சாந்தி தீத மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் ஆகுதி செய்து ஓம் ஹ்ரௌம் ஹௌம் ஹ்ரௌம் பகவன்னு சாந்தி தீத கலாபாஷம் மலகர்ம சாக்த தத்துவ புவனாதி வியாபகம் பந்த பந்த ஹும்பட் இதி சூத்திரே கிரந்திம் குறியாது. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தில் பிரம்மரந்திர ஸ்தானத்தில் சாந்தி தீர்த்த கலையின் பொருட்டு கிரந்தியை செய்ய வேண்டும். இதன் பொருள், பகவான் சிவபெருமானே சாந்தி தீர்த்த கலா பாஷம், இந்த சாந்தி தீர்த்த கலை என்ற இந்த பாஷமானது வியாபகமானதாக மாற வேண்டும். எங்கு வியாபகமாக இருக்க வேண்டும்? இந்த சாந்தி தீர்த்த கலையானது மலங்களையும் ஆணவ மலத்தையும் கர்ம மலத்தையும் அதுபோல் மாயா மலத்தையும் அதுபோல் தத்துவ புவனாதிகளையும் வியாபித்ததாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பந்தமந்த ஹும்பட் என்ற மந்திரத்தால் அங்கு கிரந்தியை முடிச்சியை செய்ய வேண்டும். இவ்வாறாக இதே முறையில் முதலில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் சிஷ்ய சூத்திரத்தை அந்த இடத்தை சபுஷ்ப நாராஜ முத்திரையினால் தாடனம் செய்தல், அடுத்து அந்த மந்திரத்தை ஓம் ஹேம் சாந்திகலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சூத்திரத்தின் உள்ளே நுழைதல், அங்கு வியாபித்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த கலையை கையில் எடுத்துக்கொண்டு மூன்று முறை அக்னியில் ஆகுதி செய்தல், அதன் பின்பு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட கலையானது, இரண்டாவதாக சாந்தி கலையானது, அதனுடைய ஆணவ கர்ம மாயா மந்திரபத வர்ணபுவன தத்துவங்கள் இவைகளையெல்லாம் வியாபித்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த சூத்திரத்தில் கிரந்தியை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த ஐந்து சம்ஸ்காரங்களில் முறையாக சாந்தி தீர்த்த கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை, இந்த ஐந்து இடத்திலேயும் கிரந்தி கல்பனம் என்ற முறையில் இந்த சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டும். அதன் பின்பு ததஹா தத் சூத்திரம் தஸ்ய தட்சிணஸ்கந்தே நிதாய, இவ்வாறு இதுவரை செய்த சம்ஸ்காரத்தால் சரீரத்தில் இருக்கக்கூடிய மாயா தொடர்பான ஆணவம் கர்மம் மாயை போன்ற மும்மலங்கள் தொடர்பான ஐந்து கலைகள் தொடர்பான ஆறு அத்வாக்கள் தொடர்பான அனைத்தும் சிஷ்யனது சரீரத்தை விட்டு சிஷ்யனது சரீரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் அனைத்தும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டதாக ஆகிறது. அப்படிப்பட்ட அந்த சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனது வலது தோள்பட்டையில் வைத்து தட்சிணஸ்கந்தே நிதாய விஸ்மிருதாதி அகமோஷாய மூலசத ஹோமம் விதத்யாது, இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவனக்குறைவு மறதி போன்ற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்ஸ்கார லோபங்களெல்லாம் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் நூறு முறை ஹோமம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ததஹா சூத்திரம் அவதாரிய, அந்த சூத்திரத்தை சிஷ்யனது சிரசிலிருந்து முதலில் நாம் சிஷ்யனது சிகையில் அதை கட்டிவிட்டோம், அதிலிருந்து அதை அவிழ்த்து ஷராவ சம்பூட்டே ஒரு இரண்டு ஷராவம் இரண்டு அகலில் அந்த சூத்திரத்தை சுற்றி வைத்து ஹிருதா அஸ்திர சம்புட்டிதம் ஹிருதார்ச்சிதம் கிருத்வாம், சம்புட்டத்தில் ஹிருதய மந்திரத்தால் அஸ்திர மந்திரத்தால் சம்புட்டிதம் செய்ததாக ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா, அதன் ஓம் ஹஹா அஸ்திராஜனமஹா ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா, அதன் மேலே அந்த சூத்திரத்தை வைத்து மறுபடியும் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா ஓம் ஹஹா அஸ்திராஜனமஹா, அதாவது மையத்தில் அந்த சூத்திரம் இருப்பதாகவும் அந்த சூத்திரத்தின் இரண்டு புறம் அஸ்திர ஹிருதய மந்திரமும் அந்த ஹிருதய மந்திரத்திற்கு வெளியே அஸ்திர மந்திரங்கள் இருப்பதாக அதை பூஜித்து அதன் பின்பு ஹிருதய மந்திரத்தால் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்ற அந்த சூத்திரத்தை பூஜை செய்து அதற்கு சம்பாத்த ஹோமம் செய்து தண்டிலே மண்டலேவாபி நிவேத்ய, தண்டிலம் ஆகிய யாகேஸ்வரரிடத்தில் அதை நிவேதனம் செய்து அல்லது மண்டலேஸ்வரரிடத்தில் நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்து ரக்ஷார்த்தம், அதாவது இந்த ஷராவத்தில் இந்த அகலில் இந்த சிஷ்யனது உயிர் அவனது உடல் அவனது பலவிதமான கர்மாக்கள் சிஷ்யன் தொடர்பான அனைத்துமே இந்த ஷராவத்தில் வைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அவரிடத்தில் நிவேதனம் செய்து ரக்ஷார்த்தம், இதை மறுநாள் நாம் செய்ய வேண்டிய தீட்சை வரை இந்த சரீரமானது உடலானது உயிரானது அனைத்தும் ரக்ஷையோடு காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவகும்பே பகவன் ரக்ஷணீயம் துவயா இது விஜாபிய, சிவகும்பமாகிய யாகேஸ்வரரிடத்தில் பகவானே இதை தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிவேஷையே அந்த ஷராவத்தை அந்த சம்புட்டத்தை சிவபெருமானிடத்தில் வைத்து விட வேண்டும். இவ்வாறாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து அனைத்தும் இப்பொழுது சூத்திரத்தில் வந்ததாகவும் சூத்திரமானது சிவபெருமானிடத்தில் வைக்கப்பட்டதாகவும் இந்த சம்ஸ்காரம் ஆகிறது. இதன் பின்பு ததஹா சிஷ்யம் அதிகரண மஞ்சகே பூஜா புரஸ்தரம் பிரணாமம் காரயித்வாம், சிஷ்யனை ஐந்து விதமான அதிகரணங்கள், இப்பொழுது சிஷ்யனது சிவபெருமான் ஐந்து இடத்தில் சிறப்பாக திகழ்கிறார், ஒன்று மண்டலம், இரண்டாவது கும்பம், மூன்றாவது ஹோமகுண்டம், நான்காவது ஆச்சாரியரது ஹிருதயம், ஐந்தாவது சிஷ்யனது ஹிருதயம். இந்த ஐந்து இடத்திலும் திகழக்கூடிய சிவபெருமானுக்கு சிஷ்யன் வாயிலாகவே பூஜையை செய்து ஒரு புஷ்பத்தை சாத்தும்படி செய்து பிரணாமம் காரயித்வா அவனை வணங்கி விழுந்து வணங்கும்படி செய்து மண்டபாத் பகிஹி மண்டலத்ரயம் கிருத்வா அந்த மண்டபத்திற்கு வெளியே மூன்று மண்டலங்களை நாம் இட்டு பூர்வாஸ்யம் உத்தராசியம் வா பிரதம மண்டலே நிவேஷ்ய, அந்த சிஷ்யனை கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருக்கும்படி செய்ய வேண்டும். முதல் மண்டலத்தில் அதாவது புபுக்ஷு போகத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் கிழக்கு முகமாகவும், முமுக்ஷுவாக மோட்சத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் வடக்கு முகமாகவும் அவனை அமரும்படி செய்து அந்த முதல் மண்டலத்தில் அமரும்படி செய்து குஷபானையே தஸ்மை பஞ்சகவ்ய சுலுகத்ரயம் தத்வா, முதலில் நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பஞ்சகவ்யத்தை அவன் கையில் தர்பகை கொடுத்து ஐந்து மூன்று முறை பஞ்சகவ்யத்தை கொடுத்து அவனை பிராசனம் செய்யும்படி செய்ய வேண்டும். அதற்கான மந்திரம் ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா, ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா, ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்யத்தை மூன்று முறை பிராசனம் செய்ய வேண்டும். இதி பிரத்யேகம் அந்தராந்தரா ஆச்சமன யுதம், ஒவ்வொரு முறையும் நடுவே நடுவே ஆச்சமனம் செய்து கொள்ள வேண்டும். ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா என்று ஒரு முறை பஞ்சகவ்யம் பிராசனம் செய்த பின்பு ஒரு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும். மறுபடியும் ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம், மறுபடியும் ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம் என்று இவ்வாறாக முதல் மண்டலத்தில் அமர்த்தி பஞ்சகவ்ய பிராசனம் செய்விக்க வேண்டும். அடுத்து த்விதீயஸ்மின் மண்டலே இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி இருக்கும்படி செய்து சரோஹோ கிராசத்ரயம் பஞ்சாங்குள் யாகிருதம் அதந்தஸ்பர்ஷம் ததைவ பிராசயேத், கிராசாஷ்டகம் வா, இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி செய்து சருபாகம் செய்து ஸ்தலிபாகம் செய்து சருகவனம் செய்த பின்பு சிஷ்யனுக்காக தனியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னம், அந்த அன்னத்தின் சிஷ்யனுக்கு உரிய பங்கத்தில் மூன்று கிராசங்கள் மூன்று கைப்பிடி சருவை அவனுக்கு கொடுத்து அவனை உண்ணும்படி செய்ய வேண்டும். சரோகோ கிராசத்ரயம் பஞ்சாங்குள் யாகிருதம், அந்த சருவனுடைய அந்த அன்னத்தை எடுக்கும் பொழுது ஐந்து விரல்களால் எடுக்க வேண்டும். பஞ்ச அங்குலி ஆகிருதம் கிராசத்ரயம், அவ்வாறு மூன்று முறை அவன் சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுது அதந்த ஸ்பர்ஷம் பல்லில் படாமல் அந்த அன்னத்தை சருவை அவ்வாறே உட்கொள்ள வேண்டும். ததைவ பிராசயேது, அல்லது முடியாத பட்சத்தில் கிராசாஷ்டகம் வா, எட்டு கிராசமோ அவன் சாப்பிடலாம். இவ்வாறு இரண்டாவது மண்டலத்தில் சருவை கொடுத்து ததஸ்திருத்தீய மண்டலே தந்தகாஷ்டம், மூன்றாவது மண்டலத்தில் அவனை இருக்கும்படி செய்து அவனுக்கு பல் குச்சியை கொடுத்து அவனை பல் துலக்கும்படி செய்ய வேண்டும். தந்தகாஷ்டம், இந்த தந்தகாஷ்டமாகிய பல் குச்சியை ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்று சொல்லி கொடுக்க வேண்டும். தந்தான் சங்கிருஷ்ய, வாயினை நன்கு தூய்மைப்படுத்தி பிரக்ஷால்ய, அடுத்து வாயினை ஜலத்தினால் சுத்தம் படுத்தி அலம்பிக் கொண்டு ஊர்துவ முகம் பாதிதே பிராக் உத ஈசான ஊர்துவ பச்சிமேஷு சுபஹா அந்யத்ர பாதிதே அசுபஹா இது ஜ்ஞாத்வா, அந்த தந்தகாஷ்டமாகிய அந்த பல்குச்சியை மேல் நோக்கி அதை தூக்கி எறிய வேண்டும். அந்த பல்குச்சியானது கிழக்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ அல்லது ஈசான திசையிலோ அல்லது மேலே வேறு ஏதாவது இடத்திலோ அல்லது மேற்கிலோ அந்த பல்குச்சியானது விழுந்தால் சுபமானது, பிற இடத்தில் விழுந்தால் அசுபமானது என்று குருவானவர் சுபாசுபத்தை மனதில் தெரிந்து வைத்துக் கொண்டு அதன் பின்பு பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும். அசுபஹா இது ஞாத்வா சமாச்சம்ய அந்தப்பிரவிஷ்ய, ஆச்சாரியரும் ஆச்சமனம் செய்து யாகசாலையின் உள்ளே சென்று தந்தகாஷ்ட பாத தோஷே தச்சாந்தியர்த்தம் அஸ்திர அஸ்திரேன அஷ்டோத்தரசதம் ஹுத்வா, அந்த பல்குச்சி விழுந்த இடமானது தவறான இடமாக இருந்தால் அந்த தோஷம் விலகுவதற்காக அஸ்திரமந்திரத்தால் 108 முறை ஹோமம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து அதன் பின்பு காய வாங் மனசோத்பூத சித்ரதோஷ சாந்தியர்த்தம் மூல அகோர அசிபிஹி சதம் சதம் ஹுத்வா, அடுத்து இந்த சரீரம் ஆச்சாரியருக்கு இந்த தீட்சையாகிய பெரிய சம்ஸ்காரத்தை செய்யும் பொழுது அவர் சரீரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரீரம் தொடர்பான தவறுகள், அதுபோல் வாயினால் சொல்லினால் மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், மனதினால் கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், காய வாங் மனசோத்பூத சித்ர, இவ்வாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், அந்த தவறினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த தோஷங்கள் விலகுவதன் பொருட்டு தோஷ சாந்தியர்த்தம் மூல அகோர அசிபிஹி மூலமந்திரத்தாலேயும், அதுபோல் அகோர ஹிருதயாஜனமஹா என்ற மந்திரத்தினாலேயும், ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா என்ற மந்திரத்தினாலேயும் தலா 100 ஆகுதிகளை கொடுக்க வேண்டும். அதன் பின்பு மந்திர தர்ப்பனாய மூல பிரம்மாங்கைஹி யதாசக்தி ஹுத்வா, மூலமந்திரத்தாலும் பிரம்மாங்க மந்திரங்களாலேயும் முடிந்த அளவு ஹோமம் செய்து பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இந்த பூர்ணாகுதி மகா பூர்ணாகுதி என்று மனதில் கொள்ள வேண்டும். அந்த அதிவாசத்தினுடைய மகா பூர்ணாகுதி சருசேஷம் நைவேத்யாய ஹுத்வா, அதன் பின்பு சருசேஷம் முதலிலேயே ஏற்கனவே குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆகுதி செய்து மீதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது சருசேஷம். அந்த சேஷத்தினால் மறுபடியும் நைவேத்தியத்தின் பொருட்டு ஆகுதி செய்து ஆச்சமனாதித்வா இந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆச்சமனம், சந்தனம், தாம்பூலம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து சம்பூஜ்ய அவரை சிறப்பாக பூஜித்து விஜ்ஞாபனம் செய்விக்க வேண்டும். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தோயம் த்வயா விபோ பசூனாம் பாசநாசாய ஹாதவ்யோத்ர நஹாதவ்யோத்ர சந்நிதிஹி என்று ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தா அயம் த்வயா விபோ அயம் சந்நிதிஹி, தாங்கள் தங்களது இந்த சந்நிதியானது, தங்களது இந்த இருப்பானது எது பர்யந்தம் என்றால் ஆ யாக கர்ம சந்தான பர்யந்தா, இந்த யாகம் என்ற கர்மா, சிவதீக்ஷை என்ற கர்மாவானது முடியும் வரை தங்களது இந்த சன்னிதானமானது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். த்வயா விபோ, இந்த சன்னிதானமானது உன்னால் அறுக்கத்தக்கது அல்ல, தங்களால் விளக்கத்தக்கது அல்ல. என்ன காரணம் என்றால் பசுவாம் பாசநாசாய, பசுவாகி இந்த சிஷ்யனது பாசம் விலக வேண்டும் என்பதற்காக தாங்கள் இந்த இடத்தை விட்டு அகலவே கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தோயம் த்வயா விபோ பசூனாம் பாசநாசாய ந ஹாதவ்யோத்ர சந்நிதிஹி. இவ்வாறு பிரார்த்தனை செய்து சிவபெருமானை அந்த இடத்திலேயே நிலையாக இருக்கும்படி, யாகம் முடியும் வரை நிலையாக இருக்கும்படி பிரார்த்தனை செய்து, ததஹா அக்னிஸ்தம் நிருத்ய, அக்னியில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நிரோதார்க்யம் கொடுத்து நிரோத முத்ரையை காண்பித்து, பூராதிபிஹி ஹுத்வா பூஸ்வாஹா என்ற நான்கு ஆகுதிகளை கொடுத்து, அக்னி ஆஜ்யாகுதி சதுஷ்டயம் ஹுத்வா, பிறகு அக்னி பகவானுக்கு அந்த சிவாக்னிக்கு அக்னேயஸ்வாஹா சோமாயஸ்வாஹா அக்னி சோமாபியாம் ஸ்வாஹா அக்னேயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா என்ற முறையில் இந்த நான்கு ஆகுதிகளை கொடுத்து, பலிம் தத்வா பிரம்மாதிகளுக்கு பலியை கொடுத்து, சமர்ப்பித கிரியாசேஷம் மண்டலேஷம் அபி நிருத்ய, அந்த மண்டலத்தில் பூஜிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் எல்லா கிரியைகளையும் சமர்ப்பணம் செய்து, ஜபசே ஹோம அனுகுணம் ஜபம் போன்றவற்றையெல்லாம் செய்து அவர்களுக்கு சமர்ப்பணம், மண்டலேஸ்வரருக்கு சமர்ப்பணம், விசேஷ பூஜைகளை எல்லாம் செய்து, மண்டலேஷம் அப்படி நிருத்திய, மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பரமேஸ்வரனை நிரோதார்க்யம் கொடுத்து நிலை நிறுத்தி, கலசஸ்தம் தத் பரிகிரகம் ச விவக்ஷித சமயாவதி விஜ்ஞாபிய, கலசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய யாகேஸ்வர யாகவர்தனிகளையும் அவர்களது பரிகிரகங்களாக இருக்கக்கூடிய இந்திராதி திக்பாலகர்களையும் பிற எல்லா தேவதைகளையும் விவக்ஷித சமயாவதி, நாங்கள் குறிப்பிட இருக்கக்கூடிய, நாங்கள் சொல்லக்கூடிய, அதாவது மறுநாள் நடக்கக்கூடிய தீட்சை முடியும் வரை இருக்க வேண்டும். விவக்ஷித சமயாவதி விஜ்ஞாபிய நிருத்திய, அவர்களையும் நிரோதனம் செய்விக்க வேண்டும். அதன் பின்பு சிஷ்யசிய ஸ்வாப விதி, இது முதல் நாள் இரவு நடைபெறக்கூடிய கிரியை, எனவே அந்த சிஷ்யனை தூங்க எவ்வாறு அவனை தூங்கும்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியானது சொல்லப்படுகிறது. யாக மண்டபே, அந்த யாக மண்டபத்தினுடைய சுத்த பூமு, யாக மண்டபத்திலேயே ஒரு அதன் சமீபத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு பகுதியில் தர்பசயனே, தர்பங்களையெல்லாம் பரப்பி அதனை சயனமாக, சிஷ்யன் படுத்து உறங்கக்கூடிய சயனமாக ஆக்கி, அஸ்திர சதாலப்தே, அந்த தர்பசயனத்தை 100 முறை அஸ்திரமந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து, புபுக்ஷும் பிராச்சீனமஸ்தகம் முமுக்ஷுமபி ததைவ சுத்த பஸ்மசயனே தட்சிணமஸ்தகம், அவன் புபுக்ஷுவாக இருந்தால் கிழக்கு நோக்கி தலை இருக்கும்படி செய்விக்க வேண்டும், அவன் முமுக்ஷுவாக இருந்தால் தெற்கு நோக்கி தலை இருக்கும்படி செய்ய வேண்டும். புபுக்ஷும் பிராச்சீனமஸ்தகம் முமுக்ஷுமபி தட்சிணமஸ்தகம், அந்த முமுக்ஷுவாக இருந்தால் தர்பைக்கு பதில் சுத்த பஸ்மசயனே சயனே, புபுக்ஷுவாக போகத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் தர்பமயமான சயனம், மோட்சத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் விபூதிமயமான சயனம், அந்த விபூதிமயமான சரீரத்தில் அஸ்திரமந்திரத்தால் 100 முறை அபிமந்திரணம் செய்து, தெற்கு நோக்கிய தலை இருக்கும்படி அவனை தூங்கும்படி செய்து, ஷிகா குப்த ஷிகம், அந்த இருவிதமான சிஷ்யர்களது ஷிகையில் ஓம் ஹூம் ஷிகாஜெய நமஹா என்று ஷிகா மந்திரத்தை பூஜித்து, ஷிகையால் ரட்சிக்கப்பட்ட ஷிகையை உடையவர்களாக சிகா குப்த சிகம் ஹிருண்மந்திரேன ஹிருதய மந்திரத்தை சொல்லி சிஷ்யம் சமாரூப்பிய அந்த படுக்கையில் அவர்களை இருக்கும்படி செய்து, அடுத்து ஸ்வப்ன தேவரை தியானிக்க வேண்டும். கட்வாங்கம் வரமுத்ராம்ச்ச திரிசூலம் அபயம் ததன்னு ஸ்வப்ன மாணவகா பிங்கா ஜட்டா சந்திரார்த்தசேகரா, கட்வாங்கம் என்ற கட்டிலின் காலினை ஒரு ஆயுதமாகவும், வரமுத்ரையை ஒரு முத்திரையாகவும், அதுபோல் திரிசூலத்தையும் அபய முத்ரை என்ற நான்கு முத்திரைகளை தனது நான்கு கையில் தரித்து இருக்கக்கூடியவரும், பிங்கமான பழுப்பு நிற வண்ணமுடையவரும் ஜட்டையில் பிறைச்சந்திரனை சூடியவராகவும் இருக்கக்கூடிய ஸ்வப்ன தேவதையை தியானம் செய்து ஓம் நமசம்போ திரிநேத்ராய பிங்களாய மகாத்மனே வாமாய விஸ்வரூபாய ஸ்வப்னாதிபதகே நமஹா என்று ஸ்வப்னத்திற்கான அதிபதி. எனவே சைவர்கள் ஸ்வப்னத்தை மாயை என்று நம்புவதில்லை. இறைவனே ஸ்வப்னத்தின் வாயிலாக நமக்கு சுபாசுபங்களை நமக்கு சூச்சிப்பிக்கிறார், நமக்கு தெரிவிக்கிறார் என்பது சைவர்களின் எண்ணம். எனவே இந்த சொப்னத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறார். ஆச்சக்ஷ்வ தேவ தேவேஷ

0: அதற்குரிய மந்திரங்கள் ஓம் ஹிலி ஹிலி சூலபாணியே ஸ்வாஹா என்று விஜ்ஞாபனம் செய்து அந்த மந்திரத்தையும் இந்த விஷயங்களையும் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்வித்து அவனை தூங்கும்படி செய்விக்க வேண்டும். ஸ்வாபயித்வா வர்ம ஜப்த வாசசா சமாச்சாத்திய, அந்த சிஷ்யனுக்கு ஒரு துணியினால் அவனை போர்த்த வேண்டும். அந்த துணியினை ஓம் ஹைம் கவச்சாய நமஹ என்று கவச்ச மந்திரம் சொல்லி ஜபம் செய்து அந்த துணியினால் அவனுக்கு போர்த்த வேண்டும். தூங்கக்கூடிய அந்த சிஷ்யனுடைய சயனத்திற்கு அந்த படுக்கையை சுற்றிலேயும் அவனுக்கு சம்ரக்ஷணம் ரக்ஷை செய்ய வேண்டும். சயனீயஸ்ய பகிஹி தில சர்ஷப பஸ்மபிஹி அஸ்திரமந்திரிதைஹி திஸ்ரஹா ரேகாக குறியாத். சிஷ்யனது படுக்கையை சுற்றிலும் மூன்று ரேகைகள், முதலில் எள்ளினால் ரேகை செய்ய வேண்டும், அந்த சுற்றி கோடு போட வேண்டும். அடுத்து சர்ஷபமாகிய கடுகினால் கோடு போட வேண்டும். மூன்றாவதாக பஸ்மாவாகிய விபூதியினால் கோடு போட வேண்டும். அஸ்திரமந்திரத்தை சொல்லி இவ்வாறு மூன்று கோடுகளை போட்டு தூங்கக்கூடிய சிஷ்யனுக்கு ரக்ஷையை பாதுகாத்தலை ஏற்படுத்திவிட்டு குரு கர்த்தவ்ய விதிகி, குருவும் சிஷ்யனுக்கு செய்தது போலவே மூன்று மண்டலங்களை செய்து அதில் தானும் பஞ்சகவ்யம் முதலில் அருந்தி முன்பு சொன்னது போலவே சரு பிராசனம் செய்து அதன் பின்பு பஸ்மநாஸ்நாதக சிஷ்யவத் சுப்யாது. பஸ்மஸ்நானம் செய்து கொண்டு சிஷ்யன் எவ்வாறு தூங்குகிறாரோ அதே முறையில் இவரும் தூங்க வேண்டும் என்று அதிவாச யாகத்தினை முடித்து அருளுகிறார். சத்யோதிவாசிய பிரகாரபேதா, இதுவே சத்யோதிவாசம், இது முறையான அதிவாசம். முன்பு சொன்னது போல யாகஸ்வோ பவித்தேத்யாதோ கர்த்தவ்யம் அதிவாசனம் என்று நாளைய தினம் யாகம் நடைபெறக்கூடிய நிலையில் இன்று மாலையே செய்யக்கூடியது அதிவாசம். அது போன்ற சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் என்றைய தினம் நாம் தீட்சை செய்து கொள்கிறோமோ அன்றைய தினம் காலையிலேயே அதிவாசம் செய்தால் அதற்கு சத்யா அதிவாசகா சத்யோதிவாசகா என்று பெயர். சத்யோதிவாசியது பாஷ அவரோபனாதி ந குறியாத். சத்யோதிவாச பட்சத்தில் முன்பு சொன்னது போலவே அந்த பாஷசூத்திரத்தை எடுத்த எடுப்பிலேயே பெருமானிடத்தில் ஸ்தண்டிலேஸ்வரிடத்தில் காண்பித்து அவரது அனுமதியை பெற்று அதன் பின்பு சிகாபந்தனம் செய்து சிகையில் அந்த பாஷசூத்திரத்தை பந்தனம் செய்து அதன் பின்பு நாம் செய்யக்கூடிய சுஷும்னா நாடியை சேர்ப்பித்தல், சிவசக்தியை சேர்ப்பித்தல், ஆத்மாவினை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்தல், அதுபோல் ஆணவ கர்ம மாயா பாஷங்களை சேர்ப்பித்தல், ஒவ்வொரு கலையாக சாந்தியதீத கலை முதற்கொண்டு நிவர்த்தி கலை வரை ஒவ்வொரு கலையாக சரீரத்திலிருந்து சேர்ப்பித்தல், பிற மற்ற அந்த குங்குமத்தினால் அடையாளம் செய்தல், அதுபோல் அந்தந்த சாந்தியதீதாதி கலைகளை சன்னிதானம் செய்வித்தல், சிவபெருமானை ஆவாகனம் செய்தல், கிரந்தி கல்பனம் போன்ற எல்லா கிரியைகளையும் செய்யலாம். ஆனால் சூத்திர அவரோபணம் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனுடைய ஸ்கந்தத்தில் அவரது தோள்பட்டையில் வைத்தல், அதன் பின்பு பிரார்த்தனை செய்தல், அந்த சிகையிலிருந்து சூத்திரத்தை அவிழ்த்தல், பின்பு யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் சமர்ப்பித்தல், இந்த எந்த கிரியையும் இன்றி மேற்படி நேராக கலா சோதனத்திற்கு செல்ல வேண்டும். இவ்வாறாக நிர்வாண தீட்சை தொடர்பான அதிவாச யாகமானது இத்துடன் முட்டு பெறுகிறது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும். தலைப்பு நம்மை வாழ்த்தும் வழியடியார். வழங்கியிருப்பவர் சிவ ஜானகிராமன் ஐயா அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் திலையம்பலம் அந்நிலையே உயிர் பிரிந்தான் கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனி கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்திலன் வேந்தானும் யார்

எல்லார்க்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தாள் திருத்தொண்டத்தொகை பதிகமருள் செய்வார். கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் இருந்து அருள்பாலித்து வரும் அருந்தரும் பன்னார் முடியம்மையுடன் உரை அருள்மிகு திரு நனா உடையார் திருவருளும்

0: திருநீரும் கண்டிகையும் ஐந்தெழுத்தும் பொருளா கொண்ட நாயன்மார் குருவருடும் முன்னின்றல் செய்ய நம்பி ஆரூரர் குருபூசை விழாவினை முன்னிட்டு இணைய வழியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வாழ்வையும் வாக்கையும் கடந்த 8 நாட்களாக பல்வேறு தலைப்புகளிலே சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் துணை செய்திருக்கிறது. அவ்வகையிலே இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய அருந்தரும் முப்பிலாமுடையம்மை உடனாகிய அருள்மிகு மாசிலாமணிசப்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை நில நினைந்தும் அருட்குருநாதருடைய திருவடித்தாமரைகளை தொழுதும் வணங்கியும் வாழ்த்தியும் அடிநாயினேனை இந்நன்றிக்க நாற்றுப்படுத்தி வரும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை சிந்தித்தும் திருவாவடுதுறை ஆதீனம் குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளுடைய திருவடித்தாமரைகளை மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலும் தொழுதும் வணங்கியும் வாழ்த்தியும் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் உண்மை உலகெங்கிலும் தலை தோங்கி செழித்திருக்க காரணமாக விளங்கக்கூடிய நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன ஞான பண்ணையில் இன்றைக்கு செங்கோல் ஓச்சி வரக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடி தாமரைகளை தொழுதும் வணங்கியும் வாழ்த்தியும் குருமகா சன்னிதானத்தின் அருளானைக்கு இணங்க இத்தொடர் சொற்பொழிவுகளை நல்ல முறையிலே ஒருங்கிணைத்து வரக்கூடிய தம்பிரான் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்தும் நமது சைவ சித்தாந்த பயிற்சி மைய இயக்குனர் பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் சிந்தித்து பயிற்சி மையங்களை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அமைப்பாளர் பெருமகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு நம்முடைய ஆதீன புலவர் குச்சிதவாதம் ஐயா அவருடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து அடியவனுக்கு முன்னதாக கடந்த 8 நாட்களாக சிறப்புரை ஆற்றியருளிய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் திருமுறை இன்னிசை வழங்கி நம்மையெல்லாம் உய்யக்கொண்ட ஓதுவா மூர்த்திகளுடைய திருவடி தாமரைகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த காணொளி வாயிலாக எழுந்தளிர்க்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் தாய்மார்களையும் வணங்கி மகிழ்ந்து இத்தகைய அருமையான சிவஞான இன்னமுதை நாமெல்லாம் கேட்டு உய்வு பெற வாய்ப்பளித்த ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடி தாமரைகளை மீளவும் வணங்கி மகிழ்ந்து நம்பி ஆரூரப் பெருமானையும் நம்பியாண்டார் நம்பிகளையும் தெய்வ சேக்கிலார் பெருமானையும் சிறமேர் கொண்டமையினால் கிடைத்த ஞானத்தினாலே இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த 8 நாட்களாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் வாழ்வையும் திரு வாக்கையும் சிந்தித்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு நும்மை வாழ்த்தும் வழியடியார் என்ற தலைப்பிலே நம்பி ஆரூரப் பெருமானுடைய திருவடி தாமரைகளை சிந்திக்க முற்படுகின்றோம். இந்த நும்மை வாழ்த்தும் வழியடியார் என்ற இந்த அருமையான தலைப்பை எவ்வாறு அணுக வேண்டும் என்று சொல்லியும் திருத்தொண்ட தொகை பாடியருடைய பகுதியையும் நம்பிகள் பொன்னுலகம் பெற்றதையும் விரிவாக சொல்லுங்கள் என்று ஆலோசனை வழங்கியருடைய தம்பிரான் சுவாமிகளுக்கும் அடிநாயினேனை இத்தகைய அருட்பணிக்கு ஆளாக்கிய இயக்குநரையா அவருடைய திருவடி தாமரைகளுக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு கடந்த 8 நாட்களாக நம்பி ஆரூரப் பெருமானுடைய வாழ்வையும் வாக்கையும் மடைதிறந்த வெள்ளம் போல நம்முடைய செவிகளிலே பாய்ச்சிருக்கிறார்கள் பேராசிரிய பெருமக்கள். அவருடைய அனைவருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து எட்டுக்கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி வர வீடே வீடாகும் என்று உந்தி வர என்று நம்முடைய திருவியல் உய்யவந்த நாயனார் சொன்னதை போல நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரசரும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லிய துகப்பானை என்று நம்பிகளும் சொல்லுவது போல இந்த 8 பேராசிரியர்களும் இதுவரையிலும் சொல்லியனவே சொல்லி அடியேனும் இன்றைய தலைப்பை சிந்திக்க முற்படுகின்றேன் என்று சொல்லி நும்மை வாழ்த்தும் வழியடியார் என்னும் இந்த தலைப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருடைய இறுதி பதிகமாகவும் முத்தி பதிகமாகவும் விளங்கக்கூடிய தானேனை முன்படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே என்கின்ற அற்புத பதிகத்தினுடைய 5வது பாடலிலே வரக்கூடிய ஒரு தொடராகும். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான்மலை உத்தமனே என்பார் நம்பி ஆரூரப் பெருமான். நால்வர் பெருமக்களும் அருளிய பதிகங்களில் முத்தி பதிகம் என்று சொல்லி நாம் சில பதிகங்களை போற்றி மகிழ்கின்றோம். அந்த அடிப்படையில இந்த தானினை முன்படைத்தான் என்ற திருப்பதிகம் ஏராளமான சிறப்புகளை உடையது. இந்த பதிகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், இது மண்ணுலகத்திலிருந்து பொன்னுலகம் செல்லுகின்ற வழியிலே வெள்ளை யானையின் மீதாக இருந்து நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் பாடியருளிய அற்புத பதிகம் என்பது ஒரு சிறப்பு. அது மட்டுமல்ல, நம்பி ஆரூரப் பெருமான் வருணனை பார்த்து, வருணனே இந்த பதிகத்தை அஞ்சையப்பருக்கு சென்று அறிவிப்பாயாக என்று ஆணையிட, சுந்தரனின் ஆணையை தலைமையில் கொண்ட வருணன் அதை திரு அஞ்சைக்களம் கொண்டு வந்து சேர்ப்பித்தான் என்பது நாம் இங்கே கருதக்கூடிய ஒன்றாகும். இப்படி பாடப்பெற்ற இந்த திருப்பதிகம் மிகவும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஒரு திருப்பதிகமாகும். பொதுவாக முத்திக்கு செல்லும் அருளாளர்கள் தங்களுடைய உடம்பு நீங்கிய நிலையிலேதான் திரு கைலையை நோக்கி செல்ல முடியும் என்பது சாத்திரமும் தோத்திரமும் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு. ஆனால் நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் மட்டும் இந்த மண்ணுலகத்தில் அவதரித்த அந்த மானிட சட்டையுடனேயே பொன்னுலகம் சென்றார் என்பது இங்கு வியப்புக்குரிய ஒரு செய்தியாகும். அது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பராகிய சேரமான் பெருமான் நாயனாரையும் அவ்வாறே மானிட சட்டையோடு அழைத்து சென்றார் என்பதும் இதில் போற்றத்தக்க ஒரு செய்தியா. களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடி மூவா இரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே என்று இந்த உண்மையை திரு இசைப்பாவிலே நம்முடைய பொந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்கள் அருளி செய்திருப்பார். அதுபோலவே நம்பியாண்டார் நம்பிகளும் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இந்த உண்மையை ஞான ஆரூரரை சேரரை அல்லது நாம் அறியோம் மாணவ ஆக்கையுடும் புக்கவரை வளரொழிப்பூன் வானவராலும் மறுவர்க்கு அறிய வடகையிலை கோடவன் கோயில் பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே என்று போற்றுகிறார். நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த இடத்தை எல்லாமே. மாணவ ஆக்கையுடும் புக்கவரை என்று நம்பியாண்டார் நம்பிகள் வணங்குகிறார். கைலை எப்படிப்பட்டது? தேவரும் மூவரும் யாவரும் அடைதற்கு அரிதாக விளங்கக்கூடிய அந்த திருக்கைலையை நம்முடைய நம்பிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் மானிட ஆக்கையோடவே சென்று சேர்ந்தார்கள் என்று சொன்னால் நம் பெருமக்களினுடைய பெருமையை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? இப்படி ஏராளமான சிறப்புகள் உடையது இந்த தானினை முன்படைத்தான் என்ற திருப்பதிகம். அதனால்தான் தாயுமான சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பல பதிகங்களின் மீது ஈடுபாடு கொண்டிருந்த போதும் இந்த தானினை முன்படைத்தான் என்ற பதிகத்தின் மீது பெருவிருப்பு கொண்டிருந்தார். அதனாலேயே தாயுமான சுவாமிகள் தான் அருளிய அறிஞர் உரை என்ற பகுதியிலே இந்த பதிகத்தினுடைய சிறப்பை பதிவு செய்து காட்டுவார். தானினை முன்படைத்தான் என்ற தகவுரையை நான் என்னா உண்மை பெற்று நாம் உணர்வது என்னாலோ என்று இந்த பதிகத்தை போற்றி மகிழ்கிறார் தாயுமான சுவாமிகள். ஆக இத்தகைய பெரும் சிறப்புடைய இந்த தானினை முன்படைத்தான் என்ற திருப்பதிகத்திலிருந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன் என்று நம்பியாரூரப் பெருமான் சொன்ன அந்த அருள் தொடரை மையமாக கொண்டு இன்றைய தலைப்பு நமக்கு அமையப்பெற்றிருக்கிறது. இங்கே நம்ம ஒன்னு நினைத்து பார்க்க வேண்டும். நும்மை வாழ்த்தும் வழியடியார், அடியார்கள் இறைவனை வாழ்த்துகிறார்களாம். இறைவனை வாழ்த்துகின்ற அளவுக்கு நாம் என்ன பெரிய ஆட்களா? இல்லை, இறைவனை வாழ்த்ததான் முடியுமா? இறைவனை வாழ்த்தினால் என்ன பயன்? பட்டணத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார், பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தார்க்கு உண்டு, பொன்படைத்தோன் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு அங்கு ஏதுண்டு. அத்தன்மை போல உன்னால் பிரயோஜனம் வேணதெல்லாம் உண்டு, உன்னை பணியும் என்னால் பிரயோஜனம் ஏதுண்டு காலத்து ஈச்சுரனே என்று கேட்பார். நமக்கே தெரியும், இப்ப நம்மள யாராவது உடம்புல தங்க ஆபரணங்களை அணிந்திருந்தால் அதை வைத்துக் கொண்டு நாம் சற்று பெருமை கொள்ளலாம். இதோ இவ்வளவு தங்க ஆபரணங்களை அணிந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த தங்கம் நினைக்குமா, இவர் என்ன அணிந்திருக்கிறார் இவரால் எனக்கு பெருமை என்று தங்கம் நினைக்குமானா? இல்லை, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக இந்த உண்மையைத்தான் அங்கே பட்டினத்தடிகள் சொல்லுகின்றார். இறைவனிடத்திலிருந்து உயிர்களாகிய நமக்கு வேண்டுமானால் கோடான கோடி நன்மைகள் இருக்கலாம், ஆனால் இறைவனுக்கு அணுவளவேனும் நன்மைகள் உண்டா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பதிலாகும். அதான் அப்படி மணிவாசக பெருமானுமே அதை அருமையாக பதிவு செய்வார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பான். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெரும் துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கிளனோர் கைமாறே என்று பாடியிருப்பார். அங்க அவர் சொல்லுகிறார் பாருங்கள், மணிவாசக பெருமான், அந்தமில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று, அதாவது ஒண்ணு உண்டா, இறைவன் நம்மிடத்திலிருந்து பெற்றான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லையே, அவன் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறான், உயிர்களாகிய நாம் பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆக இப்படி நம்முடைய அருளாளர்கள் இறைவனை வாழ்த்துகின்ற அந்த நன்மையை சொல்லுகிறார். ஆக ஒரு உண்மை தெரிகிறது, இறைவனை வாழ்த்துவதால் இறைவனுக்கு எந்த பலனும் இல்லை, அவன் அதனால் மகிழ்வதும் இல்லை, நாம் அவனை வாழ்த்தாவிட்டால் அவன் வருந்துவதும் இல்லை. ஆக இறைவனை வாழ்த்துவதால் யாருக்கு பயன் என்று சொன்னால் உயிர்களாகிய நமக்குதான் இறைவனை வாழ்த்துவதால் ஏராளமான பலன்கள். அதையும் நம்முடைய மணிவாசக பெருமான் அருமையாக பதிவு செய்திருப்பார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி சூழ்த்து மதுகரலும் முரளும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே என்று பாடியருள்வார். ஆக தேவர்கள் முதலானோரெல்லாம் இறைவனை வாழ்த்துவது எதற்காக என்று சொன்னால் தான் வாழ்வதற்காக. நம்முடைய உலகியல்ல நாம நல்லா பார்த்திருக்கிறோம், யாரேனும் யாரிடமேனும் சென்று ஒரு காரியமாக வேண்டும் என்று சொன்னால் அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதாலே, அவரை புகழ்ந்து பேசுவதாலே நாம் நன்மைகள் பல பெறுகிறோம் என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்கு ஒரு தனி பதிகமே பாடியிருப்பார். பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் என்று அருமையாக சொல்லுவார். ஆக இறைவனை வாழ்த்துவதாலே நாம் வாழ்கிறோம் என்பதே உண்மை. இதை நம்முடைய திருமுறைகள்ல பல இடங்களில் நாம பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க என்றுதான் மணிவாசக பெருமான் திருவாசகத்தையே துவங்குகின்றார். 9 திருமுறையிலே திருப்பல்லாண்டு என்று ஒரு தனி பதிகமே இறைவனை புகழ்ந்து வாழ்த்துவதாக அமையப்பட்டிருக்கிறது என்றும் பார்க்கிறோம். இதையே கொஞ்சம் சற்று வேறு மாதிரி நாம யோசித்து பார்க்கலாம் என்று சொன்னால், மெய்யன்புடைய அருளாளர்கள் தங்களை தாயாகவும் இறைவனை சேயாகவும் கருதி இறைவன் நலமோடு வாழ வேண்டும் என்ற பெரிய மனதோடு அவனை வாழ்த்தவும் செய்கிறார்கள். ஆக நம்பி ஆரூரப்பெருமான் சொன்ன அந்த தொடர், நும்மை வாழ்த்தும் வழியடியார் என்று சொன்னால் இறைவனை வாழ்த்தலாமா என்று சொன்னால் வாழ்த்தலாம் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை. தாயன்புடைய அத்துணை அடியார் பெருமக்களும் இறைவனை வாழ்த்தவும் வணங்கவும் செய்து மகிழலாம் என்றுதான் நமக்கு நம்பிகளும் அந்த உண்மையை காட்டுகின்றார். அதனால்தான் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்த எடுப்பிலேயே பெரிய புராணம் பாடியருள்கின்ற போது இறைவன் கொடுத்த உலகெலாம் என்ற முதல் சொல்லையும் வைத்துக் கொண்டு கூட அவரை வாழ்த்தி வணங்குகிறார் என்று பார்க்கிறோம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்பது நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு. இப்படி இறைவனை வாழ்த்துவதனாலே நாம் நிறைய லாபங்களை அடைகிறோம் என்பது ஒரு பக்கம். இதுல மிக மிக மிக உயர்ந்த லாபம் என்ன என்று பார்த்தால் அது பொன்னுலகமாகிய வீடு வேற்றினை அடைவதுதான் என்றுதான் நம்முடைய நம்பி ஆரூரப்பெருமான் இந்த பதிகத்திலே பதிவு செய்து நமக்கு காட்டுகின்றார். நும்மை வாழ்த்தும் மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன் என்று அருளி செய்கின்றார். ஆக இறைவனை வழிபடுபவர்கள் பொன்னுலகம் பெறுதல் என்பது சர்வ நிச்சயமே. இதை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும்தான் பாடுகிறார் என்றில்லை, நம்முடைய அருளாளர்கள் எல்லோருமே பாடுகிறார்கள். எடுத்துக்காட்டாக நம்முடைய அப்பர் சுவாமிகள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். மகிழ்ந்தானை கட்சி ஏகம்பன் தன்னை மறவாது களல் நினைந்து வாழ்த்தி ஏத்தி புகழ்ந்தாரை பொன்னுலகம் ஆழ்விப்பானை பூத கணப்படையானை புறங்காட்டு ஆடல் உகந்தானை பிச்சையே இச்சிப்பானை உண்பவள திரளை என் உள்ளத்துள்ளே திகழ்ந்தானை திரு ஆணைக்கா உள்ளானை செருநீர் திரளை சென்று அடினேனே என்று வணங்குகிறார். அப்பர் வாக்கு இல்லையா, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மறவாது களல் நினைந்து வாழ்த்தி ஏத்தி புகழ்ந்தாரை பொன்னுலகம் ஆழ்விப்பானை என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். அது போலவே ஞானசம்பந்த பெருமானும் இந்த உண்மையை நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். நிலம் தரு மயானம் நிலம் வானம் மதியாததோர் சூடமுடு பேய்கணம் துளு கவாலிகளல் எத்தி மிக வாய்த்ததோர் காதன்மையினால் மணந்தன் மலி காளி மறை ஞான சம்பந்தன் மயிலாடுதுறையை உணர்ந்த தமிழ் பத்தும் இசையால் உரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே என்று ஆணையிடுகிறார். ஆணையிடும் பெருமானாச்சே விட்டுருவாரா, ரொம்ப அழகா சொல்றார். மயிலாடுதுறையை உணர்ந்த தமிழ் பத்தும் இசையால் உரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே என்று நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாரும் போற்றுகின்றார். வள்ளுவர் பெருமான் சொன்னது போலதானே, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் புகழ் ஒன்றுதான் பொருளுடைய புகழ், மற்றதெல்லாம் என்னவென்று நமக்கே தெரியும் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட இறைவனை நம்முடைய நம்பிகள் வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறார். சரி, இறைவனை எப்படி வாழ்த்துவது நமக்கு தெரியுமா என்று சொன்னால் சத்தியமாக தெரியாது. நம்ம ஏன் சொல்லுவானே, மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார், இறைவனை எப்படி வாழ்த்துவது என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். என்ன அதிசயம் பாருங்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று பாடுகிறார். ஆக யோசித்து பாருங்கள், நமக்கெல்லாம் இறைவனை வாழ்த்த தெரியுமா, எப்படி வணங்க வேண்டும் என்பது தெரியுமா என்று சொன்னால் சத்தியமாக தெரியாது. ஏனென்று சொன்னால் உயிர்களாகிய நம்முடைய அறிவு சிற்றறிவு, யாரேனும் ஒருவர் சொல்லிக் கொடுத்தால் தான் எந்த ஒன்றையும் நாம் கற்றுக்கொள்வோம். தர்மயாதீன குரு முதல்வர் சொக்கநாத வெண்பாவிலே அருமையாக சொல்லுவார், உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் கணத்தும் உணரும் வகை காணேன் என்று குரு முதல்வர் சொல்லுகிறார். இப்ப நாமெல்லாம் என்ன என்ன சொல்வது என்ற தெரியவில்லை. மணிவாசகருமே சொல்லுவார், திருச்சாளல் அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேன். அருந்தவர்க்கு யாருக்கு, அருந்தவர்க்கு அறம் முதல் நான்கன்றி அருளி செய்திடனே திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாகான் சாளலோ என்பார். ஆக யாராக இருந்தாலும் அறிவித்தால்தான் இந்த உயிர் அறியுமே அன்றி, இறைவன் அறிவிக்காவிடில் இந்த உலகம் இந்த உயிர்கள் எதையும் அறியாது என்பதுதான் உண்மை. ஆக இந்த வாழ்த்துவதும் வணங்குவதும் எப்படி என்பது கூட தெரியாமல் இருக்கின்ற சிற்றுயிர்கள் நாம். இறைவன் பார்க்கிறார், இவர்களையெல்லாம் எப்படி ஆளாக்குவது, இவர்களையெல்லாம் எப்படி பொன்னுலகம் பெறச் செய்வது என்று யோசிக்கிறார். கருணை கடல் இல்லையா, தன்போல் பிறரை ஆக்கக்கூடிய பேரறிவாளன் இல்லையா சாமி யோசிக்கிறார். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் நம்போல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி, யாராலும் செய்ய முடியாத அரிய பல காரியங்களை தன்பால் ஈசன்பால் வைத்த அன்பின் காரணமாக செய்து முடித்த 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை மண்ணுலகில் கொண்டு சேர்த்தினால் இந்த மக்கள் அந்த கதையை அந்த வரலாற்றை அந்த புராணத்தை படித்து அதன் வாயிலாகவாவது ஈசனாகிய நம்மை வாழ்த்தவும் வணங்கவும் செய்யட்டும் என்று இறைவன் கருதினார். என அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், வாழாள் மகவறிந்து ஊட்டவல்லேனல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேனல்லேன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லேன் என்பார் நம்முடைய பட்டினத்தடிகள். ஆகைய அடியாருடைய பெருமை சொல்லுதற்கரியது. அவ்வை அழகா சொல்லுவாளே, தொண்டகம் பெருமை சொல்லவும் பெரிது என்று சொல்லுவார். இறைவனும் இதைத்தான் நினைக்கிறான். இந்த அடியார் பெருமக்களுடைய உயர்வை சிறப்பை இந்த மண்ணுலகத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் வாயிலாக உயிர்களாகிய நாமெல்லாம் அடியார்களை தொழுவதும் ஈசனை தொழுவதும் தான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கற்றதனால் ஆயவையன் என்கொள். வள்ளுவெருமான் கேட்கிறாரே, கற்றதனால் ஆயவையன் என்கொள், வாழறிவன் நற்றால் தொழாரேனின். உலகத்துல நீ என்ன படிச்சு எதை படிச்சு என்னப்பா பிரயோஜனம்? எல்லாம் உள்ள சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை வணங்க கற்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய கல்வியினாலே என்ன பயன் என்று கேட்கிறார். ஆக நமக்கு எது முக்கியம் என்று சொன்னால் அரண் பூசையும் அடியார் பூசையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலையுடதோ அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமயக்கே. இறைவா கச்சி ஏகம்பனே என்பார் பட்டினத்து சுவாமி இல்லையா. மானுட பிறவிதானும் வகுத்தது மன வாக்கு காயம் ஆணிடத்து ஐந்தும் ஆடும் அரண்மனைக்காக அன்றோ என்பார் நம்முடைய சுவாமிகள். சித்தியார்ல ரொம்ப அழகாக அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நல்லார் இணக்கமும் பூசை நேசமும் தான் உயிர் மூச்சு என்று நாம் வாழ வேண்டும். அதற்கு யாராவது நமக்கு சொல்லித்தர வேண்டும். அதுதான் நம்முடைய சுவாமி சிந்திக்கிறார். ஏற்கனவே அடியார் உறவும் அரண் பூசையையும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த 63 நாயன்மார்களினுடைய அருள் வரலாற்றை மண்ணுலகுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி உயர்ந்த பண்புகளை உடைய 63 அருள் வரலாற்றை மண்ணுலகிலே உரிய வகையில் சொல்லக்கூடிய தகுதியுடையவர்கள் யார் என்று நம்முடைய இறைவன் பார்க்கிறார். அப்படியே சுத்தி முத்தி பார்க்கிறார். நாம் ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அப்படியே கண்ணை மூடி சிந்திக்கிறார். யாரை அனுப்பலாம் என்று பார்க்கிறார். தன் அருகாமல் இருக்கின்ற ஆளாள சுந்தரரை பார்க்கிறார். ஆகா, அணுக்க தொண்டராக விளங்கக்கூடிய இந்த நம்பி ஆரூரன் அல்லாது வேறு யார் இந்த மண்ணுலகில் சென்று அடியார் பெருமக்களினுடைய பெருமையை சொல்லிவிட முடியும் என்று நம்முடைய இறைவன் கருதுகின்றார். இந்த உண்மையை சேர்க்கிறார், பதிவு செய்திருப்பார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று போற்றியிருப்பார். ஆக நம்முடைய சுவாமி பார்க்கிறார். ஆலாள சுந்தரரை மண்ணுலகத்திற்கு அனுப்பி அடியார் புகழ்களாகிய தீதில்லா திருத்தொண்ட தொகை தர வேண்டும் என்று முடிவு செய்கிறார். நம் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே அந்த பாட்டை சொன்னாங்க. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று அப்படியே ஒரு படம் வரைகிறார் நம்முடைய சேக்கலார் பெருமான். நந்தவனத்திலே மலர் வைத்துக் கொண்டிருக்கிறார் கமலினியும் அணிந்திதையும். ஐயாலாம் கூட அழகா சொன்னாங்க, நாள்தோறும் மலர் பறிக்கிறார்கள், ஏதோ இன்று புதிதாக பறிக்கவில்லை, நாள்தோறும் பறிக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நம்முடைய பெருமானுக்காக நாள்தோறும் சென்று மலர் பறிக்கிறார். ஆனால் இன்று மட்டும் இருவருமே காதல் கொண்டார்களாம். போதுவார் அவர் மேல் மனம் போக்கினார். எதற்காக? தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. அதுவும் ஒரு நொடி பொழுதுதான் அவரவர்கள் நினைக்கு திரும்பி விட்டார்கள். கமலினியும் அணிந்ததையும் உடனே அம்மை இடத்தே போனார்கள். நம்பி ஆரூரப் பெருமான் சிவசிவா என்று சொல்லி நம்முடைய பெருமானிடத்திலே வந்தார். நம்ம சுவாமி அப்படியே சுந்தரரை உத்து பாக்குறார். ஒரு தப்பு செஞ்சவங்களை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், அவங்களாவே ஐயோ சாமி மன்னிச்சிருக்க அப்படின்னு. அது மாதிரி அப்படியே பாக்குறாராம். ஆதிமூர்த்தி அவன்திறம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை. சுந்தரா, நீ கமலினியும் அணிந்ததையும் கண்ணுற்றாய் போல இருக்கிறதே. ஒன்னும் தெரியாத நம்ம சாமி கேட்கிறார், கண்ணுற்றாய் போல இருக்கிறதே. சரி, எனவே தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் என்று சொல்லுகிறாராம். இப்படி ஒரு காட்சி பாருங்க. சுவாமி நம்பி நம்பி ஆரூரப் பெருமான் நடுங்கி போயிட்டார். ஐயோ பெருமானே பெருமானே, இந்த பொன்னுலகத்திலிருந்து நீங்கி மண்ணுலகத்திற்கு செல்ல வேண்டுமா? மண்ணுலகம் எத்தகையது? ஐயோ, அந்த மாயையும் மயக்கமும் நிறைந்த உலகமாயிற்றே. அங்கே நான் போனால் என் நிலை என்ன ஆகும்? ரொம்ப வருந்துகிறார். ஆனால் ஆணையிட்டது சிவபெருமானாச்சே, மீற முடியல. ஒரே ஒரு விண்ணப்பம் பெருமானே, நன்றே செய்வாய், பிழை செய்வாய் அப்படின்னு மணிவாசக பெருமான் கேட்ட மாதிரி இவர் ஒரு விண்ணப்பம் பண்றார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி, ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் என. ரொம்ப முக்கியமான பாடலுங்க இது. நாம எல்லாருமே இந்த மண்ணுலகத்திலே அனாச்சார பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாயையாகிய உலகத்திலே மூழ்கி விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது மட்டுமல்ல சிவஞானமும் மெய்ஞானமும் கைவரப்பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த பாட்டை சொல்லி தினமும் இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். ஒண்ணு காலையில முழிச்சு எழுந்திருச்சோன்னே இந்த பாட்டை சுவாமி திருவடி விண்ணப்பம் பண்ணிடணும். பெருமானே, பல பாடல்கள் இருக்கு இல்லையா, காலையில முழிக்கும் போதே, கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடே நஞ்சுதன்னை, திணைத்தனையா மேற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை, மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும், நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே என்று சொன்னது போல, இந்த பாட்டையுமே சொல்லி சாமி நாங்க யாரும் எந்த ஒரு தவறான அனாச்சார பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு விடாமல், உன் திருவடி தாமரையே சிந்தித்து உய்வு பெறுவதற்குரிய நல்லறிவை எங்களுக்கு கொடுங்கள் என்று நாம வேண்டிக்கணும். வேண்டுனா நடக்குமா? நடக்கும். இந்த ஒரு பாட்டை சொல்லி நம்பி ஆரூரப் பெருமான் கேட்டுக்கொண்டதனாலேதான் நம்முடைய எல்லாமுள்ள இறைவன் நம்பிகளை தடுத்து ஆட்கொண்டார் என்று நாம பார்க்கிறோம். திருநாவலூரில் அவதரித்தார், நம்முடைய சுவாமி என்ன பண்ணார், திருவெண்ணெய் நல்லூரிலே அவரை தடுத்து ஆட்கொண்டார் என்று நாம பார்க்கின்றோம். ஆக அற்புதமான பாடல் இது. செய்வர்கள் எல்லோருமே இதை கட்டாயமாக மனனம் செய்து கொள்ள வேண்டும். இது போல அருமையான செய்திகளை நாம சிந்திக்கிறதுக்கு நம்முடைய குருமகா சன்னிதானம் நமக்கு ஆணையிட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புத வாய்ப்பு! வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்பது போல இதையெல்லாம் நம்ம சிந்தித்து உய்வு பெறணும். இப்ப நம்முடைய நம்பிகள் இறைவனுக்கு ஆட்பட்டார், பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று சென்று இறைவனை வணங்கி மகிழ்ந்தார், தில்லையம்பதிக்கு எழுந்தருளுகின்றார். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக, குணமுறு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக நின்று இறைவனை வணங்கினார். பெரிய புராணம் என்பது ஒரு வாழ்வியல் நூல், அருளியல் நூல், நமக்கு அது வழிகாட்டுது. எப்படி சிவத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மனம் மொழி மெய்யாலே என்று சொல்வது போல, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக, குணமுறு மூன்றும் திருந்து சாத்விகமான நிலையிலே நின்று நாம் இறைவனை வழிபாடு செய்தால், அப்பர் சுவாமிகளை கேள்வி கேட்டது போல இறைவன் நம்மையும் கேட்பான், என்று நீ வந்தாய் என்று கேட்பான். ஆக நம்பியாரூரப் பெருமான் ஆடல் வல்லானை வணங்கி மகிழ்கிறார். அப்போ சுவாமி அசரீரி கொடுக்கிறார், ஆரூரில் வருக நம்பாள் என்று இறைவன் சுந்தரருக்கு ஆணையிடுகின்றான். சுவாமி அப்படியே நேரா திருவாரூருக்கு எழுந்துள்ள
1: சிவாய நம. சைவந்தாத்தார்பின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி திருவுந்தியார் இந்த பகுதியில் ரொம்ப அருமையாக உந்தி பரத்தல் என்றால், அந்த பெண்பாளார் அந்த காலத்துல பல்வேறு விளையாட்டுகளை செய்தார். அந்த விளையாட்டு செய்கின்ற பொழுதும் கூட திருவருள் உணர்வு மாறாமல் செய்தார். அதெல்லாம் திருவுந்தியார்னு சொல்லி, அது அந்த உந்திய போற அந்த விளையாட்டுலாம் இப்பொழுது எப்படி நேராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் காலம் கடந்து போய் இப்போ எல்லாம் பேட்மிண்டனும் வால்மீதும் அப்படி விளையாடுற காலம் ஆனதுனால அந்த பழைய விளையாட்டுகள் அப்படியே போயிட்டாங்க அல்லவா. ஆனாலும் அப்படி அது என்ன நினைக்கலாம் என்றால், அப்படி காலம் மட்டும் உந்தி உந்தி உந்தி பறப்பது போல ஆனால் பெருமான் திருவருளை பாடுகின்ற விளையாட்டு திருவுந்தியாராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பாட்டு இது. எல்லாம் பெண்பாளார் செய்வது இல்லைங்களா. இதுல அருமையாக நம்முடைய நம்முடைய மணிவாசக பெருமான் அந்த பெண்கள் வாயிலாக விளையாடுகிற பெண்கள் வாயிலாக வைத்து அருமையான பெருமானுடைய திருமொழியை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். இதற்கு இது திரியேகம்பத்தில் அருளியது என்று இருக்கு. திரியேகம்பம், திரியேகம்பம்னா காஞ்சிபுரம் இல்லையா, அப்படி இருக்கும். ஆகவே இது எங்கே அருளியதுங்கிறது சொல்ல முடியாது. அவரவர்களும் தான் தான் பதிப்பில் போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். திரியகம்பக்காரங்க திரியகம் போட்டுக்கிட்டாங்க, தில்லையில போட்டவங்க தில்லை. இந்த மாதிரி திருவண்ணாமலை ஏமாறல, இவன்தான் திருவண்ணாமலை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஏந்தால் சேக்கிழார் மற்ற மூவரையும் அந்த மாதிரி வரலாற்றில் அருமையாக பாடினார். மணிவாசர் வரலாறு சேக்கிழார் திருவாக்கினால வருவதற்கு நாம் தவம் செய்யலை, அதனால் இல்லைன்னா அருமையாக எங்கே பாடினார் என்று சொல்லியிருப்பார். சரி, இப்ப நமக்கு ஒன்னும் அப்படி ஒண்ணு இல்ல, பெரிய என்ன இருக்கு, காஞ்சியில இருந்து 32 அறங்களையும் வளர்க்கிற அம்மை, 32 அறங்களையும் ஒரு நாளில் நிற்கொண்டு கணவருடைய அந்த கருத்தின்படி 32 அறங்களையும் செய்கின்ற பெருமாட்டி, அந்த பெருமாட்டியார் இருக்கிற இடம். எனவே நம்ம ஏகாம்பரநாத பெருமானையும் அந்த பெருமாட்டியும் அணுங்கி அப்படி கூட சொல்லணும், ஒன்றும் தவறில்லை. நிச்சயமா கட்சியில் தான் பாடியதுன்னு சொல்வதற்கு இல்லை, சரிங்களா. சரி, இது ஞான வெற்றி என்று சொல்கிறார். ஞான வெற்றி என்று, ஞான வெற்றி என்ன, மனிதன் பல்வேறு விதத்தில் வெற்றி அடையலாம். இப்ப நினைத்த மாதிரி வீடு கட்டிட்டான்னா அதுல ஒரு வெற்றி, நினைத்த மாதிரி மனைவி வாய்த்தாள்னா அதுல வெற்றி, நினைத்த மாதிரி நல்ல குழந்தை பிறந்து நல்லா படிச்சதுன்னா, இப்படி ஒவ்வொன்றாக உலகியல் வெற்றிகள் அமைந்திருக்கின்றன, சரிங்களா. அது போல இந்த ஞானத்தை பெற்று அதன் வருகையில் வெற்றி என்று சொல்கிறார். அப்போ இந்த ஆன்மா இதுதான் நிலையான வெற்றி, தலையாய வெற்றி. மற்ற ஏழைய வெற்றி எல்லாம் ஒரு காலத்துல இருந்து போற வெற்றி, இவ்வளவு மற்ற இதெல்லாம் ஒரு காலம் இருந்து போற. ஆனால் இந்த ஞானம் பெற்று உயிர், அந்த ஞானத்தினால பெருமானி அடையும் என்றால் அதுதான் உயிர் பெற வேண்டிய தலையாய வெற்றி. அப்ப ஞானத்தின் வெற்றியாக இதை நாம் கருதுகிறோம். இதெல்லாம் பின்னே வந்து எழுதுனது, பின்னே வந்து எழுதுனது, சரி பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க, அதை நாம் பார்க்கிறோம் அவ்வளவுதான், சரிங்களா. அந்த வகையில நாம் அதையும் கண்டு இப்பொழுதுதான் உள்ளே கலித்தாளிசைன்னு போட்டிருக்கு. பா வகையில நான்கு வகை, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வெண்பா, இது மறுப்பா என்றெல்லாம் பா வகை இருந்தது. அந்த பாவையில இது கலிப்பாவில ஒரு பகுதியாக கலித்தாளிசை என்று சொல்லலாம் என்று யாப்பு வகையில பாருங்க, இதெல்லாம் எண்ணி செய்தார் பெரியவங்க, அந்த பாவகையைச் சேர்ந்தது என்று சொல்லிவிட்டு இனி போகிறார், சரிங்களா. ரொம்ப அருமையான பகுதி. இதெல்லாம் சாதாரணமா இல்லாம ஓதாமூர்த்தி படிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா படிப்பாங்க, நம்ம அப்படியே படிக்க முடியாது, ஏன்னா அவங்க எண்ணிக்கையோடு படிப்பாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு பாணி இருக்குல்ல, அப்படி படிக்கும். வளைந்தது வில்லு, இது ஏன் பாணி, விளைந்தது பூதல், உழைந்தன முப்புறம் உந்திபர. அந்த பெண்கள்ல ரெண்டு பெண் அப்படி சொல்றான், என்ன சொல்றா, பாண்டி நம்ம பெருமானுடைய வெற்றி எப்படிப்பட்டது தெரியுமா, அவரவரெல்லாம் பல நாள் போர் செய்து கடைசியில வெற்றி பெறுவாங்க அல்லது தோல்வியும் பெறுவாங்க, நம்ம பெருமான் அந்த வில்லு அப்படி வளைச்சதுதான் தெரியுமா, வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல். உடனே அந்த திரிபுரத்துல இருக்கின்ற இவர்களுக்கு ஒரு பெரிய பெருமானத்தினர் தான், விளைந்தது அவங்க பார்த்தான், என்ன யாரப்பா நம்ம வில்ல விளைக்கிறாங்கன்னு பார்த்தான், இப்படி பார்த்து அந்த மூணு பேர் முடிக்கும் போதே இங்க போல அப்படியே போல வந்துட்டது, உழைந்தன முப்புறம் உந்திபர. இந்த வில் வளைஞ்சு இந்த அம்பெல்லாம் போய் அங்க நெருப்பத்தை, இங்க வில் வளைஞ்சதுதான் தெரிஞ்சது, ஏன் என்னமோ யாரோ வில்ல வளைக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த திருவுரத்தா, அதுக்குள்ள பக்கம் திருவுரம் என்ன, பெருமானுடைய அருள் செயல்ல, மனித செயல்னா அந்த அளவுலாம் விரைவில் நடக்காது, இது திருவுருள் செயலாதனால அது மாதிரி நடந்தது. உடனே இப்படி பாரு, உழைந்தன முப்புறம் உந்திபர, திரிபுரம் அப்படியாக எரிந்ததான். இன்னொருத்தி அப்பதான் வந்தான், முன்ன ரெண்டு பேர் இப்படி அருமையாக பேசிட்டு இருக்கும்போது வந்தார், வேண்டி மூன்று புறமும் வந்தது, ஆமடி ஒரு உடன் வெந்தவாருந்தி பரு, ஒரே நேரத்துல மூணு புறமும் அப்படி பக்கத்து பத்துச்சு சாம்பலா போதும். அப்படி பெருமான் அருமையான வெற்றியை செய்தான். அந்த வெற்றி என்ன வெற்றி, சாதாரண திருவரும் இருக்க வெற்றின்னா உலகத்தில் இருக்கிற வெற்றி அல்ல, ஞான வெற்றி. என்ன ஞான வெற்றி, அந்த மூன்று பேரும் என்ன செய்தான் இதுவரைக்கும், பெருமான் திருவருள் பெற்று முப்புறங்களையும் பெறது, பெற்று எங்கேயாவது தனக்கு எதிரி இருந்தா அந்த இடத்துல அப்படியே கொண்டாந்து அந்த முப்புறங்களையும் இறக்கிறது, இறக்குனா அங்க இருக்கவும் பூரா போடுவாங்க புள்ளு பூண்டு எல்லாம். இப்படி மனித இனத்தையும் மற்ற உயிரினங்களையும் அடித்துக் கொண்டு வந்தான். இப்படி தான் கொடுத்த ஒரு அருமையான வரத்தை தவறான முறையில பயன்படுத்தி இப்ப என்ன செய்தான், முப்புறத்து இது இந்த மாதிரி கீழே இருக்க தாக்க முப்புறத்து. பெருமான் பார்த்தா, ஏண்டா நீ உறுப்புண்ணும் நல்லா இருக்கிறதா கொடுத்தேன், நீ இதை வைத்து ஊருக்கெல்லாம் தீங்கு செய்யற என்று சொல்லிவிட்டு, அப்போ நீ பெற்ற வெற்றி உனக்கு அல்ல, இந்த உலகத்திற்கும் உனக்கும் எதிர்காலத்துக்கும் வெற்றி ஆகணும்னா இது வெற்றி அல்ல, இது பாவம், நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் அழிச்சா பாவம், எனவே இதை விடுத்து ஞானத்திற்கு திரும்பலாம் என்று சொல்லுவதற்கான வெற்றி ஞானம். திருபுரம் இருப்பதனால யாருக்கு ஞானம் வந்தது, மும்மலக அவரு, அவர் செயல்தானகாரர், அவர் இன்னும் போவார். இது சரி, இந்த வெற்றி வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு இருக்கவங்களுக்கு படிக்கிறமே, நமக்கெல்லாம் என்ன வெற்றின்னு கேட்டார் முனிசாகர். நமக்கெல்லாம் சொன்னார்கள், முப்புறம் எடித்தது என்பது மும்மல காரியம், அது திருமந்திரத்துலதான் சொல்லப்படுகிறது, வேற இங்கு இல்ல. 12 திருமுறைகள்லயும் ஒவ்வொரு செய்தி ஒவ்வொருவர் பெரியவங்க சொன்னாங்க, அதுல எப்பா அது என்னைக்கோ அந்த மூன்று குறை இருந்தது, அதை படிப்பதனால இன்னைக்கு இருக்கிற உனக்கு எனக்கு என்ன பயன்? உனக்கு எனக்கும் ஆணவம் கண்ணும் மாயைங்கிற மூன்று மலம் இருக்குது இந்த உயிரை. அதனால நம்ம இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மூன்று மலங்களும் எரிய வேண்டும் என்றால் இந்த திருவுந்தியார் பண்ணார். எனவே அவர்களுக்கு அன்று எரிந்தது அந்த முப்புறம். இன்று நமக்கு இன்னை பின்னே படிக்கின்றவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? இந்த உயிரில் இருந்து இருக்கிற அந்த மலங்கள் நீக்கணும். மலங்கள் நீக்கணும் என்னாச்சு? அப்புறம் ஒன்னா இருப்பில்ல, மலங்கள் நீங்கினாலே நம்ம உண்மை மலம் அறிவித்து முதலாயே.

பூமி. அப்போ நமக்கெல்லாம் அன்று அவருக்கு எரித்த திரிபுரம் அவர்களுக்கு எரிந்தது. இந்த படிக்கின்ற நமக்கெல்லாம் என்ன எரியும்னு கேட்டா, நாம அப்படி ஒண்ணு தப்பல்ல, இருந்தாலும் உயிரப்படுத்த தனியா மூன்று மலம் இருக்குது. இந்த மும்மலங்களும் நீங்கும், மும்மலம் நீங்கவே நமக்கு ஞானம் பெறும். எனவே அவர்களுக்கும் ஞானத்தை தந்தார், வழிவழியாக படிக்கின்றன போன்றவர்களுக்கும் ஞான வெற்றியை தருகிறார் என்று பத்திகளை ஞாபகப்படுத்தினர். அப்புறம் ஒருத்தி வந்தா, இன்னி இந்த முப்பரை எரிக்கும் போதே நம்ம பெருமான் எத்தனை அம்படி விட்டிருப்பார் அந்த மூணு புறத்தை எரிக்கிறதுக்கு. நீ உன்னுடி ஈரம்பு கண்டீலம், உரம்புக்கு இன்னொரம்பு கையில வைக்கலடியே, ஒரே உரம்பு தான் எடுத்தாரு. ஈரம்பு கண்டீலம் ஏகம்பர் தம் கையில், இந்த ஏகம்பர்னு வர்றதுனாலதான் காஞ்சிபுரத்துலன்னு சொன்னாங்க அவங்க. என்ன நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கவங்களை கேட்டீங்கன்னா, ஐயா இது உங்க ஊர்ல பாடியா சொல்லுங்களே, பாரப்பா ரெண்டாவது பாட்டுல ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர. அதனால நம் பெருமானுக்கு உரம்புக்கு ரெண்டம்பு போட்டு முப்புறத்தை எரிக்கணுமா வேண்டிய, அந்த உரம்புக்கு ரெண்டம்பல்லே ஒரே அம்பலையே மூன்று புறம் எரிஞ்சது அப்படின்னு. இன்னொருத்தி அங்கிருந்து வந்தா, என்ன அடி சொல்றீங்க முப்புறம் எரியறதுக்கு ஓரம்பா ரெண்டம்பான்னு கேட்டாடினேன், நீ உன்னுடைய நீ என்ன சொன்னாரு, நான் ஓரம்பல் என்னாரு, அது கூட அவருக்கு வேண்டியதுலடி ஒன்றும் பேரு மிகை உந்தி பர. ஏன் அவர் நினைத்தாலே எரியும் அம்பு கும்பு கப்பல் அதெல்லாம் வேண்டியது, அவர் நினைத்தாலே போதும். எங்க காயின் உலகனைத்தும் கற்போடிகான் தாழலோ, எல்லாம் இவர் வாக்கே தான். அவர் மனதில் அப்படி இருந்து அருள் செய்தாலும் உடனே அவனுக்கு அருள் வரும். அவன் ஏதேனும் தவறு செய்தவனாயிருந்த அப்படி கொஞ்சம் நினைத்தாலும் அறிஞ்சே போடுவான். இந்த ஒருத்தர் ரெண்டு பேர்ல காயின் உலகனைத்தும் கற்போடிகான் தாழலோ. அதனால பெருமானுக்கு முப்புறம் எரிப்பதற்கு ஓரம்புக்கு ரெண்டம்பு வேண்டுமா, அந்த ஒரு அம்பே கூட வேண்டியதில்லை, ஒன்றும் பேரு மிகை உந்தி பர. அந்த உரம்பு கூட அவருக்கு தேவையில்லை. ஏன் நினைத்தாலே அது செய்ய முடியாது ஆற்றுடையும். நாமெல்லாம் உடலாலும் கருவிகளாலும் செய்தால்தான் ஒரு செயல் செய்ய முடியும், ஆனா பெருமான் நினைத்தாலே அமையும். அதெல்லாம் அப்படிப்பட்டவன் திரிபுரத்தை இவ்வாறெல்லாம் எரித்தான் என்று இரண்டாவது பாட்டு. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர. அருமை, இது ஒரு வரலாறு. பெருமான் அந்த முப்புறத்தை எரிக்கும் போது பேரின் மீது சென்றார் அப்படின்னு சொல்றது. அப்படி தேர் மீது செல்கின்ற பொழுது தேர் மேல உட்கார்ந்தார், உட்கார்ந்து கையில அம்போடு கூட அந்த தேர் புறப்பட்டது. புறப்பட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒரு தரம் அந்த சக்கரம் அப்படி சுத்தி இருக்கு, அப்படி சுத்தி இருக்கு. புறப்பட போட்டு அச்சு பண்ணி வச்சோம். ஏன் ஆமா அச்சிறு பாக்கம், அருமையா கோவில் கும்பாட்சியம் எல்லாம் பண்ணார்கள் அச்சிறு பாக்கம். அது என்ன காரணம்னு கேட்டா, மூத்த பிள்ளையாரை நினையாத காரணம் என்று பொதுவாக சொல்லுவாங்க. அது நமக்கு சரி, மூத்த பிள்ளையார் நினைக்காம இருக்கிறது, அவருக்கு பெருமானுக்கு போய் மூத்த பிள்ளை நினைக்கணுமா அப்படி ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க மேலெல்லாம் வச்சு சொன்னா தான் நாம செய்வோங்கிறதுக்காக தான். பாடி பெருமானே வந்து இந்த மாதிரி விநாயகர் நினைச்சு போகணுமா, அப்படி விநாயகர் நினைக்காம அச்சு முடிஞ்சு சொன்னா நாம எல்லாம் நினைச்சா எந்த காரியம் எடுத்தாலும் அது குட்டி விநாயகரை வணங்கித்தான் செய்யும் என்பதற்கு தான் அவங்கள அந்த மாதிரி காட்டினாங்க. அது ரொம்ப அருமையா அநேகநாதர் எங்க பாடுறாரு, கைத்தாள் மனிதர்களே பாடுறாரு. என்ன அவரது முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதித்தீரா அத்துயரது கூட சுத்திரமணிபுரம் அப்பனும் அதனுடைய இவமாகி. அது யாரு வள்ளி அம்மை திருமணத்துக்கு சரி, இவர் அப்பாவுக்கு இந்த மாதிரி முப்புறம் போன போது அந்த அச்சியை ஒடிச்சாராம். தம்பி என்ன பண்ணிச்சனா, ரொம்ப நாள செல்யூட் அடிச்சு அடிச்சு அந்த நம்பிராஜன் மகள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பார்த்தா அண்ணா நீங்க தான் உதவுன்னு சொன்னாரு, அதனால ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இந்த யானை வந்தது. ஐயோ அப்படின்னு சொன்னா அது எனக்கு தெரியும்னாரு. உடனே இது வரைக்கும் எட்டி எட்டி நின்னவன் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயோ யானை வருதுங்களே யானை வருதுங்களேன்னு கட்டிக்கிட்டாலாம். அப்பேர் அது கூட சுக்கிரமணி படம் அப்பன மதனுடைய இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அக்கணம் மனமருள்னர். நாமெல்லாம் வந்து வெத்தல் வாக்கு வைக்கணும், ஊரை கூப்பிடணும், மேளம் கூப்பிடணும், பந்தல் போடணும், அவங்களாம் அக்கணம் மனமருள் பெருமாள். இது சொல்லுங்க, விடிஞ்சா கல்யாணம் புறாவத்துல பாக்கணும் ஒரு பழமொழி. இவங்க விடிய வேண்டாம் விடிய நினைச்சா கல்யாணம் இப்படி எல்லாம் வர்றதுனால முதல் திருப்பூர்லயே விளையாடுங்க. இப்படியாக
தச்சு வெடுத்தாலும் அந்த திருவரம் எடுப்பதற்காக அந்த தேரானது அப்படியே அது ஆரம்பிக்கும் புறப்பட ஆரம்பிச்சுதான். தாம் அடியிட்டாலும் தச்சு விடுத்தல் அது இன்னைக்கு இருக்கிற உலகியல். நீங்க பேர் ஒவ்வொரு தரம் ஓட்டும் போதும் பேர் ஓடுவதற்கு முன்னாலே தச்சர்கள் போய் பழுது பார்ப்பாங்க. ஏன்னா போன வருஷம் விட்டு அப்படி நிறுத்தினு ஒரு வருஷம் அப்படியே போட்டாச்சு, இந்த வருஷம் அப்படி இருக்கும். அதனால என்ன தேர் இருக்கும்போது அப்படி எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கும் தச்சர்கள் போய் நல்ல பழுது எல்லாம் பார்த்து சரியா சக்கரம் எல்லாம் இருக்காங்க. அதான் தச்சு விடுத்தலும் எல்லாம் சரிபார்த்து இடிபார்த்துதான் விடுத்தாங்களாம். தச்சு விடுத்தாலும் அந்த வண்டியோட அரவரலாம் ஒருவரலாம் போயல்ல, தாம் அடியிட்டாலும் எல்லாம் ஒளியும் ஒளியும் அந்த அப்படி சக்கரம் அப்படி ஒரு அப்படி வளைஞ்சு அவ்வளவுதான். அச்சு முறிந்ததென்று உந்தி வர அச்சுப்பட முடிஞ்சுட்டான். சரி அப்படியானா இவங்களுக்கு வந்து அன்னைக்கு முப்புறம் அணியிலேயே இங்க அச்சு முடிஞ்ச போதே அங்க முப்புறம் அணிஞ்சு போச்சு. அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற. நமக்கெல்லாம் செயலை செய்த பிறகு பெருமான் நம்ம நம்ம கடவுள் முடியும். பெருமான் நினைந்தாலும் என்ன சொல்லுமா, நினைந்தாலே அவனுடைய திருவருள் எல்லாம் பற்றும். அதனால் அப்ப புரிஞ்சுதான் அது மாதிரி ஒரு அருமையான பாடல் இல்ல. இனி பல செய்திகள் பாருங்க. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற. அது ஒரு வரலாறு. யாரு? ஒரு ஆறு பேர் அண்ணன் தம்பி, அதுல மூன்று பேர் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, அவங்க பெருமானை வேண்டியவர்கள். இன்னொரு மூணு பேர் சரியா இல்லாதவங்க, அந்த மூவரையும் அழித்தார். ஆனா இந்த மூவரையும் ரொம்ப அருமையாக வைத்தாராம். எப்படி? உய்யவல்லார் ஒரு, அவருக்கு பேர் கூட எழுதியிருக்கு, சுதன்மன் சுகிலன் சுகுத்தி என்று பேர். இந்த மூன்று பேர், இந்த மூன்று பேரும் தங்கத்தில் தங்க பிள்ளைகள், நல்ல கடவுள் வழிபாடு நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் உடையவர்கள். அதனால அப்படிப்பட்ட அந்த மூவருக்கும் மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற. அப்ப பெருமான் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு குடும்பத்தில் இருந்தா ஒரு குடும்பத்தையே அழிக்க மாட்டான். அந்த குடும்பத்தில் நல்லவர்கள் இருந்தால் நல்லவர்களை காக்கவும் செய்வான், தீவள் இருந்தால் அவர்களுக்கு புத்தி போட்டவும் செய்வான். ஒரேடியா வச்சு வீட்டை கொடுக்கறது இல்ல, அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு வேலை. அது மாதிரி செய்யலாம். அதனால பெருமான் அப்படிதான் செய்வானா, யாரெல்லாம் தவறு இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ வைப்பான், தவறுடையவர்களை அழித்து நல்ல புத்தியும் கொடுப்பான். அதான் உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற. அவங்கதான் ரெண்டு பேர்ல யாரு, துவாரபாலகராக இருக்கிற ரெண்டு பேரும். இன்னொரு யாரியா? குடமுழா வாசித்த ஒருவர் சரிங்களா. இந்த மூன்று பேரை எப்படி வச்சாராம், தந்த நல்ல தம்பிகளை ரெண்டு பேரை வாயில் காப்பாளராக, ஒருவரை நல்ல தன்னுடைய இது நடனத்துக்கு ஏற்ப குடமுழாயத்துக்கு கூடவே வைத்துக்கிட்டாராம். மூணு பேரும் இப்படி எல்லாம் செய்த பெருமான் நீ சொன்னாங்க. அப்புறம் பாருங்க, இப்ப அடுத்தது இந்த தக்கன் வேள்வி. தக்கன் வேள்வி நீங்க இந்த தக்கன் வேள்வி இருக்குதே, இது வந்து நம்ம கந்தபுராணத்துல எதனால் வந்து முருகப்பெருமான் தோன்ற காரணம் ஆயிற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தபுராணம் தோன்றவே காரணம் யாரு தெரியுமா, தக்கனுடைய வேள்வியினால் தான். அது எங்க சொன்னார், தட்சகாண்டம்னு ஒரு காண்டம் இருக்குது இதுல கந்தபுராணத்துல. தட்சகாண்டத்துல தான் இந்த மாதிரி முருகன் தோற்றத்துக்கே காரணம் யாருன்னா அந்த தட்சன் தோன்றியதுதான். தட்சன் யார், அவங்க அப்பா யார், ஏன் இப்படி செய்தார், இவையெல்லாம் கந்தபுராணத்துல விரிவா இருக்குது. அதனாலதான் நாங்க எல்லாம் இப்படி சொல்லுவோம், கந்தபுராணம் சொல்லணும்னா எடுத்த உடனே கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் தான் இருக்கும். இதுல கச்சியப்பருடைய வரலாற்றுல உற்பத்தி காண்டம் தொடக்கூடாது. ஏன் உற்பத்தி பெருமான் தோன்றினாங்கிறார், ஏன் தோன்ற காரணம் என்ன என்றால், அவன் செய்த வேள்விதான் காரணம். யாரு, தக்கன் செய்த வேள்வி. இந்த இருபத்தி ஏழு பேரும் இருபத்தி ஏழு பேரும் கொடுத்தோம்னா சங்கடம், ஒரே ஆளுக்கு இருபத்தி ஏழு பேரும் கல்யாணம், மாப்பிள்ள ஒரு ஆள் பம்பு இல்ல. தீபாவளி வந்து இருபத்தி ஏழு படம் இருபத்தி ஏழு ஜாயிட் இருக்கணுமே தவிர மாப்பிள்ளைக்கு ஒரு வயசு எடுத்து கொடுத்தா போதும். அப்படி பார்த்துட்டு யாரா பார்த்தான், சந்திரனை கொடுத்தான். நம்ம சந்திரன் கொடுக்கும் போது சொன்னா, மாப்பிள்ளே இருபத்தி ஏழு பேரும் கண்காசு கும்பிடாது, மாப்பிள்ளே நீங்க எது செஞ்சாலும் சரி, ஒருத்தருக்கு சுங்குடிப்பட வேணா இருபத்தி ஏழு சுங்குடி கொடுத்துருக்கோம், இல்ல ஒருத்தர் பட்டுப்படும் இருபத்தி ஏழு கட்டு கொடுத்துருக்கோம், கண்காசு வச்சுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இவர் என்னன்னா, இருபத்தி ஏழு பேரையும் அழைச்சிட்டு போய் இந்த கார்த்திகை ரோகிணி மேல மட்டும் எப்படியோ கொஞ்சம் இருக்கு சந்திரனுக்கு காதல், மற்ற இருபத்தஞ்சுக்கும் அப்படி இல்லை. எங்கேயாவது வெளியில போனோம்னா
அல்ல அல்ல ஒருவர் இப்படி கொஞ்சம் இது என்ன இருபத்தஞ்சு மட்டும் இருக்கு தெரியல பார்த்து பாரு. நம்ம அத்தா நம்ம அக்கா தான் ரெண்டு பேர் மேல்மே பற்று நம்ம எல்லாம் பற்று இல்லை சொல்லிட்டு அதுகளை கொஞ்சம் கருத்து கண்ணை கசக்குது. யார்கிட்ட கண்ணை கசக்கணும்? அப்பா அம்மா தானே கண்ணை கசக்கணும். அதனால நேரம் தக்கன்ட்ட போய் நாளுது வேண்டா என்னடா பண்ணாங்கன்னு. நம்ம அக்கா தான் அவங்களுக்கு என்ன பட்டு போடவே அல்வா எல்லாம் வாங்கி விடுவாரு. எங்களுக்கு என்ன ஒவ்வொரு அல்வா தொட்டு கூட வாங்கி தர்றது இல்லை. புறவை என்ன சுப்பிடி புறவை எடுத்து கொடுக்குறது என்ன? நான் தான் சொன்ன மாப்பிள்ளை எல்லாம் ஒரே மாதிரி பாவிக்கணும்னு செய்யலையா அப்படின்னு போக வந்தது. அவன் வளர வர தேய்ந்து அடிவானாக மாப்பிள்ளைன்னு பாக்கல. இருபத்தேழு பொண்ணுடைய தாலியில போடும் மக்கு பேர் தெரியல. திருவள்ளுவர் எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவது நோய். ஒரு காரியம் செய்தீன்னா இது இந்த விளைவினால எதிர்காலத்துல என்ன ஆகுங்கிறத பார்த்து சொன்னார். அது இல்ல அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா சந்திரன் தேயம் கலை தேய தேய தேய திருமால்கிட்ட போனா பெருமாள்கிட்ட போனா எல்லாம் நம்மளால காக்க முடியாது. பெருமாள்கிட்ட போன உடனேதான் என்ன பண்ணார்? கலை தேங்கிட்டே வருது மாமா சாபத்தினால என்ன இங்க வாடா ராஜா. நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் தலையில வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் தெரியாதுங்க. இது ஒரு கோபம் என்னன்னு கேட்டா இந்த இந்த மாதிரி பிள்ளைகள் இந்த மாதிரி தேயின்னு சொல்லி மாப்பிள்ளைய சொன்னோம் இவர் தலையில வச்சுட்டு கொஞ்சாரு. இதெல்லாம் தான் சிவபெருமான் மேல விருப்பம். அதனாலதான் ஒரு வேள்வி செய்து அந்த வேள்வியில அவரை மட்டும் அழைக்காம யார சிவபெருமானையும் அந்த மகள்னு கூட பாக்கல உமையம்மையும் அழைக்காம திருமால் பெருமன் எல்லாத்தையும் அழைச்சாங்க. காலையில இருந்து வேள்வி நடந்தது. இதோ மணி 11:30 அதுக்காக 12:00 சாப்பாடு போட்டதா மகேஸ்வர பூஜை நடத்தும். 2 மணிக்கு 3 மணிக்கு போடக்கூடாது சரிங்களா. அதனால 11:50 எல்லாம் மகேஸ்வர பூஜை உட்காந்து உட்காந்தா தக்க எல்லாம் சாப்பிட உட்காந்து. இவரெல்லாம் அப்பாவது இந்த யாரு திருமாலோ பிரம்மனோ கைலாசபதியாக இருக்கிற பெருமானி கூப்பிள்ளையே நாம போலாமா? நம்ம வாழ்வெல்லாம் யாராலே அவராலவா? இந்த பிரம்ம பதவியோ இந்த பெருமாள் பதவியோ யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்ததாச்சு. எப்ப அவர் அதுல கலந்து இல்லையா நாமும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இங்க இல்ல அவனுக்கு உட்காந்துட்டான். உட்காந்தா இப்ப எல்லாம் மகேஸ்வர பூஜை நடக்குது. மகேஸ்வர பூஜை நடந்து அடியாரில் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கை வைக்கணும், வைக்கி மக்கப்படாது. அது மகேஸ்வர பூஜை அல்ல, ரொம்ப நெறியா இருக்கணும் அதெல்லாம். ஆகவே சாப்பிடலான அப்படி சாப்பிடலாம் போதுதான் நம்முடைய மணிவாசகர் ஒளிப்பதிவு பண்ணிவிட்டார் அந்த வேள்வியை போய். அப்பவே ஒளியும் ஒளியும் பாத்தீங்களா என்ன இதுதான் ஒளியும் ஒளியும். சாரிய வேள்வி சாரி.

இந்த மாதிரி வேண்டி என்ன நடத்திட்டு அந்த பந்தி வச்சு சாப்பாடு போட்டான்ல, சாப்பாடு போட்டான், எல்லாம் உட்கார்ந்து அந்த பருப்பு சாதனை சாதத்தை எடுத்து அப்படி எடுத்து அந்த இதுல தொட்டுக்கிட்டு அப்படி உள்ள போது பாருங்க, வீரபத்திர தேவர் வந்தாராம். அங்க யாரெல்லாம் சாப்பிடுறது உங்களுக்கு ஒரு கெட்ட கேடு, சாப்பாடு கெட்ட கேடு அல்ல, நமக்கு யார் தலைவனோ அவனை விட்டுட்டு போய் சாப்பிடுறது, அப்படி சாப்பாடு கேக்குது அப்படின்னு சொன்னவனு, சாடிய வேள்வி தவந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தீப. அதாவது சத்தியம் பொழைச்சு சாதமும் வேணாம் பாயசமும் வேணாம் சாமி, இந்த அடியும் வேணாம் நமக்கு ஓடிச்சான். அதை ஆளை விட்டா போகணும், அதை அப்படியே நம்முடைய மணிவாசர் போய் அவர் ஒளிப்பதிவு பண்ணி இங்க பண்ணிவிட்டார். அவன் என்ன நினைச்சா நம்ம இந்த ஓடுனதெல்லாம் நமக்கு தான் தெரியும் அப்படின்னா, திருவண்ணாமலையில இப்படி எல்லாம் குட்டு வெளிப்படும் தெரிஞ்சதா தெரியல. பாவம் பாருங்க, திருவண்ணாமலையில சிரிக்குது. சாரிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தீபர. ஓட்டம் பிடிச்சதுன்னா அங்க பிடிச்ச ஓட்டம் அது எல்லா மயில் தாண்டி போயிடும். இல்ல யாருக்குனார், உருத்திரநாதனுக்கு உந்தீபர. அப்படி எல்லாம் செய்தனுடைய பெருமான் சிவபெருமானுடைய புகழ் எங்கும் வெற்றி பெறுக என்று சொல்லி இந்த பிள்ளைகள் ஓடி விளையாடுதான், ஓடி விளையாடுதான். அடுத்தது என்ன, இது பொதுவா தேவர்கள் எல்லாம் ஓடி போனாங்கன்னு, திருமால் என்னானார் தான். இவர் என்ன பண்ணிருக்காரு, பொதுவாகவும் அந்த போட்டோ எடுத்திருக்காரு மணிவாசகர், தனியா பர்சனலாவும் போட்டோ எடுத்திருக்காரு. அதனால விஐபினால அது திருமால் எல்லாம் விஐபியில இருக்குது. ஏன்னாமா திருமால் பிரம்மன் இந்திரன் இந்த மூணுல பாத்தீங்கன்னா திருமால் தான் பெரியவர். ஏன்னா அவருக்கு அப்புள்ளதான் பிரம்மன் கூட, இது தேவேந்திரன் என்னன்னா இவங்களுக்கு கீழே தான் வச்சாள் தான். அதனால இது விஐபியில தலைமையான விஐபி சரிங்களா. அந்த விஐபி என்னானார், ஐயா திருமாலை பத்தீங்களா அப்படின்னா, ஆமான்னார். பொறுப்ப 20 நாள் அந்த ஆளே காணாமே அப்படின்னு, எங்க போனார், எந்த ஊருக்கு போனார்னார். அன்னைக்கு இந்த தக்கன் வேள்விக்கு வந்து சாப்பிட்டு போனதுதானுங்க வீட்டுல, அதுக்கப்புறம் ஆளே காணான்னு. என்ன ஆச்சு என்னன்னு, தினமும் நாட்டு வைத்தியர் 4 பேர் எம்பிபிஎஸ் 4 பேர் போயிட்டு போயிட்டு வர்றாங்க. என்னன்னு கேட்டீங்களா என்ன, அன்னைக்கு அவர் பெட்ல படுத்ததுதானு சாப்பிட்டுட்டு போன. நாட்டு மருத்துவருக்கும் புரியும் புரியல, கையெல்லாம் பிடிச்சு பார்த்தா என்னத்தினால என்ன, இந்த ஆங்கில மருத்துவருக்கும் புரியல, போய் போயிட்டு வர்றாங்க. போக்கும் வரவும் புனரும் விழா புண்ணியணி அப்படி இருக்காரு. என்னதான் ஆனானார், போன அமாவாசைக்கே எதிர்பார்த்தாங்க, இல்ல வர்ற அமாவாசையில அநேகமா அப்படின்னா, சிவ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று. தக்கன் வேள்வியில சாப்பிட்டு போனதுதான் அந்த அவிர்பாகத்தை சாப்பிட்டு போனதான். போனவர் என்ன இருக்காருனார், இப்ப எப்படி இருக்காருனார், ஏதோ மேமூச்சு பீமூச்சு வாங்கிட்டு இருக்கு. சாவாது இருந்தார் என்று உந்தி பெற, அருமையா அப்படி படிக்கணும் இதெல்லாம். ஆமாமா, ஏதோ இருக்க மூச்சு வந்துகிட்டு போயிட்டு இருக்கு. தம்பிக்கெல்லாம் தண்டி கொடுத்தாச்சு, பிரம்மாவுக்கெல்லாம் தண்டி கொடுத்து எல்லாம், அவங்க அப்பா ரொம்ப சீரியஸ் வந்திருப்பான்னு. அது சரஸ்வதி எல்லாம் இருக்காங்க, அம்மா வாசல் எதிர்பார்க்கறாங்க. சாவாதி இருந்த தக்கன் வேள்வியை பற்றி சொன்னது திருமறைகள், நமக்கு 12 திருமறையும் சொல்லியிருக்கு. ஆனா இப்படி சொன்னது திருவாசகம் தான். சாவாதி இருந்தார் என்று உந்தி பெற, என்னமோ இருக்கிறார், சாவாதி இருந்தார் என்று உந்தி பெற. இன்னொருத்தி அங்கே இருந்து கேட்டான், அது திருமால் யாருடி அப்படின்னு. இவ எப்ப பார்த்தாலும் கடைசியில வந்ததுதான் கேட்பான், என் முன்ன வந்தா என்ன விளையாட்டுக்கு, ஒன்னு என்னையும் படைச்சானே. ஆமா, அவனுக்கு எத்தனை முகம், 4 முகம், அவங்க அப்பா. நம்ம படைச்ச 4 முகம் அப்பாவுக்கா இந்த விதி, ஆமடின்னா சிவசிவா சிவசிவா அவங்க ஒதுக்கிறா. இதெல்லாம் ஒளியும் ஒளியும் சார், இதை பார்த்துட்டீங்கன்னா உங்க ஒளி ஒளியும் வைக்க மாட்டீங்க. அதெல்லாம் யார் அவர், சதுர்முகன் தாத என்று உந்தி பர. சதுர்முகன் யாரு, 4 முகத்தை உடைய பிரம்மனுடைய அப்பா. அப்பா அப்பா அவருக்கு அந்த கதி சிவா சிவா வெய்யவன் அங்கி. இன்னொரு ஒலி பாரு, திருமால் எடுத்தார் என்னைக்கு அவர் பாகத்துல, இப்ப அக்னி அவன் வந்து சாப்பிட உட்கார்ந்தான், அவனை ஒளிப்பதிவு பண்ணிருக்க. என்னங்க நீங்க, நம்ம அப்பவே ஒளிப்பதிவு பத்தீங்களா எப்படி இருக்குன்னு. வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய
கையை தறிந்தான் என்று உந்தி பர. பையன் அக்னி, அக்னி என்ன பண்ணானா உட்காந்து, சரி என்ன மகேஸ்வர பூஜை எல்லாம் ஆன உடனே சாதத்தை எடுத்து இதெல்லாம் சாம்பார்லாம் இது பண்ணிட்டு அப்படி எடுத்து இப்படி அப்படி சாப்பிடறதுக்காக அப்படி திரட்டி இப்படி போயிட்டு இருந்தான். இப்படி வாய்க்குள்ள திடீர்னு ஒரே ஒரு சக்கரம் வந்துதான், அப்படியே சாப்பாட்டோட கையும் அடிச்சு ஆகவே எடுத்த சாப்பாடு உள்ள போகல. ஆமாமா உண்மையும் இப்படிதான், நமக்கு இப்படிதான், நம்ம நினைச்சா மட்டும் முடியுமா? அதனால நாம இன்னைக்கு என்ன சாப்பிடணுங்கிறதோ என்ன பேசணுங்கிறதோ நீங்க அன்னைக்கு எழுதி வச்சிருக்கு. அதுக்கு மேல அணு கூட மேலையும் போகப்படாது, கீழே இறங்காது. அதனால அவன் பெய்யவன் அங்கே விழுங்க திரட்டிய அப்படியே சாப்பிடறதுக்காக எல்லாம் எடுத்து எடுத்து அப்படி வாயிட்ட போச்சு பாருங்க. படான்னு ஒரு சக்கரம் வந்தது, சாப்பாடு கையா அப்படியே வெட்டி கையை தடிந்தான் என்று உந்தி பர. ஏண்டி இப்படி ஒவ்வொன்னு போச்சுன்னா அந்த வேள்வி என்னாச்சுன்னாரு, கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற. வேள்வியும் சரியா நடக்கல, போட்ட சாப்பாடும் சரியா சாப்பிடல, அதாவது ஓட்டமும் முடியுமா போச்சு. ஆனா வச்ச சாப்பாடு எத்தனையோ பேருக்கு வச்சிருக்கு, என்ன பண்றது? தட்டு வாங்கினாங்க கொடுக்கல, கொடுக்கல, கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் தான் கொடுக்கலாம். அதனால குடு வாங்குறவன் தான் வாங்குவான் சிவ சிவன். அப்படியே அந்த யாருக்கு ஆமா காலை

0: பிறக்கல, பிறக்க மாட்டாங்கல்ல. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அது போல ஆண்டவன் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டானா அவன் நமக்கு ஆண்டவன் அல்ல அல்லவா. நம்முடைய பிறப்பு இறப்பை மாற்றுகின்ற ஒருவனுக்கு பிறப்பிறப்பு உண்டா என்ன? இல்லவே இல்லை, கிடையாது. அதனால அப்படி இருக்கின்ற அந்த பெருமான் என்ன சொன்ன, இந்த மாதிரி வந்து தக்கனுக்கு மகளா தோன்றினார். தோன்றி இந்த வேள்வி செய்த போது வேள்விக்கு அழைக்கல யார சிவபெருமான. பார்வதி போய் என்ன ரெண்டு பக்கமும் செய்யணும், இந்த புறம் அப்பா தக்கன் என்ன இருந்தாலும், அந்த புறம் கொண்ட கணவர் சிவபெருமான். அதனால நேரா போய் அப்பா ஆயிரம் இருக்கலாம்ப்பா, நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறது இல்லப்பா, ஆனாலும்ப்பா பெரியவங்களை மதிக்காம இருக்க கூடாதுப்பா, நாளைக்கு இதேன்னு கேட்டது போரி பெரியவங்க புருஷனுக்கு கேட்டு வந்துட்டியே. இல்லப்பா எனக்காக கேட்கலப்பா, உங்களுக்காக தான் கேட்டேன் அம்மா மாமா அப்பா அப்பா உங்களுக்காக தான் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். நீ உள்ள வேண்டியல, உங்க கணவன் உள்ள வேண்டியதா, அப்படியே நேரா நேரா நேரா அப்படின்னு சொல்றா ஒரு பெண்ணு. ஏண்டி என்ன இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் இவ வயதுல பார்வதி போய் இவளுக்கு மகன் தோணுனர் யாருக்கு தக்கனுக்கு. அந்த அம்மா வீடு தேடி போய் நல்லது சொல்ல போய் அவளை நீ ஆக்கி உன் கணவன் ஆச்சு இந்த பக்கம் வரப்படாதுன்னு சொன்னாரு. ஏண்டி பார்வதி மேல அவ்வளவு சொன்ன அந்த ஆளு அவங்க அப்ப பெண்ணாரு அப்பன்னு சொல்லாது நீ சொல்றான். பார்ப்பதியை பகை சாத்திய தக்கனை பார்ப்பதே அடி உந்தி பர. நீ இப்ப யார் சொன்ன? இன்னைக்கு காலையில வேலூர்ல இரு பார்ப்பதியை பகை சாத்திய தக்கனை பார்ப்பதே அடி உந்தி பர. ஏண்டி இப்படி சொல்ற? பனை மூளை பங்க நின்று உந்தி பர். நம்ம அம்மாவை யார் மணந்திருக்கிறா? நம்ம அப்பால மணந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பர் எந்த அருகே அம்மையப்பர் உலகிற்கு அப்ப எல்லாத்துக்கும் அண்ணாமலை உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் அல்ல. மறுபோது சொல்லிட்டாரு, உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் மாப்பிளைக்கு மாப்பிள்ள உலகத்துக்கு வேற தலைவர் அதை போட்டுட்டு பார்ப்பதி சொன்னாங்க சொல்லி கேட்கலையே. பார்ப்பதியை பகை சாத்திய தக்கனை
1: அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 396.

சிவசக்தி விளையாட்டாலே உலகம் சிருஷ்டிக்கப்பட்டும் ரட்சிக்கப்பட்டும் பயன்பெறவும் ஆகிறது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 405.

சிவனே ருத்தினராய் திருமாலாய் செயலில் பொருந்தி உலக போகத்தில் சீவர்களை ஆழ்த்துகின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 407.

படைத்தல் காத்தல் துடைத்தலாகிய முத்தொழிலும் சிவசக்தியின் கூட்டாலேயே நடைபெறுகின்றன. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 409.

84 லட்சம் உயிரினங்கள் உலகில் பிறக்கின்றன. இதை நம்பாதோர் அறிவிலிகளே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 411.

நமது புருவ நடுவில் வீட்டிருக்கும் சதாசிவ மூர்த்தியே ஒளியாயும் அதில் இருளாயும் மூடர்களின் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் நமது உயிரிலும் உடலிலும் கலந்து நிற்பது போல் கலந்து நிற்கின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 412.

சதாசிவ மூர்த்தியே தாவர சங்கம பொருளாயும் அவற்றின் தலைவனாயும் விளங்குகின்றவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 416.

ஐம்பூதங்களின் இயல்பாய் விளங்கும் சதாசிவம் மக்களிடத்தே அன்பில் பக்தியும் அறிவில் ஞானமும் அடக்கத்தில் தவமும் உண்டாகும் வழிவகுக்கும். இவை பேரின்பம் தரக்கூடிய சிவ சேர்க்கையும் ஆகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 419.

சதாசிவம் ஏழு பிறப்பிலும் உயிர்களுக்கு உதவ யோக நெறியை உணர்த்தி தாங்குகின்றவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 422.

பேரூழிக் காலத்தில் உலகம் உலையிலிட்ட அரிசி உரு மாறுவது போல மலைகளும் மற்றவையும் வெந்து ஒளியும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 430.

சகசிரார தளத்தின் மேல் விளங்கும் ஒளி மண்டலத்தில் மனம் ஒடுங்குமாறு சிவன் உனக்கு அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 436.

0: என் பிற்கொழிவி செய்ந்துரு தோற்றசை முன்பிற்கொழிவி முடிகுவதாமே. என்பில் கொழுவி செய்ந்துரு தோற்றசை முன்பில் கொழுவி முடிகுவதாமே.
1: சிவபெருமான் சீவர்களை தூய்மை செய்தற் பொருட்டே துன்பம் தரும் உடம்போடு நம்மை பொருத்தியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.
2: வீட்டுல ஒரு வயசானவர் அவரோட வேலை என்ன தெரியுங்களா, வெளியில போவாரு, காயலாங்கலைக்கு போவாரு, பழைய சாமான்கள் எதை கிடைச்சாலும் கொண்டு வச்சுக்கிடுவாரு. கிஞ்ச பேப்பர் ஒரு பக்கம் இருக்கும், கிஞ்ச துணி ஒரு பக்கம் இருக்கும், இது எதுக்குன்னா இது துணியா யூஸ் பண்ணலாம் பாரு, இந்த கயல் ஒரு பக்கம் இருக்கும், எல்லாமே வேஸ்ட் பொருள். இரும்பு சாமான் குப்பை, கயல் கட்டலாம் பாரு, கொடி கட்டலாம் பாரு, அப்படியே குப்பையா குடிச்சுட்டு பாரு. அது ஏறத்தாழ ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட முக்கால் ரூம் வந்துருச்சு, உள்ள யாரும் போக முடியல. இவர் மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, இந்த முனையில உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த உள்ள அப்படியே படுத்துருக்காரு. என்னை கேட்டாரு, என்ன இது இப்படி ஒரு கூப்பையை அடைச்சு வச்சுட்டு இருக்காரு, இதை வெளியே எடுத்து போட மாட்டேங்கிறாரு, நாற்றம் வேற எடுக்குது, அடைஞ்சு கிடக்கிறதுனால பூச்சி கூட்டம் வேற வருது, இதை நகர்த்தே மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம். வயசானவர் ஒரு 30 வயசு பையன்தான், பொருளெல்லாம் தூக்கிட்டு வெளில கிளம்பிடாதுன்னு சொல்லிட்டான். ஒரு 40-50 வயது விடில் வச்சுட்டு சேர்க்காது, அவனுக்கு அறிவு இல்ல, அப்படி திட்டலாம். ஒரு 80 வயது மனிதன் திட்டவும் முடியல, கண்டிக்கவும் முடியல, குப்பையோ நிறைய இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன், கபாலீஸ்வரர் கோயில் அப்பாம்பாயும் விபூதி குங்குமம் வண்டி கலை தண்ணியில கலந்து அப்படி லைட்டா தெளிச்சு விட்டு திருநீர் நமக்குன்னா பூசலா, பொருள்களுக்கு எப்படி பூசறது, எல்லாத்தையும் குழைச்சு தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், அந்த ரூம் காலியா கிடக்கு. இனியா இவ்வளவு காலியா கிடக்கு, அவரு இருக்காரு, பெரியவர் இருக்காரு, பெரியவர் இல்லாம ரூம் காலியாச்சுன்னா பெரிய விஷயம் இல்ல, பெரியவர் இருக்கிறாரு, இனியா ரூம் காலியா இருக்கு, எப்படியா அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது என்ன அப்படின்னு, ஒரு பாம்பு போன மாதிரி ஒரு நாள் பாத்துட்டாரு. ஆஹா, உள்ள பாம்பு இருக்கு போல இருக்கு, இந்த ரூம்ல என்னால இருக்க முடியாது, எல்லா குப்பையும் வெளியில போட்டுட்டு இந்த ரூம் திரும்ப ஒட்டல அடிச்சு வைக்கணும். எடுத்து ஆளை வந்து கூப்பிட்டா, ஆள் என்ன பண்ணாலும், ஐயா நீங்க மேல இருங்க, எல்லா சாமானும் எடுத்து போட்டுட்டு பாம்பு அடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். அவன் எடுத்து கொண்டு போய் குப்பை குழியில போட்டு, அவர் வந்த பையன் போட்டா கேட்கலாம், பேரம் போட்டா கேட்கலாம், வந்த ஆள் குப்பை குழியில போட்டு போயிட்டான். வந்து என் பொருள்லாம் எங்க, அதுல குப்பையில போட்டாச்சு. அதுல அது இருக்குதான் ரொம்ப முக்கியம், பாம்பு போடணுமா பொருள் இருக்கணுமா என்ன முடிவு பண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கு, அந்த ரூம் பயன்பாட்டுக்குரியதா மாறிடுச்சு. எங்கள் ஈசனும் அம்பிகையும் அப்பனும் இருக்கக்கூடிய அந்த நீரை தெளித்து வந்ததற்கு இவ்வளவு பலன்னு சொன்னா, நாம திருநீர் பூசினா என்ன தெரியுமா பொருள், நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய வேண்டாத குப்பையெல்லாம் அதுவே போயிடும். ஒரு ஆள் வந்து எடுத்து எரிஞ்சிட்டு போயிடுவான், நான் இதை வச்சிருந்தேனே, அதை வச்சிருந்தேனே, அவரை வெற்றி கொள்ளணும்னு வச்சிருந்தேனே, இவரை ஜெயிக்கணும்னு வச்சிருந்தேனே, இந்த போட்டியில வெற்றி, இதெல்லாம் குப்பை தூக்கி எறி. பிறரை வெற்றி கொள்வதற்கு பெயர் வெற்றியே இல்லை, வேற யாரங்க வெற்றி கொள்ளணும், நான் என்ன வெற்றி கொள்ளணும், முதல்ல அளவுக்கு அதிகமா பெருக்கிற என் உடம்ப வெற்றி கொள்ளணும், அளவுக்கு அதிகமா வேறு வேறு விஷயங்கள்ல சிந்திக்கின்ற என் மனதை நான் வெற்றி கொள்ள வேண்டும், தேவையில்லாத பொருளின் மீது பற்று வைக்கக்கூடிய என் சிந்தையையே வெற்றி கொள்ள வேண்டும். சொன்ன பேச்சு கேட்காம இருக்கக்கூடிய மேயக்கூடிய என்னுடைய ஐந்துலன்களை நான் வெற்றி கொள்ள வேண்டும். சாப்பிட்டாச்சு வயிறு நிரம்பி இருக்கு உள்ளமா, சாப்பிட்டாச்சு வயிறு நிரம்பி இருக்கு உள்ளமா, உங்க திருப்திக்காக ஒரே ஒருவா உள்ளக்கல், உங்க திருப்திக்காக ஒரே ஒருவா உள்ளக்கல், இப்படி எவ்வளவு ரூபாய் உள்ள போகுது. அதுவும் இன்னும் குருவா ரெண்டு மூணு பேர் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரியான மேட்டர்ல சிக்கணும்னா முடிஞ்சது இருக்காது. நான் ரொம்ப நினைச்சுக்கிறது இதெல்லாம் முடிய வரைக்கும் மாட்டாம இருக்கணும்னு நினைச்சுக்கிறது, வாயை கட்டவே முடியல. 4 பேர் 4 ஆர்டர் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் சாப்பிடுங்க, இதுல இது ரொம்ப நல்லா இருக்கு, இதுல கொஞ்சம் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் 4 போட்டா நம்ம வயது என்ன வண்ணக்காடியா, முடியாத செரிக்கணும்ல, செரிக்காதே. ஆனா அது நடக்கிறது இல்லை, நாம வெற்றி கொள்ள வேண்டியது நாம் தானே தவிர வேறொருவர் இல்லை. நம்முடைய கேவலமான சிந்தனையிலிருந்து நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமே தவிர நமக்கு இன்னொருத்தர் பகைவதே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள அன்பை உருட்டெடுக்க வைங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், இந்த அன்பு உற்றெடுக்க வைத்ததற்கு பின்னால் உங்களை திட்டுகின்ற ஒரு மனிதனை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியாது. சொன்னா தெரியுங்களா, பேருந்துல வந்துகிட்டேன், என் குருநாதர் பக்கத்துல உட்கார்ந்து பேருந்துல வந்துகிட்டே இருக்கும் போது பின்னால ஒருத்தரு என் குருநாதர் எல்லாரும் ஒரு சீட்ல உட்காந்துருக்க, இவரு இந்த நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், முன்னால ஒருத்தர் வாந்தி இருக்காரு. பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போது யாராவது வாமிட் பண்ணா அதை அப்படியே பின்னால இருக்கிறோம் முகத்துல அடிக்கும், இருக்கும் போதுதான் பண்ணணும். அவர் ஓடிக்கிட்டு இருந்த பேருந்துல வாங்கி இருக்கும் இந்த குருநாதருடைய முகத்துல அப்போ வாங்கியும் பட்டுச்சு. அவர் அப்படியே துண்ட எடுத்து தொடச்சுக்கிட்டு சொன்னாரு, நல்ல வேலை நான் வாந்தி எடுத்து வேற யாராவது என்ன திட்டாம சுவாமி என்ன காப்பாத்தினார், மிக்க மகிழ்ச்சிகள். இவருக்கு வாமிட்டிங் சிச்சுவேஷன் வந்து இவர் வாந்தி எடுத்து வேற யார் முகத்தையாவது பட்டிருந்ததுன்னா அவங்க இவரை திட்டிருப்பாங்க, நான் அவனை திட்ட போடுறது அந்த வாய்ப்பு எனக்கு தரல. இது எவ்வளவு நேரம் ஆயிட போது, எங்க முன் சீட்டுக்கு வாமிட்டிங் சிச்சுவேஷன் கொடுத்த சாமி பின் சீட்டுக்கு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போது, ஆனா நமக்கு அந்த எண்ணமே இல்லை. யோ பாத்து இடியா என்ன தின்ன, மறுநாள் நாம எடுத்துட்டோம்னா சொன்ன வார்த்தை நல்ல வேலை, முன் சீட்டுக்கு வந்த வாமிட்டிங் சென்சேஷன் பின் சீட்டுக்கு வராம என்ன கடவுள் காப்பாற்றினார். நன்றி, நம்மளால என்ன சொல்லிருக்கோம் யோசிப்பார். அந்த தருணத்துல அது ஒண்ணும் அப்புறம் இல்ல, ரெண்டு நாள் கழிச்சு யோசிச்சு அந்த வேகம் அந்த வாமிட்டிங் அடிச்சு அந்த வாந்தி எடுத்து கவிச்சு மொத்தம் நாற்றம் இருக்கிறது. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், எனக்கே ஜீரணிக்க முடியல சார், எனக்கும் வந்து போல இருக்கு சார் அப்படின்னு. பரவாயில்ல எடு தொடச்சுக்கிறேன் அப்படின்னு, பரவாயில்ல எடு தொடச்சுக்கிறேன். என்னங்க இப்படி ஒரு மனநிலையா? அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களால் தான் இந்த தேசம் அழகா இருக்குது. நான் முன்னால உட்கார்ந்தது யோசிச்சு பாருங்க, முன்னால உட்கார்ந்தது உங்க பையனா இருக்கான், அல்லது உங்களுடைய பெண்ணாக இருக்கிறது, உங்களுடைய பெயரன் பெயர்த்தியாக இருக்கிறது, பின்னால நீங்க வாந்தி போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்ல குழந்தைக்கு உடம்பு முடியல, இங்க வந்து பாச்சலாம் நான் பாத்துக்கிறேன் உடனே அப்படின்னு நீங்க வாந்தி எடுத்த குழந்தையை நம்முடைய மடி மீது கிடத்தி கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கோம். அப்போ அது யாரோ ஒருவர் என்பதனால அவரை நாம திட்டம் சபிக்கிறோம். அது நம்ம நிமிஷம் ஒருத்தரா இருந்தா, நாமளா இருந்தா, அதனால யாராவது ஒருவர் தவறு செய்கிறார்கள் சொன்னா என் குருநாதர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரு பெண் வந்து கணவனின் மீது கேஸ், கணவன் நல்லவர், மனைவி வந்து தவறா கேஸ் கொடுத்துட்டான், என் குருநாதர் ஒரே ஒரு பாவம், அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டமோ, இவன் அனுபவிக்க வேண்டிய வினையை இவன் அனுபவிச்சு முடிச்சிருப்போம், அவ அனுபவிக்க வேண்டிய வினையை அவ அனுபவிச்சு முடிக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பேசல, எதிர் சண்டைக்கு போகணும்னு சொல்லல, நீயே வெற்றி பெறுவேன்னு ஆசீர்வதிக்கல, உன் வினையை நீ அனுபவிச்சு முடி, அவ வினையை அவ அனுபவிச்சு அவ்வளவு. நம்முடைய வினையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும், அதை எதை வைத்து மாற்ற முடியாது. இங்க வந்து உட்கார அளவுக்கு நம்முடைய வினை நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படும். வேற எங்கேயாவது காக்க வச்சிருந்தாருன்னா, எங்க ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க வரல நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. எங்க குருநாதர் உடனே சொன்னாரு, மன்னிச்சுக்கோப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எல்லாம் வந்து பேசி கீசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நல்ல வேலை உங்களை இங்க காக்க வச்சுதே, ஒரு ஆஸ்பத்திரியில டாக்டருக்காக காக்க வச்சிருந்தா எப்படி இருக்கும், கவலை வேற ரிப்போர்ட் வருவோம், ரிப்போர்ட் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு கவலை இருக்கு. இன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட்டே நாளைக்கு எடுத்தா சார், நேற்றுக்கு எடுத்த மாதிரியே ரிப்போர்ட் இன்னைக்கு இருக்குமா, இல்ல இன்னைக்கு வேற மாதிரி ரிப்போர்ட் இருக்குமா, ரிப்போர்ட் சொல்லுவாரு, ரிப்போர்ட் எடுக்கிறவர் சொல்லுவார், மேடம் எனக்கு ரிப்போர்ட் எடுக்கிறது மட்டும்தான் வேற, நீங்க டீடைல்ஸ் எல்லாம் டாக்டரை பார்த்து கேட்டீங்க, அங்க இருக்கிற அட்டண்டர் நர்ஸை பார்த்து கேட்டீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு, டாக்டர் ஒண்ணு இல்லைங்கிற விஷயத்தையே கூட டாக்டர் தான் சொல்லுவாங்க, அவங்க வாயை திறக்க மாட்டாங்க, அதுலயே நில்லு போட்டிருக்கோம் ரிப்போர்ட்ல, டாக்டர் சொல்லுவாரு, ஒண்ணும் இல்லையே போட்டுருங்க டாக்டர் சொல்லுவாரு, ஏன்னா நீங்க டாக்டரை தான் பாக்கணும். அப்போ நம்முடைய வினையெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு யார் சொல்லணும், நான் சொல்ல கூடாது, சிவபெருமான் சொல்லணும், டாக்டர் சொல்லுவாரு. இங்க இருக்கிற சீஃப் டாக்டர் யாரு, சிவபெருமான் தான். உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு வியாதியே இல்ல, உங்களுக்கு எதிரியே இல்ல, உங்களுக்கு பகையே இல்ல, உங்களுக்கு இனிமே எல்லாம் நல்லதாதான் விளைய போகுது, உங்களுடைய ஆற்று நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, வயிறு நல்லா இருக்குது, உங்களுடைய எல்லா சிஸ்டமும் நேச்சுரலா இருக்குது அப்படிங்கறத சொல்றது யார் சொல்லணும், சீஃப் டாக்டர் தான் சொல்லணும், கபாலீஸ்வரரும் கற்பவரும் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. உள்ளார் நல்லார் முனையறிந்த வளம் கொண்டு இறைவர் அடியாருக்கு மாறாது அழிக்கும் வாய்மையா. சில பேர் இருக்காங்க, ஒண்ணு உடைச்சா, இப்ப நான் சொன்னேன்ல எனக்கு வந்து மயிலாப்பூர்ல 4 மாடை வீதியில ஒரு வீடு கிடைக்கணும், மண்ணோடு வீடு கிடைக்கணும், அதை நான் வாழ்ந்ததற்கு பின்னால் அருள்மிகு கற்பகாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் ஒரு பிரார்த்தனைய வச்சேன். இப்ப நான் வாழறேன், கிடைச்சிடுச்சு, 4 மாடை வீதியில மண்ணோடு ஒரு வீடு கிடைச்சிடுச்சு, போகும்போது நான் எழுதி கொடுத்துட்டு தானே போகணும். ஆனா அப்ப என்ன, எனக்கு அப்புறம் இல்ல, என் சந்ததிக்கு அப்புறம், என் சந்ததினா எவ்வளவு காலம், நான் முதல்ல என்ன சொல்லணும், எனக்கா போடுறோம் சொல்லணும், இல்ல என் வாழ்நாளுக்கு பிறகு இது கோயிலுக்கான சொத்து. அப்ப சுவாமி அவரோட சொத்தை கொடுக்குற பரவாயில்ல, நீங்க அந்த மாட வீதியில இருந்துட்டு போ, உனக்கப்புறம் இது என்கிட்டதான் வரும், நான் அப்ப பாத்துக்கிறேன்னு கொடுக்குறாரு. ஆனா நம்முடைய கல்முஷமான எண்ணம் அதை விடல, திருக்கோயிலுக்குரிய தொண்டுக்குத்தான் செய்வேன், சிவன் அடியார்களுக்கான தொண்டிற்குத்தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மையா இருக்கிறான். உளங்கொள் அழிக்கும் வாய்மையா, அடியாக்கு மாறாத அழிக்கும் வாய்மையா, மாறவே இல்லை, உண்மைய பிறந்து பேசுறது இல்ல. நம்மால் உண்மையை ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க, ஒரே நேரத்துல ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாள் தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல இத நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல கணவன் மனைவியும் இருந்தாங்க, கணவனுக்கு போன் வருது, என்னது அம்மா கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு தகவல். இவரா இதான் சொல்றாரு, அம்மா கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன். பக்கத்துல இருக்க மனைவி வயசான காலத்துல சும்மா இருக்க வேண்டியதானே, வீட்டுல சும்மா இல்லாம அங்க போறேன் இங்க போறேன்னு அலைய வேண்டியது, அப்புறம் உழுந்து வாழிக்கிட்டு கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சுன்னு என் பிராணனை வாங்க வேண்டியது. கணவன் அடுத்த டைலாக் சொன்னார், விழுந்தது எங்க அம்மா இல்ல உங்க அம்மா, அச்சுச்சோ பாவங்க, இந்த வயசுக்கு அப்புறமும் ஓடி ஆடி வேலை செஞ்சு வேலை செஞ்சு உழைச்சு உழைச்சு ஓடா இருக்கிற எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா உதவி செய்யறதுக்கு வேற யாரு இருக்கா. ஒரே செய்திதான், அம்மா கீழ வந்து கால் உழைச்சிருச்சு, ஒரே செய்தி. ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால வேறொரு கணவனை பெற்ற தாயாக இருந்தால் இது சும்மா இருக்க வேண்டியதுதானே, அங்க எங்க போய் உழைச்சுக்கிட்டு என் உயிரை எடுக்குது. அது தன்னை பெற்ற சொந்த தாயாக இருந்தால் உழைச்சு உழைச்சு ஓடா போன அம்மா எப்படிங்க. நம்முடைய வாய்மையெல்லாம் இப்படி இருக்குதான், ஒவ்வொரு நேரத்துக்கும் வேற வேற விதமா மாறுதான். ஆமா, அன்னைக்கு அலுவலகத்துல ஒரு சின்ன தகராறு, ஒரு பையன் கண்ணாடிய உடைச்சிட்டான், கண்ணாடிய உடைச்ச பையனை அலுவலகத்துக்கு உள்ள இருந்தவர்கள் சொன்னார், சார் எந்த பையன் கண்ணாடிய உடைச்சானோ அவங்க அப்பாவை கூப்பிட்டு அதுக்கான காசை வாங்கிடுங்க அப்படின்னு. நான் செஞ்சுக்கிட்டே சொன்னேன், சார் கண்ணாடிய உடைச்சது உங்க பையன் சார். அப்படியா சார், குழந்தைங்க தானே சார் விட்டு போங்க அப்படின்னு, குழந்தைங்க தானே விட்டு போங்களா. முதல்ல யாரோ ஒருவராக இருந்தால் அதற்கான தண்டனையை நாம் வேறு விதமாக பிக்ஸ் பண்றோம், அது நம்மளா இருந்தா நாம இருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்கும். யோசிச்சு பாருங்க, டிராபிக்ல டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாம வேகமா போயிட்டா சார் நிறுத்துங்க, சார் எனக்கு கமிஷனர் தெரியும், தெரிஞ்சா தெரியும், நீ வந்தது தப்பு தானே, இல்ல எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் இவருக்கு பாடம் எடுத்திருக்கிறேன், இவரோட பையனுக்கு பாடம் எடுத்திருக்கிறேன், இதெல்லாம் சொல்ற இடமா இல்ல அணிவத்திற்கு. இந்த பக்கம் வரேன், வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ப்ரொமோஷனுக்கு வரணுன்றதால வண்டி இப்படி நேரம் விட்டுட்டேன், இந்த ஆட வர போங்க அப்புதான் போங்க அப்படின்ட்டு அவர் வந்து அவருடைய டிராபிக் போலீஸ் நிறுத்திட்டு நிறுத்திட்டு ஆட்டோ நிறுத்தின உடனே நான் இப்படி தலையை நீட்டேன் பாருங்க, போங்கன்ட்டு போங்கன்ட்டாரு. நான் சாயங்காலம் போய் சொன்னேன், ஏன் ரொம்ப நன்றி, கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போவேன், நீங்க கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு போவீங்க, உங்க பொருளாதார காலம் எதிர ஒரு லாரி வந்தா நீங்க சிவபுரத்துல போய் சேர்ந்துருவீங்க. சிவபெருமானே சொல்லியது போல யோசிச்சு பாருங்க, நான் சிவன் கோயிலுக்கு வர வேண்டும் என்று வந்தேன்னு சொல்றேன், அப்ப கூட நேரத்தில் அப்ப போவேன்னு அனுப்பிச்சுட்டாரு. சாயங்காலமா பார்க்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீங்க சிவன் கோயிலுக்கு போகணும்னு போறீங்க, கொஞ்சம் லாரி ஏறி வேகமா வந்திருந்தா சிவலோகத்துக்கு எல்லாம் டிக்கெட் கிடைச்சிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் சாதம், எவ்வளவு கவனமா இருந்தாலும் அடிபடும் அது வேற விஷயம். அது என்கிட்ட நிறைய சான்றுகள் இருக்கு, நானே அதுக்கான இலக்கு நிறைய நேரங்கள் ஆகியிருக்கிறேன். மாற்றாக்கு அமரில் அழிந்து உள்ளோர் வந்து தப்பால்வான் இதையும் மாற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து குற்றும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலி என்று சென்று எரிந்து போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொண்ணும் கொண்டு மன்னுவார். அவங்கிட்ட வந்து யாராவது உதவியு கேட்டா நடுவுலையோடு நின்று போரிட்டு அந்த போரில் பெற்ற பரிசினை செல்வமா மாற்றி அதை கொண்டு சிவனடியார்களுக்கு உதவி செய்வார். போர் செய்யறதுன்னு ஒத்துக்கிட்டா கண்ணாப்பினாலும் போர் செய்யறதில்ல, நடுவுநிலையோடு இந்த போரினை செய்யலாமா, இவர்கள் அதற்கு தகுதியானவர்களா. நம்ம சுவாமி கிட்ட கேட்கிற நிறைய விஷயத்த சுவாமி உடனே டிக்கடிக்கிறது இல்ல தெரியுமா, நிறைய விஷயத்த டிக்கடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு சொந்த வீடு அமைச்சது, அவங்க சொந்த வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அழுதாரு, ஒரு வருஷம் இல்லைங்க அவங்க அங்க இருந்தது 22 ஆண்டுகள் அந்த வாடகை வீட்டுல இருந்தாங்க. 22 இயர்ஸ் அவங்க அங்கிருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அழுவுறாரு. என்ன ஹவுஸ் ஓனர் யாராவது அழுவாங்களா? 22 வச்சு இன்னும் கிளம்புறான், அப்பா கிளம்புறான், நான் வேற ஒரு ஆள் அதிக குடகோடி கொடுத்து வச்சுருந்தாலும் சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனர். ஆனா ஏன் இவங்க போறோம் நான் கேட்டேன், என்ன அப்படி என்னங்க இவங்க கிட்ட சிறப்பு இல்ல இவங்க மாதிரி இந்த வீட்டை பார்த்து விட்டாங்க. இவங்க வீடு மாறி இந்த வீட்டை பார்த்து விட்டாங்க. அப்படி 22 வருஷம் பார்த்துக்கிட்டதுனாலதான் அவங்களுக்கு கபாலி சொந்த வீடு கொடுத்து அனுப்புறாரு. இது இன்னொரு வீடுதான் அலட்சியம் இல்ல, தன்னுடைய வீட்டை போலவே பார்க்கணும். ஒருத்தர் பில்டிங் கட்டுறது, இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேற்பார்வையாளராக இருந்தார். அந்த மேற்பார்வையாளராக இருந்தவர் அடுத்தடுத்து இன்ஜினியரிங் படிச்சவங்க இப்ப நிறைய வராங்க, அதனால குறைந்த சம்பளத்துக்கு இன்ஜினியர்ஸே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இனிமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க மேஸ்திரி எல்லாம் வச்சுக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால அவங்க என்ன சொல்லிட்டாரு, இவருக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வீடு கட்டும் போது. அப்போ இவங்க சொன்னாரு, ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த நிர்வாகம் வீடு கட்டி இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த நிர்வாகத்திட்ட போய் இவர் சொல்றாரு, நான் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன், என்னை விட சிறிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் மேல்நிலையில இருந்து என்னை அதிகாரம் பண்றாங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நான் அதனால ரிசைன் பண்றேன், போதும் நான் உழைச்சது போதும் அப்படின்னு அந்த நிர்வாகம் சொல்லிச்சு. இப்ப கட்டிக்கிட்டு இருக்கீங்களா வீடு, இத மட்டும் கட்டி முடிச்சுட்டு உங்க மேற்பார்வையில கட்டி முடிச்சுட்டு நீங்க வேலையை விட்டு ஓய்வு பெற்றலாம், இதான் உங்களுடைய லாஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கையில போதும். சரி நான் உடனே சொல்றேன், கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அந்தா வரவுல வகி போனா செலவுல வகின்னு ஏனோ காரணம் ஒரு வீட்டை கட்டிட்டாரு. மௌலிவாக்கம் மாதிரி கட்டினாரா என்னன்னு தெரியாது, கட்டுறது பேர் வழியில கட்டிக்கிட்டு இருந்துட்டு கட்டி முடிச்சாச்சு. சாவி எல்லாம் கொண்டு போய் நிர்வாகத்திட்ட கொண்டு போய் சாவி கொடுக்குற நாள் ஓனரை காணும். அந்த ஓனர் வந்த உடனே சாவியை கொண்டு போய், ஐயா நீங்க சொன்ன மாதிரி கட்டி முடிச்சுட்டீங்கய்யா, இந்தாங்க அந்த வீட்டோட சாவி, அப்படியா வைங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்த உடனே, இனிமே ஓய்வு எடுக்க போறீங்க? ஆமா, இனிமே எதுவும் செய்ய போறது இல்ல, வேலை எதுவும் செய்ய போறது இல்ல, நான் ஓய்வுதான் இருக்க போறேன், இது வரைக்கும் உழைச்சதெல்லாம் போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். மகிழ்ச்சி, நீங்க கட்டின வீட்டை இந்த நிர்வாகம் உங்களுக்கே தருது, இனிமே நீங்க அந்த வீட்லயே மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆஹா, இது நமக்கான வீடுன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா கட்டியிருப்பேனே. இல்ல 5 மூட்டை மணல் போட்ட இடத்துல 1 மூட்டை மணலும் 4 மூட்டை சிமெண்ட்டுமா கலந்து போட்டு கட்டி இருப்பேனே, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்டிருப்பேனே. இது யாரோ வாழ போற வீடு, யாரோ குடியிருக்க போற வீடுன்னு நினைச்சு நினைச்சு ஏனோதானோன்னு கட்டிட்டேனே, இது நான் இருக்க போறேன்னு நினைச்சிருந்தா தேக்கு மரத்துல இழைச்சு இழைச்சு போட்டிருப்பேனே அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் முடியுமா? இதெல்லாம் நிர்வாகமே செலவு பண்ணிருக்கோம். அதுபோல இந்த உடம்புல யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்கன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு நம்முடையது, நம்முடைய வீடு, நம்ம உடம்பையே நாம சுத்தமா வச்சுக்கலன்னா நாம எங்க போய் வெளியில சுத்தத்தை வச்சுக்கோம்? நம்ம மனசுலயே குப்பை போடுவோம் நிரம்பி இருந்ததுன்னா நாம போய் சுவாமி ஒரு உண்மையை பண்ணிட்டாரு, வீட்டை சுத்தமா கொடுத்தாரு, அதுல இந்த வீட்டை நீயே வடிவமைச்சுக்கோன்னு இடத்த கொடுத்தாரு, பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு, நம்ம ஏனோதானோன்னு வீடு கட்டி யாரோ தான் வந்து இருக்க போறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். சுவாமி கடைசியில கீயே நம்ம கிட்டே கொடுத்துருக்காரு, இந்த அந்த வீட்டுல நீயே போய் வசி அப்படின்னு. அப்ப நம்ம வருத்தப்பட்டு பயன் இல்லை. அதனால வீடு கட்டும் போதே ஒழுங்காக கட்ட வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைத்து, இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்ன சொன்னபடி நிரம்ப கொடுத்து, தூய போனகமும் கண்ணல் நறுமை கறி தயிர் பால் கனியுள் மண்ணும் அன்பின் நெறிவிடரா வழித்தொண்டு ஆற்றி வைக்கினார். அன்புட நெறி பிழல, சில பேர் உணவு போடுறோம்னு சொன்னா சில பேர்லாம் உணவு கொடுப்பாங்க, வருகின்றவர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளவு அன்னதானம் பண்றேன் பாத்தீங்களா அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த மாதிரியான அன்னதானத்தை பெறுவதை விட பெறாமல் இருப்பது நல்லது, அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. இதை கோயிலுக்கு வரவங்களுக்கு நான் அன்னதானம் பண்றேன், 1000 பேருக்கு பண்றேன், 10,000 பேருக்கு பண்றேன் அப்படி ஒருத்தர் சொல்றான்னா அந்த அன்னத்தை நாம் பெறாமல் இருப்பது நம்முடைய சாத்தியம். அப்படி சொல்லவே கூடாது. ஒருத்தருக்கு துணி வாங்கி கொடுத்தா சொல்லலாம், பணம் கொடுத்தால் சொல்லலாம், வீடு வாங்கி கொடுத்தால் சொல்லலாம், ஒரு பசியாக இருக்கின்ற போது உணவு வாங்கி கொடுத்தால் அதை யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. இவருக்கு பிச்சை நான் தான் போட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட பிச்சைக்காரன் வேற யாருமே இல்லை. உணவு அடிக்கடி சொல்லுவாரு, இவருக்கு உணவு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சாப்பாட்டுக்குன்னா உன்னைய விட பிச்சைக்காரன் யாருமே இல்லடா ஊர்ல. அது என்ன தெரியுமா? அந்த புண்ணியம் போயிடும், அந்த புண்ணியம் போயிடும். அதனால யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்தால் அந்த உணவை நான் தான் வாங்கி தருகிறேன் என்று ஒருபோதும் வெளியே சொல்லிவிடாதீர்கள், அந்த புண்ணியம் போயிடும், அதை சொல்லவே கூடாது. அன்பின் நெறிழா வழித்தொண்டு ஆற்றி வைக்கினார் மற்ற இந்நிலைமை 12 நாள் வையம் நிகழ செய்து வழி உற்ற அன்பின் செந்தறியாத உமையாள் கணவன் தொன்பொருளால் யாருடைய வார்த்தையை போடுறார்கள்? உமையாள் கணவன் திருவருளார், கற்பகத்தினுடைய துணைவன் திருவருளார். கற்பகத்தின் திருவருளால் மட்டுமல்ல, கற்பகத்தின் துணைவன் திருவருளார். உமையாள் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தில் அமர்ந்து பிரியா உரிமை வருவினார். சிவலோகத்துக்கு போனோம்னா கொஞ்ச நாள்ல திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டுவாங்க, அந்த புண்ணியம் முடிஞ்சவுடனே. ஆனா இவருக்கு இல்ல, அமர்ந்து பிரியா உரிமை மறுவினார். முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமம் உன்னுடையார். அவரு பிறந்த போது நாமம் இருக்கு. என்ன நாமம்னு சொன்னா முனையடுவார்ங்கிற நாமம். ஆனா அவருடைய பெயர் குறிப்பிடல், இதம் முழுக்க முனையடுவார்ங்கிற பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, அவருடைய சிறப்பு பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, போர்க்களத்தில் நின்று போர் செய்யக்கூடிய வீரன் என்கின்ற பெயரைத்தான் முனையடுவார் என்கின்ற பெயராக கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய போர்க்களத்திலும் முனையடுவாரே முன்னிற்கட்டும், அவரே வெற்றியை பெற்று நமக்கு தரட்டும். அதுக்கு பதிலாக நம்மால் புண்ணியம் ஒன்றுதான் செய்ய முடியும். முனையடுவாருக்கு வேணா ஒரு வஸ்திரம் சாத்த முடியும், அருள்மிகு கற்பகாம்பாளவனாகி அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு வேணா ஒரு அபிஷேகம் பண்ண முடியும், நம்மால் அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுவே அதிகம், அதுவே அதிகம். இன்னும் சொல்ல போனா அதுல எதுவுமே செய்ய வேண்டாம், ஒரு கும்பிடு போட்டு போய் ஒரு கும்பிடு போடலாம், அது முடியும்ல, முன்னால நிக்க முடியும்ல. முனையடுவாருங்கிற நாயனார் அங்க இருக்கு, 63 நாயன்மார்கள்ல கற்சலையா இருக்குது, முன்னால இன்னும் ஒரு கையெடுத்து கும்பிடு போட முடியாது. ஐயா எனக்காக போர்க்களத்துல போய் நீயே நின்று செய், நீ என்ன செய்வ, நீ என்ன தருவ, நான் உனக்கு ஒரு கும்பிடு போறோம், அவ்வளவுதான் என்னால முடியும். என்னால பணம் காசு வசதி எல்லாம் செய்யறேன்னு சொல்கிறேன்னு சொல்லுவேன், தவிர நான் செய்ய மாட்டேன். உண்மையில நான் அவன் லஞ்ச பேசுகிறார், நான் என்ன சொல்றேன், செய்ய மாட்டேன். அதனால ஒரு கும்பிடு போடுறேன், எனக்காக என்னுடைய போர்களில் நீயே நில், முனைமுகத்து நீயே நில், வெற்றிகளை பெற்று எனக்கு தா என்பதை வேண்டுதலாக வைத்து, இந்த முனையடுவார் புராணத்தை யாரெல்லாம் சிந்தித்திருக்கின்றார்களோ கேட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே வெற்றியை முனையடுவார் நாயனாரே பெற்றுத் தருவார் என்பதை சொல்லி, திரு ஆடனை அப்படிங்கிற தலம், திருவாடானை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தலம். அந்த தலத்து இறைவனை வணங்கினால் எல்லா நோயும் நீங்கிடுவோம், உடம்புல எங்க வேணாலும் நோய் இருக்கணும். நான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நோயை பத்தி நிறைய பேசினது காரணம் திருவாளானை தலம் தான். விதவிதமா நோய், அதை அர்ச்சனை பண்ணுவதன் மூலமாகவே நோய்கள் நீங்கிடும் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து நிறைய அர்ச்சனை வச்சிருக்காங்க, அஷ்டோத்திரம் திருசதி சகஸ்ரநாமம்னு நிறைய வச்சிருக்கிறதே, இந்த நோய்கள் நீங்கிவிடும் என்பதற்காகத்தான். நோய்கள் நீங்கக்கூடிய தலம் திருவாளானை. பெரிய ரத்த அழுத்தம் உடையவர்கள், பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கூட, பிபி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பதிகத்தை படிச்சு குணமாகி இருக்கு. அது நடந்த நிகழ் தகவல். இந்த முனையடுவார் நாயனார் புராணத்தை இருந்து சிந்தித்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைந்திருக்க இறைவன் தொழுதல் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து, நீங்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், இறைவன் நமக்கு வெற்றியை தந்தால் அதை முனையடுவாருக்கே நாம் சமர்ப்பிப்போம் என்பதை சொல்லி, இருண்டு ஒழுகின்ற ஆரோண்டு விழுகின்ற நிலம் உண்டு வளர் கொண்டு, நிதியுண்டு நொதியுண்டு மதியுண்டு கதியுண்டு நிலை உண்டு நிலை உண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவை உணவு உண்டு சாந்தபுரம் உணவு உண்டு வளமும் உண்டு தேருண்டு கரையுண்டு பறியுண்டு மற்றொரு செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
3: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம். தலைப்பு இகசேத வேதிதா சத்தியமஸ்தி. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சத்தியமஸ்தி. அப்ப இந்த ஜென்மாவில மானிட பிறவியில இது அறிஞ்சியானால் ஆகா சத்தியமஸ்தி, இது மேல சத்தியமான ஆத்மஸ்வரூபம் உனக்கு இருக்கு, அதுக்கும் பாகாது. அரியல் என்ன மகதீவி இன்ரிபேரபிள் லா, என்னைக்கு அதை பண்ண முடியும், அவ்வளவுதான் போச்சு போனதான் மகதீவி நட்டிகி. ஆகையால் தான் தீராக ஞானிகள் பூதேஷு பூதேஷு விசித்யா, ஒவ்வொரு பிராணியிலையும் அந்த சரீரத்துக்கு பின்னால ஆத்மா இருக்குன்னு பாக்கிறான். நாம என்ன பண்றோம், மனுஷனை பார்த்ததுமே நல்லா இருக்காரா, வேண்டியவரா வேண்டாதவரா, குட் மார்னிங் சொல்லலாமா வேண்டாமா, இதுதான் நம்மளுடைய. ஆனா அவர் என்ன பாக்கிறார் தெரியுமா, அந்த ஞானியா இருக்கிறவர் ஒரு பிராணியை பார்த்ததுமே அதுக்குள்ள பரமாத்மாவை பாக்கிறாராம். பூதேஷு பூதேஷு, ஒவ்வொரு பிராணிகளையும் விசித்யா பிரித்து தீராக இப்படி வாழ்நாள் முழுக்க அந்த பரமாத்மாவை பார்த்து பார்த்து இந்த சரீரம் கீழ் விழுந்ததுமே அஸ்மான் லோகாத், இந்த சரீர அபிமானம் எனக்குடைய இதை விட்டு அமிர்தா பவந்தி, அமிர்தத்வத்தை அடைகிறா. உங்களுக்கு முடிக்கணுமா இல்லையா, முடிக்கிற காலத்துல என்ன சொல்றா அமிர்தமாக ஆகிறான் அப்படின்னு மங்களமாக இந்த உபநிடத்தை முடியும். இப்ப இருக்கு கட்டா கல்லு சூடா நாரா தீர்ய பிரேதாதிஷு சம்சார துக்க பகுலேஷோ பிராணி நிகாயேஷோ ஜன்ம ஜரா மரண ரோகாதி சம்பிராப்தி அஜ்ஞான அத இகைவிதேன் மனுஷ்யாதிகிருதா சமர்த்தா தன்னு கட்டா கலுங்க நம்மளெல்லாம் பார்த்து பசுபட்சியாதிகள் பிராணிகள் பிரேதாதிஷு அட்லீஸ்ட் இவாளுக்காக சரீரமாவது இருக்கு. இந்த பிரேதத்துக்கு அதுவும் இல்ல. இந்த மந்திரத்தின் மந்திரத்தை சொல்லி சொல்லி விரட்டுறான். இந்தாத்துக்கு வந்த காயத்ரி மந்திரம் சொல்றான், அந்த பக்கத்துக்கு போட்டு போனா அங்கேயும் காயத்ரி மந்திரம் சொல்றான். காயத்ரி மந்திரம் சொல்ற இடத்துக்கு பிரேதம் வர முடியாது. அது பார்த்து ஊரெல்லாம் சுத்தது. எங்க போனாலும் யாரா ராமநாமா கிருஷ்ணநாமா சொல்லிட்டே இருக்கணும். இந்த ராமாமிரதம் சொன்னாலே பிரேதத்துக்கு பயமா இருக்காங்க. அதுக்கு சண்டை கூட இடம் இருக்கிறது இல்ல சார். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல படுத்துக்கிற ஒரு சரீரமாவது இருக்கு. அது அப்படியே எண்ணெய் கொப்பரையில வாட்டின மாதிரி கட்டப்படுறதோ இல்லையோ பிரேதம். அது எல்லாம் அந்த கருட புராணம் பார்த்தா தெரியும், பிரேதங்கள் படுற கட்டங்கள்லாம். அதனால ஆத்மஹத்தியை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருக்கிறதே ஆத்மஹத்தியை தானே, இதுவரை இருக்கிற தெரியுது வேண்டாங்கிற சூர நர சிறிய பிரேதாதிசு சம்சார துக்க பகுலேஷு. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல, உங்களுக்கே தெரியும். நீங்களே லெக்சர் பண்ணுவோம் சம்சாரத்துல என்னென்ன கட்டணம் இருக்குன்னா. சம்சார துக்க பகுலேஷு பிராணி நிகாயேட்டு. நிகாயம்னா காயம்னு அர்த்தம். ஒரு நீ ஜாஸ்தியா போட்டிருக்கேன், என் இஷ்டம் போட்டேன்ட்ட. நிகாயம்னு சரீரம்னு அர்த்தம். அவ்வளவுதான். காயம்னாலும் நிகாயம்னாலும் ஒண்ணுதான். பிராணி நிகாயேட்டு ஜென்ம பிறக்கிறதே ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்தது எங்க சார் கொஞ்சம் யோஜனை பண்றான்னா கிழத்தனத்தெல்லாம் இப்படின்னு யோஜனையே பண்ணலையே. மறக்கலாம் சின்ன வயசா இருக்கான், அதுக்கு இருக்கான், அது இருக்கான். அதுக்கெல்லாம் எவ்வளவு வந்துருக்கு கல்யாணம் பண்ணா அதோடய இருந்துட்டா கழுதுல இவ ரெண்டு பேரும் இந்த பல்லு எண்ணிக்கை கீழே வருது. அடடா வயசாயிடுச்சுன்னு அப்பதான் ஞாபகம் இல்லாம். இப்போ பிறக்கிறதுக்கு அடுத்ததா கொஞ்சம் யோஜனை பண்ற டைம் எங்க என்ன ஜரா உங்களோட பேச நிறுத்தி தரவன் அப்பப்ப வரக்கூடியதான் ரோகாதி சம்பிராப்தி இதெல்லாம் எதனால என்ன அஜ்ஞானம். அத இகைவசேன் மனுஷியா இந்த தெரியே இந்த மனுஷியனானவன் அதிகிரதா நம்ம மாதிரி ஒரு அதிகாரம் உள்ளவனாக பிறந்து சாமர்த்தியன்னு எதவேதி இப்படி இந்த புதன்கிழமை சங்கக்கிழமை மாத்தி மாத்தி வேதாந்த கிளாஸ் நடக்கிறது. வந்து இங்க வந்து யார் தெரிஞ்சுக்கிறானோ அவேதி ஆத்மானம் யதோக்த லட்சணம் எப்படிப்பட்டதான ஆத்மாவை அறிவுக்கு சாட்சியா இருக்கக்கூடியதான ஆத்மாவை அந்தர்முகமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை இதயத்துல ஏகமாகவும் அதிதியாகவும் சாந்தமாகவும் பரம மங்கள ரூபமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை விஜிதவான் அறிந்தானையானால் யதோக்தேன பிரகாரேண எப்படி பிரதிபோத விதம் என்று யார் அறிகிறானோ அகததஸ்தி சத்யம் உண்மை இருக்கு. எது ருச்சிகேத்கேவ சத்யம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொன்னேன. அந்த தத் சத்யம் சா ஆத்மா அப்படின்னு சொன்னேன். அந்த சத்தியம் இருக்கு. மனுஷ ஜன்மனி அஸ்மின் அவிநாச அர்த்தவத்தா வாழ்ந்த வாழ்வுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு. ஜன்மனா அர்த்தவத்வா அதனால இவன் வாழ்ந்த வாழ்க்கு நகமான அர்த்தம் சாபல்யம் உள்நோக்கி இருக்கிற பரமாத்மாவை பார்த்தானே ஆனால் இல்லைன்னா வாழ்ந்தது வேஸ்ட். யாராவது பார்த்த ரோட்ல இருக்கலாம் உன் வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் சொல்லி பாருங்க. நம்மள மேல் லோகத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா உபநிடம் சொல்றது இதை யாரு படிச்சானோ யாரு தெரிஞ்சிருந்தானோ அவனுடைய வாழ்வுதான் அர்த்தவத்தா. இல்லாதவனுக்கு என்ன சத்பாவோவா பரமார்த்ததாவா இல்ல சத்பாவமோ இல்ல பரமார்த்தமோ இதனால்தான் உண்டு. சத்தியம் வித்யதே நசே இல்லே நசே திஹா வேதி. இந்த ஹியூமன் லைஃப்ல இதை விட்டுட்டு இல்லையானால் இதை பிடிக்க முடியல என்ன நசேத் அவேதி அறியலன்னா இக ஜீவம் சேது அதிகிரதா அவேதி. எப்பொழுது இவன் ஜீவனா உயிரோட இருக்கிற காலத்துல இதை அறியறதுக்க வேண்டியதான மிக அறிவா அரியதான மானிட பிறவின் கடித்த பிறகும் இதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நான் விதித்தவான் சதா அப்பொழுது மகதீவி நஷ்டி மகதீன் தீர்கா அனந்தா வினட்டி விநாசனம். இப்ப இன்னதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக மனுஷ பிறவை எப்ப கிடைக்கும் உங்களுக்கு நோபடி கேரண்டி. 10,000 ஜென்மம் ஆனப்புறம் வரலாம், இல்லன்னா அடுத்த கல்பத்துல தான் வரலாம். எனக்கு என்ன தெரியும், பிராரந்த கல்பம் எப்படி இருக்கோ தெரியாது. மகதி தீர்த்தானந்தா வினட்டி வினகனம் ஜன்மஜரா மரணாதி பிரபந்த அவிச்சேத லட்சணா சம்சாரகதி பரவி கிழத்தனம் மரணம். இப்படிப்பட்டதான இந்த சக்கரங்களில் ஒரு நாளும் போகாததான சம்சாரகதி வந்துட்டே இருக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே கயனம் சுத்தி கொண்டே இருக்க வேண்டியதான் சுவாமி. ஆகையால் ஏவம் குணதோட்டம் விஜானந்த பிராமணா, இப்படி இந்த ஜென்மாவில் அறிந்ததான ஆகணும், இல்லைன்னா நல்லது அறிந்தால் நல்லது, இல்லைன்னா மகாதோட்டம் வருது என்று அறிந்து கொண்ட பிராமணாள் பூதேஷு பூதேஷு சர்வ பூதேஷு, ஒரு பூதம் சொன்ன போறதா இரண்டு எல்லா பிராணிகளையும் மொத்தம் தாவராதிஷு தரேஷு தா மரம் கொடி இவைகளையும் அசைர பசுபட்சியாதிகளையும் மனுஷியாடத்தையும் ஏகம் ஆத்ம தத்துவம் ஒரே ஆத்ம தத்துவம் எங்கும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் கஷேத்ரஜ்ஞாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா அப்படின்னு சர்வக்ஷேத்ரேஷு சர்வபூதேஷு கஷேத்ரஜ்ஞம் ஆத்மானம் மாம் நானா இருக்கேன் வித்தின்னு சொன்னாரே, அதே போல என்ன ஆத்மா தான் எல்லா பிராணிகளையும் எல்லா பதார்த்தங்களையும் இருக்கு என்று அறிந்து கொண்டு சர்வாணி பூதானே ஆத்மைவா பூத் விஜானதா கீழ உபநிஷத்துலயும் எல்லா விஷயங்களும் எல்லா உபநிஷத்துலயும் சொல்லிருக்கு. ஆனா அது வர காலத்துல நமக்கு அப்படியே கொத்து கொத்தா ஞாபகம் வந்ததுன்னா ஆத்மாவா அனுபவிக்கணும். ஏகம் ஆத்ம தத்துவம் பிரம்ம விசித்தியா விஜய சாட்சா. உங்க இதயத்துல மட்டும் சாட்சா இல்ல, எங்க பார்த்தாலும் அங்கேதான் தெரியாது. எப்படி பிரம்மமோகன லீலையில பிரம்மா இங்கிருந்து இறங்கி வர ஒரு செட்டு குழந்தைகளையும் பார்த்துக்க கண்ணுக்குட்டிகளையும் இங்க தூங்க வச்சுட்டு வந்திருக்காரு பாவம், சரசு தேரை வச்சு அனுப்பிச்சிருக்கேன், இதெல்லாம் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துருக்கேன். இங்க வந்து பார்த்தா என்னடா அதே மாதிரி இன்னொரு செட்டு இருக்கான், திரும்பி அங்கே பார்த்தாரு அங்கே ஒரு செட்டு இருக்கு, மன மோகத்தை அடைஞ்சாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹரே நாராயணா சுவாமி நமஸ்தேன்னாரா. அடுத்த சத்திர பகவான் காமிச்சிருக்க எத்தனை குழந்தைகளோ எத்தனை கண்ணுகளோ அத்தனையும் சதுர்பூஜமாக ஒரு சேவையா அவருக்கு பாருங்க. ஒரு பிரம்மா இருக்க வந்தாலே மோட்சம், இத்தனை பிரம்மங்கள் இத்தனையும் சதுர்பூஜத்தோட சேவை கொடுத்ததான் அப்ப சொன்னாரா. தெரியாதனமாக நான் ஒரு அசூயினால ஒரு 8 வயசு குழந்தைக்கு இவ்வளவு கீர்த்தி வந்துருது எனக்கு வரலையே நான் நினைச்சேன்பா, அதனாலதான் இப்படி ஏற்பட்டது, எனக்கு இது வேண்டியதுதான். ஒண்ணு கவலைப்படாதீங்க, லோகத்துல சாதாரண வரக்கூடியதான பதார்த்தம் எல்லாத்துலயும் நிஜமா இருக்கிறத நான் தான், ஒவ்வொரு கண்ணுக்குட்டையும் ஒவ்வொரு குழந்தை எடுத்து இருக்கிறத நான் தான் அப்படிங்கறத நான் காமிச்சேன் அப்படின்னு மறுபடியும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சர்வலோகத்துல ஆயிடுச்சுன்னு அந்த பிரம்மலோகத்துல ஆயிடுச்சுன்னு அந்த குழந்தை எல்லாம் காமிச்சிடாண்ட. ஆகையால் இங்க இருக்கிற வாழ்லாம் அதே குழந்தைகள், அதனால்தான் அந்த கோகுலத்துல இருக்கக்கூடியதான கண்ணுக்குட்டிகளோ குழந்தைகளோ கோபாலோ எல்லாரும் யாரு பகவான் தான். அதனால்தான் நாளைக்கு ராசலீல வர காலத்துல எல்லாமே பகவானா இருக்கிறதுனால எல்லாம் ஒன்னா எல்லாம் சுயமானவள் தான், யார் யாரோடையும் நான் டான்ஸ் பண்ணினார்னா போயிட்டு வந்துவிடாது. அங்க என்ன நடக்கிறது மூணு கவனிச்சு பார்த்தா எல்லாம் அங்க இருக்கிற சகல ஸ்திரீகளும் சகலமும் பகவானுடைய ஸ்வரூபம் தான், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதே விதமாக தான் நான் எல்லாரும் எதிர்த்து எங்க பார்த்தாலும் பரமாத்மா இருக்காரு. நீங்க பார்த்து மமாஹம்பாவாதிலட்சணாது அவித்யா ரூபாது எனக்கு சேர்ந்தது நான் எனக்கு சேர்ந்தது எனக்குடையதான மமகார அகங்காரத்தை விட்டு அகம் மமா அகம் மமா அப்படின்னு நைசர்கிகோயம் லோக வியவஹார அதை விட்டு அவித்யா ரூபாத் அஸ்மால் லோகாது பரம்ய சர்வாத்மைகத்வபாவம் சர்வ ஆத்ம ஏகத்வபாவம், எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிற ஆத்மா ஒன்று தான், அந்த ஆத்மா நான் தான், இதுதான் சர்வாத்ம ஏகத்வபாவம். எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு அத்வைதமா பண்ணாத்த இந்த அத்வைதங்களை அடைந்தவராக இருந்து கொண்டு அமிர்தா பவந்தி பிரம்மைவ பவதி பவந்தி இத்யர்த்தஹ. இதுபாடு காலத்துன்னு சொன்ன ஏதாவது வேதம் சொல்ல வேண்டாமா, தயோகவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி, யாரொருவன் தத் பரமம் பிரம்ம எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடியதான பராமா அதான் பரமம், பரான மிக சிறந்ததான மா ஐஸ்வர்யம் ஒரே பரமாத்மா அப்படிங்கறதான அந்த ஸ்வரூபத்தை பரமம் பிரம்ம வேத இவன் என்ன பிரம்மைவ பவதி இதி ஸ்ருதே அப்படின்னு உங்களுக்கு இதே அபிப்பிராயம் தான் முண்டக்கன் சொல்றது. ஆகையால் உபநிடத்து என்ன சொல்ல வந்தது, கண்ணு காது மூக்கு நாக்க யாரை ஏவரார் எல்லா அறிவுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை பரமாத்மாவோட கேள்வி சமாதானம் பரமாத்மாவோட. அதனால உபக்கிரமம் உபசம்ஹாரம் தெரியப்படுது. அபியாசக கீழே 9 மந்திரத்துல தனித்தனியாக சதேவ பிரம்மத்வம் வித்தியே சொல்லிருக்கு. அபூர்வதா வேற எங்கேயும் தெரியாம பிரத்யேகாத்மா தான் பரமாத்மான்னு அபூர்வமாக சொல்லிருக்கு. பலம் என்ன? அமிர்தா பவந்தின்னு பலம் சொல்லிருக்கு. அர்த்தவாதம் என்ன? மேல போய் சொல்ல போற உபவத்தியர் 3-4 மந்திரம் அது 3-4 காண்டத்தில் எப்படி உபக்கிரம உபசம்ஹார அபியாசம் அர்த்தவாத உபபத்திகள்னால 6 தாத்பரிய லிங்கங்கள்னாலையும் கேனோபனிடத்துக்கு பரம மங்களமான ஆத்மஸ்வரூபத்தில் தான் பரம தாத்பரியம் என்று அந்த கேனோபனிடத்தை பார்த்து பிடிச்சோம்.
3: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம், கேனா வாக்கிய பாஷ்யம், வாக்கியம் 1, தலைப்பு சம்பந்தா. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
5: பதத்தை பிரேஷிதம் மன கேன பிராண பிரதம பிரைதி யுக்த கேனேஷிதம் வாதமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. சமாத்தம் கர்ம ஆத்மபூத பிராணாதி விஷயம் விஞ்ஞானம். இதுவரைக்கும் கீழே சொன்னதான பிராமணத்தில் கர்மா முழுக்க என்னன்னு சொல்லியாடு. கர்மாவுக்கு ஆத்மபூதம், ஆத்மபூதம்னு ஆசிரய பூதம், கர்மாவுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான பிராண விஷயம் விஞ்ஞானம், பிராணனை பத்தினதான உபாசனங்கள் அவள் சொல்லியிருக்கு. கர்மத்த அநேக பிரகாரம், கர்மாவுக்கு ஆசிரியமான பிராண விஷயமான உபாசனங்களையும் சொல்லியாச்சு, கர்மாவையும் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு யயோகோ விகல்ப சமுச்சய அனுஷ்டானா, எவைகளை தனித்தனியா உபாசனமோ அல்லது கர்மாவை சேர்ந்து உபாசனமோ, உபாசனம் பண்றது தனியா உபாசனம் பண்றது, ஏதோ ஒரு மந்திரத்தையோ ஒரு அர்த்தத்தையோ தெரிந்து கொண்டு ஆச்சாரியன் இடத்தில் ஒரு மூலையில உட்கார்ந்து அதையே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது செப்பரேட் உபாசனம். பூஜை ஜபம் ஹோமம் தர்ப்பணம் இவைகள்லாம் சேர்ந்து பண்றது கர்ம சம்பந்தியான உபாசனம். ஆகையால் யயோகோ விகல்ப சமுச்சய அனுஷ்டானா, விகல்பம்னா இது மட்டுமோ அது மட்டுமோ இல்ல சமுச்சயம் இரண்டையும் சேர்த்தோ அனுஷ்டானம் பண்றதுனால தட்சிண உத்தராபியாம் ஸ்ருதிபியாம், கேவலமான கர்மாக்கள் பண்றவா தட்சிணாயன மார்க்கத்துல சொர்க்கலோகத்துக்கு போறார். யாருக்கு உபாசனத்தோட சேர்ந்து கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்காளோ அவ உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகத்துக்கு போறார். உத்த தட்சிண உத்தராபியாம் ஸ்ருதிபியாம் ஆவருத்தி அனாவருத்தி பவதா, யாரு தட்சிணாயன மார்க்கத்துல சொர்க்கலோகத்துக்கு போறாளோ அவ திரும்பி வர, யாரு உத்தராயண மார்க்கத்துல பிரம்மலோகத்துக்கு போறாளோ அவ திரும்பி வரதில்லை. இதற்கு மேல பல நிரபேட்ச ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டானால், பலத்தை எதிர்பாராமல் உபாசனம் கர்மா இவைகளை சேர்ந்து யார் அனுஷ்டானம் பண்றாலும், உபாசனம் பண்ணிட்டே இருப்போம், பிராண உபாசனம் அம்பாளுடைய உபாசனம் விஷ்ணு உபாசனம் பண்ணிட்டே இருப்போம், ஆனா எதற்காக பண்றேன்னா மமோ பாரத சமுத்திரத்தை துவாரா ஸ்ரீ பரமேஸ்வரத்தை சேர்த்தும், அவ்வளவுதான் எனக்கு அது வேணும் இது வேணும் அவைகள்லாம் ஒன்னும் எதிர்பார்க்காமல் பகவத் அனுகிரகத்துக்காக யாரு பண்றானோ, பல நிரபேட்ச ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டானார், பலத்தை எதிர்பாராமல் எதையும் எதிர்பாராமல் ஞான கர்மாக்களை சமுச்சயமாக யார் பண்றாளோ அவளுக்கு ஆத்ம சம்ஸ்காரத்யா, அவனுடைய மனசானது சுத்தமாக, யார் கர்மாக்களையும் உபாசனக்களையும் பலத்தை எதிர்பாராமல் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுகிறானோ அவனுக்கு ஆத்ம சம்ஸ்காரத்தை, ஆத்ம சம்ஸ்காரம் சித்தசுத்தி, சித்தசுத்தி ஏற்பட்டவனுக்கு ஆத்ம உச்சின்ன ஆத்ம ஜான பிரதிபந்தகத்திய, ஆத்ம ஜானம் அறிவதற்கு என்னென்ன பிரதிபந்தங்கள் இவன் மனசுல இந்த ஜென்மாவில இருந்ததோ அவைகள்லாம் நீக்கப்பட்டவனுக்கு. ஆகையால் மனசுல இருக்கிற பாபங்கள் போறதுக்கு வழி என்ன? கர்மா உபாசனம் இவைகளை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவது. இப்படி பண்ணினோமையானால் மனசுல இருக்கிற எல்லா பிரதிபந்தகமும் நீக்கப்பட்டு துவைத விஷய தோஷ தரிசினா. இவ்வுலகத்தில் சாரமான பதார்த்தம் ஒண்ணும் இல்ல, பகவானுடைய திருவடியே சாரம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. தோஷ விஷய ஞான துவைத விஷய தோஷ தரிசினா நிர்ஞாத அசேஷ பாக்கிய விஷயத்வாது. அசேஷ பாக்கிய விஷயம், இந்த வெளியில இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களையும் பிரயோஜனம் இல்லை தெரிந்து கொண்டவனுக்கு சம்சார பீஜம் அஜ்ஞானம் புத்தி சித்ததா. சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான எந்த ஒரு அஜ்ஞானம் இருக்கோ அந்த அஜ்ஞானத்தை வேரோட புடுங்கி எடுக்கணும். புத்தி சித்ததா அப்படின்னு உச்சின்னம் பண்றதுன்னு புடுங்கி எடுக்கணும், வேரோட புடுங்கி எடுக்கணும்ங்கிறவனுக்கு பிரத்யேக ஆத்ம விஷய ஜிக்யாசோ. இந்த பிரத்யேகாத்ம விஷயம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் இன்னது என்று அறிந்து கொள்ள ஆக இருக்கிறவனுக்கு கேனேஷிதமிதி ஆத்மஸ்வரூப தத்துவ விஜயானாய. இந்த கேனேஷிதம்னு ஆரம்பிச்சு ஆத்மஸ்வரூபனுடைய தத்துவம் இது, இதுதான் ஆத்மஸ்வரூபம் என்று காட்டுவதற்காக அயம் அத்தியாய ஆரம்பியதே. இந்த ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. கேனேஷிதம் கேனேஷிதம்னு தலவகார சாகையில பிராமணத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல இந்த மேல இருக்கக்கூடியதான கேனேஷிதம் எனக்கூடியதான சுரூபமானது ஆரம்பிக்கப்படுகிறது. தேனைத்த மிருத்யுபதம் அஜ்ஞானம் புத்தே தவ்யம். அதனாலதான் இந்த கேனேஷிதம் என்கிறதுனால்தான் மிருத்யுபதம் அஜ்ஞானம், மிருத்யுவுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை உச்சேத்தவியம் அடியோட நாசம் பண்ணணும். தத்தந்திரோஹி ஸ்வதஹ சம்சாரஹ யதா. ஏன் அந்த அஜ்ஞானம் இருந்தால் அல்லவா சம்சாரம் வரும். இந்த அஜ்ஞானத்தை நீக்கிட்டமே ஆனால் சம்சாரமானது இருக்காது. ஆகையால் கேனேஷிதம் என்கிறதுனால சம்சாரத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும். அஜ்ஞானத்தை போக்கடிக்கணுமே என்றால் அந்த துவைதத்துல ஆசையானது போகணும். துவைதத்துல ஆசை போகணுமே ஆனால் சித்தசுத்தி வரணும். சித்தசுத்தி வரணுமே ஆனால் பலநிரபேட்சமாக கர்மாக்களையும் உபாசனத்தையும் பண்ணிக்கொண்டிருக்கணும். பலநிரபேட்சமாக உபாசனம் கர்மாக்களை பண்ணணுமே ஆனால் அவை எல்லாம் கீழே சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது அத்தியாயங்கள். ஆகையால் கீழே சொன்னதான ஒன்பது அத்தியாயங்கள் கர்மா ஞானம் உபாசனம் இவைகள்லாம் யாரு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுகிறானோ அவனுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு துவைதத்துல வைராக்கியம் ஏற்பட்டு அதற்கு சம்சார காரணமாக இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும் எனக்கூடியதான ஆசை ஏற்படுறது. அவனுக்கு கேனேஷிதம் எனக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதை வாசித்து இதை புரிந்து கொண்டு இதை மனனம் பண்ணும் அவனுக்கு அவனுக்கு மிருத்யுபதமான அஜ்ஞானமானது வேரோட நீக்கப்படுகிறது. அப்பொழுது அவனுக்கு சம்சாரம் இல்லாமல் போறது அப்படின்னு வாக்கிய பாஷ்யம் ஆரம்பிச்சிருக்கார். இந்த வாக்கிய பாஷ்யமானது வேதாந்த சூத்திரங்கள்ல சூத்திரக்காரர் என்னென்ன சொன்னாரோ அந்த நியாயங்களை இப்படி சொல்லி அது விதமாக வியாக்கியானம் பண்ணணும். இதற்கு முன்னால பதம் பதமாக வியாக்கியானம் பண்ணிடுறேன். இந்த வாக்கிய பாஷ்யத்துல வேதாந்த சூத்திரங்கள்ல சூத்திர பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்காரோ சூத்திரக்காரர் அந்த நியாயங்களை உபயோகித்து அதுக்கு அர்த்தம் பண்ணணும் அப்படி அந்த நியாயங்களை சூச்சனம் பண்ணணும். இப்ப சொன்னதான நியாயங்கள்லாம் இப்ப முதல் சங்கத்துல வந்தது இப்பதான என்னென்ன அதிகரணங்கள்ல இவையெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு தரம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். சகார எந்திர விதை பட்டயம் தத்துவதோ வித்யாதிபது அப்படின்னு அந்த ஒவ்வொன்னும் ததிகமைத்தரபூர்வாகையோ அஸ்லேட விநாசோ தத்யபதேசா அப்படிங்கிற என்னென்ன சூத்திரத்துல சொல்லியிருக்காரு அது படிப்படி நமக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வராதால அந்த சூத்திர பதங்களையே வச்சுன்னு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அது வாக்கியவாட்சியம்.
3: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு ஒன்பதாம் சூத்திரம், தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: குதிரை மேல சுவாமி நிற்கிறார், குதிரை மேலே சுவாமி நிற்கிறார், எங்கே பாண்டியனுக்கு முன்னாடி நிற்கிறார். பகல்ல குதிரை குதிரையில சின்னதா பெரிய குதிரை அது சுவாமி, அது பாண்டியனுக்கு முன்னாலு நின்னாரு. ஆனா பாண்டியனுக்கு சுவாமின்னு தெரியும். அதை சொல்றாரு கடவுள் மாமணி ஒரு வெளிப்பட அறியமேனி. அந்த திருமேனியை வெளியில காண முடியாது, சிவபெருமானுடைய திருமேனியை வெளியில காட்டி. ஆனா மாணிக்கவாதத்தை தான் பகல்ல காட்டி ஆண்டார் திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பழி கொண்டாய்கிறார். வெளிப்பட அறியமேனி விண்ணவன் கண்ணும் நெஞ்சும் விண்ணவன்னா பாண்டியன், விண்ணவன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணீராடன் கண்டும் கண்டிலன் கண்ணீராடன் அது பேர் சொல்றாரு இந்த ஒன்பதாம் யுத்தத்தை அப்படியே சொல்றாரு. ஒளித்து உலகெங்கு நிற்போன் உருபவம் ஒழித்து ஞானம் அழித்திடி நன்றி அவரவன் நிறம் அறியவல்லாறு என்பது திருவாத ஊரில் புராணம். அதனால அவரே பார்த்து அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை கொடுத்தால் அவனை அறியணும். அதே ஊனக்கண் பாசம் உணரா, ஊனக்கண் என்பது பசு ஞானம் பாச ஞானத்தாலே உணர முடியாது. உணர்ந்த முனிவர் உங்களோடு ஒளிந்தால் உணவுக்கும் தெய்வரும் உள்ளே என்பது திருவாசகம். கூட்ட விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வாருங்கிறது நோக்கரிய நோக்கி என்பதும் திருவாசகம். அதனால காண முடியாததா இருப்பது எது ஒன்று காட்டால் கடவுள். அப்படி காண முடியாத கடவுளை காண்பது என்று சொன்னால், உயிர்கள் காண்பது என்று சொன்னால் சாதாரண வேலையா நடக்கிற காரியமே இல்லை. ஆனால் நம்முடைய நாயன்மார்கள் அருளாளர்கள் ஜமயாச்சாரியர்கள் நன்றாக கண்டிருக்கிறார், நன்றாக கண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய அதிசயம் அல்ல. காண முடியாத கடவுளை சிவபெருமானை கண்டு அவருடைய திருவுருளை நிறைய பெற்றிருக்கிறார், நிறைய பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு சமயாச்சாரியர்களின் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமுசுவாமி, மாணிக்கவாசகர், இவர் நாலு பேரும் நன்றாக கண்டிருக்கிறார்கள். அது மாணிக்கவாசகர் திருவண்ட பகுதியிலே புவனியில் சேவடி தீண்டி நன்காண்க சிவனனை யானும் தேடி நன்காண்க அவனனை ஆட்கொண்டு அருகி நன்காண்க கண்ணால் யானும் கண்டையன் காண்க திருவாக்கள் நிறைய சொல்றாரு. அதனால இப்படி நம்முடைய சமயாச்சாரியர் கடவுளை கண்டவர்கள், கடவுளை கண்டவர்கள். அதனால கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்கப்படாது, கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்கப்படாது, கண்டவர்கள் சொல்றதை கேட்கணும். அதனாலே இப்படி நம்முடைய சமய தலைவர்கள் எல்லாம் சாமியை கண்டவர்கள், சாமியே கண்டவர்கள். கண்ணாயாலும் கண்டேன் காண்கள் கணக்கிலாத்து கோலம் நீ வந்து காட்டினாய்களுக்கு முடியும். அதனால இப்படி தவம் செய்தால் அந்த தவத்தின் மூலமாக ஞானம் உண்டா. சிவத்தை நோக்கி தவத்தை செய்தால் அந்த தவத்துக்குத்தான் ஆச்சாரியத்தில தீட்சியை பற்றி சரியை கிரியை யோக நெறியில் இருக்கும். சரியை கிரியை யோக நெறி, சரியை கிரியை யோக நெறியில இருக்கும் போது அந்த தவம் முற்றினால் ஞானமாகும். தவம் முற்றினால் ஞானம் உண்டா. காய் முற்றினால் என்னாகும், கனியாகும். தவம் முற்றினால் ஞானம் உண்டா. சரியை சரியா செஞ்சு, சரியையை சரியா செஞ்சு, கிரியையை ஒழுங்கா செஞ்சு, யோகத்தை முறையா செஞ்சு, சரியையை சரியா செஞ்சு, கிரியையை ஒழுங்கா செஞ்சு, யோகத்தை முறையா செஞ்சு. இன்னைக்கு கூட ஒருத்தன் வந்தா நான் வாசி யோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நான் பண்ணுப்பான்ட்டு. அதனால வாசி யோகம் பண்ற விட அருணகிரினார் நிறைய கண்டிக்கிறார். நாசிக்குள் பிராண வாயிலே வேசி திட்டாத யோகியில் நாடிட்டு காணந்த நாராங்கிறாரு. அப்புறம் காட்டில் குறத்தி பெறான் பதத்தே கருத்தை புகட்டின், காட்டில் குறத்தி பெறா, காட்டில் இருந்தவளாய் குறத்தி வள்ளியம்மையுடைய கணவன் இருக்கிறானே அவனுடைய திருவடியிலே புத்தியை வைத்து விட்டால் உனக்கு முத்தி கிடைக்குண்டான். காட்டில் குறத்தி பெறான் பதத்தே கருத்தை புகட்டின், வீட்டில் புகுதல் மிக

முடியாது. என்ன எளிமையா சொல்றாங்க, இவ்வளவு எளிமையா சொல்லுகிற ஆச்சாரியர்கள் இந்த முறைகளும் சைவர்களுக்கான நடக்குது. சித்தந்தெழுவீர்கள் அத்தன் ஆறுமுறை பத்தி மலர்வோ முத்தியாக. பத்தி என்பது ஒரு மலர், பத்தி என்பது ஒரு மலர், பத்தி வாடாத மலர். வெளியில நாம பூவை பறிச்சு போடுற அந்த மலருக்குதான் வாடுகிற மலர். சிவபெருமானுடைய திருவடியிலே வாடுகிற மலரை போட்டு வாடாத மலரை கொள்கிறது. சிவபெருமான் திருவடி வாடாமலர், சிவபெருமான் திருவடி வாடாமலர், நாம் போடுகின்ற மலர் வாடுகின்ற மலர். ஆனா இந்த மலர் தான் நிறைய சொல்லுது நூல்கள்ல. எந்த மலர? இந்த மாதிரி தாமரை முதலான மலர்களை எல்லாம் சிவபெருமான் திருவடியில அர்ச்சனை பண்ண போனோம். பூசைக்கு அதானே, பூசைக்கு அதானே. ஆகையால இந்த மலர் எப்படிப்பட்டது என்றால் வாடக்கூடியது. ஆனா வாடுகின்ற மலரை அவன் திருவடியில போட்டோமானால் அவன் அவன்றான் வாடாமலரை கொள்வான். வாடாமலர்தான் திருவடி. அதே நம்ம சிதம்பரம் திருப்பூர்ல சொல்றாரு அருணகிரிநாதன், வாடா மலர் பதவி தாதா என குளறி வாய் வாரி நிற்கு என அருள் கூற வாராய் மணக்க வரை தீராய் என தொழுது வாரேன் எனக்கு முன் வர வேணும் என்பது திருப்பூர். அதனாலே இப்படி தவம் செய்தால், தவம் செய்தால் அந்த தவத்தின் மூலமாக ஞானம், தவத்தின் மூலமாக ஞானம் என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்றே, ஞானம் என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்றே. அதனாலே தவம் செய்வது எதற்காக என்றால் சிவனத்தில் அன்பு உண்டாவதற்கா. அந்த அன்பு முதிர்ந்த அன்பு, முதிர்ந்த அன்பு வந்துருச்சுன்னா சிவத்தை கண்டுகொள்ளும். முதிர்ந்த முதிர்ந்த அன்பு. ஆமா, அதனாலே அப்படி சரியை கிரியை யோகம் செய்வதற்குதான் சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சையை பெற்று முறையாக அந்த தீட்சைக்கு உண்டான கிரியை முதலானவற்றை முறையாக செய்தால் குறிப்பிட்ட காலத்திலே ஞானம். அதுக்கு மேலே சுவாமிக்கு பணி செய்வதே நமக்கு முத்தின்னு செய்யப்படும். சாமிகிட்ட ஒன்றும் கேட்கப்படாது, சாமிகிட்ட ஒன்றும் கேட்கப்படாது. ஒன்றும் தெரியாதவனாக இருந்தா கேட்கலாம், எல்லாம் தெரிஞ்சவன்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. ஆனா நம்ம கேட்காம இருக்க முடியல, கேட்காம இருக்க முடியல, குடுன்னு கேட்காம இருக்க முடியல. அதை நம்ம சுந்தரர் கட்சியில் சேர்ந்துக்க வேண்டியதான். சுந்தரர் என்னன்னா கேட்டாரு சாமி கிட்ட, கஸ்தூரி கேட்டாரு, செவ்வாது கேட்டாரு, வீட்டுக்காரிக்கு சுடிதார் கேட்டாரு, என்னென்னமோ கேட்டாரு, முத்து மாலை கேட்டாரு, எல்லாம் கேட்டாரு. பரவன் ஆச்சியார் சென்னையில் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் எங்க போவாரு, அங்கதான் வேலை பார்க்கறாரு. எங்க பாக்குறாரு? சிவபெருமான் கருத்தாலதான் வேலை பார்க்கறாரு. அது போல கேட்பதும் தவறல்ல, கேட்பதும் தவறல்ல. ஞானம் வந்துருச்சுன்னா கேட்க வேண்டியது இல்லை, அது பண்ணி கேட்டுத்த ஆகும். ஞானம் வந்துருச்சுன்னா வேண்டத்தக்க தரிபோயினி வேண்ட முழுதும் தருபோயினி என்று நின்று விடலாம். ஆகையினாலே இப்படி தவம் செய்வது எதற்காக என்றால் ஞானத்தை பெறுவதற்காக. அந்த ஞானமானது பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் ரெண்டும் போய் பல்லோரும் காணகந்தன் பசுவாசம் அறுத்தானே எல்லோரும் இறங்குதில்லை அம்பலத்தை கண்டேனே என்பது கண்டபத்து. அதனாலே பசுஞானத்தையும் பாசுஞானத்தையும் அவரை நீக்கி பதிஞானத்தை கொடுத்தது, பதிஞானத்தை கொடுத்தது. அது பதிஞானத்தை கொடுக்கிறதுக்கு ஆன்மாவுக்கு தகுதி வரும். அந்த தகுதியை உண்டு பண்ணது தவம், தவம் இவருக்கு தகுதி உண்டு பண்ணது தீட்சை. அதனாலே அப்படி ஆச்சாரியத்தில் சிவ தீட்சையை பெற்று முறையாக ஆகம விதிப்படி பூஜை பண்ணிக்கிட்டே வந்தவனா தவம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சிருச்சுன்னா சிவம் கிடைச்சிருச்சு. ஞானத்தால் வீடென்றே நான்முறைகள் புராணம் என்பது சித்தியா. ஞானத்தால் வீடென்றே நான்முறைகள் புராணம். அதனாலே இப்படி ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினை சிந்தனாடி. அந்த ஞானம் எப்பொழுது அதான் தவம் முற்றினால் ஞானம் தான். அதே ஞானத்தை பத்தி சொல்றாரு, அரும்பு மலர் காய் கனிங்கிறாரு. விரும்பும் சரியை முதல் விஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்பு பராபரமே என்பது தாய்மானவர் பாடல். அதனாலே அரும்பு, அப்புறம் மலர், அப்புறம் காய், அப்புறம் கனி. ஆமா, அரும்பு என்பது சரிய, மலர் என்பது கிரிய, காய் என்பது யோகம், கனி என்பது ஞானம், கனி என்பது ஞானம். அதனாலே அவனே கனிய வைப்பான், அவனே கேட்டது கனிமணத்தோடும் கண்களும் நீர்மொழி என்பார் அப்பர் சுவாமி. கனிமணம், கனிமணம்லாம் புரியுதா? அதுதான் அதுதான் செழுக்கமல திரளன சேவடி சேர்ந்தவன் இந்த பழுத்த மனத்து அடியுடன் போகும். பழுத்தமன், பழுத்தமன் இது மாதிரி வாக்கி இருக்க கனிமணம் திருமணங்கள் மற்ற நூல்ல இருந்து வாழ்க்கை செழுக்கமல திரளனும் சேமடி சேர்ந்து அமைந்த பழுத்தவனத்து அடியுடன் போயிடும் என்று பேசுகிறார். அதனாலே மனம் பழுத்த, மனம் கனியாவது. அப்படி கனி ஆகிவிட்ட சிவன் அதுல வந்து உட்காந்து, அதனால சிவன் போகவே போகாது. சிவனை போன்னு சொன்னா கூட போக மாட்டான், சிவனை போன்னு சொன்னா கூட போக மாட்டேன்.

அதை மாணிக்கவாசகர் சொல்றாரு, இவர்கிட்ட வந்து உயர்ந்த பொருளை கொடுத்துட்டாராம் சிவபெருமான், மாணிக்கவாசகர்கிட்ட உயர்ந்த பொருளை கொடுத்துட்டாராம், அன்பை கொடுத்துட்டாரா, அன்பை கொடுத்துட்டா ஞானத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மாணிக்கவாசகர் ஒரு யதார்த்தவாதி, நம்ம பேச்ச கேட்டு மந்திரி வரைய ரச்சனா பண்ணிட்டு வந்தாங்க, யாராவது மந்திரி வரைய ரச்சனா பண்ணுவானா, நம்ம பேச்ச கேட்டு மந்திரி வரைய ரச்சனா பண்ணி குட்டிச்சாமி நம்ம கூட வந்துட்டேன், யதார்த்தவாதி மந்திரி வேலையை ராசனா பண்றான், யதார்த்தவாதி தானே சாமியார் பச்சை கேட்டு, அதனால இவன் யதார்த்தவாதி. இப்ப நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஞானம் ஆகிய பொருளை இவன் ஏமாந்து விட்டுட்டானா போச்சு அப்படின்னு சொல்லி ஞானத்தை கொடுத்து விட்டு அங்கேயே இருக்கிறாரா போகாம யாருட்ட மாணிக்கவாசகருக்கு நேச அன்புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேரார், நேச அன்புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற போக மாட்டான். அதே சொன்னாரு போக மாட்டான், ஞானிகள் விட்டு போக மாட்டான், பிடிச்ச இடத்தை விட்டு போக மாட்டோம் இல்ல, ஒரு வீடு நல்லா பிடிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு நல்ல சினையை பிடிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோ, அது மாதிரி ஒரு பிடிச்ச பொருளை விட மாட்டோம் இல்ல. அது போல சிவபெருமான் ஞானிகளை பிடிச்சிட்டானா விட மாட்டான், ஞானிகளும் அவர்களும் விட மாட்டாரு. அதைத்தான் சித்தியாரில் வந்து அது சித்தியார வேகணும்னா எவ்வளவுக்கும் வரும் சித்தியார். அதனால ஊனக்கண் பாகம் வராப்பதியை ஞானக்கண்ணினை சிந்தனாடி உரா துணை தேர்த்தன பாச ஒருவர், ஞானக்கண்ணினாலே சிந்தையிலே நாடி, சிந்தையிலே நாடி கடவுளை எங்கே காணலாம் என்றால் உள்ளே காணலாம், தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆண்புகளும், தேடி தேடனா தேவனை என்னுடே தேடிக்கொண்டு உள்ளேன் என்பது அப்புறம் தேவன், என்னுடே தேடிக்கொண்டு உள்ளேன் எங்கே இருக்கிறான் ஜாதி என்றால் உள்ளதா இருக்கிறான், உள்ளதா இருந்துகிட்டு நமக்கு தெரியாம அப்ப சாமி கூட சொன்னாரு, நான் சமண சமயத்தில் இருக்கும்போது இந்த சுடுகாட்டில் ஆடுறவன் சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடுறவன் சாம்ப பூசணவனை கண்டா தீட்டு சாம்ப பூசணா தீட்டுலாம் சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருந்தேன், அப்ப நீ வந்து கேட்டுக்கிட்டு உள்ளேயே பேசாம இருந்திருக்கிற சாமி, யாராவது திட்டத்தை கேட்டுட்டு பேசாம இருப்பாங்க, பேசாம இருந்திருக்கிற சாமி, அதை நினைச்சா எனக்கு விலா முடியல அப்ப சிரிப்பு. கள்ளன் என் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி வெள்கினேன் உருகுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருகி என்று வெள்கினேன் வெள்கினாலும் விழாவர சிரித்திருக்கேனே என்கிறார் அப்ப சுவாமி. அதனாலே இப்படி சாமி எங்கே இருக்கிறார் என்றால் உள்ளே இருக்கிறார், உள்ளே அப்படி உள்ளே இருக்கிற சாமி ஏன் தெரியவில்லை என்றால் பக்குவம் வர்றவர்களும் தெரிய மாட்டான், பக்குவம் வந்தா அவனே வெளிப்படுவார், சாமியும் நாமும் நேரம் இல்லை. அதை இந்த உண்மை வழக்கத்துல சொல்றாரு, சென்று வன்றான் ஒன்றில் சிவன் சிவபூரணம் சிதையும், அன்றவன்றான் ஒன்றுவன்றில் அன்னியவன். உண்மை வழக்கத்திலே இவன் சென்று சிவத்தை அடைகிறான் என்றால் சிவன் எங்கும் யாபகமாயிருக்கிறான் என்பது அந்த அந்த அந்த வார்த்தை படுதா போகும், எல்லா இடத்திலையும் இருக்கிற சிவபெருமான் சென்று அடைந்தான் தப்பா போகும் இல்லையே, அப்ப ஒரு இடத்துல இருக்கிறவன் அஜமே இல்லை, அவன் வந்து அடைந்தான்னு சொன்னாலும் தவறா போகும், சென்று வன்றான் ஒன்றில் சிவபூதையும் சிவபூரணம் சிதையும் அன்றவன்றான் ஒன்று ஒன்று வழியில் அந்நியமாம். கையாலே சிவன் சென்று சிவனை அடைந்தானால் சிவன் பரிபூர்ணனாக எங்கும் இருக்கிறது தவறா போய்விடும், அதுக்கு மேலே அவன் வந்து ஒன்றுவான் என்றால் அவனை ஒன்று அந்நியம் என்று போய்விடும். சிவன் எப்படி இருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறார். அதுக்கு இது சொல்றாரு, கண்ணில் ஒளி இருக்குது, கண்ணில் ஒளி இருக்குது, அதே ஒரு பண்டிதன் வந்து ஒரு மருத்துவம் வந்து அந்த கண்ணுல இருக்கிற பாசத்தை அந்த படலத்தை நீக்கி விட்டார்னா ஒளி வந்துடும், உதாரணத்தை பாரு, கண்ணுல ஒளி இருக்குத படலை மறைச்சிருக்கு, படலை மறைச்சிருக்கு, ஒரு மருத்துவம் அந்த படலத்தை நீக்கிற நீக்கி விட்டார்னா ஒளி வந்துடும், எங்க இருந்துச்சு ஒளி வந்துச்சு உள்ளதான் கண்ணுலதான் ஒளி வந்துச்சு. அதே போல ஞானாசிரியன் வந்து அஞ்ஞானத்தை நீக்கி விட்டான்னா சிவன் நன்றாக இருக்கு. ஆகையினாலே இப்படி அதுதான் சென்றடையாத திருவுடையானினர், சென்று அடையாத திருவுடையான சிறாப்பள்ளி கூட்டடை கூண்டுடையான கூறையர் உள்ளம் குளிரிமே என்பது ஞான சொல்ற தேவாரம். அதனாலே ஞான கண்ணினை சிந்தை நாடி, சிந்தையிலே நாடுக, நாடி நாடுக சிந்தை, அது இதுன்னு சொல்றாரு. இதை என்ன பண்ணியிருக்காருன்னா சித்தியார்ல அந்தரியாக தன்னை புத்தி சாதனமா அறிந்தது, அந்தரியாக தன்னை புத்தி சாதனமா அறிந்தது, அந்தரியாகம் என்று சிவபூசியிலும் உண்டு, அது அகப்பூசின்னு அது செஞ்சிருந்தா அப்புறம் புறப்பூசி செய்யறது. அந்தரியாகத்திலே சுவாமியை பீடத்தில் எழுந்தருளை பண்ணி வாகனாதி முதலியானதெல்லாம் செய்து அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் செய்து அதுக்கு மேலே ரூப ரூப நைவேத்திய வெளியில செய்யற பூசை முழுவதும் உள்ளே செய்யணும், வெளியில செய்யற பூசை முழுவதும் உள்ளே செய்யணும். அப்படி உள்ளே செய்து வந்து நன்றாக அந்த சாமியை தியானம் பண்ணினோமானா ஆனந்தமா இருக்கும், அது அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம்.
ஆனா சாமானி நிக்காது. நமக்கு வெளியில வேற நிறைய இருக்குது இல்ல, அதனால திடீர்னு மனசு என்ன பண்ண தெரியுமா, போதுமையா அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போகும். அதே ஞானிகள் ரொம்ப நேரம் இருப்பாரு. வியாக்கரவாதத்துக்கு முன்னால் வந்து சொன்னா வியாக்கரவாதம் அந்த யாகத்தில் இருந்தாரா, ஆறு சிங்கவன்மை வரும்போது அந்த யாகத்தில் இருந்தாரா. அப்படி அந்த யாகத்துல இருக்கும் போது பூசைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் இருக்கு, அப்பத்தர முப்பங்கள் தீர்த்தம் சந்தனம் எல்லாம் வச்சிருந்தாரா. ஆனா ஒரு சிங்கவன்மன் வந்த நேரத்துல அந்த யோகத்துல இருந்தாரு. அப்படி அந்த யாகத்துல இருக்கும் போது நின்றுகிட்டே இருந்தா ரொம்ப நேரம் மணிக்கணக்கா நின்னானா, கண்ணே ஒழிக்கலையாம். இப்படி அந்த யாகத்துல இருக்கும் போது ஞானிகளை கூடாது அதுதான ஆன்ம சுத்தியாகும். கந்தமலர், புகையொளி, மஞ்சனா, அமுது மஞ்சனா, அமுது முதலா கண்டனவேலா மனத்தால் கருதி கொண்டே சிந்தனையில் சிந்திக்க சிந்திக்க தற்பட வந்திடுவ ஒளி போல மருவி அரண் உலத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமை என்பது சிவஞான சுத்தி. அதனால சிந்தைகளை வந்து எல்லா பொருளையும் காசு பணம் இல்லாம உள்ள எல்லாம் தயார் பண்ணிக்கலாம். உள்ள எல்லாமே தயார் பண்ணி பால் கையில இருந்து தேன்ல இருந்து பஞ்சாமிரதத்துல இருந்து தயார் பண்ணி நல்லா அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு ஆண்டவன் கருணையினால மன ஒத்துழைக்கணும், மன ஒத்துழைச்சிருச்சும் வச்சுக்கார் ஆனந்தமா சிந்தனையில சிக்க சிவஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க, தர்ப்பணமாகிய கண்ணாடியில பொடி போட்டு விளக்க வளர்க்க ஒளி உண்டாவது போல, கண்ணாடியில பொடி போட்டு விளக்க வளர்க்க அழுக்கு நீங்கி ஒளி உண்டாவது போல, சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடுவோம் ஒளி போல மருவி அரண் உடத்தே வர வர வந்துடுவன் பின் மலமானவர்மே என்பது சித்தியார்கள் சொல்றாரு. அதனால அந்த யாகம் மிக முக்கியமானது, அந்த யாகம் முக்கியமானதுதான். இந்த காணல் ஓடுதல்லவா மத்தியான வெயில்ல பாத்தீங்கன்னா காட்டிலே காணல் தண்ணீர் ஓடும், தேர் ஓடும், அந்த தேரும் சொல்லும் பேய் தேரும் சொல்லும், அந்த காணலை பேய் தேரும் சொல்றது. புத்தாறு பொய்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முகக்குறும் வேதகுணம் ஆகாமே தீர்த்தாய் திரண்டில்லை அம்பலத்தேர் திருநூல் நடஞ்சி கூத்தாவும் திருத்தில்லை கூடுக தோணோக்கம் என்பது திருவாசகம். அதனாலே ஞான திரும்ப சொல்றாரு, மற்ற சமயவாதியெல்லாம் அந்த காணல் நீரை நம்பி ஓடுகின்ற மான்கள் போல, குடத்தை கொண்டுகிட்டு போறவனை போல, காணல் நீரை தண்ணீர் என்று எழுதுகிறவனை போல, மற்ற சமயவாதிகள் எல்லாம் கடவுள் அல்லாதத கடவுள் என்று சொல்லி கொண்டு காலத்தை கூட அப்புறாங்க. சடம் கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமம் கொண்டார் குடம் கொண்டு நிற்கு செல்வார் பேத்தியத்தில் குடம் கொண்டு நிற்கு செல்வது என்று பாடுகிறார். அதனால இந்த உராத்துறை தேர் என்பது காணல் நீர், காணல் நீர் போன்ற பாசமானது காணல் நீர் போன்றது, நீர் அல்ல, நீர் அல்ல, அப்படின்னு ஓடும் நீர் போல தெரியும், நீர் அல்ல, நீர் அல்ல, அதுபோல பாசமானது நிலையில்லாதது, பாச உலகம் பாச பொருள்கள் நிலையில்லாதது என்று அறிந்து அதிலிருந்து நீ உராத்துறை தேர்த்தன பாசம் ஒருவ தன் விடலாம்பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன். அதனாலே பாசத்தை நீங்கினால் பதியை சேரலாம். பதிய பாசத்தை நீங்குவதற்கு என்ன பண்ண வேண, தவஞ்சிய வரும், தவஞ்சிகள் என்ன வரும், ஞானம் உண்டாகும், ஞானம் உண்டால் பாசம் போகும், ஞானம் வந்துட்டுனா பாசம் போகும். அஞ்ஞானம் தன்னை அதனுக்கு நல்லது விஞ்ஞானமாகி விழிகளை சுடரே. அதனாலே அப்படி தவந்தா எல்லாவற்றிற்கும் மூல காரணம். ஆகையால் அந்த தவத்தை செய்து அதன் மூலமாக ஞானத்தை பெற்றால் பாசம் போகும். பாசம் போனால் என்ன வரும், பதி வரும். இருள் போனால் என்ன வரும், இருள் போனால் குடி வரும், பாசம் போனால் சிவம். அதனால உராத்துறை தேர்த்தன பாசம் உங்க பாசம் நீங்க ஒருவன நீங்க தன் விடலாம் பதி விதி. அதனால பதியாகிய சிவருமான் உனக்கு குளிர்ந்த நிழலாக இருப்பார். குளிர்ந்த தன் நிழலாம், குளிர்ந்த நிழல், குளிர்ந்த பிறவியாகி வெப்பத்திலே மிக கூடி காலம் தெரிந்தாயல்லவா, பிறவி என்கின்ற வெப்பத்திலே மிக கூடி காலம் தெரிந்தாயல்லவா, இப்போது நீ பாசத்தை நீக்கி பதியை நோக்கி
தவத்தை செய்தாயானால் ஞானத்தை தந்து உனக்கு குளிர்ந்த நல்லாக திருவடி நடலிலே நீ இருப்பாய், திருவடி நடலிலே இருப்பாய். அது மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசு தந்தலும் விருங்கட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்றை என எடிந்து. அதனாலே சிவபெருமானுடைய திருவடி நிழல் அது செற்கடாறு திருக்குற நாயனார் முதலான சில நாயனார் புராணத்துல சொல்றார், எடுத்த பாத நிழலடைந்தார்கள், எடுத்த பாத நிழலடைந்தார். சிவபெருமான் திருவடி எடுத்திருக்கிறார் அல்லவா, ஒரு திருவடி எடுத்த திருவடி இருக்குது அல்லவா, ஊன்றிய திருவடி ஒன்று, எடுத்த பாதம் ஒன்று இருக்குது அல்லவா. புனித்த உருவமும் புகச்செவ்வாய் முஞ்சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போர் மேனியர் பால் வெண்ணீரும் இனித்த முறையில் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதை இந்த மாநிலத்தின் பாடுகிறார் அல்லவா. ஐயா எடுத்த பாதமும் அது எடுத்த பாதம் என்பது அது என்ன சொல்றது, சென்றகார சொல்லுது. ஆமா எடுத்த பாதம், எடுத்த பாதம், எடுத்த பாதம்னா எத்தனையோ கோடி காலமாக எத்தனையோ கோடி ஆன்மாக்களை பிறவி கடலிலிருந்து எடுத்த பாதம், எடுத்த எடுத்த பாதம். அதனாலே அந்த பாதம் நம்மையும் பறவைக்கடலிருந்து எடுக்கும், எடுத்து என்ன பண்ண அந்த பாதத்தினுடைய நிழலிலே வைக்கும், திருவடி நிழல், திருவடி நிழல், திருவடி நிழல், திருவடி எதுக்கு தூக்கி இருக்கிறாரு, நான் தான் நிழல் கொடுப்பவன் என்று, நான் தான் நிழல் கொடுப்பவன் திருவடி நிழல். அதனாலதான் வந்து எல்லா தலங்களும் ஒரு வகை சிதம்பரம் தனிச்சிறப்புடையது. சாமி திருவடியை தூக்கி நிற்கிறது இங்கு திருவடியை தூக்கி நிற்கிறது, எல்லா சாமியும் ஊனித்தான் நிற்க எல்லா கோயில்லையும் அந்த தூக்கி திருவடியை நிழலை தருகிறார். குஞ்சித பாதமும் இருக்கு, குஞ்சித அது குஞ்சிதம்னா வளைந்தது, குஞ்சித பாதம் அந்த நிழலிலே தங்கி இருப்பதற்கு தவம் நிறைய செய்வோம். அது அப்பர் சுவாமி என்ன பண்ணாரு, எல்லா கோயிலும் சுத்தி சுத்தி பாடி என்ன பண்ணாரு, பிறவி வேண்டாம்னாரு, எல்லா கோயில்லையும் எனக்கு பிறவி வேண்டாம்னாரு, பிறவியினால பட்ட கஷ்டம் போதும் அதனால பரப்பு வேண்டாங்க, திருந்தா அவனர்தம் தீநறிப்பட்டு திகைத்து முத்தி தருந்தாடி நக்கிய சரணம் பொருந்தா அரக்கன் உடல் நினைத்தாய் திருப்பாதிரி குழியூர் இருந்தாய் அடியே இனி பரவாமல் வந்து இருந்து கொள்ளேன். எல்லா கோயிலையும் என்ன கேட்டாரு, பிறப்பு வேண்டாங்க. சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராசனை பார்த்த உடனே என்ன பண்ணாரு, பிறப்பு வேணும், மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை இன்னம் பாதிப்போ இப்பறவியே. அதனால நான் சொல்றது சிதம்பரத்தில் இருக்கிறவங்க பிறவி வேண்டாம்னு சொல்லப்படும், சிதம்பரத்தில் இருக்கிறவங்க பிறவி வேண்டாம்னு சொல்லப்படாது. கோயில் புராணத்தில் உபாமியில் சொல்றாரு, இந்த திருவடியை கண்டுட்டு சிவலோகத்துக்கு போறானே பிறவியை வேண்டாம்னு, அந்த போய் என்னத்தை பார்க்க போறான், இங்க இருந்தாலும் திருப்பூத்தை பார்க்கலாமே. அங்க சிவலோகத்துல திருப்பூத்து கிடையாது, கைலாயத்திலையும் கூத்து கிடையாது இங்க நம்ம. அதனால கைலாயத்தை விட உயர்ந்தது சிதம்பரம், எல்லா தரங்களுக்கும் மூலத்தாரமாயிருப்பது சிதம்பரம். அதனாலே அப்படிப்பட்ட நிழலை தருபவன் சிவபெருமான். அதனால் எடுத்த திருவடி, எடுத்த திருவடி, அது எடுத்த பாத நிழலடைந்தார் என்று கூட சிக்கலா சொல்றார். அதனாலே தன் நிழலாம் பாசம் உருவ பாசம் நீங்க. அதனால இப்ப நம்ம எல்லா பொருளையும் பாசம் வச்சிருக்கிறோம், பாசம் வச்சிருக்கிறோம். ஆமா பாசத்தை நாமா நீக்க முடியாது, பாச நீக்கிறதுக்கு தான் இந்த நெறியிலே நின்று தவத்தை சரியே விரிய யோக நெறி நின்று நாம தவத்தை செய்து கொண்டிருந்தோமானால் அவனையே பார்த்து குறிப்பிட்ட காலத்துல பாசத்தை நீக்குவான், நம்மளா பாசத்தை நீக்கப்படாது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, வீட்டில் ரொம்ப வெறுப்பு வந்து பெஞ்சாதி மேல புள்ள மேல வெறுப்பு வந்து சாமியா போறேன்னு போனாரு, சாமியாரா போறேன்னு போனாரு, சாமியாரா போறேன்னு போய் இது காய கரியாக்குறாப்புல சாமியாரா போறேன்னு போனாரு, திருச்சிக்கு போயிட்டாரு, திருச்சிக்கு போய் ஜங்ஷன்ல பசி அரியாக்கால காசிக்கு போலாம்னு நினைச்சாரு. அந்த திருச்சிக்கு போனோம்னு நினைப்பு வந்து வச்சாடு, வெளியில இருந்த வெள்ளி சொம்ப திண்ணையில வச்சிருந்தாளே எடுத்து வச்சாலே என்னமோ தெரியலையே அப்படின்னு நினைப்பு வந்துருச்சு, திரும்பி வந்துட்டாரு. அவ கேட்டா ஏன் வந்துட்டான்னு கேட்டா வந்துட்டாரு, சொம்ப வெளியில வச்சுக்கே அது யாராவது எடுத்துக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டாரு, சொல்லிட்டு போலாம். வாசம் தானா விட்டோமானால் அப்படித்தான், நம்மளா விடப்படாது, சாமியா பார்த்து பார்த்து பாசத்தோடு குடும்பத்தோடு இருப்பது தவறல்ல, குடும்பத்தோடு இருந்துதான் நாயன்மாரோட தான் முக்கியப்பட்டு, அது மகனோட மனைவியோட சோர்வத்து போனவர்கள் இருக்கிறார்கள். இல்லறம் நல்லது, நல்லறம் இல்லறத்துல இருந்தாலே இத்தனை தர்மங்களை செய்ய முடியும், அதனால இல்லறம் நல்லது, இல்லறம் நல்லது, அதனாலே இல்லறம் நல்லது, இல்லறம் நல்லது. அதனால இல்லறத்துல இருந்தா தான் தர்மத்தை செய்ய முடியும், இல்லறத்துல இருந்தா தான் தர்மத்தை செய்யும். சித்தொண்ட நாயனார் பத்தி சொல்றாரு,
அரசன் சிவனடியாக தெரிஞ்ச உடனே நிறைய திரவியத்தை கொடுத்து நீ போய் சிவபுண்ணியத்தை செய்யுப்பா, சிவப்பணியை செய்ய, இன்னமேல் உன்னைய நான் அடிமையா வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் அனுப்பிச்சு விட்டார். அவர் திரவியத்தை வாங்கிட்டு வந்தாரு. அதன் பிறகு அவர் கல்யாணம் பண்ணாரா? இதுக்கடா கல்யாணம் பண்ணாருன்னா, அடியாருக்கு சாப்பாடு ஆக்கி போடும், அடியாருக்கு சாப்பாடு ஆக்கி போடுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாரா அப்படின்னு சித்தோட நாயனார் புராணத்தை சொல்றார். அதனால எல்லாரும் ஈவாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை என்பது திருக்குறள். அதனால இல்லறத்தான் தான் எல்லாருக்கும் துணையா இருக்கிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை என்பது. அதனால இப்படி தன்னிடலாம் பதி விதி என்று அஞ்சு எடுத்தேன். அதனால இப்படி சிவபெருமானுடைய திருவையை நோக்கி சரியிருக்கிறீர்கள் என்று தவத்தை செய்வானால் ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டானால் பாசம் போகும். பாசம் போச்சுன்னா பதி நிழல் கிடைக்கும். பதியினுடைய நிழல் கிடைக்கும். அது தன்ன குளிர்ச்சி. தன் என்றால் குளிர்ச்சி. தன் செய் என்பதுதான் தஞ்சைன்னு சொல்றது. தன் செய் செய் வயல், செய் என்றால் வயல், அது தெரியும் உங்களுக்கு. செய் என்றால் வயல், தன் என்றால் குளிர்ச்சி. தன் செய் என்பதுதான் பெயர், அது தஞ்சை என்று வருகின்றோம். அதனாலே இப்படி குளிர்ந்த நிழலாக சிவபெருமான் அவருடைய திருவையும் அது தருவார். தன் நிழலாம் பதி. ஆமா, அதுக்கு என்ன பண்ண வேணும் என்றால் விதி என்று அஞ்செழுத்து. தன் நிழலாம் பதி விதி என்று அஞ்செழுத்து. ஐயால இதுக்கு கொஞ்சம் கூடுதலா சொல்ல வேணும். விதி என்று அஞ்செழுத்து. அஞ்செழுத்து தான் முக்கியமானது. அஞ்செழுத்து தான் முக்கியமானது. அஞ்செழுத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. அஞ்செழுத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. எல்லா மந்திரங்களுக்கும் ராஜ மந்திரமாக மூல மந்திரமாக இருப்பது அஞ்செழுத்து. மூல மந்திரம் என்று சொன்னாலே செங்கலார் என்ன பண்ணாரு, ஞானசம்பந்தர் வந்து வளத்துக்கு சமணர்கள் நிரூபிச்சுட்டார். மதுரையில நிரூபிச்சுட்டானா, ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சா மந்திரத்தை. அவன் மந்திரத்தை தானா பிடிக்கிறது, தானா பிடிக்கிறது. இப்படிய கால 5 மணி வரையில 8000 சமணர்களும் ஜபம் பண்ணார் மந்திரத்தை. அது பிடிக்கல. எது பிடிக்கல? நெருப்பு பிடிக்கல. தானா மந்திரத்துல பிடிக்க வைக்கிறது. அவன் மந்திரத்தை பிடிக்கல, நெருப்புக்கே அவங்களை பிடிக்கல. இவங்க செய்யறது அக்கிரமா, அதனால அப்படின்னு அது நெருப்புக்கே இவங்களுக்கு பிடிக்கல. அதனால மடத்திலையும் பிடிக்கல. அது பிடிக்காததுக்கு காரணம் சொல்றாரு சேர்க்கலாரு, ஆதி மந்திரமா இருக்கிற பஞ்சாட்சரத்தை செவிக்கிறவன் பார்க்கிற திசையில கூட வேற மந்திரம் ஊடுருவி போகும். பார்க்கிற திசையில வேற மந்திரம் போகாது. அப்புறம் அவங்க இருக்கிற மடத்துக்கும் வேற மந்திரம் ஒன்று. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் ஓக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. பூதி சாதனர், பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியாவகை கண்டு அவன் குண்டர்கள் தளர்ந்தார் என்று வருகிறார் விஷயங்களார். அதனாலே பஞ்சாச்சரத்துக்கு வர மந்திரமே கிடையாது. அஞ்செழுத்து ஆகமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்து, ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்து, ஆனந்த தாண்டவம் ஆறாறு கப்பாலம் முனந்தமா முக்தி என்பது உண்மை விளக்கம். அதனால அஞ்செழுத்தை பத்தி நிறைய சொல்லணும். ஆகையினால அஞ்செழுத்து மூலமாக திருவருளை பெறுவதற்கு முத்தி சாதனமாக இருப்பது அஞ்செழுத்து. அதனால திருநீறு, பஞ்சாட்சரம், உருத்தராக்கம், சைவத்தில் இந்த மூன்று ஓடு முக்கியமானது. பஞ்சாட்சரம், திருநீறு, உருத்தராக்கம், இது மூன்று சாதனம்னு சொல்றது. சாதனம் என்பது உருத்தராக்க சாதனம். ஆமா, திருநீறு திருநீரும் உருத்தராக்கம் சாதனம், பஞ்சாட்சரம் மந்திரம். அதே மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்றது. அதனால உருத்தராட்சம் மணி, பஞ்சாட்சரம் மந்திரம், திருநீர் மருந்து. ஔஷதம்னா மருந்து, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஔஷதம் என்றால் மருந்து. மணி மந்திரம் ஔஷதம். மணி மந்திர ஔஷதங்களாலே வைத்தியம் வியாதியை போக்குவான். நம்ம சித்த வைத்தியம்லாம் அப்படிதான். மணி மந்திரம் ஔஷதத்தினால மருந்தினால வியாதியை போக்குவான். இந்த டாக்டர் ஆகிய சிவபெருமான் ஆகிய டாக்டர் என்ன பண்றாரு தெரியுமா? திருநீர் உருத்தராட்சம் பஞ்சாட்சரத்தின் மூலமாக பிறவி வியாதியை தீர்க்கிறார். அதனால இந்த முப்பொருளையும் எப்படி அனுபவிப்பது, எப்படி அனுஷ்டிப்பது, எப்படி அனுஷ்டிப்பது, எப்படி பெறுவது என்பதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சைவத்திலே இந்த மூன்று கோடு மிக அவசியமானது. பஞ்சாட்சரம், திருநீறு, உருத்தராட்சம். அது தீட்சை பெற்றால்தான் பஞ்சாட்சரம் உச்சரிக்கிறதுக்கு முறை இருக்கிறது. அது விதி என்று அஞ்செழுத்து. விதிப்படி உச்சரிக்கிறார், விதிப்படி உச்சரிக்க என்று சொல்கிறார். அது விதிப்படி உச்சரிக்க என்றால் என்ன, எப்படி உச்சரிப்பது, அந்த பஞ்சாட்சரத்தை எங்கே பெற்றுக்கொள்வது, அதுதான் ஆச்சாரத்துல தீட்சையின் மூலமாக பெற்றுக்கொள்வது. அது சமய தீட்சையில தூல பஞ்சாட்சரத்தை உபதேசிப்பார்கள். விசேட தீட்சையில சூப்பு பஞ்சாட்சரம், நிர்வாண தீட்சையில அதிசூப்பு பஞ்சாட்சரம், முக்தி பஞ்சாக்கரம் என்று உபதேசிப்பார்கள்.
ஆகையினால இந்த முறையெல்லாம் தீட்சா கிரமத்தில் வந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆகையினால இந்த உரையை கேட்ட அத்தனை பேரும் சமய தீட்சை, விஷய தீட்சை, நிர்வாண தீட்சை ஆகமம் தெரிந்த அக்குடுகிற இடத்துல பெற்று சிவபெருமான் நோக்கி சதியகிரியை உங்களை செய்து திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சந்த

0: மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க புறவிலாது உயிருள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றமம் வேள்வி வல்க மேன்மைகள் செய்வ நிதி வழங்குக உலகமெல்லாம் நம பார்வதி வதையே.
1: நித்தனாய் நிறைந்து அவற்றின் நீங்கிலான் இனமையானும் சிற்றுடன் அசித்திற்கெல்லாம் சேர்த்திதன் ஆகலானும் வைத்ததா அத்துவாவும் வடிவென மறைகளெல்லாம். அத்துவாவும் வடிவு, அத்துவா வடிவுன்னு சொல்லல, அத்துவாவும் வடிவுன்னு சொன்னனால அத்துவாக்கள் திரு வடிவம் என்பது உபசாரமே. அத்துவான்னா என்ன? வழி என்று பொருள். வழி எதற்கு? வழி இறைவன் திருவடியை சேர்வதற்கு வழி. அந்த வழின்னு சொல்லப்படுகின்ற அத்துவாக்கள் எவை? முதல் காரணம் மாயையிலிருந்து என்னெல்லாம் தோன்றுகின்றனவோ அத்தனை அத்துவாதான். என்னவெல்லாம் தோன்றுகின்றன அதனை ஆறாக தொகுத்து சொல்கின்றார்கள். அதாவது மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, இந்த ஆறு தான் வந்து அத்துவாக்கள். இந்த ஆறு எல்லாருக்கும் வழி. இந்த ஆறை தவிர்த்து விட்டு வீடு பேர் அடைதல் என்பது முடியாது. ஏன்னா சிவபெருமானே இந்த ஆறின் வழியாக இந்த உயிர்கள் வந்து வீடு பேர் அடைய வேண்டும். தான் இந்த ஆறையும் மாயா காலத்திலிருந்து தோற்று வைத்திருக்கு, முதற் காரண மாயையிலிருந்து தோற்று வைத்திருக்கின்றார். ஆகவே இதுல எனக்கு மந்திரம் வேண்டாம், பதம் வேண்டாம், பூணம் வேண்டாம் தான் நம்ம உய்ய முடியாது. ஆகவே இவை அதுவா என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாடல்களிலே கூட இருக்கின்றார். இந்த ஆறு அதுவாக்களுமே முதல்வனுக்கு திருமேனி என்று சொன்னாலும் கூட அது சில ஆகமங்களிலே சொல்வார்கள் எந்தெந்த அதுவா முதல்வனுக்கு எந்தெந்த உறுப்பாக உள்ளது என்பதை. அதை கந்தர்கள் குரவு சுவாமிகளும் சொல்வார்கள். மந்திரமே சோரியா, வான்பதமே மாமுடியா, சொந்தமுறும் வண்ணமே தொக்காக பந்தனையால், ஒத்த புவனத்து ஒத்த புவனத்து உருவே ரோமமா, தத்துவங்களே சத்ததாதுவா, வைத்த கடையே அவயவமா, காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமா நின்றோய் என்று சொல்லி இன்னென்ன அத்துவா இன்னென்ன உறுப்புன்னு சொல்வார். இப்படி ஆறு அத்வாக்களும் திருமேனி என்றாலும் கூட அந்த ஆறு அத்வாக்கள் மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. கலைகள் இந்த நிவர்த்தி முதலிய பஞ்ச கலைகள். புவனங்கள் 224 புவனங்கள் இருக்கின்றன, தத்துவங்கள் 36 தத்துவங்கள். சரி, அப்ப இவை மூன்றும் பொருள் உலகம் என்று சொல்லப்படும். அடுத்த மந்திரம், பதம், வண்ணம் இருக்க, வண்ணம் என்பது எழுத்து, பதம் என்பது சொல், எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் ஆகின்றன, சொற்கள் சேர்ந்து மந்திர வாக்கியங்கள் ஆகின்றன. இந்த வண்ணம், பதம், மந்திரம் இந்த மூன்றும் சொல் உலகம், புவனம், தத்துவம், கலை மூன்றும் பொருள் உலகம். சொல்லுலகம் மூன்று, பொருள் உலகம் மூன்று, ஆக ஆறு. இவை ஆறு தான் வீடு பேர் அடைவதற்கு வழி. ஆகவே இந்த ஆறு அத்துவாக்களுமே முதல்வனுக்கு திருமேனி என்றாலும் அதிலே மந்திர அத்துவானது சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகின்றது. மந்திர திருமேனி தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதிலே அந்த மந்திர திருமேனியை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து திருமேனின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது அடுத்த பாடல சொல்கின்றார். மந்திரம் அத்துவாவின் மிகுத்து ஒரு வடிவமாக தந்ததென் அரணுக்கெண்ணின் சகத்தினுக்கு உபாதானங்கள் விந்து மோகினி மான் மூன்றாம் இவற்றின் மேலாகி விந்து சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். அதாவது ஆறு அத்துவாக்களிலே மந்திரம் சிறந்த திருமேனி என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் பதவுரையிலே விரிவாக சொல்லியிருக்கின்றார்கள். முதல்வனுக்கு அத்துவாவின் மந்திரம் ஒரு வடிவமாக, அத்துவாக்களிலும் மந்திர வடிவத்தை ஒப்பற்ற வடிவமாக மிகுத்து தந்தது என் சிறந்த எடுத்து ஓதியது என்னை எனின் சகத்தினுக்கு உபாதானங்கள், சகம்னா உலகம், உபாதானம்னா முதல் காரணம், உலகத்திற்கு முதல் காரணங்கள் எவை? மூன்று இருக்கின்றன. அவை விந்து மோகினி மான். விந்து சுத்தமாயை, மோகினி அசுத்தமாயை, மான் என்பது பிரகிருதி மாயை. முன்பே சொன்னதுதான். இங்க இந்த மந்திரத்தினுடைய சிறப்பை சொல்வதற்காக மறுபடி சொல்கின்றார். ஆகவே கூறியது கூறல் என்று கருதக்கூடாது. இது வந்து அனுவாதம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன கருத்தை வந்து சும்மா ஒரு காரணமும் இல்லாம திரும்ப சொன்னாதான் அது கூறியது கூறல். வேறொரு கருத்தை விளக்கு பொருட்டு சேர்த்து சொன்னா அது கூறியது கூறல் குற்றமாகாது. அனுவாதம் என்று சொல்வார்கள், வழிமொழிதல் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த மந்திரத்தை சிறந்த காரணமாக எடுத்து ஓதியதுக்கு, சிறந்த திருமேனியாக எடுத்து ஓதியதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலகத்திற்கு முதற் காரணங்கள் மூன்று, விந்து மோகினி மான். அதாவது சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை, இந்த மூன்றும் தான் முதற் காரணங்கள். இதுல வந்து சிறந்த முதல் காரணம் என்ன தெரியுமா? பிரகிருதி மாயையோ அசுத்தமாயோ அல்ல, சுத்தமாயை தான் சிறப்பானது. அதான் அது வந்து நம்முடைய சிந்தனையை கடந்தது. சிவசக்தி அந்த சுத்த மாயையிலே வந்து பொருந்தி நிற்கின்றது. சிந்தனையை கடந்த சிவசக்தி அதான் சிந்தையார் அதீதம். சிந்தைக்கு சிந்தை ஆறு அதீதங்கிறது, ஆறு அதீதங்கிறதுக்கு அருமையா குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஆறு அதீதம் பண்பு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே கடைபிடித்து பதவுரையில சொல்லியிருக்காங்க நம்ம குருமூர்த்திகள். ஆறு அதீதம் பண்பு தொகைன்னு சொல்லிட்டு போய்விட்டாங்க சிவஞானவர்கள். அது பண்பு தொகைனா அது எப்படி அதை பொருள் பண்ணணும் நமக்கு தெரியல. அதனாலதான் மகாவித்வான் பிள்ளையவர்களே வந்து போட்டுக்கிட்டார் நம்முடைய 16வது குருமூர்த்தியுடைய பதவுரை இருக்கின்றதே, அது இல்லாவிட்டால் அடியேனை போன்றவர்கள் உணர முடியாது, சித்தியார்களை உணர முடியாது என்று சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அதுக்கு இதெல்லாம் சான்று. ஆறு அதீதம் பண்பு தொகை சொல்லிட்டார்கள். சரி, பண்பு தொகைங்கிற அடிப்படையில அந்த ஆறு அதீதம்ங்கிற சொல்லுக்கு எவ்வாறு பொருள் பண்ணுவது அப்படின்னா நம்ம குருமூர்த்திகள் தான் அதை காட்டியிருக்காங்க. ஆறு அதீதம் வந்து பதவுரையில காட்டியிருக்கின்றார்கள். ஆறு அதீதம்னா அருமையாகிய அதீதம், அதான் பண்பு தொகைனா அதான தென்னை மரணம், தென்னையாகிய மரம். அதே மாதிரி ஆறு அதீதம்னா ஆறாகிய அதீதம். ஆறுனா அருமை, அருமைப்பாடு, அதான் அருமையாகிய அதீதம். அது சிந்தை ஆறு அதீதம் வருது, சிந்தனைக்கு அருமையாகிய அதீதம். எது இவ்வாறு அழைக்கப்படுகின்றது? சிந்தனைக்கு அருமையாகிய அதீதம் எது சொல்லப்படுகின்றது? சிவசக்தி தான். ஏன்னா சிந்தனைக்கு எட்டாத பொருள் அது, மனவாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே அந்த சிவசக்தி சிந்தையார் அதீதம் சொல்லப்படுகின்றது. தான் சிந்தையார் அதீதமான சிவசக்தி எதுல சேர்ந்திருக்கும்? விந்துவோடு, அதாவது சுத்தமாயையோடு சேர்ந்திருக்கும். இவற்றின் மேலாகி விந்து, பிரகிருதி மாயை அசுத்தமாயிக்கு மேலாக விளங்குவது சுத்தமாயை அந்த விந்து. அந்த சுத்தமாயாகிய விந்துவிலே எது சேர்ந்திருக்கிறது? மனதிற்கு அருமையாகிய அதீதம் எனப்படும் சிவசக்தி சேரப்பட்டு நிற்கின்றது. அதீதம்னா கடந்தது. இந்த பிரகிருதி, அசுத்தம், சுத்தம் இந்த மூன்று மாயைகளையும் கடந்த அந்த சிவசக்தி சுத்தமாயையிலே நன்கு பொருந்தி நிற்கின்றது, சிறப்பாக பொருந்திருக்கின்றது. அசுத்தமாய பிரகிருதி மாயிலும் கடந்தா இருக்கு, இருந்தாலும் சுத்தமாயில சிறப்பாக அது பொருந்திருக்கின்றது. ஏன் அப்படின்னா இந்த மந்திரங்களை உண்டு பண்ணதான். அதுதான் சொல்கின்றார், சுத்தமா விந்து தண்ணில் தோன்றிய ஆதலானும் அடுத்த பாடலையும் சேர்த்து பொருள்கொள்ளும். சத்திதான் பிரேரித்து பின் தான் அதிர்ப்பித்துக் கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அழித்தலால் அரணுக்கென்றே வைத்தவா மந்திரங்கள் வடிவன மறைகள் எல்லாம் என்று சொன்ன. அதாவது சுத்தமாகிய விந்து மாதையில் தோன்றிய தலைமை உடையவை மந்திரம், தலைமை உடையன அதலான சக்திதான் பிரேரித்து. அந்த சிவசக்தியானது பிரேரித்துனா செலுத்தி. எப்படி செலுத்துது? மந்திரங்களை பெற்றவர்கள் சாதகர்கள், அந்த சாதகர்கள் அந்த மந்திரங்களை ஜபிக்குமாறு செலுத்துகின்றது சிவசக்தி. அதான் சாதகராவார் கணிக்குமாறு செலுத்தி பின் தான் அதிர்ப்பித்துக் கொண்டே, அதிர்ப்பித்துக் கொண்டுனா அந்த மந்திரங்களை வாயிலாக கொண்டு பயன் அருளுதல். இந்த மந்திரங்களை இவ்வளவு தூரம் நியமமா ஜபிச்சிருக்கான், அப்போ அந்த மந்திரங்கள் வாயிலாகவே அந்த பயனை அருளும் சிவசக்தி. பாருங்க சிவசக்தி எவ்வளவு உபகாரம் செய்கின்றது. சாதகர்கள் அடியார்கள் செபிப்பதற்காக அந்த மந்திரங்களை வந்து பொருந்த செய்கின்றது. அப்புறம் அவர்கள் செபித்தவர்களுக்கு பலன் கொடுக்கும் போது எப்படி பலன் கொடுக்கிறது? சிவசக்தி தனியா வந்து பலன் கொடுக்கலையா? அந்த மந்திரங்கள் வாயிலாக கொண்டுதான் பயன் கொடுக்கும். இந்த மந்திரங்களையே வாயிலாக கொண்டு, அதான் அஞ்சு எழுத்து சொன்னா அஞ்சு எழுத்தின் வாயிலாகவே பயன் தருகின்றது சிவசக்தி. ஆகவே கணித்தபின் பயன் கொடுத்த பொருட்டு அவற்றை, அவற்றைன்னு அந்த மந்திரங்களை வாயிலாக கொண்டு அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அந்த மந்திரத்தினால மந்திரத்தின் மூலமே போகத்தையும் கொடுக்கிறது, வீடு வேறையும் கொடுக்கிறது. புத்தி என்பது போகம், முத்தி என்பது வீடு வேறு. அதனால் போகம் வீடு வேறுகளை அளித்தலாகிய பயனும் பற்றி மறைகளெல்லாம் அரணுக்கு, அதாவது ஆகமங்களிலெல்லாம் முதல்வனுக்கு மந்திரங்கள் வடிவு என வைத்த என்றே மந்திர வடிவம் விசேட உரிமையாதல் நோக்கி கூறியனவையாம் என்க. ஏனைய அத்துவாக்களையும் கலந்திருக்கின்றான் பஞ்சபூதங்கள் போன்றவற்றிலும், ஆனா அதை விட மந்திரங்கள்ல கலந்திருக்கும் சிறப்பு என்னவென்றால் அடியார்கள் அந்த மந்திரங்களை வந்து செவிக்குமாறு அந்த மந்திரங்களை சிவசக்தி தான் செலுத்துகின்றது. அப்புறம் அவ்வாறு செபம் செய்த அடியார்களுக்கு தக்க பயன், அவர்கள் போகும் கருதி ஜெபம் செய்தார்களா, வீடு வேறு கருதி ஜெபம் செய்தார்களா, அதற்கு உரிய பலனை அந்த மந்திரங்கள் மூலமாகவே வழங்குகின்றது சிவசக்தி. ஆகவே அந்த மந்திரங்கள் சிவபெருமானுக்கு விசேட உரிமையுடையவை. ஆகவே அந்த மந்திர திருமேனி ஏனைய அத்துவ திருமேனிகளை விட சிறப்பாக சொல்லப்படுகின்றது என்று கூறினார். ஆகவே அத்துவாக்கள் உள்ள மந்திரங்கள் அவை பஞ்சபிரம மந்திரம், மந்திரங்கள் 11, ஆகமங்கள் தொகை கூறுகின்றன. இந்த நூலில் எட்டாம் சூத்திரத்தில் சொல்வார்கள், சிவபிரகாசம் சொல்கின்றது, மந்திரங்கள் 11, அவை பஞ்சபிரம மந்திரங்கள் 5, ஷடங்க மந்திரங்கள் 6, இவற்றை தான் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மந்திரங்களின் வாயிலாகவே இறைவன் வந்து உயிர்களுக்கு பலன் வழங்குகின்றான். அப்ப இந்த மந்திரங்களை தீட்சை மூலமாக பெறுவது இன்றியமையாதது. அருளந்தி சிவாச்சாரியாருக்கு திருமுறையெல்லாம் தெரியாதில்லை. திருமுறைகளை கயிறு சாத்தி எடுத்து மெய்கண்டாருடைய மெய்கண்டார் தோன்றி அருள்வதற்கே அவர் வந்து ஒரு காரணமாக விளங்கினார். குலகுருவாக விளங்கி திருமுறையை தான் எடுத்து கொடுத்தார். இருவாயுவது என்ற நம்முடைய நூலிலே திருமுறை அடிகள் பலவற்றை வந்து எடுத்துக்காட்டி அவற்றின் மூலம் சித்தாந்தம் சிறக்க பாடியுள்ளார். ஆனாலும் அவர்கள் சிவாகம மந்திரங்கள் முற்றிக்கு இன்றியமையாது வேண்டப்படும் என்று இந்த பாடலிலே கூறியுள்ளதை இன்றைய சைவ உலகம் இன்றியமையாது உணர வேண்டிய நிலையிலே இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இனி அடுத்த பாடலிலே அந்த மந்திரங்களிலும் பஞ்சபிரம மந்திரங்கள் மிகச்சிறந்தவை. அதாவது 11 மந்திரங்களிலையும் அந்த 5 மந்திரங்கள் பஞ்சபிரம மந்திரங்களை சிறப்பாக சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னார். என்னவென்றால், மந்திரம் அதனில் பஞ்ச மந்திரம் வடிவமாக தந்தது என் தந்திரம் சொன்னவாறு இப்பு என்னில் மந்திரம் அதனில் பஞ்ச மந்திரம் வடிவமாக தந்திரம் சொன்னவாறு இங்கு என்னில் சாற்ற கேள்வி. தந்திரம்னா ஆகமம். தந்திரம் ஆகமங்களில் மந்திர வடிவுள்ளும் பஞ்சபிரம மந்திர வடிவத்தை ஒப்பற்ற வடிவமாக சிறந்தெடுத்து ஓதியவாறு என்னை எனின் சாற்ற கேள்வி. நான் இதற்கு விடை கூறுகின்றேன், நீ கேட்பாயாக. முந்தைய தோற்றத்தாலும் ஏனைய மந்திரங்களுக்கெல்லாம் முற்பட தோன்றியவை பஞ்சபிரம மந்திரங்கள். அப்புறம் மந்திர மூலத்தாலும் ஏனைய மந்திரங்களுக்கு இவைய மூலமாக இருக்கின்றன அதனாலும். அப்புறம் அந்தமில் ஆதிசக்திக்கு பாடல பாருங்க, கடைசி அடியில இருக்கு. எப்படி இருக்கிறது? அந்தமில் சத்திய ஆதிக்குன்னு இருக்கு. சத்திய ஆதி என்பதை மாற்றி கூட்டிக் கொள்ள வேண்டும், ஆதிசக்தி என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்தமில் முடிவில்லாத சக்தி ஆதிக்கு ஆதிசக்திக்கு. ஆதிசக்தி என்றாலும் திரோதான சக்தி என்றாலும் ஒன்றுதான், முன்பின் மாறி இருந்தது. ஆதிசக்தி என்பது சக்தி ஆதின்னு இருக்கு. வாயில் வாய் என்பது வாயில் என்று மாறி, இல்லத்தினுடைய முதல் பகுதி இல்வாய், அது வாயில் மாற்றி சொல்லலாம். அது மாதிரி இங்க வந்து ஆதிசக்தி என்பது சக்தி ஆதி இருக்கின்றது உரையிலே காட்டுகின்றார். அழிவில்லாத ஆதியாகிய திரோதான சக்தி. ஆதிசக்தினாலும் பண்பு தொகை தான். ஆதியாகிய திரோதான ஆதியாகிய சக்தி, ஆதியாகிய சக்தியின் இருபேரோட்டு பண்பு தொகை, தென்னையாகிய மரணம் மாறி. ஆகவே அழிவில்லாத ஆதியாகிய திரோதான சக்திக்கு முற்பட இசையச் செய்தலும் ஆகிய உபச்சார வடிவமாதல் பற்றி என்க. எனவே ஏனைய மந்திரங்களிலும் பஞ்சபிரம மந்திரங்கள் முந்தி தோன்றியிருப்பதனாலும் ஏனைய மந்திரங்களுக்கு இந்த பஞ்சபிரம மந்திரமே மூலமாக இருத்தலானும். ஏன்னா இந்த பஞ்சபிரம மந்திரங்களை வந்து திருமுகங்களாக கொண்டு அவற்றின் வாயிலாகத்தான் வந்து வேத சிவாகங்களை அருள் செய்கின்றார். வேத சிவாகங்களும் மற்ற மந்திரங்கள்லாம் தோன்றுகின்றன. ஆகவே மந்திரங்கள்லாம் எங்க இருக்கின்றன? சிவாகமங்கள் இருக்கின்றன. சிவாகமம் எப்படி தோன்றியது? பஞ்சபிரம மந்திரத்தால சுவாமி திருமுகங்கள் கொண்டு அதிலிருந்துதான் வந்தது. ஆகவே பஞ்சபிரம மந்திரங்கள் ஏனைய மந்திரங்களுக்கு முந்தி தோன்றியவை, ஏனைய மந்திரங்களுக்கு மூல காரணமாகவும் இருப்பவை. ஆகையினால அவனுடைய அந்த திரோதான சக்திக்கு இவை வந்து உபச்சார வடிவமாக சொல்லப்பெறுகின்றன என்று கூறினார். தந்திரம் ஆகமம் இங்கனம் கூறி அத்வாமூர்த்தி, அத்வாமூர்த்தியிலையும் சிறப்பா மந்திரமூர்த்தி, மந்திரமூர்த்தியிலையும் சிறப்பா பஞ்சபிரம மூர்த்தி, இவையெல்லாம் வந்து அந்த இந்த அத்வாக்களை செலுத்துவது, மந்திரங்களை செலுத்துவது, அதிலும் பஞ்சபிரம மந்திரங்களை செலுத்துவது இறைவனுடைய சக்தி. அது மறைந்து நின்று செலுத்துகிறது திரோதான சக்தி. அந்த திரோதான சக்திக்கு இந்த அத்வாக்கள் மந்திரங்கள் இவையெல்லாம் உபச்சார வடிவம். அதனால சக்தி ஆதிக்கு இசைத்தலும் ஆகும்னு இறுதியில கூறினார். இங்கனம் கூறிய அத்வாமூர்த்தி, மந்திரமூர்த்தி, பஞ்சபிரம மூர்த்திகள் எல்லாம் அவற்றை செலுத்தி நிற்கும் திரோதான சக்திக்கு இசையச் செய்த உபச்சார வடிவென்பார். சக்தி ஆதிக்கு இசைத்தலமாகும் என இறுதிக்கண் கூறினார். சக்தி ஆதி என்பது முன்பின்னாக தொக்க, அதான் ஆதிசக்தின் மாற்றிக்கிறோம், முன்பின்னாக தொக்க இருவையரட்டு பங்கு தொகை, ஆதியாகிய சக்தியினால இருவேரட்டு பங்கு தொகை. ஆதிசக்தி என்றாலும் திரோதன சக்தி என்றாலும் ஒன்றுதான் என்பதற்கு இந்த இடத்துலதான் சான்று சுவையாசனங்கள் உரை இருக்கிறது. ஆதிசக்தி எனினும் திரோதான சக்தி எனினும் ஒக்கும், ஒக்கும்னா ரெண்டும் ஒன்றுதான். உண்மை சிறப்பின்கண் வந்தது இசைத்தலும் ஆகும் என்றே, இசைத்தலும் ஒரு உண்மை வருத, அது சிறப்பு உண்மை. அப்புறம் இவை நான்கு செய்யலானும் முதல்வனுக்கு உபச்சார திருவேணி இவை என்பது கூறப்பட்டது. முதல்ல சொன்ன உருவ திருமேனி பெருமைகள்லாம் அருள் திருமேனி. இப்ப சொன்னத கடைசி நாலு பாடலும் அவனுக்கு உருவ திருமேனி உண்டு. உண்மையான உருவ திருமேனி அருள் திருமேனி. உபசாரமா சொல்லப்பட்ட உருவ திருமேனி வந்து அதுவ திருமேனி மந்திர திருமேனி வேலாம். ஆக அருவமோ உருவமோ உங்கள் முதல்வன் கேட்டான் கொடுத்தேன். அதை வச்சு ஒரு பாடல் தொடங்குச்சு இந்த அதிகரணத்துல. அந்த பாடல்ல இருந்து இந்த பாடல் வரைக்கும் சிவபெருமான் எந்த மாதிரி திருமேனி கொண்டாலும் அவர் அனாதிமுத்த சித்துருவே என்பதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லைன்னு வலியுறுத்துகின்றார். அருவமோ என்பது முதல் இதுகாரும் திருமேனியின் இயல்பு உருவத்தால் அனாதிமுத்த சித்துருவாதலை தெரித்து உணர்த்தியவாறு அற்றேல் அடுத்த இருக்கின்றார். அற்றேல் அஜன் முதலியோரையும் அத்துவமூர்த்திமான்களாக வைத்து. சரி, இவர் மட்டும்தான் அத்துவாமூர்த்தின்னு சொல்லியிருக்குதா ஆகமங்கள்ல? பிரம்மாவையும் அத்துவாமூர்த்தின்னு சொல்லியிருக்கு, திருமாலையும் அத்துவாமூர்த்தின்னு சொல்லியிருக்கு, அவரவர் வடிவங்கள்ல வந்து நியாசம் செய்யவும் சொல்லியிருக்கின்றார்களே. அப்ப அவர்களுடைய திருமேனியும் சிவபெருமானுடைய திருமேனியும் கூட சமமாக விளங்கும். இதே தகுதி அவர்கள் திருமேனிக்கும் உண்டு போடும். சிவபெருமான் திருமேனியோடு ஒத்த தன்மை உடையனதான் அயன்மார் திருமேனியும் போடும். ஏன்னா ஆகமங்கள்ல அவர்கள் திருமேனிக்கும் சொல்லப்பட்டு அதுக்கும் அத்துவநியாசம் செய்யணும்னு சொல்லியிருக்கின்றார்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதற்கு விடைதான் வருகின்ற செயல சொல்கின்றார். அதற்கு விடை சொல்லும் பொழுது வருகின்ற செயலும் மூன்றாம் அதிகரணம் ஆயிட்டு, இரண்டாம் அதிகரணம் இதோட முடிஞ்சிட்டு. எப்படி அது ஏன் அது மூன்றாம் அதிகரணம் வச்சார் அப்படின்னா, அவர்கள் திருமேனி முதல்வன் திருமேனியோடு ஒரு நிகர் ஆக மாட்டா, சிவபெருமானே முதல்வன். அந்த கருத்து மூன்றாம் அதிகரண கருத்து. நான் சூத்திரத்தில் தான் முதல் வருது, தானே முதல். ஆக மூன்றாம் அதிகரணத்தின் கருத்து சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள், ஏனையோர் பரம்பொருள் அல்லர் என்று சொல்வது. ஆகவே அதை சொல்ல வேண்டிய இடத்த வந்து இரண்டாம் அதிகரணத்திலிருந்து எப்படி அதை வந்து தொடர்ச்சியா கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்க சுவாமிகள். இரண்டாம் அதிகரணத்திலே வந்து இப்படி காட்டுறாங்க. அத்துவ திருமேனி சொல்லும்போது அவனுக்கு அந்த திருமேனிக்கு நியாசம் விதித்த மாதிரியே அயன்மாள் திருமேனிக்கும் நியாசம் விதித்துள்ளார்களே. அப்போ அயன்மாளும் சிவபெருமானோடு ஒத்தவர்கள் போலும் அப்படின்னு சொல்லி திருமேனிகள் ஒத்தன அப்படின்னு சொன்னாலே அப்ப அயன்மாளும் சிவனும் சமம்னு ஆகிப்போச்சு அப்படின்னு கேள்வி வரும்போது அப்ப மூன்றாம் அதிகரணத்தினுடைய பொருள் தொடங்கிவிட்டது. இல்ல, சிவபெருமானை தவிர ஏனையோர் பரம்பொருள் ஆகார், அவர்களுக்கு அத்வநியாசம் வைத்தாலும் அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அதற்குள்ள காரணத்தை சொல்லி சிவபெருமானை தவிர ஏனையோர் பரம்பொருள் ஆகார் என்று சொல்வது மூன்றாம் அதிகரணம். அந்த மூன்றாம் அதிகரணத்துக்கு அழகாக அப்படி இரண்டாம் அதிகரணத்தோடு தொடர்ச்சியாக, ஏன்னா இரண்டாம் அதிகரணம் வந்து அது ஒரு கருத்து, மூன்றாம் அதிகரணம் வேற ஒரு கருத்து, இந்த ரெண்டு கருத்துக்கும் தொடர்பு இல்லாம போயிட்டது அப்படின்னா அப்போ அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு சூத்திரமா இருக்க முடியாது. ஒரு சூத்திரத்தினுடைய அதிகரணங்கள் தானே, ஒரு சூத்திரத்துக்கு ஒரு மைய கருத்து தானே. ஆக அந்த இலக்கண விதிகளையெல்லாம் அப்படியே வந்து மாறுபடாம வருது மாதிரி, அதான் உண்மையான சித்தாந்த உரை எழுதினாலே அது வந்து இலக்கணத்துக்கும் பொருந்தும்படியாக ஆகின்றது. இதெல்லாம் நம்முடைய சுவாமிகள் உரையில தான் நாம வந்து அனுபவிக்க முடிகின்றது. இப்படியெல்லாம் காட்டி உரை சொன்னவர்கள் யாரும் கிடையாது, அப்படி எப்படியும் உரை சொல்லிட்டு போவார்கள் அவர்கள்தான். சுவாமிகள் தான் வந்து அந்த சூத்திரத்து ஒரு பாடலுக்கும் ஒரு பாடலுக்கும் உள்ள தொடர்ச்சி, அந்த இயைவு, ஒரு அதிகரணம் முடிஞ்சு அடுத்த அதிகரணத்துக்குள்ள இயைவு, அவையெல்லாம் ஒரு சூத்திரத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற அந்த பாங்கினை காட்டுகின்ற அந்த முறைமை, அடுத்தடுத்த சூத்திரங்களுக்கு இயைவு காட்டுதல், எல்லா நலன்களும் சிறக்க உரையினை இயற்றி அருளியுள்ளார்கள். அது ஆக வரஞ்சுவின் மூன்றாம் அதிகரணத்திலே சொல்வார்கள். ஆக இந்த இரண்டாம் அதிகரணம் நிறைவடைகின்றது. இந்த இரண்டாம் அதிகரணத்தில் வந்து முதல் பாடல் எப்படி தொடங்கியது என்றால் மண்ணினில் கடாதி அப்படின்னு தொடங்குச்சு. கடைசி பாடல் வந்து மந்திரம் அதனில் முடிஞ்சது. அதை ரெண்டையும் எடுத்து காட்டுறாங்க கடைசியில. ஆக மொத்தம் அந்த இரண்டாம் அதிகரணத்தில் 31 பாடல்கள். மண்ணினில் கடாதி பாடல்ல இருந்து தொடங்கி இந்த மந்திர மதனியில் என்று பாடல் வரை 31 செய்வுகள். இதுல முதல் செய்யுள்ள முதல் செய்யுளின் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அனாதிமுத்த சித்துருவாய் விளங்குதல், ஈருமாகி விளங்குதல் என்பவற்றையெல்லாம் சொல்லி இனி தான் முதல் என்ற மூன்றாம் கூற்றை சொல்ல இருக்கின்றார் என்று சொல்லி இரண்டாம் அதிகரணத்துக்கு முடிப்புரை எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய சுவாமி. இங்கன மண்ணினில் கடாது என்பது முதல் மந்திர மதனில் என்பது ஈராகிய 31 செய்யுளானும், 31 செய்யுளும் என்ன சொன்னார், முதற் செய்யுளின், முதற் செய்யுளின்னா முதற் சூத்திரத்தின், முதற் செய்யுளின் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்திரு மண்ணினின்றே. இதை வந்து மூன்று கூறுகளாக கொண்டார். மண்ணினின்று மறுவிடும், ஈருமாகி மறுவிடும், அனாதிமுத்த சித்திருவாய் மறுவிடும். மறுவிடும்னா உலகத்தை மீளத் தோற்றுவிக்கும். எப்படி தோற்றுவிக்கும், மண்ணினின்று நிலைவற்ற நின்று மீளத் தோற்றுவிக்கும். ஈருமாகி உலகத்தை ஒடுக்கி அந்த ஒடுக்கிய தானே மீளத் தோற்றுவிக்கும். அப்புறம் அனாதிமுத்த சித்துருவாய் மீளத் தோற்றுவிக்கும், தன்னுடைய அந்த பேரறிவு நிலையை சிறிதும் குன்றாமல் மீளத் தோற்றுவிக்கும் என்று சொல்லி இந்த மூன்று கூறுகளையும் இந்த இரண்டாம் அதிகாரத்திலே விளக்கியுள்ளார். மண்ணினில் கடாதி பாடலிலிருந்து மந்திர மதனின் பாடல் வரை விளக்கியுள்ளார் என்று அற்புதமாக தொகுத்து கூறி, அப்போ எப்படி விளக்கியுள்ளார், பல மதத்தவர்கள் பல தடைகளை எழுப்பினார்கள், அந்த தடைகளை எல்லாம் வாங்கி அந்த தடைகளை மறுத்து விளக்கியுள்ளார். அவ்வவர் மதம் பற்றி ஆசங்கித்து ஆசங்கித்தனா அவருக்கு எழுப்பிய தடைகளை எல்லாம் வாங்கி பரிகரித்து அந்த தடைகளை எல்லாம் மறுத்து வலியுறுத்தியுள்ளார். சித்தாந்த கருத்து இந்த மூன்று சித்தாந்த கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். இனி தான் முதல் என்ற மூன்றாம் கூற்றை அவ்வாறு வலியுறுத்துகின்றார் என்று சொல்லி இந்த இரண்டாம் அதிகாரத்திற்கு முடிப்புரை வழங்கியிருக்கிறார்கள். ஆக எஞ்சியுள்ள பாடல்களை சிந்தித்த அளவிலே முதல் சூத்திரத்து இரண்டாம் அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இதுகாலம் இந்த சிவஞான சித்தியார் சுபக்கம் முதற் சூத்திரத்து இரண்டாம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை சிந்திப்பதற்கு குருவர்கள் வழங்கிய சீர்வரசி உமாசன்னிதான் அவருடைய பொன்னார் திருவழி கமலங்களை அடியே மனமொழிமிகளாலே போற்றி வலுத்திக் கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.
2: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 94.
3: அதாவது சீவன் முத்தையன் முத்தராக ஆகிவிட்டவர்களுடைய இன்னொரு அடையாளம் சொல்லுகிறார். பிறையோடு கலந்து விட்டவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான். ஏனென்றால் நாங்கள் உள்ளிருக்கும் பொருளை காண்பதில்லை, புறப்பொருளைத்தான் கண்டுகொண்டிருக்கிறோம். எந்த பொருளிலேயும் நாம் ஒரு பொருளை பற்றி சொல்லுகிற பொழுது அதை புறப்பொருள் பெயரிட்டுத்தான் சொல்லுகிறோம். இது உணவு, இது உடை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் புறப்பொருள் பெயரிட்டுத்தான் சொல்லுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் கலந்திருக்கிறான், அதை நாங்கள் படித்திருக்கிறோம். ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான். ஆகவே ஒரு பொருளை நான் உடை என்று சொல்கிற பொழுது எனக்கு உள் தெரியவில்லை, அதனால் வெளி தெரிகிற அந்த உடையின் பெயரை மட்டும் உடை என்கிறேன். உணவு என்கிற பொழுது உள் தெரியவில்லை, உணவு என்று சொல்கிறேன். அதனாலே எங்களுக்கு உள்ளும் புறம்பும் வேறு வேறாக இருக்கிறது. உள் தெரியாதபடியால் புறத்தை மட்டும் கண்டு கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் பொருள்களுக்கு புறப்பெயரிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஞானியர்கள் இறையோடு கலந்து விட்டபடியால், சிவன்முத்தர்கள் இறையோடு கலந்து விட்டபடியால் அவர்களுக்கு எல்லாவற்றுள்ளும் சிவம் தெரியும், எல்லாவற்றுக்குள்ளும் சிவம்தான் தெரியும். ஆகவே அவர்களுக்கு உள்ளென்று ஒன்றும் வெளியின் புறம் என்று ஒன்றும் இராது, எல்லாம் அவர்களுக்கு ஒன்றாகத்தான் இருக்கும். உள் தெரியாதபடியால் தான் புறத்தை நாங்கள் கண்டுகொண்டிருந்தோம். ஆகவே புறம் வேறு உள்வேறாக நமக்கு இருந்தது. அவர்கள் இறைவனோடு கலந்துவிட்டு நிலை பெற்று விடவிட்டபடியால் அவர்கள் எல்லா பொருளிலும் இறைவனை காண்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு உள்ளொன்று புறமொன்று என்று இருக்காது, எல்லாம் ஒன்றாக இருக்கும், அத்தன்மை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கிறார். அப்படி எல்லாம் ஒன்றாக இருக்கிற பொழுது விருப்புக்கோ வெறுப்புக்கோ இடமில்லை. சேக்கிழார் பெருமான் சிவனடியார்களை பற்றி அடையாளப்படுத்தி சொல்கிற பொழுது அவர் முன் அடையாளப்படுத்தி சிவனடியார்களை சொல்கிற பொழுது கேடும் ஆக்கமும் கெட்ட திரிவினார் என்று அவர்களை அடையாளப்படுத்துவார். அவர்களுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை. எங்களுக்கு இது ரெண்டும் இல்லாத ஒரு நிலை இல்லை, அதுதான் எங்களுக்கு ஒன்று விருப்பிருக்கும் அல்லது வெறுப்பிருக்கும். அவர்களுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை என்பது அவர்கள் நிலை, எங்களுக்கு இந்த ரெண்டிலே ஒன்று இருப்பது எங்களுடைய நிலை. அதனாலேதான் சொல்லுகிறார், கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார், ஓடும் சம்பனும் ஒப்பவே நோக்குவார். அவர்களுக்கு உள்ளம்புறமும் ஒன்றாக தெரிகிறபடியால் அவர்களுக்கு ஓடும் ஒன்றுதான் செம்பொன்னும் ஒன்றுதான். ஓட்டை எடுத்தாலும் அவர்கள் சிவத்தைத்தான் காண்பார்கள், செம்பொன்னை எடுத்தாலும் அவர்கள் சிவத்தைத்தான் காண்பார்கள். அதுக்கு பிறகு சேக்கிழார் சொன்னது பற்றி நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், அதுதான் மிக உயர்ந்த அடையாளம். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்று வீடும் வேண்டா விரலினர். அவர்கள் ஏன் இறைவனை வழிபடுகிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் அன்பு மிகுதியினால் இறைவனை தொழுகிறார்கள். அவ்வளவுதான். தொழுகிறவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினாலே தானே தொழுவார்கள். அந்த தொழுகிற தன்மை, அது நம்மை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு தேவை நோக்கி வழிபடுவோம். வழிபடுகிற தன்மையிலே அந்த தேவையினுடைய தன்மை வர வர உயர்ந்து கொண்டு போகும் என்பது வேறு. ஆனால் அவர்கள் தொழுகிறார்களே என்றால் அப்ப அவர்களுக்கு என்ன தேவை என்றதற்கு சேர்க்கிறார் பதில் சொல்லுகிறார், கூடும் அன்பினில் கும்பிடல். அவர்களுக்கு அந்த அன்புக்காக கும்பிடுகிறார்கள். முன்பும் சொல்லியிருக்கிறேன், கர்ம குருநாதர் அந்த வரிக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவார். கூடும் அன்பினில் என்பதற்கு ஒன்று பொருந்துகிற அன்பு, இன்னொன்று மிகுகிற அன்பு. கூடும் கூடிக்கொண்டு போகிறது என்று சொல்கிறோம் இல்லவா, மிகுகிற அன்பினாலே அன்பு செய்ய செய்ய செய்ய அன்பு மிகுந்து கொண்டே போகும். அந்த நாளே கும்பிடுகிறார்களே தவிர அவர்களுக்கு வீடு வேறு கூட தேவையில்லை என்பதாக சேர்க்கிறார். இந்த சீவன் முத்த அடையாளத்தை நியடியார்களிலே வைத்து சொல்வார். அதனாலே சீவன் முத்தர்கள் வாழ்கிற தெருவிலே போனால் சிவபெருமானுக்கு மதிப்பில்லையாம். ஏன் மதிப்பில்லை என்றால், நாங்கள் என்றால் சிவபெருமானிடம் அதுதா இதுதா என்று கேட்போம். நமக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் உயர்ந்தவரிடம் போனால் அவர்கள் முத்தி இன்பந்தா என்று கேட்பார்கள். நாம் அதை அவரையும் கேட்பதில்லை. ஏனென்றால் முத்தி இதை பெறுவது என்பது செத்து போவது என்பது எங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற பதிவு. அதற்கு நாம் ஒருவரும் உடன்பாடாக இல்லை என்றபடியால் நாம் அதை கேட்பதில்லை. சில பேர் முத்தி இன்பத்தை கேட்பார்களாம். ஆனால் சிவன் முத்தர்கள் வாழ்கிற தெருவிலே போனால் அவர்கள் சிவனை திரும்பியும் பார்க்க மாட்டார்களாம். ஏன் பார்க்க மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த சிவபெருமான் பாவம் வந்துவிட்டு அட முத்தியாவது என்னிடம் பெறுங்களா என்று கேட்டால் அவர்கள் அதையும் வேணாம் என்று விட்டு பேசாமல் இருப்பார்களாம். மாணிக்கவாசகர் சொன்னதை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அவர் அதை அழகாக சொல்வார். அறைகூவி வீடருடும் பான்பார் கடல்வாடி, அந்த பாடலிலே வரும் திருவம்பாவியோ ஏதோ ஒரு பாடலிலே அங்கனன் அந்தனாய் அறைகூவி வீடரிலும் பழுதுங்கான் அம்மாள், திருவம்மானையில வருகிற பாடல். அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருடும். அரைகூவி என்றதும் உங்களுக்கு தெரியும், இந்த காய்கறி விற்கிறவன் சாமான்கள் விற்கிறவன் வீதி வீதியாக வந்து கூடையிலே ஒரு சாமானை வைத்து வாங்குங்கள் வாங்குங்கள் என்று கூவான். கீரை வாங்கவில்லையோ கத்திரிக்காய் வாங்கவில்லையோ என்று கூவான். அப்படி சிவபெருமானும் ஒரு கூடை நிறைய முத்தியை வைத்துக் கொண்டு யாராவது முத்தி வாங்கவில்லையோ முத்தி வாங்கவில்லையோ என்று கூவி திரிவாராம் என்கிறார் மாணிக்க வாசகன். அதைத்தான் சொல்ற அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருடும். அங்க கத்திரிக்காயா வேணாம் வேணாம்ன்றார்களாம் எல்லாரும் முத்தி இன்பத்தை. அப்படிப்பட்ட நிலை கொண்டவர்கள் தான் இந்த சீவன் முத்தர்கள் என்பதை சொல்கிறார். அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. ஆகவே அவர்கள் இறையோடு கலந்து நிற்கிற காரணத்தினாலே அவர்கள் அந்த இறைத்தன்மை பெற்று விருப்பு வெறுப்பு பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த குறள் சொல்கிறது. படியுங்கள் திரும்ப.
4: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு, உள்ளும் வெளியும் ஒரு தன்மை தாய் காணும் ஞானத்தை அடைந்த சீவன் முத்தருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல், ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை.
3: அவர்கள் எதையுமே இகழ மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் எங்களுக்கு உயர்ந்தது தாழ்ந்தது என்று ரெண்டு இருக்கிறது. உயர்ந்ததை போற்றுவோம், தாழ்ந்ததை தூற்றுவோம். அவர்களுக்கு உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் சிவன் தான். அவர்களை பொறுத்தளவிலே எல்லாம் சிவன் தான். முன்பு நான் சொல்லியிருக்கிறேன் பாரதியாருடைய அந்த பாடல். அவர் சொல்லுகிற பொழுது கூடத்தை மலத்தினையும் வணங்கள் வேண்டும் என்றார். உச்சத்தின் உச்சம். நான் இதை படித்து மிகுந்த பாடல்களிலே இது ஒன்று. பாரதியாரை நாங்கள் ஒரு ஞானியாய் போற்றாமல் விட்டு விட்டோம், ஒரு புரட்சிக்காரனாய் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய புரட்சி என்பது ஆன்மீக புரட்சி தான் உச்சம். கூலத்தை மலத்தினையும் குப்பை கூடங்களையும் மலத்தினையும் கூட கும்பிடு என்கிறார். ஏன் கும்பிடு என்கிறார் என்றால் எல்லாம் சிவன்தான் என்கிறார். ஏன் எல்லாம் சிவம் என்று விளங்கினவனுக்கு கூலம் பெறும் அல்ல கூலத்தை குப்பை கூலம் என்றும் மலம் என்றும் பிரிக்க மாட்டான். அவனுக்கு எல்லாம் சிவம். ஆகவே அதையும் அவன் ஆகவே ஒன்றையும் இகழ்தல் என்பது அவனுக்கு இல்லை. நாங்கள் பல விஷயங்களை இகழ்கிறோம். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நமக்கும் ஜீவத்துக்குமான தூரம் ரொம்ப தூரம் என்பது தெரிகிறது. அந்த நிலையுற்றவர்களுக்கு இகழ்ச்சி என்பது ஒரு பொருள் மேலும் வராது என்றால் அவர்களுக்கு எல்லா பொருளும் சிவமாக தெரிகிறபடியால் இகழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிறார்.
4: உரை குறிப்பு: இகழ்தல், இகழ்தல் இல்லை எனவே புகழ்தல் இல்லை என்பதும் பெறப்படும்.
3: இங்கே இகழ்தல் இல்லை என்றுதானே சொல்லி இருக்கிறார் குறளிலே, இகழ்ச்சி இல்லை. எல்லும் திறமேதும் இல்லை, ஆகவே இவர்கள் ஒன்றையும் இகழ மாட்டார்கள் என்றால் ஒரு கேள்வி, இந்த குறுக்கு கேள்வி கேட்கிறவன் போம் இருப்பான், ஆகவே அவர்களுக்கு புகழுந்திறம் இருக்குமோ என்பான். இகழ்வது இல்லையே தவிர புகழ்வார்களோ என்றால் புகழவும் மாட்டார்கள். ஏனென்றால் இகழ மாட்டாதவனுக்கு புகழ்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது? ஒன்றையும் இகழ்வதில்லை, ஆகவே ஒன்றையும் புகழ்வதில்லை என்பதை உரையாளே எடுத்து காட்டுகிறார்.
4: இகழ்தல் இல்லை எனவே புகழ்தல் இல்லை என்பதும் பெறப்படும். உள் என்பது உண்மையான தன்மை, புறம்பு என்பது விடயங்களாக தோன்றும் தன்மை.
3: உள்ளும் புறமும் என்பதற்கு உரையாசிரியர் மிக தெளிவான ஒரு விளக்கம் தருகிறார். உள்ளும் புறமும் ஒன்றாக காண்பவர்கள் என்று சொல்கிற பொழுது, இந்த உள் என்றால் உள்ளே இருப்பது என்று அர்த்தம் அல்ல, உண்மையாய் இருப்பது என்று அர்த்தம் என்கிறார். உள் என்பதற்கு உண்மையான தன்மை, புறம் என்பதற்கு என்ன எழுதுகிறார்?
4: விடயங்களாக தோன்றும் தன்மை.
3: விடயங்களாக, இது சாப்பாடு, இது அரிசி, இது உடை என்று விடயங்களாக தோன்றுவதுதான் புறம். உள் என்பது உண்மையாக இருக்கின்ற அந்த சிவத்தை காண்பது என்கிறார்.
4: உள் என்பது உண்மையான தன்மை, புறம்பு என்பது விடயங்களாக தோன்றும் தன்மை. எமக்கு விடயங்கள் தோன்றுமன்றி மெய்ப்பொருளாகிய சத்து தோன்றாது. விடயங்கள் தோன்றுதலினால் நண்பர், உபச்சாரம், சுவையுள்ள போஜனம் முதலிய சிலவற்றில் விருப்பும், பகைவர், அவமதிப்பு, சுவையற்ற போஜனம் முதலிய சிலவற்றில் வெறுப்பும் உண்டாகின்றன.
3: புறக்காட்சி உள்ள எங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும், ஆகவே சிலவற்றில் விருப்பும் சிலவற்றில் வெறுப்பும் இருக்கும். அகக்காட்சிக்கு போய்விட்டவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான், ஆகவே சிலவற்றில் விருப்புக்கோ சிலவற்றில் வெறுப்புக்கோ அவர்களை பொறுத்தளவிலே இடமில்லை.
4: எமக்கு விடயங்கள் தோன்றும் அன்றி மெய்ப்பொருளாகிய சத்து தோன்றாது. விடயங்கள் தோன்றுதலினால் நண்பர், உபச்சாரம், சுவையுள்ள போசனம் முதலிய சிலவற்றில் விருப்பும், பகைவர், அவமதிப்பு, சுவையற்ற போசனம் முதலிய சிலவற்றில் வெறுப்பும் உண்டாகின்றன. இந்த இடத்துல அந்த பகைவருக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறாருங்கய்யா. புத்தகம் என்று சொல்லி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அதிசூரன் மெய்ப்பொருள் நாயனாரை கீறிய பின்பும் அவர் அவனை வெறுக்காது அவனில் அன்பு பாராட்டியது, அவர் அவனுடைய தீய செயலை நோக்காது அவனில் உள்ள மெய்ப்பொருளாகிய சிவத்தை கண்டமையால் என அறிக.
3: முத்தநாதன் என்று பெரிய புராணத்திலே ஒரு பாத்திரம் வருகிறது. மெய்ப்பொருள் நாயனார் கதை என்று கதை இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஓரளவு சைவம் பயின்றவர்கள் என்றபடியால் விரிவாக சொல்லாமல் சுருங்க சொல்லுகிறேன். அவர் ஒரு அரசர், மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் ஒரு அரசர். சிவத்தின் மேலே எல்லையற்ற அன்பு கொண்டவர். அந்த அன்பின் காரணமாக சிவத்தோடு கலந்த அந்த நிலை பெற்று வாழ்கிறார். அவரை அழிக்க நினைக்கிறான் முத்தநாதன் என்கின்ற எதிரி. சிவநிலை கொண்ட அவரை வெல்ல முடியவில்லை, வஞ்சகத்தால் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஆகவே தான் ஒரு சிவனடியார் போல வேஷம் விட்டு கொண்டு ஒரு புத்தக கட்டுக்குள்ளே ஒரு கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு நேராக அவர் இருக்கிற அரண்மனைக்கு வருகிறார். அப்பொழுது அரசர் மனைவியாரோடு பஞ்சனையிலே அந்த புறத்திலே இருக்கிறார். காவலர்கள் மறைக்கவும், தத்தன் போன்ற தலைமை காவலர்கள் மறைக்கவும் அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இவன் உள்ளே புகுந்து விடுகிறான். உண்மையிலே அந்த புறத்துக்குள்ளே மற்றவன் ஒருவன் புகுந்தால் கோபம் வர வேண்டும். துணைவியாரோடு படுத்திருந்து அந்த அறைக்கே நேராக போய்விடுகிறான். ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் கோபிக்கவில்லை. வந்தவர் சிவனடியார் என்று கண்டதும் இல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறார். வந்த நோக்கம் என்ன என்று விசாரிக்கிறார். புதிதான ஒரு ஆகம நூல் கிடைத்திருக்கிறது, அதை உனக்கு ஓதிவிட்டு போக வந்திருக்கிறேன் என்கிறான் அவன். நீ அம்மர்கள் எய்தி நான் பாக்கியம் பெற்றேன், எனக்கு அதை சொல்லுங்கள் என்கிறான்.

0: பிற வேலைகளுக்கு கம்பர் மாதிரி அவரும் மது அதிநுட்ப வேலைகள் பலது பக்தி பூர்வமாக செய்வார். அந்த சிவனடியாரை மெய்ப்பொருள் நாயனார் கேட்கிறார், மங்களம் பொங்க. அந்த வார்த்தையிலேயே மங்களம் வருகிறது. உபசரிக்கிற பொழுது மங்களம் பொங்க, மற்ற எம் வாழ்வு வந்து அணிந்ததென்ன, இங்கு எழுந்து அருளப் பெற்றது என்கொளோ. அவன் கொல்ல வருகிறான், இவர் அருளப் இங்கு எழுந்து அருளப் பெற்றது என்கிறான். அருளப் பெற்றது என்கொடோ என்று கூற அவன் பதில் சொல்ல தொடங்குகிறான், உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாததொன்று கொடுவந்தேன் இயம்ப என்றான். இந்த உள்ளத்தில் உள்ளது வாய் வந்து சேரும் என்பவர்கள் சிவனார்தந்த நூல் என்று அவனுக்கு சொல்ல வரவில்லை என்றால் அவனுக்கு சிவனிலே பக்தி இல்லை. அதனாலே அவனை அறியாமல் வாயிலே வருகிறது உங்கள் நாயகனார் என்கிறான். அதிலிருந்து என் நாயகன் இல்லை என்பது புரிந்து விடுகிறது. உங்கள் நாயகனார் மண்மேல் உரைத்த ஆகம நூல் எங்கும் இல்லாததொன்று கொடுவந்தேன் எம்ப என்றான். அவன் அதை சொன்னவுடனே இவர் மகிழ்கிறார். மகிழ்ந்து எல்லாரையும் அழைப்பை விட்டு நூல் கேட்க தயாராகிறார். அதை சேர்க்கிறார், சொல்லுகிறார், கீழே பணிந்த உடனே சொல்லுகிறார், கைத்தளத்திருந்த வஞ்சக்கவளிகை, வஞ்சக்கவளிகை என்றது ஏடு, அதுக்குள்ளே கத்தி மறைக்கப்பட்டிருந்தபடியால் அதற்கு வஞ்சக்கவளிகை என்றார். கவளிகையிலே வஞ்சமில்லை, இவனுடைய வஞ்சத்தை அதில் ஏற்றி சொல்கிறார். கைத்தளத்திருந்த வஞ்சக்கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போது பத்திரம் கைத்த பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருளென தொழுது வென்றார். அவன் என்ன செய்தானாம், அந்த கைத்தியை எடுத்து குத்தினான். சேக்கடாருக்கு சிவனடியாரை குத்தினான் என்ற வார்த்தையை சொல்ல விருப்பம் இல்லை. அந்த சில ஏதாவது ஒரு தீய சொல்லை நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் ஏற்றி சொல்ல மாட்டோம் என்றால் பிள்ளைகள் இருக்க அன்பு காரணமாக சேக்கடாருக்கு அந்த அளவுக்கு சிவனடியாரில் அன்பு. ஆகவே சிவனடியாரை குத்தினான் என்று சொல்லாமல் அவர் என்ன சொல்றார், தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய, முன்பு இவன் என்ன நினைத்தானோ அதை செய்தான் என்கிறார். இங்கே கூட உரையிலே பாருங்கள், நம்முடைய சைவ பெரியார் கூறினான் என்றுதான் சொல்வார், குத்தினான் என்று சொல்ல மாட்டார். அது நீங்கள் படிக்கிற பொழுது பார்க்கலாம். அந்த அந்த அந்த குறிப்பை படியுங்கள்.
1: புத்தகம் என்று சொல்லி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அதிசூரன் மெய்ப்பொருள் நாயனாரை கீறிய பின்பும்,
0: கீறிய பின்பு அப்படி சொன்னா மெலிசவர் கோடு போட்டான் என்ற மாதிரி ஒரு சொல்லு சொல்லுகிறார். கீறிய பின்பு குத்திய பின்பு போட வேண்டும், வெட்டிய பின்பு போட வேண்டும், கீறிய பின்பு அந்த சொல்லை மென்மைப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் உண்மை சிவபக்தர் பக்தி உள்ளவர்களுக்கு இதான சொல்றது, இந்த நூலுக்கெல்லாம் வெறும் புத்தியை வைத்து உரை எழுத முடியாது. அனுபவமும் பக்தியும் உள்ளவர்கள் தான் இந்த நூல்களுக்கு புத்தி உரை எழுத முடியும். அந்த நிலையை நாம் அவருடைய அந்த வார்த்தைகளில் இருந்தே கண்டுகொள்ளக்கூடியது. கீறிய பின்பு அந்த கதையை சொல்லுகிறார். அந்த அவனையும் வெறுக்கவில்லை. இவர் விழுகிற பொழுது வெளியில இருந்த அந்த மெய்ப்பாதுகாவலனுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம், தத்தன் என்கின்றவனுக்கு. இவன் குத்தின உடனே அவன் உள்ளே வாளை உருவிக்கொண்டு உள்ளே போகிறான் அவரை வெட்டுவதற்கு வந்த அரசனை. அப்போ அவர் தத்தா நமர், தத்தனை மறைத்துவிடே, இது நம்ம ஆளுடா, அவர் ஒன்றும் பண்ணிடாதே என்கிறார். தத்தா நமர் என்றார். இதுல என்ன தெரிகிறது என்றால் வெறுப்பில்லை. குத்தியான தேக்கலார் சொன்னார், பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த பரிசையை செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். நீங்கள் பாருங்கள், ரெண்டு பேருக்கு இடையிலே சண்டை, ஒருவனை ஒருவன் கத்தியால் குத்தி ஒருவன் விடுகிறான். இப்ப விழுந்தவன் தோற்றவன் குத்தியவன் வென்றவன் இதுதானே நம்ம பார்வை. சேக்கலார் சொல்லுகிறார், விழுந்தவர் வென்றார் என்கிறார். குத்தினவன் துப்பி நிற்கிறானா, இத்தக வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். விழுந்து கும்பிடுறவனே வென்றார் என்கிறார். வீடு கத்தியோட வெற்றி பெற்றவனா அப்படி, அதுக்கு என்ன அர்த்தம், தோற்றான் என்று அர்த்தம். ஏனென்றால் இவர் அவனிடம் தோற்றான் என்பதற்கு இடமில்லை என்றால் இவருக்கு ஒரு லட்சியம், சிவனடியார் தான் சிவம் என்று நம்பியிருந்தார். அதை அந்த நேரத்திலும் தன்னுயிர் போகிற நேரத்திலும் அந்த கொள்கையை விடவில்லை. அந்த கொள்கையில் வென்றார் என்பதை சொல்வதற்காகத்தான் தொழுது வென்றார் என்கிறார். இந்த சண்டையில வென்றதை பற்றி சொல்லவில்லை, தன் கொள்கையிலே வென்றதை பற்றி சொல்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாமல் உள்ளும்புற

0: பிரம்மம் ஒன்றாக அனைத்தும் சிவம் என்று காண்கிறவர்களுக்கு பேதம் இருக்காது என்பதற்கு இக்கதையை மேற்கோள் காட்டுகிறார் சைவப்பெரியார்.
1: புத்தகம் என்று சொல்லி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அதிசூரன் மெய்ப்பொருள் நாயனாரை கீறிய பின்பும் அவர் அவனை வெறுக்காது, அவனில் அன்பு பாராட்டியது, அவர் அவனுடைய தீய செயலை நோக்காது, அவனில் உள்ள மெய்ப்பொருளாகிய சிவத்தை கண்டமையால் என அறிக. முத்தர்களுக்கு மாயப்பொருள்கள் தோன்றாமல் சேதனாச்சேதனப்பொருள் பிரபஞ்சத்தில் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளாகிய சிவமே தோன்றுதலால் அவருக்கு விருப்பு வெறுப்பேனும் இகழ்தல் புகழ்தலேனும் இல்லை.
0: அதாவது சீவன் முத்தர்களுக்கு அவருடைய நிலை என்னவென்றால், அவர்களுக்கு இந்த சேதனம் அசேதனம் அறிவு பொருள் அறிவற்ற பொருளாக குவிந்து கிடக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் அந்த பொருள்களை எல்லாம் மாயாரூபமாக அடையாளம் பண்ணுகிறோம். மாயை அது மாயப்பொருள்கள் என்று வைத்துக்கொண்டு மாயாரூபமாக அடையாளம் பண்ணுகிறோம். அந்த மாயப்பொருள்களுக்குள்ளே சிவம் பொதிந்து கிடக்கிறது நமக்கு தெரிவதில்லை. மாயாரூபமாக பொருள்களை காணுகிற நமக்கு உள்ளே பொதிந்து கிடக்கிற சிவம் தெரிவதில்லை, வெளியிலே இருக்கிற அந்த பொருள் தான் தெரிகிறது. சீவன் முத்தர்களுக்கு மாயாரூபம், அவர்கள் மலமற்று போனவர்களுக்கு மாயாரூபம் தெரியாது. அனுபமற்று போவோம், அதனாலே கண்மமற்று போவோம், மாயை ஏற்றுப்போம். ஆகவே அவர்களுக்கு மாயாரூபம் தெரியாதபடியா சிவரூபம் மட்டும்தான் தெரியும். அதனாலே அவர்களுக்கு எல்லா பொருளிலும் ஒன்றுதான், உள்ளும் புறமும் என்று ரெண்டு இது இருக்க இல்லை, எல்லாம் ஒன்று என்றபடியால் அதற்குள்ளே அவர்கள் பேதம் பார்க்க மாட்டார்கள் என்கிறார்.
1: முத்தர்களுக்கு மாயை பொருள்கள் தோன்றாமல் சேதனாச்சேதன பிரபஞ்சத்தில் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளாகிய சிவமே தோன்றுதலால் அவருக்கு விருப்பு வெறுப்பேனும் இகழ்தல் புகழ்தலேனும் இல்லை. சேத்தனத்துக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறாருங்க. சேத்தனம் அறிவுள்ள பொருள், அச்சேதனம் அறிவில்லாத பொருள். மலம் நீங்காத எமக்கு பொருள்கள் தோன்றும் தன்மையும் அவற்றின் உண்மையான தன்மையும் வேறு. முத்தருக்கு தோன்றுவது உண்மையே ஆதலால் உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு என்றார்.
0: இது அடுத்த அடையாளம். நேரமாகிவிட்டபடியால் மற்ற குரல்களை அடுத்த வகுப்பிலே படிக்கும்.
1: குரல் எண் 96 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு: அவருக்கு விருப்பு வெறுப்பில்லை. குறள்: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். கொண்டு கூட்டும் முறை: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். பதவுரை: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு. உள்ளும் வெளியும் ஒரு தன்மை தாய் காணும் ஞானத்தை அடைந்த சீவன் முத்தருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல், ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை.
0: இப்போ இந்த குரலை படித்து விட்டோம். படித்த பிறகு எங்களுக்கு என்ன தெரிகிறது? ஒரு பொருளுக்கு உள் புறம் என்று ரெண்டு தன்மை உண்டு. புறம் தெரிவது மாயா தோற்றம், உள்ளே உள்ளாக இருப்பது சிவத்தோற்றம். இதுவும் தெரிந்து விட்டது. தெரிந்த பிறகு நமக்கு பொருள்களிலே சிவத்தோற்றம் தோன்றுமா? நமக்கு தெரியாமல் தோன்றும் மாயா தோற்றத்திலே மூழ்கி இருப்பது வேறு. இப்ப எங்களுக்கு படிச்சு விட்டோம், நாங்கள் எல்லாம் திருவருப்பன் படித்து உரையும் படித்து ரெண்டு புறமும் அகமும் என்று இருக்கிறது, அகம் சிவம் என்று தெரிந்து விட்டது. தெரிந்த பிறகேனும் நமக்கு இது மாயா தோற்றம் என்று தெரியுமா என்றால் இல்லை, நமக்கு மாயா தோற்றம் தான் தெரியும். அதுதான் அப்போ புத்தி இதை விளங்கி பிரயோசனம் இல்லை என்கின்ற உண்மை புரிய வேண்டும். இப்ப எங்களுக்கு புத்திக்கு விளங்கி விட்டது. ஆனால் ஆன்மா பக்குவப்படாத பட்சத்திலே புத்திக்கு விளங்கி எந்த பிரயோசனமும் இல்லை. பல பேர் புத்திக்கு விளங்கியதை வைத்து தாங்கள் பக்குவப்பட்டு விட்டதாக கற்பனை பண்ணி கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். சித்தாந்தம் படிக்கிற பல பேரிடம் இந்த பலகீனம் உண்டு, நீங்கள் பேசி பார்த்தால் தெரியும். புத்திக்கு விளங்கி விட்டது, ஆகவே எல்லாம் நமக்கு விளங்கி விட்டது என்று நினைப்பதை போல முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை. என்னதான் பக்குவப்படாத ஒரு பெண்ணுக்கு சிற்றின்பம் பற்றி நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அது அனுபவமாக வராது, வெறும் செய்தியாகத்தான் இருக்கும். எங்களுக்கும் பக்குவப்படாத ஆன்மாக்கள் என்றபடியால் பேரின்ப நிலையும் அதுதான், வெறும் செய்தியாக இப்பொழுது பதிவு செய்திருக்கிறோம். இனி இது அனுபவமாக வேண்டுமென்றால் இறைவனுடைய கருணை வேண்டும். அது நோக்கி தவங்கிடப்பதுதான் இந்த நூல் படிப்பதனுடைய பயன். எனக்கு எட்டாங்குறளுக்கு பொருள் சொல்ல தெரியும், அஞ்சாங்குறளுக்கு இதுதான் விளக்கம் என்று சொல்வதனாலே ஒரு பயனும் இல்லை, வெறும் வேட்டுச் சுரக்காய்தான். அது கரிச்சுரக்காயாக ஆக வேண்டும் என்றால் ஆன்ம பக்குவம் பெற வேண்டும். ஆன்ம பக்குவம் பெற வேண்டுமானால் ஆண்டவனுடைய அருள் வேண்டும். ஆண்டவனுடைய அருள் வேண்டுமானால் அது நோக்கிய பசி வேண்டும். அந்த பசியை உணர்த்துவதுதான் இந்த நூல்களினுடைய நோக்கம். வெறும் படிப்பாக படிப்பது அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு அந்த பாதையிலே பயணியுங்கள். இதுல என்ன இலக்கணம் இருக்கிறது, என்ன சூத்திரம் இருக்கிறது, இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதெல்லாம் புறப்படிப்பு தான். உண்மையிலே அடியிலே இருக்கக்கூடிய ஆன்ம பசியை இந்த நூல்கள் படிக்கிற பொழுது அந்த பசி கிளறப்பட வேண்டும். கிளறாத பட்சத்திலே என்ன படித்தும் பிரயோசனம் இல்லை என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இது எல்லாரும் ஏற்பார்களோ தெரியவில்லை, என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் கூட இப்படி எல்லாம் இருக்கிறது என்று கண்டபடியால் அதை தொட வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்கள். படிப்பை வளர்த்துக் கொள்ளாவிட்டால் ஒன்றும் நட்டமில்லை என்பதை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.
2: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
3: அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்செற்றம்பலம்.
4: அருள் உரைபதி சிவன் இறை என அறைதல் முறை அல, மூர்த்தி அன்மையின் கரைகடி கரணம் என்மையின். அருமையான ஒரு ஐயப்பாட்டை இங்க சொல்லி காட்டுறார் சுவாமி. அருள் உரைபதி, அருளின் உறைவிடமாக இருப்புக்கு இருக்கின்ற குருவி, அருள் உரைபதி. இங்கே பதி என்பது குருவை குறிக்கிறது. கைமாறு வேண்டா கடப்பாடோடு, மாணாக்கன் கதியடைதல் வேண்டும் என்ற உணர்வோடு, அந்த கருணை உள்ளம் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குருவினை இறை என்று சொல்லி காட்டுறார். அருள் உரை பதி, அருளுக்கு உறைவிடமாக உள்ள எம்முடைய இறையாகிய குருமூர்த்தியே. குரு சிவம் என கூறினன் நந்தி, குருவை சிவமாக வச்சு சொல்றார். அருள் உரை பதி, யார் மாணாக்கர் கேட்பது போல் சொன்னார், சிவன் இறை என அறைதல் முறையல. சிவனை இறைவன் என்று சொல்வது முறையாகுமோ, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எப்படி அவன் எதற்காக இறைவன்? எல்லா உயிர்களையும் ஐந்தொழிலுக்குள் படுத்துபவன் இறைவன், நம்மை ஆள்பவன், நம்மை அசைப்பவன், நம்மை இயக்குபவன் எல்லாம் அவன் தானே. மன்னருடைய ஆணையின் வண்ணம், மன்னருடைய இயக்கத்தின் வண்ணம், மன்னருடைய இச்சையின் வண்ணம் தானே பிரஜைகள் அங்கே வாழ்கிறார்கள். இதே போல இறைவனது இச்சையின்படி, இறைவனது ஆற்றுதல் படிதானே நாம் எல்லாம் ஆடுகிறோம். அவன் நமக்கு இறை, ஆனால் அவனை இறைவன் என்று சொல்வதற்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னா, சிவன் இறை என அறைதல் முறையன ஒரு சந்தேகம் இருக்கிறார். என்ன? மூர்த்தி அண்மையின், அவனுக்கு வடிவம் என்பதே இல்லையே. அவனுக்கு வடிவம் என்று கொண்டிருந்தால் தானே அவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆகையினாலே ஐந்தொழிலாக செயலை செய்கின்றவன் ஒரு வடிவமற்று இருக்கிறான் என சொன்னால் அவனை எப்படி இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது? கரைகடி கரிணம் இன்மையின், தான் ஒரு காரியத்தை செய்வதற்கு கருவி கரணங்கள் வேணுமே, போன்ற கருவி கரணங்கள் ஒன்றுமே இல்லையே, எப்படி அவன் ஐந்தொழிலை செய்வான், அவனை எப்படி இறைவன் என்று நான் சொல்வது என்று ஒரு ஐயப்பாடை அந்த மாணாக்கர் எழுத்துறார். உடனே அதற்கு நம்முடைய வாகீச முனிவரானவர் விட முரண் மிகுகடா, நீ கேட்கறது பொருந்தாத கேள்விப்பா, உண்மை புரியாது இந்த ஐயத்தை எழுப்பி விட்டாய், உண்மை புரியாது ஐயத்தை எழுப்பி விட்டாய். முரண்மிகு கடா, நீ கேட்பது கடாவுதல்னா அகராவுதல், முறையில்லாத ஒரு கேள்வியை கேட்டேன். ஆனாலும் விடை அறிமதி, இதற்குடைய விடையை நாம் கூறுவோம். நீ அறிவினை கொண்டு கவனிப்பாயாக. விடை அறி மதி, அதற்கு யாம் விடை கூறுவோம், நீ அறிவாயாக என சொல்லி காட்டுகிறார். ஏற்கனவே இதுக்கு விட 60வது இதில் ஏற்கனவே சொல்லிட்டார், அதங்க சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு நூல்ல கூறியது கூறவே வருதல் கூடாது. 10 குற்றங்கள் ஒரு நூல்ல கண்டிப்பா இருக்க கூடாது. இந்த 10 குற்றங்களிலே ஒன்று கூறியதை கூற, இதை நம்ம நினைவு கொள்ளணும். உருவமோ கருவிக்கரணங்களோ இல்லாமல் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உன்னை இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறதே, அது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்ப சொல்றார் காலம் அமூர்த்தம், காலம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அல்லவா, காலமானது வடிவம் இன்றி இருக்கிறதே. அப்படி இருந்தும் கூட உருபலம் தரும் அதுபோல அந்த காலத்திற்கு உரிய பலன்களை எல்லாம் உயிர்களுக்கு அது தருவது போல, காலத்திற்குரிய பலன்களை உயிர்களுக்கு தருவதை போல. இந்த காலம் என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எப்பொழுது ஒரு பலனை கொடுத்தல் வேண்டும் என்று இந்த கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறோம், கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். உதாரணமாக கீரையை எடுத்தால் அந்த காலம் என்ன செய்கிறது, 15 நாள் கழித்து பயன் தரும்படி செய்கிறது. கத்திரியை விதைத்தவனுக்கு 30 நாள் கால அளவையிலே 30வது நாளுக்கு மேல் பலன் தரும்படியாக செய்கிறது. தென்னையை நட்டவனுக்கு 5 வருடம் கழித்து அவனுக்கு பலன் தரும்படியாக செய்கிறது. பனை விதையை நட்டவனுக்கு 30 வருடங்கள் கழித்து பலன் வரும்படியாக செய்கிறது. ஒரு தாயும் தந்தையும் அங்கே புணர்ந்த பின்பு அங்கே சரியாக 9.5 மாதத்திலே அந்த தாய்க்கு சிசு பலனை கொடுக்கும்படியாக ஒரு பெரும் பலனை கொடுக்கணும். காலம் என்பது ஒன்றிருக்கிறது. அந்த காலம் என்பது கண்ணுக்கு புறப்படாதே, ஆனால் இயக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறதே. ஆகையினாலே காலம் என சொல்லக்கூடியது உருவமற்ற காரணத்தினாலே, வடிவமற்ற காரணத்தினாலே காலம் என்பது இல்லை என்று சொல்ல முடியுமா? அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். கால அமூர்த்தம் உருபலம் தரும் அதுபோல, அந்த கால தத்துவம் போல இறைவன் உருவம் இன்றியே இந்த உலகத்தை செயல்படுத்த வல்லவன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த இடத்துல இறைவனானவன் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டுதான் அவன் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்பது அவசியம் அவனுக்கு இல்லை. முதல்ல அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டுதான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்பது இல்லை. நம்முடைய நூல்களிலே சிதம்பர செய்யுட்கவை என்று ஒன்றிருக்கிறது. இந்த சிதம்பர செய்யுட்கவையில குமரகுருவர் சுவாமிகள் அழகாக ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகிறார். அவன் 5 தொழிலினை அங்கே செய்கின்ற பொழுது அந்த 5 தொழில் என சொல்லக்கூடியதை அவன் பிரம்ம விஷ்ணுக்களை உலக்காக வைத்துத்தான் செயல்படுத்துகிறார். ஒரு அரிசி மூடை இருக்கிறது, அந்த அரிசி மூடையிலே இருக்கின்ற அரிசியை ஒருவருக்கு பயனடையும்படி கொடுப்பதற்கு இந்த உலக்கிலே அளந்து போடுவான். உலக்க அரிசியை கொடுத்தது, அரிசியாகிய அந்த பொருளை உலக்காகிய கருவி மூலமாக அந்த கடைக்காரனானவன் இயக்குனான். அந்த உலக்கு தானே சென்று முகவாது. இது திருமந்திரத்தில் இந்த செய்தி சொல்லப்பட உலக்காகி நின்றாரேம்பார். எனவே அவர்களை வைத்து இறைவன் யார்த்தான் என்ன செய்வான்? வடிவமற்றவனாக இருந்தாலும் ஒருவரை வைத்து ஒரு கருவியாக வைத்தும் காரியம் செய்வார். ஏன்? இறைவன் நினைச்சால் ஒரு ஜடப்பொருளையும் வைத்து 5 தொழில் செஞ்சு விடுவார். உயிர் பொருளாகிய பிரம்ம விஷ்ணுக்கு தேவையில்லை. கீழே கிடக்கிற ஒரு துரும்பை வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்து விடுவான்? 5 தொழில் செய்து விடுவான். இதை சிதம்பர செய்யுட்கோவையில ஆதி குமரகுருவர் சுவாமிகள் சொல்லி காட்டுறான். விரும்பும் பெரும்பற்ற புலியான் அருள்மேவில் ஒரு துரும்பும் படைத்து அழிக்கும் அகிலாண்ட தொகுதியையே. ஆகையினாலே அந்த இடத்திலே தான் உயிர்களுக்கு காண முடியாத ஒரு அருவ நிலையில இருந்தாலும், ஒரு வடிவத்திலே இருந்தாலும், கருவிகரணங்கள் இல்லாவிட்டாலும், தான் உலக்காக சிலரை வைத்தும் காரியம் செய்து விடுவான், ஜடப்பொருள்களை வைத்தும் காரியம் செய்து விடுவான். அவனுக்கு கருவிகரணங்கள் என்பது தேவையே இல்லை. கருவிகரணங்கள் இன்றி அவன் எதையும் செய்ய வல்லவன் என்பதை காட்டுவதுதான் திரிபுர தகனம். திரிபுர தகனத்திலே அங்கே என்ன நடந்தது? தேர் அதனை நேர்மறை இல்லாக கொண்டார். ஆதிசேஷனை அங்கே என்ன கொண்டார்? அங்கே அம்பா அந்த நானாக கொண்டார். நானாக கொண்ட பின்பு அங்கே விஷ்ணுவை அம்பாக கொண்டு அங்க எல்லாரும் பயிர் காயத்தமானார்கள். ஆனா சுவாமி என்ன செஞ்சார், எதையுமே பயன்படுத்தல, எந்த கருவியும் பயன்படுத்தல, தான் சங்கல்பம் மாத்திரத்திலே லேசா சிரிச்சார். இவர்களுக்கு நாம் கூட செய்ய வேண்டிய காரியம் இந்த திரிபுர தகனம் பஷ்பமாகணும் என திருவுள்ளம் கொண்டு எம்முடைய அடியவர்களையா கொடுமைப்படுத்துகிறார். உன்னை சரிபடுத்த எவரும் இல்லை என நினைத்தாயோ என மனசிலே நினைத்து கொண்டு சுவாமி என்ன பண்ண, லேசா ஒரு புன்சிரிப்பு சிரித்தார். சங்கல்ப மாத்திரத்திலேயே அந்த சிரிப்பே திரிபுரத்தை அளித்தது, கருவியா கொண்டார். அதான் ஞாபகம். ஆனா கருவி இருந்தது, எதையும் பயன்படுத்தல. கருவி இருந்தது, எதையுமே பயன்படுத்தல. அத ஒன்றும் மிக என்று உந்தி பெற ஈரம்பு கண்டிலம் ஓரம்பே இருந்தது நம்முடைய பெருமான் கையில, ஓரம்பும் மிக என்று உந்தி பெறன்ட்டார் மணிவாசமணி. அவனுக்கு கருவி கரணங்களே தேவையில்லைன்ட்டார். ஆகையினால சங்கல்ப மாத்திரத்திலேயே எதையும் செய்ய வந்தவன். அடுத்தார் போன்ற இங்க சொல்லி காட்டுகிறான், அவன் வடிவம் இல்லாத காரணத்தினாலே அவன் வடிவம் எடுக்க இயலாதவன் என்று நீ நினைத்து விடாதே. அதுல ஒரு கருத்து சொல்லார், தலைவன் மூர்த்த திருபினானும் இன் தொழில் பொறுவு இரு இச்சையில் இயற்றும். இதுக்கு விளக்கம், தலைவன் மூர்த்த திருபினானும் பரம்பொருளாக சிவபெருமான் அவன் வடிவில்லனாயினும் மூர்த்த திருவினன் ஆனும், அவன் எந்த ஒரு வடிவத்தை இல்லாவிட்டாலும் இன் தொழில் உயிர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கின்ற வகையிலே அறக்கருணைய மறக்கருணையை செய்வதற்காக பொறுவையில் இச்சையில் இயற்றும், தான் விரும்பியபடி அவன் எந்த வடிவத்தையும் எடுக்க வல்லவன், தான் விரும்பியபடி எந்த வடிவத்தையும் எடுக்க வல்லவன். ரொம்ப முக்கியமான பகுதி, நினைச்சானா எந்த வடிவத்தையும் எடுப்பார். அர்ஜுன் பாசுபதாசனம் வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறான். சுவாமி என்ன பண்ணார், அவனுக்கு தான் ஸ்பரிச தீட்சை செய்து தன்னிடம் இருக்கிற பாசுபதாசனத்தை இயக்கக்கூடிய வல்லமைய பலத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஸ்பரிச தீட்சை செய்வதற்கு சண்டைப்படணும், சண்டை போடுவதற்காகவே ஒரு வேடர் வடித்து எடுத்துக்கொண்டார். வேடர் வடித்து எங்க போய் எடுத்தார், யாருன்னு கேட்டு பெற்றாரா, வேடராக மாறணும் நினைச்சார். சுவாமி வேடராக மாறிட்டார். எத்திரம் ஈசன் நின்றான் அத்திரம் அவளும் நிற்பள், நம்முடைய தாயை வேட்டு வச்சா அப்படின்ட்டான். ஆக அவன் எந்த தரத்தின் ஒரு வடிவத்தை எடுக்க வந்தவன். நரசிம்மர் இந்த இரணியனை தன் வதம் செய்த பின்பு அந்த இரத்தத்தை வாயிலே வைத்து விட்ட காரணத்தினாலே நரசிம்மருக்கு வெறி பிடித்தது, கோர வடிவத்தை காட்டு உயிர்களை அச்சுறுத்தியது. அப்ப உயிர்களை அச்சுறுத்திய அந்த நரசிம்மரை அடக்குவதற்கு நம்முடைய சுவாமி என்ன பண்ணுவார், சர்வமூர்த்தி வடிவத்தை எடுத்தார். அந்த சர்வமூர்த்தி என சொல்லக்கூடிய என்ன வடிவம் என்பதை அறியாது, அப்படியே நரசிம்மர் அந்த வடிவத்தை கண்டு கதி கலங்கி சரணார். எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடியவன் அதான் நம்முடைய பெருமானுடைய வடிவம். ஏன் திருவிளையாடல் புராணத்தில பார்க்கிறோமே, 12 பன்றி குட்டிகளும் தாயை நினைந்து பாலை நினைந்து நினைந்து அவைகள் துன்புறுவதை கண்டு நம்முடைய பெருமான் என்ன செஞ்சார், தானே தாய் பன்றியின் வடிவத்தை எடுத்தார். எந்த வடிவத்தையும் எடுப்பார், தாயின் வடிவத்தை அங்கு எடுத்தார். திருச்சிராப்பள்ளியிலே இருக்கின்ற அந்த பெருமா கர்ப்பமுட்டி பிரசவ வழியை துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணுக்காக தான் அவளுடைய தாயின் வடிவத்தை சென்று அந்த கர்ப்பம் உள்ள பெண்ணுக்கு பிரசவத்தை பார்த்தாரே, தாயும் ஆனவரான தாயின் வடிவத்தை எடுப்பார். அவர் நினைத்த மாத்திரத்திலே எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது. இதை அழகாக நம்முடைய பெருமானை பற்றி சொல்கிறார், வடிவம் இல்லைன்னு நினைக்காத, வடிவம் இல்லாமலும் காரியம் செய்வான், அவன் எந்த வடிவத்தை எடுக்கக்கூடிய வல்லமையும் உள்ளவன் அப்படின்னார். அடுத்து இப்படி சொல்லுகின்ற பொழுது பொறுவுரு இச்சையில் இயற்றும், இறைவனானவன் தன்னுடைய இச்சையின்படி ஒரு வடிவத்தை எடுக்கிறான் என சொல்லுகின்ற பொழுது நீ கூறுவான் எனில் அவ இச்சை நற்தொழில் செய்து ஆங்கு நயவாறு தன் இச்சையின்படி ஒருவன் உருவத்தை தரும் என சொன்னால் உயிர்களுக்கு உருவம் எப்படி வருகிறது என்பதற்கு அழகாக சொல்லிக்கிறான். உயிர்கள் விரும்புகின்ற வடிவத்தை உயிர்கள் விரும்புகின்ற பிறப்பு அது கொடுக்கிறது. எப்படி எனில் கண்டிஷன் மாணாக்கனே உருவமுடைய எல்லோருமே அவரவர்கள் இச்சையின்படி வடிவம் எடுக்கிறார்கள் என்று சிவத்தின் வைத்து சொல்லி சிவன் அவன் விரும்பிய வடிவம் எப்படி எடுக்கிறான்னு சொன்னா உயிர்களும் உயிர்கள் விரும்பிய வடிவத்தையா எடுக்கிறார்கள். உயிர்கள் விரும்பிய வடிவத்தை சிவன் கொடுக்கிறார். எனில் கண்டிஷன் எனவே மாணாக்கனை உருவமுடையவர் எவரும் தம்மிச்சபடி உருவம் கொள்ளவில்லை என கருதும்படியே நீ கூறுவாயானால் தம் இச்சையால் உருவம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன். தன் இச்சையால் உயிர்களை உயிர்கள் கொண்ட வடிவத்தை உனக்கு நான் கூறுகிறேன் என்று அழகாக அங்கே சொல்லிக்காட்டார். தன்னுடைய இச்சையால் ஏற்படுகிறார். இந்த யோகிகளை சொல்றார். யோகிகளெல்லாம் தான் நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த யோகிகளுக்கு உண்டு. யோக கலைத்துறை நீண்டிய ஒன்றிரை யோகர் போல தண்டா இச்சை. யோக கலையிலே வல்லமை பெற்று பெருவே பெருங்கடலே நீந்தி இருக்கிற ஒன்றிரல் யோகர் போல தண்டாயிச்சே. அந்த யோகியர் நினைத்த மாத்திரத்திலே வடிவம் கொள்ளுவதைப் போல தன் இச்சையின் வழியாக அவர்களுக்கு வடிவம் சேரும். யார் விரும்புகிறாங்களோ அந்த வடிவம் சேரும் என்று அழகாக இங்கு சொல்லி காட்டுவார். இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி உயிர்கள் விரும்புகின்ற வடிவத்தை இறைவன் கொடுக்கிறாங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். சுவாமியானவன் ஒரு சிலந்தி பூச்சி தனக்கு ஒரு தொண்டு செய்தது. சிவத்தொண்டு செய்து கொண்டிருந்த அந்த சிலந்தி தான் இறக்கின்ற பொழுது இனி சிவத்தொண்டு செய்ய இயலாதே, பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் செய்வேன் என்று இறந்து மட்டும். அப்ப சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழ்வலை நிறைவேற்றுவதற்காக விரும்பியபடி சிவத்தொண்டு செய்வதற்கு தான் ஓ செங்கச்சோழனாக பிறக்கும்படியாக செய்து விட்டது. கோ செங்கச்சோழனாக பிறக்கும்படியாக அது செய்து விட்டது. அருணகிரிநாதர் யோகிதான். கிளி வடிவத்தை எடுத்துக்கொண்டு தேவலோகத்திற்கு சென்று கற்பக மலரை கொண்டு வந்தார். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டார் திருமால். இந்த திருமாலானவர் அங்கே என்ன செய்கிறார், அங்கே திருபுரம் சம்ஹாரம் இங்கே நடக்கின்ற பொழுது நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமானவர் தேவர்களால் செய்யப்பட்ட அந்த தேர்ல ஏறுறார். தேவர்களால் செய்யப்பட்ட அந்த தேர்ல ஏறுறார். அப்படி தேரிலே ஏறுகின்ற பொழுது அந்த தேரிலே இருக்கின்ற அச்சு முடிந்தது. அந்த தேரிலே இருக்கின்ற அந்த அச்சு முடிந்த உடனே நம்முடைய திருமாலானவர் அங்கே என்ன செய்தார், உடனே தான் ஒரு கிடபத்தின் வடிவத்தை எடுத்து என்ன செய்தார், அங்கே பெருமானை தாங்கினார். திருமால் அந்த வடிவத்தை தான் நினைத்தபடி எடுத்தார் இல்லையா, அது விரும்பினார், சுவாமி கொடுத்துட்டார். எனவே உயிர்களுடைய விருப்பத்தின் படியும் கொடுக்கப்படுகிறது. நாமெல்லாம் என்ன நோய்க்கு என்ன மருந்து என்று மருத்துவர் அங்கே நிர்ணயிக்கிறாரோ இதே போல இன்ன கண்மத்தை ஈட்டி இருக்கின்ற நாம் இன்ன வழியிலே கழிக்க வேண்டும் என்று ஆன்மாவிடத்தே புத்தியில ஒரு இடத்துல தோன்றும். அப்படி தோன்றுகின்ற அந்த நிலையிலே இறைவனானவன் அந்த வடிவத்தை கொடுத்து விடுவான். அந்த வடிவத்தை கொடுத்து விடுவான். ஆகையினாலே உயிர்கள் விரும்புகின்ற அந்த வடிவத்தை அவர்கள் பெற முடியும். அதை நிறைவேற்றி வைப்பவன் இறைவனை வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அந்த வடிவத்தை பெறுவான். இந்த வடிவத்தை நேரில் பெறணுங்கிறது இல்லை, அந்த நிறைவேற்றுவதற்கு ஒரு வடிவத்தை கொடுப்பான். எப்படி காசிகண்டத்துல ஒரு பிராமணனும் அவன் மனைவி அவன் குழந்தை மூன்று பேரும் இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என சொன்னால் யாரோ தானம் கொடுத்து அந்த பிராமணன் வாங்குவான். அதை குற்றம் என்று உற்றவர்கள் உறவினர்கள் துரத்தி அடிக்கிறார்கள். அந்த பொருளை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பிராமணன் மனைவியும் தன் குழந்தையோடும் சேர்ந்து காட்டு வழியை செல்லுகிறார். இந்த பொருளை அபகரிப்பதற்காக கல்வர் வந்து மணிக்கிறார்கள். சுருக்கமாய் சொன்னேன். கல்வர்கள் வெளிமறுக்கின்ற பொழுது மனைவி அஞ்சுகிறான், மகனும் அஞ்சுகிறான். ஆனால் இவனோ பாவி அந்த பொருளை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு தப்பம் ஏறுகிறான். மனைவியை கொன்றான் கள்வன், அந்த குழந்தையை கொன்றான். பொருளை எடுத்து ஓடி செல்லுகின்ற இவனை துரத்தி பிடித்து அந்த கள்வனான இவனையும் கொன்று முடித்து பொருளை கவர்ந்து கொண்டான். இவன் பொருளை கவர்ந்து கொண்டு இவனை கொல்லுகின்ற பொழுது, ஐயோ, எல்லோரும் பாபத்தை நீக்குவதற்கு காசிக்கு செல்கிறார்கள், நான் என் மனைவியும் என் மகனும் இறப்பதற்கு நான் காரணமானேன், இந்த பாபம் நான் எப்படி தீர்ப்பேன், காசிக்கு சென்று எல்லோரும் பாபத்தை தீர்க்கிறார்கள், நான் எப்பொழுது போவேன் என நினைத்து கொண்டு அந்த பிராமணன் உயிரை விட்டான். இதை நிறைவேற்றுவதற்காகவே சுவாமியானவர் அந்த பிராமணனை சேவலாகவும் அவன் மனைவியை கோழியாகவும் அவன் மகனை கோழி குஞ்சாகவும் படைத்து காசிக்கு நோக்கி சென்று மணிக்கர்ணிகை என்ற மண்டபத்திலே வைத்து இந்த மூன்றும் தியானம் செய்து சிவத்தை அடைந்தது. ஆக உயிர்களுடைய குறிப்பிருந்து உயிர்கள் விரும்புகின்ற வடிவத்தையும் இறைவன் கொடுக்கிறார். எனவே வடிவம் என சொல்லக்கூடியது அந்த உயிர்கள் விரும்புவதையும் இறைவன் கொடுக்கிறார். அதைத்தான் சரி எப்படி செய்கிறதே, அது விருப்ப இருப்பின்படி கொடுக்கின்றது. இறைவனும் விருப்ப இருப்பின்படி வடிவத்தை எடுப்பான் என சொல்லி காட்டுகிறீர்களே. ஒரு விருப்பு வெறுப்பு என சொல்லக்கூடியன்ற பொழுது ஒரு இடத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. அவன் விகாரப்படுகின்றானே, அந்த விகாரம் சிவனை தாக்குமோ? அதை அடுத்ததுல கேட்கிறான். அதை கேட்கின்ற பொழுது இறைக்கு இவன் ஏற்று எனில், யோகியர்களுக்கு விருப்ப வெறுப்பு இருக்கிறது, இது இறைவனுக்கும் பொருந்தும் என சொன்னா யோகியர்கள் விருப்ப வெறுப்பு போல அடைவதைப் போல இவர்களும் இறைவனுக்கும் இறைவன் விகாரம் அடைவானோ மாற்றம் அடைவானோ என்று அங்கே ஒரு ஐயத்தை நம்முடைய மாணாக்கர் கேட்பதை போல அவர் கேள்வி கேட்கிறார். நான் தொழிற்படுகின்ற பொழுது விருப்ப இருக்கும்படி செய்கின்ற பொழுது அந்த விகாரம் அடைந்து விடுவானோ என்று ஒரு இதை கேட்கிறார். அதற்கு சொல்லுகின்ற பொழுது சொல்ல ஒரு காந்தக்கல் இருக்கிறது, அந்த காந்தனானது தான் விருப்பத்தின் படி ஒரு இரும்பை இழுக்கிறது. இரும்பை இழுக்கின்ற காரணத்தினாலே இந்த காந்தமானது மாறுதல் அடைவதில்லை, காந்தத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும், இரும்பின் தன்மை இதுக்கு ஏறுவது இல்லை. எனவே தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படுகின்ற ஒரு காந்தக்கல் இரும்பை இழுத்தாலும் அது மாறுதல் என்று தன் தன்மையிலே இருப்பதைப் போல இறைவன் எவ்விதத்திலும் மாறமாட்டான், அவிகாரி என்று சொல்லி காட்டுகிறார். நலமலி கட்டகம் எல்லையை புறம் என்றாயினும், காந்தத்திலே கருவிக்கரணங்கள் ஒன்றும் இல்லை. ரெண்டு உதாரணம் சொல்ற, கருவிக்கரணங்கள் இல்லை ஆனால் தொழிற்படுகிறது எப்படி? சொல்தரு சல்லியம் தாளர வாங்கிட்டு, இந்த காந்தமாகிய இரும்புக்குள்ளே கருவிக்கரணங்கள் எது இல்லை ஆனால் இரும்பை இழுத்து கொண்டதே. இதே போல வடிவம் அற்றதா இருந்தாலும் சிவம் ஆனவன் தொழில் செய்வான், தன்னுடைய தன்னுடைய சங்கல்பத்தால் இக்காரியம் செய்வான். தாளர வாங்கிட்டு அன்னது ஆனும் அப்படி அத்தன்மை ஆயினும் அதன் பாலின் தொழில் மன்னாதானும் அது வந்த செய்தி, காந்தக்கல்லாகி அதனிடத்தே எந்த ஒரு மாற்றமும் இல்லாது அது அப்படியே இருப்பதை போல இறைவனும் அவியாரியாக இருக்கிறான் என சொல்லி காட்டுகிறார். கண் காண்பு ஐயா ஊமையில் பெருத்து என்னை பரவா உறுத்திகள் தொழில்தான் இருத்தல் கூடா, கண்ணால் காணுவதற்கு அளவுபடாத ஊமைக்கு பெரு ஊமையிலே பெருமையுடையதாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய அந்த வடிவங்கள் காரிய பொருள்கள் உயிர்களுக்கு இறைவன் தான் விரும்பியபடி கொடுத்தையாக இருக்கக்கூடாது என சொல்லி நீ சொல்லி காட்டுகிறார். எப்படி உயிர்கள் விரும்பியபடிதான் சிவம் படைக்கிறான்னு சொல்றீங்களே, எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்குண்ணா. ஏற்கனவே வழக்கம் சொன்ன வழக்கம், தன்னுடைய உயிரின்படி செய்வது தன்னுடைய இச்சையின்படி தனக்கு உள்ள விருப்ப இருப்பின்படி செய்வதாக ஆயிரும், உயிர்களுடைய விருப்பப்படி தான் அவன் செய்கிறான். எதை போலன்னா ஒரு குயவனை போல. குயவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கூஜா, ஆனா ஆண்டு முழுவதும் கூஜாவா செஞ்சு அடிக்கி வச்சான்னா கூஜா எத்தனை பேர் வாங்கிடுவான்? வருபவர்கள் எதையெல்லாம் விரும்புவார்கள்னு தெரியும். சிலர் குடத்தை விரும்புவார்கள் என்று குடத்தை செய்வான், சிலர் கூஜாவை விரும்புவார்கள் என்று கூஜாவை செய்வான், சிலர் சட்டிப்பானை விரும்புவார்கள் என்று சட்டியை செய்வான், சிலர் உளமூடி விரும்புவார்கள் என்று உளமூடி செய்வான், சிலர் அகல்மூடி அகல் விளக்கு வேண்டும் என்று கிரிக்காஞ்சிட்டு சொல்லுவார்கள் அது வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே வாங்க வருபவர்களுக்கு எது விருப்பமோ அதைத்தான் தான் செய்து கொடுக்கின்றான். இதே போல உயிர்கள் இச்சைப்படித்தான் இறைவனானவன் என்ன செய்கின்றான், அந்த வடிவத்தை கொடுக்கிறான். இதுக்கு நல்ல உதாரணம் சுவாமி யாரு, குரங்கு வில்வ இலைகளை பறித்து போட்டது. அந்த வில்வ இலைகளை பறித்து போட்ட உடனே சுவாமி என்ன செய்தார், கையிலே நீ பூலோகத்தில் சென்று சக்கரவர்த்தியாக பிறக்கணும்னார். அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு, வில்வ இலையை பறித்து நான் போட்டது என்னுடைய குரங்கினுடைய குணத்தார் செஞ்சிட்டேன், இப்ப பூலோகத்துக்கு போறீங்களே இந்த கையிலை விட்டு போக மாட்டேன்னார். அப்ப சுவாமி சொன்னார், நீ அறியாது வில்வ இலையை எம்மீது இட்டாலும் அதற்கும் பலன் உண்டு, உலகத்திற்கு காட்ட பூலோகத்திற்கு சென்று நீ ஒரு சக்கரவர்த்தியா இருந்தார். அப்ப என்ன கேட்டது, சக்கரவர்த்தியா போறேன் ஆனால் எனக்கு நீ குரங்கு முகத்தோடு அனுப்பினார். ஏன், இந்த குரங்கு முகத்தை நான் கண்ணாடியில் காணுந்தோறும் காணுந்தோறும் எனக்கு கிடைத்த இந்த பெருவாழ்வு இந்த குரங்கு பிறவியார் கிடைத்தது, குரங்கு முகத்தார் கிடைத்தது என்று கையிலேயே நினைவூட்டுதல் வேண்டும் என்பதற்காக குரங்கு முகத்தை கேட்டு பெற்றவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனால முசு குந்தன், முசு என்றால் குரங்கு, குந்தம் என்றால் ஆயுதம். ஆகையினால்தான் அந்த உயிர்களுடைய விருப்பத்தின்படி கொடுக்கிறான் என சொல்லி காட்டுகிறான். அப்போ உயிருடைய கர்மத்திற்கு ஏற்றபடி நீ கரணத்தை கொடுக்கிறான்னு சொன்னான்னா, அப்ப கர்மம்லாம் முதல் பொருளாகி விடுகிறது, சிவன் தேவையில்லையே. இந்த கர்மத்துக்கு ஏற்றபடி வடிவத்தை கேட்கிறான், இந்த கர்மத்தை இந்த வினையை அனுபவிப்பதற்கு இந்த வடிவம்னு சொல்றீங்க. அப்ப வினை என சொல்லக்கூடியது கர்த்தாவாகி விடுகிறது என்றா, அப்படி இல்லப்பா, இந்த வினை என சொல்லக்கூடியது ஜடம், அதனால அது கர்த்தாவாக இயலாது என்று அடுத்ததுல சொல்லி காட்டுகிறார். அது காரணம் ஒன்று உண்டான் என ஓதெனின் கருமம் உயிர்களுக்கு உடம்பினை தருவதற்கு அதனுடைய வினைகளே காரணம், இன்பத்துக்கு வினைகளே காரணம் என்று ஆராய்ந்து சொல்லுங்கள். கருமம், அந்த கருமமே எது முதன்மை பொருளாக வந்து விடுகிறது, அதுவல்லவோ முதன்மை பொருளாக பெற்று விடுகிறது என சொன்னார். அது மற்ற ஆதற்கு ஏது இடர், வினையே கர்த்தாவாக மாறிவிடாதோ என கேட்கிறார். எனில் அது கோதில் அசேதனம், அப்படி எண்ணி விடாதே, அந்த வினை என சொல்லக்கூடியது ஒரு ஜடம், அது ஒருபோதும் கர்த்தாவாக இருக்க இயலாது என சொல்லி அங்கு சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டுவிட்டு இறைவனானவன் அவன் வடிவம் இல்லை என நினைத்தான், அவன் சொரூப நிலையிலே வடிவமற்று இருக்கிறான், ஆனால் உருவ நிலைக்கு அவன் உயிர்களுக்காக தடத்த நிலைக்கும் வருகிறான். உயிர்களுக்காக பூஷனை தியானம் ஷபம் செய்வதற்காக தன்னை அபிஷேகித்து உயிர்கள் மகிழ்ந்து தம்மை அடைதல் வேண்டும் என்பதற்காக அவன் அருவம் அருவுருவம் உருவம் என்ற மூன்று நிலையாகி அந்த தடத்த நிலைக்கும் வருகிறான்ப்பா. அதனால அவன் வந்து பெரும் கருணாமூர்த்தியெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்படி அவன் உருவமற்ற அந்த அருவமேனியிலே இருக்கின்ற பொழுது சாந்தன் என அழைக்கப்படுகிறான். அவன் அரு உருவ திருமேனியாக இருக்கின்ற பொழுது சதாசிவன் என்று அழைக்கப்படுகின்றான். அவன் உருவ திருமேனியோடு இருக்கின்ற பொழுது மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்றான். இதுவெல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்ட செய்தி, இதை நீ அறிவாயாக என்று சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுறான், வடிவமே இல்லைங்கிறதுக்காக அவன் வடிவம் எடுக்க முடியாதுன்னு எடுத்துறாத, அவன் வடிவத்தையும் எடுக்கிறான். சகலீகரித்து சதாசிவ மூர்த்தியினுடைய ஐந்து திருமுகங்களில் இருந்து ஐந்து மூர்த்தங்கள் வழிபட்டு இருக்கிறது. அது வேதத்தால் 64 வடிவம் இருக்கிறது, அஷ்டாஷ்டமூர்த்தம். இந்த அஷ்டாஷ்டமூர்த்தம்ங்கிறது அது இறைவனது கருணை வடிவங்கள், மரக்கருணையும் மரக்கருணையும் செய்வதற்காக இறைவன் அப்படி வடிவங்களையும் எடுத்து வர. ஆலயத்தில் அரு வழிபாடும் உண்டு, உருவ வழிபாடும் உண்டு, அருவுருவ வழிபாடும் உண்டு. உருவ வழிபாடு என சொல்லக்கூடியது சிவாலயங்களே உற்சவ மூர்த்தி, அருவ வழிபாடு என சொல்லக்கூடியது பள்ளியறையிலே செல்லுகின்ற சொக்கநாதர் எப்படி இருப்பார் என சொன்னால், அந்த பள்ளியறைக்குள்ளே இருக்கின்ற அந்த பெட்டி சிவிலி பெட்டிக்குள்ளே கால் பாதம் மட்டும் இருக்கும், மேல ஒன்று இருக்காது, கண்ணுக்கு புலப்படல, அருவம்னு அர்த்தம். ஆக உருவமாக இருக்கிற அருவம், அரு உருவம் என சொல்லக்கூடியது கருவறையிலே இருக்கிற சதாசிவமூர்த்தி. இதைத்தாங்க சொல்லி காட்டுகிறார், உருவிலி சாந்தன், உருவமற்ற அருவத்திருமையோடு இருக்கின்ற பொழுது சாந்தன் என்றும், அரு உரு ஒழித்திகள் சதாசிவன், அவனுக்கு அரு உருவ திருமேனி என சொல்லக்கூடியது நிலையிலே சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறார். உரு அவிர் ஈஷன் உருவத்திருமேனியோடு விளங்குகின்ற நிலையிலே மகேஷன் என்று அழைக்கப்படுகிறான் என்று ஏந்திய கொள்கை இசையினான் இனிது அருமறை அறையும். இவ்வாறு மேம்பட்ட கீர்த்திகளை உடைய இந்த செய்திகளை எல்லாம் இனிதாக நம்முடைய ஆகமங்கள் கூறுகிறது என சொல்லி இறைவனது வடிவத்தை பற்றி இவ்வளவு ஐயங்களும் ஏற்படுத்துகிறான். அவன் வடிவம் இல்லாமலும் ஐந்தொழில் செய்வான், எக்காரியத்தையும் செய்வான். அவன் எந்த வடிவத்தையும் தன்னுடைய இச்சையால் எடுக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. உயிர்களுக்கும் அவன் அருள் புரிவதற்காக அருவம் அரு உருவம் உருவம் என்ற அந்த நிலையிலும் தடத்த நிலையிலும் அவன் வருகிறான். இதுவெல்லாம் சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மையை நீ அறிவாயாக என சொல்லி அங்கே இறைவனது வடிவத்தை பற்றி ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை நம்முடைய வாகீச முனிவர் நமக்கு உணர்த்துகிறார் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். தீதிலா இறை செங்கோல் வழங்குக, வேத ஆகம மெய்நெறி ஓங்குக, போதநாயக போதன் ஆகிய புண்ணியர் மல்குக, ஓது

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்டப்பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ఇద్దరు

ஜெய்மா மலர் உரையும்.

திருவாசகத்தில் இன்று திருவண்ட பகுதியில் 117வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகம் என்பது சுவாமியினுடைய பெருமையை சொல்லும். அப்படி சுவாமியினுடைய பெருமை என்பது அளவு இல்லாமல் இருப்பது. அந்த பெருமையை ஒருவாறு நமக்கு சொல்லி அதன் மூலமாக கடவுளத்திலே நம்மை தொடர்பு படுத்தி வைப்பது இந்த திருவாசகம். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குது? உலகம் பூராவும் இருக்குது என்றார். சூரியனுக்கு ஒளி கொடுத்தவர் இந்த கடவுள். சூரியன் ஒருவருக்கு மாத்திரம் இல்லையே. இப்படி உலகம் முழுவதும் சூரியன் நிறைந்திருப்பது போல பரமேஸ்வரன் எல்லா உலகங்களில் நிறைந்து விளங்குகிறார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பது அப்பர் தேவா. அப்படி எல்லா உலகமும் நிறைந்திருப்பதற்கு உதாரணம் சொல்லுகிறார், பூவிலே மனம் இருப்பது போல. பூவிலே வாசம் இருக்குது அல்லவா? வாசம் கண்ணுக்கு தெரியல, ஆனா அதுல வாசம் இருக்கு. அது பூவில எந்த இடத்துல இருக்குது? எல்லா இடத்திலும் இருக்குது. அதுபோல கடவுள் உலகம் முழுவதும் அறிந்து அதான் கடவுள் இலக்கணம். அது தாய்மான சுவாமி அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசம் ஆயினார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசம். அப்படி பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. அப்படி எல்லா உலகங்களில் நிறைந்து விளங்குகின்ற கடவுள் இன்று எனக்கு எளிவந்த ஒளி. அப்படி எல்லா உலகங்களிலும் நீக்கவர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண பொருளாயிருக்கிற கடவுள் இன்று எனக்கு எளிமையாக வந்தான். எளிமையாக வருவது எல்லாருக்கும் வரமாட்டான். எல்லாருக்கும் வரமாட்டான். பக்குவம் உள்ள பரம ஞானிகளுக்கு எளிமையாக இருக்கிறான். பக்குவம் உள்ள பரம ஞானிகளுக்கு எளிமையாக பெருமையெல்லாம் வந்து நினைச்சு பார்க்காம கீழே இறங்கிவார். ஏன்னா பக்குவம் உள்ள ஞானிகள் கிடைப்பது அரிசி அல்லவா அவருக்கு? ஒரு உருப்படியான ஆள் கிடைக்கிறது ஆச்சரியம் தானே. ஒரு உருப்படியான அவருக்கு பிடிச்ச ஆளு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாரு? கீழே இறங்கி வந்துடுவார். அதனாலே எளிமையாக கடவுள் அருமையான பொருள். அந்த அருமையான பொருள் எளிமையாக வந்தது. கடவுளை விட அருமையான பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளையும் விலை கொடுத்து வாங்கலாம், கடவுளை விலை கொடுத்து வாங்க முடியாது. மிக உயர்ந்த பொருள் தங்கம், ரத்தனம், அதை விட உசந்தது என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. ரத்தனத்தை விட உசந்தது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரத்தனத்தை விட நவரத்தனத்தை விட உயர்ந்தது இல்லை. தங்கத்தை விட உயர்ந்தது நவரத்தனம். தங்கம் உயர்ந்தது, தங்கத்தை விட நவரத்தனம் உயர்ந்தது. அப்படிப்பட்ட பொருளாயினும் அதை விலை கொடுத்து வாங்கிடலாம். பணம் இருந்தா வாங்கிடலாம். இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கடவுளை வாங்க முடியும். பணத்துக்கு வாங்குற பொருள் எல்லாம் கடவுள். அன்புக்கு வருமே தவிர பணத்துக்கு வராது. அதத்தான் வந்து திருவடையான புராணத்துல கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோன்னு கேட்டார். கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கேட்டார். அந்த கிழவி கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு இந்த கரை அடைக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த போது இவர் ஆளாக போனார். தட்டுக்குடையை தலையில வச்சுக்கிட்டு தோல்ல மண் வெட்டிய போட்டுக்கிட்டு போனார். அப்படி போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போனார்னா, கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு கேட்டு. உண்டோனா ரெண்டு வகை. கூலி கொடுத்து யாராவது என்னை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா என்பது ஒரு வகை பொருள். இன்னொரு பொருள், கூலி கொடுத்து என்னை யாராவது வேலைக்கு வச்சுக்கிறவங்க இருக்க முடியுமா என்பது. கூலி கொடுத்து கூலிக்காக நான் வந்து வேலை செய்வேனா என்பது எதிர்மறை. அதனாலே கடவுளை வந்து எந்த வகையாலும் எளிமையாக அடைய முடியாது. அந்த அன்புக்குத்தான் வந்து கிளறங்கி வருவான். நூலில் நிறைய சொல்லு, நிறைய சொல்லு. அந்த கிழவி எவ்வளவு பணம் தந்தா? இந்த உதிர்ற புட்டை கொடுத்தா. அதுக்காகத்தான் வந்து கரை அடைச்சார். அது போலத்தான் பல இடங்களில பார்த்தீங்களா, அன்புக்காக இறங்கி. சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த சேந்தனார் எப்படிப்பட்டவர்னா, சிவபெருமான மறவாத பேருடைய அவருடைய அன்புக்காக இறங்கி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன போது பசின்னு போனார். அவர் அந்த சோறு பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தார். பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தாரா, அதை வந்து அவுத்து வச்சு இதா இருக்குது சாப்பிடுனாராம். அந்த பழைய சோத்தை சாப்பிட்டு வந்திருக்கிறார். அந்த சோறு அந்த அம்பலத்துல ஆடு இடத்துல கொஞ்சம் சோறு சிந்தி கிடந்துச்சா, சிந்தி இருந்துச்சா. வேணுமனே பண்றதாரு. அது சிந்தி இருக்கவன் ஏழு
அந்த அந்தணர்கள் பூசிக்கிறவர்கள் எது இங்கே சாதம் சிந்தி கிடக்குது, எப்படி இங்கே வந்து சாதம் சிந்தும் அப்படின்னு சொன்ன போதுக்கு சந்தேகித்த போது அசரீதியாக சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு அன்பன் சேர்ந்தன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அதில் கொஞ்சம் மிச்சம் கொண்டு வந்து இங்கே சிந்தி போச்சுன்னாராம். அதை வந்து திருக்களிட்டுபடியாருன்னு ஒரு பெரிய ஞான சாஸ்திரம் இருக்கு. அது பாட்டை கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சின்ன பாட்டு தான். அது எப்படி சொல்றாருன்னா, அந்த துணிய கொஞ்சம் கிளிசலா இருந்துச்சா, துணிய கந்த துணியா இருக்கு. அது வெந்த சோறு, பழைய சோறு, வெந்த சோத்தை, கிழிஞ்ச துணியில வெந்த சோத்தை கட்டி வச்சிருந்தார். இவரு போன உடனே இவரு மேல ஜோறு காட்ட உடனே கொஞ்சம் கூட அவர் வந்து மறைத்து கொள்ளாமல் இருக்கிற சொத்தை அவிழ்த்து வச்சார். சாமி சாமின்னு தெரியாது, சாமின்னு தெரியாது, யாரோ அடியவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே தனக்கு இருந்த சாப்பாட்டை அவிழ்த்து வச்சிருக்கிறார். அது மன இழகிய மனம் அவருக்கு, ஆருக்கு அந்த சேர்ந்தலார். இவரு விரிந்த சடையுடையவராகிய, விரிந்த சடையுடையவராகிய இந்த சாமி சாப்பிட்டாரு, அது அமுதமாக இருந்துச்சா, பழைய சூறு அமுதமாக இருந்தது. அது எதனாலே இப்படி அமுதமாச்சுன்னா, அன்பினாலே அமுதமாச்சு, அன்பினாலே பழைய சூறு அமுதமாச்சு. அந்த கருத்தை அந்த திருக்களிற்றுப்படியார் என்கிற ஞானம் ஒன்று சொல்லுது, அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த துணியில கிழிஞ்ச துணி, அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்தன்னா வெந்த சோற்று, அவிழ்ந்த அவிழ்னா சூறு, அவிழ்னா சூறு, அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த மனம், அவிழ்ந்தம்னா நமக்கெல்லாம் கெட்டியா இருக்கு இல்ல, அவருக்கு அவிழ்ந்த மனம், இலகிய அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, கட்டியிருந்தது அவிழ்க்க, அந்த அவிழ்ந்தங்கிறது எத்தனை தடவை உருதுவார், அவிழ்ந்த சடை, அவிழ்ந்த சடை, வேந்தானார்க்கு இன்னும் உதவ ஆயிற்று, மெய்யன்பிற் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் கூற்று. அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த சடை வேந்தானார்க்கு இன்னமுதம் ஆயிற்று, மெய்யன்பில் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் பாராட்டு. ஆகையினாலே கடவுள் எதற்காக இறங்கி வருவார் என்றால், அன்புக்காக இறங்கி. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா பணத்துக்குத்தான் இறங்குவோம், அன்புக்கு இறங்க மாட்டோம். அன்பு ரெண்டாவது, அன்பு ரெண்டாவது மூணாவது, பணம் தான் ஒன்னாவது. கடவுள் அன்புக்கு இறங்குவார். அதனாலே அப்படி இன்று எனக்கு எளி வந்து அருவி, இன்று எனக்கு எளிமையாக வந்து அருவி, அருவி என்பது இவருக்கு செய்த கருணை. அடிதர் அக்கை ஒளிய செய்த உண்பொருள். அந்த அருளி என்பதிலே இவருக்கு ஞானத்தை கொடுத்து, இந்த தேகம் இருக்கிறது, மனுஷ தேகம், இந்த தேகம் எப்படிப்பட்டது என்றால், கடைசியில அழிந்து போவது. என்னமா தான் காப்பாத்தி இவ்வளவு ஒசந்த உணவுகளை கொடுத்து, டாக்டர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்னமா பாதுகாத்து வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிந்து கவலையாத்தான் இருக்கு. அதனால இது அழிதரும் ஆக்கையினார், அழிதரும் எவ்வளவு சௌகரியம் கொடுத்து, எவ்வளவு உபசாரம் பண்ணி நல்ல உணவை கொடுத்து, ரொம்ப பக்குவமா வச்சிருந்தாலும் கூட காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அழிஞ்சுக்கும். அத சொன்னார், அழிதரும் ஆக்கையினர், ஆக்கைன்னா உடம்புக்கு ஆக்கைன்னு, ஆக்கையினாலே கட்டப்பட்டது. எத்தனை ஆக்கை போட்டுக்கான் தெரியுமா, இத்தனை ஆக்கையெல்லாம் போட்டு கட்டி அதுக்கு மேல தோலை போத்தி வச்சிருக்காரு. அதான் ஒரு பெரிய அரிசி, உள்ளுக்க எத்தனையோ ஆக்கைகளை போட்டு. அதை அருணகிரிநாத சுவாமி சொன்னார், தோலார் சோர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முது ஓட்டி கை நாட்டி நரம் பால் ஆர்க்கை இட்டு வசை தசை கொண்டு வேந்த அகம் பிரிந்தால் வேளார்க்கு துடைத்தோர் இருதாளி வேறில்லையே. அதனால இப்படி 72,000 நரம்பு விழுந்துதான், அப்படி 72,000 ஆக்கு போட்டு கட்டி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட உடம்பானது ஒரு நாள் அழிந்து, எனக்கு அந்த அழிதர் ஆக்கைய அழியாத ஆக்கையாக செய்து கொடுத்து விட்டார். அழிதரும் ஆக்கை ஒளிய செய்தும், இந்த மாதிரி அழிந்து போகின்ற உடம்பே அழிவில்லாத உடம்பாக ஆக்கி கொடுத்தார். அதை சுந்தரமூர் சுவாமி அந்த கைலாயத்துக்கு யானை மேல போகும்போது சொன்னாரு, ஊன் உயிர் வேறு செய்தார் முடித்தார் முறை, ஊன் ஊன்னா சரீரம், உயிர் வேறு செய்தார், வேறு செய்தார் என்றால் இப்பொழுது அயால இருப்பது
அசுத்தமாய சரீரமாக இருப்பது. சுத்தம் இல்லாத சரீரம்னு வச்சுருங்களே, அந்த சுத்தம் இல்லாத சரீரத்தை சுத்தமான சரீரமாக ஊன் உயிர் வேறு செய்தார். உயிரையும் வேறாக்கி விட்டார். வேறாக்கி விட்டார்னா அந்த ஆணவங்கண்ணும் மாயின்னு சொல்லுவோம் இல்லவா, அந்த மலங்களை நீக்கி உயிரை சுத்தம் பண்ணி விட்டார். அது சுத்தமாயிச்சுன்னா உடம்பு சுத்தமாயும். இது உள்ள இருக்கிற உயிர் சுத்தமாயிருச்சு, உடம்பு சுத்தம். அசுத்தமாயா தேகமானது சுத்தமாயா தேகமாக ஆகிவிட்டார். அப்படி மாணிக்க வாசனுக்கு ஆகி அப்படி ஆக்கினபடியினாலதான், சுத்தமாயா தேகமா ஆக்கினபடியினாலதான் இந்த திருவாதகத்துக்கு என்ன பொருள்னு அந்தனர்கள் கேட்ட போது, அங்க ஆடுகிறான அவன் தான் பொருள்னு காட்டினார்ல, காட்டின உடனே கலந்துட்டார். அந்த தேகத்தை யாரும் காணும், அந்த அளவுக்கு அந்த தேகம் தகுதியாக இருந்து சிவத்தோடு கலப்பது. அவன் தான் பொருள் ஆடுகின்றான, அவன் தான் பொருள் காட்டினாரு, காட்டின உடனே இவரை யாரும் காணவில்லை. அழிதன் ஆக்கை ஒழிய செய்து உண்டு. அழிவை உடையதாயிருக்கின்ற இந்த தேகத்தை அது அது மாதிரி மறுபடி அந்த அழிவு உண்டாகாதபடி செய்து விட்டார். உன் பொருள் பிரகாசமான பொருள் இன்று எனக்கு எளிவந்து இருந்தவன் போச்சு. அப்படி அழிதலாக்கி ஒளிய செய்த உன்பொருள் ஆகிய பரமேஸ்வரன் இன்று எனக்கு எளிவந்து இருந்தவன். இன்று என்றால் அவரை ஆண்டு கொண்ட நாளை குறிப்பது. எளிவந்து எளிவந்து எளிமையாக, அருமையாய் இருந்தவன் எளிமையாக வந்து இருந்தனன் போற்று. இருந்தனன் என்பதுதான் திருப்பெருந்துறையில இவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார். இவர் வருவதற்கு முந்தைய திருப்பெருந்துறைக்கு அவர் வந்து இருந்தார். யார் வந்திருந்தா? சிவபெருமான் வந்து இருந்தார். சிவபெருமான் முன்னாலேயே வந்து இருந்தார். அதான் இருந்தனன் போற்று. இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்று. இப்ப பெரியவங்க பின்னால வர சின்னவங்க தான் முன்னாடி போய் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படித்தானே, பெரியவங்க வந்து வெளிவந்து இருந்தனன் அவனுக்கு வணக்கம் போற்றி என்றால் வணக்கம். ஆற்றா இன்ப அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் போல. அப்படி இருந்தான், அப்படி இருந்தவன் எனக்கு என்ன தந்தான் என்றால் இன்பத்தை தந்தான். இன்பம் தந்தான் என்றால் கொஞ்சமா கொடுக்கல. இப்ப நமக்கு இன்பம் எவ்வளவு இருக்குது? இருக்குதா இல்லையான்னு சந்தேகத்தில் இன்பம் இருக்குதா இது இருக்கும் என்று எண்ணலாம். ஆனா இவருக்கு மாணிக்கவாசு தந்த இன்பம் அளவில்லாத இன்பம். அளவிலா ஆனந்தம் அளித்தன்னை ஆண்டானே களவிலா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே என்பது கண்டபு. அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டான், அளவிலாத இன்பம்.

தாக்க முடியாதபடி தங்கத்தை கட்டி வச்சாலும் வச்சுக்க மூட்டையா, அளவில்லாமல் சுவக்க முடியாமல் கட்டி வச்சா அதைத்தான் தாங்க முடியுமா? அது போல இன்ப அளவில்லாமல் தந்தால் அதை தாக்க முடியவில்லை. ஆற்றா இன்ப அலந்தலை செய்யும். ஆற்றா இன்பம் என்றால் அளவில்லாத இன்பத்தை தாங்க முடியாத இன்பத்தை தந்தார். ஆற்றா இன்பம், என்னால ஆற்ற முடியாது, ஆற்றே நடிகன்னு சொல்றார் அல்லவா, அதனால தாங்க முடியாத இன்பத்தை தந்தார். ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய, அலர்ந்தலை செய்யன்னா அந்த இன்பமானது மிகுதியாக என்னுடைய தேகம் முழுவதும் பரவி இருந்து அது தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை புறுத்தல் புகழேன். அப்படி அந்த இன்பத்தை தாங்க முடியாத அக்கையை உடம்பை பொறுத்தல் போகல, அந்த உடம்பு தாங்கி கொண்டிருப்பதே சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியவில்லை, அவ்வளவு இன்பம் அந்த இன்பத்தை உடம்பு தாங்கல, தாங்கறத கூட சொல்ல முடியலையா. போற்றாய் போற்ற அக்கையை பொறுத்தல் புகழேன், புகழேன சொல்ல முடியவில்லை, சொல்லோடாத இன்பம் சொல்லுகைக்கில்லை என்று எல்லா இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா என்றார் போல வாக்கினால சொல்ல முடியாத இன்பத்தை தந்தான், உடம்பால தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல அவன் எப்படிப்பட்ட இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு கருணையை செய்தானே, இவ்வளவு இன்பம் தந்தானே, அவன் எப்படிப்பட்டவன் நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு இப்படி வந்தான்னு சொல்லி நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. அவன் எப்படிப்பட்டவன், எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறான், எத்தனை பேருக்கு ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறான், எவ்வளவு தவம் செய்தவர்களுக்கு அரியவனாக இருந்திருக்கிறான் என்பதை அடுத்தா போல அடுக்கிறார். திசைமுகன் என்று மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழிதுகளை, அது சுவாமியினுடைய அந்த ஒளியை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போலங்கிறார். மரகத குவால் மாமணி பறக்கம், மாமணி என்கின்ற மாணிக்க குவியல், பறக்கம் என்றாலும் குவியல், குவால்னா குவியல், மரகத குவியல் மரகதம் வச்ச இருக்கு பாருங்க, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போன்று மின்னொளி, மின்னல் எப்படி பிரகாசிக்கும் அது போன்ற ஒளியுடையவனாய், அது மரகதம் என்பது உமாதேவியும் மாமணி என்பது சிவபெருமான், உமாதேவி மரகதம் சிவபெருமான் மாணிக்கம், ஐயர் மலைக்கு மாணிக்க மலைன்னு வேறு, இங்கோய் மலைக்கு மரகத சலம், அது மரகதம் இது மாணிக்கம், மரகதம் இது மாணிக்கம், அதனாலே இப்படி மரகதம் மாணிக்கம் சேர்ந்து மின்னல் மின்னியது போன்ற பொன்னின் ஒளியை வழங்கி, அதுக்கு நாலு சொல்றார், மரகதத்தின் ஒளி, மாணிக்கத்தின் ஒளி, மின்னல் ஒளி, தங்கத்தின் ஒளி. சுவாமியே இது இதுல முடிஞ்சிடாது, அதனால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப இந்த சுவாமியினுடைய ஒளிக்கு அழகுக்கு மரகதத்தை சொன்னார், மாணிக்கத்தை சொன்னார், தங்கத்தை சொன்னார், மின்னலை சொன்னார், மரத குவால் மாணி மாமணி பறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழிதுகளை, மின்னொளி கொண்ட மின்னலுடைய ஒளி எப்படி இருக்கும், அது போன்று பொன்னினுடைய ஒளி, தங்கத்தினுடைய ஒளி இப்படி பிரகாசமாயிருக்கின்ற, அப்படிப்பட்டவனாகிய சுவாமியே திசைமுகம் சென்று தேடி நிற்க ஒளித்து, அந்த கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி யோகிகளாயுள்ளவர்கள் தவத்திலே இருந்த கடவுளை காண வேண்டும் என்று விரும்பியவர்கள் திசைகள் தோறும் என்று தேடியும் காண முடியாது, அவர்களுக்கு ஒளிந்து கொண்டார். திசைகள் தோறும் திசைமுகன் என்று சொன்னால் நான்கு திசைகளிலும் எல்லா திசைகளிலும் சென்று தேடியும் காண முடியாது. இன்னொன்று திசைமுகன் என்றால் பரமனுடைய பெயர், அது திசைமுகன்னா நான்கு முகங்களை உடையவர், மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு ஆகியாலும் நான்கு முகங்களும் உடையவனாகிய பிரம்மனுக்கு ஒளிந்து உண்டு, பிரம்மா தேடிய அவனுக்கு ஒளிந்து உண்டு, திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒளித்தும், முறையொளி ஒற்றி முயன்றவருக்கு ஒளித்தும், முறையொளி ஒற்றி முயன்றவருக்கு ஒளித்து என்றால் அதனால விதிப்படி நூல்களிலே சொல்லி இருக்கப்பட்ட முறைப்படி நின்று அதன் மூலமாக மனம் ஒன்றுபட்டு தவத்திலேயே இருந்து

0: கடவுளை வெளியிலே தேடினால் கிடைக்க மாட்டார். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்பது திருமந்திரம். கடவுள் உள்ளே இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரா என்று கேட்டால், உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலேயும் இருக்கிறார். உள்ளேயும் இருக்கிறாரு, உள்ளோடு புறங்கள் மேலாய் உயிர் ஒளித்து நின்ற கல்வரை என்பது திருவிளையாட புராணம். கடவுள் வந்து உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலே இருக்கிறார். ஆக உள்ளே வெளியிலே இருப்பதை விட உள்ளேதான் வந்து விருப்பமாக இருக்கிறார். வெளியில இருப்பதை விட உள்ளே விருப்பமாக இருக்கிறார். உள்ளே இருக்கிற பொருளை வெளியில தேடினால் கிடைக்காது, வெளியில இருக்கிற பொருளை உள்ள தேடினால் கிடைக்காது. வெளியில இருக்கிற பொருளை உள்ள தேடினால் கிடைக்காது, உள்ளே இருக்கிற பொருளை வெளியில தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இந்த பொருள் எப்படின்னா உள்ளேயும் இருக்குது வெளியிலயும் இருக்குது, எங்க தேடினாலும் கிடைக்கும். ஆனால் தேடுகிற திறமை வெளியில தேடினாலும் கிடைக்கும், உள்ள தேடினாலும் கிடைக்கும். ஆனால் தேடுகின்றவருடைய திறமையை பொறுத்து இருக்கிறது, தேடுகின்றவருடைய திறமையை பொறுத்து. வெளியனை வெளியிற்கண்டாள் என்று வரும் திருவாதிரை புராணத்திலே, வெளியனை வெளியிற்கண்டாள்னு வரும். இந்த கிழவிக்கு வெளியில வந்தாரா, அவருக்கு வெளியன்னு பேர் சொல்லுவாரு. வெளியனை வெளியிற்கண்டாள்னார், வெளியில காண முடியாது ஆனா வெளியில கண்டாள்னார். ஆகையினாலே அப்படி ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை உண்டுன்னா பச்சேந்திரியங்களும் அதனால காது கேட்காம போய், கண்ணு பார்க்காம போய், மூக்கு நுகராம போய், வாய் பேசாம போய், அதனால உடம்பு பரிசத்தை உணராம போய், இப்படி வெளியில எவ்வளவு சத்தம் போட்டாலும் யூகிகளும் கேட்காது. இப்ப நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும், நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும். சாமி கும்பிடுறத விட்டுட்டு அங்க பார்ப்போம், அந்த சத்தத்தை பார்ப்போம். ஞானிகளுக்கு இதெல்லாம் கேட்கும். அதை ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து ஐம்புலன்கள் சென்று மோனிகளாய் முனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முது குன்றமே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுது உணர்ந்து, நான்கு வேதங்களை உணர்ந்து ஐம்புலன்கள் சென்று. ஐம்புலன்கள்னா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, இத சாமிய அவங்க வந்து நினைக்கும் போது கும்பிடும் போது நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் நம்ம சாமியை கும்பிடுறோம். இப்படித்தானே செய்யலாம், நமக்கு எல்லாமே கேட்குது. அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், அங்க என்ன கட்சி, இங்க என்ன கட்சி, இப்படி கண்ணு போற போக்குல அது போய்கிட்டு இருக்குது, காது போற போக்குல போய்கிட்டு இருக்குது, வாய் போற போக்குல பேசுது, இப்படி எல்லாம் இந்திரியங்கள் அதாவது வழியிலே சென்று கொண்டு இருக்க நம்ம சாமியை கும்பிடுறோம். ஞானிகள் அப்படி இல்லை. அத பட்டினத்து சுவாமி சொன்னாரு, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன. இதெல்லாம் விட இதுதான் ரொம்ப கொள்ளாது. இது மனசு கண்ணாவது மூடிக்கலாம், மூடிக்கிட்டா தெரியாதா, காதை புத்திக்கலாம், மூக்க புடிச்சுக்கலாம், இத ஒண்ணு பண்ண முடியும், இது எதாவது பண்ண முடியுமோ ஒண்ணு அது நினைக்கிறது நினைச்சுட்டு அதை சொன்னாரு பட்ட சுவாமி. கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பு மியான் செய்கின்ற பூஜை எவ்வாறு உள்வாய் வினை தீர்த்தவனே என்று வாடுகிறார். இப்படி எல்லாம் ஐந்து பொய்களும் ஐந்து வழியில போய்கிட்டு இருக்கு, நான் இப்படிப்பட்டவே செய்கிற பூஜை நீ எப்படி ஏத்துக்குவாரு கேட்கிறார். அதுபோல ஒற்றுமை கொண்டு இப்படி வச்சேந்திரியங்களை அடக்கி, ஆமை போல அடக்கி, ஆமை போல அடக்கி ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து, அப்படிப்பட்டவருடைய உள்ளத்து உற்றவர் வருந்த, அப்படி தவத்திலே உற்றவர்களும் வருந்தும்படியாக அவர்களுக்கும் உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு அவ்வளவு திறமையாக இருந்து தவஞ்சுகின்ற ஞானிகளுக்கும் காண முடியும். குளித்தும் மறைத்திற நோக்கி வருந்தினர் குளித்தும். இதுதான் மறைத்தரம் என்றால் வேதம், வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி. வேத நூல்னு கேள்விப்படுறோம் அல்லவா, வேத ஓதுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு இல்லையா. அந்த வேதத்துல இருக்கு சாமாதிரவன என்கிற நான்கு வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி தவ நெறியிலே நின்று, அந்த நூலிலே சொல்லி இருக்கப்பட்ட நெறியிலே நின்று, அதன் மூலமாக தவத்தை வெகு காலம் செய்த அந்த வேதியர்களுக்கும் குளித்து மரத்திற நோக்கி வருந்தினர் குளித்து. வேதத்துல சொல்லி இருக்கப்பட்டபடி நின்று தவஞ்செய்கின்றவர்களுக்கும் வருந்தினவர்களுக்கும் ஒழித்தும். அந்த நெறியில் நின்று வருந்தும்படியாக தவஞ்சியவர்களுக்கும் குளித்து குளித்து என்றால் அவர்களுக்கும்
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாவுக்கரசர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மண்முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை இந்த மண்ணுலகம் சரி, கீழே இருக்கிற பாதார உலகமும் சரி, மேல இருக்கிற விண்ணுலகமும் சரி, எல்லா உலகங்களும் இருக்கிற உயிரும் இந்த பதிகத்தை பொழுது. அதை ஏன் மண்ணை எடுத்துக்கிட்டாரு? மண் முதலாம் நடுவனது கூட இருதலையும் செய்யும். இது நடுவில் இருக்கிற மண்ணை சொல்லுது, கீழே இருக்கிற பாதாளமும் மேல இருக்கிற மூலவது தேவனோட நடுவனது எய்த இருதலையும் நாளையார். அது வேற மாதிரி ஒன்று சொன்னாரு, அறம் பொருள் இன்பங்கிற மூன்றுல எது நடுப்புற இருக்கு? பொருள். இந்த பொருள் இருந்தால்தான் முன்னால் இருக்கிற அறமும் பின்னால் இருக்கிற இன்பம் அனுபவிக்க முடியும். அப்ப நடுவனது எய்த இருதலையும். அது மாதிரி இங்க பூலகத்தை குறிக்க பொன்னுலகம் கீழுலகம் அடங்கும். ஆகவே மண் முதலாம் உலகேத்து மண்ணு திருத்தாண்டகத்தை உன்னியா உன்னடிக்கே போது நின்றேன் என போன்று. இதுதான் சாங்க சொன்னேன், அந்த மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்குங்கிறனே. இங்க எதை எதை முகர்ற அந்த பாட்டுல எண்ணுகேன் என் சொல்லிங்கிறது பாட்டு தொடக்கம். அந்த எண்ணுகேன் என் சொல்லிங்கிற பாட்டு தொடக்கத்தை செய்யல. என்ன எதை எதை எதை எடுத்துக்கிட்ட பாட்டு வரும். அந்த பாட்டுல எதிரியா உன்னடிக்கே போகின்ற தொடர் எடுக்கிற. ஏன் அந்த முன்னும் பின்னும் சொல்லுவதெல்லாம் அவருடைய திருவுள்ளத்துல என்னது? பெருமானே போதும்பா, இனிமேலாவது ஒரு திருவடி அறிஞ்சுட்டா போதும்பா என்று தன்னுடைய எண்ணத்தை சொல்லுகிறார். ஆகவே அந்த தொடரை முகந்தார் தேக்கிலார். நீங்க பதிகத்தை முகந்ததுன்னு சொன்னா எங்கே முதலில் முகக்கிறார், எங்கே நிறைவில் முகக்கிறார், எங்கே நடுவில் முகக்கிறார். இதுவே ஒரு உரை அல்லவா? அந்த பாடத்தினுடைய ஆழம் எங்க இருக்கிறது என்பதை காட்டுகிறார். என்னென்னமோ செய்தால் சேர்க்கிறார். இருபடி வாழ்க்கை என்னமோ ஒரு எத்தனையா ஏது நாட்டில் இருக்கு. அதனால மாவட்டங்களை எல்லாம் ஆண்டது இந்த மண்ணுலகத்தை ஆளுகிறது சேர்க்கிறார். வீடு வாழ்க்கை. அதனால் உன்னியா உன்னடிக்கே போருகின்றேன் என புகன்று. அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் மணி பரவாயில்ல. ஏன்னா பாட சொன்னா அது அவ்வளவு அவரை சின்னாவது முடிஞ்ச மாதிரி அர்த்தம். எண்ணுகேன் இதுக்கெல்லாம் உரை சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, எண்ணுகேன் நினைச்சு பாக்குறீங்க உரப்படுறாரு. உரையே கொண்டு குப்பையில போடுற நேர நாவர சொல்றப்போ எண்ணுகேன் நினைத்து பார்க்கிறேன். என்ன பிறந்து முடிவைகின்ற பின்னெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். பிறந்தது எங்கே? திருவாம். அப்பா அம்மா சின்ன பிள்ளைல என்னென்னலாம் அடம் பண்ணணும் தெரியல. வயசு வந்தவொடனே பள்ளிக்கூடத்துல வச்சாங்க, பள்ளிக்கூடத்துல வைக்கல பொருளை தண்ணியா செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. ஏதோ படிக்க அக்கா தங்கமான அக்கா செஞ்சாலும் தெரியும் தாங்கிட்டு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் கொடுத்தா கூட திருநாவுக்கரசு 485 பாட்டும் வந்துடணும். இப்படி எல்லாம் இருந்தது. அப்பா அம்மா போய் அக்காவுக்கு நிச்சயார்த்தம் பண்ணி அதுவும் போய் நான் அக்காவோட இருந்து அதுவும் நீ அக்கா இருந்து அதன் பிறகு வந்து அக்காவுடனே இல்லாமல் கூட இந்த பயல்வெல்லாம் நான் நாலு விதமா பாடப்படுத்தி அத்தனையும் திருவுருளினாலே வென்றும் படிக்காத பெற்றும் கதவு திறந்தது. என் சொல்லி என்னேனோ, நான் எதை சொல்லி என்னப்பா எல்லாம் நீ நான் என்ன செஞ்சுட்டேன் எனக்கு என்ன தெரியும்? என் சொல்லி என்கேனோ அப்படி எதையும் நினைச்சு ஏதேன்னு நடந்திருந்தேன்னு சொன்னா நம்ம குடும்பத்துல எம்பெருமான் இணையே நல்லான் திருவடி செஞ்சது. அது தவிர வேற நான் செஞ்சேன், அக்கா செஞ்சது, அப்பா செஞ்சேன்னு சொன்னேன். அதனால பெருமான் திருவடியே எண்ணினல்லால் என் சொல்லி என்ன செய்யணும் அப்படி போயிட்டு சொன்னாங்க. திருவடியை தவிர வேற நான் எதை சொல்லி எதை நினைக்க எல்லாம் இவர்தான் பாண்டது. மாச மலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. திருவிழாத்துல வேத விளக்கலாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாது செம்படுத்து. இதெல்லாம் பாடு. அதனால உன்னுடைய திருவடியை தவிர வேற என்னால என்ன நினைக்கிறது, என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது. எம்பெருமான் இணையடியே என் அல்லால் ஏழையேன், என் சொல்லி ஏத்துகேனும், என் சொல்லி எண்ணுகேனும். முதல் ரெண்டுபடி அவருக்கு தெரியும். அந்த 81 வாழ்க்கையில, 81 வாழ்க்கையில ஒரு முன்னால ஒரு 6-7 வீக் வேணா தள்ளிடுங்க, சின்ன பிள்ளையா அதுதான். ஒரு 70-72 அந்த எண்ணத்தை இந்த ஒரு வரியில சொல்லுங்க. எண்ணுகேன், என் சொல்லி எண்ணுகேனும், எம்பெருமான் இணையடியே என்னின் அல்லால் என் சொல்லி எண்ணுகேன். மூர்த்திகள் இப்படி பாட சொல்லுங்க. தாண்டகம் எல்லாம் அவங்க மோகனத்துல பாடணுமா, அதான் இறக்கமா இருக்கும், இறக்கமா இருக்கும், இறக்க உணர்வுக்கு மோகனம். அப்படி பாடுகள்ல கூட இப்ப பாடுறாங்க பரவாயில்ல. அதனால யாராவது 2 படுத்தி வச்சப்பா பாடுங்கயா, உங்க திருவடிக்கு வணக்கம்.

எத்தனை சாமி தருமபுர சாமினா இருக்கு. நீங்க செய்யுள்ள அருமையா பாருங்கயா. ஆனா அந்த மாதிரி இரக்கமான உணர்வுக்கு இரக்கமா உணரும். இங்க போய் தாளம் போடக்கூடாது. லட்சமையும் தாண்டி ஏன் திருமுறை அது வேணாம் இங்க போய் சேர்க்கணும். அதுபோல திருவாசகத்துல உள்ளாகி கூடாதுங்கிறத ராகமா வச்சு பாருங்க.

கம்ம பார்த்தா நீதானா நீங்க ஜென்மத்துக்கு எனக்கு இந்த பெரிய இது தெரியாதுதான். ஆனாலும் இதுக்காக அவர் என்ன சொல்றாரு, நீங்க சிவபுரானுக்கு ஒரே ராசம் சொன்னா ஏற்க மாட்டேங்கிறாங்க. அது ஏற்கிறதுக்கு இந்த தான் நீ அந்த இதுல கமபதனில போறாரு. இந்த முன்னாள் பாருங்க நாதன் தாழ்வார் அங்க உதவு. ஓ கழியாண்ட குரு மனிதன் தாழ்வாங்க ஓ கழி அங்க எழுந்து அவர் ஆளட்டும். கோபிலிருந்து ஆண்டார் நீங்களாக தாழுங்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கே. இங்க தூங்க எல்லா பிறப்பும் பிறந்தளிதான் இழைக்கிறாரியா. நீ எங்க போய் கமபதனில போறாரு திருவள்ளுவர் பண்ணன்னா பாடற்கு எய்தின்றி பாடற் பொருளுக்கு ஏற்பத்தான் இசையமை செய்யும் சொன்னார். 1900 நீ சிரித்தால் நான் சிரித்தேன், நீ எழுதால் நான் அழுதும் இல்ல மக்கு பயில உங்க பாட்டே சொல்லுதேடா. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், இங்க ஆரக்கண்ணே நீ அழுதால் நான் அழுது. அது போல எங்க பாடல் பொருள் அழுதால் இங்க அழுதியா, சிரித்தால் மாதர் மரக்குடியும் இருக்குது கொல்லுங்க. இரவு பூரா பாடுங்க நான் கேட்கறேன். ஒரே பாட்டு ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 ஒருவர் 12 திருப்பறைக்கும் 12 இசைக்கறி வச்சு இது குழல் இது எல்லாம் அங்க பிடிக்கும் போது நடை உரை மாலை மகள் உடை மாலை மகள் நடை மூடை எல்லாம் உதறும். நாங்கள் கேட்டோம் வாழ்க என திருநீலகண்ட யாழ்ப்பாணம் பாட முடியாம பாடக்கூடிய இங்கெல்லாம் காணும். ஒன்பது வாசல் வைத்தாயி, இந்த உடம்புல 9 வாசல் என்னன்னு தெரியலாம். 2, 4, 6, 8, 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். நீ ஒவ்வொன்னா அடைக்கும் போது சமாளிச்சுக்கலாம். முதல்ல இதத்தான் முதல்ல நீ பாக்குற நாங்களும் இப்படி பார்த்து அப்புறம் இருக்குமே இருக்கு. அப்புறம் இது தகராறு அதுக்கும் கறி வச்சுக்கணும். அப்புறம் இது தகராறு என்ன வடை நல்லா உளுந்த வடையா இல்ல. ஆமா போங்க இதை விட வடை செய்ய முடியாது. கொத்தமல்லி எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு மூக்கல வாசனையே வரல. ஆஜி வாங்க யாரு வீட்டுல மொத்து வாங்க. ஆமா நல்ல கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அருமையா வடை பண்ணா கமகமன்னு வாசனை வரலையேங்கிறாரு. அது உண்மையா வருது. இவருக்கு உள்ள போகல இப்படி மூணா அடைச்சிட்டு வர்றேன். எல்லாம் ஒருங்கு அடைக்கின்ற பொழுது உணர மாட்டேன். ஞான சம்பந்தம் என்னப்பா ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன்னு பண்ணியாப்பா. உலகெங்கும் ஒரி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐ மேலி அந்த நல்லதான் இருக்க அவர் விளக்கம் அவருக்கு திருவிழா தேவா. இறப்புங்கிற ஒண்ணு வரும்போது புலனெங்கும் பொறி கலங்கி எல்லாம் காதல கேட்டு தாத்தா நான் வந்துட்டேன் தாத்தா இங்க புள்ள இருந்து அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு என்ன பொறி கலங்கி காதல விடல. என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க? நான் தாத்தா என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க பேச மாட்டேங்கிறீங்க தாத்தா என்னது பொறி கலங்கி நெறிமயங்கி மேம்பூச்சிட்டு அறிவு அழிந்துட்டு. நமக்கு 3 இருக்குது, வாதம்னு ஒண்ணு பித்தம்னு ஒண்ணு சிலேட்டுவம் ஒண்ணு. இந்த 3ல வாதமும் பித்தமும் இருக்கிற வரைக்கும் இருப்போம். அந்த சிலேட்டுமை என்னைக்கு உயர்ந்ததோ அன்னைக்கு திருவள்ளுவர் நாட்டு மருத்துவங்கிறானே. ஆனா மீண்டும் நாட்டு மருத்துவத்துக்கு தான் நல்ல பேர் இருக்கு. ஏன் எப்படி நோய் வருது? வலி முதலா எண்ணிய 3 என்னையா திருக்குறள் வலி முதலா எண்ணிய 3 எது? இந்த வாதம் பித்தம் சிலேட்டமும் இந்த 3. இதுல வாதமும் பித்தமும் தலை ஊத்துச்சுன்னா மருந்து இருக்குது.
சிலேட்டு உன் தலைதுமுகத்தை அதான் ஐ மேலுந்தி ஐயா சிலேட்டுமோ ஐயா சிலேட்டுமோ ஐ மேலுந்தி அலமந்த போது. அப்ப அலமது போய் யாரே கூட வந்து மனைவி இருந்தோ அல்ல பேரப்பிள்ளை இருந்தோ மகன் இருந்தோ மகன் இருந்தோ ஊரார் நல்ல பெய்யவங்கெல்லாம் இருந்தோ என்ன பண்ண முடியும்? என்னமோ நல்லாதான் இருந்தாங்க. கொண்டு கொண்டு சொருகுதியா கொண்டு கொண்டு சொருகுது. எப்பா அஞ்சு மணி எடுத்துக்கோதான் ஆயில ஊத்துறா ஆயில ஊத்துறா

ஊராது வர மாட்டாங்கப்பா, உள்ளவன் தான் உள்ளவன், யாரு இங்க உள்ளவன், அவன் தான் வளம் வந்த மரவாறு நடமாட முடவஜிர மடை முன்னிருந்தடி அப்படியே சோகம் பின்னிருந்தடி. நான் ஞானம் சொன்னேன் சின்ன புள்ள, அதனால வளம் வந்த மரவாறு நடவார முழவதிர மழையம் தங்கி திறமந்தி அலமந்து மரவேறி உயிர் பார்க்கும் திருவையாறு. இவர் உன்னுடைய ஒன்பது மாதலை தாய் ஒக்க அடை

0: பாருங்க, இவ்வளவு பெரிய பாட்டுல இந்த வரியை முகந்தார் கேட்கிறார். மூவர் தமிழை உகந்து நிற்கும் பாங்கு தலை போடுங்க போடுங்க. உங்களுக்கு வந்து கேட்டு அது ஒருத்தர் ஞான சம்பந்தம் கொடுங்க, கொஞ்சம் நாவு கட்டம் கொடுங்க, சுந்தரம் கொடுத்துருங்க. மூவர் தமிழை அவரவன் எப்படி முகந்திருக்கிறார், அவங்கவுங்க வரலாற்றுல இருக்கிறாங்க. படிக்கட்டும் படிக்கட்டும் முதல்ல, நீங்க முதல்ல எங்களை படிக்கிறீங்க. ஆமா, எங்களை படிக்கிறீங்க. எனவே உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று. எப்படி ஆனால் ரொம்ப அருமையான அந்த சித்தாந்தம் இதுவரைக்கும் இறக்கமாக நன்னறிய திவானந்த ஞான வடிவேயாகி. நம்முடைய இதுல திருஞான போகத்துல ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகணும். ஞானம் வந்ததான் முக்கிய அடையும். அதனாலதான் கரியை கிரியை யோகம் இந்த மூன்று நாளையும் என்ன வரணும், ஞானம் பெற்று பிறகுதான் வீடு. இந்த கரியகிரி யோகம் ஆகிய மூன்றுதான் அடைய முடியும். அது வழி வழி அந்த மூன்றின் வாயிலாக ஞானம் என்பதை பெற்று அதன் வாயிலாக அந்த ஆன்மா மோட்சம். அதான் கரியகிரியா யோகங்களை செய்துடி விஞ்ஞான போர்த்தில் இருக்கும். ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகவும் அது அவங்க வாக்கியம். ஞானம் காட்டினாங்க, அதனால இவானந்த ஞான வடிவேயாயி. அப்ப ஞானமே வடிவாக இருந்தார். எங்கே போயிருந்தார், வீடு பேருங்கிறது என்னது, அன்னலார் தேவடி கீழ் பெருமாண்டே திருவடியின் கீழே ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். இதுதான் எல்லாருக்கும் பெயராக. இப்ப மதங்கள்ல கருத்து வேசம் எங்க வருதுன்னு கேட்டா ரெண்டு இடத்துலதான் வருது. பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணைங்கிடுவர் விளிமை. நம்ம எப்படி பிறந்தோம், எங்க போறோங்கிறது தான் தகராறு. ஐயா நீங்கள என்ன தகராறுன்னு கேட்டா இதுதான் தகராறு. நீங்க புதுக்கு பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்குவார்கள். நடுப்பு இருக்கும் போது எல்லாம் நல்லதே செய்யணும், நல்லதே இருக்கணும், நல்லதா ஆண்டு வணங்கணும், இது எல்லாம் செய்யணும் சொல்லிட்டு கரெக்டா காப்பாற்றுவா. நீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரணும், எல்லா வெள்ளிக்கிழமை வாங்க, என்னைக்கு வாங்க, அது எல்லாம் நீங்க அண்ணன் மட்டும் வரத்துக்கு கூடாது. ஒரு கண்ணத்துல அறிஞ்சாங்க, ஒரு கண்ணத்தை கொடுங்க. இதெல்லாம் என்னது அறம். எனவே நடுவில் இருக்கிற அந்த நீதிகளையும் ஆண்டவனை அடைய வேண்டும் என்பதை பற்றி எல்லா சமயமும் சொல்லுது. அதுல கருத்து வச்சுருந்த எங்க தகராறு என்ன, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அங்கதான் தகராறு. நீ எங்க போக மகனே, அது அதுதான் சமயமே வேறுபடும். அறிய சித்தியார்ல பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணைங்கிடுவது எங்கே பிணத்திற்கு தோற்றத்திலேயே முடியலன்னா இடையில ஒண்ணு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னது, அவ்வளவுதான் வேற ஒண்ணு நமக்கு என்ன. ஆகவே நன்னறிய திவானந்த ஞான வடிவேயாகி அன்னலா தேவடி கீழ் யார் இருந்தா ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். அங்கே அமர்ந்து இருந்தார். அப்ப வீடு பேருங்கிறது என்னன்னு கேட்க, இந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியை அடைந்து அந்த திருவடி இன்பத்தில் திளைத்து நிற்கும். அதான் திருவடியே ஆய்விடும் ஆன்மாவாசம். அங்க போனாலும் கூட எங்க திருமால் உலகத்துக்கு இருந்த ஆன்மா போகும். போச்சுன்னு என்ன பண்ணணும் கேட்டா, திருமால் இருப்பார், திருமகள் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க. இந்த இங்கிருந்து போன ஆன்மா வைகுண்டம் போகும், அவங்க ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க, இந்த ஆன்மா வைகுண்டத்தில் இருக்கும். இது வேதம். ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க. இந்த இங்கிருந்து போன ஆன்மா வைகுண்டம் போகும், அவங்க ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க, இந்த ஆன்மா வைகுண்டத்தில் இருக்கும். இது வேதம். அங்க போயும் அவர் அங்கே இருப்பார் இவருங்கிறது. அப்ப ஒன்றே ஆதலும் இல்லை, இரண்டே ஆதலும் இல்லை. ஒன்றாதல் அவங்க, இரண்டாதல் இவங்க, ரெண்டும் எல்லாமே அந்த தேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். திருவடியின் கீழ் அது இருந்து அந்த பேரானந்தத்தை இடையறாது அனுபவிக்கும். அதுதான் நம்முடைய முக்கிய அப்படி அருமையான சாத்திரத்தை புரிஞ்சு வைக்கிறார்.
1: இப்படியாக வானவர்கள் மலர் மகாணி மண் நிறைய மின்னுரையில் மேல் நிறைந்த ஐந்து பேரிய ஒளியும் பிரிஞ்சன்கள் யோனிகளாயெல்லாம் மண் நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் இறைந்த சித்திரையில் சதயமாம் திருநாளில் இங்கதான் சித்திரையிலே சதயத்தன்று நாம் நாவுக்கிறது வீடு பெயர்ந்தார் என்று தெளிவா சித்திரை சதயம் அப்பர் சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணிதம் என்ற ஒரு நண்பாருங்க ஆணி மாமகத்தில் அந்த முத்தமிழ் வாழ்வர் முதியநல் ஆடிவரில் சுத்தமா ஜோதி நாடு முதல் இது ரெண்டா படித்தா எல்லாரும் வந்திருந்தது தண்ணி விட்டு போடுவோம் அப்பருக்கு 81 அருள்வாதவருக்கு எப்பிய நாலட்சம் தெய்வீகம் 432 மணிவாசன் இப்புவியல் சம்பந்தருக்கு இப்புவியல் சுந்தரருக்கு 3/16 வயசுல சம்பந்தருக்கு அந்தம் 16 என்று அறி 16 வயசுல இப்படிலாம் வெண்பா பாடிட்டதுனால தண்ணி பெற்ற போறப்படும் அதனால சித்திரை கதையனாலும் அவர் இவ்வாறு

0: கரிமலரும் தேவரிகள் கைகொழுந்து புரட்சியார் முடிவு போல் திருத்தொண்டர் முயற்சியினை மொழிகின்றேன்.
1: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: பெருமானுடைய அற்புதம் என்ன என்று சொன்னா, இந்த மதுரை மண்ணில எதிரி அரசர்களை புகாதவாறு காக்கின்ற திறம் காவந்து பண்ணியிருக்கிறான். ஒரு சோழன் அவன் இங்க வந்து படையெடுக்க வேண்டும் என்று நினைத்து வருகிறான். அந்த பாண்டிய நடத்துல 100 யானை 1000 குதிரை 10000 பேர் ரொம்ப சுருக்கமா படை வச்சுட்டு மற்ற படைக்குரிய செலவுகளை எல்லாம் பெருமானுக்கு திருப்பணிகளாக செய்து விட்டான். படை குறைப்பு செய்து காட்டினவர் பாண்டியர். முதல்ல படை பெருக்க வேண்டாம், பாரிலே உள்ள மக்களுக்கு வசதிகளை பெருக்குவோம், இறை நிலைகளை மக்களுக்கு ஆக்குவோம் என்று அவன் பெரிய பணிகள் செய்தான். இதை பார்த்த சோழன், இவன் வல்லவன் அல்ல, இவனை எளிதாக வெற்றி கொண்டு இந்த பாண்டி நாட்டையும் நம்முடைய சோழ நாட்டோடு சேர்த்துக் கொள்வோம் என்று நினைக்கிறான். உடனே பெரும்படையோடு இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன, 1000 பரிக்கோர் வீரன் அந்த சோழன். 1000 குதிரைகள் அவனுடைய. அப்ப 1000 குதிரைகள்னா யானை அப்படி, அது போல ரதம், அது போல காலாட்பட. அப்படிப்பட்ட பெருவீரோட படையெடுத்து வருகிற போது பெருமானுடைய திருவடியில போய் அவர்கள் வணங்கி, நான் இப்படி குறையான படைகள் வைத்திருக்கிறேன் என்று எதிரி மதிப்பிட்டு செய்து விட்டான். உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய காவலுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. என்னைய நினைச்சு மதிச்சிருக்கான். எங்களை காக்கிற பெருமானாகிய உன்னுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய வல்லாண்மை, உன்னுடைய மேலான ஆற்றல் அது அவனுக்கு தெரியல சாமி என்று சொன்ன. சாமி கிட்ட சொல்ற முறைய பாருங்க, என்ன நினைச்சு அவன் படையிட்டு வந்துட்டான். ஆனா எங்களை காக்கின்ற கடவுளாக இருக்கிற உங்களுடைய வல்லமை என்ன என்று அவனுக்கு தெரியல. நீ தான் பொறுப்புனர். சாமி சொன்னார், நீ போ நான் வர்றேன், நீ போ நான் வர்றேன். அங்க இப்ப வேடுவரா வர்றாரு, ஒற்றை வேடுவராக ஒரு வில்லியும் அம்பியும் வைத்துக் கொண்டு வந்து அந்த படைகளுக்கு முன்னாடி நிற்கிறார். பாண்டியனுடைய படைகள் தோல்வி அடைகிற நிலையில பெருமான் போய் முன்னே நின்று அந்த சோழ அரசனை பார்த்து, நீ யாருன்னு கேட்டார். நான் தான் 1000 பரிக்கு ஒரு சேவகன்னார். அளவில்லாத படைகளுக்கு நான் சேவகன். பின்ன வரப்புகிற கதையும் சொல்றாரு, அளவில்ல நிறைய பிடிச்சி எடுத்துட்டாங்க, ஒரு செலவு இல்ல, குதிரை வாங்கினா தானே கொள்ளில் போடணும், அளவில்லாத குதிரைகளுக்கு நான் ஒற்றை சேவகன் என்று துரத்தி போகிறார். போகிற போது கையில ஒரு வேலை எடுத்துக்கிட்டார். இந்த வேலை பார்த்தோன்னா பயந்து போட்டான். சுழகுமாரம் செய்ய வருகிற முருகன் என்று நினைத்து ஓடுகிறான். பிறகு துரத்தி கொண்டு போற இந்த குறுகிய படை இருக்கிறதா, இது துரத்தி போகுதுதான். அதாவது வருத்த நிலையில எளியவர்களும் சில நேரங்களில் கல்லை விட்டுவான். யாராவது வலிய ஆள் அடிபட்டான்னு வச்சுங்க, ஆளாளுக்கு ஒரு அடி போட்டுருப்பான், அவனே தனியா இருக்கும்போது ஓடி வச்சுருவான். இந்த இந்திய படையை உடைய பாண்டிய வீரர்களும் போய் இருக்கிறாரு. அப்படி போகிற போது சாமி ஒரு திருவிழா போடுறார், திடீர்னு மறந்துட்டார். திரும்பி பார்த்தான் அந்த சோழன், ஆழ காணவன் தரத்தா இருந்தான். மதுரையை நோக்கி விடுக்கிறான் பாண்டிய படைகள் எல்லாம். இந்த நேரத்துல சாமி என்ன என்னை இப்படி கைவிட்டுட்டாரேங்கிற நினைப்பு பாண்டியனுக்கு இல்ல. பாண்டியன் சொன்னா, திருவுருள் நம்மை காப்பாற்றும், திருவுருள் நம்மை காப்பாற்றும். மிக வேகமாக பாண்டியன் ஓடி வருகிறான் குதிரையில, சோழன் தொடர்ச்சி கொண்டு வருகிறான். அப்படி வருகிற போது ரெண்டு பேரும் மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு மடுவிலே விழுந்து விட்டார்கள். இந்த பள்ளம் ஓடி வருகிற போது மேடு பள்ளம் தெரியாது. ரெண்டு பேரும் உருண்டு இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்த போது சோழன் ஆழ்ந்து போய் விட்டான். பாண்டியன் அந்த அழகால விஷந்தண்டராக இருக்கக்கூடிய பார்க்கடல்ல இருந்து அந்த விஷத்துக்கு பிறகு எழுந்த பல அபூர்வமான பொருள்கள்ல வெள்ளையான எழுந்தது போல எழுந்தான். ஆலகாலம் முதல்ல கஷ்டத்தை கொடுக்கும், அதை விடாது முயன்றால் பிறகு ஆனந்தமா மாறிவிடும். ரொம்ப பேர் கஷ்டம் வந்தது விட்டுட்டு போயிடுவான். விடாமுயற்சி அங்கே சோழனை மடுவிலே வீழ்த்தி பாண்டியனை வெள்ளையானை போல எழுப்பி அவனுக்கு அபயம் தந்ததுதான் சோழனை மடுவில் வீழ்த்திய திருவிழா. இது 37வது திருவிளையாடல். இனி 38வது திருவிளையாடல், உலவாக்கிளி அந்த பாண்டியனுக்கு கொடுத்தது போல ஒரு வேளாளனுக்கு உலவா கோட்டை கொடுத்தான். அந்த காலத்துல சாக்கெல்லாம் கிடையாது. இந்த நெல்லுகளை கட்டுற முறை இருக்கு பாருங்க, இன்னைக்கும் கூட ஆடிய மாசம் அறுவடை ஆச்சுன்னு அந்த உலவா கோட்டை கொண்டு சாமி போடுவாங்க. இந்த வைக்கல் பிரிகளையே பல நிறை உள்ள நெல் மணிகளை ஒரு மணி கூட சிந்தாம பாதுகாப்பாக கட்டி விடுவாங்க. எவ்வளவு கை வல்ல கலை பாருங்க. சாக்கு வந்த பிறகுலவா நம்ம மூட்டை கட்டுறோம் கோணி பையனு, அந்த காலத்துல கிடையாது. இந்த வைக்க பிரிய நன்றாக தெரித்து கட்டுகிற கட்டுக்குள்ள அத்தனை நெல் மணிகளை மூட்டை கட்டிடுவான். அதுக்கு மேல உறவா கோட்டை கோட்டை பேர். அது பல கோயில்கள் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாத்து. அதனால ஒரு கோட்டை வரப்பாடுன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி பக்கத்துல அந்த ஒரு கோட்டை அளவு கட்ட அளவுக்கு விதை விதைச்சா எவ்வளவு விளையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவா கோட்டையை ஒரு வேளாளன் பொருட்டு கொடுக்கிறார். அடியாருக்கு நல்லான்னு அவன் பேரு. அந்த அம்மா பேரு தர்மசீலை. வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு, மிகப்பெரிய பரந்துபட்ட நஞ்சை புஞ்சையெல்லாம் இருக்கு. நிறைந்த வளத்தோடு இருக்கிற காலத்திலையும் அவன் அந்த அன்னம் பாதிப்பு செய்தான். வளம் சுருங்க சுருக்க மனம் சுருங்குதல் இல்லாமல் கடன் வாங்கியும் செய்யாது. கடன் கொடுப்பாரும் இல்லாத போது நிலங்களை எல்லாம் விற்று செய்தான். ஒன்றும் கையில இல்லை, இவர்களும் பட்டினியா இருக்கிற நிலையிலே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இனி வாழக்கூடாது. இதை போய் பெருமானிடத்துல தெரிவித்து விட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம். எப்பவும் சாமியை முன்னிட்டுக் கொண்டுதான் எந்த செயலும் செய்யணும். நாம நம்முடைய மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் வந்துட்டதுன்னா அந்த தீர்மானம் நல்லது கெட்டது நாமே முடிவெடுத்துக் கொள்கிறோம். எப்போ தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அப்போ இறைவனுடைய முன்னிலைக்கு போங்க. திருவுளம் என்ன என்று கேட்கணும். அதான் திருவுள சீட்டுன்னு கிடைச்சது சடங்கு முறையில வந்துட்டது. பூ வெள்ளை சகப்பு கட்டி போட்டு பாக்குறது நம்மால முடிவெடுக்க முடியாத நிலையிலே இறைவனுடைய முன்னிலையிலே முடிவெடுக்க வேண்டும். அப்ப எப்படியாவது யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை நமக்கு ஊக்கமாக இருக்கும், ஆக்கமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் பொறுமையா கேட்கிறது யாரு? விரைந்த உலகத்துல இதுக்கெல்லாம் அனுபவம்னா வர வர கண்டு ஆய்மன் போனாங்க. சன்னியாசத்துல பெருமாள் இனி நாங்க உயிர் வாழ்றத பயன் இல்லை, எங்களுடைய குறிக்கோள் இது. குறிக்கோள் தவறி வாழ்வது இருக்கிறதே அது அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஆகவே எங்களுடைய உயிரை கணவனும் மனைவியும் சேர்ந்து மாய்த்துக் கொள்கிறது. இப்ப பல அற்பமான காரியங்களுக்கு உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக. இங்க உயர்ந்த குறிக்கோளுக்காக பெருமானுடைய முன்னிலையில போய் தங்களுடைய சங்கல்பம் உமக்கே அடைக்கலமா கொடுத்துருந்தோம் சாமி, இப்படி முடிவெடுக்கிறோம் திருவுரு சம்மதம். அப்பொழுது அசரீரி கேட்டது, நான் உமக்கு ஒரு உலவா கோட்டம் வீட்டுல வச்சிருக்கேன், இங்க இருந்து கூட தூங்கிட்டு போக வேண்டாம் அவசியம், வீட்டுக்கே போயிடுச்சு. கேட்டது கிடைக்கும், எங்க வீட்டுக்கே வந்தது திருவருள் தான். நாம ஒன்று நினைத்தா பெருமான் கொண்டாந்து சேர்ப்பிப்பான். அங்க கொண்டாந்து சேர்த்தா அந்த உலவா கொண்டைய நீ எடுத்துக்கொண்டு அது நெல் மணிகளாக மட்டும் இல்ல அரிசியாவே இருக்கான். இப்படி பாருங்க, இப்படி கிடைச்சுட்டு நமக்கு எல்லாம் எவ்வளவு சௌரியம். அரிசி கடை போட்டுலாம், அன்னம் பாதிப்பு செய்யறது அப்புறமே இல்லையா, அரிசி கடை போட்டுலாம். வெளிநாடுகள்லாம் நிறைய அரிசி ஏற்றலாம். இங்க உலவா கோட்டையில நெல் அரிசிகளை கொடுத்தாங்க. அதை எடுத்து உயர்ந்த பீடத்துல வச்சு பெருமானுடைய திருவருள் என்று எண்ணி வழிபாடு தூப தீபம் எல்லாம் காட்டி அன்றைக்கு எவ்வளவு வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோ. இது துரோபத வனவாசத்தின் போது ஒரு பாத்திரம் விட்டாரு. பகல் நேரத்துல எத்தனை பேர் வருவாங்களோ அத்தனை பேருக்கு உணவு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்ட பிறகு கேள்விட்டா அன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கேட்க முடியாது. இதான் ஒரு கண்டிஷன். அன்றைக்கு எத்தனை பேருக்கு வருகிறார்களோ அத்தனை பேருக்கு அந்த உலவா கோட்டையில இருந்து அரிசி பெற்று நீங்கள் சமைத்து பரிமாறலாம். அப்படி நீண்ட நாள் அந்த அடியார் வழிபாடாகிய மாகேஸ்வர பூஜை செய்து அவன் இறைவனுடைய திருவருளிலே கலந்தான் என்பது 38வது திருவிளையாடல் உலவா கோட்டையுடையது. இனி மாமனாக வந்தது. உறவு நிலையில உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முழுக வாங்கி கடைய முன்னிற்கும். சாமியோடு என்ன சம்பந்தம் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த சம்பந்தத்துக்கு ஏற்ப பெருமான் திருமேனி வந்து தாங்கி உங்களுக்கு அருள் செய்வான். நல்ல தனபதி என்று ஒரு வணிகன், அவருக்கு மனைவி பிள்ளை பேர் இல்லை, தங்கையனுடைய பிள்ளையை சீகாரம் எடுத்துக்கொண்டான். சீகாரம் எடுத்துனா அவன் அவன் பிள்ளையை கொடுத்துருக்கான் நன்றியோட இருக்கணும் இல்லையா. அதான் தங்கையோடு சண்டை, பிள்ளை எடுக்கிறதுல சண்டை வந்துடும். சண்டை அவ பார்த்தா பொறுத்து பொறுத்து பார்த்தா தங்கச்சி, ஏன்னா இவன் செல்வம் உடையவனா இருக்காங்க, நம்மளை இவ்வளவு பேசுகிறான்னு சொல்லி ஒரு சுடு சொல். என்ன சுடு சொல்? நீ பெரிய பாவி, உனக்கு இந்த பேர் இல்ல, நான் கொடுக்கலன்னா உனக்கு யாரு? அது வார்த்தை, உனக்கு யாரு? ஒரு கேள்வி. அந்த டேஷ் விட்டுட்டேன். உனக்கு யாரு? விமானம் பொறுக்கல்ல. அந்த மானம் நாம செய்யறது மூலமே நமக்கு சுடு சொல்லாக வருகிறது. நாம் சுடு சொல் சொன்னா சுடு சொல் வருது. எல்லா சொத்தையும் பிள்ளைகள் மேல குடிச்சுட்டு அந்த தத்தெடுத்த பிள்ளைக்கு குடிச்சுட்டு தானும் தன் மனைவி இனி அடுத்த பிறவியாவது நமக்கு நற்பேறு வேண்டும் என்று காட்டுக்கு போயிட்டாங்க. இங்க தாயாரிகள் சும்மா இருப்பான, தங்கச்சி அடுத்த வீட்டுக்கு போன பெண்ணு அவளுக்கு சொத்து போகிறது என்றால் தாயத்தார்கள் ஆகிய பங்காளிகள் விடுவானோ? ஒரு இடர்பாடு. எல்லாம் வந்தாங்க, வல்வழக்கு பேசினாங்க. அந்த தங்கைக்கு கணவன் இல்ல, இந்த ஒரே பிள்ளை. அடித்து பிடிக்க கொண்டு போயிட்டாங்க. தெருவில் விழுந்து புரண்டு அழுதான். இக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை என்று பெருமானை நினைக்கிற. அப்படி பெருமானை நினைக்கிற போது தளர்வுறும் மகனும் தாயும் சார்வீலா தம்மனோர்க்கு ஓர் கடைகனாயிருக்கும் கூட கடவுள். தளவோடு தாழ்வு இல்லாதவர்களாக இருக்கிற நமக்கு இந்த கூடர் கடவுள்தான் குறைந்து இருக்கிற உள்ளுணையாக இருக்கிற கடவுள் என்று உணர்ந்து கொண்டு போய் சரணம் சரணம் என்று வணங்குகிறார்கள். வணங்கி உடனே கேட்கிற, எங்கும் நீ இருத்திய அரி ஆய் கொல்லோ, எல்லா இடங்களிலும் நீ நீக்கமர அறிந்திருக்கிறே. இந்த தாயத்தாளர் செய்தது பொருத்தமா இருக்குமா? உனக்கு தெரியுமே, நியாயம் தெரியுமே. இந்த நியாயம் தெரியுமேனு ஒரு கேள்வி கேட்டுட்டா சாமிக்கு நம்ம பக்கம் நியாயம் இருந்தா. அநியாயம் செஞ்சாலும் உனக்கு நியாயம் தெரியுமான்னு கடவுள்கிட்ட போய் கேட்டா அவர் ஒன்று பேச மாட்டாரு. நியாயத்தோடு நாம் இருந்து நமக்கு ஒரு அநியாயம் நிகழ்கிற போது என் பங்களே இருக்கிற நியாயம் உனக்கு தெரியாதா? மற்றவர்கள் செய்கிற அநியாயம் உனக்கு தெரியாதா? நியாயமூர்த்தி ஆயிட்டே, நீதி வடிவானவன் ஆயிட்டே என்று கேட்டால் நீதிவானவன் நித்தம் தொழ என்று பேசுவார் அப்பர் சுவாமிகள். அந்த நீதிவானவனாக இருக்கிற பெருமான் இங்க என்ன சொல்லுகிறார்? ஒரு கனவிலே வந்து அந்தணனாக சொல்லி நீ கவலைப்படாத, நாளைக்கு போய் அவங்க பங்காளிகள் கவர்ந்து கொண்டவருடைய வீட்டில போய் அவர்களெல்லாம் தடை செய்து மன்னவனுடைய தீர்ப்பு கூறுகிற அவைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னாரு. நான் வந்து பாத்துக்கிறேன் என்று சொல்ல, நான் வந்து பாத்துக்கிறேன். இவள் போனா அட்டில் வாய் நெருப்பிடேல் இந்த வார்த்தையை பாருங்க. நெருப்பு பத்த வைக்காதீங்க வீட்டில், நெருப்பு பத்த ஒரு அடி எடுத்து கூட வைக்காதீங்க. அரசனுடைய ஆணை வாங்க, நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இதெல்லாம் அப்புறமானா எல்லாம் அடிச்சு தரையில தெருவில் தள்ளி விட்டாங்க. அந்த நிலையில போய் அவயத்தில் இந்த மாதிரி செய்து விட்டார்கள், இந்த பங்காளிகள் சொத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த நீதிமன்ற காவலர்கள் போய் அவர்களை கொண்டு வந்து கூட்டிலே நிறுத்தார்கள். அப்போ இந்த தனவதி எங்களுக்கு பங்காளி, இவளுக்கு எப்படி கொடுத்தான்னு யாருக்கு தெரியும், யாருக்கு சாட்சி கிடையாது அப்படின்னாங்க. அப்போ சாமி அந்த மாமனாக தனபதியாக வேடம் இட்டு கொண்டு வருகிறான். அற்புதமாக காதல அந்த குண்டலம் தலப்பாக கார்பாத்தி கட்டினது. இதை வைத்தே ஒரு வழக்குல தீர்ப்பு சொன்னாங்க மதுரையில. இந்த மாமனாக வந்த வழக்கு மாணிக்கம் விட்ட லீல ரெண்டையும் வச்ச ரெண்டு பேருக்குள்ள வந்த தகராற ரொம்ப நீதிபதி சாமர்த்தியமா சொன்னார். ஒரு பொருள் அவருடைய மார்பில் இருந்தா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டு இல்லை என்றா இல்ல அப்படின்ட்டார். இதெல்லாம் ஒரு நியாயம் கேட்கிற போது முன்னே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து பார்த்து நியாயம் சொல்லணும். சாமி வந்தார், இந்த ஊர்ல சாமி இல்லையா விரை கேட்கிறார், அரசன் இல்லையா செங்கோல் ஆட்சி கூக்கலல் எடுக்கிறவராக வந்து வழக்கு மன்றத்தில் நின்று அங்க பழைய மந்தாடி போலும் திருவண்ணூர்ல அற்புத பழ ஆவணம் காட்டி அடியனாய் ஆழது கொண்டான் பாருங்க. அப்ப மூல ஓலையை நான் வச்சிருக்கேன் பத்திரமா காட்டு மாதிரி இவர் வந்தார். வந்தவர் அந்த கூண்டில இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து, ஏண்டா நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா, நல்லா இருப்பீங்களான்னு கேட்டுட்டு குழந்தைய பார்க்க உச்சி மோடுகிறார். தன்னுடைய அந்த கத்து பிள்ளையை பார்த்து, காதல ஒண்ணும் இல்லை, கழுத்துல ஒண்ணும் இல்லை, கையில ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் பிள்ளை பணிகள், சிறு பணிகள், சிறு நகைகள், இதை கூட என்ன பெரும்னு எடுத்துக்கிட்டான் எப்படி கேட்கிறவர். காதல போட்டுருக்க கடுக்கனை கழுத்தாமா, கழுத்துல மதானி காணேன், நெத்தியில சுத்தி காணேன், கடல் காணேன், ஒவ்வொரு நகையா சொல்லி சின்ன குழந்தைக்கு நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன பெரும்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க, வீட்டை எடுத்துக்கிட்டீங்க, பல்வேறு வகையான சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த குழந்தைக்கு போட்டிருக்கக்கூடிய நகைகளை கூடவா நீ எடுத்துக்கலாம் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார், தனபதி வந்துட்டாரு அப்படின்னு ஒன்னு நடுக்கம் வந்துட்டுது. ஆனா அது தெளிவான செலவு சொன்ன, இவன் தனபதியே இல்லைன்னா பாருங்க, வந்து காலம் ஆயிட்டான். ஆன்மாக்கள் சோதனும் நின்று நிறைகிற அந்த முழு முதல் பரம்பொருள் வந்திருக்கு, அது இல்ல இவன் வேறானவன் அப்படின்னு சொன்ன. அப்ப சொன்ன கூப்பிட்டானு, உங்க அப்பா பேரு இன்னது, தாத்தா இவனுக்கானா இவனுக்கா பாய்ச்சிருக்கானா, உன் பிள்ளை பேர் இது எல்லாம் சொல்ல சொல்ல அவன் ஓடுறான், இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போனான். ஒவ்வொருத்தனா கும்பிட்டு அந்த உறவு முறை பொருள் எல்லாம் சொல்லி அவன் சின்ன வயசுல நீ முருங்க காத்துட்டு நீ ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். எங்க வீட்டு மரத்துல முருங்க காத்துட்டு நீ ஒருத்தவன் தான், டேய் நீ சின்ன வயசுல என்னோட விளையாடுற போது என்ன தெரியுமா பண்ண, என்ன பண்ண, என்ன சொன்ன தெரியுமா, நான் அறியாதவன் நினைச்சு உங்க வீட்டுல இருந்து அவள் கொண்டு வான்னு சொன்னேன், நான் வந்து உமி கொண்டாடுறேன் சொன்னேன், ரெண்டு பேரும் ஒன்னா போட்டு ஊதி ஊதி சின்னதான் சொல்லி என்ன ஏமாத்தின இல்ல ஓடிப்பிட்டான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நிறைவூர்த்தி பெருமான் பேச, அவர் அறியாது ஏதாவது உண்டா எல்லாம். அப்போ அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு அரசன் இங்க கொடுத்தான். வாங்கி கொடுத்த உடனே மாமனாக வந்த பழக்குறைத்த பெருமான் மறைந்து போனார். அப்பதான் இறைவனே வந்தார். திக்கத்தவருக்கு தெய்வம் துணை என்று மதுரையிலே நிலைநாட்டப்பட்ட வரலாறு. இப்படி இருக்கிற காலத்துல வரகுண பாண்டியன் என்று ஒருவன், அவனை பத்தி என்ன பேசுறது, வரகுண பாண்டியன் என்பவன் அவன் பெரிய அன்பின் வரகுணன். பட்டின சுவாமிகள் பாடினது அந்த பெரிய அன்பின் வரகுண பாண்டியன் ஆட்சி செய்கிற போது அவனுடைய ஆட்சியில ஒரு தவறு கூட நிகழவில்லை. ஆனா ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வந்த போது அவன் வந்த குதிரையுடைய கால் பட்டு உறங்கி கொண்டிருந்த ஒரு அந்தணன் இறந்து போனான். அவனுக்கு அந்த கொலை பழி பற்றி கொண்டு, அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தவறுகள் அந்த பலனை நமக்கு தரும். அறிந்து செய்தால் கூடுதலான பலனை தரும், அறியாமல் செய்தால் அதற்கேற்ற பலன் தரும். இவன் வருந்தினான். இந்த பாவம் தீர்ப்பதற்கு என்னென்ன வகையாக அந்தணர்கள் பரிகாரம் சொன்னார்களோ, வேத நூல் வல்லாறு சொன்னார்களோ அத்தனையும் செஞ்சு பார்த்தான், போகவே இல்லை. அந்த கொலைப்பழி நீங்கல்ல. பெருமானத்தில் முன்னிட்டு கொண்ட போது இப்போ சோழன் வருவான் படையெடுத்து, அவனை துரத்திக்கிட்டு போ, உனக்கு விழிவு கிடைக்கும். அதுபோல சோழன் பாண்டிய நாட்டு மேல படையெடுத்து வந்தான். வரகுணன் அவனை கருத்து கொண்டு போகிற போது திருவடைமல்லூர் என்ற அற்புதமான மத்தியார்ஜுனர் கேட்கிறம், அந்த இடைமருந்திலே போய் நிற்கிறார். சோழன் ஓடி போட்டான். உணர்வு தோன்ற கோயிலுக்குள்ள போறார். கோயிலுக்குள்ள போகிற போது இவனுடைய கொலைப்பழி வெளியே பிரம்மகத்தி கோஷம் வெளியே நிற்குது. அதனாலதான் நம்ம கோயிலுக்குள்ள போற போது நம்முடைய பாவங்கள்லாம் வெளியே நிற்குது. திருப்பி வரும்போது நம்ம கிட்ட செருப்பு போட்டுக்கிற மாதிரி செருப்பு நாம காலில் போட்டுக்கிறோம், அது நம்ம தலை மேல ஏறி நம்முடைய பாவம். அவன் நல்ல இடங்களுக்கு போகிற போது நம்முடைய தீவனைகள் சாராது. நல்ல இடத்துல இருப்போமானால் நம்முடைய தீவனைகள் வராது. அதனால்தான் சில கட்டுப்பாடுகளை கூட ஆட்சியில வைத்திருக்கிறார்கள். சில சில இடங்கள்ல இருக்கிற போது குற்றவாளிகளை பிடிக்க முடியாது. சில சில இடங்கள்ல இருக்கிற போது அலுவலகத்தில் இருக்கும்போது குற்றவாளிய நம்ம வந்து படைக்க முடியும். வெளியில வந்தாதான், அல்லது உள்ளே போய் அவருக்கு அனுமதி கேட்டு அவரை பிடிக்கணும். அது போல ஏவனுடைய சன்னிதானத்துல அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே நம்முடைய தீவனைகள் வந்து புகுந்து நமக்கு அல்லல் தர முடியாது. அப்படி இந்த பிரம்மகத்தி இருந்தது. சாமி பார்த்தா நீ வந்து கிழக்கு வாசல் வழியா போகாத, மேற்கு வாசல் வழியா போனார் அவரே. பொருள் இன்னைக்கும் கூட திருவிழமுருதல போனா கிழக்கு வாசல் சாமி சன்னி வழியா வரக்கூடாது, அம்மன் சன்னி வழியா வரணும். அது அந்த திருவிழமுருதனுடைய பெருமையை சொல்ற போது, ஒரு அடி எடுத்து வச்சு பிரகாரத்துல வந்தா ஒரு அசுமேதையாக பயணம். சின்ன வயசுல எத்தனை தடவை சுத்திருப்பேன், அவ்வளவு அசுமேதையாக பயணம் இருக்குமோ எனக்கு. எங்க அப்பா சொல்லுவார், சுற்றுலா சுற்றுலா சொல்றாரு, பைத்தியம் போயிடுச்சு. அது சொல்ல மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவி நோடி இரவும் மனான் அருந்தவன்.

0: தொழிலவன் துயரவன் துயரகட்டும், தொழிலவன் துயரவன் துயரகட்டும், களலவன் கறி உரி போட்டு வந்த எழிலவன் வளநகர் இடைமருதே. சொன்ன இந்த பதிகத்தை நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா உலகுரு புகழினோடு பலமிகு தமிழ் இவை வல்லார் பற்றும் வல்லார், பலம் மிகு தமிழ் இவை பற்றும் வல்லார் உலகுரு புகழினோடு ஓங்கு வருனர். புகழில உச்சித்தான்க்கு நீங்க போகணுமா, பலம் மிகு தமிழ் இவை பற்றும் வல்லவர்களாக ஆகுங்கள். என்ன சுலபமான விஷயம், ஒரு பத்து மணித்துல படித்து முடிச்சுதானே, அங்க எப்படி இருக்கிறாராம். என்பின் பலமாலையும் பூண்டு எழுதேறி அன்பில் பிரியாதோடும் உடனாய் இன்புற்றிருந்தான் தன் இடைமருதேனர். வாசம் கமல் மாமலர் சோலையில் கேசம் புகுந்துயந்தியதோர் செம்மை உடைத்தாய், பூசம் புகுந்தாடி பொலிந்த அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருதேனர். தைப்பூசத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து தொல்காப்பியர் அரங்கத்தில் இருந்து அந்த பூச காட்சிகளை நினைக்கிறேன். பூசம் புகுந்தாடி பொலிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடம், அடிக்கடி அசுமையதாகம் பண்ணின பிரதர்ஷன பலன் அங்கு மகாலிங்கமாயிருக்கிறார். அதனால சொல்ற அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பொய் பூவல்லி கொய்யாமோ, எந்தாய் எந்த என்னுடைய சுட்டம் மட்டுமெல்லாம் பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான். அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ. மாணிக்க வாசகரும் அந்த இடத்தை படி அப்படிப்பட்ட இடத்துல பிரம்மகத்தி தோஷம் நீங்கது வந்தான் மகிழ்ந்தான். பெருமானத்துல ஒரு அப்பா அந்த கதையை கேட்டுக்கிட்டவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன அகந்தியரை பார்த்து கேட்டாங்க, ஏன் மதுரையில் இத்தனை பாவங்களை நீக்கிக்கான சோமசுந்தர கடவுள், இந்த வரவண பாண்டியன் சிறந்த அன்புடையவனாச்சு, இவன் பாவத்தை மதுரையிலே நீக்கிருக்கலாம் இல்லையா, திருவிழமுருக்கு போக சொன்னாரே ஏன். அகத்தியர் சொன்னார், மதுரையில் இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள் பாவம் செய்யாது இருப்பதற்காக வெளியூருக்கு போனார். இங்கே டாக்டர் இருப்பாரு, இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துருங்க, மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துருங்க, கொஞ்சம் அலைக்கழிவு பண்ணாதான் எச்சரிக்கையா இருக்கும். அப்போ பெருமான் சொன்னா மதுரையில் இருக்கிறவங்க தவறு செய்யாமல் இருக்கணும், அறியாமல் கூட தவறு செய்யக்கூடாது, அறியாமல் கூட பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவத்துக்கு மதுரையில் இருக்கிறவர்கள் பாவம் செய்தால் மற்றவர்களை காட்டும் தண்டனை ஜாஸ்தி. சொல்லாதீங்க அப்படின்னா அப்படின்னா என்னதான், நம்ம வந்து ஜாக்கிரதை உடையவர்களாக எச்சரிக்கை உடையவர்களாக விழிப்புடையவர்களாக மறந்தும் கூட நினைவு தவறியும் கூட உறக்கத்திலும் கூட தவறு செய்யாத தகமை உடையவர்களாக பெருமான் ஆக்க வேண்டும் என்று மிகப்பெரிய குவாலிட்டி உடைய மக்களை ஆள வேண்டும் என்பது கடவுளை விருப்பம். அது மதுரை மக்களாக இருக்கணும்னு அவர் நினைச்சார். இப்ப சிங்கப்பூருக்கு போனா அங்க எல்லா விதிகளையும் பின்பற்றுறோம், மதுரை ரோட்ல மட்டும் நம்ம செய்யறது இல்ல, இஷ்டத்துக்கு போறோம் கொடுக்க நெடுக்க எட்டலுக்கு போறோம், ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடெல்லாம் நமக்கு தெரியுது. தெரிஞ்சா கூட நம்ம ஏன் தவறு பண்றோம்னா நமக்கு காத்தாழ்பவர் இல்லை, கண்டிக்கிறவர் இல்லை, தண்டிக்கிறவர் இல்லை, அதனால இச்சையா இருக்கிறோம். அங்க உடனே பயன் போட்டுவான், உடனே அனுப்பிச்சுடான் திருப்பி. ஆகவே தவறு செய்வதற்கு அச்சம் அப்புறம் அன்பு, ரெண்டு நாளையும் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அகத்தியர் சொன்னார், மதுரை பெருமான் செய்தார். அந்த வரகுணம் சொன்னா ஒரு சிவராத்திரி போனா சாமி எனக்கு சிவலோகம் காட்டினார், ரொம்ப எளிமையா பார்த்த விஷயம். வரகுண பாண்டியனுக்கு பிரமுகத்தி தோஷம் நீங்கிச்சு, பெரிய அன்பு உடையவனாக பெருமான ரொம்ப விண்ணப்பி தான் சிவலோக காட்சி இந்த உடம்போட பார்க்கணும்னர். எது உடம்போட காண முடியாதோ அதை உடம்பு கொண்டு காண வேண்டும்னர். அதையும் காட்ட வல்லவனாக பெருமான் அடியாருக்கு எளியனாக இருந்தான் நந்திய பெருமான கூப்பிட்டான், இவனுக்கு சிவலோகத்தை காட்டினார். சிவலோகன் ஆகாயத்தான் சிவலோகங்களை இறங்கி வந்துட்டான். அப்போ செத்த பின்னே சிவலோகம் கிடையாது, வாழ்கிற போதே சிவலோகம் இருக்கிறது. சிவலோகன்னை கண்டு செவித்திடலாம் வாதி தண்டவாண்டி செய்ய அந்த காலத்தை பண்ணார். முழு பாட்டு நினைப்பு மறந்து போச்சு. அப்போ எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கினார். முதல்ல சேவிக்கிறவர் தகுதி உடையவராயிருந்தா அவர் மூலமாக நாமும் சேவிக்கலாம், அழைத்துக் கொண்டு போகிறவர் சிறந்த பண்பாளராக இருக்க வேண்டும். வரகுண பாண்டியன் அழைத்துக் கொண்டு போகிறவர் யாரும் நந்திய பெருமான் உத்தரவு போட்டார், கூட்டிட்டு போனார். இது பாருங்க, இதெல்லாம் பணி செய்கிறார்கள் முனிவர்கள் தாவதர்கள், இப்படி இப்படி சரீரத்தினாலே பணி செய்தவர்கள் எல்லாம் தாலோக நிலை பெற்றிருக்கிறார், உடம்பினாலே பல தொண்டுகள் செய்தவர்கள் இவர்கள், உடம்பும் மனமும் கொண்டு பணி செய்தவர்கள் பிரியா நிலையில இருக்கிறவர்கள் இவரெல்லாம் இந்த தாலோக பதவி தாமி பகவத்தை பெற்றிருக்கிறார்கள், யோக நெறி நின்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார் பாருங்க, சாரூப நிலை பெற்றிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு இறுதியிலே அம்மையப்பதாக இருக்கக்கூடிய ஞான வெளியை காட்டி பரவன பாண்டியனை இந்த சிவலோக காட்சிகளை திறக்குமாறு நந்தியம் பெருமான் செய்தார். திடீரென்று மாறிட்டு மதுரை கோயிலாயிற்று அப்படின்னு தான் என்ன சிவலோகம் என்று எங்கும் போக வேண்டாம், இருக்கிற இடமே சிவலோகம், மதுரை கோயிலே சிவலோகம். சிவலோகம் என்று நாம் இருக்கிற இடத்தானத்தையே நினைப்போமானால் சிவன் வந்து புவனியில் போய் நாம் பிறவாமே நாள் நாம் போக்குகின்றோம். இந்த அவனி சிவன் உய்ய கொள்ளுகின்ற ஆறு, இந்த பூமி இருக்கிறதே அது சிவன் நம்மையெல்லாம் உய்யும்படியாக கொள்ளுகிற சிறந்த வழி என்று கருதுவோமானால் சித்தமெல்லாம் சிவமயமாக இருக்கும், சிவலோகமாக இருக்கும் என்ற அற்புதமான கருத்தையும் காட்டி இனி 45வது 41 42 43 44 ஆகிய திருவிளையாடு நாளைக்கு வைத்துக் கொள்வோம், இசைக்குறுகு பெருமான் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அதனை தொடர்ந்து பந்திக்குட்டிக்கு அருள் செய்தது. இந்த அற்புதமான உயிரினத்துல புண்ணாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் பல்லசுரராகி முனிவராய் சேவராய் செல்லான் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து எய்த்தேன். எய்த்த பிறகு நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன். மாணிக்கவாசருடைய கேவலம் கேளல் என்பார், கேவலம் கேளல், கேளல் கேவலம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது இதுதான். ஆனா அதுதான் வலிமை வாய்ந்தது. ஒரு துறையில ரெண்டு சிங்கங்கள் நீர் குடிச்சிருந்ததுன்னா ஒரு பன்றி அச்சமில்லாம போய் நீர் குடிக்கும், அதே நேரத்தில் ஒரு துறையில ஒரு ஆண் பன்றி நிற்குமானால் நீர் அருந்துமானால் ரெண்டு சிங்கங்கள் அங்க வர்றதுக்கு அஞ்சும், அவ்வளவு முரட்டுத்தனம் உடையது. அந்த முரட்டுத்தனத்துக்குள்ளேயும் ஒரு கனிவை வைக்கிறான், ஒரு கருத்தை வைக்கிறான். ஆக உருவு கண்டு நாம் எழுதுதலோ உயர்வு பேசுறதோ வேண்டாம், அதுல உள்ளத்தை பாரு. அங்க இந்த குழிவிருந்த துறை, அந்த குருவித்துறைன்னு ஒரு ஊருக்கு பக்கத்துல குழு இருந்த துறை, வியாழ பகவான் இருக்கிறார் இப்ப தசாவதிக்கு ரொம்ப சிறப்பு, குரு தலைமுன்னு எல்லாரும் போறாங்க. அந்த குரு இருந்த துறையில ஒரு வேளாளன் இருந்தா, ஒரு மனைவி இருந்தா, ரெண்டு பேருக்கும் 12 பிள்ளைகள், அளவுபடாத வாழ்க்கை நலமுடைய காலம் அது. ஆனால் 12 பிள்ளைகள், ஆனா வளர்க்க தெரியல. வேடர்களோடு சேர்ந்து காட்டில தெரிகிற போது தவம் செய்து கொண்டிருக்கிற வியாழ பகவானுடைய தவத்துக்கு இடையூறாக செய்த போது உபகாரிகளாக இருக்கக்கூடிய வேளாளர் பிள்ளைகள், நீங்க நிலத்தை விழச் செய்கிறவர்கள், அகவே பந்திகளாக நிலத்தை விழுகிற பந்தியாக முத முதல்ல உழுது காட்டியது யாருன்னா வந்திதான். அதனால வராக கல்பே ஆதி வராகம். அந்த வராகம் மண்ணை கீறுவதை பார்த்து தான் மனிதன் நிலத்தை உழுது பயிர் செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்தான். ஆனாதான் முதல்ல இப்ப நம்ம கொடிமரங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா, சிவங்கோயில போனீங்கன்னா ஒரு வராகம் போட்டிருக்கும், அது வராக கொடியை பல்லவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் மகேந்திரவர்மன் காலத்துல நந்தி கொடியா மாத்திக்கொண்டான். ஒவ்வொரு காலத்துல ஒரு கொடி மாறும், ஆனா அதுக்குள்ள கருத்து இருக்கும். இந்த கொடி மரத்துல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து வராகம் போட்டிருக்கும். அப்படின்னா என்னத்தான் பெருமான் இந்த உழு தொழிலை செய்கிறார்கள், ஆதி தொழில் இது. அந்த வராகம் நிலத்தை கீழ்ந்து கிழங்கு வீடை எல்லாம் சாப்பிடக்கூடியது, ரொம்ப முரட்டுத்தனமானது. அந்த பந்திகளாக 12 பந்தி குட்டிகளாக போய்
1: ஒரு மனிதனுக்கும் தாய் தான் முதல் குரு, தாயை விட உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சன்னியாசியாக இருக்கிறார்கள்னு சொன்னா சன்னியாசிகளை எல்லாரும் வணங்குவார்கள். தகப்பனாக இருந்தாலும் சரி, வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் வணங்குவார்கள். ஒரு உதாரணம் பார்த்தா காஞ்சி சுவாமிகளினுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது சின்ன வயசு அவருக்கு பட்டம் கட்டி விட்டார்கள் ஜெகத்குரு என்று. அப்ப அன்மேதான் வேதம் கற்றுக்கொள்ளுகிறார். இதுல ரெண்டு வித்தியாசம் அதுதான் சொன்னேன், குரு வேற ஆச்சாரியன் வேற. அதனால்தான் வார்த்தையை நான் பயன்படுத்தேன், ஆச்சாரியனாக இருந்தாலும் குருங்கிறது கிடையாது. குரு என்பது அவருக்கு மேலே இருந்த குரு, அவருக்கு யார் பிரணவார்த்தத்தை உபதேசம் செய்து கொடுத்தாரோ அவர் தான் அவருக்கு குருவாக இருக்க முடியும். அவருக்கு உபதேசம் செய்தவர் சன்னியாச தீட்சை செய்தவராக இருக்கக்கூடியவர். இங்கே இவருக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் பண்டிதர்கள்லாம். கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இவரிடத்துல நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். இவர் சின்ன குழந்தை, ஆனா குழந்தைக்காக இல்லை, ஏன் ஜெகத்குருவாக இருந்த பொழுது இவரைத்தான் நமஸ்காரம் பண்ணணும், சன்னியாசி. அதே மாதிரிதான் சன்னியாசியை தகப்பனம் வணங்க வேண்டும், ஆனால் சன்னியாசி தாயை வணங்க வேண்டும். தாய்க்கு மாத்திரம் விதிவிலக்கு. காரணம் என்னன்னா, தாய் தெய்வமாக தாய் குருவாக இருக்கிறாள். முதன் முதல்ல எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கக்கூடியவள், சொல்லிக் கொடுத்தவள் தாயாக இருக்கிறாள். ஆன காரணத்தினாலே தாய் தான் முதல் தெய்வம், தாய் தான் முதல் குரு. சன்னியாசியாக இருந்தாலும் தாயை வணங்க வேண்டும். இப்போ முருகப்பெருமானுக்கு எப்படியோ தாயாக இருக்கக்கூடியவள் அம்பிகை பார்வதி, வயிற்றிலே பெற்றெடுக்காவிட்டாலும் தாய் தாய்தான். இப்ப முருகப்பெருமானால உபதேசம் பண்ண முடியாது, சிவபெருமானும் சொல்ல முடியாது, இது முறை மீறிய தன்மையாக இருக்கும். என்ன செய்வது? இவர் பகுதியிலே இடப்பகுதியிலே அம்பிகை இருக்கிறார், அந்த காதலை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு இன்னொரு சூக்ஷ்மமான கருத்து அடுத்தது வருகிறேன். இன்னொரு காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் என்ன பண்ணாராம், அடுத்த தோளிலையும் வைத்தாராம். முருகப்பெருமானை இங்கேயும் சொல்லுனாராம், சிவன

சுந்தரீதன் வரபாலகந்த. இந்த அடுத்த வார்த்தை திருப்புகள்ல ரொம்ப சூக்ஷமான விஷயம் உண்டு. என்னன்னா, சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த. ஸ்கந்தன் சொல்லக்கூடியவன் யாரு? தோன்றியவன். ஸ்கந்தான் அப்படி தோன்றியவன். அடுத்தது சேர்த்த பொழுது கந்தனானான், கந்தனனும் பேர் பெற்றனன்,

வரவில்லை, அவளிடத்தே வரவில்லை. அம்பிகை அப்ப இல்லை அந்த இடத்துல. ஆனால் அம்பிகையினுடைய மகனாக வந்தவர்னர். அம்பிகையினுடைய மகனாக இருக்கின்ற பொழுது இவரால அம்பிகைக்கு உபதேசம் பண்ண முடியாது. இது இன்னொரு சூக்ஷ்மம் இப்பவே சொல்லிடுறேன். அம்பிகை வேறு கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. நம்ம மந்திரங்கள் மூலமாக அடுத்தது முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். எவள் திரிபுர சுந்தரியாக இருக்கிறாளோ, எவளுடைய பீஜாட்சரங்களானது இருக்கிறதோ அதுதான் முருகப்பெருமான் என்பது அடியேனுடைய கருத்து. அவ்வளவுதான். இது வந்து அதுக்கு இருக்கலாம், நான் அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கிறேன், அதுக்கு மேல நீங்கள் சரியாதவரான பார்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். முருகன் வேற கிடையாது, அம்பிகை வேற கிடையாது. தானே இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் தனக்கு தானே சொல்ல முடியாது. ஆனால் தன்னிடத்திலே இருந்து சிவபெருமான் பிரித்து கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து சக்தி தான் சிவனிடத்திலே இருந்து முருகனாக வெளியில வந்தாள் என்பது ஒரு சூக்ஷம். அதனால்தான் சிவகாம சுந்தரி தன் வர பால கந்த என்று சொன்னார். பாலனாக சக்தியே அம்பிகையே பகவானிடத்திலிருந்து பரமேஸ்வரனிடத்திலிருந்து தீப்புழம்பாக வந்தாள். அவளே ஒன்று சேர்த்தாள். சேர்த்த காரணத்தினால அவளுடைய பாலன் கந்தன் ஆனான். அதனாலதான் சொல்லல, இரண்டாவது காதல கேட்டுக்கொண்டவர் யார்? சிவபெருமான். அம்பிகைக்காக சேர்த்து வச்சு கேட்டுக்கொண்டார். ஏன்? தன்னுடைய இடப்பாகத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள். அதனால அந்த எம்பெருமானுடத்திலே இடப்பாகத்திலே இருக்கின்ற காரணத்தினால வாம பாகத்தை வவ்வியதே என்று வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் என்று அபிராமி பட்டர் பாடுவாரே, அது மாதிரி அம்பிகை கவர்ந்து கொண்ட அந்த இடப்பாகம் இருக்கின்றதே அந்த செவியிலேயும் கேட்டார் என்கின்ற சூக்ஷ்மமான பொருள் உண்டு. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும், இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. யாரு? ஸ்கந்தன் அம்பிகையினுடைய பாலன். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை. இன்னொன்னு உண்டு, அம்பிகையார எம்பெருமானுக்கு உபதேசம் செய்ய முடியாது. இதுல இன்னொரு விஷயம் வர்றேன். ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி சிவபரமாக சிவபரத்துவம் சொல்லும். இப்ப சக்தி பரத்துவமாக சொல்லும் பொழுது அம்பிகையே எல்லாவற்றிற்கும் காரணம், சக்தி தான் பராசக்தியாக இருக்கிறதுன்னா அந்த சக்தி தத்துவத்தின் மூலமாக வரும் பொழுதுதான் இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பும் வரும். நான் எதுக்காகனா ஸ்ரீவித்தையில ஒரு பகுதி உண்டு, அந்த ஸ்ரீவித்தையினுடைய சிறப்பை சொல்லியிருக்கக்கூடிய பரம குருநாதராக இருக்கப்பட்டவர் முருகப்பெருமானுடைய வழிபாடு இல்லாமல் ஸ்ரீவித்தையினுடைய வழிபாடு முடிவு பெறாது என்று சொல்லி அதை சிறப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கடைசியில வச்சிருக்கிறார். முருகனும் அம்பிகையும் ஒண்ணுதாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வருகிறார். அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவருடைய குருநாதர் முருகனுடைய பெயரை கொண்டவராக இருந்திருக்கிறார். இப்போ சாத்த தத்துவம் வந்தாலும் சாத்த தத்துவமும் கௌமாரமும் ஒன்றாகி விடுகிறது ஒரு இடத்துல. இப்ப சிவ தத்துவம் வரும்பொழுது சிவனும் முருகனும் ஒன்றாகி விடுகிறார்கள். சாத்தத்துல முருகனும் அம்பிகையும் ஒன்று, கௌமாரத்துல சிவனும் முருகனும் ஒன்று, இப்ப சிவனும் அம்பிகையும் ஒன்று சைவத்துல. இப்ப சிவன் அம்பிகை முருகன் இந்த மூன்று பேரும் ஒன்றுன்னு சொல்லலாமா? ஒன்றுதான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை மதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூக்ஷமான தத்துவங்களை பார்க்கும் பொழுது அம்பிகை சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண முடியாது மனைவிங்கிற காரணத்தினால. இப்ப மனைவி என்கின்ற இருக்கின்ற பொழுது யார் பண்ணுகின்றார்கள்? சுவாமிநாதனாக எல்லாவற்றிற்கும் குருநாதனாக இருக்கப்பட்ட தன்னுடைய மகனிடத்திலே கேட்டுக்கொண்டார். அதனாலதான் சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா என்று அந்த இடத்துல அவர் இரண்டு காதலையும் சொன்னார் என்று. ஆனா தமிழ்ல இரு செவின்னா ஒப்பற்ற இணையற்ற சிறப்பான அர்த்தம். ஒப்பற்ற தன்னுடைய திருச்செவிகளிலே கேட்டுக்கொண்டாராம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகரசை குருநாதான். கேட்ட உடனே ஆனந்தம் தாங்கலையா எம்பெருமானுக்கு? தாண்டவம் ஆடினானா எம்பெருமான்? தாண்டவம் ஆடுகிறான். அப்போ அதை தணிகை புராணம் சொல்லும், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய், தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும், தனக்குத்தான் நிகரிலான் தழங்கி நின்று ஆடினானே என்று அந்த இடத்துல பாடும். தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், பிரபஞ்சத்திலே பரமாத்ம தத்துவம் தான் தகப்பனாக சொல்லப்படும். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கப்பட்ட அந்த முழு முதற் தத்துவம் பரமாத்ம தத்துவம் பதி, அது வந்து தகப்பனாக சொல்லப்படும். இப்போ பிதா புத்திரேன வித்துமான் என்று வேதந்த சாஸ்திரங்களில் சொல்லும்படியாக இறைவன் தனக்கு மகனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானாம். மகன் அவனே தகப்பன், அவனே பிரபஞ்சமாகவும் வருகிறான், அவனே பிரபஞ்சத்திலே தன்னுடைய மகனாகவும் வருகிறான். அதனால தான் தனக்குத்தானே மகனாகிய

0: தத்துவன், இது தத்துவம். தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய், குரு இல்லாத தன்மையில இருக்கும் பொழுது எனக்கு குருவாக வர வேண்டும் என்று நினைத்து தானே குருவானான், தன்னுடைய மகனாக வந்து தானே குருவானான். தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகழிலான் தழங்கி நின்று ஆடினானே என்று பாடினாராம். அப்போ ஆடுகின்றான், நம்ம என்ன செய்கின்றோம், நம்ம ஆடுகிறோம். ஆடும் பொழுது என்ன நம்ம சொல்லுவோம், ஆடும் பொழுது என்ன சொல்லுகிறோம், அடையப்பா தலகா தெரியாம ஆடுகிறார் சார், சந்தோஷத்துல தலகாமல் தலகா தெரியாம ஆடுகிறார் என்று சொல்லுவோம். சந்தோஷம் வரும் பொழுது ஆட்டம் வருகிறது. இப்ப இவருக்கு சந்தோஷம் வந்தது, என்ன சந்தோஷம், ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த நமக்கு ஒரு குருவும் தெய்வமா ஒருத்தன் வேணும், நாம் வணங்கி நிற்கும்படியா ஒருத்தன் வேணும் இல்லையா, இப்ப வந்துட்டார். ஆசை தீர்ந்தது ஒன்று. இரண்டாவது, எல்லாவற்றிற்கும் உபதேசம் நாம் செய்கிறோம், நம்ம உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்ப வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஒரு குருநாதன் வைத்துக் கொள்ள வேண்டாமா அப்படின்னு நினைச்சாராம். வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருநாதனை வேண்டினார், அவருக்கு ஒரு குருநாதன் கிடைச்சான், அந்த சந்தோஷத்துல ஆடினாராம். அடுத்தது ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம், எது நல்ல விஷயம் உலகத்திலேயே, நம்முடைய தன்மை என்ன என்று தெரிந்து கொண்டு எது உண்மை பொருள், உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிம்மதியும் சந்தோஷமும் வருகின்றது. இது அனுபவமான வார்த்தை. உங்களுக்கு எது உண்மையை தெரிஞ்சு, அப்பா இப்பதான் சார் எனக்கு தெரிஞ்சிட்டு அப்புறம் தான் சார் நிம்மதியா இருக்கு, இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும், கலக்கத்திலே இருப்போம். உலகத்தில் நம்ம ஏன் கலக்கத்தில் இருக்கிறோம்னா, எல்லாம் மாயை. இந்த மாயையிலே எது பொய்யான விஷயங்கள் இருக்கிறதோ இதை மட்டும் தெரிந்து கொண்டு நாம் கலக்கத்திலே இருக்கிறோம். ஆனால் உண்மையை தெரிந்து கொண்ட பொழுது, உண்மையை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு ஆனந்தம் வருகிறது, நிம்மதி வருகின்றது. உலகத்திலேயே இது நித்தியமான சத்தியமான உண்மை, இந்த பிரணவம் சொல்லக்கூடிய தத்துவமசிங்கிற வார்த்தையை போலவே அதுதான் எல்லாமாக இருக்கின்றது என்கின்ற பதிஞானம். இந்த பதிஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை இவனுக்கே சொல்லும் பொழுது எந்த உண்மையை கேட்டானோ அந்த உண்மையை கேட்டதுனாலே ஆனந்தம் வந்தது, ஆனந்தத்தினாலே ஆடினான். அதுக்கு இன்னொரு தன்மை உண்டு. உலக இயற்கை என்ன, உலக இயற்கையில தன்னுடைய பிள்ளை தன்னை விட பெருமையாக இருக்கும் பொழுது, சான்றோனாக இருக்கும் பொழுது, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுவார் அவைப்பாட்டி. இப்போ தன்னை விட உயர்ந்தவனாக அவனை தன்னுடைய மகனை ஆக்க வேண்டும். உங்களோட உங்க பிள்ளை எப்படிப்பட்டவன் சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷம், அப்படியா அப்படிமாரி அப்பாவுக்கு உச்சி குளிரும். இப்ப தன்னை விட உயர்வாக தன்னுடைய மகனை பற்றி கேட்கும் பொழுது சந்தோஷம் வருவது இயற்கை, உலக இயற்கை. இப்ப தன்னுடைய மகனே தனக்கு குருவாக வரும் பொழுது இறைவனுக்கு சந்தோஷம் வருவது உலக இயற்கை இல்லையா, அதனாலதான் ஆடினார். இப்போ தனக்குத்தான் நிகரினான் தழங்கி நின்று ஆடினானே என்று சொல்லும்படியாக அந்த ஆனந்தத்திலே ஆடுகின்றாராம் எம்பெருமான். இதே இந்த உபதேசம் நம்ம எல்லாம் என்னமோ டக்குனு அப்படியே சொன்ன மாதிரி சொல்லிட்டோம்னு கிடையாது, தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இதை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் என்று இதை சொல்லுகிறார்கள். தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இந்த உபதேசத்தை முருகப்பெருமான் செய்து கொண்டிருந்தாராம். அந்த ஒரு வருஷம் ஆனதான் அதற்கப்புறம் ஆனந்தமாக இருந்தார் சிவபெருமான் என்று இதுல சொல்லப்படும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன ஒரு கருத்தும் வரும், பரமேஸ்வரன் பிரணவர்த்தத்தை பார்வதிக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமான் விளையாடி இருந்தாராம், அவர் கேட்டாராம், கேட்ட காரணத்தினாலே அவராலே சொல்ல முடிந்தது என்று திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன சிறிய நுட்பமான ஒரு கருத்தும் வரும். எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தாருங்கிறது தான் இங்க முக்கியம். உபதேசம் செய்தார், ஆனந்தத்தில் இறைவனுடைய மகிழ்ந்து நின்றாராம். இதை விட ஒரு மகிழ்ச்சியான தன்மை உண்டா என்று ஆனந்தத்திலே அவரை வாழ்த்தியவராக அடுத்தது சொன்னார், எனக்கு மட்டும் சொன்னா போராது, அகஸ்திய மகரிஷிக்கு இந்த பிரணவார்த்தத்தை நீ உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த பிரணவார்த்தத்தை சொல்லும் பொழுது பார்வதி கொடுத்த ஞானப்பால் இருக்கிறதே அதுதான் பிரணவார்த்தமாக சிவன் வாமதேவர் அகஸ்தியர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்ல, அந்த ஞானப்பால் எதுவோ அதுதான் பிரணவார்த்தம். அம்பிகை பிரணவார்த்தத்தை ஞானப்பால் மூலமாக கொடுக்க அது இந்த சிவபெருமானுக்கு வாமதேவர் என்கின்ற மகர்ஷிக்கு அகஸ்தியருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அகஸ்தியருக்கு உபதேசம் செய் என்று சொல்லி அவர் சிவபெருமானை கேட்டதாகவும் அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததாகவும் இந்த இடத்துல சரித்திரமானது வரும். ஆனந்தத்திலே சிவபெருமான் செல்லுகின்றாராம், தன்னுடைய கைலேயங்கிரிக்கு எழுந்தருளுகின்றார். இத இன்னும் சில விஷயங்கள் உண்டு, அதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். இத தோடி ராகத்துல நீ வண்டி தெய்வமுன ஷடானன நே நெந்து காணரா என்று சொல்லும்படியாக ஒரு கீர்த்தனையில தியாகராஜர் பாடுவார், நீ வண்டி தெய்வமுனு ஷடானன நேனந்து காணரா, ஒன்ன மாதிரி அறிமுகவனே, ஒன்ன மாதிரி சண்முகா, ஒன்ன மாதிரி ஒரு கடவுளை நான் எங்கேயும் பார்க்கலடா,
1: பாவிஞ்சி சூட தரமுகாணி பிரம்மபுரி நிலைய கிரிஜாதனை என்று சொல்ல முடியா பிரம்மபுரம்னு பேர். சீர்காழியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார். இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக நாம் கந்தபுராணத்துல பேசும் பொழுது ஒரு சின்ன ஒரு நயமான ஒரு சரித்திரமாக நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஒரு ஆனந்தமூர்த்தி என்கின்ற ஒருவர் திருப்புகளிலே நல்ல வல்லமை பெற்றவர். அவர் சீர்காழி திருப்புகளை பாடும் பொழுது தியாகராஜர் இதை கேட்டதாகவும் தியாகராஜர் இந்த கீர்த்தனையை பாடிதாகவும் ஒரு கற்பனையாக ஒரு கதை கொண்டு வந்தேன். எதுக்காக நான் சீர்காழியில இருக்கின்ற திருப்புகள் இருக்கிற அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்து இந்த இடத்துல இவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் பொழுது அதுல முதல் சரணத்துல பிரம்ம கர்ப்பபங்கத்தை நடந்ததாக குமார தயாபர நீரஜலோச்சன தாரகாதி கலாதருடகி என்று சொல்லும்படியாக பிரம்மபுரத்திலே வசிக்கக்கூடியவன் என்ன செய்தானா அந்த குமரப்பெருமானே தயாபரா தாமரை கண்ணனே உன்னுடைய இந்த சிவபெருமானாலே தரிசிக்கப்பட்டவனே நீ அவருக்கு பிரம்மனை கர்ப்பபங்கம் செய்தா என்று இந்த பிரம்ம கர்ப்பபங்கத்தை இந்த தோடி கீர்த்தனையிலே இவர் பாடுகிறார். நீ வண்டி தெய்வமுனா க்ஷடானன என்கின்ற கீர்த்தனையில பாடுகிறார். இது அப்படியே ஒரு சரித்திரமாக நம்ம சீர்காழி திருப்புகழே அப்படியே இந்த இடத்துல வரும். இதுல இன்னொன்னு உண்டு. இப்படி உபதேசம் செய்யும் பொழுது விஷ்ணு பக்கத்துல இருந்தாராம். உபதேசத்துல அவருக்கு கேட்கல. ஆஹா, இப்படிப்பட்ட உபதேசத்துல அவருக்கு பண்ற சிவபெருமானுக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதே சமயத்துல சிவபெருமானுக்கு கிடைத்த உடனே ஆனந்தம் தாங்கலையா முருகப்பெருமான். ஏன்னா இப்படி இருந்தாலும் அவர் உறவுகை மாமா மருமகன் இல்லையா, அதனால அந்த உறவா இல்ல அந்த அவருக்கு கேட்கும் பொழுதே நம்ம பார்க்கிறோம். என்ன ஆனந்தம் பாரு அப்படியே வருகிறோம். அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை பார்த்தே நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. சில பேர் அப்படியே என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க. சில பேர் ஜோக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, கதை படிச்சுட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க. நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. அது போலத்தான் இவர் அங்கே சிவபெருமான் ஆனந்தத்திலே இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் இவரை தாக்க அவருடைய ரெண்டு கண்ணில இருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணீரானது கீழே விழுந்ததுதான். ஆனந்த கண்ணீர், துக்க கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர் விழுந்ததுதான். அந்த இரண்டு கண்ணீர் துளிகளும் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு அழகிய பெண் மகவாக மாறியது. அவை இரண்டும் தந்தையை வணங்கி நின்றதான் அவர் சொன்னார். முருகப்பெருமான் தான் உலகத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடியவன், அவனை அடைவதற்காக தவம் செய்யுங்கள் என்று சொல்ல ரெண்டு பேரும் இந்த முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள். சரவணப் பொய்கையினுடைய அருகிலே முருகப்பெருமான் அவரிடத்திலே தோன்றி என்ன வேணும்னு கேட்கும் பொழுது நாங்கள் இருவரும் உன்னை மணாளனாக அடைய வேண்டும் என்று கேட்க அமிர்தவல்லி சுந்தரவல்லி ரெண்டு பேர்லே அமிர்தவல்லியை இந்திரனுக்கு மகளாகவும் சுந்தரவல்லியை வேடர் மகளாகவும் செல்ல வேண்டும் என்று, அதாவது ஒருத்தனை தேவேந்திர லோகத்துக்கும் இன்னொருத்தர மனித லோகத்துக்கும் செல்ல வேண்டும் என்று முருகப்பெருமான் பணிக்கிறார். இவள் போய் கேட்கிறார். அமிர்தவல்லி கேட்கும் பொழுது இந்திரனிடத்திலே கேட்கிறார். அவர் தேவ தன்னுடைய யானையாக பட்டத்து யானையாக இருக்கக்கூடிய ஐராவதத்தினிடத்திலே கொடுத்து நீ குழந்தையாக இவளை வளர்க்க வேண்டும் என்று சொல்ல எந்த தேவ சேனாதிபதிக்கு இவள் மனாட்டியாக ஆகப்போகிறாளோ அவளை வளர்க்க வேண்டும் என்ற ஐராவதத்தினை கொடுத்ததுனால தேவயானை என்கின்ற பெயர் பெற்று அவள் வளர்கிறார் ஒரு பக்கமாக. இன்னொரு பக்கம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் வள்ளிமறை சாதலிலே இந்த சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய பெண். இந்த ரெண்டு பேரையும் இப்படி இருக்கிறார்கள். அந்த ஒரு சரித்திரம் இங்கே வருகிறது. நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான இன்னொரு கருத்துக்கும் பார்க்கணும். இப்போ சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார். சரி, உபதேசம் செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், ஒரு குரு அவசியம்னு சிவபெருமான் கருதினார்னு பார்த்தோம். இப்போ குரு அவசியமா, குரு எப்படி வரா, இதுதான் முக்கியமான விஷயம். குரு அவசியமா, இப்போ இவ்வளவும் சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம், நடு நடுல கருத்துக்களும் பார்த்தோம். இன்றைய கருத்து, இன்றைய உலகத்துக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆசிரியன் அல்லது குரு இல்லாமல் நம்மால இருக்க முடியுமா? முடியாது. யாரும் தான் தோன்றிகள் கிடையாது, எல்லாம் தானே கற்றுக்கொண்டேன் என்று எவரும் கிடையாது. ஏதோ ஒன்று தூண்டித்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அது உள்ளே இருக்கக்கூடிய தூண்டுதலாக இருக்கலாம், இல்லை வெளியில யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் தானே செய்து காட்டி கொடுக்கலாம், இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுக்கலாம். எதை சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன்கள் மூலமாக வருகிறதுன்னு சொல்லுவோம். இப்போ குரு என்கின்ற தன்மை ஒரு தத்துவம் இல்லாமல் உலகம் கிடையாது. இதை ரொம்ப சூக்ஷ்மமா பார்த்தா இன்னொரு விஷயம் உண்டு. விஞ்ஞானத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள், இந்த செல்கள் எல்லாம் ஒவ்வொரு வினாடிக்கும் லட்சக்கணக்கான செல்கள் இறக்கின்றன பிறக்கின்றன. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே பல செல்கள் இறக்கின்றன, லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன. ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு
0: கண்டினியூட்டி, ஒரு தொடர்பு இருக்கிறது. செல்கள் இறந்து இப்ப ஒரு பக்கம் அப்படியே முடிஞ்சது, இப்ப இன்னொன்னு பிறந்தது, இப்ப ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுமா இல்லையா? இப்ப என்னுடைய உடல் என்பதே பலவிதமான கொடிக்கணக்கான செல்களாலே ஆனது. இப்ப ஒரு பக்கம் செத்துக்கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் பிறந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு அறிவோ அல்லது இப்ப நான் பேசக்கூடிய தன்மையோ இந்த அனுபவமோ எல்லாமே எப்படி தொடர்கிறதுன்னு சொன்னா, ஒவ்வொரு செல்லும் தொடர்பு படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். இது அடுத்ததுக்கு கொடுக்கிறது, அடுத்ததுக்கு கொடுக்கிறது. இப்போ ஒரு உதாரணமா சொல்லிக்கலாமே, ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் செல் ரெண்டாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவது செல் மூணாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவதுக்கு கொடுத்த பிறகு முதல் செல் இறக்கிறது, நாலாவது செல் பிறக்கிறது. இப்ப ரெண்டாவது மூணாவதுக்கு கொடுத்தது, மூணாவது செல் நாலாவதுக்கு அதை மாற்றுகிறது. இப்ப ரெண்டாவது இறக்கிறது, ஐந்தாவது பிறக்கிறது. இப்படியே பார்க்கலாம். இது ஒரு பெரிய தொடர்ச்சி. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன இறக்கின்றன, ஆனால் இந்த செய்தி இருக்கின்றதே, மரபு அணுக்கள் இருக்கின்றதே, அவை தொடர்ச்சியாக செய்தியாக சென்று கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இந்த மாயா என்கின்ற தத்துவமும் கூட, மா யா என்பது இந்த க்ஷணத்துல எது இருக்கிறதோ அது அடுத்த க்ஷணம் இல்லை அப்படிங்கறது அர்த்தம் சமஸ்கிருதத்துல. இப்பொழுது இருப்பது அடுத்த க்ஷணத்துல மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்னு பார்க்கலாம், இந்த வினாடி ஏதோ ஒரு நேரம் வச்சுக்கலாமே, ஆறு மணி, ஏழு மணி, எட்டு மணி, எப்படி இருக்கக்கூடியது, அடுத்தது வராது. நாளைக்கு ஆறு மணி, ஏழு மணி, எட்டு மணி வரலாமே தவிர, இன்னைக்கு இருக்கக்கூடியது ஆறு மணி, ஏழு மணி, எட்டு மணிங்கிறது இன்ன ஜென்மத்துக்கு வராது, இந்த ஜென்மத்துக்கு இல்ல, எப்பொழுதும் வராது, முடிந்து விட்டது. இப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கால தத்துவத்துல மாறும் பொழுது அது அடுத்ததுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப அது முதல்ல கொடுத்தது குரு இல்லையா, வாங்கி கொண்டது சிஷ்யன் இல்லையா, சிஷ்யனோ சிஷ்யோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏன் அன்விகுதி, ஏன் பெண்ணா இருக்க கூடாது, அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல, யாரு வேண்டாலும் இருக்கலாம். சிஷ்யோ சிஷ்யனோ, குருங்கிறதுக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது. குரு குரு தான், அவர் குரு கிடையாது, குருவியும் கிடையாது, அவர் குரு குரு தான், அவர் குருவாகத்தான் இருக்க முடியும். இப்ப ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அது பரம தத்துவமாக இருக்கப்படக்கூடியவர் அவர். இப்போ குருவாக இருப்பவர் சொல்லி கொடுக்கக்கூடியவர் குரு, தெரிந்து கொள்ளக்கூடியவர் சிஷ்யன் சிஷ்யை, ஏதோ ஒண்ணு இல்லையா. இப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவத்திலே ஜீன்களும் அப்படித்தான், இயற்கை இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக குரு இல்லாமல் ஒன்றிலே இருந்து இன்னொன்றை மாற்றக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்க முடியாது. நான் தான் தான் தோன்றி என்று இருக்க முடியாது. இது ஏன்னா பல பேருக்கு அகங்காரம் வரக்கூடியதே, நான் இருக்கிறேன், என்னால நான் வந்தேன், நான் நான் நான் என்று சொல்லுகிறார்கள். நான்கிறதே கிடையாது, நான் என்பது நாம் தான். என்ன கொடுத்தது இந்த உலகத்துல, கொடுத்தது தாயும் தந்தையும் சேர்ந்து, சரிங்களா. இந்த உலகத்துல நான் மட்டும் இருந்தது பண்ணல, எனக்கு எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, நான் சாப்பிடுறதுக்கு அரிசி எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, அதை யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு உழவன் எங்கேயோ உற்பத்தி செய்திருக்கிறான். எல்லா பொருளும் அப்படித்தான், நான் காசு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கூட, நான் இப்பொழுது உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உடை, வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகள், சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இருக்கக்கூடிய வீடு, எல்லாமே கூட பல பேருனுடைய முயற்சியினாலே ஆகக்கூடியது. என்னது நான் தான் அப்படின்னு முழுமையாக இந்த எந்த விதமான தத்துவமோ கருத்தோ இருக்க முடியாது, இல்லை. இப்ப நான் அகங்காரம் கொள்ளுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும், ஏதாவது பிரமேயம், ஏதாவது ஒரு வியாஜம் காரணம் உண்டா? அகங்காரம் இருக்கவே முடியாது. பலவிதமான தன்மைகள் சேர்ந்துதான் நாமாக இருக்கிறோம், நானாக இருக்கிறோம். நாம் நானாகிறோமே தவிர நான் நானாகவே இருக்க முடியாது. என்னை தவிர வேற ஒரு பொருள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பஸ்மாசுரன் கதை மாதிரி தான், நான் பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகள், பஞ்ச பூதங்கள் மட்டும் கிடையாது, பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகளாக இருக்கின்றன. இதைத்தான் தத்துவங்களாக, உபதேசங்களாக, குரு சிஷ்யன் என்கின்ற தன்மையாக ஆன்மீகம் சொல்லுகிறது. நம்முடைய அகங்காரம் இருக்க முடியாது, நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி, நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திலே ஒரு பகுதி, நான் தனித்தவன் அல்ல. இதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆனந்தம் இருக்கும். காரணம் என்ன, இந்த பிரபஞ்சம் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது விளையாடி கொண்டிருக்கிறது. அழகிலா விளையாட்டுடையார் என்று சொல்வதைப் போலவே அவன் சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை அந்த காரணம் இதுதான். என்ன காரணம், அழகிலா விளையாட்டுடையார், ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தலைவன், நடராஜ பெருமானாக ஆடிக்கொண்டே இருக்கிறான். அந்த ஆட்டம் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம், இந்த சிவபெருமானுடைய ஆட்டம் பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம். நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன், அவன் பதி, நான் பசு, அவனும் இருக்கிறான் எப்பொழுதும், நானும் எப்பொழுதும் இருக்கிறேன். நான் இல்லாத சமயம் கிடையாது, அவன் இல்லாத சமயம் கிடையாது. அவனோட நான் ஒட்டி கொண்டிருப்பதை போலேவாகலும் இருக்கிறேன். நான் தனி, நான் அவனோடு ஒட்டி கொண்டாவது இருக்கிறேன். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் இல்லை, என்ன ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இப்படியே வரலாம், பிரணவம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரிய இயக்கத்தை தான் குரு என்கின்ற ஒரு தத்துவம் சுட்டி காட்டுகிறது. நீங்க யோசிக்க யோசிக்க ஒரு பெரிய விஷயமாக இது உங்களுக்கு மனசுல படும், ஒரு பிரமிப்பு வரும், ஆச்சரியமானது. குருங்கிறது ஏன் பெரியவர்னு ஏன் சொன்னோம்? ஆச்சாரிய அதிக தேவதாம் சமதிகாம் அந்யன்ன மன்யாமகே என்று சொல்லுவார்கள். ஆச்சாரியன்கிறதையும் குருவையும் கொஞ்சம் மாற்றி ரெண்டு வார்த்தையும் ஒரே பொருளாக சொல்லப்படும். இப்ப அவனை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது, குருவை மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லும் பொழுது திருமூலர் குருவை பத்தி அவ்வளவு சொல்லுகிறார். இப்ப குருவை மிஞ்சிய எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா குருதான் எல்லாம் என்று சொன்னால் காரணம் என்ன? பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய தத்துவம் குரு என்கின்ற தத்துவம். சிவபெருமான் தந்தை, முருகப்பெருமான் மகன். சிவபெருமான் உலகத்தையெல்லாம் படைத்தவன், முருகனையும் படைத்தவன். இப்போ முருகன் உபதேசம் செய்கிறான் சிவபெருமானுக்கு, சிவனிடத்திலே இருந்து முருகன், இப்போ முருகத்தின் முருகனிடத்திலே இருந்து பிரணவம் சிவனுக்கு. இதுதான் இயற்கை. இயற்கை இடத்திலே இருந்துன்னா நம்ம இடத்திலே இருந்து இயற்கை, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தொம்பதத்தை, இதுதான் தத்துவமசிங்கிற தத்துவம். தொம்பதத்து பண்புரைத்து செங்குவட்டில் தங்கு சொக்க பெருமாளே, இந்த ஒரு பெரிய விஷயத்தை தயவு பண்ணி நீங்களே தியானிக்க வேண்டும். நான் வார்த்தையை பயன்படுத்துவதை கவனிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இது சொல்ற விஷயம் இல்ல, குருங்கிற விஷயம் இருக்கிறதே அனுபவிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப எளிமையா சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது சனாதன தர்மமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து தர்மம். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது, குருங்கிறவர் இறைவன், குருங்கிறவர் தான் உனக்கு எல்லாம், அவரை தவிர வேற எதுவும் கிடையாது, குருதான் உனக்கு அம்மா, குருதான் அப்பா, குருதான் தெய்வம், குருதான் எல்லாமே என்று சொல்லிவிட்டது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மன், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று அதையும், அவன்தான் பரபிரம்மன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிலே இருந்து இன்னொன்று மாற்றப்படுகிறது. இது இயற்கையினுடைய சுழற்சி, பிரபஞ்சத்தினுடைய நியதி. இறைவன் என்கின்ற அந்த பதியையும் பசுக்களாகின்ற ஆத்மாக்களையும் பரமாத்ம ஜீவாத்ம தத்துவத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த குருங்கிற ஒரு ரெண்டே எழுத்து, ரெண்டே எழுத்து அவ்வளவுதான், பெரிய தத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. சிவன் இறைவன், முருகனை இங்கே பசுவாக சொன்னார், பசுவினிடத்திலே இருந்து பதிக்கு செல்லுகின்றது, பதியினிடத்திலே இருந்து பசுவுக்கு வருகின்றது. ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக, இரண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருந்து, அதுக்குத்தானா தனக்குத்தானே அருள் தத்துவம், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், அவன்தான் அப்பா, அவன்தான் புள்ளே, அவன்தான் பதி, அவன்தான் பசு, ரெண்டுக்கும் ஒரு பேதமும் இருக்கிறது. அதே சமயத்தில் குரு என்கின்ற தத்துவம் வருகின்றது, அபேதமான நிலைமையிலேயும் இருக்கின்றது. அவன் வேற இல்லை, இவன் வேற, நான் வேறென்னாதிருக்க, நீ வேறென்னாதிருக்க, அருணகிரிநாதர் நான் வேறென்னாதிருக்க, நீ வேறென்னாதிருக்க என்று பாடுவார். நீடார் ஷடாட்சரத்தை இந்த இடத்துல சொல்றார். அந்த ஷடாட்சரத்தை உபதேசம் செல்ல வேண்டும். ஏ, நான் வேறென்னாதிருக்க, நீ வேறென்னாதிருக்க, ரெண்டும் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள். இன்னொரு பாடல்ல திருவிடை, அந்த இன்னொரு பாடல்ல சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த அருகுணுனி பனியனையன் வரும் பொழுது, இருகும் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள், இடைமருதின் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்று சொல்வதைப் போலவே, ரெண்டுக்கும் ரெண்டும் தனித்தனியான தத்துவம், ஆனா ஒன்றிலே இருந்து ஒன்றாக இரண்டு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறதே இந்த குரு தத்துவத்தை தான் இங்க இருக்கக்கூடிய கந்த புராணத்தில் இந்த சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான கருத்து உண்டு. இந்த மெய்கண்ட சாத்திரத்துல சிவஞான சித்தியார் சொல்லும் பொழுது அதுல எட்டாவது சூத்திரம் ஒண்ணு உண்டு, அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். எட்டாவது சூத்திரத்துக்கு ஒரு மகாராஜா, மகாராஜாவுக்கு அங்கே எப்ப பார்த்தாலும் ரொம்ப திருடர்களாக வேடுவர்கள் இருந்தார்கள். இவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது தண்டம் எடுத்து சென்று அவர்களை ஒடுக்கினோம். இவங்க பழி வாங்கிறதுக்கு சமயம் பார்த்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க, மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகிறது, மகாராஜா நீ எங்களை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தினியா, நாங்க தப்பு பண்றோம் சொல்லி இப்ப உனக்கு பிள்ளையே இல்லாம பண்ணிடுறோம் சொல்லி இவனை கொன்னிட வேண்டும் என்றார். பிறக்கக்கூடிய குழந்தையனு சொல்லி தீர்மானம் செய்தார்கள். ரகசியமாக அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அரசிக்கு குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தை ஆண் குழந்தை, அம்பழகான ஆண் குழந்தை ராஜாவுக்கு பிறந்தது. இதை வேடுவ தலைவன் தெரிந்து கொண்டு கடத்தி கொண்டு சென்றான் பலி கொடுக்க வேண்டும். ஆனா குழந்தைய பார்த்து பரம சந்தோஷமாகி ஏன் கொல்லணும், நானே வச்சுக்கிறேன், என்ன ராஜாவா இருக்க வேண்டாம், இவன் திருடனா இருக்கட்டும், நீ எந்த ராஜா எங்களை அடிச்சானோ அதே ராஜாவுக்கு எதிர்த்தா அவன் புள்ளையே வரட்டும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த அரசமகன் வேடுவரிடத்திலே வேடுவராக தீத்தொழில் செய்து கொண்டு இருக்கிறான். மீண்டும் இவர்கள் வளர்கின்றார்கள். இவனுக்கு குழந்தை பிறந்தது தெரியும், குழந்தையினுடைய அடையாளம் இங்க ஒரு மச்சம், இங்க வந்த பழைய காலத்து கதமா இருக்கான், கவலைப்படாதீங்க, பழைய காலத்துல சினிமால எல்லாம் கதை பாக்குறது இல்லையா, நீங்க படம் பார்த்தது இல்லையா, அது போலத்தான். அது மாதிரி இவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். சரி, குழந்தை இல்ல, வருத்தத்தில் இருக்கிற, கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களை மீண்டும் அடக்குவதற்காக சில வருடங்கள் கழித்து செல்லும் பொழுது இந்த அரசகுமாரன் சின்னஞ்சிறு குமாரன் அங்கே திருடர்களோடு வேடுவர்களோடு இருக்கிறான். பிடித்து கொண்டு சொன்னான், இந்த பருப்பா நீ யார் தெரியுமா, ஏன் புள்ளடா, நீ யாரு, அரசனுடைய குமாரன் என்று சொல்லி நீ தான் என்னுடைய பிள்ளை என்று அவனை அவரிடத்திலே இருந்து பிரித்து தன்னுடைய பெருமையையும் அவனுடைய பெருமையையும் எப்படி சொல்லிக் கொடுப்பானோ அதை போல குருநாதன் செய்கிறார். எப்படி சொல்லுகிறார், ஐம்புலன்கள் ஆகிற வேடுவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இறைவன் என்கின்ற அரசனிடத்திலே இருந்து பசுக்களாகின்ற அரச குமாரனை எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். இந்த ஐம்புலன்களிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது ஐம்புலன்கோடு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, ஜீவாத்மாவை இறைவன் குருவாக வந்து பிரித்து எடுத்து தன்னிடத்திலே நீ என்னோடு இருக்கக்கூடியவன் என்று சேர்த்துக் கொள்ளுகின்றான். மன்னவன் தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயக்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்று இவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல் உயிரை, இந்த ஆத்மாக்களை எல்லாம் மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பவன் என்ன செய்கின்றான், குருவாக வந்து தன்னுடைய திருவடிகளிலே மீட்டுக் கொள்ளுகின்றான் என்று இதை சொல்லும் சிவஞான சித்தியார். குருவாக இறைவனே வருகிறான். இறைவன் குருவாக வரும் பொழுது எப்படி எல்லாம் வருவான், குருவன் எப்படிப்பட்ட தன்மையிலே வருவான்.
2: சைவம் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்டிருப்பது கல்யாண விரதத்தின் மகிமை. இந்த கல்யாண விரதத்தை சூரியன் மீன ராசியில் இருக்கும் போது, அதாவது பங்குனி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் சுபமான உத்தர நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்க வேண்டும். அன்றைய தினம் காலையில் எழுந்திருந்து கல்யாண குலத்தோடு கூடிய தேவதுடன் விளங்கும் உமாதேவி பெருமானை வணங்கி தியானித்து வெளியே சென்று புனிதமான நீள் நியமத்துடன் நீராடி நித்திய கர்மங்களையும் செய்து முடிக்க வேண்டும். பிறகு சிவபூஜையில் ஈடுபட்டு பரமசிவனை பக்தி சுத்தையோடு வணங்கி வழிபட வேண்டும். சிவபூஜை செய்யாதவனாக இருந்தால் அவன் பொன்னினால் உமாதேவி சிவபெருமானின் பிரதிமைகளை செய்து அப்பிரதிமைகளை சுத்தமான நீர் நிறைந்த ஒரு கும்பத்தின் மீது வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு திருமண முறைப்படி பல உலகங்களுக்கும் அன்னையாரான உமாதேவி சிவபெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். பிறகு பலவிதமான உறவு பொருட்களோடு கூடிய நைவேத்தியங்களை கடவுளுக்கு படைத்து வேதமறிந்த சிவபக்தர்களான பிராமணர்களுக்கு அவர்கள் மனைவிமார்களோடு சேர்ந்து பஞ்சபக்ஷ பரமானத்தையும் படைக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு தானமும் செய்ய வேண்டும். பிறகு சிவாலயத்திற்கு சென்று ஈஸ்வரனையும் அம்பிகையும் வணங்கி மூன்று முறைகள் வலம் வந்து பிரதட்சிண நமஸ்காரம் செய்து தன் வீடு வந்து சேர வேண்டும். அன்று இரவில் சிவபக்தர்களான அந்தனர்களோடு சேர்ந்து கொண்டு கனி வகைகளையும் பாயசம் போன்ற இனிப்பான ஆகாரங்களையும் உட்கொள்ள வேண்டும். அன்று இரவில் தர்பை பொருட்களை பரப்பி அதன் மீது தான் படுத்துக் கொள்ள வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் நித்திய கர்மங்களை செய்து முடித்துவிட்டு பார்வதி பரமேஸ்வரரின் இரண்டு தங்க பிரதிமைகளையும் ஆச்சாரசீலமும் சிவபிரானத்தில் பக்தியும் கொண்டிருக்கும் இரண்டு பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துவிட வேண்டும். அன்றைய தினம் ஒரே ஒரு முறைதான் உணவு உட்கொள்ள வேண்டும். சகல பாவங்களையும் அழிக்கக்கூடிய இந்த விரதத்தை இம்மாதிரியான முறையில் எவனொருவன் அனுஷ்டிக்கின்றானோ அவன் ஸ்ரீ சிவசங்கரனுடைய பிரியத்திற்கு பாத்திரமானவனாகி ஏராளமான சுகபோகங்களையும் அனுபவித்து முடிவில் சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் அடைவான். முன்பொரு சமயம் மகாவிஷ்ணு இந்த விரதத்தையும் அனுஷ்டித்து அதன் பயனாக மகாலட்சுமியை தன் மனைவியாக அடைந்தார். அதே போலவே பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியையும் தேவேந்திரன் இந்திராணியையும் தங்கள் தங்கள் மனைவிகளாக அடைந்தார்கள். சந்திரனும் இந்த விரத மகிமையால் அஸ்வினி முதலான 27 நட்சத்திரங்களை தம் மனைவிகளாக அடைந்தான். அகஸ்திய முனிவரும் பூர்வத்தில் இந்த சிறந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக லோபாமுத்திரியை தம் மனைவியாக அடைந்தார். திருமாலின் பொதுவிகளான அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லி என்ற இருவரும் இந்த மேலான விரதத்தையும் அனுஷ்டித்த மகிமையாலே திருமுருகனின் திருவுருளை பெற்று தேவசேனை வள்ளி என்ற பெயர்களை வேறு பிறவியை அடைந்து தேவசேனாதிபதியான ஆறுமுக பெருமானையே தங்களது நாயகராக அடைந்து மகிழ்ச்சி பெருப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள். வேதாங்க முனிவரின் மகளும் அழகு மிகுந்தவளுமான சுகேசி என்பவள் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் பயனாக நந்தி தேவரை தன் நாயகராக அடைந்து தேவ மாதர்களால் வணங்கி வழிபட்டு வருகிறாள். சத்தியபூர்ணர் என்ற தவசீலரின் இரண்டு விழிகளிலிருந்தும் அவதரித்த பூரணை புற்களை என்னும் இரண்டு பெண்களும் இந்த விரத மகிமையால் ஸ்ரீ மகாசாஸ்தாவிற்கு மனைவிகளாக ஆனார்கள். இந்த விரத மகிமையாலேயே மன்மதன் பிரதிதேவியை தன் மனைவியாக அடைந்தான். ஜனககுமாரியும் சீதாதேவியும் இதனாலேயே ஸ்ரீராமபிரானை தன் நாயகராக அடைய பெற்றாள். ஜாம்பவதியும் இந்த விரதத்தின் மகிமையாலேயே கண்ண பரமாத்மாவை பதியாக அடைந்து மகிழ்ந்தாள். சிறந்த தவசிலரான சௌபரி முனிவரும் இந்த மகத்தான விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சகல் லட்சணங்களும் வாய்க்க பெற்ற அநேக ராஜகுமாரிகளை தன் மனைவிகளாக அடைந்தார். இவர்களைப் போலவே அநேகரும் இந்த மேலான கல்யாண விரதத்தை அனுஷ்டித்து சகல போகங்களையும் அனுபவித்து சிறந்த புத்திர செல்வங்களையும் பெற்றெடுத்து முடிவில் கைலாசத்தை அடைந்து மோட்சத்தையும் அடைந்திருக்கின்றார்கள். இந்த விரதத்தை குறைவர அனுஷ்டித்து வருபவர் தான் விரும்பிய பெண்ணையே மனைவியாக அடைவார். கன்னி பெண்ணும் அழகில் மன்மதனுக்கு இணையான அழக வாய்ந்த ஆடவனை கணவனாக அடைவாள். தம்பதிகள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் புத்திர செல்வங்களையும் விரும்பிய பொருள்களையும் பெற்று மகிழ்வார்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது கேதார கௌரி விரத மகிமை. இந்த கேதார விரதமானது புரட்டாசி மாதத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஆரம்பித்து 21 நாட்கள் முடியும் வரையிலும் முறைப்படி அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும். இந்த விரதத்தின் முடிவு தினத்திலும் முறைப்படி அனுஷ்டித்து நியமத்துடன் உணவு உட்கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் சகல மனோ விருப்பங்களையும் அடையக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவன் இந்த உலகத்தில் சகல விதமான போகங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவான். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ கௌரி தேவி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் மகிமையால் சிவபெருமானின் பாதி உடலை பெற்று மகிழ்ந்தாள். திருமாலும் அவ்வாறே வைகுண்டத்திற்கு அதிபதியாக விளங்கினார். பிரம்மதேவனும் அதன் பயனாகவே அன்னத்தை வாகனமாக அடைந்தார். அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அந்த வினாடியிலேயே பிரம்மதேவருடைய சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்றார்கள். முன்பொரு சமயம் பாக்யவதி புண்ணியவதி என்னும் பெண்மணிகள் இருவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததின் பயனாக அளவற்ற ஐஸ்வர்யங்களை அடைந்து மகிழ்ந்தார்கள். நற்குணம் வாய்ந்த பிராமண சிரேஷ்டர் ஒருவர் உமாபதியின் பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஒப்பற்றவர்களான 100 புத்திரர்களை பெற்றெடுத்தார். அப்பிள்ளைகளையும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க செய்த அவர் நீண்ட காலம் அவர்களோடு சேர்ந்து பலவிதமான போகங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் பெற்றார். கௌரிநாதருக்கு பிரீதி அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டித்து மோட்சமடைந்தவர்கள் அநேகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சோமவார விரத மகிமை. கார்த்திகை மாதத்தில் சோமவார தினத்தன்று, அதாவது திங்கட்கிழமை அன்று சூரியோதய பொழுதில் கண்விழித்தெழுந்திருந்து பரமசிவனை தியானித்து வணங்க வேண்டும். பிறகு நிர்மலமான தண்ணீரில் நீராடி முறைப்படி சந்தியாவந்தனமும் செய்து சகல மங்களங்களையும் கொடுக்க வல்லவரான சிவபெருமானை பூஜித்து சிவபக்தர்களையும் பதிவிரதையான பெண்மணிகளையும் உமாதேவி மகாதேவர்களாகவே கருதி பூஜை செய்து அவர்களுக்கு உணவு படைத்து தான் ஒரே ஒரு தடவைதான் உணவு உட்கொள்ள வேண்டும். சிவபூஜை செய்ய இயலாதவர்கள் என்றால் அத்தகையவர்கள் தெளிந்த நீரில் நீராடி நித்திய கர்மாக்களையும் செய்து முடித்து மங்களமான சிவாலயத்திற்கு சென்று பார்வதி மணாலரை வணங்கி வழிபட வேண்டும். அப்பெருமானுக்கு சுத்தமான பஞ்சாமிரதம் முதலானவற்றால் அபிஷேகம் செய்வித்து நல்ல வில்வ தலங்களினால் அர்ச்சனையும் செய்வித்து திவ்யமான ஆகார பொருட்களையும் நைவேத்தியம் செய்து சிவபக்தர்களான அந்தனோத்தமர்களுக்கு உணவு படைத்துவிட்டு பிறகுதான் தான் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அதிலும் அப்படி உட்கொள்ளும் ஆகாரம் எந்த வகையிலும் விரதத்தை கெடுக்காத விதத்தில் இருக்க வேண்டும். ஆகாரம் எதையுமே உட்கொள்ளாமல் உபவாசம் இருப்பதும் நல்லதுதான். இவ்வாறாக சிறப்பு வாய்ந்த சோமவார விரதத்தை எவன் ஒருவன் சாஸ்திர முறைப்படி அனுஷ்டித்து வருகிறானோ அவன் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சகல போக பாக்கியங்களையும் இஷ்டப்படி இந்த உலகில் அனுபவித்து மகிழ்ந்திருந்து விட்டு கடைசியில் கைலாசத்தையும் அடைந்து விடுவான். பூர்வீக காலத்தில் பதிவிரதத்தன்மை மிகுந்த சீமந்தினி என்னும் அரசகுமாரி ஒருத்தி சோமவார விரதத்தை விதிமுறைப்படி அனுஷ்டித்து வந்தாள். அப்போது இரண்டு பிரம்மச்சாரிகள் கபடத்தனமாக தம்பதிகளை போன்ற வடிவத்தில் உருமாற்றம் செய்து கொண்டு அங்கே வந்தார்கள். அப்போது அவ்விருவர்களையும் உண்மையான தம்பதிகள் என்றே தன் மனத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த ராஜகுமாரி பூஜை செய்தாள். அதன் மூலமாக இரு பிரம்மச்சாரிகளும் உண்மையாகவே ஆண் பெண் பாலகர்களாக மாறி நிஜ தம்பதிகளாகவே ஆகிவிட்டார்கள். இத்தகைய அற்புதத்தை சோமவார விரதத்தின் மூலமாக அரசகுமாரி சீமந்தினி செய்திருக்கிறாள். தவசீலரான வசிஷ்டரும் இந்த விரதத்தை இம்மாதிரியாக அனுஷ்டித்த மகிமையாலேயே கற்புக்கரசியான அருந்ததியை தம் பத்தினியாக அடைந்தார். முன்பொரு சமயம் விபு என்னும் அரசனொருவன் இந்த சிறப்பு வாய்ந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய பிள்ளையில்லா குறையை தீர்த்து கொண்டான். அதுபோலவே சோமசர்மா என்ற அன்னரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்த மகிமையால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஈஸ்வரன் அருளால் அடைய பெற்றார். வஜ்ரபாகு என்ற அரசன் ஒருவனுக்கு ஏராளமான பகைவர்கள் இருந்து வந்தார்கள். அப்போது அந்த அரசன் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து பகைவர்கள் அற்றவனாக ஆகிவிட்டான். கீசகன் என்ற அந்தனனோ இந்த சோமவார விரதத்தால் யமனை கூட வென்றுவிட்டான். சிம்மன் என்ற அரசன் இந்த விரதத்தை மேற்கொண்டதன் விளைவாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைய பெற்றான். வேதங்கன் என்பவன் இந்த சிறந்த விரதத்தை அனுஷ்டித்து தன் மனைவிடனும் மானிட சரீரத்துடனேயே சிவலோகத்திற்கு சென்றான். தர்ம வீரியன் என்பவன் இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு சென்றான். கர்க்கசீலன் என்பவன் இந்த விரதத்தை புத்திர பௌத்திரிகளோடு அனுஷ்டித்து அதன் பயனாக இந்த உலகத்தில் சகலவித போக பாக்கியங்களையும் அனுபவித்து பிறகு அவர்களோடு சேர்ந்து சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். சத்தியசந்தன் என்பவனின் மகனான விராடன் என்பவன் மகா பாபியாகவும் திருட்டு தொழிலில் ஈடுபட்டும் பரஸ்திரிகளிடம் சகவாசம் கொண்டும் மகா துன்மார்கனாக திரிந்து வந்தான். அவன் ஒரு நாள் வேசி ஒருத்தியின் வீடு தேடி சென்றபோது சில காவலாளிகள் ஆயுதபாணிகளாக அங்கே வந்தார்கள். அவர்களை கண்டவுடன் விராடன் அஞ்சி நடுங்கியவனாக அங்கிருந்து கானகம் ஒன்றை நோக்கி வேகமாக ஓடி சென்று விட்டான். நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. காற்றுக்கு சென்ற விராடனுக்கு அன்றைய தினம் பூராவும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் எதுவுமே கிடைக்கவில்லை. அதனால் அவன் அங்குள்ள கிழங்குகளையும் காய்கனிகளையும் பிடுங்கி தின்றுவிட்டு அந்த காட்டினுள்ளேயே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அதற்கு மறுநாள் ஒரு நச்சு பாம்பு அவனை நன்றாக கடித்து விட்டது. அதனால் விராடன் விஷம் தலைக்கேற உயிர் துறந்து விட்டான். அப்போது அவனை கட்டி இழுத்து கொண்டு போவதற்காக யமதூதர்கள் அங்கு விரைந்து வந்தார்கள். அதே சமயத்தில் அங்கு வந்திருந்த சிவதூதர்கள் யமதூதர்களை அடித்து விரட்டிவிட்டு விராடனை ஒரு திவ்யமான விமானத்தில் ஏற்றிக்கொண்டு சிவலோகத்தை நோக்கி சென்றார்கள். சிவதூதர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட யமதூதர்களோ தங்கள் தலைவரிடம் விரைந்து வந்து எல்லா விவரங்களையும் அவரிடம் தெரிவித்தார்கள். உடனே யமன் அங்கிருந்து சட்டென்று புறப்பட்டு சென்று பாதி வழியில் சிவகணங்களை சந்தித்து அவர்களை வணங்கினான். பிறகு அவர்களை நோக்கி, சிவகணங்களே, இந்த மகாபாவியை இதற்காக இப்படி விமானத்தில் ஏற்றிக்கொண்டு செல்கிறீர்கள்? இவன் எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று வினவினான். அதனை கேட்டதும் சிவகணங்கள் அவனை நோக்கி, யமனே, இவன் சோமவாரத்தில் மழையால் நீராட பெற்று அன்னத்தை ஆகாரமாக உட்கொள்ளாமல் கிழங்கு காய்கனிகளையே உணவாக உட்கொண்டு நடுக்காட்டில் சஞ்சரித்து வந்தான். ஏதோ புண்ணிய வசத்தாலும் தெய்வ வசத்தாலும் இவனுக்கு இவனை அறியாமலேயே சோமவார விரதத்தை அனுட்டிக்கும்படி நேர்ந்துவிட்டது. அதற்கு மறுநாள் இவன் பாம்பு ஒன்றினால் கடிக்கப்பட்டு உயிரை விட்டிருக்கிறான். அந்த புண்ணிய மகிமையால் தான் இவனுக்கு சிவலோகத்தை அடையும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. சிவலோகத்தில் இவன் நீண்ட காலம் தங்கியிருந்து விட்டு கடைசியில் மோட்சத்தையும் அடையப் பெறுகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமானின் உத்தரவின் பெயரிலேயே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம். ஆகையால் நீ வீணாக எங்களுடன் வருவதை விட்டுவிட்டு உன்னுடைய உலகத்திற்கே திரும்பிச் சென்று விடுவதுதான் நல்லது என்று கூறினார்கள். அவ்வார்த்தைகளை கேட்டதும் யமன் அஞ்சி நடுங்கியவனாக சிவ தூதர்களையும் அந்த புண்ணிய புருஷனான விராடனையும் வணங்கிவிட்டு தன் உலகத்திற்கு போய் சேர்ந்தான். சிவபெருமானின் பிரியத்திற்கு பாத்திரமான விராடனும் சிவலோகத்தை அடைந்து அங்கு நீண்ட காலம் தங்கியிருந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். இதுபோலவே சந்திரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பரம சிவனிடமிருந்து சந்திரன் என்ற தன்மையை அடைந்தான். அப்போது அவனுக்கு எதிரில் சிவபெருமான் காட்சி அளித்தவுடன் அவன் அவரை மகிழ்ச்சி பெருக்கோடு வணங்கி, ஈசனே, இந்த மகிமை வாய்ந்த விரதத்திற்கு சோமவார விரதம் என்ற பெயர் உண்டாக வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு தங்களுடைய பேரருளால் அவர்கள் கோரும் சகல மனோபிஷ்டங்களும் நிறைவேறி முடிவில் மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவ்வாறே அவன் வேண்டிய வரத்தை கொடுத்துவிட்டு சிவபெருமான் மறைந்தார். ஆகையால் சோமவாரத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு பிடித்தமான இந்த சிறந்த விரதத்தை எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பெருமான் தம் தேவியான பார்வதி தேவியோடு பிரத்யட்சமாகி மனதின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் என்பது நிச்சயம். சிவசங்கருக்கு பிரியமான இந்த சோமவார விரத மகாத்மியத்தை எவர்கள் படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ அல்லது கேட்க செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சகல போகங்களையும் குறைவர அனுபவித்து மகிழ்ந்திருந்து கடைசியில் மோட்சத்தையும் அடைவார்கள். வணக்கம். ஓம் சிவாய.
1: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம், முக்கியமான அத்தியாயம். இதுல இன்னும் பல இருக்கு. முக்கியமானது இந்த காலத்தி என்கின்ற பெயர் வந்ததற்கு காரணம் காலன் யாரு, அத்தி யாரு, என்ன செய்தார் என்ற வரலாறு. இதுல இது ஐந்தாவது காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். அதனால அதான் முடியும். அதான் உன்னறிய பரைமரிப்பின் தலைவிதிய சீக்கையினால அந்த மாணிக்கத்தெல்லாம் தள்ளி விட்டு எப்படி மாணிக்கம் எத்தனை உடையுமோ இப்படி கூட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்ப நாம பார்க்கிற கேட்கின்ற நாகம் போல அல்ல. அதெல்லாம் வந்து முப்பிறவியிலே தெய்வமாக இருந்து முப்பிறவியிலே ரிஷிகளாக இருந்து ஏதோ ஒரு சாபத்தினாலே பின்னாடி பரவி வருவது. பரவி வந்தால் அந்த எண்ணம் பரவி வந்தாலும் அந்த தலத்திலே என்னது அறியினாலே இப்படி யானை வந்தது. யானை வந்து அந்த மணிகளை தன்னுடைய துதிக்கையினால தள்ளி விட்டுட்டு தன் போனாலே இனிதாட்டி அது தண்ணி மோக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால துதிக்கையினால் தண்ணீரை அதுக்கு மேல தடைய முதலிய பத்திர உற்பங்களை பறிச்சு கலந்து அதான் இந்த யானையும் மிஞ்சது. இந்த யானை வந்த இடம் தெரியுமா? இருந்த இடம் அந்த இது திருவள்ளி பக்கத்துல ஒரு இடம்
3: நீராட்டியது
2: பூங்கமல நான்மலது முகைவிண்ட செம்பு வளை போதும் மீது தீங்கனியை இங்கு வைத்தா மறைக்கிழங்கும் திருமுது செய்து தந்தார். அதனால கனிகளும் பறித்து வச்சுதான் யானை, அது துதிக்கி இருப்பதால் அது பறிக்கிறதுக்கு வாய்ப்பு. விங்கிடமின் முளைவுமாயா தழுது மேனிதனை வேளந்தானும் தாங்கரிய மகிழ்தூங்கு உலத்தினோடும் புழைக்கரத்தா தழுவி. அப்படி அந்த சிவலிங்கத்தையும் தன்னுடைய துணிக்கையினாலே அப்படி தடவி கொடுத்தது. அப்படி தழுவியது, தழுவிய போது அந்த அரவமானது சிற்றுருவம் தன்னை கொண்டு, அது வந்து சிறிய உருவமாக எடுத்துக்கொண்டு, தன்னை சிறிய உருவமாக எடுத்துக்கொண்டு வடுகை நீர்ப்பனன வந்தடக்கை உட்புகளும் அருந்துவரும் துதிக்கையிலும் கூட்டது. அழிதுயர்ந்தாய் தலை உதரித்து அரையகாரை எழுதுபுரி வரியறவன் தலைகாரும் நுழைந்து குடைந்துட்ட அம்மா. இதேதான் ஜலந்தி உடைந்து உள்ள உந்து குடைஞ்சது. அதே மாதிரி அது கொஞ்சம் என்னமா இருக்கு, அது முன்ன செய்த பாவத்தினால் அந்த பறவையா பிறந்து இந்த மாதிரியாக அதுக்கு உயிரோடு போய் மறுபடி அதுக்கு உயர்ந்த விதி கிடைக்கணும்னு விதி. உடைந்து உடைந்து இடறு விளைப்ப குஞ்சரஞ்சின் ஜடைமொழி குலகன் பெண்ணே தடம்புருப்பின் நெடுங்குவட்டு சாலகுந்தன் தலைமோத தலைமுத்துண்டு நெடுங்கிரியும் குலங்குவட்டோடு அலைந்து வரும் பாறைகளும் செதறி நீங்க உடங்களிலும் தலை உண்டு பறஞ்சுடதை நினைஞ்சாவே உயிர்வாரும். தாங்க முடியாம பாறையில கல்லிலே மோதி அடித்து விழுந்து யானை இறந்தது. உள்ளே இருந்த அந்த அடிதாங்கான அது உயர்ந்தது ஒளிந்திடரும் தலை அறைந்த வலியினால் வெண்புதைத்த உரகந்தானும் மழுந்தியுடன் நெருங்கியதுள் அமரநடி நனைந்துடனே ஆவி நீங்கி விழுந்தவை விழுந்ததவை ஓரிரண்டும் இரண்டும் இறந்தது. விண்ணவ நாயகன் தூயமேனியாகி எப்படி இறந்து இறந்தது, இறந்த உடனே அதுக்கு சிவசாரூபம் வந்து சிவசாரூபம் சிவசாரூபம் சிவபெருமான கோயில் திருமேனி கொடுத்துட்டார். இந்த உடம்பு போச்சு அந்த உடம்பு வந்து செஞ்சுடற்கன் ஒரு ஒன்றும் குளரிமதி அபிஷடையும் கொண்டானாதோ. அதனால அப்படி இறந்து இறந்தது, இறந்த உடனே அதனால செம்மீனியாச்சு மூன்று கண்ணு மான்மடு சதுப்புகா நீலகண்டா சடை பெற எல்லாம் வந்து சிவனுக்கு உண்டானபடியும் அத்தனை அதை சிவ சாரூபம்னு சொல்லும். கொண்டா போதவர் கண்டு உழைவுற வண்டலம்பு மலக்குழலாளுக அண்டன் நாயகன் அபிலிங்கத்துனு ஒன்றிரல் விடை ஊர்ந்தெறி தோன்றினான். இப்படி இதற்கு திருமுருவம் வந்தது, சிவ சாரூபம் வந்தது யானைக்கும் பாம்புக்கும். சாமி என்ன காட்சி தவம் பிரிது, அது இறந்ததும் பிரிது, அது பெற்ற பேரும் பிரிது. ஆரணந்தன் அனைத்தி நனைந்தனன். அதனால இப்படி சாமி சிவபாகனத்துல இருந்து ஒழியும் போது ஆரணனாகி பரமா அன்னத்துல வந்தார் சரஸ்வதியோட. நாரணன் உள்ள அரசி நின்றார், நாராயணாகிய மகாவிஷ்ணுவானவர் உள்ள அரசாகியோட நிலை வந்தார். பேரணன் கூட பெற்ற தவர்ந்தவர் பூரணந்தனை போற்றி நின்றாரு. இப்படி பரமா அன்னவாகனத்துல வந்தாரு, விஷ்ணுவானவர் கடவாகனத்துல வந்தாரு, இருவரும் போற்ற நின்றாரு. அதுக்கு மேல விநாயகர் மூஷி வாகனத்துல வந்தாரு, முருகப்பெருமான் மயில் வாகனத்துல வந்தா, அவன் வீட்டுக்காரி புரிந்து வந்தா, அவன் வீட்டுக்காரி புரிந்து வாகனத்துல எல்லாம் டபுள் டபுளா நிக்கிறாங்க. நல்ல காட்சி. துருகு மாதவன் வீடுடா எங்கரா புதுவிலத்திரி மாசில் குலத்தியன் அருள் வசித்தனும் நாயவருந்தவர் சுருதி முன்மனும் அவா துதி செய்தனர் மாதிரங்கள் பதிப்போர் வசுக்களன் ஓதும் மென்மர் பதினோரு உருத்தரது ஏதமற்ற இருவர் மருத்துவர் சோதியாதிரு குரிய சூரியன் சூழ்ந்தனர் பனிரெண்டு சூரியர்கள் பதினோரு உருத்தரர்கள் இரண்டு மருத்துவர்கள் எட்டு வசுக்கள் பரமா விஷ்ணு அதுக்கு மேல விநாயகர் சுப்பிரமணியர் மற்ற முனிவர்கள் இப்படியெல்லாம் சித்தர் சாத்தியர் சேரத்துவந்தர் தத்துவாக்கட தன்னநீர் கொஞ்சவை ஒத்தையாளினில் உள்ள முழுக்கி மொய்த்த கண்ணர் செங்கை முகழ்த்தர் தேங்கு முக்கரம் ஆதிய தீர்த்தம் வீங்குவர் கடல் ஆதிய வேலையும் ஓங்குகவும் மாணவி உள்ளவன் பாங்குரு கொடு போந்து பண்ணுகிறார். இத்தனை வகையான சிறப்புகளோடு இவ்வளவு கூட்டத்தோடு அந்த பாப்புக்கும் யானைக்கும் காட்டியிருந்தார் சிவசாது கும்பத்தை அவர்களுக்கு காட்டி. பருப்பத முதலாய பல்வனை பனிவரை பலமும் அமைந்தேன் மறுபொலி தேவதாறு வனமுதல் வனங்கள் யாவும் திருத்தது காட்சியாதி தெய்வமான அகரும் தேவர் குருப்புரு சோதித்துவமும் முதலிய வேள்வியாகவும் அரிசுமர் வேதனானும் அங்கமோர் ஆகும் உள்ள துறை செய்யும் மந்திரமும் ஆதி புராணமும் ஒருங்கு வந்த பொருளில் தந்தது சிங்க தாளத்தின் உடனே போத மருவின் இடியேறென்ன வான குந்துவிகளார்த்த சுந்தர தெய்வங்கை சுந்தர துளியலாடி இந்திரன் மலத்தங்காவின் ஆடை ஒடிந்து ஊடி அந்தர தமரர் அம்பன் விமானமே கொடியசைத்து செந்தமிழ் மனத்தினோடு செந்தலங்கொன்றுளாக துண்ணுமென் திசைப்பார் என்றும் சுரிமத கல்லின் ஆழ்வாய் மின்னவர் குறைவன் போட்டு வேடமா மதவிட்டு ஓடி பன்னரும் பதுந்தியன் மாண்டி பாட்டலி முறந்து பற்ற பொன்னிதழ் தருவின் வாத பூமலை புரிந்த வந்தேன். இப்படிப்பட்ட பல வகையான சிறப்புகள் ஒரு சிவருவார் காட்சி தந்தார். குருந்த மலர்ந்து குளிர்ந்துள போதும் குருந்த மலர்ந்து குளிர்ந்துள போதும் குருந்த மலர் குளிர்ந்த திருந்தி ஒளிந்து சிறந்த கண் ஒன்றும், இப்படி குருந்த மலர் பூ போலவும் வெண்ணிலவும் போல விளங்கிய பால் நிறமேனி பவளம் போல் மேனி பால் வெண்ணீர் தயங்கடு நயங்கடு சூரிய நகைமுகம் ஐந்தம் சிவபெருமான வடி வருமை படிக்கிறார். நயங்கடு சூரிய நகமுகம் ஐந்தம் சிதாஜன திருமேனி ஐந்து முகமாக கீதாரந்த ஓர் பாவதேவன் சத்ருசாதா ஐந்து முகமாகும். வியந்த கட்டங்கவன் சூலமும் வேலும் வயம் கவயம் வடி வாழ்ந்தல் வாய்ந்து தயங்கும் வளத்தர கரம் ஐந்தும் வளத்த தடக்கர ஐந்தும் விதிகமல் உட்பலம் வெய்ய கணிச்சி உருசுவை மாதடை ஒன்கனி செங்கட் புதிய அரவ மக்கணி தொடை மணித்தொடை பூண்டங்கு இரிசுளது வீசும் இடக்கரம் ஐந்து வளக்கர ஐந்துல ஐந்து பொருளும் இடக்கர ஐந்துல ஐந்து பொருளும் படந்தொழில் குஞ்சடை மீது பறந்த தடந்திரை ஆடலை தன்கரை தானும் உடங்குலை ஈறுதல் ஆடையும் நூசு விடம்பொய்ய நாகமும் நூலு வழங்க கண்ணதில் வந்தவள் கண்ணுதலோனை அண்ணலை நாகமும் அத்தியுமானோர் மண்ணில் விழுந்து விழுந்து வணங்கி உண்மையை காதல் உடம்புகள் வந்தா. இப்படிப்பட்ட காட்சியோடு வந்து அந்த இருவருக்கும் காட்சியை தந்தார். காட்சியை கண்டு அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சி உள்ளத்திலே மூழ்கி சாமியை தோத்தரம் பண்ணுகிறார்கள் என்று பாடுகிறார். அந்த பாட்டு நிறைய கைவிடுத்தார்கள். அது நிறைய வருது, நிறைய சொல்றார். அந்த அத்தியும் பாடமும் அத்தியும் தோத்தரம் பண்ணுகிறார்கள். இது தோத்தரம் வந்து மிக சிறப்புடைய சித்தாந்த. அது எப்படி தோத்தரம் பண்ண தெரியுமா? உயர்வூரு முழுதுல உடையாய் ஜய ஜய எல்லாம் ஜய ஜயன்னே வரும். ஜய ஜயங்கிற வாக்கியம் எங்க வருது? மெய்தான நிரம்பி விதிர்ந்திருக்கும் நிறையாங்களுக்கும் கைதான் தரவிட்டு கண்ணீர் ததும்பி விதிந்து உள்ளம் புயிதான் திருந்து உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்றும் கைதானது உடைய உடையா என்னை கண்டு ஜய ஜய ஜய ஜெயங்கள் வெற்றி போற்றி போற்றி ஜய ஜெய போற்றி போற்றி திருவள்ளுவர். உயர் ஊரு முழுதுல உடையாய் ஜய ஜய ஐயாலே உயர் உடையதாய் இருக்கிற எல்லா உலகத்தையும் உடையவன். எல்லா உலகத்தையும் எல்லா உலகமும் யார் இருந்தால் சிவபெருமான். எல்லா உலகமும் ஆனாய் எல்லா உலகமும் அவனுடையது. எல்லா உலகமும் ஆகவும் இருக்கிறார். உலகம் அவனுடையது, உலகமாகவே இருக்கிறார். உலகமே உருவமாக என்பது சித்தியார். உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக என்பது சித்தியார். அதனாலே உயர் உரு முழுதுல உடையாய் ஜய ஜய மயிலியன் மடமொழி மதிமுதல் உமையவள் மயில் போன்ற ஜாயன் மடமொழி. மடமொழின்னா சின்ன பிள்ளை மாதிரி இது பேசுவாடா அகிலாண்டே சரி வயசாகலையா? அவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? பன்னெண்டு வயசு. பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்பாளுக்கு பேதே இருக்கு. அப்பாளுக்கு பேதே இருக்கு. பேதையால் அவளோட பெருந்தகை இருந்தது. அதனாலே மயில் போன்ற ஜாயில் மடமொழி மதி முதல் உமையவள் சந்திரனை போன்ற நெற்றியுடையவளாய் கயல் விழி கயல் விழி கயற்கணி மலை மகள் கனவா ஜய ஜய தயவுடை அடியவர் தாயே ஜய ஜய. இப்படி அம்பாளை சொல்லி அவருடைய கணவனே வெற்றி வெற்றி வெற்றி தயவுடை அடியவர் என்றால் தயவு என்கின்ற உள்ளத்திலே அன்புடையவர்களாய் இருக்கின்ற அடியவர்களுக்கு தாயாய் இன்னொரு சக்தியின் நிகழ் நீர் ராட்சத மண்ணி அலைத்துல கங்கடும் மறைமுறை பொன்னிதழ் கமல தவங்கவன் என்ன விதித்தரும் இளையவன் ஜய ஜய. அதனாலே சிவபெருமானே பிரமனாக இருக்கிறான், சிவபெருமானே விஷ்ணுவாக இருக்கிறான், சிவனே உருத்தரனாக இருக்கிறான். அந்த பிரமாவாக இருந்து படைக்கும் போது ராசத குணத்து உணர்ந்து பாறான். பிரமாவா இருக்கும் போது ராசத குணம் ராசதம் தாமதம் சாத்தி மூன்று குணங்கள் அல்லவா? அந்த மூன்று குணங்களிலே படைத்தராய் இருக்கும் போது பிரமாவாகும். பிரமாவுக்குள்ள ராசத குணமும் இருந்து உணர்ந்து படைக்கிறாராம். சிவனே உலகத்தை படைக்கிறது, சிவனே உலகத்தை காக்கிறது, சிவனே உலகத்தை அழிப்பது. அதை படைக்கும் போது பிரமாவாக இருக்கிறாரு, காக்கும் போது விஷ்ணுவாக இருக்கிறாரு, அழிக்கும் போது உத்தரனாக இருக்கிறாரு. அது உன்னுடைய சக்தியிலே ஒன்று ராசத குணத்துடையதாய் உலகம் முழுவதையும் படைக்கிறாய். விதிப்பதினால பரமாவுக்கு விதின்னு விதி விதிப்பது விதிப்பது என்று சொன்னால் படைப்பது. இது இது இப்படித்தான் என்று விதிக்கிறது. அதனாலதான் நம்ம தலையில யாரு இது எழுதியிருக்கிறார் விதிப்பதினாலே நீ இப்படித்தான் உனக்கு பலன் கிடைக்கும் விதிப்பதினாலே விதி என்று அதை விதிக்காம உடம்பை விடாதனை என்பது கந்தர அனுபூதி. அதனாலே நின்னது சக்தியின் நிகழ்வு நிறாகத மண்ணி அனைத்துல தங்கடு மறைமுறை பொன்னிதழ் கமல தமர்ங்கவ என்ன விதித்தருள் இறையவ ஜய ஜய ஏத்தது நின்னுடைய இச்சையிலே உயர் சாத்து விகங்கொடு தந்துளவோன வாய்த்தீடு வடிவோடு மரபொழி உலகவை காத்தினி தருள் ஒளி கருணைய ஜய ஜயம். அதனாலே உன்னுடைய இசையினாலே சாஸ்திர குணம் கொண்டு தொழவோன் என்கின்ற திருமாலாக இருந்து உலகம் முழுவதையும் காக்கின்ற அந்த கருணைக்கு வெற்றி வெற்றி.

விசுவாக இருக்கும் போது சாட்சி உலகம், உத்தரனாகும் போது தாமதம் உலகம். விருத்தோழர் ஞானம் மிகுந்து விளங்கி உருத்திரரே எமை உடையவர் ஜெயசிஷம். இப்படி பரமாவாக இருந்து படைக்கிறார், விசுவாக இருந்து காக்கிறார், உத்தரனாக இருந்து அடிக்கிறார். மூவர் அவரை, மூவர் அவரை, மூவருக்கு மேலாக இருப்பவர் அவர். அயனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் படகுகிறது. நகரமாகி அயனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேல். மூவகையாகிய சக்தியின் மூறு வாவை, மூவகையாகிய சக்தி தான் இச்சை இரியை ஞானம். இச்சை இரிய ஞானம் அதான் அவன் சூளம் காட்டு. சூளத்துக்கு எத்தனை கலை இருக்குது? முத்தலை. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானம். இப்படி மூன்று வகையாக, மூன்று வகையான சக்தியாக இருந்து அவை விகாரம் அகன்றரை. இப்ப இச்சை ஞானம் கிரிய மூணு நமக்கு இருக்கிறது, அதே போல சிவனுக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் குற்றம் பொருந்தியதாக அது நம்ம அடையிலே இருக்கும். நமக்கு வேண்டியதிலே பிரியப்படுவது, நமக்கு வேண்டிய உள்ளிலே பிரியப்படுவது இச்சை. அது பிரியப்பட்டதை அடைவதற்காக செயல் செய்து கிரிய, பிரியப்பட்டதை அடைவதற்காக செயல் செய்து கிரிய. அந்த அடைவதற்கு துணை செய்வது ஞானம். இச்சை, இச்சை, கிரியை, ஞானம். இப்போ திருக்காலத்தி புராணம் கேட்போம் என்பது இச்சை. திருக்காலத்தி புராணம் கேட்போம் என்பது இச்சை. அதே வந்து கேட்கறது ஞானம். இந்த வர்றது கிரியை. கேட்போம் என்று நினைத்தல் இச்சை. இந்த இடத்துக்கு வருவோம் என்று அந்த செயல், செயல் வந்து இருந்து கேட்கறது கிரியை, கிரியை, கிரியை. இதனால பெறுவது ஞானம். இதை இப்படி வச்சுக்கோ. உயர்ந்தது இப்போ வசந்தமல்ல போய் சிலேபி சாப்பிடலாம்ங்கிறது இச்சை. புரியுதா? சாப்பிடலாம் என்பது இச்சை. பிரியம் அங்கே சென்று காசு கொடுத்து வாங்கறதெல்லாம் கிரியம். சாப்பிட்டு சுவை அனுபவிக்கும் சிலேபி ஞாபகம். அதனாலே ஒவ்வொரு செயலிலும் இந்த மூன்று இருக்கும். மூன்று சக்தி எழுவார் செய்யும். மூன்று சக்தி எழுவார். இச்சை, கிரியை. சிவனுடைய இச்சை ஞானம் தெரியுமா? உயிர்கள் எல்லாம் அதை பரவுறது அவளுக்கு. சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். சிவனுக்கு ஆசை இதுதான் இல்லையா? இதுதான் இல்லையா? இதுதான் இல்லையா? எப்படி வந்தீங்க? சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். தேசத்தில் தெரியவரும் உண்மை அல்ல. சிவனுக்கு பேராசை அதிகமாமா. அதுவும் ஆசையில பேராசை அதிகமா. திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. எதுலாக திருமுறையை கேட்கறதுக்கான சோறு வெடிக்கிட்டு போனேன், பிச்சை எடுத்து கொடுத்தேன், தூது போனேன், மன்னிச்சு வந்தேன். எதுக்கு? திருமுறையை கேட்க. புவனத்தில் நமக்கெல்லாம் பொருள் ஆசை. புண்ணியனா வாதவூர் முனிவனுக்கு அருள் இல்லாது, மாணிக்க வாதவருக்கு அருள் இல்லாத, நமக்கு பொருள் இல்லாது, சிவனுக்கு திருமுறை கேட்கலாது. ஆசை இல்லாதது இல்லை. சிவன் வரையும் அவனுடைய ஆசை என்ன? உயிர்கள் திருவருளை பரவுவது. உயிர்கள் அதுதான் அவனுக்கு துத்தே. அதனாலதான் துத்தான். உயிர்கள் திருவருளை பரவுவது. உயிர்கள் திருவருள் அதுவே துத்தம். அதுவே சித்து. உயிர்கள் அவர்களை பரவுவது. அதற்காக அவன் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் தெரியும். அதுகள் உயிரை அது பெற வேண்டும், பெறுவதற்காக பெற வைப்பது ஞானம். அப்படி அவனுக்கு நமக்கு உலகம். மூவகையாகிய சக்தியின் ஒரு ஆவை. இந்த இச்சஞானம் கிரிய மூன்று இருக்குது அல்லவா? இதுல நமக்கு விகாரம் உண்டாகும். வேற்று விகாரம் விடக்குறமை. விகாரம்னா புரியுதா? மாறுபட்ட குணங்கள் உண்டாகும். மாறுபட்ட குணங்கள். இப்போ ஒரு பொருளை அடையணும்னு நினைக்கிறவல்லவா, அடையணும்னு நினைக்கிறவா, அந்த பொருளுக்கு ஏதாவது தடை இருந்தா வேதனை வரும், கோபம் வரும். ஆறாவது தடுத்தானா அவன் மேல கோபம். இப்ப மாறி போச்சு, மாறி போச்சு, மாறி போச்சு. ஒரு பொருளை அடையவில்லையானால் வருத்தத்தை அடைவோம். அது விகாரம். விகாரம் இப்படி ஆகியான விகாரம் உயிரோடு உண்டு. சிவனுக்கு விகாரம் இல்லை. சிவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஏன்னா அவன் நினைச்சபடியும் நடக்குது. அப்புறம் எதுக்கு விகாரம் வரும்? நம்ம நினைச்சபடி நடக்கல. நடக்காமையினாலும் விகாரம் வரத்தான் செய்யும். உனக்கு மாதிரி எங்களுக்கு நினைச்சுன்னா எங்களுக்கே விகாரம் வரும். விகாரம் பகந்தனை உருகதி மேவிலை. உருகதி மேவிலை. கதி மேவிலை என்றால் அவனுக்கு கதியே கிடையாது. சிவனுக்கு கதியே கிடையாது. நமக்கு கதி உண்டு, அவனுக்கு கதி இல்லை. கதியிலின்னு பேர். சிவனுக்கு கதியிலி என்று பெயர். கதியிலியாய் உருவையும் தோன்றுக்கு உண்மத்த மேல் கொண்டு உயிரும். கதி இல்லாதவன், கதி இல்லாதவன் அவர் அடையிறதுக்கு கதிக்கிறது ஒன்று கிடையாது. அவன் தான் எல்லாத்துக்கும் கதியாக இருக்கிறார். அவன் அடைகிற கதி ஒன்று கிடையாது. சிவகதி அடைந்தான். ஆக நம்ம அடைகின்ற கதியாக இருக்கார். அவர் அடைவதற்கு கதி இல்லை. அதனால அவர் கதி இல்லாதவர். கதி இல்லாத ஒண்ணு இல்லாதவன் சிவன் தான். ஒண்ணும் இல்லாத அம்மா இல்ல, அப்பா இல்ல, கதி இல்ல, மதி இல்ல, வீடு இல்ல, ஒண்ணும் இல்லாதவன் சிவன் தான். குருவும் இல்லை. இப்ப நமக்கு எல்லாருக்கும் அவனுக்கு ஒண்ணு ஒன்றும் இல்லாதோ ஆயிரம் ஒன்றும் இல்லாத அன்புற வெளிவருவாய்.

0: கூற வெளிவருவாய். அன்புற வெளிவருவாய் என்று சொன்னால் வெளி வரமாட்டான், அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே வெளிவரும். அது சித்தியது கழிப்பு கூடியாது என்ற ஞானம் இருக்குது. ஆரேனும் அன்பு செய்யும், ஆரேனும் அன்பு செய்யும். அது சிறந்தியா இருந்தாலும் சரி, பாம்பா இருந்தாலும் சரி, எரியா இருந்தாலும் சரி, குரங்கா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, அன்பு ஆரேனும் அன்பு அங்கே வெளிப்படும் தான். ஆரேனும் காணா அவன், ஆரேனும் காணா அவன், ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே திரு கழிக்க முடியும். பாட்டு அது இல்லை, ஆரேனும் அன்பு செய்யும். ஆறா இருந்தாலும் சரி, போயிருந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, மனுஷன் பிராணி, இதெல்லாம் ஒண்ணு எதிர்வாங்க. அன்பு செஞ்சா போட்டு அன்புக்கு விட்டு அன்புற வெளிப்படும். உன்னை நாவினில் எப்பவே நிறைவது செயல். இப்படி எல்லாமாய் இருக்கிற உன்னை அற்பர்களாகி எங்களுடைய நாவினாலே உன்னை எப்படி வழிபடுவது, எப்படி புகழ்வது, எப்படி கொல்லாவினையன் புகழுமாறு, கொல்லாவினையன் புகழுமாறு. இப்படி உன்னை புகழ்வது இப்படி உயிர்களால் புகழ முடியுமா? வேதம் முதல் இன்னொரு அன்புத்தாது ஓத உலவா புகழுடையவனாகி தருவாரு அற்பர்களாகி உயிர்களாக இருந்து நாம் எப்படி புகழ முடியும்? கொல்லாவினையன் விண்ணிறந்து மண்ணிறந்து முக்காய் விளங்கொழியாய் என்னிருந்து எல்லாம் இராதான் என்பது இங்கே கொல்லாவதையே புகழுமாறு. புகழ முடியாது, சொல்லற்கு அறியா, சொல்லற்கு அறியாரை சொல்லி திருவிடிக்கும் இல்லாதது. சொல்லற்கு அறியாரை சொல்லற்கு அறியவர், சொல்லுவதற்கு அறியவர், சொல்ல கடந்தவர், சொற்பத கடந்தவர், சொற்பதான் கடந்த சொற்பதமே சொற்பதமும் கடந்து இருந்த சொலக்கரிய சூழலாய் இதுவும் தன்மை என்பது அப்போ திருத்தாங்க. சொல்லுக்கு அடங்காதவர், சொல்லுக்கு அடங்காத, சொல்லற்கு அறியவர், சொல்லற்கு அறியவன் என்று சொல்லி அவனை சொல்லாம விடலாமா? சொல்லாம விட்டா நமக்கு எப்படி திருவுரு கிடைக்கும்? அதுதான் சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கொள்வான். சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி சொல்லிய வாட்டில் உறவு திருவார் என்று சொல்றாங்க. அதனாலே உனை நாவினில் எப்பவும் நவிவது நவினாலே நீயே வினை முதல், நீயே பரணம் எல்லாம் சித்தாந்தம். நீயே வினை முதல், வினை முதல் என்றால் உயிரை செய்கின்ற வினைக்கெல்லாம் முதலாக இருப்போம். உயிரை செய்கின்ற உயிர்கள் சித்தறிவினாலே செய்யப்படுகின்ற வினைகளுக்கு அந்த அந்த உயிர்களுக்கு அறிவு கொடுப்பது, அந்த வினையை வந்து அனுபவிக்க செய்வது, வினையை கூட்டு வைப்பது எல்லாமே சிவன், எல்லாமே சிவன். நீயே காரணமும் நீயே காரணம், கந்த கரணங்களாகவும் இருக்கிறாய், நீயே காரணனாகவும் இருக்கிறாய், நீயே காரியமாகவும் இருக்கிறாய், நீயே தருபவனாக இருக்கிறாய், நீயே சாட்சியாக இருக்கிறாய், நீயே இவை இவை இவை என நீங்கிற அடுதவா எல்லாமாக இருக்கிறான். அல்லதுமாக நீயே வினை முதல், நீயே கரணம், நீயே காரணம், நீயே காரியம், நீயே தருபவன், நீயே சாந்தி, சாந்தி தான் சாட்சி. இப்ப நம்ம செய்யறதெல்லாம் என்ன பண்றதுவா? சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற, சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற சாட்சின்னு சிவருமான சாட்சின்னு நீயே இவை என நீங்கினை செயல்கள். ஒன்றிலே அவை அகப்படுறது இல்லை, ஒன்றிலேயே நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கு. அவ உண்மையிலையும் தோயறது கிடையாது. உண்மையிலைய மாயை கடந்தான், மாயை கடந்தான், மாயையின் வேறலை சிவர்தான் மாயையே கடந்தவர், சிவர்தான் மாயையை கடந்தவர். மாயையை கடந்தே இருந்தான்னா மாயை செயல்படாது, மாயையை கடந்தே இருந்தால் நிறுத்துவா. இப்ப இந்த மைக்கை விட்டு நான் நீங்கிட்டேன்னு வச்சுக்க, மைக்கு செயல்படாது. சித்துப்பொருளாலே சடப்பொருள் செயல்படுகிறது, மாயை சடப்பொருள் சித்து சிவன். அத்தன் சொன்னாரு மாயையின் மாயை கடந்தரை மாயையின் வேறரை. மாயாமலத்தை யார் ஏற்கிறா? சோர்மன் தான் ஏற்கிறார். மலம் சடப்பொருள், உலகம் சடப்பொருள், இவற்றை எல்லாம் இயக்குவது சித்துப்பொருள், சித்துப்பொருளாக இருந்து அதை அருமை. மாயை கடந்தார், மாயையின் வேறரை எல்லாமாய் அல்லதுமாய் எல்லாமாய் அல்லது. நீ உடல் சேர்களை, நீ உடல் சேர்களை உடல் உறவன் சேர்கள் ஆகியும் இருந்தரை, ஆகியும் ஆகியும் உடல் அல்ல நீயே உடலாக இருக்கிறாய். ஊனாய் உயிராய் உடலானாய் உலகானாய், ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகான, வானாய் நிலனானாய் கடலானாய் வலையான சுந்தரதே. நீ உடல் அல்ல ஆனா உடலை விட்டு நீ நீங்கல, மாயை அல்ல ஆனா மாயை விட்டு நீங்கல. ஏன்னா நீங்கிட்ட ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப கரண்ட் நின்று அந்த இது வைஷ்ணவத்துக்காரன் வைஷ்ணவத்துக்கு இது நம்ம தான் 36 இருக்கோம். சைவத்துல 36 ஆறாரை நிறுத்தாதன் மேலையை எது 36 வைஷ்ணவா சாங்கியம் ஏகானவாக எல்லா மதங்களும் 25 கூட இருக்கும். மொய்தது பூதமாதி மோகினி அந்தமாக பொய்தது சமயம் எல்லாம் புக்கு நின்று எல்லா சமயங்களும் 25 தத்துவத்துக்குள்ளேயே நின்று 36 கடந்து இருப்பது சிவம் என்று சொல்றது செய்வதற்காக 25 மேல அப்புறம் 11 அப்புறம் அந்த 11 மற்ற சமயவாதிக்கு தெரியல. சைவ சித்தாந்தி ஒருத்தன் தான் 36 தத்துவத்தை சைவ சித்தாந்தி என்ன சிவபெருமான் தான் 36 தத்துவத்தை அவர்தான் சொல்லியிருக்கார். நம்மளுக்கு ஒன்று ஒண்ணு சிவபெருமான் தான் ஆண்டுகத்து ஒருத்தனாரு நித்யாதத்துவம் 7 சிவனத்துவம் 5 36 தத்துவத்தை கண்டு அதுக்கும் மேற்பட்டது சிவம் என்று சொன்னது செய்திருக்கார். ஆறாரை நீத்து அதன் மேலையை பேர அடியின் பெருமாள் உலகம் ஸ்ரீராமது ஜெனவேத்திமயம் பூரா உலகம் குடிமுத்தவரை என்பது கண்டது. ஆயுரு சாங்கியை இருபோது ஐந்தினும் மீயூர் ஒன்றான விடையூர் ஜெய ஜெய அதற்கு மேற்பட்ட ஒன்றாக இருக்கிறாய் என்று உன்னை விரும்புவார்கள் ஜெய ஜெய என்று தோத்தரம் வந்து அது இன்னும் உயர்ந்த தோத்தரங்கள் நிறைய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆரியன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவளமால் வரையில்

உடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொரி தொரு கரத்தில் தரித்துயர் குறிப்புறத்தெழுதும் கவளமாக திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து

கொடுக்காமல் எடுத்தபாதான் அடுத்த துணையாகுமென அறிவிப்பார் ஊல் மன்றில் அணங்கு காணன் அடிக்கின்றான் பதஞ்சலியும் புடிமுனியும். செய்த பெரு நன்மையாலே இடிக்கின்ற வினையுடைய இரு முனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வாம். பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் அல்ல, பிரியமுள வாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்த உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடியை சிரத்தில் வைப்பா. திருச்சிற்றம்பரம்.

0: பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருப்பெருந்துறை இச்சருக்கத்திலே 72வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. இந்த 72வது பாடல் பதி பசுபாசத்தை உபதேசிக்கிற தகுதியுள்ள ஆச்சாரியனை ஞானபாத பொருளை சொல்லுகின்ற ஒரு தன்மையுடைய ஆச்சாரியனுடைய சிறப்பை சொல்லி அந்த ஞானபாதத்தில் நிற்கின்றவர்கள் சிவனோடு இரண்டர கலந்து விடுவார்கள். அதுக்கு சாயுஜ்யம் என்று பெயர். சரியையாளருக்கு சாலோகமும் கிரியையாளருக்கு சாமீபமும் யோகிகளுக்கு சாரூபமும் ஞானிகளுக்கு சாயுஜ்யம். சாயுஜ்யம்னா சாமியோடு ஒன்றா கலந்துறது. அது சரியை கிரியை யோகம் மூன்றையும் முடித்து நான்காவதாக இருக்கிற ஞானபாதத்தில் இருக்கிற தன்மையுடையவர்களுக்கு அந்த பலன்களை. அந்த ஞானிக்கு ஞானபாதத்தில் இருக்கிறவனுக்கு சரியையும் உரிமை, கிரியையும் உரிமை, யோகமும் உரிமை. அந்த ஞானபாதத்தில் போய் இருக்கிறது சாதாரண வேலை அல்ல. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் எல்லாம் முடிச்சு ஞானபாதத்தில் போய் இருக்கிறது சாதாரண பொருள். அந்த பாதத்தில் இருக்கின்றவன் ஆச்சாரியன், ஆச்சாரியன் ஞானாசிரியன். ஞானாசிரியன்னா சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சையும் பெற்று ஆச்சாரிய பசுவும் பெற்று அதோடு மாத்திரம் அல்லாமல் மற்றைய சமய சாத்திரங்களை எல்லாம் படித்து, புராணங்களை படித்து, சாத்திரங்களை படித்து, தோத்திரங்களை படித்து, ஆகமத்தை படித்து, மற்றைய கலைகள் எல்லாம் தெரிந்து அதில் நல்ல தெளிவு பெற்றுருக்கணும். அதில் நல்ல தெளிவு பெற்று அந்த தெளிவிலே கடவுளையும் உலகத்தையும் உயிரையும் பதி பசுபாசம் என்கிற முப்பொருளையும் நன்றாக தெளிந்து தெரிந்து தெளிந்து தெளிந்து தெரிந்து தெளிந்து அதே முன்பின் முரண் இல்லாமல் தெளிவாக சீடர்களுக்கு உபதேசிக்கிற சமர்த்துள்ளவனாக இருக்கும். அது மாதிரி ஆளுகளை பார்த்துருக்கிய ஆச்சாரிய அபிஷேகம்னு இருக்கும், இந்த இதெல்லாம் இருக்காது. நான் பின்னாடி சொன்னதெல்லாம் இருக்காது. பேரளவுக்கு ஆச்சாரியராக இருப்பார்கள். சில வித்வான்கள் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லுவார்கள், அவர்களுக்கு தீட்சை பூஜை எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கு உலகத்தில். அதனாலே சமய விசேட நிர்வாண ஆச்சாரிய விஷயத்தை பெற்று அதுக்கு மேல இந்த சாஸ்திர தோத்திர புராண ஆகம முதலான நூல்களையெல்லாம் கற்று மற்ற சமயங்கள் இருக்குது அல்லவா, மற்ற சமயம்னா வைஷ்ணவம், ஏகாண்மவாதம், வேதாந்தம், வாமம் என்றெல்லாம் பல சமயங்கள் இருக்குது அல்லவா, அந்த சமயங்களுடைய சாத்திரங்களை எல்லாம் நன்றாக உணர்வு அதில் தெளிவு பெற்றிருக்கிறோம். அதில் தெளிவு பெற்றிருக்கிறோம். அப்படி தெளிவு பெற்ற அந்த பாடம் சொல்றதுக்கு அந்த சீடர்களை உயர்த்துவதற்கு வழிகாட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனாலே ஞான சாஸ்திரங்களுடைய பயிற்சி, அதில் அனுபவம், பாடம் மனசில் நிறைய இருக்கும். சில பேர் படிச்சிருப்பாங்க, பாடம் இருக்காது. படிச்சிருப்பாங்க, அந்த நேரத்துக்கு அந்த பாட்டு வராது, அந்த கருத்து வராது. அதனாலே கல்வி, இந்த ஆச்சாரிய சிவத்தோட கல்வி நிறைய இருக்கணும். கல்வி நிறைய இருந்தால் தான் சமயத்தை வளர்க்க முடியும், சீடனை உயர்த்த முடியும். அதனால இந்த ஞானபாதத்தில் இருக்கிற ஆச்சாரியன் சமய சாஸ்திரங்களிலேயும் மற்ற சமயங்களுடைய உண்மைகளையும் நன்றாக தெரிந்திருக்கணும். அது நம்முடைய சைவ சமயம் 36 தத்துவங்களை உடையது. மற்ற சமயங்களெல்லாம் 25 தத்துவத்தோடு நின்றுச்சு. மற்ற சமயம் சொன்னால் இப்படி போடுறாங்கல்ல, அந்த சமயம் வைஷ்ணவம். அப்புறம் இந்த வேதாந்திகள்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ண மடம் இந்த இதெல்லாம் இருக்குது, சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் இந்த வகையெல்லாம் இந்த சமயங்களும் எடுத்துக்கவே இல்லை. கிமு இந்த சமயங்களும் எடுத்துக்கவே இல்லை. நம்முடைய நூல்களை சமயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சமணம், பௌத்தம், வாமமதம், ஏகாண்மவாதம், இந்த வைஷ்ணவம், இது மாதிரி சமயங்கள். அந்த சமயங்களெல்லாம் தத்துவங்களை உடையது, ஆனால் 25 நின்றுச்சு. 25 நின்றுச்சுன்னா உங்களுக்கு புரியுதா? மண் முதலாக, பூமி முதலாக, நாத முடிவாக உள்ளது 36. அது அந்த மற்ற சமயங்களெல்லாம் மண் முதலாக மாயா அசுத்த மாயா தத்துவம் வரையில் நின்று போச்சு. அது அசுத்த மாயா தத்துவம்னா பூதம் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கண்மேந்திரியம் 5, இந்த மனம் புத்தி சித்த அகங்காரம் ஆக 24. 4 × 20 = 24. இதோட மற்ற சமயங்கள நின்றுச்சு. அதுக்கு மேலே அசுத்தமாயி அதை மொய்தரு பூதமாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும். அது பொய்தரு சமயமா மெய்தராதம். மொய்தரு பூதம் மாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும் புகன்று. மெய்தரு சைவமாதி இரு மூன்று வித்தையாதி எய்து தத்துவங்களையும் ஒன்று ஒன்று எம்மிழைக்கே என்பது சித்தியார். நம்முடைய கடவுளாக இருக்கிற சிவபெருமான் தத்துவங்களை எல்லாம் கடந்தவர், 36 கடந்தவர். அந்த தெய்வங்களை அவங்க சொல்ற தெய்வங்களும் தத்துவங்களுக்குள்ளே, அதுவும் அந்த 25 அப்படின்னா அதனுடைய உயர்வு, இதனுடைய உயர்வு, அதனுடைய தாழ்வு தெரியுது இல்ல. அவர் அவன் வந்து பலஸ்டுவோட நின்றுட்டான், அவன் பலஸ்டோட நின்றுட்டான். இவன் வந்து ஐஏஎஸ் குடிச்சு கொட்டை வாங்கிட்டான். அது போல அவங்க தத்துவத்தை அதுக்கு மேல கண்டுபிடிக்கவில்லை. அது உங்களுக்கு தத்துவத்தை உண்மை உலகத்துல சொன்னேன். 24 தத்துவம் ஆன்ம தத்துவம், 24 ஆத்ம தத்துவாய சுவதா, வித்யா தத்துவாய சுவதா, சிவ தத்துவாய சுவதான்னு ஆசமணம் மன்றம் இல்ல. அதுல அந்த ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, அதுக்கு மேல சிவதத்துவம் 5. இந்த ஆன்ம தத்துவம் 24 அசுத்தம், தானே இயங்காது, தானே இயங்காது. இப்ப நமக்கு காது கேக்குது இல்ல, கேக்குது இல்ல, எதனால கேக்குது? காது காதியினுடைய திறமையினால கேக்குதா இல்ல வேற உதவியினால கேக்குதா? இப்ப காது கேக்குது, கண்ணு பாக்குதுன்னு வச்சுக்கப்பா. காது கேக்குது, கண்ணு பாக்குது, வாய் பேசுது. இதெல்லாம் வாயே தன்னுடைய திறமையினால பேசுதா இல்ல வேறொருத்தருடைய உதவியினால பேசுதா? உயிரினுடைய துணையை கொண்டு பேசுது. அது துணை இல்லைனா இது பேசாது, அது துணை இல்லைனா இது பேசாது. கரண்ட் இல்லைனா லைட் தெரியாது. அது போல அந்த தத்துவங்கள் எல்லாம் சடப்பொருள்கள், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, சப்தம், பரச, ரூப, ரச, கந்தம், வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், 24 எல்லாமே சடப்பொருள். புரியுதா? இந்த சடப்பொருளை இயக்குவதற்கு அதுக்கு மேல வித்யா தத்துவம் எழுதுன்னு இருக்கு. வித்யா தத்துவம், அந்த வித்யா தத்துவம் 7 சடப்பொருளே. ஆனா அதுக்கு இதை விட ஆற்றல் அதிகம். அந்த வித்யா தத்துவம் 7 மேல சிவதத்துவம் 5. அந்த சிவதத்துவம் 5 சடமே. ஆனா அந்த சிவதத்துவத்துல சிவபெருமான் வந்து தங்குறார். அந்த 36 சடப்பொருளே, அந்த சிவதத்துவம் 5 வந்து சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த தத்துவங்களை ஏக்கி, அந்த தத்துவங்கள் மூலமாக அந்த வித்யா தத்துவங்களை ஏக்கி, வித்யா தத்துவம் மூலமாக ஆன்ம தத்துவத்தை ஏக்கி, இப்போ விளங்குதா, சடப்பொருளை இயக்குகிறார். அதனாலே இந்த மாதிரியான இயக்குனரை கண்டுபிடிக்கல, உங்க கூட உதச்சுருக்க வச்சுருக்கலாம், இயக்குனரை கண்டுபிடிக்கணும். எல்லாம் இயங்குது, இதை இயக்குகிறவர் யாரு? உயிரை இயக்குகிறவன் சிவன். இந்த உண்மையை அந்த சமயங்கள் கண்டுபிடிக்கவில்லை, அதனாலே அது தாழ்ந்தது. இப்ப விளங்குதா, இப்ப நம்ம சமயம் உயர்ந்தது என்றால் சிவனை இயக்க இந்த தத்துவங்கள் எல்லாம் இயங்குது. இப்ப காத்து அடிக்குது இல்ல, காத்து தானா அடிக்காது? தானா அடிக்குமா? காத்து அடிக்குதுன்னு சொல்றான், அப்புறம் நின்றுக்குது, அதான் நிற்கிறது, அதான் அடிக்கிறதுக்கு, அதுக்கு அது கிடையாதா? அறிவற்ற பொருள், அறிவில்லாத பொருள், அறிவில்லாத பொருள் தானே இயங்காது. இப்ப இது வந்து சடப்பொருள், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அங்கனே தான் இருக்கும், எடுக்காம இருக்கும், அங்கனே தான் இருக்கும் நகரம். அது அறிவுள்ள சித்து பொருள் இயக்கினால்தான் அது வேற இடத்துக்கு வரும். அதே போல எல்லா தத்துவங்களையும் சிவனை இயக்குகிறான், அங்கங்க அதிகாரிகளை போட்டு. இந்த உண்மைகளை வந்து மற்ற சமயவாதிகள் செய்யவில்லை. நம்ம சைவ சித்தாந்தம் தான் இந்த 36 தத்துவங்களை கண்டுபிடிச்சு இது அது வந்து இதை இயக்க, அதை அது இயக்க, இப்படியாக அயாலே கடவுள் உண்மையை சொல்லி அந்த கடவுளுக்கும் தோற்றம் இருக்கப்படாது, மறைவு இருக்கப்படாது. அந்த கடவுளும் தோற்றம் மறைவு இருந்துச்சுன்னா உலகத்தில் ஆகும், தோற்றம் மறைவு இருந்துச்சுன்னா என்னப்பாவும் அவ்வளவுதான். இப்ப சூரியன் உதிக்கிறேன் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல சூரியன் இல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சூரியன் வந்து கொண்டே இருக்கிறான். இப்ப நம்ம பார்த்த வருஷம்ல ஒரு நாள் கூட ரெஸ்டே போடணும், ஸ்ட்ரைக் பண்ணல. அப்படி அவன் சூரியன் உதிக்கவில்லை ஆனால் உலகம் இயங்காது. உலகம் இது நல்லா தெரியுதுல, படிச்சனும் அப்ப அவனுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை. சூரியனுக்கு தோற்றமும் இல்லை, அங்க தோன்றுகிறான், மறையும் போது அமெரிக்கா போறான். அதுல விளங்குதா, சூரியன் மறைவது கிடையாது, தோன்றுவதும் கிடையாது. இப்ப நம்ம நாட்டில் அங்க மறைஞ்சிருக்கானா, இப்ப அமெரிக்காவில் அங்க காலம் வெடிச்சோம். அதனால அது போல அந்த சூரியனை இயக்குகிறவன் சிவருமான், அந்த சூரியனை இயக்குகிறவன் சிவருமான். அதனால அந்த சிவபெருமான் ஆகிய சூரியனுக்கும் தோற்றம் இல்லை மறைவு இல்லை. அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி என்று சொல்லி அருமை அருமை அருமை. இந்த ஜோதியை இயக்கிறவன் அந்த ஜோதி, இதுக்கு ஜோதியை கொடுத்தவனே அந்த ஜோதி. எதுக்கு சூரியனுக்கு ஜோதியை கொடுத்தோம்? அருக்கணில் ஜோதி அமைத்தோன், இதுதான் திருவாசகம் தான். அருக்கணில் ஜோதி, அருக்கண்ணா சூரியன், அருக்கண்ணா. அதனாலே இப்படி அந்த ஜோதி அருமையா சொன்னார், ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பு, அருமையான இலக்கணம். ஆதி இல்ல அந்தமும் இல்லை, ஆதினா தோன்றுதல், அந்தம்னா முடிவு, ரெண்டும் இல்லை. முதலும் இல்லாதது, முடிவும் இல்லாதது, ஜோதியாக இருப்பது, பெரியதாக இருப்பது, அரியதாக இருப்பது. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை அம்பாடல் திருவம்பா. இதெல்லாம் கடவுள், அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இந்த கடவுள் இல்லை அப்படின்னா உலகம் உலகம் என்ன ஆகும்? அதனாலே இது பதி, உலகம் வந்து பாசம், உயிர்கள் பசு, உலகம் பாசம், உயிர்கள் பசு. இந்த பாசத்தையும் பசுவையும் ரெண்டையும் பூட்டி ஓட்டவே சொல்லுவோம். பாசமும் இப்போ வண்டி இருக்குது இல்லை, மாடு இருக்குது இல்லை, வண்டிக்காரர் இருக்கிறான்ல, மாட்டையும் வண்டியும் ஒரே இடத்துல வச்சுது, ஒரே இடத்துல வச்சுட்டு நீ திருச்சிக்கு போய் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வானா போயிடுமா? வண்டியும் மாடும் மசரம், வண்டியும் மாடும், நீ போய் திருச்சிக்கு போய் சாமானை வாங்கிட்டு வா அப்படின்னு மாட்டுக்கிட்ட சொன்னமுன்னு வச்சுக்கோ, போகுமான்னு அதில் போய் பூட்டிக்கிட்டு சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாடு அறிவுடையதை இயக்கின ஆலயம். வண்டிக்காரை உட்காந்து வண்டியில் மாட்டை பூட்டி ஓட்டும் இயக்கம். வண்டி தான் உலகம், மாடு தான் நம்ம. நம்மளை இந்த வண்டியில் பூட்டி ஓட்டுற மாட்டுக்கார் வண்டிக்கார் நல்ல விளங்குதா? வண்டிக்காரன் இல்லையானால் வண்டியும் எங்காலும் ஆடும் எவ்வாறு? வண்டிக்காரனாகிய சிவபெருமான் பாசமாகிய உலகத்தோடு பசுவாகிய உயிர்களை சேர்த்து வச்சு உலகத்தில் வாழ வைக்கும். பத்தி பசு பாசம் ஒன்று, இதில் தெரியுதா? வண்டி பாசம், மாடு பசு, அதில் ஓட்டுறவன் பதி. நல்லா இருக்குதுல்ல, பதி பசு பாசத்தோட சேர்த்து பூட்டி வச்சோமே அவன் தான் நம்மளை. அப்புறம் என்ன பண்ணுவேன், அப்புறம் அவருக்கு கட்டி தீனி ஓடுவான். அதே போல இப்படி பதி பசு பாச உண்மைகளை நன்றாக தெரிந்தவராய் பாசம் அறிவில்லாதது, பசு சிற்றறி உடையது, பதி முற்றறி உடையது என்று தெரிந்து மற்ற சாத்திர பொருள் எல்லாம் நன்றாக தெரிந்து மற்ற சமயங்களில் இருக்கிற அதுக சொல்ற உண்மையெல்லாம் தத்துவங்களை எல்லாம் நன்றாக அறிந்து அதில் இந்த முப்பொருளுடைய செயலை நன்றாக தெரிந்து அதை மற்ற சீடர்களுக்கு உபதேசிக்கிற தன்மையுடையவனாய் உபதேசிக்கிறோம். உபதேசம் என்று ஒன்று இல்லையானால், உபதேசம் என்கின்ற ஒரு முறை இல்லையானால் உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது, உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது. எல்லாவற்றிலும் உபதேசம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன பண்றாரு? பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்றாரு, கல்வியே உலகியல் கல்வியே உபதேசம் பண்றாரு. அது இல்லைன்னு வச்சுக்கோ, உலகியல் கல்வியை உலகியல் அறிவை உபதேசம் பண்ணுகிறார் வாத்தியார். அதே போல அருளியற் கல்வியே ஞானாசிரியர் உபதேசம் பண்ணுகிறார். அந்த வாத்தியார் அதை உபதேசம் பண்ணா உலகியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது மக்களுக்கு. இந்த வாத்தியார் இதை சொல்லலைன்னா அருளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எல்லாவற்றுக்கும் உபதேசம் வேணும், எல்லாவற்றிற்கும் உபதேசம். கந்த புராணத்துல உபதேசம் தான் நிறைய, காசி பொண்ணு உபதேசம், மாய உபதேசம், சுக்கர உபதேசம், திருமால் உபதேசம், பிரம்மா உபதேசம், ததீஷி முனி ஒரு உபதேசம், வீரவாகுதேவர் உபதேசம், சிங்கமுகன் உபதேசம், அடே அப்பா நிறைய உபதேசம் கந்த புராணத்தில். வேற எந்த ஊர்ல எப்படி கிடையாது உபதேசம் காண்டவனே தெரியவர். ஆகையினாலே பரந்தவான்களை முழுதும் ஆகமனூர் பகுதியும் பல சமய சாஸ்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளன மனம் தெளிந்து புரிந்து போந்துள்ள சித்தறிவனை தும்போக்கி அந்த ஞானாசிரியனாயிருக்கிறவன் ஆச்சாரிய விஷயம் பெற்ற ஞானாசிரியன். இப்ப இந்த இலக்கணம் போதகாசிரியருக்கும் பொருந்தும், ஞானாசிரியருக்கும் பொருந்தும். போதகாசிரியன் இப்ப என்ன போல நூல்களை சொல்லுகிறவன், போதகம் போதிப்பவன், போதிப்பவன் போதித்தல் தெரியுதா? நன்றாக போதித்தார் போதகாசிரியன். புலகாசிரியனும் இந்த உண்மைகளே நன்றாக தெரிந்திருக்கணும். ஆச்சாரிய விஷயம் பற்றவன் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆச்சாரியர்கள் நிறைய இருக்காங்க, தெரியாத ஆச்சாரியர்கள். அது குமர குருஞானவர் சொன்னார், தன்னை அறியார். இப்ப நான் சொன்னதான் அவர் சொல்றார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையும் முடிவறியார். அதான் முப்பொருள், முன்னை வினையும் முடிவு, பின்னை தன்னை அறியார், ஆன்மாவை அறிய மாட்டார்கள், பசுவை அறிய மாட்டார்கள், தலைவன் தன்னை அறியார், தலைவன் ஆகிய பதியை அறிய மாட்டார், முன்னை வினையின் முடிவறியார், பாசத்தை அறிய மாட்டார்கள். பின்ன அறியாதவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவார்கள். ஐயோ திருக்கள் தெரியலே என்று பரிதாபமா பாடுறார். அதனாலே இப்படி நூல்களை எல்லாம் தெரிந்து தினந்தோறும் அக்னிகாரிய வரையில் நன்றாக பூசிப்போவராய், அதற்கு மேலே உபதேசம் பண்ணுவ திறமை உள்ளவராய், யாரை சீடர்களை உயர்த்துபவராய், வேற தீய குணங்கள் இல்லாதவராய், அதான் சிற்றறிவு அனைத்தும் போக்கிங்கிறார். சிற்றறிவுனால வருகின்ற தீய குணங்கள் தீய செயல்கள் எதுவும் இல்லாமல், அது பக்தர்களா இருக்கிறவங்க தீய வார்த்தை இருக்கப்படாது, தீய செயல் இருக்கப்படாது, தீய எண்ணங்கள் இருக்கப்படாது பக்தர்களுக்கு. மற்ற பேருக்கு இருக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. விளங்குதா? இப்ப நம்ம எதுக்கு பத்தி பண்றோம், உயர்றது உயரும், உயர்றதுக்கு தடையா இருக்கிற இந்த தீய குணங்கள் இருக்கக்கூடாது. அதனாலே இப்படி சித்தறிவனைத்தும் போக்கி அவ அறிவேன சிவபோதம் விரிந்து சித்தறிவு போய் அதுக்கு மேல பேரறிவு உடையவனாய், பேரறிவு உடையவனாயின்னா அவன் பூஷை பண்றதுனாலே நிறைய நூல்களை கற்றதினாலே அப்புறம் ஆச்சாரிய இடத்துல கேட்டதினாலே திருவருளாலே இப்படி அவனுக்கு அறிவு அதிகமாயிடும். இப்ப புரியுதா, நூல்களை கற்றதுனாலே அறிவு, ஆச்சாரிய இடத்துல பாடம் கேட்டதுனால அறிவு, அப்புறம் பூஜா பலத்தினால அறிவு, இப்படி பல வகையாலும் அறிவு பெறுகிறது. தொட்டனைத்தூர் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு, இப்படி எல்லாம் கற்று சிவபோதம் விரிந்து, சிவபோதம் விரிந்து என்று சொன்னால் சிவஞானம், சிவஞானம் தான் சிவஞானத்தை பெற்றவனாய் மற்றவர்களை பெற வைக்க தகுதி உடையவனாய் விரிந்து தோன்று நெஞ்சுடைய வித்தகரே, இவ்வளவு தன்மையுடையவர் தான் அவன் வந்து புஷையில தபஜபங்களிலே குறைவே இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் கடைசி வரையிலும் ஜீவன் போற வரையிலும் பூஷையில தபஜபங்கள்ல குறைவில்லாமல் இருக்கும். அப்படி இருந்து மற்றவர்களை கடை தேற்றுகிறவன், மற்றவர்களை கடை தேற்றுகிறவன், அப்படி விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகரே, சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகர், உத்தகர் அவருக்கு பேர் உத்தகர், உத்தகர்னா ஞானத்தை உடையவர், உத்தகரே மேன்மையான நம்மை பதம் உருவார், உயர்ந்ததா இருக்கிற நம்முடைய பதத்தை பெறுவார், அது சாயுச்சியம் உரிய, அந்த அந்த பதத்துக்கு சாயுச்சியம் உரிய. சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் நான்கும் சிவலோகம் சிவசாமீபம் சிவசாரூபம் சிவசாயுச்சியம் உருதா, அந்த நான்கில் மூன்றும் பதமுத்தின்னு பேரு, நான்காவது இருக்கிற அந்த சாயுச்சியங்கிறது பரமுத்தின்னு பேரு. பதமுத்தின்னா பதத்தில் இருப்பவர், ஒரு பதவியில் இருப்பவர் அவங்க வருவாங்க பூமிக்கு. இப்போ சுந்தரர் வந்தார்னு கேள்விப்படுறோம்ல, படிக்கிறோம்ல, கைலாயத்திலிருந்து பூமியில் போய் அவதாரம் பண்ண அப்படின்னு சொன்னார் நந்தி தேவர், அது பதமுத்தின்னு பேர். அவங்க இங்கே ஏன் வர்றாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் உருப்படியாக இருக்காங்க, விளக்குதா, முடிச்சுட்டு அப்புறம் யானையில் ஏறி கைலாயத்துக்கு போயிடுவாங்க, விளக்குதா, அது பதமுத்தின்னு பேர். பரமுத்தி என்றால் சிவத்தோடு கலந்து விடுவோம், சாகிச்சு வீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்போல குறைவை கட்டது, அவங்க மறுபடி பூமிக்கு வரமாட்டார்கள், எங்கும் இருப்பார்கள், பூமியில ஜனனம் எடுக்க மாட்டார்கள், ஜனனம் எடுக்க மாட்டார்கள், ஆனால் எங்கும் இருப்பார்கள். அது சித்தியாரில் புண்ணிய மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும் புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாய், இப்படி வந்து நன்னிய ஞானத்தினால் இரண்டினை அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி, ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி என்ன இக லோகத்தே முத்தி பெறும், என்ன இக லோகத்தே முத்தி பெறும். இவன் தான் எங்களிடம் ஞாயிறமக்கன்றும் குறைவின்றி கண்ணுதல்தன் நிறைவதனீர் கலந்து, கண்ணுதல்தன் நிறைவதனீர் சிவருவானுடைய அந்த பூரணத்தில் கலந்து, கண்ணுதலன் நிறைவனையில் கலந்து காயம் கடிந்த கால் எங்குமாய் கருதரன் போர் இருப்பார். சிவபெருமான் எப்படி எல்லா உலகங்களில் வியாபித்திருக்கிறாரோ அதே போல சாகிச்சியத்தை பெற்ற அந்த ஞானி எல்லா இடங்களில் இருக்கும், அதுதான் ஞானபாதம். அதனால சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் சொல்லி ஞானபாதத்தை இந்த உண்மையை சொல்றார். பரந்தவான்களை முழுதும் ஆகமனூர் பகுதியும் பல சமய சாஸ்திரமும் தெரிந்து தேர்ந்ததில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளன மனந்தெளிந்து புரிந்து போந்துள்ள சிற்றறிவனைத்தும் போக்கி அவ் அறிவன சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகரே மேன்மையான நம்மை பதம் பெறுவார். இப்ப சரியே கிரியே யோகம் ஞானம் எல்லாம் இப்ப மூணு நாள் நாளா கேட்டீங்களா, இப்ப நம்ம எல்லாம் கிரிய சரியாவான் கிரியாவான் யோகவான் அப்படி இருக்கிறோம், சரியே கிரியே யோகத்தில் இருக்கிறோம், சமய தீட்சை பெற்றவன் சரியே, விசிட தீட்சை பெற்றவன் சரியையும் கிரியையும், நிர்வாண தீட்சை பெற்றவன் சரியையும் கிரியையும் யோகம், புரியுதா, இப்ப நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், விசேட தீட்சை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், சமய தீட்சை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஓ, நீ சமய தீட்சை, அசமய தீட்சை பெற்றவர்கள் உணர்ந்தார். அதனாலே இப்படி இந்த தீட்சையை பெற்ற பிற்பாடு தீட்சைக்கு உண்டான தொழில்களை செய்வோம். தீட்சைக்கு உண்டான தொழில்களை செய்வோம். அந்த தொழில் தான் ஜரியகிரிய யோகம், ஞானம் என்று சொல்லுவோம். அதனாலே ஞானம் தான் மேலானம். ஞானி இந்த நாளுக்கும் உரியவன். ஞானிக்கு சரியம் உண்டு, கிரியம் உண்டு, யோகம் உண்டு, ஞானம் உண்டு.
1: மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சுதனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.

0: ஆன்மா என்பது என்ன, உயிர் என்பது என்ன? சில சமயங்களிலே ஆன்மாவையும் உயிரையும் ஒன்றென்று சொல்லுகிறார்கள், ஆனால் சைவத்திலே அது வேறு வேறு என்று சொல்லி நீங்கள் விளக்கம் தந்ததாக அறிகின்றேன். இதை பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமான்னு சொல்லி அவர் கேட்கின்றார். அடுத்த கேள்வி கேட்கின்றார், இந்த உயிர் எங்கே அமைந்திருக்கிறது, அந்த உயிருடைய சஞ்சார பிரதேசம் என்ன, அந்த உயிர் எங்கே அமைந்திருக்கிறது, அதனுடைய தன்மைகளை பற்றி கேட்கிறார்.
1: ரெண்டு ஆழமான கேள்விகள். முதலாவது கேள்விக்கு நுட்பமான விடைகள் இருந்தாலும் கூட அதை குருமுகமாக அல்லது நேரடியாக கண்டறிவதுதான் சிறப்பான நிலை. ஆன்மா என்பது எண்ணிலி எண்ணிக்கையான ஆன்மாக்கள் இருக்கின்றன. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான். ஒன்றவன் தானே என்று திருமந்திரம் தொடங்கும். தானே என்று தொடங்கிட்டது. ஏ என்று சொன்னால் தமிழில் ஈகாரம் என்று சொல்லுவார்கள். இந்த ஈகாரத்துக்கு நான்கு கருத்துக்கள் உண்டு. ஒன்று கேள்வியாக கேட்பது, அவனே செய்தான் என்று கேட்டால் இதை ஹீ டிட் இட், அவனோ செய்தான்னு கேட்கறது. அவனே செய்தான் என்றால் அதை சொல்றது தேற்ற நிலை ஏகாரம். உறுதியாக தேற்றமாக முடிந்த முடிவாக சொல்லுவது தேற்ற நிலை ஏகாரம். தேற்றனே தேற்றத்தெளிவேன்
0: சிந்தனையுள்
1: என்று திருவாசகத்திலே வரும். தேற்றன் என்றால் முடிந்த முடிவு. கணிதத்திலேயும் தேற்றம் வரும்,
0: தேற்றம் வரும்.
1: அப்ப அந்த தேற்றம் மாதிரி அதில் ஒருவன் தான் என்பதற்காகத்தான் அவர் சொன்னார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், இப்படி திருமந்திரம் தொடங்குகிறார். இறைவன் ஒருவன் தான். ஏகம் சத் என்று ரிக்வேதம் சொல்லும், ஒன்றே உள்ளது. விப்ரதீம் பகுதா வதந்தீம், அது பலவாறாக பேசப்படுகின்றது. வதந்தி என்றால் பலவாறாக பேசப்படுகிறது. வதந்தி என்ற சொல்லு இன்றைக்கு வானொலியில இருக்கிறவர்களுக்கு ஊடகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்லாக தெரிகின்றது. ரிக்வேதத்தில் இருக்கின்ற சொல்லு பலவாறாக
0: பேசப்படுகிறது,
1: உள்ளது ஒன்று. அழகாக முன்னர் அந்த ப்ரீவியஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிளின்டன் சொன்னார், வி ஆல் வர்ஷிப் ஒன் அண்ட் த சேம் கிரியேட்டர் இன் டிஃபரெண்ட் வேஸ். We all worship one and the same creator in different ways. அவ்வளவுதான் நான் சொல்லப்பட்டது. அப்ப இந்த ஆண் அது இறைவன். ஆனால் ஆன்மாக்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னா இன்ஃபினிட், அதுக்கு நம்பர் கிடையாது. அனந்த கோடி என்றாலும் அங்க அந்த முடிவே இல்லை. அதுக்கு அனந்த கோடி, இன்ஃபினிட்டுக்கு நல்ல தமிழ்
0: சொல்லியிருக்கேன்.
1: ஆன்மாக்கள் இருக்குது. ஆகவே இது ஒரு எப்பொழுதோ முட்டு போறுகின்ற விஷயம் இல்லை. ஆனா இன்ஃபிட் பீன் ஒரு பிரேக் வரும், இந்த சுழற்சியில ஒரு பிரேக் வரும், புறப்புறப்பு சுழற்சியில. அந்த ஆன்மாக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தனித்தனி ஆன்மா இருக்கு. நடராஜமாருடைய ஆன்மா தனியாக இருக்குது, உங்க தங்கனுடைய ஆன்மா தனியாக இருக்குது, லம்போதனுடைய ஆன்மா தனியாக இருக்குது, கேள்வி கேட்டவருடைய ஆன்மா தனியாக இருக்குது, பாலனுடைய கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய ஆன்மாவும் தனித்தனியாக இருக்குது, ஆனைக்கு பூனைக்கு யானைக்கு எலிக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ஆன்மா இருக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் எல்லக்கும் உயிர் உண்டு. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி பல வகைப்பட்ட புறப்புகள்ல அது இருக்கிற பொடியை கொடுத்து, பொடியை பொறுத்து, அதனுடைய சரீரத்தை பொறுத்து, அது புல்லாக பூடாக டைனோசராக முதலையாக யானையாக மனுஷனாக இப்படி வேறு வேறு விதங்கள்ல எடுக்கின்றது. இந்த ஆன்மா
0: அளவு இருக்கு. அதாவது வந்து ஒரு மனிதனுக்கும் யானைக்கும் உள்ள ஆன்மா ஒரே அளவானதுதான். அந்த அந்த அளவு இருக்காங்கிற
1: ஆன்மாவினுடைய அளவு என்றால் ஆன்மாவுக்கு ரெண்டு ஆன்மாவை வந்து மெஷர்மெண்ட், இது வந்து நீங்க கேட்கறது வந்து கேட்டா
2: அந்த அந்த
1: ஜானைக்கு பெரிய ஆன்மாவா எறும்புக்கு சின்ன ஆன்மாவான்னு கேட்கிறீர்கள். இது ஒன்று. இந்த டெபினிஷன் அழகாக சொல்லி இருப்பார்கள், அந்த ஆன்மாவென்றால் என்ன என்று சொல்லி டெபினிஷன் இருக்குது. அது வந்து அந்த மேலும் பிரிக்க முடியாத ஆன்மா, அவ்வளவு நுண்ணியதுதான் ஆன்மா. அது ஒன்று. அந்த ஆன்மாவுக்கு அந்த நுண்ணிய ஆன்மாவுடைய அளவை பற்றி சொல்லியிருக்கலாம். அது வந்து மிகவும் நுண்ணியது, அணுவை விட நுண்ணியது ஆன்மா. அணுவினுடைய சப்பற்றி பார்ட்டிகல்ஸை விட நுண்ணியது ஆன்மா. ஆனால் அதுதான் நங்களுடைய
0: என்ஜின்.
1: அப்ப இந்த ஆன்மாவுக்கு வந்து சொல்லும் போல சொல்லுவார்கள் கேட்டால், இந்த யானைக்கு ஆன்மா இது சமண மதத்தில் வரும். அவர்கள் வந்து பெரிய ஆன்மா சின்ன ஆன்மா, இப்போ யானைக்கு தும்பி கை வட்டி போட்டால் அந்த ஆன்மா குறைஞ்சி போச்சோன்ற ஒரு கேள்வி வரும். யானைக்கு தும்பிக்கைய வெட்டி விட்டால் ஆன்மா போயிட்டுதோ அல்லது இந்தியாவில வந்து ஒடுங்கிட்டுதோன்ற கேள்விகள் எல்லாம் வரும். எங்களுக்கு அந்த கேள்விகள் கிடையாது. ஆன்மா மிகவும் நுண்ணியது, அதுக்கு அந்த பரிமாணங்கள் கிடையாது. அது கொண்டு ரெண்டாவது அந்த ஆன்மாக்கு அந்த டெஃபினிஷன் இருக்குது. அந்த ஆன்மான்ற சொல்லே அதனுடைய செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக சொல்லுவார்கள். ஆன்மா என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அது அந்த சொல்லே அதுக்குரிய விளக்கத்தை கொடுப்பதாக, மேலும் பிரிப்பற்றதாக இருப்பது ஆன்மா என்ற விளக்கம் சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த ஆன்மாவுக்கு, இந்த ஆன்மா எங்கே இருக்கின்றது, அதான் அடுத்த
0: கேள்வி,
1: எங்கே இருக்கின்றது. இந்த ஆன்மா உடம்பிலே இருக்கின்றது பொழுது சொல்லுவார்கள் மாயா எந்திர தன்னைவினல் ஆன்மா, உடம்புக்குள்ளதான் ஆன்மா இருக்குது. தங்கனுடைய ஆன்மா வீட்டுல வச்சுட்டு வந்த நீங்களும் சில பேர் வச்சுட்டு வாரதுண்டு, தங்கோடதான் தெரியுது. நீங்கள் என்ன சொன்னாலும் வைஃப்கிட்ட இருந்து மை டாலிங், மை லைஃப் இஸ் வித் யூ, மை ஹார்ட் இஸ் வித் யூ, மை சோல் இஸ் வித் யூ என்று என்னத்தை சொல்லி போட்டு வந்தாலும் கூட அது உங்களோட தான் இருக்கு, அது உங்களோட தான் இருக்குது. ஆகவே அந்த ஆன்மா வந்து உங்களோட தான் இருக்குது, அது உங்களுக்குள்ளே இருக்குது. மாயா யந்திர தனிமினுள் ஆன்மா என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கதான் ஆன்மா இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்த கல்வி இந்த உடம்புக்குள்ளே எங்கே இருக்கின்றது இந்த ஆன்மா, வேர் இஸ் த ஆன்மா, அதான் அங்கே இருக்கிற கேள்வி. அப்போ அந்த ஆன்மா எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் சொல்லுவார்கள் எங்கே பாட்டு இருக்கிறது, எங்கே நிம்மதி,
0: பிசிக்கல் லொகேஷன் எங்க என்று கேட்கிறோம்
1: என்று கேட்பது. அப்ப ஆன்மா எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் ஆன்மா இருப்பது எமது இதயத்திலே, எமது இதயத்துக்குள்ளே ஆன்மா இருக்கின்றது. இந்த இதயத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மா கேட்டால் என்ன சொல்லுவார்கள், அப்ப கார்டியோலஜிஸ்ட் தான் இதுல பெரிய விண்ணரா இருக்கவன். ஏனென்றா இதயத்துக்கு அணை இருக்குது, அப்ப இதய நிகழ்ச்சி நிபுணர் தான் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் என்றால், அப்ப கார்டியோலஜிஸ்ட போய் கேட்கலாம் என்றால் கார்டியோலஜிஸ்டுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்ப கார்டியோலஜிஸ்ட் கொண்டும் தெரியாது என்றால் அப்ப இந்த ஆன்மா எங்கே என்றால் அந்த இதயம் அல்ல, சொல்வார்கள் இதய கமலம். இந்த இதய கமலத்துக்குள்ளேதான் இந்த ஆன்மா இருக்குது. பிசிக்கல் இதயம் அல்ல அந்த, அது வந்து இதய கமலம் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த ஆன்மாவுக்கு வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால் இந்த ஆன்மா வந்து இதய கமலம் என்று சொல்லுவார்கள். இந்த எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய உடம்பிலே வந்து இந்த இதய கமலம் எங்கே இருக்கின்றது என்று கேட்பார்கள். இந்த இதய கமலம் நடுநெஞ்சில இருக்குது, ஆனா எங்களோட ஹார்ட்டும் இந்த இதய கமலமும் வேற, இதுவும் அதுவும் ஒன்று அல்ல, இதுவும் அதுவும் ஒன்றல்ல, இது வேறு வேறாக இருக்குது. அப்ப இந்த இதய கமலத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால் அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் என்று தான் இந்த இதய கமலத்தை சொல்லுவது. ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் என்று தான் சொல்றது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் எங்கே இருக்கு என்று சொன்னால் சொல்லுவார்கள் இருமுலை நடுமார்பு அடிபயிரதன் மேல் இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். ரெண்டு மார்பு இருக்குதானே, இந்த மார்பு முனைக்கு நடுப்பகுதியில இந்த கீழே அந்த நடுப்போ வைத்து பகுதியில இருந்து மேல நாலு விரல் அங்கால இதுல இருந்து மற்றது நடுப்பக்கத்துல இருந்து ரெண்டு விரல் வலப்பக்கத்தே இந்த இதயம் இருக்கின்றது. ஓ அப்ப இந்த வலப்பக்கமாகத்தான் இந்த இதயம் இருக்குது, இடது பக்கம் கிடையாது. இதே விளக்கம் தான் எல்லாரும் சொல்ல வேண்டிய விளக்கம் அங்கே இருக்கின்றது. இந்த இதய கமலத்தை பற்றி எங்களுடைய உபநிடதங்கள் மற்றது இந்த என்ன சொல்லுவார்கள் பகவத்கீதையில சொல்றார் எல்லா ஆன்மாங்களின் இதயத்திலும் உரைகிறது ஆன்மா, அந்த விளக்கம் வருகிறது. உபநிடதங்களே வருகின்றது, இந்த விளக்கம் எல்லாம் வருகின்றது அந்த இடத்துல. அதுதான் அவருடைய ஸ்டேஷன், ஸ்டேஷன் என்று சொல்லுவோமே அங்கே இருக்கிறது ஆன்மா. அடுத்தது அதுக்குள்ள இருந்தாலும் அது ஒரு இடத்துல நிக்கிறேன், அவர் மேலும் கீழும் ஓடிக்கொண்டு திரிகின்றார். அப்ப இதயத்திலே நிற்கின்ற ஆன்மா இப்பொழுது எங்க நிக்கிறது தங்கா,
2: அது சொல்ல தெரியாது.
1: இப்பொழுது எங்க நாங்கள் விழித்திருக்கிறோம், நீரும் தூங்காமல் விழித்து தான்
2: இருக்கின்ற
1: பூர்வ மத்தியிலே இருக்குது, விழித்திருக்கிற பொழுது பூர்வ மத்தியிலே இருக்குது ஆன்மா. 35 காரியங்களை தொழிற்படுத்திக் கொண்டிருக்குது. சாக்கிரம் 35 நுதலினில், இது எங்களுடைய சிவஞான சித்தியார்ல வரும். சாக்கிரம் என்றா ஜாக்கிரம், விழித்திருக்கிறது. உத்திஷ்டா எழுகிறது, எழுகிறது உத்திஷ்ட. சுப்பிரபாத உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களங்குரு. உத்திஷ்டேண்டா எழும்பு எழும்பு, உத்திஷ்டேண்டா எழும்பு, உத்திஷ்டோ உத்திஷ்டேண்டா ரெண்டு தர விளம்பு எழும்பு. விளம்பரம் சொல்லுவாங்க இல்லையா, சுவாமியும் எழுப்புறது உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருணத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த எழும்பு சொல்றது உத்திஷ்ட கமலாகாந்த. கமலாகாந்தது அன்பன், கமலாய் என்றது இங்க லட்சுமி, லட்சுமிக்கு பிரியமானவனே எழும்பு. திரைலோக்கியம் தில்லோகங்களுக்கும் மங்களத்தை குரு என்ற செய்வது. கரம் என்று சொல்லுவோம் இங்க குரு அல்ல குரு, கு கு. அப்ப மங்களம் குரு மூன்று லோகங்களுக்கும் மங்களத்தை சிவமனே எழும்பு எழும்பு என்றுதான் சொல்றது. அப்ப அதுதான் அந்த உத்திஷ்ட என்பது. ஜாக்கிரதை என்றா விழித்திருக்கிறது, ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றது, விழிப்பா இருக்கணும் சொல்லுவோம். அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஜாக்கிரதை என்றால் விழிப்பாய் இருக்க வேணும். தமிழ்ல சொன்னம் என்றால் விழிப்பாய் இரு என்றது வருகின்றது, கவனமாயிரு விழிப்பாயிரு என்றதான் வருகின்றது. அவே ஜாக்கிர நிலையில சாக்கிரம் 35 நுதலினில் என்று சொல்லி சொல்லுவார்கள். நுதல் என்றால் நெட்டி, புருவ நடுவில் இருக்குது. இங்க அவர் விழிப்புல இருக்கேதான், அதற்காகத்தான் இங்க பாத்தீங்கன்னா திருநூறு பூசி இருக்கிறன் நெத்தியில, இதுல ஒரு சந்தன போட்டு வச்சிருக்கிறேன், இதுல ஒரு குங்கும போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் தங்கா மூக்கில வைக்கலாமே, கன்னத்துல ரெண்டு வைக்கவும் வைக்கலாமே இல்லையாங்க. ஆனா புருவ நடுவில் தான் வைக்கிறோம், ஏன் என்று சொன்னால் அங்கதான் ஆன்மா இருக்கிறார். நீங்க நித்திரையில வைக்கிறீங்க இல்லையா, முடிச்சிருக்கையா வைக்கிற நீங்க, அப்ப அங்கதான் ஆத்மா இருக்கிறார், அவர் தான் என்ஜின். அப்ப அவருக்கு தான் இந்த பொட்டு பூ எல்லாம், ஆன்மாவுக்கு என்னத்துக்கு பொட்டும் பூவும், அவருக்கு என்ன சிறப்பு? அடுத்த கேள்வி வரும், எங்கே ஆன்மா இருக்கிறார் கேட்டதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அடுத்த கேள்வி தாங்க, எங்க கடவுள் இருக்கிறார், கடவுள் அங்கே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கடந்து எங்கும் வியாபாரமாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கு உள்ளேயும் இருக்கிறார். அதுக்குள்ள மிகவும் நுட்பமான ஒவ்வொரு ஆன்மாவுக்கு உள்ளேயும் அதனுடைய நாயகனாக இருக்கிறார், ஆன்மாவின் தலைவனாக இருக்கிறார். அதை சொல்றது இஜமானன், யமான நாம் விமலா என்று சொல்லுகின்றோம். இந்த ஆன்மாக்கு நடுவில் அவர் அங்கே இருக்கிறார். அப்ப இங்க நான் ஆன்மாக்கு பொட்டு வைக்க ஆன்மாக்கு வைக்கல, அங்க இருக்கிற இறைவனுக்கு தான் பொட்டு, இறைவனுக்கு தான் சந்தனம், இறைவனுக்கு தான் திருநீறு, இதுதான் இங்க வைக்கிறது. புரிஞ்சுதா, பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது. அப்ப இன்றைக்கு பார்த்துக்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் கூட பொட்டு வைக்கிறார்கள், முந்தி வைக்கிறது இல்ல இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், இங்க இருக்கிற ஆன்மாவுக்கு நடுவில் இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் அந்த பொட்டு அந்த சந்தனம் குங்குமம் வைக்கின்றோம். இதன் புருவத்து நடுவில் ஆன்மா இருக்கிற 35 காரியங்கள் சொல்லி செய்து கொண்டிருக்கிற 35 காரியக்கும் விளக்கம் உண்டு. இப்ப கை வாய் பேசுது, காது கேக்குது, கண் பார்க்குது, மூக்கு நுகருது, தொடுக்குது, நாக்கு சுவைக்குது, கால் நடக்குது, கை செய்யுது, ஓ எல்லாம் நடக்குது. கழிவக ஓ இது இந்த 35 காரியங்கள், இந்த வாயுக்கள் அந்த பிராணங்கள் என்னென்ன தலைப்படைகள், 35 ஒரு லிஸ்ட் இருக்கு, 35 ஒரு லிஸ்ட் இருக்கு தாங்க. அடுத்தது என்ன செய்யும் என்று கேட்டால், கனவு தன்னெல்லாக்கிய 25 களத்தினில். ரெண்டாவது நிலை கனவு காணும் பொழுது, நீங்க நித்திரைக்கு போகிறக்குள்ள ஆழ்ந்த தூக்கத்துக்கு முதல் கனவு வரும். நித்திரைக்குள்ளேயும் இந்த சைக்கிள் சைக்கிளா வரும், அது கனவு வந்து வரும். இந்த கனவு வர்ற சைக்கிளை சொல்றது REM ஸ்லிப், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லிப். கண் கடக ரெண்டு துடிக்கும், கால் சில வளர்கி அடிப்பம் இல்லையா, வாய் சில வளண்டும். அப்ப அதை சொல்றது கனவு. அப்ப சில தொழிற்படுது கனவுல, மனம் சிந்திக்குது, ஓ ஹார்ட் படபடன்னு அடிக்கும். நேற்று ஒருவர் கேட்டார், டாக்டர் கனவுல வந்து மீடியம் தூரத்துல இருந்து விழுகிற மாதிரி எல்லாம் கணக்கண்டு சத்தம் போட்டு எழும்புறன் ரெண்டுலாம் சொல்றாரு இருந்துட்டு. அப்ப அப்படி எல்லாம் நடக்கிற அந்த கனவுல 25 விஷயம் தொழிற்படுது, 10 தொழிற்படுறீங்க, 10 தொழிற்படுறையில 25 விஷயங்கள் தொழிற்படுது. கனவு நிலையில ஆன்மா களத்துல இருக்குது, அவருடைய ஹைவே அதுதான், நாங்க நேரம் இருந்து இங்க வர களத்துல. அடுத்ததாக என்ன செய்யுது, ஆழ்ந்த தூக்கம் சுளுனை என்று சொல்றது, சுளுத்தி என்று சொல்லுவோம், ஆழ்ந்த உறக்கம், அடிச்சு போட்டா போல தூங்குறது, எழுப்புறதே கஷ்டம். என்னுடைய மகன் சொன்னார் கதை கேட்க, அப்பா பின்னர் 4 மணிக்கு வந்து ஒரு சின்ன நேப்படுப்பம் என்று படுத்தேன், ஆடத்த நாள் வேலைனா 7 மணிக்கு தான் எழும்பினேன். எனக்கு எங்க இருக்கிறேன், என்ன நேரம், இது காலையோ மாலையோ என்றதே தெரிய முடியாது போச்சு. எங்களுக்கும் அப்படி வருது இல்லையா, ஆழ்ந்த தூக்கம் அடிச்சு போட்டு போயிரு தூங்குறது. அந்த தூக்கத்துல வந்து எங்க இருக்கண்டா, அவட்ட ஸ்டேஷன்ல வந்திருக்கிறேன், இருதய கவலத்துல வந்திருப்ப. அங்க 3 விஷயங்கள் தலைப்படும். உம்முடைய சித்தம் அங்க இருக்குது, அந்த கான்ஷியஸ் அங்க தலைப்படும். அந்த அந்த கான்ஷியஸ் இருக்குது. மனம் வராது, எண்ணம் வராது, புத்தி வராது, புத்தி சிந்திக்காது, நிச்சயிக்காது, ஆசைப்படாது, எல்லாம் இல்ல. ஆனா அந்த அந்த அந்த பதிவுகள் அங்க இருக்குது. உங்களோட பிராணன் மூச்சு அது நடக்குது. மற்றது புருஷன், புருஷன் என்கின்ற அந்த உயிர் கஞ்சகச்சுக சட்டையோட கூடிய உயிர் அங்க இருக்குது. அடுத்ததாக இந்த மூன்று தான் தெரியும் எங்களுக்கு. இதுக்கு மூன்று அங்காலும் 4வது நிலையோண்டு, அது துரியம் என்று சொல்லுவார்கள். அங்க ஆன்மா நாபிஸ்தானத்துக்கு வரும். நாபி என்றால் இந்த பொக்குளுக்கு 4 விரல் மேல 4 விரல் கீழே, அந்த 8 விரல் அளவு இடமுள்ள தானம் நாபிஸ்தானம். அந்த நாபிஸ்தானத்துல ஆன்மா வந்து நிக்குது. ரெண்டே ரெண்டு தத்துவங்கள், இந்த புருஷன் இருக்குது. இப்ப சித்தமும் தொழிற்படாது, சித்தமும் இல்ல, துரியத்துல சித்தம் கிடையாது, சித்தம் கிடையாது. அங்க அவர் மட்டும் பிராணன் மூச்சு மட்டும் நடந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக துரிய அதீதம், இதுக்கும் மேலான ஒரு நிலை கொண்டிருக்கு. ஆன்மா இன்னும் கீழே போய் மூலாதாரத்தில் போய் நிற்கும். மூலாதாரம் என்பது எங்களுடைய சரண அங்கத்துக்கும் குதத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. அந்த பகுதியில மூலாதாரம் என்று சொல்லப்படுகிற அந்த சக்கரத்தில் அதுல போய் ஆன்மா நிற்பார். அங்க நிக்கேக்குள்ள அந்த மூச்சும் இராது. தங்க எல்லா நேரமும் நாங்க மூச்சு எடுக்கிறீல, இடையில மூச்சு நிக்குதானே எங்களுக்கு. நீங்க நித்திர உள்ளக்கே ஆக்களை பாருங்க, இடையில மூச்சு நிக்கும், திருப்பி வரும். ஒரு ஷொக்கான நியூஸ் அக்கௌண்ட் டக்கண்டு மூச்சு இப்படி நிக்கும். அதெல்லாம் அங்க போய் வருகிறது. ஆனா எங்களுக்கு இந்த 5 நிலையும் தெளிவா விளங்குறையில அது அழகாக சொல்லுவார்கள். 5 செட்டைகளுடன் கூடிய காத்தாடி, 5 செட்டையோட இருக்கிற ஃபேன் இருக்குத்தானே, அது சுத்தி கொண்டிருக்கேக்க உங்களுக்கு 5 தெரியுதோ
2: இல்ல,
1: எல்லாம் ஒன்று மாதிரி தானே தெரியுது. அதே மாதிரி தான் இந்த சுழற்சி நடந்து கொண்டிருக்குது. இது சொல்றது பஞ்ச அவஸ்தை, இந்த ஆன்மா போகின்ற அவஸ்தை, இந்த 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்றது. இந்த 5 அதுக்கு பிறகு அதுக்கு சப் டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்லி ஒவ்வொன்றிலையும் அந்த 3 லையும் பிறகு அதை 3 லையும் 5 பிரிச்சு 15 அவத்தங்களாக பிரிச்சு அது அக்கு வேறு ஆணி வரா போட்டிருக்கு. அது படிச்சால் ஒரு குருவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவர் எந்த நவத்தில் நிற்கிறார். ஒரு ஒரு இதை பார்த்தா தெரியும் என்ன அவஸ்தையில என்ன இதுல அவர் இருக்கிறார் என்று தெரியும். இதெல்லாம் நுட்பமாக ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவஞான போத சித்திய சிவஞான போதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க சிவஞான சித்தியால சொல்றார், சுளுனை 3 ஆக்கிய நீக்கிய இதயந்தன்னில், இதயத்துல நிக்கிறது. துரியத்தில் 2 நாபி, துரிய நிலையில் 2 தொழிற்பாடுகளோட நாபி தாளத்துல நிக்குது. நோக்கிய திரியாதீதன்னுவலின் மூலத்தின் ஒன்றே, துரியாதீதத்துல மூலாதாரத்துல போய் ஒரே அந்த புருஷன் என்கிற தத்துவம் மட்டும் நிக்கும். ஆன்மாவும் உயிரும் இங்கே ஒன்றாகத்தான் சொல்லுகின்றோம். இந்த ஆன்மாவும் உயிரும் ஒன்றாகத்தான் சொல்லுகிறோம். உயிர் வந்து ஆன்மா, ஆனால் ஒவ்வொரு நிலையை பொறுத்து அந்த ஆன்மாவுக்கு வேறு வேறு பெயர்கள் உண்டு. உதாரணமாக முத்தான்மாக்கள் என்று சொல்லுவோம், பித்தான்மாக்கள் என்று சொல்லுவோம், அது கொண்டு இருக்குது. ஜீவாத்மா என்று சொல்லுவோம், பரமாத்மா என்று சொல்லுவோம், மந்திராத்மா என்று சொல்லுவோம், தேகாத்மா என்று சொல்லுவோம். ஆன்மாக்கள் பேசும் மொழி என்ன? அருமையான கேள்வி. மற்ற சமயங்கள்ல எந்த அளவுக்கு விளக்கம் இருக்குமோ தெரியாது. நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், தங்கா இன்றைக்கு உரையாடி கொண்டிருக்கிறார். நேயர்கள் அந்த இணைப்பில இணைந்து வினாக்களுடன் இணைந்து
2: கொள்வார்கள்.
1: இந்த இணைப்பிலே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், அதை நான் சொல்லுகின்றேன். என்னுடைய வாயில் இருந்து அந்த ஒலி வந்து, உந்தி முதலா முந்து வழி தோன்றி மிடரினும் இருக்குது. இது தொல்காப்பியத்துல
3: எப்படி இந்த பேச்சு வருகுதுண்டு, அடி வயிற்றுல இருந்து மூச்சு மேல தள்ள அப்படியே வந்து அதிரப்பண்ணி அதிரப்பண்ணி சுவாசத்துல இருந்து இப்படியே வந்து குரல் நான் குரல் வலை குரல் வளைப்பட்டு பிரெயின் இருக்கிற ஸ்பீச் சென்டர் எல்லாம் அதெல்லாம் சொல்லித்தான் வருகிறது. இது அழகாக தொல்காப்பியத்தில் போடப்பட்டிருக்கிறது. தி ஸ்பீச் பேச்சு என்பதை பற்றி ஒன்று இருக்குது. அதே மாதிரியாக இந்த பேச்சு வந்த உடனே அங்க போய் காதல படுகுது, செவிப்பறை அதிருது, உள்ளே இருக்கிற சிற்றென்புகள் ஒசைக்கள் சதிருது, அது போய் அங்கே இருக்கிற நத்தச் சுருளர்கின்ற உட்காதலை தட்டுது.

0: என்று சொல்லுவான்னா என்னுடைய நாக்கிலிருந்து உங்களுடைய செவி வரைக்கும் வந்து அதுக்குள்ளால போறோம். இது வைகரி வாக்கு, ஸ்போக்கன் லாங்குவேஜ். இதுல பலவிதமான மொழி பேதங்கள் உண்டு. எல்லா மொழிகளையும் தந்தது இறைவன், சொல்லுவது சைவன். பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் அண்ட முதல்வன் அரஞ்சொன்னவாறே பல பிறப்பின உறவன். சமஸ்கிருதத்துல சொன்னானா தமிழ்ல சொன்னானா என அவர் பதினெட்டு பாஷையில சொன்னார். அந்த பதினெட்டு பாஷை என்ன என்பதற்கு எங்களுடைய நிகண்டில இருக்கு.
1: என்னென்ன
0: பாஷைகள் என்று சொல்லி எங்களுடைய திவாகர நிகண்டிலே அது அந்த பதினெட்டு பாஷையும் என்னென்ன போட்டிருக்கு. அது பதினெட்டு பாஷைகளும் வந்து அவரவர் பாஷை அவரவர் கதைக்கிற மாதிரியே பேசுறது எழுதுறது வந்து ஒரு கலை. 64 கலைகள்லே உண்டு. அப்ப சதுஷ்டி கலாமயி என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு ஒரு பெயர். 64 கலைகளின் வடிவமாக இருப்பது. அப்ப 64 கலைகளும் என்ன என்று சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதுகிற உரைகள்ல சிறந்த உரை பாஸ்கரராயனர் என்று எழுதின உரை. அந்த பாஸ்கரராயர் உரை எழுதுகின்ற பொழுது இந்த சதுஷ்டி கலாமயில 64 கலைகளையும் அஷ்டவணைப்படுத்துகிறார். அதிலே ஒன்று இந்த எல்லா மொழிகளையும் 18 மொழிகளையும் அந்தந்த மொழிகள் பேசுபவர்கள் மாதிரி பேசுவதும் எழுதுவதும் அதிலே கவிகள் இயற்றுவதும் உரையாடுவதுமான திறமை. அது ஒரு கலை. 64 ஆர்ட்ஸ்லேயே உண்டு. அது ஒரு வித. அப்ப அதை சொல்லுகின்ற பொழுது இந்த 18 மொழிகள் என்ன என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அங்கேயும்
1: இருக்கின்ற
0: அங்கேயும் இருக்கு. அதே மாதிரியாக கிருஷ்ணனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெங்காலி நூல் ஒன்றுக்கு பக்தி ரசாமிருத சிந்து. பக்தி ரசாமிருத சிந்து விலையும் கூட கிருஷ்ணர் இப்படி பல மொழிகளை பேசுகின்ற வல்லவர் படைத்தவர் என்று சொல்லி கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த கிருஷ்ணர் இந்த 2வது தமிழ்ச்சங்க காலத்திலே தமிழ்ச்சங்கத்திலே இருந்திருக்கின்றார். அவருடைய பெயர் துவரைக்கோன், துவாரகையினுடைய மன்னன். அப்ப 2வது தமிழ்ச்சங்கத்தில் இருந்த புலவர்களுடைய பெயரை கொள்ளுகின்ற பொழுது துவரைக்கோன் இருந்தை ஒரு கருங்கோழி என்றெல்லாம் சொல்லி இறையனார் அகப்பர் உரையில வருகுது. அது ஒரு பக்கம் இருக்க இந்த மொழிகள் எல்லாவற்றுக்கும் இப்ப நாங்க பேசுற மொழிகள் பல வேறு மொழிகளுக்கு கூட இந்த கம்யூனிகேஷன் நடக்குது. இது வைகரி வாக்கு. இந்த வைகரி வாக்கு வந்து இந்த உலகத்துக்குரியது. நாங்கள் வாழுகின்ற பிரகிருதியில நாங்கள் கதைப்பது வைகரி வாக்கு. தேவர்கள் மற்றவர்கள் கதைப்பதும் கூட வைகரி வாக்கு தான் இருக்கின்றது. இனி அடுத்ததாக ஒரு வாக்கு இருக்குது. இந்த வைகரி வாக்கு வர முன்னமே அது வந்துட்டுது சிந்தையில தெரியுது என்னண்டா நான் வெளியில வரையில மனசுக்கு நெச்சுட்டேன். தங்க என்ன சொல்ல
1: போறேன்
0: எனக்கு நிக்குது ஆனா உமக்கு என்ன வரையில அது கொண்டு வாக்கு இருக்குது. அதை சொல்றது மத்திம வாக்கு. மத்திமை இருக்கிறதே சொல்லுவினம். நம்மளோட இப்படி யாராவது சொன்னா உடனே அவர் சுவாமி என்று காலில் விழுந்துருவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இந்த மனசுல இருக்கிறத அப்படியே
1: சொல்லுவேன்.
0: அது ஒரு டேலண்ட். சில பேருக்கு தானாய வருவதுண்டு, பயிற்சியால் வருவதுண்டு, வழிபாட்டினால வருவதுண்டு. அது மத்திமை வாக்கு. மத்திமை வாக்கிலேயே உரையாடுகின்ற உலகம் ஒன்றுண்டு. மத்திமை வாக்கிலேயே உரையாடுகின்ற உலகம் ஒன்றுண்டு. அப்ப அங்க வந்து ஒருவரும் பேசுவது கிடையாது. நானிங்க நீண்டே நீங்கள் இப்ப இதே கீதவாணி உரையாடல் நடந்தால் அந்த கேள்வியை நீர் மனதுக்குள்ளே நினைப்பீர். நினைத்தவுடன் இங்க வந்துடும். இங்க வந்தவுடனே நான் மனதுக்குள்ளே விடைய நினைப்பேன். உமக்கு விட வந்துடும்.
1: எலக்ட்ரிக் மாதிரி
0: தெளிப்பது என்று சொல்லுங்க. இது மத்திமை வாக்கு. இதுக்கு டைம் வேலை குறைவு. வெரி எஃபிஷியன்ட். டைம் குறைவு. வெரி ஃபாஸ்ட். வெரி ஃபாஸ்ட். அதே நேரம் இது 2வது. ஒரே நேரத்தில் 2-3 பேருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியும். நினைப்பது எல்லாம் வரும். எங்களுக்கு ரேடியோவே தேவையில்லை. இப்படி ஒரு இடத்துல இருந்து நேர்கள் நினைக்க இங்க வந்துடும் கேள்வி. நான் இங்க நினைக்க பதில் அங்க போயிடும். அசுத்த மாயா உலகத்துல இதுதான் கம்யூனிகேஷன். செகண்ட் டைப் ஆஃப் வேர்ல்ட் மூலம். இது மத்தியமா வாக்கு. அடுத்தது பஷ்சந்தி. பைசந்தி என்ன சொல்லுவார்கள்? பஷ்சந்தி வாக்கு. பஷ்சந்தி என்றால் என்ன கருத்து என்றால் எனக்கே என்னன்னு தெரியாது தங்கா. முள்ள என்ன வருகுது அண்டு. ஆனா இட்ஸ் ஆல்ரெடி ஃபோமிங். ஆனா ஐ டோன்ட் நோ இட் ஃபுல்லி. அப்படி வந்து கொண்டு நெக்க முந்தி உங்க வந்துட்டது. நீர் அந்த கேள்வி கேட்க முந்தையே இங்க வந்துட்டது.

0: அப்படி ஃபாஸ்ட் இல்லை சூப்பர் ஃபாஸ்ட் சூப்பர் சோனிக் ஒரு பிளேன் இருந்தது, சத்தம் பெற முந்தி பிளேன் வந்தது அதே மாதிரி. இது சூப்பர் சோனிக் கம்யூனிகேஷன் ரெண்டு வையுங்க. இது பஸ்டந்தி வாக்கு சுத்தமாயா உலகத்துல, பஸ்டந்தி வாக்கு சுத்தமாயா உலகத்துல, பிந்து தத்துவத்துக்கூடாக வரும். இது சுத்தமாயா,
1: இது
0: இது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டது.
1: அப்பாற்பட்டது
0: பறைவாக்கு இது ஒன்று இருக்குது. இது வந்து இந்த பறைவாக்குல தான், இந்த இது சுத்தமாயா ரூபத்துல தான் எங்கட மந்திரங்கள். இப்ப விளங்கணும் உங்களுக்கு ஏன் மந்திரம் சொல்ற. இந்த சப்தகோடி மந்திரேஸ்வரர்கள்
1: அங்கதான்,
0: இதுதான் மந்திரங்கள். அப்ப இது வந்து இப்படி பேசி வர்றது கிடையாது. இப்போ இது பறைவாக்கு, சூட்சுமை வாக்கு. லலிதா சகஸ்ரநாமத்திலேயும் இந்த மர்ஜிமை, வைகரி, பஷந்தி எல்லாத்தையும் பற்றி போட்டிருக்குது. லலிதா சகஸ்ரநாமத்திலேயும் உண்டு, சைவ சித்தாந்தத்திலே உண்டு, சிவஞான சித்தியாரிலேயே அது உண்டு. அந்த வைகரி வாக்கை பற்றியெல்லாம் போட்டிருக்கு. சிவஞான சித்தியில் அழகாக சொல்லுகின்றார் என்று கேட்டால், வைகரி, வைகரியை பற்றி சொல்கிறார். செவியில் கேட்பதாய் அத்த வசனமாகி மெய்தரும் உதான வாயு விளைந்த வண்ணம் அடைவுடைத்தாய். அது உதான வாயு, மேலே எழும்புற வாயு. உந்தி முதலா முந்து வழி தோன்று, வழி என்ற காத்தே தொல்காப்பியம் சொல்லுது. அதையே சொல்றாரு இவர், உதான வாயு மேவிட, உதானன்றது மேல செலுத்துற வாயு, அபானன் கீழே செலுத்தும். எங்களுடைய மலசலம் போறதுக்கெல்லாம் அபானன், இது மேல குரல் எல்லாம் கொண்டு போறது உதானன். ரச வாயுக்கள் உடம்புல இருக்குது. உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம் பொய்யராட வண்ணம் அண்ட சொற்கள் சொல்லு வருகிறது. எழுத்து சொல்லு அக்ஷரம் எல்லாம் புந்தி காரணம் அது ஆகி, புந்தி கண்டா புத்தி, பிரெயின்ல இருக்கிற ஸ்பீச் சென்டர், புரோக்கா சென்டர், வேணி சென்டர், ரெண்டு ரெண்டு ஸ்பீச் சென்டர் பிரெயின்ல இருக்கு. இது எங்க நியூரோலஜி, புரோக்காஸ் ஏரியா, வேணி ஏரியான்னு ஒன்று இருக்கு. ஒன்று எக்ஸ்பிரசிவ் ஸ்பீச்சுக்கு, எக்ஸ்பிரசிவ் ஸ்பீச்சுக்கு அது புரோக்காஸ். அப்ப என்னுடைய மனதுல புரோக்காஸ் என்று சொல்ற கண்டுபிடித்தோடைய பெயர். அப்ப அந்த பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்தா நான் மனசுல நெப்பன், ஆனா உமக்கு சொல்லலாம், எனக்கு தெரியுது என்ன பேஷன்ஸ் இருக்கணும். கொஞ்சம் பேர் மனசுல வச்சு வேர்ட்ஸ் எல்லாம் சும்மா சும்மா வரும், ஆனா மனசுல இருக்கிறது வரா, எக்ஸ்பிரஷன்ல டிஃபிகல்ட்டி இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. மற்றது ரெண்டாவது வேர்னிக்ஸ் ஏரியான்றது ரிசெப்டிவ், அதாவது நீங்க சொல்றத அவைக்கு விளங்கி கொள்ளல அது ஸ்பீச்ச கம்யூனிகேஷன். அது என்ன ஒரு ஸ்ட்ரோக், அதுதான் புந்தி. புந்தி என்ற புத்தி, இங்க புந்தி காரணம் அது ஆகி ஸ்பீச் சென்டர்ல தான் வலிக்குது. ஸ்பீச் சென்டர் பிறகு இந்த கீழே அடிவயத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து வலிக்கிற அந்த ஸ்பீச், அந்த சூட்சமாயிருந்து வலிக்கிற ஸ்பீச் வயிற்றுக்கு வந்து இந்த தசையெல்லாம் விதந்து சுவாச தசைகள், பிரிமன் தகட்டு தசைகள், சுவாச வலி, அதற்கூடாக குரல் வளை பெட்டி, பிறகு அங்க குரல் வலை, அந்த குரல் நான், அதுக்குரிய நரம்பு, பிறகு தொண்டை, அண்ணம், பல்லு, உதடு, இவ்வளவும் சேர்ந்துதான் பேச்சு வருகிறது. இதுல ஒன்று பிழைச்சாலும் பேச்சு பிழைச்சிடும். பல்லு போனால் சொல்லு போச்சு, தாங்க பிரெயின்ல வேர்னிக்ஸ் ஏரியா போனா போச்சு, புரோக்காஸ் ஏரியா போனா போச்சு, தொண்டையில தைராய்டு கட்டி வந்து ஆபரேட் பண்ணீங்க, குரல் வளை பேரலைஸா போனா போச்சு, தொண்டையில ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தானே குரல் போச்சு, பிரிமன் தகடு பேரலைஸ்டா போனா போச்சு, ரெஸ்பிரேட்டரி பேரலைஸ் வந்தா போச்சு. இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்களா இல்ல, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரிஜினேட்டர், மாடுலேட்டர், டிரான்ஸ்மிட்டர், மெய்தரம் ஒரு உயிர் பெற்று வருகின்றது. உதான வாயு மேவிட, உதான வாயு என்ற வண்டியிலிருந்து அதிவயத்திலிருந்து மீன் நோக்கி வருகின்ற வாயு செலுத்த விளைந்த, அப்படி விளைந்து வண்ணம் பொய்யரகடை உடைத்தாய். அந்த சொல்லுகள் வசனங்கள் எல்லாம் வந்து புந்தி காரணம் அது ஆகி, புந்தி என்றது புத்தி முறை சொல்லுவார்கள், புந்தி இல் வைத்தடி போற்றி என்றேனே, புந்தி என்றால் புத்தி பிரெயின், ஐயமெல் பிராண வாயு அடைந்து எழுந்து அடைபுடைத்து அவங்களோட பிராண வாயு கூடால அப்படி செலுத்தி அப்படி வருகிறது. இதுதான் வைகரி வாக்கு. அடுத்த சொல்றாரு கேட்டா, அடுத்த என்ன, மத்திமை உள்ளுணர் ஓசையாகி, உள்ளுக்கு கேட்குது வெளியில கேட்கல, செவியலில் உறுதல் செய்யாது, செவியில கேட்கல, நான் மனசு நினைக்கிறேன் உள்ளுக்கு தான் இருக்குது, உள்ளிய பிராண வாயு விருத்தியுடையது அன்றி, தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயல் அதின்றி, வெளியில சத்தம் கேட்குதில்ல, வெளியில வார்த்தை வருகுதில்லை, சொல்லு வருகுதில்லை, மெல்லவே எழுவது, உள்ளுக்கு மட்டும் கேட்பது மத்திமை வேறதாயே. இது மத்திமை
1: வாக்கு.
0: அடுத்தது பைசந்தி,
1: பைசந்தி
0: விலகுது முழுக்க தெரியல,
1: முழுக்க தெரியல,
0: ஒரு கரகுறையாத்தான் விளங்குது, வேற்றுமைப்பட்ட வண்ணம் வெவ்வேறு விபாகமாகி, வெவ்வேறு சொற்கள் வெவ்வேறு விபாகமாகி, தூற்றுதல் அடைவி ஒடுக்கி சுயம் பிரகாசமாகி, சாற்றிய மயில் நண்டம் தரித்திடுஞ்சலமே போன்று, மயில் முட்டைக்கு இருக்கிற மயில் குஞ்சில அந்த வண்ணங்கள் தெளிவாக தெரியாது,
1: தெரியாது, தெரியாது,
0: பிறகு வந்த பிறகுதான் வண்ணம் தெரியும். அது மாதிரி மயில் மயிலுக்கு மயூரம், மயூராண்டமண்டா கோழி முட்டை, மயில் முட்டை, மயிலின் அண்டந்தறி திடஞ்சலமே போன்று அங்கு ஆற்றமே உடையதாகி பைசந்து அமர்ந்து நிற்கும், பைசந்து நிற்கும். அடுத்தது சூக்குமை வாக்கு அல்லது பெறை வாக்கு. சூக்குமை வாக்கது உள்ளதோர் சோதியாய், அது ஒளிமயமாயிருக்கும், அழிவது இன்றி அதுக்கு அழிவில்லை, அதான் மந்திரங்கள் எல்லாம் அதில் இருக்கு. பெறை வாக்கு ஆக்கிடும் அதிகாரத்துக்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்திய முழு ஆனந்தமயமானது நித்தியமானது அறிவுமயமானது என்றால் அது பறைவாக்கு. இந்த இதுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது, போக்கொடு பரவு இழைப்பும் விகாரமும் உடனன்று, அது பறைவாக்கு. இந்த நான்கு வாக்குகளை பற்றியும் சொல்லி போட்டிருக்கிறார். இந்த நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும், இந்த நான்கு வாக்குகளும் நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக, ஒவ்வொரு கலையிலும் ஒவ்வொரு வாக்காக இருக்கு, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அரீத கலை என்று ஐந்து கலைகளாக பிரிந்து இந்த உலகங்கள் அண்டத்தொகுதியில் இருக்கின்றன. தீட்சை பெற்றவர்கள் சொல்லுவார்கள் இந்த மந்திரம், அந்த நான்கு கலைகளை பற்றி ஒவ்வொருவராக வந்து அங்காள போகும். செயல் பரிணாம் புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடில் ஆனால் போல, இது அப்படியே ஒரு பாம்பு படம் எடுத்து விரிகிற மாதிரி இந்த வாக்கு ஒன்றுல இருந்து விரிஞ்சு விரிஞ்சு ஃபுல்லாக வருகிறது. இப்போ சூட்சுமையில இருந்து பிறகு அங்கால வந்து பசந்தி வந்து, பசந்திலிருந்து மத்திமை வந்து, மத்திமையிலிருந்து வைகரி வருகிறது. இதுதான் அந்த வாக்கு. இப்போ ஆன்மாவின் மொழி என்னென்றால் இப்ப விளங்கணும், இது சைவத்திலே சொல்லப்பட்ட கம்யூனிகேஷன். இதுக்கு பிறகுதான், பிறகு இந்த வைகரி வந்த பிறகுதான் இந்த மொழி. பதினெட்டு பாஷை இறைவன் தந்த, இந்த பதினெட்டு பாஷையிலையும் அவர் தந்திருக்கிறார். அண்ட முதல் பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் அண்ட முதல்வன் அறஞ்சொன்னவாறே, திருமந்திரத்தில் இருக்குது. இந்த பதினெட்டு பாஷைகளும் தான் இன்றைக்கு இருக்கிற உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. மொழியின் புறப்படம்
1: இறைவன்
0: எங்களுக்கு இருக்கிற இந்த மொழிகளில் உண்டு, பிராணிகளுக்கும் மொழிகள் உண்டு.
1: பிராணிகள் பறவைகள் எல்லாம் இருக்கு.
0: சேரமான் பெருமாள்நாயனாருடைய குருபூஷ சென்ற வாரம் ஓ சேரமான் பெருமாள்நாயனாருடைய குருபூஷ இருந்தது. அப்ப சேரமான் பெருமாள்நாயனாருடைய குருபூஷை, சுந்தரமூர்த்தி நாயனுடைய குருபூஷை எல்லாம் இருந்தது. அந்த சேரமான் பெருமாள்நாயனாருடைய ஒரு டேலண்ட் என்னென்று கேட்டால், அவருக்கு இந்த கலட்டறிவாரன்று சொல்லுவார்கள், எறும்புண்ட பாஷையும் கூட அவருக்கு தெரியும், மிருகங்கள்ண்ட பாஷையை அதது வகையாக சொல்லுவார். அவர் குதிரைக்கு அந்த பஞ்சாட்சரம் மோதி அது வானத்திலே அவரை கேட்டிக்கொண்டு மகா கைலாசத்துக்கு சென்றார். அவருக்கு அந்தந்த மிருகங்களுடைய பாஷை, அந்தந்த பாஷைக்கு ஏற்ற இதுகளும் தெரியும். அதுவும் ஒரு கலை. மற்ற மிருகங்களின் பாஷைகளை அறிந்திருத்தல் ஒரு கலை. இன்றைக்கு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கூட இருக்கின்றன. அப்ப சில பேர் இருக்கணும், அந்த மிருகங்களை கொண்டு போனா சொல்லுவார், இந்த மிருகம் வந்து கூட்டில இருந்தது, அடைபட்டிருந்தது, கஷ்டப்பட்டது, அல்லது அதனுடைய ஓனர் வந்து மாறி இருக்குது, அதால கவலைப்பட்டு கொண்டிருக்குது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இருக்கணும், அது மிருகங்களின் பாஷை. கலெக்டர் வேறன் சேரமான் பெருமாள் நாயனியாருக்கு அந்த
1: தெரிந்திருந்தது.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருணாம் அதிபசிய பாலனையும் பிரஜாசுபிரத்தின் நிமயத்த வேதித்தும் சுவர்ணிலிங்கி விதித்த சமாயோ துவைதிஷ்டிரம் துவைதவனே மனேஜராக. இப்படி 29.
4: அகண்டமாகண்டல துல்லிய தாமபிஹி சிரம் த்ருதா பூபதிபிஹி ஸ்வவம்சஜைஹி த்வயாத்மஹஸ்தேன மயி மஹி மதச்சுதா மதங்கஜேன ஸ்ரகிவாப வர்ஜிதா.
3: ஸ்ரகு இவ அபவர்ஜிதா. திரௌபதியோட ஸ்பீச் ஓடின் இருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி இருக்கிறவா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்சல்ட் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சேயே அவளோட பூர்வ பீட்டிக்கை சொன்னது ரைட்டு தான் அப்படிங்கிறது தெரியறது. ஏன்னா ஷீ இஸ் கோயிங் டு கோ ஆன் அன் இன்சல்ட் ரேம்பேஜ். இங்கே அதாவது கையில் உன் கையில் கிடச்ச பூமியை நீ வந்து தானே வந்து கொடுத்துட்டியே, இப்படி தியாகம் பண்ணிட்டியே, எப்படி ஒரு யானை வந்து மதம் பிடிச்ச யானை தலையில போட்டு அந்த புஷ்ப மாலைய வந்து தூக்கி கீழே விட்டெறியுமோ அந்த மாதிரி உன் கையில இருந்து நீ விட்டெறிஞ்சிருக்க அப்படிங்கிறா. மதங்கஜேன ஸ்ரக்கு இவ ஆத்மஹஸ்தேன தன்னுடைய கையினால ஸ்ரக்கு இவ ஒரு பூமாலையை போல அபவர்ஜிதா மகி அபவர்ஜிதா இந்த பூமியானது உன்னால தூக்கி எறியப்பட்டது. அபவர்ஜிதான்னு தூக்கி எறியறதுன்னு அர்த்தம். ஸோ எப்பேற்பட்ட மகி அது, என்ன பூமி அது அப்படின்னா அகண்டல ஆகண்டல துல்லிய தாமபிஹி ஸ்வவம்சஜைஹி பூபதிபிஹி சிரம் த்ருதா. சிரம் அகண்டம் த்ருதா, அந்த பூமியானவள் வந்து சிரம் த்ருதா, வெகு காலம் அவளோட இதுல இருந்தது, யாரோட கட்டுக்கோப்புல இருந்ததுன்னா பூபதிபிஹி த்ருதா, பல அரசர்கள்னால கட்டி காக்கப்பட்ட பூமியானது உன்னால் தூக்கி எறியப்பட்டது. எந்த பல அரசர்கள் ஸ்வவம்சஜெய்கி பூபதிபிகி, யாரோ ஒரு வம்சம் இல்லை, உன்னுடைய வம்சக்காராலே தான் உனக்காக அதை கட்டி காத்து உங்ககிட்ட கையில கொடுத்தா அதை நீ தூக்கி போட்ட. அவ அந்த அரசர்கள்லாம் வந்து சாதாரணமான அரசர்களா இல்ல, அகண்டல ஆகண்டல துல்லிய தாமபிகி. ஆகண்டலன இந்திரன், அகண்ட அகண்டான்னுட்டு ஃபர்ஸ்ட் வேர்டை வச்சுன்னு நான் சொல்றேன், அதுல அந்த பிராசன் அனுப்பிராசம் இருக்கு இல்லையா, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஆகண்டலன இந்திரன், இந்திரனுக்கு துல்லியமான ஒரு தாம, தாமன தேஜஸ் நல்ல பிரகாசத்தை உடைய, இந்திரனுக்கு ஈக்குவலா ஒரு பவர் அண்ட் பிரகாசம் உடையவர்கள் அப்பேற்பட்ட பூபதிபிகி ராஜாக்கள்னால ஸ்வவம்சஜெய்கி பூபதிபிகி தன்னுடைய வம்சத்தில் பிறந்த ராஜாக்களினால் சிரம் த்ருதா, சிரம் வெகு காலம் வகிக்கப்பட்டவள். எப்படி அகண்டம் த்ருதா, பிச்சு பிச்சு இல்ல, ஒரு ஒரு சாலிடா ஒரு போர்ஷன் மாதிரி அப்படியே அந்த சொல்றான் இல்லையா, அந்த என்டையர் பூமிய வந்து ஒரு ஸ்டேட் மாதிரி அவன் வந்து ஆவாரிதி அவன் ஆண்டான் துரியோதனன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான். அகண்டம் கர்ச்சே பிரிவினைகளே இல்லாத, இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தட் அவளே ஒரே ராஜாவாக இருந்தா, மற்ற ராஜாக்கள் யாருமே அவளுக்கு வந்து எளிமையா அங்க இல்லை. So they ruled the entire world without any break, without making it into pieces. அப்படி இந்த பூமிய சிரம் த்ருதா வெகு காலம் தாங்கப்பட்டவளான இந்த மகி த்வயா உன்னால் ஆத்மஹஸ்தேன உன் கையினாலேயே அபவர்ஜிதா. அதாவது இல்லை நான் என்ன பண்ணேன், அவன் தானே எடுத்துண்டான், துரியோதனன் தானே எடுத்துண்டான் அப்படின்னு ஒருவேளை கேட்டான்னா யுதிஷ்டிரன், இல்ல நீ உன் கையால தியூத கிரீடையனால நீ விட்ட, அது அதனால்தான் ஆத்மஹஸ்தேன அபவர்ஜிதா அப்படிங்கிற. அதுக்கு உபமா அங்க போடுறார், மதச்சுதா மதங்கஜேன சிரக்கு இவ, மதஞ்சலம் வழிஞ்சின் இருக்கிற ஒரு மதம் பிடிச்ச ஒரு யானை, மதங்கஜகான யானைன்னு அர்த்தம், அது ஐ திங்க் மதங்க முனிவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த யானையை அடக்க முடியும்னு காமிச்சதுனால அதுக்கு மதங்க ஜஹான்னு பேருன்னு நினைக்கிறேன். அதனால்தான் மதங்க முனிவர்னால அடக்கப்பட்டது அப்படின்னுட்டு இருக்கு ஒரு புராண கதை. அதனால அதுக்கு மதங்கஜன்னு பேரு யானைக்கு. ஸோ மதங்கஜேன யானையினால் சிறக்கிவ, திஸ் ஆல்சோ ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் தட் அந்த துர்வாசர். அதுதான், ஆமா, இதுல இருந்து நமக்கு அந்த துவனி தெரியறது இல்லையா, எப்படி அந்த ஐராவதம் வந்து தலையில போட்ட புஷ்பமாலையை தூக்கி அது கீழே விட்டெறியறதோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க நீ வந்து பண்ணிட்டே அப்படிங்கிறது ஒரு ஒரு துவனி தான் அது நமக்கு அந்த அந்த கதை வந்து தோன்றது அப்படின்னாலே. சோ இது வந்து உன்னுடைய தோஷத்தினாலதான் அந்த யானைக்கு அந்த மூமெண்ட்ல ஒரு அரகன்ஸ் அது வந்து அப்படி தூக்கி விட்டெறிஞ்சது துருவாசர் கொடுத்தத. சோ அப்படி கட்டி காத்த ஒரு பூமியை நீ வந்து விட்டெறிஞ்சிருக்க அப்படின்னு இல்லையா. துர்வாசர் வந்து எவ்வளவு மான்யமானவர், அவர் கொடுத்த புஷ்பமாலையை அந்த ஐராவதம் கீழே தூக்கி எரிஞ்சதோ இல்லையோ, அப்போ இதுவும் வந்து இட் இஸ் இட்ஸ் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் சோ மச் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆன்சிஸ்ட்ரி இன் இட் இன் திஸ் கிங்டம். அதை நீ வந்து காத்துன்னு இருந்திருக்கணும், நன்னா ரட்சிச்சிருக்கணும், அது இல்லாத நீ வந்து உன் கையாலேயே தூக்கி கொடுத்துட்டியே அப்படிங்கிற உபமாலங்காரம் இந்த இடத்துல கிளியர் உபமா. ரைட். ஸோ ஆகண்டல துல்லிய தாம பிகி, இந்திரனுக்கு சமமாக தேஜஸை உடைய பூபதி பிகி, அரசர்களால், ஸ்வம்சஜெய்கி, தன் வம்சத்தில் பிறந்த பரதன் முதலிய அரசர்களால், சிரம் வெகு காலமாக அகண்டம் திருதா, பிரிவினையே இல்லாமல் வகிக்கப்பட்ட ஓர் ரட்சிக்கப்பட்ட மகி பூமியானவள், துவயா உன்னால் மதச்சுதா. இந்த இடத்துல மதச்சுதாங்கிறது வந்து யுதிஷ்டிரனுக்கும் அப்ஜெக்டிவா போகும், ஏன்னா ஒரு ஒரு மதம் வந்ததுனால தானே அவன் வந்து அந்த வேலையை பண்ணான், அந்த தியூத கிரீடையில போய் இல்லையா, ஒரு ஒரு மோகம் அவனுக்கு. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அட் தட் மோமெண்ட் ஹி வாஸ் இன் த மொமெண்டம் அண்ட் ஹி கெப்ட் ஆன். ஒன்னொன்னுத்தையும் அவன் பணையம் வச்சுட்டே போனான், பூமியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் சகலத்தையும் பணையம் வச்சுட்டு போயிட்டே இருந்தான். அதனால்தான் மதச்சுதான் அந்த இடத்துல மத வெறியனால சுதா தன்னுடைய பொசிஷன்ல இருந்து இறங்கினவான் அப்படின்னு அவனுக்கு யுதிஷ்டனுக்கு போறது. இதுக்கு யானைக்கு போகிறச்சே மதச்சுதாங்கிறச்சே மத ஜலத்தோட மத சிராவியா இருக்கக்கூடிய யானை. ரைட்டா? சோ மதச்சுதா மதங்கஜேன யானையினால் சிறக்கு, இவ ஒரு மாலையை போல, இங்கேயும் சிறக்கும் வந்து ஃபெமினைன் ஜெண்டர், அதனால மஹிக்கு அப்ஜெக்டிவா அங்க வருது, மஹிக்கு இதுவா உபமாவா. அதுதான் அங்க அழகு. இல்லைன்னா இப்ப புஷ்பம் இவங்கரிச்சு எல்லாம் வந்து உனக்கு அது நபுன்சகலிங்கத்துல போயிடுறது, வேற இது சிறக்குங்கரிச்சு அதுவும் இதுவா தானே இருக்கு, ஸ்திரீலிங்கமா இருக்கு அழகா. சிறக்கு இவ ஒரு மாலையை போல அபவர்ஜிதா, தியக்தா விடப்பட்டது, ஒரு தியாகம் பண்ணா, அதுல ஆத்மஹஸ்தேன வேற, ஏதோ வந்து வானப்பிரஸ்தத்துக்கு போறேங்கிறதுனால தியாகம் பண்ணிட்டு போன மாதிரி இல்ல, தியூத கிரீடையில என்ன கொடுத்துட்டு போயிருக்கான், அதனால அது வந்து மதங்கஜேனங்கிறது உபமா கொடுக்கிறார்.
4: அகண்டமா கண்டல துல்லிய தாமவி, சிரம் திருதா பூபதி விஸ்வம்சஜெய்வி, துவயாத்மஹஸ்தேன மகி மதச்சுதா, மதங்கஜேன ஸ்ரகிவாபவர்ஜிதா.
3: அடுத்தது,
4: ரஜந்தி தே மூடதிய பராபவம், பவந்தி மாயாவிஷு ஏன மாயினஹ, பிரவிஷ்யஹி க்ரந்தி ஷடாஸ் ததாவிதான் அசம்ருதாங்கான்
3: பராபவம். இந்த இல்ல முதல்ல சொன்ன இல்லையா, யுதிஷ்டிரன் வந்து ஹி மைட் கம் அப் வித் திங் தட் நான் என் கையால நான் கொடுத்தேன்னு நீ சொல்லாத, அவன் அப்படி மாயாவியா இருந்தான், அவன் வந்து ஒரு ஒரு இது பண்ணா, தியூத கிரீடையில வந்து என்ன ஏமாத்திப்டான் அப்படின்னு தேர் குட் பி அ தோஷம் இல்லையா அப்படிங்கறச்ச இல்ல. அதுவும் இவ வந்து உடனே கேட்க, அவ எவ்வளோ இன்டெலிஜென்ட் அங்க திரௌபதி, நீ கேட்ப எனக்கு தெரியும், ஆனா மாயாவிகளிடத்துல நீ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் காமிக்க கூடாது, நீயும் மாயாவியா இருந்திருக்கணும் அப்படிங்கிற முட்டாள்கள் தான் வந்து ஒரு பராபவத்தை அனுபவிப்பா, ஒரு இன்சல்ட் அனுபவிப்பா, இந்த மாதிரி ஒரு இதை நீ போய் இப்படி பண்றியே, யூ ஆர் இன்டெலிஜென்ட் பட் நீ வந்து பட் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் த சாணக்கிய நீதி. சாணக்கிய நீதி பொறுத்தவரையில் குட்டிலேஷு ஆர்ஜவம் ந நீதிஹிம்பர் இல்லையா, குட்டிலமாக இருக்கக்கூடிய மனுஷால்கிட்ட ஆர்ஜவம் அப்படின்னா ருஜோஹோ பாவா ஆர்ஜவம், ருஜுத்வம் ஆர்ஜவம், ருஜுன்னா ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம், ஸ்ட்ரெயிட் திங்கிங், எவன் குட்டிலமாக இருக்கானோ அவனிடத்துல ஸ்ட்ரிக்ட் திங்கிங் இஸ் நாட் த ரூல், அது நீதி கிடையாது. குட்டிலேஷோ ஆர்ஜவம் ந நீதி. ஸோ அதனால ஏ எவர்கள் மூடதியகா, அந்த மூடதியகாவை அப்புறம் போட்டுப்போம். முதல்ல ஏ மாயினஹா மாயாவிஷு மாயினஹா ந பவந்தி, எவர்கள் மாயாவிஷு மாயையை உபயோகித்து, அப்படின்னா இங்க வந்து சீட் பண்றவான்னு அர்த்தம். மாயான பெரிய பிலசாபிக்கல் லெவல்ல எடுத்துக்க கூடாது. ஆமா, ஒரு ஒரு சாதாரண லெவல்ல எவன் ஒருத்தன் இது சீட் பண்றானோ ஏமாத்துறானோ அதுதான். ஏமாத்துபவர்களிடத்தில் எவர்கள் மாயினஹா ந பவந்தி, பதிலுக்கு அதே குட்டிலத்துவமும் உபயோகப்படுத்தலையோ, தே அவர்கள் மூடதியகா, மூடதியகான அந்த அந்த விகல்பம் தெரியாதவ, தட் இஸ் எதை பண்ணணும் எதை பண்ணப்படாது, சங்கல்பம் விகல்பம்ங்கிற மனசு வந்து கம்ப்ளீட்டா அவளுக்கு மூடம் மோகம் அடைஞ்சுடுத்துன்னு அர்த்தம். அந்த அந்த மனசு வந்து ஒரு நிச்சயமாக அவளால புத்தி ஆலம்பனம் பண்ண முடியல அந்த இடத்துல, அவதான் வந்து மூடதியகான்னு அர்த்தம். யாருடைய புத்தியானது மனசுனுடைய விகல்பத்தினால மோகம் அடைஞ்சிருக்கோ அதுதான் மூடதியகா. அப்பேற்பட்ட மனிதர்கள் பராபவம் ரஜந்தி, ஒரு இத துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். ஆர் இன்சல்ட், பராபவம்னா இன்சல்ட். ஸோ அந்த இன்சல்ட்டுங்கிறச்சு த ரிசல்ட் இஸ் துக்கம் தானே அவளுக்கு. என்ன இன்சல்ட் வந்தாலும் அது வந்து யூ யூ கெட் ஹர்ட் பிகாஸ் ஆஃப் இட். அதனால பராபவம் பிரஜந்தி துக்கம் அனுபவந்தி, பராஜயேன துக்கம் அனுபவந்தின்னு போட்டுக்கலாங்க. ஓகேயா? ஸோ தே துக்கம் அனுபவந்தி எது எப்படி அப்படின்னா, இஷவ மேலும் அவர்களுக்கு என்ன ரிசல்ட் ஆகும், துக்கம் அனுபவிக்கிறா ரைட்டு, அதோட நின்னுட்டா பரவாயில்லையே, அவளை உள்ள நுழைஞ்சு கொல்லவும் கொன்னுடுவான் அந்த குட்டிலம். இந்த குட்டிலமா இருக்கக்கூடியவா என்ன பண்ணுவான்னா, எப்படி ஒரு அம்பு ஒரு மனுஷனுக்குள்ள தொலைச்சு அவனை கொன்னுப்பிடுமோ அந்த மாதிரி இவா வந்து தே வில் என்டர் இன்டூ த ரேங்க்ஸ் இன்டூ யோர் ஓன் ரேங்க்ஸ் அண்ட் கில் யூ ஃப்ரம் இன்சைட். தட் இஸ் வாட் அதுதான் சொல்றேன். ஸோ ஷட்டாஹா ததாவிதானு அசம்வத அங்கானு பிரவிஷ்ய க்னந்திஹி, பிரவிஷ்ய உள்ள நுழைஞ்சு க்னந்தி அப்படின்னு கொல்லுவார்கள். ஹந்தி ஹதஹ க்னந்தி ஷடாஹா, ஷடாஹான தூர்த்தாஹா, கெட்ட மனிதர்கள்ங்கிறது வெறும் ரொம்ப நார்மலா இருக்கிறது. அந்த ஷடங்கிறச்சு ஒரு ஒரு டார்ச்சர் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். இல்லைன்னா என்னதுக்கு இந்த இடத்துல அந்த அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும், இது அம்புகள் போல உள்ள நுழைஞ்சு கொல்றா அப்படிங்கிறது தான் ஷட்டாகாங்கிறச்ச. தூர்த்தாகா கெட்டவர்கள் ஷட்டாகா, அவன் என்ன பண்றா, அசம்பிருதா ததாவிதான்னு அசம்பிருதாங்கான்னு, முதல்ல ததாவிதான் அப்படிங்கிற இடத்துல ஏ மாயினஹா ந பவந்தின்னு எடுத்துக்கணும். ததாவிதான் ததா மூடதியா அத்தியாக அப்படின்னு எடுத்துக்கணும். இல் அசம்வத்தாங்கான், இந்த இடத்துல ரெண்டு மீனிங், அதுக்கு வந்து ஸ்லேஷங்க. எப்படின்னா முதல்ல வந்து உபமாக்க பார்த்துருவோம். இஷவஹ நிஷிதாக இஷவஹ அசம்வத்தாங்கான்னு பிரவிஷ்ய க்னந்தி யதா ததா. ஓகே, நிஷிதாக கூர்மையான இஷவஹ அம்புகள், அசம்வத்தாங்கான்னு அங்கங்களை மூடாமல் திறந்த உடம்போடு இருக்கக்கூடியவர்கள். அந்த மூடாமல்ங்கிறச்சு இங்க கவச்சம் போட்டு மூடலன்னு எடுத்துக்கணும். கவச்சமற்ற உடம்பை உடையவர்கள் அவர்களை பிரவிஷ்ய க்னந்தி, உள்ளுக்குள்ளே நுழைந்து கொள்கிறதோ. எவ்வாறு கூர்மையான அம்புகள் இது உடம்ப கவர் பண்ணாத, கவச்சம் போட்டு கவர் பண்ணாதவாழ உள்ள நுழைஞ்சு கொள்றதோ, அது போல ஷட்டாக இந்த கெட்ட மனிதர்கள் ததாவிதானு அப்பேற்பட்ட மூடதியாக இல்ல குட்டிலமாக இல்லாதவர்களை அசம்வத அங்கான், இங்க அங்கம் கர்ச்சு இந்த அங்கம், அதாவது சந்தி விக்கிரக யான இதுல போட்டிருப்பார் மல்லிநாத்தர் போட்டிருப்பார் அத சந்தியாதிபிகி. தட் இஸ் இந்த உபாயங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு சரியான விதத்துல நம்ம உபயோகப்படுத்துருச்சு, எப்படி அது பலனை கொடுக்கறதோ அப்படிங்கிற இருக்கோ இல்லையோ, அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு அங்கங்கள். ஒவ்வொரு அவனுடைய தேகி ஒரு கிங்டம் அவன் நடத்துற விதங்களுக்கு வந்து பல அங்கங்கள் இருக்கு. கர்மம் அவன் என்ன வேலை செய்யணுமோ அதனுடைய ஆரம்பம், அதனுடைய ப்ராசஸ், அதனுடைய பலன் வரைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தட் ப்ராசஸ், என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஹிஸ் பாலிசிஸ். அதுக்கு தான் அங்கம்னு பேரு. சோ அசம்ருத அங்கம்னா அத அவன் வந்து மூடி மறைக்கல. ஏன்னா பலானுமேயாக பிராரம்பாகனுட்டு முதல்ல சொல்றான் இல்லையா, அந்த அவன் துரியோதனன் பண்ற காரியங்கள் எல்லாமே அவன் என்ன ஆரம்பிச்சாங்கிறது பல அனுமேயாகனு தெரியறது, அவனுடைய பலன்லேருந்து தான் அது தெரியப்படுறதுன்னுட்டு. சோ அதுதான் அந்த அந்த அங்கங்கள். அது வந்து பலானுமேயமா இல்லாத ஒவ்வொரு அங்கமும் வந்து வெளிப்படையா தெரியற மாதிரி இருந்ததுன்னா தென் தே ஆர் நாட் பீங் ப்ரொடெக்டட். அது அப்போ தே ஈஸியா வந்து எதிரிகள்லாம் உள்ள நுழைஞ்சு அவனை கொன்னுட முடியும். அதுதான் அங்க. ஸோ அசம்பிருத்த அங்கான்னு கர்மாரம்ப உபாய முதலிய அங்கங்கள் வந்து மந்திர சம்பந்தமான அங்கங்கள். அந்த அங்கங்கள் எல்லாம் வந்து மூடினபடியாக இல்லையே ஆனால், ரகசியமாக இல்லையே ஆனால், அப்பேற்பட்ட ராஜாக்களை ஷட்டாக அந்த ஹிம்சா பண்ணக்கூடிய தூர்த்தர்கள் கெட்ட மனிதர்கள் பிரவிஷ்ய க்னந்தி, அவளோட உள்ள நுழைஞ்சு அந்தர்பாவமாயி அவள் ஆத்மீயாள ஆகி அதுக்கப்புறம் கொன்னுடுறான். அவ்வளவு தூரம் அதை எடுத்துக்கணும். ஓகே, இல்ல இஷவகனா இதுதான் அம்புகள் போல அப்படிங்கறது அந்த இடத்துல உபமா. நிஷிதாக இஷவஹா இவ, இந்த அசம்பிருத்த அங்கானுக்கு மொத்தம்தான் உனக்கு வந்து ஸ்லேஷ வருது, வேற எதுக்கும் இல்ல. சோ நிஷிதாக இஷவஹா இவ கூர்மையான அம்புகளை போல பிரவிஷ்ய க்னந்தி, உள்ளே நுழைந்து கொள்கிறார்கள். ஸோ அந்த உள்ளே நுழைந்துங்கிறச்சு அம்பை பொறுத்தவரையில் உடம்புக்குள்ள நுழைஞ்சு கொள்றது, அவளை பொறுத்தவரையில் உள்ள நுழைஞ்சுங்கிறச்சு யூ இதுதானே பிரேக் த ரேங்க்ஸ் அண்ட் கோ இன் டு தெம், இது அப்படிதானே அது அர்த்தம். தே பிகம் ஒன் ஆஃப் தெம், கூட இருந்து குழி பறிக்கிறது, அதுதான் அந்த பிரவிஷ்ய க்னந்திங்கிறது. படி
4: ப்ரஜந்தி தே மூடதிய பராபவம் பவந்தி மாயாவிஷு ஏன மாயினஹ
3: மனோரமாம் ஸ்ரீயம் துவத் அந்யா கஹ அபஹாரையே, ஒன்ன தவிர இன்னொரு ராஜா யாரு தன்னுடைய மனைவி மாதிரி இருக்கக்கூடிய ராஜ்யலக்ஷ்மிய இன்னொருத்தன் எடுத்துக்கிற அளவுக்கு விட முடியும் அப்படிங்கிற, அவ்வளவு இழிவா ஒன்ன தவிர வேற எவனும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த கஹ இவங்கர்ச்சையே கிம் வந்து குச்சிதார்த்தே கிம், அது வந்து ஒரு கிரக ஒரு டிஸ்கஸ்ட காமிக்கிறதுக்காக அந்த க இவங்கிற யூசேஜ் அது, இல்லைன்னா அப்படி யூஸ் பண்ண முடியாது. உன்னை தவிர வேற எவன் பண்ணுவான் இந்த காரியத்தை, நீ ஒண்டிதான் இப்படி பண்ணுவ அப்படிங்கிற. கஹா நராதிபகா, எந்த ஒரு ராஜாவானவன் அனுரக்த சாதனஹா நராதிபகா, அனுரக்த சாதனஹாங்கிறச்சு கூட அவனுக்கு அனுகூலமான சகச்சரால்லாம் இருக்கான், சேவகர்களோ இல்ல அவனை சுத்தி இருக்கக்கூடிய பரிவார ஜனங்கள் எல்லாமே அவனிடத்துல அனுரக்த அனுராகத்துடன் கூடினவர்களாக இருக்கா, அவர் அனுகூலமாக இருக்கக்கூடியவா, அனுகூலமான சகாயங்களோட கூடினவன், ஆர் ரொம்ப ஆசையுடன் கூடின பரிஜன கூட்டம் பரிவார கணங்களோட கூடின ஒரு நராதிபகா அரசன். த்வத்து அந்யஹா, உன்னை தவிர கஹ வேறு எந்த அரசன், மேலும் அவன் எப்படி இருக்கான், குல அபிமானி. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாத்தையும் தனியா போட்டுக்கணும், செகண்ட் கேஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் தனியா போட்டுக்கணும், ரைட்டா. ஸோ அனுரக்த சாதனஹா குல அபிமானி த்வத்து அந்யா கஹ நராதிபா, அப்படி மனோரமாம் ஆத்மவதூம் குணானுரக்தாம் குலஜாம் ஸ்ரீயம் பரைஹி அபஹாரயேத், அப்படி வந்து சேர்த்துக்கணும் அது அன்வயம். அனுரக்த சாதனஹா பரிவார கணங்களுடன் ஸ்னேகத்துடன் கூடினவனாக இல்ல அனுகூலமான சகாயத்துடன் கூடினவனான குல அபிமானி, தன் குலத்தின் பேர் ஒரு க்ஷத்ரிய குலத்திற்கே அபிமானமாக இருக்கக்கூடியவன், இல்ல ஒரு குலத்தின் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் உடையவன் ஒரு ராஜா இல்லையா, ஏன்னா எய்தர் ஒரு எனக்கு வந்து சர்வெண்ட்ஸ் சரியில்லை அப்படின்னுட்டு இன்னொருத்தன் ஒரு எதிரி வந்து உன்னோட ராஜ்யத்தை எடுத்துன்னு போயிடலாம், இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய என்னோட குலத்து மேலே எனக்கு ஒன்றும் அபிமானமே கிடையாது அப்படின்னு சொன்னேன்னா யூ ஹாவ் நோ ப்ரைட் இன் யுவர் ஆன்சஸ்ட்ரி ஸோ பீப்புள் கேன் ஜஸ்ட் டேக் இட் ஃப்ரம் யூ இல்லை தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் தட் கிங்டம் இஸ் வித் யூ ஆர் யூ ஃபீல் த பேட்ரியாட்டிக் டுவர்ட்ஸ் யுவர் கிங்டம் அண்ட் யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் இட் அந்த ரெண்டு விஷயங்களும் இல்லைங்கிற பட்சத்தில் எவன் வேணாலும் உங்ககிட்டருந்து அழிச்சின்னு போயிடுவான் ஆனால் உனக்கோ யுதிஷ்டிரனுக்கோ எல்லா விதமான சகாயமும் இருக்குது தம்பிகளாக இருக்கட்டும் பரிவார ஜனங்களாக இருக்கட்டும் மற்ற பிரஜைகளாக இருக்கட்டும் அவளுக்கு ஒன்னிடத்துல ஒரு ஆசை இருக்குது அனுரக்த சாதனகா சாதனம்னா அவனுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு என்ன சகாயம் தானே பரிவார ஜனங்கள் தானே அதுதான் அனுரக்தமாக இருக்கு அவனிடத்துல அதுதான் அனுரக்த சாதனகா மேலும் குல அபிமானி தன்னுடைய குலத்தின் மேல் அபிமானத்தை கொண்டவன் வேறு எந்த ஒரு ராஜா துவத்து அந்யஹா உன்னை விட வேறு எந்த அரசன் நராதிபகா இப்ப ராஜ்யலட்சுமிக்கு வருவோம் குண அனுரக்தாம் உன்னிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள்னால உங்ககிட்ட ஒட்டின் இருக்கா என்ன குணம் சௌரியாதி குணம் சோ இதெல்லாம் ஸ்லேஷ இப்போ குணானுரக்தாம் குலஜாம் மனோரமாம் மூணுமே வந்து ஸ்லேஷ ஒன்னு ராஜ்யலட்சுமிக்கு போகும் இன்னொன்னு ஆத்மவதுவுக்கு போகும் தன்னுடைய மனைவியை போல இருக்கக்கூடியவள் அப்படின்னு ரைட்டா சோ குண அனுரக்தாம்கர்ச்சே ஒன்னு சௌரிய சௌந்தர்ய முதலிய குணங்களினால ஆசைப்பட்டு கொண்டு வந்தவர் ரைட் இன்னொரு குணம்ங்கர்ச்சே ராஜாவினுடைய குணங்கள்ங்கிற இடத்துல ராஜ்யலட்சுமி ஏன் ஒரு ராஜாட்ட இருக்கணும் அப்படின்னா சந்தி விக்கிரக யானை துவைதிபாவ அப்படின்னுட்டு பல விதமான ஆறு விதமான குணங்கள் இருக்கு அவர் கீழே போட்டிருப்பார் வியாக்கியானத்துல சந்தி சந்தி விக்கிரக யானை ஆசன துவைதிபாவ சமாஸ்ரய அப்படின்னு மூன்று விதமான அது ஆறு விதமான குணங்கள் ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் இந்த குணங்கள் இருந்தாதான் அந்த ராஜ்யம் அவனிடத்துல ஒட்டின் இருக்கும் அது என்ன சந்திங்கிறச்சே ஒரு இது பேக்ட் பீஸ்ஃபுல் பீஸ் ட்ரீட்டி மாதிரி விக்கிரகங்கிறச்சே யுத்தத்துக்கு போகிறது யானம்ங்கிறச்சே ஜென்ரல் டிராவல் அவன் ஒரு ஒரு இடத்துக்கும் போய் செக்யூரிங் ஈச் பிளேஸ் அது ஆசனம்னா அவனுடைய பொசிஷன் அவன் வந்து இது ப்ரொடெக்ட் பண்றது அவனுடைய ஆசனத்தை துவைதிபாவம் ஐ மே நாட் பி வெரி கிளியர் அபவுட் தி மீனிங் கரெக்டா இருக்கும் இருக்காது பல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் இந்த ஒவ்வொன்றத்திலையும் பட் ஒரு மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்றேன் துவைதிபாவம்ங்கிறச்சு அந்த டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது அந்த மாதிரி குணங்கள்னாலதான் யூ செக்யூர் அ கிங்டம் ரைட் அதுதான் குணானுரக்தாம் அந்த குணங்கள் அவனிடத்துல இருக்கிறதுனால ஆசைப்பட்டு கொண்டு அந்த ஸ்ரீயம் ராஜ்யலட்சுமிங்கிறவள் கூட இருக்கா ரைட்டா குண அனுரக்தாம் குணங்களினால் ஆசைப்பட்டு அனுராகத்துடன் கூடி இருக்கக்கூடிய அடுத்தது குலஜாம் அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்த ஆத்மவது ரைட் குலஜாம் அப்படின்னா குலங்குலமா தன்னுடைய ஆன்சிஸ்டர்னால காப்பாற்றப்பட்ட பூபதி பிஹி வம்சஜெய்ஹி பூபதி பிஹின்னு போன ஸ்லோகத்துல சொன்னது எடுத்துக்கணுங்க குலஜாம் அப்படிங்கறச்சு வழி வழியாக வந்த குலக்கிரம ஆகத்தாம் ராஜலக்ஷ்மின்னு எடுத்துக்கணும் ரைட்டா அடுத்தது மனோரமாம் அப்படின்னா அழகான தனக்கு தன்னுடைய மனதிற்கு பிடித்தமான ஆத்மவது அது ஒண்ணு மனோரமாங்கிறச்சு தனக்கு பிடிச்சமானது மனசுக்கு அட்ராக்டிவா இருக்கிறது ஸோ ராஜ்யலட்சுமிங்கிறது ஏன் மனசுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னா தன தானியம் முதலிய செழிப்பு இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்துல அது அட்ராக்டிவா இருக்கும் அப்பேற்பட்ட ராஜ்யம்னு எடுத்துக்கணும் ரைட் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னா ராஜ்யத்துல என்ன பாக்குறதுக்கு அழகா இருக்கு இதெல்லாம் தானே பாக்குறதுக்கு அழகா இருக்கும் உனக்கு ரைட் ஸோ அதனால அந்த செழிப்பு இருக்கிறதுனால செழிமையுடன் கூடினதான இல்லை அழகுடன் கூடினதான மனதிற்கு பிடித்தமான ஆத்மவதூமிவ தன்னுடைய மனைவியை போல இருக்கக்கூடிய ஸ்ரீயம் பூமியை ஆர் ராஜ்யலக்ஷ்மியை பரைகி எதிரிகளால் அபஹாரையே பிடுங்கும்படியாக செய்கிறவன் எவன் இருக்க முடியும் உன்னை தவிர வேற யாழால எதிரிகள் விட்டு அதை வந்து ஹவு கேன் யூ There cannot be anybody else other than you who will let the enemies take over. Such a kingdom. Padi? Guna anuraktam garche sound avanidathil irukkakoodiya saundaryam shauryam mudaliya gunangal naladane oru nargunangal naladane aashapattu thannudaiya manaivi avaloda irpo. Illaya? Yudhishthiranidathil irukkakoodiya ஒரு ஆர் ஒரு ஒரு ஒரு நாயகனிடத்துல இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து தான் வந்து மனைவி அவனோட கூட இருப்போம் இல்லையா. அப்படி ஆசையுடன் கூடினவளாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மவது இருப்பா இல்லையா, அவளை வந்து தூக்கி எறியற மாதிரி இன்னொருத்தன் பிடுங்கி இழுத்துண்டு அபகரித்துண்டு போற மாதிரி நீ வந்து பண்ணிட்டேங்கிற. பரைகி அபஹாரையேத் இல்லையா, நிஜந்தம் அது அபஹாரயதி அபஹரத்தின்னா இது அபஹாரம் பண்றான், அபஹாரயதி அபஹரணம் பண்ணும்படி காரயதி அபஹரணம் காரயேத் அப்படின்னு எடுத்துக்கணும். வினாசயேத் இல்லையா, நிஜந்தம் அது காசல் ஃபார்ம், காசல்ல உனக்கு இது வந்துடுறது விதிலிங் வந்துடுறது. ஓகே, ஸ்லேஷ அண்ட் உபமா ரெண்டுமே இந்த இடத்துல அலங்காரம், போத் ஸ்லேஷ அலங்காரம் அண்ட் உபமா அலங்காரம்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
5: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். அப்போ ஆதி சாங்கியம், ஆதி லகு இதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஆதி தர்க்கம், அடுத்த கிரந்தம் நம்ம பார்க்க போகிறது ஆதி தர்க்கம். தர்க்க சங்கிரகத்தோட ஒரு அப்ட்ராக்ட், இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்ட்ராக்ட் அப்படிமா, அதாவது சுருக்கமாக பார்க்கறது. சாஸ்திரத்தில் பரம்பரையில் ரெண்டு வகையாக பார்க்குற சித்தாந்தம் இருக்குது, சமாச பத்ததி வியாச பத்ததி அப்படின்ட்டு. சமாச பத்தியத்தினா சுருக்கி பார்க்கறது, வியாச பத்தியத்தினா விரிச்சு பார்க்கறது, விவரிச்சு பார்க்கறது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற தர்க்கத்தை வேற ஒரு முறையில், அதே முறையில் இல்லாமல் வேற ஒரு முறையில் நம்ம சாங்கியத்தை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக நம்ம பண்ணுறோம். நான் இப்போ இங்கே சமஸ்கிருதத்தில் எழுதுறத நீங்கள் நான் சொல்லும்போது தமிழில் எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் எழுதிக்கலாம், இல்லை ஏதாவது புது பாஷையில் எழுதிக்கலாம், புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அப்போது இங்கே தர்க்க சங்கிரம்னா என்னன்னு தெரியும். தர்க்க சங்கிரம், தர்க்கத்தை வந்து தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறது அடிப்படையை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த கிரந்தத்தை. தர்க்கம்ங்கிறது பேசிக்கலாக எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மோக்ஷத்துக்கு. அவங்க சொல்கிறது என்னது, மோக்ஷத்துக்கு. மோக்ஷம் எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஞானத்தினால மோக்ஷம் சாங்கியகாதிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் ஆதி வேதாந்தத்துலேயும் அதே மாதிரி தான், ஞானத்தினால மோக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தார்க்கிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஞானத்தினால மோக்ஷம் மாத்திரம் இல்லைப்பா, ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், பதார்த்தத்துணை ஞானம், பகுத்து பார்க்குற ஞானம். பகுத்து பார்க்குற ஞானம்னா ஏதோ பகுத்தறிவு வந்துருச்சு இங்கேயும் கூடவா அப்படின்னு, இல்லை இந்த பகுத்து பார்க்குற ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், 7 பதார்த்தங்கள் ஒத்துக்கிறாங்க. பதார்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பதசிய அர்த்தாக பதார்த்தாக அப்படின்னு சாதாரணமாக நம்ம சொற்பொருள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி பொருள் தான் அது. விஷயங்களுடைய பொருள், விஷயம் அப்படின்னு அர்த்தம், பதார்த்தம்னா விஷயம். 7 வகையாக பிரிக்கிறாங்க உலகத்தை. இந்த 7 வகையில் நீங்கள் பிரிக்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி இந்த வகைப்படுத்த தெரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதான் மோட்சம் அப்படிங்கிறாங்க அவங்க. எது எது எந்தெந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது
6: பதார்த்தம் 7,
5: 7 பதார்த்தம்.
6: இந்த 7 பதார்த்தத்தில்
5: 7 பதார்த்தம்,
6: 7 பதார்த்தம் என்னென்ன? 1 திரவியம், 2 குணம்,
5: 3
6: கர்மம், 4 சாமான்யம்,
5: 5
6: விசேஷம், 6 சமவாயம், 7 அபாவம்.
5: இதான் 7 பதார்த்தம். திரவியம், குணம், கர்மம், சாமான்யம், விசேஷம், சமவாயம், அபாவம் அப்படின்ட்டு.
6: திரவியம் 9 வகையாக ஒத்துக்கிறாங்க, குணம் 24, கர்மம் 5, சாமான்யம்
5: 1, 2
6: பரசாமான்யம் பரசாமான்யம், விசேஷம் அனந்தம், சமவாயம் 1, அபாவம் 4.
5: இப்படி ஒன்று ஒன்றுத்துலேயும் வேறு வேறுபட்டதா, ஒன்று ஒன்று தனித்தனியே பார்ப்போம்.
6: திரவியம் 9 வகை, குணம் 24 வகை, கர்மம் 5 வகை, சாமான்யம் 2 வகை, விசேஷம்
5: அனந்தம்
6: இன்ஃபினிட்டின்னு போட்டாதான், சமவாயம் 1, அபாவம் 4.
5: இப்படி பல வகையாக ஒத்துக்கிறாங்க பதார்த்தங்களை. இந்த ஒன்று ஒன்றுத்தையும் பிரித்து பார்ப்போம் நம்ம. இப்போது தர்க்க சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தர்க்க சாஸ்திரத்துடைய பிரவர்த்தி எப்படி இருக்கும், தர்க்கசாஸ்திரம் எப்படி பிரவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரவர்த்தி முறை இருக்குது. தர்க்கசாஸ்திரத்துடைய பிரவர்த்தி முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உத்தேசம், லக்ஷணா, பரீட்சா அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. உத்தேசம், லக்ஷணா, பரீட்சா. உத்தேசம் லக்ஷணா பரீட்சா. இது தர்க்கசாஸ்திரத்தோட பிரவிற்த்தி, மூணு வகையா பிரவிற்த்தி, மூணு வகை. உத்தேசம் லக்ஷணா பரீட்சா. உத்தேசம்னா என்ன? நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம். நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம் உத்தேசம். லக்ஷணம்னா என்ன? அசாதாரண தர்மம். பரீட்சான்னா என்ன? விசாரம். இதா உத்தேசம்னா நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம். நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம்னா சும்மா பேர் மாத்திரம் சொல்றது, உத்தேசம்னா பேர் மாத்திரம் சொல்றது, அதுக்கு பேர் உத்தேசம். லக்ஷணம்னு சொல்லி சொன்னான்னா அதனுடைய விசேஷமான ஒரு தர்மத்தை, வேற எதுலையும் இல்லாத ஒரு தர்மத்தை நம்ம சொல்றது. பரீட்சா அப்படின்னு சொல்லி சொன்னா நாம சொன்ன லக்ஷணமானது சரியா இல்லையான்னு விசாரம் பண்ணி பாக்குறது. அவங்க தாக்கிக்கிறது சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மானாதீனாவைய சித்தி மானசித்திச்ச லக்ஷணாத் அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க. பிரமேயம், விஷயம், விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரமேயம் விஷயத்தை நிரூபிக்கணும்னு சொல்லி சொன்னா அது பிரமாணத்துக்கு அடிப்படையில இருக்கு. பிரமாணம் எதுக்கு அடிப்படையா இருக்கு? எதை அதிர்ச்சி சார்ந்ததா இருக்கு? லட்சணம். அதனால எல்லாத்துக்கும் லட்சணமானது முக்கியம். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால்தான் லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி, பிரமேய சித்தி. லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி, லட்சணத்தினாலும் பிரமாணத்தினாலும் தான் விஷயமானது நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தார்க்கிகளுடைய கோட்பாடு. இது நம்ம எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான். தார்க்கிகளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே. சும்மா பேர் மாத்திரம் சொல்லிட்டா முடியாது, அத பிரமாணத்தினால லட்சணத்தினால் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, உத்தேசம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? உத்தேசம்னு சொல்லி சொன்னா சாதாரண உதாரணம் எடுத்துப்போமே, கோ. கோ அப்படின்னா மாடு. மாடுங்கிறது உத்தேசம். மாடுன்னா என்ன அத்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி கேட்டா, மாடு அப்படின்னா அதுக்கு லட்சணம் சொல்றாங்க, அசாதாரண தர்மம். என்னது மாடுக்கு அசாதாரண தர்மம்? என்னது? சாஸ்நாதி மத்தம். கோ இதுக்கு உதாரணம். சாஸ்நாதி மத்தம், சாஸ்நாதி மத்தம், கோ மாடு. சாஸ்நாதி மத்தம்னா அந்த கழுத்து கீழே இருக்குல்ல ஆடு சதை, ஆடுற தசை இருக்குல்ல, அந்த ஆடு தசை தான், சதை தான் அது சாஸ்நாதி, சாஸ்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த சாஸ்தனம் உடையது அப்படிங்கிறது சாஸ்நாதி மத்தம். மாடுக்கு லட்சணம், இந்த லட்சணம் பொருந்தமா பொருந்தாதா அப்படின்ற விசாரம் பண்றதுதான் வந்து பரீட்சா. மாடுக்கு லட்சணம் பொருந்தமா பொருந்தாதான்னு எப்படி தெரியும் தெரியும் உங்களுக்கு? பரீட்சா அப்படின்னு சொல்லி சொல்றதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்? பரீட்சா மூணு வகையான தோஷத்தை நீக்கிறதுக்காக, நான் பண்ணின லட்சணத்துல தோஷம் மூணு வகையான தோஷம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் பரீட்சா. பரீட்சால மூணு தோஷம் என்னது? அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம். இதான் மூணு தோஷம். அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம். அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம் தான் சாதாரணமா இருக்கும். அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம். அவ்வியாப்தினா என்னது? அவ்வியாப்தினா லக்ஷண லக்ஷ்ய ஏக தேச விருத்தித்வம். லக்ஷீக தேச விருத்தித்வம், லட்சிய ஏக தேச விருத்தித்வம். லட்சியம் என்னது இங்க? லட்சியம் மாட. நம்ம லட்சியம் என்னது? மாடுதான் லட்சியம். அதுக்கு லட்சணம் கொடுத்திருக்கிறது சாஸ்நாதி மத்தம். இந்த லட்சணமானது லட்சியத்தை குறி, லட்சியம்னா குறி, குறிக்கப்பட்டது. லட்சணம்னா குறிப்பு. அப்படி நாம குறிப்புனால குறிக்கப்பட்டதை குறிச்சோமா இல்லையா அப்படிங்கிற விசாரம் தான் பரீட்சா. நம்மளுடைய குறிப்பு லட்சியத்தோட ஒரு பாகத்துல மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லட்சிய ஏகதேசம் அப்படின்னா லட்சியத்தோட ஒரு பாகத்துல மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, விருத்தித்வம்னா இருத்தல். லட்சியத்தோட ஒரு பாகம் மாத்திரம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு அவ்வியாப்தி தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, மாடு அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே மஞ்ச கலர்ல இருக்கிறது இல்ல, கருப்பு கலர்ல இருக்கிறது மாடு அப்படின்னு சொல்லி சொல்றான். கருப்பா இருக்கிறது மாடு, கரெக்ட் தான். கபிலத்தம், கோத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கருப்பு இருக்கிறது மாடுதான், ஆனா கருப்பா மாத்திரம் இல்ல, வெள்ளையாவும் இருக்கு மாடு. வெள்ளை மாட்டுல போகல, பிரவுன் மாட்டுல போகல, சிகப்பு மாட்டுல போகல. அதனால லட்சணம் வந்து முழுசா மாட்ட போய் சேரல. அதனால அவ்வியாப்தி. அவ்வியாப்தினா கம்மியா போய் சேர்றது, முழுசா போய் சேரல. அதிவியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு விரோதமானது. இது கம்மியா போய் சேர்ந்துச்சுன்னா அது இருக்கிறதையும் சேர்த்துண்டு இல்லாததையும் சேர்த்துக்கிறது. அதான் சொல்றாரு லட்சிய ஏக லட்சிய விருத்தித்வே சதி அலட்சிய விருத்தித்வம். அவ்வியாப்தியத்துக்கு என்னது லட்சணம்? லட்சிய விருத்தித்வே சதி அலட்சிய விருத்தித்வம்.
6: லட்சிய விருத்தித்வே சதி அலட்சிய விருத்தித்தம். லட்சியத்துல இருத்தலுடையதா இருக்கு சதி, அதே சமயத்துல அலட்சியத்தையும் லட்சியம் அல்லாதலையும், அதாவது நீங்க மாட்டை குறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, மாடை மாத்திரம் குறிக்கல, மாடை தவிர மற்றதையும் குறிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. லட்சணம் என்னது, எதை பண்ணணும், மாட்டுக்கு பண்ணணும். மாட்டுக்கு லட்சணம் என்ன, ஷிருங்கித்தம் அப்படின்னு சொல்லி கொம்புடையது மாடு அப்படின்றீங்க. மாடு மாத்திரம் இல்லை, மாட்டுக்கு கொம்பு இருக்கு, மாட்டுக்கு மாத்திரம் இல்லை ஆட்டுக்கும் கொம்பு இருக்கு. லட்சணம் லட்சியத்துல மாத்திரம் இல்லை அலட்சியத்திலையும் இருத்தலுடையதா இருக்கு. அதனால அதிவியாப்தி தோஷம் இது, நீங்க சொன்னதை காட்டிலும் அதிகமா வந்து சேர்ந்துருத்ததுக்குள்ள லட்சியத்துக்குள்ள, அதனால இதுக்கு பேரு அதிவியாப்தி தோஷம். மூணாவது தோஷம் அசம்பவ தோஷம். அசம்பவ தோஷம் லட்சிய மாத்திர அவிருத்தித்தம்னு சொல்லுவான். லட்சிய மாத்திர அவிருத்தித்தம், லட்சியத்துல மட்டும், லட்சிய மாத்திரம் லட்சியத்துல மட்டும் அவிருத்தித்தம்னா இருத்தல் இல்லாதது. நீங்க லட்சணம் பண்ண போறீங்க மாட்டுக்கு, நீங்க குறித்த லட்சணம் மாட்டுல ஒத்துக்கவே ஒத்துக்காது. மாடுனா என்னது, ஏகசத்வம். சபம்னா குரம், குரம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதோடைய பாதம் கால் இது இருக்குல்ல அது. மாட்டுக்கு எப்படி இருக்கும், ரெண்டு பிளவா இருக்கும், அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவோம், குழம்பு. மாட்டுக்கு குழம்பு வந்து ரெண்டு பிளவுடையதா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு குழம்பு பிரிவு இல்லாத குழம்புடையது மாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். குதிரைக்கு பிரிவு இல்லாமல் இருக்கும், மாட்டுக்கு பிரிவு இல்லாமல் இருக்கும் இல்லை, மாட்டுக்கு பிரிவுடையதாக இருக்கும். அதனால பிரிவுடைய பிரிவு இல்லாததான குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு. லட்சம் அதான் சொல்றாரு, ஏகசபத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா லட்சியத்துல மட்டும் போகாது, மற்ற எல்லா இடத்துலையும் போகும் அது லட்சம். நமக்கு லட்சியத்துல போகலன்னா அப்புறம் என்ன, லட்சியம்னா என்னன்னு புரியறதா, லட்சியம்னா நீங்க என்ன குறிக்க போறீங்களோ அது லட்சியம். லட்சணம்னா அதை குறிப்பால உணர்த்துறது, அது சரியா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூணு தோஷங்கள். இந்த மூணு தோஷமும் இல்லாம இருந்தாதான் லட்சணம் கரெக்ட். சாஸ்னாதி மத்தம்னு லட்சணம் பண்ணீங்க, அதிவியாப்தி தோஷம் இல்ல, அவ்வியாப்தி தோஷம் இல்ல, அசம்பவ தோஷம் இல்ல. சாஸ்னாதி மத்தம்ல தோஷம் இருக்கா, மாடை தவிர வேற இருக்காது, ஆடு சதை இருக்கா, அதனால லட்சணம் மாட்டுக்கு பொருந்துறது. இதுதான் மூணு தோஷங்கள் இல்லாததான லட்சணம். இப்படி மூணு தோஷங்கள்ல இருந்து தப்பிக்கிறதான லட்சணத்தை நீங்க பண்ணணும். உத்தேசம் லட்சணா பரீட்சா, இதுதான் பிரவருத்திக்கான காரணம், தர்க்கசாஸ்திரத்துல பிரவருத்திக்கான காரணம். அந்த பரீட்சா எது, அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவ தோஷம் இல்லாம இருக்கணும். அவ்வியாப்தினா கம்மியா போய் சேர்றது, அதிவியாப்தினா அதிகமா போய் சேர்றது லட்சியத்துக்குள்ள, அசம்பவம்னா லட்சியத்துக்குள்ளேயே போறது இல்லை. இந்த மாதிரி மூணு தோஷம் இல்லாம இருக்கணும். அடுத்தது நாம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம், பதார்த்தம் பார்த்தோம், பதார்த்தத்துக்கு அப்புறம் நடுவுல இந்த தர்க்கசாஸ்திரத்தோட பிரவருத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். உத்தேசம் லட்சணா பரீட்சான்னு சொன்னோம். பரீட்சால என்னென்ன தோஷம் இருக்குன்றத பார்த்தோம். அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் தோஷம் இதை பார்த்தோம். திருப்பியும் பதார்த்தத்துல என்னென்ன பார்த்தோம், திரவியம் குணம் கர்மம் சாமானியம் விசேஷம் சமவாயம் அபாவம் இதெல்லாம் பார்த்தோம். என்ன, திரவியம் குணம் கர்மம் சாமானியம் சமவாயம் விசேஷம் அபாவம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுல திரவியம் முதல்ல இருக்கு. திரவியம்னா என்ன, திரவியம் எத்தனை வகை பார்த்தோம், ஏழு, ஏழா, ஒன்பது வகை, ஒன்பது திரவியம் நவைவ அப்படின்னா. ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எதுக்கு இதுல நான் சந்தேகத்தை கிளப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த திரவியம் இந்த பதார்த்தம் இதெல்லாம் வந்து வித்தியாசம் வித்தியாசமா, ஒரு ஒரு சாஸ்திரத்திலயும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும். தார்க்கிகர்கள் வையாசிகர்கள் ஒரு மாதிரி ஒத்துக்கிறாங்க, வைசேஷிகர்கள் ஒரு மாதிரி ஒத்துக்கிறாங்க, நையாயிகர்கள் வேற மாதிரி ஒத்துக்கிறாங்க. நியாயமும் வைசேஷிக்கமும் சேர்ந்ததான ஒரு கிரந்தம் தான் இந்த தர்க்கசாஸ்திர கிரந்தம். இருந்தாலும் இதுல ரெண்டுத்துக்கும் பொதுவான பல விஷயங்கள் நமக்கு பிடிபட்டுரும் அப்படிங்கிறதுனால இந்த சாஸ்திரத்தை மாத்திரம் பார்க்கிறோம். திரவியம்ல என்ன இருக்கு, திரவியம்ல பிருத்வியப்தேஜ் வாயு ஆகாஷ காலதிக் ஆத்ம மனாம்சி அப்படின்னு ஒன்பது பதார்த்தம் சொல்றோம். பிருத்வி அப்பு தேஜு வாயு ஆகாஷம் பஞ்சபூதம் காலதிக் ஆத்ம மனா இந்த நாலு, இந்த ஒன்பதும் சேர்ந்துதான் வந்து திரவியம் ஆறுது. பிருத்வி பிருத்வி பிருத்வி ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா லட்சணத்தை வச்சுண்டு பின்னாடி பார்ப்பாங்க. நாம என்ன பண்றோம், இங்கேயே பார்த்துடுறோம். நாம என்ன சொன்னோம், பிருத்விங்கிறது என்னது, இப்போ இங்க பிருத்வி அப்படிங்கிறது உத்தேசம் தோனிங்க. நம்ம என்னத்தை படிச்சோமோ அதைத்தான் இங்க சொல்றோம், பிருத்விங்கிறது உத்தேசம். பிருத்வின்னா என்னது, கந்தவதி, இது லட்சணம். கந்தவதி பிருத்வி, பிருத்வினா என்னது, வாசனை உடையது. பிருத்வினா நிலம், நிலம் என்றால் என்னது, வாசனை உடையது. வாசனை உடையது அப்படின்னு எது இருந்தாலும் சரி அது நிலத்துடைய சம்பந்தப்பட்டது.
5: நிறத்தோட சம்பந்தப்பட்டு சொல்லிடலாம். அத வாசனை உடையது இது. சரி, இந்த வாசனை உடையதான பிருத்திவி எப்படிப்பட்டது, எத்தனை வகைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, நித்தியம் அனித்யம். நித்தியம் அனித்யம், நித்தியம் எல்லா பஞ்சபூதத்திலையும் இதுதான், நித்தியம் காரணம், காரண ரூபமானது, அதாவது பரமாணு. பரமாணு நித்தியம், அனித்யம் காரியம், காரியமானது துணுக்குலேருந்து சேர்ந்து எல்லாமே அனித்யம். இந்த அனித்தியமானது, சில பேர் நித்தியமும் அனித்தியமும் ரெண்டுமே ஒத்துக்கிறாங்க, ஆனா முக்கியமா பொதுவா என்ன ஒத்துக்கிறது, அனித்தியமானதை மூணு வகையா ஒதுக்கிறாங்க, ஷரீரம் இந்திரியம் விஷயம். ஷரீர இந்திரிய விஷய பேதாத், ஷரீரம் இந்திரியம் விஷயம், இந்த மூணு வகையில மூணு வகையா படுறதா இருக்கு, மூணு வகையா பிரிக்கப்படுறது. எது அனித்தியமானது, ஷரீரம் இந்திரியம் விஷயம். அனித்தியமான சரீரம் எது அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்மதாதி, நம்ம சரீரம் மாதிரி உள்ள சரீரங்கள் அனித்தியமான சரீரம். பிருத்திவியோடைய அனித்தியம் சரீரம் என்னது, பிருத்திவியோட சரீரம் அஸ்மதாதி. பிருத்திவியோடைய இந்திரியம் என்னது, பிருத்திவிக்கு இந்திரியம் என்னது, வாசனை எதனால அறிஞ்சுக்கிறோம், நாசாகரவர்த்தி மூக்குனால. இந்திரியம்னு சொல்லி சொன்னா மூக்கு இல்ல, மூக்கு நுனியில இருக்கிறது, நாச அக்ரவர்த்தின்னு சொல்றான், மூக்கு நுனியில இருக்குதுங்கிறான், இதுக்கு பேரு மூக்கு, இதுக்கு பேர் இந்திரியம் இல்ல, இதுக்கு பேர் கோலக்கம். இந்த மூக்கு காது வாய் இதுக்கு பேர் கோலக்கம், நல்லா அழகா மூக்கு இருக்கும், தீர்க்கமான மூக்குன்னு சொல்லுவான் தமிழ்ல, தீர்க்கமான மூக்கு இருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரியாது, கேஸ் திறந்துருக்கே அப்படியா அப்படிமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காது நல்லா பெருசா இருக்கும் ஆனா கேட்காது, என்னது அப்படிம்பாங்க, அந்த மாதிரி. இதுக்கு பேர் மடல், தமிழ்ல மடல் அப்படிம்போம், கோலக்கம் அப்படிங்க சம்ஸ்கிருதத்துல. அதுக்குள்ள கேட்கக்கூடிய தகுதி சக்தி என்னது, இந்திரியத்துக்கு இருக்கு, அந்த இந்திரியம் தான் இங்க நாசாகரவர்த்தின்னு சொல்லி சொல்றான், மூக்கு நுனியில இருக்கிறதுங்கிறான். விஷயம், விஷயம் என்னது, வாசனை உள்ள விஷயம் என்னது, வாசயம் வாசனை உள்ள விஷயம் கல்லு மண்ணு எல்லாம். சரி, மிருத்து பாஷான, மிருத் பாஷானாதி கல்லு மண்ணு முதலியதெல்லாம் எல்லாமே வாசனை உடையதில்ல, எல்லாம் பிருத்திவி தானே, அதெல்லாம் பிருத்திவி. பிருத்திவியோடைய பிருத்திவி கந்தவத்தி, பிருத்திவிக்கு லட்சணம் என்ன, கந்தவத்தி பிருத்திவி. பிருத்திவி எத்தனை வகைப்பட்டது, நித்தியம் அனித்தியம் ரெண்டு வகைப்பட்டது. நித்தியம் எது, பரமாணு ரூபம் எல்லாமே நித்தியம். அனித்தியம் என்னது, காரிய ரூபம். காரியம் ரூபம்னு சொல்லி சொன்னது என்னது, துணுக்குல இருந்து ரெண்டு பரமாணு சேர்ந்து உண்டாடுறது பேர் துணுக்கு, ரெண்டு துணுக்கு சேர்ந்து உண்டாடுறதுக்கு பேரு த்ரஸ்திரேணும், மூணு த்ரஸ்திரேணும் சேர்ந்து உண்டாடுறதுக்கு பேரு சதஸ்திரேணும். இந்த த்ரஸ்திரேணும் நிலையிலேருந்து தான் நம்ம கண்ணுக்கு தெரியறது, வெளிச்சம் உள்ள வரும்போது இல்ல, இந்த சினிமாலாம் ஸ்பெஷல் டைரக்டர் சில பேர் அவங்க அதை மாத்திரம்தான் காமிப்பாங்க, இந்த தூசு பறக்கிற மாதிரி இருக்கும் சூரிய வெளிச்சத்துல, அதுக்கு பேர் தான் த்ரஸ்திரேணும். நம்ம கண்ணுக்கு போல சாமானியமா இங்கேயும் இருக்கு, ஆனா வெளிச்சம் வரும்போது சூரிய கிரணம் வரும்போது தான் தெரியறது. சோ த்ரஸ்திரேணுல இருந்து வெளியில வெளிப்படுறதா இருக்கு. சோ சரீரம் என்னது, அஸ்மதாதி, நம்ம சரீரம் மாதிரி உள்ள சரீரங்கள், மனுஷ சரீரம் எல்லாம் அது வந்து பிருத்திவி சரீரம். இந்திரியம் என்னது, மூக்கு நுனி. விஷயம் என்னது, கல்லு மண்ணு முதலிய இதெல்லாம். இதுதான் பிருத்திவியை பொறுத்த வரைக்கும் விஷயம். பிருத்திவிக்கு அப்புறம் அப்பு. இங்க நித்தியம்னு சொல்லி சொல்லிட்டோம்னோ, நித்தியம்னா என்னது, அனித்தியம்னா என்னது அப்படின்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கணும். நித்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா தம்ச அப்ரத்தியோகித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான், தம்ச பின்னத்வே சத்தியம்லாம் சொல்லுவான், அதெல்லாம் வேண்டாம், தம்ச பின்னத்வே சரி தம்ச அப்ரத்தியோகித்தம் அப்படின்னு லட்சணம் சொல்லுவான், அதெல்லாம் வேண்டாம், தம்ச அப்ரத்தியோகித்தம்னு புரிஞ்சுனா போதும் இப்போதைக்கு. நித்தியம்னா என்னது, தம்சா பிரதியோகி, தம்சத்துக்கு அப்ரத்தியோகி பாத்திரம், பிரத்தியோகினா பாத்திரம், பாத்திரம் ஆகாதது அப்படின்னு அர்த்தம், தம்சத்துக்கு பாத்திரம் ஆகாதது அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது, தம்ச அப்ரத்தியோகி. எவ்வளவு நேரம் இருக்கு, பாத்திரம் ஆகாது. பிரத்தியோகி அனுயோகி அப்படின்னு ரெண்டு விஷயம். பிரத்தியோகி அப்படின்னு சொல்லி சொன்னா எஸ்ய அபாவக, எதனுடைய இன்மையோ அதுக்கு பேர் பிரத்தியோகி. அனுயோகின்னு சொல்லி சொன்னா எஸ்மின் அபாவக, எதுல இன்மையோ அதுக்கு பேர் அனுயோகி. இப்போ இங்க கட அபாவம் இருக்கு, இது பூத்தலம், கட அபாவம் பானை இன்மை, பானை இன்மைக்கு பிரத்தியோகி எது, பானை. எதனுடைய இன்மையை பத்தி பேசுறோம், இன்மைக்கு பாத்திரமானது, இன்மைக்கு பாத்திரம் எது இங்க, பானை, அதுதான் பிரத்தியோகி. அனுயோகி எதுல இன்மை, எதுல இன்மை இருக்கு, தரையில இருக்கு, பூத்தலம்னா தரை, எதுல இன்மை இருக்கோ அதுக்கு பேரு அனுயோகி, எதனுடைய இன்மை இருக்கோ அதுக்கு பேரு பிரத்தியோகி. பானை இன்மை இருக்கலாம், துணி இன்மை இருக்கலாம், ராக்கெட் இன்மை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். புரியறதா, ரெண்டு விஷயம், ஒன்னு பிரத்தியோகி இன்னொன்னு அனுயோகி. பிரத்தியோகினா எதனுடைய இன்மை, அதனால தான் டாட்ல போட்டிருக்கேன். அனுயோகினா எங்க இன்மையில் இருக்கோ அது. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய
7: பூர்ணமாதாய. இந்த இரண்டாவது திருமுறையிலேயே தான் இந்த கோடரு திருப்பதிகம் இருக்கிறது அல்லவா? ஆமா, கோடரு திருப்பதிகம் சைவர்களினாலே பொன் போல எண்ணப்படுகிறது. பொண்ணுக்கு கூட ஒரு மதிப்பு குறையலாம், இந்த பதிகத்துக்கு அவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள். ஐயா மதிப்பு வைத்திருந்தார்கள், அத பிராக்டிக்கல் ஒர்க்ல வல்ல. தமிழர்கள் கொஞ்சம் பின்வாங்கி விட்டார்கள். கொஞ்சம் பின்வாங்கின உன்னதான் நவக்கிரக வழிபாடு அப்படி என்பதெல்லாம் வந்து பூந்துருத்தும். எந்த விதமான துன்பம் வந்தாலும் நவக்கிரக வழிபாடு அது இது செய்தால் சரியா போயிடும்.

ஆராய்ச்சின்னு ஒரு நூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற வேலையில அந்த வேலையும் நான் செய்ய தவறதே இல்லை. நான் இந்த ரிக்கார்டு போக்குவரத்து கச்சேரி சரி அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது இடைநடுவில் இதையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தேவை நமக்கு? நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறைக்காடுன்னு தான் தமிழ்ல இருந்திருக்கு. தேவாரம் பூரா மறைக்காடு என்றே வருகிறது. ஆமா, வடமொழியாளர்கள் பூந்துதான் அதை வேதாரண்யம்னு ஆக்கிப்பட்டார்கள். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையாது? ஆமா, வடமொழி வெறுப்புல சொல்ல நீங்க எண்ணி விடாதீர்கள் தயவு செய்து. ஆமா, திருமறைக்காட்டுல தங்கியிருந்தாங்க. மதுரையில தான் இந்த சமணர்களுடைய கூட்டம் நிறைய இருந்தது. பாண்டிய மன்னனே அவர்கள் ஆட்கொண்டு விட்டார்கள். கோயில் மூடப்பட்டது. சில வேளையில கோயில் திறந்தார்கள் மதுரையில. யாருக்காக? மங்கையர்கரசியாருக்காகவும் குரச்சிரையாருக்காகவும் தான். இவங்க ரெண்டு பேர்கள் தான் சைவ சமயத்தில் இருந்தார்கள். கூன் பாண்டியனுக்கு மாறன் என்று பேர். அவன் கூனன், அவனுக்கு கூன் பாண்டியன் என்று பேர். திருஞான சம்பந்த தேவாரம் தான் அவனை நெடுமாறனாக ஆக்கியது. வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னாரு, நிமிர்ந்து நின்றுட்டான் இல்லையா. திருஞான சம்பந்தர் பிறவி கூனனாக இருந்த பாண்டியனை நெடுமாறனாக ஆக்கியது தேவாரம். நம்மளையும் அது ஆக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயம். ஆக பாண்டியன் போறதில்ல. இந்த ரெண்டு பேருக்காகத்தான் கோயில் இருந்தது. இந்த சைவ சமயம் எப்ப தழைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எண்ணினார்கள். திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு தக்கவர்களை அரபிச்சு இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. திருநாவுக்கரசரும் ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லையா? ஆமா. அப்போ சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு போகணும்னு நினைக்கிறார் திருஞான சம்பந்தர் மதுரை இல்லையா? ஆமா, மதுரை என்பது காரண பேர். ஆலவாய்தா தூய தமிழ். அதை விட இன்னும் முன்ன போனா கடம்பவனம் என்றுதான் அதற்கு பேர். மீனாட்சி அம்மை ரெட்டமணி மாலைன்னு ஒரு நூல் கும்பரகுருபர் செய்தது. கடம்பவனவல்லி அப்படின்னே பாட்ட தொடங்குறார் அவர். கடம்பவனவல்லி செல்வ கற்பூரவல்லி மடந்தை அபிடேகவல்லி நெடுந்தகையை ஆட்டுவிப்பாள் ஆடல் இவற்கு ஆடல் வேறில்லை என்பதை பாட்டுவிப்பதும் கேட்பதும் என்பது அந்த பாடல். ஆக கடம்பவனம் என்றுதான் அதற்கு பேர். கடம்ப ஆலவாய் என்பதும் மதுரை என்பதும் முக்கூடல் என்பதும் நான்மாடக்கூடல். நான்மாடக்கூடல் என்பதும் காரண பேர் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் அந்த விரிவுரைக்கு நாம் இப்ப போக தயாரா இல்லை. ஆக மதுரைக்கு போக நினைக்கிறார் திருநாவுக்கரசர். சமணர்களுடைய தீமைக்கு ஆட்பட்டவர் இல்லையா? ஆமா, சுண்ணாம்பு கலவையில தூக்கி போட்ட அவரை பாய்சனை கொடுத்தான், யானையை விட்டு இடற செய்தான். இதுலெல்லாம் அவர் சாகலன்னு சொன்னோம்னா கடைசியாக கல்லுல கட்டி போட்டான். இத்தனையும் தாங்கி கொண்டு இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் நாவுக்கரசர். இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு இந்த சைவ சமயத்தை காப்பாற்றி விட்டார் சுவாமி. அவர் பாடின தேவாரம் இருக்கு நமக்காக இல்லையா? நம்ம பாட்டனார் எழுதி வைத்த தேவாரம் நம்மகிட்ட இருக்கு, நம்ம மறக்க கூடாது. எவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இல்லையா? நம்ம என்ன வேண்டிய ஒன்று. நாம வீடு மாத்திரம் நமக்கு சொத்து அல்ல. நம்ம வீட்டில் இருக்க பேங்க்ல இருக்கிற பணம் நமக்கு சொத்து அல்ல. தேவாரம் நம்ம சொத்து என்று நாம எண்ணிவிட வேணும். ஆக இவர் மதுரைக்கு போக நினைக்கிறார். நாவுக்கரசர் சொன்னாராம், நாடும் கோளும் சரியாக இல்லை, சுவாமி இப்ப எழுந்திரல வேண்டாங்க அப்படின்னு. உடனே திருஞான சம்பந்தர் சொல்லிட்டாரு, நாளும் கோளும் சிவனடியார்களுக்கு ஒன்னும் செய்யாது. இல்ல இல்ல, கோயில்ல போய் நவக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு அவர் சொல்லல. அதுக்கு கோளறு திருப்பதிகம்னு பேர். கோள் குற்றம், அரு அறுக்கின்ற திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை சொன்னாலுமே கோள் அருந்து விடும். சிவனை நினைத்துக் கொண்டு இந்த பதிகத்தை சொல்லி விடணும். இல்லைன்னா சிவ வழிபாடு செய்தாட்டம் போர்மானது என்பதுதான் அந்த பதிகத்தின் கருத்து.

விடமுண்ட கண்டம் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி தனிபாம்பிரண்டு உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அவன் என் உள்ளத்தில் இருக்கிறான் இந்த கோள்கள் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு 70 வயசு கிழவனட்டு 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை சொல்லு. திருநாவுக்கரசர் எந்த நிலையில் இருந்திருப்பார்னு எண்ணி பாருங்க இல்லையா. நம்ம பையன் நம்ம பையன் நமக்கு புத்தி சொல்றான்னு சொன்னா சின்ன பையலேன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஓஹோ நம்ம பையனுக்கு இப்படி அறிவு வளர்ந்து விட்டதா அப்படின்னு நாம எண்ணிக்கணும் இல்லையா. ஆமா. ஆக இவர் சாமி இந்த இப்படி ஒரு பதியமே சொல்றார். என்போடு கும்படாமை இந்த முதல் 2 வரியிலேயும் ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் 2 வரியிலேயும் அந்த சிவ பரத்துவம் சொல்லப்படுகிறது. சிவன் இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. என்போடு கும்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் 9 ஒன்றொடேடு 18 உடர் உடனாய நாட்கள் அவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சாமி முதல் பாட்டுல இந்த 9 கிரகத்தையும் சொல்லிவிட்டார். அடுத்த பாட்டுல 27 நட்சத்திரமும் 14 திதியும் 15 அல்ல அந்த முழுமையான நாளை விட்டுருக்கார் சாமி. எது அமாவாசையையும் பௌர்ணமியும் விட்டுட்டு பாக்கி 14 ஆக்கி 27 10 37 4 41 ஒரு கணக்கு சொல்லிவிட்டார். 9 ஒன்றொடேடு கூட்டினா 41 வரும். 9 ஒன்றொடேடு 18 உடரும் உடனாய நாட்கள விதம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்ப கூட பாத்தீங்கன்னா பரணி கிருத்தியிலே எங்கேயும் புறப்படாதே அப்படிமா, ராவு காலம் புறப்படாதேம்மா. ஐயா தயவு செய்து நான் ஒரு என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன். நான் ராவு காலம் யமகண்டம் பாக்கறதே கிடையாது, பரணி கிருத்தின்னு பாக்கறதே கிடையாது. போகணுமா? இந்த நேரத்துக்கு போகணுமா? காலையில 9 மணிக்கு இந்த நேரத்துக்கு போகணுமா? திங்கக்கிழமையா இருந்தாலும் 7.5 மணிக்கு புறப்பட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். வெயிறு தோழிப்பங்க சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் பாட்டு விட்ட விட்டு புறப்பட்டேன்னா வெயிறு தோழிப்பங்க சொல்லாம நான் போறதே கிடையாது. ஏன் திருஞான சம்பந்தம் சொல்லிட்டு தான் மதுரைக்கு போனார். அவர் காலத்துல இவ்வளவு பஸ்ஸும் இவ்வளவு ஸ்கூட்டரும் இவ்வளவு லாரிகளும் கிடையாது. கண்ண மூடினா லாரிகளும் அதுவும் இல்லையா. ஆமா. இப்பதான் இந்த பதியத்தை நாம நன்றாக ஓத வேண்டிய நாள் என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். அதனால நான் வீட்டை விட்டு புறப்பட்டேன்னா இந்த பதியை சொல்லாம புறப்படவே மாட்டேன் கிடையாது. திருஞான சமுத்திரம் அப்படித்தான் போனார். அந்த வழியில வந்த நான் திருஞான சமுத்திர பரம்பரையில் தான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். மதுரை மடத்துல எனக்கு 4 பேரையும் நான் துதிப்பேன். ஆனா திருஞான சமுத்திரத்தை ரொம்ப ஈடுபாடு எனக்கு. காரணம் இந்த சமுதாயத்தை வாழ வைத்தவர் அவர். அவரை யாரும் டச் பண்ண முடியலையே, தொட முடியல அவரை. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர். அதனாலதான் நம்பியாண்டவர் நம்பி அவரை தலையில தூக்கி வச்சார். எடுத்தவன திருஞான சமுத்திரம் தான் வச்சார் அவர். ஆமா, நிச்சயமாக நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக 4 பேர்ல தாரதமியம் பாக்குறதுங்கிறது தப்புதான் என்றாலும் ஏதேனும் அதுல ஒருத்தரை நம்ம பெரியவரா வைக்கணும் இல்ல. திருஞான சமுத்திரத்தான் பெரியவர்களா வைத்தார்கள். அதனால 9 ஒன்றொடேடு 18 உடர் உடனாய நாட்கள விதம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. உருவடர் பவளமே நீ ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடுமேல் முருகலர் கொன்றே திங்கள் முடிமேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலமும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சுவாமி என்ன பண்றார்? செல்வமும் ஒருத்தனுக்கு துன்பத்தை விளைக்கும் தான், மிகுதியான கல்வியும் துன்பத்தை விளைக்கக்கூடியதுதான் அப்படின்னு கருதி இருக்கிறார். ஆமா, நிறைய செல்வம் இருந்தால் பெரிய தொந்தரவு. ஆமா, அத ஒரு மேல்நாட்டம் எழுதி வச்சான். கொஞ்சம் செல்வம் இருந்தா அது உன்னை காப்பாற்றும், நிறைய செல்வம் இருந்தா நீ அதை காப்பாற்றணும்டானா
இல்லையா? ஆமா, நிறைய செல்வம் உடையவன் மன அமைதியாக வாழ முடியாது. ஆமா, நல்ல. அதனால செல்வம் வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் நினைக்காதீங்க. நான் பணப்பைய பத்திரமா தான் மடியில் வச்சிருக்கேன் இல்லையா? அது வேண்டியதுதான், அதுவே கதி என்று இருக்காது. அதே போல் கல்வியும் வேண்டியதுதான், கல்வியே கதி என்று கடந்து விடாது என்பதுதான். அதனால்தான் சுவாமி திருமகள் கலைய தூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதுருதன் மங்கையோடு படாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என்னுளமே பூந்ததனால் கொதியூறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அவா இல்லையா? ஆமா, இந்த ஒவ்வொரு பதிகத்திலேயும் முதல் பாட்டுல முதல் ரெண்டு வரி சிவபரத்துவம் சொல்லுவார், பின்னால ரெண்டு வரியில எந்தெந்த வழியில எல்லாம் உனக்கு தீமை வரும், சிவனை நினைத்து விடு, உணர்வோடும் ஒரு முடியும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதனதாடை வரிகோவனத்தர் மடவாதனோடு உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என்னுளமே புகுந்ததனால் கோடரி உழுவையோடு கொலையானே கேடல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வரடைவார் ஒப்புள மதியும் அப்பும் முடிவேர் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் வெப்படு குடிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நெளிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவாதனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றே மல சூடி வந்து என்னுளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூடிலங்கை அரையன்றனோடும் இடரான வந்து நெளிய ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல விடமாகும் பரன் நாரிபாகம் பசுமேறு மங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடிவேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் மரண செயோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தனர் குழந்தையோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிதன் மத்தமும் மதியம் நாகம் முடிவேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் அக்வே சொல்லிட்டார். அவர் மதுரையில போய்தான் இவர் இந்த சைவ சமயத்தை நிலைநாட்டினார். திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தருடைய அவதார நோக்கமே சைவ சமயத்தை வாழ வைக்கத்தான் அல்லவா? ஆமா, அதை அது அங்க போய்தான் அது நடக்குது. இப்பவே சொல்லிவிடுறாரு மரக்காட்டிலேயே, புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு சம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த திருநீர் அவர்களை வென்றுவிடும் அப்படின்னு எழுதிவிட்டார். முற்றறிவு உடையவர்கள் பெரியவர்களுக்கு பின்னால வர்றது முன்னையே தெரியும். டே பையா, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு தகப்பன் சொன்னா பின்னால வர்றதம எண்ணி இருக்கிறான் அர்த்தம். பையன் எண்ணல் என்ன அர்த்தம் இல்லையா? ஆமா, அப்படி முற்றறிவு உடைய திருஞான சம்பந்தர் அப்பவே சொல்லிவிட்டாரு திருநீரு செம்மை திடமே அப்படின்னு. புத்தருள் அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே, இது முதல் தடவையா சொல்றார். ஆலவாய்க்கு போன உடனே ஒரு பதியம் சொல்றார், தேரமன் செற்ற வீரன் என்பரேன்னு முடிக்கிறார். ஆலவாய்க்கு போன உடனே நேர கோயிலுக்கு தான் போவாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா நேர கோயிலுக்கு தான் போவாங்க. நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஊருக்கு போனா ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் தங்கி இங்கிட்டு அப்புறமா தான் கோயிலுக்கு போவோம். அவர்கள் அப்படி நினைக்கிறது இல்ல. திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ சுந்தரரோ மாணிக்க வாசகரோ ஒரு கேத்திரத்துக்கு போனாங்கன்னா கேத்திரத்தை கும்பிட்டு விட்டு வீதிய வளம் வந்து விட்டு திருநாவுக்கரன் வீதி அங்க பிரதட்சணமே பண்ணிருக்கிறார் சுவாமி. ஆமா, எத்தனையோ ஊர்ல வீதி எல்லாம் புரண்டார் என்றே பெரிய புராணத்துல வருகிறது இல்லையா? ஆமா, நேர போன போட சொல்றாரு தேரமன் செற்ற வீரன் என்பரேன்னு பாடி வைக்கிறார் திருஞான சம்பந்தர். பின்னால வரப்போறது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது என்பதை நாம எண்ணிக்கொள்ளும். தேனவர் புழில் குழாலை விளை சென்ன துண்ணி வள செம்புனெங்கும் நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானூறு கோடும் நாடும் அடியாறு வந்து நலியாத வண்ணம் உரை செய்
அடியார்களுக்கு இந்த நாள் கோள் எதுவும் வராத துன்பம் வராம இருக்கட்டும்னு இந்த திருப்பதியத்தை நான் பாடினேன். இதை படிக்கிறவர்கள், இதனை பாடுகிறவர்கள், ஆன சொன்மாலையோடும் அடியார்கள் வானில் அரசால் வரானே நமதே அவனு முடிகிறார். ஆமா, தேவலோகத்தையும் ஆளக்கூடிய தகுதி இவனுக்கு வரும் இந்த பதியத்தை ஓதினார் என்று சொல்லுகிறார் சுவாமி. நிச்சயமா அவர் பதியத்தை ஓதுகிறவனுக்கு அந்த பதவி கிடைக்கும். ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். நாம நம்பினாத்தான் நடராஜா, இல்லட்டா கல்லுதான் இல்லையா. ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளுங்கள். அற்புதமான திருப்பதிகம். நான் இந்த பதியத்தை இன்னைக்கு மூணு தடவை சொல்லிவிட்டேன், இது நாலாவது தடவை. ஏ, நான் அந்த வழியில வந்தவன், நானே அதுல நம்பிக்கை காட்டலன்னு சொன்னா பிற வேற ஒருத்தர் நம்பிக்கை காட்ட முடியுமோ? என்னுடைய பர்சனலுக்கு நான் சொல்லிக்கிட்டாத்தான் நான் தேவாரம் ஓதுவார்னு பேர் இல்லையா. இல்லன்னா நான் ஓதுவாராக இருக்க முடியாது. நீ ஏதோ காசுக்கு மாத்தான் ரெண்டு பதியத்தை பாடிவிட்டு அப்ப கூலிக்கு மாரடிக்கிறவன் ஆயிடும் இல்லையா. ஆமா, அப்படி இருக்க நான் தயாராக இல்லை. தேவாரம் எனக்கு சொந்தம், என்னுடைய சொத்து. ஆமா, ஆனால நான் தினந்தோறும் ஓத வேண்டியது என்னுடைய கடமை. ஐயா, உனக்கு இந்த புத்தி எப்ப வந்தது? 1942 வந்ததா? நான் தேவாரம் படிக்கும் போதே எனக்கு வந்ததா? ஐயா, படிக்கும் போது வர முடியுமா? ஓத ஓதத்தான் அதுல. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கான்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்கு அவளுக்கு குடும்பத்துல இருக்கிற நன்மை தீமை அத்தனையும் தெரிஞ்சிருக்க முடியுமா? முடியாது தானே. அனுபவிக்க அனுபவிக்கத்தானே தெரிய முடியும். அதே மாதிரிதான் நானும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதுல இருந்து நான் தவறுவதே கிடையாது. முடிந்த வரலையே 100க்கு 100 மார்க் போய்விடுவேன் அதுல. ஆமா என்பதை என்ன அப்படி சொன்னாத்தான் ஓஹோ இப்படியும் உண்டு போலும் அப்படின்னு நீங்களும் அந்த வழியில இருப்பீங்க. உங்களை நான் தவறா சொல்ல எண்ணிவிட்டு என்ன விட நீங்க தான் கட்டிக்காரங்க. எங்க வாத்தியார் சொல்லுவார், நீதான் தேவாரத்தை நல்லா பாடுறன்னு எண்ணி விடாத, கேட்கிறமா உன்ன விட கட்டிக்காரண்டா அப்படிம்பார். ஆமா, எங்க வாத்தியார் சொன்ன வழி. ஆனதுனால நான் அப்படி சொன்னாத்தான் ஓஹோ சரி, அப்ப நாம எண்ணி இருப்பதும் இவர் சொல்லுவதும் சரியாக இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் இந்த தமிழர் நூல் என்பதை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல இந்த பேரெல்லாம் இப்படி வடமொழியாக மாற்றி இருப்பதை ஏண்டா அப்படி மாத்தினார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தது உண்டு. அதை படிச்சு பார்த்தா நமது முன்னோர்களும் இப்படி எழுதி இருக்கிறார்கள். மு அருணாச்சலம்னு ஒருத்தர், மரமடியாடிகள், சூரிய நாராயண சாஸ்திரி, அவர்கள்லாம் எழுதிய தொகுப்பு நூல் ஒன்னு என்னைய கையில கிடைச்சது. நூல் கையில கிடைச்சதுன்னு சொன்னா விடமாட்டேன், மூச்சு விடாம படிச்சு விடுவேன். அதை அறிவு தேவை இல்லவா? நான் எதை பாடுறேன்னு சொன்னா அந்த பாட்டோட சரியா போடும், ரெண்டு ராகத்தோட சரி, ரெண்டு தாளத்தோட சரி போயிடும் இல்லையா. ஆமா, சைவ சமயத்தை பத்தி நூல் கிடைச்சதுன்னா விடவே மாட்டேன், மணிக்கணக்கில் உட்கார்ந்து படிச்சு விடுவேன். அதனாலதான் என் வீட்டுல கிட்டத்தட்ட 2 லாரி புத்தகம் வச்சிருக்கேன். அவ்வளவும் படித்ததே, படிக்காமல ஒரு நூலை உள்ள தூக்கி போடவே மாட்டேனா. அப்படி இந்த முதல் திருமுறையில திருநாரையூர், உங்களுக்கு தெரியும் திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார் என்று ஒண்ணு இருக்கிறது இல்லையா, அது பொல்லா பிள்ளையார். பொல்லாதன்னா ஒளியினால செதுக்கப்படாமல் தானே தோன்றிய பிள்ளையார், அதற்கு பேர். யாரோ பொல்லா பிள்ளையார் அதை பண்ணிவிட்டான், சரி பரவாயில்ல, அத்தோடு விட்டான. பொய்யா பிள்ளையார்னு எழுதாம பொல்லா பிள்ளையார் எழுதினான் இல்லையா. நான் பலகாலம் அந்த பொல்லா பிள்ளையாருக்கு போய் நான் பாடியிருக்கிறேன் திருநாரையூர். என்ன, நமக்கு தேவாரத்தை தேடி எடுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளுடைய திருவூர் அது அல்லவா. வைகாசி மாசம் புனர்பூச நட்சத்திரம் அவருக்கு. எத்தனையோ வருஷம் போயிருப்பேன், இரவு பூரா பாடியிருப்பேன் அந்த ஊர்ல. ஆமா, இரவு இரவு இரவு பகல் பகலா. இப்பதான் என்னால முடியலையே தவிர, சின்ன வயசுல எத்தனை மணி நேரம் வேணாலும் வீதியில பாடிபடுவேன்.
அப்படி பாடினதுனால தான் இப்ப கொஞ்சம் தங்கி இருக்கு. இந்த வயசு வரைக்கும் கொஞ்சம் பாடுறாப்புல இல்லையா? ஆமா. அந்த ஊருக்கு ஒரு திருப்பதியம் பாடுறாரு சுவாமி. திருப்பதியத்துல என்ன கருத்து சொல்லுகிறார்? ஒரு மனிதனுக்கு பாபமோ புண்ணியமோ வருவதற்கு மூன்று வழிதான். எது? மனம், வாக்கு, காயம். மனதினால பாபத்தை பண்ணிவிட முடியும், வாக்குனால பாபத்தை பண்ணிவிட முடியும், உடம்புனால செய்கையினால செய்துவிட முடியும். அதே மாதிரி புண்ணியமும் வருவதற்கு மூன்று வழிதான். இத சொல்றார் சுவாமி. உரையினில் வந்த பாவம், வாக்குனால வந்த பாவம், உணர் நோய்கள், நெஞ்சினால நினைத்தது, உம்மா செயல், அது காயத்தினால வந்தது அல்லவா? இப்படி நீ குற்றம் கொஞ்சமா பண்ணிருக்கிற, கொஞ்சம் பண்ணல, அந்த குற்றத்தை ஒரு வரையறைக்கு உட்பட்டு செய்தியா இல்லையா? வரையறைக்கு அப்பால செய்து விட்டிய இந்த பாபத்தை நீ அல்லவா? சரி, இந்த பாவம் எப்படி போகும்? இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிக்கலாமா? பிராயச்சித்தத்தை மனுநீதி சோழனே ஒத்துக்கல. பசுவினுடைய கன்று அரசனுடைய பிள்ளையினால இறந்து போச்சு, பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம்னு சொன்னான் பக்கத்தில் இருக்கிறவன். போடா பைத்தியக்காரா, பசு இன்றைக்கு கன்றை விட்டு தவிக்குதுரா, அழுது, அந்த துன்பம் போகுமான்னு கேட்டுட்டான். சேக்கிடார் காட்டுகிற வழி. ஆமா, அதை பின்பற்றி தான் வள்ளல் பெருமான் மனுமுறை கண்ட வாசகம் எழுதினார். அந்த மனுமுறை கண்ட வாசகத்துலதான் அந்த அரசன் அழுகிறான். இந்த பசுப்பட்ட துன்பத்தை நான் படணும்டா. பசு கன்றை விட்டு கன்று இறந்து போய் அழுகுது, நான் என் பிள்ளைய விட்டுட்டு நான் அழுகணும் அப்படிங்கிறார். பாபத்துக்கு பாபம் நேரடியா செய்து பண்ணும்டான்னு சொல்லிட்டு தான் அப்ப அவன் கூற்றாக ஒரு 45 வரி எழுதுகிறார் வள்ளல் பெருமான். நல்ல ஒரு மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, அன்புடையாருக்கு துன்பம் செய்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, கல்லையும் நெல்லையும் கலந்து விட்டேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ அப்படின்னு 45 வழி மனுமுறை சோழன் சொன்னதாக இவர் எழுதிவிட்டார். ஆனா பெரிய புராணத்தில் இப்படி வல்ல. நான் விட மாட்டேன், எனக்கு ஒரு குடிக்கு ஒரு பையன்தான், இந்த சோழ நாட்டை ஆளுகிறவன் அவன், அவனை தேர்க்கால ஏறி சாக அடிப்பேனா அப்படின்னா அதுதான் நீதி அல்லவா? ஆமா. அது போல சுவாமி என்ன சொல்றார்? வரையின் இல்லாமை செய்த அவை தீரும் வண்ணம். ஒரு வரையறைக்கு உட்பட்டு நீ இந்த பாபத்தை செய்யலையே, செய்து விட்டியே, என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, நீ பிராயச்சித்தம் தேடி பிரயோஜனம் இல்லை, திருநாரையூர்ல சிவனை போய் கும்பிட்டு விடு, அபிஷேக ஆராதனை பிராயச்சித்தம் வேள்விகள் தூக்கி எறியப்பட்டது. சமயாச்சாரிய சுவாமிகள் காட்டிய நெறி இது. என்ன சொல்றார்? வரை சிலையாக அன்று மதில் மூண்டரித்த வளர் கங்குல் நங்கை வெறுவ திரையொலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. திருநாரையூர் போண்டில் இங்க இருக்கிற சிவன் கோயிலையும் நீ கும்பிடலாம். அத நாவுக்கரசர் சொல்லுவார், எத்தானத்தும் கைலாய நாவனையே காணலாமே அப்படின்னு ஒரு திருத்தாண்டவர் எழுதி வைக்கிறார். எந்த கோயிலையும் சிவனை நீ பார்க்க முடியுமாடா? ஒரு நாள் நான் படிச்சுக்கிட்டே வந்தேன், கேத்திர கோவை திருத்தாண்டம் ஒன்னு எழுதியிருக்கிறார் நாவுக்கரசர். எவ்வளவு பெரிய உடமை, நம்ம சொத்து, அதுக்கு ஈடாகமா? ஈடாகாது. படிச்சுக்கிட்டே வந்தேன், படிச்சுட்டு வரும்போது ஒரு எண்ணம் வந்து, என்னடா எல்லா ஊரையும் சொல்லி சிதம்பரம், திருவேற்கடம், கழிப்பாறை இதெல்லாம் நீ கும்பிட்டினா அந்த ஊர்ல எல்லாம் சிவனை காண முடியும் அப்படின்னு எழுதிக்கிட்டே போறாரு. ஏப்பா, இந்த ஊரெல்லாம் இருக்கிற ஊரெல்லாம் விட்டுட்டு பாக்கி இருக்கிற கோயில் இருக்கிற சிவன்லாம் சிவன் அல்லவா அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டே வந்தேன். கடைசி பாட்டுல என்ன எழுதுறார்? எத்தானத்தும் ஸ்ரீ கைலாயநாதனையே காணலாமே. அடிச்சு எழுந்துட்டு போயிட்டார். அறிவு தட்டப்பட்டது. எந்த கோயிலையும் சிவனை நீ வணங்கிவிடு அப்படின்ட்டார். அடிபட்டு போகுது பாத்தீங்களா? அப்ப முத்தறிவுடைய திருநாவுக்கரசர்
பின்னால எவனாவது ஒருத்தர் சந்தேகப்பட்ட போறான்னு நினைச்சுட்டு எத்தானத்தம்னு எழுதிட்டார். இந்த ஒரு சொல் அடிச்சு எந்திட்டு போயிடுது அல்லவா? ஆமா, நம்ம வீட்டு சொத்துக்கு மாத்திரம் உயில் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள், இதுவும் உயில் தான் அல்லவா? ஆமா, அதத்தான் சுவாமி இசையோடு சொல்லிவிட்டார். ஏழாவது நூற்றாண்டுல இசை பாடினால் குற்றம், அது காம இச்சையை உண்டு பண்ணும் என்று பல இசை நூல்கள் அழிக்கப்பட்டது. திருஞான சம்பந்தரும் காரைக்காலமையார் தான் முதல். ஆமா, இசையியல் போலவர்னு எடுத்தால் காரைக்காலமையார் தான் முதல், இரண்டாவதாக திருஞான சம்பந்தர் அல்லவா? இசையோடு பாடிவிட்டார். கானத்தின் எழுபிறப்பை அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான் அவரை. ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துடையை, வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை, தேனக்க மலர்கொண்டை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்டெடுப்ப கண்டார்கள் அப்படின்னு எழுத. ஆக திருஞான சம்பந்ததான் ஏழாவது நூற்றாண்டிலே இந்த இசையோடு பாடினால் இறைவனோடு நீ சேர முடியுமடா என்று நிரூபித்தவர் அவர். விதிவசத்தினாலே என் மேல தவறா என்னாதீங்க, தமிழர்கள் கொஞ்சம் ஏமாந்து போனதுனால இடைநடுவுல தேவார திருவாசகம் எல்லாம் ஒதுக்கப்பட்டது, இன்னைக்கு ஒதுங்கித்தான் இருக்கிறது. ஏதோ தமிழ் சச்சங்கம் வந்தது, நாங்க கொஞ்சம் பிழைச்சோம். அப்படி சுவாமி அப்ப உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வர எண்ணில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக எத்தி நித்தல் நினைவில் வரை சிலையாக அன்று மதில் மூண்டரித்து வளர் கங்கை நங்கை பெறுவ திரையொலி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே அப்படின்னு ஒரு பதியமே எழுதுறார். நான் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் இல்லையா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடி இன்னொரு திருப்பதிகம் என்னுடைய கருத்துக்கு ஏற்பட்டது. திருஞான சம்பந்தர் வயசு 3 வயசுல ஆண்டவன் திருவருளை பெற்றார். 16 வயசுல அவர் ஆண்டவன் ஜோதியில கரைஞ்சிட்டார். போறோம்னு நினைச்சிருப்பான் சிவன். 16,000 பதிகம் பாடினார் என்று நம்பியாண்டார் நம்பி எழுதுகிறார். 16,000 பதிகம், இன்னைக்கு 1,000 பதிகம் கூட இல்ல, 300 பதிகம் தான் இருக்கு. நம்முடைய முன்னோர் சொத்து போயிட்டு பாத்தீங்களா? ஆமா, அழுதான் ராஜராஜ சோழன், ஐயோ கடவுளே பாக்கி பதியமெல்லாம் எங்க போச்சு. நடராஜ பெருமான் சொன்னானா, உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் எடுத்துக்கொள்ளணும். அதை கூட திரும்பி பார்க்கல இந்த தமிழர்கள். திருஞான சம்பந்தர் நடந்து நடந்தே போனார். சிவன் பார்த்தான், ஐயோ இந்த குழந்தை நடந்து நடந்து வர்றானே, காலெல்லாம் சிவந்து போகுதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநெல்வாயில அறத்துறை அப்படின்னு ஒரு ஊருக்கு போர் நினைக்கிறார். இடைவெளியில பொழுது போயிட்டுது, மாறன்பாடின்னு ஒரு ஊர்ல தங்குறார். இந்த விளக்கத்தை எழுதுகிறார் தெய்வ சேக்கிழார். சேக்கிழார் இல்லைன்னா இதெல்லாம் நாம கண்டே பிடிக்க முடியாது. ஆமா, எவ்வளவு பெரிய தொண்டு பண்ணிட்டார் பாத்தீங்களா சேக்கிழார் இல்லையா? சேக்கிழார நாம நினைக்கிறோமா இல்லையே? ஆசா ஞான சம்பந்தன் சொல்லுவார், இந்த பெரிய புராண சைவங்கையில கிடைச்சது தப்புடா அப்படின்னு அப்படியே எழுதுறாரு. அவர் வயத்து எரிச்சல் தாங்க முடியாம எழுதுறாரு அவர். ஆமா, ஆக இவர் மாறன்பாடிங்கிற ஊர்ல தங்குறார். எந்த ஊர்ல தங்கினார், எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டார், எப்படி போனார் அப்படின்லாம் எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, திட்டவட்டமாக கிடைக்குமா அந்த நூல்? கிடைக்காது, அது வேற ஒரு நூல்ல இருந்து வந்தால தமிழிலேயே தோன்றியது. கந்த புராணம் வேற ஒண்ணுல இருந்து வந்தது, திருவிளையாட புராணம் வேற ஒண்ணுல இருந்து வந்தது. தமிழிலே தோன்றிய நூல் நேராக தோன்றியது பெரிய புராணம் தான். வாரியார் சாமி அதை ரொம்ப கரெக்டா எழுதியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி வாரியார் சாமிய நான் விழுப்புரம் ஸ்டேஷன்ல சந்திச்சேன். நான் எதுக்கும் அங்க உட்கார்ந்திருந்தேன், அவரு ட்ரெயின்ல இறங்கி போயிட்டு இருந்தார். அப்ப பெரிய புராணத்தை கல்கியில எழுதிட்டு இருந்தார் அவர். அதுல அவர் எழுதியிருக்கிறார்,
பெரிய புராணம் தமிழிலே நேரே தோன்றிய நூல் அப்படின்னு எந்திரிச்சு போனேன் கிட்ட. உங்களுக்கு என்ன தைரியம் யா? எல்லா நூலும் வடமொழியிலிருந்து வந்தது, பெரிய புராணம் மாத்திர தனியா தமிழிலேயே தோன்றியதுன்னு எழுதினீங்கள, எவ்வளவு தைரியமா எழுதுனீங்க. நான் யமனுக்கும் மஞ்ச மாட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. உள்ளதை உள்ளதென்றே சொல்லுவேன், எவனுக்கும் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னாரியா. நேத்து சொன்னது மாதிரி இருக்கு. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி. ரொம்ப பெரியவர், அப்படி ஒரு பெரியவர் நம்ம நாட்டில் இனிமே எவனும் ஒருத்தன் தோன்றுவான்னு நம்ம நினைக்க கூட முடியல. ஆக இவர் மாறன்பாடியில் தங்கிறார், திருஞானத்தம் வந்தார். சுவாமி என்ன நினைக்கிறார், இவருக்கு ஒரு பல்லக்கு கொடுத்தா அதுல ஏறிட்டு வருவான் அல்லவா அப்படின்னு நினைச்சு கனவுல போய் சொன்னார், நாளைக்கு அடியார்கள் எல்லாம் ஒரு முத்து பல்லக்கு எடுத்து வருவார்கள், அதுல நீ ஏறிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டான். முத்து பல்லக்கு. ஆக திருஞானசம்பரர் எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. மறுநாள் காலையில பார்த்தா ஒரு முத்து பல்லக்கு வந்தது. அந்த பல்லக்கை இது ஆண்டவன் கொடுத்த பிரசாதம் அல்லவா அப்படின்னு என்ன பண்ணாரு, அந்த பல்லக்கை வலம் வந்தார். வலம் வரும்போது ஒரு திருப்பதியும் பண்ணார். நான்

0: சேர்க்கிறார் எழுதுகிறார். சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து அந்த பல்லக்க வளம் வந்து கீழே விழுந்து கும்பிட்டாராம். தெய்வ சேர்க்கிறார் எழுதுகிறார். சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீத்தொழி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலில் அஞ்செழுத்து ஏ ஓதி ஏறினார் உய்ய உலகமில்லாம். அந்த பல்லாக்கு கிடைச்ச உடனே டேய் நான் ஏறி உட்கார்ந்துக்கிட்டா எல்லாரும் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லலையா. சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி அது மேல ஏறி உட்கார்ந்தாராம். தெய்வ கேட்கிறார் எழுதுறாரு பாத்தீங்களா. இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படி எழுதி வைக்கிறார். நான் இந்த பதியத்தை நான் எங்கேயாவது ஊருக்கு போகும்போது இந்த பதியத்தை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒழுங்கா பஸ் கிடைக்கணும், நேரத்தோடு அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், பஸ்ல இருக்கிற வம்பு வளர்க்காம இருக்கணும், கண்டக்டரும் டிரைவரும் நம்மளை திட்டாம இருக்கணும். எவ்வளவு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த நான் அந்த பதியத்தை சொல்லிட்டு வந்தேன்னா எனக்கு பஸ் தவறினதே இல்லை. எப்படியாவது ஒரு பஸ் கிடைச்சு போயிடும், போயிடுவேன் இல்லையா? எனக்கு அதனை உபயோகப்படுத்திக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் இந்த இரண்டாவது திருமுறையில
1: இருக்கு. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நேற்று அயனே அனங்கரை பார்த்தோம், இன்றைய பாட்டு தட்சன். நாம் எல்லாம் சேர்ந்த மாதிரி படித்தோம்னா அது உள்ளீடான கருத்து என்னன்றத வள்ளல் குருமான் தான் ரகசியமா வெளியிட்டு இருக்காங்க. அதை சிந்திக்கலாம், கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி படிங்க. அதனால தான் உங்களுக்கு அது ஞானமாக அமையும்.

0: கந்தபுராணத்தில் வருகிற மிகப்பெரிய பகுதி.
1: தக்கனையும் தக்கன் என்ற ஒரு பெரியவன், சிவபெருமானுடைய மருமகன். அவன் மிகப்பெரிய வேள்வியை செய்கின்றான். வேள்வியில் சிவபெருமானை அழைக்கவில்லை, தாட்சாயணி கேள்வி கேட்கிறாள், விலகி செல்கிறாள். தட்சாயாகத்தை அழிப்பதற்கு வீரபத்திரர் வருகிறார்.
0: ஜனங்க இது தவிர வேற என்ன இருந்ததுல?
1: அதுல இருந்த தேவர்கள் எல்லாம் வீரபத்திரருடைய வருகையை பார்த்து ஓடி போய்விட்டார்கள். யார் யார் ஓடினாங்க, எப்படி ஓடினாங்க, எந்த மாதிரியா ஓடினாங்க, எந்த பயத்தோடு ஓடினாங்கன்னு ஒரு பகுதிதான் திருச்சயாகத்தினுடைய முழு வரலாறை விசாலமாக சொன்ன பகுதிதான் கோத்தும் தக்கம் பரணி திருவாசகத்துல கோத்தும். இல்ல புத்திபர தமிழ்ல பச்சோந்தி இதெல்லாம் நம்ம எங்கேயும் போய் தேட வேணாம், நம்மோட இருப்பான் பாருங்க. இதுல தட்சணை தூண்டிவிட்டு வீரபத்திரர் அழிக்க வந்தார் அந்த விவேகத்தை பார்த்த உடனே அவங்கவுங்க வடிவத்தை மாத்தி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, அடையாளம் தெரியாம. இதுல முதல்ல ஓடினவர் யாருன்னார்? சூரியன் தான். புறத்தரநாரூரு பூங்குயிலாகி மறந்த நிலே தீனாரும் தீபர. அவரு அப்படி ஓடினார், குயிலாம அறிகினார. புறந்தரநாரூரு பூங்குயிலாகி மறந்த நிலே தீனாரும் தீபர. இல்லன்னா திருவாசகம் போக்கண்ட தண்ணீர் வருமா? இந்த ஆனந்தமும் இசையும் திருவாசகத்துல இல்லன்னா போப்புடைய டாக்டர் ஜி போப் கண்ணீர்ல தண்ணீர்ல கண்ணீர் வர இது வரலாம். தட்சை ஆகத்தை அழிப்பதற்காகத்தானே சிவபெருமானை அழைக்காது மிகப்பெரிய வேள்வி செய்த காரணத்தாலே இதை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் போய் சொல்லி சிவபெருமானிடத்துல சொல்லல. மற்ற எல்லா விஷயங்களையும் தேவர்கள் போய் சிவபெருமானிட்டு முறையிட்டார்கள். இப்படி ஒரு முறைகேடான ஒரு செயல் நடக்கிறது, பெருமானை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா என்று சூரபத்மனுடைய உச்சத்துக்கு வருகிற போது பெருமானிடத்தில் சொல்ல குமார பெருமானை அதோபத்தின் வழியாகத்தானே வெளிப்படுத்தினார். இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்தகன் யமன் காலினாலே மார்க்கண்டேயரை உதைக்கிற போது தேவர்கள் அத்தனை பேரும் போய் சொன்னார்கள், சிறந்த சிவபக்தனாக இருக்கின்ற மார்க்கண்டேயருக்கு ஆபத்து என்று சொன்னார். சுவாமி வெளிப்பட்டார். நிச்சயத்தில் அப்படி இல்லை. சிவபெருமானை சார்ந்திருக்கிற தேவர்கள் எல்லாம் தட்சனை சார்ந்திருக்கிற என்ன கருத்து? இதற்கு ஒரு திறந்த சாவியை வள்ளல் பெருமான் தான். இதுக்குள்ள இருக்கிற கதையையே நம்பி நீங்கள் வீணாக காலத்தை கழித்து விட வேண்டாம். கலை உரைத்த கற்பனையெல்லாம் கண்மூடி போ. இதற்கு உள்ளீடான ஒரு கருத்தை திருவாசகத்திலேயே அதனுடைய சாவியை வைத்திருக்கிற மணிமொழியாருடைய வார்த்தையை கண்டு காணாமலே இருந்து விட்டீர்களே. தட்ச யாகம் என்பது நம்முடைய உடம்புன்னு சொல்ல இப்ப தட்சன்றது யாரு? ஆன்மா. தட்சன் என்பது ஆன்மா. ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருப்பார். இவன் செய்த யாகம் எது? பெண்வழி சேரல் என்ற ஆன்மாவானது சிவபெருமானை இறையனை இறைவனை விட்டுவிட்டு சதாகாலமும் பெண்வழி சேரலாக இருந்ததே இதுதான் தட்சயம். சரி, இந்த ஆன்மாவை கடைச்சேருவதற்காக இந்த போராட்டத்திலேயே இந்த ஆன்மா இப்படியே காலத்தை வீணாக்கிக் கொண்டு இறை சிந்தனை அற்றி இருக்கிறதே, இதிலே இருந்து இந்த ஆன்மாவை வெளிப்படுத்தி வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற அறிவை தூதாக அனுப்பினாரே, இந்த வீரவத்தரர் தான் அறிவு. தட்சன் என்ற ஆன்மாவுக்கு புத்தி புகட்டுவதற்காக வந்த அறிவு தான் வீரம்.
0: இந்த வரலாற்று சைவ சித்தாந்தத்தினுடைய நூற்றாண்டு பொன் விழாவில் கூட இந்த மலர்ல யாரோ எழுதியிருக்காங்க, நான் படிச்சேன். நூற்றாண்டு விழா பொன் விழா மலர்ல தட்சயாத்திரத்தை அற்புதமா எழுதியிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியம். இப்போ
1: அந்த அறிவாகிய வீரபத்திரராகிய அறிவு வேலை செய்ததனாலே தட்சையாக நின்று விட்டது. எல்லா விலங்குகளுக்கும் மனம் இருக்கும்,
0: எல்லா விலங்குகளுக்கும் மனம் இருக்கும், சிந்தனை. நான் பாலக்காட்டில் இருந்தேன் ஒரு 10 நாள்.
1: ஒரு இடத்துல யானை பாகன்களோடு தோப்புக்குள்ள நுழைந்திருந்த போது அந்த யானை பாகன் பார்க்க யானையை பார்ப்பதற்கு யாரோ ஒரு முதலாளி வந்திருந்தார். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு ஓரமா போற ஓரமே நடந்து அந்த யானை பாகன் சொல்லுகின்றான், இந்த புட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி போனவே, நீங்க அதை கவலைப்படாதீங்க, எங்ககிட்ட ஆள் இருக்கார். உடனே அவன் யாரோ ஒரு பேரை சொல்லி அப்புன்னு அழைத்தான். ஒரு யானை வந்து நேரா பார்த்து அப்புன்னு அழைத்தான் ஒரு யானை. அவன் ஏதோ ஒரு மொழியில சொல்லி இதை கொண்டு போய் அந்த ஓரமா ஐயா ஐயாவுக்கு பின்னாலேயே போய் அங்க ஒப்படைச்சிட்டு வான். அந்த யானை என்ன பண்ணுச்சு, துதிக்கையில எடுத்துக்கின்னு ஒன்னு எடுத்து தன் தலைமையில வச்சுக்கிச்சு, ஒன்ன துதிக்கையில தூக்கிச்சு. அவன் கூட வந்த ஆள் பயந்து போனான், அது கொண்டு போய் அந்த கரையில விட்டுட்டு வடக்கே இருந்து வடமேற்கு இருந்து வந்து இன்னொரு யானையை கூப்பிட்டான். நான் உட்கார்ந்து பேசிக்கிறேன், நீங்க என்ன டீ சாப்பிடுறீங்களான். இந்த நதி ஓரத்துல எங்க டீ இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு நான் வாங்கிட்டு வருவேன். வாங்கி அர்த்தம் வேலைக்காரன் ஒருத்தர் இல்லை, இன்னொரு பேரை சொல்லி குட்டின்னு கூப்பிட்டான். ஒரு சின்ன பெண் யானை வந்து அதுக்கிட்ட ஒரு வளையம், அப்ப என்னது டப்பா, ஸ்டீல் டப்பா கேரை, அதுல ஏதோ ஒரு தூக்கு, அதுல ஏதோ துண்டை போட்டு அதுகிட்ட கொடுத்தான். அது கையெடுத்து கேட்டுதான் போய் சூட கொதிக்க நம்மால் கூட வாங்கி வரமாட்டான், கொதிக்க கொதிக்க அந்த டீயை கொண்டாந்து இங்க வச்சுட்டு அது பக்கத்தில் நின்று. விலங்குகளுக்கே மனம் இருக்கும், சிந்தனை. நான் ஒரு முறை டாக்டர் தாய் மாதா சிவபிருந்தா தேவி ஏற்பாட்டில், அன்னையார் ஏற்பாட்டில், மார்கழி மாதத்துல ஒரு 3 நாள் புதுக்கோட்டையில திருவாதிரி விரும்பப்பட்டிருந்தேன். காலை நேரத்துல வாக்கிங் மாதிரி சுற்றினது விரிவிரே எனக்கு சாயங்காலம் தான். என்ன பண்றது, வர்ற போது பார்த்தா ஒரு திரளான கூட்டம், அங்க ஒரு பெரிய கரடியை வைத்துக் கொண்டு ஒருத்தன் கரடி ஆட்டின்னு இருக்கா. இங்கெல்லாம் குரங்காட்டுவது போல அந்த பகுதியில புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்துல கரடி வச்சுக்கு நாட்டு நம்மளாம் அறிவாள் நெற்றி நிறைய பூதி எல்லாம் போட்டுருந்து உத்திராட்சம் போட்டுருந்து என்னமோ ரூபா கொடுத்துருந்தாரு. என்னன்னா அந்த கரடியினுடைய ரோமம் தான் எடுத்து ஒரு தாயத்துல அதுவே போட்டு கீழே கீறி மண்ணை அள்ளி போட்டு அது ஏதோ மந்திரம் சொல்லி கொடுக்கு. இவன் சொல்றான், சண்முக மந்திரம் சொல்லி உங்ககிட்ட கொடுக்குது சார். ஏய், சண்முக மந்திரம் சொல்லி ஐயாவுக்கு கூட அவருடைய பிழையெல்லாம் விலகட்டும்னு 50 ரூபா. நான் நின்று பார்த்துருந்தேன், அந்த கரடி தன் உடம்புல ஒன்னு எடுக்குது, அந்த இவன் கொடுத்த தாயத்துக்குள்ள போடுது, அந்த காலை கீறி ஏதோ ஒரு வட்டமா அந்த கரடி வட்டங்கிருது, அதுக்குள்ள இருந்து ஒரு பகுதியில இருந்து ஒரு மணல் எடுத்து அது உள்ள போடுது, அது பல்லுல கடிச்சா இவன் கயிறுல கோத்து அதுகிட்ட கொடுத்தான். அது உடனே சாமி உங்களுக்கு பஞ்சாட்சர மந்திரம் கரடி, பஞ்சாட்சர மந்திரம் கரடி சொல்லுதுன்னா நம்ம சொல்ல வேணாவ. அவன் சொல்றான், நேரா பார்த்தன, அது உடனே கையில வீசிக்கின்னு தலையெல்லாம் சுத்தி அவனை கூப்பிடுச்சு கட்டுறதுக்கு. அவன் பயப்படுறான், கையில கட்சி தொலையுமோ என்னன்னு. ஒன்னும் ஆகாது சார், நீங்க வாங்க. விலங்குகளுக்கு மனம் இருக்கும்னு விளைவாள் உரை எழுதியிருக்காங்க. சிந்தனை இருக்குமா, மனமும் சிந்தனை இல்லாதது எதுன்னா, ஆட்டுக்கு மனமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது. எப்படி ஆய்வு செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆடுக்கு மனமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது, நாய்க்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, பசுவுக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, யானைக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, மயிலுக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, கோழிக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு. ஆனால் பறவைகளிலே குயிலுக்கு மனம் கிடையாது சிந்தனை கிடையாது, காக்கைக்கு மனம் இருக்கும் சிந்தனை கிடையாது, விலங்குகளிலே ஆட்டுக்கு மனமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது. எனவே சிந்தனை இல்லாது இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு சிந்தனை இல்லாது இருக்கிற ஆட்டினுடைய தலை அதிலே பொருந்த வைக்க வேண்டும் என்று சொல்லி தட்சையாக சிலர் தலையை பொருந்து வச்சார். இங்கே ரெண்டு பேரை சொல்ற, ஒன்று தட்சன், இன்னொருத்தர் யாரு? எச்சன். எச்சன் என்பது அறிவினுடைய ஆன்மாவினுடைய புத்திக்கு எச்சன்னு பெயர் வைத்தார் மாணிக்கவாசகர். புத்தி அதனுடைய நம்ம புத்தி. இப்ப சதானந்தன் என்ன சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ரெண்டு புத்தி சார், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, வேலை செய்யல. இந்த புத்தி இல்லாமல் இருப்புக்கு இருக்கிற போது சைவ சித்தாந்தம் தொழிற்படுமையே, ஏன்னா அவருக்கு புத்தி கொஞ்சம் வெளிப்படும். அந்த புத்தி வந்து புத்தியினுடைய தத்துவமாக எது அமைகிறது என்று சொன்னால், அவன் அந்த ஆன்மாவுக்கு தெளிவுபடுத்துவதற்காக உண்டான ஒரு உட்கருத்து எதுன்னு சொன்னா, அதற்கு பேர் தான் பிரகிருதி மாயை. அதனுடைய வடிவம் எப்படின்னா அது மான் மாறி இருக்கும், அதனுடைய வடிவம் மான் மாறி இருக்குமா. எச்சனை பார்த்து தாண்டி இந்த பிறவியிலே இருந்து ஏ புத்தியே, இதே உடம்போடு நீ இருந்து விடக்கூடாது, இதே தொழிலில் நீ தயங்கிவிடக் கூடாது. நீ பிறவி பெருங்கடலை எப்படி மான் தாண்டுகிறதோ, எப்படி மான் வேகமாகத்தானே உலகத்திலே வான வரத்தில் தாண்டி ஓடுகிறதோ, அப்படி இந்த பிறவி அச்சத்திலிருந்து நீ தாண்டி ஓடுவது மான் மூலமாக கற்றுக்கொள் என்று சொல்லி மான் தலையை எச்சனுடைய தலையிலே சொல்லுகிறார்.
0: இவ்வளவு விஷயங்களை வள்ளலார் சொல்லலன்னா நமக்கு தெரியாதுங்க, உரை எழுதல யார். இப்போ இரண்டாவது வரி படிங்க. ஒரு கணவன் ஒரு பெண்ணோடு மனைவியோடு உடல் உறவு கொள்கின்றான். கொள்ளுகிற போது அவனுடைய உடம்பிலே இருந்து விந்துக்கள் கூட்டமாகத்தானே செல்லுகிறது. ஆனால் இறைவனுடைய திருவருள் ஒரே ஒரு விந்தினுடைய ஒரு துளி அருகுனிய சிறிய தூளி பெரியதோ அகமாகியோர் பல ரூபமாய். ஒரு சின்ன துளி, அது புல்லுக்கு மேலே இருக்கிற பனின்னு சொன்னார் அருணகிரியர். இது ஒன்றுதான் தாயார் வயிற்றுல போய் தங்கி மணி வயிறு வாய்க்கிறது. அப்ப அதோடு வந்து கூட்டங்கள் எல்லாம் என்னாச்சு, அதெல்லாம் உயிர்கள் தானே, அதெல்லாம் என்னாச்சு? மணிவாசகர் அழுகிறார், ஐயோ அத்தனை உயிரும் மாண்டு போய் விட்டது, மறுபடியும் மழை வரணும். இவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இதத்தான் மாணிக்க வாசகர் குறிப்பா சொல்றார். இரண்டாவது வரிய ரொம்ப ஜாக்கிரதையா படிங்க, உங்களுக்கு ஞானத்தால விஷயம் புலப்படும். முதல்ல படிங்க, தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து. இப்ப மொத்தமா வருது இல்லையே, விந்து கூட்டம் மொத்தமா வருது இல்லையே, அந்த இரண்டாவது வரியில சொன்னார் தேவர்கணம். அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க பார், புண்ணியம் புரிதவார்கள். தேவர்கணம் தொக்கன வந்தவர், தொக்குன்னா மொத்த கூட்டம். இது பெரிய ஞான விஷயத்தை பேசிட்டு இருக்க, தொக்கன கூட்டமா வந்தது, தொக்கன வந்தவர் மொத்தமா வந்தது இல்லையா. அது என்ன ஆச்சா, தம்மை தொலைத்து அறுத்தான். அந்த மொத்தமா வந்த உயிர்கள் கூட்டத்தை ஆண்டவன் அழித்து விட்டான். மறுபடியும் அது கிழந்துதான், மறுபடியும் எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்ன வள்ளல் பெருமான் சொல்லலன்னா, இதுக்கு சாவி நமக்கு கிடையாது, நமக்கு தெரியாது. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம். தேவர்கணம் என்பதற்கு உள் குறிப்பு, சித்தர்கள் குறிப்பு, விந்துக்களுடைய கூட்டம். தேவர்கணம் தொக்கனைத்து அவதம்மை தொலைத்ததுதான். இந்த பெண் உமையாயிருந்த பெண் உமையாயிருக்கிறவர்களை பார்த்து கேட்டார், ஏக காலத்திலே மழை வழியாகத்தானே வந்த ஆன்ம கூட்டங்கள் புல் நுனியிலே தங்கி, செடி கொடிகளிலே தங்கி, தானியங்களிலே தங்கி, அது ஆன்மகருடைய உடலிலே ஊறி அவ்வளவு கூட்டம் உயிராகத்தானே மறுபடியும் பிறவி எடுப்பதற்காக முறைச்சி முனைந்து முயற்பட்டு வருகின்ற போது அதில் ஒன்றை மற்றே இறைவன் ஏற்றுக்கொண்டு மற்றதையும் தன்
1: விட்டான். இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறாள். அடுத்த பெண் சொல்கிறாள், அதனுடைய பிறவி இது இப்பொழுது இல்லை, அது விரைப்பகுதியிலே உழல வேண்டும் என்பதுதான் தட்சனுடைய ஆகத்தினுடைய உட்கருத்து என்று சொல்லி தொக்கரைத்தும் வந்தவதம் தொலைத்தருத்தான் என்னேடி தொலைத்தருத்த அவதம்மே தொலைத்தருளி அருள் கொடுத்து அவ்வளவு பேரையும் கழித்து விட்டு பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு அருள் செய்தானே, அந்த நேரத்தில் அதனுடைய பெருமைதான் விளங்கியது, மற்றவைகள் இல்லை என்பதை தட்சயாகத்தின் மூலமாக வெளிப்படுது. ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல கட்டுரைகள்ல சித்தர்கள் இந்த தட்சயாகத்தை பத்தி தனி படிவமாகவே எழுதியிருக்காங்க. சமாதி பதிப்புலதான் நூற்றாண்டு விழால அந்த கட்டுரை ரொம்ப அழகா போச்சு. எச்சன் என்பது புத்தி, தட்சன் என்பது நீங்க, எச்சன் என்பது நம்முடைய புத்தி. ஆன்மா நினைக்கிறது சமாதி பெருமன்றத்தில் நடக்கிற விழாவுக்கு திருவாசகத்தை கேட்கலான்னு, புத்தி சொல்லுது இல்ல இல்ல இன்னைக்கு வேற யாரோ வீட்டுல வரன்னு, அது வினை, அது திசை மாறி போவதனாலே அதற்கு மான் தலையை பொறுத்து முடிய வைத்தார். திசை மாறி போவது மான், அப்படி பக்கம் அப்படி பக்கம் அப்படி பக்கம் அப்படி பக்கம் எந்த திசையில ஓடும். அதனாலதான் அந்த பெண்ணை அழைக்கிற போது எழுப்ப வந்த

0: அப்படி சொன்னவனே உன் கண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே, எங்கேயோ திசை மாறி போயிட்டியே அப்படின்னு. துருவம்பாவை மானே நீ நில்லை என்ற பாட்டு பிரகிருதி மாயையினுடைய தத்துவத்தின் நுண்மான் உழைவலத்தை வெளிப்படுத்த வந்த பாட்டுன்னு ஞானியார் சுவாமி குறிப்பெழுதியிருப்பார். அருமையான பாட்டு. அரிய ஆண்டவனை காண்பதற்கு அறிவும் திறமையும் போதாது, அருள் அனுபவமும் வேண்டும். ஆணவமும் செருக்கும் இருக்குமானால் இறைவனை பார்க்க முடியாது என்ற உட்குறிப்பை வெளிப்படுத்த திருவண்ணாமலையினுடைய தத்துவத்தை வெளிப்படுத்தினார் வடிவாசக பெருமான் அந்த பாடல்.
1: என்ன சார் நீங்க ரூபா வாங்கிட்டு போறீங்க, என்ன போய் பாடுங்கன்றீங்கன்னு சொல்லக்கூடாது,
0: நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி சரி, ஐயா கேட்டா கொடுத்துருவோம். அலரவன்

இதற்கு தலைப்பு வகுத்த பெருமக்கள் அடிமுடிகான் படலம் என்று வகுத்தார். இதற்கு இந்த பாட்டுக்கு பழைய உரையினுடைய குறிப்பு அடிமுடிகான் படலம். சிவபெருமானுடைய திருவடி எங்கே இருக்கிறது, சிவபெருமானுடைய திருமுடி எங்கே இருக்கிறது தெரியாது. பஞ்சாமிரத வண்ணத்தில் இந்த பாட்டுக்குன்னு ஒரு ஐந்து வரி உரை எழுதியிருப்பாங்க பாமசன். இந்த பாட்டுக்குன்னு இளங்கரங்களிலே படுங்க, அந்த முதல் வரியிலே அந்த திருவண்ணாமலை நினைப்பை அவங்க நினைவுபடுத்தியிருப்பாங்க. அறியாமை இருக்கின்ற வரையில ஆண்டவன் திருவடி அடைய முடியாது என்ற உட்குறிப்பு அது கொள்ளும். பிரம்மாவும் மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் போரிட்டுக் கொண்டார்கள். நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். இந்த இரண்டு பேரும் போரிட்டதினாலே தேவர்கணங்கள் எல்லாம் துன்பத்துக்கு ஆட்பட்டார். சிவபெருமானிடத்தில் இவங்க ரெண்டு பேரையும் போய் நிற்க வைத்து, சாமி இவங்க பஞ்சாயத்து கொஞ்சம் என்னன்னு கேளு, இல்ல நான் தான் பெரியவன். மகாவிஷ்ணு சொல்றார், இவன் பிள்ளையா சாமி, எனக்கு முன்னாலேயே நான் தான் பெரியவன் சொல்றாரு. பிரம்மதேவர் சொன்னார், அவருக்கும் தலையெழுத்து நான் தானே எழுதியிருக்கிறேன், நான் தான் பெரிய. சிவபெருமான் சொன்னார், என்னுடைய திருவடி எது, என்னுடைய திருமுடி எது என்று இரண்டு பேரில் நீங்கள் போய் பார்த்து விட்டு வாங்க, யார் முதல்ல பார்க்கறீங்க, நீங்க தான் பெரியவர், நான் சட்டமே ஏற்றிடுவேன். ரெண்டு பேரும் வருட்டார், திசை மாறி போய்விட்டார். சுவாமி திருவால் பன்றி உருவமாகத்தானே எடுத்து கீழே போன, பிரம்மதேவர் பறவையாகத்தானே மாறி ஆகாயத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தார். திருவடி எது, திருமுடி எது, நல்லா நினைவெற்றுக் கொள்ளணும் பாடல்ல. திருவடி எது, திருமுடி எது, இப்ப நாம சொல்லுங்க நம்ம அளவில் திருவடி இறைவன் திருவடி எது, எது இறைவன் திருவடி எது, இறைவன் திருமுடி எதுன்றது நமக்கு தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பை நீங்க தேடிக்கொள்ளும். நாமும் பிரம்மா விஷ்ணு மாதிரி இருக்கிறவங்க, ஒவ்வொரு சாமிகள் சொல்றார், அது ரொம்ப தெளிந்த விஷயம் தான். யான் எனது என்ற திருவடியாம், அற்ற இடமே திருவடியாம். சதானந்த கலிவன்பா முழுக்கம் தெரியுதுன்னா நான் ஒருவரி முன்னாடியே விட்டுருப்பேன். யான் எனது என்ற அற்ற இடமே திருவடியாம், நமதுன்றது இருக்கக்கூடாது. திருவடி தெரியுமா, அது தெரியாதுன்னு மணிக்காதர்கள் சொல்லிட்டாரு. நமக்கு எல்லாம் தெரியாது, அடியார்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஏன்

எல்லா பொருள் முடிவே. பொருள் முடிவு ஞானம்தான் திருவடி. அப்ப இவர்கள் இரண்டு பேரும் அறியாமையின் காரணமாகத்தானே மேலே சென்ற பிரம்மதேவர் விண்ணுலகத்தை கடந்து எல்லா உலகங்களையும் கடந்து விட்டார். கீழே நாகலோகம், புதலோகம், யுகலோகம், சிவலோகம், கந்தர்வலோகம், ஆதிசேஷலோகம், அது கீழே எத்தனை மைல் இருக்கிறதோ அத்தனை மைல் கீழ்முகமாகவே தோண்டி போய் பார்த்தாரு திருவடி தெரியல. மகாவிஷ்ணு பார்த்தார், மேல வந்துட்டார். பிரம்மதேவர் மேலே போய் பார்த்தார், அவர் ஆயுள்ள பாதி கழிந்து விட்டது, பெருமானுடைய திருமுடி தெரியல. மேலே இருந்து ஒரு தாழம்பு கீழே இறங்குதான். தாழம்புக்கு ஆன்ம ஞானத்தை கொடுத்து புத்திய அறிவியை கொடுத்து பிரம்மதேவன் கேட்டான், என் தாழம்பு தேவரீர் எங்க இருந்து வருகிறீர்? நான் மேலே போய் சிவபெருமானுடைய திருவடியிலே என் ஆயுள் பலம் தீர்ந்து விட்டது, அதனால நான் கீழே இறங்கிட்டேன். அப்ப சிவபெருமான் திருவடி இன்னும் கொஞ்ச தொலைவுல இருக்குதா இல்ல இன்னும் ரொம்ப அதிகமான தொலைவுல இருக்குதா? நான் புறப்பட்டு எட்டு சதுரயுகங்கள் முடிந்து விட்டது, இன்னும் நான் பாதி வழிய தாண்டல. எட்டு சதுரயுகம் நால்வர் நான்மணிமாரை எழுதியவர் நல்லாற்றூர் சிவபிராசன். அவர்கள் வந்து அடிமுடிகான் படலன்னு ஒரு படலம் எழுதினார். அது எங்க இருக்குதுன்னா திருக்கூவ தலபுராணத்துக்குள்ள இருக்கு. பூவம் போயிருக்கீங்கல்ல எல்லாரும், பூவம் பார்த்தது இல்லையா? பார்க்கணும். பூவம் மிகப்பெரிய விஷயத்தம். அங்கதான் சைவ சித்தாந்தத்தை ஞானசம்பந்த பெருமான் நிர்ணயம் பண்ண திருத்தலம் தான் திருக்கூ. அங்கிருந்து மூன்று மைல் ஆற்ற கடந்தா ஒரு கோயில், என்ன ஒரு இளம்பயக்கோட்டு தமிழ் ஞானத்தை வெளிப்படுத்தியிடும். அங்க நீண்ட காலமா சைவரோ சிவாச்சாரியாரோ குருக்களோ ஐயரோ அந்த சிவாலயத்துல ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற அந்த திருத்தலத்துல பூஜை பண்ணல. அங்க யார் பூஜை பண்ணாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க கிறிஸ்துவர்கள் தான் அந்த சிவாலயத்தை பூஜை பண்ணாங்க. அப்புறமா தான் இந்து அரச அறநிலையத்துறையிலே சைவத்துக்காகவே உயிர் வாழ்ந்திருந்த சாரங்கபாணி முதலியாரும் உத்தன்ராம பிள்ளையும் முயற்சி எடுத்து அந்த இடத்துல ஒரு சிவாச்சாரியாரும் நியமனம் பண்ண. அந்த அறநிலையத்துறை ஆணையர் எல்லாம் இல்லைன்னா இந்த அளவுல அறநிலையத்துறை இருக்காது. சைவத்தினுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டிய ஊர் ஐயன் அதிசயந்து வேறு கூவத்தில் இருக்கிற பெருமான். அவரை சுத்தி பத்து கிராமம் இருக்கோ, பத்து கிராமமும் சேரி பிள்ளையார்சேரி, திருநாஞ்சேரி, குமாரச்சேரி, வருணச்சேரி, அதுக்கு நடுவுல திருவிற்கோர். நீங்க போறீங்களா? நான் போயிருக்கோம். நம்மால் இது சாமி பத்து சேரிக்குள்ள இருக்காரு, நான் உள்ள வந்து சுவாமியை தொடமாட்டேன்னு. அதனால்தான் எங்க பாம்பன் சாமிகள் சொன்னார், இப்படி முன்னூரில் மார்பில் உப்புரி நூல் அணிந்தவரையோ நான் பிராமணன் என்பேன் அப்படின்னு கேட்டார். இவர் உள்ள போக மாட்டேன்ட்டாரான், ஏன்னா அது சுத்தி

ஏன் ஏன் அவன் தொடலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். சாமி வே தீண்டாதிரு, நான் நேரா பார்த்திருக்கேன், குடத்துல சாமி சிவலிங்கம் அங்கிருந்த இங்க இருந்து தண்ணி வீசறீங்க, அந்த ஒரு கொரடா வச்சிருக்காங்க, அந்த கொரடாவில் எடுத்தான் சுவாமி வஸ்திரத்தை எடுப்பாங்க, அதே கொரடாவில் சாமி வஸ்திரத்தை சுத்துவாங்க, சந்தனத்தை தயார் பண்ணி இங்கிருந்து நல்ல கிரிக்கெட் மேன் மாதிரி குருக்கள் தயார் பண்ணி வச்சிருப்பார், அதை போட்டார்னா சுவாமி நெற்றியில தானா கரெக்டா போய் அந்த இடத்துல நின்று நாலாரி சேரியில் நடுப்பு குந்தார் காணம்மானை, அதனால வேதிய திண்டிலை காணம்மானை. படிக்காசு புலவர்கள் இல்லைன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரியாமே போயிருக்கும். ஓங்கி புகழ் நாங்கூர் சிவனே அல்லாடி அப்பா நாங்கள் மகிழ்ச்சிருக்க அயமும். ரெண்டாவது சொன்னார், ஓங்கானும் சாமி

இப்பொழுது பிரம்மதேவர் தாழம்புப்பட்டார், தாழம்புவே எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? செய்யும். எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் கீழே போனா உங்களுடைய ஆயுள இன்னொரு 5 ஆண்டுகள் கூடுதலா நான் எழுதி வச்சேன். மகாவிஷ்ணு போய் திருவடியை அடைந்து பெருமானே தேவரே திருவடியை எனக்கு தெரியவில்லை மன்னிக்க வேண்டும்னு வந்துட்டார். பிரம்மதேவர் வந்தார், இந்த தாழம்புவை கேட்டார். தாழம்புவே நீங்கள் இறங்கிய ஆண்டுகள் யுகங்கள் எவ்வளவு நாளா இருக்கும்? நான் முதல் முதல்ல இருந்த பிரம்மா காலத்துல மேல வந்த இப்ப 4வது பிரம்மாவாகத்தானே இன்னொருத்தர் யாரோ 4 தலையோடு இருக்கிறான்னு சொல்றாங்க. நான் இறங்கி வர்றதுக்குள்ள 3 பிரம்மாக்களுடைய பதவிகாரம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் அப்பர் சுவாமி சொல்றார். அப்பர் சுவாமி பாட்டு அற்புதமான பாட்டு. 100 கோடி பிரம்மர்கள் நொறுங்கினர் சிவபெருமானுக்கு முன்னால. சுவாமி பிரம்மே என் திருவடிய பார்த்தியா? பார்த்து அங்கிருந்து தாழம்பு கொண்டு வந்திருக்க. பொய். தாயுமானார் சொன்னார், சிவபெருமான் எந்த பிறவியிலே அந்த ஆன்மா வந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கூட அருள் செய்ய மாட்டானா? அவன் இயற்கை பேராளன், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய மாட்டானா? அது யாருன்னா பொய் சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆன்மாவை சாமி நினைக்கவே மாட்டான். ஏ தாழங்குவே, பொய் சொன்ன காரணத்திற்காக என்னுடைய திருக்கோயிலில் எல்லா மலர்களும் எமது திருப்பணிக்கு ஏற்றதாக இருக்கும் எக்ஸப்ட் தாழம்பு வைத்தது. பிறகு அவர்கள் 2 பேருமையாகத்தானே பார்த்து இறைவன் ஜோதி சுரூபமாகத்தானே ஆதியும் வந்தமில்லா அந்த ஜோதியாக நின்றான். அவர்கள் ஜோதியாக நின்று இறைவன் காட்சி கொடுக்கவில்லையானால் இந்த 2 பேர் இப்படியே யுத்தம் செய்து உலகத்தை மீள வைத்திருக்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டிருப்பார்கள். அதனால்தான் அலரவனும் பாருங்க

0: இந்த இரண்டு பேருமாகத்தானே சிவபெருமான் திருவடி எது திருவடி இல்லை எது என்று அதில் பாதாளத்திலிருந்து பாதாளை கீழே இருக்கின்ற 14 உலகம் மேலே இருக்கின்ற அத்தனை உலகங்களையும் கடந்து ஏக துரு ஜோதி சுரூபமாக நிற்கவில்லையானால் கோபத்தால் செலமுகத்தால் இரண்டு பேரும் மாண்டொழிவதோடு அல்லாமல் உலகமே மாண்டு போயிருக்குமே. ஏ பெண்ணே, இது உனக்கு தெரியாத, ஆண்டவனை அறிவினாலே பார்க்க வேண்டும், அறிவினாலே பார்க்க வேண்டும், அந்த அறிவு அனுபவத்தால் பார்க்க வேண்டும். அறியாமையின் அகங்காரத்தினாலுமால் இரண்டு பேரும் முயற்சித்த காரணத்தால் ஆண்டவன் தெரியவில்லை. ஏ பெண்ணே,
1: ஓம் சிவாய நமஹ. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: நிறைமேய்ப்பன் நிறைய பசுக்கள் நிறைமேய்ப்பன் என்ற

0: இறங்கி உற்சகன்றான். தாமும் மறையூர் சிவினால் ஆனையை நெருங்கும் பேராயம் அழிப்பாராயி பெங்கூர்க்கு வானே நிறை காக்க வந்தார் தெய்வம் அரைச்சு. வானே என்ன நிறை காக்க வந்தார். பயிருக்கு மழை வந்தது போல, வாடிய உயிருக்கு மழை வந்தது போல, இந்த பசு கூட்டங்களுக்கு ஒரு மழை போன்றவராய இந்த விசாரதர் முருந்தார். கோலும் கயிறும் கொண்டு குடைக்குடிமி அலைய குலவுமான், தோலும் ஊரும் சிறுமாரில் துவள அரை கோவணம் சுடர, பாலும் பயனும் பெருகுவரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால் சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் இசையும் தலைச்சென்று. அதனாலே அந்த பசுக்கள் அன்றிலிருந்து மேய்க்கிறாரு. மேய்ப்பது அந்த பசுக்கள் விரும்பியபடி மேய்ப்பது, அதற்கு தண்ணீர் காட்டுவது முதலானதெல்லாம் அது விருப்பப்படி சிறப்பாக அந்த பசுக்களை மேய்க்கிறார். இப்படி பசுக்களை மேய்த்து மாலை வேளையில அந்த பசுக்களை ஊருக்குள்ள ஓட்டி பசுக்கள் அவரவர் வீட்டு பசு அவரவர் வீட்டுக்கு போயிடும். அது தெரியும் உங்களுக்கு, அந்தந்த வீட்டு பசு அடுத்த வீட்டுக்கு போவார். அப்படி அவரவர் வீட்டுக்கு செலுத்து விடுவாரு. அதன் பிறகு பல நாள் இப்படி மேய்த்தாரு. இப்படி மேய்க்கும் போது ஆய நிறையின் குலமெல்லாம் அழகின் விளங்கி மிகப்பல் மேய இனிய புல்லுணவு விரும்பும் புனலு ஆறுதலினால் ஏய மனங்கள் திருமகிழ்ச்சியில் இரவு நண்பகரும் பூய தீம்பால் மடிபெரிய துரிய முறைகள் சுரந்தனவார். அதனாலே இவர் மேய்க்கின்ற அன்பின் காரணமாக, அந்த மாட்டுகளத்தில் வைத்திருக்க அன்பின் காரணமாகவும், அதற்கு வேண்டிய உணவு தண்ணீர் முதல் குறைவில்லாமல் கொடுக்கின்றதுனாலையும் பசுக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக, அப்படி மகிழ்ச்சியாக இருந்தது. பசுக்கள் பெருகியது, பால் பெருகியது, பால் பெருகியது, பால் தானே சுரிந்தது. அதிக பார்த்தா சூரியன் பார்த்துக்கீங்க, பால் வந்து அதிகமாயிடுச்சுன்னா தானே சுட்டும். முலைகள் சுரந்தனவால் பூனும் தொழில் வெளி வேள்வி கிடங்கு புரிய ஓமதேனுக்கள் காணும் புலியின் முன்னையின அநேக மடங்கு கரப்பனவாய் பால் கூட கறக்கும். இவர் மேய்த்த பிறகு பால் கூட கறக்கும். காணும் புலியின் முன்னையின அநேக மடங்கு கரப்பனவாய் பேணும் தகுதி அன்பால் பரமச்சாரி மேய்த்ததிலும் மானம் திறத்தனவான என மறையோர் எல்லாம் மனம் மகிழ்ந்தார். இந்த பிரம்மச்சாரி விசாரதன் பாடு பால் அதிகமாக கறக்குதான்னு ஐயர் எல்லாம் பேசிக்கிட்டார்.
1: மணி ஆற்றங்கரை காலையில பிரிகின்ற ஒரு ஆறு
0: மண்ணி அருந்து அந்த அண்ணங்கரையிலே மணலே சிவலிங்கமாக மணலே சிவலிங்கமாக பண்ணி அதை சுத்தியால கோபுரங்கள் வாசல்கள் பிரகாரங்கள் இதெல்லாம் அமைச்சார். அப்படி அமைத்து ஆத்தி மலரும் செடுந்தளிரும் முதலா அதுக்கு வளர்குறையில் பூத்த மலர்கள் சார்ந்து மண்ணி ஆற்றங்கரையாகினாலே மற்ற மரங்களிலே செடிகள் இருக்கிற பூக்கள் இலைகள் ஆத்தி மலர் முதலான மலர்கள் இவைகள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டார். பூஜைக்கு என்ன அவசியமா தண்ணீர் பால் இந்த பத்திரம் உட்பந்தேன் முக்கியமானது அதெல்லாம் தானே கிடக்கு. இது பூத்தமலர் சார்ந்து புனிதர் செடியில திருமுடி மேல் சாத்தலான் திருப்பள்ளி தாமன் பலரும் தாங்கு இது கோத்த இலைக்கும் கொடையும் கொடந்து மணந்து அங்கட வைத்தார் நல்ல நவகும்பங்கள் பொத்து பிற நாடிக்கொண்டு நாணக்கும் கொள்ளை இடத்தும் குறைமறைவும் ஏகுங்கோக்கள் உடன் கூட ஒல்லை அடைந்து பாலாக்கள் ஒன்று கொண்டு உருகாரா இதில் செல்லாவையும் கனைத்து முறை தீண்டச் செல்வால் புரிந்தனவால் கொண்டு கொடுத்த குட நிறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் ஒருவால் வெண்மணல் ஆலயத்தில் அவைமும் தாவித்து வண்டு வருவும் திருப்பள்ளி தானங்குண்டு வரன்முறையே பண்டை பிரிவால் அரிச்சிட்டு பாலின் திருமஞ்சனார். அப்படி அந்த மணல் சிவலிங்கத்துக்கு பாலம் செய்யணும். மணல் சிவலிங்கத்துக்கு பாலம் செய்யணும்னா அந்த சிவலிங்கத்து மேல பாலம் ஊத்துறது இல்லை, வேறொரு பாத்திரத்துல பாவனாபிஷேகம் சொல்றது சிவலிங்கத்து மேல அபிஷேகம் பண்றதாக பாலத்து மணல் ஊத்துனா குறைஞ்சு விடாதா அதனால சிவலிங்கம் பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதாக பாவித்து கொண்டு வேற பாத்திரத்துல அபிஷேகம் பண்றோம் மந்திரத்துக்கு அதுக்கு பாவனா அபிஷேகம் உண்டு. மணல்ல சிவலிங்கம் அமைத்து பூஜை பண்ணவா அம்பாள் சீதே ராமேஸ்வரத்துல சிவர் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டால் புள்ளிருக்கு சிவபெருமான் தங்கத்திலையும் எழுந்துள்ளாரு மண்ணிலையும் எழுந்துருக்கு அவருக்கு தங்கமும் மண்ணும் ஒன்று எவ்வளவு வித்தியாசம் ாலே எப்படி அந்தருவரமான ஆலயத்துள் அவையினும் தாவித்து பண்டை பெரிவார் அரிசித்து பாலின் திருமஞ்சனாட்டி வீர மேலே இவ்வண்ணு வெண்பால் முடி மஞ்சள் ஆட்டார் கந்து இல்லாமலே பால் கறக்கிறது குடம் கொடுத்துட்டு போயிட்டாரு மேலே கறந்து அபிஷேகம் பண்றாரு மலங்களை சூட்டுகிறாரு பத்தி உடல் எல்லாம் கொண்டு போயிருப்பாரு பிராமண வீடுதானே எடுத்துட்டு போயிருக்காரு அதான் பூஷம் அர்ச்சனை ஓம் பவாய தேவாய நமகா ஓம் சர்வாய தேவாய நமகா ஓம் ஈசாராய தேவாய ஓம் வசுதேவ தேவாய ஓம் உத்ராய தேவாய நமகா உத்ராய தேவாய ஓம் பீமாய தேவாய ஓம் மகரீய தேவாய நமகா சிவகாமி சமேதத்திடம் இப்படிதான் பசுக்கள் மேய்கின்றது காட்டில மணி ஆட்டங்கரையில சிவபூ சென்றது அர்ச்சனை தம்முடைய அன்பர் அன்பின்பால் உள்ளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முடிந்த பற்று முக்கியத்துவம் கோலம் அதனில் உள்ளறிந்து குறித்த பூஜை கொண்டிருந்தார் சிவபெருமான் அந்த மணலுக்குள்ள இருந்து பூஜையை வாங்கிக்கிறாராம் அந்த மணல் சிவலிங்கத்துக்குள்ள இருந்து இதனுடைய பூஜையை ரொம்ப பிரியமாய் எடுத்துக்கொண்டார். பெருமை வரங்கும் ஜெயங்க ஒரு பிள்ளையாரும் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உங்கருகிறான் ஊக்கும் பூஜை உறுப்பான தருமஞ்சனவை முதலவற்றில் தேடாதன அன்பியை நிரப்பி பூஜைக்கு பல உள்ளு வேணும் அல்லவ இப்ப காட்டுல பூசைக்கு அத்தனை ஒண்ணும் கிடைக்குமா தேடாதனா அன்பு எல்லு இருக்கு கோதும்பராவடி பச்சிலை உண்டு உச்சம் கிடைக்கலன்னா பச்சிலை உண்டுனார் பட்டினத்தார் கோதும்பராவடி பச்சிலை உண்டு புனல் உண்டன் புனல்லாம் தண்ணீர் உண்டு புனல் உண்டன் ஏதும்பராவிடில் பூன் கிடைக்கல நெஞ்சு உண்டன் எல்லாம் நெஞ்சில நடத்துகிறது கண்டனதெல்லாம் மனத்தால் கருதி கூடு என்பார் பட்டினத்தார். அப்படி கிடைக்காத அன்பி நாளை நடத்திக் கொண்டு மறு அன்னறிய அச்சனை செய்த அருளி வணங்கி வருகின்றார் இறையோ நடிக்கள் மறையவனார் எடுத்து திருமஞ்சன ஆட்டும் நிறை பூஜனை குடங்கள்வார் நிரம்பச் சிரிந்த நிறை குளங்கள் குறைவாடிந்தி வடிவரு குயித்தமலைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு வரும் வளங்கள் ஒளிய செய்வார் இங்கே பால் சுரிந்தாலும் கூட அந்த வீட்டிலையும் போய் குறைவில்லாமல் சொல்லிதான் பால் இங்க பால் சுரிஞ்சதுன்னா வீட்டுல போய் கிடக்காது அல்லவா பால் இருக்காது அல்லவா அங்கே இந்த கூடுதலே கூடவே கூடுதலாகவே பால் சுரிந்து செயல் இப்படியே பலராடும் சிறந்த பூஜை செய்வதற்கு முயல் உற்றதுவே திருவிளையாட்டால் நூல் அடிமாறுவர் இயல்புக்குரிய மற்றதனை கண்டித்திரத்தை அறியாத அயல்மத்தூர் நப்பதில் அந்த நாள் தெரிவித்தான். இதை ஒருவன் பார்த்துட்டான் ஒரு பாலை வந்து கறப்பது கீழே ஊற்றுவது இதெல்லாம் பார்த்துட்டான் ஒருத்தன் இதை அறியாதவன் ஒருத்தன் பார்த்தான். இது ஒண்ணு எப்படி சாமானியம் இதை தெரியுமா அவனுக்கு இந்த மாதிரி பண்றது சிவபூஷை இப்படிப்பட்ட ஒரு முறையிலே பாவனையா இப்படி பண்றாரு அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். அடையன் அறியான் என்று அவற்றின் இச்சை வழியை யான் மேய்ப்பேன் என்றும் பிசுக்கள் தவை கறந்து பொச்சம் ஒழுகும் மாணவன் பொல்லாங்குறைக்க அகந்தாரை எச்சதத்தன் தனையளவின் என்றார் அவையில் இருந்தார். எடையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனே மேய்க்காதான் சொல்லிவிட்டு இவன் மேய்க்கிறேன்னு சொல்லி மாலை கறந்து வீணாக்கிறான். உடனே அவனை அப்பனை கூப்பிடு அப்படின்னா இருந்த பயலோட அப்பனை கூட்டிட்டு வாழ்ந்து இருந்த அந்தனர்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்து உண்டு கிடைத்தார்கள். அவனை பார்த்து ஊரா நிறைநேய்த்து உன் மகஞ்சை தீங்கு தன்னை கேள் என்று புகுந்த புருஷன் சொல்லுவார். பையன் மாடி மாட்டை மேய்க்கிறேன் சொல்லிட்டு எங்க மாட்டு பாடலாம் கீழே ஊற்றி வீணாக்கிறான் தெரியுமா உனக்கு, உடனே கண்டிச்சு பசுப்படம் மேய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிச்சுட்டாங்க. அப்படி கண்டிச்ச உடனே சரி நான் இனிமேல் பாத்துக்கிறேன் அவனை இந்த மாதிரி செய்ய விடாம பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்புதல் சொல்லி விட்டு வந்தான். அந்தன் மறையோர் ஆவதிக்கு கறக்கும் மிருகங்கள் ஆனவரால் சிந்தனில் இருந்து பதிவினால் திரளக்கூடு போய் மெய்ப்பார்கள் கந்தம் மலைவும் புனல் மண்ணி மணலில் கறந்து பாலுகிட்டு வந்தவர்கள் என்றார் என்றான் என்று வாய் மொழிந்தார். இனி பூதி குற்றம் எனதேயான் என்றார். அந்தநாளன் சமை விடை கொண்டு அந்தி தொழுது மனை புகுந்து வந்து பழியென்று என நின்று மகனார் நமக்கு வாய் ஏறான். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வழக்கமா மாடுகள் வீட்டுக்கு போச்சு. இவரும் இவர் வீட்டுக்கு வந்தாரு. இதே மகனுகிட்ட சொல்ல இந்த மாதிரி கையெல்லாம் சொன்னாங்கப்பா இந்த மாதிரி இனி பாலை கிறந்துக்கணும் தெரியா அப்படின்னு சொல்லலையா, இதை உண்மையை நாமே நேராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய் நேரன் இந்த நிறமே அறிவியன் என்று இரவுகளின் அந்த இரவு நிறை நேய்க்க வன் மைந்தனாராம் போயினவன் மறைந்து சென்றான் மறைந்து மறைந்து சென்றான் மறைந்து மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வழக்கம் போல இவர் மேய்க்க போவோம். அதன் பிறகு அயாலே பின்னாலே இந்த எச்சதத்தன் சென்றிருக்கிறான். அப்படி சென்று சென்ற மறையும் திருமானார் சிறந்த ஊரா நிறைகுடு போய் மண்டல் மருவும் புறவெங்கும் மேய்ப்பார் மண்ணி மணற்குறையில் அன்று திரளக்குடு என்ற அதனை அறிந்து மறைந்தப்பால் நின்ற குறைவின் மிசையேறி நிகழ்வதறிய குளிர்ந்திருந்தார். மாடுகள் மேய்கிறது குறவு என்கின்ற குறா என்கின்ற ஒரு மரத்துல ஏறி இருந்துட்டு என்ன பண்றான் பயன் அப்படின்னு பார்த்தார் கண்டுபிடித்தார். அன்பு முறியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி பிரம்மச்சாரியாகி இந்த விசாரகர் என்பது அந்த மண்டியாற்றிலே ஸ்நானத்தை பண்ணார். ஸ்நானத்தை பண்ணிட்டு அதற்கு மேல பூஜைக்க வேண்டியது வழக்கம் போல எல்லாம் ஆரம்பிச்சார். மணல சிவலிங்கம் மற்ற பிரகாரம் மணிப்பள்ளி ஒவ்வொருத்த எல்லாரும் அமைச்சு அதுக்கு மேல பாலை கறந்து வச்சு பத்திர உப்பங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். மலர் கோயில் பின்பு ஒரு ஆண்முறை ஆண்மூலை பொலிவால் பெருகும் குடங்கள் பேணுவிடுத்து அன்பால் குடங்கு சாவித்து பிறகு வேண்டுவன அமைத்தார். நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும்பூசனை தொடங்கி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடையநாதன் திருமுடிவில் மண்டல் வரும் திருப்பள்ளி தாமஞ்சாத்தி மஞ்சனமா நன்கு நிறை தீம் பார்ப்படங்கள் எடுத்து நய பூட்டாட்டுகள் பாரெடுத்து அபிஷேகம் பண்ணார். இத பாத்துட்டேன் ஆகா ஐயர் தான் சொன்னது நிசம்தான் அப்படின்னு இவருக்கு அந்த உண்மை புரியல. உண்மை புரியல பரவ மேன்மேல் எடும் பரிவும் பழைய பான்மை மிகும் பங்கும் விரவ மேல கவர்தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பார் அறவமேவன் ஜடைமுடியார் அருளாம் என்ன அறிவழிந்து குறவமேதும் முதுமலையும் கோபமேவும் படிகின்றார். எல்லாமே இது செவ்வந்தையா அருள்ங்கிறார். அவனுக்கு தெரியாம பண்ணினது இந்த உண்மை தெரியாம உள்ள பூஷம் பண்றான் அபிஷேகம் பண்றான் என்பது தெரியாம பண்ணினது சிவனுடைய அருள் என்று அவனுக்கு அந்த உண்மையை மறைத்து வைத்து அப்படி உண்மையை மறைத்து வைத்ததுனால கோபம் அதிகமாகும். கோபம் அதிகமாச்சாது தன்னுடைய புத்திரன் கண்டபோதே விரைந்து இழிந்து கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுறையில் புடைத்து குடிதாம் முடி கூற கடுமையான வாக்கியங்களை சொல்லி வயது திட்டி சீதாடிச்சு இந்த மாதிரி நீ அக்கிரமம் பண்ணுவ இந்த மாதிரி குடும்பத்தனம் பண்ணுவ இவ்வளவு எனக்கு கட்ட உருவ வாங்கி கொடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சுதான். இல்லப்பா வயிறாக உன் பையன் இப்படி பண்றான்னு அக்கிரமம் பண்றான்னு சொல்றாங்க கொண்டு முறையின் சிறிய பெருந்தோன்றலார் தான் பெருமான்மையில் மண்டுகாதன் அர்ச்சனை வைத்தார் மற்றொரு அறிந்துள்ளார். அவர் அர்ச்சனையிலே ஞாபகமா இருந்த அடிச்சது தெரியலே, அடிச்சது தெரியலையா, அர்ச்சனைதான் தெரியுதா, அடிச்சது தெரியலே அப்படின்னா அந்த ஆன்மா முன்ன ஜென்மத்துல எப்படி இருந்திருப்பார். மேலாம் பிரிவர் பலகால வெகுந்தோர் அடிக்க அப்புறம் சில கடவுள் அடிச்சிருக்கா வைத்திருக்கிறான், அதை பத்தி கண்டுக்கவே வேறு பல திருமஞ்சனாட்டும் பணியில் தெரியாதது என்று மாலா மறைவன் மிகச்செயிற்கு வைத்த திருமஞ்சன கொடப்பால் காலால் இடறி சிந்தினான் கையார் கடமை தலைவன். அடிச்சதே அவர் என்னன்னு கேட்டுக்கல, அதுக்கு மேல கோபம் வந்து பால் குடத்தை காலினாலே சிந்தும் பொழுதில் அதுமோக்கும் சிறுவர் அந்த பால் குடத்தை தட்டினது தெரிஞ்சது, தன்னை அடிச்சது தெரியும். இறையில் தீயோனை தந்தையனவே அறிந்து தட்டினவன் தந்தை என்றும் தெரிந்தது. அவன் தாழ்கள் சிந்தும் தகுதியினால் பால் குடத்தை தட்டிவிட்டார், தட்டிவிட்டவன் தந்தை என்றும் தெரிந்தது. தந்தை என்று தெரிந்தானே அவனை காலை வெட்ட போகணும்னு நினைச்சாராம். சிவபூசைக்கு வைத்திருந்த பாலை தட்டி விட்டபடியினாலே அவனுடைய காலை வெட்ட போகணும் என்று எண்ணினார். சிவபூசை என்பதுக்கு மேல புண்ணியம் கிடையாது, அந்த புண்ணியத்துக்கு ஏதாவது இடையூறு யாராவது செய்தா அவர்களை வெட்டணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கு. அதனாலே என்ன பண்ணினார், முந்தை மருந்து கிடந்த கோல் எடுத்தார், பக்கத்துல ஒரு குச்சி கிடந்தார், அதுவே முறவியினால் வந்து மழுவாயிடு, அதுவே கோடாலியா மாறி. இந்த யாரியா மாத்துவார், குச்சியை கோடாலியா அருமா யாரியா மாத்தினா கொட்டை சொல்லித்தாரே அந்த ஆளுபதி பண்றாரு. குச்சி எடுத்தாரு அது கோடாலியா மாறி வந்து மழுவாயிட எரிந்தார் குச்சினார், மண்மேல் விழுந்தான் மரபு இரண்டு காலையும் இரண்டு காலையும் குச்சி எடுத்தாரு, குச்சி வந்து கோடலிய மாறியது, எரிந்த அதுவே அர்ச்சனையில் இடையூறவற்றும் படையாது. அதை வந்து கோடலியை பக்கத்தில் வச்சுட்டார், அர்ச்சனைக்கு வருகின்ற இடையூறு நீக்குகிற படையம், பூசைக்கு வருகின்ற இடைவிட்டு நீக்குகிற படையாக வச்சு வச்சுக்கிட்டு பூசம் அப்ப அவன் கீழே விழுந்து படையாக மறிந்த தாதை இருதானும் துணித்த மைந்த பூஜனையில் அறிந்த இடையூறகத்தினராய் முன்போர் அரிச்சு திடப்போரும் தெரிந்த தடையார் சடையில் முடியாலும் தேவியோடு விடையும். இப்படி வெட்டி விட்டார், கீழே விழுந்து விட்டான், பூசையை செய்கிறான். இதை பார்த்து ரொம்ப சத்துவ சௌந்தரி சாப்பா வீடு ஆதா நம்ம மேல எவ்வளவு வந்து அப்பன் காலை வெட்டி விட்டு கூட நம்மள பூசை விடுறாரு அப்படின்னா இவங்க சொல்லுங்க. நம்ம பூசைதான் பெருசுன்னு நினைச்சா அப்பனை பெருசுன்னு நினைக்கிறோம். உடனே சந்தோஷம் வந்து வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு பூதகணங்கள் கூட சூட ஆகாயத்துல வந்துட்டார். இவருடைய பூத்தை என்ன சொல்றது, அப்பனை வெட்டினவனுக்கு உடனே வந்து காட்சி கொடுக்கிறார். விடையேறி பூதகணங்கள் புடைசூட புராண முனிவர் புத்தேழில் வேத முனிகள் எடுத்தேத்த விமலமூர்த்தி திருவுள்ளன் காதல் கூற வெளிப்படம் கண்டு தொழுது மனங்களித்து பாத மலர்கள் மேல் விழுந்தால் பத்தி முடித்த பாரகணன் அப்படி காட்சி தந்தார். அந்த காட்சியை கண்டு வாழ்த்தினார், வணங்கினார், அழுதார், தொழுதார், கீழே விழுந்தார். விசாரத்த சின்ன பிள்ளை 7 வயசு. அதனாலே நம்முடைய தொண்டர்கள் அற்புதர்களுக்கு தான் தலைவர், தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர், கௌரவமான தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர். இது சண்டேஸ்வரன் நாயனார், சண்டேஸ்வரன் நாயனார் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர். அதனாலதான் சுவாமி புறப்பாட்டும் போது பஞ்சமூர்த்திகள் ஒரு பாடம்தான் ஐவர் தான் போவார், சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் நாலாச்சா. தொண்டர்கள் எல்லாருக்கும் சமானமாக எல்லாரும் வந்ததுக்கு சமானமாக இவர் ஒருத்தர் போவார், இவர் கூட எல்லா தொண்டர்களும் வந்தது மாதிரி. பஞ்சமூர்த்தியிலே சண்டேஸ்வரர் ஒருத்தர், சிவ குடும்பத்தோடு போறவரு இவர் ஒருத்தர் தான். எல்லாமே நிர்மாலியம் நம்முடையது உனக்காக, உண்டகலம் உடுப்பனவன் சூடுவனம் உனக்காக, சண்டீசனமாம் பதம் சண்டேஸ்வர பதம் இருக்கு. சண்டீஸ்வரனாக பிறந்த என்று அந்த ஒரு பொற்றடம் முடிக்கி துண்ட மதிசிய ஜடை கொன்றை மாலை வாங்கி சுட்டார். தன்னுடைய தலையில் இருந்த கொன்றை மாலை அவருக்கு போட்டார். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேரு வேற யாருக்கு இல்லை. அந்த மாதிரி ஜடை கொன்றை மாலை வாங்கி செவருமானே மாலை போட்டு வரவேற்று எல்லா உலகம் ஆட்படுப்ப எங்கும் மலர் மாதிரிகள் பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி கழிவுகளை சொல்லார் மறைகள் துதிசெய்ய சூன் பள்ளி எங்கள் எடை செய்வ நல்லாரும் நாயகமான அங்கள் குருமான் சொல்லுதும் அடைந்தார். தேவர்கள் முனிவர்கள் அளவில்லாத அசையத்தடைந்தார்கள். கற்பக பூமாய் வீதார்கள் வேதங்கள் முழங்கியது அளவில்லாத முகிழ்ச்சி. இதை வந்து பாடாத நாயன்மார்களே கிடையாது. இவருடைய வரலாறு இவருடைய வரலாற்றை பாடாதவர்களே கிடையாது. களைத்தோர் ஆட்சியின் தாவர மணலார் கூறுமா சொல்லுங்க. நடைத்தங்கே அவின்பாலை கலந்து கொண்டு ஆட்டத்தன் குழைத்த தன் தாதை பெருங்குடு மழுவால் குழைத்ததோர் அமுதம் என்றார் குறுக்கை விரட்டனார் அப்பர். ஏத நன்னிலை ஈரறு வேலி ஏற்ற இரும்பு நிறுத்து போதரங்களின் பால் கறந்தாட்ட போல வெண்மன சிவஞ்சன் மேற்சென்ற தாதை தாளாராய் எரிந்த சண்டிக்கு ஒரு சடைவிசை மலர் அனுசைய கண்டு பூத வாழினம் பொன்னடி அடைந்து பூங்குழில் திருப்புமுள்ளார். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்துடனே பூதளத்தோடு வணங்க எல்லாரும் அவர் வணங்கும்படியாக செய்து அப்பனை பற்றினால தாடையை தாழ ரவிசை சண்டிக்கு வண்டத்தூர்மை பூதளத்தூர் வணங்க பொற்கோயிலும் கோணகம் என்று சோதி மணிமுடி தாமம் நாமம் கண்டேஸ்வரன் நாம் தொண்டர்க்கு நாயகம் பாடகத்துக்கு பரிசுரித்தானுக்கே வல்லாட்டு உரிமை என்பது திருப்பல்லாடல். எத்தனையோ நூல்களிலே கொண்டு கொண்டு கொண்டு பாடுகிறார்கள். ஞானம் அறிய பிழை குறிந்து நம்பர் அருளால் நான்மறையில் சீலந்துகளின் ஜெயங்களூர் பிள்ளையார்தான் திருக்கையில் கோலமடுவார் இருந்து குற்ற நீங்கி குற்றமுடன் மூல முதல் சிவலோக இழப்பத்தான் முதுமுறையும். ஆகையாலே இவர் இவன் செய்தது குற்றம். அந்த குற்றம் இவர் தண்டித்ததனால போயிட்டான். அவன் சிவலோகம் வந்து மிகசை தாதைதான் மழுவார் துணித்த மறை சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். மறுபடியும் இங்க பூரவத்தில் இல்லை. அப்பொழுதே சோரவது இந்த விசாரம் அரணார் மகனார் ஆயினார். சுத்தமாயாதேகம் அதான் ஞானதேகம் இந்த நிலனை அறிந்தாரார். இதனுடைய உண்மையெல்லாம் சாதாரணமாக அறிய முடியுமா? இந்த நிலவை அறிந்தாரா ஈழாதார் தமக்கு அன்பு தந்த அடியா செய்தனவே தவமாம் என்று சுத்தம் ஜபமாக்கி செய்தனவே தவமாக அத்தன் கருணையினால் ஆடாமோ என்பது சுத்தம் ஜபமாகி விட்டவர்கள். அவர்கள் எது செய்தால் தவறு செய்தாலும் தவமாக முடியும். தவறு செய்தாலும் சித்தம் சிவமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். சித்தம் ஜபமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால செய்கிறார் என்றால் அது சிவன் பொருட்டாக செய்வார் தம்புருட்டாக செய்ய மாட்டார்கள். சிவன் பொருட்டாக செய்வார்கள். சிவன் பொருட்டாக செய்யும் போது தவமாக அவமாக தவறாக சித்தம் ஜபமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் ஆடாம தோணக்கும் என்று திருவார். ஆகையினாலே இவர் செய்தது தவமாக ஆகிய அப்பாவை விட்டுனது தவமாக இன்னும் எத்தனையோ உள்ளனா எடுத்தெடுத்து சொல்லுது. ஆகையினாலே இப்படி சிவபூசைக்கு மேல உயர்ந்தது இல்லை. சிவபூசை ஜௌண்ணியங்களுக்கு இடையூறு செய்வதற்கு மேல பாபமும் இல்லை. சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை. அந்த சிவபூசை முதலான சிவகைந்தரியங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்கிறார் என்றால் அவர் கட்டாய தண்டனை தரவு. அதற்கு மேல பாவமும் இல்லை. ஆகையினாலே இப்படி சிவபூசை செய்தால்தான் பிறவி உணி என்பதையும் சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை என்பதையும் சிவபூசையின் மூலமாக பிறவியை ஒழித்துக் கொள்ளலா என்பதையும் இந்த உண்மைகள் எல்லாம் எடுத்து காட்டுவது இந்த சண்டேஸ்வர நாயனார் தான். ஆகையினாலே இப்படி நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் குருமையை எல்லா ஊரும் தொடர்ந்து தேச உய்ய திருத்தொண்ட தொகைமன் படித்த திருவாளன் வாசமலர்ந்தன் கடல் வணங்க வந்து அவரை வணங்குவான் என்று சுந்தரமுனி சுவாமி துதி சொல்றார். ஆகையினாலே இப்படி நாயன்மார்கள் மூலமாக பல உண்மைகளையும் நன்மைகளையும் நமக்கு உணர வைப்பது கடவுள். அப்படி உணர்ந்து நாமும் அந்த நெறியை இயன்றவரையிலும் கடைபிடித்து திருவருளை பெறுவோமாக என்று சொல்லி சிந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.

0: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ராமா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
1: சிவ புராணம். சிவனது பழையமை. புராணம் என்றால் பழைய கதை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த சொல்லுக்கு பழைய கதை அல்ல, பழமை என்பது பொருள். அந்த பழமை பற்றி சொல்லப்படுகிற கதைகளுக்கும் புராணம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக அந்த சொல்லுக்கு பழமை என்பது பொருள். சிவனிடத்திலே பழமையாக இருக்கிறது சில குணங்கள். அந்த குணங்களை இங்கே சொல்ல வருகிறார். அந்த பழமை இரண்டு வகைப்படும். அதாவது காலம் கடந்த பழமை, காலத்தோடு குறிக்கப்படப்பட்ட பழமை. ஆனால் இறைவனிடத்தில் சொல்லப்படுகிற இந்த பழமையானது காலம் கடந்தது, அதாவது அனாதி. ஆகவேதான் சிவபுராணம் என்பதற்கு உரை எழுதுகிற போது அனாதியான முறைமை என்று எழுதியிருக்கிறார்கள், அதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள். ஆகவே சிவனது அனாதி முறைமையான பழமை. அந்த அனாதி முறைமை என்பது சிவனிடத்திலே என்றும் இருக்கிற இயல்புகள். அந்த இறைவனுடைய இயல்புகளை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அது சித்தாந்த சாஸ்திரத்திலே சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம் என்று ரெண்டாக சொல்லுவார்கள். சொரூப இலக்கணம் என்பது அறிவ நிலையிலே கடவுளுக்கு இருக்கிற இயல்புகள். இறைவனுக்கு உருவம் இல்லாதபடி சொல்லப்படுகிற ஒரு நிலை, அதுதான் பரம். அதைத்தான் பிரம்மம், மெய்ப்பொருள் என்று நாம் சொல்கிறோம். அந்த மெய்ப்பொருளாக இருக்கிற காலத்திலே அந்த இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்னென்னவோ அதைத்தான் இந்த சிவபுராணத்தில் சொல்கிறார். அப்ப உருவம் இல்லாத நிலையில் இருக்கிற இலக்கணங்கள், சொரூப இலக்கணங்கள். இந்த சிவபுராணத்துக்கு அடுத்தாற் போல நாம் கீர்த்தி திருவகள் படிக்க போறோம். அந்த கீர்த்தி திருவகல்ல அங்கேயும் இறைவனுடைய இலக்கணம் வரும். ஆனால் சுரூப இலக்கணம் அல்ல, அது தடத்த இலக்கணம். இறைவன் உருவம் கொண்டு வந்து உலகத்திலே பல திருவிளையாடல்களை செய்திருக்கிறான். அவன் உருவம் கொண்டு வருகிற போது அவனிடத்திலே இருக்கும்படியான இலக்கணங்களை அது சொல்லுகிறது. ஆகவே இது அருவநிலை இலக்கணம், அது உருவநிலை இலக்கணம் என்று ரெண்டு நூல்களையும் நீங்கள் பகுத்து விட்டீர்களானால் இப்ப ரெண்டு நூலுக்கும் உள்ள ஏதும் தெரியும். நாம் படிக்கின்ற இந்த சிவபுராணத்தினுடைய இலக்கணமும் தெளிவாக வரும். அந்த முறையிலே மாணிக்கவாசகர் வருகிறார். தன்னுடைய ஆச்சாரியரை போய் பார்க்கிறார். குருநாதர் ஓரிரு நாட்கள் இருந்த பிறகு நீ தில்லைக்கு வருக என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விடுகிறார். மறைந்த பிறகு தான் திருவாசகம் பாட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாகிறது. அதுவரையில் அவர் திருவாசகம் பாடவில்லை. இறைவனை தெரிந்த பெரிவாக்காமையினாலே அந்த பெருமானுடைய புகழை மற்றவர்களும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டாகும். நான் பெற்ற இன்பம் பெருகையும் பொய்யகம் என்ற ஒரு நிலையை அவருக்கு இறைவன் உணர்த்துகிறார். இறைவனிடத்திலே உபதேசம் பற்றி பேரின்பத்தை நுகர்ந்து அனுபவித்த அவர் தான் பெற்ற அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுக்காக நீ செய்யுள் செய்க என்று இறைவன் ஒரு உள்ளத்திலே உணர்த்துகிறான். அசரீதியாக சொல்லவில்லை, உணர்த்தினான். அந்த உணர்த்திய அளவில் அவர் முதல் முதலாக இறைவனுடைய பெருமையை பாடத் தொடங்குகிறார். அந்த இறைவனுடைய பெருமையை பாடுகின்ற அவர் அந்த பாடலுக்கு அவரே பெயர் வைக்கிறார். சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினைமொழிக ஓய உரைப்பன்யா, சிவபுராணத்தை நான் உரைக்கிறேன் என்று அந்த பாடல தானே சொல்கிறார். அதனால் அந்த பகுதிக்கு சிவபுராணம் என்ற பெயரை மாணிக்கவாசகரே பெற்றிருக்கிறார். திருப்பெருந்துறையில இருந்து இந்த பாடத் தொடங்குகிறார். ஆகவே இது பாடப்பட்ட இடம் திருப்பெருந்துறை. சந்தர்ப்பம் முழுமையாக விடுதலை பெற்று திருப்பெருந்துறையில எழுந்தொழியிலிருந்து ஆச்சாரியனை பிரிந்த பின்னர் இறைவன் பரோபகாரமாக நூல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்கு உணர்த்த அப்பொழுது பாடினார். அது சந்தர்ப்பம். அதன் பிறகு இந்த நூல், இந்த செய்யுள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாடு. மாணிக்கவாசகர் தன் மனத்தில் ஒரு திட்டம் செய்து கொண்டு இந்த பாடலை பாடுகிறார். அதாவது சிவனுடைய புராணம் சிவனுடைய அநாதி முறைமையான பழமையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். புராணம் என்றால் பழமை. பழமை ரெண்டு வகைப்படும். ஒன்று காலத்தோடு பட்ட பழமை, இரண்டாவது காலம் கடந்த பழமை. காலத்தோடு பட்ட பழமை என்ன? ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நூற்றாண்டிலே பழைய காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைய காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன் என்று சொல்லுகிற ஒரு பழமை. ஆண்டு குறிக்கலாம், ஆண்டு குறிக்காமலும் ஒரு பழமையான காலத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் காலம் கடந்த பழமை என்பது அனாதீன பேர். காலம் கடந்த பழமை என்பது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லாது இருக்கிற ஒரு பழமை. அந்த தொடக்கம் முடிவு இல்லாத ஒன்றுக்குத்தான் அனாதி என்று பெயர். இப்ப சிவபுராணத்தில் சொல்லப்படுகிற புராணம் என்ற பழமை ஒரு காலத்துக்கு உட்பட்ட பழமையா? காலம் கடந்ததுன்னா காலம் கடந்த பழமை. அதனால்தான் அது உரை எழுதுகிறவர்கள் விளக்கம் செய்கிறவர்கள் அனாதியான என்று எழுதினார்கள். அனாதியான இறைவனுடைய பழமையான செய்திகளை இது சொல்லுகிறது என்று அதற்கு விளக்கம் தருகிறார். அப்போ அனாதி முறைமை என்றால் காலம் கடந்த ஒன்று. முறைமை என்பது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்புகள். அந்த இயல்பைத்தான் இங்கே அவர் சிவபுராணம் என்று சொல்கிறார். சிவனிடத்திலே அமைந்த இயல்பான, அதாவது அனாதியான என்று சொன்னால் இயல்பா என்றும் இருக்கிறனர், இயல்பான அவனுடைய குணங்கள் பேசப்போகிறார். அப்படி பேச போவதற்கு முன் அவர் என்ன பண்றார்? தான் ஒரு நூலை செய்ய வேண்டுமானால் அதுக்கு ஒரு சிறப்பு பாயிரம் செய்து பிறகு நூல் செய்ய வேண்டும் என்பது பழைய கால முறை. சிறப்பு பாயிரம் என்றால் அதில் இரண்டு பகுதிகள் இடம்பெறும். தெய்வ வணக்கமும் செயற்படுபொருளும் எய்த உரைப்பது சிறப்பு பாயிரம். முதல்ல தெய்வத்துக்கு வணக்கம் சொல்லணும், இரண்டாவது நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேணும். ரெண்டும் அதில் சேர்ந்திருந்தால் அந்த சேர்ந்திருக்கிற பகுதிக்கு சிறப்பு பாயிரம்னு பெயர். இந்த சிவபுராணத்தில ஒன்றாவது வரியிலிருந்து இருபதாவது வரி வரையிலும் சிறப்பு பாயிரம். இந்த சிவபுராணத்துக்கு ஒரு சிறப்பாயிரம் இருக்கு. இருபத்தொன்னாவது வரியிலிருந்தா சிவபுராணமே ஆரம்பிக்குது. ஒன்றிலிருந்து இருபது வரையிலும் சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரத்துல ரெண்டு பகுதி இருக்குன்னு சொன்னேன், ஒன்று தெய்வ வணக்கம், இன்னொன்று செயற்பட பொருள். தெய்வ வணக்கம் என்பது ஒன்றில் இருந்து பதினாறு வரி வரையிலும் வரும். முதல் வரியிலிருந்து பதினாறாவது வரி முடிய தெய்வ வணக்கம். பதினேழிலிருந்து இருபது வரை செயற்பட பொருள். தான் செய்ய போவது என்னன்னு சொல்றது செயற்பட பொருள். ஆக இந்த சோபராணத்துல ஒன்றிலிருந்து இருபது வரியில ரெண்டு பாகம் இருக்குன்னு பார்த்தோம். இனி இருபத்தி ஒன்றாவது வரியிலிருந்து தொண்ணூத்தி ஒன்றாவது வரி வரையிலும் சிவபுராணமே வரும். சிவனது இயல்புகள், சிவனது அனாதி பழ அனாதியான முறைமை. இருபத்தி ஓராவது வரியிலிருந்து தொண்ணூத்தி ஆறாவது வரி வரை சொல்லிட்டார். அதுக்கு பிறகு தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து கடைசி நாலு வரி. இந்த நூலை படிப்பதனால் என்ன பயன் என்று பயன் சொல்றார். ஆக சிவபுராணத்தை நான்கு கூறுகளாக பிரித்து கொண்டு படிக்கணும். அப்படி படித்தால் அதில் என்ன வருகிறது என்பதை நான் தெளிந்து கொள்ள முடியும். இப்ப ஒன்றிலிருந்து பதினாறு, அதுதான் தெய்வ வணக்கம்னு சொன்னார். அந்த தெய்வ வணக்கத்தையும் மூணு பாகமா பிரிக்க வச்சிருக்காரு. தெய்வ வணக்கத்தையும் ஒன்றிலிருந்து அஞ்சு வரை வரையிலும் வாழ்க வாழ்க வாழ்க என்று தெய்வ வணக்கம் சொல்றார். ஆறிலிருந்து பத்து வரை வரையிலும் வெல்க வெல்க வெல்க என்று ஜெய ஜெய ஜெய வெல்க என்று அவருக்கு தெய்வ வணக்கம் சொல்றார். பதினொன்றிலிருந்து பதினாறு வரை போற்றி போற்றி போற்றி என்று தெய்வ வணக்கம். மூணு எல்லாம் தெய்வ வணக்கம் தான், ஆனா தெய்வ வணக்கத்தையே ஒரு மூணு கோணங்களில் அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். இப்ப இந்த நூலுடைய அமைப்பை பொருள் சொல்லாம வரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு எங்கெங்கே எந்தெந்த வரிகளில் என்னென்ன பகுதி இருக்கிறது என்பது முதல்ல ஒரு சட்டகம், ஒரு பாகம் பாகமா பிரிச்சுட்டோம்னா அதில் என்ன இருக்குங்கிறத சுலபமா நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே முதல் வரியிலிருந்து அஞ்சு வரையில வாழ்க என்ற தெய்வ வணக்கம், ஆறிலிருந்து பத்து வரையில வெல்க என்ற தெய்வ வணக்கம், பதினெண்டிலிருந்து பதினாறு வரையில போற்றி என்ற தெய்வ வணக்கம், அப்புறம் அந்த பதினாறுக்கு மேல பதினேழிலிருந்து இருபது வரை செயற்படு பொருள் அதுல அங்க வரும்போது சொல்றேன். இப்ப தெய்வ வணக்கத்தை நாம் பிரிச்சு பார்த்தோம், தெய்வ வணக்கத்துல என்ன சொல்றோம் என்ற செய்தியை நாம் பார்க்க போறோம். ஒன்றிலிருந்து அஞ்சு வரிகள்,

ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. இதுவரைதான் வாழ்க என்று சொன்ன ஒரு அரசனிடத்தில் ஒருவர் முறையிடப் போகும்போது முதல்ல எங்கோடு வாழ்க என்று சொல்லிதான் பிறகு ஆரம்பி. இப்ப ஒரு ஜட்ஜு கிட்ட ஒரு நீதி பேசி போகணும், ஓ மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் விஷயத்தை ஆரம்பிக்கிறான். அது அரசாங்க முறைமை, தெய்வ முறைமை. ஆக தெய்வ முறையில அரசாங்க முறைமையில பேசுகிற முறையில் வாழ்த்தி சொல்லி ஆரம்பிச்சு. இவர் மந்திரியா இருந்தார் இல்லையா, அதனால இப்ப தன் அரசனுக்கு என்ன சொன்னாரோ அதை இப்ப இறைவனை பார்த்து பேசுகிற போதும் அந்த நெறியை கையாளுகிறார். அரசனை வாழ்த்தியது போல இப்ப ஆண்டவனையே வாழ்த்துகின்றார் முதல் பதி. அப்படி வாழ்க்க வரும்போது இவருடைய நெஞ்சத்தில் இறைவனால் உபதேசிக்கப்பட்ட அந்த பஞ்சாட்சரம் நிலை பெற்றிருக்கிறது. நான் பெற்ற இன்பம் பெருகையும் உயரும் என்பதுதான் நூலினுடைய நோக்கம். அப்ப இவர் ஆச்சாரியத்தில் என்ன மந்திரத்தை உபதேசம் வாங்கினாரோ அந்த மந்திரத்தை உலகத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் அவர் கொடுக்கிறார். ராமானுஜருக்கு அவருடைய ஆசிரியர் மந்திரத்தை உபதேசம் பண்ணி நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னா நீ நரகத்துல உழுந்துருவேன்னு சொல்லி கொடுத்தார் ஆச்சாரியர். இவர் என்ன பண்ணார், கோவரத்தில் ஏறிட்டு எல்லாரும் வாங்கோ நான் கத்த மந்திரம் இது, நீங்கள் படி கேளுங்கள் கேளுங்கள் பிரச்சாரம் பண்ணார். ஆச்சாரியார் கூப்பிட்டார், ஏன்னா அந்தான் நீ மந்திரத்தை சொன்னா நரகத்துல விழுவேன்னு நீ ஏன் சொன்னேன், நரகத்துல விழுந்தா நான் ஒருத்தான் விழ போறேன். ஆனா அந்த மந்திரத்தை கேட்டு அத்தனை பேரும் வருஷத்துக்கு வர்ற பல வருஷத்துக்கு போறது நல்லது, ஒருத்தன் விழுந்தா வந்துட்டு போயிருமே அப்படின்னு சொன்னாராம். அதனால அந்த பெருநோக்கம் உள்ள ஆச்சாரியர்களுக்கு தான் மட்டும் அந்த இன்பத்தை பெற வேண்டியதில்லை, எல்லாரும் பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அதனால் முதல்ல என்ன சொல்றார், நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய என்ற மந்திரம் வாழ்க. வாழ்கன்னா என்ன, அதுதான் என்னைக்கு இருக்க இருக்கிற மந்திரத்தை இவர் என்ன வாழ்கன்னு சொல்றது. வாழ்கன்னா நிலை பெறுகன்னு, இவர் என்ன நிலை பெறுகன்னு சொல்றாருன்னு சிந்திக்கணுங்கதான். இந்த மந்திரம் இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய வாயிலும் நிறைவரட்டும், இந்த மந்திரம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரது உள்ளங்களிலும் வாழ்க, அதான் அவருடைய வாழ்க்கை. மந்திரத்தை வாழ்க்கிறார், இந்த மந்திரமானது எல்லாருடைய வாயிலும் ஜபிக்கப்பட வேண்டும், இந்த மந்திரம் எல்லாருடைய மனத்திலும் நினைத்துக் கொண்டிருக்கப்பட வேண்டும், சதா சர்வகாலம் நினைக்க. வாழ்க என்பது நிலைத்திருக்க என்று பொருள். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய என்ற மந்திரம் அனைத்து உயிர்களின் வாயிலும் நிலைத்திருக்கட்டும், நமச்சிவாய என்ற மந்திரம் அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் நிலைத்திருக்கட்டும். இது மாணிக்கவாசர் கருத்து, இதுதான் சைவ சமயாச்சாரியர்கள் மற்றவர்களுக்கு கருத்து. ஞான சம்பந்தர் இதே எண்ணம் உள்ளவர். ஞான சம்பந்தர் இதை சொல்ற வாழ்கந்தனர் என்ற பாட்டுல எல்லாம் அறநாமமே சூழ்க, எல்லா உயிர்களும் அரணது நாமமாகிய நமச்சிவாய என்பதை சூழ்க எண்ணிக்கொண்டிருக்கட்டும். அப்ப எல்லா உயிர்களிடத்திலும் நமச்சிவாய என்ற மந்திரம் நிலை வரட்டும் என்று ஞான சம்பந்தர் எப்படி அந்த பதியத்தில் சொன்னாரோ அதையேதான் மாணிக்கவாசகர் நமச்சிவாய என்பதில் சொல்றார். இந்த மாதிரி பொருள் காணாமல் வெறுமனே அந்த மந்திர வாழ்க்கை சொல்றதுல அர்த்தம் என்ன, அந்த மந்திரம் எல்லா வாயிலும் பாட வேண்டும் நெஞ்சிலும் பாட வேண்டும் என்பதுதான் இங்கே கருத்து. அங்கே அறம் நாமமே வாழ் சூழ்கன்னு சொன்னாரே, அறம் நாமம்னா என்ன என்று அடுத்த கேள்வி நமக்கு, அதுக்கும் ஞான சம்பந்தர் விளக்க சொல்றார், நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஆகவே நாதன் நாமம் நமச்சிவாயவே, நந்தி நாமம் நமச்சிவாய, நாமம் தான் நமச்சிவாயதான். இறைவனுடைய திருப்பெயர் சொல்லிவிட்டால் அவனுக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம், அவைகளிலே முக்கியமானது நமச்சிவாயதான். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில், திருநாவுக்கரசாதான் திருநாமம்னு சொன்னா அஞ்செழுத்து தான். அதனால அவர்கள் எல்லாருமே நாமம் என்றும் அஞ்செழுத்தென்றும் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்ன அதே கருத்தைத்தான் மாணிக்கவாசகரும் சொல்றார். நான் பெற்ற இன்பம் பெருகையும் நான் மட்டும் என் வாயாலோ ஜெயிச்சு வா மனசால் சிந்தித்தா போறாது, எல்லாரும் சிந்திக்கணும்னு சொல்லிட்டார். நாதன் தாழ் வாழ்க, அடுத்த பகுதிக்கு வரும்.
நாதன் என்றதுக்கு ரெண்டு பொருள் சொல்வார்கள். நாதன்னா தலைவன் என்று ஒரு எல்லாரும் சொல்லுகிற ஒரு பொருள். இன்னொன்று நாத மாத்திரையாக இருக்கும், ஒலி வடிவாகனவன். நாதம் ஒலி, நாத மாத்திரையாக ஒலி வடிவாக இருக்கிறவன். முதல்ல மந்திரத்தை சொன்னார் நமச்சிவாயே, அந்த மந்திரம் ஒலி வடிவானது. அந்த மந்திரமாகிய ஒலி வடிவாகவே இருக்கிற இறைவன் திருவடிக்கு வணக்கம். அங்க நாதன் என்பது தலைவன் என்ற பொருள் அல்ல. நாதன் என்பது நாத மாத்திரையாக ஒலி வடிவாக இருக்கிற இறைவனது திருவடிக்கு திருவடி வாழ்வதாக. அந்த திருவடி எல்லார் உள்ளத்திலும் வாழட்டும். அங்கே அப்படித்தான், நாதஸ்வரூபமாயிருக்கிற இறைவனுடைய திருவடி எல்லாருடைய வாயிலும் வாழட்டும், நெஞ்சத்திலும் வாழட்டும் என்பதுதான் அங்கும். அடுத்தது மூன்றாவது வரிக்கு வரும். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் எல்லாருடைய வாயிலும் வாழட்டும், எல்லார் மனதிலும் வாழட்டும் சொல்றேன், ஆனா ஆண்டவன் என்ன பண்றான், இருக்குமே எல்லார் உள்ளத்திலையும் இருந்துட்டு இருக்கிறான், என் உள்ளத்திலையும் இருக்கிறான். ஆனா அவங்க உள்ளத்தில் இருக்கிறான் என்பதை அவங்க நினைக்காம இருக்காங்களே தவிர, அவன் இருக்கிறான். என்னமோ ஆண்டவன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கிறான், எங்க இருக்கிறான், அவங்க உள்ளத்திலும் இருக்கிறான், என் உள்ளத்திலும் இருக்கிறான் என்பதை இரண்டாவது வரியில் சொல்றேன். அப்படி இருக்கிறானே அவன் வெளியே போயிடுவானா? போகவே மாட்டான், என்றும் இருப்பான். கண்மூடி கண் திறக்கிற நேரம் கூட வெளியில் போவதில்லை. இமை பொழுதும், இமைத்தெல்லாம் மூடித்திறத்தல், கண்ணை மூடி திறக்கிற நேரம் கூட என் நெஞ்சில், என் நெஞ்சத்தில் இருந்து நீங்காதான் வெளிப்போக மாட்டான். எப்பொழுதும் என் நெஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய தாழ்வாழ்க, திருவடி வாழட்டும். அப்போ என் நெஞ்சத்தில் இருக்கிற இறைவன் திருவடி வாழ்கன்னா, கேட்கிற ஒவ்வொருவருடைய நெஞ்சத்திலும் இருக்கிற இறைவனுடைய திருவடி வாழ்க. எல்லார் நெஞ்சத்திலும் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து அனுபவத்துல கொண்டு வரணும். என் உள்ளத்துல இறைவன் இருக்கான் இறைவன் இருக்கான் என்று சதா அந்த இறைவன் நினைச்சிட்டே இருந்தோமானா அவன் நமக்கு வெளிப்பட்டு வருவான். நினைக்காத வரை உள்ளே மறைஞ்சா இருப்பான். இந்த பின்ன ஒரு வரியில சொல்ல போறேன். நினைக்காத போதும் இருக்கிறான், நினைக்கிற போதும் இருக்கிறான், நினைக்காத போது அவன் மறைஞ்சிருக்கிறான், நினைக்கிற போது வெளிப்பட்டு காணப்படுகிறான். என்னளவிலே அவன் இமைப்பொழுதும் நீங்குவதில்லை. அப்படி என் உள்ளத்திலே இருக்கிறான் என்றால் வெளியிருக்கிறானா? அடுத்த ஒரு கேள்வி வரும். கடவுள் உள்ளத்தில் இருக்கிறான்னா உள்ளத்துல மட்டும்தான் இருக்கிறான், வெளியில இருக்கிறானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? வெளியிலும் இருக்கிறான். அதை நிரூபிக்கிறதுதான் அடுத்த வரி கொண்டாந்தார். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. என் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் உள்ளத்தில் மட்டுமல்ல வெளியிலும் வருகிறான். வெளியில் வரும்போது கோகழி என்ற ஊரிலே என்னை வந்து காட்சி கொடுத்து வெளியில் நின்று எனக்கு கண்ணுக்கு தெரியும்படியாக இருந்தார். கோகழி என்பது ஒரு ஊர். அந்த ஊர், அந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் சொல்லப்படுகிறது. கோ என்றால் பசுவினுடைய தோஷம், கழி போக்கப்படுவது, பசுவின் தோஷம் போக்கப்படுகிற இடம். திருவாவூரையிலும் உமாதேவி பசு வடிவாக வர அவளுக்குள்ள தோஷத்தை நீக்கி இறைவன் ஆட்கொண்டான். கோவுக்கு முத்தி கொடுத்தார் கோமுத்தீஸ்வரர் என்று திருவாவூரைக்கு பெயர். ஆனால் திருவாவூரைக்கும் கோவிலின் பெயர். இந்த திருப்பெருந்துறைக்கும் கோகழி என்று பெயர். அங்கும் இறை உயிர்களை ஆட்கொள்ளுகிறார். இப்ப மாணிக்கவாசன் எதை சொல்றார்? அடுத்தபடி நாம் கண்டுபிடிக்க வேண்டியது, இப்ப நமக்கு வேலை வந்துடும். இந்த ஊருக்கு ரெண்டு பொருள் இருக்கு. அதனால இப்ப நீ திருவாவூரையும் சொல்றதா அல்லது திருப்பெருந்துறை என்று இதை சொல்வதா என்ற அடுத்த சொல் நமக்கு படிச்சுன்னு பதில் கொடுத்து. கோகழி ஆண்ட, கோகழியில் ஆட்கொண்டான், என்னை ஆட்கொண்டவன். இப்ப எந்த ஊர்ல ஆட்கொண்டார்? மாணிக்கவாசன் திருவாரூர் இல்லையா, திருப்பெருந்தூர் இல்லையா? வேண்டாம், இவனும் கேட்க வேண்டியே. ஆகவே இதுக்கு வேற ரெண்டு டபுள் அர்த்தத்தை போட்டு நம்ம குழப்பிட்டு வேண்டிய அர்த்தமே. இந்த அர்த்தம் உண்டு, ஆனால் அதுல எது என்பதை நாம் சந்தேகப்படாம இருக்கிறதுதான். அடுத்தவள ஆண்டவன் அவரையே வச்சுட்டார். என்னை ஆட்கொண்டது கோகழி என்ற ஊரில் என்னை ஆட்கொண்டான். ஆட்கொண்டது எது? திருப்பெருந்தூரை. எல்லாருக்கும் ஒத்த முடியும், அதுல ஒண்ணு மாறுதல் கிடையாது. ஆகவே கோகழி என்பது இந்த இடத்துல திருப்பெருந்துறை தான். திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்ட, என்னை ஒரு மாணவனாக ஏற்றுக்கொண்ட குருமணி,
அதாவது நான் மாணவன், அவன் குரு. குருவழியே மணி சிரேஷ்டமானவன். குருவழினா குருக்களுள்ளேயே தலைவன். ஆண்டவன் வெளியிலும் வருகிறான், என் நெஞ்சிற்கு இருக்கிறான். கொஞ்சம் கூட கண்மூடி கண் திறக்கிற நேரம் கூட மறைய மாட்டான். ஆனால் அப்படி மறையாமல் உள்ளத்தில் இருந்து கொண்டே வெளியிலும் இருப்பான். இப்ப வெளியில இருக்கான்னா உள்ளத்திலே வெளியில வந்துட்டானான்னு கேட்கக்கூடாது. உள்ளத்திலும் இருப்பான், வெளியில் இருப்பான். இறைவன் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறான்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அது இறைவனுடைய இலக்கணத்துக்கு தப்பு வரும். இறைவன் சர்வவியாபி, எங்கும் இறக்கிறான். எங்கும் நிறைந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. இங்கேயே இருக்கிறான், அங்கேயே இருக்கிறான். அதனால இங்கிருந்து அங்க போக வேண்டிய வேலையே இல்லை. ஆனா நம்முடைய ஒரு அறியாமை என்ன பண்ணுகிறது, இங்கே பார்த்துட்டு அப்புறம் அங்கே பார்த்தா அங்கே இங்க வந்துட்டான்னு நான் நினைக்கிறவன். தவிர அவன் இங்கேயே இருந்துட்டுதான் இருக்கான். இப்ப நமக்கா விளக்கம் செய்யறாரு, நம்ம உள்ளத்திலே இருக்கிறான், அவன் நீங்க மாட்டான். நீங்க வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை முன்னே சொல்லிட்டார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன். இப்ப அவன் என்ன பண்றான், வெளியில புறப்பட்டான். இதுவரை வெளியில கண்ணுக்கு தெரியாமல் இருந்த அந்த பரம்பொருள் என்னை குருநாதராக வந்து இந்த ஊருளை ஆட்கொண்டான். அவனுடைய பால் திருவடி வாழ்க, அவனுடைய திருவட்டி திருவடிகள் வாழ்வனவாக என்று சொன்னார். ஆக நமச்சிவாய் என்ற மந்திரம் அனைத்து உயிர்கள் வாயிலும் நெஞ்சத்திலும் வாழ்க. அந்த மந்திரமாகிய நாதஸ்வரூபமாக இருக்கிற இறைவனுடைய திருவடி வாழ்க. என் உள்ளத்திலே இளையராது இருந்து கொண்டிருக்கிற இறைவன் வாழ்க. என் உள்ளத்தில் மட்டுமல்ல வெளியிலே குருநாதராக வந்தாரே அவருடைய திருவடி வாழ்க. அப்படி வெளியில வந்தவன் என்ன செஞ்சான், எனக்கு ஒரு உபதேசம் செஞ்சான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. அவன் குருநாதராக வந்த பிறகு எனக்கு ஆகமங்களை உபதேசம் செய்தான். வேதத்துல எனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நான் கேட்கிறேன். கேட்கிற போது அந்த குருநாதர் எனக்கு உபதேசிக்கிறார், ஆகமங்களை எடுத்து சொன்னார். அப்படி சொல்லுகிற போது ஆகமமே அவன் ரூபமாக நான் பார்க்கிறேன். ஆகமம் வேறு, இறைவன் வேறு அல்ல. ஆகமம் ஆகி ஆகம ரூபமாக அந்த கடவுள் இருந்து அன்னிப்பான் என திட்டிச்சுட்டே இருக்கிறான். அந்த ஆகமத்தை சொல்ல சொல்ல குருநாதரே மறைஞ்சிட்டார். எனக்கு ஆகமம் தான் தெரியுது, அந்த ஆகமம் எனக்கு இனிக்குது. அப்போ அந்த ஆகமமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆகமத்தில் வருகிற பொருள் அத்தனையும் ஆண்டவன் தான். அப்ப ஆகமமாகி என்பது ஆகமத்தில் சொல்லப்படுகிற அத்தனை பொருளாகவும் அந்த கடவுள் இருக்கிறான். ஆக இவர் என்ன பண்ணார், உள்ளத்தில் இருக்கிறான், வெளியில குருநாதவன் தான். குருநாதன் வந்தவரை எனக்கு ஆகமங்களை உபதேசம் செஞ்சார். ஆகம சுரூபமாக அவன் இருக்கிறான். அந்த சுரூபத்தை நான் கேட்க கேட்க எனக்கு இனிக்கிறான். அன்னிப்பான், அன்னித்தல், இது அடிக்கடி வரும் திருவாசகத்துல. இனிப்பு என்று இனிக்கிறான், எனக்கு இன்பத்தை தரு. அவர் என்ன பண்ணார், யோகத் மார்க்கத்தை காட்டி விட்டார். குருநாதர் வந்து யோக நிலையை காட்டி புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை உண்ண வழிகாட்டி கொடுத்து விட்டார். அதனால அந்த ஆகமங்களை எடுத்து ஆகமத்திலே சொல்லப்பட்ட யோக நெறி அவருக்கு போதித்து யோக நெறியிலே அமுதத்தை அமுததாரை ஒழுகிற நிலையை கூட்டி வைத்து அனுபவிக்கிற போது அவருக்கு இனிமையாக. அதனால்தான் ஆகமமாகி அன்னிப்பான். இதோடு இன்னொரு வரி, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அவன் யார், அவன் இறைவன். இது யாரும் சொல்லப்பட்டவனுடைய தொகுப்பு. இறைவன் எங்கும் தங்கி இருப்பவன். இறை என்ற வார்த்தைக்கு தங்குதல், இருத்தல். அரசன் ஒரு சேனையை புரட்டி கொண்டு செலுத்தி கொண்டு போனால் அந்த சேனை எங்காவது ஒரு இடத்தில் தங்கும். அப்படி தங்கி இருப்பத இறை என்று சொல்ல, இறைந்தா தங்குதல். அப்போ இறைவன் எங்கும் தங்கி இருக்கிறான், எங்கும் வியாபித்திருக்கிறான். அதைத்தான் விஷ்ணு என்று வடமொழியில சொல்றார்கள். தமிழ்ல சொன்னா அதுக்கு இறைவன் என்று பெயர். எங்கும் இருத்தல், தங்கி இருத்தல் என்று பொருள். அந்த இறைவன் எங்கும் தங்கி இருக்கிறானே, அவன் எப்படி ஒன்றா பலவானார். ஏகன் அநேகன், அவன் ஒருவனாய் இருக்கிறான், அவன் ஒன்றுக்கு மேற்பட்டவனாக இருக்கிறான். ஏகம் என்பதற்கு முன் ந ஏகம், நாங்கிற எழுத்தை சேர்த்து ஏகம் என்ற சொல்லை சேர்த்தோமான அந்த நாங்கிற எழுத்து ஆனாவுக்கு அப்புறம் இரண்டாவதா இடம் மாறும். அப்ப அநேகமும் மாறும்.
ஒன்றல்லன்னு பொருள். அநேகம் என்ற வார்த்தைக்கு ஒன்றல்ல, அதாவது பல என்ற இந்த சொல்லுடைய ஒரு அமைப்பை உங்களுக்கு விளக்குறேன். ஆகவே அவர் ஒன்றாயிருக்கிறான் பலவாயிருக்கிறான். அது எப்படி ஒன்றாயிருக்கிறான் பலவாயிருக்கிறான்னா, எப்படி ஒரு உறைவனே ரெண்டு விதமா இருக்க முடியும் என்று கேட்டால், ஒரு 108 மணியை பளிங்கு மணி எடுத்து ஒரு நூலை கோத்து விட்டுரும். அந்த நூலை கோத்துட்டு நூலை மேல பிடிச்சி அந்த மணிகளை பார்க்க, அந்த மணிகளுக்கு நடுவே இருக்கிற நூல் ஒன்றா பலவா அப்படின்னு கேட்டா, நூல் ஒண்ணுதான். அந்த மணிகளுக்கு நடுவே போகிற நூல் ஒரே நூல். ஒரு மணியை மட்டும் பார்க்கிறோம், அந்த மணிக்குள்ள மட்டும் ஒரு நூலினுடைய ஒரு பாகம் தெரியுது. அடுத்த மணியில நூலின் ஒரு பகுதி தெரியுது, அடுத்த மணியில ஒரு நூலின் பகுதி தெரியுது. அப்ப அந்த நூல் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு மணிக்கும் சின்ன சின்ன துண்டு துண்டு பகுதியா தெரியுது. அப்ப ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது பல பகுதிகளாக தெரியும். அப்ப ஒரே நூல் ஒவ்வொரு மணியை மட்டும் வைத்து பார்க்கிற போது பல பொருளாக காணப்படுது. மணிகளை விட்டு பார்க்காம எல்லா மணிக்கும் ஊடுருவி போகிற ஒரே நிலையை பார்க்கிற போது ஒரு நூலா தெரியும். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளிலும் அவன் இருக்கிறான். மரம், கல், மண், கடல், எல்லாத்திலும் அவன் இருக்கிறான். அப்ப எல்லாத்திலையும் ஒரே நூல் போல ஊடுருவி நிற்கிறான். அப்ப ஒரு நூலா பார்க்கிற போது ஏக. மலையை மட்டும் வச்சு பார்த்து மலைக்குள் இறைவன் இருக்கிறான் ஒரு இடத்துல, இன்னொன்னு கடலை பார்த்து கடலுக்குள் இருக்கிறான், கடலுக்குள் இருக்கிற பகுதி மட்டும் ஒன்று, மலைக்குள் இருக்கிற பகுதி மட்டும் ஒன்று என்று தனித்தனியா பார்த்தா கடவுள் நமக்கு பலவாக தெரிகிறான். அதனால ஒருவனே பலவாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு கடைசியில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், அவன் ஒருவன் தான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் இறைவன் என்று சொல்ல வச்சார். இறைவன்னா எங்கும் தங்குகிற ஒரே பொருள். அவன் ஏகன் அநேகன் என்று இங்கே இரண்டா பிரிச்சு பேசினாலும், சாஸ்வதமாக கடவுளுக்கு என்ன இலக்கணம்? ஒன்றா பலவான பல அல்ல, ஒன்றுதான். பலங்கிறது நம்முடைய அறிவு, அறிவினுடைய நிலையினாலே அவன் பலவாக காணப்படுகிறானே தவிர அவன் பல அல்ல. நான் மணிமணியா தனித்தனியா வச்சு பார்க்கிற போது பலவா தெரியுது. அதை தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இறைவன் என்று சொல்ல வைக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிற ஒரே வியாபி, எங்கும் வியாபகமாக இருக்கிறவன் என்று சொன்ன எண்ணிக்கையினாலே வந்த வியாபகம் இங்கே சொல்றார். இன்னொரு வியாபகம் பின்னே சிவபுராணத்துல சொல்லப்படும். இப்ப வந்து கடவுள் வாழ்த்து தான் பாக்குறோம். தெய்வ வணக்கம் என்பதுல வாழ்த்து என்ற முதல் பகுதியை முடிச்சிட்டோம். இனி வெல்க என்று சொல்கிறார். வாழ்கன்னு சொன்னவர் வெல்க. இது தெய்வத்தை நோக்கி சொல்லுகிற போது, அரசனை நோக்கி சொல்லுகிற போது வருகிறவன். எங்கள் அரசன் வெல்க, எங்கோன் வாழி, எங்கோன் வெல்க என்றெல்லாம் சொல்லுகிற முறை. அதுபோல் அரசன் வாழ்

0: பிரஸ்தேவாரத்துல அங்க அமைஞ்சிருக்கு. அப்படியே சங்கரா ஜெய, சங்கரா போற்றி எந்தெந்த இறைவனையும் நாம் சொல்றோம், அந்த ஜெய என்பதுதான் வெல்ல என்று சொல்லாக இங்கே தமிழ் சொல்லாக.
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் புராணம். பகுதி 5. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அனாத சீர்த்திலை அம்பலத்தே ஆடுகின்ற அந்த வானாறு உடை பறக்கும் மரச்சடையார் அடி வணங்கும் பொருட்டு இல்லைங்க இன்றைக்கு வருகிற வந்தோடனே கைகள்லாம் சேம்பரத்துள்ள போறோம்னு அந்த எடையில வந்தோடனே பார்த்தா இங்க பார்த்தாலும் சோலைகள் சோலைகள்ல அங்க கரும்பு கச்சக்கமா வளைஞ்சிடும். கரும்புல இருந்து வெடிச்சு வெடிச்சு முத்துக்கள் செத்துறது. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா சேக்கலார் பெருமான் சொல்ற திருநாவுக்கர சுவாமிகளை கண்ட உடனே அந்த கரும்புகள்லாம் அவரை அவருடைய வடிவத்தின் அழகு கண்டு கண்ணீர் உடிக்கினான். சொல்லி கரும்பே கண்ணீர் முத்து கண்ணீர் சாதாரண கண்ணீர் முத்துக்களாக கண்ணீர் விட்டு சுவாமி தன்னை கொலைகளால ஆட்டி ஆட்டி அழகுதான். குயில்கள் அங்க அழகா இருக்கிற குயில்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிற குயில்கள்லாம் அப்பர் பெருமான பார்த்த உடனே வாருங்கள் வாருங்கள் என்று ரிங்காரம் என்று பாட ஆரம்பிச்சிருந்தான். திருநாவுக்கரசர் சுவாமிகள் சேக்கலார் பெருமான் வலிக்கிறார். மூவர் பெருமக்கள் திலையிலே தரிசனம் செய்த ஒவ்வொரு பகுதியும் சேக்கலார் பெருமான் விதவிதமா கொடுப்பார். சுவை விதவிதமான சுவையா அப்படியே எல்லைக்கு வந்தார். சிதம்பரம் மாநகர எல்லையில வந்தோன்னா ஏற்ற மரம் எடுத்து நாமெல்லாம் கோயிலுக்குள்ள போன கூட விழுதுக்கு தயங்குவோம். இன்னைக்கு புதுசா அயன் பண்ண சட்டம் போட்டிருக்கோம். சரியா உழவாடு சட்டையெல்லாம் அழுக்காயிரும். 7000 ரூபாய் பட்டுப்புறவை என்னத்துக்காகும் என்று என்பவனர் நினைப்போம். அங்க பாருங்க சாமி இல்லையிலே வந்த கையில உழவாரப்படை உழவாரப்படை வைத்து அருமையாக அந்த தெரு வீதிகளை எல்லாம் உழவாரப்பணி செய்து கொண்டே வருகிறார். வீதிய உழவாரப்பணி நம்ம கோயிலுக்குள்ள கொஞ்சம் தான் செய்யணும். அவர் அப்படி இல்லை. அந்த பெருமானுடைய உள்ளத்துல பரமேஸ்வரனை தியானித்துக் கொண்டு வருகிற நடராஜமூர்த்தியை தியானித்துக் கொண்டு வர அந்த பெருமான் கையில உழவாடப்பட வச்சு அருமையாக தில்லையினுடைய வீதிகளை எல்லாம் பணி செய்து கொண்டே வருகிறார். தொழுந்து எழும் அடியார் திரு அலைகளின் அடியார்கள் வீதிகளை அருமையாக தூய்மையாக்குற அடியார்களாம் கண்டு மகிழ்கிறார். அவளாம் வணங்குகிறார். சிதம்பரத்தில் எல்லாரும் சிவ கணங்களா இருந்தான். தரிசிக்க முத்தி தருவது சிதம்பரம். அந்த எல்லைக்கிலே சென்றார். கோபுரம் திருக்கோபுரம் திரு கண்களுக்கு தென்பட்டது. பரமேஸ்வரா நடராஜமூர்த்தியே என்று பாடினார். இப்பொழுது எந்த கோபுர வாசல் வழியாக சுவாமி எழுந்தனர்? மேல கோபுர வாசல் வழியாக. நால்வரு பெருமக்களும் நாலு கோபுர வாசல் போறார். திருநாவுக்கரசர் சுவாமி மேல கோபுர வாசல் வழியாக, ஞானசம்பந்த பெருமான் தெற்கு கோபுர வாசல் வழியாக, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசல் அது அந்த புராணத்தை பார்க்கும்போது அவ்வாறு சுந்தர மணிவாசக நாவுக்கரசு பெருந்தகையார் மேல கோபுரத்தின் வழியாக சுவாமி எடுத்துகிறார். அவர் போகும்போது இரண்டு கைகளும் சென்னிமீது கையும் தலைமிசை பொனை அஞ்சலி என கண்ணும் பொடி மழை ஒழியாதே பெய்யும் தகை என கரணங்களும் உடன் உருகும் பரிவின் பேரெய்து மெய்யும் தரைமிசை விழும் முன்பு எழுதரும் தரைமிசை விழும் முன்பு எழுதரும் மின்தாள் சடையோடு நின்று ஆடும் அஜன் திருநடம் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றார். பெருமான தரிசிக்கூடிய அந்த ஆர்வம் இருக்குதே அது அளவே சொல்லுங்க என்று அவர் திருமையில காணப்படுகிற மெய்ப்பாடுகளே நான் சுவாமிகள் பொன்னம்பரத்தில் பெருமாள் சன்னதிக்கு போயிட்டார். அந்த பொருத்தம் போன உடனே சுவாமியுடைய நடனத்தை பார்க்க ஏற்கனவே உள்ளத்தில் அவர் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த உள்ளத்தில் இருக்கிற நடராஜமூர்த்தி இப்ப வெளிய புறக்கண்களுக்கு தெரிகிறார். பார்த்த உடனே அவருக்கு அவருடைய திருக்கண்களுக்கு எப்படி தெரிகிறது என்ன சுகமா இருக்கிறா எப்ப வந்தீர் அப்பர் பெருமானை பார்த்து ஆனந்த குத்தம் கேட்பது கூட அவங்களால கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஏன்னா சுண்ணாம்புக்கார இருந்த உடம்புல ஏதாவது காயங்க

அடிசிலையும் நஞ்சையும் கூட சாப்பிட்டேன். ஏதாவது வித்தல் இருக்கா, உடம்பு நிரங்குற மாதிரி இருக்கா, யானை ஏதாவது வீச்சு தலையில கொப்பளம் ஏதாவது வீங்கிருக்கா, கடலை கட்டி தொங்க பண்ணாங்க மீன் கீன் கிடைச்சுதா என்று சுவாமிகள் சமாளிக்கிற எப்போது என்று கேட்ப யாருக்கு இதை பாக்கி முடியும். ஒன்று இருந்து நிலைமின்கள் உந்தமக்கு உணவில்லை. ஒன்று இருந்து நினைவின்கள் உந்தமக்கு உணவில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா. சென்று தொழிமின்கள் கிள்ளையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே. நம பார்வதீபனே பரமேஸ்வரனே இவர் பார்த்து நடராஜமூர்த்தி என்று வந்தாய். உந்த மக்கு உணவில்லை, நான் இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கேன் தெரியா, இவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் கஷ்டமா நெட்டு எக்ஸ்பிரஸ் வந்து கோயில்பட்டி வந்து அங்க இருந்து சங்கங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டத்துல சங்கரன் வந்திருக்கேன் அவங்க சொல்றாங்க. என்ன வீடுகளை வேலையெல்லாம் பாத்துட்டு நீங்க நாங்க இது பார்த்தா அவர் சாரா சாப்பா பேசுவாங்க அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு எவ்வளவு சங்கப்பட்டு நம்ம வந்திருப்பாங்க. அப்படி பெருமா அப்படின் சங்கரத்தை நினைக்கிற அவரை பார்த்து சுவாமி என்று வந்தாய் குறிப்பு சாமி மேல போய் ஏதாவது மனசுல வேண்டும்னா டக்குன்னு ஒரு கூப்பிடும் நமக்கு உத்தரவ அனுபவத்தில் பார்த்து கஷ்டப்படணும். ஏதாவது புதிய ஒரு சாமி கொடியடி நாயகர் சமயத்தில் ஒரு கூப்பிடும் அறிகுறி. இங்கே சுவாமி என்று வந்தார். அதனால என் அனுபவத்துல நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒன்றி இருந்து நினைவுங்க. நடராஜ மூர்த்திய மனசுல ஒருமைப்பாடு உழக்க முடியல, அங்கேயும் இங்குமா போறதில்லை, அனுசெய்யப்பட்டு அது இது என்ன கும்பிடாதீங்க வைராக்கியத்துல. அதனால என்ன கிடைக்கும், இந்த அளவுக்கு உணவில்லை, லைஃப் வந்து ஃப்ரீ ஃப்ரம் டென்ஷன், கவலை இல்லாத வாழ்க்கை வேணுமா, வாழுங்களை பெரியாத பாருங்க இதை பாருங்க வேண்டாம், இதுதான் வாழும் கலை, இதை விட்டுட்டு எங்கேயோ போய் போ அடியிற கலைக்கு போயிட்டு தேவையில்லை நமக்கு. எக்கில யார் உபூதி பூசலையோ அவங்களெல்லாம் மதிக்காதீங்க. அப்பர் பெருமான் வாழும் கலை எதுன்னு சொல்றாரு, ஒன்றே இருந்து நியமிங்கிற உந்த மக்கு ஒண்ணுமில்லை. சரி அப்படி ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒரு ஓந்த உதாரணம் கொடுங்களேன்னு அடியார் கேட்டுவாங்களாம். அதுதான் ரெண்டாவது வரியில கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா. நம்மெல்லாம் பயப்படுற எமனை மார்க்கண்டே மகரிஷிக்காக எட்டி வச்சாரியா சாமி, பெரிய கொடுமை செய்யற எமனையும் எட்டி வச்சார. மத்த சாதாரண டென்ஷனுக்கு ஏன் கவலைப்படுது, ஒண்ணுமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா. அதனால நான் சொல்றேன் கேட்கலாம், சென்று தொழில்மின்கள் உங்க மத்த வியாபாரத்தை விட்டுட்டு சென்று தொழில்மின்கள் சேமரத்துக்கு நம்ம பஸ் ஏற போக முடியாது, வேண்டாம் மனசுல நினைச்சுனோம் 300 ரூபாய் சார்ஜ் கண்டிப்பா 300-600 ரூபாய் சென்று மனதினால சென்று தொழில்மின்கள் சென்று தொழில்மீன்கள் திண்ணையுள் சிற்றம்பலத்தின் நட்டம். அவர் எனக்கு என்ன ஒரு உபகாரம் என்ன தெரியுமா, என்று வந்தால் இன்னும் என் பெருமாந்தன் திருக்குறி பத்தனாய் பாடமாட்டேன் பரமதி பரமயோகி எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்துள் ஆடும் அத்தா உன் அடியே அன் ஆடல் காண்பான் அடியனேன் மந்தவாரே. இன்னும் ஏகப்பட்ட பதியங்கள் படித்திருக்கலாம், சிதம்பரத்துக்கு போனா என்ன கிடைக்கும், சோறு கிடைக்கும். அப்படி சொன்னாதான் நம்ம வருவான், சோறு கிடைக்குமாயா அறியலாம் கோயிலுக்கு. அதான் அப்புறம் சொல்லுவான் நம்முடைய பல்சு நல்லா படிச்சிருக்கு இவங்களுக்கு, அதை சொன்னாதான் வருவான். அண்ணம் பாதிக்கும் தில்லையே சிற்றம் வலம், அந்த அண்ணன் எது இந்த சாப்பாடு இல்ல அருளமுதம்பா, அந்த பொருள் அது அருளமுதம் கொடுப்பாவன்.
பாதிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்ன பாதிக்கும் மேலும் இப்பூமிசே என்ன பாதிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே. இந்த காட்சியை பெறதுக்கு இன்னும் எத்தனை பேர் தான் எடுக்க தயார். இப்படி அற்புத பதியங்களை பாடி பாடி தாண்டக வேந்தர் நாவுக்கரசர் பாகீசர் பாவேந்தர் பாடுகிற காட்சிகள் ஒன்றல்ல இரண்டல் சிதம்பரத்துல சுவாமிகள் பாடி வருகிறார். அடியார் பெருமக்கள் எல்லாம் அப்படியே வணங்கி வணங்கி சுவாமியுடைய திருவடியை அந்த அற்புதமான திரு அமுதாகிய அருளார் அமுதத்தை கேட்டு பகிர்கிறார். அதற்கப்புறம் அதன் அருகே உள்ள அற்புதமான கஷேத்திரங்களுக்கெல்லாம் சுவாமி எழுந்து விடுகிறார். அங்கே அருகே இருக்கிற திரு கடிப்பாலை திரு மேற்கணம் முதலிய சடங்களுக்கெல்லாம் தரிசனம் செய்து நாளை வழிபட்ட திருநாளை சென்று ரசிக்கிறார். அதன் அங்கங்கெல்லாம் பல பதியங்கள் பாடுற நான் நேரத்தின் அடிமையை கருதி பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கேன். இது பேசஞ்சர் பஸ் இல்ல என்ன பாயிண்ட் பாயிண்ட் தான் போகுது. யாரு இறங்கி இறங்கக்கூடாதுன்னு போயிட்டே இருக்க நேரம் கைலை காட்சிக்கு போனோம். அதனால வேகமா திருநாளையில் வர அதற்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை பக்கத்துல சீர்காழி சீர்காழி போகணும்னு ஆசை வந்துச்சு. சீர்காழின்னு நினைச்சோடனே அவர் மனசெல்லாம் குடுது. என்ன காரணம்? திருநாள் சம்பந்த பெருமான் மூன்று வயதுல அன்னை உமாதேவியாரும் பெருமானும் எழுந்தருளை கொடுத்த ஞானப்பார் உண்ட குழந்தை அங்கே இருக்கிறது. சமகாலம் ரெண்டு பேரும் கான்டெம்பரரிஸ் அந்த பெருமான் இங்கே எழுந்திருக்கிறார் செய்தி கேட்ட உடனே திருநாகர் சுவாமிகள் போய் அவர் வணங்குறோம். அவன் நினைப்பான் முதல்ல அவரை நம்ம பார்க்க வரட்டும் பெரிய பெரிய கௌரவன் முதல் நடிகர் நான் தான் ரெண்டாவது அவர் வர வரட்டும் என் வயசு என்ன சீனியர் நான் எவ்வளவு தினவசியம் அவர் ஜூனியர் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். முதல்ல அவர் கூடட்டும் எது நம்ம வழியை போய் கும்பிடணும் சுப்பிரமணிய மாதிரி கும்பிட்டா நம்ம கும்பிடணும் நம்ம போய் வழியை கும்பிடணும் நம்ம நினைக்கிறோம் வரட்டு கௌரவம். அப்பர் பெருமான் அந்த அருள் குழந்தையை தரிசிப்பதற்காக திரு புகழியாக சீர்காழிக்கு செல்கிறது. ஆயிரக்கணக்கான அடியார்கள் கூட்டம் நேர சுவாமிகள் அந்த சீர்காழி அனசம்பந்த பெருமான் திரு மாளிகை நோக்கி செல்கிறார். அவன் அடியார்கள் கூட்டத்தை பார்த்தீர்கள்னா அந்த அந்த காட்சி ரெண்டு பேரும் ஒருவர் ஒரு அருமையாக தரிசிக்கிற காட்சியை ஒரு பாடல் பார்ப்போம். அனசம்பந்த பெருமான் அங்கே அப்பர் பெருமான் வருகிற செய்தி கேட்ட உடனே முத்துப்பள்ளக்கரையில் அவரை வருவதற்கு பாரு ஊர் எடுக்கலை இவரோ சீர்காழி நெருங்கிட்டார். ரெண்டு பக்கமும் அருள் கடலும் கருணை கடலும் அங்கே ஒன்றுடன் சங்கமமாகிறது. இந்த அடியார் திருக்கூட்டமும் அந்த அடியார் திருக்கூட்டமும் சங்கமாகிற காட்சி. இப்பொழுது நேருக்கு நேர் அப்பர் பெருமான் பிள்ளையாராகிய அனசம்பந்த பெருமானை ஆம்பிகை செம்பவழ செம்பொர் கிண்ணத்து அமுத ஞானம் கொடுப்ப அழுகை தீர்த்த செம்பவழவாய் பிள்ளை அழுகை தீர்ந்த செம்பவழவாய் பிள்ளை திருநாவுக்கரசர் என சீர்த்தி எம்பெருமக்களும் ஏ இந்த கூட்டத்தில் அறநடியார் இன்பமேதி உம்பர்களும் போற்றிசைப்ப சிவம் பெருகும் ஒளி நிறைத்தார் உலகமெல்லாம் சுவாமி நம்ம நேர வயிறு அருடைய விழாராய குழந்தை பாதத்தில் அவன் திருவிழா விழுந்தான். விழுந்தவன அந்த குழந்தை ஆகிச்சு. ஆகா அமலர்கள் அற்புதத்திலிருந்து பரமேஸ்வரன் காப்பாற்றப்பட்ட பிரபு அப்படியே பாதத்தில் விழுந்தாரு அவருக்கு அதிர்ச்சி அவருடைய விழா என்ன செய்யார் பாருங்க. தொழுது அணைவுற்று ஆண்ட அரசு அன்புருக தொண்டர் குழா திடையே சென்று படிதில் பெறும் காதலுடன் அடிமடிய பணிந்தவர்தம் கரங்கள் பற்றி பிஞ்சுக்கரம் இந்த பிஞ்சுக்கரம் திருநாகிருஷ்ணன் தூக்குது கீழே வந்து வணங்குறவர் சமய எதிரிங்க அவருக்கு பிஞ்சுக்கரம் அவர் மேல பட்டு நாமக்கிரு சுவாமி பணிந்தவர்தம் கரங்கள் பற்றி எழுது அறிய மறைக்கையா மலர்கையார் எழுதறிய மலர்கையார் எடுத்து இறஞ்சி
எழுதறிய மலர்கையால் எடுத்து இறைஞ்சி விடையின்மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம். அப்பரே என விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்தவர் விசுவாத்திருந்த சுகமாக கைவாத்திருந்த அம்மை அப்பான்னு கூப்பிட்டா வந்துட்டாங்க. அழுது அழைச்சார் இவர் சொன்னது விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தான். எப்படி கூப்பிடுற அப்பரே எனக்கு அப்பாவு இருக்கு அப்பரே அப்பருங்கிற திருநாமம் அவருடைய பிள்ளையார் ஞான சம்பந்தப்படுவான் திருநாமம் மறந்துடாதீங்க. நாவுக்கரசர் சிவபெருமான் விட்ட இப்ப குழந்தை அவர் அப்பரே அப்பரே என அவரும் அடியேன் என்றார். அப்பரே என அவரும் அடியேன் என்றார். அவர் அப்பரே என்று அடியார் என்றார். ரெண்டு பேரும் அருமையாக அருட்பெரும் தனிக்கடனும் உலகுக்கெல்லாம் அன்பு செய்யும் அன்பு நெறி கடனும் ஒருங்கே இணைந்த காட்சி இங்கே பார்க்கிறோம். ரெண்டு பெருமக்களும் ஒருங்கே சென்று தோணிபுர நாயகரையும் அந்த பெரிய நாயகி தாயினையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுகிறார். தவாம் இவர் பொடிய அவர் பொடிய அந்த திரு சன்னதியிலே சீர்காழிக்கு போனா இந்த நினைவுடா நம்ம வரணும். சீர்காழியில போன உடனே சன்னிதியில போய் நின்ன உடனே நமக்கு இந்த சிந்தனைதான் ஒரு காலத்துல பல நூறு வருஷத்துக்கு முன்னால இந்த பக்கம் சின்ன குழந்தை இந்த பக்கம் திருநாகர சுவாமி ரெண்டு பேரும் பாடின இடத்துல நம்ம நிக்கிறோம். அங்க அப்படி இன்னும் வழிபாடு செய்யும் அந்த ஒரு அருமை பாட்டினையும் பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் அங்கே பலகாலம் ஒருங்கிருந்து விட்டு அங்கிருந்து புறப்படுகிறார் திருநாகர சுவாமி. அங்கே பொன்னியினுடைய இரண்டு கரை காவிரியுடைய இரண்டு கரையில் பல ஸ்தலங்களெல்லாம் தரிசித்துக் கொண்டு திரு நேடூர் திரு புன்கூர் திரு கருப்பரியரூர் திரு குறுக்கை திரு நனிவள்ளி முதலிய ஸ்தலங்களெல்லாம் சுவாமி தரிசித்துக் கொண்டே வருகிறார். வேகமா போறோம் சுவாமி மெதுவத்த வர நம்ம வேகமா போறோம். அப்படியே அங்க பல ஸ்தலங்கள்லாம் தரிசித்து விட்டு கும்பகோணம் பக்கத்துல திரு சத்திமுற்றம் இந்த ஸ்தலம் அதுக்கப்புறம் திரு ஆவடுதுறை திருவாவடுதுறையில ஆயிரம் பொற்களை கொடுத்த செய்தியெல்லாம் பதிவுகள்லாம் பாடிட்டு நேர திரு பழையாறை ஸ்தலம் வந்து திரு சத்திமுற்றம் அந்த சத்திமுற்றத்துல அன்னை உமாதேவியார் சிவபெருமானை வழிபட்ட இடம். அங்க வந்த உடனே அவருக்கு ஒரு ஆசை பரமேஸ்வரா உங்க ரெண்டு திருவடியும் என் சிரசு மேல வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா கேட்கிறேன். அந்த ஆசையை திரு சத்திமுத்தத்துல கோவாய் முடிகி என்ற பதிகத்தை பாடு. அந்த பதிகத்தை பாடி உன்னை திருவடிகளை என் சென்னையில் வைக்கணப்பா என்று அழுகிறேன். நான் சமண சமயத்தில் இருந்தனால அந்த உணர்வை திரும்ப திரும்ப வரும் மிக அருமையாக உள்ளவர்களாம் அந்த இடத்திலே இருக்கும். சுவாமி திருவடி தீட்சை நம்ம பண்ணணும். சுவாமி திருவடி தீட்சை அதனாலதான் நம்முடைய உடம்புல சுவாமி குளிச்சுக்காரு பத்தீங்கன்னா தலை வந்து சிரசு வந்து விளையாட்டாது யாருக்கும் தட்டையா இருக்க மாட்டேன் இல்ல அப்படி ஒரு வளைஞ்சிருக்கும் நீங்க சீவும் போது பாருங்களேன் என்ன அப்பதான் பார்க்க முடியும் அப்படி அப்படி ஒரு விளையாட்டா இல்லாம வளைஞ்சிருக்கும். சிவபெருமான் திருப்படி பாதம் வந்து உள்ள ஒரு குழி இருக்கு நம்ம பாதம் இருக்கலா பாருங்களேன் நம்ம பாதம் வந்து எப்படி விளாட்டா இல்ல நடுவில் முன்னால அஞ்சு வருடம் பண்ணி பதித்து பின்னால பின்னாலும் பதியுது நடுவில் மாத்திரம் ஒரு அரை இன்ச்சுக்கு மேல போயிடுச்சு. இந்த குழிவான பகுதியும் இந்த மேலான பகுதியும் சரியா பொருந்தும் மேட்சிங் சரியா. இதை நம்ம சாஸ்திரத்துல தாடலை என்பார்கள். தாடலை தாழ் பிளஸ் தலை தமிழ் இலக்கணத்துல தாழ் பிளஸ் தலை என்பதுல தாழ் உள்ள லகாரம் பின்னால் வரக்கூடிய மொழியாக தலையில் உள்ள தகாரம் ரெண்டு சேர்ந்து டாயம் இது புணர்ச்சி விதி தாழ் பிளஸ் தலை தாழலை நாயி. ஆக அந்த ரெண்டும் எழுத்துக்களும் மறைஞ்சு புதுசா இருந்து இது எதை குறிக்கிறது ஆன்மாவும் ஜீவான்மாவும் பரமேஸ்வரனாகிய அல்ல பரமாத்மாவும் ஒன்றோடு இணைகிற சமயத்துல
ஆன ஒரு புதிய ஒரு உலகமே நமக்கு இருந்துச்சு. உலகத்தை மறந்த ஒரு பிரபஞ்சம் சிறசில செஞ்சு வைக்கணும் சாமி. இதுதான் திருமணி தீட்சை என்று சொல்வாரு. திருமணி தீட்சை அதை வேண்டுகிறார் திரு சக்திமுற்றத்துல கோவாய் முடிகி என்ற பகையத்தை பாடுற சுவாமி. என்ன பண்ற, நல்லூருக்கு வாரம் நாம் கருகுவோம். திருநல்லூர் பக்கத்துல திரு சக்திமுற்றத்துல அருகே அப்படியே சுவாமி நடந்தவர் மாறிக்கானா திருநாகிருஷ்ணன் பேசிட்டு வரீங்க. நம்ம உட்காந்துருக்கோம், அவர் வயசானவர் பின்னால் உட்காந்து நம்ம முதல்ல இறங்கி பிரசாத சாலைக்கு இருந்து பாருங்க. வயிறு பசி இவர் கூட போறான் சாப்பாடு வாங்கி தர மாட்டேன். பின்னாகிருஷ்ணன் போனா அவரே சாப்பிட மாட்டார், நம்ம பட்டி விட்டுரு நம்ம முதல்ல தின்னு விட்டு விட போவோம். இந்த காரணம் அப்பர் பெருமான் அப்படியே நடை பாதுகாவல அவ்வளவு ஸ்தலங்களும் வர அது ஒண்ணுமே போதும். சுவாமியுடைய பெருமை மக்கள் தமிழகம் முழுக்க மட்டுமில்ல கைலாயத்துக்கு போகப்படாது பாக்கணும் கொஞ்ச நேரத்துல கைலக்கி யாத்திரையே பாத யாத்திரை போகிறார் திருநாகிருஷ்ணன். அந்த வகையிலே திருநெல்லூர் வந்தார், சொன்னபடி சுவாமி நிசித்தார் அந்த மூலஸ்தானத்துல திருவடி நிச்சயம் திருவடி சுவாமி திருவடி அப்படியே சுவாமி சொன்னபடி செய்தார் அழுகிறார். அப்படி அழுகிற நன்மை பெருகு அருணேயே வந்தணைந்து நல்லூரின் மனு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அபர்தம் சென்னி மீசை பாதமர சூட்டினார் சிவபெருமான். நம பார்வதி பலையே சொன்னத அப்படி செஞ்சார். சென்னி மீசை பாதமர சூட்டினார் சிவபெருமான். அற்புதமான பாடல். ஆக இப்பொழுது இந்த முறையிலே சுவாமிகள் திருவள்ளி தீட்சை செய்த இடம் திருநல்லூர் தேவாரத்துல அப்படியே வச்சுற திருநல்லூர். நனைந்தனைய திருபடியின் தலைமையில் வைத்தாய், நனைந்தனைய திருபடியின் தலைமையில் வைத்தாய் நல்லூரம் பெருமான் நல்லவாரே என்று அருமையாக பாடுறார். அந்த அற்புத கேத்திரத்துல திரு நல்லூர்ல நம்முடைய சுவாமிகள் திருநாவுக்கர சுவாமி பாடுற ஒரு பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த பாடல் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய பல அருள் கருகூலங்களை தனது. நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் நிலாமே தீவினைகள் நீங்க வைத்தார். நனைந்தனைய திருபடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் அடியார்கள சுவாமி நல்ல நையப்பர் நினைந்துருக அடியார். இதுக்காக அடுத்தவரில் பதில் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சேரல ஒரு கரைப்பட்டுச்சுன்னா சலவை தொழிலாளி போட்டு கல்ல போட்டு அடிக்கிறான இறக்கம் இருக்க அவனுக்கு அவனை தக்கணும். கடை போக்குவதற்கு அந்த அடி வேணும். அம்மியில அந்த காலத்து அம்மி அம்மியில இப்ப அம்மிதான் வீடுகள் இருக்கு. அந்த காலத்துல அம்மியில சட்னி அடைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா உப்பு புளி நான் தான் நினைக்கேன். வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க தாய்மார்கள். அதை வச்சு குழவி எடுத்து ஒரு நை மேட்சிங் அடி விட்டாத்தான் சட்டி வெளியே வரும். இல்லாமே தீவினைகள் நீங்க வைக்கிறது அடுக்கடையில் இருக்கு. இன்னைக்கு பாக்கலாம் நினைந்திருக்கும் அடியாரை நைய வைத்தார், இல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். நினைந்திருக்கும் அடியாரை நைய வைத்தார் இல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகி கழித்து உருவை பொருளை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகுடத்து ஏற துற்ற இனம் அவர்கள் போதவிழுந்து மதுவாயி பில்கி நனைந்தனைய திருவடி என்

0: சுவாமி திருப்படி மலர்கள் இருந்து அருள் தேன் பொழியுதான் அப்படி நனைஞ்சிருக்குதான். அருள் தேனால திருவிழி வச்சா பொழிச்சியா இருக்குதான். அனுபவத்தை சொல்ல நனைந்தடைய மதுவாய் பெருகி மதுனா தேன் அப்படியே தேன்ல நிறைஞ்சி ஆனந்த தேன் அப்படியே சுரிதான் திருவடியை வீச்சப்படும் போது ஒவ்வொரு திருத்தாண்டகத்திலையும் நனைந்தடைய திருவடியின் தலைவையே வைத்தான் பாருங்க. அனுபவத்துல அந்த அருள் அனுபவத்துல ஆனந்த விடத்துல தெரிவிக்கின்ற அப்பர் பெருமான் அங்கு நடந்த அருள் அதிசய அனுபவத்தை வழித்து காட்டுகின்ற ஒரு தாய்க்கான் இந்த திருத்தாண்டம். அவ்வாறு பாடி பரவிய நாயகர் அங்கிருந்து புறப்பட்டு அருமையாக பல சிலைகளெல்லாம் தரிசித்தம் செய்து தரிசனம் செய்து கொண்டு திருப்பழனமே நட்சத்திரம் திருப்பழனமே நட்சத்திரத்துல சுவாமிக்கு அற்புதமான பதிகம் பாடல. அந்த பதிகத்தை பாடிட்டு அங்கிருந்து பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஸ்தலம், அந்த திங்களூருக்கு வருகிறார் சுவாமி. திங்களூர் திங்கள்னா சந்திரன், சந்திரன் சிவபெருமானை வழிபட்டது திங்கள். இப்பதான் அந்த நவகிரக சலங்களுக்கு மேலே பற்றி போறாங்க, அந்த நவகிரகங்கள் வழிபட்ட கோயில கும்பிடுறவங்க அந்த நவகிரகங்களுக்கு அருள் பாதித்த மூலஸ்தானத்தை கும்பிட பண்ணுங்க. நேர வந்து சந்திரனை கூட்டம் அப்படிங்கிறாங்க, சந்திரன் தலையடிப்பாரு ஆரியர் அங்க உள்ள போமான்னு எனக்கு மெயின் சுவிட்ச் அந்த இருக்கு நான் வாழ்ப்புல என்னமே கொண்டு போறேன் சந்திரன் சூரியனால் கோயில சூரியன் தலையடிப்பாரு திருமங்கல குடியில சாமி அம்பாருக்கு அவன் கும்பிடா போறாங்க. திரு நாகேஸ்வரத்துல இந்த நாகம் ராகுதாக அங்க போறாங்க பாருங்க, உள்ளே இருக்கிற திருநாகேஸ்வர பெருமான கும்பிட பண்ணாங்க அவருக்கு பால குணமணமா விஷயம் இப்படி கூட எழுந்தது. அவங்களெல்லாம் பார்த்து நவகிரகங்கள் வருத்தப்படுவதாக சமீபத்தில் வந்து செய்ய சொல்லுது. அதனால நமக்கு நேர மூலஸ்தானத்தை போய் கும்பிடணும், கும்பிட்டா இவங்க தான் அந்த மேல உதவி செய்வாங்க. ஆனா நவகிரக சடங்களுக்கு போக வேண்டாம்னு போய் ஒருவேளை திருநள்ளாற்றுல போய் சனி பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சனி பயங்கரமா நம்ம பிடிச்சிருக்கு அது பயங்கரமான பிடிக்க போகுது இல்லையா, அப்படியா நம்மகிட்ட இருக்குருவா பிடிக்கிறதுக்கு என்ன அது சனி பிடிச்சிருக்கு ஜோசிவாங்க அங்க போய் திருநாள் சனிய போய் கும்பிட்டு வாங்க சனி பகவான் வழிய இருக்க அவர் சிவபெருமான வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட ஒரு அங்க ஏற்பட்ட ஒரு தீங்கு நீக்கிறதுக்கு வழிபட்ட இடம் நலன் சனி பகவானால் பிடிக்கப்பட்ட அந்த விடுதலை பெற்ற இடம் திரு நள்ளாறு நலன் வழிபட்ட கோயில் நல தீர்த்தம் அது சனியிலிருந்து விடுபடுவதற்காக பல மன்னர்கள் வழிபட்ட இடம் கடைசியில சனி பகவானே சிவபெருமான இவங்க உள்ளே இருக்கிற தர்பாணி சிவபெருமான வணங்கமாட்டேங்க வெளியே இருக்கிற சனி பகவான் இதெல்லாம் நம்ம சைவ சமயத்துக்கு மாறுபட்ட விஷயம் என்று அணியன் நீ சொல்ல ஆசைப்படுது. இப்பொழுது சுவாமிகள் அப்படியே திங்களூர் வந்தார். திங்களூர் ஊருக்குள்ள போகும்போது அவர் கண்களை ஒரு புதிய விஷயம் கவர்கள் திருக்கண்கள் எந்த மாதிரித்தானும் திருநாவுக்கரசர் தனி பந்தரம், திருநாவுக்கரசர் பள்ளிச்சாலை, திருநாவுக்கரசர் பஸ் ஸ்டாப், திருநாவுக்கரசர் மதிய உணவு குரம், திருநாவுக்கரசர் சமூக கட்டடம் எல்லாம் அங்க பார்த்தா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசனே இருக்கு. இதெல்லாம் யாரு பேரு என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா இந்த ஊர்ல அப்பூஞ்சலிகள்னு ஒரு பெரியவர் இருக்கிற அவருக்கு திருநாவுக்கரசர் சுவாமிலாம் போதும் அவரையே வழிபடி செய்ய மாட்டிருக்காரு யார்கிட்ட இவர்கிட்ட இவர்கிட்ட இருக்காங்க திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு அப்பூஞ்சலிகள் தெரியாது அப்போ இவரை தெரிஞ்சுட்டு இருக்கு அப்ப இவரை பிராமணன் வருதுறாங்க திருநாவுக்கரசன் வேளாது அவரோ பிராமணன் இந்த பிராமணர் திருநாவுக்கரசன் வேளாக வழிபடி செய்யமா அவரு பெருமானுடைய அருள் பெற்ற செய்தியெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு எனக்கு குழந்தையும் அவர் தான் அப்போது அப்பூஜரிகள் அப்படி பூஜின் ஐஸ்வர்யம் என்றால் அழகு அருமையான அருள் ஐஸ்வர்யம் அவருக்கு உள்ளமெல்லாம் திருநாவுக்கரசு அந்த பிள்ளைகளுக்கு பேரு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு நடு திருநாவுக்கரசு நெட்ட திருநாவுக்கரசு கட்ட திருநாவுக்கரசு எல்லாம் திருநாவுக்கரசு அந்த நாளை எடுத்தாலும் சொல்ல மாட்டார் திருநாவுக்கரசு நாளை எடுத்துவார் அந்த ஃபேன் எடுத்தாலும் சொல்ல மாட்டார் திருநாவுக்கரசு விசிறி விட்டார் சேரு திருநாகர சாமி சேரு, பேனா திருநாகர சாமி பேனா, எதை எடுத்தாலும் அவருக்கு அதாயா அந்த ஊருக்கு அவன் கேட்ட திருநாகர சாமி. நான் இந்த விரிவில் திரு அப்புதிரி நாயனார் சரித்திரத்தை பார்க்க பின்னா பார்க்க போறேன். அதை இப்ப ஷார்ட்டா சொல்லு. அப்புதிரி நாயனார் இவரை கண்டு மகிழ்ந்து ஆடி பாடி வரவேற்று வீட்டு திருவமசி என்கிறார். மற்றவரும் மரணகிண்டான். சரி பேசுவோம். மூத்த திருநாகரசு நம்முடைய குலையும் வந்தாச்சு, அவருக்கு திருவமதி படைக்கணும். ஒரு வாழை குருத்தி அதை பறிச்சிட்டு வா தோட்டத்தில் போய். மூத்த திருநாகரசு ஓடுற சந்தோஷம் அவருக்கு உருட்டி போற. ஆகா நம்ம வீட்டுக்கு திருநாகரசு வந்துட்டாரு. எத்தனை வருஷ காலமா இயங்கணும். உடனே அவருக்கு வேண்டிய திருவமதி அந்த அம்மா படைக்க ஆரம்பிச்சாச்சு. தயாரிக்கு மூத்த திருநாகரசு போய் வாழை குருத்தி அடிகின்ற சமயத்துல ஐயா உள்ள இருந்து ஒரு நாகம் தீட்டு விஷம் தலை கேறுகிற. ஆனா அந்த குழந்தை அந்த கையில பிடித்த வாழை இலைய கொண்டாந்து அம்மா அப்பா கையில கொடுத்துட்டு சாஞ்சிச்சு. வில் பவர் வாங்கியிருக்காரு. வில் பவர் மெய்ப்பூர் நாயனார் தன்னை முத்திநாதன் தன் கத்தியினால நினைச்சதை முடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற மெய்காவலர் தத்தனை கூப்பிட்டு இவருக்கு ஒரு விதமான இடையூறும் இல்லாம ஊர் இடையில விட்டுட்டு வாங்க. அவரும் சிவனடியா என்ன இது பண்ணிட்டார், நீ கோவப்படாது, அவருக்கு தீங்கு வரக்கூடாது, அவரை கொண்டு ஊர் எண்ணில் விட்டுவா தத்தான்னு சொன்னார். தத்தன் கொண்டு ஊர் எண்ணில ஒரு விதமான இடையூறும் வராம கொண்டு விட்டு வர்ற வரைக்கும் உயிரும் பில் பவர். ஐயோ சுவாமி நீங்க செஞ்ச அப்படின்னா சொன்ன அப்படி இன்று எனக்கு ஐயோ செய்தது யார் செய்ய வரல. இந்த அருமையான உதவிய தத்தா நீ செய்வார் எனக்கு யாருப்பா செய்வார் என்று அங்கே பெரியவராட்ட முதல்ல பார்க்கறேன். அந்த மாதிரி குழந்தை கொடுத்துட்டு அப்படி சாமிச்சு அது நாங்க அந்த வைராக்கிய நமக்கு இருக்கோம். தினமும் திருமண வாய்ப்பு பெருமான தரிசனம் பண்ணணும். மழை வந்தாலும் போனோம், ஓட்டக்குழை இருந்தாலும் ஓட்டக்குழை மிஷி போகணும். நீ மழை பெய்து நாளை பார்த்து அவர் அங்கே இருக்காரு மத்தானேஸ்வரர் ஓடியா ஒத்துறாரு. நாளைக்கு விருந்தாள் வந்துடும், விருந்தாள் ஒரு வாரம் டேர அடிப்பாங்க. நான் முடிக்கு நான் போறப்படுத்துவோம். இப்படிதான் சாமியை ஏமாற்றப்பட பெருமானுடைய திருமணியை சிக்கனப்பிடித்த நாயகர் அப்பூஜினிகளார் திருநாகர் சுவாமியை குலதெய்வமா கொண்டிருக்கிறார். அவருக்கு அவதாரம் என்ன குழந்தை பத்தியலாம் கொடுத்தது. ரெண்டு பேரும் அப்பா அம்மா பார்த்தாங்க வீட்டு சாஞ்சிச்சு. ஒரு பாயில சுத்தினாங்க வீட்டுக்குள்ள பிரச்சுட்டாங்க. கொஞ்சம் கூட பிள்ளை இறந்து போச்சேன்னு கவலைப்படலை. அச்சையோ திருநாகர் சுவாமிக்கு அமுது கிடைக்கிற காலம் தாமதம் ஆயிடுச்சுன்னு அப்படித்தான் அவர் என்ன தப்பாங்க. ஆவிதீர் சவத்தை வரும் கொண்டு போய் புறக்கடை வச்சுட்டாங்க. ரெடியாயிடுச்சு அமுது படைச்சாச்சு. சுவாமி அமுது இறந்துங்க. நாயனாரும் திரு மனைவியாரும் நம்முடைய நாமக்கர பெருமானை திருநமது ஆழ்ந்துகிறே என்று வேண்டுகிறார். மூத்த திருநாமக்கரசு எங்கே சாமி கேட்கிறார். பக்கத்துல வந்து சாப்பிடாதவா மூத்த திருநாமக்கரசு வாழையில் அறிய போறாரு அவர் எங்க கூட்டம். அப்பொழுது அவர்கள் நயமாக பயிற்சி அவன் இப்போது இங்கு உதவான் இறந்தான்னு சொல்லல இருக்கான்னு சொல்லல. இதுதான் நயம். பெரிய புராணம் காட்டு நயம் வேற எந்த மொழி பார்க்க முடியும். இப்போது அந்த இங்கு அவன் போதவான் சுவாமி அவன் தடுமாற்றத்தை பார்த்த இங்க உள்ள சொல்லு சொன்னாரு. கொஞ்சம் பொருங்க கொண்டு வந்து நேர திங்களூர் திருக்கோயிலுக்கு முற்றத்துல கொண்டு வந்து அந்த மூத்த திருநாக்கம் உடம்பு வைக்கப்பட்டது. கோயிலுக்குள்ள இல்ல கோயிலுக்குள்ள பிரேதம் போகப்பட்டது. வாசல் அழைத்தார்கள். வைத்தவுடனே பெருமானை தியானம் பண்ணார் திருநாகர சுவாமி. அதே தியானம் பண்ணி அருமையான ஒரு பதிகம் அந்த பதிகத்தை பாடினார். ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லி பத்து எண்ணிக்கை பத்து எண்ணங்கள்ல அந்த அருமையான பாடல் அமைஞ்சிருக்கு.
1: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சோதனைகளும் அவற்றை எதிர்நோக்கும் மன வலிமையும். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
2: கேள்விகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், அதாவது நம்முடைய சைவ மெய்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு பிரமாணம். ஒண்ணு. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் என்ன கருத்தை சொல்லுகிறது, அதையும் பார்க்கணும். அதனால என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க, த்ரீ வே டெஸ்ட். இந்த லயன்ஸ் கிளப் எல்லாம் போனீங்கன்னா ஒன்னு போட்டிருப்பாங்க, இந்த ரோட்டரியா ரோட்டரியில வந்து ஃபைவ் வே டெஸ்ட் ஒன்று போர்டு மாட்டிருப்பாங்க. அதனால என்ன சொன்னா, எந்த ஒரு கருத்தும் மூணு டெஸ்டுக்கு உட்பட வேண்டும். ஒன்று சுருத்தி, இன்னொன்னு யுக்தி, இன்னொன்னு அனுபூதி. நோட் பண்ணிக்கிறேன். சைவ சித்தாந்தம் என்ன வரியத்துனா, இந்த மூன்று டெஸ்டுக்கு அது நிக்கணும். சுருத்தி, யுக்தி, அனுபூதி. சுருத்தினா என்ன அர்த்தம், ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அது ஒண்ணு, அதான் சுருத்தின்னு பேர். இன்னொன்னு யுக்தி. யுக்தின் என்ன, காமன் சென்ஸ். நீங்க சொல்லுவது காமன் சென்ஸுக்கு சரியா இருக்கா, அதுக்கு பேர் யுக்தின்னு பேர். ஐக்யூன்னு சொல்றோம்ல, இப்ப ஐக்யூ. அப்புறம் இன்னொன்று அனுபூதி, உங்க வாழ்க்கையில சரியா வருதா, அனுபூதி. இப்ப ஏதோ ஒண்ணு வனஜா அங்க போறா இங்க போறா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் இப்ப அப்படி நினைக்கிறாங்க, வனஜா கூட நீங்களாலும் போக போறீங்களா இல்லையா. அதாவது என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில அது பிராக்டிக்கலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதான் அனுபூதி. அதான் சொன்னாங்க, சுருதி, யுக்தி, அனுபூதி. இந்த மூன்று டெஸ்டுக்கும் உடனே எதனாலும், ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை ஞானிகள் சொல்லியிருக்கிறார்களா, அதான் சுருதி. அப்படி சொல்லப்பட்ட கருத்து அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா, இரண்டாவது. மூணாவது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் அது சரியாக இருக்கிறதா. மூணு ஸ்டாண்டர்டை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா, நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கே தெரியும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஒரு எல்லையை வைத்துக் கொண்டு நீங்க வந்து வினாவை தொடுக்கும். அதான் நான் சொல்றேன். என ஏதோ ஒரு புத்தகத்தில் அப்படி எழுதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கொண்டக்கூடாது. எழுதுறது எப்படினாலும் எழுதலாம். அதாவது உடலிலே எங்க இருக்குன்னா, மனோமய கோஷம்னு ஒரு உடம்பு இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மனோமய கோஷம் விஞ்ஞான கருவிகளுக்கு அகப்படாது. அது அந்த உடம்புக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க உபனிஷத்துல, அதுக்கு பேர் மனோமய கோஷம்னு வச்சிருக்காங்க. கோஷம்னா உடம்புன்னு அர்த்தம். அந்த ஐந்து உடம்புகளும் சேர்ந்துதான் அந்த உயிரை இயக்குது. நீங்க நினைக்கிறீங்க இந்த அனாட்டமிக்கல் பாடி இஸ் தி ஒன்லி ரீசன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் நம்முடைய உடம்புல எத்தனை சரீரம் வேலை செய்யுதுன்னா, அஞ்சு சரீரம் வேலை செய்யுதுங்கிறாங்க. ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம்ங்கிறது அனாட்டமிக்கல் பாடி. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மனம் என்கின்ற அந்த எங்க இருக்குன்னா, மனோமய கோஷம் என்ற ஒரு உடம்பிலே அது இருக்கிறது. அது உங்க விஞ்ஞான கருவிகளினாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. அதையும் சொல்லிட்டு ஏன் வந்து அது மன அந்த இறைவன் வந்து இந்த அன்னமய கோஷத்தை கொடுக்கலன்னா, இந்த உடம்புல ஏன் அதை கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனம் என்பது இந்த ஆன்மாவோடு அடுத்த பிறவிக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடம்பிலே அவர் கொடுக்கவில்லை. தெரியல. அதாவது நான் என்ன கேட்பேன், வேடிக்கையா, நான் வேடிக்கையா இதை பையங்க கேட்டா சொல்வேன், உனக்கு இவ்வளவு மூளை இருந்தால் உன்னை படைத்த கடவுளுக்கு எவ்வளவு மூளை இருக்கும் சிந்திச்சியான்னு கேட்பேன். அதான் என்ன கேட்கிறாரு, இது அடுத்த பிறவிக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை இந்த அனாட்டமிக்கல் பாடியில கொடுக்கல. அதனால என்ன சொன்னாரு, அந்த கரணங்கள். அந்த கரணங்கள்னால என்ன அர்த்தம்னா, மறைந்து இருக்கும் கருவிகள் அர்த்தம். அந்த அந்தம், அந்த கரணம் என்று சொன்னாலே மறைந்திருக்கும் கருவிகள்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம், கண்ணுக்கு தெரியாத கருவிகள்னு அர்த்தமே. ஆகவே அது என்ன உடம்புன்னு கேட்டால், மனோமய கோஷம் என்று சொல்லப்படும். அது ஒரு உடம்பு, உடம்போட ஆன்மாவோடு இருக்குது. அந்த உடம்புக்கும் என்ன உண்டுன்னா, ஒரு எல்லை உண்டு. ஆன்மா வந்து வியாபகமா இருக்கும், ஆனா உடம்பு வந்து எப்பொழுதுமே அது வந்து பிராக்மெண்டேஷன் சொல்ல முடியாது. இந்த உடம்புக்கு வந்து நீளாகலாம் உயரமெல்லாம் உண்டு. அதே போலதான் அந்த அன்னமய கோஷத்துக்கும் தன்மைகள் உண்டு, மனோமய கோஷத்துக்கு உண்டு. ஆனால் ஆன்மாவுக்கு மட்டும் என்ன கிடையாதுன்னா, அதுக்கு நீராகலம் கிடையாது. அது இன்னொரு நாளைக்கு இந்த ஆன்மாவை பற்றி சிந்திக்கும் போது நான் சொல்கிறேன். எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாலையானந்த சுவாமிகள் எழுதிய ஆகமத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஆகமம் தான். அது எங்க இருக்குன்னா, வாலையானந்த சுவாமிகள் எழுதிய சைவ அனுஷ்டான விதியில சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சகற்ப பிராணாயாமனும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபிரவ மந்திரத்தையும் சடங்க மந்திரத்தையும் அந்த பிராணாயாமத்தின் போது சேர்த்தே ஜெபம் பண்ணணும். அதான் சகற்ப பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது மற்றவர்கள் பண்ணுகின்ற பிராணாயாமம், அகற்ப பிராணாயாமம். இப்ப பிராணாயாமத்தை எல்லாருமே சொல்லுவாங்க, வேதாந்திகளும் சொல்லுவார்கள், சித்தாந்திகளும் சொல்லுவார்கள். இந்த பிராணாயாமங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பிராணாயாமம் என்பது அகற்ப பிராணாயாமம். ஆனால் சைவ சித்தாந்தம் சொல்லப்பட்ட பிராணாயாமம் சகற்ப பிராணாயாமம். அது உங்களுக்கு விரிவான விளக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் குறிச்சுடுங்க. வாலயானந்த சுவாமிகள் எழுதிய சைவ அனுஷ்டான விதி அதுல இருக்கு. உடலுக்குன்னு இல்ல, அதாவது பொருள்களை பற்றி, அசித்து பொருள்களை பற்றி இருந்தால் அது மாசு, சித்து பொருளை பற்றி இருந்தால் ஆசு. ஆமா ஆமா, மாசரு திங்கள்ங்கிறது, திங்கள்ங்கிறது சந்திரன் தானே, அந்த சந்திரன் என்பது சந்திரனுடைய உடம்பை தான் அங்கு குறிக்கிறாரு. அதே போல ஆசு என்பது ஆணவம் என்ற அந்த பொருள், அதாவது ஆசு என்பது உண்மையான உயிரை பற்றிய ஆசு எதுன்னா ஆணவம், அவ்வளவுதானே. உயிரை பற்றிய அளவுக்கு சைவ சித்தாந்த கொள்கையின்படி என்பது ஆணவம். அதனாலதான் சிவபிரகாசிலையும் சரி திருவள்ளுவர் பயிலையும் சரி ஆசுங்கிற வார்த்தையே சொல்லுவார் ஆணவத்துக்கு. ஆசு ஆதியேல் அனைவ காரணம் என். நமக்கு ஞானிகள் என்ன பொருள் ஆட்சிறாங்கன்னா அந்த ஆணவ மலத்தை ஆசு என்று சொல்வார்கள், அதை மாசு என்று சொல்ல மாட்டார்கள். ஆமா, நான் பகின்ற அதான் சொல்றேன் இல்லையா, அதாவது அந்த பதினோரு மந்திரங்கள், அந்த பதினோரு மந்திரங்களையும் அந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது, பிராணாயாமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிராணாயாமங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மூன்று ப்ராசஸர் இருக்குது இல்லையா, ஒன்று பூரகம், அப்புறம் கும்பகம், அப்புறம் ரேசகம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எதற்காக செய்யறோம்னு கேட்டா ரெஸ்பிரேட்டரி ஆக்ஷன் மட்டும் இல்லை, அது சூக்கும உடம்பையும் சேர்த்து தூய்மை பண்ணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன முத்திரை பிடிக்கணும், வராக முத்திரையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பிராணாயாமம் பண்ணும்போது பிடிக்கிற முத்திரை வராக முத்திரை, அது இடது நாசியின் வழியாக எழுத்து வலது நாசியின் வழியாக விடணுங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, வேதாந்திகளும் சொல்லுவாங்க. ஆனால் வேதாந்திகள் எதை சொல்ல மாட்டார்கள் என்றால் சகற்ப பிராணாயாமம் பண்ணுங்க அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த சகற்ப பிராணாயாமம் எதற்காக செய்வது என்றால் நம்முடைய மனதை இறைவன் சுத்திகரிப்பதற்காக நாம் செய்வது. அது அந்த புத்தகம் வந்து ரொம்ப அனுஷ்டான விதியிலேயே இதுவரைக்கும் வந்ததிலேயே வாலயானந்த சுவாமிகள் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு கிரியும் எதுக்காக செய்யறோம் அப்படின்லாம் போட்டிருப்பார். 20 ரூபாய் பண்ணிக்கிறேன் இப்போ. நீங்க சொல்லுங்க, எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு 100 காப்பி வாங்கி கூட நான் அனுப்பிச்சுவேன், உங்களுக்கே அனுப்பிச்சுறேன், நீங்க கொடுக்கலாம். அதான் நான் சொல்றேன், அதாவது எப்பொழுதுமே நம்முடைய ஞானிகள் நம்முடைய நூல்களை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நூல்களை செய்த ஞானிகள் எல்லாம் அவர்கள் கருத்துப்படி செய்யவில்லை, அது முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவபெருமான் சிவாகமத்தில் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அவங்க சொல்றாங்களே ஒழிய இட் இஸ் மை ஒப்பீனியன் எந்த ஞானியும் பேசல. இப்ப உண்மை விளக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்றாரு, வன்மைதர் ஆகமனூர் வைத்த பொருள் வழுவார் உண்மை விளக்கம் உரை செய்ய திம்மதஞ்சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வை தைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பான். உண்மை விளக்கத்தில் என்ன சொல்றாரு, வன்மைதரு ஆகமனூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய. அதே போல மாணிக்கவா சுவாமிகள் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆனா வேதங்களின் வழியாக இறைவனை அணுகும் பொழுது என்ன சொன்னாரு, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியன். வேதமும் இறைவன் சொன்னதுதான், ஆகமும் இறைவன் சொன்னதுதான், ஆனா வேதத்தின் வழியாக போகும் பொழுது அது ஞானத்தை வழங்காது, ஆகமத்தின் வழியாக போகும் பொழுதுதான் ஞானத்தை வழங்கும். அது அப்படியே சொன்னார் ஞானிக்காசு, என்ன அருமையா சொல்லிருக்காரு, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியன். அதாவது வேதத்திற்கு அதிதெய்வமான அந்த வேத புலனே அந்த ஆழத்தையும் அகலத்தையும் நுண்ணையும் காண முடியாது என்று சொல்கிறார் ஐயா. அந்த ஐயாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அதான் அந்த திருமுறைகளை இலக்கணத்தோடு படிக்கணுங்கிறது அதுக்காக தான். ஐயான்னா நீ நினைப்பீங்கன்னா ஏதோ அந்த சார்னு சொல்றமே அது உள்ள ஐயான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஐயா எனக்கு ஒரு நாள் சிறு விடுப்பு வேணும்னு எழுதுவாங்க எங்க ஊர்ல, ஐ வாண்ட் அ கேஷுவல் லீவ் ஃபார் ஒன் டேங்கிறது தமிழ் எழுதுவாங்க, ஐயா ஒரு நாள் எனக்கு சிறு விடுப்பு வேணும்னு எழுதுவாங்க. அந்த ஐயா என்பது சார்ங்கிற வார்த்தை இல்லை, ஐயா என்பது வியப்பு இடைச்சொல், தமிழ்ல வியப்பு இடைச்சொல்னு சொல்லு. நம்ம என்ன சொல்றோம், அம்மா இந்த பில்டிங் எவ்வளவு உயரமா இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா, அங்க இல்லையா, அங்க அம்மாங்கிறது என்ன, வியப்பை உணர்த்தக்கூடிய இடைச்சொல். அதே போலதான் ஐயா என்பது வியப்பு. வேதன புரணனே ஐயா என்று அவன் வியந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்டவன் நீ ஆகமமாக யாகமத்தின் வழியாக இறைவனை அணுகும் பொழுது என்ன சொன்னாரு, ஆகமம் ஆகினென்று அன்னிப்பான். அருமையான வார்த்தை பாருங்க. வேதங்களின் வழியாக இறைவனை காணலாம் என்று நீங்கள் சென்றால் இறைவனை காண நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஆனால் ஆகமங்களின் வழியாக இறைவனை அணுகினால் இறைவன் உன்னை நோக்கி வருவான். எது எளிது, இறைவனை நோக்கி நீ போவது எளிதா, இறைவன் உன்னை நோக்கி வருவது எளிதா? அதான் சொன்னால் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அன்னிப்பான் என்ன அர்த்தம், ஹி கம்ஸ் நியரர், தி லார்ட் வில் கம் நியரர். இஃப் யூ அப்ரோச் த்ரூ ஆகமாஸ், இஃப் யூ அப்ரோச் தி லார்ட் வித் வேதாஸ், யூ கேனாட் ஃபைண்ட் அவுட் த மைக்ரோகாசம், த மேக்ரோகாசம், த பிரெத், த லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் த லார்ட். என்ன அருமையா இருக்கும், வேதங்கள் ஐயோ என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அதில் எல்லாருமே திருமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாத்திரங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆகமங்கள், ஆகமங்களில் சிவபெருமான் அந்த ஆகமத்தை யாருக்கு உணர்த்தினான் என்றால் தக்குவமுடைய முனிவர்களுக்கு பல்வேறு காலங்களில் உணர்த்தினான். அந்த ஆகமத்தின் சாரத்தை தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்றுதான் அவர் சொல்கிறார் திருமுறைகள் பூராமே. அதனாலதான் சை வேத நெறி தலைத்துவோங்க மிகு சைவ துறை விளங்க. வேதத்தை நெறினாரு, ஆகமத்தை துறையினாரு. சேர்க்கலாருடைய வாக்க பாருங்க, வேதத்தை நெறினா சொன்னார், ஆகமத்தை துறையினர். நெறினா என்னது, நெறினா என்ன, துறையினா என்ன, என்ன கேட்பேன் உங்களுக்காக சொல்லல. இப்ப என்ன போச்சுன்னா தமிழை ஆங்கிலத்தில் விளக்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது. அதாவது நெறினா மீன்ஸ் அர்த்தம், துறைனா எண்டு அர்த்தம். வேதா இஸ் ஒன்லி மீன்ஸ் பட் இட் இஸ் நாட் என் எண்டு. அதனால வேதத்தை நெறினாரு, ஆகமத்தை துறையினர். இந்த வார்த்தைகள் பாரு, தமிழ்ல வந்து அவ்வளவு நுட்பம் இருக்கு, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளவு பொருள். ஞானத்தை கொடுத்தார், எந்த பேஸ்ல கொடுத்தார் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஞானத்தை கொடுத்தார், எந்த அடிப்படையில் கொடுத்தார் என்றால் அந்த பெரிய புராணத்தை நன்றாக நீங்கள் படித்தால் அவர்கள் செய்த அந்த உயர்ந்த அந்த செயல்களுக்காக கொடுக்கவில்லை. ஞாபகத்தில் வச்சுக்கணும், கண்ணப்பர் கண்ணை பிடுங்கி வச்சதுக்காக ஞானம் கொடுக்கல, கலிக்கும்பராயனார் மனைவி கையை வெட்டினதுக்காக ஞானம் கொடுக்கல. மனைவி கையை வெட்டினாத்தான் ஞானம்னா எல்லாரும் வெட்டிடுவாங்களே. கையடிந்த வரிசையான் கலிக்கம்பன் கலியன் நாயனாருக்கு முத்திய கொடுத்தார், மனைவி கையை வெட்டினதுக்கு ஞானம் கொடுத்தார். வருது இல்ல, அப்ப கையை வெட்டினதுக்கும் காலை வெட்டினதுக்கும் மூக்கு வெட்டினதுக்கும் பிள்ளையை கொடுத்ததுக்குமா அவன் ஞானத்தை கொடுத்தார் இல்லை. அங்கதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த சரீகிரியா யோகங்களின் பலனை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் ஞானத்தை கொடுத்தார். அப்ப இந்த செயலை எப்படி காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கவனிக்க வேண்டிய. அப்ப ஏன் சார் இதை சொல்றாரு, இப்ப கண்ணப்பருக்கு ஏன் ஞானம் கொடுத்தாரு சொல்றாரு பாருங்க. அவரே முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட. எப்படி சொல்றாரு கண்ணப்பருக்கு, கதையை சொல்றாரு, கதையை சொல்றாரு. ஆனா ஞானம் எதற்காக கொடுத்தார், கண்ணை பிடிங்கி வச்சதுக்காக ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லல சேர்க்கிறார். அதான் நீங்க படிங்க, பெரிய ஒரு நாளுக்கு நுட்பம் என்னன்னா அவர் செயலை காட்டுறாரே ஒழிய ஞானத்தை அந்த செயலுக்காக கொடுக்கல. முன்பு செய்தவத்தின் ஈட்டம், அவர் பூர்வ ஜென்மத்திலே செய்த தவங்களுடைய முடிவை இப்பொழுது கொடுத்தார். இந்த செயலை எதுக்கு காட்டார், அந்த மாதிரி ஞானிகள் டு வாட் எக்ஸ்டென்ட் தே வில் கோ அப்படிங்கிறதுக்காக செயலை காட்டுறார். செயலை எதுக்காக சொல்றாருன்னா அந்த மாதிரி ஞானம் வந்தவர்கள் எப்படியெல்லாம் செயலை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காக சொன்னாரே ஒழிய அந்த செயலுக்காகத்தான் ஞானம் இல்லை. ஏன்னா அப்படின்னா கேட்டா, இப்போ ஒருத்தன் கேட்டான், ஒரு அருமையான ஒரு பையன் சொன்னா, உங்களை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னா, எனக்கு ஞானம் வராததுக்கு காரணம் சிவபெருமான் தான், ஞான சம்பந்தர் மாதிரி எனக்கும் அவர் ஞானப்பால் அந்த அம்மா கொடுத்திருந்தா நானும் ஞானியாக ஆயிருப்பேன். பால் கொடுக்காத அம்மா தப்பே ஒழிய ஏன் தப்பு இல்லைன்னா. அதான் சொன்னாரு, இந்த கேள்வி இவன் கேட்பான்னு தெரியும் ஞானசம்பந்தருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஞானம் எப்படி வந்ததுன்னா நான் அழுதுக்காக ஞானம் வந்ததுன்னு சொல்லல, அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. நான் அழுதுக்காகவோ அம்மா பால் கொடுத்ததுனாலே ஞானம் வரல. என்ன எப்படி ஞானம் வந்தாரு, ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தே தருள் செய்த. அதுக்குள்ளே ஆன்சர் இருக்கு பாருங்க. பல்வேறு ஜென்மங்களில் நான் செய்த சிவபூஜையின் பலனை இன்றைக்கு தருகிறாய்னு சொல்றார் இல்லையா. நான் அழுதுனால பால் கொடுத்தேன் சொன்னார, ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுர பிரம்மான் இவன் தேன். என்ன தெரியுதுன்னா அங்க செயல்கள் எதுக்கு கொட்டாருன்னா அந்த சிம்டம், அந்த அளவுக்கு போனவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு காட்டுறதுக்காக அந்த நிகழ்ச்சியை நமக்கு காட்டுறாரே ஒழிய அது எங்க இருக்குன்னு கேட்டா ஞானம் எதனால் வரும் என்றால் சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்துக்கு போனோம். ஞானம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்றால் மேல் சரியகிரியா யோகங்கள் செய்துளி. எட்டாம் சூத்திரம் என்ன சொல்றாரு, தவத்தினில் உணர்த்த. சிவபெருமான் எது எப்படி உணர்த்துவார், தவம் காரணமாக உணர்த்துவார். அவர்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த தவம் காரணமாக உணர்த்துவார். அதனால என்ன சொன்னாரு, ஐமூல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. தவத்தின் காரணமாகத்தான் ஞானம் வரும். அதனால் அதுக்கு மெய்கண்டாரே விளக்கு எழுதினாரு, மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். ஆகவே பூர்வ ஜென்மங்களில் சரியகிரியா யோகம் செய்யவில்லை என்றால் ஞானத்தை கொடுக்க மாட்டார். அதனால அந்த அப்படிதான் ரொம்ப நினைச்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த செயலுக்காக ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த செயல் வந்து அவருடைய அரிய பெரிய தன்மையை விளக்குவதற்காக. அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்களை சோதிப்பதற்காக இறைவன் வரவில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்களை சோதித்த பிறகுதான் அவர்களுடைய தன்மை தெரியும் என்றால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் கேள்வி. வாத்தியார் தான் டெஸ்ட் வச்சு தெரியணும், இறைவன் அப்படியா இருப்பாரு? உனக்கு டெஸ்ட் வச்ச பிறகு இன்டெலிஜென்ஸ் தெரியுமா இறைவனுக்கு? புரியுதா? அதனால இப்படி சோதித்துத்தான் இறைவன் அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர் இறைவனாக இருக்க முடியாது. அவர் தான் உயிருக்குள்ளே இருக்காரு, உனக்கு டெஸ்டா வைக்கணும். அவரு அவர் எங்க இருக்காரு, ஆன்மாவில் இருக்கிறார், உயிருக்குயிராய் தலைத்தவர் இல்லையா. அவருக்கு போய் விட்னஸ் வேண்டியதில்லை, டாக்குமெண்ட் ஒண்ணு வேண்டியதில்லை. அதனால என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய பெருமையை உலகத்தாருக்கு விளக்குவதற்காகத்தான் செய்யறாரே ஒழிய, இவர்கள் எப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள் என்பதை உலகத்தால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொன்னார். தொண்டரை விளக்கம் காண சேக்கலா சொல்றார். சிறுத்தொண்டர் புராணத்தை சொல்றாரு, ஏன் இப்படி வந்து கேட்டார் தெய்வமானாரு, இந்த சிறுத்தொண்டருடைய பெருமையை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக வந்தார், சிறுத்தொண்டரை சோதிப்பதற்காக வரவில்லை. தொண்டரை விளக்கம் காண. இந்த 63 நாயன்மார்களை அறிமுகம் பண்ணுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. முதல்ல அவர் தான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் சுந்தரருக்கு. 63 நாயன்மாரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார், பெருமையால் தம்மை ஒப்பார், தேனலால் எம்மை பெற்றார். தான் நாயன்மார்களை சிவபெருமான் எப்படி அறிமுகம் செய்தார் முக்கியம், நீங்க எப்படி சொல்றீங்கிறது முக்கியம் இல்ல. நாயன்மார்கள் இந்த 63 நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த திருத்தண்ட தொகையை அருளி செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார், சொன்னாரு, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். சொன்னாரு, அந்த நாயன்மார்கள் எல்லாம் என்னை குழந்தையாக பேணினார்கள். அதாவது நீங்க எப்படி இறைவனை பாக்குறீங்க, இறைவனை தாயும் தந்தையுமாக நீங்கள் பாக்குறீர்கள், நீங்க குழந்தையா பாக்குறீங்க. இந்த குழந்தை அம்மாட்ட கேட்கிற மாதிரி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு பால் வேணும், எனக்கு மிட்டாய் வேணும்னு கேட்கறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இறைவனை தாயும் தந்தையுமாக பார்த்து நீங்கள் குழந்தையாக பாவித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நாயன்மார்கள் அப்படி அல்ல, என்னை குழந்தையாக பாவித்துக் கொண்டு அவர்கள் தாயாக இருந்தார்கள் அப்படி சொன்னார். பேணலால் எம்மை பெற்றார். கணக்கருக்கு என்ன வந்தது, இப்படிப்பட்ட காட்டுல இவர் எப்படி தனியா இருப்பாரு, இவர் என்ன சாப்பிடுறாரு, இவருக்கு யாரு சாப்பாடு கொடுக்கறா. நீங்க அப்படி இல்லையா, நீங்க கண்ணத்தலை பார்த்தா என்ன பண்ணுவீங்க, எனக்கு என்ன கொடுத்தேருன்னு கேட்பீங்க இல்லையா. இங்க வந்து வெளிப்பட்டால் எனக்கு என்ன கொடுத்தே இருப்பாரு, கான்ட்ராக்ட் நீங்க. ஆனா கண்ணத்தலை எப்படி பாக்குறாரு, அந்த சிவபெருமானை குழந்தையாக பார்க்கிறார். ஆஹா, இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கிறாரு, இவருக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா, இவர் எப்படி பாதுகாக்கிறார், இந்த காட்டுல மிருகங்கள் எல்லாம் இருக்கே, அந்த சிங்கம்புலி கரடி எல்லாம் வந்து இவரை எதுவும் பண்ணிடாதா? அப்ப என்ன தெரியுது, சிவபெருமானை குழந்தையாகவும் தன்னை தாய் தந்தையராகவும் பார்க்கிறார்கள். அதான் சொன்னாரு பேணலால், அதான் குழந்தை தாய் தந்தையர்கள் குழந்தையை பேணுவதெல்லாம் பேணல்னு சொல்றது, தந்தை தாய் பேணல். அவையா சொன்னாங்க இல்லையா, தந்தையும் தாயும் பேண வேண்டும்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

சிவபெருமான் ஒரு வினாடியும் ஆடாத அசையாது இருப்பானே, ஆனால் அந்த அந்த சனநாயிலே உலகம் அழிந்து விடும், எல்லாம் பிணமாகி விடுவார்கள், காணிக்கு உணவாகிவிடும். எனவேதான் ஓய்வில்லாமல் பெருமான் நடனமாடுகின்றான் என்ற உள்குறிப்பை உள்ளே வைத்து இது இந்த பாடலில் இருந்துதான் வெளிவந்தது உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம். இந்த பாடல் இருந்துதான் சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம் வெளிவந்தது. இந்த பாடலை வைத்துக் கொண்டுத்தான் அடுத்து

என் தொழில் ஏன் யானையில சுவாமி யானையில வாகனமா வைத்துக் கொள்ளல, அதை உரிச்சிட்டாருங்க, அதனால அது பகையா இருக்கு. ஏன் குதிரையை வாகனமா எடுத்துக் கொள்ளல? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, அவன் வேகத்தை குறைக்க வேண்டும் என்ற காரணத்தாலே குதிரையை வாகனமாக ஏற்றுக்கொள்ளல. ஏன் சுவாமி தேர ஏற்றுக்கொள்ளல? அது சுவாமி கார் வச்ச போது திரிபுரம் எரிப்பதற்காக தேரிலே புறப்பட்ட போது தேர் அச்சு புரிந்து விட்ட காரணத்தால் பெருமான் தேரை வாகனமாக கொள்ளல். அப்படின்னா இது மேல போமா? ரிஷபம், அந்த ரிஷபம் வந்து வயசான ரிஷபமா இருக்குது. இப்ப அந்த பெண் சொல்ற, அது இல்ல சுவாமி வந்து சீக்கிரட்டா ஒரு ரிஷபம் வச்சிருக்கிறார், வேற யாருக்கு தெரியாது, வேற ஒண்ணு இல்ல. அந்த ரிஷபம் எதுன்னா, திருமால் பார்த்தா பெருமானே பேரூழில எல்லாம் முடிஞ்சு விட்டா அட்லீஸ்ட் நானாவது உங்களோட கூட இருந்து உங்களுக்கு விபூதி கொடுக்கறதுக்காவது கூட இருக்கணும். அப்பன்னா நீ என்ன பண்ண போறா? உனக்கு ரிஷபமா, நீங்க தாங்கி இருக்கிற ரிஷபமும் பெரிய ரிஷபமும் வயசாச்சு, அது பேரூழில முடிஞ்சு போயிட போயிது, அப்ப தனியா ஒண்ணு போகணும் இல்லையா? அப்படி இருந்து நீங்க என்ன பண்றீங்க? நீ என்ன சொல்ற? யாருக்கு சொல்ல வேணாம், நான் உங்களோட ரிஷபமா இருக்கேன். இதுல நீங்க விருப்பத்தை அதிகமா என் மீது ஏறுகிற போது மட்டும் காட்டுங்கள். சாமி என்ன பண்ண? இடபவதாய் தாங்கினான் திருமால்கான். இது ரகசியமான விஷயம். கோயிலிலே மூன்று விடைகள் இருக்கும், ஒன்று தரும விடை, மற்றொன்று மால் விடை, மற்றொன்று சோம விடை. இந்த மூன்று விடைகளிலே இரண்டு விடைகள் பேரூழி காலத்தில் அழிந்துவிடும். அழியாதிருக்கின்ற இடபமாகத்தானே திருமாலே உன்னை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்பது பரம ரகசியமாக உனக்கு எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ரகசிய காப்பீட்டுக்கு திட்டத்துல சாமி சேர்த்துக்கினாராம். அதனால இந்த விஷயத்த சொல்ல உனக்கு தெரியாதா? இந்த யானை அகரம் எல்லாம் காலி ஆயிடும், அல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. கடகரியும் பரிமாவும் தெருமுகம் தெரியவா எனக்கறிய எம்பேடி தடமதிகள் அவை மூன்றும் தடலரித்த அந்நாளி இடவமதாய் தங்கினான் திருமால்கான். சாழலோ, இந்த பாட்டு வர்ற போது பெரியவங்க நினைவு வருது, அதனால அதை சொல்லிடுறேன். கபாலீஸ்வரர் கோயிலிலே பிரம்மோற்சவத்திலே வீதி உலாவிலே பாடி வருகின்ற வந்த அருளாளர்களிலே மிக முக்கியமானவர் வந்து பாபுசியினுடைய நண்பர், சிறைவாசத்தில் இருந்த திருநெல்வேலி சுந்தர உருவா. திருநெல்வேலி தைரியமான ஒருவாங்க, தைரியமான ஒருவாங்க. எல்லாரும் மடங்கள்லயும் ஆதீனங்கள்லயும் போனா துண்டை இடுப்புல கட்டி

சுந்தரமூர்த்தி திருவான்மூரா அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தாரு திருவான்மூர். அவங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர். அதுக்கு முன்ன அவங்க வந்து சாதாரணமா இங்க கிண்டியில ஏதோ தொழில் அல்லது கல்லூரில இருந்தாங்க. அந்த மலரை இந்த ஒருவர் பேர் சொன்ன சுந்தர உதவாமூர்த்திகளுடைய வாழ்வியல் வரலை அவர் தான் தொகுத்து கொடுத்தாங்க. அத நம்முடைய கோகுலகிருஷ்ணன் தான் வெளியிட்டாங்க. வரியார் சாமி பாராட்டு விட சாமி அப்ப கொடுமுடியிலிருந்து பூஜை பண்ணிட்டு கார்ல வர்றாரு. அடியன் போய் தான் அழைச்சின்னு வந்து திருநெல்வேலி சுந்தர உதவாமூர்த்திகளுடைய குமாரர் செந்தில் ஆரம்பம் அடியனுக்கு நெருங்கிய நண்பர். நான் ஒரு 10 நாள் அங்க விரிவுறவன். அப்போ அவர் வரலாறு மதுரையிலே கும்பாபிஷேகம் நடக்கிறது. நம்ம நீதியர் ஜட்ஜிஸ் பார்ட்டியில் இருந்த பேரு தப்பீட்டி ராஜன் கும்பாபிஷேகம் பண்றாங்க. ரொம்ப சிரமப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அயராது பாடுபட்டாங்க. 4 ராஜகோபுரங்கள்ல 3 ராஜகோபுரம் திருப்பணி ஆகிவிட்டது. ஒரே ஒரு ராஜகோபுரம் திருப்பணி ஆகலையேன்னு சொல்லி வைகைக்கரையில போய் உட்கார்ந்து தினந்தோறும் காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் திருவாதிரத்தை ஓதி ஓதி அழுது கொண்டு தனியா இருப்பார். திருப்பணி ஆகலன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த வழியாக வந்த அவருடைய ஆத்மார்த்தமான நண்பர், ஏன் ராஜே ஏன் எழுதுறீங்க, ஏன் தனியா உட்கார்ந்து எழுதுறீங்களே, என்ன கார் கார் எங்க இந்த கார் ஓரமா நிற்கும், நீங்க இருக்கிறது யாரும் தெரியாது யாருக்கு. அவங்க மகன், அவங்க மகனார் நம்ம சட்டசபையில சபாநாயகரா இருந்தார் பழனிவர். அவங்க திண்டுக்கல்ல வந்து ஒரு புத்தகம் வெளியிட்ட போது நான் அவங்க அப்பாவுக்கு பெருமையை சொன்னேன். இது எனக்கு தெரியவே தெரியாது எங்க இருக்குதுன்னு. அப்புறம் நான் கன்னிமரா நூலகத்துல இத்தனாம் பகுதியில இத்தனை இடத்துல இத்தனாம் பேஜில் இந்த வரலாறு இருந்து போய் படிங்க. அவர் படிச்சுட்டு எனக்கு கடிதம் எழுதுனேன் சபாநாயகரா இருந்து, ஐயா உங்களால என் தந்தையாருடைய வாழ்வியல் வரலாறு இவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான வரலாறு இருந்தது எனக்கு தெரியாமலே போயிடுது. அழுகுறாங்க. வேற அவருடைய ஆத்மார்த்த நண்பர் வர்றார். அவங்க தான் வாக்கிங் போவாங்க இரவு நேரம். ஏன் அழுகுறீங்க ராஜன், 4 ராஜகோபுரத்துல 3 தயாராயிடுது ஒன்னு ஆகலையே, எவ்வளவு ஆகுதுன்னு. அந்த காலம் 1 லட்சம் ரூபாய் இருந்தா அந்த அந்த கோபுரத்தையும் பண்ணிடுவேன். இதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அந்த பெருந்தொகை அந்த காலத்துல 1 லட்சம் தான் பெருந்தொகை இல்லையா, இந்த நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இன்று மாலைக்குள்ள உங்களுக்குள்ள அந்த தொகையை நான் கொடுத்துறேன், நீங்க வாங்கிக்க சம்மதப்பட்டா வாங்கிக்கிங்க. அவர் வேறு யாரும் இல்லை, மதுரையிலே இருந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய கிறிஸ்துவ கோயிலுடைய பாதிரியார். அதுதான் அவங்க பழனிவேந்தரராஜன் மைந்தனாருக்கு சொன்னார், இப்படி ஒருவரதா தற்பீட்டிராஜனுடைய நட்புக்குரிய கிறிஸ்துவ பாதிரியார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 1 லட்சம் ரூபாய் நம்பிடும். எப்ப நடந்த மதுரை இல்லையா, ரொம்ப பழி. அப்ப அவர் இங்க வீதியில பாராயணம் பண்ணின்னு வர்றாரு. அவங்க ஒரு பாட்டு தான் பாடுவாங்கன்னா 4 வீதியும் வந்துருவாங்க ஒரே பாட்டு. நான் பாட்டை கேட்டிருக்கேன், விடிய விடிய பாடுவாங்க. காந்தலாகிந்து ஒரே பாட்டு தான் ஒரு தடவை நான் கேட்டிருக்கேன். இது வந்து 2 மணி நேரம் பாடுறாரு அந்த ஒரு பாட்டை, 2 மணி நேரம். அதுக்கப்புறமா இந்த கடகரியும் பரிமாவும் தேருமுகந்தே ஒரு தடவை பாடியிருக்காங்க. அடியார்கள் கேள்வி கட்ட வருவாங்க பாடுவாங்க. ரொம்ப ஆற்றல் துணிச்சல் அவரை மாதிரி. வாவூசியினுடைய நண்பர் சிறைவாதம் போறவர் தேசத்துக்காக. மதுரை மீனாட்சி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது, காலம் கடந்து விட்டது, கும்பாபிஷேகம் மணியாகுதுன்னு சொல்லிட்டு ஓதுவாருக்கு சான்ஸ் கொடுக்காம சிவாச்சாரியார் பட்டர் என்ன பண்ணாரு, தேவாரத்தை அவர் பாடிட்டார் பஞ்சபுராணத்தை. இவருக்கு வந்தது கோபம். அவர் பாடி முடிச்சு திருச்சிற்றம்பலம்னு சொல்ற போது இவர் பஞ்சகலையை இவர் எடுத்துக்கின்னு கையில மணி எடுத்துக்கின்னு இவர் வாசிச்சா வாசிச்சாரு. எல்லாரும் குரல் கொடுக்கிறாங்களா சிவாச்சாரியார், என் வேலையை நீ செஞ்ச உன் வேலையை நான் செஞ்சு போலாம். அந்த துணிச்சலாருக்கும் வர்றாரு. எனவே பெருமான் திருமாலை தாழலாக மதில்கள் அவைமூந்தம் தடல் எரித்த அந்நாளில் இடவமாதாய் தாங்கினார். அடுத்த பாட்டு, நால்வர்க்கு நன்மறை உப்பொருளை அந்தாளின் கீழ் அறமுறைத்தான் ஏ உட்கார்ந்து சாமியார் மாதிரி இருக்கிறானே இவனால என்ன லாபம்னு இந்த பெண் கேட்கிறார். அவன் வந்து தனக தனகாதியனாக இருக்கின்ற அறம்பொருள் இன்பம் வீடு என்றதை சொல்லிக் கொண்டிருக்கிறானே இவனாலே இந்த உலகத்தால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் என்று பெண் கேட்க

அவனுக்கு வெறும் ஞானமற்ற அறிவுன்னு நினைக்காது. அவனுடைய அறிவு பராக்கிரமமானது. திரிபுரத்தை மூன்று திரிபுரத்தை ஏக காலத்தில் எரித்தவன், அவன் சிரித்தறி கொடுத்துவன் ஆகையினாலே அவனுடைய ஆற்றல் வெளிப்படாது. ஏ ஆன்மாவே நீ உணர்ந்து கொள் என்று சொல்கிறாள். அடுத்ததாக ஒரு பாட்டு, அதுவும் அதுதே. அதுக்கு அடுத்தது 272 பாட்டு. சலமுடைய சலந்தரந்தனுடன் தடிந்த நல்லாழி நலவுடைய நாரணர்கண்டு அருளியவா.

தேவர்கள் அஞ்சினார். சிவபெருமான் மாயா வேடத்தோடு எதிரிலே சென்றான். என் பிராமண வடிவமாகத்தான் நீ சிவபெருமான் போற போது சலந்தரன் கேட்டான், என் பிராமணனே, நான் மிகப்பெரிய வேலைக்காக போறேன், நீ உத்த பிராமணனா எதிர்க்க வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ வர்றது தெரிஞ்சா நான் ஓரம் போயிருந்தேன், என்ன விஷயம் சொல்ல ஆசீர்வாதம் பண்றேன். நான் தேவர் கூட்டங்களையும் சிவபெருமானையும் அழிப்பதற்கு போறேன். அவர் எந்திரம் தர வச்சுக்கிறியாங்க. உலகம் எங்கே மயங்கன்னா ஜோசியக்காரங்கிட்ட போய் மயங்க. சரி, இது ஒண்ணும் நடக்க மாட்டேன், ஏதாவது பண்ணலாம. நான் ஒரு எந்திரம் தரங்க, அதை நீங்க ஜாக்கிரதையா வச்சு. அந்த எந்திரம் என்ன விலையா? அது ஒண்ணு இல்லைங்க, வெளியில இருந்தா 3000 ரூபாய், உங்களுக்குன்னா 2000 ரூபாய் கொடுக்குறேன். இன்னைக்கு கிரி ஸ்டோர்ல வந்து 5 ரூபாய்க்கு 4 எந்திரம் விற்கி, அதை வாங்கி தாயத்துல போட்டு வச்சிருக்கோம். பாதி வேலை அந்த நடந்திருக்கு. இது எந்திரம் வந்து வரைந்தானாம் பெருமை. அது என்ன எந்திரம்ன்றது, பகைகளை வெல்லுகின்ற எந்திரம். அதை திருமூலர் போட்டு காட்டுறாரு. அதெல்லாம் இப்ப நேரம் இல்லாம போச்சு. அந்த எந்திரத்தை வரைந்து அதுக்குள்ளே திருவைந்தெழுத்தை எல்லாம் உள்முகமாகத்தானே வைத்து, ஏ சலந்தரே, உன்னுடைய ஆற்றல் பராக்கிரமம் எனக்கு தெரியும், இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற எந்திரத்தை அப்படியே அந்த மண்ணோட கையில எடுத்துக்கிறீங்கன்னா உலகம் அழிஞ்சிடும். என்ன இவ்வளவு பெரிய ரகசியம்னு சொல்லி அவன் எடுத்தான், சலந்தரன் அழிந்து விட்டான். சின்ன சாதாரண சக்கரம் மாதிரி வந்து. சரி, இந்த சக்கரத்துக்காக வேண்டி இன்னொரு ஆள் பார்த்தாரு. இது நம்ம கிட்ட இருந்தா நம்ம பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யலாம். மகாவிஷ்ணு பார்த்தார் இதுக்கு என்ன பண்றதுன்னு. அவர் போய் ஒவ்வொரு நாளும் 1008 தாமரை இதழ கொண்டாந்து வச்சு

0: நாராயணமே அப்படின்னு சொன்னா சிவபெருமான் பார்த்தார், இது கரெக்டா எண்ணி வச்சிருக்காரு. இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, ஒரு பூ எடுத்து மறைச்சிட்டாரு. திருட்டுத்தனம் இருக்கு சிவபெருமானுக்கு. ஏங்க பாம்பன் சாமி தான் கேட்பாரு, நீ இந்திரடா உங்க அப்பா வந்துடணும், நான் வந்து உங்களுக்கு நடுவில் மாட்டேன். கோத்தயிர் வெண்ணை திருடா போல மருகா புத்திருடன் தன்மதாய் பொங்கு குரக்கோத்திரத்தில் பெண் திருடி சென்றாயே பெருந்திருடா. எல்லாம் திருட தெரியுது, என் உள்ளம் திருடு தெரியுது, என் போதும் உண்டு திருட தெரியாயோ. உங்க மாமா திருட கோத்தயிர் வெண்ணை திருடன் கோல வருகார் புத்திருடன் தன்மதாராய் கொங்கு குரக்கோத்திரத்தில் பெண் திருடி சென்றாயே பெருந்திருடா. நீ என் போதம் உண்டு திருட தெரியாயோ. இந்த சாமி பாடிட்டு பெரம்பால அடியும் வாங்கிட்டு ஏன் திருடா திருடா சொல்ல அவன் திருடந்து ஆகமங்கள் சொல்லு. ஓம் தத்கரணம் பதையே நமோ நம. நம்ம உள்ளத்தை திருடணும். இது அவர் திருடினார் இந்த சக்கரம் பெறுவதற்காக. அந்த சக்கரம் வேறு எங்கும் இல்லை, அது உலகத்திலே இருக்கின்ற திருவைஞ்சலத்தினுடைய மகா சக்கரம். ஏக காலத்திலே 8000 மைல்கள் சுழன்று அசுரர்களை அழிக்கின்ற சக்கரம் பெண்ணே. அந்த சக்கரம் என்ன ஆனது? அதுதான் திருவிழலையிலே நாராயணர் தவம் இருந்து சிவபூஜை பண்ணதுனால அந்த சக்கரத்தை சுவாமி அங்க கொடுத்துட்டார். சரி, இவர் கொடுத்தாரு, அது கொடுக்கறவதே சிவபெருமான் சொன்னார், இதை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடாதப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும், உன் கையை விட்டு போயிட்டா அது மறுபடியும் நான் பொறுப்பு இல்லை, சும்மா வச்சிருக்கணும் இல்ல. இது தன் திறமையினால இது ஏதோ பண்ணி காட்டி அதை கீழே விட்டார். அதை பிள்ளையார் எடுத்து வச்சுக்கூகம் சகல சக்கர மின்மணியம் போற்றுவாம். அந்த வரலாற்றை சொன்னான். தலமுகத்தால் கோபமுடைய தலந்தரன் தன் உடல் தணிந்த நல்லாள் நலமுடைய நாரணர்க்கு என்ற அருளியவாரி நேடி நரமுடைய நாரணர்க்கு அருளியது என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்தர. சாமி ஒரு மலர் குறைஞ்சி போனதே சாமி பார்த்தாரா, அடாடாடா பூ குறைஞ்சி வச்சு தமிழ்க்கு. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஓம் நானாவிதம் வந்து உட்பாடி சவர்ப்பயா அப்படின்னு சொல்லிடுவோம். அதான நம்மளால முடியும். அவர் பார்த்த பெருமானை இது நான் செய்ய மாட்டேன். இறைவனிடத்திலே கண் பெற்றவர்கள் இரண்டு பேர், இறைவனுக்கு கண் கொடுத்தவர்கள் இரண்டு கண்ணப்பர். நினைச்சு நீங்களா பதில் சொல்லிக்கணும். இறைவனுக்கு கண் கொடுத்தவர்கள் இரண்டு பேர், இறைவனிடத்தில கண் பெற்றவர்கள் இரண்டு பேர். இன்னொருத்தர் கண்ணப்பர் கண் பெற்றார், அப்புறம் இன்னொருத்தர் அப்படி சுவாமி என்ன பண்ணாரு, ஆழியை கொடுத்தார். சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்ல ஆழி ஒரு கண்ணை எடுத்து தோன்றி சிவபெருமான் கச்சிருக்கும். அதனால்தான் 9 திருமுறையில நம்முடைய பெருமக்கள் அதாவது கந்தபுராண தணிகை புராணம் பாடிய கவிராட்சசர் பேர் என்ன, கச்சியப்ப முனிவர், சிவாச்சாரியார் கச்சியப்ப முனிவர். அந்த அந்த கச்சியப்ப முனிவர் எழுதின பாடலைத்தான் பாம்பன் சுவாமிகள் ரொம்ப ஜாக்கிரதையா பொக்கிஷமா குமாரசுவாமியத்துல ஒரு பெட்டகத்துக்குள்ள மூடி வச்சிருக்கிறது போல வச்சிருக்கார். இது அருளாளர்களுக்கு தெரியும்னு ரகசியம். அதே மாதிரி அந்த வரலாறு திருமாலுக்கு செய்த வரலாறுகளை எல்லாம் எண்ணித்தான் 9 திருமுறையிலே நமது அருளாளர்கள் கொண்டும் கொடுத்தும் இந்த இரண்டு வரி கொண்டும் கொடுத்தும். இந்த கொண்டும் கொடுத்தும் என்பதற்கு டாக்டர் தமிழ்வேள் அவர்கள் தனி புத்தகமாக எழுதியிருக்காங்க. இறைவன் எதை கொண்டான் எதை கொடுத்தான், கரந்தை தமிழ்ச்சங்கத்துல அந்த நூல் வெளியிட்டு இருக்காங்க. கொண்டும் கொடுத்தும் எதை கொடுத்தான் எதை கொண்டான் என்பது அவர் பட்டியலிட்டு சுமார் ஒரு 60 பக்கத்துக்கு மிகையாகாமல் தலைப்பு வந்து கொண்டும் கொடுத்தும் என்ற தலைப்பு. இதை அற்புதமாக எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தா அந்த புத்தகம் வாங்கி படி. தமிழ்வேல் டாக்டர் பேர் என்ன, உமாமகேஸ்வரம் பிள்ளை எழுதுனேன், கட்டுரையா எழுதுனேன், அது அப்படியே புத்தகமாச்சு. நலமுடைய நாரணம் தன்னயனம் இடந்த அரணடி கீழ் அலராக இடவாழி அருளினங்கான் கடைசியா அருந்தவருக்காலின் கீழ் அறம் முதலாம் நான்கினையும் இருந்தவர்க்கு அருளுவது எனக்கரிய எம்பேடி கல்லாலின் கீழ வந்து அமர்ந்து பெருமான் செயலடைந்த நான்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை நல்லறத்தை ஆளடைந்த நிழல்மேவி அறுவரை சொன்னது என்ன? அவன் அறம்பொருள் இன்பம் வீடு வயக்கின்ற உயர்ந்த தத்துவார்த்தங்களை சொல்லவில்லையானால் ஆன்மாக்கள் திசை தவறி போயிருக்கும் என்ற குறிப்பை வெளிப்படுத்தி திருச்சாழலை நிறைவு செய்தார்கள் என்று சொல்லி அற்புதமான பேருரைக்காகத்தானே தாங்கள் எழுந்தருடைய திருவடிகளுக்கெல்லாம் அடியேன் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என் நினைவு உங்களுக்கு எஞ்ஞாண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணி சிந்தையிலே மகிழ வேண்டும் என்று எண்ணி அடியேன் திருவடிக்கு வணக்கம் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நம பர்வதீபதே.
1: மனுஷா நாலு விதம், மூணு பேருக்கு பேர் சொல்லிட்டார். நாலாவது ஆசாமிக்கு நாமகரணம் வைக்கிறதுக்கு இன்னும் பல யுகம் ஆகும். ஏதே சத்புருஷாஹ பரார்த்த கடகாஹ ஸ்வார்த்தான் பரித்யஜ்யே சாமான்யாஸ்து பரார்த்த உத்யமஹ்ருதஹ ஸ்வார்த்தாவிரோதேனயே தேமீ மானுஷ ராட்சஸாஹ பரஹிதம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்கணும். தேமீ மானுஷ ராட்சஸாஹ பரஹிதம் ஸ்வார்த்தாய நிக்ரந்தி யே நிக்ரந்தி யே துக்ரந்தி நிரர்த்தகம் பரஹிதம் தேகேன ஜானீமஹே. இதேதான் எல்லாத்துலயும் நாலு தினசம் மனுஷா உண்டு, நாலு தினசம் தேவதைகள். ஏதே சத்புருஷாக ரொம்ப நல்லவர்கள் சயின்ஸ், அதனா ஒரு மதத்தை சேர்ந்தது தான் சயின்ட்டா, நம்மகிட்டே திருடின் போன வார்த்தை அது. சந்துங்கிறத சயின்ட்டுங்கிறான்னா அப்போ சத்புருஷாக ஏதே யார்னார்? தன்னலம் கருதாமல் பிறருக்கே உபகாரம் செய்யக்கூடியவர்கள் சத்புருஷாக. இதில் ரொம்ப மனுஷாலாம் ஒன்று ரெண்டு தான் என்ன முடியும். ஸ்வார்த்தான் பரித்தியஜ்ய சாமானியால்னா சாதாரணமாக கிடைக்கும் நிறைய. அது மாதிரி தேவதைகள்லாம் அதை வந்து ஸ்வார்த்தத்தை பார்க்குறவா. அப்போ அந்த தேவதைகள் எல்லாம் சில சமயத்தில் அதனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி எண்ணம் போக்குறதுக்காக அப்பப்போ அசுராளால் அடி வாங்கி வச்சு அவளையும் சிரமப்படுத்தி எல்லாம் பண்றார். ஒரு சமயத்தில் தே தேவா பிப்யதா அந்த அக்னிம் பிராரிசன்னு ஜலத்திலையும் போனான் இருக்கு, ஜலத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அதனால தான் பேச சொல்ல வந்தேன்.

0: எல்லா தேவதைகளும் ஒரு இடத்துல பார்க்கணும்னா இந்த மூணு இடத்துல வச்சுக்கலான்ட்டு இருக்கு. நம்ம அத்த கடஸ்தாபனத்தில் ஜலம் தான் வைக்கிறோம் சார். எங்கள் அத்தை தங்க கட்டி நிறைய இருக்கா, அதை போட்டு வருணம் ஜாயாமியா சரிபடு அக்ஷதியை போடுறது அதெல்லாம் கிடையாது. ஜலந்தான் ஜலத்தில் தான் இன்வோக் பண்ணால் தெய்வதைகள்லாம் வருவா. அதனால இப்போ என்ன சொல்கிறாருங்க, மண்ணுனாலையும் ஜலத்தினாலையும் கலந்ததான இந்த பானை அக்னின்னு எப்படி சொல்லான்னார்.
1: ஆபோவி சர்வா தேவதா தேவதாபிரேவைதகம் சகம் ஸ்ருஜதியம்.
0: பல தேவதைகளுடைய எசன்ஸை இந்த ஜலத்தினால சொல்லலாம். இந்த ஜலத்தை வச்சுட்டு அப்லிங்கமான மந்திரங்கள்னு சொல்லுது ஜபிக்கிறா வைதிகாலெலாம். அதனுடைய பெருமையை நாம் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்லிங்க மந்திரம்னா ஜலத்தினுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அப்லிங்காகான்னு பேர். அந்த மந்திரங்கள் நிறைய இருக்குது. நிறைய இருந்தாலும் நம்ம மாத்திர பிரசித்தமாக உள்ளத்தை ஒன்று சொல்லி இந்த ஜலத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்கு தான் யோபாம் புஷ்பம் வேதாவில் ஏழு கவலை இருக்கு. அது ஜலத்தினுடைய பெருமையை தான் சொல்கிறது. இது ரெண்டையும் இப்போ சொல்கிறேன்.

0: இதுல ஏதோ வெறும் எக்ஸாஜரேஷனா சொல்லியிருக்கு, வெறும் ஸ்தோத்திரம், இது பிளஃப்னு நினைக்கவே கூடாது. ஒன்னு ரெண்டுக்கு நிரூபணம் சொல்றேன். அமிர்தமாபகான்னு இருக்கு. ஜலம் என்பது அமிர்தம். அமிர்தம்னாக்க கலப்பை போக்கி சக்தியை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுப்போம், நெக்டார். அமிர்தமாபகான்னு சொன்னால் இதை நம்புறதுக்கு வேதத்தில் இன்னொரு இடத்துல ஒரு வியாக்கியானம் இருக்கு. அமிர்தம் வா ஆபஸ்தஸ்மாதிரவதாந்தமபிஷிஞ்சந்தி. இது ஹிரண்யவர்ணா சுஜ பாவகாவில் அடுத்த அனுவாகத்தில் இருக்குது, அஞ்சாம் காண்டம் ஆறாவது கிருஷ்ணத்தில். அமிர்தமாபகான்னு சொன்னால் நீங்கள் என்ன சார் சும்மாவது விடுறீர்கள், ஜலம் எப்படி சார் அமிர்தம் அப்படின்னா, ஒருத்தர் ரோட்டில் போகிறார், ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, களைச்சி விழுந்துட்டார். அவதாந்தகான்னா களப்பு வந்து ஃபெதீக் வந்து மயக்கம் போட்டு விழுந்தவனுக்கு அவதாந்தகான்னு பேர். தமு கிளானவ் அப்படின்னு தாத்து, தமதி தமு கிளானவ்லேருந்து தாந்தகா அவதாந்தகா, ரொம்ப களைப்படைஞ்சு விழுந்துட்டார். இப்போ நீங்கள் உடனே அவர் தலையில் நெஸ்கேஃப் ஒரு டம்ளர் கலந்துன்னு போய் தெளித்து வாயில் விடுவேளா, ஜலத்தை மூஞ்சலி தெளிப்பேளா. தஸ்மாதேவ அமிர்தத்வாதேவ ஜலசிய அவதாந்தம் கிளாந்தம் அத்பிஹி அபிஷிஞ்சந்தி. இதை விட்டுட்டோம்னா டக்குன்னு மூச்சு வரும். தூக்கம் வரும்போதே ஜலத்தை தொடச்சுன்னா சத்த சரியாக போய்டுறது. தூக்கங்கிறதே நமக்கு ஒரு விதமான கலப்பை கொடுக்கறது தானே. அது கலப்பினால தூக்கம் வருது, தூக்கத்தினால கலப்பு வருது. அப்புறம் இதை சாப்பிட்டா உண்டா உறங்கணும், உறங்கினா உங்கணும். தஸ்மாத ஸ்ரத்தாவா ஆபஹா, இன்னொரு இடத்துல ஆபோஹாஸ்மை ஸ்ரத்தாம் சன்னமந்தே புண்ணியாய கர்மணே. இந்த ஸ்ரத்தாங்கிறது இருக்கே, இந்த காரியத்தினால நமக்கு நன்மை என்றதான திட எண்ணம். நேற்று க்வெஸ்சன் ஆன்சர்ல இந்த ஸ்ரத்த நமக்கெல்லாம் நம்ம மதத்தில் குறைஞ்சிருக்கு, இதை உண்டு பண்றதுக்கு என்ன வழின்னா, உண்டு பண்ணணும் உண்டு பண்ணணும்னு அஸ்ரத்தைய போகணும்னு நாம தான் முயற்சி பண்ணுமே ஒழிய கடையில் 10 கிலோ வாங்கி ஆளுக்கு 50 கிராம் கொடுக்க முடியாது. தீஸ் ஆர் ஆல் இன்டர்னல். ஆனா ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம், தானேன அதானம், அக்ரோதேன குரோதம், சத்தியேன அமிர்தம், சேதும் சதுரஹா தீர்த்வா அமிர்தோ பவான்னு சேது சாமா. இந்த 4 விதமான ஹர்டல்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. பொய் சொல்றது அஸ்ரத்த, அச்சா அதானம், அஸ்ரத்தா, குரோதம், இந்த 4 ஆபத்து. இந்த ஆபத்தை அதுக்கு எதிரடையினால போக்கணும். இந்த உள்ள ஒரு பேட் ஸ்மெல் வந்ததுன்னா சர்த்தான் நல்ல ஸ்ப்ரே, நல்ல சென்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். இதில் அது கொஞ்சம் அடங்கும். எப்படி அடங்கும்னா, சுகந்தம் வந்தால் கொஞ்சம் துர்க்கந்தம் அடங்கியிருக்கும். அதனால ஜலத்தை அமிர்தம்னு சொன்னதுக்கு ஒரு நிரூபணம் ஆயிடுது. இது சொன்ன உடனே சாயந்தர வேலை, இப்போ பரமேஸ்வரனுக்கு வேலை. ஸ்ரீருத்ரத்தினுடைய பெருமையில் பல பெருமைகள் இருக்கு. அந்த பெருமையில் ஸ்ரீருத்ரன் என்ன சொல்றதுன்னு ஒரு வார்த்தையில் சொன்னால், நமோ ஹிரண்யவாகவே இத்தியாரபிய திராபே அந்த சஸ்பதே இத்தே தற்பரியந்தம் வைஸ்வரூபிய பிரதிபாதகா மந்த்ராஹான்னு சங்கல்பத்தில் சொல்கிறான். நமோ ஹிரண்யவாகவேல ஆரம்பித்து ஒரு 8 அனுவாகங்கள், அந்த பரமேஸ்வரன் எல்லா வடிவமாகவும் இருக்கார். அங்கே இன்னொரு மந்திரம் சுலபமாக இருக்கு, யோ ருத்ரோ அக்னௌ
1: அப்ஸய ஓஷதீஷய ருத்ரோ விஸ்வாபுவதா விவ மை ருத்ராய நமோ அஸ்து.
0: இதெல்லாம் பிரவச்சனம் பண்ணலாம். யாரோ பையன் வந்தான்னா எப்படா வழியிலங்கிற, இதுவும் இவனு ருத்ர தானே. இந்த விஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது, எல்லாமா இருக்காருங்கிறத தெரிவிக்கிறது ஸ்ரீருத்ரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன தெரிவிக்கிறது? விஸ்வம் விஷ்ணுவில் ஆரம்பிச்சு சர்வப்பிரகரணாயுதாவில் அங்கே 6 இருக்கு. இங்கேயும் நிறைய நாமாக்கள் கேட்டால் 1000 வரும். இது சிவனுக்கு சொல்கிறது, அது விஷ்ணுவுக்கு சொல்கிறது. இதுவும் விஸ்வம் விஷ்ணுங்கிறத சொல்லியிருக்கு. விஸ்வம்னா யூனிவர்ஸ், விஷ்ணுன்னா விஷ்ணு. விஸ்வம் விஷ்ணு ரெண்டு பதத்தையும் சேர்க்கணும். மகாபிரிவா சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ரெண்டு வார்த்தையை சேர்த்தா பெரிய மகா வாக்கியம்னு சொன்னான். ஆவாதான் சொல்ல முடியாது. தத்துவம் தத்துவ விதேகாத்மானு 3 நாமா இருக்கு. தத்துவம்னா உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அப்சல்யூட்டான விஷயம். தத்துவ விதுன்னா அந்த தத்துவத்தை உணர்ந்தவர். தத்துவத்தை உணர்ந்தவராயிருக்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம், தத்துவமா இருக்கிற விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஏகாத்மா ரெண்டும் ஒன்று தான். அரியற பிரம்மவேத பிரம்மைவ பவதி சொல்லியிருக்கான். இந்த 3 நாமாவை சேர்த்தா பெரியவா சொல்றான். தத்துவம் தத்துவவித் ஏகாத்மா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா சொல்றது, ஸ்தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்ரம் ஸ்துதி ஸ்தோதா. இந்த அஞ்சோட நினைக்கணும், அப்புறம் ரணப்பிரியா இருக்கட்டும். இந்த வேதாந்தத்தில் திரிபுடி திரிபுடின்னு சொல்லுவான், பார்க்கின்றவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை, மூணு தானே. சாப்பிடுபவன், சாப்பிடப்படும் பொருள், சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கா பல கூப்பாடு, அது அப்புறம் அது சாதனம், சத்தம் போட்டால் தான் சாம் போடுவான். இப்போ திரிபுடி தான் வேதாந்தத்தில் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பஞ்சபுடி. ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் பண்ண தகுதி உள்ளவர், ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும், ஏற்றுக்கொள்வர். அது தெரியணுமே, ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் செயல், ஸ்துதி விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகம் அந்த வேர்ட்ஸ், ஸ்தோதா பாராயணம் பண்றவன், இந்த அஞ்சும் விஷ்ணு. ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தவப்பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே நமஹ, ஸ்துதயே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ. ஸ்தோத்ரே நமஹன்னு இங்க என்ன போட்டுக்கணும், இவர் தான் ஸ்தோத்திரம் பண்றார். ஓய் ஏகாத்மங்கனு விஸ்வரூபத்தை சொல்றது, விஷ்ணுவ பத்தி சொன்னாலும் சிவனை பத்தி சொன்னாலும் அது ஒரு தினசா இருக்கட்டும். இந்த விஸ்வரூபம் சொல்ற இடத்துல குயவனா இருக்கார், குயவனுடைய தலைவராக இருக்கார், திருடனா இருக்கார், திருடனுடைய தலைவனா இருக்கார், திருடல பகல் கொள்ள ஒன்னும் ராத்திரி கொள்ள ஒன்னும் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. குளிஞ்சா நாம் பதேனமஹஞ்சதே நமஹ பரிவஞ்சதே நமஹ ஸ்தாயூ நாம் பதே திரிசதி நமோனி சேரவே நமஹ நீள இருக்கு. இதை சொன்னாக்க எல்லாம் அவர்தாங்கிறது நமக்கு மனசுக்கு வராது. ஆனா மகாபிரிவா ஒரு தரம் ரெண்டு இடத்த எடுத்துட்டார், நமோ அஸ்வேபியோஸ்வபதிபியஷ்சவோ நமஹ. இதை மட்டும் எடுத்து போனோம், நான் ஒரே ஒரு இடத்த எடுத்துட்டு அமிர்தம் வா ஆபஹாவுக்கு மூஞ்சில தெளிச்சா வருதுன்னு சொன்னது போல பெரியவா என்ன சொல்றா, குதிரையும் குதிரையா இருக்கக்கூடியதான ருத்ரனுக்கு நமஸ்காரம், குதிரையை ஓட்டக்கூடியவரா இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், தேரை ஓட்டுறது கிருஷ்ணன், தேர் தனியா இருக்கு, குதிரை தனியா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா இல்லையா, குதிரை வேற குதிரை ஓட்ட டிரைவர் வேற கார் வேற தானே அப்படின்னு கேட்டா, இதுல நமக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணும். இது ரெண்டும் ஒன்னும் ஒரு இடத்த காட்டி விட்டாக்க மத்தெல்லாம் பாத்துக்கலாம் இல்லையா, உலகம் போய் இது போல காணப்படுவதால் கிழிஞ்சலில் வெள்ளி போலன்னா, இது நமக்கு மனசுக்கு வர்றதோ இல்லையோ ஒரு உதாரணம் காட்டி வச்சுன்னா சரின்னு விடுவோம், புரியுறதோ இல்லையோ. அந்த மாமா ரொம்ப அஷடி எது போல எங்க ஆத்துக்காரர் போலேன்னா, இது மாதிரி ஏதோ சொல்றா வச்சுப்போ, ஒரு உபமானம் சொல்லியாச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வரும், நம்பிக்கை தான் வரும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ குதிரையாவும் குதிரை ஓட்டுறவனாவும் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு, கலைகள், பொய்க்கால் குதிரை ஆட்டம். இது மகாபிரிவா சொன்னது, அவா சொன்னபடி சொல்லணும்னா 10 நிமிஷம் ஆகும், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த உற்சவங்கள்லாம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அது இது இந்த கலைகள்லாம் வரும். பெரியவா ஒரு தூரம் மருத்து மேனேஜரை போய் அந்த மாரியம்மனுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வான்னு சொல்லி அது பாதி ராத்திரிக்கு தான் கிளம்பும், உடைச்சிட்டு வந்தாரான்னு கார்த்தாலு கூப்பிட்டு விசாரிச்சாலாம் மாயவரத்தில் முன்னாடி. பெரியவா சொல்லியாச்சுன்னா மேனேஜர் செய்யலன்னு அங்கே இருக்க முடியாது, இவரால் இருக்க முடியாது, தபஸ் அப்படி எரிச்சுக்கிடும். கார்த்தாலு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டேன், இன்னப்பா ராத்திரி போய் மடத்து ரெப்ரஸன்டேஷனாக தேங்காய் உடைச்சேன்னு கேட்டிருக்கார், உடைச்சேன்னார். நீயே போனியோ யாரையாவது அனுப்பிச்சோன்னு கேட்டார், அது வேற இல்லை நானே போனேன், நீ அங்கெல்லாம் பார்த்தியோன்னார், பார்த்தேனேன்னார். மாரியம்மன் வந்துருந்து தீவிட்டியெல்லாம் பிடிச்சிருந்துருந்து அப்படிட்டமாக சிலைட் இருந்தது, நான் போய் உடைச்சேன்னார். ஒரு கா உடைச்சியா ரெண்டு கா உடைச்சியா, ரெண்டு கா உடைச்சேன் சரியெல்லாம் முடிஞ்சு போச்சோ, அங்கே ஒன்றும் வேற என்னென்னலாம் வந்ததுன்னு கேட்டார். இவர் என்ன வேடிக்கை பார்க்குறவரா, இவர் ஏதோ பெரியவா சொன்னாலேங்கிறதுக்காக தேங்காய் உடைச்சா சும்மா இருக்க வேண்டியதானே, இல்லை அங்கே பொய்க்கா குதிரை ஆட்டம் முன்னாடியோ பின்னாடியோ ஒருமே அதை பார்த்தியோன்னு கேட்டாராம். பொய்க்கா குதிரை ஆட்டம் பார்க்கறதுக்கு என்ன 2 வயசு குழந்தையா, அட அஷடையே பார்க்க அஷடேன்னு சொல்லலை அவர், இது அந்தராம் தீட்சர் வேர்டு, இது அஷடேன்னு சொல்ல. இதுதாண்டா ஸ்ரீருத்ரம், நமோ அஸ்வேபியோஸ்வபதிபியஷ்சவோ நமஹ. குதிரையாவும் அவனே இருக்கான், குதிரை ஓட்டுறவனாவும் அவன் இருக்கான், அவனை தவிர குதிரை ஒன்றும் கிடையாது, இப்படி போட்டு சுத்தின் இருக்கான்னாரான். இது போல சர்வாத்ம பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆபோவி சர்வா தேவதாகனு ஒத்துக்கணும். ஆகினால இந்த ஜலத்தினுடைய பெருமையை சொல்றதுனால, இந்த சகல தேவதா ஸ்வரூபமா இருக்கிற ஜலத்தை கலந்ததுனால இதுல என்ன வந்ததுன்னார், அக்னித்வம் வந்து கொடுத்து தேவதைகளுக்குள்ள அக்னி இருக்கா, சிரமம் இல்லைன்னு சுலபமான வழியா சொல்லியிருக்கு. இந்த விஸ்வரூப கதேஸ்வரன்டே வந்தேன் இல்லையா, இந்த துவாஷ்டங்கர்மம் மூணு தலை இருந்தது அங்கேருந்து அப்போ வந்துடுத்து. இப்ப என்ன பண்ணார், இந்த மாதிரி ரெட்டனாக்கு இருக்கிறவங்கலாம் உலகத்துல சரியா வராது, இது வந்து நமக்கு ஏமாத்தி அபாபக்கம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறதுக்காக என்ன பண்ணா, இவனை க்ளோஸ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணான். இந்திரன் ஒரு வழியாக மூணு தலையும் வெட்டிவிட்டான். அங்க என்னாச்சு,

0: தெரிகே.
1: இங்க ஒரு தர்மம் இருக்கு, ஒவ்வொரு தலை ஒரு ஒரு வெட்டா ஒரு பறவையா பறந்து போயிடுச்சு. அப்ப பார்த்தா இவர் வந்து வாஸ்தவமா அத்தியனம் பண்ணி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கன்வெர்டட் அசுரன், பிராமணனா இருந்து அந்த பக்கத்துல இருந்திருக்கிறதுனால இவர் அங்க அசுரத்தன்மை இருந்தாலும் பிராமணிய தன்மை வேதாத்தியனம் பண்ணதுனால ஒரு பிராமணனை கொலை பண்ண உடனே பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு. இவருக்கு தெரியாதோ, ஒரு நன்மையை பண்ணணும்னா ஒரு தீமை வரும், தீமையை சகிச்சுண்டு ராஜாவா இருக்கிறவ அந்த நன்மையை பண்ணியாகணும், நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த தீமை வந்ததுக்காக என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியா பரிகாரம் பண்ணணும். தீமை வரதேங்கிறதுக்காக அது பண்ணாமல் இருக்க முடியுமோ? இப்போ உடம்பு ரொம்ப சரியில்லை, பூண்டு ரசம் சாப்பிட்டேன்னா 4 நாளைக்கு சரியா போகணும்னா பூண்டு சாப்பிட்டா பாபம் வரும்னு இருக்கு. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணா, பக்ஷி தேவி லசுனே நசாந்தோ வியாதிகின் பேர். சர்தான் 4 நாளைக்கு சாப்பிட்டார், உடம்பு சரியா போச்சு, இப்போ என்ன பண்ணணும்னார், 1 வாரத்துக்கு சாஸ்திர காயத்ரி பண்ணணும். அபக்ஷ பக்ஷண தோஷ நிவர்த்தியர்த்தம் தினே தினே சஹசிர காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. இதே போல புரோஹிதாளா இருக்கிறவாளுக்கு அயாஜ்யனா இருக்கிறவன்கிட்ட ஏதாவது வாங்க முடியா வந்து சேரும். அப்ப என்ன பண்ணணும்னார், மத்தியந்தினே பிரபல மதீயீதா. இந்த வேதாத்தியனத்தை பாராயணத்தை நீங்க பண்ணிவிட்டேன்னா இந்த பிரதிகிரக தோஷங்களாம் நிவர்த்தி ஆயிடும். அதனால வைதிகால் தான் காத்தாலே ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் வாங்கினா பாபம் இல்லையா? நரமா பாபம் தான் வாங்கித்தான், நீங்க அதுக்காக தானே இருக்கேன். வாங்கினா என்ன பண்றதுன்னா உங்களுக்கு பரிகாரமா இருக்கு. சந்த சாது இருந்ததான புரோகிதாள்லாம் சில சமயங்கள்ல என்னென்ன மாதிரி நமக்கு நம்ம தொழில் இது பண்ணி வைக்கணும், அதுல வரும்போது தோஷம் வருதுன்னு இருந்தா அந்த தோஷ பரிகாரார்த்தமா இவர் வேத பாராயணம் காயத்ரி ஜபாதிகளை ஜாஸ்தி பண்ணணும். பண்ண வேண்டியது இவர் தான். 1 பிரதிகிரகம் வாங்க முடியாது, க்ஷத்ரியால் பிரதிகிரகம் வாங்க முடியாது, வைஷ்யால் பிரதிகிரகம் வாங்க முடியாது, நாம தான் வாங்கணும். நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அது வந்து அதனால ஏற்படுற கெடுதலை சரி பண்ணிட்டானும். இப்ப நீங்க அலோபதியில போனீங்கன்னா ரொம்ப முதுகு வலிக்கிறதுன்னா, சார் ஒரு இன்ஜெக்ஷன் 4000 ரூபா போடும்பொழுதே முதுகு வலி நிவர்த்தி ஆயிடும்னா அப்புறம் என்ன வரும்னா, அதனால ஒரு பின்னாடி வயத்துல ஒரு புண்ணு மாதிரி ஆகும், அது 1 மாசம் விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டா சரியா போடும் தான். சார் தானே சாப்பிட வேண்டியதானே, பரிகாரம் இருக்கு, இவன் தான் பண்ணி ஆகணும். இந்த பலனும் தேவையான பண்ணித்தான் ஆகணும் சொல்லுங்க. என்ன விட்டபிள இவன் கொலை பண்ணிவிட்டான், பண்ண உடனே பிரம்மஹத்தி வந்தது, வந்தாக்க ஒத்துருட்டான். இந்திரோ விருத்ரகும் ஹத்வா பராம்பராவதமகச்சதபாராதி. இன்னொரு இடத்துல அது இங்க அது போல இவன் என்ன பண்ணான்னா, பிரம்மஹன்னிதி தேவாஹ, எல்லா தேவதைகளும் பிரம்மஹத்தியன்னு கூப்பிட்டாளாம். இவா தான் கொலை பண்ணுன்னு சொன்னா தப்பு வந்துடுத்தும் கூப்பிட்டா. இவன் பார்த்தா இது ஏதோ பரிகாரம், இது ராமாயணத்துலயும் கதையே இருக்கு. அந்த பிரம்மஹத்திய தோஷம் இந்திரனுக்கு வந்துடுத்து. அவன் நீள என்ன பண்ணா, இந்த பாவத்தை கொஞ்சம் பங்கு வாங்கிட்டேன்னா அதுக்காக உங்களுக்கு நான் ஏதாவது தரேன்னு 3 பேர்ட்ட கொடுத்தான்னு இருக்குங்க. 3 பேர்ட்ட கொடுத்தான்னு விஸ்வரூபோவையில் இருக்கு, 4 பேர்ட்ட கொடுத்தான்னு புராணங்களில் இருக்கு. மூணா பிரிச்சான்னு 4 பிரிச்சான்னு 4 பிரிச்சாக்கே 25 வரும், 3 பிரிச்சா 33 1/3 வரும். புரியல உங்களுக்குப்பா? இந்த மெட்ராஸில் கொசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. 8 பேர் வந்தா அவள்லாம் என்ன சொன்னா, எங்க மணி 10 மணி ஆயிடுத்து உபன்யாசம், நீங்க பேசாமல் எங்காத்திலே இந்த ரூம்ல படுத்துங்கன்னு உபச்சாரம் பண்ணா, ஏன் தெரியுமோ இல்லையோ, கொசு நிறைவே கிடைக்குமா? அவன் மந்திரவழிக்கு போட்டான்னு வச்சுங்க, எல்லா கொசும் இவனை பிடுங்கும். அதனால இவனுடைய இது என்ன, நமக்கு ஏற்படுற கொசுக்கடி அவளுக்கும் கிடைக்கட்டுமேங்கிறதுக்கு எல்லாரும் இந்த உள்ள படுத்துங்கன்னு தான், எல்லாருக்கும் வலை இல்லை, நிறைவே கிடைச்சது. அது மாதிரி இப்போ 11 பேர் ருத்ரகாசி, வாத்தியார் 1, 12, யாரோ ஒரு வித்வான் என் மாதிரி தட்டுக்கிட்டு போயிட்டாருன்னா இந்த எஜமான உடனே பார்ப்பான். புரியல உங்களுக்கு? புரியுறதா இல்லையா? இப்போ இவர் என்ன பண்ணியானுன்னார், 12 வச்சிருக்கிற தட்சிணையை 13 வகுக்கணும். இது வாத்தியார் கொஞ்சம் சிரமம் தானே, ஆளுக்கு 1000 ரூபான்னா 12, 13 பிரிச்சா குறையுமே சொல்ற. நிஜமான ஒரு எஜமானார்னானோ ஒரு வித்வான் வந்தாரா, அதுக்கு நான் கொடுக்குறேன்னு அவன் சொல்லணும். அவனும் கொடுக்க மாட்டான், இவனும் கொடுக்க மாட்டேன், குடா கொண்டன் மாதிரி போயின்னு இருக்குது. அதனால 3 பிரிச்சானா 4 பிரிச்சானா விஷயம் இல்லை, என்னென்ன பிரிச்சாங்கிறதுல ஒரு தர்மம் இருக்கு. அதை சொல்லலையேன்னு ஒருத்தர் கேட்டார், அதுக்காகத்தான் இழுத்து விட்டுனேன். இந்த இதை அங்கேருந்து வந்தான், பூமியை பார்த்தான், நீ கொஞ்சம் என்னுடைய பாபத்தை வாங்கிக்கோ, அதுக்கு பதிலாக நானுக்கா காம்பன்சேஷனாக உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னா. சில ஆங்கில 5-6 குழந்தைகள் இருந்தா இவன் என்ன பண்ணுவான், யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தை இல்லைன்னா வேற கோத்திரமாக இருந்ததுன்னா இவள் அங்கேருந்து ஸ்வீகாரம் கொடுப்பா. இவன் ஏன் ஸ்வீகாரம் கொடுக்குறா, ஏழையாக இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்சம் பணம் தேவை. அவன் ஏன் பண்ணுறான், அந்த பணத்துக்கு ஒரு அதிகாரி தேவை. அவனுக்கு அவன் வச்சிருக்க சொத்துக்கு போனப்புறம் ஒருத்தர் வேணுமே, ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை ஆசைக்கு ஒரு பெண்ணு, இப்படி ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி விட்டான். இவன் போய் பெத்த புள்ளி ஏண்டா கொடுத்தான்னு இவன் கொஞ்சம் சொல்றேன். அதுபோல பிருத்திவி தேவதைகிட்ட வந்தான், இது கொஞ்சம் நீங்க வாங்கிக்கிறீளா, திருத்தீயம் அங்க என்ன இருக்கு, சப்ரதிவீம்
0: சப்ரதிவீம்,
1: அங்க பிருத்திவிட்ட வந்தா மூணுல ஒண்ணு வாங்கிவிட்டான். அவன் என்ன கேட்டான், யாராவது எங்கேயாவது வெட்டினான்னா நான் துந்து போகணும், அதுக்காக கார்பரேஷன்ல வெட்டுறதுலாம் துள்ளாது, மண்ணா இருக்கிறதுல வெட்டினா துள்ளும், துந்து போறது என்ன புரியுறதில் தானாவே இருக்கும். மண்ணு தனியா இருக்கிறத நீங்க வெட்டி கொஞ்சம் எடுத்துட்டேன்னா அது ஒரு வருஷத்துக்குள்ள மேக்சிமம் புழுதி எல்லாம் வந்து ரொம்பிடும் அப்படின்னு அதுக்கு வரம் கொடுத்தான். அப்புறம் மரங்கள்கிட்ட போனா, மரங்களே நீங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிங்கோன்னா, சவனஸ்பதியின்
0: பிராவேஷத்து
1: அப்படின்னு போனா, அங்கே போனோன்னா என்னென்ன நீங்கள் வாங்கிங்கோன்னா, சரின்னா வாழலாம் வாங்கிட்டேன். வாங்கிட்டா என்ன வச்சுருந்தார், அந்த பிரம்மஹத்தி வாங்கிட்டதுனால தான் சில பிருத்திவியில் ஊஷர மண் வந்திருக்குன்னு அங்கே கதை தோஷமும் காட்டினார். மரங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கோன்னு ஒன்று வாழலான்னு பண்ணான்னார், சில மரங்களுக்கு தான் அப்ளிகபிள், வெட்ட துளுக்கும் உங்களுக்குன்ட்டான். இந்த வேண்டாத மரம் தான் கிழுவேன்னு ஒரு மரம், கிழுவை மரம் கேள்விப்பட்டீர்கள் இல்லையா, மாமரத்தை வெட்டினா தூளுக்காது, இந்த அசத்துக்கள் தான் மறுபடியும் மறுபடியும் முளைக்கும். ஏதோ இந்த கட்சி ஒழிஞ்சுதுன்னா அது நாலு மூணு பத்து பதினஞ்சா கிளம்பி போடும், பண்ணி தான் நிறைய குட்டி போடும், புரியலையா. அதனால நாங்கள் வெட்டவிட்ட தூள்கணும், வெட்டவிட்ட தூள்கணும்னா சரியும் மரத்தை கொடுத்தோம். இது வாங்கிட்டதுக்கு அங்கே என்ன அடையாளம்னா, அதனால தான் அதில் அந்த கோந்து மாதிரி வந்து இந்த பெருங்காயங்கள்லாம் வருது பார்த்துக்கலாம், நெரியாசம்னு பேர் அதுக்கு. இதுக்கு மேலே நான் ரொம்ப தூரம் போகலை, அதில் அது அந்த அடையாளம் அந்த மரங்கள்லாம் வாங்கிட்டு அதை ஏற்றுனு கொடுத்து. அப்புறம் ஸ்திரீகள்கிட்ட வந்தான், கருணை உள்ளமாக இருக்கிறது நம்மகிட்ட வந்தால் நம்மளாம் வாங்கிக்க மாட்டோம், ஸ்திரீகள்கிட்ட போனால்

0: ஏன்னா நேற்று ஒருத்தர் உபன்யாசத்துல அபதானிகள் தான் பலவத்வாசா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு விட்டார். அது இது என்ன விஷயம், என்ன இதுல பெரியவா என்ன சொல்றா, இதை கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். ஸ்திரீகள்ட்ட ஸ்ரீ சகும்சாதம்னா சம்சத்து, சம்சத்துன்னா ஒரு கூட்டம் அர்த்தம். என்னால்தான் சம்சத்துங்கிறான், நம்ம பார்லிமெண்ட்டு கூட சம்சத்துங்கிறான். இதுலேருந்து தான் சம்சாதம், சம்சாதம், ஸ்ரீ சகும் சதம், உபாசிட்டது. நீங்கள் ஒரு மூணில் ஒரு பங்கு வாங்கிக்கணும். அதுக்கு என்ன கேட்குறீள், நாங்கள் எங்கள் ஆத்துக்காரரோட சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும், ஆசை உள்ள வரைக்கும் சந்தோஷமாக ரெண்டு பேரும் வாழணும், பல குழந்தைகள் பிறக்கணும், அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டாங்க. குழந்தை வேணும்னு கேட்ட காலம் அப்போ, குழந்தை வேணும்னு கேட்ட காலம். சரிதான்னா அவள்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்தா என்ன ஆச்சுன்னா, அதுதான் மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு மூணு நாளைக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வேதம் சொல்றோம். அதனால அவ என்ன பண்றா, அவளுக்கு அதனால ஒரு சிரமம் இல்லாமல் பெத்து பொழைக்கிற அளவு இதெல்லாம் அந்த வரணவா கேட்டது சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டின்றான். முடிஞ்சு போச்சு. இங்க என்ன சொல்றார், அந்த டயத்தில் அவளுக்கு ஒரு அபரிசுத்தி வருது, அவ தொட்டு நாம சாப்பிடக்கூடாது, அவளுக்கு நமக்கு இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் விளக்கம் நிறைய இருக்கு. அந்த சமயத்தில் மூணு நாளைக்கு ஸ்நானம், இதெல்லாம் நான் சொல்லி வைக்கிறேன், நீங்கள் கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. ஸ்நானம் பண்ணக்கூடாது, நகத்தை கிள்ளக்கூடாது, பல நியமங்கள் இருக்கு, ஒரு ஓரமாக இருந்துருக்கணும் அப்படிங்கிறதாக பல நியமங்கள்லாம் சொல்லியிருக்கார். கயிறு திரிக்கக்கூடாது, ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பலன்கள்லாம் சொல்லி வச்சுப்போம். பல் தேய்க்கப்படாது, இதெல்லாம் சொன்னால் அடிக்க வந்துடுவேன். இப்போ நான் ஏதோ இங்கே உட்காந்து சொல்கிறதுனால சரியாக போச்சு. கீழே இறங்கி சொன்னேன்னா பிளார்னு என் பல்லு போயிடும், என் பல்லு நானே கட்டி வச்சுருவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஆர்டிஃபிஷியல், ஏதாவது பேசினேன்னா பல்லாம் கட்டி விடுவேன். நானா எங்கள் மாமா சொன்னார், ஏதாவது பேசினா பல்லாம் கட்டின்னு விடுவேன். ஈஸியாக கேட்டினா வச்சுட்றோம், நமக்கு பதிலாக ஒன்னூத்தெட்டு கொடுத்து கூட தேய்க்க சொல்லலாம், மேலே ஒன்று கீழே ஒன்றும் ஃப்ராட். என்ன சார்னா, என்ன சார்னா, நீ அப்படி ஒருவேளை பல் தேய்ச்சியானால் குழந்தைகள்லாம் பிறக்கும் போது சொத்த பல்லா பிறக்கும், இது வேற சொல்லி வச்சிருக்கு. இல்லை ஒரு மாமி சௌரியமாக தான் இருக்கா, அந்த குழந்தைக்கு பல்லில் சொத்தை வந்துடுத்தேன்னா, இதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, அது பிறந்தண்ணிலேருந்து சாக்லேட் தின்னுதுன்னு நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது என்ன. அதனால இதெல்லாம் குதர்க்கத்துக்காக சொல்லலை, மகாபிரிவா சொன்னா இந்த ஒரு சாஸ்திர நியமத்தை இன்னைக்கு துளி கூட லட்சியம் பண்ணாம எல்லாரும் உதறினத்தினாலதான் குருடு ஜாஸ்தியா போச்சு, செவிடு ஜாஸ்தியா போச்சுன்னு நான் நம்புறேன்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: விசேஷ சமய சம்ஸ்காரம் என்ற விசேஷ தீட்சையை பற்றிய விஷயங்களெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். சாமானிய சமய தீட்சையினுடைய முடிவில் மந்திரங்களை சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் மந்த்ரானு சிவாதி பிரம்ம பஞ்சக ஷடங்க மந்த்ரான் என்று குறிப்பிடுகிறார் உரையாசிரியர். எனவே மூல மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரங்கள், ஷடங்க மந்திரங்களை எல்லாம் சமய தீட்சையில் உபதேசம் செய்யலாம் என்பது தெரிகிறது. அடுத்து இவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது, ஆண்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது ஆண்களுடைய வலது காதிலேயும் பெண்களுக்கு இடது காதிலேயும் உபதேசம் செய்ய வேண்டும் என்று காலோத்தர வச்சனமானது பிரமாணமாக காண்பிக்கப்படுகிறது. அத்ர பும்சாம் தட்சிணகர்ணே ஸ்திரீணாம் வாமகர்ணே சம் உபதிஷேத் ததுக்தம் ஸ்ரீமத் காலோத்தரே வ்ரதினாம் செய்வ தத்காலே மந்திரம் தட்சிணகர்ணகே ஸ்திரீணாம் து வாமகர்ணே ச உபதேசோ விதீயதே என்று. எனவே இந்த முறையில் உபதேசம் செய்விக்கப்பட வேண்டும். அடுத்து சமயத்திற்கு உரிய, சைவ சமயத்திற்குரிய அனுஷ்டானங்களை உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில், இந்த இடத்தில் மூலத்திலேயோ உரையாசிரியரோ ஒன்றும் குறிப்பிடாவிட்டாலும் விசேஷ தீட்சா பிரகடனத்தில் இவைகளெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நனிந்தே காரணம் தேவம் என்று தொடங்கி விசேஷ தீட்சையில் இந்த எல்லா அனுஷ்டானங்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. சமய தீட்சை செய்து கொண்டவர் குரு சுஸ்ரூஷை பணிவிடை செய்வதில் தகுதி பெற்றவராக ஆகிறார். சைவ சமயத்திற்குள் அவருக்கு பிரவேசம் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்து விசேஷ தீட்சை செய்து கொள்வதற்கான யோக்கியத்தை சமய தீட்சையால் பெறப்படுகிறது. அனுஷ்டானம் செய்வதற்கான சைவ சந்தியாவந்தனம் செய்வதற்கான யோக்கியத்தை ஏற்படுகிறது. அடுத்து விசேஷ தீட்சா விதி. தத சம்ஸ்கார தீட்சார்த்தினா அக்னி ஹிருத்பத்மே ஓம் ஹாம் வாகீஸ்வர்யை நமஹா ஓம் ஹாம் வாகீஸ்வராஜ நமஹா இதி பிதரௌ ஆவாஹ்ய சம்பூஜ்ய தத் சந்நிதானாய பிரத்யேகம் ஆகுதி பஞ்சகம் ஹிருதா தத்வா. சமய தீட்சை மட்டும் செய்து கொள்பவராக இருந்தால் முன்பு சொன்ன கிரியைகளையெல்லாம் முடித்து யாகசாலையினுடைய பிற உத்தராங்க பூஜைகளையெல்லாம் முடித்துவிட்டால் சமய தீட்சை முடிந்துவிடும். இந்த சமய தீட்சை காலை வேளையில் இருப்பது என்பது உத்தமம். ஒரு காலமாகவோ அல்லது இரண்டு காலமாக இருந்தால் முன்னாள் மாலை தொடங்கி மறுநாள் காலை முக்கியமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் சிஷ்ய பிரவேசம் எல்லாம் மறுநாள் காலை நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு காலமாக இருந்தால் காலையிலேயே அனைத்து கிரியைகளையும் செய்துவிடலாம். விசேஷ தீட்சை செய்து கொள்பவராக இருந்தால் இந்த சமய தீட்சைக்கான சிஷ்ய பிரவேசம் தொடங்கி அந்த சிஷ்யனுடைய நாடிக்கும் ஆச்சாரியருடைய நாடிக்கும் தொடர்பு ஏற்படுத்துதல் வரை செய்து கொண்டு அந்த நாடி தொடர்பு இருக்கும் பொழுதே மேற்கொண்டு விசேஷ தீட்சா சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்விக்க வேண்டும். அந்த விசேஷ தீட்சைக்கு விசேஷ சமய சம்ஸ்காரா என்று வாஸ்தவமான பெயர். சாமானிய தீட்சைக்கு சாமானிய சமய சம்ஸ்காரா. ஒரு சமயத்துள் பிரவேசம் செய்வதற்கான சம்ஸ்காரா சமய சம்ஸ்காரா. அந்த சம்ஸ்காரமே சாதாரணமாக செய்யப்பட்டால் சாமானியம் என்றும் அதே சம்ஸ்காரம் விசேஷமாக செய்விக்கப்பட்டால் விசேஷ சமய சம்ஸ்காரா என்றும் பெயர். ஒருவன் விசேஷ தீட்சையை வேண்டுபவனாக இருந்தால் அவனுக்காக அக்னியினுடைய சிவாக்னியினுடைய குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஹிருதயத்தில் வாகீஸ்வரியையும் வாகீஸ்வரரையும் பூஜிக்க வேண்டும். இவர்கள் பித்ருக்கள் நம் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் இனி தீட்சை செய்து கொள்ளக்கூடிய இந்த சிஷ்யனுக்கும் பிதாக்களாக திகழக்கூடியவர்கள். முதலில் வாகீஸ்வரியை பூஜை செய்து அதன் பின்பு வாகீஸ்வரரை பூஜிக்க வேண்டும். சாதாரணமாக எல்லா இடங்களிலேயும் முதலில் சிவபெருமானும் அதன் பின்பு சக்தியும். ஆனால் இது போன்ற இடங்களில் அதாவது சிஷ்யனானவர் அவர்கள் இருவரின் சரீரத்திலேயும் புகுந்து அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க இருக்கிறார். இதுபோல் குண்ட சம்ஸ்காரத்திலேயும் அக்னியானவர் வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது கர்ப்பத்திலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நிலை. இது போன்ற சந்தர்ப்பங்களில் மாதாவுக்கு மாதா பூர்வரூபம் பிதோத்தரூபம் என்று சொல்வது போல வாகீஸ்வரியை முதலில் பூஜித்து அதன் பின்பு வாகீஸ்வரர் அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களின் சன்னிதானத்திற்காக தனித்தனியாக ஓம்ஹாம் வாகீஸ்வர்யை ஸ்வாஹா என்ற 5 முறை ஓம்ஹாம் வாகீஸ்வராய ஸ்வாஹா என்ற 5 முறை இவ்வாறு ஆகுதி செய்து அவர்களை சன்னிதானம் அவர்களை சந்நிதியை பிரார்த்திக்க வேண்டும். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதயே சம்ப்ரோக்ஷிய பிறகு அந்த பஸ்வர்க்கத்தினால் ஓம் ஹஹ அஸ்திராஜ நமஹா என்று சிஷ்யனது ஹிருதயத்தில் புரோக்ஷணம் செய்து ஓம் ஹஹ அஸ்திராஜு ஹும்படித்தி குசுமேன சந்தாட்டிய சிஷ்யனது சரீரத்தை புஷ்பத்தினால் தாடனம் செய்ய வைக்க வேண்டும். ஓம் ஹூம் இது ரேச்சக யோகே யோகதா தத்ர பிரவிஷ்ய ஹூம் என்ற மந்திரத்தை சொல்லி ஆச்சாரியர் தனது வலது நாசிகையின் வாயிலாக ரேச்சகம் செய்து ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது ஹிருதயத்தில் பிரவேசம் செய்து இவ்வாறு பிரவேசம் செய்வதற்கான மந்திரம்தான் ஹூம் என்பது. தத்ர ஸ்புரத் தாரகாக்காரம் சைத்தன்யம் விபாவிய தத்ரஸ்தம் சிஷ்யனது சரீரத்தில் அவனது உயிரானது ஆன்மாவானது மிளிரக்கூடிய நட்சத்திரம் போன்று திகழ்வதாக பாவனை செய்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்ற இந்த மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டயா வியோஜிய அந்த சிஷ்யனது சரீரத்திலிருந்து அந்த உயிரை பிரிக்க வேண்டும். இவ்வாறு பிரிப்பதற்காக நமக்கு உதவக்கூடிய பராசக்தியின் பெயர் ஜேஷ்டா என்பது. அந்த ஜேஷ்டா சக்தியின் அனுகிரகத்தால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்று சொல்லி அவரது உடலிலிருந்து உயிரை பிரித்து ஓம் ஹாம் அந்த உடலுக்கும் உயிருக்கும் வேற்றுமையை வியோகத்தை ஏற்படுத்தி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா இதி ஆத்மானம் அங்குஷமுத்ரையா உத்கிருஷ்ய, இந்த மந்திரத்தை சொல்லி அங்குஷ முத்ரையை காண்பித்து அவரது உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை கையினால் எடுத்துக்கொண்டு உத்கர்ஷணம் செய்து எடுத்துக்கொண்டு மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை ஸ்மரணம் செய்து கொண்டு தத்வாதசாந்தம் ஆனிய சிஷ்யரது துவாதசாந்த பர்யந்தம் அவனது உயிரை கொண்டு வந்து திருநாக்ர பிந்து ரூபம் ஜீவம் விபாவ்ய, பில்லினுடைய நுனியில் விளங்கக்கூடிய ஜலத்திவிலை போன்று அவ்வளவு சன்னமானதாக சிறியதாக இருக்கக்கூடியதாக அந்த ஜீவனை சிஷ்யனது ஆத்மாவை பாவனை செய்து ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயனமாக என்ற மந்திரத்தை சொல்லி சம்ஹாரமுத்ரையா சங்கிருஹ்ய சிஷ்யனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை சம்ஹாரமுத்ரையினால் கையிலே மறுபடியும் எடுத்துக்கொண்டு ஸ்வஹிருதயே தனது ஹிருதயத்தில் பூரகேன பிரவேஷ்ய, பூரகேன பிரவேஷ்ய பூரகத்தினால் தனது இடது நாசிகையின் வாயிலாக பூரக யோகத்தினால் உள்ளே செல்லும்படி சிஷ்யனது ஆத்மாவானது தனது சரீரத்துள் செல்லும்படி செய்து கும்பகேன ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய, கும்பக மந்திரத்தால் சிஷ்யனது ஆத்மாவிற்கும் தனது ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சமரசீபாவம் ஒரு தொடர்பு ஏற்பட்டதாக ஒரு நிலையில் இருவரும் இருப்பதாக பாவித்து மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்து ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயனமஹா என்ற மந்திரத்தை சொல்லி உதானேன உத்பவ முத்ரையா, உதான வாயுவை கொண்டு நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து விதமான பிராணங்களில் ஐந்து விதமான வாயுக்களில் உதானம் என்ற வாயு, அந்த உதானம் என்ற வாயுனால் பொருட்களை மேலே எடுத்து செல்வதற்கு அந்த வாயுவானது உபயோகப்படுகிறது. அந்த உதான வாயுவினால் உத்பவ முத்ரை என்ற சிருஷ்டி முத்ரையை காண்பித்து கொண்டு தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர், தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாதி காரணேஸ்வரர்கள் ஹிருத் கண்ட தாலு ப்ரூமத்ய பிரம்மரந்திரேஷு என்று பூதசுத்தியில் குறிப்பிடுவது போன்று ஹிருதய பிரதேசத்தில் பிரம்மாவும் கண்டப்பிரதேசத்தில் விஷ்ணுவும் தாலு பிரதேசத்தில் ருத்ரரும் ப்ரூமத்தியத்தில் மகேஸ்வரரும் பிரம்மரந்திரத்தில் சதாசிவ பெருமானும் திகழ்வதாக, அவர்களையெல்லாம் தாண்டி பிரம்மாதி தேவதாக சந்தியஜ்ய அவர்களையெல்லாம் முறையாக தாண்டி இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவினை துவாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று சங்கிருஹ்ய மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவினை கையினால் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியா சிருஷ்டி முத்ரை என்ற உத்பவ முத்ரையை கொண்டு ப்ரூமத்தியமானிய தனது புருவத்தினுடைய மையப்பகுதி வரை அந்த உயிரை கொண்டு வந்து தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய தனது வலது நாடியின், அதாவது அந்த பிங்களா என்ற நாடியின் வாயிலாக தனது வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய பித்ரோஹோ சம்யோகம் விபாவ்ய, அந்த குண்டத்தினுடைய மையத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதாக சம்யோக நிலையில் இருப்பதாக பாவனை செய்து ஆத்ம மந்திரேன ஆத்ம மந்திரத்தை சொல்லி தஸ்யாஹா யோனவ் அந்த வாகீஸ்வரி தேவியினுடைய அந்த கர்ப்ப பிரதேசத்தில் இந்த உயிரினை சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும் நிக்ஷிப்ய. இப்பொழுது சிஷ்யனது உயிரானது அவனது உடலை விட்டு அங்கிருந்து தனது ஆச்சாரியரது உடலிற்கு வந்து அந்த உடலிலிருந்து துவாதசாந்தன் ஆச்சாரியரது துவாதசாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து மறுபடியும் குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருப்பதாக பாவிக்கப்படுகிறது. வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஆத்மாவிற்கு எல்லா சம்ஸ்காரங்களும், ஒரு உயிரானது ஒரு குழந்தையானது தனது தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்தெந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றனவோ அத்தனை சம்ஸ்காரங்களும் இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய ஆத்மாவிற்கு செய்யப்படுகிறது. கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம் சிவம் சம்பூஜ்ய, ஒரு தாயின் உடலில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு யார் தகப்பனாரோ அவரே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவானது திகழவே அந்த வாகீஸ்வரனுக்கு பித்ருஸ்தானத்தில் வாகீஸ்வர பெருமானே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம், இந்த சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்து வைப்பவர் யார்? சிவம் சம்பூஜ்ய, சிவபெருமான் என்று பாவித்து அவரை பூஜித்து மூலேன பஞ்சசதம் ஜுகுயாத், இந்த ஐந்து சம்ஸ்காரங்களையும் கர்ப்பாதானாதி பஞ்ச சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்களை செய்து வைப்பதற்காக சிவபெருமானுக்கு ஒரு ஒரு சம்ஸ்காரத்திற்கும் தலா 100 என்ற கணக்கில் 500 ஆகுதியை செய்விக்க வேண்டும். இப்பொழுது சிஷ்யனது உயிரானது ஆத்மாவானது குண்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது. எனவே அக்னியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய ஒரு தன்மையின் வசத்தால் அக்னியில் பலவிதமான மாறுதல்கள் தென்படும் என்றும், அந்தந்த மாறுதலுக்கு தகுந்தாற்போல் சிஷ்யனுடைய புண்ணிய பாபங்களை அறிந்து கொண்டு ஆச்சாரியர் பிராயஷ்சித்தம் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சிஷ்ய கிருத்த பாப லக்ஷணம் அக்னி லக்ஷணைஹி ஜுஹுயாத் விஷ்டாகந்தே ச பூஹர்த்தா பிரம்மஹா குரு தல்பகா சுராபோ குருஹந்தாச்ச கோக்னஸ்ச கிருதநாசனஹா விஷ்டாகந்தே. அந்த அக்னியில் வரக்கூடிய, அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது அமேத்தியத்தினுடைய ஒரு மலத்தினுடைய வாசனையாக இருந்தால் அந்த சிஷ்யன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஜன்ம ஜன்மாந்தரங்களிலேயோ பூமியை திருடுபவனாக இருந்திருக்கலாம், பிரம்மஹத்யா என்ற தோஷத்தால் பீடிக்கப்பட்டு பிராமணர்களை கொன்ற காரணத்தினால் அந்த தோஷத்தை அடைந்தவனாக இருக்கலாம், குருவிற்கு தவறு இழைத்தவனாக பாபம் செய்தவனாக இருக்கலாம், அல்லது சுறாவை குடித்தவனாக இருக்கலாம், குருவை கொன்றவனாக இருக்கலாம், பசுமாட்டினை கொன்றவனாக இருக்கலாம், அல்லது செய் நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம். இவ்வாறு இருந்தால் அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது துர்நாற்றமுடையதாக இருக்கும். கிருஷ்ணேக்னௌ சவகந்தேச்ச கர்ப்பபர்த்ரு விநாசனஹா, அக்னியானது கருநிறத்தில் இருந்தாலோ அல்லது பிணம் போன்ற வாசனை அடித்தாலோ அவன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொன்றவனாகவோ அல்லது கர்ப்பத்தை தரிக்கக்கூடியவர்களை கொன்றவனாக அவன் இருக்க வேண்டும். கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை நாசம் செய்தவனாக இருக்க வேண்டும். பிரமதி ஸ்ரீவதே வன்ஹிஹி, பெண்ணை கொன்றவனாக இருந்தால் அந்த அக்னியானது இங்கும் அங்கும் அலைப்பாயக்கூடியதாக இருக்கும். கம்பனே ஹேமகர்த்தரி, கம்பத்தே ஹேமகர்த்தரி அக்னி கம்பத்தே, அக்னியானது மிகவும் கம்பனம் அசைவுடையதாக இருக்கும். எப்பொழுது ஹேமகர்த்தரி அந்த சிஷ்யன் பொன்னினை திருடுவனாக இருந்தால் இவ்வாறு இருக்கும். வதே ஸ்புடதி பாலஸ்ய நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, சிறுவர்களை கொண்டவனாக இருந்தால் அக்னியானது வெடிக்கும். பாலஸ்ய வதே ஸ்புடதி நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, கர்ப்பத்தை மற்றும் சீரழித்தவனாக இருந்தால் அப்பொழுது அக்னியானது ஒளி இழந்து காணப்படும். இந்த பாபங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு ஓம் ஹச க்ஷமல வரய ஊம் நவாத்மனே சிவாய நமஹா என்ற இந்த நவாத்ம மந்திரத்தால் அந்த பாபத்தினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு கம்மி பட்சம் குறைந்த பட்சமாக 100 என்ற கணக்கில் நிறைய ஹோமம் செய்விக்க வேண்டும். தத் பாப குருத்வ லகுத்வானுகுணம் சதாதிகம் ஜுகுயாத் ததஹா, இதோடு பிராயஷ்சித்தம் முடிந்துவிட்டது. ததஹா யோனி பீஜ ஆஹ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது இது விஜாபிய, இந்த வாகீஸ்வரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது இதற்கு முன்பு இந்த சாதாரண சரீரத்தில் இருக்கும் பொழுது 5 விதமான தோஷங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. யோனி பீஜம் என்று தாயார் தொடர்பான பாபத்தோடு கூடியதாக இந்த உடம்பு இருந்திருக்கலாம். பீஜம் என்ற காரணத்தால் தந்தை தொடர்பான பாபத்தோடு தொடர்புடையதாக இந்த சரீரம் இருந்திருக்கலாம். தான் உண்ணக்கூடிய உணவின் காரணமாக தோஷம் கொண்டதாக இருக்கலாம். எண்ணத்தின் காரணமாகவோ அல்லது இயற்கையாக உடம்பு தொடர்பான பாபம், இந்த 5 விதமான காரணங்களால் இந்த சரீரமானது பாபம் கொண்டதாக இருக்கலாம். யோனி பீஜ ஆஹார பாவ தேக என்ற 5 குறிப்பிடுகிறார். இந்த 5 இந்த ஐந்து காரணங்களால் தூய்மை அற்றதாக இந்த உடம்பு இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உயிருக்கும் அந்த தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் என்ற காரணத்தால் இந்த ஐந்து தோஷங்களும் நீங்கியவராக த்விஜனாக இந்த ஆத்மா ஆக கடவது என்று இந்த ஆச்சாரியர் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். ததா யோனி பீஜ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது என்று இது விஜ்ஞாபிய, இவ்வாறு விஜ்ஞாபனம் செய்ததால் மூலையென த்ரயம் த்ரயம் தத்வா, யோனி விசுத்தோ த்விஜோபவ பாவ விசுத்தோ த்விஜோபவது என்றவாறு தாயின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி புதிய பிறப்பு அடைந்தவனாகவும், தந்தையின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி இரண்டாவது பிறப்பு அடைந்தவனாகவும், ஆகாரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் நீங்கி இரண்டாவது பிறப்பு அடைந்தவனாகவும், பாவத்தினால் எண்ணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் நீங்கி இரண்டாவது இரு பிறப்பாளனாக ஆனவனாகவும், அதுபோல் சரீரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் நீங்கி இரு பிறப்பாளனாக த்விஜனாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதால் இவ்வாறு தலா மூன்று மூன்று ஆகுதிகளை செய்ய வேண்டும். இதனால் இந்த உயிரானது எந்த ஜாத்தியை சேர்ந்ததாக இருந்தாலும், எந்த ஜாத்தியோடு தொடர்புடைய சரீரத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் கூட அந்த ஜாதி தொடர்பிலிருந்து பிரிந்து தூய்மையான த்விஜனாக இரு பிறப்பாளனாக ஆகிறது. ருத்ராம்சோ பவது, பரமேஸ்வரனது அம்சமாக அவரது அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆகுதி த்ரயம் தேயம் மூன்று ஆகுதியானது கொடுக்கத்தக்கது. ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்ஞோபவீதம் தத்வா, தீட்சை செய்து கொள்பவர் எந்த ஜாத்தியை சார்ந்தவரோ அந்த ஜாத்திக்கு தகுந்தாற்போல் இழைகளை கொண்டு யஜ்ஞோபவீதத்தை கொடுக்க வேண்டும். அதாவது பிராமணர்களாக இருந்தால் ஏழு பூநூல் என்றும், க்ஷத்திரியர்களாக இருந்தால் மூன்று பூநூல் என்றும், வைஷ்யர்களாக இருந்தால் இரண்டு பூநூல் என்றும், பிறராக இருந்தால் ஒரு பூநூல் என்றும் குறிப்பு காணப்படுகிறது. ஸ்வஜாதி ஈஷா சொன்ற காரணத்தினால் அவரவர்களுடைய தேவதைகள், பிராமணர்களாக இருந்தால் தத்புருஷம் என்ற தேவதை, க்ஷத்திரியர்களாக இருந்தால் அகோரம் தேவதை, வைஷ்யர்களாக இருந்தால் வாமதேவம் தேவதை, பிறராக இருந்தால் சத்யோஜாதம் தேவதை என்று அந்தந்த ஜாதிக்கு உரிய மந்திரங்களால் அந்த பூநூலை அபிமந்திரணம் செய்து அவரவர்களுக்கு உரிய எண்ணிக்கை கொண்ட பூநூலை அந்த சிஷ்யனுக்கு அணிவிக்க வேண்டும். ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்ஞோபவீதம் தத்வா மூலேன அஷ்டோத்தரசதம் தசாம்சதா பிரம்மாங்கைச்ச ஹுத்வா, மூலமந்திரத்தால் நூறு முறை ஆகுதி செய்து அதில் பத்தில் ஒரு பங்காக பிரம்மாங்க மந்திரங்களால் ஹோமம் செய்து கர்ப்பாதானாதி சம்ஸ்காரானு, இதுவரை இந்த உயிரானது வாகீஸ்வரியருடைய கர்ப்பத்தில் உள்ளே இருப்பதாக பாவனை, இதன் பின்பு கர்ப்பாதானம் முதலிய ஐந்து சம்ஸ்காரங்களை பரமேஸ்வரன் செய்து வைக்கிறார். அதற்காக ஹிருதயாதி அங்க மந்திரைஹி கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்யா அக்னேஹே இவ கிருத்வா, இதற்கு முன்பு அக்னி குண்ட சம்ஸ்காரத்தில் சிவாக்னிக்கு செய்தது போலவே ஹிருதயாதி மந்திரங்களால் தலா ஐந்து ஐந்து ஆகுதியை கொடுத்து ஐந்து சம்ஸ்காரங்களை செய்ததாக பாவிக்க வேண்டும். அதாவது கர்ப்பாதானத்திற்காக ஹிருதய மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து பும்சவனத்திற்காக சிரோ மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து சீமந்திரம் சீமந்தம் போன்றவற்றிற்காக சிகா மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து ஜனனார்த்தம் என்று பிறப்பதற்காக கவச மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து நாமகரணத்திற்காக அஸ்திர மந்திரத்தால் ஐந்து ஆகுதி. இதை சுருக்கமாக குறிப்பிடுகிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்யா அக்னேரிவ.

விசேஷ தீட்சை என்பது முக்கியமான காரணமாக திகழ்கிறது. பூர்ணாம் விதத்யாத், பூர்ணாகுதி செய்து பஷ்சாத்து ஜுவாலாகிர சமவர்ச்சசம் ஆத்மானம் சம்ஹாரமுத்ரையா உத்ருத்ய. இப்பொழுது அந்த அக்னி குண்டத்தில் ஜுவாலாகிர சமவர்ச்சசம் அக்னியினுடைய அந்த ஒலி பிழம்பு, அந்த பிழம்பனுடைய நுனிப்பகுதி இருப்பது போலவே வர்ச்சசுடன் தேஜஸோடு திகழக்கூடியதாக ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவினை, சிஷ்யனது ஆத்மாவினை சம்ஹார முத்ரையால் உத்தரணம் செய்து அங்கிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து பூர்வவத்து நிஜ ஹிருதயாம்புருக நிவிஷ்டம் விதாய, முன்பு செய்தது போலவே தனது ஹிருதய தாமரையில் இருக்கும்படி செய்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் உதீரையன்னு மூலமந்திரத்தை சொல்லி ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய, சிஷ்யனது ஆத்மாவும் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவும் ஒரு நிலையை சமரசீபாவம் கொண்டதாக சம்பந்தம் அடைந்ததாக பாவனை செய்து அதன் பின்பு விஸ்லிஷ்ய அவர்கள் இருவரையும் பிரித்து அந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவிலிருந்து சிஷ்யனது ஆத்மாவினை பிரித்து விஸ்லிஷ்ய புனசம்ஹாரிண்யா கிரகித்வா மறுபடியும் சம்ஹார முத்ரையால் அந்த ஆத்மாவினை கையில் எடுத்துக்கொண்டு பிரம்மாதி காரண தியாகேன, பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்கள் அவர்களை காரண தியாகாத் அவர்களை விட்டு விட்டு, அதாவது பிரம்மாவினை விட்டு விஷ்ணுஸ்தானத்தையும், விஷ்ணுவை விட்டு ருத்ரஸ்தானத்தையும், ருத்ரனை விட்டு மகேஸ்வர ஸ்தானத்தையும், மகேஸ்வரனை விட்டு அடுத்து இருக்கக்கூடிய சதாசிவஸ்தானத்தையும், இவ்வாறாக பிரம்மாதி காரண தியாகாத் ரேச்சக யோகேன, அந்த ரேச்சகத்தால் முன்பு உதானம் என்று குறிப்பிட்டார். இங்கு ரேச்சகம் என்பது வெளியே செய்யக்கூடிய ரேச்சகம் இல்லாமல் கும்பக நிலையிலேயே வாயுவை காற்றினை மேலே செலுத்துவது என்ற ஒரு ரேச்சகம். இந்த ரேச்சகத்தின் வாயிலாக சிவாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வரை கொண்டு சென்று மறுபடியும் உத்பவ முத்ரையா சிருஷ்டி முத்ரையினால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சிஷ்யனுடைய சரீரம், இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், போகாயத்தனம், நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா போகங்களும் போகங்களையும் இந்த உடலில் இருந்துதான் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடம்பு சிஷ்ய போகாயத்தன தேகே நிக்ஷிப்ய, அந்த உடலில் அந்த உயிரினை மறுபடியும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறாக சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது அவர்களது, அந்த சிஷ்யனது வாஸ்தவமான தாய் தந்தையர்களின் சரீரத்திலிருந்து, உடலின் அவர்களது உடலிலிருந்து உடலின் வாயிலாக வெளியே வந்தாலும் கூட இப்பொழுது வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது சரீரத்திலிருந்து வெளிவந்ததாக, தூய்மையானதாக, கூடுதலாக சிவ என்ற ஒரு சொல் உடையதாக, தூய்மையானதாக இந்த ஆத்மாவானது இப்பொழுது செய்யப்பட்டது. அதன் பின்பு குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் தயவு கூர்ந்து இந்த ஆத்மாவினை சிவமயமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாகீஸ்வரி வாகீஸ்வரோ சந்தர்ப்பிய ஆகுதி செய்து அவர்களை திருப்திப்படும்படி செய்து விசிறிய இருவரையும் விசர்ஜனம் செய்து பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன சதம். இவ்வாறு இதுவரை நடந்த கிரியைகளில், செயல்களில், கர்மாக்களில் நடந்திருக்கக்கூடிய தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறையோ, சக்தி இருந்தால் 1000 முறையோ, அல்லது அதில் பாதியாகிய 500 முறையோ மூலமந்திரத்தால் ஹோமம் செய்து பூர்ணாம் விதாய பூர்ணாகுதி செய்து அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா, முன்பு செய்த சமய தீட்சையை காட்டிலேயும் இப்பொழுது செய்த விசேஷ தீட்சையால் அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவானது சிவபெருமானோடு தொடர்புடையதாக ஆகிவிட்டது. இந்த காரணத்தினால் முதல் முதலில் அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அவனை பூஜை செய்யும்படி ஆச்சாரியர் பணிக்கிறார். அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா, அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த சிஷ்யன் அர்ச்சனை செய்யும்படி செய்ய வேண்டும், ஆச்சாரியர் தூண்ட வேண்டும். பிரணிபாத்தம் ச ஆத்மனி காரயித்வா, தன்னை வணங்கும்படி செய்து ஆசீர்வாதம் விதாய, அந்த விசேஷ சமய சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய விசேஷ தீட்சை செய்து கொண்ட அந்த சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் செய்து சிவ அக்னி குரு சபர்யாசு, இனி உனக்கு, சிஷ்யனாகிய உனக்கு இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்ட காரணத்தினால் சிவ சபர்யாயாம் சிவனை பூஜை செய்வதற்கும், அக்னி சபர்யாயாம் அக்னியை பூஜிப்பதற்கும் ஹோமம் செய்வதற்கும், குரு சபர்யாயாம் குருவை பூஜிப்பதற்கும் யோக்கியதையானது உனக்கு வந்துவிட்டது. சிவசாஸ்திர ஸ்ரவணே, சிவசாஸ்திரமாகிய சைவாகமங்களை கேட்டுக்கொள்வதற்கும் படிப்பதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது. அதுபோல் நிர்வாண தீட்சாயாம் ச
அடுத்து

0: கொடுக்கக்கூடிய நிர்வாண தீட்சையை செய்து கொள்வதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது, யோக்யஸ்தம் ஜாதகா என்று அவனுக்கு பிரமாண பத்திரம் கொடுப்பது போன்று ஆச்சாரியர் தனது வாயினால் அவனுக்குள்ள அதிகாரத்தையெல்லாம் அக்னி சாட்சியாக சொல்லிவிட்டு சமயான் உபதிஷேத், சைவ சமயங்களையெல்லாம் அவனுக்கு உபச்சாரம், அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நனிந்தேத் காரணம் தேவம், ந சாஸ்திரம் தேன பாஷிதம், ந குரும் சாதகம் செய்வ லிங்கச்சாயாம் நலங்கயேத். நனிந்தேத் காரணம் தேவம், நம் அனைவருக்கும் காரணமாகிய தேவனாகிய சிவபெருமானை நிந்திக்க கூடாது. ந சாஸ்திரம் சிவபெருமானால் அருளப்பட்ட சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது. தேன பாஷிதம், என்ன காரணமெனில் சிவபெருமானே இந்த சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசித்து இருக்கிறார். ந குரும், குருவை நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ, குரு என்றால் ஆச்சாரியாபிஷேகம் செய்து கொண்டவர், அவரையும் நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ, சாதகாபிஷேகம் செய்து கொண்டவரையும் நிந்திக்க கூடாது. லிங்கச்சாயாம் ந லங்கயேது, சிவலிங்க திருமேனினுடைய அந்த நிழலை தாண்டக்கூடாது. நாத்தியால் லங்கன நிர்மால்யம், அதுபோல் நிர்மால்யத்தினை நாம் சாப்பிடக்கூடாது. நதத்யாது சிவதீக்ஷிதே, அதுபோல் நிர்மால்யத்தை சிவதீக்ஷை செய்து கொண்டவருக்கும் கொடுக்கக்கூடாது. சிவாக்னி குரு பூஜா ச கர்த்தவ்யா ஜீவிதாவதி, சிவபெருமானுக்கும் அக்னிக்கும் குருவிற்கும் உனது உயிர் உள்ளவரை பூஜை செய்ய வைக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியர் அந்த சிஷ்யனுக்கு ஆணைகளை பிறப்பிக்கிறார். இதுவரை அந்த சிஷ்யனுக்கு செய்விக்கப்பட வேண்டிய விசேஷ சமய தீட்சையானது முற்று பெறுகிறது. ஆனால் எந்த சிஷ்யர்களால் இவ்வளவு இந்த சமயங்களையெல்லாம் இவ்வளவு நடைமுறைகளையெல்லாம் கடைபிடிக்க முடியாதோ அந்த அவர்களுக்கு, அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு என்ன கதி, என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்து ஒரு முறையை சொல்கிறார். சமய ஆச்சரண அச்சதுர பிரகார, சமயங்களை கடைபிடிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு செய்விக்க வேண்டும் என்ற பிரகாரம், பாலாதீனாம் ஏதான் சமயானு மூல அஷ்டோத்தரசத ஹோமேன விசோத்திய யதாசக்தி ததீத. அதில் பாலர்கள், மிகவும் குழந்தையாக இருக்கக்கூடியவர், அதாவது 16 ஆ ஷோடசாத் பவேத் பாலஹா என்று 16 வயது வரை இருப்பவக்கூடியவர்கள் குழந்தை என்று சொல்லக்கூடியவர்கள். பால பாலிஷ விருத்த ஸ்திரீ போக போக்யாயிதாத்மனாம் என்று இவர்கள் குழந்தை, மிக மிக சிறிய குழந்தை, வயோதிகர்கள், ஸ்திரீகள், போகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள், ரோகிகள், இது போன்றவர்களுக்கு இந்த தீட்சையை செய்வித்தால் அவர்களால் அந்த தீட்சைக்கு உரிய எல்லா நியமங்களையும் பரிபாலனம் செய்ய முடியாது, அனுஷ்டானம் செய்ய முடியாது. எனவே அதற்காக ஒரு பிரகாரம் செய்யப்படுகிறது. இந்த அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டிய இந்த விஷயங்களில் எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியாதோ அவைகளை செய்ய முடியாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்காக 108 முறை மூலமந்திரத்தால் ஹோமம் செய்துவிட வேண்டும். எனவே இங்கு ஒரு 10 ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களால் 2 செய்ய முடியாது என்றால் 2 முறை 108 மூலமந்திர ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறாக அவர்களால் செய்ய முடியாதவற்றையெல்லாம் சோதனம் செய்து எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அனுஷ்டானங்களை மட்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யதாசக்தி ததீத, இதுவரை ஒரு விஷயம். அடுத்து பிரம்மச்சரிய ஆசிரம ஸ்வீகார காமஸ்ய தத் விரதாங்க தானவிதி, இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்டு சிலர் பிரம்மச்சரிய ஆசிரமம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிரம்மச்சாரியாகவே தான் திகழ வேண்டும், பல மந்திரங்களையெல்லாம் நன்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்புவாரே ஆனால் அவர்களுக்காக உரிய சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. சிவாசிரமம், இதற்கு சிவாசிரமம் என்று பெயர். பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்து சிவபெருமானுடைய காரியங்களை மட்டுமே செய்வது சிவாசிரமம். சிவாசிரம பிரவேச அபிலாஷினே, சிவாசிரமம் எடுத்துக்கொள்ள அந்த ஆசிரமத்திற்குள் நுழைய விரும்புபவனுக்கு விரதி, அவனுக்கு விரதி என்று பெயர். நியமங்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர், அவருக்கு தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு அவர்களுக்கே உரிய 5 விதமான பொருட்கள். தண்டம், ஜபம் செய்யும் பொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய தண்டம். கௌபீனம், அவர் கௌபீனம் மட்டுமே அணிந்து கொண்டு இருப்பார், மிகவும் சிவாசிரமத்தில் விரதங்களை அனுஷ்டானம் செய்து ஜபம் செய்யக்கூடியவர். எனவே கௌபீனம் மட்டுமே தரிக்கக்கூடியவர். அவர் இட்டுக்கொள்வதற்காக விபூதி, அதுபோல் உபவீதம், சிகாமணி, இந்த ஐந்தும், இந்த ஐந்து பொருட்களையும் சம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும். விரதினே தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு ஜட்டாயுக்தான்வா, அவர் ஜட்டை தரிக்கக்கூடிய பட்சத்தில் ஜட்டையையும் சேர்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியான ஒரு பாத்திரத்தில், ஒரு தாம்பாளத்திலோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்திலோ வைத்து ஜட்டாயுக்தான்வா பிருதக் பிருதக் பாத்திரேஷு ஏகபாத்திரேவா ஆரோப்பிய, அல்லது ஒரே பாத்திரத்தில் இந்த ஐந்து பொருட்களையும் வைத்து பவித்ரைஹி ஹிருதயாத்யைஹி வா அபிமந்த்ரியா, பவித்திரங்கள் சைவாகமங்களில் ஈசானாதி பஞ்சம் மந்திரங்களுக்கு பவித்திரங்கள் என்று பெயர். ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத்தங்கள் என்ற பவித்திர மந்திரங்களால் அல்லது ஹிருதயாதி மந்திரங்களாலேயோ அபிமந்திரணம் இந்த ஐந்து பொருட்களையோ அல்லது ஆறு ஜட்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறு பொருட்களையோ ஹிருதயாதி மந்திரங்களால் அபிமந்திரணம் செய்து சம்பாத அபிஹுதான் கிருத்வா, சம்பாத ஆகுதியினால் அபிஹுத்தர்களாக அந்த பொருட்களையெல்லாம் செய்து, அந்த பொருட்களையெல்லாம் சம்பாத ஆகுதி செய்து, சம்பாத ஆகுதி பிகி ஹுதான் கிருத்வா சிவாக்னி குரு கும்ப சாட்சிகம் தத்யாத், அந்த சிவபெருமானுக்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதுபோல் அக்னியில் திகழக்கூடிய சிவபெருமான் தானாகிய குரு அதுபோல் கும்பத்தில் விளங்கக்கூடிய யாகேஸ்வரர் இவர்களையெல்லாம் சாட்சியாக வைத்து கொண்டு அந்த சிவாசிரமத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிஷ்யனுக்கு இந்த ஐந்து பொருட்களை கொடுத்து விட வேண்டும். சோபி சிவாதீன் பிரசாத்திய பிரதிகிருஹியாத், அந்த விரதியாகிய சிவாசிரமத்தில் நுழையக்கூடிய சிஷ்யனும் சிவன் அக்னி குரு கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு புஷ்பம் சாத்தி இந்த ஐந்து பொருட்களை ஸ்ரத்தையோடு அவன் பெற்றுக்கொண்டு தனது விரதத்தை தொடங்க வேண்டும். இது விசேஷ தீட்சைக்கு அங்கமான ஒரு சம்ஸ்காரம். இவ்வாறு விசேஷ தீட்சை இந்த சிவாசிரமத்தில் பிரவேசித்து இருக்கக்கூடிய விரதி அவனுக்கு விரத உத்தாரமானது கடைசியில் சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மறுபடியும் அந்த விரதத்திலிருந்து மீண்டு தனது இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அதற்கான உத்தார விதியும் இந்த பத்ததியில் கடைசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு இந்த விசேஷ தீட்சை செய்வதால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத்து சிவஹஸ்த பிரபாவதா, இங்கும் இந்த விசேஷ தீட்சைக்கு அங்கமாக ஆச்சாரியர் சிவஹஸ்தம் செய்து கொண்டு சிஷ்யனது பிரம்மரந்திர பர்யந்தம் அந்த கையினை சிவஹஸ்தத்தை ஸ்தாபனம் செய்திருக்கிறார். அந்த சிவஹஸ்தத்தினுடைய பிரபாவத்தினால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத்து, ஈஸ்வரனுடைய புவனத்திற்கு அவன் அடைகிறான், அந்த உலகத்தை அடைவதற்கான தகுதியை பெறுகிறான் என்று இவ்வாறாக இந்த விசேஷ சமய தீட்சையானது சொல்லப்பட்டது.
1: பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் அழுக்கு மனத்து அடியே உடையால் முன்னடைத்தவன். இன்றைக்கு நம்ம மாணிக்கவாசக பெருமானுடைய குருகுதி விளக்காக கூறியிருக்கோம். மாணிக்கவாசக பெருமானுடைய பெயரால் விளங்குகின்ற இந்த அரமணையில மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தை இதுவரை நம்ம சிந்தித்திருந்தோம், பாடி முடிந்திருந்தோம். இப்ப அதை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற அளவுல நம்ம ஒரு இரண்டு நம்ம இப்ப சேர்க்கின்ற குருபூஜை விழா என்று வருகின்ற பொழுது நம்ம ஏன் குருபூஜை விழா கொண்டாடுகின்றோம் அப்படிங்கிறது ஒரு நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னதாக இருந்தாலும் பல செய்திகள் நான் என்றும் புதுசாக சொல்லப்படுறது, புதுசாக சொல்றதுக்கு பின்னால் ஒருத்தர் சொல்லப்படுறாரு, அவர் புதுசாக சொல்வாரு. சொல்றது வந்து இப்ப சொல்றது நம்முடைய உண்மையே சொல்லியிருந்தாலும் அது குறிப்பான செய்திகள் என்பதனால அதை வந்து நம்ம திருப்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சைவத்துல குருபூஜை விழா என்று சொல்றது பெருமக்கள் பெருமானுடைய திருவடியை அடைந்த அந்த பெருமனால நம்ம வந்து குருபூஜை விழாவாக நம்ம கொண்டாடுகின்றோம். 63 பெருமக்களுக்கும் மாணிக்கவாசகர் சேர்க்கிறார் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் பெருமானுடைய திருவடிகளை அடைந்த அந்த திருநாள நம்ம குருபூஜை விழாவை கொண்டாடுகின்றோம். இப்ப 63 நமக்கு இருக்கிறாங்க, 4 பெருமக்களும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நால்வர் கர்மத்துல நம்ம கொண்டாடுகின்ற பொழுது 63 விட நால்வர் பெரியவங்க அப்படிங்கறதுக்காக கொண்டாடுறோமா இல்லைன்னாக்கா அது என்ன? அப்ப நால்வர் மட்டும் நம்ம கொண்டாடுறோங்க, 63 கொண்டாடுறோம், நால்வர் மட்டும் சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்க. அப்ப 63 நயன்மார்கள் வந்து பெருமையால் தம்மை ஒப்பா ஏனவாள் என்ன கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செட்டிடா பெருமான் அறிவு செய்திருக்காரு. அப்ப 63 திருமக்களை விட 4 திருமக்கள் பெரியவங்க அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்றோமா? அவங்க மாணிக்க வாசகிட்ட போய் கண்ணப்பர் பெரியவரா, கண்ணப்பரோட நீ என்ன பெரியவரா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அடிக்கிறது கண்ணப்பன் ஒப்போது ஒரு அன்பின்மை என்றது இன்னொரு வாக்கு ஞானசம்பந்தர் போய் சிறுத்தொண்டரோட நீங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொன்னாக்கா சீராளன் சிறுத்தொண்டன் செங்காட்டன் உரிமையில பேராளன் பெருமாண்டன் அது ஒரு நாள் பெறலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். நம்முடைய அரசர்கிட்ட போயிட்டார் அப்பூதியோட நீங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அஞ்சி போய் கைமொழியில் அழகம் கூறி அஞ்சி பூவாய் நின்ற தேவடியாய் கோடியே அவனோட திருமுடியில எப்பயுமே நிக்கிறவங்க பெருமானே நீ வரலன்னாலும் பரவாயில்ல இந்த கோடை இணைச்சி விட்டு அவ்வளவு போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சுந்தர பெருமானை பத்தி சொல்லவே தேவையில்லை. 63 தொகை கொடுத்தவரே அவர் தான் நமக்கு திருப்பந்த தொகை கொடுத்த சொல்லுங்கனாரே அவர். ஏன் இங்க நம்ம சொல்றோம்னா நம்ம வந்து சொல்றதே வந்து சமய குடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 63 பெருமக்களும் பெருமானுடைய பேரானந்த நிலையில நின்ற சான்றோர்கள் அப்படிங்கிறதுல எல்லாம் ஐயப்பாடு நமக்கு இல்ல. அவங்க எல்லாம் பெருமையான நிலையில் நிற்கிறவங்க. ஆனா எடுத்து நமக்கு சொல்லி நம்மை வழிபடுத்தி குரு முகமாக இருந்து நமக்கு அவருடைய பாதையின் மூலமாக நமக்கு வழி நடத்தியவர்கள் அப்படிங்கிறதுனால சமயாச்சாரியர்களாக இருந்து சமயத்தை பல இன்னர்களுக்கு இடையே இருந்த செல்வத்தை சாதித்து வழிவழியாக அவங்க அன்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து மற்ற நாயன்மார்கள் நம்ம வந்து இணைந்து உணரும். நமக்கு பெரியவரான இல்லையனாக்க நம்ம எப்படி அவங்களெல்லாம் உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சமய குரவு பெருமக்கள் நமக்கு அவர்களுடைய வாக்கின் மூலமாக இன்றைக்கும் அந்த பெருமக்கள் பெருமானுடைய திருவடிகளை எவ்வளவு உணர்ந்து உறுதி நின்று வழிபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்வதற்கு வாய்ப்பாக நமக்கு அறிச்சியிட்டு பேசுறதுனால அவர்கள் சமயாச்சாரியார்கள் சமய குறவர்கள் என்று சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு சிறப்பாக வணங்குதல் அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருந்து அவங்க சொல்லுகின்ற அந்த செய்திகள் வந்து நமக்கு வந்து எட்டினுக்கு பிளட்டுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளே உயிர்ப்பாக நமக்கு வந்து அது சென்று கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய குரு பூஜை விழாக்கள்ல நம்ம அந்த பெருமக்கள் நினைந்து அவர்களுடையது நமக்கு உள்ள வருது அப்படிங்கிற செய்தியும். இப்போ நம்ம மாணிக்க வாசகர் பெருமானுடைய குரு பூஜை விழாவில் இந்த ஆண்டு இப்ப அழுக்கு நெஞ்சும் அழுக்கு மனமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான தலைப்பு. இதுல நம்ம சென்ற ஆண்டு முழுமையும் நம்முடைய பெரியபுராண வகுப்புல சுந்தர பெருமானுடைய திருவள்ளாற்றினா சிந்திச்சிருக்கிறோம். அதுல மகுடமாக நம்ம உடல் நிறுத்தியிருக்கிறது அந்த சுந்தர பெருமான் திருவொற்றியூர்லிருந்து கண்ணிலிருந்து பிறகு திருவாரூர் வரை வரைகின்ற அந்த 13 பதிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் சொல்றது. அந்த 13 பதிகங்களை நம்ம சிந்திச்சு இடங்கள் தான் நம்ம வந்திருக்கிறோம். அழுக்கு மேம்படுது அப்படின்றது அவ்வளோ அந்த வகுப்புல பாடுறப்பவே வந்து ஐயா சொன்னாரு அழுக்கு மேம்படு பாடலீங்க அழுக்கு மரத்தடியின் பாடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வெளியே வந்து கேட்டாங்க. இந்த அழுக்கு மெய்யும் அழுக்கு மனமும் அப்படின்றப்ப அந்த அழுக்கு மெய்யை பத்தி வகுப்புல ஒரு முறை ஆசிரியர் வராதப்ப அம்மையார் கேட்டிருந்தாங்க அழுக்கு மெய் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்ப சொன்னதையே இப்ப அதே இதுதான் புதுசா ஒரு இதுல சொல்றதாக அழுக்கு மெய்கூடும் திருவடி அடைந்து அதுவும் நான் தர பாலகொன்றானால் புழுக்கை வாரியும் பால்கொள்ளவரையே பிழைப்பனாகியும் திருவடி ஒண்ணுமே சொன்ன மாதிரி ஆசிரியருக்கும் சரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏன்னா பழிப்பனாகியும் திருவடி பிழையே அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. சுந்தர பெருமான பொருட்கள் அங்கே சங்கிலியாருக்கு சபதம் செய்து எம்பெருமான் திருமணம் மதுரை மரத்தில் சபதம் செய்து தவத்தை பத்தி அவர்கள் அங்க வந்து ஆரோ பெருமான் அப்படிங்கிற ஒரு காந்தம் அங்கிருந்து இருக்குது. அந்த இழுப்புனால அவரு முக்கிய முறையில் அங்க ஒரு திருவற்றியூர்ல அசந்தவரா காந்தம் பெருமானால போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வத்துல எங்குலத்தை பிரிந்திருக்கேன் நாரூர் இளைவனையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருகின்ற பொழுது கண் போகின்ற அந்த நிலையில அழுக்கு மெய் கொடு உன் திருவடி அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வகுப்புல கூட நம்ம இந்த அழுக்கு மெய் கொடு வர்றதுக்கு முன்னால பல உரையாடல்கள் நடந்தது. சுந்தர பெருமான் இப்படி பண்ணியிருக்கிறாரு, பெருமான் இப்படி பண்ணியிருக்கிறாரு, சங்கிலி அம்மையார் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இது எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள் தான் நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பல உரையாடல்கள் தான் நம்ம நடக்கும். நேற்றைக்கு சொன்ன ஒரு கருத்துல ஆசிரியர் நமக்கு பெரிய புராணத்துல சொன்ன கருத்துல இருந்து ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து நம்முடைய உரையாடல்களுக்கு அடிப்படையாக நம்ம கொள்ளணும். மூன்று கதைக்கு மூன்று ஞானங்கள் பற்றி சொன்னார். வாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம், மூன்று ஞானங்கள். இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல வந்து மிக அதிகப்படியாக கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற லெவலில் நம்முடைய இந்த உலகத்துல வாழ்வதற்கு, அதாவது உலகத்துல நம்முடைய மெட்டீரியல் இந்த உலகியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன தேவையோ அதை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற கல்விதான். ஏன்னா குழந்தைகிட்ட வந்து எல்லாத்தையும் என்ன கேட்கறதுன்னு சொன்னா எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறாங்க, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எத்தனை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முதன்மையாக நம்ம எல்லாருக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தேவையான தேவைதான், இது வந்து உலகியல் வாழ்க்கைக்கு அது தேவை. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம உலகத்திற்கு தேவையான வாழ்க்கைக்கு அந்த கல்வி தேவைன்னாலும் தன்னை அறிவதற்கு எவ்வளவு தூரத்தில் வாழ்க்கையில வெற்றிகரமாக அந்த குழந்தைங்க வருதா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுனா வெறும் பொருளாதார அளவில் ஒருவர் முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்கன்னாக்க அது மட்டும் போதாது அப்படிங்கிறது குறிப்பாக நம்ம இந்த பெங்களூர்ல வெளிநாடுகளில் உள்ள வாழ்க்கையிலிருந்தே பார்க்கலாம். மன அமைதி பல பல விதங்கள் சொல்லுவாங்க, நமக்கு அது உள்ள டீடைல் போக தேவையில்லை, பல இடங்களை தேவை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த நிலைமையில தான் அப்போ வந்து சொல்றாங்க, இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு பிரமிட்னு சொல்லுவாங்க, பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் நீட்ஸ் உணவு உடை உடைவிடம் என்ற அடிப்படை தேவைகள். அந்த அடிப்படை தேவைகள் யாருக்கு பூர்த்தியாக இருந்ததோ அவங்களுக்கு வந்து அடுத்த தேவைகள் அப்பதான் வந்து செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லப்படுகின்ற தனக்கு ஆர்வமாக இருக்கின்ற செய்ய வேண்டியது செல்ஃப் எஸ்டீமை தான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் பிரமிட்ல மேக்சிமம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் ஆக்சுவலா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்ற மற்றவங்கெல்லாம் சொல்றது வந்து அதற்காகவே அங்கதான் வந்து இந்த உலகத்துல அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடைந்த பிறகு இது பத்தாது, இதுல இதோ இல்லையே அப்படின்னு சொல்றப்ப வந்து நான் யாரு, நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற வினவுதல் அப்படின்னு சொல்லுகின்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது பாசஞானம் தான். அதனை தாண்டி வருகின்ற ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றது பதிஞானம் இல்ல, அதுவும் பசு ஞானம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கும்னு தோணும். ஏன்னா இதுலயும் வந்து என்னன்னாக்கா தான் செய்து என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தன்னை அறிந்து கொள்வதல் தன்னுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில போய்கொண்டிருக்கின்ற நிலைமையில தான் அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. பல இடங்கள் அங்கேயே அந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதையும் தாண்டி நிற்கின்றது தான் பரிஞானம் என்று சொல்லி அருள் வழியிலே தெரிந்து கொள்வது. இந்த இரண்டையும் கடந்து வந்து அருள் வழியில் நின்று நமக்கு அருள் செய்வதில் நம்முடைய நாளில் வாழ்க்கை. ஆக இந்த பரிஞானத்தால் அருள் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தேவார திருவாசக திருமணிகள், அதை வந்து நம்ம வந்து பாச நிலைமையில் நின்று யோசிக்கின்ற பொழுது இது எப்படி அது எப்படி என்று நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பெருமானுடைய திருவடி அருள் வழியே நின்று எனதுடைய தலைமையாக என்று நிற்கின்ற ஒரு நிலைமையில பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க. உங்களுடைய கைவத்துலதான் இந்த மூன்றையும் வந்து ஏற்றுக்கொண்டு பாசஞானம் கூடாதுன்னு சொல்றதில்லை. பாசஞானம் ஒரு அளவுக்கு கூட்டு போவோம், அங்க நின்றோம். அசுவஞானம் அங்க இருந்து ஒரு அளவுக்கு கூட்டு போவோம், நின்றோம். அதுக்கு பிறகு பரிஞானம் பரிஞானம் மட்டும் போதும், அவங்களுக்கு பாசஞானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதில்லை. அதாவது அந்தந்த யூட்டிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்தந்த உபயோகத்திற்காக பயன்படுகின்றது தான் அந்தந்த. இப்ப இவ்வாறு இருக்கின்ற ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து நம்முடைய சைவத்துல மூன்று ஞானத்தையும் இறைவனுடைய திருவடி வரைக்கும் விடுதலை சேர்ந்து எப்போதும் பேரானந்தம் பேராமே இருக்க வேண்டும் பெருமானே என்று இருக்கின்ற ஒரு இரண்டு ஆய்வு செய்கின்றதாக நம்முடைய செய்யணும். இப்ப இந்த அழுக்கு மெய்யும் அழுக்கு மனமும் அப்படின்னு சொல்றப்ப காமன் ஃபேக்டர் வந்து அழுக்கு. அழுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது உயிர் நம்ம எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா அழுக்கு என்பது உடனாகவே இருக்குது. இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பல நேரங்களில் பார்க்கலாம் சுற்றுலா இருக்கிறவங்க எல்லாரும் இவர் இது பண்றாரு, இது இவ்வளோ தூரம் சரி ஆனா அது தப்பு, இவ்வளவு சரி ஆனா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆய்வு வந்து சுற்றுல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாங்க, இவர் நேரத்துக்கு வர மாட்டாரு, இவரு சரியா பாட மாட்டாரு, எதா சொல்லுவாங்க பல விதங்கள். நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லாத்தையும் பார்த்து உலகத்துல யாருமே சரியில்லை. ஆமா சரி என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமான் திருமணர் போய் உட்காந்துட்டு சரி இப்ப நாம போடலாம் நம்மள பார்க்கலாம் அப்படின்னாங்க. பெரிய கஷ்டம் இது வரைக்கும் சரி தரவு வெளில பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தன்னை பத்தி அதான் அழையான ஆள் அப்படின்னு சொல்லி எப்ப வந்து தன்னை பார்க்க ஆரம்பிக்கணும் பொழுது இதுவும் பயங்கர அழுக்குதான், அழுக்கிலேயே மோசமான அழுக்கா இருந்துருக்கு அப்படின்றப்ப செல்ஃப் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றப்ப இந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது எல்லா உயிருக்கும் இருக்கின்றது. அது வந்து என்னன்னாக்கா நிலைமைகள் வேறுபடும், எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது வேறுபடுறத தவிர அழுக்கு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ராசியை சொன்ன மாதிரி ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீனோட திக்னஸ் எவ்வளோ அது எதாவது செய்யப்பட்டது அப்படிங்கிறது வேணா மாறுபாடு இருக்குமே தவிர எல்லாருக்கும் வந்து இந்த அழுக்கு அப்படின்னு சொல்றது அது வந்து இயற்கை உள்ளது. பெரியவங்க நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்ம என்னன்னா இந்த நம்முடைய இந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க, இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் லிமிட்ஸ் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்க்ரூ இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்க்ரூ வந்து 5 மில்லிமீட்டர் டயாமீட்டர் இருக்கணும் அப்படின்னா 5.1 to 4.9 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது கண்ட்ரோல் லிமிட்ஸ் டாலரன்ஸ் நல்லது நல்லது டாலரன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த இதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து நம்ம போகின்ற மிஷினை பொறுத்து அதோட யூசேஜை பொறுத்து கோர்ஸ் கரெக்ஷன் அண்ட் ஃபைன் ஜூனியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கோர்ஸ் இருக்கிற பொழுது 5 மில்லிமீட்டருக்கு இருக்க வேண்டியதுக்கு 4.5 to 5 வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர்ன்ற மாதிரி ஒன்று ஸ்க்ரூன்னு ஒன்று அவ்வளோதான். ஆனா அது போக போக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்முடைய மெடிக்கல் இது யூஸ் பண்றீங்கிற பொழுது இருக்கலாம், நம்முடைய மருத்துவத்துல பயன்படுகின்றதெல்லாம் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்ற தெளிவாக இருக்கணும், இதுன்னா இவ்வளவுதான் இருக்கணும், கொஞ்சம் மூக்குக்கு பதிலாக வாயில போயிட்டு அச்சிடக்கூடாது. அதனால அந்த ப்ரெசிஷனுக்கு இருக்கின்ற பொழுது புள்ளி மைக்ரான்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மைக்ரான்ல சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெருமக்களை போய் பார்க்கின்ற பொழுது போட்டுருக்கான் சொல்றாரு, புழுவுக்கும் வரும் நான்கு எனக்கும் ஒற்றை. புழுவுக்கு எனக்கு உள்ள பொருட்கொள்ளாம இல்லை. புழுவிலும் கடையேன் புனிதன் தமிழ் கூட்டத்திற்கு இவ்விடத்தை கொண்டு போடவே சொல்வார். திருநாவுக்கர் சிவபெருமான் பார்க்கின்ற பொழுது அவரு குழுவுக்கும் கடையன்னு சொல்றாரு, இதை பத்தி நம்ம ஏற்றுக்கிறோம். அவங்க வந்து அவங்க இருக்கின்ற நால்வர் பெருமக்கள் இருக்கின்ற நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன? நால்வர் பெருமக்கள் திருமணம் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானவந்த பெருமான் சொல்றாங்க, ஆயமாய காயந்தங்கள் ஐவர் என்று ஒன்றப்பட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் அறிவனமையே. மற்ற இரண்டு பெருமக்கள் சொன்னாக்கா நீங்க பேச முடியும். அவ்வாறு இருக்கின்ற நிலைமையில ஒரு அன்பர் ஒரு சில நாட்களுக்கு முன்னால வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம எல்லாரும் எல்லாம் செய்யறோம், ஆனாலும் எனக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஏன்னா எல்லாரையும் மாதிரி நான் பெர்ஃபெக்டா இல்ல, நான் பெர்ஃபெக்டா இல்லாததுனால நான் வந்து ஐயா திருக்கூட்டத்துக்குள்ள வந்து சேர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் அந்த திருக்கூட்டத்துக்கே வர்றதுக்கே நான் ரொம்ப தயங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கின்ற குறைகளை வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது ஒண்ணு நம்ம கண்டிப்பா அதுல வந்து என்னன்னா நம்ம வந்து ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு செய்தி, குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதனை தாண்டி வருகின்ற பெருமானுடைய சீரா அருளா சிந்தனையை திருப்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராம வைக்க வேண்டும் பெருமான் என்று வகையத்துல பிரார்த்தனைப்படுத்தப்பட அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இந்த மாதிரி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த வழிவழி நம் பாதத்திரும்பாடி அடைவதற்கும் பெருமான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இதுலையும் அதுலேருந்து இதில் தேடி வந்திருக்கிறான், அதுலேருந்து இதில் தேடி வந்திருக்கிறான். இன்னைக்கு யாரோ சொன்னாங்க நம்ம என்ன அந்த நாலு அகவலில் சிவன் அகவல் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு நினைவுக்கு வந்துடலாம். போற்றிட்டு வகவல்ல அந்த பொறுமதி தாண்டியின் உரிமையின் பயத்தும் துவங்கி தாயே ஆகிய வளர்த்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டப் கொடுப்பார் நம்மளுடைய மனைப்பாக்கமா சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் அதை வந்து படிக்க வேண்டிய ஒரு பகுதின்னு சொல்றப்போ போட்டி தேவைகள்லாம் ஒவ்வொன்றுலையும் எவ்வாறு பிழைத்து பிழைத்து பிழைத்து காலையில் மலமுடைய கடும்பத்தில் பத்திரிக்கை வேலையை நிற்கிற யாத்திரை பிழைத்தும் ஒன்றொன்றையா பிழைச்சு தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முனிகளாதோ பொருளுக்கு தருடலும் ஆறு கோடி மயாசக்திகள் வேறு தம் மாயைகள் தொடங்கின அர்த்தமான ரயிலவர் கூறி மத்தியும் பேசிய மக்கள் இன்னும் ஆக இத்தனையில பிழைச்சி வந்துட்டு பெருமானே அப்படின்னு பிடிக்கிற நேரத்துலையும் அது வந்து முழுமையான இதா இல்ல. அங்கேயும் பல பல பல மாயாசக்திகள் துவங்கி நமக்கு வந்து இடையூறு என்று இருக்கின்ற ஒரு நேரத்துல இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு நல்ல ஒரு நூல் ஒன்று கிடைச்சது, ட்ரூ நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், லீடர்ஷிப் பற்றிய ஒரு நூல் எழுதிக்கிறாங்க. காந்தம் காந்தத்தை வந்து நீங்க அப்படியே விட்டீங்கன்னா எந்த பக்கம் போய் நிற்கும், நார்த் சவுத், நார்த்தை பார்த்து அதனுடைய நார்த்து இதுல அலையன் போரிச்சு நார்த்த நார்த் போல அலையன அதை தட்டி
2: விட்டீங்கன்னா
1: ஆடிட்டு திரும்ப அதே வடக்கை பார்த்து நிற்கும். அது எவ்வளவு நேரம் ஆடுது அப்படிங்கறதுதான் வேறியாகுமே தவிர ஃபைனலி இட் ஹாஸ் டு அந்த நார்த் சவுத் அப்படிங்கறதுல அது அலைனாகி தான் இருக்கணும். அந்த நூல்ல அவர் என்ன சொல்றாரு, ஐடென்டிஃபை வாட் இஸ் யுவர் நார்த், உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத தெளிவாக்கணும். அந்த குறிக்கோள்ல வந்து இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னன்னு சொன்னா இன்ஃபுளுசிங் அப்படின்னு சொல்றதான், எல்லாரும் ஒரு விதத்துல இன்னொருத்தர இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்ற ஒரு நம்முடைய தாக்கம் எல்லாருடையத்துலயும் இருக்கான். ரொம்பவே வேண்டாம், சின்ன குழந்தைகள கூட அது அது வந்து இன்ஃபுளுயன்சிங் அப்படிங்கிறது. இப்ப வந்து சின்ன பையன் வந்துட்டு சாக்லேட் வேணும்னு கேட்பான், குடுக்கிறது இல்லை சாக்லேட் சாப்பிட தள்ளி கேட்டுருக்கோம் குடுக்கிறது இல்லை பட்டனை வந்துட்டான் மம்மி மம்மின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு முட்டை கொடுத்து சாக்லேட் அப்படின்னாக்க இட்ஸ் ஏ இன்ஃபுளுயன்சிங் ஃபேக்டர் டு கெட் வாட் இஸ் தட் உடனே அது வரைக்கும் முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் கடவுடன் கலந்து போயிடும் ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லாரும் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றோம் இன்ஃப்ளூயன்சிங். அப்ப இன்ஃப்ளூயன்சிங் தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இப்ப வந்து ஒருத்தர் வந்து மற்றவருடைய மேல தாக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம போகும். நம்ம வந்து ஒரு சில இவங்க என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய இவங்க கூட என்ன சொல்லுவாங்க, பி வாட் யூ ஆர் அப்படின்வாங்க. பி வாட் யூ ஆர்னாக்கா அது வந்து ஸ்டாக்னேஷன், அடுத்தவங்களுடைய கைப்பிள்ளை உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் சொல்றப்ப வந்து பிறருடைய வழி செல்லுதல் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கின்ற பகுதியெல்லாம் போகாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தவிர பி வாட் யூ ஆரா மட்டும் இருந்தோம்னா பிகம்ஸ் அ ஸ்டாக்னேஷன், அந்த இடத்துல நின்றுடும், அதை தாண்டி நம்ம போறதில்லை. அப்ப நம்மளும் அடுத்தவங்க மேல நமக்குடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும், அவர்களிடையே நம்ம மேல வருகின்ற பொழுது அப்பொழுது வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்ப அதனாலதான் நம்ம வந்து சொல்லுகின்ற பொழுது யாரோட இருக்கின்றோம், எந்த இடத்துல நம்முடைய கூட்டு இருக்கின்றது, அதனால அடியார் நடுவில் இருக்கும் அளவு பெரியால் கண்ணம் வளர்க்க முடியாதே. அடியார் நடுவில் இருக்கின்ற பொழுது அது அதனால வருகின்ற தாக்கம் நம்மை மேல் அடைய செய்கின்ற ஒரு தாக்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறதுனால அந்த இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு இன்ஃபுளுயன்ஸாக இருக்கும். அப்ப இந்த நார்த் அப்படின்றப்ப நமக்கு அடியார்கள் எல்லா உயிர்களுக்கும் குறிக்கோள் அப்படின்னு சொன்னோம்னாங்க, அது பெருமானுடைய திருவடி தான். யாத்திரை பத்துல அழக்க சொல்லுவாரு, அருமாளுக்கு பின்னே அம்மாறு அழுகி அழற்றாலே திருமாமணி செய்ய திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலடியா திருப்பியன்கள் திருத்தாடி சென்று சேர்வோம். பெருமானுடைய ஐந்தொழில், பெருமான் செய்கின்ற தொழில் நமக்கு இந்த அழுக்கு நீக்கி திருவருள் என்கின்ற அந்த இன்ப நிலைக்கு கூட்டிட்டு போகிறதான். நேற்றைக்கு ஆசிரியர் நாங்கள் கூட்டிட்டு காமிச்சார், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் முக்தி. பெருமான கருணை கருணை மேம்பாடான தான் சொல்றோம். அப்ப நம்மளெல்லாம் போட்டி இப்படி படுத்திட்டு இருந்தாருனாக்கா அவரை நாளில இருந்து கருணை மேம்பாடான கூட வேண்டாம், எதுக்கு அவரை போய் கருணை மேம்பாடுவன் கூப்பிடணும். கருணை மயமானவராக இருந்தா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உடனே இன்பம் அழிச்சு அளவில்லாத இன்பம் அழிச்சு கோஷமே அப்பயே வேலையை முடிச்சுக்கலாம். இவ்வளவு தரம் பண்றாருனாக்கா நம்ம ஏன் கருணை மயமானவர்னு அவரை சொல்லணும் அப்படின்னா நம்மளா அவர் கொடுக்கறதுக்கு தயாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு தயாரில்லை. நம்ம எப்ப சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறோமோ, எப்ப சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அளவு கூட அவர் வெயிட் பண்றது இல்லை. நம்ம எவ்வளவு சாப்பிட தயாரா இப்பவே ரெடியா இருக்கிறோமோ அவ்வளவு கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்க கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவு தூரம் பெருமானுக்கு அன்பம் அழுத்தமா போயிட்டு வருவோமோ அதனாலதான் நம்மளுடைய திரும்ப திருமலை பெருமாள் ரொம்ப அழகா சொல்வாரு, எப்பரிதாயினும் ஏற்றுவேன் ஏற்றினால் அப்பரிசு இதன் அருள் தரலாம். அதுதான் ரொம்ப ஒரு குறிப்பான ஒரு செய்தின்னு சொன்னா, எவ்வளவு தூரம் நம்ம அடிக்கடி போயிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமாள் நிச்சயமா திருவுருள் செய்யறாரு அப்படிங்கிறத நேற்று கூட ஒரு அன்பர் கேட்டு இருந்தாரு. ராவணன் கூட பெருமானுக்கு பக்தர் தானே, அவரை மட்டும் எப்படி இது பண்றாரு? பெருமானை வழிபடுறவங்க பல பேர் பல காரணத்துக்காக வழிபடுறாங்க. பெருமாள்கிட்ட வந்து டிரான்சாக்சன் வச்சிருக்கோம், டிரான்சாக்சன்னாக சாமி எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் பாஸ் ஆகணும், நீ வந்து அழகா ஒரு தட்டுல பூ வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு தேங்காய் பழம் வாங்கி வச்சிடறேன், பாஸ் ஆகிட்டாக்கா இது டிரான்சாக்சன். இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், அடுத்து என்னன்னாக்கா நான் இதெல்லாம் பண்றேன் இந்த ரிட்டர்ன் வந்து நீ என்னை காமிச்சுக்கோங்க. அந்த இதப்ப மட்டும் வரமாட்டேன், எனக்கு பாஸ் ஆக வேண்டிய நேரத்துல மட்டும் வர்றதில்லை, ஆனாலும் இதெல்லாம் வேணும், எதுவுமே தப்பு இல்லை. அதாவது எல்லாரும் பல விதங்கள் நம்ம கடந்துதான் வருகின்ற பொழுது அதுதான் நம்முடைய வீர தெய்வத்துல அழக சொல்லுவாங்க, பக்தஸ்தலா மகேஸ்வர ஸ்தலா பிரசாதி ஸ்தலா பிராணலிங்கி ஸ்தலா சரணஸ்தலா ஐக்கியஸ்தலா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நிலைகளாக சொல்லுவாங்க. அதுல பக்தஸ்தலாவ இருக்கிறதுல வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் டிரான்சாக்சன் இதெல்லாம் பாக்கிறதுலாம் வந்து அதுக்கு முன்னாடி பக்தரா இருக்கிறதுன்னு சொன்னாலே நம்ம வந்து பெருமாளுக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே பெருமாள்கிட்ட பக்தி செய்யறது அப்படின்ற நிலைமையில வர்றப்பதான் என்ட்ரி பாயிண்டே. அப்ப நம்ம ராவணனை பாத்துக்கலாம், அவர் எங்க டிரான்சாக்சனா ரிலேஷன்ஷிப்பா சரண அடைஞ்சிருந்தாரா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் பெருமாள் வச்சிருப்பார். பெருமாள் வந்து எப்பயுமே வந்து திங்கள் சூழினரேனும் திரிபுரம் நெறித்தனரேனும் என்றும் எங்கள் வந்தார் புகழ்வது இகழ் படியினரே. என்றைக்கும் நம்ம செய்த அன்புக்கு நம்ம செய்ததற்கு அவர் கம்மியா கொடுத்தாரும் எப்பவும் சொல்ல முடியாது. படியில் புகழாய் அப்படின்னு சொல்லித்தான் அவருடைய பெருமகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி திருவுகள் செய்கிறோம். ஆக இந்த இந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த நார்த் அப்படிங்கிற நம்முடைய குறிக்கோள்ல இருந்து பல நேரங்கள்ல வந்து நம்ம விளக்குகின்ற முகமாக இருக்கோம். அது பல பல இன்ஃபுளுசஸா இருக்கும், பாடி ரிலேட்டட், மைண்ட் ரிலேட்டட், வேற ஈகோ ரிலேட்டட், பல விதங்கள்ல வந்து வெரி சட்டில். அது போக போக போக பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ்ல இருந்து அது வந்து சட்டில் இன்ஃபுளுசஸாக இந்த டிவியேஷன்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து நம்முடைய குறிக்கோள் என்று சொல்லப்படுகின்றதுல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து நிற்கின்றோம் அப்படிங்கிறதுலதான் நம்ம ட்ரூ நார்த் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நூல் அவங்க சொல்லியிருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் நம்முடைய குறிக்கோளை நிற்க இருக்கின்றோம் அப்படின்றத காட்டுவோம். நம்ம அழுக்கு மெயினும் அழுக்கு மனமும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே எடுத்துக்கிறோம். இப்ப அழுக்கு மெய் என்று சொல்லுகின்ற பொழுது இது வெளிப்படையாக வெளிப்பாடாக தோன்றுகின்ற ஒன்று. சுந்தர பெருமான் இங்க சங்கிலியாருக்கு சபலம் செஞ்சாரு. சபலத்தை மீறி போகின்ற பொழுது அவருடைய கண்கள் காண்பது இழந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில திருவற்றியூர் பெருமான பார்த்துக்கான அழுத்தி மீது திருவடி அடைந்தேன். இன்னொரு இடத்துல நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமான் சொல்கின்ற பொழுது இது சட்டல் அப்படின்னு சொல்கின்ற அசுக்மமான ஒரு பகுதி. மெய் என்பது பல இடங்களில் வெளிப்படுகின்ற ஒரு நிலைமை. ஆனாலும் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது. நம்ம நம்முடைய சைவத்துல வந்து நம்ம பெரிதாக மதிக்கின்றது திருமையிடம் என்று சொல்லுகின்ற திருமையில் திருவிழாக்கள் அணிந்து இருக்கின்ற யாரா இருந்தாலும் திரு வேடத்திற்கு நம்ம வணக்கம், திரு வேடத்திற்கு மரியாதை என்று சொல்லியிருக்கோம். அந்த திருவேடத்தில் இருக்கின்றவர்களுக்கே நம்ம வந்து அந்த திருவேடத்திற்கு மரியாதை, திருவேடத்தில் இருக்கின்றவர்களுக்கு திருவேடத்திற்கு நாம் கொடுக்கின்ற அந்த மரியாதை என்று இருக்கின்ற ஒரு நிலைமையில நம்ம இன்றைய காலகட்டங்கள்ல இந்த திருவேடத்துல இருக்கின்றவங்களா வந்து நம்ம வந்து அந்த திருவேடத்தை தாங்கி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்ற நிலைமையில நம்ம பல நேரங்களில் வச்சு பார்த்துருவோம். இந்த திருவேடத்துல இருக்கிறாங்கனாக்க இவங்க வந்து இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கிறோம். அது எல்லா நேரத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? ஆனா எல்லாருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது பல இடங்கள்ல அவங்க எல்லாம் அவங்க திருநீரும் பெருமானுடைய திருவேடத்தை அணிஞ்சிருக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து திருத்தி கொண்டு பெருமானுடைய திருவடிகள்ல சேர்ந்து இருக்கின்ற ஒரு அந்த குறிக்கோள்ல இருக்கின்றவங்க அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிருந்தோம்னா அந்த திருவேடத்திற்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதை தாண்டி இருக்கின்ற பொழுது ஏன்னு சொன்னா இப்போ எல்லா திருநீர் இது பண்ணியிருந்தாலும் உள்ளத்துல இருக்கின்றது இணைப்பு தெய்வன் என்று சொல்லுகின்றது மதத்தில் இருக்கின்ற மாயனாக இருக்கின்ற பெருமான் மட்டும்தான். இப்போ பெருமான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ எல்லாரு முன்னாடியும் ரொம்ப நல்லவராதான் திருநீர் பூசிட்டு நல்லா அழகா இருக்கிறதான். ஆனாலும் நம்முடைய திருமந்திரத்துல பல இது சொல்லுவார், கண்டாணி இல்லைன்னு கண்டம் வர செய்வார், கண்டாணி இல்லை காணுங்கள், கண்டாணி எல்லா இடங்களில் காணுங்கள், கண்ணாடி போல கலந்து எங்கும் நின்றாய், கண்டாணி வந்தால் கடவுள் இருந்தார். பெருமான் அப்படின்றவர் தான் எல்லா இடத்திலையும் இருந்து கொண்டு நம்ம எல்லாத்திலையும் அறிந்து கொண்டு இருக்கின்றவர் அப்படின்றப்ப இது வந்து சக்கிய சுக்கம் எல்லாருக்கும் வந்து இருக்கின்றது தான் இந்த இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து நான் பர்ஃபெக்டா இல்லையே அப்படின்ற இயக்கம் அதுல என்னன்னாயா இது விழையுடையம்தான், விழையுடனா பொறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டுதான் பெருமானுடைய குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கிட்ட இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகி நம்ம வழிபாடு. நம்ம அழுக்குடையவங்க தான், நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பெருமானுடைய திருவடிகளை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்றப்ப புழுக்கை வாரியும் பால்வல்வர் அடிகள் அப்படின்னு சொல்றப்ப இறைவனுடைய வேலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தேவிக்கு நம்மை வளர்த்தெடுத்த பின்வழையாக இருக்கின்ற அன்னையாக இருந்து அழுக்குவதா இருக்கின்ற குழந்தை. ஆனாலும் இந்த அழுக்கு நீக்கப்பட்டு எவ்வளவு தூரம் இந்த அழுக்கு நீக்கப்படுதல் அப்படிங்கிறதையும் கூட நம்முடைய செயல்பாடத்துல செங்கற்கழிம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் சொல்லுவாங்க. செங்கற்கழிம்பு அப்படின்னு சொல்றப்ப செம்புல கழிம்பு இருக்கும். நீங்க நல்லா இதெல்லாம் பண்ண புளி போட்டு தேயின் தேய்ச்சு சுத்தமா பழ பழ பழ பழ பழ பழம் கொண்டு வந்துடலாம். ரெண்டு வாரம் கழிச்சு திரும்ப கழிம்பு இருக்கும். ஆக இந்த செம்பிற்கு கழிம்பு இருக்கிறதுங்கிறது இயற்கையான ஒன்று. அந்த செம்பினுடைய கழிம்பு வந்து அது வந்துட்டேதான். அதனால தான் நம்முடைய மெய்கண்டா பெருமான் 12வது சுத்திரம் சொல்லுகின்ற பொழுது, செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழுங்கி அன்பரோடு மருங்கி மாலரையிலும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரங்கன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி 12வது சுத்திரமாக எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்றது. அதை வந்து பெருமாளருடைய திருவிழில் இருந்து வந்து அந்த மலம் நீக்குதல் என்று சொல்லுகின்ற ஒன்று கண்டினியூஸா செஞ்சுட்டு இதுலதான் நம்ம வந்து சொல்லுகின்ற பொழுது, நம்ம உழவார பணிக்கு செல்கின்ற பொழுது இதுல இரண்டு ஒன்று செய்கின்றது வந்து நம்ம வந்து திருப்பணி என்று சொல்லப்படுகின்றோம். ஓகேங்களா? ஒரு நேரம் செஞ்சோம்னா ஒரு திருக்கோயில் கட்டோம்னாக்கா காலங்காலத்துக்கு அது நின்று பயன்படக்கூடியது. பெருமானுக்கு வந்து பொன்னாலான நகைகள் எல்லாம் செஞ்சு போடலாம், அது காலங்காலத்துக்கு இருக்கும். ஆனால் இந்த புத்தம் புதிதாக பூத்த மலர்கள் அதனை பெருமானுக்கு போடுறது அந்த திருக்கோயில அப்ப வந்த காற்றுல அடித்தாங்க இருக்கின்ற அந்த தூசினை துடைத்தல் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, இது வந்து தொடர்ச்சியாக இந்த மலம் நீக்கம் வந்து பெருமான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம வந்து பெருமானுடைய திருக்கோயில தினந்திரம், அதனாலதான் நாள்தோறும் மலர்கள், நாள்தோறும் மெழுகல், நாள்தோறும் பூப்பனைகள் சொல்கின்ற பொழுது தினம் தினமும் அப்பப்ப பெருமானுடைய திருவடிகள் வந்து விலகி நிற்கிறது அப்படிங்கிறது எந்த நேரத்துல வேணாலும் ஏற்படுகின்ற ஒரு திறமைதான். அது நிகழாமல் இருக்கிறது தொடர்ந்து கொண்டு செய்து கொண்டே இருக்கின்றது, தொடர்ந்து அதில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றது. தவறி போனாலும் திரும்ப வருவதற்கு அது வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிற நிலைமையில அவ்வாறு பெருமான் வந்து நமக்கு வந்து இதை வந்து வாய்ப்பாக நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் அந்த உழவார் பணிக்கு நம்ம அவ்வளவு சிறப்பு. அது இந்த அழுக்கு மனம் என்று சொல்லுகின்றது, இந்த மனதுல வந்து மெய்யாத ஏற்படுகின்றது வந்து கிராஸ் அப்படின்ற ஒரு நிலைமையில வெளியில தெரியக்கூடிய ஒன்று. ஆனா அந்த மனதிலே ஏற்படுகின்றது. நம்ம மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகம் முழுமையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 பேராக பெருமான் அங்க திருப்பேரன்துறையில காட்சி கொடுக்கின்ற பொழுது உத்தரவாதம் நின்று எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மரத்தடிய உடன் போயினர். ஒரே ஒரு செகண்ட் நான் தாமதிச்சிட்டேன். அதுக்குள்ள பெருமாள் போயிட்டேன். உழுக்கனுடைய புன்குழந்தை பொல்லா கல்வி காரணமில்லா அழுக்கு மனத்திலேயே. அதனால பெருமான் எப்ப கூப்பிடுறாரு அப்படிங்கிற அளவுல வந்து இதுல வந்து செயல்பாடுகள்ல எந்த இதுவும் இல்ல. மனதால ஒரு சிறு இது இருந்தாலும் பெருமாள் இன்னும் கொஞ்சம் அஞ்சுனா அப்போ ஆயிடும், அப்போதான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அழைத்து போகின்ற ஒரு நிலைமையில அவ்வாறு இருந்து நமக்கு வந்து நமக்கு திருவாசகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய பெருமாள் மாணிக்கவாசக பெருமாளை விட்டுட்டு போயிருக்கிறாரு. நமக்கெல்லாம் திருவாசகம் கிடைக்கணும், நமக்கெல்லாம் வந்து நம்முடைய அழுக்கு மனங்கள் தெளிவடையணும், நம்முடைய அழுக்கு மனங்கள் தெரியணும் அப்படிங்கிறது. அவ்வாறு இந்த நம்முடைய இரண்டு பெருமக்களும் அழுக்கு மெய்யும் அழுக்கு மனமாக அவங்க நிற்கின்ற நிலைமை வந்து நம்ம நம்முடைய பத்ரநாவுக்கரசர் பெருமான் சொன்ன மாதிரி அவர் நிற்கின்ற அந்த பெருமையான நிலைமையில வந்து அவருக்கு வந்து பெருமானுடைய திருவடியில இருந்து சிறிது வேற சிந்தனை வந்துச்சுனாலும் அவங்க வந்து ஆஹா குழுமை விட மோசமா இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்க நிற்கின்ற நிலைமை வந்து அந்த ஃபைன் டியூன் அப்படின்னு நிற்கின்ற பெருமானையே ஒன்றி இருக்கின்ற நிலைமை. ஆனால் அந்த நிலைமையையும் கூட அவங்க வந்து நினைச்சு பாக்குறாங்க அப்படின்னாக்க முழுமையான பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகிறது செம்மை பொருளாக இருக்கிறது கோபுரமா. நம்முடைய வேலை என்னன்னாக்கா ஒரு இது சொல்லுவாங்க அன்லீஷ்டு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கின்ற சாதனமாக இருக்கின்ற அந்த கணக்கான உலகங்களை வச்சுக்கொண்டு எவ்வளவு தூரத்திற்கு நம்மளால் பெருமானுடைய அணுக்கமாக இருந்து அந்த பெருமானுடைய தொண்டினை செய்ய முடியும், அந்த தொண்டினை செய்வதன் மூலமாக இன்பம் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நினைவு கொள்வது நம்முடைய ஞானகமுத பெருமானுடைய திருவரலாறுல யாழ்ப்பாணம் உள்ளகண்ட யாழ்ப்பாணருடைய யாழ்மொழி பொறி யாழ்மொழி பொறியம் பாடுகின்ற பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய யாழிலே அது அடங்கல்ல பெருமானுடைய திருப்பதிகத்திற்கு இசை அடங்காத இந்த யாழ் எதற்குன்னு உடைய போற ஞானகமுதப்பெருமான் கருத்து இந்த எல்லா கருவிகளுக்கும் ஒரு இல்லை என்பது உண்டு. பெருமானுடைய திருவுருளுக்கு மட்டும்தான் எல்லை இல்லாதது. இந்த கருவியினுடைய இசை வரம்பு அவ்வளவுதான். அதுக்குள்ள உள்ளத நம்ம வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர இதனை வெறுப்பதற்கோ இதுதான் எல்லாமே என்று சொல்வதற்கோ இரண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போக தேவையில்லை. இதை வைத்துக் கொண்டு பெருமானுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதான் அங்க வந்து செஞ்சிருக்காரு. அந்த யாழ் நம்முடைய எல்லா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கருங்கரண ஓன வகுப்பாக இருக்கின்ற மெயின் கல் செல்வம் எல்லாமே வந்து இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டது. இந்த அழுக்கு நீங்கி பெருமானுடைய திருவடிகளில் அந்த அன்பினால இன்பம் மாறுதல் என்று சொல்லுகின்ற அந்த நிலைமையில வந்து சேர்றது தான் நமக்கு வந்து நம்முடைய பெருமக்கள் காட்டிய வழி என்று அவ்வாறு பெருமானுடைய திருவிழாவில் நம்ம தொண்டுகள் செய்து பெருமானுடைய திருவிழிகளுக்கு அனுப்பமாவதற்கு பெருமானுடைய திருவிழா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் உள்ள நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் ஐயா வந்து இன்னும் சுந்தரனும் மாணிக்கவாசகர்களும் சொல்லுவாங்க அதில் சொல்லிடுவாங்க. இது நமக்கு எல்லாரோட பகிர்ந்து கொள்ளணும் சிந்திக்கணும் அப்படின்னு நினைத்த அளவுல இதனை சிந்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழியினுடைய சொல்லிருக்கோம். காலமுண்டாகவே காதல் தீர்வின் கருதறிய ஞானமுண்டானொடு நான்முகன் வானபர்ணந்தறிய காலமுண்டான் எங்கள் பாண்டிருக்கிறான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து
3: முதலினேற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: மாணிக்க மாலை மலர்ந்தெழு மண்டலம் ஆணி பொன் நின்றங்கமுதம் விளைந்தது பேணி கொண்டு உண்டார் பிறப்பற்றிருந்தார் ஊனுக்கிருந்தார் உணராத மாக்களே இல்லையா என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். மாணிக்க மாலை செம்மணி கோவை அத மாதிரி ஒளிவிடக்கூடிய புருவ நடு ஆக்ஞா அந்த இடம். ஆணி பொன் உரையாணியாக எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பொன் அதுதான் ஆணி பொன் சொல்லுவாங்க. இந்த புருவ நடுவுல நிற்கும் ரண்ய பீஜனும் ரண்யமய இரண்யம்னாலே பொன் தான், அப்படி பொன்மயமா இருக்கக்கூடிய சிவத்தை அது உணர்த்துகிறது. இப்ப புருவ நடுவுல வச்சு தியானிக்கும் போது ஒரு இன்ப உணர்வானது உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊடுருவி பாயும் அதுதான் அமுதம் விளைந்தது என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ திரண்ட வெண்ணையை கண்ணும் கருத்துமா இருந்து பாதுகாப்பார் போல சிவானந்த அனுபவத்தை பேணி உண்டு பிறப்பற்ற பெயர்கள் தான் பிழைச்சு கொண்டவங்க. அங்க நம் பேணுகின்ற உணர்ச்சி இல்லாதவர்கள்லாம் உணவு கேட்டுக்காக உலகத்துல இருப்பவங்க. அதாவது சோற்றுக்கு கேடு பூமிக்கு பாரம் அப்படிங்கிற பழமொழியை இந்த கருத்தானது நினைவூட்டுகிறது. அப்போ புருவங்களுக்கு நடுவுல செவ்வொளி பிழம்பா இருக்கக்கூடிய சிவம் விளங்க அமுதம் விளைந்தது அதை பிறப்பற்ற பெரியோர்கள் எல்லாம் உண்டு கழித்தார்கள் ஏனையோர் சோற்றுக்கு கேடாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சிவந்த மாணிக்க மலைய மாதிரி ஒளிவிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒளிவிட்டு எழுகின்ற அந்த புருவ நடுவாகிய மண்டலத்துல ஆணி பொன் மாதிரி ஒளிவிடக்கூடிய பரசிவம் வெளிப்பட்டு நின்று அந்த பேரின்பமாகிய அமுதத்தை விளைய செய்தது. இதை தெரிந்து பாதுகாத்து மீண்டவர்கள் தான் பிறப்பற்றவர்கள். இதை உணராத விலங்கு போன்றவர்கள் சோற்றுக்கு கேடா வாழ்பவர்கள் என்று நமக்கு ஒரு எச்சரிக்கையாக உணர்த்தி இருக்கிறார் இந்த பாடல்ல. அசத்தோடு சத்தும் அசத் சத்து நீங்க இசைத்திடு பாச பற்றீங்க அருமாறே, அசைத்திரு மாயை அணுத்தானும் ஆங்கே இசைத்தானும் ஒன்று அறிவிப்போன் இறையே. மாயையை புணர்த்தி பாசங்களை எல்லாம் அறுத்தவன் தன்னோட சேர்த்தி தானாக செய்பவன் இறைவன் தான் அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து அழகாக நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது உயிர் வந்து சத்து பொருள், அதுக்கு பிறவியை கொடுக்கிறாரு, அதுக்கு அந்த உடல் ஆகிய பிறவியை கொடுக்கும் போது அந்த உடல் பிறக்கும் போது, அதாவது அந்த உயிருக்கு உடலானது பிறக்கும் போது அசத்தாகிய உடல் உலகு வினை மலம் இதோட பிறந்து தன் தன்மை கெட்டு அசத்தாக விளங்குகின்றது. இறைவன் வந்து உயிர்கள் மேல வச்ச கைமாறில்லாத கருணையால சத்து வந்து அசத்தினை விட்டு நீங்குதல் வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு அந்த உயிர்கள் அங்கனம் அசத்தோடு சார்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாசத்தை, அதாவது பாசங்களை எல்லாம் பெருமான் அறுத்தார். பாசமான அழுக்கு நீங்க ரெண்டு மாயையாகிய அழுக்குகளை எப்படி வண்ணா வந்து ஆடையில அழுக்க போக்குறதுக்கு சாணியும் உவர் மண்ணும் அப்படிங்க ரெண்டு வகை அழுக்க சேர்க்கிறான். அது மாதிரி சாமியும் நமக்கு சேர்க்கிறார் மாயைய ரெண்டு வகை மாயைய. அப்போ ஆடை வந்து நம்ம வந்து துவைத்ததுனால தன்னோட அழுக்கும் சார்ந்த பொருட்களோட அழுக்கு இல்லையா, அதை கொண்டு சாணியும் ஒவ்வொரு மணியும் வச்சா உடையில ஒரு அழுக்காகும். அதுவும் நீங்கி வெண்மையானது போல உயிரானது பாசத்தில் இருந்து நீங்கி தூய்மையாகவே அதனிடம்தான் விளங்கி தோன்றுகின்றார் பெருமான். அப்படி அந்த விளக்கமாக அவர் இருப்பது என்றும் உயிர்த்த நிலைப்பதற்காக பாசம் மீளவும் வந்து வாசனை வாசனையாக வந்து பற்றாதவாறு அவர் என்ன செய்கிறார், ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உபதேசிக்கின்றார். இத்தனை உபகாரத்தையும் முறையே செய்துதான் என்னை ஆட்கொண்டார் இறைவனான சத்குரு என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். சரி, ஒரு ஒரு உன்னதமான கருத்து நம்ம சிந்திச்சு கூட பார்க்க மாட்டோம். வண்ணான் துணிந்து வைக்கிற ஒரு நிலையை நமக்கு எடுத்து காட்டி அது மாதிரி நமக்கு உயிரில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்க நமக்கு மேலும் ரெண்டு அழுக்கை கொடுத்து நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் பெருமான் என்று மிக அழகாக சொல்லுகிறார். அசத் அப்படிங்கிறது தனுகரண புவன போகங்களாகிய மாயேயங்கள், சத் அப்படிங்கிறது நிலையான உயிர். இசைத்திடு பாசப்பட்டுனா அனாதியே கூட்டப்பெற்ற பாசங்களும் அவற்றால் விளைந்த மோகமாகிய பற்றுக்களும் இல்லையா, இதையெல்லாம் கூட்டி சுத்தமாயே இருமாயேன சுத்தமாயே அசுத்தமாயே இதையெல்லாம் இல்லையா அதெல்லாம் நமக்கு சேர்த்து அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஒரு பக்குவம் செய்து நமக்கு ஒரு ஸ்ரீ பஞ்சாட்சர உபதேசத்தையும் செய்கின்றார் என்று அழகாக சொல்லி உயிரானது அசத்தோடு சாராத வண்ணம் பாசம் அறுப்பவன் பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார் அல்லவா, அது போல பாசம் அற்ற பின்பு உயிரோட தான் உள்ளே விளங்குபவர் என் உயிருக்கு உயிரான பரமசிவமே இல்லையா அப்படி சொன்ன மாதிரி. அப்புறம் உபதேசத்தையும் எனக்கு சொல்பவன் சர்க்குருவே என்று மிக அழகாக இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஏறு நெறியே மலத்தை எரித்தலால் ஈரில் உரையால் இருளை அறுத்தலால் மாறில் பசுபாசம் வாட்டலால் வீடுக கூறு பரனே குருவாம் இயம்பிலே என்று சொல்லுகிறார். நமக்கு முக்தி இன்பம் பெறுவதற்கு வழி கூறுபவர் சர்க்குரு என்று இதிலே மிக அழகாக சொல்லுகிறார். ஏறு நெறினா என்ன, சோபான கிரமம், சரியை கிரியை யோகம் ஞானம், ஒன்னுல இருந்து ஒண்ணு மேலா, முதல்ல சரியை அதுல ஒரு நாலு நிலை இல்லையா, அதுக்கப்புறம் கிரியை அதில் ஒரு நாலு நிலை, அப்புறம் யோகம் யோகத்தின் நான்கு நிலை, அப்புறம் ஞானம் அதிலே நான்கு நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ படி அந்த ஏறு நெறிங்கிறது சோபான கிரமத்துல படிமுறையில கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா ஆயிட்டே வருது. இதுல நிக்க சிறிது சிறிதாக கன்ம மலமும் மாயா மலமும் சாம்பலாகும் சரியா, இதை விளக்குவதுதான் ஏறு நெறிய மலத்தை எரித்தலால் என்பது. மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பர்வதம் தான் என்று உண்மை வழக்கத்திலே நம்முடைய மனவாசகம் கடந்தார் சொன்னார் அல்லவா, அது போல வல் வினையை சுட்டுங்கிற பதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துக்கு நன்றாக பொருந்துகிறது. மாயைய உதரணும் இல்ல, அது ரெண்டுமே சாம்பல் ஆயிருது, மாயையும் வல்வின் கண்மமும். சரி, ஆக பசுபாசம் வாட்டலாம்னு ஒரு சொற்றொடர். பாசத்தோடு கூடி பாசத்தால செழித்தது போல காணப்படக்கூடிய பசுவ பாசத்தை பிரித்து வாட்டலால்னு பொருள் கொள்ளணும். பசுவையும் பாசத்தை

இறைவனால். அதனால பசுவி நின்று பெரிய பாசத்தை வாட்டுகின்றது அப்படின்னு நம்ம அதை விரித்து அந்த வேற்றுமை பொருளை விரித்து பொருள் சொல்ல வேண்டும். வீடு உக வீட்டுலகில் சிந்த உகன்னா உகுத்தல் சிந்துதல். ஆன்மா என்னைக்குமே சுதந்திர ஈனந்தான். அதனால பாசம் நீக்க பெற்றாலும் தானே வீடு வேறு பெறுவதற்கு உரிய தன்மை கிடையாது. அதனால வீட்டுலகத்துல போய் நம்ம சேரும்படி உபதேசிப்பவர் குரு. மலத்தை எரித்து இருளை அறுத்து பசுத்துவத்தையும் அதாவது இந்த பாசத்தை வாட்டி வீடு புக உபதேசிப்பவன் பரம குரு என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப உயர்ந்து ஓங்கக்கூடிய முறையில மலமாகிய மாயா கர்மங்களை சுத்தரித்தலாலும் முடிவற்ற அருள் உபதேசங்களால ஆணவ இருளை அறுத்து அகற்றுவதாலும் ஒப்பில்லாத பசுபாசம் இவற்றின் தன்மைகள வாட்டுதலாலும் சொல்லும் இடத்து வீட்டுலகின் கண்ணே பரிபாகமுற்ற உயிர் போய் விழ உபதேசிக்கும் பரசிவமே குரு. அந்த குரு வேற யாரும் கிடையாது, நமக்கு பரசிவம், அவர் தான் குருவாக வருகின்றார் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்தார். ஆக அருமையான சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம், திருவுந்தியார் போன்ற பாடல் கருத்துக்களை எல்லாம் அதிலே நமக்கு பொதிந்து தந்தார். இப்போது அடுத்த அதிகாரம் என்பது கூடா ஒழுக்கம். நம்ம நல்ல விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கணும்னா தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. தான் எந்த நிலையை மேற்கொண்டிருக்கின்றோமோ அதுக்கு பொருந்தாத ஒழுக்கம் எதுவோ அதுதான் கூடா ஒழுக்கம். இப்ப சத்குருன்னு சொல்லப்படுபவர் வந்து பொறி அடக்கமும் சிவத்தியானமும் மேற்கொண்டு உலகவர்க்கு கருணையே வழங்கக்கூடிய ஒரு தன்மையன். அதற்காகத்தான் அந்த ஒரு அதிகாரத்தை வகுத்துட்டு இப்போ பொருந்தாத ஒழுக்கத்தை எடுத்து சொல்வதன் மூலம் மீண்டும் அந்த அசற்குருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அசற்குரு நெறியை வந்து வற்புறுத்துகின்றார். கண்காணி இதுல வந்து இன்னொரு கருத்து நம்ம பார்த்துட்டு அப்புறம் பாடலை பார்க்கலாம். இப்போ அழகாக சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லப்படுகின்ற சிவஞான சித்தியாரிலே நமக்கு ஒரு அருமையான கருத்தினை இவர் தருகின்றார். என்ன தருகின்றார் என்று பார்த்தால், ஞானமதின் ஞான நிட்டை உடையோர்க்கு நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்தமலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை, பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடினும் என்று சொல்லுகிறார். கண்காணி இல்லைன்னு நினைச்சு எல்லாரும் தப்பு பண்றாங்க. அந்த அது கூடா ஒழுக்கத்தை சொல்லும் போது சொல்ற யாரு, அதாவது நமக்கு வந்து சில சமயம் சில புராணங்கள் வரலாறுகளை எல்லாம் பார்க்கும்போது சில தவறுகளை செய்தவர்களுக்கு இறைவன் அனுக்கிரகம் செய்தது போல பார்ப்பதற்கு தெரியும். அவங்களுக்கு அது அது கிடையாது, ஏன்னா அவங்க தன் நிலையில இருந்து அதை செய்யல. அதைத்தான் அழகாக சித்தியார் நமக்கு, ஏன்னா அவங்க ஞான நிஷ்டையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தருக்கு இந்த உலகத்துல நல்வினை தீவினைகளாகிய இரு வினைகளும் கிடையாது. வினைகள் செய்தாலும் அதனால ஒரு பயனையும் அவங்க விரும்பவே மாட்டாங்க நம்மை போல. அப்ப பலனை கருதாத விலனை வினைகளை செய்யும் போது சமய ஆச்சாரங்கள், தவம், விரதம், ஆச்சிரம தர்மம், தியான பாவனை, சித்த சஞ்சலம், தான் நிற்கும் சமயத்திற்கு ஏற்ற வேடம், அப்புறம் விட வேண்டிய விஷயங்களை விடுதல், பற்றுதல், பற்ற வேண்டிய விஷயங்களை பற்றுதல், அந்த கரணங்களை அடுக்குதல், சத்துவ குணத்துல மேம்பட்டு இருக்கணுங்கிற நியமம், ஒரு குறியிலேயே மனத்தை நிறுத்தணும், குல ஆச்சார தர்மத்துல ஒழுகணும், இப்படிப்பட்ட ஏதோவும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி மட்டும் இல்லாம இந்த இவ்வாறு ஒன்றும் இன்றி பாலரை போல சிறு குழந்தை போல சில செயல்களை செய்தாலும் அவங்க வந்து பக்குவ நிலையில ஒரு சிறு குழந்தை மாதிரி இருப்பாங்க, இதெல்லாம் செய்யாம கூட இருப்பாங்க. ஒரு கால் செய்தாலும் பித்தர் போல, பித்தர் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம எதையும் செய்வாங்க. அதனால அந்த பித்தர் வந்து முதல்ல சொன்ன பாலர் வந்து மாயாமல நீக்கத்தை குறிக்குது, பித்தர் வந்து அந்த கர்மமல நீக்கத்தை குறிக்கிறது. அடுத்து அவ்வாறு செய்யும் போது பேய் பிடிபட்டவன் போல தேகத்துல தான் என்னும் போதம் இல்லை.

0: அறியாம சிவனே தானாக நின்று செய்வார்கள். மேற்கொண்டு பரமானந்த மேலீட்டால அழகா பாடவும் ஆடவும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பேய் பிடி உண்டவன் தன்னை மறந்து எதையும் செய்வான். அப்ப இந்த இடத்துல பேய் பிடி அப்படிங்கிற உவமை வந்து ஆணவ மல நீக்கத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஆக அந்த கருத்தை அப்படியே மனதில் இருத்தி கொண்டு அடுத்து திரு உந்தியார் என்ற ஒரு அருமையான காலத்துக்கு முற்பட்ட மெய்கண்ட தேவநாயனாரின் அந்த சிவஞான போதத்திற்கு காலத்தால் முற்பட்ட ஒரு நூல், அதையும் இப்போ அதுலயும் உள்ள ஒரு பாடலையும் நம்ம இப்ப சிந்திச்சிடலாம். காயத்துள் மெய்ஞானக்கள் உண்ண மாட்டாதே மாயக்கள் உண்டார் என்று உந்தி பெற வரட்டு பசுக்கள் என்று உந்தி பெற என்பது அந்த பாடல். சரி, அதாவது பயனற்ற உயிர்கள், நம்ம எப்படிலாம் அந்த கூடா ஒழுக்கத்தினால அந்த உயிர் வந்து பயனற்று போயிடும், அதுதான் சொல்ற. அப்ப சிவபெருமான் வந்து தன்னோட நம்மளோட உடலையே இடமாக கொண்டு எழுந்த ஈசனே என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கிளனோர் கைமாறுன்னு மணிவாசக பெருமான் சொல்ற. அப்ப உயிர்கள் வந்து தத்தம் உடல்ல இடம் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி தாமரத்துல ஊற்றெடுத்து வரக்கூடிய அந்த பெருந்தேனை உண்டு. அதான் காயத்துள் மெய்ஞானக்கள் என்று சொல்லுகிறார். இரண்டற கலந்து நிற்கணும். இந்த மெய்ஞான தேனை உண்ணாமல் மாயா காரியமாகிய உலக வாழ்க்கை இல்லையா, அந்த இன்பம் அப்படின்னு நினைச்சு மயக்கமுற்றவர்கள் பயனற்றவர்கள் மாயையில அழுந்த கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா பால் சுரக்காத வரட்டு பசுக்களை போன்றவர்கள். அதாவது பெரிய பிறவி பயன அறியாமையால் தனக்கும் பிறருக்கும் பயன்படாது அழிவர் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் திரு மணிவாசக பெருமானும். காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடி என்று திருவாசகத்திலே நமக்கு எடுத்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்த்தோம். ஆக ஒரு அருமையான கருத்தை நமக்கு இதன் மூலம் அழகாக உணர்த்தியுள்ளார் நம்முடைய திருமூல தேவநாயனார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தாற்போல அதற்கு இதே கருத்தை நமக்கு இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லக்கூடிய திரு களிற்றுப்படியார் என்ற நூல். தோலத்து அடுத்த பளிங்கின் துளக்கமென தோலத்தே நின்று துளங்காமல் காலத்தால் தாழை தந்து என் பிறவி தாழை அற விழித்தார்க்கு ஆள் அன்று என்மாறு சொல் அதற்கு என்று சொல்லாத அருங்குருவோட கருணையை நமக்கு எடுத்துக்கொடுகிறது. கண்ணாடிக்குன்னு ஒரு நிறம் கிடையாது, எந்த நிறமுள்ள பொருள் அது சார்ந்த நிக்கிறதோ அந்த நிறத்தை தான் அது காட்டும். அது மாதிரி உயிர்க்குன்னு தனியாக ஓர் இயல்பு இல்லை, எதை சார்ந்து இருக்கிறதோ அதன் இயல்பு அதற்கு இருக்கும். கண்ணாடி வந்து பல நிறம் காட்டக்கூடிய பொருட்களை அடுத்து அவற்றால் மறைக்கப்பட்டு கலக்கமுற்று இருப்பதை போல உயிர்களும் உலக பொருட்களையே சார்ந்து கலக்கமுற்று நிற்கின்றன. அப்படி கலக்கம் உறாதபடி திருவருளால் இருவினை ஒப்பு ஏற்பட்டு ஆணவ நீக்கம் ஏற்படும்படி செய்து பக்குவம் வந்த காலத்துல எழுந்தருளி வந்து தன்னோட திருவடியை தந்தருளி பிறவி வேற அருளும்படி என்னோட என்னையே அருள் கண்ணால் நோக்கி தன் ஆளாக கொண்டருளிய அருட்குருவுக்கு என்றும் மீளா அடிமையாக தொண்டு புரிவதை தவிர நான் செய்யறதுக்கு வேற கைமாறி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகையும் மீளா ஆளலால் கைமாறி இல்லை என்று சொல்லுகின்ற, அதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். சரி, ஆக இவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்க அடியார்க்கு அடியனாக நாம் இருக்க வேண்டும், ஆன்மா என்றுமே இறைவனுக்கு அடிமை போன்ற கருத்துக்களை எல்லாம் நமக்கு அதன் மூலம் எடுத்து சொல்லியுள்ளார். சரி, இப்ப கண்காணி அப்படிங்கிற சொல் நமக்கு தெரியும், மேற்பார்வையாளர் என்று தெரியும். அப்ப கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா விடயம் இல்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரு என்று சொல்லுகின்றார். அற்புதமான ஒரு பாடல். நமக்கு வந்து நம்மளை யாருமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு அசட்டு துணிச்சல், அதுதான் அவர் சொல்றாரு நாவுக்கரசு பெருமான் சொல்வார், உள்குவார் உள்கிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று. நாம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுறோம், வெளியில ஒண்ணு பேசி வெளியில அந்த எண்ணத்தை மாத்தி சொல்லலாம் இல்லையா, வெளியில உள்ள ஒண்ணு நினைக்கிறது வெளியில ஒண்ணு பேசுறது வெளியில ஒண்ணு செய்யறது, பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது, எண்ணத்துக்கும் பேச்சுக்கும் சமயம் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது இல்லையா, அது மாதிரி. ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஒருத்தங்க நமக்கு பிடிக்காதவங்க ஒரு எதிரி முன்னாடி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அவர் மேல நமக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கான்னு அதை எல்லாத்தையும் உள்ள மடக்கிட்டு இங்க மனசுக்குள்ள என்னெல்லாமோ ஓடுது. ஆனா அவங்கள பார்த்து நம்ம ரொம்ப இனிமையா பேசிட்டு நம்மள ரொம்ப நல்லவங்களா நம்ம காட்டிக்கிடணும்னு முற்படுறோம். ஆனா இது எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் நம்முடைய அறியாமை. இது எல்லாம் யாருக்கு தெரியும்னா சிவபெருமானுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா எல்லா உயிர்லயும் நீக்கமின்றி அவர் இருக்கின்றார். அதுதான் கண்காணி இல்லைன்ற கள்ளம் பலம் செய்வார் இல்லையா. நம்ம கண்காணிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லி பலவிதமான குற்றங்களை இல்லையா நிறைய கள்ளத்தனமான காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி கண்காணி இல்லா இடமில்லை. அவர் இல்லாத இடமே கிடையாது உலகில்ல. கண்காணினா அவர் நிக்கிற இடத்துல மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். ஆனா இறைவன் வந்து அவர் எல்லா உலகத்தையும் பார்க்காரு இல்லையா. வான் உலகு, பூ உலகு, பிற உலகு, எல்லா உலகத்தையும் அவர் அழகாக காண்கிறார். ஆக அவர் எல்லா இடத்தையும் கண்காணி இல்லாத இடமே கிடையாது. எல்லா பொருளையும் இயற்றும் காரியங்களை கண்காணிச்சு எங்கும் கலந்து விளங்கக்கூடிய இறைவனை அறிவால் கண்காணித்து கண்டவர்கள்தான் களவாக தீயன செய்தலில் இருந்து நீங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ எங்கும் இறைவன் இருக்கின்றான், ஆதலால் எந்த தீய செயலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்து இந்த பாடல்ல அழகாக பொதிந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். எங்கும் உளன் இறைவன் என்று உள்ளங்கொண்டு மிக அங்கம் குலைவது அறிவு என்பதற்கு ஏற்ப கண்காணி கண்டார் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ப கண்ணிலேயே தான் இருக்கிறார் சுவாமி. கண்ணையே இடமாக கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார் என்று சுவாமி நமக்குள் இருப்பதை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். அடுத்து செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்தான் மிகவும் புலம்பும் மனிதர்கள் மெய்தான் உரைக்கில் விண்ணோர் தொழ செய்வன் மைத்தாள் நிலங்கு மிடருடையோனே என்று சொல்லுகிறார். நம்ம பொய் பேசாம மெய் உரைத்தால் விண்ணோர்கள் நம்மை தொழும்படி செய்வார் சிவபெருமான் என்று மிக அழகாக ஒரு கருத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது செய்தான் அறியும் இல்லையா, உலகத்தையும் உயிர்களையும் உடம்பையும் இல்லையா, அந்த உயிர்களுக்கு உடம்பையும் உலகத்தையும் படைத்த இறைவனுக்கு எங்க என்ன நடக்கு அப்படிங்கறது தெரியும். இந்த விஷயம் புரிஞ்சா யாரு மனசுலயும் தவறான எண்ணங்களே வராது, வாயிலிருந்து தவறான சொற்களே வராது, செயல்கள்ல தவறானதே இருக்காது. அப்பளுக்கு இல்லாம நல்ல சுத்தமா இருக்கலாம். அடுத்து என்ன சொல்றாரு, அறியும் செழுங்கடல் வட்டத்து. செழுமையான கடல் சூழ்ந்த வட்டம் என்பது குவலயத்தை குறிக்கிறது. அப்போ வட்டம் என்பது குவலயத்தை குறிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அப்போ நமக்கு வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, உலகம் வந்து இறைவனோட படைப்பு. இந்த உலகத்துல யார் எங்க என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியும் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். இந்த கருத்தை நமக்கு மற்றும் ஒரு சித்தியார் பாடலின் மூலம் பார்க்கலாம். பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைபிணங்கள் போல உனக்கே உழல்வீர், உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து ஒரு கால் வணக்குரீர் அரணை என்றும் வானவர் வணங்க வைப்பன் என்று சொல்லுகிறார். அதான் நாம அவரை தொழப்படும் தேவர் தம்மால் தொழுவிக்கும் தன் தொண்டரையன் அப்பர் சுவாமி சொல்றார் இல்லையா, ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும். அப்ப செல்வம் முதலியன நிலையற்றது அப்படிங்கறத உணர்ந்து சிவபெருமான ஒரு காலத்தேனும் வழிபாடு செய்ய மாட்டேக்கிற, அப்படி செய்ய பெற்றால் எந்த காலத்திலையும் தேவர்களும் வணங்கும் வண்ணம் அழியா செல்வத்தை சிவபெருமான் தருவார். அந்த செல்வத்தை நோக்கும் போது உடம்பு கணத்துல தோன்றி மறையும், அதாவது அழியும் தன்மை உடையதுங்கிறது புரியும். உடம்பின் பொருட்டு உன்னோட உடல் உயிர் உணர்வு எல்லாம் வருத்த ஒருபடி வருந்தி நாம சேர்க்கக்கூடிய செல்வம் செல்வமே கிடையாது. இப்படி உடலோட தன்மையையும் செல்வத்தோட தன்மையும் உணர்ந்துகிட்டீங்கன்னா இந்த சிறு செல்வத்தை வேண்டி பிணத்தை ஒத்து வாழக்கூடிய அதிகார செருக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால சென்று நடைபிணங்கள் போல் வாழ்தல். இன்றைய காலகட்டம் நமக்கு இப்படித்தான் ஆகிவிட்டது வாழ்க்கை. இது அப்படியே தாழ்ந்து கொண்டே போகின்றது ஆன்மா. தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாருங்கிறது வேற, இது நிலை தாழ்ந்து கொண்டே போகிறது. அப்படி சேரக்கூடாது, போகக்கூடாது. வறுமையாம் சிறுமை தப்பி வாழ வேண்டும் என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். பொய்ய பேசி புலம்பாதீங்க, மெய் உரைத்தால் தேவர்களும் தொழக்கூடிய தகுதியை இறைவன் வழங்குவார் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து, பக்தி விற்றுண்டு பகலை கழிவிடு, மத்தகற்கன்றோ மறுபிறப்புள்ளது வித்து குற்றுண்டு, விளைபுலம் பால் செய்யும் பித்தர்க்கு என்றும் பிறப்பில்லை தானே என்ற அருமையாக சொல்லுகிறார். போலி குறவர்களுக்கு மறுபிறப்பு உண்மையும், உண்மை குறவருக்கு அது இல்லை அப்படிங்கிறதையும் அழகாக இந்த பாடலானது நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று நாம பார்க்கிறோம். வினையாகிற விதைய அழிச்சு உள்ள வினைய நுகர்ந்து கழிக்கும் வண்ணம் உண்மையா ஞானியருக்கு மறு அப்படி இருக்கக்கூடிய உண்மையான ஞானிக்கு மறுபிறப்பே கிடையாது. பக்தியை விற்கக்கூடிய போலிகளுக்கு நிச்சயமாக பிறவி உண்டு என்று சொல்லியிருக்கிறார். மத்தகர் அப்படின்னா மத்தர், அதுதான் மத்தகர் என்று வந்திருக்கிறது. இந்த பாலன் என்பத பாலகன்னு சொல்ற மாதிரி, வித்துங்கிறத வினைய குறிக்கிறது, குற்றுநல்கிறது வறு பிறவிக்கு வழியாகாம கெடுத்தல், விளைபுலம்ங்கிறது உடல், பால் செய்தல்னா தரிசு போடுதல், பித்தர்னா அரணிடத்தில் முருகிய அன்பு உடையவர்கள். அழகா சொல்லியாச்சு. அப்ப பக்திய விலை பேசி விற்று உண்டு பகல் பொழுத கழிக்கக்கூடிய மதம் பிடித்தவர்களுக்கு மறுபிறப்பு உள்ளதென்றோ, விதைய குத்தி உண்டு விளைபுலத்தில் உள்ள விளைபுலத்தை பாலான தரிசாக்கக்கூடிய இறைப்பித்து உடையவர்களுக்கு தான் பிறப்பு கிடையாத தவிர மற்றவர்களுக்கு கண்டிப்பாக பிறப்பு உண்டு என்று நமக்கு அழகாக உணர்த்தியுள்ளார் பெருந்தகை என்று சொல்லிக்கொண்டு, இதுகாரும் அருமையான முறையிலே சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மற்றும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி, இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி.
1: சொன்ன உடனே சிவபெருமான் கனவுல தோன்றி உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும், கவலைப்படாத, உங்களுக்கு கண் பார்வை காணப்படும். இன்னும் குறுகிய காலத்துல உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சோம், ரொம்ப சந்தோஷம். சோழ அரசன் இருக்கிறான், அவனுடைய கனவுல போய் கண்டிகடிகள் கமலாலய குளத்தை சீர் செய்து வருகிறான், அவனுக்கு நீ போய் உதவி செய். ஒன்றும் இல்லை, நமக்கு நிரம்ப துன்பங்கள் இருக்கு இல்லையா, இந்த துன்பத்தை எல்லாம் பார்ப்பதற்கு என்றைக்காவது ஒரு நாள் அரசனுடைய கவனம் இதன் மீது விழுந்துருச்சுன்னா அந்த துன்பம் தான் உடனே போடும். இது போல சொற்பொழிவு நடக்கிறதா? இந்த சொற்பொழிவுக்கு யாராவது ஒரு அரசு அதிகாரி இருக்காருங்க, ஒரு மினிஸ்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுங்க, அதுக்கப்புறம் அந்த துன்பம் தான் போயிடும், அதுக்கப்புறம் தானா நடக்கும் எல்லாம். அது செல்வ மாதிரியான ஒரு மனிதர் வந்து அது வெப்சைட்ல ஏற்றணும், யூடியூப்ல போடணும், அது நிறைய பேர் பார்க்கணும், அது பார்க்க ஆரம்பிச்ச உடனே அது எல்லா விதமான துன்பங்களும் விலகி போடும். அப்ப யாரிடத்தில் முறையீடு செய்யணும்? தனிப்பட்ட மனிதர்களிடத்தில் முறையீடே செய்ய வேண்டாம், இறைவனிடத்திலேயே முறையிடலாம். சுவாமி வந்து சோழ அரசனிடத்துல சொல்றார், நீ போய் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கமலாலய குளத்தை சீர் செய்யலாம், அந்த கமலாலய குளத்தை சீர் செய்வதற்கு அவனுக்கு உதவி செய். சோழ அரசன் வரான், வந்து பார்த்தா கண்டியடிகள் சமணர்கள் ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள். கண் இல்லாம நீ மண்ணை வெட்ட, அதுல உயிர்கள் இல்லாம இறந்து போகுற, நீ உயிர் குறை வேற புரியுற, உனக்கே கண்ணு இல்ல, இப்ப காது வேற கேட்கல அப்படின்னு உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கண் பார்வை கிடைத்தால் நீங்கள் இந்த ஊரை விட்டு செல்கிறீர்களா என்று இவர் அவர்களிடத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே ஓரலா ஒரு துவாரம் நடந்து இருக்கும் போதே சோழ அரசு தான் அங்க வந்த உடனே நீதி உறுப்பினர்களை அழைத்துவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இப்ப கண்டி எடுத்து கண் கிடைச்சா நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுறீங்க, முடியா ஏத்துக்கிறீங்களா? சமணர்களுக்குள்ள இவரும் ஏற்றுக்கொண்டாரு. சமணர்களிடத்தில் என்ன பழக்கம்னா, எங்காவது நல்லது நடக்கும் போது யாராவது கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற சமணர்கள் போயிரு. நல்லது நடந்துட்டு இருக்கும்போது யாராவது கெட்டது செஞ்சாங்கன்னா இன்னைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமணர்கள் என்று பொருள். கதைய பாதியில நிறுத்தி வச்சிருக்க அம்பாள் வந்த போது சொல்லாம, ஒரு எரிகள் இந்த பூமி பந்தை தாக்கும், மிகச்சரியா வண்ண தொலைக்காட்சி வழியாக 2 நிமிடங்களுக்கு முன்பாக நாம விஷம் குறிச்சு நாம சுத்தப்படுவோம் நாத்திகள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறார்கள். நாத்திகளை இறைவனை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நிறுத்தின அம்பாள் நாத்தையும் சொல்ல வேண்டாம். அந்த கதை இருக்கு. அது எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து விட்டு 2 நிமிடங்களுக்கு முன்பாக விஷம் குடிக்கும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். சரியா அந்த 2 நிமிடங்களுக்கு முன்பாக சொல்கிறார்கள். அதனுடைய அந்த எரிகளினுடைய பாதை மிகச் சரியாக இருக்கிறது. அது பூமி பந்தை வந்து உரசு திட்டவட்டமா சொல்றாங்க விஞ்ஞானிகள் எல்லாம். உடனே இந்த நாத்திகர் பெருமக்கள் அத்தனை பேரும் விஷம் குடிச்சிருவோம். இது வரைக்கும் நாம எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிச்சாச்சு. விஷம் குடிச்சவங்க எல்லாரும் விஷத்தை குடிச்சிட்டாங்க. 1.5 நிமிஷம் ஏதாவது 90 வினாடி கரெக்டா அது அதே பயணத்துல தான் இருக்கு. அவங்க பயணிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம உயிர் நாமளே தான் போக்கிட்டோமே தவிர இயற்கையா நம்ம சாகல. இதுக்கு சாமி காரணம்னு சொல்ல முடியாது. இப்பவும் சாமி இல்ல. 30 செகண்டுக்கு முன்னால விஞ்ஞானிகள் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். இதுவரையிலும் பூமிப்பந்தை உரசுவது போல வந்த அந்த எரிகள் திடீரென தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு கடலை கடல விழுந்துருச்சு. பூமி பந்த உலசல. பூமி பந்த உலசி இருந்தால்தான் பூமியானது எரியும். பூமி பந்த உலசல 30 செகண்டுக்கு முன்னால. அப்ப நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு இறைவனுக்கு 1 வினாடியே அதிக காலம். இந்த பூமி பண்ணை உலசுவது போல வந்த எரிகளையே இறைவன் 30 வினாடிகளில் தண்ணீர் அறிகிறான்னு சொன்னா அப்ப நம்முடைய துன்பங்களை அவன் தீர்ப்பதற்கு 1 வினாடியே ரொம்ப அதிகப்படியான காலம். நாம நினைச்சுக்கோ இந்த துன்பத்தீரலையே அந்த துன்பத்தீரலையே நான் எவ்வளவு நாள் சுவாமியை வணங்குறேன், எத்தனை நாள் தரிசனம் பண்ணிருக்கேன் தெரியுமா, இன்னும் தீக்கலையே அப்படின்னா அவனுக்கு 1 வினாடியே அதிகம். ஆனா நாம சரிய காய் நடத்த தீப்பொட்டியும் தீக்குச்சியோ உரசினா தீ பிடிக்கும். தீக்குச்சியும் தீப்பொட்டியும் உரசினா தீ பிடிக்கும். ஆனா அதே தீக்குச்சி எவ்வளவு நேரம் அந்த தீப்பெட்டிக்குள்ளதால இருந்தது. அது வெளியில வரணும் உரசணும் உரசினா தீ பிடிக்கும். இதாலே என்னுடைய நண்பர் ஒருவர் உரசிட்டே இருந்தது. உடஞ்சி உடஞ்சி குச்சி 20 குச்சி கீழே கிடக்கு. 1 குச்சி தீப்பெட்டி உரசினா தீ பிடிக்கும் சொல்ற. இதுல புது பெட்டி உரசி உரசி பாக்குறேன், இன்னும் தீ பிடிக்கவே இல்லை. நெருப்பே வரல, ஜாலையே வரல. யாரோ பைத்தியக்காரன் கிளப்பிட்டது கதை நினைக்கிறேன். நான் ஏன் கந்தகம் இருக்கக்கூடிய பகுதியை உரசணும். நீ எந்த பக்கம் புடிச்சிருவோ அந்த பக்கம் உரசி உரசி கீழே போட்டா இறைவனை வணங்க வேண்டும் என்று சென்றதற்கு பின்னால் இறைவன் சிந்தனையோடு வணங்க வேண்டும். நினைச்சுக்கிட்டே சாமியை கூப்பிடுறதுனால பிரச்சனை பெருசாக தவிர சுவாமி வந்து தீர்க்கல. நம்ம பிரச்சனையை சுவாமி இடத்திலேயே கொடுக்கல. அந்த பிரச்சனையை நம்முடையதாகவே வைத்துக் கொண்டு இறைவன் தீர்க்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி தீர்க்க முடியும்? சோழ அரசன் வந்த உடனே இந்த ஓரல் குவால் என்ன ஆயிடுச்சு, வாய் சண்டை இப்ப சட்ட சிக்கலுக்குள்ள வந்துருச்சு. சோழ அரசன் கேட்கிறான், கண்டியடிகளுக்கு கண் பெற்று விட்டால், கண்டியடிகள் கண்ணினை பெற்று விட்டால் நீங்கள் இந்த திருவாரூரை விட்டு அறிந்து விடுவீர்களா? சமணர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி போயிடும். நீங்கள அப்படி கமலாலய குளத்துல மூழ்குகிறார், மூழ்கி எழுந்திருக்கிறார். அந்த கோயில் வேத கோபுரம் நன்றாக தெரிகிறது. இன்றைக்கும் அந்த இடத்திலே தேவ தீர்த்த கட்டம் என்று அதற்கு பெயர். தேவர்கள் 39 தேவர்களும் வந்து பூவாரி ஒளிந்து கண்டியடிகளை தூக்கி கண் பார்வை பெற்ற இடம் அந்த இடம். அது காசிக்கு வீசம் அதிகம். காசியை காட்டிலும் 1 வீசம் கூட உள்ள இடம் அது. அந்த இடத்திலே குளிப்பீர்கள் என்று சொன்னால் காசியிலே குளிப்பதை காட்டிலும் அதிக புண்ணியம் தரக்கூடிய இடம். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணீர் நல்லா இருந்தாங்க. ஆனா நாங்க எல்லாம் போனாங்கதான் குளிச்சுட்டு வரோம். என்னுடைய நண்பர்கள்லாம் உடம்பு அழிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் லாட்சியில தான் குளிக்கிற கிடக்கவில்லை. அம்மாவிய குளத்திலே நீங்கி குளிப்பதை போன்ற ஒரு சிறப்பு கிடையாது. அது நடுவராம் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கும். நீங்க அந்த கோயிலை சென்று நாகநாத சுவாமி அதை தரிசனம் செய்து வந்தால் ராகு தசை கேது தசை நடக்கிறவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று அது இப்ப போட்டு போகுது. அதை போய் தரிசனம் பண்ணி வந்தா ரொம்ப சிறப்பு. அந்த ரோஷம் தான் விளைவிடும். அந்த கண்டியடிகள் அங்கிருந்து எழுந்த உடனே சமணர்கள்லாம் வெட்கப்பட்டு போய் அந்த ஊரை விட்டு செல்கிறார்கள். வெட்கமடைந்து ஊரை விட்டு செல்கிறார்கள். அந்த இடத்துல அழகா ஒரு வாச சொல்றாரு, ஏந்த அடிமை சிவனுக்கு யான் என்னில், நான் சிவனுக்கான அடிமை என்று சொன்னால் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே தூவாவும் விரவும் சமணர் கண்ணிழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவதென்றே அஞ்சலுத்தை வாய்ந்த கொண்டர் எழுத்தோதி மணியில் வாவி மூழ்கினார். நான் இறைவனுக்கு அடிமை என்று சொன்னால் எனக்கு கண்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாவியிலே மூழ்குகிறார், குளத்திலே மூழ்குகிறார். தொழு குழந்தை எழுந்த கொண்ட புதிய மரக்கண் பெற்று எழுந்தார். நம்ம கண்ணு இயற்கையே தெரியல, கண்ணு கூட அப்பப்போ மங்களாகுது, சில நேரம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆனா தூய மரக்கண் பெற்று எழுந்தார். உண்ணும் மரத்தால் அஞ்சொழுக்கும் ஓடி வழுவாது ஒழுகியே மின்னும் சடையார் அடி நீடல் மிக்க சிறப்பில் வேவினார். கண் பெற்றதற்கு பின்னால் வேறு வேறு செயல்களே சிந்தை செல்லாதே இறைவனுடைய திருப்பாத கமலங்களையே சிந்தித்து இறைவன் கடலினை சேர்ந்தார் என்று சேர்க்கிறார் பெருமான் கண்டியடிகளுடைய கதையை நிறைவு செய்கிறார். இந்த கண்டியடிகளுடைய புராணத்தை யாரெல்லாம் கொடுத்துட்டார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். கண் குறைபாடு ஏதேனும் இருந்தால் அந்த கண் குறைபாடு நீங்கும். இத்தகைய சிறப்பு பொருந்திய கண்டியடிகளுடைய புராணத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். எத்தனையோ தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை எல்லாம் இறைவன் பொடியாக்கி தூண்டுகளாக்கி இறை சிந்தனையிலேயே நம்மை வைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க இறைவன் திருவுருவம் செய்ய வேண்டும் பிரார்த்தனையை வைத்து நீருந்து வருகின்ற காரணம் விளைகின்றன.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி கதோபரிஷதம் வள்ளி 2. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஏதத் ஹை மற்றும் பல மந்திரங்கள் 16 முதல் 18 வரை. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அந்நேத்திர தர்மம் முன்னால கேட்டதான ஏஎம் பிரேதேன்னு எந்த ஒரு கேள்வியினால இது வரத்தை கேட்டுண்டாரோ அதையே அதே வரத்தையே வேற விதமாக கேட்க ஆரம்பித்தார் அந்நேத்திர தர்மாதன். அதற்கு பதில் சொல்லக்கூடியதான யமதர்மராஜா, இதனாலேயே இவனுக்கு அதிகாரிதா வச்சிருக்க குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கு, விவேகம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, சமதமாதிகள்லாம் இருக்குன்னு காணப்பட்டது. ஆகையால் இவன் உத்தமாதிகாரி அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவன் உத்தமாதிகாரி என்கிறதையும் அவனுக்கு சொல்லி அத்தியந்த சந்துஷ்டமாக இருக்கக்கூடியதான யமதர்மராஜா இந்த அந்நேத்திர தர்மாதன் வரத்தை கேட்டதுமே அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார். சர்வே வேதா எத் பதமாமனந்தின்னு, எல்லா வேதங்களும் எந்த ஒரு பதத்தை தான் தாத்பரியத்துடன் ஐக்கியமாக சொல்லுகிறதோ அதே விதமா எல்லா விரதங்களுடைய பலமும் அதுவாகத்தான் இருக்கும். பீஷ்மா ஹனுமதாதிகள் எல்லாம் செய்யக்கூடியதான எந்த ஒரு பிரம்மச்சரியாதிகள்லாம் உண்டோ அவைகளுக்கு பலமும் அதுவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டதான பதார்த்தத்தை நான் சங்கிரகமாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஓமி என்ன அந்த ஓங்காரமானது விகாரபூர்வகமாக அதையும் அறிந்து கொள்ளலாம். அல்லது அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அந்த ஓங்கார உபாசனையும் பண்ணலாம். ஆகையால் அந்த பிரம்மமானது ஓங்கார வாச்சியமாகவும் ஓங்கார பிரதீகமாகவும் இருக்கு. பிரதீகம்னு சொன்னேனால் ஆசிரயாந்தர பிரத்யத்தை ஆசிரயாந்தரத்துல வைக்கிறது. மகாவிஷ்ணுவை ஒரு சால கிராமத்துல நினைக்கிறது. மகாவிஷ்ணு எனக்கூடியதான ஒரு எண்ணத்தை சால கிராமத்துல வைக்கிறது. அதே போல அம்பாள் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தை ஒரு ஸ்ரீசக்கரத்துல தியானம் பண்றது. இப்படி பண்ணக்கூடியதான பதார்த்தத்துக்கு பிரதீகம்னு பேரு. அப்படி ஓங்காரத்தை பரம்பொருளாக பார்த்து அப்படி உபாசிக்கலாம் அப்படின்னு மத்தியமாதிகாரிக்கு இப்படி ஒரு பலன் சொன்னார். உத்தமாதிகாரியா இருந்தானேயானால் வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்ணி அந்த பரபிரம்மத்தை தானாக அகம் என்று அறிவார். இதுல ஓங்கார வாச்சியம் ஓங்கார பிரதீகம்னு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு. ஓங்கார வாச்சியம்னு சொன்னதுமே நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம். கீழே கேனோ உபனிஷத்துலயோ மற்ற உபனிஷத்துல அந்யதேவ தத் விதிதாததோ அவிதிதாததி அப்படின்னு சொல்லி யத்வாசா அனபியுதிதம் எனவாக வித்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதமு பாசதே அப்படிங்கிற ஒரு மந்திரங்கள்னால வாக்குனால அடைய முடியாததுன்னு நீங்க சொல்லிருக்கல. இங்க வந்து இதுதான் பிரம்மத்துக்கு வாச்சியம் ஓங்காரம்னு சொல்றல, அப்ப அது பரஸ்பர விருத்தமா இருக்குன்னு சந்தேகப்படலாம். இங்க ஓங்கார வாச்சியம்னா என்ன அர்த்தம்? அந்த ஓங்காரத்தை ஓம் ஓம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு அந்த சமக்கரமாக இருக்கக்கூடியதான மனசானது ஓங்காரத்துல சமாதானம் அடையும் பொழுது எந்த ஒரு சாட்சியானது காணப்படுகிறாரோ அவரை பார்ப்பது, அவரை தியானம் பண்றது, அதான் வாச்சியம்ங்கிற பதத்துக்கு இங்க அர்த்தம். கட்டோபனிடத்துல வாச்சியம்னா எதை சொன்னால் எந்த அர்த்தமாக நமக்கு புரியுமோ அது வாச்சியம்னு சாதாரணமாக நம்ம சொல்றது. இப்ப புஸ்தகம்னு சொன்னா இது இதற்கு இந்த பொருளை வந்து நம்ம மனசுக்கு வருது. யானேன்னு சொன்னேனால் நாலு காலோட துதிக்கையோட ரெண்டு கொம்போட இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம், தந்தத்தோட இருக்கிற ஒரு பொருளா வந்து நம்ம மனசுக்கு வருது. அப்படி ஓங்காரம்னு சொன்னா பிரம்மங்கிற பொருள் மனசுக்கு வரது எனக்கூடியதான எண்ணத்துல இங்க வாச்சியம்னு சொல்லல. இந்த உபநிஷத்துல இங்க வாச்சியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஓங்காரத்தை தியானம் பண்ணும் பொழுது, ஓங்காரத்தை உபாசனம் பண்ணும் பொழுது அந்த சைத்தன்யமானது, மாயாவை சொன்ன சைத்தன்யமானது எது இருக்கோ அதை சாட்சி ரூபமாக நம்ம உள்ள பாக்கிறது, இத வாச்சியம் சொல்லு. ஆகையால் ஓங்கார வாச்சியமாகவும் பரம்பொருள் இருக்கார், ஓங்கார பிரதீகமாகவும் இருக்கார். எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அறிவது, இப்படிப்பட்டதான தியானம் பண்றதுங்கிறது முடியாததான காரியம். உலகத்துல எல்லோரும் உத்தம அதிகாரிகளாக இல்ல, சில பேர் உத்தம அதிகாரிகளா இருக்கா, சில பேர் மத்தியம அதிகாரிகளாகவும் இருக்கா. அவளுக்கும் ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு வேண்டியதான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அதற்காக அவளுக்கு எப்படி நம்ம ஒரு போட்டோ வச்சுட்டு பூஜை பண்றோமோ, விக்கிரகங்களை வச்சுட்டு எப்படி பூஜை பண்றோமோ, அதே விதமாக அந்த ஓங்காரத்தில் பரம்பொருளானவர் இருக்கிறார் என்ற பிரதீக திருஷ்டி சால கிராமத்துல மகாவிஷ்ணுவை பார்க்கும் பொழுது அதே விதமாக ஒரு பிரதீகமாக ஓங்காரத்தின் ஓங்காரமானது பரமாத்மா இருப்பும் இடம் அப்படின்னு உபாசனைப்படும். அப்படி ரெண்டு விதமாக ஏதத்தேவ அக்ஷரம் பிரம்மா. இது ஓங்காரம்னு சொன்னே இந்த அக்ஷரம் தான் பிரம்மா. ஓ ஏதத்தேவ அக்ஷரம் பரம், பரம்னா மிக சிறந்தது சுத்த பிரம்மம். ஏதத்தேவ அக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தத்யதத், இது அறிந்து கொண்டு யோ யதிச்சதி யார் எப்படி விரும்புகிறானோ அவனுக்கு அப்படிப்பட்ட தான பதார்த்தமானது கிடைக்கிறது அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஏதத்தேவ அக்ஷரம் பிரம்மா அபரம். ஏன் சுவாமி பிரம்மான்னு அபரம்னு அர்த்தம் சொல்றே, பிரம்மான்னு சுத்த பிரம்மம்னு அர்த்தம் சொல்ல வேண்டாமன்னா அடுத்த பாதம் பாரம் புரியும். ஏதத்தேவ அக்ஷரம் பரம்னு இருக்கு, அங்க பரம்னு சொன்னதுனால இங்க இருக்கிற பிரம்மமானது எப்படி இருக்கணும், அபரம். ஏதத்தேவ அக்ஷரம் பிரம்மா அபரம், ஏதத்தேவ அக்ஷரம் பரஞ்ச, அங்க பரம்னு சொன்னதுனால கீழே இருக்கிற பிரம்மமானது அபரம். தயோரே பிரதீகம் ஏதத் அக்ஷரம், அந்த பிரம்மத்துக்கு இது பிரதீகம். பிரதீகம்னு அர்த்தம் சொல்லிவிட்டேன். பிரதீகம்னு என்ன அர்த்தம், அல்பாலம்பனத்துல உத்தமமான ஒரு பதார்த்தத்தை தியானம் செய்வது. ஆத்ரயாந்தர பிரத்யத்தை ஆத்ரயாந்தரே நிக்ஷேப, மகாவிஷ்ணு எனக்கூடியதான எண்ணத்தை சாலக்கிராமத்தில் வைத்தல், அம்பாள் எனக்கூடியதான எண்ணத்தை மாறு ஒரு மேருவலியோ அல்லது ஸ்ரீசக்கரத்திலேயோ தியானம் பண்றது, இதுக்கு பிரதீகம்னு பேர். ஏதத்தேவாட்சரம் ஞாத்வா, இந்த பிரம்மத்தை அறிந்து, உபாத்திய பிரம்மா இது, இப்படி யார் உபாசிக்கிறானோ, யோ யதிச்சதி பரம் அபரம்பா, பரம் பிரம்மா வேணும்னாலும் அதை அடையலாம், இல்ல எனக்கு உபாசியமா இருக்கக்கூடியதான பிரம்மம் வேணும் எனக்கூடியதான விருப்பம் உண்டோ அதையும் அறியலாம் நீங்க. அதனால தத் பவதி பரஞ்சே ஞாதவியம் அபரம் சேத் பிராப்தவியம், பரம் பிரம்மான்னு அது அறிஞ்சுத்தான் முடியும், அறியத்தான் வேண்டும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அபரம் பிரம்மான்னு சொன்னா அந்த லோகத்துக்கு தாங்கள் போகலாம், அந்த அபரம் பிரம்ம லோகம் எது இருக்கோ அந்த லோகத்துக்கு தாங்கள் போகலாம். பரம் சேத் ஞாதவியம், இந்த பரபிரம்மத்தை அறிஞ்சலையினால் அத்ர பிரம்ம சமஸ்னு தேவர், ஒருவருக்கும் போக வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை, இங்கே அறியலாம். அபரம் சேத் பிராப்தவியம் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு, எதகா ஏவம், இது இப்படி இருக்கிற காரணத்தினால், அதா ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே, இது ஏததாலம்பனம் சிரேஷ்டம். ஆலம்பனம்னா பிடிப்புன்னு அர்த்தம். நாம ஏதாவது ஒரு வழியில இருந்தோமேனால் அதுல இருந்து நாம நழுவாமல் பிடித்துக் கொள்வதற்காக வேண்டியதான ஒரு பதார்த்தம் இதுக்கு ஆலம்பனம்னு பேரு. பஸ்ல நின்றுட்டு இருந்தேன்னா கீழே விடாம பிரேக் போட்டா என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடியதான ஒரு கம்பியோ ஏதோ பிடிச்சுக்கிறேன். ட்ரெயின்ல போகும்பொழுது கீழே விழாம ஏதோ கம்பியோ ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கிறேன். கராவலம்பம் பாத்தீங்களா, கையை பிடிச்சுக்கிறதுக்காக ஒரு கையை பிடிச்சுக்கிறேன், கீழே விழாம இருக்கிறதுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு நான் பிடிச்சிட்டு போறோம், அதுக்கு ஆலம்பரம். அதே விதமாக இப்படிப்பட்டதான ஒரு மிக சிறந்ததான ஒரு மார்க்கம் இது, அந்த பரம்பொருளை அடையறதுக்கு வேண்டியதான சிறந்ததான ஒரு சாதனம். இந்த சாதனத்தை விட்டு நம்ம நழுவிடுவோமோ எனக்கூடியதான பயம் இல்லாமல் இருப்பதற்காக நமக்கு ஒரு ஆலம்பரம் தேவை இருக்கு. அப்படிப்பட்டதான ஆலம்பரங்கள் பல உள்ள இருக்கு, அந்த பல ஆலம்பனங்களுக்குள்ள இது ரொம்ப சிரேஷ்டம். இப்ப காயத்ரி மந்திரம் இருக்கு, ந காயத்ரியா பரோ மந்திர நமாதொரு தெய்வதம் பரம் அப்படின்னு காயத்ரி மந்திரம்னு ஒரு சிறந்ததான ஒரு ஆலம்பனம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான ஆலம்பங்கள் எல்லாத்த விட இந்த ஓங்காரம் எனக்கூடியதான ஆலம்பனமானது மிக சிரேஷ்டம்னு சொல்றது. ஏததா ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏததா ஆலம்பனம் பரம், சிரேஷ்டம் உயர்ந்ததுன்னு மட்டும் இல்ல இந்த ஆலம்பனமே மிக சிறந்தது, இது பரமானது. ஏததா ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே, இந்த ஆலம்பனத்தை அறிந்து கொண்டு தாங்கள் பிரம்மலோகே மகியதே, பிரம்மலோகத்துல சிறந்ததாக இருப்பேள். பிரம்மலோகம்ங்கிறதுக்கு ரெண்டு விதமாக விற்பத்தி பண்ணணும், சுத்த பிரம்மமா இருக்குமே ஆனால் சுத்த பிரம்மத்தை தாங்கள் அறிவிலையானால், சுத்த பிரம்மத்தை உபாசனம் பண்றதோ அவையெல்லாம் ஒண்ணுமில்லை, சுத்த பிரம்மத்தை அறியத்தான். கேவலமான அறிவு நானே அந்த பிரம்மம் என்று அறிந்தோமே ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு, பிரம்மலோகத்துக்கு போக வேண்டியதில்லை. அங்கே பிரம்மலோகே மகியதேன்னு என்ன அர்த்தம், பிரம்மைவ லோகா பிரம்மலோகா பிரம்மமா ஆகிறான். தயோஹவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு இந்த பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே அவன் தனித்து நிற்கிறான். ஆகையால் இந்த இடத்துல பிரம்மலோகம்னு சொன்னா பிரம்மைவ லோகா பிரம்மலோகா அப்படிங்கறது அர்த்தம். சுத்த பிரம்ம விஷயத்துல அபர பிரம்ம விஷயத்துல ஒரு உருவத்தோட கூடியதோ குணங்களோட கூடியதோ மாயாவச்சனமாக ஒரு சைத்தன்யமோ இருக்குமே ஆனால் அந்த பிரம்மத்தை நாம் அறிவது எனக்கூடியதான ஒரு நிலை எப்பொழுது இருக்கோ உபாசனம் பண்றதுன்னு சொன்னா அப்பொழுது பிரம்மலோகே மகியதே, பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே அறியலாம் அப்படின்னு ரெண்டு விதமான. இப்ப அது பார்ப்போம், எதகா ஏவம், எக்காரணத்துல எப்படி இருக்கோ அதா ஏததாலம்பனம் ஏதத் பிரம்மா பிரம்ம பிரத்யாலம்பனானாம் சிரேஷ்டம், பிராப்தி ஆலம்பனானாம் சிரேஷ்டம். இது வந்து அந்த பிரம்மத்தை அடைவதற்கு எத்தனை ஆலம்பனங்கள் உண்டோ, பிரம்ம பிராப்திக்காக எத்தனை ஆலம்பனங்கள் அங்கு அங்கு சொல்லியிருக்கோ, அப்படிப்பட்டதான ஆலம்பனங்களை விட மிக சிரேஷ்டமானது, மிக சிறந்தது. ஏததா சிரேஷ்டம் பிரகத்தியதமம், ஏதது ஆலம்பனம் பரம் அபரஞ்ச, மூலத்துல பரம் தான் இருக்கு. ஏதது ஆலம்பனம் பரம்னு இருக்கு, பரம்னா பரமாகவும் இதா இருக்கு, அபரபிரம்மத்துக்கும் இது ஆலம்பரமாக இருக்கு. ஏன் பராபரபிரம்ம விஷயத்துவாத், பரபிரம்மத்துக்கும் விஷயமா இருக்கு, அபரபிரம்மத்துக்கும் விஷயமா இருக்கு. ஓங்காரத்தினால விசாரம் பண்ணி அறிந்து பரபிரம்மமாக ஆகலாம், ஓங்காரத்தை உபாசனம் பண்ணி அபரபிரம்மத்தையும் அடையலாம். ஆகையால் பராபரபிரம்ம விஷயமாக ஓங்காரம் இருக்கிறதுனால் பரமாகவும் அபரமாகவும் இருக்கலாம். ஏதது ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே, இந்த ஆலம்பனத்தை அறிந்து பிரம்மலோகத்தில் பிரம்மைவ லோகா பிரம்மலோகா பிரம்மஸ்வரூபமாக ஆகலாம். பரஸ்மின் பிரம்மணி அபரிஷ்ட பிரம்மபூதா பிரம்மபது பாத்தியோ பவதி. இப்படி அபரபிரம்மத்தை தியானம் பண்ணிடையானால், அபரபிரம்மமானது எப்படி எல்லோராலையும் உபாசிக்கப்படுகிறதோ அப்படி தாங்களும் எல்லோராலையும் உபாசிக்கப்படுகிறீர்கள். சுவாமாஸ்ரிதா கியாச்சயதாம் பிரயாந்தி அப்படின்னு அம்பாளை யாரு தியானம் பண்ணுகிறார்களோ, அப்பொழுது அம்பாளானது உலகத்துல எல்லோராலையும் எப்படி போற்றப்படுகிறாளோ அப்படி அந்த உபாசகனும் போற்றப்படுவான்னு சொன்ன பிரகாரமாக இவனுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சிறந்ததான ஒரு கௌரவம் கிடைக்கிறது அப்படின்னு. பரஸ்மின் பிரம்மணி அபரஸ்ய பிரம்மபூத பிரம்மபது பாத்தியோ பவதி, பிரம்மத்தை உலகத்துல ஜனங்கள் எப்படி உபாசிக்கப்படுகிறார்களோ அப்படி இவரும் உபாசிக்கப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் அந்நத்திர தர்மாதித்யாதினா புருஷ்டத்ய ஆத்மனஹா, அந்நத்திர தர்மாத் அந்நத்திர தர்மாத் என கூடியதான மந்திரத்தினால் அல்லது மூணாவது வரமாக எந்த ஆத்மாவானது கேட்கப்படைக்கப்பட்டதோ நச்சிகேதத்தினால் அசேஷ விசேஷ ரஹிதத்ய, அவன் எப்படி கேட்கும் பொழுதே எப்படி கேட்டிருக்கான், தர்மாதர்மங்களுக்கு அதீதமானதும் காலத்ரயங்களுக்கு அதீதமானதும் காரிய காரண வர்ஜிதமாக இருக்கக்கூடியதான எந்த ஸ்வரூபமா இருக்கோ அதை சொல்லுங்கன்னு, எதை தாங்கள் அனுபவிக்கிறீர்களோ அனுபவிக்க வேத்தியமா இருக்கோ அதை சொல்லுங்கன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த ஸ்வரூபமானது அசேஷ விசேஷ ரஹிதத்ய, மாயா சம்பந்தம் எனக்கூடியதான விசேஷங்கள் எதுவும் இல்லாதான அந்த ஆத்மாவை ஆலம்பனத்வேன பிரதீகத்வேன ஓங்காரா நிர்திஷ்ட, அது ஒரு பிடிப்பாகவும் அது ஒரு பிரதீகமாகவும் உபாசியமான ஒரு பதார்த்தமாகவும் அது சொல்லப்பட்டது ஓங்காத்மாவானது. அபரஸ்யஜ பிரம்மணா மந்த மத்தியம பிரதிபத்ருன் பிரதி, அபரபிரம்மமானது மந்தாதிகாரிகளுக்கும் மத்தியமாதிகாரிகளுக்கும், மந்தாதிகாரி மத்தியமாதிகாரின்னு அவனுக்கு எதுல மந்தம், அந்த நித்யானித்ய வஸ்து விவேகம் ஏமுத்திரார்த்த பலபோக விதாகம் அதுல குறவு அவ்வளவுதான். மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு ஆசையோ அவைகள்லாம் ஒரே மாதிரி தான் சமதமாதிகள்லாம் இருக்கு, ஆனா அந்த தீவிரமான ஒரு வைராக்கியம் இன்னும் வரல. அப்படிப்பட்டவனுக்கு மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு உபாசியமாக சொல்லியிருக்கு மந்த மத்தியம பிரதிபத்ருன் பிரதி. அத இதானியும் இப்பொழுது சத்ய ஓங்கார ஆலம்பனத்திய ஆத்மனஹா, அந்த ஓங்கார ஆலம்பனமா இருக்கக்கூடியதான யாதொரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை சாட்சாத் ஸ்வரூப நிர்திதார இஷய, அந்த பிரம்மத்தினுடைய சாட்சாத் ஸ்வரூபம் எப்படி சொல்லணுமோ எப்படி நாம் அறியணுமோ அதனுடைய ஸ்வரூபத்தை எடுத்து நமக்கு சொல்லணும். ஆகையால் கீழே சொன்னது உபாசியமாகவும் அப்படி சொல்லியிருக்கு, அப்படி உபாசியமாகவும் மந்த மத்தியம அதிகாரியா இருக்கக்கூடியதான ஓங்காரம் வேண்டாம், எனக்கு அறிந்து கொள்வதற்காக உத்தமாதிகாரியாக இருக்கிறவன் எப்படி வேதாந்த விசாரம் பண்ணுவானோ, வேதாந்த விசாரத்தினால வந்த பொருளை அறிவானோ அந்த ஸ்வரூபத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்றாரா, ஸ்வரூப நிர்திதார இஷயா, நிர்தாரணம் பண்ணணும் எனக்கூடியதான ஆசையினால் அடுத்த மந்திரமானது சொல்லப்படுகிறது. ந ஜாயதே ம்ரியதே வா விபத்யதி நாயம் குதச்சிது ந பபூவ கச்சிது அஜோ நித்யஹ சாஸ்வதோயம் புராணஹ நஹன்யதே அன்யமானே சரீரே நஜாயதே. கீதை தான் இது கொள்கைதான மந்திரத்தை அப்படியே பகவான் பகவத்கீதையில எடுத்திருந்தார். முக்கியமான அது வேதத்தில் இருக்கிற மந்திரம் இதுதான் கீதையில அனுவாதம் பண்ணியிருக்காரு. நஜாயதே மிருகதேவா, அந்த ஆத்மாவானவர் பிறக்கிறதில்லை, ஏதோ ஒரு ஒரு இடத்துல பிறந்தார் என்கிறதில்லை, பிரம்மம் சாஸ்வதமான பொருள், பிறப்புத்தான் இல்ல அதுக்கு முடிவுண்டோ, இப்ப பிராகபாவத்துக்கு பிறகு இல்ல, ஒரு பொருள் வந்ததுமே அது முடிவு இருக்கு, அதே போல மாயேன்னு சொல்லிக் கொண்டிருக்கோம். மாய எத்தனை நாளா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஞானம் வந்தா அந்த மாயானது போறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் பிறப்பில்லைன்னு அதுக்கு இறப்பில்லைன்னு சொல்லப்படாது. ஒரு காலத்துல இருக்கும், இருக்கலாம். மாயைக்கு பிறப்பில்லை, ஆனா ஞானம் வந்தா நிக்குமா? இருக்காது. ஹிமாலயத்தினுடைய குகைக்குள்ள இருட்டு இருக்கு. எத்தனை நாளா இருக்கு சார்? குகை இன்னைக்கு வந்ததோ அங்க இருந்து இருட்டு இருக்கு சார். யார் லைட் போட்டா உள்ளேங்கிறார். ஆனா நீங்க போய் ஒரு டார்ச் லைட் போட்டீங்கன்னா அந்த இருட்டு போகுமா? போகாதா? தான் போகும். ரொம்ப நாளா நான் இருக்கேன்னு போகப்படாது, நான் அனாதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. அதே விதமாக இறப்பு பிறப்பில்லைங்கிறதுக்காகவே மரணம் இல்லையு சொல்லப்படாது. சில சமயத்துல மரணமும் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வந்தால் அதற்கும் பதில் சொல்றது நகாயதே மிரியதேவா. அது மரணமும் அடையறதில்லை, அதுக்கு முடிவும் இல்ல. இந்த பிரம்மத்துக்கு ஆரம்பமும் இல்ல, அந்தமும் இல்ல, ஆத்யந்த ரஹிதம் விபத்து. அதோட இல்ல, எப்பொழுதும் அழியாதான சைதன்ய ஸ்வரூபமாகவே இருக்க. விபரிலுப்த சைதன்ய ஸ்வபாவம், ஒரு நாளும் மாறாததான அழியாததான சித் ஸ்வரூபம் அந்த பிரம்ம. ஆகையால் அவருக்கு விபத்துன்னு மேதாவி. இது மேதாவின்னு ஞாபகம் கிரந்தங்கள்லாம் அப்படியே நோட்டு பண்ணிட்டு மனசுல எப்ப கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்றாரு. அது மாதிரின்னு இல்ல, பிரம்மம் எல்லா பொருள்களையும் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்காரு. அவருக்கு தெரியாத விஷயம் என்கிறது உலகத்துல இல்ல. ஆகையால் அவர் விபத்து. அவர் நாயம் குதத்தது நபூவ தத்தது, நாயம் குதத்தது பபூவா. இவர் வேற எங்க இருந்தோ இன்னொரு பொருள்ல இருந்து பிறந்தார்னு சொல்ல முடியாது. ஒரு குடம் இருக்கு, அது மண்ணில இருந்து பிறந்தது. வேட்டி இருக்கு, அது நூல்ல இருந்து பிறந்தது. அதே போல இந்த பிரம்ம வேற இதுல இருந்து பிறந்தாரோ? கிடையாது. நாயம் குதஸ்திது பபூவா, இந்த பிரம்மமானவர் இந்த ஆத்மாவானது குதஸ்திது வேற எங்க இருந்து ந பபூவா உண்டாகவில்லை. அதே சமயத்துல நபூவ கச்சிது, வேற ஏதோ ஒரு பதார்த்தம் இவரிடத்துல இருந்து பிறந்திருக்குன்னு சொல்லப்படாது. ஆகையால் என்னன்னா, நீங்க காரியக்காரண வர்ஜிதம் சொன்னீங்க, அதுக்கு அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டியதார். இவரிடத்துல இருந்து வேற ஒன்னும் பிறக்கல, இவரானவர் வேற எங்க இருந்தும் பிறக்கல. ஆகையால் இவர் காரணமும் இல்ல, இவர் காரியமும் இல்ல. நாயம் குதத்து நபூவ கச்சிது. ஆகையால் என்ன அடிதார்? அஜஹா, பறவையற்றவர். அது மட்டும் இல்ல, மரணமற்றவர் சொன்னன நித்யா, பறவையற்றவர், நித்தியமானவர். சாஸ்வதா, சாஸ்வதம்னா எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக குறையல. அபட்சயம் என்கிறது கல்ல, ஒரு பதார்த்தமா அப்படியே இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. இவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கார். அவருக்கு ஒரு விதமான ஒரு அழிவும் ஏற்படவில்லை, குறைவும் ஏற்படல, அபட்சயம் இல்ல. அயம், அதோட இல்ல. புராணா, புராணம் ரொம்ப பழசு சார் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்க மாட்டார். புராணம் புராணம்னு மிக சிறந்தது, ரொம்ப பழசாதுன்னு தான் நமக்கு எல்லாம் ஒரு அர்த்தம். ஆனா புராணஹான்னு சொன்ன அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார்? புராணம் சொல்லிட்டு இருக்கார். என்ன புராணம்? பாகவத புராணம் சொல்றார். இந்த பாகவத புராணம்னு பாகவதம் ரொம்ப நாளா இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கு, அதைத்தான் சொல்லிட்டே இருக்கார். அது என்ன ஒரு விசேஷம்? சொல்லிருக்கார், அவருக்கு வேலை எல்லாம் சொல்லிருக்காரு அப்படிங்கிறீங்களா? நீங்களும் போறீடா இல்லையோ? கதை தெரியுமோ தெரியாதா? நன்னாவே தெரியும். சொல்றவரோட கேட்கறவாளுக்கு சில பேருக்கு நன்னாவும் தெரியும். அதுல பாடுபட்டு இருக்க, ரசிச்சுட்டு இருக்க, இருந்த போதுல அங்க போய் ஏன் சார் கேட்கிறாள்? இல்ல, அது பழைய கதையா இருந்தாலும் அதை கேட்கும் பொழுது புதுசாக இருக்கு. அந்த புராணம்ங்கிற பதத்துக்கு என்ன, பழசாக இருந்தாலும் நிஜமாக அது பழசாக இருந்தாலும் கேட்கும் பொழுது அதை அனுபவிக்கும் பொழுது நமக்கு புதிதான ஒரு எண்ணம் தோணுகிறது. அதனாலதான் அதுக்கு புராணம்னு பேர். அயல் புராணம்னு சொன்னவன் என புராபி நவஹா புராண, பழசாக இருந்த போதிலும் புதுசு புதுசாக காணப்படுகிறது. அன்னைக்கும் அது புதுசாக இருந்தது, இன்னைக்கும் புதுசாக இருக்கு. இன்னொரு 1000 வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் யாராவது புராணம் சொன்னா அப்பொழுது கேட்டாலும் புதுசாகத்தான் இருக்கும், புத்தம் புதுசாக இருக்கும். அப்படி இருக்கு இந்த புராணம். அதே மாதிரிதான் இந்த ஆத்ம தத்துவம் என்னைக்கு 20 வருஷமாக கட்டமை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்க, மறுபடியும் பார்த்தா ரசமாகத்தான் இருக்கு. நேற்றுக்கு ஹிந்து பேப்பர் இன்னைக்கு படிக்க முடியல உங்களால, படிச்சா பழைய நியூஸ் சூழ்ச்சி போடுறோம். பொட்டலம் கட்டுறதுக்கு தான் உபயோகப்படுத்துறேன். ஆனா இதே பாகவதமா இதே போல கடவுள் எடுத்த 20 வருஷங்களுக்கு முன்னால என்ன இன்ட்ரெஸ்டோட படிச்சாலும் அப்படித்தான் இன்னைக்கும் படிக்கிறேன். இன்னொரு 20 வருஷம் ஆன பிறகு நம்ம படிக்கும்போது எத்தனை விஷயங்கள் ஆஹா அப்படின்னு ரசிக்கக்கூடியதா இருக்கையே அந்த ஆத்மாவா இருக்க. புராணே சரீரமானது கொல்லப்பட்டாலும் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எந்த ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவானது கொல்லப்படுவதில்லை. ஆகையால் அந்த ஆத்மாவுக்கு ஆறு பாவ விகாரங்கள் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஒரு பொருள் பிறந்தது, பிறகு பொருள் இருக்கு, பொருளானது வளர்கிறது, பொருளானது மாறுகிறது, பொருளானது குன்னி போறது, ஒரு நாளைக்கு அந்த பொருளானது அழிஞ்சு போச்சு அப்படின்னு லோகத்துல எல்லா பதார்த்தத்துக்கும் உண்டு. ஆனா இந்த ஆறு பாவ விகாரங்கள் எதுவும் பரம்பொருளுக்கு இல்லை அப்படிங்கிறது. ந ஜாயதே நோத்பத்யதே உண்டாகிறதில்லை, மிரயதேவா ந மிரயதே ச அதுவும் அழியறதும் இல்லை. என்ன உற்பத்தி மதமா வஸ்துனி அனித்திய, எந்த பொருளானது உண்டாகிறதோ உண்டாகிற பொருளானது வஸ்துவானது அனித்திய அனித்தியமானது. அநேக விக்ரியாக தாசாம் ஆத்தியந்தே, அநேக விக்ரிகைகள் இருக்கு, அநேக விதமான மாறுதல்கள் உண்டு. பிறந்ததுன்னு அடுத்த கட்சணம் இருக்குன்னு சொல்றோம், அது கொஞ்ச நாளானா வளர்ந்ததுன்னு சொல்றோம், அதுக்கு பிறகு மாறிக்கொண்டே இருக்கு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுங்கிறோம், அதுக்கப்புறம் இருக்கிறதே இல்ல இருக்கிற இடமே தெரியல போயாச்சு அப்படின்னு ஆறு பாவ விகாரங்கள் சொல்றோம். அனித்தியமான பதார்த்தங்களுக்கு அநேக விக்ரிகைகள் உண்டு. தாசாம் அந்த மாறுதல்களில் ஆத்தியந்தே முதல்ல இருக்கக்கூடியதான ஒரு மாறுதலும் கடைசி மாறுதலும், முதல்ல ஒரு பொருளுக்கு எது பிறக்கிறது அப்படிங்கறத முதல் பாவிதாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் பிறந்திருக்கு. கடைசியில லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன போயிடுதுன்னு அர்த்தம். ஆத்தியந்தே ஜென்ம விலாச லட்சணே அந்த இரண்டு விக்ரிகளும் இஹ ஆத்மனி பிரதிவித்யேதே, இவரெண்டு விகாரங்களும் பாவ விகாரங்களும் ஆத்மாவினிடத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பிரதிஷித்யேதே பிரதமம் சர்வ விக்ரியா பிரதிஷேதார்த்தம், முதல்ல ஆறு ஸ்டேஜ்ல முதல் ஸ்டேஜே இல்ல, அதுக்கப்புறம் மீதி விடுங்கன்னு அப்படின்னு சொல்றதுக்காக முதல் பாவ விகாரமான பிறவிங்கிறத இல்ல, பிறந்த பிறகுதானே மரணம் கருதும் மாறுதலும் கருதும், பிறவியே இல்ல அவருக்கு. பிரதமம் சர்வ விக்ரியா பிரதிஷேதார்த்தம், எல்லா விக்ரிகளும் இல்லை என்று சொல்வதற்காக முதல்ல என்ன சொல்லிருக்கு, ந ஜாயதே பிறக்கிறது இல்லை. அதே விதமா மிரியதேவா பிறவித்தான் இல்ல மரணமும் இல்லை. அதுக்கப்புறம் விபத்தித்து, இங்க விபத்தி தான வித்வான் சொல்லப்படாது, இங்க விபத்தி தான ஆத்மான்னு அர்த்தம். இந்த ஆத்மாவானவர் மேதாவியே அவிபரிலுப்த சைதன்ய ஸ்வபாவா, ஒரு தரமும் எப்பொழுதும் மாறாததான விபரிலோபம்னா அழியறது அழிவற்றதான சைதன்ய ஸ்வபாவமாக இருக்க, எப்பொழுதும் சைதன்ய ஸ்வபாவம்னா வெளிச்சம் இருந்தால் வெளிச்சத்தில் எப்படி எல்லா பொருள்களும் அறியப்படுமோ அதே விதமா இந்த ஆத்மஸ்வரூபத்தினால் எல்லா பொருள்களும் அறியப்படுகிறது. ஆகையால் அந்த ஸ்வரூபம் எப்பொழுதும் எப்படி இருக்கார், அறிவு ரூபமாகவே இருந்து கொண்டிருக்கார். கிஞ்ச நாயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது ஆகையால் ஆத்மாங்கிறது நாத்மா நஜாயதே ஆத்மா நியமரியதே ஆத்மா விபத்தியது ஆத்மா குதத்தியது நபூவ ஆத்மனா கத்தியது நபூவ அப்படி. இந்த ஆத்மாவானது நாயம் ஆத்மா குதத்தியது காரணாந்தர ஆத்மபூவ, வேற எங்கிருந்தோ இது பிறக்கல, படமானது மண்ணுல பிறந்த மாதிரியும் வலையானது தங்கத்தில் இருந்து பிறந்த மாதிரியும் இது வேற எங்கிருந்தோ பிறக்கல, இவர் எப்பொழுதும் ஸ்வயம்பூ எப்போ இருக்கார் சாஸ்வதமாக இருக்கார். யஸ்மாச் ஆத்மனஹா ஸ்வஸ்மாச் ஆத்மனஹா, இந்த ஆத்மாவிலிருந்து நான் பபூவ கஷ்டது வேற எதுவும் உண்டாகவில்லை. அர்த்தாந்தர பூதா, வேற இவரோட வேறானதான பொருள் ஏதாவது உண்டாயிருக்கோ, ஒண்ணும் இல்ல, இவரும் இங்கிருந்து பிறக்கல, இவரிடத்திலிருந்து வேற பதார்த்தம் வேற ஒண்ணும் பிறக்கவில்லை. அகஹா ஆயால் அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானவர் அஜஹா பரவியற்றவர், நித்யா சாஸ்வதா எப்பொழுதும் இருக்கிறவர், சாஸ்வதா சாஸ்வதான அபக்ஷய விவர்ஜிதா, அபட்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அந்த அழிவு என்கிறது இல்லாதவர் அபட்சய விவர்ஜிதா. யோகி அசாஸ்வதா சகா அபட்சியது, யாரானவர் அசாஸ்வதமாக இருக்காரோ பர்மனண்டாக யார் இல்லையோ அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சதுக்கு பரம்புவார். இவருக்கும் அப்படி இல்லையே, எப்பொழுதும் இருக்கிறவரோ இல்லையோ, ஆகையால் இவருக்கு அழிவாங்கிறது கிடையாது. அயம் து சாஸ்வதா, இவர் எப்பவும் இருப்பார். அதையேவ புராணா, எப்பொழுதும் இருக்கிறதுனாலே இவருக்கு புராணம், புராணஹான்னு என்ன சொன்னார், புராபி நவ ஏவ, பார்க்கறதுக்கு பழச்சவரா இருக்காரே தவிர புதுசாகத்தான் இருக்கிறார். யோகி அவயவ உபஜய துவாரேன அபிநிர்வர்த்தியதே, யாரானவர் அவசய அவயவ உபஜய துவாரேன, உடம்புல இருக்கக்கூடியதான அவயவங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் வளரமையானால் உபதயம்னா வளர்றது, அபதயம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும். அவயவங்கள் வளர்றதுனால அபிநிர்வர்த்தியதே அவர் புதுசாக காணப்படுகிறாரோ, சஹா இதானீம் நவஹா, இப்பொழுது அவர் புதுசா இருக்கிறவர்னு சொல்றோம். யதா கும்பாதி சத்விபரீதஸ்து ஆத்மா, இவருன்னு அப்படி இல்ல, முன்னாலும் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கார், ஓ நாளும் மாறமாட்டார். ஆயால் புராண விருத்தி விவர்ஜிதா இத்தியத்த, விருத்தி வளருதல் என்கிறது இல்லை, அன்னைக்கு எப்படி இருக்காரோ இன்னைக்கு அப்படி இருக்கார். கும்பம் படம் இருக்கும் இல்லையா, அந்த படமானது என்ன பண்றது, புதுசாக்கிற அதுக்கு பெயிண்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஏதோ ஒரு விசேஷமா ஆக்கி அப்படி பண்றேன். அதே விதமாக இந்த ஆத்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது, ஆத்மா அசங்கம், அவர் வேற ஒண்ணும் பண்ண முடியாது, அவயவ உபதயங்கள்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அவரால். தத் விபரீதத்து ஆத்மா புராண விருத்தி விவர்ஜிதா, ஒரு மாறுதலும் ஒரு அடிஷனலா வரக்கூடியது, ஒரு ஆதிக்கம் எதுவும் இல்லாதவர். யதா ஏவம், இவர் எப்படி இருக்காரோ அதா, இப்படி இருக்க அதா, ந ஹன்யதே, இவரை சொல்ல முடியாது, ந ஹிம்யதே ஹன்யமானே சத்ராதிபிஹி சரீரே, இந்த சரீரத்தை சத்ராதிகள்னால கத்தி முதலிய பதார்த்தங்கள்னாலே ஒன்னாலும், இந்த இவைகளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்க பட்சத்தில் சரீரத்துக்குள்ள யாரோ இதயத்துக்குள்ள இருக்கார், சித் ஸ்வரூபம் சைதன்யம்னு சொல்லிட்டு இருக்கல, ஒன்னாகிறதுக்கு தத்தோபி ஆகாசவதேவ, அப்ப இங்க இல்லையோ, இது அடிச்சால் அவருக்கு அடிவிடலேன்னு அவர் அங்க இல்லேன்னு அர்த்தம் அப்படிங்கிற இல்ல இல்ல, அங்க இருந்த போதிலும் அவருக்கு ஒன்னும் வீடு பத்தின் தெரியறது, வீடுக்குள்ள இருக்கக்கூடியதான தே தெரியறதான், ஆகாசத்துக்கு நாசம் ஒண்ணும் கிடையாது. கத்தியினால அப்படி கீழினா ஆகாசமாவது ரெண்டா துண்டா இருந்தா, வஸ்திரமா இருந்தால் கிழியலாம், ஆகாசமாவது நடுவில் ஆகாசத்தை ரெண்டா கீழினா ஆகாசத்துக்கு ஏதாவது இருந்தோ, அப்படி கத்தியினால வெட்டினாலும் ஆகாசத்தை விட சுசூட்சமான ஒரு பதார்த்தம் அதுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தத்தோபி ஆகாசவதேவா இப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னார். அது மட்டும் இல்ல, நஹன்யதே ஹன்யமானே சரி தன்னிடத்திலிருந்து தானே பிறக்கிறார்னு சொல்றதுக்கு பிறவின்னு அர்த்தம் இல்ல, எது பிறக்கிறதோ அது இதை விட வேறானதாக இருக்கணும்னு தான், இது வேற அது வேற. இப்ப மண்ணுல இருந்து குடம் வந்ததுன்னா மண்ணுக்கு மண்ணுன்னு பேரு, மண்ணுல இருந்து பொருளுக்கு குடம்னு பேரு, அந்த குடமானது அர்த்தாந்தரம், இதை விட வேறானது, அது அர்த்தாந்தரமாக ஒரு பொருள், மண் என்று வேறு குடம் என்று வேறு என்று வேற பெயர்களுடன் வெவ்வேறு அர்த்தக்கிரியா, மண்ணால ஜலத்தை ரொப்பி வச்சுக்க முடியாது, குடத்தினால ஜலத்தை ரொப்பி வச்சுக்கலாம், இப்படி அதை விட வேறானதான ஒரு பெயர், வேறானதான ஒரு உருவம், வேறானதான ஒரு செயல், என்ன உலகத்துக்கே நாம ரூபக்கிரியான்னு வச்சுட்டு இருக்கார். அதே வேற பேரு வேற உருவம் வேற செயல், அப்படி இருக்கக்கூடியதான பொருள் ஏதாவது உண்டா இருக்கா அப்படின்னா இல்ல. என்ன நீங்க பாக்குற டேபிளோ சேரோ எல்லாம் தரும் இதம் சர்வம் இதயம் ஆத்மா அப்படின்னு வியாபாரிக்கும். இதுவரை வஸ்துதா அவரிடத்திலிருந்து ரெண்டாவது பதார்த்தம் உண்டாகல, அவரோ இன்னொரு பொருள்ல இருந்து உண்டாகல, இன்னொரு பொருள்ல இருந்து உண்டாயிருக்கணும்னா அவர் எப்படி இருக்கணும், அர்த்தாந்தர பூதமான பதார்த்தத்திலிருந்து அர்த்தாந்தரமாக அவர் வந்திருக்கணும். ஆகையால் உலகத்துல அர்த்தாந்தரமே கிடையாது, அர்த்தம் தான் இருக்குங்க, அந்த ஒரு அர்த்தம் புரகார்த்தம் மட்டும் மித்யாபூதமான பொருள் கெளிஞ்சல்ல வெள்ளி தோணின மாத்திரத்தினாலயோ, பாலைவலத்தினால ஜலம் தோணின மாத்திரத்தினாலயோ அங்க ஜலமே இல்ல, அர்த்தாந்தர பூதமான பொருள் எல்லாம் இருக்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு சுத்தமான அந்த பிரம்மத்தை தெளிவாக சொல்ற உபனிஷத்தின். இப்படி சொன்னது சுவாமி லோகத்தில் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாளே, இன்னார் பிறந்தாங்கிறார் இன்னார் போனாங்கிறார், அவர் கொல்லப்பட்டார்னார் அவரை கொன்னுட்டார், இப்ப கொல்லப்பட்டார் என்றோ கொன்னார்னு சொன்ன பொழுது அவர் வந்து போயிட்டாருன்னு லோகத்துல ஒரு விவகாரம் இருக்கு. நீங்கள் வந்து ஆத்மா கொல்லப்படல ஆத்மா பிறக்கலங்கிற லோகத்தில் பாருங்க, இந்த தேதியில பிறந்தார் இந்த தேதியில காலமாயிட்டார் அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு, நீங்க இல்லேன்னு சொல்றல அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், அப்ப பிறவியோ இறப்போ சரீரத்துக்கே தவிர சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்கு இல்லப்ப, ஆத்மா சாஸ்வதமான பதார்த்தம், ஹந்தா தேன் மன்ய தே ஹந்தும் அப்படின்னு இந்த சரீரமானது யார் நான் கொல்லப்பட்டான்னு நினைக்கிறானோ, இன்னார் வந்து என்ன கொண்டுட்டே இருக்கானே அவ்வளவுதான் நான் போயிட்டேன் நம்ம வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைக்கிறான் பத்தில, அவனும் சரீரத்துக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்ல. நான் இன்னாரை கொண்டு விட்டேன் அப்படின்னு கத்தியால கொண்டு விட்டேன்னு நினைக்கிறான் பத்தில, அதுவும் பண்ணல ஆத்மாவுக்கு ஒண்ணும் பண்ணல. அந்த சரீரத்தை தான் பிரயோஜனம் இல்லாமல் அவனை மறுபடியும் வாழ விடாமல் அந்த சரீரத்தை நாசம் பண்ணிடு. சரீரத்துக்கு தான் பிறவி, சரீரத்துக்கு தான் இறப்பே தவிர வசுதா ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆத்மா அங்கேயும் இருக்கு, எங்கேயும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கு, உங்களால ஆத்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் உபௌத உணவி ஜானிதா, நான் கொல்லப்பட்டேன் என்று நினைக்கிறவனோ, நான் கொன்னேன் என்று நினைக்கிறவனோ, அவை ரெண்டு பேரும் அஜ்ஞானிகள். ஆத்மாவனுடைய உண்மையான ஒரு சுரூபத்தை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கார்கள். என்ன நாயம் மந்தின அந்நதே, அயமாத்மா இந்த ஆத்மாவானது கொல்லப்படவும் இல்ல கொல்லவும் இல்ல. ஆத்மா கொல்லவும் கொள்ளாது, ஆத்மா கொல்லப்படவும் படாது. எல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்களை, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பதார்த்தத்தை வச்சுட்டு அந்த பதார்த்தத்துக்கு ஆரோபணம் பண்ணி சொல்லிட்டு இருக்க. ஆகையால் நம்ம விவகாரங்கள் முழுக்க ஆரோபத்தினால் ஏற்படுகிறது, இதில் வர்த்தகா இல்லை அப்படின்னு அந்த சுரூபத்தை எடுத்து சொல்ல போற.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப அடுத்த சூத்திரம் என்னன்னு கேட்டா ஐந்தாவது என்னன்னு கேட்டா ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டா, இப்ப நாம வந்து அன்னைக்கு ஒண்ணு சொன்ன ஞாபகப்படுத்திக்கோங்க, அதாவது மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது, மற்ற பிறப்புகளை விட மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது என்பதற்கு ஞானிகள் சொல்லுகின்ற காரணம் வேற, நாம சொல்ற காரணம் வேற. மனித பிறப்பு என்பது மற்ற எல்லா பறவைகள் மிருகங்கள் எத்தனையோ நீர் வாழ்வன பரப்பன நடப்பன ஊர்வன என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பறவைகள் இருக்கு, பறவையாய் பாம்பா எத்தனையோ சொல்ற. இப்ப மனித பிறவி ஏன் சிறந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஞானிகள் என்ன சொல்றாங்க, மனித பிறவியில மட்டும்தான் கண்மத்தை ஈட்டுகிறோம், மற்ற பிறவியில கண்மத்தை ஈட்டல. அதான் மற்ற பிறவியில கண்மத்தை அனுபவிப்போம், அது ஒரு கர்ம அனுபவத்துக்காக தானே பிறக்க வைக்கிறாரு, பறவையா பாம்பா இதுக்காக பிறக்க வைக்கிறாரு, ஒரு கர்ம அனுபவத்துக்கு தானே. ஆனால் மனித பிறவி ஏன் சிறந்தது என்றால், மனித பிறவியில மட்டும்தான் என்ன பண்றோம், நாம பாவ புண்ணியங்களை ஏன் பண்றோம், மற்ற பிறவியில பாவ புண்ணியத்தை ஏன் பண்ணல, அந்த பாவ புண்ணியத்தினுடைய பயனை வந்து அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். We are reaping the consequences, that is all. But we are not earning. அதனாலதான் மனித பிறப்பு சிறந்ததுன்னு சொல்லிருக்காரு. மனித பிறவு மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அந்த மனித பிறப்பு ஏன் சிறந்ததுங்கிறதுக்கு அதான் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த புருடன் என்ற அந்த ஒரு அந்த சூக்கும சரீரம், அதாவது இந்த பஞ்ச கஞ்சுக சரீரம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச கஞ்சுக சரீரத்தை பெற்ற உயிருக்கு தான் என்ன பேரு, புருடன் பேரு. அந்த புருடன் என்பதுதான் என்ன பண்ணுது, நாம இருக்கக்கூடிய ஐந்து நிலையில வேற வேற ஸ்தானத்துக்கு போகுது. அதாவது இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எதுக்காக ஏற்படுதுன்னு கேட்டா, ரெண்டு காரணத்தினால. ஒன்று, கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது ஒரு காரணம். அதாவது இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, சுழித்தி நிலை என்று சொல்லக்கூடிய ஐந்து கான்சியஸ்னஸுக்கு நம்ம ஏன் போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து அந்த கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது. இன்னொரு காரணம், அந்த புருடனானது இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பான். ஜாக்கிரத்துல இருக்கும்போது இங்க இருப்பான் இந்த புருடன், இங்க சொப்பனத்துக்கு வந்தா கண்டத்துக்கு வந்துடுவான், சுழித்திக்கு வந்தா துரியத்துக்கு வந்துடுறான். அப்போ அதனுடைய பிளேஸ்மெண்ட் மாறும். இந்த பிளேஸ்மெண்ட் மாறுறதும் இந்த கருவிகள் கூடியும் குறைந்து வேலை செய்வதனாலதான் நமக்கு என்ன உண்டாகுதான், ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏற்பட்டு கொண்டு வருகிறது.

0: 35 கருவிகள் வேலை செய்யும் பொழுது ஜாக்கிரமன் நிலைக்கு நம்ம வருகிறோம். சொப்பனம் எங்க வருதுன்னாரு, கண்டத்துல ஒரு 10 கருவி குறைஞ்சி வேலை செய்யும் பொழுது தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். இப்ப அது போல இப்ப ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த குருடன் வந்து இங்கிருந்து மேல போகும்போது நாம என்ன பண்றோம்னா, அதை சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தி, when we are earning the karmas and when we are enjoying the karmas. மனித பிறவியில நமக்கு ரெண்டு நிகழ்வு, ஒன்று வினைகளை அனுபவிக்கிறோம், இன்னொன்னு அடுத்த பிறவிக்கு வினைகளை ஏர்ன் பண்றோம், ரெண்டு நடக்கு. அப்ப என்ன சொன்னாங்க, இதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், இந்த குருடன் மேல் நோக்கி செல்லும் பொழுது, குருடன் வந்து மேல் நோக்கி செல்றான், அதாவது மூலாதாரத்திலிருந்து ஜாக்கிரத்துக்கு வரும்போது நாம என்ன பண்றோம், என்ஜாயிங் த கர்மாஸ். அதுக்கு தமிழ் என்ன பேரு, கர்ம நுகர்ச்சி. நாம் செய்த அந்த பிராரத்த கர்ம வினையினுடைய அனுபவம், அந்த அனுபவம் வரும்பொழுது என்ன ஆகுது, அது அப்போல போகுது. டவுன்வேர்ட்ல போகும்போது என்ன பண்றோம், வினைகளை ஏர்ன் பண்றோம். இது நம்மை அறியாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது கீழ் நோக்கி செல்லும் பொழுது கர்ம ஆட்சிப்பு, தமிழ் அதுக்கு பேரு கர்ம ஆட்சிப்பு, வி ஆர் அக்வயரிங் த கர்மாஸ். மேல் நோக்கி செல்லும் பொழுது வி ஆர் என்ஜாயிங் த கர்மாஸ், கர்ம நுகர்ச்சி. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எத்தனையோ விஷயங்கள் வந்து இப்ப பாருங்க, நல்லா நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்ம ஹார்ட் பீட்டு 72 தடவை துடிக்குதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானத்துல. இப்ப யாராவது எண்ணி பார்த்துட்டு செய்யறீங்களா, ஹார்ட் பீட்ஸ் என்றீங்களா யாராவது? நீங்க என்னாலும் சரி என்னாச்சு அதுவா நடந்துட்டு இருக்கு, நான் எண்ணி பார்த்தாதான் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அதே போலத்தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு, அது பாட்டுக்கு நடக்கும். ஆகவே இந்த வினைகளை ஏன் பண்ண செய்யறோம், வினைகளை அனுபவிக்கிறோம். இது இப்படி வரும்போது வினைகளை ஜாக்கிரத வரும்போது நமக்கு, அதனாலதான் நமக்கு நமக்கு தெரியுது, மேல கீழ இருந்து மேல வரும்போது வினைகளை அனுபவிக்கிறோம். இப்ப தூக்கத்துல சில இதை மறக்கிறோம், உள்ள போனோம் என்ன இது அப்படின்னா, இப்ப இந்த தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தூங்கும் போது அங்கேயும் ஒரு மனம் வந்து, அந்த அனுபவம் குறைஞ்சா கூட மனம் வந்து யாருக்காவது தீமை செய்யணும் மனசுக்குள்ள நினைச்சதுன்னா உடனே வினை ஏன் ஆயிடும். நீங்க கனவுல வந்து ஒருத்தனை கொள்ளணும்னு நினைச்சா கூட அந்த வினை ஏனாயுது. அதுதான் ஒரு பெரிய, அதனாலதான் வினை வந்து ஒண்ணு, அந்த வினைய வந்து தப்புக்கிறது வழியே கிடையாது, சரியா பண்ண கொடுத்தோம். அது அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன் நான், அதாவது எதற்கு உலக பிரகாரமாக நமக்கு தண்டனை கிடைக்கவில்லையோ அதற்கு இறைவன் தண்டனை கொடுக்கிறார். குற்றத்திற்கு அரசன் தண்டனை கொடுத்து விட்டால், இந்த உலகத்துல பனிஷ்மெண்ட் வாங்கிட்டோம்னா அந்த குற்றத்துக்கு இறைவன் பனிஷ் பண்ண மாட்டான். எதெல்லாம் நம்ம தண்டனை கிடைக்கவில்லையோ அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, விலக்கு வைக்கிறார். அவரு அவர்கிட்ட தப்பிக்க முடியாது, இங்க தப்பிச்சிடலாம், அங்க தப்பிக்க முடியாது. அதாவது ஜாக்கிரத ஒரு நினைப்பு இருக்கு, கடவுள் ஒரு நினைப்பு இருக்கு, சுழிய துரியத்துல ஒரு நினைவு இருக்கு, ஒரு நினைவாட்டில இருந்துட்டே இருக்குல்ல உள்ளுக்குள்ள.
1: சாதனைகளால குறைக்கலாம் இல்லையா?
0: அது வந்து நம்ம ஏர்னிங் வந்து நீங்க அது அந்த இது பக்கம் படுறாங்க, அந்த கரணங்களை தூய்மை செய்யணும், அதை அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, அந்த கிரகங்களை தூய்மை செய்யணும். ரெண்டாவது சிலவற்றை இறைவனிடத்தில் ஒப்படைக்க முடியும், நாம் அனுபவிக்கணும், இறைவன் ஏற்றுக்கொண்டால் அது குறையும். இறைவன் ஏற்றுக்கொள்வதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த வினைகளை இறைவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது குறையும். அவன் எப்ப ஏற்றுக்கொள்வான், அதுக்குதான் சாதனைகள், அதுக்குதான் நீங்க பண்றீங்க சாதனை. எதுக்கு பண்றீங்கன்னா, இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாத செய்ததுதான் நீங்க சாதனை பண்றீங்க இல்லையா? நான் வந்து இப்ப ஐயா சட்டத்தரணியே ஒரு கேஸுக்கு நான் வச்சுக்கிறேன்னா, அவருக்கு நான் வக்காலத்து கொடுத்தாதான் அவர் கோர்ட்டு போக முடியும் இல்லையா? நீங்க வக்காலத்து கொடுக்கணும்ல அவருக்கு, வக்காலத்து கொடுக்காம இது ஒண்ணு எங்க என்ன சொல்றீங்க, ஆதரவு செய்யணும் சொல்றீங்களா? இவரை நான் நியமிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க வக்காலத்துக்கு சொல்லுவோம், அதாவது என்னுடைய கேஸ வந்து இவர் தான் நடத்துவார் அப்படின்னு ஒரு வக்கீல் கொடுப்போம். அதுக்கு என்ன சொல்றீங்க, இங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க,
1: நியமிக்கிறது
0: நியமனம், அதுதான் வக்காலத்து. அது வக்காலத்து நாமான ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணா, அது கொடுத்தாதான் அவர் பண்ணுவாரு. அது போல அந்த இறைவனிடத்தை ஒப்படைப்பதுங்கிற ஒரு கிரியை தான் நம்முடைய சித்தாந்த இதுல வந்து நம்முடைய அனுஷ்டானத்துல மார்ஜனம் என்ற கிரியினாலதான் ஒப்படைக்கணும். அது ஒரு கிரியை சொல்லியிருக்கேன், இறைவனிடத்துல எப்படி ஒப்படைக்கணும், அதுக்குதான் அகமர்ச்சனம் மார்ஜனம் என்ற கிரியை. அது கிரியாவிதி வரும்போது நான் சொல்லுங்க, கிரியைகளை பற்றி வரும்போது சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து வெறும்

0: சுற்றுத்தானே படிக்கணும்.
1: செல்லும்
0: பொழுது கர்ம ஆர்ச்சிப்பு, வி ஆர் ஏர்னிங் த கர்மா, மேல் நோக்கி செல்லும் பொழுது கர்மத்தை நுகர்றோம். ஏன்னா ஆர்ச்சிக்கின்ற கர்மா வந்து இப்ப வராது இல்ல, ஏன் பண்ற கர்மா வந்து இப்ப வரணும் கொடுக்காது இல்லையா, மறுபடியும்
2: துரியாதீத நிலையில
0: அஞ்சு நிலையிலும் நடக்கும். டவுன்கிரேட் அண்ட் அப்போ மூலாதாரத்திலிருந்து இங்க வரும்போது ஒரு நிலை, அப்புறம் இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு நிலை. மொத்தம் அஞ்சு, ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது நீங்க இதை படிச்சீங்கன்னா தெரியும். சிவஞான சித்தியான சொன்ன 223. இப்போ அடுத்தால அஞ்சாம் சூத்திரத்தை என்ன சொல்ல வர்றார்? இப்ப நீங்க வந்து அஞ்சாம் சூத்திரம் சிவஞான பதத்துல நம்ம ஒவ்வொரு சூத்திரமும் எதை பற்றி முதல்ல பேசுறது, அந்த டாபிக்ங்கிறது தெரியாம அதை படிச்சோம்னா ஒன்றும் புரியாது. நான்கு சூத்திரங்களை நான் சொல்லிட்டு வந்தேன். ஐந்தாம் சூத்திரம் பேசுவது என்ன பொருள் பத்தி, வாட் இஸ் அ டாபிக் என்றால், ரெண்டு காரணம் ரெண்டு எழுதி கொள்ளுங்கள். ஒன்று, அதாவது அவர் சொல்லக்கூடிய நடை வந்து சிவபெருமானின் உபகாரம் உணர்த்துதல் இருக்கு. சிவபெருமானின் அதாவது உயிர்களுக்கு இப்படி, அதாவது அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்குற வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் செய்யும் உபகாரம் உணர்த்துதல். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஹெல்ப் கிவன் பை லார்ட் சிவா டு த சோல்ஸ், அது அவருடைய நடையில இவ் ஆன்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. அந்த தமிழ் அப்படி இருக்கும். அது நமக்கு வந்து அந்த பெரிய நடைகளை பிடிக்க முடியாத ஒரு பெரிய குறைபாடு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, சூக்கும ஐந்தொழில் பற்றி கூறியது. சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில், அது பேர் அதிசூக்கும் ஐந்தொழில். அதை நான் முதல்ல விளக்கிறேன். இன்னைக்கு அதை விளக்கிறது நேரம் இருக்கும் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம், கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அதிசூக்கும் ஐந்தொழில், இது ஒரு புது டெர்மினாலஜி. நீங்க அதாவது சிவபெருமான் செய்யக்கூடிய தொழில்கள் மொத்தம் ஐந்து, அது உங்களுக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், ஃபைவ் காஸ்மிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஐந்தொழில் மூன்று வகைப்படும், அது அடுத்த ஸ்டெப். இவன் செய்யக்கூடிய இந்த ஐந்தொழிலே மூன்று வகையான ஐந்தொழில் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சூக்கும் ஐந்தொழில், அதுக்கு பேர் என்ன பேரு, சூக்கும் ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன், அதாவது இறைவன் அறிவின்கள், இறைவன் அறிவின்கண், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் லார்ட் சிவா, அதுக்கு பேரு சூக்கும் ஐந்தொழில்னு பேர். ரெண்டாவது ஸ்தூல ஐந்தொழில், ஸ்தூல ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா, மாயை கண்மங்கள், மாயையின் கண் நடக்கிறது, மாயையின் கண். It takes place in the Maya. இப்ப கார் ஓடுது அப்படின்னா, கார் இஸ் பிளையிங் ஆன் த ரோடு. காருக்காக இங்க போனா போகுமா, ரோட்ல ரோடுதான் கார் போக முடியும். அது மாயையின் கண் நிகழ்கிறது, தூள் ஐந்தொழில். மூன்றாவது ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில். அந்த அதிசூக்கும் ஐந்தொழில் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆன்ம அறிவின் கண், ஆன்ம அறிவின் கண். It takes place in the intelligence of the souls. மறுபடி சொல்றேன், சூக்கும் ஐந்தொழில் இறைவன் அறிவின் கண் நிகழ்கிறது, தூள் ஐந்தொழில் மாயையின் கண் நிகழ்கிறது, அதிசூக்கும் ஐந்தொழில் ஆன்ம அறிவின் கண் நிகழ்கிறது. இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இதை பற்றி எதுவுமே எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறதுல கிளாஸா நடத்தும் போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எங்க சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து நூல்களின் வாயிலாக படிக்கிறோம்னு அர்த்தம். நான் பேப்பர்ல பார்த்தேன், நான் டிவியில பார்த்தேன், நான் சினிமாவில பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அதுல பார்த்தாலே தப்பு இருக்கதான் செய்யும். சிவஞான சித்தியார் 235 சொல்றார், 235 ஆஃப் சிவஞான சித்தியார். ஏன்னா நீங்க சூத்திரங்களை வந்து சூத்திரங்களை பிரித்து அதில் இலக்கணத்தை புகுத்தி அதை சொல்லுவது என்பது ரொம்ப நுட்பம். படிக்கணும். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்னன்னு கேட்டா, நாம வந்து மறுபடியும் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்றது கஷ்டம். ஏன்னா அதே பயிற்சியிலே இருக்கணும். எங்களை மாதிரி வந்து அதே மாசத்துல வந்து 25 நாள் அதே கிளாஸ் எடுத்துட்டே இருப்போம். அப்ப எங்களுக்கு அது மெமரியில இருக்கும். ஆனா நீங்க வந்து அப்படி இல்லை இல்லையா? கான்ஸ்டன்ட் டச், பயிற்சின்னு ஒண்ணு, பயிற்சின்னு திரும்ப திரும்ப அதை டச் வச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு கலையும் அப்படித்தானே. ஏன்னா வந்து அது கொஞ்சம் டச் விட்டு போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப இத முதல்ல என்ன புரியணும், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும், அவ உலக உதாரணம் சொல்லும் போது நமக்கு என்னன்னு புரியும். அதாவது இப்ப நாசால இருந்து ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு சொல்லுவோம், மார்ஸுக்கு போகுது, மூன்ஸுக்கு போகுது, எல்லாம் பார்க்கறோம். நாங்க நேத்து சயின்ஸ் சென்டர் கூட்டு போனார் சிவனேசன். அப்ப ஃபேஸ் த மார்ஸ் அப்படிங்கறது, மார்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் அங்க காமிச்சாங்க சயின்ஸ் சென்டர்ல பார்த்தோம். அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு அது மூலமா வளர்க்கலான்னு உங்களுக்கு தோணுச்சு. எப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு ஒரு மார்ஸுக்கு ஒரு மனிதனையோ அல்லது ஒரு அதனுடைய ஸ்டடி பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் அனுப்புறாங்கன்னு சொல்லி, இப்ப என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த பூமியில இருந்து போது அதுல ஒரு ராக்கெட், அந்த ராக்கெட்ல ஒரு மாடியூல், அந்த மாடியூல் போய் அங்க இறங்கும் போது அது ஒரு ரோவர் அப்படிங்கிற, அதுக்கு பேர் ரோவருங்களா. இப்போ இந்த ராக்கெட் எப்படி இருக்கணும், அந்த அந்த அதுல அந்த ராக்கெட்ல இருந்து கிளம்புற மாடியூல் எப்படி இருக்கணும், அந்த மாடியூல் இருந்து இறங்குற ரோவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு யாரு டிசைன் பண்ற, எப்படி இருக்கணும் ஒன்னும் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் தான் டிசைன் பண்றாங்க. இந்த ராக்கெட்டோட டிசைன் எப்படி இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய மாடியூலோட டிசைன் எப்படி இருக்கணும், இந்த ரோவரோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்க. அப்போ ஆல் தி டிசைனிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட். எடுத்துக்கிறீங்களா, முதல்ல மனசுக்குள்ளே அவங்க வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு டிசைன் போட்டு இப்படி இப்படி இருக்கா சரியா வரும் ஒரு ஐடியா பண்றாங்க இல்லையா. இப்ப இந்த மூளை கூட யாரோட மூளை, சயின்டிஸ்டோட மூளை தான். அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபைபர்ல இருந்து என்னென்ன மரத்திலேயோ அல்லது வந்து மெட்டல்லையோ அல்லது ஃபைபர்லையோ எதுல இருந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் செஞ்சிருக்கணும், அப்போ அந்த ராக்கெட்டுடைய காம்போசிஷன், அந்த மாடியுடைய காம்போசிஷன், இந்த ரோவருடைய காம்போசிஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்ன பொருள்கள்னால ஆக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் என்ன பொருள்கள் மெட்டீரியல் தானே தயாரிக்கிறாங்க இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அது எங்க நடக்குது, இதுக்கு வந்து இப்படிதான் இந்த மாதிரிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும், இங்க வெல்ட் வைக்கணும், இங்க வந்து அது லூஸா இருக்கணும், இது சுத்தணும் அப்படின்லாம் டிசைட் பண்றாங்க இல்லையா. அதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டேக் பிளேஸ் இன் வாட் பிளே வாட் திங் அப்படின்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இல்ல இன் தி எக்யூப்மெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் நடக்கும். அப்போ இங்கேயும் என்ன இருக்கு கேளுங்க, எந்தெந்த எக்யூப்மெண்ட்டை சூஸ் பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது எங்க யாரு, அது சயின்ஸ், அவன் அவங்களுடைய மூலையெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆனா அது எங்க நடக்குது, வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்டா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதுதான் அங்க. அதே போல இறைவன் வந்து மாயையில அவங்க, இப்ப அது முதல் அதை முடிச்சு விடுவோம், அப்பதான் பேரலைஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ராக்கெட் செஞ்சாச்சு, மாடி செஞ்சு போயாச்சு, அதுல ஒரு காஸ்மோனாட்டை அனுப்புறாங்க, அந்த காஸ்மோனாட்டு போய் இறங்குற. இப்போ அந்த காஸ்மோனாட்டுக்கு கரெக்டா நீ எத்தனை மணிக்கு நீ வந்து அந்த மாடியூலை திறந்து வெளியில வரணும், எத்தனை செகண்டுக்கு, எந்த காலம் முதல்ல வைக்கணும், எந்த பக்கம் திருப்பணும், எந்த சுவிட்ச ஆன் பண்ணணும், எந்த சுவிட்ச ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கமாண்ட் யாரு கொடுக்கற, அதுவும் காஸ்மோனாட் இஷ்டத்துக்கு போய் சுவிட்ச போட முடியாது. இங்க இருந்தா கமாண்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் நாசா. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்க வந்து கமாண்ட் போறது மட்டும் இல்ல, இந்த கமாண்ட் போய் எங்க போய் அது ஒர்க் பண்ணுதுன்னா, அந்த காஸ்மோனோட மூளையில போய் அது பதியணும். கமாண்ட் வந்து எங்க நிகழுது, இவங்க பண்ணா கூட எல்லாரும் சயின்டிஸ்ட் தான் பேக்ரவுண்ட், ஆனா ஒன்னொன்னு எங்க டேக்ஸ் பிளேஸ் வித்தியாசம் இருக்கு இல்லையா. முதல்ல வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி நாசா சயின்டிஸ்ட், செகண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் மிஷினரி, தேர்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த காஸ்மோனாட். ஏன்னா இவங்க சொல்றத காஸ்மோனாட் மூலையில படிய வைக்கணும், அப்பதான் வந்து சுவிட்ச போடுவான். இதுதான் இதே விஷயம் தான். இது அப்படியே வச்சுக்கிடுங்க. இப்ப இதே போல அந்த சூக்கும ஐந்தொழி என்பது அந்த இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நடக்கிறது சூக்கும ஐந்தொழி. அதுக்கப்புறம் மாயில் நடக்கு பாருங்க, அது என்னது தூள் ஐந்தொழி. அதுக்கப்புறம் நம்ம அறிவுல நிகழ்வு இல்லையா, நம்ம அறிவு, நம்ம தான் காஸ்மோ நாட்டு, நம்ம அறிவு நடக்கிறது அதிசூக்கும் ஐந்தொழி. இப்ப ஓரளவுக்கு நல்லா புரிவீங்க,
2: அறிவில் நடக்கிறது
0: நம்ம ஆன்மா அறிவு. அதாவது ஆன்மாங்கிறது ஒரு பொருள், ஆனா அந்த ஆன்மாவுடைய பொட்டன்சி தான் அது, சிற்சக்தின்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்துக்கு பேர் என்னன்னு அதனால குறித்துக் கொள்ளுங்கள். எங்க நடக்குதுன்னா அது பிரெயின்ல நடக்கலாம், கையில நடக்கலாம், எதுல வேணும் நடக்கலாம். அது காமன் நேம் என்ன, சிற்சக்தி. சிற்சக்தி அதை இங்கிலீஷ்ல சொல்றதா எப்படி சொல்லணும், இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க, பொட்டன்சி ஆஃப் த சோல், பொட்டன்சி ஆஃப் த சோல். எல்லாத்துக்கும் அதை கரெக்ட் ஈக்குவல் புரிஞ்சுட்டோம்னு கரெக்டா புரிஞ்சிடும். அதாவது சித்தாந்தம் படிச்சீங்கன்னா சிற்சக்தி தான் இருக்கும், பொட்டன்சி ஆஃப் த சோல். இப்போ இது மாதிரி இந்த ஐந்தொழில பண்ற, அது என்னது, அப்ப என்ன தெரியுது, இப்ப இந்த மூணு விதமான இது வருவாங்க, இந்த மூணு விதமான நிகழ்ச்சியுமே வேற வேற இடத்துல நடக்குது. ஆனா எல்லாம் நடக்கிறது யாரால, சயின்டிஸ்ட் தான். முதல்ல நடக்குது அவனுடைய மூலையில் நடக்குது, அப்புறம் மெட்டீரியல் மெஷினரியில் நடக்குது, அப்புறம் காஸ்மோனாட் மூலையில் நடக்குது. அப்போ எல்லாமே சோர்ஸ் எங்க, சயின்டிஸ்ட் தான். ஆனா இடம் வித்தியாசப்படுது, இல்ல வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அது மாறுது. First it takes place in the intelligence of the scientist, second it takes place in the machinery, and third it takes place in the intelligence of the cosmonaut. இதெல்லாம் பாரு, எவ்வளவு எவ்வளவு விஞ்ஞானபூர்வமா சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க, வரதான் ஆச்சரிய வேண்டும். இது அந்த சிவஞான சித்தியார் 235 அதை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இலக்கணங்கள் அதுல, அதுக்குள்ள நான் இப்ப போகல, ஏன்னா அது ஒரு பெரிய, அது ஒரு மணி நேரம் நடத்தலாம். நான் இலங்கையில் நடத்தினேன், கொழும்புல நடத்தும் போது இதை வந்து அந்த 235 மட்டும் 1 hour மேலேயே நடத்தினேன். சிவஞான சித்தியார் சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான செய்திகளா இருக்குன்னு, நுணுக்கம் தான், ஒரு சாஸ்திரமான நுணுக்கம் தான். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்போ இந்த 5வது சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிசூக்கும ஐந்தொழில்.
1: இன்றைய தினம் சைவ சித்தாந்த சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்துக்கு மாதவி சிவஞான இவர் அருளி செய்துள்ள குடிப்புறையும், 16வது வட்டத்தில் குருமூர்த்தி அருளி செய்துள்ள பதவுரையும் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. முதல் சூத்திரத்து 2வது அதிகரணத்திலே சிவபெருமான் அனாதிமுக்த சித்துரு என்று சூத்திரத்திலே சொல்லப்பெற்றமையை நிலைநாட்டும் முகத்தால் செய்திகளை பாடி வருகின்றார் ஆசிரியர். உருவத்தில் மீறி கொள்வதனாலே தோன்றுகின்ற குற்றங்கள் இவை இவை என்று மாற்று சமயத்தார் மறுத்துரைக்கும் பொழுது அந்த குற்றங்கள் எல்லாம் பொருந்தாதவை என்று நிராகரித்து சிவபெருமானுடைய உருவத்தில் மேனியின் மேன்மையினை பல செயல்களாலே தடை விடைகளாக அருமையாக உணர்த்திய ஆசிரியர் இறுதியாக அந்த உருவத்தில் மேனியும் அந்த திருமேனி தாங்குகின்ற கருவிகளும் அந்த திருமேனி எழுந்துருளுகின்ற இடங்களும் யாவுமே திருவருள் மயமானவை என்ற ஒரு அரிய உண்மையினை மிகச்சிறப்பாக அந்த அருள் திருமேனின் சிறப்பை விளக்குவதற்கென்றே அமைத்திருக்கின்றார் ஆசிரியர். அந்த பாடலை தொடங்கிய நிலையிலே இருக்கின்றோம். உருவருள் குணங்களோடும் உணர்வருள், உருவில் தோன்றும் கருமமும் அருள், அரங்கம் கரசரணாதி சாங்கம் தரும் அருள், உபாங்கமெல்லாம் தானருள், தனக்கொன்றின்றி அருளொரு உயிருக்கென்றே அக்கினம் அசிந்தன் அன்றே என்பது அந்த பாடல். இதை எவ்வாறு நாம் கொண்டு கூட்டி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உருவருள் என்று இருக்கின்றது பாட்டின் பாடலின் தொடக்கத்திலே, உருவருள் என்று இருக்கின்றது. 2வது அடியில் பார்த்தோம் என்றால் கருமமும் அருள் என்று வந்த பிறகு அரண் தன் என்று வருகின்றது. அந்த அரண் தன் என்பதை முதலிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அரண் தன் உருவருள் என்று சொல்ல வேண்டும். பதவுரையை பார்த்தால் அது நமக்கு தெளிவாக இருக்கும். ஏனென்றால் சாமியுடைய பொழிப்புரை இந்த இடத்திலே சுருக்கமாக செறிவாக உள்ளது. எனவே பதவுரையின் துணை கொண்டு நாம் இந்த இடத்திலே கொண்டு கொட்டை விளங்கிக் கொள்ளலாம். அரந்தன் உரு அருள், அரண் திருவுரு அருள், அரந்தன் உரு என்றால் அரணுடைய திருவுருவம், அருள் அருள்மயமானது, அவன் திருவுருவமே அருள்மயமானது அப்ப அந்த திருவுருவத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் திருக்கை, திருவடி இல்லையா, திருமுகம், இப்படி அந்த ஒவ்வொரு அங்கமும் வந்து அருள்மயம் தான். அதுதான் அடுத்தார சொல்ற கர சரணாதி சாங்கம் அருள் என்று சொல்கின்ற. இது ரெண்டாம் அடியில் இருப்பது முதல்ல நம்ம வச்சுக்கணும். கர சரணாதி சாங்கம் அருள் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். தரும் கரசரணாதி, தரும்னு மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் இருக்கிறது. மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் உள்ள தரும் என்பதை கரசரணாதியுடன் சேர்த்துக்கணும். தரும் கரசரணாதி சாங்கம் சொல்லிட்டு அருள், மூன்றாம் அடியில தருவுக்கு அப்புறம் ஒரு அருள் இருக்கு இல்லையா, அந்த அருளை, அந்த அருளை எடுத்துக்கணும். தரும் என்பதை கர என்பதோடு சேர்த்துக்கொண்டு இரண்டாம் அடியின் கடைசியில் வருகிறது கர சரணாதி சாங்கம்னு. மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் வர தரும வந்து அதை கூட சேர்த்துக்கிட்டு தரும் கரசரணாதி சாங்கம் அருள், தருவுக்கு அப்புறம் உள்ள அருள் அதான். கரசரணாதினா என்ன, கரம் என்றால் ஒரு திருக்கை, சரணம்னா திருவடி, இவை இந்த இவற்றையெல்லாம் சாங்கம் என்று ஆசிரியர் புரித்திருக்கின்றார். ஆனால் இவை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவை வந்து பிரத்யங்கங்கள்னு சொல்லப்படும். ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய கை, கால் முதலிய உறுப்புகளுக்கெல்லாம் பிரத்யங்கங்கள் என்று பெயர். அதான் பதவுரை ஆசிரியர் பிரத்யங்கங்களும் அருள் வடிவே என்று குறிப்பிட்டிருக்கிறார் பதவுரையில. பிரத்யங்கம் வேறு, சாங்கம் வேறு. ஆகையினாலே இவற்றை வந்து சாங்கம்னு சொன்னது உபச்சாரம். சாங்கம்னா என்ன, அது பின்னால் விளக்குவார். இந்த கை, கால் முதலிய உறுப்புகளுக்கெல்லாம் பிரத்யங்கங்கள் என்று பெயர். பிரத்யங்களை சாங்கம் என்று உபச்சாரமாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருடைய திருமேனி அருள், அந்த திருமேனியில் உள்ள திருக்கை திருவடியெல்லாம் அருள். உணர்வு அருள் உருவில் தோன்றும் கருமமோடும் குணங்களும் அருள் என்றார். முதலடியினுடைய பாதியில் இருக்கின்றதல்லவா, உணர்வருள் உருவில் தோன்றும் அப்புறம் கருமமும் முதலடியின் இரண்டாவது இருக்கு குணங்களோடும் அப்படின்றது, அப்படி சேர்த்துக்கணும். உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் குணங்களோடும் அருள். ஆமா, உணர்வருள் உருவு, அந்த சுவாமியுடைய திருவுருவம் இருக்கின்றதே அது நமக்கு, அந்த திருவுருவம் தான் நமக்கு உணர்வையே கொடுக்கின்றது. ஆகவே உணர்வு அருள் உருனா உணர்வை அருளக்கூடிய, உணர்வை அருளும் அருள் தான். அதாவது உணர்வருள் உரு அப்படி சேர்த்துவோம். உணர்வருள் உருனா உணர்வை அருளக்கூடிய உரு, அருளக்கூடிய உரு என்று வினைத்தொகையாகும். அருளக்கூடிய உரு என்று வினைத்தொகையாகும். ஆகவே அங்க சொல்றார் உணர்வருள் உரு என்றால் உணர்வை அருளக்கூடிய உரு. நமக்கெல்லாம் உணர்வை தரக்கூடிய அந்த சுவாமியின் திருவுருவிலே எத்தனையோ குணங்கள் வெளிப்படுகின்றன, எத்தனையோ செயல்கள் வெளிப்படுகின்றன. அந்த குணங்கள் செயல்களையெல்லாம் வரக்கூடிய பாடல்களிலே அந்த அருமையாக விளக்க இருக்கிறார். சுவாமியுடைய திருமேனியில என்ன குணம் வெளிப்படும், என்ன தொழில் வெளிப்படும் அப்படின்னா அது புராணங்கள் பார்க்கணும். ஐயாறுகளுக்காக சுவாமி என்னென்ன குணங்களை வெளிப்படுத்தினார், அருட்குணங்களை. சுவாமிக்கு முக்குணங்கள் தான் கிடையாது, அருட்குணங்கள் நிறைய உண்டு. எண்ணில் பல்குணம் எழில் வரை இயங்கும் திருவாசனம் சொல்லியது கீர்த்தி கிரகர்கள் சொன்ன. எண்ணில் பல்குணம் எழில் வரை இயங்கும், அந்த எண்ணில்லாத பல்குணங்கள் எல்லாம் அருட்குணங்கள். பெரிய புராணத்தை பார்த்தோம் என்றால், திருவிழா புராணத்தை பார்த்தோம் என்றால், சுவாமியினுடைய அந்த திருமேனியிலே வெளிப்பட்ட அருட்குணங்களை நாம் கண்டறியலாம். கந்த புராணம் போன்ற புராணங்களை பார்த்தோம் என்றால், தேவர்கள் பொருட்டு அவர்கள் என்னென்ன அருட்குணங்களை வெளிப்படுத்தினார்கள், என்னென்ன அருட்செயல்களை எல்லாம் செய்து இயற்றினார் சுவாமி அப்படின்னு அங்க தெரிந்து கொள்ளலாம் நாம. ஆகவே அந்த திருமேனியிலே தோன்றுகின்ற குணங்களும் அருள், அதில் வெளிப்படுகின்ற கருமங்கள் அதாவது செயல்பாடுகளும் அருள். அதான் உணர்வு அளிப்பதாகிய, யாருக்கு உணர்வளிப்பது, உயிர்களுக்கு. அதான் அழைப்பு குறிப்புல போட்டிருக்கு, உயிர்களுக்கு உணர்வளிப்பதாகிய அத்திருவுருவில் தோன்றுகின்ற தொழில்களும் குணங்களும், வாய்மை முதலிய குணங்களும் ஆகிய சாங்கங்களும் அருள் வடிவே. சரிங்களா, சாங்கம்னா அப்ப என்ன, சுவாமியுடைய திருமேனியில் வெளிப்படுகின்ற குணங்களும் அவர் திருமேனியை கொண்டு அவர் செய்கின்ற அந்த செயல்களும் இவைதான் சாங்கம். அப்போ திருக்கை, திருவடி போன்ற உறுப்புகளை சாங்கம்னு சொன்னது உபச்சாரமா சொன்னதுதான். அப்போ அந்த திருவடி திருக்கைனா என்னன்னா பிரத்யங்கங்கள் தான். பலவுடைய ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கார்கள் குருமூர்த்திகள். ஆகவே சுவாமியினுடைய திருவுருவம் அருள், அந்த திருவுருவத்தில் உள்ள திருக்கை திருவடி போன்ற பிரத்யங்களும் அருள், அந்த திருவுருவிலே வெளிப்படுகின்ற குணங்கள் தொழில்கள் ஆகிய சாங்கங்களும் அருள். அப்புறம் உபாங்கம் எல்லாம் தான் அருள், மூன்றாம் அடியில் வருது. உபாங்கம் எல்லாம் தான் அருள். உபாங்கம்னா என்ன, சாங்கத்துக்கு துணையா இருப்பது உபாங்கம். உபாங்கம், உபாங்கம், உபாங்கம் எது, சுவாமி அந்த அருள் திருமையோடு எங்க எழுந்து வெளியிருக்கிறார், திரு கைராயத்திலே எழுந்து வெளியிருக்கிறார். அந்த திரு கைராயமே அருள், அருள்மயமானதுதான். கைராயமும் அருள் தான். அந்த கைராயமாகிய புவனம், அதிலே பெறப்படுகின்ற போகங்கள் எல்லாமே திருவருள் தான். அதான் உபாங்கமாகிய புவன போகங்களும் அருள் வடிவே. அருள் ஒரு உயிருக்கென்றே ஈற்றடி அருள் உயிருக்கென்று இந்த அருளாகிய வடிவத்தை எதற்காக மேற்கொண்டான்? ஒவ்வொரு உறுப்பும் அருள்மயம், அந்த உடம்புல வெளிப்படுற குணங்கள் செயல்கள் எல்லாம் அருள்மயம், அந்த திருவுருவ எழுதலில் இருக்கின்ற அந்த கைராயமும் அருள்மயம். இப்படி ஏன் அருள்மயமாக இப்படி திருவுருவம் கொண்டு அருள்மயமான கைராயத்திலே ஏன் எழுந்தருள் இருக்கிறான்? தன் பொருட்டு அல்ல, உயிர்களுக்காகத்தான் என்று முடிக்கின்றார். அருள் ஒரு உயிருக்கென்று என்று சொன்னார். இவ் அருளாகிய வடிவெல்லாம் உயிர்களின் பொருட்டே ஆகும், அன்றி தனக்கொன்றின்றி ஆக்கினர் அசிந்தன். சிறிதும் தன் பொருட்டு கொள்ளுவோன் அன்மையான் என்று சொல்கிறார். இந்த அருவருவத்தை சிறிதும் அவன் தன் பொருட்டு கொள்ளவில்லை. அப்ப என்ன அப்படின்னா, சிந்தனைக்கும் வந்து மனதிற்கும் வாக்குக்கும் எட்டக்கூடிய வகையில ஒரு திருமேனி வந்து விட்டது. ஏன்னா திருவுரை எதுக்கு? சிந்தனைக்கு தான். நம்ம தியான ஸ்லோகம் என்று உண்டு சமஸ்கிருதத்துல, அதில் பயிற்சி உள்ளவர்களுக்கு தான் இந்த பாடல் ஏன் சொன்னார்னு சட்டுன்னு விளங்கும். தியான ஸ்லோகம் என்பது என்னவென்றால், அப்படியே சுவாமியுடைய திருமேனி, அந்த திருமேனியை வந்து அதுல உள்ள அந்த பிரத்யங்களாகிய திருக்கை, திருவடி போன்ற உறுப்புகள், அவை என்னென்ன கருவிகளை ஏந்தி உள்ளன என்றெல்லாம் சொல்லி அப்படியே வந்து தியானிக்கணும். அந்த திருவுருவத்தை மனதுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக தான் தியான ஸ்லோகம் வைத்துள்ளார்கள். சகஸ்ரநாமங்கள் எல்லாம் சொல்றது முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்லி சொல்வது முறை. ஆகவே நாம தியானிக்கும்படி இப்படி ஒரு திருவுருவம் மேற்கொண்டு நம்முடைய சிந்தனைக்கு எட்டுபவனாக சுவாமி இருந்தாலும் அவன் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தான், சிந்தனைக்கு எட்டுபவன். ஏன்னா தியான ஸ்லோகத்தின் மூலம் அவன் திருமேனி நம்ம சிந்திக்கலாம். ஆனாலும் அது மூலமாவே நம்ம முக்கிய அனுபவத்தை பெற்ற முடியுமா? அது மூலமாவே பெற்ற முடியாது. அது ஒரு படிநிலை தான். அதை பயின்று அதை கடந்துதான் நம்ம வந்து முக்தி பெற முடியும். தியான ஸ்லோகம் சொல்லிட்டாலே முக்தி கிடைச்சாது. ஆனால் ஏதோ நம்முடைய எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருள் நாமும் தியானித்து உய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு திருமையை கொண்டு அருளியிருக்கின்றது. ஆகவே நம்முடைய சிந்தனைக்கு எட்டும்படி அவன் அப்படி வந்தாலும் அவன் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தான் என்பதை இங்கே உணர்த்துகின்றான். அப்ப அவனை உடம்பால் வழிபடுகின்றோம், வாக்கால் துதிக்கின்றோம், மனதால் எண்ணுகின்றோம். ஆனால் உடனடியாக இந்த செயல்களால் நமக்கு முத்தி கிடைச்சுவிடவில்லை. ஆனால் இந்த செயல்கள் நம்மை படிமுறையில் பக்குவப்படுத்துகின்றன, முத்திக்கு நம்மை தகுதியாக்குகின்றன. இப்ப முத்தி எப்படி கிடைக்கும்? இந்த வழிபாடுகளை மனம் வாக்கு காயத்தால் நன்றாக ஏற்றி வந்தால் சிவபெருமான் குருவாக இருந்தருளி இந்த தத்துவங்களை வந்து நம்மை விடுவித்து நமக்கு முத்தி தருவான். தெய்வத்தாலும் ஆகினாலே இப்படி நாம் தியான ஸ்லோகம் செய்யும் பொருட்டு இப்படி நமக்கு சிந்தனைக்கு எட்டும்படி வந்தாலும் அந்த திருமேனி எல்லாம் வந்து மாயாகாரிய திருமேனி அல்ல, அது அருள் திருமேனி. எனவே அருளால் மட்டுமே அது உணர முடியும். ஆகவே சிந்தனைக்கு எட்டுவது நிலையிலே அவன் இருந்தாலும் சிந்தனையை கடந்தும் இருக்கின்றான். சிந்தனைக்கு எட்டுபவன் அது சிந்திதன் சொல்வார்கள். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் அசிந்திதன். ஆகவே சிந்திதனாய் இருந்தாலும் அவன் அசிந்திதனே. திருமேனி கொண்டிருப்பதால் சிந்திதனாக இருக்கின்றான். ஆனாலும் அந்த திருமேனியும் அருள் திருமேனியாக இருப்பதனாலே அசிந்திதனாக இருக்கின்றான், சிந்தனை கலந்தவனாக இருக்கின்றான். ஆகவே இந்த திருமேனிகளே அவன் தன்பொருட்டுக் கொள்ளவில்லை, சிறிதும் தன்பொருட்டுக் கொள்வான் அன்மையான். இவை பற்றி சிந்திதன் ஆயினும், இவை பற்றினா இந்த திருமேனி பற்றி அவன் சிந்திதனாக ஆனாலும் அசிந்திதனே என்க என்று கூறினான். அருள் ஒரு முன்னையது வினைத்தொகை, ஏனையது இருவேறு பண்பு தொகை. பாத்தீங்களா, முதல்ல இருக்கிற அருள் வந்து முதலடியினுடைய இறுதியில வருது பாருங்க. அருள் உருவில் தோன்றும் என்றால் அருள் உரு என்பது அருளக்கூடிய உரு. எதை அருளக்கூடிய உரு? அதான் உணர்வுன்னு முன்னாடி போட்டிருக்காரு. உணர்வருள் உரு, உணர்வை அருளக்கூடிய உரு. ஆகவே உணர்வை அருளும் உரு என்று வந்ததனால் அருள் உரு என்பது அருளும் உரு என்று பொருந்ததால் வினைத்தொகை. ஏனைய எது இருவேறு பண்பு தொகை. இன்னொரு அருள் உரு இருக்கு, அது கடைசி அடியின் தொடக்கத்தில் இருக்கு அருள் உருன்னு. அந்த இடத்துல அருளாகிய உரு என்று பெயர்ந்தது. அது அப்படி வருவதுதான் இருவேறு பண்பு தொகை. ஆமா, சாரையாகிய பாம்பு, சாரை பாம்பு என்பது இருவேறு பண்பு தொகை, சாரையாகிய பாம்பு. அது மாதிரி அருள் உரு என்றால் அருளாகிய உரு. நம்ம இந்த அருளாகிய உருவத்தை தன்பொருட்டுக் கொள்ளவில்லை, உயிருக்கென்றே வைத்துக் கொண்டான் கடைசியில் சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துல வருது அருளாகிய உரு என்பது இருவேறு பண்பு தொகை. அவன் உருவில் தோன்றுகின்ற குணங்கள் தான் வந்து அருள் சொன்னாரே. என்ன குணம்? வாய்மை முதலிய குணங்கள். அதான் குணம் வாய்மை முதலியன. அவையே அவனுக்கு அந்த குணங்கள் வந்து எப்படி அவைதான் கருவிகளாக அமைந்திருக்கிறதா, அவையே அவனுக்கு சூளம் மழு முதலிய படைக்கலமாக அவை கரணம் எனப்பட்டன. அதான் அவையே வந்து கருவிகளா இருக்கு. வாய்மை முதலிய குணங்கள் தான் வந்து சூளம் மழு போன்ற கருவிகளாக இருக்கின்றன என்ற. ஆகவே இந்த இடத்துல வந்து போன முத்தியப்பிள்ளையவர்கள் குறிப்புரை தருகின்றார்கள். சூளம் வந்து இருக்கின்றதே, அது ஆரணி சனநீர் ஓதைத்ரி ஆகிய முத்தொழிகளுக்குரிய மூன்று சக்திகள் இவர்கள். ஆரணி சனநீர் ஓதைத்ரி யாருன்னா மூன்று சக்திகள், முத்தொழிகளுக்குரியவர்கள். அந்த மூன்று சக்திகளை தான் சூளம் குறிக்கிறது. பரசு என்றுவார். பரசு பாணியர் என்று திருமதிகள் போற்றுகின்றன. பரசு வாய்மை ஆகிய குணத்தை குறிக்கின்றது. வாழ் வந்து அந்த பிரதாபம் புகழை குறிக்கின்றது. வாழ் வந்து அப்புறம் வஜ்ரம் தன்னை தன்னையாவது தன் செயலையாவது பிறரால் வந்து தடுக்க முடியாத அந்த வன்மை திறத்தை குறிக்கின்றது. வஜ்ரம் உறுதிப்பாடு வஜ்ரம் என்பது. அபயமுத்திரை வந்து அனுக்கிரகத்தையும் நாகம் அணிந்திருக்கின்றார். சுத்தமாயையை குறிக்கின்றது. நாகம் வந்து பாசம் அங்குசங்கள் வைத்திருக்கின்றார். பாசம் வந்து அசுத்தமாயை மாயையும் அதாவது பாசம் அங்குசங்கள் கருவிகள். பாசம் பதிவு பாசம் வேற, இந்த பாசம் அங்குசங்கள் கருவிகள். அதுல வர்ற பாசம் அது அசுத்தமாயை குறிக்கிறது. பாசம் அங்குசம் வந்து அந்த மாயா காரியத்தை குறிக்கிறது. அப்புறம் வந்து கண்டை அக்னி இவையெல்லாம் வந்து கண்டை வந்து சத்த நாகத்தை குறிக்கின்றது. அக்னி வந்து பாச சங்காரத்தை பாசத்தை அடித்தலை குறிக்கின்றது என்று நமக்கு போனா முத்தையா பிள்ளை அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் நாரா பகுத்து கிடணும். அங்கம் என்பது சிரசு அதாவது தலை தலை, அப்புறம் முகம் இருதயம் இந்த மூன்று தான் அங்கம். பிரத்யங்கம் வந்து மற்ற உறுப்புகள் கண் நாசி கண்டம் மார்பு தோல் நாபி கை கால் விரல் முதலிய உறுப்புகள்லாம் பிரத்யங்கம். சாங்கம்னா ச அங்கம்னு பிரிக்கணும். சபீஜம் மாதிரி சாதாரம் ச ஆதாரம் சாதாரம் சாதார தீட்சை சொல்றோம் இல்லையா, குருவே மூலமா வந்து பண்ற தீட்சை சாதார தீட்சை ச ஆதாரம். அது மாதிரி ச அங்கம் சாங்கம் அங்கத்துடன் கூடியதுன்னு அர்த்தம். ஆமா அது அது வந்து இந்த குணங்கள் வாய்மை முதலிய குணங்கள் அவை படைக்கலங்களாக இருக்கின்றன. அப்புறம் கரசரணாதி சாங்கம் தரும் அருள் என்பது முன்வைக்கற்பானது ஆயினும் செய்வராகவின் முறைவிரல வைத்தார். கரசரணாதி சாங்கம்னு இரண்டாம் அடியில் வருது. அது முதல்ல சொல்லியிருக்கலாம், ஏன்னா பதவுரை சொல்லும்போது அதைத்தான முதல்ல சொல்றாங்க. அதை வந்து முன்வைக்க வேண்டியது பின் வைக்க வந்து செய்வருக்கு ஓசிக்க வேண்டிய முன்வைக்க வேண்டியதை பின் வைப்பது ஒரு மரபாக உள்ளது. அப்புறம் ஆதி என்றதனால் ஏனைய அங்க பிரத்தியங்களும் தழுவப்பட்டன. கரம் சரணம் என்று ரெண்டை மட்டும் சொல்லல, கர சரண் ஆதிட்டாங்க. கரம் சரணம்னா கையும் காலும், கையும் கால் ஆதின்னு சொன்னா முதலிய மற்ற எல்லா உறுப்புகளும். இவன் உறுப்புகள் எல்லாம் என்ன சொல்லிருக்கணும், பிரத்யேகம்னு சொல்லிருக்கணும். சாங்கம் சொன்னது உபச்சாரம், அதான் கொடுத்திருக்காங்க. இவற்றை சாங்கம் என்றது உபச்சாரம். அசிந்தன் என்னும் வடசோல் அன்மொழி தொகை, அதாவது அசிந்தன்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். ஏதோ நாம அந்த திருவுருவத்தை வந்து நல்லா பார்த்து நாம வந்து ஆகமங்கள்ல உள்ள தியான ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம நல்லா அதை பயின்று அந்த திருவுருவத்தை அப்படி நம்ம மனக்கண் முன்னாலே சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். அதனால அவன் சிந்தனைக்கு எட்டுவும் கூட இருந்தாலும் அவனை அவனே அடைந்துவிட முடியுமா? எனவே அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தான் அசிந்தன் சொல்றாங்க. அதுக்கு இலக்கண குறிப்பு அன்மொழி தொகைன்னு சொல்றார்கள். தமிழ்லயும் அன்மொழி தொகை உண்டு, வடமொழியிலையும் உண்டு. வடமொழி மரபுப்படி அன்மொழி தொகை புரிஞ்சுக்கிறோம்னா அது வடமொழி பயிற்சி நமக்கு தேவைப்படுகின்றது. அவள் அன்றே என்பது அசை அருளுறு உயிருக்கென்றே ஆக்கினன் அசிந்தன் அன்றே. கடைசியில் அன்றேன்னு முடிஞ்சது இல்லையா, அந்த அன்றேக்கு பொருள் எதுவும் இல்லை, அது ஓசை நிரப்பும் பொருட்டு வந்து அசை சொல். ஆக இந்த பாடலும் இதற்கு முன்னால் உள்ள எட்டு பாடல்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒன்பது செய்தாலும் முதல்வனுக்கு உருவத் திருவேணி உண்டென்பது பிறர் கூறும் குற்றங்களால் இகந்துபடாமை காத்து வலியுறுத்தப்பட்டது. உருவத் திருவேணியை பற்றி பலரும் பலவிதமான குற்றங்களை சொன்னார்கள். ஆமா, அந்த குற்றங்களால் உருவத் திருவேணியின் பெருமை வந்து நீங்கி போயிடாம அந்த பெருமையை காத்தார். இகந்துபடாமை மறுக்கப்படாமல் சித்தாந்தம் சொல்கின்ற அந்த உருவத் திருவேணியின் சிறப்பு பிற சமயத்தாரால் மறுக்கப்படாமல் அது நிலைநாட்டப்பட்டது. அப்புறம் இனி வரக்கூடிய பாடல்கள் என்ன சொல்றாங்க, இனி சிந்திதனாகியும் அசிந்திதனே என்றதனை வலியுறுத்தும் முகத்தான் அவ்வுருவடிவின் பேதங்களும் அவற்றின் கண் நிகழும் தொழில்களும் அவற்றானாய பயன்களும் தொகுத்து உணர்த்துகின்றார். அதாவது என்னென்ன உருவத் திருமேனிகள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு என்னென்ன தொழில்களை செய்கின்றார் சுவாமி, எல்லாவற்றையும் வந்து தொகுத்து உணர்த்தப்பட புராண செய்திகள்லாம் அருமையாக வர இருக்கின்றன. அப்ப அவனுடைய அந்த குணங்களும் செயல்களும் அருள்மயமானவை என்பதை விரித்து உணர்த்துகின்றார். உலகினை இறந்து நின்றது அரண் குரு என்பது ஓரார், உலக அவன் குருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார், உலகினுக்கு உயிருமாகி உலகமாய் நின்றது ஓரார், உலகினில் ஒருவன் என்பர் குருவினை உணரார்லாம். அதாவது முதல்வன் சிந்தனைக்கு எட்டுபவனாக தோன்றினாலும் அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனே, சிந்திதன் ஆயினும் அசிந்திதனே என்பதற்கு வந்து மூன்று திருநாமங்கள் அதை உணர்த்துகின்றன. நான்கு திருநாமங்கள். அந்த நான்கு திருநாமங்கள் என்னவென்றால் சிவபெருமானை வேத உபனிடங்கள் விஸ்வாதிகன் என்று கூறுகின்றன, விஸ்வகாரணன் என்று கூறுகின்றன, விஸ்வ அந்தர்யாமி என்று கூறுகின்றன, அப்புறம் விஸ்வரூபி என்றும் கூறுகின்றன. ஆக விஸ்வாதிகன், விஸ்வகாரணன், விஸ்வாந்தர்யாமி, விஸ்வரூபி, இந்த நான்குக்கும் தான் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொன்றுக்கு விளக்கம் அற்புதமாக உரை சொல்லியிருக்கின்றார் நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள். உலகினை இறந்து நின்றது, இறந்துன்னா கடந்து என்று பொருள். துறக்கப்படாத உணவை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன் இறந்தால் இருவிசும் பேருவன் அப்பர் பெருமான் திருவாக்குள்ள இறத்தல் என்பது கடத்தல். நுனிக்கொம்பல் ஏறினார் திருக்குறளை சொல்றார், நுனிக்கொம்பல் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின், அதாவது ஒரு கிளையினுடைய நுனி வரைக்கும் ஏறி ஏறினவன் அதுக்கு மேலையும் அதை கடந்து ஏறணும்னு நினைச்சான்னா அது அவன் உயிருக்கு இறுதி ஆகிவிடும் சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த இடத்துல அகுது இறந்து இறந்துன்னா கடந்து, உலகினை இறந்து நின்றது அறம் உரு, சிவபெருமான் திருவுருவம் உலகினை கடந்து நிற்பது என்பது ஓரார். சைவமாம் சமயஞ்சாரம் நல்லூல் பெற்றவர்களை தவிர ஏனையோரெல்லாம் சிவபெருமானுடைய திருவுருவம் உலகத்தை கடந்து விளங்குகிறது என்ற உண்மையை ஓராதவர்கள், ஓரார்னா ஓராதவர்கள் அதாவது உணராதவர்கள். உலகினை இறந்து நின்றது, உலகினை கடந்து நின்றது, விஸ்வம் என்றால் உலகம். ஆகவே விஸ்வாதிகன் என்பது விஸ்வத்தை கடந்து நிற்பவன், உலகத்தை கடந்து நிற்பவன் என்பதுதான் விஸ்வாதிகன். அந்த விஸ்வாதிகனை தான் முதலடியே சொன்னார், உலகினை கடந்து நிற்பது சிவபெருமான் திருவுரு என்பதை உணராமல் இருக்கின்றார்களே என்று சொல்கின்றார். உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பதோரா சிவபெருமான் விஸ்வாதிகன் என்பதை உணரார். இரண்டாம் அடி, உலகவன் குருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார். உலகம் சிவபெருமானிடத்திலே தோன்றி சிவபெருமானிடத்தில்தான் ஒடுங்கும், தோன்றும் காலத்தில் அவரிடமிருந்தே தோன்றி ஒடுங்கும் காலத்தில் அந்த சிவபெருமானிடமே ஒடுங்கும். உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பதன் அரண்பால் எண்ணில் என்று சொல்லி முன்னாலே ஒரு பாடல வந்திருக்கின்றது சித்தியார்களே. ஆகவே சிவபெருமானிடமிருந்து உலகம் தோன்றுவதனாலும் அவரிடத்திலே ஒடுங்குவதனாலும் அவன் தான் உலகத்தை தோற்றுவிக்கின்ற காரணனாக இருக்கின்றான். எனவே விஸ்வ காரணன், விஸ்வமாகிய உலகத்தை தோற்றுவிப்பவன் உண்டு பண்ணுபவன் எனவே விஸ்வ காரணன் என்றும் உணரமாட்டார்கள். அப்புறம் உலகினுக்கு உயிருமாகி உலகமாய் நின்றதோரா, உலகினுக்கு அவன் தான் உயிராக இருக்கின்றான். அதான் உயிராக இருந்தா அப்படி உயிருக்கு உயிராக இருந்து செலுத்துதல் இருக்கிறது, அதான் அந்தர்யாமிங்கிற நிலை. அந்தர்யாமி எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருந்து சுவாமிதான் எல்லாரையும் வேக்கீடாக செலுத்துகின்றார். உள்ளிருந்து கொண்டு செலுத்தும் நிலையில் இருப்பது அதுதான் அந்தர்யாமி என்பது. இந்த விஸ்வம் அதாவது உலகம், இந்த விஸ்வத்துக்கே அந்தர்யாமியாக இருப்பவன் அதைத்தான் உலகினுக்கு உயிருமாகி என்று சொன்னார். அது உலகினுக்கு உயிருமாகி என்பது சுவாமி விஸ்வ அந்தர்யாமி என்பதை உணர்த்துகிறது. அப்புறம் உலகமா என்றதோட இந்த உலகத்தோடே இரண்டரை கலந்தும் இருக்கிறான், உலகோட உலகா கலந்தும் இருக்கின்றான். முதலில் சொன்னார் உலகை கடந்து இருக்கின்றான் விஸ்வ அதிகன் விஸ்வாதிகன். கடைசி சொல்றாரு உலகமாய் நின்றதோட உலகத்தோடு கலந்து ஒன்றாகவும் இருக்கின்றார் அவையே ஆய் என்று சொல்வாரே உலகெல்லாம் ஆகின்னு அடுத்த பாட சூத்திரத்தை சொல்ல இருக்கிறார். ஆகவே உலகமாய் நின்றது ஓரார்னா உலகமாய் நிற்றனால் அவன் விஸ்வரூபி என்று கூறும் சுருதியினையும் உணரார். இதெல்லாம் உணராதவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சிவபெருமான் உலகை கடந்த விஸ்வ அதிகன், அவன் உலகத்துக்கே காரணகத்தாக இருக்கக்கூடிய விஸ்வ காரணன், உலகினுக்கு உயிராக இருக்கக்கூடிய விஸ்வாந்தர்யாமி, உலகாகவே விளங்கக்கூடிய விஸ்வரூபி. ரூபம் என்றால் மயம், அந்த உலக ரூபமாக உலக வடிவமாகவே விளங்குகின்றான் விஸ்வரூபி, உலகமாக நின்றது. ஆகவே விஸ்வாதிகன் என்றும் விஸ்வ காரணன் என்றும் விஸ்வாந்தர்யாமி என்றும் விஸ்வரூபி என்றும் உணராதவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் உலகினில் ஒருவன் என்பர். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உள்ளார் உலகத்தில் ஒருவன் என்பது கூட நல்ல உரை சொன்னார், சிறப்பா சொன்னாங்க. உலகத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ கடவுளர்கள் சொல்கின்றார்களே, அத்தேவர் தேவர் அவர் தேவர்னு திருவாசகம் சொல்ற மாதிரி எத்தனையோ கடவுளர்கள் இந்த உலகத்தார் சொல்கின்றார்களே, அந்த கடவுளர்களில் சிவபெருமானும் ஒருவன் என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். அதான் சில நாத்திகவாதிகள் தமிழ் படித்தவர்கள் சொல்லும்போது சொல்வார், இறையனார் கலவியல் உரையில வரும்பொழுது சொல்லுவார் தலைச்சங்கத்துல யார் யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமான்னு சொல்லும் போது சிவபெருமானும் தமிழ் புலவனா இருந்து அங்க வந்து தமிழ் ஆராய்ந்திருக்கின்ற அந்த உயிர்களின் பொருட்டு அவர் செய்த திருவிளையாடு, அதை உணராமல் அந்த உரையில வரும் இறையனார் கலவியல் உரையில வரும் உரையாசிரியர் சொல்வார், தலைச்சங்கத்திருந்தார் அகத்தியனாரும் திரிபுரமெரித்த விரிசடை கடவுளும் குன்றமேந்திய குமரவேலும் முரஞ்சியூர் முடிநாதராயரும் என்றெல்லாம் சொல்லுவார். அப்ப மற்ற புலவர்கள் கூட ஒரு புலவராக வச்சு சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாரு திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள்னு. ஆகவே சிவபெருமான் யாரோ ஒரு புலவர் இருந்திருக்கிறாரியா தலைச்சங்க காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அவங்கெல்லாம் வந்து சிவபெருமான் விஸ்வரூபின்னு உணரமாட்டார்கள், விஸ்வ காரணம்னு உணரமாட்டார்கள், விஸ்வ அந்தர்யாமி விஸ்வாதிகன் எதையும் உணரமாட்டார்கள், உலகத்திலே உள்ள ஒருவன் சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் மாந்தர் எத்தனையோ கடவுளை சொல்கின்றார்களே, அந்த கடவுளர்கள் சிவபெருமான் ஒருவன், அந்த கடவுளெல்லாம் ஆன்மாக்கள், அவர்களெல்லாம் புழுவாய் போய்விடும்படியாக உயர்ந்தோங்கி விளங்குவன் சிவபெருமான் சொல்லி திருவாசகம் சொல்கின்றது. திருத்தக அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு வேறா என்ற இன்னொரு பகுதி கீடம் புறையும் கிழவோர். திருவண்ட பகுதி சொல்லுது, கீடம்னா புழு. அறுவகை சமயத்தால் கூறுகின்ற பரம்பொருள் எல்லாம் கீடமாக புழுவாக போய்விடும்படி உயர்ந்தோங்கி விளங்குவன் சிவபெருமான் என்று மணிவாசக பெருமான் எவ்வளவு அற்புதமாக கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ஏன் அவன் அப்படி உயர்ந்தோங்கி விளங்குகின்றான், அந்த விஸ்வாதிகன் விஸ்வகாரணன் விஸ்வாந்தரியாமி விஸ்வரூபி என்ற நிலைகளில் இருப்பதனால்தான், ஏனையோர் இந்த நிலைகளிலே இல்லை. ஆகவே அந்த சிவபெருமானை உலகத்தில் உள்ளார் கூறும் கடவுளரில் ஒருவன் என்பர் என்க, இது வேதம் சொல்வதாக அருமையாக பொலிப்புறையிலே காட்டியிருக்கின்றார் மாதவ சிவஞானிகள். சிந்திதன் ஆயினும் அசிந்திதனே என்பதற்கு வேதத்துள் உருத்திரன் விஸ்வாதிகன் என்றும் விஸ்வகாரணன் என்றும் விஸ்வத்திற்கு அந்தரியாமி என்றும் விஸ்வரூபி என்றும் கூறும் சுருதிகளே சான்று. ஒரே ஒரு சந்தேகம், மற்றதெல்லாம் சரிதான், விஸ்வகாரணன் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, சிவபெருமானிடத்தில் தோன்றி சிவபெருமானிடத்திலே இந்த உலகம் ஒடுங்குகிறது சொல்றாங்களே, இது மாயையில் தோன்றி மாயையில் ஒடுங்குவதல்லவா உலகம் என்று கேட்டு ஒரு சந்தேகம் வரும் அல்லவா, அந்த இடத்தை விளக்குகின்றார். மாயையில் தோன்றி ஒடுங்கும் உலகம் அதற்கு ஆதாரமாக நின்ற முதல்வன் குருவி தோன்றி ஒடுங்குவதும் ஒடுங்கியதுமாம். மாயையில தோன்றிதான், மாயையில தான் ஒடுங்குது இந்த உலகம், சந்தேகம் இல்லை. ஏன்னா சடப்புரல் சடப்புரல் தான் தோன்ற முடியும், சடப்புரல் தான் ஒடுங்க முடியும், வாஸ்தவம் தான். ஆனா ஏன் அப்படி இறைவனிடம் தோன்றி இறைவனிடத்தே ஒடுங்குகிறதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா, அந்த மாயைக்கும் ஆதாரமாக இறைவன் இருப்பதனால்தான். அதற்கு உலக வழக்கு காட்டுகிறார்கள், கிழங்கு நின்றும் தோன்றிய தாமரையை பங்கயம் என்பதனாலும் அறிக, கிழங்குல இருந்தான் தாமரை தோன்றது, ஆனா அந்த கிழங்குக்கு ஆதாரமாக உள்ள சேற்றை சொல்லி சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்வார்கள். பங்கஜம்ங்கிற வடமொழி சொல்லுக்கு பொருளே சேற்றில் முளைத்ததுதான் அர்த்தம். பங்கம்னா சேரு, ஜம் என்றால் தோற்றம் இல்லையா, முட்டையில் பிறந்ததே அண்ட ஜம் சொல்றோம், இரு பிறப்புனா திரு ஜம் சொல்றோம், ஜம்னா பிறப்பு தோற்றம். ஆகவே சேற்றிலிருந்து தோன்றியதுனால பங்கஜம் என்று சொல்கின்றோம். அடுத்த பாடல், தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனை தேவர் மூவராய் நின்றதோரார் முதலுரு பாரிமாதர் ஆவதும் உணரார் ஆதி அரியற்கு அரிய ஒன்னாமே ஒரு நிலையும் ஓரார் அவன் ஒரு விளைவும் ஓரார். சிவபெருமானை அறியாமல் எப்படிப்பட்ட அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறார்கள் மக்கள் என்பதை அடுத்த வாழ்விலும் அருமையாக சொல்கின்றார் ஆசிரியர். என்ன சொல்கின்றார்களா, விஸ்வாதிகன் என்ற அந்த நான்கு சிறப்புகள் இருக்கின்றனவே, அதை வந்து அருமையா வந்து புராணங்கள் வந்து விரித்து உழைக்கின்றன. விஸ்வாதிகன் விஸ்வகாரன் சொன்ன இடங்களையேன்னா புராணங்கள் அருமையாக எடுத்து உரைக்கின்றன. எப்படி சொல்றாங்க பாருங்க, விஸ்வாதிகன் என்பது முதலிய நான்கு சுருதிகளையும் முறையே வலியுறுப்பனவாய் அரியும் அயனும் அடிமுடி தேடி அரியாவண்ணம் நீண்ட திருவுருவின் நிலை கூறும் புராண வசனமும் அரிக்கும் பிரம்மனுக்கும் எட்டாமல் வந்து அடல் பிழம்பாய் நின்றாரே அந்த புராண செய்தியை வைத்துக் கொண்டு அவர் உலகினை கடந்தவர் விஸ்வாதிகன் என்பதை உணரலாமே என்று சொன்னார். சரி, அப்ப விஸ்வகாரணன்கள் எப்படி உணர்ந்தது, மும்மூர்த்திகளும் தன் உறுப்பில் தோன்றி நின்ற வடிவின் இயல்பு கூறும் புராண வசனம், மும்மூர்த்திகளும் சிவபெருமானுடைய இன்னென்ன அவயத்திலிருந்து இன்னென்ன மூர்த்தி தோன்றினார்னு மும்மூர்த்திகளுக்கும் தோற்றம் சிவபெருமான் திருமேலிருந்து சொல்லப்பட்டது. அப்போ அந்த மும்மூர்த்திகள் மூலமாக தான் மற்றபடி உலகங்கள் தோற்றுவிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. அந்த மும்மூர்த்திகளே சிவபெருமானிடமிருந்து வந்தவர்கள் தான் புராணங்கள் சொல்கிறதே, அப்ப உலகமே வந்து சிவபெருமானிடமிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ளலாமே. அப்ப அவன் விஸ்வத்துக்கு காரணனாக உலகத்தை உண்டு பண்ணுகின்ற காரணனாக அவன் இருக்கின்றான் என்பதை இந்த வசனம் உணர்த்துமே. மும்மூர்த்திகளும் சிவபெருமான் உருவத்திலிருந்து வந்தவர்கள் என்ற வசனமானது உலகத்திற்கு காரணனாக விஸ்வ காரணனாக சிவபெருமான் உள்ளதை விளக்குகின்றது. அப்புறம் அவன் வடிவிலே விளைந்த வண்ணமே உலகிற்கு விளைவு கூறும் என்று சொல்றான். அதான் அந்த பாட்டில் வருது, அதாவது நே ஒரு நிலையும் ஓரார் அவன் உரு விளைவும் ஓரார், அவன் உரு விளைவு அதுதான், அவன் உரு விளைவு தான் என்ன, அவன் உருவத்திலே விளைந்ததுதான் இந்த உலகம் உலகத்தின் விளைவு என்று புராண வசனம் கூறுகின்றது. அது வந்து என்னன்னா அவன் என்ன கருதுகின்றானோ அதுபடி இந்த உலகம் இயங்குகிறது என்பதற்கு பொருள். அதாவது அவன் ஒரு விளைவும் ஓரார் அப்படின்னு வருது இல்லையா, அவன் ஒரு விளைவுக்கு என்ன பொருள் சொல்றாங்க, அவன் வடிவிலே விளைந்த வண்ணமே உலகிற்கு விளைவு அப்படின்னா அவன் என்ன நினைக்கின்றானோ அதுபடி இந்த உலகம் நடக்கின்றது. அப்ப எல்லாரையும் அவன் தான் செலுத்துகின்றான், நான் நினைச்சிறபடி நடக்குன்னா நான் நினைச்சிறபடி நடக்குமா நடக்கும் வண்ணம் என்னை அவன் செலுத்துகின்றான், அதற்கு அனுகூலமாக உள்ளவர்கள் அவன் செலுத்துகின்றான், அவ்வளவுதான். நான் நினைச்சதுனால தான் நடக்கணும், எப்பவுமே நான் நினைச்சது நடந்துகிட்டே இருக்கணுமே, எப்பமா அது ஒரு தோடி வந்தா அப்பந்தான் ஏன் இறைவன் இருக்கான உணர்வீங்க அப்படின்னு பெரியவர்கள் ஏன் சொல்றாங்க, நாம நினைச்சது நடந்துகிட்டு இருந்தா நாம நினைச்சதுனாலதான் நடக்கு அப்படின்னு நமக்கு தலைமை ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ நாம நினைச்சபடி நடந்துட்டுனா அதற்கு அவனும் இணங்கி அதற்கு அனுகூலமாக சூழலை அவன் வந்து செலுத்துகின்றான். அதான் காரணம். அதனால அவன் என்ன
3: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 90.
4: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மேகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி தெளிவுற ஒழுங்குபடுத்தி நமக்கு உபகரித்தவராகிய மெய்கண்டதேவருடைய திருவடிகளை உச்சியிலும் உலத்திலும் சுட்டி வணங்குகின்றேன். சைவ சித்தாந்தத்தை நாம் எளிமையாக கற்கும் வண்ணம் உண்மை விளக்கம் என்கின்ற நூலை அருளி செய்து சித்தாந்தத்துக்குள் நம்மை கைப்பிடித்து அழைத்துச் சென்றவராகிய நூலாசிரியர் மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை நாம் அனைவருமாக போற்றி மகிழ்கின்றோம். அந்த நூலுக்கு நமக்கு புரியும் வண்ணம் எளிமையாக உரை செய்து வழிப்படுத்திய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். அந்நூலை தொடர்ந்து மாவதி சிவாச்சாரியரால் எழுதப்பட்ட திருவருட்பயன் என்கின்ற நூலை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்து சைவ பெரியார் என்று சொல்லப்பட்ட அமரர் சுபாத சுந்தரனார் அவர்களுடைய உரைநூலை அடிப்படையாக கொண்டும் ஆனந்த நாராயண ஐயா அவருடைய துணை கொண்டும் இந்த நூலுக்குள்ளே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பெருமக்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போற்றுவது நம் கடமையாகும். உமாவதி சிவாச்சாரியாருடைய திருவருட்பயன் என்கின்ற இந்த நூல் 10 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள் வீதமாக 100 குறள்களை கொண்டது. இவை தவிர நற்குஞ்சரக்கன்று நன்னிக்கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செயலையும் கொண்டிருக்கிறது. இந்த நூலை அடிப்படை சைவ சித்தாந்தத்தை புரியும் வண்ணம் உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் எழுதியிருக்கிறார். சைவ சித்தாந்த நூல்கள் என்று சொல்லப்படுகிற 14 நூல்களிலே 8 நூல்களை ஆக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அந்த நூல்களுக்குள்ளே மிக எளிமையானது என்று கருதப்படுவது இந்த திருவருட்பயன் என்கின்ற இந்த நூல். இந்த நூலை அவர் அமைத்திருக்கிற அந்த அடிப்படையை மேலோட்டமாக நாம் தெரிந்து கொண்டு விட்ட இடத்திலே இருந்து வகுப்பை தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன். சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மையை வலியுறுத்துகிறது. அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அதி பசு பாசம். தத்துவக்காரர்கள் ஒவ்வொருவரும் உள்பொருளாக வேறு வேறு நிலை கொண்டு பொருட்களை கண்டிருக்கிறார்கள். அதிலே சித்தாந்திகளை பொறுத்தளவிலே உள்பொருள் 3 என்கிறார்கள். பதி பசு பாசம் என்கின்ற 3. பதி என்பது என்றைக்கும் ஒன்றேயானது. புற்றறிவும் முழு ஆற்றலும் உடையது என்கின்ற தகுதிகளை கொண்டதாக பதி என்பது இருக்கிறது. பசு என்பது ஆன்மாவை குறிப்பது. அதற்கு சிற்றறிவு உண்டு. மலவயத்தால் தன் அறிவை இழந்து நிற்கின்ற அந்த ஆன்மா பல ஆயிரக்கணக்காக அல்லது எண்ண முடியாத அளவுக்கான விரிவு கொண்டது என்று சித்தாந்தம் சொல்கிறது. அதற்கு அடுத்ததாக இவை இரண்டுக்கும் அடுத்ததாக மலம் என்று சொல்லப்படுகிற பாசத்தை நாம் இனம் காண்கிறோம். அது ஆணவம் கண்மம் மாயை என்று அடிப்படையிலே 3 விரிகிறது. அதிலே ஆணவம் என்பது மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. உயிரை விட்டு என்றைக்குமே நீங்காத மலமாக அந்த மலம் கருதப்படுகிறது. அதன் விளைவாக வரக்கூடிய செயல்களை செயல்களாக கண்மத்தையும் மாயையையும் இனம் காண்கிறார்கள். கண்மம் என்பது நாம் செய்த வினையினுடைய பயனை நாமே அனுபவிப்பது. அத்தகைய அந்த கண்ம அனுபவத்தை நாம் பெறுவதற்காக இந்த தனுகரண போன போகங்களை எல்லாம் ஆக்கித் தருவது மாயை என்ற வகையிலே இந்த முப்பொருளையும் முதல் மூன்று அதிகாரத்திலே இருக்கிறார். பதிமுது நிலை, உயிரவை நிலை, எருமண்ட நிலை என்ற அந்த மூன்று அதிகாரங்களும் இருக்கின்றன. ஆணவபயப்பட்டு ஆன்மா தன்னிலை பெற்று கிடக்கிறது. அந்த ஆன்மாவை மீட்டெடுத்து பழையபடி இறைவனோடு சேர்க்கிற பொறுப்பை சக்தி ஏற்றுக்கொள்கிறாள். அந்த சக்தி இரண்டு வகையாக தன்னை ஆக்கி கொண்டு அருட்சக்தி என்றும் திரோதானம் என்றும் ஆக்கி கொண்டு நமக்கு துணை செய்கிறாள். அந்த சக்தி என்று சொல்லப்படுகிற அருளினுடைய பெருமையை சொல்வதாக நான்காவது அதிகாரத்தை அமைக்கிறார். அருளது நிலை என்று அந்த சக்தியினுடைய தன்மை விரித்து சொன்ன இறைவனுடைய ஞான சக்தியினுடைய பெருமை விரித்துரைக்கப்படுகிறது. இனி மலபயப்பட்ட ஆன்மாவை அதிலே இருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த ஞானாசக்தி, இறைவனுடைய ஞானாசக்தி குருவடிவு வாங்கி தாங்கி வரும் என்பதை உணர்த்துவதற்கும் அது பற்றிய விவரங்களை சொல்வதற்குமாக அருளுரு நிலை என்கின்ற அதிகாரத்தை அடுத்த அதிகாரமாக அமைக்கிறார். குருவாக வந்தவர் நமக்கு செய்கிற உபதேசத்தின்படி நின்று நாம் அறியும்படியில் முறையை சொல்வதாக அடுத்த அதிகாரம் அறியும் நெறி என்று உரைக்கப்படுகிறது. அந்த அறியும் நெறியில் நின்று ஆன்மா அதன் வழி நடக்க ஏற்படுகிற ஆன்ம சுத்தத்தை காட்டுவதற்காக உயிர் விளக்கம் என்கின்ற அதற்கடுத்த அதிகாரமும், அதற்கடுத்ததாக அந்த உயிர் விளக்கத்தால் ஏற்படக்கூடிய பெருந்த நிலை என்று சொல்லப்படுகிற இன்புறு நிலையை சொல்வதற்காக இன்புறு நிலை என்கின்ற அதிகாரமுமாக இந்த எட்டு அதிகாரங்களும் அடுக்கப்படுகின்றன. அதற்கடுத்ததாக ஐந்தெழுத்து அருள் நிலை, அதாவது மலங்களிலே இருந்து விடுபட்ட பின்னும் உடம்போடு உயிர் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மீண்டும் அந்த மலபயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு ஐந்தெழுத்தை ஓதுவதொன்றே வழி என்பதை உணர்த்துவதாக இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. அதுதான் ஐந்தெழுத்து அருள்நிலை. இதிலே நமசிவாய மந்திரத்தினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லி வருகிறார். சிறப்புகள் என்கிற பொழுது அதை யார் யார் எப்படி எப்படியெல்லாம் இந்த மந்திரத்தை ஓதலாம். இந்த மந்திரம்தான் வேத ஆகமங்களினுடைய அடிப்படையாக கருதப்படுகிற விஷயம் என்பதிலே தொடங்கி அது தூளம் சூக்கமம் என இரு வகைப்படும். நம சிவாயம் என்பது தூள பஞ்சாக்கரம், சிவாய நம என்பது சூக்கம பஞ்சாக்கரம் என்று அதிலன்றையும் விரிவிக்கிறார். அதற்கு பிறகு பிரணவம் என்று சொல்லப்படுகிற ஓம் என்பதனையும் சூக்கம பஞ்சாக்கரம் என்று எடுத்துக்காட்டி அந்த பஞ்சாக்கரத்தினுடைய வகையெல்லாம் சொல்கிறார். அதாவது இந்த உலகியல் வயப்பட்டு வாழ்வோருக்கான மந்திரம் நமசிவாயம் என்கின்ற தூளபஞ்சாக்கரம், அதை கடந்து முத்தி இன்பம் வேண்டுகிறவர்களுக்கான மந்திரம் சிவாய நம என்று சொல்லப்படுகிற சுக்கவ பஞ்சாக்கரம், இவையெல்லாம் எப்படி எப்படி அஞ்செழுத்து மூன்றெழுத்தாக மாறுவதும் ஓரெழுத்து வரை அது சுருங்குவதுமான விவரங்கள் எல்லாம் இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. இதிலே எட்டு குறள்கள், ஏழு குறள்கள்,
5: திருவரு பயன் ஒன்பதாவது அதிகாரம் குறள் எண் 89. குறள் தலைப்பு முத்தி நிலையை விளக்கும் ஐந்தெழுத்து. ஆசுயில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு கொண்டு கூட்டும் முறை. ஆசுயில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு பதவுரை. ஆசுயில் நாப்பன் முத்தி நிலை அடைந்த ஆன்மாவானது குற்றமுற்றதாகிய திரோதானத்துக்கும் சித்தத்திற்கும் நடுவில் அடையாது, வெத்தான்மாமை போல நில்லாது அருளினால் திருவருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு, சிர்சத்திற்கும் சிவத்துக்கும் இடையில் நிற்பது முறைமையாம். குறள் தலைப்பு முத்தி நிலை விளக்கும் ஐந்தெழுத்து. ஆசியில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. கொண்டு கொட்டும் முறை, ஆசுயில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. பதவுரை, ஆசுயில் நாப்பன் முத்தி நிலை அடைந்த ஆன்மாவானது குற்றமுற்றதாகிய திரோதானத்துக்கும் சித்தத்திற்கும் நடுவில் ஐயா இந்த இதுல வந்து குற்றமற்றதாகியன்னு எங்க பிரிண்ட்ல இருக்குங்க, ஆனா அது தவறுன்னு நினைக்கிறேன். குற்றமுற்றதாகியன்னா இருக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. அது முத்தி நிலை அடைந்த ஆன்மாவானது குற்றமுற்றதாகிய திரோதானத்துக்கும் குற்றமற்றதாகிய திரோதானத்துக்கும் சித்தத்திற்கும் நடுவில் அடையாது, வெத்தான்மாவை போல நில்லாது அருளினால் திருவருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு, சித்தத்திற்கும் சிவத்துக்கும் இடையில் நிற்பது முறைமையாம். குறைக்குறிப்பு, சிகாராதி பஞ்சாட்சரத்திலே நகார மகாரம் நீங்க அந்த இடத்திலே வகார சிகாரம் வர ஆன்மா சத்திக்கும் சிவத்துக்கும் நடுவில் நிற்கும். திரோதயும் மலமும் தீர்த்ததன் இடத்தில் வரோதயமான வாசியை நிறுவி என்றனர் பிறரும். இந்த பஞ்சாட்சரத்தில் நகார மகாரம் இல்லாமையால் இது சீவன் முத்தர் ஓதத்தக்கது. ந கூட்டல் வா நகாரமும் மகாரமும், ந திரோதான சக்தி வா சிச்சத்தி, வாசி வா கூட்டல் சி, வகாரமும் சிகாரமும், வா சிர்சக்தி சி சிவம். இவ்வெழுத்துக்கள் பஞ்சாட்சரத்தில் உள்ளனவாய் குறிக்கும் பொருளை ஈண்டு உணர்த்தின.
4: படிப்போம்.
5: குறள் தலைப்பு முத்தி நிலையை விளக்கும் ஐந்தெழுத்து. ஆசுயில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. கொண்டு கூட்டும் முறை, ஆசுயில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. பதவுரை, ஆசுயில் நாப்பன் முத்தி நிலை அடைந்த ஆன்மாவானது குற்றமற்றதாகிய திரோதானத்துக்கும் சித்தத்திற்கும் நடுவில் அடையாது, வெத்தான்மாவை போல நில்லாது அருளினால் திருவருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு, சித்தத்திற்கும் சிவத்துக்கும் இடையில் நிற்பது முறைமையாம்.
4: நிலையிலே சிற்சக்தியினுடைய வயப்பட்டு நிற்கிறது. இது நாம் அறிந்த செய்தி. முத்தி நிலையிலே சிற்சக்தியிடம் இருந்து மீண்டு சிற்சக்தி என்று சொல்லப்படுவதாகிய திரோதானத்திடமிருந்து மீண்டு அருட்சக்தியோடு நிற்கிறது. இதுதான் நமக்கு இந்த நமக்கு சொல்லுகப்பட்ட விஷயம். அதை இந்த குறளிலே சொல்லுகிறார். இந்த குற்றம் உற்றதாகிய என்று படிக்க தேவையில்லை, குற்றமற்றதுதான் சரி. ஏனென்றால் பாடலிலே ஆசு இரு ந வா என்கிறார். ஆசு என்றால் குற்றம், குற்றம் இல்லாத நாவும் வாவும் என்று வந்திருக்கிறபடியால் அதுதான் சரி. அந்த குற்றமற்றதாகிய திரோதானத்துக்கும் சிற்சக்திக்கும் நடுவில் நிற்காது, திருவருளினால் வாசி இடை நிற்கை, சிவத்திற்கும் சக்திக்கும் நிற்கும், அதாவது திருவருள் சக்திக்கும் திரோதான சக்திக்கும் நடுவில் நின்றதாகிய ஆன்மா. அவை இரண்டையும் நாம் குற்றமுள்ளது என்று சொல்ல முடியாது. அவை இரண்டுமே சக்தியினுடைய கூறுகள். அவற்றுக்கு இடையிலே நடுவிலே நின்ற ஆன்மா பிறகு மேல்நிலையுற்று சிவத்துக்கும் திருவருட்சக்திக்கும் இடையிலே வந்து நிற்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் படித்தது திருவருட்சக்தியினுடைய பயப்பட்டுவதனால் ஆன்மா பேரின்பம் அடைய முடியாது, சிவத்தை சார்ந்தால்தான் பேரின்பம் அடைய முடியும். ஆகவே முதல் நிலையில்

0: நம சிவாய என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு அடையாளம் வேறு. சிவாய நம என்கிற சி என்கிற பொழுது சி என்பது சிவத்தையும், வா என்பது அருட்சக்தியையும், ய என்பது ஆன்மாவையும், ந என்பது திரோதான சக்தியையும், ம என்பது மலத்தையும் குறிக்கும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஆன்மா முதலிலே திரோதான சக்திக்கும் திருவருட்சக்திக்கும் நடுவிலே நிற்கிறது என்பது நமக்கு புரிகிறது. சி வ ய ந ம, அப்ப நாவுக்கும் வாவுக்கும் நடுவிலே தான் நின்றது ஆன்மா ய. பிறகு அது மேல் நோக்கி நகர்ந்து சீக்கும் வாவுக்கும் இடையிலே வருகிறது, சிவய என்று வருகிறது. அப்படி வருகிற பொழுது சி முன்னாலே வா என்பது அருட்சக்தி, ய என்பது நடுவிலே நிற்கிற பொழுது இங்கே அருட்சக்திக்கும் திரோதானத்துக்கும் நடுவிலே நின்றது, அங்கே சிவத்துக்கும் அருட்சக்திக்கும் நடுவிலே வருகிறது என்பதை சுட்டுகிறார். திருப்பி ஒரு தரம் அதை படித்துட்டு உரை குறிப்பு படிப்போம்.
1: பதவுரை. ஆசியில் நா வா நாப்பண் முத்தி நிலை அடைந்த ஆன்மாவானது குற்றமற்றதாகிய திரோதானத்துக்கும் சிச்சத்திக்கும் நடுவில் அடையாது பெத்தான்மாவை போல நில்லாது அருளினால் திருவருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. சிச்சத்திக்கும் சிவத்துக்கும் இடையில் நிற்பது முறைமையாம்.
0: வாசி இடை நிற்பது என்று படிக்கிற பொழுது வாசி இடை நிற்பது என்று படிக்க அவர்கள் சமா போடவில்லை தான், ஆனால் அப்படித்தான் படிக்க வேண்டும். இதுதான் முறை. அங்கே அதற்கு இடையிலே நின்றது அருட்சக்திக்கும் திருதானத்துக்கும் இடையிலே நின்ற ஆன்மா இங்கே சிவத்துக்கும் திருவருட்சக்திக்கும் இடையிலே வந்து விடுகிறது என்கிறார்.
1: உரை குறிப்பு. சிகாராதி பஞ்சாட்சரத்திலே நகார மகாரம் நீங்க அந்த இடத்திலே வகார சிகாரம் வர ஆன்மா சக்திக்கும் சிவத்துக்கும் நடுவில் நிற்கும்.
0: பார்த்துக் கொண்டோம். அது ரெண்டும் நீங்கி போய்விடும், அதாவது திரோதானம் நீங்கி மலமும் நீங்கிவிடும். அதற்கு பிறகு இன்றி நிற்பவை மூன்று, ஒன்று ஆன்மா, அடுத்தது சிவம், அடுத்தது திருவருட்சக்தி. இதிலே இந்த நிலையுற்ற பிறகு, பித்தத்திலே இருந்து விடுபட்டதாகிய நிலையுற்ற பிறகு ஆன்மா என்ன செய்யும் என்றால் சிவத்துக்கும் அருட்சக்திக்கும் நடுவிலே வந்துவிடும். சிவய என்று வரும். சிவாய நம என்கிற பொழுது இங்கே நடு ஆன்மா திருவருட்சக்திக்கும் சிவத்துக்கும் நடுவிலே நிற்கும். நம சிவாய என்கிற பொழுது திருவருட்சக்திக்கும் திரோதானத்துக்கும் நடுவிலே நிற்கும். அந்த அச்சரங்கள் குறிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ந ம சி வா ய, அதிலே நமக்கு நமசிவாய என்கிற பொழுது அது நிற்கிற இடம் தெரிகிறது, சிவாய நம என்கிற பொழுது அது நிற்கிற இடம் தெரிகிறது.
1: திரோதயம் மலமும் தீர்த்ததன் இடத்தில் வரோதயமான வாசியை நிறுவி என்றனர் பிறர்கள். அது இணையத்துல
0: பாத்தங்க ஒரு மேற்கோளை காட்டுகிறார். என்னையா
1: அது இணையத்துல பாத்தங்க திருச்செந்தூர் அகவல் அப்படிங்கிற இதுல வந்து திரோதயம் மலமும் தீர்த்ததன் இடத்தில் வரோதயமான வாசியை நிறுவி என்றனர் பிறரும். இந்த பஞ்சாட்சரத்தில் நகார மகாரம் இல்லாமையால் இது சீவன் முத்தர் ஓதத்தக்கது.
0: என்ற மந்திரம் சீவன் முத்தர்களுக்கு சொல்லக்கூடியதாகிய பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சர மந்திரம் ஒவ்வொரு அதாவது நாட்டம் உள்ளவர்களுக்கு பிறகு சீவன் முத்தர்களுக்கு என்று பிரித்து பிரித்து சொல்லிக் கொண்டு போகிறார். முன்னுக்கு நாங்கள் ஐந்தெழுத்தாக தூளம் பஞ்சாக்கிரமாக படிக்கிற பொழுது அது பெத்தர்களுக்கு, சூக்ம பஞ்சாக்கிரம் முத்து விருப்பம் உள்ளவர்களுக்கு, பிறகு இந்த மூன்று எழுத்து மந்திரம் சீவன் முத்து நிலை அடைந்தவர்களுக்கு என்று அதை
1: எடுத்துக்காட்டு. வகாரமும் ந திரோதான சக்தி வா சிற்சக்தி வா சி வா கூட்டல் சி வகாரமும் சிகாரமும் வா சிற்சக்தி சி சிவம்.
0: ஆன்மா நிற்கிற இடம் ய என்ற ஒன்று நம சி வாய என்பதில் வருகிற பொழுது நமசிவாய என்கிற பொழுது ஆன்மா

0: நான் என்பது என்னென்ன அர்த்தம் சொல்லுங்கள்.
1: வாக்கும் நாக்கும் நடுவில்
0: ஆமா அதுல நிற்கும். அதாவது அருட்சக்திக்கும் எனக்கு இந்த அச்சரங்களாக சொல்றதாலே குழப்பம் வருகிறது. அருட்சக்திக்கும் திரோதான சக்திக்கும் நடுவிலே ஆன்மா நிற்கும். அதுக்கு அடுத்த நிலையிலே சிவத்துக்கும் அருட்சக்திக்கும் நடுவிலே நிற்கும். இவ்வளவு
1: இவ்வெழுத்துக்கள் பஞ்சாட்சரத்தில் உள்ளனமாய் குறிக்கும் பொருளை ஈண்டு உணர்த்தின.
0: பஞ்சாட்சரத்தில்
1: உள்ளனவாய் குறிக்கும் பொருளை ஈண்டு உணர்த்தின.
0: அதாவது போன முறையும் சொன்னேன், அதுக்கு முதல் முறையும் சொன்னேன், இது அச்சரங்கள் மேலே தத்துவத்தை ஏற்றி அந்த தத்துவ நிலையை நாம் உணர்வதற்காக மந்திரத்தை பொருள் பண்ணுகிற முறைமை. இதுதான் மந்திரம் என்பது அல்ல. நம்ம சிவா என்றால் நான் என்றால் இது அதென்று அல்ல. ஆனால் இந்த மந்திர அச்சரங்களுக்கும் இந்த திருவருட்சக்தி சக்தி மலம் ஆன்மா சிவம் என்பவற்றுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை இந்த அச்சரங்களிலே வைத்து காட்டுகிறார்கள். நேரடியாக இந்த எழுத்து இதற்காகத்தான் வந்தது இல்லை. இந்த எழுத்துக்கள் எல்லாம் மந்திர சக்தி கொண்டவை. ஆகவே இந்த எழுத்துக்களை தத்துவமாக காணுகிற பொழுது இப்படி கண்டு தத்துவ உண்மையை அந்த பஞ்சாட்சரத்துக்குள்ளே விளங்குகிற முறைமையைத்தான் இப்பொழுது நாங்கள் அடுத்தடுத்து வருகிற குரலிலே படித்துக் கொண்டு வருகிறோம். அதை உணர்ந்து கொண்டால் போதுமானது.
1: குரல் எண் 89 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு முத்தி நிலையை விளக்கும் 5 எழுத்து. குரல் ஆசியில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. கொண்டுகூட்டும் முறை ஆசியில் நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. பதவுரை ஆசியில் நாப்பன் முத்தி நிலை அடைந்த ஆன்மாவானது குற்றமற்றதாகிய திரோதானத்துக்கும் சிற்றத்திற்கும் நடுவில் அடையாது பெத்தான்மாவை போல நில்லாது அருளினால் திருவருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. சிற்றத்திற்கும் சிவத்துக்கும் இடையில் நிற்பது முறைமையாம். பெரிய தெய்வத்தின் குரல் 2 அத்தியாயம் பக்கம் எண் 281. போன வகுப்புல ஐயா தேவ காரியமும் பித்ரு காரியமும்னு படிச்சோங்க ஐயா, அது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது
0: வேள்வியின்
1: தாத்பரியம். நம் மதத்தில் மட்டும் ஏன் யஜ்யம் இருக்கிறது என்று ஆலோசிக்கிற போது இவ்வுலகில் மனிதர்களாகிய நம்முடைய ஜீவன நீதியை கவனிப்போம். ஒரு ஊரில் ஒரு சாமான் அதிகமாக விளைந்தால் அதை அந்த சாமான் விளையாத ஊருக்கு அனுப்பி நம் ஊரில் விளையாததும் அந்த ஊரில் விளைவதுமான மற்றொரு சாமானை வாங்கிக் கொள்கிறோம். தச்சன் கொல்லன் முதலியவர்கள் நமக்காக சில காரியங்களை செய்கிறார்கள். நாம் அவர்களுடைய காலக்ஷேபத்திற்கு வேண்டியவைகளை கொடுக்கிறோம். பசுக்களுக்கு புல் கொடுக்கிறோம், புல் போடுகிறோம், அவை நமக்கு பால் கொடுக்கின்றன. நாம் இராஜாங்கத்தினருக்கு வரி கொடுக்கிறோம், அவர்கள் நமக்கு தீங்கு வராமல் காவல் கட்டுச் செய்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதுமே பரிவர்த்தனை கிரமத்தில், அதாவது எக்ஸ்சேஞ்ச் நடந்து வருகிறது. இப்படியே நாம் லோகாந்திரங்களுடன் சில பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஜினியர் முதலியவர்கள் பெய்த மழை நீரை ஒழுங்காக பிரித்து 6 முதலியவைகளில் பாயும்படி விடுவார்களே ஒழிய மழை பெய்யும்படி செய்ய அவர்களால் முடியாது. மழை பெய்ய வேண்டுமானால் நாம் சில சாமான்களை தேவலோகத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த பரஸ்பர பரிவர்த்தனையே கீதையில் சொல்லியிருக்கிறது. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவகா பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. இதன் அர்த்தம் யாகத்தை கொண்டு நீங்கள் தேவர்களை திருப்தி செய்து வையுங்கள். அந்த தேவர்கள் மழை முதலியவற்றால் உங்களுக்கு க்ஷேமத்தை செய்யட்டும். இப்படியே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு மேலான க்ஷேமத்தை அடையுங்கள்.
0: சென்ற முறை நாங்கள் வாசித்ததிலே எப்படி இந்த கிரியைகள் செய்வது, எந்த முகமாக இருந்து பார்த்து செய்வது, தேவர்களுக்கு எப்படி, பிதர்களுக்கு எப்படி என்பது பற்றி எல்லாம் விளக்கம் சொன்னார். இப்பொழுது வெளியினுடைய சிறப்பு சொல்கிறார். ஏற்கனவே வெளித்தோம் என்று நினைக்கிறேன். தேவர்களுக்கு நாம் அவர்களை திருப்தி செய்வதற்காகத்தான் வேள்விகள் செய்கிறோம் என்கிற பொழுது ஒரு கேள்வி பிறக்கும். தேவர்கள் பெரியவர்கள் அல்லவா? அவர்கள் தானே நமக்கு நலன் தருகிறார்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு நாம் தான் கொடுக்க வேண்டுமா, எல்லாருக்கும் கொடுக்கிற அவர்களுக்கு நாம் தான் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு இறைவன் ஒன்றோடொன்று ஒருவரோடொருவர் தொடர்பு பட்டு வாழுகிற முறையிலேதான் இந்த உலக அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அந்த அமைப்பு இந்த பூமி அளவிலே மட்டும் முடிவதில்லை, பிரபஞ்ச அளவிலேயும் அதுதான் நடக்கிறது என்கிறார். இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார், இந்த பூமி அளவிலே நாம் செய்கிற உபசாரங்கள், ஒன்று இருக்கிறவன் அதை கொடுத்து இன்னொருவனிடமிருந்து தனக்கு இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்வது என்கின்ற முறைமைதான் உலக முறையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல அது அது அதை பல இடங்களிலே அதை சுட்டி காட்டினார். சாதாரணமாக ஒரு கொல்லன் ஒரு வேலை செய்ய முடியும் என்றால் அதை தவிர்த்து மற்றொரு வேலை செய்கிறவன் அந்த வேலையை, அந்த வேலை உபகாரத்தை இவனுக்கு கொடுத்து இவனுடைய வேலை உபகாரத்தை பெறுவது என்பது போல எல்லாமே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர். பசு பாலை நமக்கு தருகிறது, நாம் பசுவுக்கு புண்டை கொடுக்கிறோம். இப்படி பூமி அளவிலே கொடுக்கிற இந்த பரிவர்த்தனை என்பது பிரபஞ்ச அளவிலேயும் உண்டு. வேற்று கிரகங்களிலே அல்லது வேறு உலகங்களிலே வாழ்கிறவர்களாகிய தேவர்களுக்கு இதே நிலைப்பட்டவர்கள் தான். அவர்கள் நம்மை விட ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த உலக ஜீவராசிகள் தொடர்பு பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் நமக்கு தருகிற விஷயம் சிலவற்றையும் நாம் அவர்களுக்கு கொடுக்கிற சில விஷயங்களையும் இறைவன் அமைத்திருக்கிறான். அந்த வகையிலேதான் யாகங்களின் மூலம் நாம் அவர்களை திருப்தி செய்ய, அவர்கள் இயற்கை அனுக்கிரகத்தின் மூலம் எங்களை திருப்தி செய்வார்கள். இதை கீதையிலே இருந்து ஒரு சுலோகத்தினாலே காட்டுகிறார். எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் இயற்கையை பயன்படுத்தலாமே தவிர இயற்கையை உண்டாக்க முடியாது. அதைத்தான் சொல்லுகிறார் இன்ஜினியர், பெய்கிற மழையை எப்படி எப்படியெல்லாம் சேகரித்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று செய்வாரி தவிர மழையை பெய்விக்க முடியாது. இன்றைக்கு அந்த முயற்சியும் நடக்கிறது, ஆனால் ஒரு காலமும் அது பூரணப்பட்ட முயற்சியாக அமையப்போவதில்லை. ஆகவேதான் அதை தருவதற்கு இருக்கக்கூடிய தேவர்களை பிரீதி செய்து நாம் அவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் யாகங்களின் மூலம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் யாகத்தினுடைய தாத்பரியம் என்கிறார்.
2: சம்பளம் பாரார் விண்ணவரும் பரவி பணிந்து ஏத்த நின்ற சீரார்மேனியனே திகழ் நீல மிடற்றினே காரார் பூம்பொழில் சூர் திரு கற்குடி மண்ணி நின்ற ஆரா இன்னமுதே அடியேனையும் அஞ்சல் என்னே. திருச்சிட்டம்பலம் நம பருதி பதையே அரகர மகாதேவா சென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டம்பலம் எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு மண்ணிலே வைத சைவத்தின் மரபு எங்கும் மலர்ந்திடல் வேண்டும் என்ற வற்றா பெரும் கருணையினாலே ஞானாமிர்தம் என்ற நூலினை அருளி செய்த ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவ நன்னெறி வையம் எங்கும் பரவுதல் வேண்டும் என்ற பெரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு நூலினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். திருவருள் துணையோடு வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்ற அந்த நூலிலே 52வது திரு அகவலிலே இருந்து நம்முடைய சிந்தனையை தொடர்வோம். சைவப்பெரியவர்களே, நம்முடைய நூல்களிலே இறைவனை பற்றி பல உண்மைகளை சொல்ல காட்டப்பட்டிருக்கிறது. இந்த உயிரானது தன்னை பற்றி அறிந்து பூஷனை செய்து அது உயிர் கூடுதல் வேண்டும் என்பதற்கு அவன் பல பல வடிவங்களை எடுக்கிறான். அந்த பல பல வடிவங்களை அவன் எடுக்கின்ற பொழுது அவன் எடுக்கின்ற அந்த வடிவம் அருளையே திருமேனியாக எடுக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மேனி போல இரத்தம் நிணம் மயிர் எலும்பு முதலியவற்றால் ஆனது அல்ல, சப்தத்தாதுக்களால் ஆன திருமேனி அல்ல, அருளையே திருமேனியாக எடுக்கிறான். அப்படி அருளையே திருமேனியாக எடுத்து உயிர்கள் தன்னை பூஷணை செய்யும் பொருட்டாக, தியானம் செய்யும் பொருட்டாக வடிவங்களை எடுக்கின்ற பொழுது அவன் எடுக்கின்ற வடிவத்திலே ஒவ்வொன்றும் உண்மைகளை புலப்படுத்துகிறான். ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வடிவமும் உண்மையை புலப்படுத்துகின்ற வடிவமாக இருக்கிறது. தலை சிறந்த ஆகமங்கள் 28. அதிலே முதலாவதாக அவற்றை சொல்லப்படுவது வாதுளாகமம் என்று ஒன்றிருக்கிறது. இந்த வாதுளாகமத்திலே இறைவனது வடிவத்தை பற்றி பறக்க பேசப்படுகிறது. இறைவனுடைய வடிவத்தை பற்றி அங்கே பேசுகின்ற பொழுது அது 3 அல்லது 4 வகையாக பிரிக்கிறார். இறைவனை பற்றி அந்த வடிவங்களை பிரிக்கின்ற பொழுது அங்கே 4 வகையாக பிரிக்கிறார். அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம். இது ஆகமத்தில் உள்ளது. இது எப்படி திருமறையில வருகிறதுங்கிறத நான் தொட்டு காட்டுறேன். அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம் என்று 4 பிரிக்கப்படுகிறது. இதிலே அங்கம் என சொல்லக்கூடியது சிறப்பானது சிரசு, முகம், இருதயம். இவைகள் அங்கங்கள் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. சிரம், முகம், இருதயம். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என சொன்னால் இந்த அங்கங்களை பற்றி துதியிலே குறிப்பிடப்படுதல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம் இவைகளை திருமுறையிலே அவனை பற்றிய தோத்திரத்திலே புகழ் நூல்களிலே குறிப்பிட்டு பாடுதல் வேண்டும். எந்தெந்த அவயங்களை நாம் குறிப்பிட்டு பாடினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சுவாமியினுடைய திருமேனிக்கும் அப்படித்தான், அம்மையினுடைய திருமேனிக்கும் அப்படித்தான். எனவே இதில் அங்கம் என சொல்லக்கூடியது சிரம், முகம், இருதயம். பிரத்தியங்கம் என சொல்லக்கூடியது மார்பு, கழுத்து, தனம், புயம், குய்யம், உதரம், கண்கள், நாசி, வாய், காது, கைகள், கால்கள், விரல்கள், தொடை, முழந்தாள், கனைத்தாள் ஆகியவை பிரத்தியங்கம். இதெல்லாம் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது. உதாரணமாக கையை சொல்லுகின்ற பொழுது நீள் கைன்னு சொல்லணும். நீள் கைன்னு 2 பொருள். வரங்களை வாரி வழங்குபவர், வள்ளுண்மை தன்மை பொருந்தியவர், வள்ளலார்னு பேரு. இதே போல காது சொல்லுகின்ற பொழுது அது தோளிலே வந்து சாய்கின்ற காதுன்னு சொல்லணும். இறைவனது திருக்காது இப்படி இருக்குமா? நம்மை போன்று இந்த காது இப்படி இருக்காது. கீழே வரைக்கும் நீண்டு இந்த தோள்பட்டையிலே வந்து இந்த காது மடல் தொங்குதல் வேண்டும். இது சாமுத்திரிக லட்சணத்தின்படி பெரும்புகளை உடையவர்களுக்கு இது சொல்லப்படும். ஆகையினாலே அவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. அடுத்து சாங்கம். சாங்கம் என்பது அவன் கையிலே தாங்கி இருப்பது. சூலம், மடு, வார், குலிஷம், அபயம், அக்னி, அங்குசம், மணி, சர்ப்பம், பாஷம், கயிறு, பாஷம் முதலியவை சாங்கங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. உபாங்கங்கள் என சொல்லக்கூடியது திருவரையிலே கட்டியிருக்கிற வஸ்திரம், உபவீதம், மாலை, திருமேனியிலே சாத்தப்படுகின்ற வாசனை பொருட்கள், அதாவது கந்தம், ஆபரணங்கள் பற்றி பேசுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் பேசுதல் வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு காட்டுவதற்காகத்தான் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் இறைவனது இந்த திருமேனியிலே என்னென்ன காணப்படுகிறது என்று அப்படி வர்ணிப்பார். இப்ப நான் சொன்னி அந்த பட்டியல் படி உள்ள பாருங்க, கோளறு பதிகத்துல கூட இந்த நிறைத்து காட்டப்பட்டிருக்கும். கோளறு பதிகம் பாருங்க, அதுல என்னெல்லாம் இருக்கிறதா, மாஷரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, திங்களை கங்கை முடிமேல் அணிந்திருக்கிறார். என்பொடு கும்பொடு ஆமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழும்புடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து, இன்னும் ஒளி நீரு அணிந்து, முருகர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து, நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து, துஞ்சிரில் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து, நான்மலர் வன்றி கொண்டு நதி சூடி வந்து, மத்தமும் மதியும் அப்பும் வாழ்மதி வன்னி கொன்றை ஷலமகளோடு எருக்கும் முடிமேல் அணிந்து, மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என்று இப்படி அந்த அங்கங்களை எல்லாம் வைத்து அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதுல சடையிலே மட்டும் எத்தனை பொருட்கள் இருக்கிறதா, இந்த ஜடாமகடத்திலே மட்டும், இந்த சடையிலே மட்டும் அரவம் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, கங்கை இருக்கிறது, கொன்றை இருக்கிறது, ஊமத்தை இருக்கிறது, வெள்ளெருக்கு இருக்கிறது, சண்பை மலர் இருக்கிறது, துன்பை மலர் இருக்கிறது, அருகு இருக்கிறது, வன்னி இருக்கிறது, கொக்கரு இருக்கிறது, தலைமாலையும் இருக்கிறது. ஆக இவ்வளவும் ஒரே இடத்துல சொல்லப்படாது, பல பல இடங்களிலே சொல்லப்பட்டதை தொகுத்து நான் சொல்லுகிறேன். இந்த செய்திகளை எல்லாம் நான் அடியன் ஏன் சொல்லுகிறேன் என சொன்னால், இந்த வேத ஆகமங்கள் மற்றும் அதிலே இருக்கின்ற, அதில் சொல்லப்படுகின்ற செய்திகளை எல்லாம் ஞான நூல்களிலே அங்கங்கே ஞானாசிரியர்கள் முத்துச்சிதறலை போல போட்டு விடுவார்கள். ஆனால் சில நூல்கள் அவைகளையெல்லாம் தொகுத்து சொல்லும், அவைகளையெல்லாம் பகுத்து சொல்லும், அவைகளையெல்லாம் விரித்து சொல்லும். ஆகையினாலே இந்த ஞானாசிரியனுடைய ஒரு பெரிய உபகாரம், ஒரு உதவி நமக்கு என்ன செய்கிறார்கள் என சொன்னால், பல நூல்களிலே சொல்லப்பட்டதை சில நூல்களிலே நமக்கு தொகுத்து பகுத்து கொடுப்பார்கள். அதுதான் ஞான நூல்கள், பலவற்றை நாம் கற்க வேண்டும் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதுல நம்முடைய வாகீஷ முனிவரானவர் அந்த முப்பொருள் உண்மையை அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த முப்பொருள் உண்மை என சொல்லுகின்ற பொழுது எதையெல்லாம் எப்படி சொல்லுகிறார் என சொன்னார், இந்த சொல்லுகின்ற முறைமையிலே முதல்ல பசு பற்றி சொல்லி, பின் பாசத்தை பற்றி சொல்லி, பின்புதான் பதியை பற்றி சொல்ல தொடங்குவார். எப்பொழுதுமே பல நூல்களை கற்றால்தான் ஒன்றை பற்றிய அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டப்படும். நாம் இதுவரை சிந்தனை செய்திருக்கின்ற அந்த பகுதிகளிலே இந்த ஆணோமலம் நீக்கமானது எப்படி ஒரு உயிரிடம் இருந்து ஆணோமலம் நீக்க பெறுகிறது என்பதை 51வது அகவலில் நாம் பார்த்தோம். இந்த ஆணோமலத்தினுடைய நீக்கம் என சொல்லக்கூடியது சாமானியம் அல்ல. ஆணோமலத்தினுடைய நீக்கம் என சொல்லக்கூடியது சாமானியம் அல்ல. அது என்ன தன்மையுடையது என்பதை நாம் சிந்தித்தால் இவ்வளவு வலியதா, இவ்வளவு கொடியதா என்பதை நாம் உணர்வதோடு மட்டுமல்லாது, அந்த ஆணோமலமாகிய படலத்தை கிழிக்க வல்ல ஒரே ஒருவன் அந்த ஞான குரு ஒருவனே என்ற தெளிவு நமக்கு. ஆணோமலம் என்பது என்ன, ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். சமயம் என்று பொதுவாக சொன்னால் சைவ சமயத்தை தான் குறிக்கும். பதம் அல்லது முக்தி என்று பொதுவாக சொன்னால் அது சாயுஜத்தை மட்டும்தான் குறிக்கும். இறைவன் என்று சைவ நூல்களிலே பொதுவாக சொன்னால் சிவத்தை தான் குறிக்கும். பூ என பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். கோயில் என்ற ஒரு சொல் தில்லையை குறிக்கும். இதே போல மலம் என்று சொன்னால் அந்த மலம் என்ற பொது சொல் ஆணவ மலத்தை மட்டுமே குறிக்கும். ஆணவ மலத்தை பற்றி லேசான செய்தியை தெரிந்து கொண்டால்தான் குரு எவ்வளவு உபகாரம் செய்கிறான்னு தெரிய வரும். மலம்னு பொதுவாக சொன்னால் அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். ஆணவ மலம் தான் மலம். மலம் என்றால் கழிவு, விளக்கப்பட வேண்டியது நீக்கப்படுவது கழிவு என்று பொருள். கழிக்கப்பட வேண்டியது என்ற பொருளிலே வருகிறது. இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே அது ஒன்றுதான் மலம். அதனால தான் அதற்கு சகஷ மலம் அல்லது மூல மலம் என்று சொல்லி காட்டப்படும். இந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கிறது என சொன்னால் உயிரிலே செம்பிலே கழிம்பு இருப்பது போல அனாதியாகவே அது பற்றி இருக்கிறது. ஏன்னா இந்த முன்னுரை தெரிந்தால்தான் 52வது பாட்டுகளுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். இந்த உயிர் எதோடு பழகி கொண்டிருக்கிறது, எதோடு உறவு கொண்டிருக்கிறது, எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் பண்டு தொட்டி ஆணவ மரத்துல இருந்துதான் உறவு கொண்டிருக்கிறது. இந்த கருத்தை ஞாபகம் வைத்தால்தான் இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கிற பகுதிக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும். ஆகையினாலே இந்த ஆணவ மரம் என சொல்லக்கூடியது என்று உயிர் உண்டோ அன்றே ஆணவ மலமும் இருக்கிறது. ஆணவ மலத்தின் காரணத்தினாலே அது தன் இச்சையாக கண்மங்களை ஈட்டது. இந்த ஆணவ மலம் பரிபாகத்திற்காக இந்த கண்மத்தின் பலனை ஊட்டி ஆணவ மலம் நீக்கத்திற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுவதுதான் மாயை. இந்த மாயையும் கண்மையும் பின்னே ஏற்பட்ட காரணத்தினால் இதுக்கு ஆகந்து மலம் என்று பெயரும். இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு அது செயல்பாடு உடையது, அதனுடைய தன்மை என்ன என்பதை நாம முதல்ல பார்க்கணும். இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட தன்மை அது என சொன்னால், இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடியதற்கு நம்முடைய சைவத்திலே சொல்லுவது உயிரினுடைய வியாபகத்தன்மையை அது அப்படியே அடக்கி அணுத்தன்மை ஆக்கிவிடும். உயிருடைய வியாபகத்தன்மையை அடக்கி சுதந்திரத்தை அடக்கி அணுத்தன்மை ஆக்குவதால் அது ஆணவம் என பெயர்படும். அது அணுத்தன்மை ஆக்கப்படுகின்ற காரணத்தினாலே உயிருக்கு அணு என்ற பெயரும் சைவ சித்தாந்தத்திலே உண்டு. ஆக ஆணவம் என சொல்லக்கூடியது உயிருடைய வியாபக அறிவை அது தடுப்பதோடு மட்டுமல்ல கொடுக்கக்கூடாத அஞ்ஞானத்தை போய் கொடுப்போம், கொடுக்கக்கூடாத அஞ்ஞானத்தை கொடுப்போம். எனவே ஆன்மாக்களுக்கு அஞ்ஞானத்தை கொடுப்பது என சொல்லக்கூடியது அதனுடைய தன்மை. இந்த ஆன்மாக்களுக்கு அது அஞ்ஞானத்தை கொடுத்தல் அடுத்தாற் போன்று அஞ்ஞானத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாத அறியாமையை செய்வதே ஒரு சிறப்பு இலக்கணமாக கொண்டிருக்கிறது. அஞ்ஞானத்தையும் கொடுத்து அறியாமையையும் ஏற்படும். அறிய வேண்டியவற்றை அறியாமை செய்து அறிந்ததை மறக்கவும் செய்யக்கூடிய தன்மை இந்த ஆணவ மலம் என்பதற்கு உண்டு. அது எப்படிப்பட்டது? நித்தம் அழியாதது, அதான் இன்னைக்கு கேட்க போறாங்க கேட்ட கேள்வி. அழியாதது, வியாபகமா செம்பில் கழிம்பு போல அனாதியாக உயிரோடு இருப்பது, அது ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக பந்தித்து நிற்பது, ஆன்மாக்களுடைய இச்சை ஞான கிரியையை மறைப்பது. இறைவனிடம் இச்சை ஞான கிரியை உண்டு, உயிர்களிடத்தான் உண்டு இச்சை ஞான கிரியை. அது தொழிற்படாதபடி மறைப்பது இந்த ஆணவ மலத்தின் தொழிலாகும். இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே அது எவ்வளவு அது கேடுடையது என்பதை இப்போ நம்ம இந்த விளக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடியது ஏழு காரியங்களை நம் உயிரிடத்தை பந்தித்து நின்று செய்து கொண்டிருக்கிறது. ஏழு காரியம்: மோகம், மதம், ராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். இதுதான் ஏழு காரியத்தை பண்றது. மோகம் என்பது குருவினால் அதிபாதகம் என்று உணர்த்தப்பட்டதை அதை மறக்க செய்து அதையே செய்ய தோன்றும். குருவினால் உணர்த்தப்பட்ட தீயதையும் அதை செய்ய தோன்றும். திறன்மனை நயத்தல் கொடியது. ராவணன் அறிவார், ஆனால் ஆணவமர சேட்டையினாலே அதை ஒதுக்கி வைத்து விட்டு சீதையை விரும்புகிறார். இதுதான் ஆணவமனத்தினுடைய செயல்பாடு. மதம் என சொல்லக்கூடியது செல்வம் முதலியவற்றால் தனக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று மதித்தல். சூராதி அவணர்கள் திருவிராதியர்கள் தங்களைத்தானே பெரிதரம் வைத்துக் கொள்ளுதல். ராகம் என சொல்லக்கூடியது சிவத்திரவியங்கள் முதலியவற்றை கவருவதற்கு விருப்பம் கொள்வது, ஆர்வம் காட்டுவது, விரும்புவது. சிவத்திரவியங்கள் ஏன்னா ரொம்ப பேச வேண்டாம், களவு செய்வதற்கு எளிது சிவத்திரவியங்கள் தான். அது சிவத்திரவியங்கள் தான். தனிப்பட்ட உடைமையுடைய ஒருவரது உரிமை பொருளை நாம் பறித்தால் சட்டப்படி அவரை சந்திக்கலாம், நாம் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் பொதுவாக இருப்பது எப்படி? உதாரணமாக ஒரு தோட்டத்திற்குள் இருக்கின்ற ஒருவன் தோட்டத்திற்குள் இருக்கின்ற ஒரு தென்னை மரத்திலே சென்று ஒருவன் இளநீர் பறித்தால் அந்த தோட்டக்காரன் அவனை கல்வன் என்ற பெயர் வைத்துக் கொண்டு பிடித்து தண்டித்து விடுவார்கள். அதே இது ஒரு புறம்போக்கு ஒரு இடத்துல ஒருவருக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்துல ஒரு தென்னை மரத்தில் இளநீரை பதிய பறித்தா அதை யார் கேட்பான்? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இதே போலத்தான் ஒரு ஊரிலே இருக்கின்ற ஒரு பொதுவாக இருக்கின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு தோட்டத்தில் இருக்கிற மரத்தை வெட்டினால் அது நடவடிக்கை வரும், தண்டனை கிடைக்கும். ஆனால் ஒருவருக்கு உரிமை இல்லாத புறம்போக்கள் ஒரு மரத்தை வெட்டினால் யாருங்க? இதே போல சிவன் சொத்து என சொல்லக்கூடியது பொது சொத்தாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை யார் கேட்பார் என்று களவு செய்ய தோன்றும். அதைத்தான் நீங்க அழகா சொல்லிக்கிட்ட ராகம். இது ஆணவமனத்தினுடைய சேர்க்கை. கவலை, ஒரு பொருள் தனக்கு கிட்டிய பொழுது நமக்கு அனுபவிக்க வேண்டிய ஊழ் இவ்வளவுதான் என நினையாது, அது போனதை பெரிதாக நினைத்து கொண்டு அந்த இழப்பை நினைத்தே வரைந்து கொண்டிருப்பது. தாபம் என சொல்லக்கூடியது சுற்றத்தை விட்டு பிரிவதற்கும் பிரிந்ததற்கும் வருந்துதல். சீதை விட்டு ராமன் பிரிந்தது வருந்துதல், ராமனை பிரிந்ததற்கு தசரதன் வருந்துதல், இதெல்லாம் தாபத்தினுடைய செயல். வாட்டம், அந்த பிரிவு ஆற்றாமையினாலே முகமலர்ச்சியின்றி இருந்தல். விசித்திரம் என சொல்லக்கூடியது நமக்கு வரக்கூடிய நன்றும் தீதும் இது நம்முடைய வினையால் சிவனால் கொடுக்கப்பட்டது என நினையாது, இவன் என்னை செய்தான், அவன் செய்தான், நான் செய்தேன் என்று இப்படி தரிக்கு மேல் வினைக்கு ஆளாகுவது. இவ்வளவு ஆணவமரத்தினுடைய ஒரு காரியப்பாடாக இருக்கிறது. இதையெல்லாம் தீர்ப்பது யார் என்பதற்கு அழகாக திருநாவுக்கரசி சுவாமிகள் திருத்தாண்டகத்திலே திருமறைக்காடு திருத்தாண்டகத்திலே சொல்லி காடுவார். மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய், மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். ரொம்ப முக்கியமான பகுதி. மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். மூல நோய் என்பது ஏற்கனவே சொன்னியபடி ஆணவ மனம்தான் மூலமாக இருப்பது, மற்ற இரண்டும் ஆனந்த மனம். இந்த மூல நோயை சிவன் தான் தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறான் என சொன்னால், ஒரு குரு வடிவமாக தாம் வெளிப்பட்டு அல்லது நல்ல ஒரு குருவை அனுப்பி அவன் மூலமாகத்தான் இந்த ஆன்மாவிலே இருக்கின்ற ஆணவமாகிய அந்த படலத்தை நீக்குகின்றான். அந்த ஆணவமாகிய அந்த படலத்தை நீங்குகின்ற பொழுது இந்த ஆன்மா என்னென்ன முயற்சிகள் செய்தல் வேண்டும் என்பதை காட்டுவதுதான் இந்த 51வது பதிகத்திலே ஆணவமன பந்தத்தை நாம் சிந்தித்தோம். 52வது பதிகத்துல என்ன சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், நீ இதையெல்லாம் இந்த ஆணவமலம் என சொல்லக்கூடியது முதலானவைகள் எல்லாம் நித்திய பொருளாயிற்று, அந்த நித்திய பொருள் நீங்குவதற்கு, அந்த நித்திய பொருள் என சொல்லக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை நீங்குவதற்கு நல்ல ஒரு சர்க்குருவை நாடு என்று உபதேசம் செய்வதற்காக இந்த 52வது பதிகத்துல பல செய்திகளை சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், இந்த 52வது பதிகத்தில் ஏற்கனவே அடியேன் இதற்கு முன்பு குறிப்பிட்டதன்படி இந்த 52வது இந்த பதிகத்தில் நம்முடைய குருமூர்த்தியை பற்றி நன்றாக ஒரு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் பண்ணாங்கன்னா, பதி பசு பாசம் உண்மையை எனக்கு உணர்த்தி விட்டீர் குருமூர்த்தியே. தாங்கள் முதலிலே கூறுகின்ற பொழுது இது அனாதி நித்திய பொருள் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் நித்திய பொருளாகிய இந்த மூன்றும் அழியா தன்மை உடைய இந்த மூன்றும் உயிரை விட்டு நீங்கினால்தான் முக்தி என்று சொல்லுகிறீர்களே. அப்போ இதிலே நித்தியத்துவம் என்பது அடிபட்டு போகிறது. நீங்கள் தாங்கள் சொல்வதே தாங்களே முரண்பட்டு மறுப்பது போல் இருக்கிறது. நல்ல அருமையான இருக்க ஆணவம் கண்மமாய நித்தை, ஆனால் அது நீங்கினால்தான் உயிர் முக்தி என சொல்லுகிறீர்களே. அது எப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, தானவம் கண்மம் மாயை தான் தனித்து நிற்காது. கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, தான் தனித்து நிற்காது. உலகிலே முப்பொருள் இறை உயிர் தடை. இந்த தடை என சொல்லக்கூடிய பாசம் இருக்கிறது, அது தனித்து நிற்காது. ஏதேனும் ஒன்றை பற்றி இருக்கும், எந்த ரெண்ட எதையாவது பிறரை பற்றி இருக்கும். எனவே நித்திய பொருளாகிய இந்த பாசம், இந்த தடை என சொல்லக்கூடியது ஒன்று சிவத்தை பற்றணும் அல்லது உயிரை பற்றணும். ஆனால் சிவம் எப்படிப்பட்டவன், அவன் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன், அவன் முத்தன். சிவத்தை மலம் அண்டாது, பாசம் அண்டாது. அப்ப எதைத்தான் பற்றி இருக்க வேண்டும், உயிரை பற்றி இருக்க வேண்டும். எனவே பாசத்திற்கு பற்றுக்கோடாகிய அந்த பற்றுக்கோடாகிய உயிர் அந்த பாசத்தை விட்டு நீங்கி நாங்கள் முக்தி பெறும் என்றார். அந்த உயிரை விட்டு பாசம் நீங்கியது பற்றுக்கோடு இல்லாமல் அழிந்தது போலல்லவோ ஆகிறது. ஆனால் அது நித்த பொருள் என்று தாங்கள் கூறியது முரண்பட்டது போல் தெரிகிறதே என சொல்லுகின்ற பொழுது, இப்படி கேள்வி கேட்பாய் என சொல்லி அதுக்கு பதில் சொல்றார். எப்படி வா, அது அழிதல் என சொல்லக்கூடியது சொன்னது உண்மை, ஆனால் அது எப்படிப்பட்டது என சொன்னால், அது உண்மையிலே அழியாது, இருந்து கொண்டு செயல்படாமல் இருக்கும், தொழிற்படாமல் இருக்கும், வருத்த விதை போல அடங்கி கிடக்கும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறேன். என்ன உதாரணம், அதாவது மாந்திரிகத்துல ஜலத்தம்பம் என்று ஒன்று இருக்கிறது. ஜலத்தம்பம்னா எல்லோரும் தண்ணி மேல காலை வச்சனா கால் உள்ள போகும், தண்ணிக்குள்ள இறங்கினவன் தண்ணிக்குள்ளதான் அமிழம். ஆனா ஜலதம்பம் என சொல்லக்கூடிய இந்த மாந்திரிக நினைச்சுவன்னா அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த தண்ணி மேல நடப்பான், தண்ணி மேல நடப்பான். அது மந்திரத்தினுடைய ஆற்றல். இதே போல அக்னி தம்பம் என்று ஒன்று இருக்கு. அக்னி தம்பம் என்றால் அக்னிக்குள்ளே இவன் மந்திரத்தை சொல்லுகின்ற இறங்குகின்ற பொழுது அந்த அக்னி இவனை சுடாது, வாதனை செய்யாது. அக்னி இருக்குவை, ஆனால் அது இவனை சுடாது, வாதனை செய்யாது என்று சொல்லி காட்டுறான். ஆக அக்னி அங்கு இருக்கிறது, ஆனால் இவனை சுடாது மாந்திரிக தன்மையினால். இதே போல சிவஞானம் இவனை நிரம்ப பெற்றிருக்கின்ற பொழுது இவனை ஆணவம் கண்மம் மாயை தொழிற்படாமல் அடங்கி மடங்கி கிடக்கும். இதே போல ரசகுளிகை என்று ஒன்று இருக்கிறது. ரசகுளிகை என்றால் சில மூலிகைகளை எடுத்து இந்த உலோகங்கள் உதாரணமாக செம்பின் மேல் அதை ஊற்றினால் அந்த செம்பு பொன்னாகிவிடும். அந்த செம்பு பொன்னாகிவிடும், செம்பு என்பதற்கு அதில் களிம்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ரசகுளிகை விட்ட உடனே அந்த செம்பு பொன்னாகுதுன்னா அந்த செம்புலே இயல்பாக இருக்கிற களிம்பு என்ன ஆச்சு, அந்த களிம்பு இருக்கிறது, அந்த களிம்பு அழியாமல் அதுவும் பொன்னாக மாறியது. அந்த களிம்பு என்னாச்சு, அது அழியாமல் அதுவும் பொன்னாக மாறியது, அங்க அழிவு இல்லை என்று அழகாக அங்கு சொல்லி காட்டுகிறார். இதே போல நஞ்சு தாக்காதபடி ஒரு இடம் இருக்கிறது, ஒரு மந்திரம் இருக்கிறது. சிவ தர்மோத்தர மறைஞான சம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். இப்ப அதை சொன்னா நேரமாகங்கிறதுக்கு சொல்லல, அடுத்த வகுப்புல வேணா சொல்லி காட்டுறேன். இந்த மந்திரத்தை இப்படி நீருக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை பாம்பு விடம் தீட்டப்பட்டவன் நஞ்சு உண்டவன் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டு சென்றால் அந்த விடம் தாக்காது. அதைத்தான் அந்த மந்திரத்தை தான் மானசீகமாக நாவுக்கரசர் சுவாமிகள் சமணர்கள் நஞ்சு கலந்த பார்ச்சுவர் கொடுக்க போது உண்டு மானசீகமாக அந்த மந்திரத்தை சொன்னார். அதனால்தான் நஞ்சு தாக்கல. இதையெல்லாம் புண்ணியராற்று படையில் அந்த செய்திகள் சொல்லி காட்டப்படுகிறது. இந்த மந்திரங்களால் என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லி காட்டப்படுகிறது. எனவே அந்த மாந்திரிகனுக்கு நஞ்சு உண்டானும் சொன்ன நஞ்சு இருக்கும் உடம்புக்குள்ள, ஆனால் தொழிற்படாது, சேட்டை செய்யாது. இதே போல கிணற்றுக்குள்ளே கலங்கள் நீர் இருக்கும். அந்த கலங்கள் நீர் இருக்கின்ற பொழுது அதை அப்படியே பாத்திரத்தில் எடுத்து வந்து அதில் தேற்றங்கொட்டையை போட்டு விட்டால் கலங்கள் தெளிந்து விடும். இந்த கலங்கள் என்னாச்சு, அழியலை, அந்த பாத்திரத்தின் கீழே படிந்து விடும். பாத்திரத்தின் கீழே படிந்து விடும். ஒரு கிணற்றினுக்குள்ளே கலங்கள் நீர் இல்லை, கிணத்துக்குள்ளே அந்த சேத்தமுட்டையை போட்டால் நீர் தெளிவாக இருக்கும். அதுக்கு தன்மை மீளவும் கலங்கள் ஆக்காது. ஆனால் கலங்கள் தன்மை கொடுத்த அவைகளெல்லாம் நீர் கடியிலே படிந்து அடங்கி கிடக்கும். இதே போல முத்தி நிலையிலே சிவஞானிகளிடத்தே ஆணவம் கண்ம மாயை என்பது அழியாது, தொழிற்படாமல் அடங்கி மடங்கி கிடக்கும் என்று அருமையான ஒரு ஓமானத்தை சொல்லி இந்த 52வது அகவலிலே தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய வாகீசம்பரம்.
3: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் சுட்டறுத்தல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்திரு எண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெருஞ்சிவ போது குளுந்தேரல் வா தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊரடிகளடி எனைகள் போற்றே திரு சிற்றம்பலம். நம்ம பார்வதி வதையே அருக்கடலாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகம் திருச்சதகத்தில 21வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இது திருவாசகம் என்பது கடவுளை அடையவோனோ என்கின்ற குறிக்கோளிலே முழுவதுமே இருக்கும். என்ன காரணம் என்றால், உலகத்துல வாழ்ந்து பல கோடி பிறவிகளிலே உலகத்திலே வாழ்ந்து இருக்கிறோம். பல கோடி பிறவிகளிலே உலக வாழ்வில் தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கும். அப்படி உலக வாழ்வில வாழ்வு என்னன்னா, இந்த பெஞ்சாதி உள்ள வீடு வாச பணங்காசு, இவ்வளவுதான் இந்த வாழ்வு. வேறொன்னு பெஞ்சாதி உள்ள வீடு வாச பணங்காசு, அப்புறம் இந்த பட்டம் பதவி, இவ்வளவுதான் வேறொன்னு. அவர்களால் முழு இன்பமானா முழு இன்பம் இல்லை, துன்பத்தோட கலந்த இன்பம் துன்பம் தான். அதனால இப்படி இந்த தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருக்கலாங்கிறதுக்கு தான் இந்த கடவுளோடு சேரணும்னு பாடுறார். தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருக்கலாம். எதுட்டா இந்த பெஞ்சாதி உள்ள மிஷம் இருக்காது, கடங்கார மிஷம் இருக்காது, பங்காளி மிஷம் அமைச்சன மிஷம் இருக்காது. இந்த தொந்தரவு எல்லாம் இல்லாம கடவுள்கிட்ட இருந்துட்டா அமைதியா நிம்மதியா நல்லா இருக்கலாம். அதனாலே இப்ப வெயிலிலே பாலைவனத்துல நடந்து போவது போல இந்த வாழ்வு. கடவுளத்துல போறது நல்ல சோலை, குளிர்ந்த சோலையிலே நின்று அலை நல்ல குளிர்ந்த பானங்களை சாப்பிட்டா எப்படி இருக்கணும், அதுவும் பாலைவனத்துல ஒருத்தர் நடந்தான்னா அவனுக்கு என்னமா இருக்கு, எப்படா போய் நிழலா சேர்றது, எங்கே நிழல் கிடைக்கும், எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று எண்ணும். அதனால எல்லாருமே வந்து கஷ்டம் இல்லாம இருக்கணும், சுகமா இருக்கணும் என்றுதான் எல்லாருக்குமே நினைப்பு வரும். அந்த கஷ்டம் இல்லாம சுகமா இருக்கிறதுங்கிறது உலக வாழ்வுல எப்படியும் கிடைக்காது. உலக வாழ்வுல எப்படியும் கிடைக்காது. அரசனா இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தால் அரசனுக்கு எல்லா வகையான சௌகரியமும் இருக்குது இல்ல. இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் இருக்கும், அந்நிய நாட்டுக்கார வந்துருவான், எதிரி வந்துருவான், அதுக்கு மேல குடும்பத்துல இருக்கிற இதுகளை சொல்லி முடியாது, அப்படியெல்லாம் இருக்கும். எப்படியும் இந்த உலக வாழ்வுங்கிறது ஒரு வகையில துன்பமுடையதாத்தான் இருக்கும். இந்த துன்பமே இல்லாம சுகமாவே இருக்கணுங்கிறதா இந்த கடவுள் சேரும். கடவுள் இடத்துல சேர்ந்துட்டோம்னா நல்லது. கடவுளத்துல சேர்றதுக்கான வழி இருக்குது. நம்ம ஆளுக போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆளுக அமெரிக்கா போயிருக்கிறான், சிங்கப்பூர் போயிருக்கிறான் இல்லவா, நம்மளால போக முடியாம இருக்கிறேன். நம்ம ஆளுக போயிருக்கிறாங்கல்ல, சிங்கப்பூர் மலேசியா லண்டன் எல்லாம் போயிருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த ஆளுக போனத எப்படி போனாங்கிற வகையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் அந்த வகையில போயிருக்கோம். அதே போலத்தான் கடவுளை நம்ம ஊர்ல அடைந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டுக்காரங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கடவுளை அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா நாமளும் அடையலாம். அவங்க எந்த வழியில போனாங்க அப்படிங்கறத விசாரிச்சுக்கிட்டோம்னா அந்த வழியில போனோம். இப்ப தெரியாத ஊருக்கு போறோம்னு வச்சுக்க, அந்த ஊருக்கு போனவனை விசாரிச்சோம்னா சொல்லிடுவாங்க. அதனாலே அப்படி அந்த ஊருக்கு செல்லுகின்ற வழியை சொன்னவர்கள் தான் இந்த நால்வர் குரு. எந்த ஊருக்கு? சிவபுரத்து. சிவபுரத்துக்கு செல்லுவதற்கான வழியை காட்டினவர்கள் இந்த நாலு பேரும். அந்த முறையில இவர் வந்து உலக பொருள் உதவி உன்னையுமே கேட்கல. யாரு? மாணிக்க வாசகர். உலக பொருள் உன்னையுமே கேட்கல. கேட்கலன்னா சிவபெருமான் அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. சிவபெருமான் எல்லாம் கொடுத்துட்டாரு. அவருக்கு இருக்கிறத அத்தனையும் கொடுத்துட்டாரு. அதான் பாருங்க, கேட்காமையே இதை அவரே சொல்லிட்டாரு. வேண்டத்தக்கது அறிவோய், நீ வேண்டும் முழுதும் தருவோய்ன்னுட்டார். ஒன்னு கூட வேண்டாம் வேண்டான்னு தான் பண்ணாரு. குற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன் அப்படின்னாரு. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம்னாரு. அது ராஜயோகம், சிவராஜயோகம். சிவபெருமான இருக்கிற சிவ வாகனம் சகலமும் கொடுத்துட்டார். அதனாலே அப்படி வந்து கடவுளை அடைவதற்கான வழி என்னவென்றால் அன்பினாலே நனைந்து உருகுதல். அன்பினாலே நனைந்து உருகுதல், அவனுடைய புகழை கேட்டல், அவன் புகழை வாசித்தல், அவனை பூசித்தல், இது மாதிரியான செயல்களால். இப்ப இந்த பாட்டு எப்படி வருதுன்னு கேட்டா, சிவபெருமான் இவரை ஆண்டு கொண்டார். மாணிக்க வாசகரை ஆண்டு கொண்டார், அடியவராக ஆக்கி கொண்டார். இன்னும் பக்தர்கள் எல்லாம் பல பேர் இருக்க இவருக்கு அருள் பண்ணி இருக்கிறார். இன்னும் பல பக்தர்கள் எல்லாம் இருக்க இவருக்கு அருள் பண்ணும் போது பல பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பக்தர்களா இருக்க இவருக்கு பக்கத்துல உட்கார வச்சு உபதேசம் பண்ணி இருக்கிறார். இப்படி பண்ணிய உனக்கு நான் என்னமா இருக்கணும்னு தெரியுமா? நெருப்பல் இட்ட வெண்ணெய் போல நான் உருகணும் அப்படிங்கிறார். உன்னுடைய நாமத்தை கேட்ட உடனே, உன்னுடைய பெருமையை கேட்ட உடனே உருகுகிறார். கங்கைய தலையிலே தரித்தவனே, விரிந்த சடையுடையவனே, ரிஷப வாகனத்தை உடையவனே, தேவர்களுக்கு தலைவனே என்று உன்னுடைய பெருமையை கேட்ட உடனேயே உருகுகின்ற அன்புகள் இருக்கிறாங்க. அன்பு செலுத்து கேட்ட உடனேயே, அது தலையன் குன்பு. கேட்ட உடனேயே உருகுதல், அன்பு செலுத்துதல் தலையன். கண்ட பிறகு வந்து உருகுதல், அன்பு செலுத்துதல் இடையன்பு. அப்புறம் அவரால் உபசாரம் பெற்ற பிறகு அவரிடத்தில் அன்பு செலுத்துவது கடையன்பு. கேட்ட உடனேயே அன்பு உண்டாகும், அது தலையன் குன்பு. அந்த மாதிரி அன்புடையவர்கள் பல பேரை பாக்குறோம். இப்ப அப்பர் சுவாமியை பத்தி கேட்டாரு அப்பூஜிகள், அன்பு வந்துருச்சு. திருஞான சம்பந்தரை பத்தி கேட்டாரு சிவலட்சுமி செட்டியாரு, அன்பு உண்டாயிருச்சு. சுந்தரரை பத்தி கேட்டாரு பெருமடல குடும்பநாயனாரு, அன்பு உண்டாயிரு. பார்க்கல, பார்க்காமயே கேட்டவுடனே அன்பு வந்துருச்சு. அப்படி அன்பர்கள் எல்லாம் இருக்க எனக்கு நீ வந்து இவ்வளவு பேரருளை செய்து என்னையும் உருவராக்கி இருங்கடல் சென்னியில் வைத்தா அல்லவா, உனக்கு நான் எப்படி அன்பு செலுத்த வேணும்? உள்ளங்கால இருந்து உச்சி அளவு வரையில் நெஞ்சா இருந்து நான் உருவணும். உள்ளங்கால இருந்து உச்சி வரையில நெஞ்சா இருந்து உருவணும். உடம்பு முழுவதும் கண்ணா இருந்து கண்ணீர் வடிக்கணும். உடம்பு முழுவதும் ரெண்டு கண்ணுல வடிச்சா பத்தாதான், உடம்பு முழுவதும் கண்ணா இருந்து வடிக்க வேணும். இதெல்லாம் இல்ல, நெஞ்சம் உருகல, கண்ணீர் வல்ல. அதனால நெஞ்சம் கல்லுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் நெஞ்சு என் கண்ணானது மரத்தினாலே பண்ணப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இந்த பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரியும். புரியும்னால இதெல்லாம் கொஞ்சம் உச்சகட்டம், இது பக்தியினுடைய உச்சகட்டம். வெள்ளந்தாள் விரிசடையாய், வெள்ளம்னா கங்கை, ஆகாய கங்கை கீழே இறங்கி வந்தது அல்லவா பகீரதனுக்காக. ஆகாய கங்கை கீழே இறங்கி வந்தது. இப்ப 30,000 வருஷம் தவம் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. 30,000 வருஷம் தவம் பண்ணி ஆகாயத்திற்காக வரத சாதாரணமா? ஆகாயத்து இருக்கிற கங்கை வரதுனா சாவா சாமான்யமானே. இங்க இருக்குது நம்ம அங்கே கொஞ்சம் தூரம் கண்ணி வாய்க்க வெட்டுறதுக்கே முடியாம கிடக்குறோம். உண்டா இல்லையா? சாதாரண வேலையா இல்லை. ஆகாயத்தில் இருக்கிற கங்கை பூமிக்கு வந்து அது அவருடைய பாட்டன் இறந்த சாம்பல்ல போய் பாயணும். அதுக்காக தவம் பண்ணாங்க பகீரதன்கிற அரசர். பகீரதன்னா அந்த ராமன் இருந்தார் இல்லையா, அவங்க முன்னோர். ராமனுக்கெல்லாம் பாட்டேன். அயோத்தி அரசன், அயோத்தி மன்னன், சூரிய குலத்து மன்னன் பகீரதன். பகீரதன் கொண்டு வந்தபடியினால கங்கைக்கு பாகீரதின்னு ஒரு பெயர், பாகீரதி என்று கங்கைக்கு ஒரு பெயர். அதனால 30,000 வருஷம் இந்த பண்ணி பூமிக்கு கொண்டு வந்தான் கங்கை. ஆகாய கங்கை பூமிக்கு வந்தா எப்படி இருக்கு அந்த வேகம்? அருவி விழுகிற நீர் பார்த்துட்டு கீழே குற்றாரம் முடியுது, எப்படி இருக்கு? ஆள் அடிச்சிட்டு போயிடாது. ஆகாயத்திலிருந்து கங்கை வந்தா அதைத்தான் அப்பா அப்பர் சுவாமி சொன்னார். மனத்தானாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரத்த ஆயிரம் முகத்தலாயி வையகம் நெளிய பாய்வான் வந்திழி கங்கை என்னும் தையலை சடையில் ஏற்றார் சைக்காடு மேவினாரே என்பது அப்பர் தேவாரம். மாணிக்க வாசகர் மலைமகளை உருவாகம் வைத்தலுமே, மலைமகளாரு பார்வதி உமாதேவியை உருவாகம் வைத்தலுமே, மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும்போது என்னேன், மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும்போது என்னேன், சலமுகத்தால் அவன் கடையில் பாய்ந்தலனேல் தரணியெல்லாம் பிளமுகத்தே முகப்பாய்ந்து விருங்காடாஞ்சாளும். அவன் தலையிலே வந்து அவன் இந்த கங்கையை தாயுடன் அந்த பூமியே பாதாளத்துக்கு போயிருக்கும். அப்படின்னா அந்த கங்கை வேகம் எப்படி இருக்கும்? அதைத்தான் வெள்ளம்னார். இப்ப மழை பெய்தது, நல்ல மழை, வாய்க்கால தண்ணி ஒழிச்சு வாரியில தண்ணி வந்ததுன்னு சொல்றது வேற. வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அப்பா அளவில்லாதது. வெள்ளத்தால் சேதம், சேதம்னு போட்டா என்ன பண்ணுவ? தண்ணீர்னால சேதம்னு போட மாட்டேன். வெள்ளத்தால் சேதம் வேக மாறிடும். தண்ணீர் தான், தண்ணீரினால சேதம்னு போட மாட்டான், வெள்ளத்தால். அதனால வெள்ளங்கிறதா அளவில்லாத வேகத்தோடு வந்தபடியினாலே வெள்ளம்னாரு. இங்கே சிவருமானுடைய சடை கிட்ட வந்த உடனே அந்த வேகம் தாழ்ந்து போச்சான். அந்த வேகம் தாழ்ந்து அருகம்புல் நுனியில பனித்துளி இதங்கினா போல கங்கை அடக்கி விட்டாரான். அருகம்புல் நுனியில பனித்துளி இருந்தா எப்படி இருக்கும் முத்து மாதிரி? அது மாதிரி ஒரு ரோமத்துல அவ்வளவு பெரிய கங்கை அடக்கி விட்டார். ஆர்த்த கங்கை அடக்கு வாட்போக்கியார், ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கியார் கீர்த்திவிகள் கிளர் துறை மீன்களை என்ன நம்ம ஐயர் மலைப்பாட்டு. அதைத்தான் இங்க சொல்றார், வெள்ளந்தாள் வெள்ளம் வந்ததா இங்க தாழ்ந்து போச்சுனார். வெள்ளந்தாள் விசடையாய் விடையாய் உன்னோர் விடையாயினார் சிவவாகனத்தை உடையவனை காலை மாட்டு விரிசடையாய் விரிந்த சடையுடன் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு, விண்ணோர்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவர், என கேட்டு வேட்ட நெஞ்சாய். இப்படி கேட்டவுடனே உருகுன் நண்பர்கள்பா பத்தி அப்படி. இப்ப நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு எந்த பத்திக்கு நமக்கு ஏராளமான தூரம் உண்டா இல்லையா? நமக்கெல்லாம் என்ன இருக்கு? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கு வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்து அவனுக்கே பிச்சியானாள். அன்னையை அத்தனை அன்றே நிறுத்தாள் அகன்றாள், அகலத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன்னாமன் கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. அது அப்படியா கேட்டவுடனே உருகுன்ற அன்பை பத்தி சொல்றார் மாணிக்கவாசகர். ஒரு நல்ல பக்தி உள்ள பெண்ணை போய், பக்தி உள்ள பெண்கள் எழுப்பினார்கள், பக்தி உள்ள ஒரு பெண்ணை போய், பக்தி உள்ள பெண்கள் சில பேர் போய் எழுப்பினார்கள். காலையிலே வழிபாட்டுக்காக, காலையிலே குளிச்சுட்டு போய் சாமியை கும்பிடுறதுக்காக. அப்ப போய் எழுப்பினா அவ படுக்கையிலே படுத்திருந்தான். அவ கிட்ட போய் நமச்சிவாய வாழ்க ரதந்தாள் வாழ்கன்னு வாழ்த்தினார். அப்படி இந்த சத்தத்தை கேட்டும் அவ படுத்திருந்தான். சில பேர் எழுப்பு எழுப்ப தூங்கிட்டு இருக்கான்ல, அது மாதிரி சத்தத்தை கேட்டு அவ படுத்திருந்தா எழுந்திருக்கலாம். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொன்னது இந்த வீதியிலே கீழே கோடியிலே ஊர்த்தி கேட்டுருச்சு காதுல. அவ பஞ்சனையில படுத்திருந்தா, அவ பஞ்சனையில படுத்திருந்தா, வில்வெட்டு மத்தியில படுத்திருந்தா, இந்த சத்தம் அவ காதுக்கு போச்சு, வீதி வழியா போச்சு. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிற சத்தம் அவ காதுல விழுந்தது. விழுந்த உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே சுவாமியை நினைந்து சிவபெருமான நினைந்து உருகி கண்ணீர் ஒடித்து மூர்ச்சையாய் அப்படி பஞ்சனிலிருந்து கீழே புரண்டு விழுந்து ஜீவன் இருக்குதா போயிருச்சா என்கிற நிலையில ஆயிட்டாளாம். அவன் அந்த கொடியில இருந்தவன் சத்தத்தை கேட்டவன், உன் பக்கத்துல வந்து நாங்க சத்தம் போடுற, நீ படுத்து இருக்கிற பக்தினா அதல்லடவி பக்தி என்று பேசுகிறாரு. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதியை அம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன், பாட கேட்டேயும் வாழ்தடங்கன், மாதே வளருதியோ வளருதியோ தூங்குறியா, மாதே வளருதியோ வஞ்செவியோ நெஞ்செவிதான், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரவளி என்று பொருட்டும் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் மூச்சு இருக்குதா இல்லையா என்கின்ற நிலையில் ஆகிவிட்டாள். அப்படி பத்தி அதனடியே பத்தி ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் இன்னே என்னை இதே எந்தோடி பரிசேலோர் எம்பாவாய் என்று அந்த கேட்டவுடனே உருகின்ற அந்த தலையன்பை பத்தி சொல்லுகிறார் அந்த திருவம்பாவையில. அந்த அந்த அதே கருத்து தான் இந்த பாட்டு. வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வெட்ட நெஞ்சாய், வெட்டன்னா அதிகமான அன்புடைய நெஞ்சாய், வெட்ட நெஞ்சாய். அவர்கள் எப்படி என்ன கேட்ட உடனே அந்த மெய்யன்பர்கள் மெய்யர் பரமஞானிகள் என்ன ஆனார்கள்? பள்ளத்துல விழுந்த தண்ணீர் மறுபடி மேல எழுந்து, பள்ளத்துல திடீர் தண்ணி விழுந்துச்சு குத்தி மறுபடி மேல எழுந்திருக்கும் பார்த்திருக்கீங்க. அது போல கீழு மேலுமாக புரண்டு அலறி சிவரை நினைந்து உருகி கண்ணீர் வடிக்கின்றார்கள். வெள்ளந்தாள் விடையாய் உன்னோர் பெருமானே என கேட்டு வேட்டன. என்னை ஆண்டாய். நூத்துக்கு நூறு மார்க் வாங்கின ஆளெல்லாம் விட்டு விட்டு நான் சைப்பர் வாங்கின எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க, உனக்கு எவ்வளவு நன்றி இருந்தவனு நானு. நூத்துக்கு நூறு வாங்கினவன் எல்லாம் விட்டு விட்டு நான் சைப்பர் வாங்கினேன் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க, நான் உனக்கு இவ்வளவு நன்றி செலுத்த வேணும், உன்னை எவ்வளவு வாழ்த்த வேணும், நான் அப்படி செய்யலையே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகம். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் உன்னோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய். பள்ளந்தாள் உரு புணலிற்கு மேலாக பதைத்து உருவும் அவன் நிற்க என்னையாண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சங்கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை நேர்கேயே என்று பாடி பாடுகிறார் மாணிக்கவாசு. அப்படின்னா தன்னுகிட்ட அன்பு இல்லையா, தன்னிடத்துல அன்பு. அப்புறம் பிற்பட்ட பரமஞானிகள் கேட்டவுடனே உருகின்ற பரமஞானிகள், சிவநாமத்தை கேட்டவுடனேயே உருகின்ற பரமஞானிகள். அந்த ஞானிகள் எல்லாம் இருக்க எனக்கு ருசியல நான் எவ்வளவு அன்பு செலுத்திருக்கணும், அது அந்த அன்பு நான் செலுத்தாத காரணம் எனக்கு தீவிர அதிகம் போன அன்பு இடத்துல செலுத்தாத காரணம். இவ்வளவு உபகாரம் பண்ணவனுக்கு நன்றி சொல்றது இல்ல, இவ்வளவு உபகாரம் பண்ணினான் அல்லவா, சாப்பாட்டுக்கே இல்லாம கிடந்தவனுக்கு வீடு கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு காணி நஞ்சை விட்டு பழச்சுக்கிட்டான்னு சொன்னா அவன் என்ன என்ன அவனுக்கு என்ன சொல்றது அவனுக்கு நன்றி வார்த்தை, நன்றி வார்த்தை இருக்குதான்னு. அது போல இவ்வளவு உபகாரம் பண்ணிய உனக்கு நான் நன்றி செலுத்தவில்லை, அது காரணம் என்னுடைய தீவினைங்க. அதனால இதுல என்ன குறிப்புன்னா, சுவாமி நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறார், செய்திருக்கிற உபகாரம், இருக்கிற உபகாரத்தினால கஷ்டம் இருக்கு, அதுவே ஆயினும் கூட ஐயால மனித பிறவியை தந்திருக்கிறார் அல்லவா, ஒரு ஆடு மாடு நாய் கோழியா படைக்காமே மனித பிறவியா கொடுத்துருக்காரு. மனித பிறவியிலையும் பூன்குருடு இல்லாமல் நம்ம படைச்சிருக்காரா. 22வது பாடல், இந்த பாடல் அந்த முதலிலே பாடினார் அல்லவா, நான் இப்படி எல்லாம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உருகல நெஞ்சம் கனியல, நீ செய்த உபகாரத்துக்கு தகுந்தாற் போல நான் செய்யவில்லை, நான் இல்லை நீ செய்த உபகாரத்துக்கு தகுந்தாற் போல நான் இல்லை என்று சொல்லி இந்த பாட்டுல நான் அதுக்கு மேல
3: சிவாய நமஹ. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: தீமை வரும்போது நீ தீமை பயில தீமை கஷ்டப்படாதுன்னு சொன்னா உனக்கு வந்தா தெரியும்பா அப்படின்ட்டு போடுவான். அதனால என்ன பண்ண, நல்ல மகிழ்ச்சியா இருக்குப்பா, அந்த மகிழ்ச்சியா வரும்போது அதை மகிழ்ச்சியா கருதாம இருக்கிற பக்குவப்படுத்திக்கிறான். இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஆள் ஐயா இன்னைக்கு போறேன் நான் எதிர்பார்க்கவில்லை அந்த வீட்டுல, வாங்கய்யா சாப்பிட்டு போலாம் நாங்க. ஆனா நாடா என்ன விசேஷமா தெரியல, இட்டு வைக்கிறாங்க, இந்தியா வைக்கிறாங்க, வடை வைக்கிறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, இதுக்கு சாம்பார் ஊத்துறாங்க, அதுக்கு இது வைக்கிறாங்க, மொளாபுடி வைக்கிறாங்க, அடாடாடாடாடா அப்படிங்கிறீல்ல. அந்த நாள்ல என்ன பண்ணணும், இந்த இடியாப்பம் வைக்கிறாங்க, இட்லி வைக்கிறாங்க, சட்னி சாம்பார் வைக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. திருவருள் இன்னைக்கு என்னமோ இப்படி சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்காட்டு சிவ சிவ என்று நீ அன்னைக்கு அதன் பெரும் மகிழ்ச்சியா கருத. இந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியா கருதாம இருக்கிற பக்குவம் வர வரத்தான் துன்பத்தை துன்பமா கருத மாட்டாள். இப்படி சொன்னது ஒரே ஒரு ஆள் திருவள்ளுவர். இந்த தேனியும் கொடு இதுக்கு இருக்கலாம்ல. இப்ப அவன் எல்லாம் என்ன சில பேர் கூட சொல்லுவாங்க, நம்ம இதுல லாலுடையில ஒருவர், அவர் தன்னுடைய மனைவி அவெல்லாம் இருந்து இப்ப இவருக்கு ஆட்சி இருக்கு 75-79 ஆகுது. ஒரு நாள் கூட தன் மனைவி சமைத்தத அந்த அம்மாலே வருத்தப்படுது. ஏதியா ஏதேன்னு ஒரு புளிப்பா இருக்குதா உப்பா இருக்குன்னு சொன்னா என்ன, நான் ஒன்னும் போட மாட்டேனா, ஒரு நான் கூட சொல்றது இல்லையா. சத்தியம் இது, மனைவி பாராட்டுறாங்க, கூட இருக்கவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு உப்பு போட்டா தேவலாம் அல்லது ஒன்று சொன்னா தேவல, தான் சொல்ல மாட்டேன். யார் படுமாட கொண்ட மனைவி தான் தான் வீட்டுல சாப்பிடுறது சொல்ல மாட்டேன். அவருக்கு என்ன ஒண்ணு, என்ன எல்லாம் இது வரைக்கும் தான் போகுது, இப்ப நம்ம இது வரைக்கும் தான் போகுது எவனும் சொல்றோம், ஆனா செயல்ல கிடையாது. என்ன, கொஞ்சம் ஒரு உப்பு போடும், ஒரு மிளகாயை கிள்ளி போடும், ஒரு மிளகா அதிகம்னு சொல்லுவாங்க தவிர நம்ம அதை கடைபிடிக்க மாட்டோம். அவர் தன் வாழ்நாள் போற அப்படி கடைபிடிக்கல, அவர் அப்படி இயல்பா இருந்துட்டு அவங்க மனைவி வருத்தப்படுவதே அதான். ஒரு இந்த மாதிரி சாப்பிடும் போது ஒரு உப்பு பப்பு இருக்கான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா, இருந்தா இவங்க சாப்பிடலாம. நான் போறேன் ஒரேடியா உரப்பா இருக்கு, அப்புறம் எண்ணெய் எடுத்து கொட்டி தான் சாப்பிட்டேன், எப்படித்தான் சாப்பிட்டாங்களோ அவங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதனால இன்பம் வருகின்ற பொழுது அதை இன்பமாக கருதாமல் இருக்கின்ற அந்த பண்பை வைத்துக் கொண்டால் துன்பம் வரும்போது அந்த பயிற்சி ஏற்படுது. கம்பர் பெருமான், எப்பா நாளைக்கு இந்த அரசெல்லாம் ஒண்ணுதான், நீதான் நாளைக்கே பண்ணன் இருக்கணும் என்று நீ வந்துரு தெரியுதா என்று சொல்லி ஆரம்ப தசரதன் சொன்னாராம். காதல் உத்திலன் இறைவனை ஒப்பு காதல் உத்தி அது கூட பின்னால இது அருமை சொல்கிறேன். கா

என்று இகழவும் இல்லையா. காதல் உற்றிலன் இகழ்ந்திலன், இதெல்லாம் அந்த லட்சம் அல்ல, கோடி போறியா, கோடி போற கடன் இது என்று உணர்ந்தும். இது கடமை தானே அப்பாவுக்கு. பிறகு அந்த காலத்துல மன்னர் ஆட்சியெல்லாம் இது குடியாட்சியா இருந்தது இல்லவா, முடியாட்சி இல்ல, முடியாட்சியா இருந்தது, குடியாட்சி இல்ல. அதனால அப்பாவுக்கு பிறகு புள்ளதான். கடன் இதென்று உணர்ந்தும் சரி, நம்ம அப்பா அந்த மாதிரி இளமையா இருக்கும் போது, தாத்தா அரசு கொடுக்கும் போது எடுத்துக்கிட்டதுனாலதான் 40,000 ஆண்டு ஆண்டாங்க. என்ன பண்றது, நாமும் தான். அதனால காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இதென்று உணர்ந்தும். அடுத்தவரி இளைஞர் உலகம் இல்லையே, யாரு கொற்றவன் ஏவியது அதுவே நீதி என உணர்ந்தும். பாப்பா என்ன சொல்றாங்க, அதுதான் வேதவாக்கு. அது யாது கொற்றவன் ஏவியது, இங்கேயும் சரி பின்னால் நீ வந்து நீ போய் தாளிதம் தடைகள் தாங்க தாங்கறோம் அங்கேயும் அப்படித்தான். யாது எது அப்பா சொன்னாலும் அதுவே நீதி ஏற்கன நினைந்தும். அப்பணி தலை நின்றான், எப்பணி நீ நாளில் இருந்து ஆளணும்பா என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டாராம். இந்த ரெண்டு பேரும் எப்படி ஜென்மத்தை போட்டு கொளுத்தினா கூட அது கொளுத்தாமல் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு ராமாயணத்துல நடத்துறவங்க இருவினை ஒப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சைவ தான் இதுல இருக்கலாம், எண்ணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எங்களுக்கு அப்படி இல்ல, இருவினை ஒப்பு சத்தியம் இது. அதான் இன்பத்துள் இன்பம் விளையாதான் காதல் உச்சிலன் இகழ்ந்திலன். அப்பா நீ போய் தாளிதும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமியல் கொண்டு புனிதமும் காணும் தண்ணி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா என்று சொன்ன உடனே அப்பவும் வருத்தப்படும். ஏன், அது நீ அரசு ஏற்கன்னு சொல்லும் போது மகிழ்ச்சி பட்டிருந்தால் அல்லவா நீ விடுகை என்று சொல்ல போது துறவு மேற்கொண்டது. அப்படி வாழணும்பா, அதான் அப்பா இருவினை ஒப்பு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. எனக்கு என்னப்பா நாயகம், தலைமை இருக்கு, நாயகம் என்ன தலைமை, எனக்கு என்ன தலைமை இருக்குது, நன்று செய்வே தீந்து செய்ய நமக்கெல்லாம் வரும். அதான் யாது கொற்றவன் ஏவி, திருவாசகத்தோடு கம்பராமாயணம் வராது, கம்பராமாயணம் வந்தா திருவாசகம் வராது. ஏன், என்ன தண்டி பிறந்துருமா, வரும் வரும் வரலாம் இல்ல. யாது கொற்றவன் ஏவியது அதுவே நீதி எக்கன நினைந்தும். அப்பணி தலை நின்றான், இதைத்தான் சொல்ற திருவள்ளுவர் தான் இப்படி சொன்னது. அப்ப இன்பத்துள் இன்பம் கிடையாது. இன்னைக்கு காலையில வச்சு பொங்கல் வச்சு இட்லி வச்சு என்ன சிவகுமார் பரமாறு வைக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் வச்சுங்க இன்னும் கொஞ்சம் வச்சுங்க அப்படிங்கிறாங்க. வைக்கும் போது இன்னைக்கு ஆஹா என்று இருந்தா தான் நாளைக்கு எங்கேயாவது சென்னைக்கு போகும்போது ஐயா இன்னைக்கு கடையடைப்பு, கடையதான் கிடையாது, பழக்கடை கூட கிடையாது. சிவ சிவ பாரிஸ்ல இறங்கி போனோம்னா என்ன ஆகுறது, யூனிவர்சிட்டி போய் அப்புறம் மயிலாப்பூர் போய் எல்லாம் வரணும்னா ஒரு பழக்கடை கூட கிடையாது. நேத்து சிவ என்ன நெய்வேலியில அறாரா இந்த புறம் பொங்கல் அந்த புறம் இட்லி சாம்பார் சட்னி மிளகா அப்படி வேணுமானு கேட்டாங்களேன்னு, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்தா அன்னைக்கு பழக்கடை இல்லைன்னு கூட மயிலாப்பூர்ல தவிக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணணும், திருவருள் ஐயா போறியா போறும், உங்க அன்பு ரொம்ப அருமையா, இதுக்கு மேல என்னால முடியலையா என்று சொல்லிவிட்டு அதை பத்தி ஒரு பெருமகிழ்ச்சி வரக்கூடாது. இருந்தா தான் அன்னைக்கு பழம் கூட இல்லாத போது மெதுவா நம்முடைய கால்நடையில மயிலாப்பூர் போயிட்டு இருப்போம். அருமையான இவையெல்லாம் நீதி, இதுக்காகத்தான் சொல்றமே தவிர இந்தவையெல்லாம் இவன் முன்னே நடந்தவருடைய கூற்றை சொல்லுவதே இதற்குன்னா நாம் பின்னே அது போல பின்பற்றி நடப்பதற்கு தான். கற்க திருவள்ளுவர் கசடர கற்க, கற்றவின் அதற்கு தக நிற்க, அதற்கு தக நிற்க வரமாட்டா அப்படி எங்கேயும் வருவார். ஆகவேதான் இப்பொழுது வருன உலகியல் முன்னை வல்வீன, அதனால இப்ப இந்த பாசுரம் கேட்பதற்கு என்ன தகுதி வேணும்னர், எந்த பாசுரம் இப்ப சொல்ல போற பாசுரம், இருவினை ஒப்பு இருக்கணும். எது இப்ப நம்ம சொன்னது, அப்ப நல்லதுல மகிழ்ச்சி வருகின்ற பொழுது அதை மகிழ்ச்சியில் திளைப்பதோ, துக்கம் வருகின்ற பொழுது துக்கத்தில் அதை திளைப்பதோ வரக்கூடாது. நன்மை வரினும் தீமை வரினும் ரெண்டு ஒப்ப திருவருள் நாம செய்ததுக்கு நமக்கு அனுபவிக்கணும், அது அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும். தாய்மானார் நன்மை வரினும் வருக, மற்ற தீமை வரினும் வருக, மற்ற எது வரினும் வருக, அவ்வளவுதான் இப்படிப்பட்ட நோக்கு. அதா இந்த மாதிரி இருவினை ஒப்பு யாருக்கு வந்ததாம், அந்த பாண்டி மன்னனுக்கு. அதனாலதான் இந்த பாசுரம் கேட்க முடிஞ்சுதான். முன்னை வல்வினையும் நீங்க முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான். எதனால, வீணைகள் ஒத்து தூள என நிற்றலாலி. நல்வினை தீவினை ரெண்டும் ஒப்ப கருதும்படியான அந்த எண்ணம் வந்ததுனால இந்த பாசுரத்தை கேட்கலான். அப்ப இந்த பாசுரம் அவ்வளவு பெரிய பாசுரம், உயர்ந்த பாசுரம். உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும் நீலாவு மெய் நேரீசி.

0: ஒழுக்கம். ஒழுக்கம்னா வழி வழியாக சொல்லுகின்ற மறைகள்ல சொல்லப்படுகிற ஒழுக்கம். மறைகள் சொல்லுகிறேன், திருக்குறள் நான்மறைதான், அதுல சொல்லப்படுகிற ஒழுக்கம் தான். அதுதான் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய் நெறி. அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய வேண்டிய அந்த நெறி, நிறைவாக அந்த ஆன்மா அடைய வேண்டிய நெறி சிவநெறியதென்பதும், சிவநெறிதான் தலையாய நெறி, நிலையாய நெறி என்பதும் காலறிவாய் அமானர்கள் காண்கிறார்கனும் பலர் புகழ் தென்னவன் அறியும் பான்மையால். இந்த திருப்பாசுரத்தை கேட்கணும்னா இந்த தகுதி வரணும். இந்த தகுதி மன்னனுக்கு இருக்குது, அந்த அமலர்களுக்கு இல்ல. இல்லையானாலும் நல்லவருக்கு வந்தது ஒட்டி தீவிர கிடைக்குது. நல்லவர் ஒருவரனால அவர்களும் இந்த கேட்கும்படி ஆயிட்டலாம். இப்படி முன்னுரை சொல்லி இந்த பதிகத்தை சொல்கிறார். என்ன பதியம்? வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சொல்லு வையகமும் துயர் தீர்கவே. முதல் பாசுரம் இந்த வையகம், இந்த உலகம் துன்பத்தினின்றும் நீங்க வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் ஒன்று, நல்ல அந்தனர்களும் வானவர்கள், வானவர் ஆனினம் வானவர்களும் ஆனினம் பசுக்கூட்டங்களும் வாழ்க என்று சொன்னார். இரண்டாவது வீழ்க தன்புணல், நல்ல மழை காலத்துல மழை அருமையா பெய்யும். வேந்தனும் ஓங்குக, நாட்டை ஆளுகின்ற ஆட்சி சிறப்பா இருக்கும். அப்ப முடியாட்சி, இப்ப குடியாட்சி, எப்படி இருந்தாலும் ஆட்சி சரியா இருக்கும், சரியா இருக்கும். சிவஜீவ அல்ல, வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது. நான்காவது இந்த தீமையான செயல்கள் எல்லாம், தீமையான நினைவுகள், தீய செயல்கள், தீய சொற்கள், இவையெல்லாம் நீங்கள் ஆழ்க தீயது. எங்கு பார்த்தாலும் எல்லாம் அரண் நாமமே சொல்லு. நெய்வேலியில போனா சிவசிவா சிவசிவா சிவசிவா, அதனால எங்கும் அரண் நாமமே சூழ்கே. இது இருந்ததுன்னாப்பா வையகம் துயர் தீரும் என்று பண்றேன். இதான் பாட்டு நாலு வரி. இந்த நாலு வரி பாட்டுக்கு நான்கு பாடல் உரை எழுதுகிறார் நம்முடைய சேக்கிழார். காலையில் என்ன சொன்னோம், சேக்கிழார் வந்து என்ன சொன்ன, எந்த ஆசிரியர் மட்டுமல்ல, வெறும் ஒரு இந்த இலக்கிய ஆசிரியர் மட்டுமல்ல, நல்ல ஒரு சமய அமைப்பில சொல்கின்ற சமய ஆசிரியரும் ஆவர். இப்பொழுது ஒரு உரையாசிரியரும் ஆவர், உரையாசிரியரும் ஆவர். பாசுரம் ஏழாம் நூற்றாண்டுல பாடினது எங்கே, வையக்கரையில. பனிரெண்டாம் நூற்றாண்டுல அந்த பாசுரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வரிக்கு வரி உரை எழுதுகிறார். இப்படி நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையுமாயிருக்கின்ற இன்னொரு இலக்கியம் உண்டா? இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இருக்கிறதா பிறர் விட்டு எண்ண முடியுமா? இல்லைன்னு ஒரே நூல். காப்பியத்திற்கு காப்பியமாய், வரலாற்றுக்கு வரலாறாய், உரைக்கு உரைய. இப்ப அந்த உரை இதை சொல்லுகிறோம். எது ஒரே ஒரு பாட்டு, எது வாழ்க அது மாதிரி இருபது பாசுரம் இருக்குது, பனிரெண்டு பாசுரம் இருக்கு, இருபத்தி மூணு பாடல்கள் உரை செய்கிறார். இதை யோகிதையா செய்தோம்னா இது ஒரு ஒரு திருவரை மற்றவர்களுக்கு ஒன்னே தான் போதும். திருமுக பாசுரம் என்று போட்டிருந்தா காலையிலிருந்து தொடங்கி சாயந்தரம் அஞ்சரை இல்ல அஞ்சே முக்கானா கூட ரெட்டியார் ஐயா கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் இருக்க மன்னிக்கணும்னு சொல்லி அஞ்சே முக்காலுக்கு முடிக்கணும். யோகிதையா படிச்சா விட்டுருங்க அதுக்கு மேல. அப்படிப்பட்ட அருமையான அமைப்பு பாருங்க. வந்தனர் தேவர் ஆண் இனங்கள் வாழ்க என்று, என்ன அந்த பாசுரம் எப்படி சொல்லுது, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். அப்ப மூன்று வாழணும், அந்தனர் தேவர் ஆண் இனம் வாழ்க அப்படின்னா. ஏன் சொன்னாரு, இந்த மெய்மொழி பயன் உலகம் இன்புற சந்த வேள்விகள் முதல் சங்கரர்க்கு முன் வந்த அச்சனை வழிபாடு மன்னவாம். இந்த அந்தனர் வாழ்க என்பது இருக்குன்னு கேட்டா நல்ல வழிபாடு, மிகவும் வேள்வி போன்ற வழிபாடுகள் எல்லாம் வளரணும். அந்த வழிபாட்டை ஏற்பவர்கள் யார் என்று கேட்டா தேவர், அதை ஏற்பவர்கள். சரி, அந்த வழிபாட்டை ஏற்பவர்கள் தேவரும் வாழணும். சரி, அந்த வழிபாட்டுக்கு முக்கியமான உறுப்பு எது என்று கேட்டால் பசுதான். ஏன், அது ஐந்து பொருள்களாலும் நமக்கு தருகிறது. இப்ப அந்த ஐந்து பொருள் வெவ்வேறு மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த மலம், அந்த கோமியம் எல்லாம் அதெல்லாம் அல்ல, வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கு. அல்ல, மலம் கோமியம் தான். ஏன், இன்னைக்கு திருநீரா இருப்பது எது, முற்போக்குல வேற ஏதாவது, சரி அந்த இடத்த விட்டுட்டு திருநீருக்கு வேற எதையான பண்ண முடியுமா? பசுஞ்சானம் தான் இன்னைக்கு திருநீருக்கு கேட்டதுன்னு சொல்றேன். அதுலயே அந்த பசு நீரையும் அதை விட்டு குழைச்சு செய்யணும்லாம் சொல்றேன். சிவராத்திரிக்கு முன்னால் அது விதியெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட விதி இருக்கு, அப்படிதான் இருக்கு. சரி, அப்ப அதை இட்டதுனால இது வரைக்கும் யார் கேட்டா, இல்ல நீங்க இனிமே இதை விட்டுட்டு வேற தொடர்னா வேற என்ன தொட முடியும், திருநீர், திருநீருக்கு வேற எதை தொட்டு இடவுது. அதனால் அந்த ஐந்து அந்த ஆண்டத்தில் இருக்கிற அந்த நீரும் மலமும் உடலுக்கு ஏற்றது. உடலுக்கு நன்மை பயப்பது என்பதை அன்னைக்கே கண்டாங்க. அதனால் சொன்னாங்க அல்லவா, அதுக்கு மாற்றம்லாங்க. ஆகவேதான் அந்த பசு வாழ்க்கை அண்மைய காலத்துல இந்த பசு வந்து என்னமோ கொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே உடனே இவரு பிடிக்கிற கருப்பூரி பிடிக்கிறாங்க அல்லவா. ஏன்னா இவன் என்ன நினைச்சுக்கிறான்னு கேட்டா, பசுன்னா பார்ப்பனருக்கு உரியது, பார்ப்பன வேதம் தான் அந்த பசுமாட்ட கொல்லக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவ்வளவுதான் ஞானம், படிச்சு தொலைச்சாதான். தொல்காப்பியம், தொல்காப்பியம் வேந்துவிடு முனைகர் வேற்றுப்புல கலவில் ஆ தந்து ஓம்பல் மேவற்றாகும். படிடா தொல்காப்பியத்தா, தமிழன் உள்ளாது, பார்ப்பன எழுதுனது இல்ல, வேதம் அல்ல, தொல்காப்பியம். ஒரு பக்கம் மொழியியல், ஒரு பக்கம் வாழ்வியல், ரெண்டையும் சொல்லுது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குமானா என்ன செய்வாங்களாம், போர் திடீர்னு போய் பாய மாட்டான் போலாம். தமிழனுடைய போர் முறை பாத்தீங்கன்னா, எந்த ஒண்ணுமே சொல்றேன், இவனுடைய நிலை தனித்தது. ஆளா போய் எப்படியோ கட்டுக்கூட்டானி என்று வருத்தமா இருக்கு. தூங்கும் போது இது அவன் தள்ள கொண்டு போடுறது இல்ல, முன்னையே சொல்லிடுவான், இந்த நாட்டுல நாங்க இத்தனாம் தேதி படையெடுக்க போறோம், அதற்கு முன்னர் இன்னன்னாரெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியில் செல்லுங்கள் என்று சொல்லுவான். புறநானூறு, அதுல முதல் இது ஆவும் பசு. ஆணியர் பார்ப்பன மக்களும் சொன்னவனே சொல்லுவோம், அதுக்கெல்லாம் வேற்ற விளக்கம் எல்லாம் இருக்குது. பார்ப்பன மக்களும் பெண்டிரும், பெண்கள் எல்லாம் போயிடுங்கம்மா, ஏன்னா இங்க போர் நடக்க போகுது, நீங்க அநியாயமா இறக்கக்கூடாதுமா. இந்த அநியாயமா வரக்கூடாது, யார் எதிரியோ அவனும் தனக்கு தான் போர் இருக்கணுமே தவிர, அது கருதி மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது, அவற்றை கருதி அவன் தமிழன். அதனால ஆவும் ஆணியல் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடைய இரும், நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் போயிடுங்கயா, நீங்களே மருத்துவமனைக்கு போறீங்க, இங்க இருக்காதீங்க. அப்புறம் பெண்டிரும் பிணியுடைய இரும், ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பெணியுடைய இரும், பொன்போல் புதல்வர் பெறாதீரும். மக்களை பெறாதவங்க இப்பதான் கல்யாணம் ஆச்சு, மக்கள் பேரே வாய்க்கல, என்ன தம்பதியோட அங்க வெளியில போடுங்க. ஏன்னா நாட்டுக்கு செய்கிற தொண்டில் மக்கள் பேர் என்பது ஒன்று. எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின், நாங்க இத்தனாம் தேதியில் நாங்க போர் சொல்ல போறோம், எனவே நீங்க போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் காது இருந்து அது உணர முடியாத தன்மை இருந்தா போயிடுவாங்க. இந்த பசு மட்டும் அதுக்கு காது இல்ல, அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா, அந்த பசுவே இவங்க போய் ஓட்டிட்டு வந்துருவாங்களாம். யார் இந்த அதிரு அப்படி ஓட்டி வரும்போது அந்த காரம் என்ன பண்ணுவான், ஏன்டா என் பசுமாட்டை ஓட்டுறேம்மா, அதுவே தகராறா வந்துடும். ஆனா பசுமாட்டை ஓட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் எங்க இருக்குது, பக்கா புறநானூர்ல தொல்காப்பியத்தில் இருக்கு. பசுன்னு அதை நினைச்சுக்கிட்டான், பசுன்னு அவங்கதான் அதுக்கு சொந்தம், நாமெல்லாம் அதுக்கு சொந்தம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன பண்றது, புறநானூரும் அந்த தொல்காப்பியமே எந்த நூல்ட, பக்கா தமிழன் நூல். என்னமோ குட்டிச்சவர் படிச்சு தொலைக்காம இருந்தா என்ன பண்றது. அதனால் அந்த பசு வந்து வாழ வைப்பது நமக்கு எல்லாருக்குமே பொறுப்பு, கொல்லப்படக்கூடாது. பசு மட்டும் என்ன, எந்த உயிருமே கொல்லப்படக்கூடாது. அதை ஏன் சிறப்பா சொன்னாங்கன்னா, அது வந்து இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் உதவுவதனாலே, அதனுடைய பயன் கொஞ்சம் புண்ணியத்திற்கு உதவுவதனால இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம காக்கும். அதனாலதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் வாழ்க அந்த வானவர் ஆணினம் அருமையான அந்த இது. அதான் அதுக்கு ஏன் சொன்னார்னு கேட்டா, இவையினுடைய இதனுடைய பயன் என்னன்னு கேட்டா, நல்ல நாட்டில் வேள்விகள் நடக்க வேண்டும், பெருமானுக்கு அர்ச்சனை வழிபாடு பெருக வேண்டும். அப்ப வேள்விகளும் அர்ச்சனையும் நன்கு நடந்தால்தான் நாட்டில் நல்ல வளம் இருக்கும், மக்களுடைய மனநலம் தடையும், நாட்டில் எதிரி மற்றவை எல்லாம் வராது, தீங்கு நீங்கி இருக்கும் என்பதற்காகத்தான் இதை முன்னர் கூறினார். அப்ப இந்த ஒரு வரிக்கு விளக்கம் இது, ஒரு வரிக்கு விளக்கம். இனி அடுத்தது வேள்வினற்பயன், அடுத்தது என்னது, வாழ்க அந்தனர் வானவரானினம். அப்புறம் அதுல பாருங்க, வேள்வி ஏன் தனியா சொன்னார்னு கேட்டா, அதுவும் வந்து நமக்கு மழை பெய்வதற்கு நல்ல வேள்விகள் வேண்டும், வேள்விகள் நல்ல சிறப்பா இருந்தா தான் மழை பொழியும் என்று சொல்லுங்களா. அதான் சொல்லுகிறார், வேள்வி நற்பயன் வீழ்புணல் ஆவது, நல்ல வேள்வி இருந்தா தான் வீழ்புணல் நல்ல மழை அருமையா பெய்யும் அல்லவா. அப்ப நல்லா தானா மழை பெய்யணும், அல்லாமலும் நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பாதலால். நீங்க வேள்வினற்பயன் வீழ்புணலாவது, நல்ல வேள்விகள் நடக்குமானால் மழை இடையறாது பெய்யும். ரெண்டாவது இது வந்து என்ன, பொதுநிலை. இனி சிறப்பு நிலை, பெருமானுக்கு நீ வந்து பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்வதென்றால் முதல் முதல் அதற்கு என்ன, திருமுழுக்கு செய்யணும். திருமுழுக்கு செய்வது நீங்க பால்கள் சந்தனம் எல்லாம் பின்னால பஞ்சாமிரதம் எல்லாம், முதல்ல ஏதோ வேணும், தண்ணிய ஊற்றணும், தண்ணி முதல்ல வேணும். அதுக்கு தண்ணி வேணும்னா என்ன வேணும், அருமையாக இது வேணும், இது மழை வேணும்னா. திருவள்ளுவர் வான் சிறப்புல அவர் இல்லேங்கிற கொள்கையில கொண்டு சேர்த்திருக்கீங்களே முட்டாள்களே, முட்டாள்களே இந்த குரலை படிங்க, மழை பெய்யலன்னா என்னென்ன தீங்கு வரும்னு சொல்லிட்டே வர்றார். அதுல ஒரு குரல், சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல். அவர் கடவுள் இல்லேங்கிற கொள்கை இருந்தா அந்த குரலே இருக்கக்கூடாது. சிறப்போடு பூசணி செல்லாது எப்ப, வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யலன்னா நாட்டில திருக்கோயில்களிலோ அல்லது நீங்கள் வீட்டிலேயோ நடக்கிற வழிபாடு நடவாதுன்னு சொல்லுங்க. அப்ப வழிபாடு தமிழன் அப்படி செய்திருந்ததனால்தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிற்று. அவருக்கு அந்த கடவுள் கொள்கை இருந்ததனால் தான் சொல்லுவாய்கள். எனவே சகாரா பாலைவனமா நெத்திய போட்ட திருவள்ளுவர் நாங்க வெறும் கல்லுன்னு தான் சொல்லிக்குவோம். உடம்ப அடிச்சதுன்னா சொல்லிக்கலாம், அதுக்கு போய் பேசிக்கலாம். அது வானம் வரக்கு நீர் பத்து குரல்ல ஒரு குரல் அப்படி சமய நெறியா இருக்கு. நாங்களா திணிச்சோம் அந்த குரலை இல்லையே. அதுல வேற ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வான வேடிக்கை பாடா போன பருமையானதான் அதனால. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதுக்கு இந்த குரல் குரல் எழுதணும்னா கொஞ்சம் சமய நெறி தெரியணும். சிறப்போடு பூசணி, சிறப்பு வழிபாடும் நடக்காது, பூசணி நித்திய வழிபாடு நடக்காது. அப்ப எதை முன்ன வச்ச? சிறப்பு வழிபாட்டை முன்ன வச்ச. ஏன் வைத்த? காத்து எண்ணிக்கை வந்து குடங்குடமா முத்துக்குமார சுவாமிக்கு ஊத்துறோம் பதிச்சு கோயில்ல. ஏன் இன்னைக்கு குடங்குடமா ஊத்தணும் சந்தனத்தையும் பாலையும்னா, மற்ற நாள்ல இருக்கும் ஊனத்தடிக்கு ஊத்துருக்கும் ஆச்சாரியர் என்ன பண்ணுவாரு, சிவசிவா முருகா முருகான்னு வெறும் தண்ணி ஊத்திட்டு போயிருக்கேன். கிடைச்சிருக்கும் சிறிது வயிற்றுக்கும் எப்படி உங்களை கிடைச்சிருக்கும், அது மேல கூட படாது, அப்படி ஏதோ பால விஷயம் பண்ணிருக்கும். இந்த மாதிரி 29 நாள் நடத்துவதை அந்த வழிபாட்டின் குறையை நீக்கத்தான் கார்த்திகை அன்னைக்கு குடங்குடமா ஊத்துறது. ஏன் ஊத்துறாங்க? படிய புத்தரது தெரியும். அப்ப சிறப்புகள், அதாவது நீங்க சிறப்பு பூசணிங்கிற அருமையான தமிழ் விளங்காது தமிழனுக்கு. ஏன் வர முடியாது? நைமித்தியம் நித்தியம்னு பேரு. நைமித்தியம் சிறப்பு வழிபாடு கார்த்திகையில சஷ்டியில செய்யறதெல்லாம், பங்குனி உத்தரவு எல்லாம் செய்யறதெல்லாம். நித்தியம் தன் நாள் வழிபாடு. அதுல சிறப்போடு பூசணியின் போது நைமித்தியத்தை முன்னே கூறி பிறகு நித்திய பூஜை சொல்றார். ஏன் சொன்னார்? இதெல்லாம் பரிமையாளம் தான். நீங்க அந்த குரல் குரல் அதுக்கு ஞானம் சமய ஞானம் இருக்கணும். சமய ஞானம் அதுக்கு அன்பு. இப்ப எழுதி என்ன எழுத? சிறப்படு சிறப்படு பூசணி பூசணி செல்லாது செல்லாது. உரையாட உரையான்னு கேக்குறேன். சிறப்பாவது யாவது, பூசணியாவது யாவது, ரெண்டாவது தியாரம், ரெண்டாவது தியாரமே சொல்றேன். இப்போ என்ன எழுதிருக்கீங்க? நீங்க கிழிச்சிருவீங்க. ஏன் அந்த மாதிரி சிறப்பு வழிபாட்டை முன்னே கூறினார்னா, இந்த நித்தியமா நாள்தோறும் செய்யற வழிபாட்டுல சில குறை நிறை இருக்கும். பால் இல்லாம இருக்கும், திருநாளை பஞ்சாமிரதம். இன்னைக்கு பழமே கடைகள் எல்லாம் காவட்டா இருக்குதுயா, பஞ்சாமிரதம் பண்ண முடியாது. சரி இல்லன்னா பரவாயில்ல உண்டு என்ன பண்றோம், பஞ்சாமரத்தை போட உடம்பு கொடுத்தோம். ஆகவே நாள் வழிபாட்டுல தினமும் செய்யற வழிபாட்டுல சில குறைகள் இருக்கும். இந்த குறைகள் நீங்குவதற்காக செய்யப்படுவதுதான் சிறப்பு வழிபாடு. இவ்வளவு எழுதுவார அவரு. நடத்துற முண்டங்கள் நாங்க சொல்லணும். நித்தியத்தில் தாழ்வு தீர செய்வது நைமித்திய மாதிரி அதனை முற்கூறினா பரிமையாளர் விளங்குதான் வழங்கணும். அதனால முண்டை விளங்காது, விட்டே விட்டான். வேணாண்டான நித்தியத்தில் நித்தியம்னா நாள் வழிபாட்டில் தாழ்வு தீர செய்வது. நீங்க அன்னைக்கு பால் கிடைக்காமலோ பஞ்சாமலம் கிடைக்காமலோ அல்லது நீங்க செய்யற பூஜையில கொஞ்சம் வடிவியோ அல்லது காலம் தள்ளியோ எங்க வெளியில போயிருப்பீங்க, அன்னைக்கு 2 மணிக்கு வந்திருப்பீங்க, சிவச்சிவா அன்னைக்கு மத்தியான வழிபாடு இன்னைக்கு 3 மணிக்கு செய்யறமே என்ன, அந்த மாதிரி இருக்கிற தாழ்வு நீங்க செய்வது நைமித்திக மாதலின் முதல்ல சிறப்பை சொல்லி பிறகு பூசணி கூறினா. இந்த குரலுக்கு கை வைக்கணும்னா சமயத்துறையில எண்ணம் இருக்கணும், சமய வழிபாட்டுடைய சிறப்பு தெரியணும், இல்லைன்னா ஆன் பீச் தூக்கிற வேண்டியதான். வழியில போறதெல்லாம் எழுதப்படாது திருக்குறளுக்கு.
1: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: ஆருமையா பாண்டார் மனுஷன் என்ன பண்றது? ஆகவேதான் இந்த யாகா நா காக்கிலேயே அதனால சொல்லிவிட்டுமே. யாருக்கு? ஞான பூங்கோதையாருடைய கூந்தலுக்குமோ என்று கேட்டவுடனே ஆம் என்று சொல்லிவிட்டுமே. ஆதலால் போதையார் உலகம் இந்த புனித யார் பரஞான பூங்கோதையார் குடற்கு தீங்கு கூறிய கொடியனாவின் தீதையார் பொறுப்பர் அவரன்றி திருக்காலத்தி காதையார் குழையினாரை காலத்தி கையில என்ன. அங்கிருந்தவாறே ஒரு அருமையான நூலை பாடினாராம். எங்க குளத்தை இப்ப வந்து அந்த வெப்பமெல்லாம் தந்து போயிட்டு இன்னும் எப்படி இருந்தது? ஒரே வெப்பமா இருந்தது. நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு மாதிரி குடரோடு துடைக்கி முடைக்கேடு ஆற்றுங்கிற மாதிரி அப்படி வெப்பம் இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்ட, மாசில் வீணையும் மாலை மதியமும் அது மாதிரி குளிர்ந்து போச்சு இப்ப உடம்பு. அதனால அங்கிருந்தவாறே கைலை பாதி காலத்தி பாதின்னு ஒரு அருமையான அது 11ஆம் திருமுறையில் இருக்குது. 11ஆம் திருமுறையில் அப்போ ஒரு பாட்டு கையிலை, அடுத்தது காயலத்து, அடுத்த பாட்டு கையிலை. அப்படின்னா 1, 3, 5 எல்லாம் பொறுக்கனா கையிலை பத்தி பேசலாம், 2, 4, 6 எல்லாம் காலத்தை பத்தி பேசலாம். ரொம்ப அருமையான பாடல் 11ஆம் திருமுறையில இருக்குது. அந்த நூலை பாடினாராம். அப்படி பாடுகின்ற போது நீங்க போற போக்கில் இதுல வேற இந்த போதையார் உலகம் இந்தங்கிறாரு. போதையார்னு போதைன்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம் ஞானமே வடிவாக இருக்கிற அந்த அம்மை என்று சொன்னார். இந்த போதையாருங்கிறதுக்கு எங்க ஞாபகம் வரணும்? ஞானசம்பந்த தேவாரம். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுர தானியனை ஆண்டவன். நீ அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஞானம் கொடுத்ததுன்னு ஞானம் சேக்கலார் பேசுறாரு. ஒரு ஆள் அங்கிருந்து வந்து, ஐயா ஞான சம்பந்தர் காலம் 5வது நூற்றாண்டு, இது 7வது நூற்றாண்டு, உங்க சேக்கலார் காலம் 12வது நூற்றாண்டு, 500 ஆண்டுக்கு பின்ன வந்தவர் எப்படியா வந்து ஆண்டவன் தன்னுடைய மனைவியோடு வந்து அந்த கிண்ணத்துல ஞானம் கொடுத்தாருன்னு சொல்றாரு, இவர் பார்த்த மாதிரி சொல்றாரு சார், எப்படி வந்ததுன்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறேன்னு உக்காரா. ஞான சம்பந்தருடைய இந்த பதியம் தான் அந்த அந்த அந்த வரலாற்றுக்கு இது ஞானம் கொடுத்த அந்த பகுதிக்கு இந்த 2 வரி தான் அகச்சான்று. ஞான சம்பந்தரே பாடுறாரு, அப்பா எனக்கு 3 வயசுல என்ன செய்தான் தெரியுமா, எங்க அம்மைய பேர் போதையார் பொற்கிண்ணத்து. ஞானத்தோட அந்த பொன் கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, எங்க அம்மைய பேர் போதையார் பொற்கிண்ணத்து எடுத்து வச்சு என்னறிய சிவஞானத்து இன்னும் இது குறைச்சி ஊட்டினாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டவொடனே இந்த வாயில வடிஞ்சது பாருக்கு அதை நான் விட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்பா என்ன பண்ணாங்க, குளத்துல குளிச்சாங்க, குளிச்சிட்டு மேல வந்து தாதையார் முனி ஊரே அப்ப அப்படியே பார்த்துட்டு யாரா கொடுத்தது யார் கொடுத்த பால் சாப்பிட்டா என்று எங்க அப்பா கோவிச்சுக்கிட்டாங்க. அப்படி எங்க அப்பா உடலப்பா கோவிக்கும்படியாக எங்க உயிரப்பா கொடுத்தார்னு பேசுறாரு இந்த பதியத்துல. அப்படி கொடுத்தது யாருப்பா, உயிரப்பான்னா தாதையார் குழையினும் காதல தோடு போட்டு கருமலை வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்தது. ஞான சம்பந்தருடைய வரலாறு மற்ற வரலாற்றுகள் அகச்சான்றுகள் அப்படியே கொழுந்து தண்ணீர் அந்த தொடரையும் எடுத்து வச்சிருக்கிறார். இப்ப கதை ரொம்ப சின்ன கதை, ஏன்னா இப்ப கரையேற்றிட்டு அவ்வளவுதான். ஆனா அவர் சொல்லுகிற ஆட்சிகள் தான் முக்கியம். இப்படி அந்த கைலை பாதி காலத்தி பாதி அதை உடனே எடுத்துட்டு வந்தேன். இந்த கைலை பாதி காலத்தி பாதி இந்த பகுதி 11வது திருமுறை, இதுல ஒரு 4 பாட்டு சொல்லலாம்னு இது ரொம்ப நேரம் ஆகி போச்சு. கைலை பாதி காலத்தி பாதியில அப்புறம் ஏதேனும் ஒரு பாட்டு வேணும்னா அது சொல்லலாம் அப்படி வேணா சொல்லலாம். ஒரு ஒன்னு முதல் பாட்டு பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா இது கைலாயம், அடுத்ததெல்லாம் காலத்தியா இருக்கிற பாடல். சொல்லிடுற ஒரே ஒரு பாட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன் அல்லவா, மணி ஆகி போச்சு. அதுக்காகத்தான் நாங்க இதை வந்து முத நாள வச்சோம். பாலா பொழுது கழிக்கின்றார், ஒரு அருமையான பாட்டு சொல்றா. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் சும்மா வீண் பொழுது போய்கிட்டு இருக்கானேப்பா ஏயா அப்படின்னாரு. பாலா பொழுது கழிக்கின்றார் மானிடவர் கேளார்கொல் அந்தோ கிடிப்பட்டார். கேட்க மாட்டேங்கிறாங்களே, எத்தனையோ கதை ஊர்க்கதை கேட்கிறாங்களே தவிர இந்த கதையே கேட்கலையே அப்படின்னாரு. என்ன கதைங்க, சும்மா சொல்லுங்க என்ன கதைங்க. இதெல்லாம் பாருங்க பாடுறது சஸ்பென்ஸா வச்சு பாடுறது. உலகத்துல வாழா பொழுது கழிக்கின்றார் பாட்டு பார்த்தா வெண்பாதான் 11வது திருமுறையில் இருக்குது. கையிலே பாதி காலத்தி பாதி வாழா பொழுது கழிக்கின்றார் மானிடவர் இந்த உலகத்துல பாவம் வீணா பொழுது போயிட்டு இருக்காங்களேப்பா அறிந்தாரு. என்ன சாமி என்ன என்ன அறிந்தாரு. கேளார்கொள் இக்கதையை, இந்த கதையை கேட்க மாட்டேங்கிறாங்களே அறிந்தாரு. எந்த கதை சாமி எந்த கதை, அது சொல்லிட்டு சொன்ன அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் எங்க உத்தி, நீ உத்தி உத்திங்கிற 20வது நூற்றாண்டுல பிஹெச்டில எங்க ஆசிரியர் எப்படி பத்தியாரு. கேளார்கொள் இக்கதையை, கேட்க மாட்டேங்கிறாங்களே இந்த கதையினர் என்னன்னாரு. கீழாடை அன்னர்க்கு அணுக்கராய் காலத்தி உள் நின்ற கண்ணப்பர் ஆவார் கதை. எத்தனையோ கதையை கேட்கிறாங்கல்ல இந்த மக்கள், இந்த காலத்தில் இருக்கிற கண்ணப்பனாத கண்ணப்பருடைய கதையை கேட்க மாட்டேங்கிறாங்களே. கேட்டிருந்தா எவ்வளவு அன்பு செலுத்துவாங்க. ஆகவே கையில காலத்தில் நினைக்கும் போது யார் நினைச்சிருக்கிறார், கண்ணப்பர் நினைச்சு ஒரு பாட்டு. இது இந்த 100 பாட்டுல இது ஒரு பாட்டு.
2: நூறு பாட்டு பண்டிகர் எங்க குளத்துக்குள்ள இருந்தே இன்னும் வேற ரெண்டு நூல் பாட போறாரு. அடுத்த பாட்டு கேட்டா கைலைய பத்தி ஒரே ஒரு பாட்டு. கருத்துக்கு செயையாய் காணத்தக்கோர் காண இருத்தி திருக்கையில என்றால் பெருமானி எங்களுடைய கருத்துக்கெல்லாம் நீ ரொம்ப தூரமா தான் இருக்கிற தொலைவா தான் இருக்கிற ஆனாலும் கைலை மல்லில் இருக்கிற சரி இருக்கிறாய். எப்படி ஒருத்திக்கு அறியா உருவார்க்கு அறியுமாறு உண்டோ ஒருத்தர் அறிவார் உருவார்க்கு அறியுமாறுண்டோ நெறிவார் தடையா நிறை. இவருக்கு யார் போய் வந்து பெருமானுடைய திருவடியில் நினைகிறாரோ அவர்களுக்கு ரொம்ப அணுக்கமா இருக்கலாம் சரிங்களா. ஆனா அப்படி அப்படி திருவடியை பற்றி நினையாதவர்களுக்கு அவன் இருக்கிறது இல்லை எப்படி தெரிய முடியும் தெரியாது தெரிய முடியும். அதனால அந்த எவருக்கெல்லாம் அவன் ஈடுபாடாக இருப்பவர்களுக்கெல்லாம் தானா தெரியும் உன்னை பத்தி, ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு உன்னை பத்தி எப்படி தெரியும். பெருமானி உன்னை அறிய முடியாது என்று கால கழுது இது கைலைநாதரை பத்தி பாடுது. இப்படியாக மாறி மாறி அந்த நூறு பாடல்களையும் அங்கிருந்து பாடினாராம். பாடியதோடு கூட இல்லாமல் எடுத்த சொல் மாறி மாறி இசைய நேரி சிவன்பாவால் தொடுத்த அந்த ஆதிசாத்த துணைக்கவி மடுத்து நேர்வார் தடுத்து இப்படி இந்த கைலை பாதி காலத்து பாதி இந்த நூறு பாட்டை பாடின உடனே பெருமான் கரையில் நின்றவர் இறங்குறாராம். இப்போ படியை விட்டு படி இறங்குறான் இறங்கி அவன் உள்ள இருக்கிறான் எங்கப்பா கையை கொடு அப்படின்னு கை கொடுத்து கரையேற்றுறான். கை கொடுன்னு சொன்னோடனே அவருக்கு எப்படி இருக்கும் அந்த நக்கியர் இருக்கு இதெல்லாம் ஒளிய ஒளிய காட்டினான் நடுங்கும். பெருமான் கை நீட்டும் போது இந்த ஏன் சேகன் கொடுப்பாரா கொடுக்கலாமா அது இப்ப கொடுப்பாரா ஒரு மாசமுள்ள அனுபவிச்சிருக்காரு. அப்படி அப்படி கையை நீட்டின உடனே கையெல்லாம் தூசி இது பிடிப்பா கைய பெருமானி பெருமானி பரவாயில்ல பிடிப்பா அவர் பிடிச்சிருக்காரு. அப்படியே அழைச்சிட்டு வந்து மேலே கொண்டு வந்தாராம். ரொம்ப அருமையான அமைப்பில் சொல்லுகிறார். தொடுத்தந்தாதி சாத்த துணை செவி மடுத்து நேர் வந்து அடுத்து அவன் கையை பற்றி அகன் கரை ஏற்றினார் கரைமேலேயே ஏற்றி உணர்ந்து வச்சுட்டாராம். அகன் கரை ஏற்றினார் தாள் கொடுத்தெடு பிறவி வேலை கொடுங்கரை ஏற்றவல்லார். உடனே சொன்னார் இவர் எப்படி வந்து தண்ணியெல்லாம் இறங்கிட்டு போய் அவரை போய் கைப்பிடிச்சு இழுத்துருக்காரு இவருக்கு எப்படி பயிற்சி அதுக்கு முன்னாடி இது மாதிரி என்ன நாம என்ன நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு போயிருக்கோம் வரோம் வரோம் வாடா போலாம்னு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அவருக்கு எப்படி பழக்கம் இருக்குனாரு. நீ ஒன்றும் மக்கா இருக்கிற என்னன்னாரு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எழு பிறவியா இருக்கிற கடல்ல இருந்தே கரையேற்றுறவருக்கு இந்த குளத்துல இருக்கிற கரையேற்றுற பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாருக்கு இறைவன் அடி சேர்ந்தார் சேராதா நீந்தார். ஆகவே ஒவ்வொரு ஆன்மாவுக்கு இருக்கிற பெருவி பெருங்கடல் இருந்தே கையை கொடுத்து கரையேற்றுறவருக்கு இந்த குளத்துல இருந்து ஏத்த முடியாதாங்க என்ன இப்ப இதெல்லாம் யாரு பவனந்தி யாருடைய பதினஞ்சு மணியுடைய அருமையான வாக்கு. கைதந்து கரையேறித்த கருணையங்கடலை தாழ்ந்து மைதந்த கயற்கனாலே வந்தித்து ஈங்கு நன்கு யாவ ஆமா 558 559 ஆமா செய்தந்தோர்க்கு இகலும் அன்பும் செய்தமை பொருளா செய்யுள் பெய்தந்து பாடுகின்றான் பிரான் அருள் நாடுகின்றான். கரைக்குள்ளிருந்து குளத்துக்குள் இருந்து பாடினது கைலை பாதி காலத்தி பாதி இப்ப பெருமானால் கை கொடுக்கப்பட்டு மேல கரையில ஏத்தினோடனே ஒரு அருமையான பாடல் அதுக்கு கோப பிரசாதம்னு பேரு. கோப பிரசாதம்னு பின்னாலும் வச்சிருக்காங்க என்ன பக்கா வட சொல் அதனால கோபம் என்ன பிரசாதம் என்ன அருமையான தமிழ்ல சொன்னோம்னா அறக்கருணையும் மறக்கருணையும். ஏன்னாரு நன்மை செய்தவர்களுக்கு கருணையும் செய்வான் தீமை செய்தவர்களுக்கு ஒறுப்பும் செய்வான் அதான் அறக்கருணை மறக்கருணை. அதை போய் பிடிச்சிருக்காங்க கோப பிரசாதம் பதினாலாம் திருமணம் இருக்குது அதெல்லாம் அது மாதிரி என்ன யாராருக்கெல்லாம் செய்திருக்காரு ஒரு பட்டியல் போட்டு ஒரு 10-12 அதையும் இங்கே சொல்றாரு. அறநிலான் இழைத்த வேள்வி அழிந்த பேராண்மை போற்றி தக்கன் வேள்வி செய்தான் தவறா அவன் அழிக்கவும் செய்த மரநிலா சண்டிக்கின்ற மான் பெரும் கருணை போற்றி திருச்செங்கலூர்ல ஒரு சின்ன பையன் பூஜை பண்ணார் பூஜை பண்ணவன அவங்க அப்பா வந்து தடுத்து அடிக்க வந்தார் அந்த அடிக்க வந்ததையே காலை வெட்டி அவருக்கு அருள் செய்தார். கருவி வேல் கூற்றை காய்ந்த கனை கடல் கமலம் போற்றி, யமன் வந்து பாசக்கயிறை போட்டான், யமனை உதைக்கவும் செஞ்சு உன்னையே கட்டிப்பிடிச்சான் அந்த பையன், உடனே அவனுக்கு அருளும் கொடுத்து, யாருக்கு, மார்க்கண்டேயருக்கு. இப்படிதான் கோபப்பிரசாதம், நன்மை செய்தவருக்கு நன்மையும் தீமை செய்தார்க்கு தீமையும் தருதல் செய்தது அல்லவா. திரிபுரம் பொறியனக்க சேவகம் போற்றி, திரிபுரத்தை எரிக்கவும் செய்த அல்லவா. மூவர்க்கு அருளிய தலைமை போற்றி, அதுலேயே மூணு பேருக்கு நல்லவனா இருந்தவனுக்கு அருளும் செய்தாய் என்று இப்படியெல்லாம் மாறி மாறி அந்த கோபப்பிரசாதம் என்ற நூலை கரையில் வந்து ஏறிய பிறகு அருமையாக பாடினாராம். பாடிய பிறகு தேவதேவனை பின்பெறும் தேவபாணி தொடுத்து, தேவபாணின்னு ஒரு நூல் எல்லாம் நக்கீரருடையது, 11 திருமணம் இருக்குது. எழுகூற்றிருக்கைன்னு ஒரு நூல், அதையும் பாடினார், எல்லாம் கரைக்கு வந்து பாடியிருக்கார். இவையெல்லாம் பாடினார் கரையில் வந்தனர். இப்படி எல்லாம் பாடிய உடனே அவருக்கு வந்து அருள் செய்து உடனே யாரு கூப்பிட்டாரு, இப்ப தர்மி என்ன பண்ணான், அவன் துடிச்சுட்டு நிக்கிறான், ஏன் ஒரு மாசமா, நாம் போய் வாங்கும் போது ஒரு மாசம் இப்படி ஆகி போச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது நிக்கிறான். உடனே அந்த பொற்கனை கிடி எடுத்து அந்த கையில கொடுத்தார். யாருக்கு, அந்த இவருக்கு. நக்கீரதே ஆசீர்வாதம் பண்ணார், யார் தடுத்தார், அவர் இருளி வாழ்க பெருமான் கருணை என்றென்றும் வாழ்க, இந்த தர்மியனுடைய இது நிலை என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்வாராக என்று வாழ்த்திட்டு, அப்படி வாழ்வாங்கு வாழ்த்தி அவரையும் வாழ்த்தி விட்டு, இப்பொழுது நக்கீரர் என்ன செய்தனர், எல்லா புலவர்களுமாக சேர்ந்து நேர போய் சங்கத்தில் இருந்து அருமையாக 47 புலவர்களாக இருந்து, ஒரு மாதம் அந்த ஒரு புலவர் குறைய இருந்தவர்கள் இப்போ இன்று 48 புலவர்களுமாக இருந்து பெருமானும் இருக்க ஒக்க இருந்து அருமையான தமிழை ஆராய்கிறார்கள் என்று சொல்லி அந்த வரலாற்றை நிறைவுபடுத்துகிறார். ஆகவே பொற்கிழி தந்தது இப்பொழுது என்றாலும் பொற்கிழி தந்தனம் என்று கூறியது விரைவு பற்றியும் உறுதி பற்றியும் ஆம். பரிமையால் ஒருங்கிணைந்தார்னு கேட்டா, தருவம் என்னாது தந்தனம் என்றார், விரைவும் உறுதியும் பற்றி போதும் முழநிலா, விரைவும் உறுதியும் பற்றி அப்படி எழுதியிருப்பார். அவர் கைப்படல இருந்தால் நம்ம ஏதோ அவருடைய திருவடி அணிந்து அப்படி அப்படி சொல்லலாம் என்று சொல்லி இப்படியாக கீரனை கரையேற்றியதையும் நாம் இன்று நினைவு கூர்ந்தோம். நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: போன தடவை சொல்லியாச்சு, என் நக்கீரர் வந்து பெருமான் எல்லாம் வந்து மன்னித்து நல்ல மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லிவிட்டார். அதனால இப்ப நக்கீரர் புலவரோட இருக்கிறார். புலவரோட இருந்தாலும் மற்ற 48 புலவரோட இருந்தாலும் அவருக்கு அந்த என்ன என்னன்னு கேட்டா, பெருமானால் தரப்பட்ட வெப்பு நோயை இந்த பொய்கை அல்லவா நீக்கியது, நல்லவா. ஆதலால் நாம் என்ன பண்ணார், தினமும் விடியற் காலத்துல 4-4 மணிக்கு பொற்றாமரையில் நீராடி பின்னர் நீரும் ஆடி உள்ளே போய் பெருமானை வளம் வந்து பெருமாட்டியை வளம் வந்து வணங்கி வர வேண்டும் என்று ஒரு நீதியை கொண்டாராம். யாரு, நக்கீரர். நக்கீரர் என்ன, நக்கீரர் வந்து முதல்ல என்ன, நக்கீரை பற்றி இப்ப ரெண்டு வரலாறு படிச்சுட்டோம். ஒன்று என்ன, கரையேற்றியது, அதுக்கு முன்னால தருவிக்கு பொற்கிழி அளித்தது, அப்புறம் அதுலதான் தகராறு வந்து பொற்கிழி அளிக்க முடியாம இவர் வந்து மறுத்ததுனால அடுத்தது என்ன பண்ணாரு, கீரனுக்கு ஒரு சாபம் கிடைச்சது அல்லவா. அப்புறம் சாபத்துல இருந்த அந்த கீரனை கீரனை கரையேற்றினார். கரையேற்றி இப்ப இருக்க செய்தார். கரையேற்றி இருக்க செய்த பிறகு அடுத்தது என்னன்னா, கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம். இந்த படத்தில் படிக்க போற திருவிளையாடல் நக்கீரனுக்கு இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்த வரலாறு. கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம். அதனால இப்ப நக்கீரன் என்ன செய்கிறார், அந்த முன்ன வெப்ப நோயின் என்றும் நீங்கிய அந்த திருக்குளம் நீக்கியது திருக்குளம் தான். அதனால் அந்த திருக்குறள் எப்படிப்பட்டது தெரியுமல்ல, திருக்குறள் எப்படிப்பட்டது, திருக்குறள் எப்படிப்பட்டது, அதான் எப்படி எப்படி எப்படி இருந்தது, திருமுறை வழி கூறுக, திருமுறை வழி பொற்றாமரையை சிறப்பிக்க,
4: முதுவண்டரை பொய்கையும் போன்றதே. நல்ல வண்டுகள் மிக்கும்படியாக நல்ல மலர்கள் இருக்கும்படியான நீர்க்குளத்தை போன்றது. யாது? ஈசன் இணையடி நீடலே. அருமையான பாடலா?

0: பொய்கையும் போன்றது. எங்கள் பெருமானுடைய திருவடி நிழல் மாசில் வீணையாய் மாலை மதியமாய் வீசு செண்டலாய் வீங்கிலை வேணிலாய் இது மாதிரி இந்த குளமாய் தடாகமாய் என்றெல்லாம் சொன்னார். அந்த மாதிரி இருக்கிற பொட்டாமல் அந்த குளத்துல நீராடி நீரும் மாடி பெருமானை வளம் வந்து வணங்கி கொண்டிருக்கேன். பக்தியா இருக்க இப்படி பக்தியாக இருக்கின்ற பொழுது என்னதான்னது ஆமா மையரு மனத்தான் வந்து வழிபடு நியமம் நோக்கி பையரவாரம் பூண்ட பரஞ்சூடர் மாடக்கூடல் ஐயனும் அணியனாகி அகமகிழ்ந்து அவனுக்கு ஒன்று செய்யதன் கருணை பூத்து திருவுளத்திதனை தேர்வான். பெருமான் பார்த்தாராம், பெருமான் மாதிரி கருணையில மிகச்சிறந்தவர் யாரும் இல்லை. இவரைத்தான் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு நெருப்பு பற்றும்படியா சபித்தார். இப்போ இப்படி எல்லாம் வழிபடுகிறான் நக்கீரன், நல்ல ஆன்மா அல்லவா, தான் தவறு செய்ததை உணர்ந்து திருந்தி இப்பொழுது அருமையாக நீராடி நீராடி நம்மை வணங்குகிறான் என்று கருதிய உடனே அவருக்கு ரொம்ப பாசம் யார் மேல, நக்கீரர் மேல. அதனால என்னன்னு கேட்டா மனசுல படி ஒண்ணு திருவுளம் பற்றினாராம். என்ன பற்றி திருவுளம் கொள்ளுகிறார் கேட்டா, இலக்கணம் இவனுக்கு இன்னும் தெளிகில. அப்படி யோசிச்சு பார்த்தா எல்லாம் நக்கீரன் தேவலான்னா இலக்கணம் அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு கருதினாராம். யாரு? பெருமான். அதனால தெளிவில இதனால் ஆய்ந்த நலத்த சொல் வழு சொல் என்றது அறிகிலன். அதனால சில சொற்கள் என்னென்ன சொற்கள் எல்லாம் தவறற்றன, எந்தெந்த சொற்கள் தவறுடையன இதெல்லாம் உனக்கு இன்னும் தெரியல. சொல்லுகாப்பியத்துல சொல்லதிகாரத்துல கிளவி ஆக்கம்னு இருக்கு, அதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னால. கிளவின்னா சொல், ஆக்கம்னா அமைத்துக் கொள்வது. சொற்களை எப்படி அமைத்துக் கொள்ளணும் எப்படி பேசணுங்கிறது தெரியல அவனுக்கு, இலக்கணம் தெரியல, பாவம் என்று சொல்லி என்ன செய்தாராம். நவைதீர் கேள்வி புலத்தவர் யாரை கொண்டு போதித்தும் இவனுக்கென்னா மலைத்தனு வலித்தம். பார்த்தாராம், இவனுக்கு இலக்கண பாடத்தை சொன்னா தேவலாம், யார வைக்க இலக்கண பாடம் சொல்றது. ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தது, இலக்கணம் படித்தேனா மட்டும் போறாது, இன்னாரிடத்தில் படித்தேன்னு சொன்னாதான் இருந்தது ஒரு காலம். நம்ம காலத்திலயும் சொல்றேன், நம்ம காலத்திலயும் ரொம்ப பழமையான காலம் இல்ல, பல்கலைக்கழகம் எல்லாம் வந்த காலத்திலயும் வந்த காலத்திலயும். இப்ப இருக்கிற மாண்புமிகு அன்பழகனார், முன்னிருந்த மாண்புமிகு நெடுஞ்செழியனார், இவங்கெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. பல்கலைக்கழகத்திலே முறையா எம்ஏ எழுதினவங்கன்னா இவங்க தமிழ் படித்தவங்க. சிங்கங்கள் இருந்த காலம் யாரு, ராவிங்க மூராவிங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் போல தமிழ் அறிவு மிக்கவர்களை கொண்ட பல்கலைக்கழகம் எதுவும் இல்லை. நம்ம சென்னை கிடையாது, சும்மா சென்னை பழமையானது, அதெல்லாம் சிலதான் பெருசு, நாமெல்லாம் அதெல்லாம் வந்துட்டோம். இருந்தாலும் கூட தமிழ் புலவர்களை நல்ல தேர்ந்தெடுத்த புலவர்கள் இருந்த ஒரு பல்கலைக்கழகம் உண்டால் அது அண்ணாமலை பல்கலை. அது இவங்க எல்லாம் படித்த காலத்தில் அப்படி இருந்தது. ஏப்பா மரபடிகள் இருந்தார், காசு பிள்ளை இருந்தார், மு அருணாச்சலம் பிள்ளை இருந்தார், பூராம் பிள்ளைன்னு ஒருத்தர் சொல்லுதி காலத்துல சொல்லுகாப்பத்தில் பெரிய வல்லுநர். இவர்களெல்லாம் இருந்த காலம் இவங்க படித்த காலம். அதனால ரொம்ப அருமையான பொற்காலம்னு பேர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு. அதனால என்ன கேட்டா, நீங்க யார்கிட்ட தொல்காப்பியம் படிச்சுங்கன்னு கேட்டா, ஒரு காலத்துல தொல்காப்பியத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க படிச்சேன்னு பண்ணல, இன்னாரிடம் படித்தேன், ஊராம்பிள்ளை அது மாதிரி நல்லா தேர்ந்தவர் அண்ணாமலை பண்ணது இருந்தது. அதுபோல திருவியாற்று கல்வியிலே புருஷோத்தம நாயர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நல்லா தேர்ந்தவர் தேர்ந்த. எங்கள் ஆசிரியர்களே இப்பொழுது பாண்டிச்சேரியில் இருக்கிற திருமுறையெல்லாம் பதிப்பித்து வயது முதிர்ந்து இருக்கிற நிலையில் இருக்கிற டி வி கோபாலையர் என்பவர், அவர் முதிர்ந்தவர், அவ்வளவுதான் பேசப்படாது. சார் நான் மூணு எம்ஏ அம்மே அது ஆறு எம்ஏன்னு கத்துற மாதிரி தான். ஆமாமா எம்ஏவே இல்லை எம்ஏ. இந்த மூவர் தான் சார் ஐயா படிச்சா தொழுகாப்பிய அவங்க கிட்ட படிச்சு அப்படி அப்படி சிங்கங்கள். அந்த சிங்கங்கள் எங்க ஆசிரியர் பெருந்தை ஒருவர் தான் இருக்கிறார். நேற்று முன்தினம் கூட நம்முடைய தருமபுரத்துல குருபூஜை தொடங்கிட்டாங்க. அது இந்த ரெண்டு மாதம் ரொம்ப சரியான காலங்களுக்கு, திருப்பனந்தாள்ல குருபூஜை காலம், அங்க திருமணத்துல வந்த காலம் சேர்க்கிறார் விழா, வந்து இதுக்கு முன்னிருந்த அரைஞ்சு போன சுவாமிகளுடைய குருபூஜை விழா அங்கேயும் விழா, இப்படி அப்படியே பின்னுது. அதுலதான் எப்படி இடையில நாங்க சித்து வரோம். அருமையா தருமர சன்னிதானம், நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுங்க ஐயா இந்த நாள் ஆசிரியர் மாணவருமா அப்படின்னு சொல்லிட்டு மூவர் தேவாரத்தில் வழிபாடு அப்படின்னு அவருக்கும் திருவாசகத்தில் வழிபாடு என்று எனக்கு கொடுத்து என்னமோ அப்படிப்பட்ட ஆசிரியர் எல்லாம் இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் ஒன்னு ரெண்டு தெரியறது இல்லவா இல்லைன்னா தெரிய முடியும் சொல்லாப்பியம்னா அப்படி இருக்குங்கிட்ட பாருங்க. அதனால நக்கீரருக்கு யாரை வைத்து பாடஞ்சொல்லாம்னு கேட்டாங்க. இன்னொரு சட்டி இருக்கலாம் சட்டி, அது எத்தனை சட்டி இருக்குது, அதுல என்ன பிரச்சனை இல்லவா? சட்டியில் இல்ல ஆப்பேல இருந்தால ஆப்பேல இருக்கிற மாதிரி சட்டி இல்லையப்போ இல்லவே இல்லை போட்டு போயிட்டு முருகாபுரம் நீங்க அங்க இருக்கிற கேட்டாலும் சொல்லுவாங்களே இதை நாங்களா இருக்கிறையா அதெல்லாம் பெரியவங்க இருந்த இடம் ஐயா அப்படிம்பாங்க. பெரியவங்க இருந்த இடத்துல நாங்க எதை இருந்து சொல்லிக்கிறேன் முருகா முருகா அப்படித்தான் போயிட்டு என்ன பண்றது. ஆகவே நக்கீரருக்கு எங்கே வந்து யாரை கொண்டு இலக்கண அறிவு கற்பிக்கலாம்னு யோசிச்சாராம். இந்த யோசிக்கும் போதே அந்த கூட இருந்த அம்மை இருக்காங்கல்ல மீனாட்சி அம்மை, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க திருக்குறள் படிக்கிறவங்களாச்சு. ஐயப்படாது அகத்தது உணர்வாணி தெய்வத்தோட போகணும். நீங்க ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சவங்களை பத்தி தெரிஞ்சல, சொல்லாம மனசுல அப்படியே ஒரு குழப்பமாக ஒரு இருக்கும்போது ஐயா இது கருதுறீங்களா இருக்கு என்று சொன்னான்னு அவன் தான் தெய்வம் திருவள்ளுவர். ஐயப்படாது அகத்தது உணர்வாணி, அவன் சொன்ன பிறகு தெரியல, சொல்லாமலேயே அந்த முகத்தை பார்த்து மாத்திரையே இவர் ஏதோ இப்படி இருக்கிறார் ஐயா அப்படித்தான் கருதுறீங்க போல இருக்குன்னு. அது ஐயா கருதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க சொன்னார்? இல்ல ஐயா பார்த்து அது பார்த்தாது. அது போல இவருடைய தன்னுடைய கணவனாருடைய உள்ளத்துல ஏதோ ஒரு ஆய்வு ஏதோ ஆய்வு இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. அந்த அம்மா தெரிஞ்சுட்டாங்க அப்படி இருக்குன்னு. மனைவி தற்காத்து தற்கொண்டான் பேணி கைசார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் திருவர் மலர்ல யார் பெண் இந்த மாதம் சொல்லப்படாது அடுத்த மாதம் காண்க. ஆமாமா என்ன எங்க செய்தி மட்டும் அவ்வளவு கிள்ளுகிறைய நல்ல புரட்டி பாடுற காத்திரு பொறுத்திரு பொறுத்திருந்து பாரு. அடுத்த மாதம் வியாழக்கிழமை ஐயா அந்த மலர் வந்துருந்த ஐயா என்ன ஏட்டா கேட்கிறேன்னாரு. யார் பெண் அடுத்த இதிலும் காண்கன்னு போட்டாங்க. அதுக்காக நல்ல அருமை அருமை ஆச்சு. நீ சாயந்தரம் வந்து கொண்டாந்து கொடுத்துருவான் கொடுத்தவன தரேன். அந்த மாதிரி ஒரு மலர் இருக்குதா? இது இருந்த நாடு உருப்பிடுமே. அடுத்த மாதம் என்ன பாடுறா? யார் பெண் தற்காத்து தற்கொண்டான் தேனி தயசார்ந்த சொற்காத்து தோர்விலால் பெண். அப்போ புடவை கட்டினவங்கெல்லாம் நான் திருக்குறள் சொல்லிட்டு இருக்கேன்டா நீ என்ன பாப்பா நான் திருக்குறள் எங்கேயோ என் கவனத்தை எழுதுறிய நான் திருக்குறள் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல பேசி கட்டினவன்லாம் அல்ல, அதுவும் அல்ல, அதுவும் அல்ல. எனவே ஆமா இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். ஆமா ஆமா ஆண் என்றாலும் பெண் என்றாலும் திருவள்ளுவர் எங்கேயோ சொல்லியிருக்கார். அதுல எல்லாம் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவோமாங்கிற சந்தேகமா தான் இருக்கு. இல்ல ஒரு 33 வாங்கி எக்ஸாமினர் தயவுனால ஒரு 2 மார்க் கூட்டி போடுற தேர்ட் கிளாஸ்ல போட்டு நம்ம தேர்ட் கிளாஸ் பையனும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தயசார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். அநாசின் 4 வயசில் வேலை செய்கிறது, எங்களுடைய பெண்மையும் 4 விதத்தில் வேலை செய்கிறது. என்ன தற்காத்து 1, தற்கொண்டான் பேணி 2, தயசார்ந்த சொற்காத்து 3, தோர்விலால் பெண். எனவே அநாசின் 4 விதத்தில் வேலை செய்கிறது, பெண்மையும் 4 விதத்தில் வேலை செய்கிறது. எனவே இப்ப அந்த அன்னை என்ன பண்ணுகிறார்கள், ஏதோ தன்னுடைய கணவனார் ஏதோ ஒரு நினைத்துக் கொண்டிருக்காரு அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நீங்க ஏதோ ஒன்றை ஒரு மனசுல குழப்பமா நினைச்சிருக்கீங்க. ஆமா அப்படின்னார் நக்கீரரு. அவனை பத்தி நினைக்கிறேன். அவர் சொல்லலாம் அவன்னு நாம சொல்லப்படாது. ஆமா இறைவன் சொல்லலாம். ஆமா அவனை பத்தி தான் நினைச்சிருக்கேன். அவருக்கு இலக்கண அறிவு போதாது, அவரை யார கொண்டு பாடஞ்சொல்லான்னு நினைக்கிறீங்க போல இருக்கிறார். அதேதான் அது நீங்க எப்படி கண்டுபிடிச்ச அவனரோட ஆளே அவன் தாழ்வனை. அருமை அருமை பத்தியல அவன் நான் தான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா. இது வரைக்கும் பெண் அருமை தெரியாம இருக்கீங்களே அப்படின்னு அரைச்சானா 20 நூற்றாண்டு அர்த்தம். பொண்ணு தள்ளதாக கூடப்பிள்ளைன்னு அல்லவா. அதனால அது அந்த நாட்டு பெண்ணானதுனால மனோகர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அடியனுக்கு என்ன தெரியும், அந்த திருமுகம் திருமுருகனுடைய பிடிப்பு அருகில் இருக்கிற அந்த புண்ணியம் இதனால அப்படியா அதுதான் நினைக்கிறேன். அடியனுக்கு ஒண்ணு படுது என்னன்னு, ஏற்கனவே நம்முடைய கல்யாணத்துல எங்க இருந்தோம், வடக்குல கல்யாணம் நடந்தது. அப்ப வடக்கு உயர தெற்கு தெற்கு தெற்கே கல்யாணம் நடந்தது, தெற்கு தாழ வடக்கு உயர்ந்தது. அப்ப என்ன செய்தோம், அகத்தியனாரதான் நான் வடக்க போக சொன்னேன். அப்ப அவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்த அகத்தியர் அவரை கொண்டே பாடம் சொல்லலாமேனு அடியனுக்கு படுது. இது பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம். இது அடியனு போற்றி செய்தல் திருவுள்ளம் இருந்தா சீட்டும் இல்லை வேறு சீட்டும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா, அது அகத்தியனார் கொண்டு கொண்டு செய்யறது ஏன் முடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, இது இது அதுவும் பெண்ணா முருகாம அதுவும் பெண்ணாது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனே ஆமா ரொம்ப அருமையான யோசனை. அதான் தகை சார்ந்த சொற்காத்து தோல்விலால் பெண், அதுக்கெல்லாம் பரிமையான தான் சொல்லியிருக்கேன். அவங்க கூட தான் உரை கொஞ்சம் குப்பேர் பண்ண மாட்டாங்க. தற்காத்து எப்படி சார் காக்கிறது, இரும்பு கவசத்தால் காத்து ரொம்ப உங்க இருபதாம் நூற்றாண்டு கொண்டாடாதீங்கடானா நீங்க கொண்டாந்து கொண்டாந்து வச்சிருக்கீங்களே மக்கு பெயருளா என்னது துப்பாக்கியா அடாரா மக்கு பெயருளா பின்னி எப்படி சார் தற்காக்கிறது, போய் பரிமையெல்லாம் காலில் விழலாம் எனவே அப்ப அந்த மாதிரி மிக அருமை. அதே நான் தான் நினைச்சேன்னு சொல்லல, சில பேர் நீங்க நினைச்சதுதான் நான் நினைச்சேங்கிறது, ஏன்னா அவரோட பின் பின்தங்கி இவர் அல்லன்னு அதெல்லாம் போய் அல்லவா அரியனுக்கு வரல உங்களுக்கு ஞாபகம் வந்ததுங்கிற மாதிரி இருந்து சரி அப்படியே செய்யணும். அகத்தியருக்கு இங்க அப்படி மனசால் நினைச்சாராம். ஆமா அவங்க எல்லாம் என்ன கடிதம் போடுறதா, கடிதம் எல்லாம் கிடையாது, கடிதம் எல்லாம் கிடையாது. ஏன் விலையேறி போச்சு கார், இனிமே காரதுதான் சார் கதி. ஆமா அது இன்னும் கொஞ்ச நாள்ல காரு எல்லாரையும் ஆரம்பிச்சா கெட்டனா ஆனாலும் ஆகலாம். இப்போது என்ன சரி எவ்வளவு பெரியவங்க, ஆனா யார் தெரியுங்களா, ரெண்டு இரண்டு பேர் ரொம்ப காலத்திற்கு முன்னே கார்டு தான் பயன்படுத்தியவர்கள். யார், ரெண்டு பேரும் தமிழ் தெரிந்தவர்கள், நல்ல தமிழ் உள்ளம் படித்தவர்கள். ஒருவர் சியாப்பே, இன்னொருவர் மூவா. அவசியம் இல்லாம துட்டு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மூவாவும் சியாப்பேயும். சியாப்பே கடிதம் சொன்னா லெட்டர் கட்டு கிடையாது, லெட்டர் கட்டு மூவா போட்டுக்கவே இல்லையே. டாக்டர் முனிவர் ஆதி இது தமிழ் துறை பேராசிரியர் அல்லது துணைவேந்தர் மதுரை பண்ணப்பட்டது வேறும் மு வரதராசன் சென்னை அவர் கடிதமே இருக்கு. அதே போல கியாப்பே கியாப்பே விஸ்வநாதம் திருச்சி ரெண்டு எட்டு திருச்சி எட்டு ஒரே ஒரு பதில் அவர் வந்து திருச்சி எட்டு இருக்காது. எதுக்கு எனக்கு அவ்வளவு செலவு பண்றது, கார்ல நாலு வரிதான் செய்தியே இருக்கு, அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு நினைத்தவங்க ரெண்டே பேர். ஆமாமா பாத்தீங்களா, அவர் தான் நல்ல திருக்குறள் படிச்சவங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவது ரொம்ப. இந்த இருபதாம் நூற்றாண்டுல இந்த மாதிரிலாம் அவங்க கார்டுக்கு அவர் ஏத்துவாங்கடா அன்னைக்கு எங்களை நினைப்பீங்க. நான் அப்போதைக்கு இப்போது சொல்லி வைத்தேன் அரங்கமானவர்கள் ஆனே. இனிமே தான் நீங்க கார்டு பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல கவரே இனிமே செலவாகாது அல்லவா. செய்தி ரெண்டா இருந்தது, ரெண்டு கால எழுதுறான் கடிதம் ஒண்ணு கடிதம் ரெண்டுன்னு போடுறா நல்ல. ஏன் இல்ல எதுக்கு நீ ரெண்டு ரூபா அடாடாடா ரெண்டு ரூபாயில எட்டு காடு வாங்கிக்கலாம். எப்போ இல்ல ரெண்டு ரூபா. ஆமா அதனால இல்லண்ட எதுக்கு, அதுக்கு நீங்க எட்டு காடு வாங்கிக்கலாம். சிவ சிவ கற்று எழுதிக்கலாம் காதுல. அதனால இதெல்லாம் தெரிஞ்சது ரெண்டு போட்டு கடிதம் ஒண்ணு ரெண்டு போட்டுலாம். ஆமா அப்படிதான் எழுத நண்பெல்லாம். யார் எங்க போறது படம் பிழைக்க வெளியே கொஞ்ச நாள் காடு இருக்க வரைக்கும் அப்புறம் ஏத்துல பாத்து வந்துட்டு அல்லவா. எனவே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நம்முடைய பெருமான் எப்பயுமே பெருமானுக்கு கடிதலில் தான் ஒரு அன்பரை கூப்பிடணுமா என்ன வேண்டுவது இல்லை. அதனால நினைத்தாலே அப்படி நினைத்தார். அதனாலதான் எழுத்தறிவிப்பவன் இறைவன் ஆகும். கல்லூரி பேராசிரியர்னா இறைவன் ஆகும் சொல்லவே இல்லை. மிருகா மிருகா அதனால் மிக அருமை. அதனால அந்த அப்படி நினைத்தார். நினைத்த உடனே அகத்தியர் வந்தார். வந்த உடனே அகத்தியர் அடியேனை அழைத்ததில்லை நித்தியரன். ஆமா இலக்கணம் எல்லாம் சொல்லி முறையா சொல்லி கொடுத்தார். அடியேன் எரியமை பணிகோளும் ஆறது கேட்போம். என்ன அங்கு உத்தரவாகுதோ ஆணி வருகிறதோ அது அவ்வளவுதான். உடனே ஆசிரியர் அகத்தியர் மாணாக்கர் நக்கீரர் ஒரு தனி அறை. இப்படி இருக்க கூடாது. ஆசிரியர் மாணவ படம் சொல்லணும்னா தனியார் தான் அது வகுப்பறைன்னு வரலவா வகுப்பறை. என்ன நக்கீரர் அப்படி இருக்கார். ரொம்ப பழைய காலத்து பையனா இருந்து ரொம்ப அப்படி அவரை வணங்கி பிறகுதான் உட்காரு உட்காருன்னு சொன்னவர்தான். இருவேன இருந்து நன்னூல் இருவேன இருந்து இன்னைக்கு நல்ல வேலையா அதுதான் இருக்கு. எது ஆசிரியர் வந்தா எல்லாரும் எழுந்திருப்பதும் அவர் உட்காருங்கன்னு சொன்ன பிறகு உட்காருதல் இருக்கு பாருங்க. இது நன்னூல் இருக்கு. இருவேன இருந்து அவர் உட்காரத்துக்குள்ள நம்ம உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல இருந்துச்சா ஃபார்மாலிட்டின்னு அர்த்தம். ஐயா உட்கார்ந்த பிறகு உட்காரு அப்படின்னு சொன்ன பிறகுதான் உட்காரு. ஆகவே அதெல்லாம் அருமையா நக்கீரர் பெருமான் அந்த காலத்து மாணவர் ஆனதுனால ஆசிரியரும் உயர்ந்த ஆசிரியர் ஆனதுனால அந்த அவனை போய் வணங்கி நக்கீரா எழுந்திருந்தது அந்த மாதிரி கேப்பா ஆசீர்வாதம். பெருமான் இலக்கணம் எல்லாம் உனக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. பெரிய பேரு பெரும் புண்ணியம் இலக்கணத்தை சொல்றாரு. பத்து 12 பாட்டு போயிட்டு இருப்போம். ஏன் 15-20 பாட்டுக்கு மேல தாண்டிட்டோம். கதையாகவே சொல்லி இரு வகை புற உரை தடி. தம்பி ஒரு நூல்னாப்பா அந்த நூலுக்கு முன்னால ரெண்டு பாயிரம் இருக்கும். என்ன பாயிரம்னா என்ன முன்னே உணர வேண்டிய கருத்துக்கள். அது ஒரு நூலை உணர்வதற்கு முன் முன்னுரையாக உணர வேண்டிய கருத்துக்கள். அது எப்படி இருக்கணும்? இரண்டு விதமா இருக்கணும். ஒன்று பொதுவா பொதுப்பட, இன்னொன்று சிறப்பு. அது என்ன சிறப்பு? பொதுப்படங்கிறது எங்க எந்த எந்த ஊர்ல எந்த ஒருவன் சொன்னாலும் அந்த ஆசிரியனுக்கு பொருத்தம். எந்த ஊர்ல எந்த மாணவன் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் அந்த மாணவனுக்கு பொருத்தமானது அது பொதுநிலை. சிறப்புங்கிறது எந்த மாணவன் என்ன பாடத்தை எடுத்துக் கொள்கிறானோ அதுக்கு ஏற்கப்படுவது சிறப்பு. அப்ப பொதுநிலை என்பது பொது அறம். சிறப்பு நிலைங்கிறது தனி, அதாவது எடுத்துக்கொண்ட அமைப்புல வருகிற சிறப்பு அறம். அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அதனால் அப்படி பொதுவா சொல்லுவதற்கு பொது பாயிரம்னு பேரு, சிறப்பா சொல்லுவதற்கு சிறப்பு பாயிரம் என்று பேர். அதான் இன்னைக்கு வந்து பொது சிறப்பென பாயிரம் இருவகைக்கு என்றெல்லாம் பின்னால நூல் பாடியதே. அந்த நூல் பாடுதல் இப்ப எல்லாத்தையும் இருக்குது அல்லவா. நன்னூலார் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் ரெண்டும் வகுத்தார். சொல்லு ஆத்திரம் எல்லாம் வகுத்துல அதெல்லாம் வந்து ஒரே நாள் தெரிஞ்சுக்கணும். நேரா எழுத்தனப்படுவ அகர முதல் அகர இருவாய் 30 தாண்டுவரல் மரபில் மூண்டலம் கடையே அவைதாம் குத்தியல் உகரம் குத்தியல் உகரம் ஆயுதம் குறுக்கம் மூண்டும் தடி என்று சொல்லி கொடுத்து நன்னூலால் தான் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் எல்லாம் சொல்லி தொடங்கணும். பின் வந்த ஆசிரியர் அவர் அதெல்லாம் இல்லை. அவர் நல்ல அதான் ஒரே ஆசிரியர் பார்த்துட்டு போடான்னு சொல். ஆனா ஒரே ஆசிரியர் எழுதியிருக்காங்க பொது என்ன சிறப்பை. பொதுப்பாயிரம் பொதுப்பாயிரங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் இலக்கணம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நூலே நுவல்வோன் நுவலும் திறனி கொள்வோன் கோடர் கூற்று என்ற ஐந்தும் எல்லா நூற்றும் 20 நன்னூல் நன்னூலிதான். அப்ப நூலே நூல் என்ன பெயர் எப்ப எழுதப்பட்டது எப்படி எல்லாம் எழுதப்பட்டது என்ற அந்த நூலை பற்றிய ஒரு குறிப்பு. நுவல் ஓன் யாரு சொல்லுகிற ஆசிரியர். நுவலும் திறன் எப்படி பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொள்வோன் மாணாக்கன் எப்படி இருக்கணும். கொள்வோன் திறன் அவன் எப்படி பாடம் கேட்கணும். இந்த ஐந்தும் பா பொதுவா எல்லாருக்கும் தெரியணும். எந்த பாடம் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அப்ப ஒரு நூல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா முதல் நூலா வழிநூலா சார்பு நூலான்னு சொல்லணும். இப்ப தொழுநாப்பியம் முதநூலா வழிநூலா? வழிநூல். எதனுடைய வழிநூல்? அகத்தியத்தின் வழிநூல். அகத்தியத்தை நோக்க நன்னூல் சார்பு நூல், ஆனா தொழுநாப்பியத்தை நோக்க நன்னூல் வழிநூல். சரிதா? அப்போ தனக்கு முன்னைய நூல் முதநூல், அதுக்கு அடுத்து வந்தது வழிநூல், அதுக்கப்புறம் அது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வந்து சார்பு நூல். இந்த முதநூல் முதநூல்ங்கிறது செய்யறதுக்கு யார் தகுதி வாய்ந்தவன் தெரியுமா? அண்ணர். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூல் ஆகும். இது நன்னூலார் சொல்லல, சொல்லாப்பியம் தான் சொல்லு. அப்படியான வினையின் நீங்கி இழப்பா, அந்த நல்வினை தீவினை என்ற அந்த வினை வினை என்ற இருக்க கூடாது, வினையே இருக்க கூடாது. விளங்கிய அறிவன் மிக பேரறிஞனாக இருக்கிறவன் அவன் முனைவனால் கண்டது முதநூல் ஆகும். யார் சீக்கிரம் இறைவனால் செய்யப்பட்டது முதநூல். நம்ம வினையின் நீங்கியவன் யாரு? நாமா? விளங்கிய அறிவுடையவன் சொன்னார். நாமா? இவ சார், எங்களுக்கு எல்லாம் விளங்கிய அறிவு இல்லையா அப்படின்னாரு. நமக்கு எல்லாருக்குமே இல்லை. நல்ல கதை சார், என் முட்டாளாக இருக்கிறதுக்காக அப்படிலாம் பாடம் கேட்கிறோம்ல. மன்னிக்கணும், மன்னிக்கணும். உங்க திருவடிகளுக்கெல்லாம் வணக்கம், எனக்கும் சேர்த்து சொல்றேன். சொல்லுவேன், நம்ம அறிவு எப்படிப்பட்டது? ஒருத்தர் சொல்ல தெரிஞ்சுக்கிட்ட அறிவு அதானே. சின்ன பிள்ளையிலேயே அம்மா என்ன சொல்லியிருக்காங்களோ அது தெரிஞ்சது. எது? ஏய், அங்க வந்து மாடு சாணி போட்டதுன்னா ஆய் நெருக்கப்படாது. பால் குடிடா ராஜா, மறந்துட்டியா? மின்னி அடாராடா, எப்ப வச்சது? குடிக்கலையே அப்படின்னாரு. குடிக்கல. உனக்கு எது ஆய் எது பால்னு சொன்னது யாரு? அம்மா இல்ல இல்லவா? குடிச்சு காலில் பல் வளர்க்கணும்டா ராஜா. எந்திரிச்சோன்னு ஊத்தவையோட இருக்கிறது, பல் வலிக்கிட்டுல சாப்பிடணும். சரிம்மா, நான் மூஞ்சி கழுவனியா? கிளம்பு. திருநீர் வச்சுக்கணும்டா ராஜா, திருநீர் வச்சுக்கணும். நல்லவா? அப்படி சொல்ற அம்மா நாட்டுல வேணும்னு அர்த்தம். ஆமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாய்ப்பு பிடிச்சிட்டு காப்பி குடிச்சிடுவோம்னு சொல்லிச்சுனா அம்மாவே உபதேசம் பண்ணிச்சுன்னா அந்த அம்மா அம்மா வந்து. அதனால பல் வளைக்கிட்டு நெத்திக்கு வச்சுட்டு எங்க வீட்டுல எல்லாம் தாய்ந்தேர் அந்த மத்தியானமும் காலைல வந்தவொடனே கால நம்பிட்டு உங்க எல்லாம் கழுவிட்டு தெளி வச்சுட்டு வந்தவன இல்லைன்னா எந்திர போய் போயிட்டு சாதம் கிடைக்காது. முகம் கழுவி தெண்ணிட்டு வந்தால்தான் சாப்பாடு. அப்படிதான் அறிவுறுத்தினாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட எங்கேயாவது கல்யாணத்துல போகும்போது முதல் பந்தியில அடிச்சு பிடிச்சிட்டு ஓட முடியாது. ஏன்? தண்ணீர் கழித்து முகம் கழிவு தண்ணீர் இட்டு வேணா சாமி ரெண்டாம் மதிக்கு நான் வந்தாலும் வரேன், இல்ல எனக்கு உணவே வேண்டாம் மன்னிச்சு. அதனால அப்படியே போய் உணவு வாங்கி சாப்பிடுறதுங்கிறது பழக்கம் இன்னைக்கு வர முடியும்.
1: டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்பொழுது கம்ப்யூட்டர்ல இது வேண்டியது இது சொல்லுவாங்க இல்லையா, மெயில்ல பார்க்கும் பொழுது இது வந்து பிரயோஜனம் இல்லாது, இது வந்து விளக்கத்தக்கது என்று சொல்லி நம்ம மெயில்ல பார்க்கிறோம் இல்லையா. அதே போலத்தான் இது சரியான விஷயம் இல்லை, இதை வந்து விளக்கத்தக்கது என்று பார்க்கும் பொழுது மனிதர்கள் காமத்தை வேண்டியது என்று நினைத்து கொண்டால், காமம் அடையத்தக்கது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டால் அந்த காமத்திலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். இது மனத்தினுடைய செயல். மனமானது இந்த காமத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்னா, அதை இது எனக்கு ஆனந்தகரமானது என்று நினைத்து கொண்ட காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் மனிதன் அதிலே மூழ்குகிறான். ஒரு விஷயம். இரண்டாவது காமத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அகங்காரம் நான் என்கின்ற தன்னையை அங்கே இழக்கும் பொழுது ஒரு க்ஷணம் மீண்டும் நான் என்பது வருகின்றது. தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் நான் என்பது இந்த காமத்திலே ஈடுபடுகிறது. இது இந்த அல்வா உதாரணத்துக்கு பொருந்தாது. அல்வாவிலே நான் என்பதை இழக்கவில்லை, கவனிக்க வேண்டும். அல்வா சாப்பிடும் பொழுதோ லட்டு சாப்பிடும் பொழுதோ பாக்கா சாப்பிடும் பொழுதோ நான் என்பதை இழக்கவில்லை. நான் சாப்பிடுகிறேன், நான் ஆனந்திக்கிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் காமத்திலே தன்னை இவன் மறக்கின்ற காரணத்தினாலே அகங்காரம் மீண்டும் எழுகின்றது. என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, நான் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அகங்காரம் மீண்டும் மீண்டும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக தன்னை இழக்கக்கூடிய காமத்திலே மீண்டும் மீண்டும் ஈடுபடுகிறது. இதுதான் இதனுடைய நுணுக்கம், உள்ளே இருக்கக்கூடியது.

சிறந்தவராக இருந்தாலும் கூட தபத்திலே சிறந்தவர், கோபமே இல்லாதவர், மிகச்சிறந்த குணசாலி, தர்ம நியாயங்கள் தெரிந்தவர் என்று ஸ்காந்தமானது இவரை பற்றி அந்த இன்ட்ரோடக்ஷன் முகவரை கொடுத்தாலும் கூட காசியப்பரே தவறு செய்கின்றார் என்று சொன்னால், இந்த மனத்தினுடைய வன்மை, ஐம்பொறிகளினுடைய தன்மை, காமத்தினுடைய வலிமை, காமம் தீயை போன்றது என்று சொல்லக்கூடிய தன்மை இங்கேதான் வந்து தோன்றும். அதனுடைய வலிமை இங்கேதான் சுட்டி காட்டப்படும். அருணையர்நாதராகட்டும், தன்னுடைய கந்தரவன் உதயிலே ஆகட்டும், இல்லது அபிராமி பட்டரே ஆகட்டும், அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று சொல்லும்படியாக எனக்கு அந்த ஆசையெல்லாம் போகும்படியாக அம்பிகை செய்கின்றாள் என்று அபிராமி பட்டர் பாடுவார். அதே போல கந்தர் அனுபூதியிலே பாடும் பொழுதும் கூட எல்லாவற்றையும் இந்த காமத்தை நீக்கும்படியாக இறைவன் தருகின்றான் என்று அவர் பாடுகின்றார். எப்ப சொல்ல முடியும் அவர்களாலே இந்த காமத்தை எப்படி நீக்க முடியும்? பிரம்மா வந்து உபதேசம் செய்தாராம், நீ இப்படி இருக்கலாமா என்று சொன்னார். காமத்தை நீக்கும்படியாக நீ தவறு செய்கின்றாய் என்று சொல்லுகிறார். நம்மை படைத்தவன் வந்து சொல்ல வேண்டுமா? காசியவருக்கு சொன்னார், நமக்கு வந்து யார் சொல்லுவா? நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறோம். இப்போ நுணுக்கம் அதை மட்டும் யோசித்து பாருங்கள். மனமானது ஐம்பொறிகள், ஐந்து பொறிகளும் இந்த உடற்காமத்திலே ஈடுபடுகின்ற காரணத்தினாலே முழுமையாக இந்த காமத்திலே ஈடுபடுகின்றது. தன்னை இழக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் இந்த அகங்காரமானது தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த காமத்திலே ஈடுபடுகின்றது. காமம் என்பது மனத்தினுடைய செயல், உடலினுடைய செயல் அல்ல. இதை மட்டும் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப இது தெரிஞ்சாச்சுன்னா மனத்தினுடைய தன்மை என்ன? மனம் ஐம்பொறிகளின் மூலமாகத்தான் செல்லும். யோசித்து பாருங்கள், எது கேள்வியோ அங்கேயே விடை இருக்கிறது. மனமானது ஐம்பொறிகளின் மூலமாகத்தான் செல்லும். தன்னை இழந்த நலம் என்று சொல்லும்படியாக தன்னை இழக்கின்ற பொழுதுதான் இந்த காமத்திலே மனிதனுக்கு அகங்காரம் இழந்து அவன் அதிலே மூழ்குகிறான். பூஜையிலேயும் அவ்வளவுதான். பூஜையானது எப்பேற்பட்டது? நாயகி பாவத்திலே இறைவனை நோக்கி இவர்கள் பாடுகின்றார்களே, எப்படி பாடுகின்றார்கள்? நாயகி பாவத்திலே அருணகிரிநாதனும் பாடுகிறார், ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள், நாயன்மார்கள் பாடுகின்றார்கள். அப்புறம்லாம் அம்பி அந்த சிவபெருமானை பற்றி பாடும் பொழுது தன்னை நாயகியாக நினைத்துக் கொண்டு, தன்னை பெண்மணியாக நினைத்துக் கொண்டு இறைவனை பற்றி பாடுகிறார். இப்ப பாடும் பொழுது இவர்கள், இது உடற்காமம் அல்ல, மனக்காமம் அல்ல, ஐம்பொறிகளும் இறை என்கின்ற உயர் நிலையை அடைந்துவிட்ட நிலை. இதுதான் மாற்றுவது. எப்படி? இது கேள்வி என்ன, இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஐம்பொறிகளின் மூலமாக மனம் ஈடுபடுகின்றது. சரி, ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த ஐம்பொறிகளும் இந்த உடற்காமத்திலே முழுமையாக ஈடுபடுகின்றன. இரண்டாவது, மூன்றாவது, இந்த மனம் மீண்டும் மீண்டும் அதனை நினைத்து பார்க்கிறது, அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அரைக்கின்ற காரணத்தினாலே அது வலிமை பெறுகின்றது. டைனமோ சுத்த சுத்த அதுல மின்சாரம் அதிகமாக ஏற்றப்படுவதைப் போலவே இது மீண்டும் மீண்டும் ஏற்றப்படுகிறது. சரியா? இதை அப்படியே கொண்டு வாருங்கள். ஐம்பொறிகளின் மூலமாக மனம் செல்ல வேண்டுமா? சரி, செல்ல வேண்டும். இப்போ ஐம்பொறிகளின் மூலமாக மனம் செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? ஐம்பொறிகளுக்கு வேலை கொடுக்கணும், கரெக்டா? சரி, இப்போ ஐம்பொறிகளுக்கு வேலை கொடுத்தாரா இல்லையா இந்திரனுக்கு? இங்கே கண்ணால் அங்கே சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பார்க்க, காதால் அந்த வேத மந்திரங்களை கேட்க, தன்னுடைய வாயாலே ஹரஹர சிவசிவா என்று சொல்லி அந்த சிவபெருமானை வந்திக்க, கைகளாலே உடலினாலே தொழ, மூக்கினாலே அங்கே இருக்கக்கூடிய வாசனாதி திரவியங்களை எல்லாம், அங்கே வரக்கூடிய தாமரை மல்லி முதலிய மலர்கள் எல்லாம் இறைவனுக்கு சூட்டப்படும் பொழுது அந்த வாசனையானது இவர்கள் நுகர, இந்த ஐம்பொறிகளும் இறைவனுடைய பூஜையிலே செய்யும் பொழுது, இறைவனை பூஜை செய்யும் பொழுது இந்த ஐம்பொறிகளும் ஒன்றுவிடுகின்றன. சரியா இல்லையா? சரி, இரண்டாவது, ஐம்பொறிகளும் மனமானது அங்கே செல்லும் பொழுது தன்னை இழக்கின்றது, தன்னை இழந்த நலம். இதைத்தானே அவர் தன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே என்று தன்னை இழக்கக்கூடிய நலம் இறைவனுடைய தன்மையிலே கிடைக்கிறது. எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கிறோமே பாடும் பொழுது பஜனை பாடுகிறார்கள், தன்னை மறந்த நிலையிலே பாடுகிறார்களா இல்லையா? தன்னை நான் எத்தனை நானே பார்த்திருக்கிறேன். இது பெரிய யோகிகளை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், யோகிகளை பத்தியே நான் சொல்லவில்லை. ஒரு வயதான அம்மையார் இருந்தார், திருப்புகள் பாடும் பொழுது அவருக்கு ரெண்டு மூணு திருப்புகள் ரொம்ப பிடிக்கும். அதிலே முதலே நம்ம பார்த்திருக்கிறோமே, நாட

எனக்கேதிர் முன் வரவேணும். என்னுடைய திருப்புகழ் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, அமரர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் ரொம்ப அழகா பாடுவார். எடுக்கும் பொழுது வாராய் மன கவலை.

0: கவலை தீர இப்படி பாடும் பொழுது தன்னை மறந்த நிலை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அந்த அம்மா வயதான மூதாட்டியவர், கணவனை இழந்தவர். அவர் பாடும் பொழுது முருகப்பெருமான் அப்படி ஊர்வலம் வரும் பொழுது அப்பொழுதுதான் முதன்முறையாக அந்த பாடலையும் நான் அந்த திருப்புடையும் அப்பொழுது கேட்டேன். தன்னை அந்த ஒரு நிலை பார்க்கும் பொழுது நமக்கு புரிவிடும். ஒரு நான் உயர்ந்த ஒரு பெரிய ஒரு யோகி ஞானி எல்லாம் நான் சொல்லலை, இருக்கலாம் அது அடுத்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா சாதாரணமான ஒரு குடும்ப பெண்மணி ஒரு திருப்புகளிலே அவ்வளவையும் ஒரு திருப்புகளிலே தன்னை மறந்து அவராலே ஈடுபட முடிகிறது. அந்த திருப்புகளில் அந்த நாவானது பாட அருமுக பெருமானை கண்ணானது பார்க்க காதுகள் எல்லாரும் பாடுகின்ற இந்த திருப்புகளை பாட கைகளானது கொட்டி கொட்டி தாளம் போட்டு இந்த ஆதி தாளத்தை போட்டு கொண்டு அவர் இது பண்ண குதிக்க மனமானது ஈடுபடுகின்றதை மீண்டும் மீண்டும் இதையேதான் நீங்க பார்க்கலாம். வள்ளிமலை சுவாமிகள் எப்படி ஏற்பட்டதுன்னா அவருக்கு திருப்புகள் கேட்டபொழுதுதான் வள்ளிமலை சச்சியானந்த சுவாமிகளுக்கு சாதாரணமாக இருந்த ஒருவர் அர்த்தநாரியாக இருந்த ஒருவர் சச்சிதானந்த சுவாமிகளாக ஆக முடிந்தது அப்படின்னு சொன்னா சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமன அப்படி வங்கார மார்பிலணி என்று சொல்லும்படியாக திருப்புகள் பாடினார்களாம். தன்னை மறந்த தன்னுடைய வயிற்று நோவை அந்த இடத்துல இழந்தாராம் பழனியில. அவராலே அப்படி சச்சிதானந்த சுவாமிகளாக ஆக முடிந்தது. இப்போ இறைவனுடைய பூஜையிலே இந்திரனை ஈடுபடுத்திய நிலை, பிரம்மன் காசியப்பை தேற்றிய நிலை இதுதான். என்ன சூக்ஷ்மம் இருக்கிறதுன்னா நம்முடைய ஐம்பொறிகளுக்கும் வேறு வேலை உயர்ந்த வேலை கொடுக்க வேண்டும், வேற உயர்ந்த வேலை கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இந்த ஐம்பொறிகளையும் நம்மாலே ஈடுபடுத்த முடிந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஐம்பொறிகளுக்கும் வேலை கொடுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யானை இருக்கு தெரியுமா? யானையை நீங்க பார்த்துருக்கலாம், இந்த கோயில்கள்ல இங்கேயாவது அப்படியே கட்டி போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணா அது சும்மாவே இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி இப்படி அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், துதிக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கும், தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கும், உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஆடிக்கொண்டே இருக்கும். யானை யானது ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த யானையினுடைய ஆட்டத்தை போலவே அருணகிரிநாதர் அதையும் பாடுவார், அந்த ஆணை ஆடுற மாதிரி அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கும். அதனுடைய நீங்க பார்த்துருந்தீங்கன்னா குதிக்கே சுத்தி சுத்தி அப்படியே ஆட்டிட்டு இருக்கும், தலையும் துதிக்கே சுத்தி சுத்தி ஆகும், உடம்பு ஒரு பக்கம் ஆடும், வால் இன்னொரு பக்கம் ஆடும். அதாவது வலப்புறமாக சுத்துவது, இடப்புறமாக சுத்துவது, நேரம் முன்ன பின்ன போவது, இந்த எல்லா விதமான அசைவும் மேல் கீழ் பக்க அசைவு முன் பின் வலப்புறம் சுற்றுவது இடப்புறம் சுற்றுவது இது எல்லாமே இந்த யானைக்கு உண்டு. இந்த ஆணை வந்து எல்லா வகையும் சுத்தும், அதாவது எல்லா விதமான எல்லா பக்கத்திலையும் இருக்கக்கூடிய அசைவுகள். மனது எல்லா பக்கத்திலையும் பத்து திக்கிலையும் போகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, மனது பத்து திக்கிலையும் போகும், எல்லா மேலே கீழே பக்கத்துல முன்னே பின்னே எல்லாத்துக்கும் போகும் மனது. அதே போலத்தான் அந்த ஆணையானது என்ன பண்ணுனா முன்னே பின்னே நீங்க கவனித்து பாருங்கள், உற்று கவனித்து பாருங்கள், ஆணைக்கு அது ஒரு குணம் உண்டு. முன்னே பின்னே அசையும், பக்கத்துல பக்கத்துல அசையும், துதிக்கெல்லாம் மேல கீழே அசைஞ்சிருக்கும். எதுனா தலை துதிக்கே வாலு உடம்பு எல்லாமே அசையும். யானை நம்முடைய மனத்தை போல, யானை நம்முடைய மனத்தை போல, மனத்திற்கு யானையினுடைய வலிமை யானையினுடைய சக்தி உண்டு. அதை விட மிக அதிகமான வலிமை நம்முடைய மனத்துக்கு உண்டு. இப்போ அது எப்பொழுது பார்த்தாலும் முன்னும் பின்னும் மேலும் மேலும் கீழும் எல்லா புறத்திலேயும் இந்த மனமானது அசைந்து கொண்டே இருக்கும். நம்ம நேற்றுக்கு நடந்தது, போன வருஷம் நடந்தது, நாளைக்கு நடக்க வேண்டியதுன்னு நம்ம நினைச்சுக்கிறது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பக்கம் பார்ப்போம், அடுத்தது நினைப்போம், பக்கத்து விட்ட நினைப்போம், மேல் வீடு கீழ் வீடு எல்லா வீடு, இந்த ஊரு அந்த ஊரு, டிவி எல்லாத்தையும் நம்ம நினைத்துக் கொண்டே இருப்போம். இந்த மனத்துக்கு யானை ஒரு மிகப்பெரிய உதாரணம், யானை மிகப்பெரிய உதாரணம். இந்த யானைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாகர்கள் பார்த்திருக்கீங்களா? யானைகிட்ட அந்த பெரிய சங்கிலி, கட்டுப்படக்கூடிய சங்கிலி இருக்கே, அந்த சங்கிலியை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த யானை அந்த சங்கிலியை வச்சுட்டு இருக்கும், வச்சுட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதனுடைய ஆட்டம் கட்டுப்படும். ரொம்ப அதிகமாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய யானை இடத்துல சங்கிலியை கொடுத்தா கட்டுப்பட்டு என்ன பண்ணும், அந்த சங்கிலியை போட்டு உட்காந்துக்கும், அந்த சங்கிலியை பிடித்து கொண்டிருக்கும். அதே போலத்தான் மனம் இருக்கிறது இல்லையா, இந்த மனமானது யானையை போலவே வலிமை உடையது. ஆனால் முன்னும் பின்னும் மேலும் கீழும் பழைய காலம் வரப்போகிற காலம், அதாவது நடந்த காலம் எதிர்காலம் நிகழ்கின்ற காலத்தை தவிர எல்லாவற்றிலேயும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் மனது. ஒரு க்ஷணம் நில்லவா நில்ல நின்றவா நில்லா நெஞ்சினை உடைய நின்று ஆழ்வார் பாடுவார்.
1: இந்த கணத்துல இப்ப நான் நினைச்சுட்டே இருப்பேன், திடீர்னு அமெரிக்கா போயிருப்பேன், இல்ல திடீர்னு சந்திரமண்டலத்துக்கே போயிருக்கலாம், இல்ல செவ்வாய் கிரகம் புதன் கிரகத்துக்கே போயிருக்கலாம், இல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சிருக்கலாம். நான் இப்ப நடக்கிறத தவிர நடக்க போவது, நடந்தது, சினிமா செய்திகள், பத்திரிகை செய்திகள் எல்லாவற்றையும் மனமானது நினைத்துக் கொண்டிருக்கும். முன்ன பின்ன கீழே மேல எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இதை என்ன பண்ணணும், யானே துதிக்கையிலே அந்த சங்கிலியை, இரும்பு சங்கிலியை கொடுப்பதை போலவே இந்த ஐந்து இந்திரியங்களை உடைய ஐங்கரன்னு, அதுக்கு தான் அதையும் சொல்றோம், எதே யானையை சொல்லும் பொழுது ஐந்து கரன், நாலு காலு ஒரு துதிக்கியோட. கணேச பெருமானுக்கு என்ன சிறப்புன்னா, இது ஒரு பெரிய கணேசனுடைய, விநாயக பெருமானுடைய தத்துவத்துல ஒன்று என்னன்னா, ஐந்து கரமாக ஐம்பொறிகளின் மூலமாக இந்த மனமானது செயல்படுகிறது. இங்கே பிடித்து கொள்ளும்படியாக கட்டுத்தறியாக எவன் இருக்கிறானோ, யானை கட்டும் தறியாக கந்தன் என்று எவன் இருக்கிறானோ அவனை கொடுத்து விட வேண்டும், அவனை கொடுத்து விட வேண்டும். இதைத்தானே எல்லாரும் சொன்னார்கள், கண்காள் காண்மீன் காண்மீன்களோ, செவிகாள் கேள்மீன்களோ, மூக்கே நீமுரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், தலையே நீ வணங்காய் என்று. அந்த இறைவனை என்ன செய்ய வேண்டும், பஞ்சேந்திரியங்களின் மூலமாக இறைவனை துதிக்கக்கூடிய, இறைவனை நினைக்கக்கூடிய தன்மையிலே செயல்பட்டால் மனமானது அதிலே ஈடுபடும். உடனே கேட்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாங்களும் பார்த்திருக்கிறோம், பல இடத்துல பூஜை பண்ணுவாங்க, நம்ம சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, என்னமா இன்னும் பிரசாதம் ஆயிடுச்சா, இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோழி ஆண்ட குருமணி, பத்திரிகை வந்தாச்சா பாரு, இந்துவா இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன போட்டிருக்கான், டெக்கான் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், போட்டாச்சா பாரு, இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, அகமாகி என்று அன்னிப்பான் தாழ்வமா, மணி என்ன பாரு, அடுத்தது வர போகுது பஸ் பசங்களுக்கு வந்தாச்சா, என்ன இது என்ன சார், இது பூஜையா, இவர் வந்து வாய்தான் சொல்லி கொண்டிருக்கிறது டேப் ரெக்கார்டர் மாதிரி. ஆனா அதற்காக விட்டு விடாதீர்கள், மனம் எந்த கணத்துல நிற்கும் என்று நமக்கு தெரியாது, பிராக்டிஸ் பயிற்சி மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், மீண்டும் மீண்டும். அப்பர் பெருமான் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப எனக்கு அடிச்சு போட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார். இது கிவாஜவர்கள்லாம் இதை சொல்லும் பொழுது நகம் தேயாது, நகம் மிகவும் வலிமை உடையது, அது மட்டும் இல்ல இறந்த பிறகும் கூட இந்த உடலிலே மயிரும் நகரமும் நகமும் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வளரும், அந்த வளர்ச்சி இருக்குமா, அந்த அளவுக்கு உடல் இறந்தாலும் அவை இறந்து விடாது, அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், கொஞ்சம் வளர்ச்சி இருக்குமா. இப்போ அந்த நகம் தேயும்படியாக காலையிலே நான் பூப்பறிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பூக்கொய்து இருக்க வேண்டும், யோசித்து பாருங்கள். அப்ப நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார் அப்பர் பெருமான். ரொம்ப அதாவது பழக்கம் வரணும், தழும் நாத்தழும்பிள நாரணா என்று தொழுது என்று பாடுவார். ஆழ்வார் பாடும் பொழுது நாத்தழும்பிள என்று ஒரு வார்த்தை பாடுவார், ரொம்ப அற்புதமான வார்த்தை இதெல்லாம். நம்முடைய மனத்திலே மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் எதுக்காக பூஜை புனஸ்காரம் எல்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள், பிராக்டிஸ் பயிற்சி பழக்கப்படுத்த வேண்டும். நீங்க பத்து நாளைக்கு நாலரை மணி அஞ்சு மணி பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா பதினோராவது நாள் அலாரமே வைக்க வேண்டாம், நீங்க எந்திரிப்பீங்க, ஏன், பழக்கம் காரணம். இந்த உடல் பழக்கத்துக்கு அடிமை, இந்த இந்திரியங்கள் பழக்கத்துக்கு அடிமை. அதைத்தானே நம்ம மூணாவது விஷயமா பார்த்தோம், ஒன்று ஐம்பொறைகளின் மூலமாக பார்க்கும், இரண்டாவது அகங்காரத்தை இழக்கும், மூன்று மீண்டும் மீண்டும் டைனமோ மாதிரி சுத்தி கொண்டே அரைச்சமாவே அரைக்கும் இந்த மனசு. இதைத்தான் செய்திருக்கிறார்கள், காலையில வெகு சீக்கிரம் எழுந்துரு, ஏன்னா சுத்தமாக இருக்கும், நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருந்து முருகா முருகா என்று எழுந்து எழுந்து காலை காலையில் எழுந்தும் நாமமே முழிந்து காதலுமை மைந்த எனபோகோதி, அவ்வளவு பாடுவார், காலையில் எழுந்தும் நாமமே முழிந்து காதல் உமை மைந்தா எனபோதி காண இரு கண்கள் என்று பாடும்படியாக காலையில் எழுந்த உடனே சண்முகா முருகா ஹரஹரா சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருங்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய அரண் நாமமே சூழ்க என்று சொல்லும்படியாக வாக்குல என்ன இருக்க வேண்டும், அரனுடைய திருநாமம் ஹரஹரா சிவசிவா என்று சொல்லக்கூடிய நாமங்களே எப்பொழுதும் இருக்கட்டும், கண்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவனை பார்க்கட்டும், காதுகள் எப்பொழுது பார்த்தாலும் நல்ல விஷயங்களையே கேட்டுக் கொண்டிருக்கட்டும், எதை எடுத்தாலும் அந்த இடத்திலே வாருங்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும், பயிற்சி கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு க்ஷணம் கண்டிப்பாக எங்காவது ஒரு இடத்திலே நமக்கு மனம் நிற்கும், எப்பொழுது இந்த ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் எங்காவது சென்று கொண்டிருக்கும், அப்போ சொல்ல முடியாது எந்த க்ஷணத்துல நிக்கணும், அந்த க்ஷணத்துக்காக நம்ம பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும். ஒலிம்பிக்ஸ்ல ஓடுகிறான் இல்ல ஒலிம்பிக்கிலே தடை தாண்டும் ஏதாவது பயிற்சி செய்கிறார்கள், எத்தனையோ பயிற்சிகள், குத்துச்சண்டை பயிற்சி, என்ன அன்னைக்குதான் அவங்க பயிற்சி அங்கே போய் ஓடுவாங்களா? ஓடுவதற்கு முன்பாக எத்தனை வருடங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள், எத்தனை விதமான கடினமான பயிற்சிகள், இந்த சாப்பாடு சாப்பிடணும், இந்த வெயிட்டுக்கு மேல போக கூடாது. அதுவும் சைனாவில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்தி அவங்கள அதை பற்றி அவர்கள் கட்டுரைகள் படிக்கும் பொழுது சின்ன குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் பயிற்றுவிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, முதல்ல ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆராக இருந்த பொழுது, சோவியத் ரஷ்யாவாக இருந்த பொழுது அப்படி பயிற்றுவித்தார்களாம். ஒலிம்பிக்ஸ்ல அவர்கள் தான் முதல் முதலாக வருகின்றார்கள். ஏன்? பயிற்சி காரணம், மிகப்பெரிய பயிற்சி காரணம். இப்போ உடலை வளர்க்கிறார்கள், மனத்தையும் வளைக்கிறார்கள். நினைத்து பார்க்க வேண்டும், இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த வெயிட்டுக்கு மேல அவர்கள் இருக்கக்கூடாது, இந்த உடல் கனம் இதுக்கு மேல போகக்கூடாது, இப்படி வளைய வேண்டும். எத்தனை பயிற்சிகள்! ஒரு ஒலிம்பிக்ஸுக்கு பயிற்சி எடுக்கணும்னா வருஷக்கணத்துல நம்ம பண்ணுகிறோமே, இந்த உடல் தன்னை இழக்கக்கூடிய, மனம் தன்னை இழக்கக்கூடிய ஒரு நிலையிலே வர வேண்டும் என்றால், ஆத்மாவை இறைவனிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய, தன்னை இழக்கக்கூடிய, எல்லாம் இழந்தனாலும் சொல்லா என்று சொல்லக்கூடிய தன்னை வர வேண்டும் என்றால் பயிற்சி வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, பயிற்சி வேண்டாமா? எனக்கு இப்பொழுதே அடைந்து விட வேண்டும், நான் நினைச்சேன், நான் போய் இப்ப கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை பார்த்தேன், பார்த்த உடனே நான் ஞானி ஆயிடணும், முடியுமா? ஆகக்கூடிய காரியமா இது? நடக்காத காரியம். பயிற்சி வேண்டும். பயிற்சி வந்தாலும் கூட நடந்துரும் சொல்றது இல்ல, பயிற்சி வந்தாலும் நடந்து விடுறது இல்ல. என்ன பண்ணும்? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தொருள் கண்முகனுக்கே செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதிமணிவான். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகும்படியாக உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து நன்னறியே ஞான நடத்தரசே என்று அந்த உற்றரும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று பாடுவாரே, அது மாதிரி நினைந்து நினைந்து நினைந்து நட நனைந்து நனைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படியே வர வேண்டும். வருவதற்கு பயிற்சி வேண்டும். மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், பூஜையிலே இறைவனை பற்றி நினைக்கக்கூடியதிலே, இறைவனுக்கான தொண்டிலே, அதனாலதான் சரியை என்கின்ற மார்க்கத்தை முதலிலே வைத்தார்கள். சைவ சித்தாந்தத்துல சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடியதுல சரியை அரும்பு என்று சொல்லுவார்கள். அதுதான் முதன் முதல்ல அரும்ப வேண்டும், பக்தி அரும்ப வேண்டும், தானா வந்து விடாது. இறைவனுடைய அருள் வேண்டும், நமக்கு பயிற்சியும் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதல்ல சரியை என்று சொல்லும்படியாக அலகிடுதல், அதாவது முதல்ல அங்கே கொண்டு போய் தீபம் ஏற்றுதல், விளக்குமாறு வைத்து அங்கே பெருக்கக்கூடிய இது, சாணி வைத்து பெருக்கக்கூடியது, விளக்குகளை துடைத்தல், என்ன இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் துவைத்து போடுறது, இதெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். மனது அதுல ஈடுபட வேண்டும். அடுத்ததுதான் பூஜை. பூஜை இரண்டாவது விஷயம், கிரியை அது. சரியை முதல்ல உடலினாலே துண்டு செய்யக்கூடியது, திருவலகிடத்திலே இருந்து பலவிதமான காரியங்களை செய்திருக்கின்றது சைவ சித்தாந்தம் சொல்ல, அதுல நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றது. முதல்ல ஐம்பொறிகளையும் ஈடுபடுத்த வேண்டும், சரியை மார்க்கத்திலே ஈடுபடுத்த வேண்டும். என்றாவது ஒரு சமயம் என்ன செய்யும் இது? அந்த மனமானது தன்னை இழந்து நிற்கும். அது மூன்றாவது மூன்றாவது நிலை, அதான் கடைசி நிலைக்கு போகும். ஆனா நினைந்து நினைந்து பார்க்கொண்டாடியேப்பா, எப்பேற்பட்ட விஷயம் அவர் பார்த்து அம்மையாரை பற்றி எத்தனையோ வருடம், 20 வருடங்களுக்கு மேலாக ஆயிருக்கும், இன்றைக்கும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பாடும் பொழுது எத்தனையோ பேர் திருப்புகளை நம்ம கேட்கிறோம், கொண்டு வந்து காதல் அடியேப்பா இப்படியெல்லாம் பாடுகிறார்களா என்று சொல்லி அந்த திருப்புகள் நமக்கு என்றைக்குமே மறப்பதில்லை, கொண்டு வந்து காதுக்குள்ளே போட்ட மாதிரி, அப்படி அந்த கல்லு குண்டு போட்ட மாதிரி உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நினைத்து விடுகிறது. இன்றைக்கும் அதை நினைத்து பார்க்கிறேன், பலவிதமான கருத்துக்கள் நினைத்து பார்க்க முடிகிறது. எப்படி முடியும்? தண்டபாணி தேசியவர் அவர்கள் எங்க ஊர்ல சின்னதா அப்படி ஒரு சின்ன உரை நிகழ்த்தினாரா, திருவாசகத்துக்கு உரை எழுதினார், அதீன வித்வானாக இருந்தவர். அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான மெலிந்த உருவம், குடுமியோட அந்த தண்டபாணி தேசிகர் சொல்லும் பொழுது மனமானது அங்கே ஈடுபடுகிறது. சில விஷயங்கள் வாரியார் சுவாமிகள் முங்கி இதை பற்றியெல்லாம் திறப்புகள் பாடும் பொழுது தன்னை மறந்து நிற்கிறோமே, அதை மீண்டும் மீண்டும் அரைத்த மாதையே அரைப்பது இங்கே நாம பண்ண வேண்டும். மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு வர வேண்டும். வந்தால் என்றைக்காவது ஒரு சமயம் தன்னை இழந்த நலம் சொல்லா, என்னை இழந்த நலம் சொல்லா, முருகா சுரபூபதியே என்று என்னை இழக்கக்கூடிய தன்னை, இந்த மனமானது தன்னுடைய அகங்காரத்தை விட்டு ஐம்பொறிகளிலேயும் முருகனையே நினைக்கக்கூடிய முருகன் குமரன் புகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா என்று பாடுவாரே அருணகிரிநாதர். அந்த பேசா அனுபூதி வரும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பயிற்சி. என்ன பயிற்சி? சரியை இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது முருகனை அடைவதற்கு மட்டுமே கிடையாது, காமத்தை ஒழிப்பதற்கும் இதுதான் காரணம். காமம் வளர்வதற்கு முக்கியமான காரணம் நாம் இதிலே சரியை மார்க்கத்திலே செல்லாத காரணம். நம்ம எல்லாரும் இப்ப ஞானிகளாக நம்ம நினைத்து கொண்டு விடுகின்றோம், அதான் பெரிய விஷயமே. எல்லாரும் நம்ம ஞானிகள், அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை சார். இங்க உட்கார்ந்திருந்து எங்கேனும் இருந்து நினைத்திருந்தால் அங்கே வந்து அருள் புரியும். என்னமோ நம்ம தான் அடுத்தது அப்படியே திருமூலர் அந்த பரம்பரை, அவரை விட நம்ம பெரியவர்னு நம்ம நினைத்து வந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். வேறு கிடையாது. அங்கிருந்து ஒரு நாய் வயலார் நாயனார் பூசலார் நாயனார் பூசலார் நாயனா இருந்த இடத்துல இருந்து கோயில் கட்டலையா, நான் எல்லாம் கோயிலுக்கு போகணுமா, அங்க போய் பார்க்கணுமா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. சிவன் தலையில இருந்து 108 கோடம் சங்காபிஷேகம் பண்ணுமா என்ன, 108 கோடம் பாலாபிஷேகம் பண்ண, அதெல்லாம் வேஸ்ட் சார், அதெல்லாம் அவசியமே இல்லை. மனசு சுத்தமா இருக்கணும். நம்ம இதெல்லாம் வாய்ச்ச விடால் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பல பேர் ஞானிகள் மாதிரி பேசுகிறார்கள், ஆனால் ஞானிகளுக்கும் கூட சரியே கிரியை மார்க்கம் யோக மார்க்கம் தேவைப்பட்டிருக்கிறது. ஞான மார்க்கம் கடைசி, இதைத்தான் தாயுமானவர் மிகச்சிறந்த ஞானி அவர் பாடுகிறார். அரும்பு அரும்பு முதல் காய் கனி என்றோ, அரும்பு மலர் காய் கனியாக சரியே கிரியை ஞானம் யோகம் ஞானம் இருக்கின்ற மார்க்கம் இருக்கிறது. நான் அப்படியே பழுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. தாயுமானவரே அந்த நிலை என்றால் சித்தியெல்லாம் சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாக்கு வாயேன் பராமரமே என்று அவர் பாடுவார். நான் எவ்வளவு செய்தாலும் கூட என்னால முடியலையே என்று தாயுமானவர் பாடுகின்றார். அவர் அருணாகிருநாதரை பாடும் பொழுது சும்மா இரு சொல்லற என்று இவர் பாடுகிறாரே, அப்பேற்பட்ட அருணகிரி பாடினார், அந்த நிலை நான் எப்பொழுது அடைவேன் என்று தாய்மான சுவாமிகள் பாடுகிறார். யோசிச்சு பாருங்கள், இப்பேற்பட்ட பெரிய மகான்கள் தவித்திருக்கிறார்கள், நம்ம அவர்களை விட பெரியவர்களாக நினைத்துக் கொண்டு அதெல்லாம் அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மகான்கள் அல்லது ரிஷிகள் எல்லாம் முட்டாள்கள் எல்லாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம முட்டாள்கள், நான் வலிமையாக சொல்வதற்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும், நாம் முட்டாள்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து பூஜை செய்வது அதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு, பொம்மையை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு கிடையாது. பஜனை செய்கிறோம், முட்டாப்ப சங்க சார் என்னது பஜனை அவசியமா, நாம் முட்டாள்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த காமத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு, அவர்கள் ரிஷிகள் மகான்கள் வைத்திருக்கக்கூடிய பாதை, வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாதை சாதாரணமான பாதை அல்ல, பெரிய ராஜ பாட்டை. நாம பெரிய மகான்கள் மாதிரி நினைத்து கொண்டு நாம் தவறுகள் செய்கின்றோம். நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், அதான் முக்கியமான விஷயம். நம்மை திருத்திக் கொள்வதற்கு இந்த கந்தபுராணம் முதலிய விஷயங்கள் எல்லாம் ஒரு வகையிலே உதவி செய்யக்கூடியது, ஒரு கருவிகள், இதெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றன. இந்த சமயத்துல மனம் முழுவதும் முருகப்பெருமானை நினைத்த மனம் முழுவதும் அவனுடைய திருடாளிலே திருத்தாளிலே பதிந்து கொண்டிருக்கிறதே, அதுதான் முக்கியமான விஷயம். அப்பொழுது காமம் தொலையும். காமம் தொலையும் அல்ல, காமம் மாற்றப்படும், அதான் சரியான வார்த்தை. காமமானது உடற்காமமாக இருக்கக்கூடியது மாறி இறைவனையே நினைக்கக்கூடிய அந்த நாயகி பாவம் மாணிக்க வாசகரை விடவா பாட முடியும்? மாணிக்க வாசகரை விட ஒரு நாயகி பாவத்துல யாரும் பாட முடியுமா? முன்னே அவன் அப்பர் பெருமான் பாடுவாரே, முன்னே அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவன் இருக்கும் அரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கு பிச்சியா நாள் என்று சொல்ல முடியாத அவனுடைய நாமத்தை கேட்க வேண்டும், அவனை தோத்தரிக்க வேண்டும், அவனை பூஜை செய்ய வேண்டும். செய்தால் நாம் அவனுக்கு பிச்சியாக ஆவோம். ஆனால் இந்த காமம் மனமானது உடற்காமத்திலே கீழாக செல்லக்கூடியது. ஊர்த்வரேதசாக நாம் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும், நமக்கு நிச்சயமாக இது கிடைக்கும். அருணகிரிநாதர் பாடுவார், இளமகள்

0: யான் போத யானமதை அருள்வாகாயே. எப்பேற்பட்ட நிலை! இளமகளிர் கலவிதனிலே மூழ்கி ஆழுகினும், இமையாதே இரவினடை துயிலுகினும், யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் போத. அந்த காமம் உடற்காமம் இருந்தாலும் கூட முருகா முருகா என்று சொல்லக்கூடிய தன்மையை யான் போத ஞானமதை அருள்வாயே என்று பாடுவாரே அருணகிரி பெருமான். அதே போல எத்தனையோ கருத்துக்கள் அசுர காண்டம், வெறும் காண்டம், அசுரர்களை பற்றி சொல்வதில்லை, நாம் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி சொல்லக்கூடிய காண்டமாக இருக்கிறது. ஆக நம்மை திருத்திக் கொண்டு முருகனுடைய திருத்தாள்களிலே பணிந்து, பெரியவர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்களுடைய வழி சரியே கிரியே யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே முறைப்படி செல்லுவோம், இறைவனை அடைவோம் என்று சொல்லி அடுத்த கருத்துக்கு கதையும் வேணும் இல்லையா? அடுத்த கருத்துக்கு
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கொடுத்தல் பொருள் வேட்கையின் இடத்தும் குளிர் சொல் செவ்வியான் மடிய அடுத்து பிறரோடு அமராற்றி அயர்ந்தான் இவர் வாங்கினும் வேறு படுத்த துணையாம் படையின் இன பகுதியோடு பகுதியோடு சேரான் இவர்கள் பொறுத்தல் இவற்றின் வரா இவர்கள் கீழ் மக்கள் இடத்தினுமாம். இப்ப கொடுத்தல் வாங்க நீ சம்பாதிக்க திரவியத்துல வரும் துன்ப ஒரு வர்றப்ப அந்த இது இருக்குது இல்லையா பணத்தை, அதை எப்படி வந்து நீ அந்த செலவழிக்கணும் அப்படின்னு சொல்றத இங்க அழகாக சொல்றாரு. நீ சம்பாதிக்கும் திரவியத்தில் உனக்கு வரும் துன்பத்தை நீக்குவதற்காக இவ்வளவு செலவழி, இதெல்லாம் அழகா சொல்றாரு. பணத்தை கூட எப்படி ஒரு செலவழிக்கணும்னு அவருடைய தந்தையார் விளக்கம் கொடுக்கிறார் அருமையாக. வலியரான காலத்தும் வளங்களாதி மூன்றனையும் வெளியாரிடத்து செய்திடணும் மெளியரான காலத்தும் வலியாரிடத்தின் ஒரு தலையும் வகுக்கின் வேந்தர் கவை மைந்தா நலிவாம் அதனால் அவரவர்வான் நடத்து தேர்ந்து இயற்றிடுக. வலியாரான காலத்து ரொம்ப வந்து கஷ்டப்படும் பொழுது அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு தே வலியவர்களுக்கு ஒருத்தலும் மெளியவர்களுக்கு கொடுத்தலும் செய்யணும். அது செஞ்சேன்னு சொன்னா உனக்கு வந்து நல்ல ஒரு வினை கிடைக்கும், கீழ் மக்களிடத்தும் அவங்களுக்கும் நல்லபடியாக நீ செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, வினையின் வலியாதிகள் நான்கும் வேறு சீர் தூக்கி நினது வலிக்கு வலிமிக்குழி வினையை நிகழ்த்தோ நிகழ்த்த காலத்தோம் புனையும் வென்றியுராவிழுக்கும் பொருந்தும் அதனால் அவ்விடத்தோ வினையோ தோல்வியுறும் குறைந்த இடத்தும் வினையை என்னற்க குறைந்த வழியார் ஆயிடினும் கொற்றமைந்த பலர் கூடி நிறைந்த வழி என்னாமதனான் நேராதொழிக பலரோடு உளத்து துறைந்த ஊக்கம் தனை கொண்டே உற்றனினது வழியளவில் இறந்தும் வினைமே நடவர்க்க இரவாமின்றி வேண்டிடினே. சரி, வந்த பொருளை இப்ப என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த வந்த ஒரு தர்மத்தை உன்னுடைய நீ சம்பாதிக்கும் திரவியத்தில் உனக்கு வரும் துன்பத்தை நீக்குவதற்கு கால் பாகத்தை வச்சுக்கோ. இது எத்தனை பேர் நம்ம அதை பின்பற்றுறோம் நமக்கு தெரியல. வந்த பொருளில் கார் கூறு வரும் நேரிட நீக்குவதற்கு அமைத்து உனக்கு வரும் துன்பத்திற்கு கால் பங்கு மைந்த இருகாலின காக்கி மற்ற காலே வழங்கிடுக. இப்ப உன்னுடைய உண்ணுதற்கு அரைப்பாக சாப்பிடுது இல்லையா, அந்த சாப்பிடுறதுக்கு அரைப்பாகத்தை ஒதுக்கு. சரி, அடுத்தது இன்னொரு கால் பாகம் இருக்க, அதை என்ன செய்ய அப்படின்னு சொன்னா மைந்த இருகானினை காக்கி மற்ற காலை வழங்கிடுக சிந்து நெறிகள் அகலாமற் சேரும் நெறிகள் சுருங்கிடணும் நந்தள்ளினதா ஒப்பினோமா நாடின் அதிக செலவிழுக்காம். தர்மத்துக்கு ஒரு கால் பாகம் நீ செலவழிக்கணும், அந்த தர்மத்திற்காக மற்ற கால் பாகம். இது ஒரு தனி மனித வாழ்க்கையில அழகாக சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். இங்க சோமகாந்தன் ஏமகண்டனுக்கு கூறுகிறார். அது மட்டும் இல்ல, ஆற்றன் மூன்று உபாயங்கள் நான்கும் இடத்தோடு அமைந்திடனும் போற்றி நினக்கு வென்றியுறோம், போற்றி நினக்கு வென்றியுறும் பொழுதே தேர்ந்தே விரிபுரிய ஏற்ற காலம் வருமளவோ எண்ணி இருக்க அதுமைந்தா வீற்றும் சமர்க்கு பின்வாங்கும் வெற்றி தகரே ஆகுமாள். பகைவனை வெல்ற காலம் வருமளவோ அவன் என்ன செய்யணும் நீயே அப்படியே யோசி யோசி, அதாவது அந்த காலம் வர்ற அளவுக்கு போருக்கு பின்வாங்கும் ஆட்டுக்கடாவை போல எண்ணி இருந்து வினையை முடிக்க வேண்டும். பகையரசன் செய்யத்தகாத குற்றங்களை செய்யினும் வெள்ளும் காலம் வரும் வரையும் அப்பகையை வெளியிற் காட்டாமல் நல்ல குணத்தோடு அளவளாவி சிரித்து உலகை வென்று சுற்றத்தார்போட ஒழுக வேண்டும். காலம் வந்து விட்டால் கருதிய வினை அவ்வளவையும் சிறிதும் தவறாது முடிக்க கடவை. என்ன அருமையா சொல்றார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முடித்திருக. வாயின் நூலில் வழக்கமர மதிலை வளைத்து ஒன்றுக்கொன்று மேய துணையாய் பலபடையும் மெளிவற்றிருப்ப மதில் அகலி ஏய இயற்றி அரசிக்கல் ஏற்ற கிடக்கை நிலத்தோடு பாயும் புனலுடையதுவே பகையை அழிக்கும் இடனாகும். காலம் வந்துவிட்டால் அந்த வினையை அப்படியே அழிப்பதற்கு முற்படுவான், அதை அழிக்க வேண்டும். கருதிய வினவே வினையை அப்படியே முடிக்க வேண்டும். ஊக்கம் இளநாயன் ஆயின் இடத்தோடு உற்ற வினை செய்குவனாயினும் ஊக்கமுடையார் கிடநின்றா ஒளியும் ஊக்கம் இல்லாதவனுக்கு ஊக்கமுடையான் ஆயிடினும் முற்றப்படையும் பலவேனும் ஊக்கன் அழிவன் இடத்தோடு முற்றும் வினை செய்யாவிடினேன். ஊக்கம் இல்லாதவனாயினும் இடத்துக்கு ஏற்ற வினையை செய்வானாயின் ஊக்கம் உடையவனும் அழிவான். அவ்வாறே ஒன்று செய்யும் காலத்து பிறப்பு குணம் அறிவு நற்செயல் பிரத்தியஷ அனுமான அளவைகளும் கல்வி கேள்வி ஆராய்ச்சிகளும் மந்திரிகளோட ஆராய்ந்து தெளிந்து செய்க அப்படின்னு அழகா சொல்றாரு. பிறப்பும் குணப்பும் அறிவுமென பேணும் இவையும் செயல்களையும் சிறக்கும் காட்சியோடு கருத்தே செயிரின் நூறில் என்று வைதம்மா நிற்கும் அமைச்சர் முதலோரை நின்று ஆராய்ந்து தெளிந்திடுக வருக்கும் வினையாற்றுதற் பொருட்டு மறை போகாமை பொருட்டுமே. பிறப்பும் குணப்பும், அதாவது ஒவ்வொருத்த வந்து இவ்வளவு அருமையா செஞ்சானா அவனுடைய பிறப்பும் குணமும் அறிவும் நற்செயல்களும் கல்வி கேள்விகளால் ஆராய்ச்சியும் மிக்க உள்ள மந்திரிகளோட ஆராய்ந்து தெளிந்து செய்ய வேண்டும். அறவோர் புரோகிதரை விடுத்திட்டவரால் இந்த அரசன்தான் அறவோ நல்லன் இவன் போக்கி அரணோடு உரிமை உடையானை உறவே வைத்தற்கு எண்ணி நமீது ஒத்த ஒத்ததவர்க்கு நின்கருத்து என் உறவோதனை உறவோதன சொலுறவோடு ஓர்ந்தே ஒருவன் துணையற்க. அறவோர் புரோகிதரை விடுத்திட்டு அவர்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மந்திரிகளுடைய ஆராய்ச்சியை கேட்டு நீ வந்து தர்ம வழியில நிற்கணும். முனிவர்களையும் புரோகிதர்களையும் தூதாக அனுப்பி இந்த அரசன் தர்ம வழியில் நிற்பவன் அல்லன்னு நினைக்க கூடாது. நீ யாரை அனுப்பணும் அப்படின்னு சொன்னா மந்திரிகளை அனுப்பணும். வேறொரு அரசனை அரசாளும்படி நியமித்ததற்கு நினைத்தனோ என்று ஒவ்வொரு அரசபையையும் அப்படியே விளக்கமா சொல்றாரு. சேனைத்தலன் தலைவனோடு அவனை சேர்ந்த அறையும் விட்டு இவ்வரசன் ஈன பொருள் ஆசையின் இவனை இழுக்கி கொடையோடு உரிமையுடை ஆணை புறத்திற்கு என்னின மீதி என்னின மீதமைந்தை அவர்க்கோ நின்கருத்தன் ஊனப்படாமை உரைத்தி என சொல்லொடு சூளோடே உரைப்பித்தே தெரிக சேனித்தனோடு அவனை சேர்ந்தாரையும் விட்டு இவ்வரசன் ஈனப்பொருள் ஆசையினால கொடையோடு உரிமையை துறந்து எல்லாம் இந்த பாதை வந்து சரியான நிலையில நீ செலுத்தலேன்னு சொன்னா அது உனக்கு நல்லது கிடையாது. கொடை உரிமை உடையவனே தொன்று தொட்ட உரிமையோட சோண்டதவ மூதாட்டியை விட்டு ஒன்று உரிமை தகையில் இன்னாண்மை கண்டு உயங்கினை உயங்கி அணை விடுத்தான் சென்றங்கவனை கூடுதி தீயே சிறந்த தீயே கூடுதியே சிறந்த பொருளும் கூடு எனக்கு ஒன்று தெளிய சூடுறவோவே பித்திதனாலும் தெளிய ஒரு நிமித்தம் மேலிட்டே ஓர் அமைச்சால் அவன் மனையில் இணையோரை ஒருமையுற அழைப்பித்து அங்கு இவர் விளைப்பு குழி நிரண்டு உறுத்தி காண பொறுமிலினி பரதன் அமையொன்றும் பொறுக்க முயன்றான் இவனை பொறுக்க முயன்றான் இவனை ஒருத்தவாரே அப்படின்னு அழகா சொல்றார். ஒரு நிமித்தமோடு அமைச்சர் அவனால் மனையில் ஏனையோர் சுற்றத்தார் எல்லாத்தையும் அழைச்சு எல்லாரையும் பேசி எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அது தர்ம விதிப்படி நீ செய்ய வேண்டும். சுற்றத்தார் அல்லாதவரை துணையாக கொண்டு ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாது, யோசிக்கல் ஆகாது. அது மட்டும் இல்ல, நல்ல குடியிர் பிறந்தாரும் அவையும் அறப்பு அடிபிழை பெண் அல்லலருக்கும் இவை முதலா அனைத்து நீக்கி பழிக்கஞ்சி உள்ளரு நான் உடையானே ஓர்ந்து தெளியப்படுமைந்தா வல்லகளை தேர்ந்தா சற்றா மாட்டும் வெளிரு மறிவிடுமே. நல்ல குடியிர் பிறந்தாரும் அப்படி அந்த சுற்றத்தாரை அல்லாத துணையாக கொண்டு ஒரு காரியத்தை யோசிச்சேனா பழி பாவங்களுக்கு பயப்படாம அவங்க என்ன பண்றாங்கன்னா நட்பை விடுக குணமுள்ள பெரியாரோடு கூடுக இதுதான் நல்ல குடியில பிறந்தவனுக்கு அழகு. அதுக்காக பிழைப்புக்காகவோ தொழிலுக்காகவோ தேவையில்லாதவங்க கூட சேரக்கூடாது, இது தெளிஞ்சு செய்யணும்பா. சுற்றமிலாரானவர்தம்மை சூழேல் பழி பாவம் பற்றமில்லா அவராகுவர் விடுக பண்பார் தருணர் குணங்களே முற்றுமுடையார் இளதனான் முனியும் குற்றம் இனம் இவர் குற்றம் குணம் இவற்றை தெற்றென்றொன்று தெற்றென்றுணர்ந்து மிகுந்த செம்மை செம்மையை பொழி செம்மை உடையார் தமை தெளிக சுற்றமில்லாதவர் தம்மை சூழே. அதாவது சுற்றத்தார்கள் இல்லாதவங்க நம்ம பக்கத்துல வந்தாங்கன்னா அவங்க வந்து பழிக்கும் பாவத்துக்கும் அஞ்சாம எதையாவது செய்ய சொல்லுவாங்க. நீங்க அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அந்த அந்த கெட்ட குணத்தை விட்டு நற்குணத்தலை நற்குணமே குணமாக கொண்டு செம்மையுடையார் போல நல்ல ஒரு தெளிவான புத்தி கூர்மையோட அந்த நீதியை அறிந்து அந்த பொச்சாப்பு சோம்பன் முதலியவற்றால் தன்னை காத்து இந்த பகையை வெல்ல வேண்டும். அப்படி இருக்கிறதா இருந்தால் உன்னுடைய ஆட்சி நன்மையாக இருக்கும். பெருமை சிறுமை அளந்து கொல பேணும் கருவி தத்தமது கருமம் அது தருமம் கருமம் அதுகா பிறக்க கருவி கழிய சிறந்தவள் அறிக மறுவு காதலா அலறியார் மாட்டு வினையை அவையற்க உருவாதமையும் தோறாமே ஒரு காலத்தும் தெளியற்க குற்றம் செய்தோர் யாவராயினும் கண்ணோட்டம் பார்க்காது அவங்களுடைய அந்த தவற தட்டி கேட்கணும். அவங்க வந்து சரி நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க நம்ம நீதி அறிந்து அந்த குற்றத்தை செய்தவங்களுக்கு தண்டத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் தண்டனை. அது மட்டும் இல்லை, பெருமை சிறுமை அளந்து கொள பேணும் கருவி தத்தமது கருமம் இது போர் பிறக்க கருவி கழிய சிறந்தவள் அறிக மறுவும் காதலால் அறியார் மாட்டு வினை வையற்க தமையும் தோறாமே ஒரு காலத்தும் தெளியற்க அச்செங்கோல் இல்லாவிடில் மலையினார் பிரயோஜத்தையும் கொடையினாலும் நமக்கு வந்து எந்த ஒரு புண்ணியமும் நமக்கு கிடைக்காது. தேர்ந்து தெளியப்பட்டவன் பார் தேர்ந்தே வினையும் தகையெடுக்க தேர்ந்து தெளியப்பட்டவனை தீது காணாத இருக்க தேர்ந்து தெளியப்பட்டவன் தீர வினையை விடுமதனை தேர்ந்து பகைவ பிரித்திடுவ தேரா தெளிவே போர்க்கடவாம். நீ என்ன செய்யணும், உன்னுடைய செங்கோல் நல்லாக இருக்கணும்னா தேர்ந்து தெளியப்பட்டவன் பார் தேர்ந்து வினையும் நீ இந்த வினையை செய்யி இந்த தொழிலை செய்யி அப்படின்னு சொன்னா அந்த தொழில தேர்ந்து அவனுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கான் அவனை பார்த்து அந்த வினையை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, முன்னர் பொதுவாகிய வினையின் மூலவிடுத்து தீதகற்றி நன்மை புரிந்து வருமாயே வருமாயின் ஆடி அவனை சிறந்த வினை தன்னில் விடுக்க சிறந்த வினை சார்ந்து புரிவான் இடைத்திரியின் பின்னர் அவனை பொதுவினை பெயர்த்து நழுவ விட்டிடுக ஆளும் அரசன் பாலன்பு அவனுக்கு ஆவதறிவு நாளும் அவற்றை கலங்காமல் நன்றும் முடிக்கும் உழத்தொழிவு மூளும் வினைக்கு தங்கரத்தின் மொய்த்த பொருளின் விளையாத கோளும் உடையான் குருவினையே குற்றம் உறாது குணமேயம். எப்படி குற்றம் இல்லாமல் வாழும்படி செங்கோலை நடத்த வேண்டுமோ அதை நீ நடத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, தெளிந்த வினையை தெளிந்தவனை சிறந்த காலத்து ஒடும் எடுக்க விளைந்தவர் வரிவாற்றலும் இலையே மிக்க உரிமையின் இன்பாலே தலைந்த மனத்தான் ஆயிடுந்தன்பால் வினையை சார்ந்தற்க வளைந்து விளைதுயில வளைந்து வினையில் விடுத்தவனை அதற்கு தகுமார் உரிமை செய்க. தெளிந்த வினையில் தெளிந்தவனையும் விளைந்த அறிவாற்றலும் இலையே உன்னால வந்து உன்னுடைய அந்த வினையை சரியா இவன் செய்ய மாட்டான் இவன் சரியா செய்வானாங்கிறதுக்கு நீயும் அந்த வினை அவன் எப்படி செய்வாங்கிறது தேர்ந்துதான் அவனுக்கு நீ இந்த வினையை கொடுக்க வேண்டும். செயலை அந்த வினையை என்ன செயலை கொடுக்க போறையோ அவனை நீயே ஒரு இடம்ல ரெண்டு தடவை யோசிச்சு கொடு. பற்றும் வெறுக்கை ஒளிந்துளியும் பழமை எடுத்து பாராட்டும் சுற்றமதனை பெருங்கொடையா தூய மொழியால் தழுவழுரி அற்றவனுக்கு ஒரு காலம் அணுகாது ஆக்க மிக பெருகு முற்ற நினைக்கும் பகைவன் தொழில் முற்றாது ஏம கண்டனே. வெறுக்கை ஒளிந்துளியும் பழமை எடுத்து பாராட்டும் சுற்றவதனை பெருங்கொடையார் தூய மொழியார் தகுதி. நீ வந்து பணத்தை கொடுத்து சாதிக்கணும்னு நினைக்காத, ஒரு இன்முகமாக பேசு, புன் முறுவலோட இரு, அற்றவனுக்கு ஒரு காலம் அணுகாது மிக பெருகு முற்ற நினைக்கும் பகைவர்களாக இருந்தாலும் அவங்களையே எப்படியெல்லாம் நீ கையாளணும் சொல்லி ஏமகண்டனுக்கு சோமகாந்தன் மன்னன் அறிவுறுத்துகிறார். பெருமிதம் பெரிய செல்வம் பேரனில் பெரிய இன்பம் தருமிகு கழிப்பின் மூழ்கி தங்குரின் ஏமகண்டா வரிமிகு பொச்சா பந்த மரபி மரபி ஆனினை காத்து பொறுமிகு பகையை வெல்லாம் பொருளெல்லாம் இழப்பதாகும். சோம்பல் முதலியவற்றால் உன்னை காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, பிறர் உயிர்கொலை செல்வோர் செய்வோர் பிறர் மனை இச்சிப்போர் பொய்யர் முதலிய பாதகர்களை கொலை செய்தல் பாவம் என்று அவங்கள நிச்சயமாக தண்டிக்கலாம் தவறு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஊற்றிடும் ஆற்றம் ஒன்று உபாயங்க நான்கும் நன்மை பற்றிய தொல்கடைந்தோ பண்புரு குணங்களாரோ மற்றைய அனைத்தும் கேடாம் வளர்பிறப்பு ஏழன்காரும் ஏழன்காரும் பற்றி நன்மை நின்றாம் வாழ்த்த பொச்சா குச்சா அறிண். அதனால உனக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தாலும் சரி நீ அதை பத்தி கவலைப்படாத, நெகிழ்ச்சி ஒன்றின்றி செய்ய நினைந்த காரியத்தில் சென்று புகழ்ச்சி செய் முயற்சி செய்ய பொருள் பயமாமையில்லை இகழ்ச்சியில் கெட்டாதம்மை எண்ணுதல் செய்வையாயின் எண்ணுதல் செய்வையாயின் மகிழ்ச்சியின் மைந்துராத வன்மை வந்து அடுக்குமைதாம். நீ நெகிழ்ச்சியோட உன்னை செஞ்சேனா நினைத்த காரியத்தை நீ செய்யணும் நினைச்சேனா புகழ்ச்சி செய் முயற்சி செய்வீர் அந்த புகழ்ச்சி மட்டும் வேணும்னு நினைக்காதப்பா. இகழ்ச்சியில் கெட்டார் தம்மை எண்ணுதல் செய்வாயா, இகழ்ந்து பேசுறாங்க இல்லையா அவங்க பேசுற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. எப்படி எல்லாம் செய்யணும், எய்திய குற்றத்தோர்கள் அவராயினும் கண்ணோடா, கைதன நாடி நீதி அறந்தனை பிழையா தண்டம், செய்கொலே செய்தலே செங்கோலாகும் செய்யகோல் என்றேன் என்ன, உய்திசை மழையான் மக்கள் உருவையன் உற்றபோதும். இப்ப எய்திய குற்றத்தோர்கள் யாவராயினும், அதாவது என்ன குற்றம் செஞ்சாலும் சரி, அந்த குற்றத்தை யாரு செஞ்சாலும் சரி, செங்கோல் இல்லாம நடுநிலைமை இல்லாம நீ பாரபட்சம் இல்லாம அதற்கு தீர்ப்பு வழங்கணும். அப்படி செங்கோல் இல்லாமையால் நீ செஞ்சு செய்யலைன்னா, உண்மையா நல்ல ஒரு அரசாட்சி ஆளையினா உனக்கு மழையினால் பிரயோஜனத்தை கொடுக்காது, மழை கண்டிப்பாக பெய்யாது. அது மட்டும் இல்ல, மழை வளம் சுரக்குமாறும் வயநிலம் விளையுமாறும், விளையரம் வளருமாறும் வேத நூல் விளங்குமாறும், தலைபொருள் ஈட்டு மாறும் பொருள் ஈட்டு மாறும், சமரிடை வெல்லுமாறும் பிழைந்தவர் வாழுமாறும் பிறல்டரா கோளினாகும். அப்படி நல்ல அருமையான அரசாட்சி பண்ணா பயிர்கள் விளைந்து ஓங்கும், விளையரம் வளரும், வேத நூல் விளங்கும். எங்கு பார்த்தாலும் மந்திரங்களும் தேவர்களுக்கு ஆவிர்வாகமும் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப நாடு மூன்று போகமும் நெல் விளைஞ்சு மும்மாறி மழை பெய்யும். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு, தலை பொருள் ஈட்டு மாறும் சமரிடை வெல்லு மாறும், தர்மம் வளர வளர நம்ம செங்கோல் வந்து நல்ல நடத்த முடியும், அருமையாக ஆட்சி செய்ய முடியும், போர் பகை வேண்ட நீ வெல்ல முடியும், பிழைதப வாழ மாறும். ஆனால் உன்னுடைய இதுல வந்து நீ குற்றத்தை மட்டும் வச்சுக்க கூடாது, எந்த ஒரு குற்றமும் நீ செய்யக்கூடாது. பிறல் தரா கோழினாரும் கருவினம் சாதி தம்பார் காமராயுள் ஆறுயிரை கொள்வோர் பெருவரை சூறை கொள்வோர் மேவியார் அழைப்போர் கள்வர் குருவலர் பிறனில் கேட்போர் முதலோரைக்கு கோரல் பருவரு பாவம் என்று பயிர்களை களைதல் போல. இப்ப இந்த இந்த கருவியாகிய கருவியை கொண்டு அந்த களை இருக்குது இல்லையா, ஒரு நெற்பயிர் வளருதுன்னு சொன்னா அது நெற்பயிர்ல பக்கத்துல ஒரு களையும் வளரும், அப்ப அந்த களையை வெட்டினாதான் இந்த பயிர் நல்லா வரும். அது போல உன்னுடைய பக்கத்துல களை போல வேற யாரும் கல்வர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வெற்றிக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் சரி அவங்க இருக்கக்கூடாது. அப்படி பகைவர்களாகவும் திருடராகவும் உயிர் மிருகங்களாலும் தன்னால உலகிற்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா நீ தைரியமாக அதை களைந்து விடு, யோசிக்காத, அது பாவம் கிடையாது. பரிசனம் பகைவர் கல்வர் வரதரு உயிர்களாமன் உரைசெய் ஐந்திடத்தினாலும் உலகிடை இடையூறைதா வரிசையில் காத்து நீதி வழக்கினார் தம்மை மொத்தி கரிசர பொருளும் கோடல் காவலர் தருமமைதான். இப்ப பரிசனம் பரிசனங்களாலையும் சரி திருடங்களாலும் சரி மற்ற உயிர் மிருகங்களாலும் சரி எந்த துன்பமும் வராமல் நியாய வழியில் நின்று தவறி நடப்பவரை தண்டித்து விடு. முறைமை முட்டாது செய்து முழு நிலம் காப்பினந்த இறைவனை செங்கோல் காக்கும் எளிய செவ்வியனுமாகான் குறைவளர் குற்றமோரான் குணத்தோடு முறை செய்வான் இறைதரு பாவந்தேக்கும் நெடும்பகை பகையின்றா பகையின்றாமேனும். முறைமை முட்டாது இந்த முழு நிலத்தை நீ காக்க வேண்டுமானால் செங்கோல் காப்பதற்கு குறைவளர் குற்றகோமான் குணத்தோடு முறை செய்வானை தருமம் வழியில் நின்று அவன் செங்கோல் அவனை காக்கும். அறுதொழிலாளர் நூல்கள் அயற்பரான் பயனின்றாகும் முறை வயல் ஒளிய ஒளியும் கூடும் குடிகளும் ஒருங்கு நீக்கும் பெருபயன் நாட்டிற்குன்றும் பிறங்கோளே நிலைபெறாது இக்குறை கரையின் மேற் பொழுதை கொண்டு காவலை விடுப்பின்மைந்தா கடுமொழி கண்ணோடாமை கையிகந்திட்டதண்ட நடுநிலை இன்மை செவ்வி இன்மையிடன் முகம் உறாமை உடனுடன் சூண்டு செய்யா உருவிளை அமைச்சர் கேற்றல் படு சமர்ச்சிதை செய்யாமே பழவும் தீங்காக்குமைந்தாம் பயின்றவர் தம்மார் கூறப்பட்டன இருக்க மாட்டார் இயன்றனர் குணங்கள் குணங்கண்ணோட்டம் இத்தகு கண்ணோட்டம்தான். புயன் முயன் இசை முறைக்கு கேடு முன்னர் மாட்டுக்கூடு நயந்தவன் எனக்கு தீங்கு நாட்டினார் தம்பா நாட்டல் உரைக்கணி உரைக்கணி நீதி நூலாக ஒற்றே வெடிக்கண்ணன விழுத்து விளைக்கும் செயலால் மொழிதன்னால் வேண்டா சுற்றம் இணையரையும் மனத்து அமைந்த ஒற்றாவதையுழாதவர் உருவோடு துளக்கமின்றி ஏன் செய்யினோ சோர்விலாது எனகரிக நம பார்வதி இப்படி அருமையாக சோமகாந்தன் மன்னன் ஏமகண்டனுக்கு எப்படியெல்லாம் அரசாட்சி பண்ண வேண்டும், பகைவர்களை எப்படியெல்லாம் உன்னுடைய வெல்வதற்கு உன்னுடைய புத்தியை உன்னுடைய அறிவை எப்படியெல்லாம் நீ செலுத்த வேண்டும் அப்படின்னு அழகாக அருமையாக நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் இங்கே எடுத்துரைக்கிறார். இதுவரைக்கும் இச்சிந்தனையை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடிகேனின் நன்றி வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துய்திடற்கு அறிய செந்தேன் செய்யவே அடிகள் வாழ்க சேவனோ மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்கையை புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வரம்பில் இமையோர் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி. இமையோர் என்று சொன்னால் தேவர்கள், இமையோர் என்றால் தேவர்கள், இமையார் என்று பெயர். இமையார் என்பது இமையோர்னு ஒன்று. இமையார்னா கண்ணு இமைக்கிறது இல்லை, நம்ம மாதிரி இந்த கண் சுமத்தி மூடுறோம் இல்ல அந்த வேலை அவங்களுக்கு இல்லையா, அதனால இமயானாட்டத்தை வந்து கண்ணு திறந்தவாக்களே இருக்குமா. அதே காலகோபுலவர் ஒரு கற்பனை விடுகிறாரு. காலகோபுலவர் இந்த முருகன் போய் இந்த வள்ளிய குறப்புலைய கட்டினான் பாரு, கட்டினானா இதை நினைச்சு அந்த தேவர்களுக்கு எல்லாம் தூங்காம கண்ணை விழிச்சவாக்களே இருக்காங்க. நம்ம தலைவர் இப்படி போய் பண்ணுவாரா, நம்ம வள்ளியை போய் கட்டினான்லப்பா குறப்புள்ளைய, இது தேவ சேனாபதி யாரு முருகன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தலைவனா இருக்கிற எப்படி இருக்கணும், ரொம்ப கௌரவத்துல கௌரவம் குறையாமல் இருக்கணும். அதுக்கு மேல என்னன்னா அந்த திருப்பரங்குன்றத்துல தேவேந்திரே 33 கோடி தேவர்கள்லாம் கூட பிரம்மபுத்திரர்கள் சிபாரிசு மேல பொண்ணை கொடுத்து தெய்வ யானையை கொடுத்து குடக்காடல வச்சு ஊட்டியில வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து மற்ற அதுல பங்களா வாங்கி கொடுத்து ஏசி பங்களா ஏசி கார் எல்லாம் கொடுத்து அப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன் முத பொண்ணு. யாரு தெய்வ யானை அப்படி கட்டுனவே அப்படி கட்டுனவே. அடுத்தாப்புல கொஞ்சம் காலம் கழிச்சு நீங்க அவளுக்கிட்டையும் சொல்லாம தெய்வ யானைகிட்டையும் சொல்லாம தனியா போய் நாரதன் சொன்னான்னு சொல்லி தனியா போய் வேட வேஷம் போட்டு கலவை வேஷம் போட்டு வேங்க வேஷம் போட்டு அவளை தெரியாம கூட்டு வந்துட்டேன். அது அந்த கருப்பு புள்ள கருப்பு புள்ளமா வள்ளி கருப்பு மாதிரி உங்களுக்கு அவ தெய்வ யானை சிவு. அதே ஒரு புலவர் சொன்னாரு, அவ அண்ணமா இவ மயிலா, நம்ம வள்ளி மயிலா தெய்வ யானை அண்ணனும். அதே காலமாக புலவர் என்ன பண்ணாரு, மறுவருக்கும் வேலூரின் வைத்திய மகன், வேலூரின் வைத்திய மகன், வைத்திய மகன் மருவிற்கு வேலூரின் வைத்திய மகன் குறமகனை மனம்தான் என்று உறுதியான நஞ்சும் தான் தாங்க முடியாம நஞ்சாப்பிட்டான். இவ்வளவு பெருமையான முறப்புள்ள அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு மேலே நின்னுகிட்டார் கீழே இறங்குற அதுலயும் உங்களுக்கு வள்ளி கல்யாணத்துல அது கூட்டிட்டு வந்துட்டாருப்பா, கூட்டிட்டு கூட்டு வந்து அப்புறம் வேடெல்லாம் தேடிட்டு வந்தா ஒரு சாமார்த்திய ஒரு திருட வீட்டுல வந்து திருடிட்டு போறதா, நம்ம எத்தனை பேர்த்து வீட்டுல திருடிட்டு இருக்கிறோம், ஒரு சாமார்த்தியம் நம்ம வீட்லயும் திருடிட்டு போறானா அவரை சும்மா விடுறதா அப்படின்னு நல்லா தேடிட்டு வந்துட்டாரு. சிம்மான்மகளை திருடி கண்டுபிடிச்சு விட்டானுங்க, கண்டுபிடிச்சேன் அப்புறம் அது வேற கதை. இப்படி மருவருக்கு வேலுவின் வைத்திய மகன் குறமகனை மனந்தான் இருந்தேன், அப்புறம் அவளுக்கு என்ன பண்ணேன், அப்புறம் அந்த அம்பு போட்டேன், அந்த அம்பெல்லாம் முருகனுடைய திருவடியில போய் மலரா விழுந்தது ஒண்ணும் பண்ணல. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு வள்ளி சொன்னா இந்த மாதிரி இத்தனை பேர் அம்பு போட நீ பேசாம இருக்கிறிய சாமி அப்படி என்ன வீட்டுக்காரனுக்கிட்ட, அவ என்ன பண்ண இவங்க மேலாம் வேலை எத்த விட்டா தாக்குவானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இந்த கோழியை சத்தம் போடுந்தேன். கோழி போக்கோடு ஓடுச்சு எல்லாம் வாங்கி விடுத்துட்டேன். வேற இதெல்லாம் சூரமன் தான் கோழியா இருக்கு, ஒரு சத்தம் போட்டுச்சுப்பா, சத்தம் போட்டவொடனே எல்லாம் புசு புசுல அதுக்கு ஒரு பாடு அவளைய அவளை கூட்டிக்கிட்டு போறப்பட்டேன். அப்புறம் நாரது சொன்னாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணி கூட்டு கூட்டிட்டு போறது தர்மம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணலம்னா அவள் எல்லாம் எழுப்பிவிடு சாமின்னா. அப்புறம் வள்ளி கிடைச்சவனாக கூட்டு கரத்தையெல்லாம் எழுப்பி விடுனாரு. அவ என்ன பண்ணா எல்லாம் எந்திரிக்க பாடின எந்திரிச்சிருக்காரு, எந்திரிச்ச ஒரு பாடு அப்புறம் அந்த வேடர்களுக்கு காட்சி இருந்தார், மயில் வாகனத்துல காட்சி இருந்தார். காட்சி கொடுத்த வருப்பாடு பெருமானே, நீ இந்த மாதிரி செய்ய வேணுமா சொன்னா எனக்கு கூட்டி வந்து விட்டுருவோமே, அதனால நீ எங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாரு. சரின்னு அந்த வேலை செய்யல போய் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் போ. அது கிண்ணங்குடித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது. கிண்ணங்குறித்து கிண்ணம்னா அடியனுடைய துன்பத்தை குறித்து, அதனால எனக்கு உபதேசம் பண்ணி வச்சு அந்த துன்பத்தை போக்கிறாங்கிறார். கிண்ணங்குறித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது. கோடு குழல் சின்னங்குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனை கந்தர் அந்த அது பாட்டு இருக்கிற இடத்துக்கு குறிச்சின்னு குறிஞ்சி குறிச்சி அந்த கல்யாணத்துக்கு சிவருமான ஆகாயத்திலே இருந்தாராம். கீழங்கலையா பய பண்றது குடிக்கலையும் நடந்தது மேலேயே ரெண்டு பேரும் இருந்த ஆசீர்வாதம் பண்ணாங்க. செய்யா நிலையத்துக்கு ஜோடியை வந்து உட்கார்ந்து இருந்தாரு. திருப்பணம் கொடுத்து இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்து போட்டு தேவர்களுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி சாமி அம்பாள் அங்கிட்ட தெய்வயான அந்த அந்த திருக்கோலத்தை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் என்று கந்தபுரத் தலைவர் ஆகையினாலே மருவருக்கும் ஏழூரின் வைத்திய மகனும் குறவகடை மணந்தான் என்றே உருகியரன் நஞ்சுண்டான். உமையவனும் தவம் புரிந்தார். உயர்மான் மேனி மகாவிஷ்ணு நம்ம தங்கச்சிவை எப்படி அக்கறம் பண்ணுவானா கேட்கிறவங்க எல்லாம் பழி சொல்ல முடியும், எல்லாரும் நம்மளைத்தானே கேட்கறாங்க உன் தங்கச்சிவை எப்படியாம தங்கச்சிவை எப்படியா அப்படி சொல்றத கேட்டு ஜெயிக்க முடியாம முகம் கருகி போய் உன்னே கருகி போடுறது கருகி போய் மண்ணடித்துட்டாரா உலகம் பூரா வாயில மண்ணு கருகி முகம் வந்துருந்தான். கமலன் முகம் நாளானான் பிரம்மா ஒரு முகம் இருந்து நாலு முகம் கூட்டானா மந்திருந்தான் கருகி முகம் வந்திருந்தான் கமல முகம் நாளானான். கடவுளோர்கள் இருவழியும் இணையாது இரவு முகல் உறங்காது தேவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தூக்கவன கண்ணம் ஊடாம இருக்கணும். அதனால தேவர்களுக்கு இமயான் ஆட்டத்தவர்களின் பெயர். அந்த இமயவர்கள் எல்லாருமே சிவருமானாலே இமயவர்களாக ஆக்கப்பட்டவர்களாகினாலும் அந்த இமயவர்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் அத்தனையும் சிவருமானாலேயே கொடுக்கப்பட்டதனாலும் அவர்களாலே சிவருமானுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாமையினாலும் இவனாலே அவர்களுக்கு பிரயோசனம் இருப்பதினாலும் அதனால அவர்களிடத்திலே எப்போதும் திரும்பாதவனாக இருக்கிறார். இது ஒரு குறுக்கருத்து. இப்படி தேவர்களிடத்திலே திரும்பாதவன் தேவர்களிடத்திலே ஏதோ ஒரு பொருள் வேண்டி சிவன் போக மாட்டான். சிவனிடத்திலே தேவர்கள் வருவார். எனக்கு அதை செய்யி இதை செய்யி இந்த சாங்ஷன் போட்டு கொடு பர்மனண்ட் வேலையை போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்பான்னு தவிர அந்த தேவனிடத்துல சிவருவான் எதை நாடி போகவும் மாட்டான் எதை நாடியும் போக மாட்டான். அதனாலே வரம்பில் இமையோர் வரம்பிலேனா அளவில்லாத தேவர்கள் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி நிரம்பு அதனால் மாதேவனும் அதனாலே அந்த தேவனிடத்திலே திரும்பாமையினாலே அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே மாதேவன் என்பது சிவருவான் மாதேவன் என்பது பெயர். மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்தது. மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்து அதனாலதான் நம்ம பார்வதி பதையன்னு சொன்னா என்ன சொல்றாங்க அழகர மகாதேவன். இவ்வளவு ஒரு பொருள் செறிந்த நாமம் இவ்வளவு பொருள் புரிந்த ஒரு வாக்கியம் இது கோடி ஜென்மங்களுக்கு செய்வர்களாயிருப்பவர்கள் தெரியல. அதுதான் பெரிய ஒரு வேதம். அது இப்ப வந்து செய்வர் சொல்றதே இல்லை நம்ம பார்வதி பதையே சொல்றதே இல்லை. அதனாலே சிவருமான உருவன் தான் மகாதேவன் என்பது. அதனாலே மாதேவன் வாதுகளர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கட்டுது முதல் திருவம்பாவையில ரொம்ப அழகா வச்சார். ராஜியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்நடங்கன் மாதே வளருதியோ வஞ்சதியோ நெஞ்செழுகிறான் மாதேவன் வாழ்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. என்ன சிவருமான ஒருவனுக்கு தான் மாதேவன் வேறு. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே அவனுக்கு மாதேவன் வேறு. அது தேவதேவன் என்பது மாதேவன் என்பது ஒன்றுதான். தேவதேவன் மெய் சேவகன்னு பின்னால கூட பாடுறாரா. அதனாலே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே மகாதேவன் என்று பெயர். அவனுக்கு தான் மகாதேவன் என்று பெயர். அதே அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிங்கிறது பேசிடுவார். பெரிய முறை சரைந்ததென சிவம் முழுதும் வாய் கேட்க உரியவரை மாதேவன் எழுந்திருப்பேர் ஓடுகிறார். திரு நாகக்காரவண புராணம் அதாவது நாகக்காரவண புராணத்திலே இந்த மாதேவன்கிற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அரிய கடவுளாராய அரிபரமாதியர்க்கு எல்லாம் அரிய கடவுளர்களாயிருக்கிற பரமவிஷ்ணுக்களுக்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிங்கிறது பேசிடுவார். பெரிய முரசு அரைந்ததென உலகத்துக்கெல்லாம் நன்றாக தெரியும்படியாக முரசு அரைந்தார் போல முரசு என்கின்ற வாத்தியத்தை முடைக்கினார் போல பெரிய முரசு அரைந்ததென ஜெகம் முழுதும் வாய் கேட்க உரிய மறை வேதம் மாதேவன் என்று பேர் ஒருவர். வேதத்திலே மாதேவன் என்று சிவபெருமானை சொல்லுகின்ற காரணத்தினாலே, அதனாலே மாதேவன் என்கின்ற பெயர் சிவபெருமான் ஒருவனுக்கே உரியதவர் மற்ற தேவர்களுக்கு உரியதா. யாரே செய்தும் யாமலோ நெய்யில் ஆரே ஏயும் அளவில் பெருமையான் மாதோ யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்ல மற்றவர் இல்லையே அப்பர் தேவர், இது வேதாந்த தேவர். அதனாலே சிவபெருமான் ஒருவனுக்கு தான் மகாதேவன் என்கின்ற பெயர், மகாதேவன். அதனால்

தன்னுடைய பெயரை கேட்டு கூட உனக்கு உணர்வு வரவில்லையே, இவ்வளவு பொருள் புரிந்த சிறப்புள்ள நாமத்தை கேட்டு கூட உனக்கு ஞானம் வரலையே, தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து நீங்கவில்லை. தூக்கம் என்பது உலகிலேயே தூங்குவது, உலக பொருளிலேயே தூங்குவது. தூக்கம் என்பது உலக பொருள்லயே தூங்குறது. அதை பார்த்திருந்து அதுலயே தூங்குறேன் அந்த பய அப்படி இதுவாகிறது, அதுலயே தூங்குறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாத்திரம் சொன்னா சரியா இருக்காது, அதுலயே நினைவாக இருக்கு, அதுலயே நினைவாக இருப்பது தூங்குவது. அதனால உலக போகங்களிலேயே நினைவாக இருக்கின்ற நீ அதை விட்டு சிவனிடத்திலே உனக்கு நினைவு வரவில்லை என்பதுதான் கேள்புகள். மலை இருளுற்று உறங்காமல், மண்ணு பரி வாகரருள் சில முழுக வருதல் என செப்பல் விருவம்பாரு. அந்த திருவாசக உண்மைங்கிற நூல்ல அந்த திருப்பரந்துர புராணத்துல சொல்றாரு. அதனாலே இப்படி மாதேவன் என்கின்ற வாக்கியம் சிறப்பான வாக்கியம். அது வரம்பில் இமையோர் இடத்தில் உருவாலும் திரும்பா மகத்துவம் நிரம்பும் அதனால் மாதேவன் என்பர். மகத்துவம் என்கின்ற பெருமையெல்லாம் நிரம்பி இருக்கின்றதனாலே மாதேவன் என்பார். இன்னை மறையீட்டில் பரம்பும் கீரோ தாரகமோ பனிமாலவர்களோ பயன்கொள்ளோ விரும்பும் அவற்றுள் ஒன்றி நிற்கிடந்து கிரீஷன் எனும் வேறு மேகுதியால். கிரீஷன் என்பது சிவபெருமானுடைய நாமம். கிரீஷாயனம் அஸ்தோத்திரத்துல கூட வரும், கிரீஷாயனமக என்று அஸ்தோத்திரத்துல வரும். அதனாலே கிரீஷியன் என்று சொன்னால் எல்லா கிரிகளிலும் இருப்பவன். கிரி என்றால் மலை, மலையே ஆளுவன். அதை தமிழ்ல மலையாளன்னு சொல்றது. அதனால வந்து அந்த வடமொழியில கிரீஷன் சொல்றது, வடமொழியிலே கிரீசன் என்று. கிரி என்பது மலை, கிரி என்பது மலை. அதனால ஈசன் என்றால் மலையை ஆழ்வோன், மலையே ஆழ்வோன். அதனால சிவனுக்கு மலையாளின்னு, சிவனுக்கு மலை. சிலையாளி மலையாளி சேரும் கோயில்பார் சம்பந்தர். சிலையாளி திருவையாற்று தேவாரம், சிலையாளி மலையாளி சிவருவான் மலையாளி, சிவருமான் மலையாளி. மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டான், அது போதும் தானே. மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டான், அவன் புல்லா பண்ணிக்கிட்டான் பயமாரி போனது. மலையாளி மலையாளி மலையாளின்னா பர்வதராசன் போய் புத்திரி, அதையினாலே மலையரசன் போய் புத்திரி. அதனாலே சிவபெருமானுக்கு மலையாளின்னு, மலையாளி என்று பெயர். அதனாலே இப்படி சிவபெருமான் கிரீஷன் என்கின்ற பெயருக்கு காரணம் சொல்றாரு. அதையாலே மலையில இருக்கிறான், அதையால பைம்புயல்ல இருக்கிறான். பைம்புயல் என்பது கடல். கீரோதாரகம் என்பது அதையால தாமரை, தாமரையில இருக்கிறான். மறையில இருக்கிறான், கடலிலே இருக்கிறான். தாமரையில் இருப்பவன் பரமா, கடலில் இருப்பவன் விஷ்ணு, மலை இருப்பவன் உருத்தரன். இப்படி உருத்தரனாகவும் இருக்கிறான், பரமனாகவும் இருக்கிறான், விஷ்ணுவாகவும் இருக்கிறான். இப்படி மூன்றிலையும் இருக்கிற காரணத்தினாலே அவனை கிரீஷன் எழும்பேர் மேகுரியால். அதுக்கு மேல அடுத்ததை பாருங்க. அரிய பிருகத்துவம் உடைய அதனால் உன்னை பரமன் என்பர். அரிய பிருகத்துவம், பிருகத்துவம் என்று சொன்னால் பெரிய பிருகத்துவம். பிருகத்துவம் என்றதுக்கு பெரியது என்பது பிருத்திவின்னு வருது அல்லவா, பூமிக்கு நிலத்துக்கு பிருத்திவின்னு வருதா, பிருத்திவின்னு வருதா. பிருத்திவி என்பது மிக பெரிய வடமொழி சொல்லு. பிருகத்துவம் என்பது பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாதது. அப்படி பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாததுக்கு பிருகத்துவம். அந்த பிருகத்துவமாய் இருப்பது தனக்கு மேலே பெரியது இல்லாத இருப்பது எது என்று கேட்டால் சிவம் தான். அதனால அதுக்கு பிரம்மம் இருக்குது. பிரமம் என்றால் பெரிய, பிரமம் என்றால் பெரிய பிரமமாய் இந்த சோதி படம்புங்கிறதுலவா கந்த புராணத்துல. அதனால பிரமம் என்ற சொல்லுக்கு பெரியதுன்னு பிரம்மம், பிரம்மம் என்ற சொல்லு பெரியதுன்னு. அதனாலே அதற்கு மேல பெரியது எதுவும் கிடையாது. அதனால அத பிரம்மம் என்று சொல்லுவோம். பரமமாய் இந்த ஜோதி புடம்பு ஒரு மேனியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் ஒன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணத்துல சொல்லுவா போலே அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமன் என்பர். அந்த ஏகாந்தவாதிகள் பிரம்மம் பிரமம் சர்வம் பிரமம் பிரமம் எல்லாம் பிரமம் அப்படின்பா. இந்த உண்மை தெரியாம ஏகாந்தவாதிகள் வேதாந்திகள் சொல்லிக்கொண்டு அதனால பிரம்மம் பிரமம் பிரமம் பிரமம் பிரமம் சிவம், பிரமம் சிவம், சிவம் பிரம். அது அவளுக்கு இதுல உடன்பாடு இல்லை அவர்கள். அதனால அவர்களுக்கு பிரம என்கின்றதோட நின்று விடுவார்கள், பிரம என்றதோட நின்று விடுவார்கள். அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமம் என்பர். விரிய யாண்டும் நிறைந்திடலால், அப்படி பிரமம் ஆகிருக்கிறானா, யாண்டும் நிறைந்து விடுதலால் எந்த இடமும் இல்லை என்று சொல்லாதபடி. பாலிலே நெய் போல, பாலிலே நெய் போல, பூவிலே மனம் போல, எள்ளிலே எண்ணெய் போல, எள்ளில் எண்ணெய் போல. எள்ளில் எண்ணெய் எங்க இருக்குது? இந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் வச்சிருந்ததை பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எள்ளு எவ்வளவு சின்ன சாதியம், அதுக்குள்ள எண்ணெய், அதுக்குள்ள எண்ணெய். நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளில் எண்ணெய் போல். கொள்ளும் கிளியனை அன்பரின் குய்ப்பணி கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையா. நல்லும் கீழுளும் மேலுளு யாவுளும் எள்ளு

0: என்னையும் போன் என்ற எந்தையும் எள்ளு எண்ணெயால் போன் என்ற பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நீதியது. பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்க இது இதுல வருது திருவண்ட பகுதி. பூவில் நாற்றம் போன்றுயர் பூவில் நாற்றம் எப்படி இருக்குது? பூ முழுவதும் இருப்பது போல உலகம் முழுவதும் சிவமுருகம் பொமைய பாத்திய. பூவில் நாற்றம் போன்றுயர்ந்தெங்கு ஒளிவர நிறைந்து நீதியை விதமை இந்தனக்கிழிவந்தது. அதனாலே விண்டு விரிய யாண்டும் நிறைஞ்சிடலால் விண்டுவனவே விளம்புவாரு. சிவபெருமானுக்கு விஷ்ணுன்னு பெயர். சிவபெருமானுக்கு விஷ்ணுங்கிறது சிவநாமம், விஷ்ணுங்கிறது சிவன் பெயர் தான். வியாபகம் வியாபகம் சர்வ வியாபகம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிபர்ணம் சதுர்பசம் பிரச்சன்னவதனம் வியாயே சர்வ விக்னோப சாந்தயே தியானம் தியான சுலோகம் கணபதி தியானம் சுக்லாம்பரதரம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம். சுக்கலம் என்றால் வெண்மை, அம்பரம் என்றால் ஆடை, தரம் என்றால் தரித்திருப்பவரும், வெண்மையான ஆடையை தரித்திருப்பவரும் சுக்ராம்பரதரம் விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்போம், எங்கும் நிறைந்திருப்பவரும் சசிவர்ணம். சசிவர்ண சந்திரனை போன்ற வர்ணத்தை உடையவர் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஷம் என்று விநாயகர் தியான சுலோகத்தில் வரும். அதனாலே விஷ்ணு என்பது எங்கும் இருப்பவர், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவருக்கு விஷ்ணு. ஒரு தமிழ்ல குண்டுன்னு சொல்லும் விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் வியாபகம். சிவப்ப நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான். நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான். ஆனால் சுத்தி வரணும், சுத்திக்கிட்டு வரணும். ஆனா சிவநாம என்று இப்படி சிவம் சம்பு சங்கரன் மகேஸ்வரன் உமாபதி சதாசிவ என்ற நாமங்கள் நேரடியாக இருந்தது, அது சுத்தி வருவது. இப்ப ராமன் என்பது சிவநாமம், ராமன் என்பது ராமன் என்று சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா? அழகன். அபிராமன்னா அதிகமான அழகுடைய அபிராமன் அபிராமி. அவ பேர் என்ன? அபிராமி. அபிராமினா அவ வீட்டுக்காரன் பேர் என்ன? அபிராமன். அபிராமி புருஷே, அபிராமி புருஷே அபிராமன் சிவபெருமான் அபிராமன். சோடி நல்ல சோடி, அது தெரியுமா உங்களுக்கு? அருமையானது அபிராமன் அபிராமி அபிராமி அபிராமி. அதனால ராமன் என்கின்ற சொல்லு சிவநாமமே, கோபாலன் என்ற சொல்லு சிவநாமம், கோபாலன் என்ற சொல்லு சிவபால. சுவோ என்றால் பசுக்கள், பாலன் என்றால் காப்போம், பசுக்களை காப்போம். நாலு காலு பசு, ரெண்டு காலு பசு, எல்லா காலு பசையும் இது ரெண்டு காலு பசு, இது ரெண்டு காலு பசு, அது நாலு காலு பசு. கோபாலன் என்ற சொல்லு சிவநாமம் தான். பசு கோபா, கோ என்றால் பசு, பாலன் என்றால் காப்பவன், பசுக்களை காப்பவன், பசுக்களை காக்கின்ற பதியாக இருப்பதினாலே அவன் பசுபதியின்னு வேறு. கோபாலன் என்ற சொல்லும் சிவநாமன். நாராயணன் என்கிற சொல்லும் சிவநாமன் தான். அது சிவஞான பாடியத்தில் எடுத்து பேசுகிறார். சிவஞான பாடியத்தில் அப்பர் சுவாமி நாரணங்கான் நான்முகங்கான் என்று பேசுகிறார். அதனாலே இப்படி எல்லாமே சிவநாமம், அது சுத்தி வரணும், சுத்தி வரணும். இது சுத்தாம போறதுதான் சிவா சங்கரான்னு சொல்லுவாங்க. ஆகவே அரி விரியாண்டு நிறைந்திடலால் விண்டுவனவை விளம்புவோர்கள் பொருவில் ஒருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டானலால் நல்லா சொல்றார். பொருவில் ஒருவா சுகம் உண்டாவதற்கு, பொருவில்னா உப்பில்லாத உப்பு இல்லாத சுகம் உண்டாவதற்கு நீயே காரணமாக இருக்கையினாலே உப்பு இல்லாத சுகம். உப்பு இல்லாத சுகம்னா உலகத்தில் இருக்கிற சுகம் அல்ல, உப்பு உள்ள சுகம். உப்பு உள்ள சுகம் ரொம்ப நேரம் காத்தாடி ஒன்னா சேராதுப்பா, ரொம்ப நேரம் ஏசிலேயே இருந்தா சேராது, சுகம் தானே. சரி, அதோட அல்வா சாப்பிட்டா சுகமா இருக்குல்ல, ரொம்ப சாப்பிட்டா சுகமா இருக்காதுப்பா. சுக்கமாவே அதே மாதிரி எல்லாமே, அதே மாதிரி பாயாசம் நல்லா இருக்குன்னு வச்சுக்க, சாப்பிட்டா சுகமா இருக்கும். அப்ப ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸா சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, சுகம் அல்ல சுகம். அதனால உலக பொருள் அத்துணையும் அளவு உள்ள சுகமாய் கூடியினால் துன்பம் தருவதாய் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் ஒரு பழமும் இதுவாரு. அதுபோல கூடுதலாக அது அனுபவிச்சா குறைஞ்சா. அதனால இந்த சுகங்கள்ல அற்ப சுகம் என்று சொல்லப்படும். அற்ப சுகம் என்றும் பின்னாலே அது துன்பத்தை கொடுக்கின்றதா இருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம் உலக இன்பம். துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம், அதாவது உலக இன்பத்தை சாப்பிட்றதே அனுபவிக்கணும். அளவோட அனுபவி சாப்பிட்றது அளவோட அளவுக்கு மேலா போச்சு, அதுவே துன்பமாகி விடும். இன்பம் துன்பமாக மாறும். நம்ம சிவன் கொடுக்கிற இன்பம் இன்பமே, என்னாலும் இன்பம் இன்பமே, இறைவன் கடலேற்ற இன்பம் இன்பமே, எங்கும் இல்லாததோர் இன்பம் அம்பாளவன். யாரு சொல்லுவாப்பாப்பா? செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்வால் எங்கும் இல்லாததோர் இன்பம் அம்பாளவன். அதான் உப்பு இல்லாத இன்பம், உப்பு இல்லாத இன்பம். அந்த இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இவன் இருக்கின்ற காரணத்தினாலே, உயிர்களுக்கு உப்பில்லாத இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இருப்பதனாலே சிவபெருமான என்ன சொல்கிறார் என்றால் சம்பு என்று சொல்கிறார். சம்பு என்று சொல்கிறார். சம்பு எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருக்கிறார். சம்பு என்ற சொல்லுக்கு உப்பில்லாத இன்பத்தை சுகத்தை அது சொல்றாரு. பொருவில் உருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டலனார் கருத வரிய சம்பு என உயர்ந்தோ நின்னை கட்டுரைப்பார். உயர்ந்தோராய ஞானிகள் உன்ன சம்பு என்று சொல்லுவார். சம்பு என்று சொல்லுவார்கள். சம்புங்கிறது சிவநாமங்களிலே சிறப்புடையது. சம்பு என்பது சிவநாமங்களிலே சம்புங்கிறது நாவலுக்கும் பெயர், நாவல் மரத்துக்கும் பெயர். அதனால இங்க இருக்கிற சாமி சம்புகேஸ்வரர் இப்படியே சொல்லி கடைசியா சொல்றாரு. நின்னாமத்துள் ஒரு நாமம் நிகழ்த்தும் பயன நிச்சயத்து சொன்ன தொன்னான் மறையும் சொல்ல மாட்டா எம்போது சொல்வருடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமத்தினாலே கிடைக்கிற பயனை வேதங்களும் சொல்ல முடியாதுன்னா நுயர்களாகிய நாங்கள் இருந்துமா சொல்லுவோம் அப்படின்னு காலம் தான் தீங்கி விடாங்க. உன்னுடைய நாமத்திலே நாமம் மிகப்பு சிறந்ததுப்பா. நாமம் இருக்கே சிவநாமம் இருக்கே ரொம்ப அதுக்கு மேல பெருசே இல்லையே. சிவனை பிடிக்கிறதுக்கு எது துணை சிவநாமம் தான். அதான் சிவனனும் நாமம் பிடித்து பவனனும் நாமம் பிடித்து தெரிந்து பண்ணால் நினைத்தாள். நாமத்தை பிடிச்சா அவனை பிடிச்சு போடலாம், நாமத்தை பிடிச்சா அவனை பிடிச்சு போடலாம். நாமம் தான் நமக்கு முக்கியம். நாமம் எத்தனை தீவிரம். அதனால சிவநாமம் கொடுக்கின்ற ஒரு சிறப்பை வேற எதுவும் தராது. அதனால நாமம் எத்தனம் தீவின நாமத்தினால் உன் நாத்து நிறுத்தி 11 நிறைய. அதனாலே அறநாமம் கேளாய், அறநாமம் கேளாய், மடனஞ்சே கேளாய், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோன் மடனஞ்சே அறநாமம் கேளாய் நம் கிளை கிடைக்கும் கேடுபடா தர அருளி கோளாய நீக்குமோன்னு கொள்ளியும் விடணும். நாமம் கேட்டார், அதான் முன்னா அவனுடைய நாமம் கேட்டார் நிறைய இருக்கு. அதனால நாமம் அவ்வளவு சிறப்புடையது. உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமம் கொடுக்கிற பயனை வேதங்களும் நிச்சயத்து சொல்ல முடியாது என்றால் அற்பர்களா நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஜாதி என்று அந்த காலம் தீங்கி உணர்வா. இப்படி எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா. சபா சபா அருமை அருமை.
1: ஓம் சிவாய நம. சைவம் .ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமா கழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் கடவுளை நினைந்து கைதொழுவான் ஓம் உத்தமன் உமையாளோடு உயிர்தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தகவி ஆக்ரவாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுபேரே பெருந்துறை வந்திருந்தான் நல்ல பிரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான் குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்த கோலம் கண்டவுடன் செம்பொன் அடியில் வைத்தான் மருந்துருவாம் ஐந்தெடுத்தை உபதேசித்தான் வரம்பிலா சிவஞானம் வடிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடியை சிரத்தில் வைப்பா. சேர்த்து வைத்தான் அவனடியை சிதத்தில் வைப்பாம் திருச்சிற்றம்பலம்.

0: பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணனுடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்ற ஞான பூசையிலே திருவாத ஊரடிகளாகிய மாணிக்கவா சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே பரமாச்சாரியராக எழுந்தருளியிருந்த சிவபெருமானை கண்டு அவனுடைய திருவருளையை நிரம்ப பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். திருவருளானது அளவில்லாமல் இருப்பது. அந்த அளவில்லாத திருவருளை உயிர்கள் எல்லாரும் பெற வேண்டும் என்று சுவாமி எண்ணுவார். ஆனால் உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் அந்த திருவருளை பெறுவதற்கான பக்குவம் இருக்காது. சில உயிர்கள் பெறும், பல உயிர்கள் பெறார். திருவருளை பெற வேண்டும் என்கிற எண்ணம், அந்த திருவருளை பெறுவதற்கு பக்குவமான தகுதி உள்ள ஒரு அருளாளர் திருவருளை அள்ளி கொடுத்து அதன் மூலமாக பக்குவம் இல்லாதவர்களும் அருள் பெற முடியாத பண்ணுதல், அது சுவாமியுடைய எல்லை இல்லாத கருணை. சுவாமியினுடைய எல்லை இல்லாத கருணை, எல்லாரும் திருவருளை பெற வேண்டும் என்று சுவாமி எண்ணுவார். ஒரு தந்தையானவன் தன்னுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 5 பிள்ளை இருக்குன்னா எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும் எண்ணுவான். அதே போல சௌருமானுடைய பிள்ளைகளாகிய உயிர்கள் எல்லாரும் திருவுருளை பரவணும் என்று சுவாமி எண்ணுகிறார். ஆனா பிள்ளைகள் கேட்கவில்லையானால், தந்தையினுடைய வார்த்தையை கேட்கவில்லையானால் தந்தையினுடைய அந்த உபகாரத்தை பெற முடியாது. அதே போல உயிர்கள் பக்குவம் தனித்தனியாக இருப்பதனாலே பக்குவம் உள்ள உயிர்கள் பெறுகிறது, பக்குவம் இல்லாத உயிர்கள் பெறாமல் போய்விடுகிறது. மனித வாழ்விலே பெற வேண்டியது திருவருளை தவிர மற்றையெல்லாம் அற்ப பலன்கள். அந்த அற்ப பலன்கள் சாமானியர்களுக்கு கிடைக்கிறது, சண்டாளர்களுக்கும் கிடைக்கிறது. ஒரு பெரிய பெருசல்ல இந்த உலக வாழ்வுங்கிறது, ஒரு பெரிய பெருசல்ல. தேவலோக வாழ்வே சிவனடியார்களுக்கு பெருசல்ல, தேவலோக வாழ்வே. தேவலோக வாழ்வு இருக்குதே, பிரம்மபதம், இந்திரபதம், விஷ்ணுபதம் முதலான வாழ்வே சிவனடியார்களுக்கு. அது திருவிளையாடுபுறம் சொல்றாரு, சிவனடியார்கள் மெய்யடியார்கள், சிவருமானுடைய மெய்யடியார்கள் வெறுத்து தள்ளிய குப்பை நீ வச்சிருக்கிற செல்வங்கிறார். யார? தேவேந்திரன். அதனாலே சிவபோகமாகிய பேரின்பப் பெருவாழ்வை உயிர்கள் பெறுவதற்கு தகுதியுள்ள ஒரு அருளாளருக்கு அந்த திருவருளை வாரி கொடுத்து, அந்த திருவருளை அந்த தகுதி இல்லாதவர்களும் ஒரு காலத்தில் பெரும்படியாக செய்தல் சௌருமாங்கிறவன். அதனால்தான் ஞானசம்பந்தர் முதலான அருளாளர்களுக்கு திருவருளை வாரி கொடுத்து அவர்கள் மூலமாக எத்தனையோ காலத்துக்கு அவர்கள் பாடவில்லைன்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே தெரியாது. அவர்கள் திருவருளை பெற்றதோடு சிவபெருமான் கலந்து விட்டார்களே, ஆனால் மற்ற உயிர்களுக்கு அவங்களை பத்தி தெரியாது. யாரை பத்தி? சிவபெருமான பத்தி தெரியாது. பால் குடிச்ச உடனே ஞானம் வந்துருச்சு. மாணிக்க வாசகர் சிவபெருமான கண்ட உடனே திருவருள் நிறைய பொங்கி வழிந்தது. பொங்கி வழிந்ததுதான் திருவாசகர். அப்பொழுதே சிவபெருமானோடு அவர் போகிறதுக்கு தகுதி எல்லாம் வந்தது. தித்திக்கும் அணிவார்த்த இன்னஞ்சென்னால் திருச்செவியில் அருந்தவும், கை செம்பொனெல்லாம் பத்திப்பேர் அன்பளித்து கவர்ந்து வேண்டும், பணிகொடு பாண்டியனைவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும், புத்தை வாது முடித்திடவும் திருவுள்ள முன்னமைதி, எத்தி தொண்டரை கருமம் செய்து உண்டு இங்கே இருத்தி என ஒரு கரந்தால் அடியக்கூடும் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே சில காலம் இங்கே இருந்து விட்டு தில்லைக்கு வா என்று சொன்னார். அதனாலே அவர் இருந்து திருவாசகத்தை பாடி இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருவாசகத்தின் மூலமாக அருள் பெற்ற அடியார்கள் ஆன்மாக்கள் எண்ணி இல்லாதவர்கள் இன்னும் எத்தனையோ காலத்துக்கு பெறப்போகிறார். இன்னும் எத்தனையோ காலத்துக்கு திருவாசகத்தின் மூலமாக அருளை பெறப்போகிறார். உயிர்கள் எப்படிப்பட்டதென்றால் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் என்றால் எதை சேருகிறதோ அதனுடைய தன்மையை கொடுக்கும். மேகம் பொழிகிறது, நல்ல சுத்த நீராக பொழிகிறது, வெண்மையாக பொழிகிறது. அந்த நீரானது ஒரு சிவப்பு நிலத்திலே விழுந்தால் அந்த தண்ணீர் சிவப்பாக இருக்கும். நல்ல மணற்பாங்கான நிலத்தில் குளத்தில் விழுந்தால் தூய்மையாக உண்மையாக நிலத்து இயல்பால் நேர்திரின்றாகும். மாந்தர்க்கு இனத்தை இயல்பதாகும் அறிவு என்பது திருக்குறள். அதனாலே உயிர்கள் சேர்ந்ததன் வண்ணமாக இருப்பது, பாசத்தோடு சேர்ந்து பாசமாகும், பதியோடு சேர்ந்து பதியாகவும். அது எது போல வந்தால் கண்ணானது ஒளியோடு சேர்ந்து ஒளியாகவும் இருளோடு சேர்ந்து இருளாகவும் இருப்பது போல, கண் ஒளியோடு சேர்ந்து இருக்கிறது இப்ப ஒளியாக இருக்கிறது, இருளோடு சேர்ந்தால் ரொம்ப கட்டிக்காரன் கூட இருட்டுல கண்ணு தெரியாது. ரொம்ப கட்டிக்காரன் கூட இருட்டுல, ரொம்ப கட்டிக்காரன்பா இருட்டுல என்ன தெரியும், இருளிலே கண் இருளாக இருக்கும், ஒளியிலே கண் ஒளியாக இருக்கும். அதுபோல பதியோடு சேர்ந்தா பதியாக இருக்கும், பாசத்தோடு சேர்ந்தா பாசமாக இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் என்பது சித்தாந்தத்திலே ஒரு முக்கியமான வாக்கியம். அதனால உயிர்கள் எல்லாமே சிவபெருமானுடைய பிள்ளைகள், உயிர்கள் எல்லாமே சிவபெருமானுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் புலன்களாகிய வேடர்களோடு சேர்ந்து, புலன்களாகிய மெய்வாய்கள் மூக்குச்செவி ஆகிய இதுகள் எல்லாம் புலன்கள்னு வேறு. ஆனா இந்த புலன்கள் எல்லாம் நம்மை சிவநெறியிலே உயர்ந்த நெறியிலே செல்ல விடாமல் தடுப்பது இந்த புலன்கள். அது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஒரு பொய் நெறிக்கு விளங்குகின்றேன் விடுதி கண்டாய், மாறி நின்றென்னை மயக்கிடு வஞ்ச புலனைந்து வழி கிடைத்த ஊரே என்பதெல்லாம் திருவாசகம். அதனாலே புலன்களோடு சேர்ந்து சிவத்தை நினையாது, சிவத்தை மறந்து, சிவத்தை நினையாது மாத்திரம் இல்லை சிவத்தை மறந்து, புலன்கள் சொன்னபடி கேட்டு அற்ப வாழ்வையே பெரிய வாழ்வாக எண்ணி உலகத்திலே பிறப்பதும் இறப்பதும் துன்பத்தடைவதும் இன்பத்தடைவதுமாக போய்கொண்டிருப்பது உயிர்கள். அதை சிவஞான போது எட்டாம் சூத்திரத்திலே இதை ஒரு உருவகம் பண்ணினார். இந்த ஐம்புலன்களும் எடர்களைப் போலன்னார். ஐம்புலன்களோடு உயிர் சேர்ந்து இருக்கிறது. உயிருக்கு தனக்குன்னு அறிவு கிடையாது, சொந்த அறிவு கிடையாது. உயிருக்கு சொந்த அறிவு கிடையாது, எதோடு சேருகிறதோ அதனுடைய அறிவை இது எடுத்துக்கொள்ளும். சுதந்திரம் கிடையாது. அதனாலே புலன்களாகிய வேடர்களோடு சேர்ந்து சிவத்தை மறந்து விட்டது. அப்படி மறந்ததே என்ன சொல்லுகிறாருன்னா, இப்படி புலன்களோடு சேர்ந்து மறந்து தெரிந்து அதே புலன்களை வேடர்களாகவும் ஆன்மாவே அரசனுடைய புத்திரனாகும், அரசனுடைய புத்திரன் ஏதோ ஒரு வகையிலே சின்ன வயசிலே தெரியாத வயசிலே அறியாத வயசிலே வேடர்கள் வகையிலே சிக்கிவிட்டார் ராஜாவுடைய புத்திரன். அப்படி சென்று ஆகையால பலகாலம் வேடர்களோடு பழகி, நாம் வேடனுடைய புள்ளதான், நம்ம அப்பா வேடன் தான் என்று சொல்லி வேடர்கள் செய்கின்ற சிய தொழில்களை செய்து தன்னுடைய பெருமையை வளர்ந்து விட்டார். ஒரு காலத்திலே அரசன் வேட்டைக்கு சென்றவன் அவனை கண்டான். கண்டு தன்னுடைய புத்திரன் என்று தெரிந்து கொண்டான். புத்திரன் என்று தெரிந்து அவனை தனியாக அழைத்து, நீ வேடனுடைய புள்ளகள் அல்ல, நான் உலகத்தை ஆள்கிற ராஜா நான், என்னுடைய புத்திரன் நீ, என்னுடைய புத்திரன் நீ, நீ எப்படியோ இங்க வந்து சேர்ந்து இப்படி கிட்டு போய்விட்டாய், அதனால என்னோடு நீ வந்தாயானால் இந்த உலகத்தை ஆள்கின்ற பதவியை உனக்கு கொடுக்கிறேன், ராஜாவாக நீ இருப்பாய் என்று சொல்லி அவனை அழைத்து வந்து மகுடம் சூட்டி கிரீடத்தை சூட்டி அரச பதவியை கொடுத்து கொற்றப்படையும் ஐயாலே வந்து ரத்னசிம்மாதனமும் கொடுத்து உலகத்தை ஆள்கின்ற பதவியை கொடுத்தான் அந்த அரசன். அது போல பேரரசனாகிய சிவபெருமானுடைய பிள்ளைகளாகிய இந்த உயிர்கள் வேடர்களாகிய புலன்களோடு சேர்ந்து சிவத்தை மறந்து அற்ப வாழ்விலே அழுந்தி துன்பத்தை அடைகின்றது. இதற்கு என்ன செய்கிறான் சிவபெருமான் தெரியுமா, கையாலே ஓரளவு பக்குவம் உள்ள உயிரெடுக்கு, பக்குவம் உள்ள உயிரெடுக்கு, ஒரு காலத்தில் குருவாக வந்து ஆச்சாரியனாக வந்து அந்த ஆன்மாவை உணர்த்தி, நீ சிவத்தை அடைவதற்கு தகுதியுடையவன், நீ இப்படி புலன்களோடு சேர்ந்து கெட்டு போய்விட்டாய் என்று ஆச்சாரியனாக வந்து அந்த ஆன்மாவுக்கு உணர்த்தி, அதன் பிறகு அதுக்கு உபதேசம் மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணி சிவனோடு சேர்த்து வைக்கின்ற சிவபோக பெருவாழ்வை கொடுக்கின்ற அந்த உண்மையை ஆச்சாரியன் மூலமாக செய்து சிவமாக ஆக்கிவிடுகிறான் என்று இந்த எட்டாம் சூத்திரத்திலே சொல்கிறார். அந்த வரலாறு அப்படியே மாணிக்கவாசன், அந்த அந்த கருத்து அப்படியே மாணிக்கவாசனுடைய வரலாற்றிலே முழுவதும் பொருத்தமாக இருப்பது. அது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல், தமக்கு முதலாக இருக்கிற குரு, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்கள் செல்வோம். அதனாலே இப்படி ஆச்சாரியனாக வந்து ஆன்மா பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு உபதேசத்தை பண்ணி நீ சிவபெருமானுடைய பெருவாழ்வை பெறுவதற்கு தகுதி உடையவன் என்று சொல்லி அவனை சிவ வழிபாடு பண்ண வச்சு மூலமந்திர உபதேசம் பண்ணி அவனை சிவனோடு சேர்த்து சிவனுடைய பிள்ளையாக ஆக்குகின்ற ஒரு பெருங்கருணை சிவபெருமானுடைய உடை. அது யார் மூலமாக செய்கிறான்? ஆச்சாரியன் மூலமாக செய்கிறான். அதை எப்படி செய்கிறாருன்னா, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்து விட்டு அன்னையும் அந்நியமின்மையின் அரண்கள் செல்வார். அது அப்படியே சிவஞான சித்தியால தெளிவா சொன்னார். இப்படி சுருக்கமா சொல்றாரா சிவஞான சித்தியாரிலே? மன்னவன்றன் மகன் வேடர் இடத்தேதெங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனு என் மகனை பின்னவனு என் மகனை என்றவர் எடுத்து பெருமையுடன் தானாக்கி பேணும்மாவோல் துண்ணியாயும் புலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயருடன் தொழுவீரை மண்ணு அரு குருவாகி வந்து அவரை நீக்கி அந்த வேடர்களை விட்டு நீக்கி மண்ணு அரு குருவாகி வந்தவரை நீக்கி மலமகத்தி தானாக்கி மலரடிக்குள் வைப்பார் என்பது சிவஞானத்தியார் கேட்டாங்க. அதனாலே ஆன்மாக்கள் எல்லாம் சிவபெருமானுடைய பிள்ளைகள், சிவபெருமானுடைய பேரின்ப பெருவாழ்வை அடைய விடாது தடுத்து கொண்டிருக்கின்ற ஐம்புலன்களை வேடர்களாக உருவாகின. அந்த ஐம்புல வேடர்களை விட்டு சிவத்தோடு சேருவதற்கான தகுதியை உண்டு பண்ணுவது இந்த திருவாசகம். அவருடைய வாழ்விலே அப்படி செய்தார். அதே போல மாணிக்கவாசகருக்கு உபதேசத்தை பண்ணி சிவபெருமானுடைய சொத்து பூராவும் கொடுத்துட்டாரு. அரசனாக்கம் நீ அரசனாக உலகத்தை ஆழ்வதற்கு தகுதி உள்ளவன் என்று அது வருதா? அதே போல சிவபெருமானுடைய சொத்து, ஆத்மநாத சுவாமி சொத்து, யோகாம்பாள் சொத்து எல்லாமே மாணிக்கவாசகருக்கு. ஆகவே அதனாலே வாழ்விலே குருவை பெறுவது அவசியம், குருவை பெறுவது அவசியம். அது ஆகம நெறியிலே நின்று, ஆகம நெறியிலே நின்று ஆகம விதிப்படியாக தீட்சையை பண்ணி உபதேசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி அதுக்கு மேலே ஞானோபதேசமும் பண்ணணும். அப்படி மந்திரோபதேசம் ஞானோபதேசம் ரெண்டு இல்லையானால், ஒன்று இருந்து ஒன்று இல்லையானால் அது அந்த உபதேசத்தினால பிரயோசனம் இல்லை. வெகுவேறு ஞானோபதேசம் பண்ற ஆள் இருக்கிறான், மந்திரோபதேசம் பண்றது இல்லை, தீட்சை வேண்டான்றான். அதே போல மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டவர்கள் ஞானோபதேசம் கேட்கறது இல்லை, இரண்டு உபதேசம் தலையறிவிலேனே நெறி நிற்க நீ தீச்சை தரவும் என்பார் அருணகிரிநாதர். இன்னொரு பாட்டில் நாள் ஓய்விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் வருவாயே என்றும் கேட்கிறார். ஆகையினாலே இப்படி இந்த பரவியிலே மந்திரோபதேசமும் ஞானோபதேசமும் அவசியம் பெறுவது. அது யார் மூலமாக பெறுவது? ஆகம வழியிலே வருகின்ற சித்தாந்த நெறியிலே வந்த ஆச்சாரியன் மூலமாக பரவும். அது இந்த கூணம்பட்டி ஆரியனம், கூணம்பட்டி ஆரியனம் என்று இருக்கிறது, கல்யாணபுரி ஆரியனம்னு அந்த ஆரியனம் அந்த மரபை ஆகம விதிப்படி பல பேருக்கு ஆச்சாரிய அபிஷேகமும் பல பேருக்கு சீச்சையும் கொடுத்து அதன் மூலமாக அந்த அந்த ஆரியனத்திலே ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேர் பெற்றார்கள். அவர் மூலமாக சீச்சை பெற்ற ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவராகிய எங்கள் குரு தேவகோட்ட குருநாதர் மூலமாக ஆச்சாரிய விஷயம் இது தீட்சை பெற்று சிவபெருமானை வழிபட்டு திருவுருளை பெற்றவர்கள் நிறைய உண்டு. அதே போல பிள்ளையார் பட்டி பாடசாலை ஆகம பாடசாலை இங்கிறது இப்படியெல்லாம் ஆதிசீர்கள் நல்ல பணிகளை செய்கிறார்கள். அதனாலே குரு இல்லையானால், குரு இல்லையானால் அவன் அந்த ஆன்மா உருப்படி அவருக்கு வழி இல்லை. குருவனுடைய அருள் இல்லையானால் ஆன்மா உருப்படி அவருக்கு வழி இல்லை. தாய் தந்தை இல்லாத பிள்ளைக்கு எப்படி சுகம் கிடைக்காதோ அதே ஒரு குரு இல்லையானால் ஆன்மாவுக்கு சுகம் இல்லை. அதை திருமந்திரத்தில் சொல்றாரு, உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும், கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி அவர்க்கும் கூட ஒன்றாரு. திருமந்திரம் குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்ததோரார், குருவே சிவனுமாய் கோன்மாய் நிற்கும், குருவே உறை உணர்வற்றதோர் கோவே என்பது திருமந்திரம். ஆகையினாலே இப்படி ஆச்சாரியன் மூலமாக வந்து ஆச்சாரியனாக வந்து திருவருளை பெற்றவர் மாணிக்கவாசகர். ஆகவே அப்படி சேனா சைன்யத்தோடு திருப்பரந்துரைக்கு வந்தார், குதிரை வாங்க வந்தார். அப்படி குதிரை வாங்க வந்தவர் திருப்பரந்துரைக்கு பக்கத்தில் வரும்போது சோலை, அந்த சோலையிலிருந்து ஒலி வந்தது. அந்த ஒலி என்ன என்று தன்னுடைய ஏவலர்கள் விட்டு சொல்ல ஆகமத்தினுடைய ஒளி வருகிறது, ஆகமத்தினுடைய ஒளி வருகிறது. அதனால அந்த ஆகமத்தினுடைய ஒளி எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, யாரு அந்த ஆகமத்தை ஓதுகிறார்கள் என்று பார்த்துட்டு வாழ்ந்து தன்னுடைய ஏவலர்களை விட்டார். அது மாதவர் மிகும்பதி புகுந்துளி மருங்கு நாதனுரை தண்டலையில் நங்கு உரை தொண்டர் ஊதுரு சிவாகம ஒலிப்பொலிவு கேளா. யாரு இது அறிந்து குறைவன் ஏவலர்கள் என்றார். தன்னுடைய ஏவலர் விட்டு இப்படி ஆகமத்தினுடைய ஒளி வருகிறது, ஆகமத்தினுடைய ஒளி, ஆகமந்தான் நமக்கு உயிரே, ஆகமந்தான் நமக்கு உயிருக்கு உறுதி தருவது. அதனாலே ஆகமத்துக்கு மேல நூலே கிடையாது. ஆகையினால இப்படி ஆகமத்தினுடைய ஒளி வருகிறது, அது எப்படி அங்கிருந்து வருகிறது, யாரு அந்த உகை ஓதுகிறார் என்று பார்த்துட்டு வான்னு தன்னுடைய ஏவலர்களை அனுப்பினார். அந்த காவலர்கள் ஏவலர்கள் சென்றார்கள், சென்று பார்த்தார்கள். பார்த்தா பெரிய கூட்டம், அதான் 999 ரிஷபகணங்கள், 999 ரிஷபகணங்கள் எல்லாம் சூரியனை போல இருக்கிறார்கள், எல்லாம் சூரியனை போல இருக்கிறார்கள். எல்லாரும் ஆகமத்தை ஓதுகிறார்கள். ஒரு பக்கம் சரியையாளர்கள், ஒரு பக்கம் கிரியையாளர்கள், ஒரு பக்கம் யோகியர்கள், ஒரு பக்கம் ஞானியர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நடுவில் எழுந்தருடைய இருக்கிறார். தெற்கு முகமாக கையாலே சின்முத்திரையோடு சிவஞான போதத்தோடு ஆச்சாரிய திருக்கோலத்தோடு கூடி சூரியனை போன்ற பிரகாசத்தோடு எழுந்தருடைய இருக்கிறார். யாரு? பரமேஸ்வரன். இந்த மாதிரியாக எளிமையாக திருவுரு கொண்டு ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருடைய இருந்தது மாணிக்க வாசகர் ஒருத்தர். அப்படி எழுந்தருடைய இருக்கிற காட்சியை கண்டார்கள். அப்படி கண்டு அந்த காவலர்கள் வந்து மாதவருடைய இடத்திலே சொன்னார்கள். அது சென்றவர்கள் வந்து சிவபக்தர் பலர் சூழ. இப்ப இந்த தீட்சை பண்ணிய போது, மாணிக்க வாசகர் உபதேசம் பண்ணிய போது தனியா குருவும் சிஷியனுமா இல்லை, பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் மறுத்தானே, எல்லோரும் இறங்கியது இல்லை அம்பலத்தை கண்டேன். அதனாலே அதான் அங்கிருந்தே 999 கூட்டிட்டு வந்திருந்தார். அதுக்கே அப்படி ஒரு ஆளை குறைச்சிக்கிட்டு வந்தாருன்னா மாணிக்க வாசகர் சேர்த்தா 1000, மாணிக்க வாசகர் தான் 1000ஆ, 1000ன்னா புரியுதா நிறைய, 999 பேரு, இவரை சேர்த்தா வாதவடிகளை சேர்த்தா 1000. ஒரு ஆள் அங்க இல்லாம இருந்துச்சு 999, இவர் ஒருத்தரை சேர்த்தா என்ன ஆகும், இவர் தான் 1000ஆ, இவர் தான் 1000 என்பது புரியுதா, 1000 என்றால் நிறைவு. அதனாலே சென்று அவர்கள் வந்து சிவ பத்தர்கள் சூழ கொன்றை மூடிய வைத்த குண வெப்ப நிகர் ஒப்பார் நின்றதொரு குறுந்தமர நீழலில் இருந்தார் என்றாலும் மகிழ்ந்தனர் இனிப்பிறவி இல்லார். ஐயாலும் குறுந்தமரத்தடியிலே நவகோடி மதிவித்தது என்ன பிரகாசம் என்பது போல அப்படி பூர்ணச்சந்திரனை போல் எழுந்தருளி இருக்கிறார். தெற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். அவரை சூழ்ந்து நிறைய சிவகணங்கள் போல இருக்கிறார்கள் என்று அந்த காவலர்கள் வந்து சொன்னார்கள். சொன்ன உடனே இவருக்கு அளவில்லாத ஆனந்தம் உண்டாச்சு. அதை சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம், அந்த சிறந்த அடையாளங்கிற வாக்கியம் புரியுதா, அடையாளம் சிறந்த அடையாளம், இந்த ஒரு வரியே அற்புதம். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலம் சிறந்த சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம் நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகராய் தென்திசையை நோக்கி திருவாதவூரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து நின்றான். திருவாதவூரனுக்கு அதிக சிவயோகம் என்பது வாத ஊர்வலம். இந்த திருக்கோலத்தில் ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருளி இருக்கிற அந்த கோலத்தை கேட்டவுடனே அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாச்சு. கேட்டவுடனே மகிழ்ச்சி உண்டாச்சு. அப்படி உண்டான உடனே சென்றாரு, சென்றாரு ஏவலர்கள் உரைத்த மொழி கேட்டரனை எய்தும் அவரோடு காவினை அணைந்தக மலர்ந்து மேவிய மணிச்சிவியை விட்டு இனிது எழுந்தே தேவர் வரமும் வரமர் தெய்வ சபை கண்டார். அதனால பல்லக்கில் வந்தாரு, பல்லக்கை விட்டு இறங்கினாரு. இறங்கியால் அந்த சபை சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தாரு. பார்த்தா அந்த கூட்டங்களை எல்லாம் சிவாகமத்தை ஓதிக்கொண்டிருக்கிறதாம். அதை இந்த பாட்டில் சொல்றாரு, அண்டமேலாம் கடந்த பொருள் பகரும் நூலில். அண்டங்கள் என்பது அளவில்லாதது, அண்டப்பகுதியின் உண்டை பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. அதனால எல்லா அண்டங்களையும் கடந்து இருக்கிறவனாகிய பரமேஸ்வரன் அது அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, சுத்த மாயை என்ற மூன்று மாயைகளையும் கடந்து முப்பத்தாறையும் கடந்து இருக்கிற சாமி. அண்டமேலாம் கடந்த பொருள் பகரும் நூலில் அளவுரைப்பார் தெளிந்து அயர்வார் அய்வாராகி. அந்த சிவாகமத்தை ஓதுவோர்கள், அதனுடைய அளவு சொல்லுவோர்கள், அப்படி அந்த சிவாகமத்தில் சொல்லி இருக்கிற பொருளை உணர்ந்து அப்படி தன்வசம் அடைந்து பரவசமாகி விடுகின்றவர்கள், அதையால அதை ஆய்கின்றவர்கள். இப்படிப்பட்ட கூறு சிரிப்பார், கழிப்பார், தேரிப்பார், திரண்டு திரண்டு ஒன்று வார்த்தை வைப்பார், கேட்பார், வெச்சுவார், வெவ்வேறு திருநாமம் தரிப்பார் என்கின்ற நிலையிலே அந்த கூட்டங்கள். சிவனடியார்கள் என்று சொன்னால், சிவனடியார்கள் என்று சொன்னால் சிவபெருமானையே பேசுதல், சிவபெருமானையே பாடுதல், சிவசம்பந்தமான அந்த நிகழ்ச்சியிலே தொடர்புடையவர்களாக இருப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் இந்த கூட்டத்துக்கு அதுவே வேலை, வேற வேலையே கிடையாது. இப்ப சிவபெருமான் கூட்டிட்டு வந்து கூட்டம் இருக்குவாரு, அதுக்கு வேற வேலையே கிடையாது. நம்ம மாதிரி உலக பொருளை தேடணுங்கிற வேலையெல்லாம் இல்ல. சிவபெருமான்கிட்ட இருக்கிறவங்களுக்கு அப்புறம் என்ன வேணும்? மாணிக்க வாசகரே சொன்னாரு, நீ என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால உனக்கிட்ட நான் என்னத்த கேட்க போறேன். நீயே என்னுடைய உள்ளத்துல எல்லாமா இருக்கிறவே என்னுடைய உள்ளத்துல இருப்பதனாலே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எந்நிறத்தேனே என்பது திருவாசகம். சாமி உள்ளத்திலிருந்து அப்புறம் என்ன வேணும்? ஒன்று வேண்டியது. அதனாலே அப்படி அந்த சிவகணங்கள் எல்லாம் ஆகமத்தை ஆய்வதும் உரைப்பதும் அதனுடைய அருமையை உணர்ந்து பரவசமாவதும் அப்படிப்பட்ட துண்டுபடு அடியார்கள் நூற்றொன்பான் மேல், துண்டுபடு அடியார்கள் நூற்றொன்பான் மேல், தொண்ணூற்றொன்பான் என்னும் தொகுதி சூழல் நூறு தொண்ணூறு அப்படின்னா தொள்ளாயிரமா, அப்புறம் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது, தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதி சூழ கொண்டு ஒன்றொடி பங்கினன் இருப்ப விருப்பால இது கண்டாரு. அந்த திருக்கோலத்தை கண்டாரு, கண்டு உடனுரைத்து சிவஞானம் உணர்வார், அன்பு மண்டிய நெஞ்சோடு தலை வணங்கி வாழ்த்தி, அன்பு மண்டிய நெஞ்சோடு தலை வணங்கி வாழ்த்தி மலரடியில் மலர் தூவி அழுது நின்றார். அப்படி சுவாமியை கண்டாரு இல்லையோ, அளவில்லாத ஆனந்தம் பொங்குச்சு, கண்ணீர் வந்தது, ஏராளமான பூக்களை தூவி கீழே விழுந்தாரு, எழுந்தாரு, தொழுதாரு, அழுதார். இந்த நிலையிலே வாதகுருடிகள் முதலமைச்சர் முகமை அப்படி ஆனபோது அதற்கு மேலே இவருக்கு அந்த திருக்கோலத்தை பார்த்தாரு, எல்லா உருத்தராக்கம் திருநேற்று கோலம் அளவில்லாத பிரகாசம், அளவில்லாத பிரகாசம், செந்தழல் குறைதிரு மேனியங்காட்டி, திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி, அந்தடனாவதும் காட்டி வந்து ஆண்டாய், அறமுதிய பள்ளி எழுந்தருளாய், வண்ணந்தானது காட்டி வடிவு காட்டி, மலர்கடல் அவை காட்டி, வழியற்றேனே தின்னந்தான் பரவாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருவான் சொல்லி சிந்திக்கேனே. காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி, தாட்டாமரை காட்டி, தங்கருணை தேன் காட்டி, நாட்டார் ரகசிய நாமையிலை விடு, ஆட்டான் கொண்டாண்டவா பாடுதங்காமான் என்று ஆயாலும் திருமேனியை கண்டார், திகழான் என்று திருமேனி காட்சி என்னை பணி கொண்டாய் பல இடங்கள்ல சொல்றார். பல இடங்கள்ல அந்த காட்சியை மறக்க முடியவில்லை, மறக்க முடியுமா? மறக்கவில்லை, பல இடங்கள்ல சொல்லி மகிழ்ந்து போகிறார். அப்படி இந்த காட்சியை கண்டு அழுதாரு, தொழுதாரு. அதற்கு மேலே சுவாமி இந்த திருக்கரத்துல சிவஞான போதும் வைத்திருந்தாரு, இது திண்ணுத்தரு. எப்படி இந்த கற்றவனுக்கு என்னமா இருக்கும்னா, கற்றவனுக்கு என்னமா இருக்கும்னா, புத்தகத்தை கண்டது என்ன புத்தகம் அப்படின்னு பார்ப்பான். கல்லாதவன் அதை திரும்பியே பார்க்க மாட்டான், கல்லாதவன் புத்தகத்தை திரும்பியே பார்க்குவான். கற்றவன் என்ன பண்ணுவா? அதுவும் இவருக்கு தொடர்பான புத்தகமா இருந்தா என்ன பண்ணுவா? எடுத்து படிச்சு பார்த்து கொடுத்தா வைப்பான். இவர் 64 கலையும் 16 வயசுல கற்றவர் ஆகையினால, அதுவும் சுவாமியுடைய திருக்கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறதுனா, சுவாமியுடைய திருக்கரத்துல ஒரு புத்தகம் இருக்கிறதுன்னு சொன்னார், அது இருந்து ஆகம நூலாகத்தானே இருக்க வேணும், சிவஞான நூலாகத்தானே இருக்க வேணும் என்று எண்ணி உருத்திரன திருமணியை இழந்து காதில் ஒன்றரத்தில் கந்தரத்தில் ஒளி கொள்வார்கள் கரத்தில் அணிந்து இலகு முண்டம் வங்கி கண்கரந்த நன்னுதர் மேற் கவின சாட்டி திருத்துகளும் வேதியனார் அம்பன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் செங்கை மீது பொருத்தமரும் புத்தகமேது ஐயா என்ன? சுவாமி தேவரீருடைய திருக்கரத்தில் இருக்கிற அந்த புத்தகம் என்ன புத்தகம், அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். பொருத்தமரும் புத்தகமேது ஐயா என்ன? பொய்மையிலா சிவஞான போதம் ஐயாலே அந்த புத்தகமானது சிவஞான போதம் என்று அதற்கு பெயர். அது பொய்யில்லாதது, பொய் இல்லாதது, மெய்யை உடையது, மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்டுவது, அப்படிப்பட்ட சிவஞான போதம் சொல்லி சாதாரணமான ஆளா இருந்த சரி சாமி அப்படின்ட்டு போயிடுவார். இவர் கல்வி கடலாக இருந்தபடியினாலே சிவஞான போதம் மூணு சொல், சிவம் ஞானம் போதம் என்கின்ற மூன்று சொல்லு. அதனாலே இப்படி மூன்று சொல் சேர்ந்து ஒரு சொல்லாக இருக்கிறது. சிவஞான போதம், சிவம் ஞானம் போதம் என்று மூன்று வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமாக வழங்குகிறது. அதனாலே அந்த சிவம் என்றால் என்ன சாமி, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன, அது தேவரீர் எனக்கு அப்படி செய்யும். இப்படி கேட்கிற ஆள் வேறாக இருந்தா கேட்க முடியுமா சாமி கேட்கிறார். என்றாலுமே சிவம் மேது ஞானம் மேது, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இலங்கையிடும் போதமேது இயம்பு வீரே அன்று வட நீழல் வந்திருந்தார் வீரே. அதனால இந்த வடவாள மரத்திலே ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ண சுவாமி நீயே, வடவாள மரத்திலே உபதேசம் பண்ணின சுவாமி நீயே, மண்ணிலே நடிக்கின்ற சுவாமியும் நீயே, அடியேன் உனக்கு அடியவன், அடியேன் உனக்கு அடியவன் ஆகின்றேன். ஆகையினாலே என்றதுமே சிவம் மேது ஞானம் மேது இங்கு இலங்கையிடும் போதமேது எம்புவீரில் அந்த வடநீழல் இருந்து வந்தான். அந்த சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனி இருக்கே பல, அந்த பல திருமேனிகளிலிருந்த இரண்டு திருமேனி தனிப்பட்ட சிறப்புடையது. ஒன்று ஆடுகின்ற திருமேனி, இன்னொன்று ஆலமரத்துக்கடியிலிருந்து. ஒன்று ஆடுகின்ற திருமேனி, இன்னொன்று வடவாள மரத்துக்கடியிலிருந்து தட்சிணாமூர்த்தமாக இருந்து ஜனகாதி முனிவர்கள் உபதேசிக்கின்ற திருமேனி இல்லையா. அதனாலே அந்த அவர்களுக்கு உபதேசித்தபடியினால்தான் பாரம்பரியமாக பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த நால்வருக்கு உபதேசித்தபடியினால்தான் ஜனத்குமார் ஜனகர் ஜனந்தன சனாதன ஜனத்குமார் ஆகிய நான்கு முனிவர்களுக்கும் உபதேசம் பண்ணியபடியினாலே வழி வழியாக நூல்களும் ஞானங்களும் வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு பரம்பரை என்ன பரம்பரை, திருக்கையிலாய பரம்பரை. நம்மளுடைய பரம்பரை திருக்கையிலாயோ, இவ்வளவு சக்தி வச்சிருக்கிறானே நம்மள சாமானியர்களாய் இருக்கின்ற நமக்கு நம்ம பரம்பரை என்ன பரம்பரை, திருக்கயிலாய பரம்பரை. நமக்கு குலதெய்வம் யாரு, சிவபெருமான். இந்த வாக்கியத்தை கேட்டவங்க குலதெய்வம் என்னன்னு கேட்டா சிவபெருமான் சொல்லணும், வேற சாமியை சொல்லவே கூடாது. குலதெய்வம் என்னன்னு கேட்டா சிவபெருமான், முழு முதற் கடவுளாகி சிவபெருமான் குலதெய்வம். எங்க அப்பா பரமேஸ்வரன், எங்க அம்மா பார்வதி, அப்படி சொல்லணும்.
1: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: எனக்கு இருக்கிற ஐமிச்சம் என்னன்னா, சஷ்டி விரதம் என்றால் என்ன, கார்த்திக விரதம் என்றால் என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டுமே விளங்கப்படுத்தும். நன்றி, வணக்கம்.
3: நன்றி. சஷ்டி விரதம் கார்த்திக விரதம் ரெண்டும் முருகனுக்குரிய விரதங்கள். ஆரம்பமாருடைய சைவ வினாவிடையிலே இதை பற்றிய விளக்கம் வரும். சஷ்டி என்பது திதி,
4: சஷ்டி என்றால் திதி.
3: திதி என்றால் இன்றைக்கு திகதி என்று சொல்றது தான் அந்த காலத்துல திதி என்று சொன்னது. இந்த திதி என்றதுல இருந்து டேட் என்ற இங்கிலீஷ் சொல்ல மாட்டது, டிஇடிஇ. திதி என்பதுதான் டேட் அண்டிங், இதுதான் உண்மை அடிப்படை. அப்போ சஷ்டி என்பது திதி ஆறு. இப்போ முதலாவது திதியை சொல்லுவார்கள் ஆரம்பம், பிரதமை. ரெண்டாவது துதியை, திருதானி. மூன்றாவது திருதியை. நான்காவது சதுர்த்தி, இது நாலாம் புறை. அஞ்சாம் புறை வந்து பஞ்சமி. ஆறாம் புறை சஷ்டி. ஏழாம் புறை சப்தமி. எட்டாம் புறை அஷ்டமி. ஒன்பதாம் புறை நவமி. பத்தாம் முறை தசமி. தசம் என்றா பத்து, அதான் டெசிமல் சிஸ்டம். இங்கிலீஷுக்கும் தசத்துக்கும் அதான் முறைமை. டெசிமல் சிஸ்டத்தை கணிதத்துக்கும் உலகிற்கும் கொடுத்தது நமது சமயம். The biggest contribution by the Hindus to the science and the decimal system and Albert Einstein ஒரு இந்திய சுதந்திர தின வாழ்த்தோர் செய்தியிலே
4: கொடுத்திருக்கின்றார்.
3: அடுத்தது ஏகாதசி. ஏக என்றால் ஒன்று, தசம் என்றால் பத்து, பத்து ஒன்றும் பதினொன்று, பதினோராம் முறை. துவாதசி, துவ என்றால் ரெண்டு, தசம் என்றால் பத்து, பத்து ரெண்டும் பன்னெண்டு, பன்னெண்டாம் முறை. திரையோதசி, திரை த்ரீ என்றால் மூன்று, த்ரீ இங்கிலீஷ் வேர்ட்,
4: இங்கிலீஷ் வேர்ட் தமிழ் வேர்ட் இங்கிலீஷ்,
3: அப்ப சன்ஸ்கிருட்ல இருந்து, அப்ப திரையோதசி தசம் என்றால் பத்து, பதிமூன்றாவது முறை திரையோதசி. சதுர்தசி,
4: சதுர் நாலு,
3: சதுர் திருப்பி அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ வரும், தேய் பிறகு அமாவாசை, இப்ப வளர் பிற பௌர்ணமி வரும், இதுதான் அந்த திதி முறை. பிறகு தேய் பிறகு நொறுக்கா வரும். இந்த சஷ்டி என்பது ஆறாவது பிறை, ஆறாம் நாள் வளர் பிறையில ஒருக்கா, பதினஞ்சு நாள், பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வரும் அது. அப்ப வளர் பிறையில ஒருக்கா, தேய் பிறையில ஒருக்கா வரும். அப்ப இந்த சஷ்டி விரதத்துல வந்து எல்லா மாதத்திலையும் சஷ்டியை உபவாசம் செய்திருக்கிறது இருக்குது. இறைவானந்த வாரியார் ஒவ்வொரு சஷ்டிக்கும் உபவாசம் இருப்பார். அது உண்டு. அதுலேயும் சிறப்பாக ஐப்பசி மாசத்திலே சுக்கிரபட்சம் வளர்முறையிலே வர சஷ்டி தான் கந்த சஷ்டி. அதுக்கு முந்தின அஞ்சு நாளும் சேர்த்து இது ஆறாவது நாளாக வச்சு நாங்கள் கந்த சஷ்டி என்று ஆறு நாளும் விரதம் இருந்து கொண்டாடுவோம். அப்ப அப்ப கந்த சஷ்டி விரதமாவது யாது என்பதில் அதை பற்றி ஆர்வனாளர் சைவ வினாவிடை விரதவியல் சொல்லுகின்றார். 401. இனி கார்த்திகை. கார்த்திகை என்பது நட்சத்திரம், மாசத்துக்கு ஒரு பெயர் கார்த்திகை. அதே மாதிரி கார்த்திகை என்று நட்சத்திரம் இருக்குது. அச்சுவினி, பரணி, கார்த்திகைண்டா மூன்றாவது நட்சத்திரம். மேஷ ராசியில முதல் ரெண்டு காலம் வரும், அடுத்த ரெண்டா பாதங்கள், நாலு பாதம் இல்ல, ஒரு நட்சத்திரம் நாலு ரெண்டு பாதம் வந்து ரெண்டு ராசியில வரும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகனுக்கு சிறப்பு. ஏனென்றா கார்த்திகை பெண்கள் அறுவர் முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்து வளர்த்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா. ஆனால் முருகப்பெருமானுக்கு அதனாலே கார்த்திகேயன் என்று ஒரு பெயர்
4: இருக்கு.
3: கார்த்திகேயன் அந்த ஆறு பெண்களும் வந்து நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரத்திலே சிக்ஸ் ஸ்டார்ஸ் அங்கே, இப்ப டெலிஸ்கோப்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானுக்காக ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறை வரும். இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள், அப்ப இருபத்தி ஏழு நாளுக்கு ஒரு முறை வரும். அப்ப ஒவ்வொரு மாசத்துல வர கார்த்திகை நட்சத்திரமும் கொண்டாடப்படும் முருகப்பெருமானுக்காக. இப்ப கார்த்திகை, நான் இருந்த முருகன் கோயில் அடக்கலா துண்டங்கன் சாமி கோயில் கார ஒவ்வொரு கார்த்திகையும் திருவிழாவாகவே செய்வார்கள் ஒவ்வொரு புயக்காரராக. அதுலேயும் கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரம் தான் நாங்கள் விளக்கீடு என்று சொல்லி செய்வது. இது வந்து முருக சிவன் வந்து ஜோதி வடிவாக தோன்றியதா நாளாகவும் சொல்லப்படுகின்றது. அதிலே ஒன்று, அப்ப அதுல வந்து சொல்வார்கள் கார்த்திகை மாதத்து கார்த்திகை விரத நட்சத்திரம் என்றால் கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் முதலாக தொடங்கி கார்த்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்து தோறும் சுப்பிரமணிய கடவுளை கொடுத்து அனுஷ்டிக்கும் விரதம் கார்த்திகை விரதம். இது ஆறாவது சைவ வினாவுடைய 400வது வினாவிடை. இதில் உபவாசம் உத்தமம், அது கூடாதவர் பலம் முதலியனை இரவு உட்கொள்ள கடவர். இவ்விரதம் 12 வருடம் அனுஷ்டித்தல் வேண்டும்.
4: 12 வருஷம் பிடிக்கும்
3: கந்த சஷ்டி என்றால் 6 வருஷம், இது 12 வருஷம். சில பேர் வாழ்நாள் பொதுவாக சொல்லுவார்கள் எல்லாரும் எல்லா விரதமும் பிடிக்கப்படாது. ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை தமது குல தெய்வமாக அல்லது இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் அவருக்காக ஒரு விரதம் பிடிக்கலாம். அப்ப ஒன்றில் கார்த்திகை விரதம், அல்லாவிட்டு சஷ்டி விரதம், அதை ரெண்டு கிழமை கொடுக்கா அல்லது கார்த்திகை விரதம் மாசத்துக்கு ஒருக்கா பிடிச்சு கொண்டு வரலாம். அதுக்கும் அதோட சேர்த்து சிறப்பாக செய்யணும் வருஷத்துக்கு ஒருக்கா கந்த சஷ்டி, அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இப்ப மாசந்தோறும் இது அதுதான் முறை. பிள்ளையாருக்கு விதவனசீக விருப்பவர்கள் சதுர்த்தியை அனுஷ்டிக்கலாம். பிள்ளையாருக்கு ஆவணி சதுர்த்தி சிறப்பு, ஒவ்வொரு 15 நாளுக்குள்ள முறை வார சதுர்த்தியை அனுஷ்டிக்கலாம். சதுர்த்தி சிறப்பாக வருமெண்டா பிள்ளையார் கதை 21 நாளும் விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபடலாம். சிவனை வழிபட தெய்வமாக கொண்டவர்கள் பிரதோஷம் அது 2 கிழமை கொடுக்க பிரதோஷ சதுர்த்தண்டு உபவாசமோ விரதமோ இருந்து மாலை நேரம் பிரதோஷ காலத்திலே சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டு வரலாம். சிறப்பாக செய்கிறேன்னு சொன்னா சிவராத்திரி சிவனுக்கு மாசி மாசத்து இனித்தான் வரப்போகுது. அம்பாளை விரும்பி வழிபடுபவர்கள் அம்பாளுக்கு சுக்கிரவாரம் வரும் சிறப்பு வெள்ளிக்கிழமை. இப்ப செவ்வாய்க்கிழமையும் அம்பாளுக்கு சொல்லுவார்கள், ஆனால் சாஸ்திரங்களில் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதை வணங்கலாம். மற்ற பௌர்ணமி தினத்திலேயும் சக்கர பூஜை செய்து அம்பாளை வழிபடுகின்ற மரபு இருக்கின்றது. ஏதோ ஒன்றை தொடர்ந்தியாக பிடித்துக் கொண்டு நவராத்திரி 9 நாட்களும் சிறப்பாக வழிபாடு செய்து வழிபடலாம். சரிதானே. அதே மாதிரியா விஷ்ணுவை வழிபட தெய்வமாக கொண்டவர்கள் ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு சிறப்பாக
4: அண்மையில்
3: வந்து செய்வார்கள். அதை அவர்கள் விழுகிறார். அப்ப எங்களுக்கு யார் யார் வழிபட தெய்வம் என்பதை பொறுத்தது. இனி இடையிலே சிலவுகளை காரிய சித்திக்காக ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேறும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுகின்ற முறைமை உண்டு. உதாரணமாக மகாபாரத யுத்தத்துக்கு முன்னர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் சொன்ன துர்கையை வழிபடு. யுத்தத்துக்கு முதல் குத்தவையை வழிபடுவது மரபு. அர்ஜுனன் மகாபாரத போருக்கு முன்னர் குருஷேத்திரத்திலே துர்கையை வழிபட்டார். இன்றைக்கும் காரிய சித்திக்காக சொல்லுவதுண்டு. ஒரு எக்ஸாமுக்கு போறாக்கள், ஒரு காரியத்துக்காக போறாக்கள், அந்த ரஜோகுணம் அந்த இதில் வர்றதுக்காக துர்கையை வழிபட வேண்டும், அதற்குரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி சில கிரகதோஷங்களுக்கு சில வழிபாடுகள் உண்டு. உதாரணமாக வியாழ பகவானுடையது இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபட சொல்லுவோம். சனி பகவானுடைய தோஷம் இருந்தால் சிவனை அல்லது விஷ்ணுவை வழிபட சொல்லுவோம். செவ்வாயனுடைய தோஷம் இருந்தால் முருகனை வழிபட சொல்லுவோம். ராகுவனுடைய தோஷம் இருந்தால் அம்பாளை துர்கையை வழிபட சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் அதிதெய்வங்கள் உள்ளன. அந்த இதுக்கு வழிபட்டால் அல்லது ஒரு குறிப்பிட்ட காரிய சித்திக்காக வழிபட வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சொன்ன மாதிரி 6 வருஷமோ 12 வருஷமோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வளமையான தங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டோடு இதையும் ஒரு அடிஷனலாக செய்யலாம். அதை விடுத்து எல்லாருமே சஷ்டியும்
4: எல்லாத்தையும்
3: சதுர்த்தியும் கார்த்திகம் எங்களுடைய இஷ்ட தெய்வம் எங்களுடைய நோக்கங்களை பொறுத்து இந்த விரதங்களை எங்கள் வாழ்முறைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய தொழில்நிலை அவர்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து அந்த விரதத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வித நியம முறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும்.
4: இல்லை உண்மையில் டாக்டர் என்னென்னா பெரும்பாலான எமது அடியார்கள் சில விளக்கம் இந்த மாதிரியான விளக்க குறைவினாலே எல்லா விரதங்களையும் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அது அவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நன்மை பயக்கும் என்றது அவர்களுக்கு தான் விளங்க வேணும்.
3: சிரத்தை முக்கியம். விரதத்திலே சிரத்தை,
4: சிரத்தை
3: அந்த சிரத்தைக்குத்தான் பலன் உண்டே தவிர நீங்கள் இருக்கின்ற பட்டினிக்கோ அல்லது நாட்களுக்கோ அல்ல என்பதை கணவனத்தில் கொள்ள வேண்டும்.
4: அதுதான் முக்கியம். சிரத்தை எவ்வளவு
3: இதுல மொடரேஷனாக நித்திரையிலே ஒரு கொஞ்சம் குறைச்சு, உணவிலே கொஞ்சம் குறைச்சு, உலக காரியங்களை கொஞ்சம் குறைச்சு, அதை இறை தியானத்திலே இறை வழிபாட்டிலே அதற்கு அனுகூலமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு குறைச்சு கொள்ள வேண்டும். அதை கொண்டு வந்து இதுக்குள்ள செலுத்துறது. அப்ப நாங்கள் வீணாக உணவை சமீபாற்றில் செலுத்துற எனர்ஜியை, வீணாக தூக்கத்தில் செலுத்துவதை, வீணாக களியாட்டங்கள் உரையாடல்கள் அதுகளில் செலுத்துவதை, உலக செலுத்துவதை, அந்த சக்தியை, அந்த மனத்தை, அந்த சிரத்தையை இதிலே கொண்டு வந்து செலுத்துவது இறை வழிபாட்டிலும் சிந்தை. உணவை விடுத்தேனும் மனம் மைண்டால வாக்கு சொல்லால காயம் உடம்பால மூன்றினாலும் கடவுளை விதிப்படி மெய் அன்போடு ட்ரூ டிவோஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் வழிபடுதல் விசேஷமாக வழிபடுதல் வழிபட வேண்டும். வழிபடுதல் விரதமாகும். வணக்கம் ஆசிரியர் சிவனேந்திரன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. இன்றைக்கு எங்களுடைய அருமையான அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம், இந்த வாரம் சிவராத்திரியும் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரை இருக்கின்றது. அதையும் நினைவிலே கொண்டு இந்த அதிகால வேளையில் இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிவராத்திரியை பற்றி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மாசி மாதத்தில், மகா மாசம் அல்லது மாசி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிறை காலத்து சதுர்த்தசி 14வது நாள் இரவு அனுஷ்டிப்பது இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. மாச சிவராத்திரி என்று ஒவ்வொரு மாதமே இருக்கின்றது. அதுக்குள்ளே இது மகா சிவராத்திரி. சிவனை வழிபடுவதற்கு உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்களாலே அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு தினமாக கருதப்படுகின்றது. பிற நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற இம்மவர்களுக்கு இந்த சிவராத்திரி வேலை நாட்களுக்கு இடையிலே வந்தால் திண்டாட்டம்தான். மாணிக்கவாரர் சொன்னது போல இருதலை கொள்ளி எறும்பு, ரெண்டு பக்கத்துக்கும் கொள்ளி இருக்குது, எந்த பக்கமும் போய் இப்போ வேலைக்கு போகிறதா இதை பார்ப்பதா அதை பார்ப்பதான்ட்டு. இந்த சிவராத்திரியும் அதுக்கும் சிறப்பாக சிவராத்திரிக்கு அடுத்த நாள் விடுமுறையாக வந்தால் உன்னதமான அமைப்பு. அந்த விதத்திலே சமூக ரீதியாகவும் இந்த முறை எங்களுடைய சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வந்து அமைந்திருப்பது
4: நல்லது.
3: அல்லது பள்ளிக்கிழமை பலரும் மாலை வேளையிலே வழிபாடு கோயில்களுக்கு போவது வழமை. அவை இந்த முறை சிவராத்திரியோடு வருவது சிறப்பு. அடுத்த நாள் அது சனிக்கிழமையாக இருப்பதும் அதைவிட சிறப்பு. இந்த நேரத்தில் இதை முட்கூட்டியை தெரிவிப்பதன் நோக்கம், சில பேருக்கு சனிக்கிழமை வேலை செய்கிறார்கள் அதை இருப்பினும் அட்ஜஸ்ட் என்று சொல்லுவார்கள். இதை பற்றி முன்னேற்பாடு தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொள்ளலாம். இந்த சிவராத்திரி தினத்திலே இந்த சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் சிவராத்திரி. அதிலே நான்கு சாமங்களாக பிரித்து நாலு பகுதிகளாக அதை பூஜைகளை செய்வார்கள். ஒவ்வொரு சாமங்களிலும் சிவாலயங்களிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அன்றைக்கு சிவனுக்கு சிறப்பு வழிபாடு பூஜை, அன்றைக்கு பொதுவாக சொல்லுவார்கள் பரிவார பூஜைகள் தேவையில்லை, இது ஆகம விதிகளின் படி. அப்ப சிவனுடைய சிவமூர்த்தத்துக்கு வழிபாடு பூஜைகள் நடைபெறும். பிள்ளையார் பூஜை செய்யலாம், ஆனால் இல்லாவிட்டாலும் கூட்டம் இல்லை. சண்டேஸ்வர பூஜைக்கும் இடம் உண்டு. ஆனால் பரிவார தேவதைகளுக்குரிய பூஜைகள் சிவராத்திரியில் இல்லை என்பது ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சிவராத்திரி காலத்திலே நான்கு சாமங்களும் சிவனை வழிபடுதல் மிகச் சிறப்பு. இந்த நான்கு சாமங்களும் வழிபட முடியாதவர்கள் லிங்கோற்பவ காலம் வரையிலாகிலும், அது நடுச்சாமத்திலே வரும். அந்த நடுச்சாமம் லிங்கோற்பவ காலம் கிட்டத்தட்ட 12:30 அந்த லிங்கோற்பவ காலம் வரையிலாவது விழித்திருந்து சிவனை வழிபடுவதல் மிகச் சிறப்பு. அதான் சிவராத்திரியினுடைய மகிமை. இதை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் எமது நிகழ்வுக்கு போகலாம். நேர்களும் தங்களுடைய கேள்விகள் உடன் வந்து இணைந்து கொள்ளலாம். நாங்கள் எமது நிகழ்வுக்கு செல்லுகின்றோம்.
4: மேலே டாக்டர், அந்த சிவராத்திரி வந்து நான் நினைக்கிறேன் இப்போது ஆரம்பமாகிட்டது என்ற அந்த தகவல்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆகமங்களில் எங்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
3: சிவராத்திரி தினத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால் அந்த தோற்றம் வந்து சிவன் அடிமுடி தெரியாமல் தோன்றிய அந்த காலம் என்று சொல்லுவார்கள். அப்ப அதுக்கு சொல்லுவார்கள் பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேடியப்படும், நானே பரம்பொருள் என்று தங்களுக்குள்ளே அடிமுடி தேடிய காலத்திலே அவர்களுக்கு நடுவிலே ஒரு பேரும் சோதி பிளம்பாக இறைவன் வெளிப்பட்டான். இறைவன் வழிபட்டான். அப்ப அந்த வெளிப்பட்ட தினத்தை கார்த்திகை தினம் என்று சொல்லுகிறார்கள். கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் தீபம்
4: சொல்லுகிறார்கள்.
3: நெருப்பிரிச்சு சொக்கப்பணி அறிகிறார்கள். அப்படி தோன்றிய இறைவனை அவர்கள் எத்தனையோ யுகங்களாக தேடுகிறார்கள். அடிமுடி தேடி அடியும் முடியும் காண முடியவில்லை. கடைசியாக வந்து இறைவனை வணங்க அவன் அவர்களுக்கு தன்னுடைய உருவத்தை காட்டுகிறான். அந்த நாள் சிவராத்திரி என்று சொல்லுகிறார்கள். இதிலே ஒரு முக்கியமான கதை முக்கியமாக இருக்கிற சிறுவர்களுக்கு கதை தான் மிகவும் முக்கியம்.
4: அப்ப
3: இவர் எங்களுடைய சிவன் மும்மூர்த்திகள் ஒருவரான சிவன் அல்ல, மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட சிவன், அதிட்டத்தில் நின்று அவர்களுமாக தொழிற்படுகின்ற சிவன். அப்ப அந்த சிவன்ல அந்த உருத்ரனுக்கும் சிவனுக்கும் ஒரே உருவம், நாம ரூபங்கள் ஒன்றாக இருக்கும், சா ரூபம் என்று சொல்லுவோம். அதை பல பேர் மயக்குறுவார்கள். இந்த உருத்திரனை

0: உஷ்ணமான சாப்பாடு.
1: அதே மாதிரி காலநிலையிலேயும் கூட வெயில் கூடினா பித்தம்,
0: பித்தமோ
1: பனி அல்லது மழை கூடினா குளிர், இப்படி சொல்லுவது எமது பழமை. காலநிலையில மட்டுமல்ல இடங்களிலேயும்
0: இருக்கின்றன.
1: சில இடங்கள் குளிர்மையான இடங்கள், சில இடங்கள் வெம்மையான இடங்கள். அப்ப நோய்களிலேயும் கூட இவற்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த முக்குண தோஷங்கள் தனியே மனுஷருக்கு மட்டுமல்ல, அதே மாதிரி உயிரினங்களிலேயும் சில மிருகங்கள் வந்து வலு தமோகுணம், எப்போதும் உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும். சொல்லு கொண்டாங்கள், இன்னை எருமை மாடு மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்போம். ஆசிரியர்கள் இன்றை சொன்னார்கள், மாணவர்கள் அதிகாலையில தூங்கிக் கொண்டிருப்பதை பற்றி, அது தமோகுணம். சில பேர் இதுவும் மூச்சாக ஓடிக்கொண்டிருப்பார்கள், என்ன கரடி புலி மாதிரி ஓடித்திரியதாக கத்திக் கொண்டு சொல்லுவோம், அது ரஜோகுணம். சிலவர்கள் வலு சாந்தமாக அமைதியாக இருப்பார்கள், சொல்லுவோம் அந்த ஆள் பசுவை போல
0: சாந்தத்துக்கு பசு
1: அப்படி சொல்லுவோம். ஆகவே மிருகங்களில் கூட, மிருகம் பறவைகளில் கூட இந்த முக்குண தோஷங்கள் உண்டு. இந்த முக்குண தோஷங்கள் இல்லாத ஒன்றுமே இங்கு இல்லை,
0: இயற்கையில் இல்லை,
1: இயற்கையில் இல்லை. அப்ப இந்த முக்குண தோஷங்களுக்கு உட்பட்ட இந்த இடத்துல இந்த குண தோஷங்களுக்கு உட்பட்ட இந்த பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களும் அதுக்குள்ளதான் வருவேன். இந்த பிரகிருதிக்கு தான், இந்த பிரகிருதிக்குள்ள, இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட பிரம்ம விஷ்ணு உஷ்ணர்களை சொல்லுவார்கள். இன்னொரு பெயர் குனிருத்திரன், குனி பிரம்மா, குனி விஷ்ணு என்றா குண தோஷம் உடையவர்கள். முதலே சொல்லுவார்கள், பிரம்மாவுக்கு என்ன குணம், விஷ்ணுவுக்கு என்ன குணம், ருத்ரனுக்கு என்ன குணம். பிரம்மாவுக்கு சொல்லுவார்கள், அவர் படைத்தல் எல்லாத்தையும் செய்கிறபடினாலே அவருக்கு ரஜோ குணம். அதே மாதிரி விஷ்ணு காத்தல் தொழிலை செய்கிறதுனாலே அவருக்கு சத்துவ குணம். அதே மாதிரி ருத்ரன் அழித்தல் தொழிலை செய்வதனாலே அவருக்கு தமோ குணம், எல்லாத்தையும் ஒடுக்கி தன்னிடத்திலே கொண்டு வந்து எல்லாம் உறக்க நிலைக்கு கொண்டு போறது தமோ குணம் என்று சொல்லுவார்கள். இந்த குணதோஷங்கள் அவர்களுக்கு உண்டு. இந்த குனி ருத்ரன், குனி பிரம்மா, குனி விஷ்ணுவை நாங்கள் மகாவிஷ்ணு, பரபிரம்மம், மகாருத்ரன் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் வல்ல பரம்பொருள் பரசிவன் பரமாத்மாவோடு ஒத்துக்கொள்ள முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விடயம். அவர் வேறு, அவரால் அதித்திட்டு தொழிற்படுத்தப்படுபவர்களே இவர்கள். அதான் நாங்கள் சொன்னார்கள், உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் ஒன்று சிவஞான சித்தியாரில் இருக்குது. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், நான் அந்த பாடல வருகிறது, ஏன் நீ மட்டும் இப்படி சொல்லுகிறாய், எல்லாரும் வந்து மும்மூர்த்திகள் என்றுதானே சொல்லுகிறார்கள், ஆகவே நீ இப்படி சொல்லுகிறாய் என்று சொல்ல. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும், உரைத்த, படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லப்படுகின்ற தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகமோத. பொதுவாக உலகத்தில் எல்லாரும் போனா இந்த கோயிலுக்கு போனான்னு, எங்க போனான்னு, பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காப்பவர், சிவன் அல்லது அழிப்பவர் என்றுதான் சொல்லினம் என்று சொல்ல. வளைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்னை, நீ மட்டும் என்ன, படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி சிவனே செய்கின்றான் என்று சொன்னது என்னையா என்று கேட்கிறார். என்னின் என்று கேட்டால், விரை கமலத்தோன் இதழ்களை உடைய தாமரை மலர்கள், அவர் தாமரை மலர்ல பிரம்மா
0: இருக்கிறார்.
1: அப்ப அவர் சொல்ற, அவருக்கு ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த என்று தோளுடைய செவியன் என்ற தேவாரத்திலே சம்பந்த பெருமான் சொல்லுவார். விரை என்றால் ஏடு அல்ல, இதழ்கள். அந்த இதழ்களுடைய தாமரை மலர்களே இருப்பதனாலே அவருக்கு தாமரை மலர் இருப்பதனாலே விரை கமல தோன் என்று பெயர். அவரும் மாலும்
0: திருமாலும்
1: ஏவலான் மேவினோர்கள், அவையெல்லாம் இவருடைய வேலைக்கு வச்சிருக்கிறார்கள். இந்த உயர்நிலையை அடைந்தவர்கள் புரைத்த அதிகார சக்தி, இறைவனுக்கு குறைக்கிற சக்தியை சொல்லுவார்கள் பராசக்தி. பராசக்தி இதுக்கு அடுத்தபடி ஆதிசக்தி, அந்த ஆதிசக்திக்கு அடுத்தபடி வந்து ஞானாசக்தி, ஞானாசக்திக்கு அடுத்தபடி கிரியாசக்தி, கிரியாசக்திக்கு அடுத்தபடி இச்சாசக்தி. இப்படித்தான் இந்த சக்தியினுடைய படிமுறை வருகிறது. இந்த இறைவனுடைய சக்தியை எல்லாரும் ஒன்றாக தாங்க முடியாது. அதற்காகத்தான் இந்த படிமுறை. இது எப்படி சொல்றேன் கொண்டால், நானும் மாசரும் ஒரு ட்ரிப் போறோம், எங்களுக்கு ஆசைதான், நயாகரா ஃபால்ஸுக்கு போறோம். போய் அங்கே நின்றுட்டு உடனே தண்ணி விடாக்குது மாசத்துக்கு, உடனே போயிட்டு நேகரா ஓட்ஸ்ல ஆண்ட முடியுமா தண்ணிக்கு,
0: பிடிக்க முடியாது.
1: குடிக்க முடியாது. தண்ணி தான், அது குடி

0: முடியாது. அப்படியே ஆளை புலந்து கொண்டு போய்விடும் அந்த உலகிற உலகத்துக்கு. அதே மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற சக்தியையும் இந்த ஆன்ம வர்க்கம் தாங்காது. அதற்காகத்தான் படிநிலை பராசக்தி, பரபிரமத்தினுடைய பராசக்தி, அந்த பராசக்தியினுடைய பராசக்தி தான் நான் காணுகின்ற இறை வடிவங்கள். இல்லாட்டா இறைவனுக்கு வடிவம் இல்லை. உமையலாது உருவம் இல்லை என்று அப்பர் சுவாமி சொல்றாரு. உமையலாது உருவம் இல்லை, உருவம் இல்லை. அப்ப இறைவன் அந்த பராசக்தி தான் இறைவனுக்கு உருவம். நான் காண்ட உருவத்திருமேனிகள் எல்லாம் இறைவனுடைய சக்தி. அந்த சக்தி படிப்படியாக வந்து வந்து அதுல அதிகார சக்தி, பவர், எம்பவரிங் பீப்புள். இந்த அதிகார சக்தி, தி எம்பவரிங் பவர் ஆஃப் தி லார்ட், அது இதைக்கு இந்த பவரை கொடுக்குது. என்னென்று கொடுக்குது? புண்ணியம் நன்னலாலே, அவர்கள் முற்செய்த புண்ணியத்தின்படி கொடுக்குது. ஜஸ்ட் சும்மா ஒருவரை கூப்பிட்டு கொடுப்பது கிடையாது. இந்த இறங்கோ முதலமைச்சர் நியமிக்கிற மாதிரி கிடையாது. நீ இல்லாட்டி நான், நான் இல்லாட்டி நீ என்ற தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது. அந்தந்த இதுக்கு தே ஷுட் பி குவாலிஃபை. அப்ப புண்ணியம் வேலாலே, அந்த புண்ணிய பலனின்படி அவர்களுக்கு அந்தந்த பதவிகள் கொடுக்கப்படுகின்றது. அந்தந்த கால மட்டும் அவர் செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு கால எல்லை உண்டு. அவர்கள் சொல்லுவார்கள் என்றால், இது மாதிரி எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போய்விட்டார்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள் வந்து போய்விட்டார்கள். சொல்லுவார்கள், மதுவாரத்திலே 100 கோடி பிரமர்கள் நொந்தின, 6 கோடி நாரணர் ரங்கனி, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். மணல் கங்கை கேற மணல் எண்ணினா அந்த அளவுக்கு இந்திரர் வந்து ஓடணும். ஒரு பிரம்மாவுடைய பகற்பொழுதுல 14 இந்திரர் வந்து ஓடுவினம்.
1: பகற்பொழுதிலே 14 இந்திரர்,
0: இரவில 14 இந்திரர் வந்து ஓடுவினம். பிரம்மாவுக்கு ஒரு பகற்பொழுது வந்து ஒரு கல்பம், அது எங்களுக்கு 432 கோடி வருஷம். அதுக்குள்ள 14 இந்திரர், அப்போ ஒரு நாளைக்கு 28 இந்திரர் பார்ப்பார். இப்படி இவருக்கு ஒரு நாள், ஒரு பகற் ஒரு நாளில் வந்து அவருக்கு வந்து இப்போ 864 கோடி வருடங்கள் ஒரு முழு நாள்
1: அவருக்கு.
0: இப்படி 364 கொண்டது ஒரு வருடம். அப்படி 100 வருடங்கள் கொண்டது பிரம்மாவனுடைய ஆயுள். இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு பேர் ஆதி பிரம்மா. இந்த பிரம்மாவுக்கு இப்போ 50 வயசு முடிஞ்சு 51வது வயதில் முதல் மாதம் முதல் நாள் நடக்குது.
1: ஓ,
0: இதுக்கு அடுத்த பிரம்மாவுக்கு அங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறார். புண்ணியத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருவர் இருக்கிறார். அவர் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் இப்ப இங்க இருக்கிறார். ஆஞ்சநேயருடைய இந்த காலம் முடிய அவர் அடுத்த பிரம்ம பதவியை எடுக்க போற பவிஷ்ய புராணத்துல இருக்கு. அடுத்த இந்திரன், இப்ப இருக்கிற இந்திரனுக்கு பிறகு ஒரு நாள் நாளுக்கு 14 இந்திரர், இந்திரருக்கு வெயிட்டிங்ல இருக்கிறது இப்ப மகாபலி சக்கரவர்த்தி. அவர் பாதாள லோகத்தில் இருக்கிறார். கமிங் ஃபார் த வெயிட்டிங் அந்தந்த புண்ணியர்க்கு நிற்கணும். அப்ப இந்த விதத்திலே எத்தனையோ பேர் வந்து போவார்கள், எத்தனையோ பேர் வந்து போவார்கள். அப்படிப்பட்ட இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு மேலான மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவர் என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த மும்மூர்த்திகளுக்கு மேற்பட்ட இறைவன் சிவன். இந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்கள் இந்த குணி பேதம் இருப்பதனால தங்களுக்குள்ள சண்டை பிடிப்பார்கள், வாதிட்டுக் கொள்வார்கள். எங்களை மாதிரி தான் குணதோஷம் இருப்பதனால, எங்களை விட மேலான ஆன்மாக்கள்
1: ஆனா
0: தோஷம் இருப்பதனால. அப்படி ஒரு கட்டத்திலேதான் நான் பெரியவரா நீ பெரியவரா என்ற கேள்வி வருகின்றது. அந்த விதத்திலே அவர்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று தமக்குள்ளே வாதிட்டு பின்னர் அது போரிடத் தொடங்கிய பொழுது சிவன் அங்கே புலம்பாக தோன்றின, புலம்பாக தோன்றினார். அதனுடைய அடியையும் முடியையும் தேடி கண்டுபிடிக்க சொல்லி சொன்னார். பிரம்மா, அவர் ரஜோகுணம் தானே, அவர் ஒன்று நான் மேலே போய் தேடுறேன்.
1: மேலே
0: விஷ்ணு சொல்லுவார், விஷ்ணு கீழே பன்றியாக இரண்டு விஷ்ணு வந்துட்டார். தேடி தேடி கூடான கோடி யுகங்கள் தேடி போட்டு இது முடியாது என்று வந்து வணங்கி கொண்டு நிற்கிறார். மேலே போன பிரம்மா இப்படி போய்கொண்டிருக்கையுள்ளே பார்த்தால் ஒரு தாளம்பூ விழுந்து கொண்டிருக்குது. ஆஹா, அண்மித்து விட்டேன் என்று தாளம்பூவை பிடிச்சு கேட்கிறார்.
1: கிட்டிட்டு
0: அது சொன்னிச்சு, நானே இப்ப 40 யுக காலமா விழுந்து கொண்டிருக்கிறேன், 40 யுகங்களாக விழுந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, நீ வா, நான் அங்க வந்து முடிய கண்டனான் என்று வந்து சொல்லி பொய்ச்சாச்சு.
1: கொட்டி
0: கொண்டு வந்தவர் அவனுடைய அத்தனை. அந்த பிரம்மாவுக்கு அந்த உலகத்திலே கோயில்கள் இல்லை, பொய் சொன்ன வாயல்லோ.
1: அதுக்காக கோயிலே கிடையாது.
0: பொய் சொன்ன வாய்க்கு பொரியும் கிடையாது என்பது பழமொழி அல்ல, அது உண்மையான மொழிதானே. பிரம்மாவுக்கு நைவேத்தியம் இல்லை,
1: இல்ல இல்ல இல்ல
0: கோயில் இல்லை.
1: தாளம்பூவில
0: சுவாமிக்கு அலங்காரத்துக்கு வெளியில பாவிக்கலாம், பந்தல்களுக்கு உள்ளுக்கும் இல்ல.
1: அவருக்கு நல்ல வாசமான பூ,
0: வாசமையான பூ ஆனா இல்லை. சுடலில் இருக்கிற ஊமத்தம்பூ கூட வைக்கிறார்கள், இருக்கம்பு கூட இருக்கு, ஆனா இந்த தாளம்பூக்கு அந்த இது இல்லை. அதாவது மகிமையை இழந்தது தாளம்பூ.
1: அவருக்கு
0: பொய்ச்சாட்சி சொன்னபடினால் இது வந்து பார்த்தால் பொய்க்கது என்று கிடையாது. இன்றைக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு இருந்தாலும் பிரம்மாவுக்கு கோயில் இல்லை, தாளம்பூ சிவனுக்கு பூஷணைக்கு இல்லை. அது அந்த
1: ஒரு காரணம் இல்லாமல் இல்லை.
0: இதுதான் அந்த சிவராத்திரியினுடைய ஒரு ஒரு பார்வை, ஒரு விளக்கம்.
2: சிவலிங்கம் என்ன பொருட்களால் உருவாக்கப்பட்டு வழிபாட்டுக்கு உகந்ததாக அமையும்? சிவலிங்கத்தை என்ன பொருட்களால் செய்யலாம் வழிபாட்டுக்கு உகந்ததாக?
0: சிவலிங்கத்தை என்ன பொருட்களால் செய்யலாம் என்று கேட்கின்றோம். சிவலிங்கத்தை ரெண்டு விதமாக நாங்கள் வழிபடலாம். ஒன்று இண்டிவிஜுவல் ஓ பர்சனல் வர்ஷிப், ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லுவோம். இரண்டாவது கொங்கிரிகேஷனல் வர்ஷிப் இன் த டெம்பிள்ஸ், அதாவது பரார்த்த பூஜை. ஆன்ம பரார்த்த பூஜையிலே சிவலிங்கம் ஸ்தாபிக்கின்ற பொழுது பொதுவாக கல்லிலே ஸ்தாபிப்பதுதான் வளமை. கல்லிலே பொதுவாக மூர்த்தங்களே கல்லிலே தான் ஸ்தாபிப்பது. அப்ப ரெண்டு கல்லும் அடிப்படையாக இருக்கும், அந்த லிங்கம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற ஆவுடையார். அப்ப அந்த லிங்கம் அந்த ஆவுடையார் ரெண்டு கல்லையும் சேர்த்து அதிலே அஷ்டபந்தனம் சார்த்தி லிங்கத்தை ஸ்தாபிப்பார். இந்த கல்லிலே ஸ்தாபிப்பதற்கு ஏன் கொள்கையிலே சமயத்திலே கல்லிலே விக்கிரகத்தை ஸ்தாபிக்கின்றோம்? ஏன் நாங்கள் தங்கத்திலே செய்திருக்கலாம் தானே, அதிகம் பெருமதியானது. ஏன் கல்லிலே செய்கின்றோம்? கல்லிலே ஐம்பூதங்களும் இருக்கின்றன, எமது உடம்பிலேயும் ஐம்பூதங்களும் இருக்கின்றன. கல்லிலே வந்து பிருத்திவி பூமி அல்லது மண் அந்த எலிமெண்ட் இருக்கு, மண்ணிலேருந்து தான் அது வருகுது. கல்லிலே நீரோட்டம் உண்டு, கல்லிலே நெருப்புண்டு, கல்லை தட்டி நெருப்பு
1: உருவாக்கலாம்.
0: கல்லிலே வெளி உண்டு,
1: ஸ்பேஸ்,
0: கல்லிலே வெளி உண்டு, கல்லுக்குள்ளே காற்றும் உண்டு, கல்லுக்குள்ளே காற்றும் உண்டு. ஆகவே கல்லிலே அம்பூதங்களும் இருப்பதாத்தான் கல்லிலே விக்கிரகங்களை அமைத்தது எமது சமயம். அது எங்களது உடம்பு அம்பூதங்கள்னால இந்த உடம்பை போல. அதில் இருக்கிற மூர்த்தி மான் தான் சிவன், மூர்த்தி லிங்கம். அடுத்ததாக இந்த லிங்கம் வைக்கின்ற பொழுது சில வகைகளில் இயற்கையாக கிடைக்கின்ற லிங்கங்களை சுயம்புலிங்கம் அந்த இடத்துல இருக்கிறது. அது சுயம்புலிங்கங்கள் பானலிங்கமாக நர்மதை ஆற்று கரையிலிருந்து கொண்டு வந்து வைப்பார்கள், அது பானலிங்கம், பானலிங்கம் அது ஸ்தாபிப்பது உண்டு. அவை இது பரார்த்த லிங்கம், கங்கிரிகேஷன் வசி, டெம்பிள் வசிப்புக்கு. நாங்கள் ஆன்மார்த்த பூசை அல்லது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பூசை வீட்டிலே செய்கின்ற பொழுது முதலாவது தீட்சை பெற்று அனுஷ்டானம் பெற்று நித்தியமாக அனுஷ்டானம் செய்து வருபவர்கள் அதற்கு மேலும் ஒரு அரை மணத்தியாலும் ஒரு மணத்தியாலும் சுவாமி பூஜை கன்று ஒதுக்க முடியும் நித்தியமாக என்று கண்டு அதற்கு இஷ்டம் இருந்து நாட்டம் வந்தால் ஆச்சாரியாரிடம் சென்று ரெண்டாவது தீட்சை எடுத்து சிவலிங்கத்தை நித்தமாக பூஜிக்க தொடங்கலாம். அந்த சிவலிங்கத்தை ரெண்டு வகையாக எடுப்பார்கள். ஒன்று வந்து சொல்லுவார்கள் கனலிங்கம், கனலிங்கம் என்று சொல்வது கனலிங்கம் என்றது அந்த நேரம் அதை பூஜித்து விட்டு பிறகு அதை ஷணிகலிங்கம் என்று சொல்லுவார்கள். ஷணிகலிங்கம் என்றால் அந்த நேரம் பூஜித்தவுடன் விடுகிறது. இது ஆர்வலர் சைவ வினாவிடையிலே சொல்லுவார். அவர் சொல்லுவார் என்று கேட்டால் இந்த கனிகலிங்கமாவது யாது? பூசிக்கவுடன் விடப்படும் லிங்கமா. கனிகலிங்கம் எத்தனை வகைப்படும், என்னென்னத்தால செய்யலாம்? மண், அரிசி, அன்னம் சமைத்த சோறு, ஆற்று மணல், கோமயம் பசுச்சாணம், வெண்ணெய், உருத்ராட்சம், சந்தனம், கூர்ச்சம், கூர்ச்சம் என்றது தர்ப்பையை முடிச்சு வைக்கிறது, புஷ்ப மாலை, சர்க்கரை, மா என பன்னிரெண்டு வகைப்படும். இந்த பன்னெண்டுல ஏதாவது ஒன்றால லிங்கத்தை செய்து வைத்து பூசித்து விட்டு அது அப்புறமாக ஆற்றுலையோ குளத்திலேயோ விட்டுட்டு வர்றாங்க. இது கனிகலிங்க பூஜை. மற்ற பூஜை வந்து அந்த பனிகலிங்கத்தை விட நேராக நாங்களே பூஜை மற்ற லிங்கத்தை செய்வது உண்டு. அது இதுக்கு மாறாக அது வந்து பொதுவாக கல்லினாலே செய்யப்பட்டதாக இருக்கும், அல்லது சில வேளைகளிலே வந்து மரம், மற்றது வெண்கலம் போன்றவற்றினாலே செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம் அந்த மெட்டலிங்கம். அது அது வந்து அதை வந்து தினமுமே நாங்கள் வழிபடக்கூடியதாக இருக்கும். இது வந்து வழிபட்டவுடன் விடுகின்ற லிங்கம் அல்ல, எங்கே செல்லுகின்ற பொழுதும் அவற்றை கொண்டு போவோம். அதனுடைய அதை சொல்லுவது என்றால் உடையவர், எனக்கு எசமானவர், மை பாஸ், அவரை எல்லா இடமும் கொண்டு போகிறது. அவரைடைய பூஜை முடித்துத்தான் அந்தந்த நாளுக்குரிய கருமங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்லப்படுகின்றது. அப்போ அவர் சொல்லுவார் என்று கேட்டால், சிவபூஜை எழுந்தருணம் பண்ணி கொண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பூஜை பண்ணாது புசிக்கக்கூடாது. பூஜை பண்ணாமல் புசிக்கக்கூடாது, நியமமாக செய்ய வேண்டும். அவை தொடர்ந்து அவர் செய்து கொண்ட வேண்டும். மற்றது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்றாலும் அதை ஒரு நேரம் என்றாலும் அதை செய்து கொண்ட வேண்டும். தொடக்கு வருகின்ற காலங்களிலே மனதாலே பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆலய பூஜைகளை பற்றி சொன்னோம், மற்றதை கருகின்றோம். இந்த இஷ்டலிங்கத்தை மற்றதாக சொன்னால், மற்ற இஷ்டலிங்கங்கள் என்று கேட்டால், இஷ்டலிங்கம் எத்தனை வகைப்படும்? வானலிங்கம், நான் சொன்ன நர்மதி ஆற்றில் எடுக்கிற லிங்கம், ஸ்படிகலிங்கம், ஸ்படிகத்தினாலே செய்யப்படுற லிங்கம், ரத்தினலிங்கம், ரத்தினக்கற்களால் மரகதலிங்கம் அப்படிலாம் ரத்தினலிங்கம் இருக்கிறது, லோகஜலிங்கம், மற்றது சைலலிங்கம், மற்றது கணிகலிங்கம். சனிகலிங்கம் என்று சொன்னால் நான் சொல்லப்பட்ட உடப்பட்ட உடனே விடுகின்ற லிங்கம். இவ்வளவு வகையாக இந்த இஷ்டலிங்கம் இருக்கின்றது. அதே மாதிரி பரார்த்த பூஜையிலே செய்யப்படுகின்ற லிங்கங்கள்லேயும் கூட வேறு வேறு லிங்கங்கள் இருக்கின்றன. அதிலே வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால், பரார்த்த லிங்கம் வந்து ஐந்து வகைப்படும். சுயம்பலிங்கம் தானாக தோன்றினது, காணலிங்கம் கணங்களினாலே சுப்பிரமணியர் விநாயகர் போன்றவர்களாலே வழிபடப்பட்ட லிங்கம், தெய்வீக லிங்கம் தேவர்களினாலே வழிபடப்பட்ட லிங்கம், ஆருடலிங்கம் ரிஷிகளாலே வழிபடப்பட்ட லிங்கம், ஆத்தியர் வழிபட்டார், விஸ்வாமித்திர வழிபட்டார், வான்மீகி வழிபட்டார் என்றெல்லாம் இருக்கின்றது. திருவான்மியூரிலே வான்மீகர் வழிபட்ட லிங்கம்
2: அப்படியே இப்பவும் இருக்கு,
0: இருக்குது அந்த இதுகள். அடுத்ததாக சொல்லுவார்கள் என்று கேட்டால், மானுடலிங்கம் மனிதர்களினாலே தாபிக்கப்பட்ட லிங்கம். இப்படி ஐந்து வகையாக பரார்த்த லிங்கங்கள் இருக்குது. மற்றது இஷ்டலிங்கம், ஆன்மார்த்த பூஜையிலே இஷ்டலிங்க பூஜை, இஷ்டலிங்க பூஜையிலே கனிகலிங்கம் என்பது செய்து போட்டு உடனே விடுகின்ற பூஜை. அந்த செய்கின்ற போட்டு உடனே விடுகின்றது வந்து மண் அரிசி ஆத்து மணல் அப்படியாக 12 வகையாக இருக்குது. அதை விட நீங்கள் பானலிங்கம் வைத்திருக்கலாம், ஸ்படிகலிங்கம் வைத்திருக்கலாம், லோகலிங்கம் வைத்திருக்கலாம், ரத்னலிங்கம் வைத்திருக்கலாம், மற்றது அப்படி அந்த வகையாக பல வகையாக லிங்கங்கள் இருக்கின்றன. இந்த விதங்களிலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டு வழிபட்டு வரலாம்.
2: வழக்கமாக டாக்டர், இப்போ எங்களுடைய ஊரில் எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம், கும்பம் வைக்கும் பொழுது பிள்ளையார் பிடிச்சி வை, அதில் ஒரு அருகம்புள்ளையும் வைத்து
0: பிள்ளையாரை மஞ்சள் மாவிலே அல்லது பசுஞ்சாணத்திலே விடுத்து, அதேதான் அது உண்மையாக சிவலிங்கத்துக்கு உரியதோடு அந்த பிள்ளையார் பிடித்து வைத்து அதிலே ஒரு அருகம்புல்லும் வைப்போம்.
2: அது ஒரு அந்த வழக்கம் இங்கே இல்லை. இப்போ
0: நாங்கள் செய்கின்றோம்,
2: இல்லை சிலையெல்லாம் செய்கிறோம். அந்த நாட்களில் அப்படி கும்பம் வைத்தால் கட்டாயம் பிள்ளையார் பிடிச்சி
0: பிள்ளையார் வைத்து வைப்பது முறையாக இருக்கின்றது. இங்கேயும் இருக்கின்றது. இங்கே அந்தன பெருமக்கள் இப்போது பிள்ளையாரை ஒரு சிறிய சிலையாகவே கொண்டு வந்து வைக்கிறார்கள். மஞ்சள் மாவிலே உருட்டி ஒரு உருண்டையாக வைக்கின்றது விளைவாக இருக்கின்றது. அருகு இல்லாவிட்டால் ஒரு பூ கூட வைக்கலாம்,
2: வைக்கலாம்.
0: அந்த மஞ்சள் உருட்டி வைத்தால் அது பிள்ளையார் கருத்து காணப்படுகின்றது.
2: தத்துவம் குறியீடு.
0: இது வந்து ஆர்கனாவளுடைய சைவ வினாவிடையிலே சிவலிங்கவியல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. இரண்டாம் சைவ வினாவிடையிலே அந்த சிவலிங்கவியல் இருந்ததில்தான் நான் இந்த விடயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன்.

भागो हरि पूज्य पूज्य तरस्य एव हिन चेत् को वा तदन्योऽधिकः। சிவாந்தரேர்ல 80, 81, 82 ஸ்லோகங்கள். கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். அமிர்த ரசமாக அந்த பரமேஸ்வரனுடைய லீலைகளை வர்ணித்திருக்கார். சாஸ்திரியமான வர்ணங்கள் விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கார் ஆச்சாரியாள். அதோடு இல்லாமல் பக்தி முதலிய பதார்த்தங்களுக்கு லட்சணம் நமக்கு தெரியாது. பக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம், பக்தினா என்னது, பக்தி எப்படி இருக்கணும், இவைகள்லாம் தெரியாதோ இல்லையோ, அந்த பக்தி சாஸ்திரத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு இந்த பரமாத்மா நம்மளிடத்துல எப்படிப்பட்டதான ஒரு வாத்சல்யத்தோட இருக்கார் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். இந்த பக்தனுடைய மனசுல பரமாத்மா தோணணும்னு தீர்மானம் பண்ணிட்ட. மனுஷியால் சாதாரணமாக பகவானை நினைக்கணும் அப்படின்னு நினைச்சோண்டு அதுக்காக முயற்சி எடுத்துக்கிற. முயற்சி எடுத்துட்டா தான் முடியும். சாதாரணமாக மனதானது அது எங்கும் இங்கும் அங்கும் சுத்தி கொண்டே இருக்க, வெளி விஷயங்கள்லயே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்க, வெளியிடத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான இந்த மனசுக்கு உள்ள பரமாத்மாவை பார்க்கணும் எனக்கூடியதான தோற்றம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் பிறந்தமேனைக்கு கண்களால உருவங்களை பார்க்கறது, காதால சப்தங்களை கேட்கறது, இப்படி வெளி விஷயங்கள்லயே நாட்டம் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த மனசு ஏதோ ஒரு மகான்களுடைய சம்சிரயத்தினால, மகான்களுடைய சேர்க்கையினாலதான் அது உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். அந்த மகான்கள் அவ சாதாரணமாக வெளி பார்க்கறதா இருந்தாலும் அவளுடைய மனசெல்லாம் எப்பொழுதும் உள்ளூரத்தான் இருக்கு. அனந்தம் நிரந்தரம் அனிந்தனம் ஏகமானி, உள்ளூரையே சுத்தி கொண்டிருக்க, வெளி பார்வையாக இருக்கிறதாக காணப்படுற அவ்வளவுதான். நம்ம மாதிரி கண்ணால பாக்குறா போலையும் காதால கேட்கறா போலையும் காணப்படுகிறாளே தவிர அவளுடைய மனசெல்லாம் உள்ளேயே இருக்க, அதையே நினைச்சுட்டு இருக்க, இப்படி இருக்கக்கூடியதான அந்த மகான்களுடைய ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது நம்ம மனசும் என்ன ஆறுது, அதே போலயே இந்த மனசு வெளி விஷயங்கள்ல இருக்கிற நாட்டத்தை விட்டு உள்ள இதயத்தை பார்க்க தொடங்குறது. எப்ப இதயத்தை பார்க்க தொடங்கித்தோ அப்ப அங்கே பரமாத்மா நானும் உள்ள பிரகாசிப்பேன் அப்படிங்கிறது இருக்க இருதயத்துல இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திருஷ்டதி, எல்லாருடைய பிராணிகளுடைய செய்திகளும் இருக்க, இருந்த போதிலும் சத்தா மாத்திரமா இருக்க. சத்தா மாத்திரமா இருக்காருன்னா தீப்பெட்டியில நெருப்பு இருக்கா இல்லையா, இருக்கு. அது பாக்கெட்லாம் போட்டு போயிட்டு இருக்கான், நெருப்பாச்சு சார் எரிஞ்சு விடுவேன்னா என்ன பண்றது தெரியல. ஏன் சத்தா மாத்திரமா இருக்கு, பொட்டென்சியலா இருக்கு அங்க. ஆனா என்ன ஆகும்னா ஒரு சந்தர்ப்பம் வறுமையானால் அது நன்றாக வெளியில வெளிப்படும். அதே போலயே பரமேஸ்வரன் எல்லோருடைய இதயத்திலும் இருந்துட்டு இருக்கார். உங்க இதயத்திலும் என் இதயத்திலும் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் இருந்துட்டு இருக்கார். இருந்தாலும் எப்படி இருக்கார், அவருக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் இப்படி ஆத்மத்துவம் இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கிற அவர் சத்தா மாத்திரமா இருக்கார். அவர் நம்ம மனசுல தோணணும். தோணணும்னா அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் நன்னா பிரகாசிக்கணும். அது பிரகாசிக்கணுங்கிற தீர்மானம் பண்ணி விட்டார். அவர் எப்படி தீர்மானம் பண்ணார் சார், ஏன் தீர்மானம் பண்ணினார், அவருக்கு நம்ம பிராரப்த கர்மா பத்தி தெரியும். இந்த ஜென்மா எப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த ஜென்மாவனால நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. இவாள்லாம் சத்சங்கத்தோட சேருவான்னு அவருக்கு தெரியும். என்னைக்காவது சேரக்கூடியதான புண்ணிய கர்மா உங்க மனசுல இருந்ததுன்னு தீர்மானம் பண்ணி விட்டார். இந்த ஜென்மாலே இவளை அனுகிரகம் பண்ணுவோம். அப்ப அனுகிரகம் பண்ணும்னா எப்படி அனுகிரகம் பண்ணும், உங்க இதயத்துல நன்றாக பிரகாசிக்கணும். இந்த நன்றாக பிரகாசிக்கணும் எனக்கூடியதான தீர்மானம் பரமாத்மாவுடைய தீர்மானம் எப்பொழுது வந்துருத்தோ அப்பொழுதே பரமாத்மா நினைச்சாராம், இனிமேல இவருடைய மனசுல எப்பொழுதும் நான் இருப்பேன் அப்படி. இப்ப அவர் இருக்கா தீர்மானம் பண்ணினார் உமக்கு எப்படி தெரியும், அவர் இருக்காருங்கிறதே உமக்கு தெரியல. ஏன்னா இருக்காருன்னு நம்ம அங்க பார்க்கலாமோங்கியோ, அது இல்லையே. நம்ம இதயத்துல பகவான் இருக்காருன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அதை பாக்கிறதுக்கு முயற்சி. உங்க ஆத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் பார்க்கணும்னு தோணுமா தோணாதா உங்களுக்கு,
அப்படி பரமாத்மா நம்ம இதயத்துல இருக்காருங்கிறத நம்ம கவனிக்கலையே, ஏன் கவனிக்கல அப்படின்னா, நமக்கு பிறந்தவனுக்கு இருக்கக்கூடியதான விஷய வாசனைகள் இங்கே இங்கேயும் சுத்தி கொண்டே இருக்க அந்த பரமாத்மாவை நாம் அறியல. ஆனா பரமாத்மாவோ தீர்மானம் பண்ணிட்டார், ஏன் இப்பிறவியில் இவன் சுத்தமான மனசோடு கூடி இருக்கிறான், இவனுக்கு மகான்களுடைய சம்சர்க்கம் வரப்போகிறது, அப்பொழுது அவன் உள்நோக்கி பார்க்க தொடங்குவான் அவருக்கு தெரியும். என்ன உங்க பிராரதகரமா பார்த்திருக்காரோ இல்லையோ, அதனால என்ன பண்ணிட்டார், அவர் தீர்மானம் பண்ணிட்டார். நம்ம தீர்மானம் பண்ணாது போனாலும் அவர் தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்றதுக்காகத்தானோ என்னமோ, நீங்க ஹிமாலய பர்வதத்துல கைலாச பர்வதத்திலயும் நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார் ஆச்சாரியார். ஏன் அப்படின்னா, அவர் எப்படி இருக்கார், அவருடைய பாதங்கள் எப்படி அதி கோமலம் அதி மிருது, ரொம்ப கோமலாக புட்பம் மாதிரி இருக்கக்கூடியதான அவருடைய பாதங்கள், அந்த பாதங்கள்ல இந்த பக்தனுடைய மனசுல அவர் பிரகாசிக்கணும், பக்தனுடைய மனசுல அவர் நடனம் பண்ணணும். நடனம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிவிட்டார். எப்ப தீர்மானம் பண்ணினாரோ, அது முடியுமா, இது கல்லாட்டம் தான் இருக்க, ஏன்டா இதுல வந்து கருணை இருக்கா, தயை இருக்கா, சுவார்த்தம்தான் இருக்கு. மனுஷர்களுக்கு எப்படி தன்காரியம் ஆகணும், தனக்கு மிஞ்சி இருந்தாதான் யாரையா சகாயம் பண்ணுங்கிற எண்ணம் வருதே ரொம்ப அறிஞ்சு. அப்படி சுவார்த்தத்தோடு இருந்து கொண்டு தானே முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கக்கூடியதான இந்த மனிதனுக்கு அவனுடைய இதயமானது கடினமாக கல்லாட்டம் இருக்கு. இது போகணுமே ஆனால், இந்த கல்லான இருக்கக்கூடியதான மனதில் நான் தோணணுமே ஆனால், அப்ப என்ன ஆகணும்னா, நான் என்ன தயார் பண்ணிக்கணும், ஏன்னா அது ரொம்ப கடினமா இருக்கு, அங்கே டான்ஸ் ஆடித்தானே ஆகணுமே, நான் பிரகாசிக்கணுமே அங்கே. அதற்காகவே என்ன பண்ணினாரா, கைலாசத்துல சஞ்சாரம் பண்ண தொடங்கினார். மிருதுளமாக பாதங்கள் இருந்த போதிலும் ரொம்ப கோமளமாக இருந்த போதிலும் என்ன பண்ணினார், கைலாசத்திலேயே நான் நாட்டியமாடி பழகிவேன் அப்படின்னு பழகிட்டாரா. அப்படி இல்லைன்னா அவர் எதுக்கு சார் குற்பம் போன்றதான அழகான மேடைகள்லாம் இருக்க வருக்க, அவைகள்லாம் இருக்கும் பொழுது அவைகள்லாம் விட்டுட்டு மலையில சஞ்சாரம் பண்ணணும்னு ஏன் அவருக்கு அது என்ன தெரியறதுன்னு, என்னைக்கோ ஒரு நாள் இந்த பக்தன் இருக்கிறான், இந்த பக்தனுடைய மனசுல நான் தடவம் அடணும், அந்த பக்தனுடைய மனசோ கல்லாட்டம் இருக்கு, கல்லாட்டம் இருந்த போதிலும் நான் தாண்டவம் ஆடுறதுக்கு எனக்கு பழக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்கோ என்னமோ அவர் பழகின்றார் போல இருக்குன்னு ஒரு கற்பனையை பண்றார். இப்ப பார்ப்போம், ஏற்றியம் மனோக்கிய கடினம் தஸ்மின் நடானி, ஏற்றது ஏத ஜனிம், இந்த மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க போகிறான், மனோக்கிய கடினம் பிறக்க போகிறான் மட்டும் இல்ல, இவருடைய மனசு கடினமா இருக்கு, சந்தேகம் இல்ல, பார்க்கறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா பிராரம்ப கர்மா தெரிஞ்சவர், மனுஷாரா இருக்கிறப்ப மனுஷர் ரொம்ப சுத்தமா இருக்காங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா, நான் உபாபியாமேவ மனுஷிய லோகம், மானிட பிறவியானது புண்ணியமும் பாபமும் ரெண்டும் பண்ணித்தான் வந்திருக்கு. எல்லோரும் எல்லா ஃபீல்டுலயும் சௌக்கியமா இருக்காரு மட்டும் நினைக்காதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல கொஞ்சம் லோகம் இருக்கத்தான் இருக்கு. நம்ம பார்க்கிற யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்ததான நிலை அடைந்திருந்த போதிலும் அவரிடத்துல ஏதோ ஒரு பகுதியில கொஞ்சம் கட்டம் இருக்கத்தான் இருக்கு. எல்லாமே எனக்கு சுகமா இருக்கு சார், ஒரு ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு கட்டமே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொன்னாரே, ஏன்னா அவர் பொய் சொல்றார். ஏன்னா மனிதனா இருந்தாலே அவனுக்கு எப்படி ஒரு பிறவி அப்படின்னா, புண்ணியமும் பாபமும் சேர்ந்த பிறவைத்தான் மனுஷன். புண்ணியம் இருக்கிறதுனால அவனுக்கு சுகம் இருக்கும், பாபம் இருக்கிறதுனால துன்பம் இருக்கத்தான் இருக்கும். ஏதோ ஒரு துன்பம் இருக்கு, எதனாலயோ ஒரு துன்பம் இருக்கு, கையில காசு இல்லாம இருக்கலாம், அது ஒண்ணு போறாதா, தாரித்திரம்னு ஒரு தோஷம் இருக்குமே ஆனால் எல்லா துன்பமும் வந்து சேருமா, யாரும் மதிக்க மாட்டாளாம். அதே மாதிரி உடம்பு நேரா இல்லாம ஏதாவது ஒரு வளைவு இருந்தது ஆனால் அது ஒரு கஷ்டம். அதே போலயே வாக்கு சரியா பேச முடியலன்னா ஒரு கஷ்டம், காது ஒழுங்கா கேட்க முடியலன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டம். இப்படி ஏதோ ஒரு லோகம் ஒரு கட்டம் இருக்கத்தான் இருக்க, அந்த கட்டத்தோட அவன் உள்ளூர மனசுல கவலைப்பட்டுட்டு தான் இருக்கான். இந்த கவலையானது உங்களுக்கு தெரியல, ஏன் தெரியுமோ, நான் வேதாந்தம் வாசிச்சு விட்டு, வேதாந்தம் வாசிச்சதுனால என்ன ஆறு தெரியுமோ, நான் இந்த கல்லு கடினமா இருந்த போதிலும் அதனால எண்ணெய தடவி விட்டா அது எப்படி சறுக்கி போயிட்டே இருக்கோ, அதே மாதிரி நமக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் சறுக்கின்றே இருக்கு, அதுல வந்து நம்ம கடினமா அங்க அதுல கவலைப்படலை, அதனாலதான் போயிட்டு இருக்கேன். வேதாந்தம் அத்தியாத்ம வித்யா வித்யானாம்
எல்லா வித்தியைகளுக்கும் ரொம்ப வசதியான ஒரு வித்தியை என்னன்னா இந்த அத்தியாத்ம வித்தியை. கஷ்டங்கள் வந்த போதிலும் இது நாளைக்கு போயிடும் எனக்குடையதான தீவிரமான எண்ணம் அப்படியே போயிட்டே இருக்குன்னு சனி பகவான் அனுமதித்த வந்தாராம். நான் ஏழரசு நாட்டு சனின்னு ஏழரை வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிறது. அவ ராசிக்கு முன் ராசியும் அந்த ராசியும் அடுத்த ராசியும். நீங்க மேஷராசியில பிறந்ததுன்னா மீனத்துக்கு சனி வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு ஏழாம் நாட்டு சனி. அது என்னடா மீன ராசியெல்லாம் 2.5 வருஷம், மேஷராசியெல்லாம் 2.5 வருஷம், ரிஷபராசி 2 வருஷம், ரிஷபத்தை தாண்டி மிதுனம் வந்தா ஏழாம் நாட்டு சனி போச்சு. மிதுனம் வந்தாச்சேன்னு நினைக்காதீங்க, அதை தாண்டி மறுபடியும் கரண்டன சிம்மத்துக்கு வந்தோம்னா அர்த்த அட்டம சனி பார், 24 வருஷம் அட்டமத்துல சனி பார். கஷ்டம்தான், வேற விவகாரம் இல்லை. ஆனாலும் இந்த ஏழாம் நாட்டு சனி வந்தா என்ன ஆகும், சனி ஒத்தனையும் ஒன்னும் இம்சைய பண்ண மாட்டார், ஆனா டென்ஷன் தான் கொடுப்பார். எந்த காரியத்தை கெடுக்கவே மாட்டார் அவர். ஆனா என்ன, எப்ப எது மனுஷனுக்கு எப்ப வரணுமோ அது வருமா வராதான்னு ஒரு டென்ஷன்ல கொடுப்பார். அது போறாதோ எல்லோருக்கும் நடக்கிற காரியம் கூட நமக்கு நடக்காத மாதிரி பண்ணி விடுவார். அவர் போன பிறகு அது சரி பண்ணி விடுவார். எப்ப எது வேணுமோ அப்ப அது இல்லாம அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அனுமன் கடை சென்ன தர லாபம், அது அவருடைய வழக்கம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அனுமார்கிட்ட வந்தாரா, அனுமார் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் பார்த்த முதுகுல எழுதிட்டார் நாளை வா அப்படின்ட்டார். ஒவ்வொரு நாளும் வரார், முதுகு காமிச்சுட்டே இருந்தார். நாளை நாளை என்னடா அப்படின்னார், 7.5 வருஷம் அப்படியே காமிச்சுட்டே இருந்தாராம். விவகாரம் அவரை பிடிக்க முடியல அப்படின்ட்டார். ஆனா சனிவாரம் கேட்டாராம், இந்திரன் என்ன சுவாமி நீர் இப்படி அவரை மட்டும் விட்டுட்டேன்னார், இந்த 7.5 வருஷம் தினந்தோறும் நான் போறப்பெல்லாம் முதுகு காமிச்சிருக்கேன், இந்த வம்பு போறாதன்ட்டார் விவகாரம். விவகாரம் என்ன, அப்படி லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு இடத்துல கவலை இருந்துட்டுதான் இருக்கும். அப்படி கவலை இருந்தா மனசு கல்லாட்டம் ஆயிடுது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, மனசு சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் இந்த மனசாந்து புட்பமா மிருதுளமா இருக்கு. அது கவலை வர வர என்ன கல் நெஞ்சுக்காரன ஆயிடுறான். இப்படிப்பட்டதான இந்த கல்லாக இருக்கக்கூடியதான மனசுல நான் தாண்டவம் ஆடணும் என்பதற்காகவே ஏஷத் ஏஷஜனிம் மனோத்ய கடினம் தஸ்மின் நடானி, நான் இங்க நாட்டியம் பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி விட்டார். அதுக்காக மத்ராட்சாயை கிரிதீம்னி என்ன காப்பாற்றணும் என்பதற்காக கிரிதீம்னி கோமலபதன்யாசிதா, இப்படி கிரிதீம்னி கைலாச மலையில கற்களோட கூடியிருந்தான மலையில மலையில வெறும் பாதங்களோட நீங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கின்ற கிரி திம்னி கோமல பதன்யாச புரத்யாசிதா நோசே, அப்படி இல்லைன்னா திவ்ய கிரகாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு, திவ்யமான அழகான ஸ்டேஜ் இருக்கு பகவான் நினைச்ச கிடைக்காதா பரமேஸ்வரனுக்கு, திவ்ய கிரகாந்தரேஷு தேவதையுடைய கிரகங்கள் எப்படி இருக்கு அது இருக்க கிரகாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு, சுமனான புட்பங்கள் புட்பங்கள் தூவி இருக்கக்கூடியதான பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்க அவைகள்லாம் டான்ஸ் ஆடலாமோ அதை விட்டுவிட்டு வெறும கோமலமான பதங்கள்ல கைலாசங்கள்லாம் நீங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்கேல, இது எதற்காக, இப்படி பக்தாள் இருக்க பக்தாளுடைய இதயத்தில் நான் பிரகாசிக்கணும், அங்கே நான் தாண்டவம் ஆடணும், தாண்டவம் ஆடணும்னா அது கல்லா இருந்திருக்கும், அந்த கடினமான கல்லுல நான் இன்னொரு நாளைக்கு நான் டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக இப்பவே பயிற்சி பண்றேனோ அப்படிங்கிறத சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயத்தலேஷு நடனம், இவைகள் இருக்கும் பொழுது இந்த சிலாதலேஷு நடனம், இந்த கற்களாக இருக்கக்கூடியதான மலைகள்ல நாட்டியம் பண்றது எதுக்குன்னு சம்போகி மத்தம் வதா, ஹே பரமேஸ்வர பக்தாவுக்கா நீங்க இவ்வளவு இணங்கி வந்திருக்கேள், ஆனா பக்தன் தான் திருப்பி பார்க்க மாட்டேங்க, மனுஷால் பார்க்கிறாளோ பிரதோஷம் இன்னைக்கு பிரதோஷத்துல போனோம், பரமேஸ்வரனை தவிர ஊரெல்லாம் பார்த்திருக்கோம், அங்க என்னது இங்க என்னது என்ன யார் யார கொடுக்கறா யார் யார் வந்திருக்கா பிரதோஷத்துக்கு, நீங்க யார் வந்திருக்கான்னு வம்பு பாக்கிறதுக்கா போயிட்டு இருக்கேன், நீங்க வரணுமே வரலையே போன வார போன பிதாரு இப்ப கேக்குற, ஐயா இங்க பரமேஸ்வரன் காரியா நமசிவாயான்னு சொல்லப்படாதா, அதுக்கு அத்யக்ஷதம் நாம கிரேதம் சகல் பிரசங்காதகமாது, பகவானுடைய நாமாக்கள் ரொம்ப சிம்பிள், ஹா ரா ஸ்ரீ வா,
ரெண்டே அச்சுதான் இருக்கு. ஆனா அதையும் சொல்ல மாட்டேங்கிறானே. ஏன் இவனுக்கு எத்தனையோ ஊர் ஒன்று பேசிட்டே இருக்கான். எங்கே போனாலும் இவன் இவளோட இருக்காது, இவன் மனசங்க லக்னம் ஆக மாட்டேங்கிறது. அவனா பரமேஸ்வரனா பார்த்து இவனுக்கு தரிசனம் கொடுத்தா என்னமோ தவிர, ஜெனரலா இவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இங்கும் அங்க வேடிக்கை பார்க்கறதுலயே போயிட்டு இருக்கு. அதே போலயே நீங்க அங்கே போனேன்னா அவ பேசுறதுதான் நம்ம காதல விழறதே ஒழிய, விசேஷமாக ஒரு ஸ்தோத்திரமோ இதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு தோன்றதோ. ஆகையா இந்த பக்தாண்டிய மனசு கடினமாகவே இருக்கு. இந்த கடினமா இருக்கக்கூடியதான மனசு இருந்த போதிலும் இவனுக்கு புண்ணியம் இருக்கு. புண்ணியத்தினால் ஒரு காலத்துல மகான் கண்டிய சம்சர்க்கம் ஏற்படும். மகான் கண்டிய சம்சர்க்கம் ஏற்படுமே ஆனால் அவ சும்மா இருக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தையே வச்சுட்டு இருப்பா, பகவன் நாமையே சொல்லிட்டு இருப்பா. அப்படி இருக்கும் பொழுது இவளுடைய மனசில் நான் பூந்து விடுவேன், நான் தாண்டவம் ஆடுவேன். அவளுக்கு அது தெரியணும். கச்சித்தீரா பிரத்யேகாத்மான மகிழ்ச்சது, யாரோ ஒருவர் தான் உள்நோக்கி அந்த பிரத்யேகாத்மாவை பார்ப்பான். அதனால் அவனுக்கு க்ஷேமம் வரும் எனக்கூடியதான எண்ணத்துல நமக்காக பகவான் முயற்சி எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக அந்த ஒரு கற்பனையை பண்ணியிருக்கார். மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி இதி மத்ரட்சாயை, என்ன காப்பாற்றுவதற்கா கிரிசீம் நீ கோமல பதன்யாசா, கோமலமான இந்த பாதங்களை வைத்து வைத்து தாண்டவமாடி இந்த நியாசமானது முன்னாலேயே அபியாசம் பண்ணிட்டேன். புறாபியாசிதா நோச்சேத் அப்படி இல்லைன்னா திவ்ய கிரகந்தரேஷோ, திவ்யமான தேவதா கிரகங்கள் இருக்கும் பொழுது சுமனஸ்தல்பேஷோ வேத்யாதிஷோ, புட்பங்கள்னால துவப்பட்டிருக்க கூடியதான பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்கும் பொழுது பிராயசு சிலாதலேஷு நடனம், இத்தனை இருந்த போதிலும் சிலாதலேஷு நடனம் இந்த கற்களில் டான்ஸ் ஆடுறதுங்கிறது சம்போ கிமர்த்தம் வதா பரமேஸ்வரா, எதற்காக சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு கற்பனால பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் வர்றார். அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம் எப்படி இருக்கோ, மகான்களுடைய சங்கம் எப்படி இருக்கோ, அந்த ஜென்மாவில ஜீவன் முக்தி வந்துடும். ஜீவன் முக்தி வர்றது கஷ்டமே இல்லை, அதுக்கு முயற்சி பண்றது தான் கஷ்டம். அந்த பக்கத்தில் நம்ம போறது தான் கஷ்டம். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக முயற்சி பண்ணணும். நாம் வேதாந்தத்தில் ஜீவன் முக்திக்காக வேற புதுசான ஒரு தத்துவத்தை அறியல, நம்மளை நாம் அறிஞ்சோம். நம்ம ஸ்வரூபம் என்னதுன்னு தன்னைத்தான் அறியல் தானே ஜீவன் முக்தின்னு பேரு. தன்னைத்தான் அறியல. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சரீரத்தை நாம் நினைச்சிட்டு இருக்கோம். சாதாரணமா பாருங்க, யாராவது கையை தொட்டா என்னையே தொட்டேங்கிற, நீங்க கையா காலை தொட்டா என்னையே தொட்டேங்கிற, தலையை தொட்டேன்னா முடியை தொட்டா என்னையே முடிய, நீங்க அதான கட் பண்ணி அனுப்பிச்சுட்டீர்கள், அந்த முடியை தொட்டா என்னங்கிற. அந்த சாகுந்தல நாடகத்துல சகுந்தல அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க கண்மாசிரமத்தில இருந்து, அந்த கண்மாசிரமத்துல கிளம்பும் பொழுது அங்கே ஒரு மான் குட்டி, சின்ன மான் குட்டி அதோட விளையாடுன்றதா இந்த சகுந்தல. அதாவது கிளம்புற காலத்து தலைமை பிடிச்சி இழுத்துருத்தோம், போறப்ப பின்னா அது பின்னால் பிடிச்சி இழுத்தா அது சகுனம் நல்லா இல்லை. ஆனாலும் இந்த பெண்ணுக்கு சரியான சமயம் இல்லைங்கிறதுக்காகத்தான் அந்த கண்வ முனிவரானவர் இவளுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்காகத்தான் வெளியூர் போயிருந்தார் தபஸ் பண்றதுக்காக. இந்த தான் வளர்த்துட்டு இருக்கக்கூடியதான சகுந்தலைக்கு சரியான சமயம் இல்லையே, அவளுக்கு துன்பம் வரக்கூடியதான சமயமாச்சு, அது போகணுங்கிறதுக்காக பிராயச்சித்தத்துக்காக போயிருந்தார். அந்த சமயத்தில் தான் திலீபர் இவர் போனார், எல்லாம் ஆச்சரிய வியாபாரம் வச்சுக்கலாம். ஆனா துஷ்யந்தன் போறார். சரி, அப்ப துஷ்யந்தனத்துக்கு அனுப்புறதுக்காக போற பொழுது இந்த முடிச்சு பின்னால் முடிச்சு இழுத்ததான் மற்றவர்கள் அங்கெல்லாம் என்னடாது போறப்ப பின்னால கவி முடிச்சு எடுக்கிறது சகுனம் இல்லையேன்னு பார்த்தார். கண்ணர் பார்த்தார், கவரப்படாதீங்க. யூயம் ஆரண்ய கௌயதி, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாமியம் இருக்கமா, என்ன சாமியம்? சர்வ சகந்தேஷு விஸ்வசிதி, அவாவா அவாவாண்டிய இனத்துக்கு சேர்றவாடோ உட்கார்ந்துட்டு இருக்க, அவளுக்கு அவ இனம் தான் இஷ்டம். நீங்களும் காட்டுல பிறந்த, அந்த மானும் காட்டுல இருக்கு, அதுக்காக தான் உன்னை போக விட மாட்டேங்கிறது அப்படின்னு சரி பண்ணி அனுப்பிச்சார். ஏன் சொல்ல வந்தேன்ன, அப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய புடவை எடுத்தா என்ன எடுத்தேன்னு பின்னால் வருதோ இல்லையோ. அப்ப நமக்கு எதுல நான் எனக்கூடியதான தோற்றம் இருக்க, நம்ம வஸ்திரத்துல இருக்க,
நம்மளுடைய சரீரத்துல இருக்க, நம்ம மனசுல இருக்க, யாராவது உங்களை வெஷால பாருங்க, ஈகோ அஃபெக்ட் ஆயிடுச்சு சார், எரிஞ்சு விழுந்தா சார். என்ன சிப்ப, யாராவது வார்த்தை சொல்லப்படா, அவருக்கு வாய் இருக்கே வார்த்தை சொல்லப்படாத, உமக்கே அவ்வளவு கோபம் வருது. அவருக்கு ஒரு வாய் இருக்க பகவான், அவருக்கு அவர் கொல்லிட்டு இருக்காரு. மலையை கண்டு நாய் கொலைச்ச மலைக்கு என்ன தோஷமா நீங்க நினைக்க வேண்டாமோ? நீங்க நல்ல வழியில இருந்தடையானால், சரியான வழியில இருந்தடையானால், அறியாம ஒருத்தன் விஷானையானால் நீங்க அதனால கோபப்படலாமா? நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே, உங்களுக்கு தான் தெரியுமே. இருந்தாலும் அவன் பேசுறதுக்கு முன்னால், முடிக்கிறதுக்கு முன்னால் திருப்பி கொடுக்கணும். கிருதஜ்ஞப்ரதிகர்த்தவ்யம் ஏஷ தர்மஸ்தநாதனஹ அப்படின்னா போயிட்டு இருக்க மனுஷர். அப்ப விவகாரம் என்ன? இந்த சரீரத்தை உடலை நான் நினைக்கிறேன், வெள்ள வெள்ளையில தோறி இருந்ததுன்னா என்ன அழகு நான் இவனே நினைச்சுக்கிறான். அது போறாதுன்னு நினைச்சுட்டு சீப்ப பாக்கெட்லயே வச்சிருந்தான், அப்பப்ப தலை வரைக்கிறான். ஏன் ஒரு தடவை வாரிட்டு வந்தா போறாதா? என்னன்னா அழகாவே இருக்கணும். அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் பாருங்க, தன்னை நான் நினைக்கிறேன், சரீரத்தை நான் நினைக்கிறேன், முடிய நான் நினைக்கிறேன், வஸ்திரத்தை நான் நினைக்கிறேன், ஆனா இவைகள்லாம் இல்லேன்னு ஒரு நாளைக்கு தெரியறது. ஏன்னா இவங்கெல்லாம் மாறிக்கொண்டே இருக்க நான் மாறல. சின்ன வயசுலயும் நான் நானா தான் சொல்லிட்டு இருந்தேன், வயசானது சரீரம் மாறின பிறகு நான் தான்ங்கிறேன். அவன் சின்ன வயசுல சின்னதா இருந்தேன், அதுக்கப்புறம் ஆல்ரெடி வளர்ந்தாச்சு, இப்பவும் நான் தான். அதுக்கப்புறம் ஒல்லியா இருந்தவன் கொஞ்சம் ஏகோ விஷ்ணு மகாத்பூதம் கொஞ்சம் குண்டான, இப்போ நான் தான். நானும் சொல்றது மட்டுமல்ல, சொக்கா சின்னதாயிட்டான், சொக்கா பிடிச்சா சின்னதாவா? நீங்க என்ன படுத்து இருக்க? ஆனா இவன் என்ன சொல்றான், தன்னுடைய மிஸ்டேக் எல்லாம் இன்னொருத்தர் மேல தள்ளுறதுங்கிறதே இவனுக்கு வழக்கமாயிடுது. நடந்தா ஏதோ கிளாஸ் இவனுடைய காலில் குத்திட்டு இருந்தான், கிளாஸ் ஒன்றும் குத்தல, அது பாட்டுக்கு தேவையான இருந்தது. இவன் கால அது வேற வச்சோம், அது என்ன குத்திட்டு சார்ந்தது, அதுவா வந்து குத்திட்டு. ஏண்டா இவனுக்கு அத்தனை அபிமானம் அவனுடைய சரீரத்துல, இந்த சரீரத்துல அபிமானம் இவைகள்லாம் விட்டு உள்ளூர ஒரு ஆத்மா இருக்கப்பான்னு சொல்லி கொடுக்கிறவர் குரு. நீ இத்தனையும் நினைச்சிருக்கே, சரீரம் ஆத்மா நினைச்சது, வஸ்திரத்தை ஆத்மா நினைச்சது, நான் நான் எதையோ சொல்றப்ப நான்கிறத இவைகள்லாம் இல்லை, இவைகளுக்கு அப்பாற்பட்டா இவைகளை ஒழிக்கின்றதான ஒரு ஒரு பொருள். உங்க கண்ணு பார்க்கறத பார்க்கறதுங்கிறத காட்டி கொடுக்கிறார் ஒருத்தர், என் கண்ணு நன்னா பார்க்கறதுன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார், எனக்கு காது கேட்கறதுன்னு ஒன்னொருத்தர் காட்டி கொடுக்கிறார், நான் நன்றாக தூங்கினேன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார். அதனால தான் நான் காலம் எழுந்து நன்னா தூங்கினேன் சார், நிம்மதியா இருக்க சார், ஒன்னும் அறியாம தூங்கினேன், ஃபுல் ரெஸ்ட் அப்படிங்கிறான். நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு யார் சொன்னா உமக்கு? நீங்க நான் தூங்கி போயிட்டேன், உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. யாரோ ஒருத்தர் உள்ள இருந்து நீர் தூங்கினீர்னு உங்களுக்கு சொல்லித்தவர் காலம் எழுந்து, தூங்குற சமயத்துல நான் தூங்கினேன்னு தெரிஞ்ச தூக்கம் இல்ல, தூங்கியாச்சா ஆச்சு ஆச்சு அப்படின்னா தூங்கினார்தான் தூங்கல. அப்ப விவகாரம் என்ன, தூங்கி எழுந்துட்ட பிறகு நீர் தூங்கினீர்னு ஒருத்தர் யாரோ உங்களுக்கு சொன்னாரோ அவர் தான் நான். இந்த நான் உங்களுக்கு புதுசு இல்ல, பிறந்தண்ணில இருந்து இத்தனை நாளா வந்துட்டு இருக்கு, அவ வயசு எத்தனையோ அத்தனை வயசுக்கு அந்த நான் அனுபவிக்கிறேன். அந்த நானுடைய உண்மையான சொரூபம் சொல்லி கொடுக்கிறவா மகான்கள். அப்படிப்பட்டதான் அந்த நான் நமக்கு ரொம்ப பரிச்சித்தமா இருக்கிறதுனால, நீங்க எவ்ரி செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது கஷ்டம் இல்லை, அது தெரியல, நாம பார்க்கல, கவனிக்கல. ஆனால் அந்த குரு சொல்லி கொடுத்தா, அந்த சத்துக்கள் சொல்லி கொடுத்தா சுலபமா வந்துடும். அந்த ஜீவன் முக்தி நிலை இருக்க பார்த்தல, அந்த நிலை வந்த பிறகு எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை சொல்ற. ஏ பரமேஸ்வர, இந்த ஜீவன் முக்தின்னு ஒண்ணு கிடைத்த பிறகு கஞ்ச

0: கஞ்சித் கஞ்சித வெட்டணை சனுதிபி கஞ்சித் தசாமி திருதீம் எப்ராப்னோதி முதா ஸ்வதர்ப்பிதமனா. ஜீவன் சமுக்த கலு, இந்த ஜீவன் முக்திங்கிற ஒரு நிலை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த ஜீவன் முக்திங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க பத்தில, இது அத்வைதத்துக்கு மட்டும் உரித்தானது, மற்ற யாரும் ஒத்துக்கல. இத உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி முக்தியை அடைய முடியும், முக்தின்னா சரீர சம்பந்தம் இருக்கப்படாது அப்படின்னு நினைக்கிற. ஆனா அது இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே இப்பொழுதே தாங்கள் இதை அனுபவிக்கலாம் என்கிறது தான் இந்த உபநிஷத் சித்தாந்தம். உயிரோடு இருக்கும் பொழுதே இப்பொழுதே, ஏன் இப்ப முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் கண்ணை பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது என்று உங்களுக்கு தெரியறதா இல்லையா? தெரியுது. அதே போலயே இந்த கண்ணால எதை பார்க்கிறேனோ இதனால எனக்கு இன்பமும் துன்பமும் வருதுங்கிறத நினைக்கிறாளோ இல்லையா? கண்ணால ஒரு உங்களுக்கு பிடித்ததான பொருளை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, பிடிக்காத பொருளை பார்த்தேனால் உங்களுக்கு துன்பம் வருது. இந்த இன்பமும் துன்பமும் எதனால வந்திருக்க? கண்ணால பொருளை பார்த்ததுனால. அது பர்மனண்டா இருக்கா இல்லையே? இது ரொம்ப இன்பமா இருந்ததோ கொஞ்ச நாள் ஆனா அதனுடைய வேல்யூ குறைகிறது. கொஞ்சமா பால் பாயசம் கொடுத்தேன், சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் இருந்தா கொடுக்கலாம் சரின்னு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இன்னும் கொஞ்சம் கொடுக்கட்டுமா சரின்னர். நாலாவது கிளாஸ் கூட போர் மேட்டர் என்ன, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். முதல்ல சாப்பிட்டப்ப ஏற்பட்டதான ஒரு திருப்தி இருக்க பத்தியில, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. நாலாவது டம்ளர் வரும் பொழுது அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு பாட்டில் கொடுத்து இதில் ரொப்பி வைக்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், இப்ப சாப்பிட முடியாது. பாத்தீடா, அப்ப என்ன, எந்த பொருளும் நமக்கு முன்னால கொடுத்ததான சுகத்தை கொடுக்கல, இன்னும் வேணும்னே அதிகமாக வாயில விட்டானே ஆனால் அடுத்த நாள் வயத்த வலி. இன்பமே துன்பத்துக்கு வழி.
1: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஸ்ரீமுருக்யோ நமஃ. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி வாஸ்கரஹ குருதே ஜெய்மினினயே பிரவேசாய அர்த்த சங்கிரஹம். யோகிக சப்த சமாக்யாதோ ரூட்யாத்மக லிங்க சப்தஸ்ய பின்னத்வா. யோகிக சப்தத்துல சொல்லப்பட்ட விஷயமானது ரூடி சப்தமான என்ன சொல்லப்பட்டதோ அதுல ரெண்டுத்திலிருந்தும் பேதமானது இருக்கு, தீர்மானமா இருக்கு, அது ரெண்டும் வேறுபட்டது அப்படிங்கிறது தீர்மானம். அது அர்த்தம் எல்லாருக்கும், எல்லாரும் சித்தமானதான், எல்லாம் ஒத்துக்கிறது தான் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்தது இங்க தேன பர்கிச இந்த இது ரெண்டுமே தேன அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கிறதுனால, இது வேறுபட்டதா இருக்கிறதுனால, யோகிக்கல இருந்து ரூடியானது வேறுபட்டதா இருக்கிறதுனால, பர்வி தேவசதம் தாமி இது மந்திரஸ்ய குஷலவனாங்கத்வம் நது உலபாதி லவணாங்கத்வம் பர்வி தேவசதனம் தாமி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் இருக்கு. பர்வி தேவசதனம் தாமி, பர்ஹி தேவசதனம் தாமி. தேவசதனம்னா தேவதையானது இருக்கிறதுக்கு இடம், சதனம்னா இடம் ரூம் மாதிரி. பர்ஹி அப்படின்னா அந்த பர்ஹிங்கிற அந்த நெல் மணியோட இதை வச்சுக்கொண்டு தேவனுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வசதிய தாமி அப்படின்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆனா தா அப்படி இந்த தாமி அப்படிங்கிற சொல்லி எப்படி பண்றாது, என்ன தாத்துல இருந்து உண்டாச்சு அப்படின்னு பார்த்தா, தோ அவக்கண்டனே அப்படின்ற தாத்துல இருந்து வரும். தோ அவக்கண்டனே இப்போ தாமி வந்திருக்கு. என்ன சொல்றது, இந்த பர்ஹிய வந்து இந்த குஷத்தை வந்து நாம கட் பண்ணும் பொழுது, குஷ லவணாங்கத்தம் லவணம் அப்படின்னு சொல்லி சொன்னா உப்பு இல்லை இங்க, லவணம்ங்கிறது லவித்து, அதாவது கட் பண்றதுக்கு, குஷத்தை கட் பண்றதுக்கான ஒரு மந்திரமா இருக்கு. அது உலபாதி லவணாங்கத்தம் உலப்பாம் அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற நிறைய மந்திரங்களான நிறைய செடிகளானது இருக்கு, அந்த மாதிரியானதுக்கு இல்ல, இது குஷ லவணம் தான். தஸ்ய பர்ஹி தாமி தி லிங்காது தல் லவணம் பிரகாசித்தும் சமர்த்தத்வா. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பர்ஹிர் தாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சம்பந்தப்பட்டதா வர்றதுனால, இது அந்த பர்ஹினாலதான் அந்த தேவனுக்கு சதனமானதை நான் சாதனம் பண்றேன், அடைவிக்கிறேன், இந்த சதனத்தை நான் உண்டு பண்றேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தீர்மானம் பண்றது. ஏன் மன்யத்ராபி ஏன் மன்யத்ராபி லிங்காத் விநியோகோ திரஷ்டவியா அப்படி மற்றையும் கூட லிங்கத்து இந்த லிங்கத்திலிருந்து விநியோகமானது பண்ணப்படுறது லிங்க பிரமாணத்தை வச்சு விநியோகமானது பண்ணப்படுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. பரி தேவசதம் தாமீதி மந்திரஸ்ய குஷல் வனாங்கத்வது அக்னிய ஜுஷ்டம் நிரூபாமி இத்தியாதி மந்திரஸ்யாபி நிர்வாபாதி பிரகாசன சாமர்த்தியா சாமர்த்திய ரூபாத் லிங்காத் நிர்வாபாதோ விநியோக இத்தியர்த்தஹ. இந்த பர்ஹி தேவசரம் தாமி அப்படிங்கிற மாதிரியே அக்னியே ஜுஷ்டம் நிர்பபாமி அக்னியே உனக்கு நான் ஹோமம் பண்றதுக்காக இத இந்த பிடிக இந்த கைப்பிடி இத்தனை கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இத்தனை கைப்பிடி நெல்ல நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது நிர்பப்பணம்னு சொல்லி சொன்னா கைப்பிடி பிடிச்சு எடுத்து வைக்கணும். ஒரு தேவதைக்காக நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தேவதையை தவிர வேற எந்த தேவதைக்கும் பண்ண முடியாது. இது எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, இப்போ சாத்திரம் தர்ஷ பூர்ணமாச யாகம் இருக்கு, தர்ஷம் பௌர்ணமாசி ரெண்டுத்திலையும் பண்ணக்கூடிய யாகங்கள். இப்போ தர்ஷத்துல பண்ணக்கூடிய யாகம் பௌர்ணமாசியில பண்ணக்கூடிய யாகம் ரெண்டு யாகம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், பிக்ஸ் பண்ணணும் தர்ஷம் பௌர்ணமாசி பிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திதி கேலண்டர் இன்னைக்கு மாதிரி இல்ல, இன்னைக்கு பஞ்சாங்கத்தை குறிச்சு பார்த்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இல்ல, கேல்குலேஷன் வச்சு பண்றது. அப்போ இந்த நிர்வாகத்தை எப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிர்வாகத்தை நீங்க முன்னாடி நாள் பண்ணிக்கணும், எடுத்து வச்சிடணும் முன்னாடி நாள். ஊரை போடுறது எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ முன்னாடி நாள் எடுத்து வச்சிடுறீங்க, எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அப்படி போகும்போது நட்சத்திரத்தை பாக்குறீங்க, இந்த கணக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தா தெரியறது இன்னைக்கு இல்ல சதுர்தசி, இன்னைக்கு சதுர்தசினா நாளைக்கு தான் அமாவாசை இல்ல பூர்ணிமா அப்படிங்கறது தெரியறது. அப்ப 15 நாள் பட்சத்துல 14வது நாள் தான் இருக்கு, இன்னும் 15வது நாள் வரல அப்படிங்கறது புரிஞ்ச உடனே நிர்வாகம் பண்ணிட்டீங்கப்பா அதை ஒண்ணும் பண்ண முடியாது, தூக்கி போட முடியாது. அத அந்த கர்மத்தை திருப்பி நீங்க அதாவது அந்த தர்ஷ பூர்ணமாசத்தோட தர்ஷமோ இல்ல பூர்ணமாசியோ அந்த கர்மத்தை நீங்க அன்னைக்கும் பண்ண முடியாது. அந்த அந்த அந்த பாகத்தை அந்த கட் பண்ண வச்ச பாகத்தை நீங்க எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்றது விதி இருக்கு. இப்போ நிர்வாகம் பண்ணிருக்கான் அக்னே துஷ்டம் நிர்வாபாமி அப்படின்ட்டு நிர்வாகம் பண்ணி வச்சிருக்கான் அக்னிக்கோசரம். அப்படி இது இந்த மந்திரத்தினால நமக்கு என்ன தெரியறது, நிர்வாபமானது இந்த அக்னி சம்பந்தப்பட்ட தேவதைக்கோக நான் இந்த நிர்வாகமான பண்றேன் அப்படிங்கறத லிங்கத்தை வச்சு நான் நிர்வாகம் பண்றேன் அப்படிங்கறது. அத்த இடம் போதும் தசி மந்திரஸ்ய நிர்வாபாங்கத்தம் சம்பதி எஸ்ய எத் பிரகாசன சாமர்த்தியம் தசி மந்திரஸ்ய ததங்கத்தம் இது ஆனையாது. இந்த மந்திரமானது நிர்வாகமான அங்கத்துக்கு நிர்வாக அங்கத்துக்கு தான் பிரயோகம் பண்ணப்படுறது. அக்னே ஜுஷ்டம் நிர்வாபாமி அப்படிங்கிறது நிர்வாக அங்கத்துக்காக புள்ளப்பட்ட அந்த நிர்வாகம் செய்யறதுக்கான மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த மந்திரத்தினால எந்த விஷயத்த பிரகாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கோ அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்ட்டு தீர்மானம் மாறுது. அது ஒரு நியாயம் கூட. அப்படிப்பட்ட லிங்கமானது ரெண்டு வகை, ஒன்னு சாமானியம் இன்னொன்னு விசேஷம் அப்படின்ட்டு. இப்படி சாமானியம் விசேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாமானிய சம்பந்த போதக பிரமாணாந்திர அனபேட்சம் சாபேட்சம் செய்தி. சாமானிய சம்பந்தத்தை போதனை பண்ண போதிக்கக்கூடியதான வாக்கியமானது பிரமாணமான வேறு ஒரு பிரமாணத்தை ஏத்துக்காம பின்னாடி வர்ற பிரமாணம் எதையும் ஏத்துக்காம இல்ல முன்னாடி வர்ற பிரமாணம் எதுவும் ஏத்துக்காம ஏதோ சம்பந்தமும் இல்லாம எதனோட உதவியும் இல்லாம நமக்கு போதிக்கிறது வாக்கியத்தோட அர்த்தத்தை. இன்னொன்னு அந்த பிரமாணத்தை ஒத்துண்டு. எப்படி ரெண்டு வகையாரு, அது என்ன அர்த்தம் எப்படி அப்படின்னு சொல்லிச்சுன்னா தத்தை என்ன சம்பவதி தங்கத்தம். முதல் வகை சாமானிய சம்பந்த போதக்க பிரமாணாந்திர அனபேட்சம் சொல்லப்பட்ட முதல் வகைக்கு எது இல்லாம எதானது உண்டாக முடியாதோ அது அனபேட்சம், அதாவது எதிர்பார்க்காதது அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு, சாமானிய சம்பந்த போதக்க பிரமாணாந்திர அனபேட்சத்துவ கேவல லிங்கா லிங்காத் பவதி யதார்த்த ஞானசிய கர்மானுஷ்டான அங்கத்துவம் அர்த்த ஜானமினா ததனுஷ்டான அசம்பவாது. யதார்த்த ஜானமானது கர்மானுஷ்டானத்துக்கு யதார்த்த ஜானமானது கர்மத்தினுடைய யதார்த்த ஜானம் சரியான ஜானமானது அந்த கர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு நமக்கு அங்கமாறுது. இப்ப கர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அந்த யதார்த்த ஜானமானது அங்கமாறுது அப்படிங்கறதுனால என்ன பண்ணணும், அந்த கர்மத்தை பத்தி ஞானமானது எனக்கு வேணும். அதனால என்ன சொல்றாரு, அர்த்த ஜானம்னா அது அனுஷ்டான சம்பவம், அந்த அர்த்த ஜானம் இல்லாம அந்த கர்மத்துக்கு பிரவசியம் இல்ல அப்படிங்கறதுனால இங்க அது முதல் வகையை சேர்றது. வேற எதையும் எதிர்பார்க்காம அர்த்த ஜானமானது கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது டைரக்டா, இது முதல் வகை. ரெண்டாவது எத்வினா எத் சம்பவதி தஸ்ய தத் அத்தத் அங்கத்வம் தத் சாபேக்ஷ லிங்கா பவதி எதோக்த மந்திரஸ்ய நிர்வாபாங்கத்வம். எது இல்லாம இருந்தாலும் கூட அது வந்து அங்கத்தன்மையானது, எது எது இல்லாம இருந்தாலும் அதோட அங்கத்தன்மையான தீர்மானம் மாறுதோ அது ரெண்டாவது வகை சாபேக்ஷம். எப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இங்க பார்த்த அர்த்தம் அக்னே ஜுஷ்டம் நிரூபாமி அப்படின்னு சொல்லி சொல்ல மந்திரத்துல நிர்வாபசிஹி வினாபி மந்திரம் உபாயாந்திரேன ஸ்மிருத்வா கர்த்தும் சக்கியத்வாத் ந மந்திரோ நிர்வாப ஸ்வரூபார்த்த சம்பவதி கிந்து அபூர்வ சாதனீ பூத நிர்வாப பிரகாசனார்த்த ஏவ. ஏன்னா கர்மத்துல இந்த நிர்வாகத்தை நீங்க இந்த ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாபேட்சம்னால அபேட்ச, இது வந்து நிரபேட்சம். ஏன் சாபேட்சம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப பாருங்க, இப்போ மந்திரமானது அக்னே துஷ்டம் நிரூபாமி இருக்கு. இந்த மந்திரத்தை நான் பார்க்கவே இல்லை, நான் பிரகரணத்தை இறங்கிட்டேன், விநியோகத்துல இறங்கிட்டேன். இறங்கி இருக்கும்போது அங்க கேக்குறது எனக்கு புரோடாசம் வேணும், இல்லாட்டி இந்த மாதிரி அரிசி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறது. இப்போ நிர்வாபமே பண்ணல, அரிசி வேணும்னு சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்துல, எங்க இந்த அரிசிக்கு நான் போறது? நிர்வாபம் பண்ணினா தான் அரிசி வரும். அப்படி அந்த அர்த்தத்துல அது தீர்மானம் ஆயிடுறது. நீங்க இங்க இந்த மாதிரியான ஒரு வாக்கியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமலும் கூட இந்த அர்த்தமானது தெளிவாருது, அதுதான் ரெண்டாவது வகை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த மந்திரமே எதுக்கு? அப்ப அந்த மந்திரம் பிரயோஜனம் இல்லாத மந்திரமா? அப்போ அக்னே துஷ்டம் நிரூபாமின்னு சொல்லியிருக்க ஒரு மந்திரம் அப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல அது ஒரு அபூர்வத்தை உண்டு பண்றதுக்கோசம், இந்த மாதிரி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற ஒரு அபூர்வம், அது ஒரு அங்க அபூர்வத்தை உண்டு பண்றது. அங்க அபூர்வம் தான் நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம், அந்த அங்க அபூர்வத்தை உண்டு பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தம் ஆகுது. சரி, தென்லிங்கம் வாக்கியாதி வாக்கியாதிபியோ பரவது அதையவ சிவனம் தே சதன் கிருணோமி இது மந்திரசிய புரோடாச சாதன கரணாங்கத்தும் சாதனம் கிருணோமி இது லிங்காதனது வாக்கியாத். இப்போ சிவனம் தே சதனம் கிருணோமி, உனக்கு நன்றாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சதனத்தை புரோடாசமே உனக்கு நான், நீ இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வருது அந்த மந்திரம். இது வந்து லிங்கத்தை வச்சுன்னு தான் பிரமாணமா, இந்த லிங்கத்தை வச்சுன்னு தான் பண்றமே தவிர வாக்கியத்தை வச்சுட்டு பண்ணல அப்படின்னு எப்படி சொல்றாரு பாருங்க. லிங்கம் வந்தது வாக்கியத்தை காட்டிலும் பலமானது அப்படிங்கிறதுக்கு சிவனம் தே சரதம் கிருணோமி இத்யத்ரஸ்ய இத்யத்ர கிரதஸ்ய தாரயா சுயேஷம் கல்பயாமி தஸ்மின் சீதாமிரதே பிரதிஷ்டித பிரதிஷ்டித் சமீச்சீனோமிமே உனக்கு நல்ல முறையில ஒரு ஸ்தானமானது, நீ இருக்கிறதுக்கு ஒரு இடமானதை நான் செய்யறேன். எப்படி? தச்சஸ்தானம் கிருதஸ்ய தாரையா சுஷேவம் சுஷ்டு சேவிதும் யோகியம் கல்பயாமி. அது எப்படி பண்றேன்னா, கிருத தாரையினால விட்டு அந்த கிருத தாரையை வச்சுண்டு நான் வந்து உனக்கு கிருத தாராவா, நீய தாராவா, தாராவாக்கிய பிரபாவமா வந்துட்டு நான் உனக்கு அந்த இடத்தை செய்யறேன். அதனால ப்ரோ போ விரிஹினா மேக விரிஹி சாரபூத துவம் சுமனசியமான சமாஹித மனஸ்கஹ சன் தஸ்மின் அமிர்தே சமீச்சீனே ஸ்தானே சீத உபவிஷ்ட பிரதிதிஷ்ட தத்ர ஸ்திரோ பவ இத்யர்த்த. அதுக்கப்புறம் ஹே கிரீஹியே விரீஹியோட சாரனே, விரீஹினா மேக அப்படின்னு சொல்லி சொன்னா விரீஹியோட சாரமே சாரபூதமான தேவதையே, நீ என்ன பண்ணு, இந்த எந்த இந்த புரோடாசம் விரீஹியோட சாரம் என்ன? புரோடாசம், புரோடாசம்ங்கிறது என்னது? அந்த நெல்லை எடுத்து அந்த அதை உமியெல்லாம் பிரிச்சுட்டு அதை இடிச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில களி மாதிரி பண்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அந்த புரோடாசம வைக்கணும், அதுக்கு ஒரு சீட்டு பண்றேன் நானு. சீட்டு என்னது? ஆசனம் என்னது? இந்த நெய் தாரையினால. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, புரோடாசமே நீ இந்த இடத்துல நான் இந்த சீட்டு பண்ணிருக்கேன் உனக்கோசரம், உனக்காக நான் வந்து இந்த சதனத்தை பண்ணிருக்கேன். இந்த சதனத்துல நீ சாதனமாறு, நீ இருந்து நிலைப்பட்டு, நான் உனக்கு நிலைப்படுறதுக்கான, நீ இருக்கிறதுக்கான ஒரு இடத்த, நல்ல இடத்த நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வருது. தத்ரஜதஸ்மின் இது அனேன தச்சப்தேன பிரகிருத வாசகேன பூர்வோத்தரார்த்தையோர் ஏக வாக்கியத்வே சித்தே மந்திரத்வயஸ்ய அபாவாத் சர்வோபி அயம் மந்திர ஸ்தான கரணஸ்ய அங்க அங்கம் புரோடாச ஸ்தான புரோடாச ஸ்தாபனஸ்ய ச அங்கம் பவதி தத்ர விநியோஜிகா சுபிச்சைவம் கல்பனியா சர்வேன அனேன மந்திரேன ஸ்தானம் கர்த்தவ்யம் இதி. அப்போ ஏக வாக்கியத்தாவானது உண்டாருது. முதல் வாக்கியத்தையும் ரெண்டாவது வாக்கியத்தையும் எடுத்துண்டு முதல் பாகத்துல என்ன சொல்லியிருக்கோ, ரெண்டாவது பாகத்துல என்ன சொல்லிருக்கோம், முதல் பாகத்துல என்ன சொல்லியிருக்கு, சிவனம் தே சதனம் கிருணோமின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்புறம் கிருதசாரியா பிரதிஷ்ட சுமனசியமான ஹே மேக விஹீனா மேக நீ பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்புறம் அந்த அர்த்தத்தை ரெண்டுத்தையும் ஏக வாக்கியத்தா உனக்காக இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை சம்பந்தப்படுத்தி நான் என்ன பண்றேன், இந்த பிரமாணத்தினால் லிங்க பிரமாணத்தினால நானே ஒரு சுருத்தியை கற்பனை பண்ணி உனக்காக இந்த மாதிரியான ஒரு இடத்த நான் நிர்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கற்பனை பண்ண வேண்டியது விநியோகம் பண்றதுக்கு ஒரு சுருத்திய. அப்படி இல்ல அப்படி பண்ணல அப்படின்னு வச்சுட்டா வச்சுக்கோங்க, வாக்கிய பிரமாணத்தை வச்சிருந்து பண்ணினா முதல் வாக்கியம் ஒரு ஒண்ணுத்தை சொல்றது, ரெண்டாவது வாக்கியத்தை ஒண்ணு சொல்றது. இப்போ முதல் வாக்கியத்தினால பிரகிருதி வத்திருக்கிறது கர்த்தவியான வந்துடும், திருப்பி ரெண்டாவது வாக்கியத்தினால வேற இன்னொரு நிரூபணம் வருது, இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி புனருக்தி தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வந்துடும். அதனால அதை உண்டுட்டு நீங்க இங்க இந்த மாதிரி டைரக்டா பண்றதுதான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்றது. புரோடாசம் ஸ்தாபனம் பண்றதுக்கு இதோட நான் என்ன பண்றேன், விகல்பமோ இல்ல சமுச்சயமோ பண்ணிடலாம். இதை நீ இப்படி வேணாமன்னு அப்படி வேணாமான் இல்லாட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணு அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்லும்போது இது வந்து அந்த இடத்துல ஜெய்மியோட சூத்திரங்கள்ல பூர்வபக்ஷம் இந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது தத்ரஹி இதே பூர்வோத்தர உத்தரார்தயோகோ பரஸ்பர அன்பையேன இயக்க வாக்கியம் சம்பன்னம் தது ஏதது உத்தரார்தசிய சதனகரணே சக்திவன் சக்தி அகல்பயித்துவா சகலம் மந்திரம் சதனே விநியோகத்தும் நாரகதி. அப்படி பூர்வ வாக்கியத்தையும் பின்னாடி வாக்கியத்தையும் உத்தர வாக்கியத்தையும் உத்தரார்த்தம் பூர்வார்த்தம் சொல்லிச்சுன்னா முதல் பாகம் ரெண்டாவது பாகம் முதல் ரெண்டு பாகத்தையும் நம்ம வந்து சேர்த்து ஒரு வாக்கியமா உண்டு பண்ணிருக்கோம். நீ தங்கறதுக்கு ஒரு இடம் பண்றேன் அப்படின்ட்டு இப்ப அதை பண்ணாம விட்டனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா மந்திர சாதனையை விநியோகத்தும் நாருகதி. இந்த முழு மந்திரத்தையும்

ఉచ్చారణ వ్యవధానైన వాక్యం శుద్ధిం ప్రతి ఇలా తథా మంత్రం వినియోక్తం ప్రభవతి అప్పుడు ప్రయోగం పన్నుంబోదు என்ன அர்த்தம் வச்ச லிங்க கல்பன விவதானேன வாக்கியம் ஸ்ருதிம் பிரதி விப்ரகர்ஷதே பிரத்யக்ஷம் து லிங்கத்வயம் தாம் ஸ்ருதிம் பிரதி ந விப்ரகர்ஷதே அப்படி லிங்க விவதானம் இருக்கிறதுனால இந்த வாக்கியமானது ஒரு ஸ்ருதிய கல்பனை பண்ணிட்டு பிரவருத்தி ஆகுது. இல்லாட்டி என்ன பண்ணணும், இந்த லிங்கத்தை வச்சுட்டு வாக்கியத்தை வச்சுட்டு ரெண்டு லிங்கத்தை ஒரு லிங்கத்தை கற்பனை பண்ணி அதுக்கப்புறம் பிரவர்த்தி பண்ணோம், அது பிரச்சனையாகும். ததா சதி லிங்கேன வாக்கியஸ்ய பாதாத் மந்திரஸ்ய அர்த்தத்வயம் சாதனகரண ஸ்தாபனையோர் வ்யவஸ்திதம் இதி ராத்தாந்த அப்படிங்க சித்தாந்தம். ராத்தாந்தம்னா சித்தாந்தம். சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சதனகரணம் ஸ்தாபனம் ரெண்டுத்துக்கும் பூர்வாதம் உத்தராதம் ரெண்டுத்தையும் சேர்த்து சதன கரணம் அதுக்கு சீட்டு ஸ்தாபனம் புரோடாசத்தை வச்சிடறதுல அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்துதான் இங்க மந்திரமானது லிங்க பிரமாணத்தை வச்சு நமக்கு தெரியறது அப்படின்ட்டு சித்தாந்தம். நம்மளுக்கு பூர்வபக்ஷம் என்னன்னு சொல்லியாச்சு, பூர்வபக்ஷத்தை அப்படி சுயேட்சையா நீ பண்ண முடியாது, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ண முடியாதே, சித்தாந்தம் இதுதான் அப்படின்ட்டு சாஸ்திர சித்தாந்தம் சொல்லியாச்சு. சதனம் கிரணம் இது லிங்காத்தான் வாக்கியா, அது வாக்கியத்தை வச்சுட்டு இல்ல லிங்க பிரமாணத்தை வச்சுதான் பண்றோம் நம்ம இங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமானது உண்டாது. சரி, வாக்கிய நிர்வச்சனம். இப்போ லிங்க பிரமாணத்தை முடிச்ச உடனே கிரம பிராப்தியா வாக்கியமானது வருது. வாக்கியம் என்ன, சமபிவ்யாஹாரோ வாக்கியம். சமபிவ்யாஹாரம் வாக்கியம், சமபிவ்யாஹாரம்னு சொல்லி சொன்னா தொடர்ச்சியா வர்றது. சமபிவ்யாஹாரஸ்ய சாத்தியத்வாதே வாசக தித்தியாதி அபாவே அபி வஸ்துதஹ சேஷேஷி வாசக பதயோகோ சக உச்சாரணம். தொடர்ச்சியா வரதான் எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டா, சமவியாகாரன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு, ஆனா எனக்கு புரியலையே அது அப்படின்னா நான் உனக்கு புரிய வைக்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சமவியாகாரங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றாரு. சாத்தியத்வாதி வாசக த்விதீயாதி அபாவே அபி, நல்லா புரிஞ்சுக்கணும். சாதனம் சாத்தியம், த்விதியா வந்து சாத்தியத்தை நிரூபணம் பண்றது, த்விதியாவனால ரெண்டாம் வேற்றுமையினால சாத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரியான இரண்டாம் வேற்றுமை மூலியமாக எந்த சாத்தியத்தை அடையப்பட வேண்டிய வஸ்துவை நீங்க நிரூபிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட விஷயமானது இல்லாத நிலையிலும் கூட அந்த மாதிரி வாக்கியத்துல இல்லாத இருந்தாலும் கூட வஸ்துத சேஷேஷி வாசக பதையோகோ சக உச்சாரணம், உண்மையிலேயே அங்க சேஷேஷி அங்காங்கி பாவத்தை சக உச்சாரணம் பண்றது அங்க சம்பந்தப்படுத்தி சொல்றது, அதுக்குதான் இங்க வாக்கியம்னு சொல்லி சொல்லியிருக்கு. எப்படி எனக்கு புரியலையே இன்னும் புரியலையே அப்படின்னா உதாரணம் தான் சொல்லுவாங்க. உதாரணம் என்ன, யதா யஸ்ய பர்ணமயி ஜுகுர் பவதி ந சபாபகம் ஸ்லோகம் ஸ்ருணோதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. யஸ்ய பர்ணமயி ஜுகுர் பவதி, யாருட்ட பர்ணமயி, பர்ணமயி அப்படின்னு சொல்லி சொன்னா பர்ணமய பய பர்ணமயமான பர்ணம் இலை, இலைமயமானது அப்படிப்பட்ட ஜுகுவானது யார்கிட்ட இருக்கும், இலைமயமான மரத்திலிருந்து செய்யப்பட்ட ஜுகு பர்ணமயி அப்படின்னு அர்த்தம். பர்ணமயி ஜுகு அப்படின்னு சொல்லி சொன்னா இலைமயமான மரத்திலிருந்து செய்யப்பட்டது. சரி, எந்த மரத்துல இலை இல்லை, எல்லா மரத்திலும் இருக்கு. அப்ப இங்க பர்ணமயி அப்படிங்கிறது ரூடி அர்த்தமா எங்க போறது, அந்த பலாசம், பலாசம் சொல்லி அத்தி அத்தி மரத்துல ஜூ பாத்திரத்தை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன், இந்த ஜூ பாத்திரமானது பர்ணமயமான அந்த அத்தி மரத்திலிருந்து செஞ்சிருக்காங்களோ யாரு, யார் அந்த மாதிரியான ஜூ பாத்திரத்தை உபயோகம் பண்றாங்களோ, ச பாபகம் ஸ்லோகம் ந ஸ்ருணோதி, அவர் பாபமான கெடுதலான வார்த்தைகள் அமங்கமான விஷயங்களே அவங்க கேட்க மாட்டாங்கன்னு புரியுது, அமங்கமான பலனை அனுபவிக்க மாட்டாங்கன்ட்டு. பாபகம் சோகம் நஷ்ணோதி. இப்போ ஜுகு பாத்திரம்னா என்ன, ஜுகு பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா உலக்க இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு உலக்க மாதிரியான ஒரு சாதனம், கீழே ஒரு பாகம் மேல ஒரு பாகம் ரெண்டும் இருக்கும் அந்த மாதிரி உலக்க இடிக்கிறது இல்ல அந்த கீழ் பாகத்து உரல் அந்த அந்த அந்த உரல்ல மாதிரி இருக்கும். அப்போ கீழே ஒரு பாகம் மேல ஒரு பாகம் மாதிரி இருக்கும் உரல். அப்போ அந்த அதுல இருக்கிற அந்த நடுவுல நெய்யானது வச்சிருக்கணும். அப்போ எஸ்ய பர்ணமயி ஜுகு பவதி, ஜுகு பாத்திரமானது யாருக்கு, பாத்திரம் ஜுகு பாத்திரம்னு சொல்லுவோம் அதுக்கு, ஏன்னா பல வகையான பாத்திரம் இருக்கு, சுருக் இருக்கு, சுரவம் இருக்கு, உபபிரதம் பல வகையான பாத்திரம் இருக்கு. அப்படி பர்ணமயான ஜுகு பாத்திரம் யாருக்கிட்ட இருக்கோ, வேற எந்த பாத்திரத்தை பத்தியும் பேசல, ஜுகு பாத்திரத்தை பத்தி பேசிருக்கு. பர்ணமயின்னு சொல்லியிருக்கு தெளிவா, இந்த மரத்திலிருந்து தான் பண்ணணும்ட்டு, என்ன பாத்திரத்தை பண்ணணும், ஜுகு பாத்திரம் தான் சொல்லியிருக்கு, ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்டு சொல்லியிருக்கு. அதனால பர்ணமயமான அந்த பலாச மரத்திலிருந்து, அதாவது அந்த அத்தி மரத்திலிருந்து செய்யப்பட்ட ஜுகு பாத்திரமானது யார்கிட்ட இருக்கோ அவர் கெடுதலான வார்த்தைகளை கேட்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். அத்த பர்ணதா ஜிஹோஹோ சமவியாஹாராத் ஏ சமவியாராதேவ பர்ணதாயா ஜுவங்கம், இங்க பர்ணமும் அந்த பர்ணத்தாயம் பர்ணவத்தாய பர்ண பர்ணமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுனாலும் ஜுகுங்கிறதும் சமவியாகாரமா இன்றாம் வெற்றும் எதுவுமே எதிர்பார்க்காம சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இது அதுக்கு அங்கம் அப்படிங்கறத நிரூபணம் பண்றது. சரி, இதை செய்யாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, கர்மமானது நீங்க பண்ணிடலாம், எந்த ஜுகு பாத்திரத்தை வச்சுட்டு நீங்க பண்ணிடலாம், ஆனா அங்க சொல்லப்பட்ட அபூர்வமானது உண்டாகாது, அங்கங்கி பாவத்தை

0: விசேஷம் என்ன, உபஜீவியமான அங்கத்துக்கு உபஜீவகமான அங்கமானது பலனை கொடுக்கறது. உபஜீவகமான இந்த அங்கமானது எந்த உபஜீவியமான அங்கியை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அங்கியை பூர்ணம் பண்றது. அப்போ ஒரு அபூர்வம் அங்க அபூர்வமானது இந்த மரத்தை எந்த பண்ணினீங்கன்னா உண்டாகும். அந்த அபூர்வமானதை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அதுதான் அங்க தாத்பரியம். அதனால சாத்திய அபூர்வம் ஒரு அங்க அபூர்வத்தை இங்கே நிரூபணம் பண்றது அப்படிங்கறதுனால கதாச்ச வாக்கியார்த்தபர்ணத்தையாவத்தவத்தவிர் தாரண துவாரா ஜு அபூர்வம் பாவே திதி. அப்படியே வாக்கியம் என்ன ஆறுது, அந்த ஜுஹு பாத்திரத்துல ஜுஹு பாத்திரத்தை வச்சுண்டு அதுவும் பர்ணதையா அந்த பலாச மரத்துல இந்த அத்தி மரத்துல செய்யப்பட்ட ஜுஹு பாத்திரத்துல அவத்த ஹவிய நீங்க அந்த எல்லா பாகத்தையும் விடும்போது நெய்ய எல்லா பாகத்தையும் வச்சு விடும்போது அந்த அவத்தாய் அவின்னு சொல்லி சொல்றது, அந்த ஹவி பாகத்தை நீங்க இடும்பொழுது அதனால ஒரு அபூர்வமானது உண்டாகும். அந்த அபூர்வத்தை பாவனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. ஏவம்ச பர்ணதையா எதி ஜுஹூ கிரியதே ததைவ தத் சாத்தியம் அபூர்வம் பவதி நாணியத்தை எதி கம்யதே இது என்ன பர்ணதாயா வைத்தியம். அதனால இப்படி சொன்னதுனால அந்த பர்ண மாதிரிய பர்ண அந்த அந்த பலாச சாக்கையினால பலாச கிளையினால செய்யப்பட்டதான அத்தி மரத்தினுடைய கிளையினால செய்யப்பட்டதான இந்த ஜுகு பாத்திரத்துல அவத்தஹவிய வச்சு யார் தாரணம் பண்ணி யார் விடுறாங்களோ அவத்தஹவிய யார் வந்து தாரணம்னு சொல்லி சொன்னா தாங்குறது, இங்க தாரணையா ஒழுகி ஓடுறது அப்படிங்கறதுல தாங்கி வச்சுட்டு அது வழியா அந்த அவிர்தானத்தை செய்யறாங்களோ அப்படிப்பட்டவங்க பாப ஸ்லோகத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்ற அபூர்வத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த அபூர்வத்தை அடையறதுக்கு வேற வழியே இல்லை. இந்த சாத்திய அபூர்வத்தை நீ அடையறதுக்கு வேற வழியே இல்லை. இந்த மாதிரியான பாத்திரத்தை செஞ்சாதான் உனக்கு அபூர்வமானது உண்டாகும் அப்படிங்கறது தீர்மானமா இருக்கு. அதனால இந்த பர்ணத்தைலத்தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு, இந்த அத்தி மரத்தை தான் செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இன்னொரு பிரச்சனை என்ன, அத்தி மரத்தோட சி இப்போ கதிர் இருக்கு, கதிர் இந்த கத்தாலாம் பண்றாங்கல்ல அது இந்த பான் பர பான் வெத்தல பாக்கல தர சவுப்பு பார்த்துட வரானே அது கத்தா, அந்த கத்தா பண்றதுக்கு அந்த மரம், அந்த மாதிரியான மரத்துல கருங்காலி மரம், இந்த கருங்காலி மரத்துல நீங்க ஜிஹு பாத்திரம் பண்ணலாம். என்ன கொஞ்சம் கஷ்டம் அது கொடையல் கிடையாது, ஆனா பண்ணிட்டீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் லைஃப் லாங் வரும், அதுலயும் பண்ணலாம். இந்த பர்ணமையான இந்த அத்தி மரத்தை பண்ணலாம். அத்தி மரத்தை கொடையல் ரொம்ப சிம்பிள், ஆனா பிரச்சனை என்னன்னா ஓட்ட டக்குன்னு ஆயிடும். என்ன நடு பாகம் இருக்குல்ல, நடு பாகத்துல ஒரு ஓட்ட இருக்கு, சின்ன ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பீஸ் வச்ச மாதிரி இருக்கும், சந்திரன் கட்ட மாதிரி, சந்திரன் கட்ட இல்ல நடு பாகம் தான் அவங்களுக்கு விசேஷம். இந்த மாதிரி ஒரு நடுவுல ஒரு பீஸ் இருக்கு, தட்டினா அந்த பக்கம் வந்துடுற மாதிரி இருக்கும், அது வீக் போர்ஷன் அந்த நடு பாகம். அப்போ நீங்க நல்ல பெரிய பாத்திரமா பெரிய மரமா எடுத்து பெரிய கிளையா எடுத்து அதுல ஒரு பாத்திரத்தை நீங்க பண்ண வேண்டியது இருக்கும், ரொம்ப கஷ்டம் பிடிச்ச வேலை அது. அதுக்கு சிம்பிளான ஒரு வேலையை பண்ணிக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா அங்கு அப்போ ஒரு உண்டாகாது அப்படிங்கறதுனால அது பண்ணக்கூடாதுன்னு தீர்மானமா இருக்கு. அவத்த ஹவிர் தாரண துவாரேதி ச அவசியம் வக்தவ்யம் அந்நியதா சுராதிஷு அபி பர்வத் பர்ணதாபத்தேஹே சேயம் பர்ணதா அனாரப்யாதி தாபி சர்வ பிரகிருதிஷு ஏவ அன்வேதி என்ன விக்ருதிஷு தத்ர சோதகேனாபி தத் பிராப்தி சம்பவாது பௌனருத்யாபத்தேஹே சரி இங்க ரெண்டு மூணு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போம். அவத்த ஹவிர் தாரண துவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசியில சுருக்கு நீங்க நெய்யை எடுத்து ஊத்திட்டு அது வழியா தாரணம் ஊத்துறீங்க சுருக்கு. இந்த மாதிரியான சுருக்கு சிறுவத்துல எல்லாம் லட்சணம் போயிடும். அவத்த ஹரிய ஒரு இடத்துல மட்டும், மத்த இடத்துல எல்லாம் இந்த அவத்த ஹரிய தாரணம் பண்ண மாட்டீங்க, இந்த ஒரே பாத்திரத்துல மாத்திரம்தான் அவத்த ஹரிய தாரணம் பண்ண முடியும். அதனால அவத்த ஹரி தாரன்னு சொன்னோம்னா சுருவம் எல்லாம் போயிடும். பர்ணமையா நீ அதை பண்ண வேண்டாம், அத்தி மரத்துல அதை பண்ண வேண்டாம், நீ வந்து காஷ்டத்திலேயே பண்ணிக்கோ, நீ வேற ஏதாவது மரத்துல பண்ணிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மந்தம் ஜுஹு பாத்திரம் மாத்திரம் அத்தி மரத்தை நீ பண்ணு அப்படிங்கறது அங்க நிச்சயமாயிருது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் இது ஒண்ணு வந்து நான் அதுல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு ஒரு எண்ணத்தை நிராகரிச்சாச்சு. அடுத்த இன்னொரு விஷயம் சேயம் பர்ணதா அனாரப்யாதி தாபி சர்வ பிரகிருதிஷு ஏவ அன்பேதி ந விக்ருதிஷு. ஆரப்யாதீதம் அனாரப்யாதீதம் அப்படின்னு ரெண்டு பாகம் இருக்கு. பின்னாடி பார்ப்போம். ஆரத்தியாதீதம் அனாரத்தியாதீதம், ஆரத்தியாதீதம்னா என்ன, அனாரத்தியாதீதம்னா என்ன, ஆரத்தியாதீதம்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பிரகரணம் இருக்கு வேதத்துல, பிரகரணம் பிரகரணமா இருக்கு. தர்ஷ பூர்ணமாசம் அப்படின்னு ஒரு பிரகரணம். இப்ப தர்ஷ பூர்ணமாசத்துல தர்ஷம் அப்படின்னு ஒரு பாகம், பூர்ணமாசத்துக்கு ஒரு பாகம் இருக்கு. இப்போ தர்ஷ பூர்ணமாசத்தோடைய அங்கத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த அங்கிய தர்ஷ பூர்ணமாச பிரகரணத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ள நீங்க சொல்லிருக்கீங்க பர்ணாதாயா ஜோதியஸ்ய பர்ணமயர் ஜுகுரு பவதி ச பாபம் ஸ்லோகம் நஷ்ணோதி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த தர்ஷ பூர்ணமாச அங்கத்துல சொல்லப்பட்ட ஜுகு பாத்திரமானது அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, இந்த ஜுகு பாத்திரமானது ஏன்னா லெட்டு சொல்ல மாட்டாங்க, அப்போ அந்த ஜுகு பாத்திரமானது நீங்க என்ன பண்ணணும், இந்த பர்ணமை இந்த அத்தி மரத்திலும் செய்யணும் அப்படின்றது தீர்மானம் ஆயிடுது. இது ஆரத்தியாதீதம், அங்க அங்கி பாவமானது நேரடியா நிரூபணமானது ஆரத்தியாதீதம். அனாராத்தியாதீதமானது பிரகடனமானது ஆரம்பிக்கல, இது வேற எங்கேயோ டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த பாரு இந்த மாதிரி பர்ணமையை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து பாபமான ஸ்லோகமானது இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இது பொதுவா வேற எங்கேயோ வெளியில ஒரு இடத்த சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு இடம் ஆரம்பம் பண்றது, ஒரு பிரகடனம் ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கும் போது ஜுகு பாத்திரம் பண்ணணும்னு சொல்றது, எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அங்க சொல்லிருப்பாரு. அதே மாதிரி தர்ஷ பூர்ண மாசம் அப்படின்னு ரெண்டாங்க சொல்லிட்டான், ஒரு பிரகிருதி இருக்கு இன்னொரு விகிருதி இருக்கு, அங்க இருந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து கொண்டு வந்துட்டேன் அந்த ஜுகு பாத்திரத்துக்கு. அனாரப்தியாதீதா, அப்படி அனாரப்தியாதீதமா இருந்தாலும் கூட சர்வ பிரகிருதி விஷயவ அன்பேதி, பிரகிருத்தில மாத்திரம்தான் அன்பயம் பண்ணணும், விகிருத்தில பண்ணக்கூடாது. ஜுகு பாத்திரம் விகிருத்திலையும் பண்ணுவீங்க, பிரகிருதி வத் விகிருத்தி கர்த்தவியான்னு சொல்லுற நியாய பிரகாரம் விகிருத்திலையும் பண்ணுவீங்க நீங்க ஜுகு பாத்திரத்துல. ஏன்னா சூரியனுக்கு ஒரு யாகம், அக்னிக்கு ஒரு யாகம், அக்னிக்கு என்ன பண்ணிருக்கீங்களோ அதே சூரியனுக்கும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. அக்னேன்ற இடத்துல சூரியாய அப்படின்னு சொல்லி அப்படின்னு மாத்திடுறீங்க நீங்க, அவ்வளவுதான். சூரியாயங்கிற இடத்துல அக்னியோ இல்ல அக்னி அக்னேன்ற இடத்துல சூரியாயோன்னு மாத்திட்டுறீங்க நீங்க. சரி, இப்போ மத்த எல்லா அங்கமும் அங்க இருக்கு, இங்கேயும் உங்களுக்கு ஜுகு பாத்திரம் சொல்லிருக்கு, அங்கேயும் ஜுகு பாத்திரம் சொல்லிருக்கு, ஜுகு பாத்திரம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அதே மாதிரி இங்க பண்ணணும்னு சொன்னதுனால அங்க பண்ண ஜுகு பாத்திரம் இங்கேயும் வந்துருது, இப்போ ஏற்கனவே வந்தாச்சு. எதுக்கு இந்த மாதிரி பிரகிருத்தில மாத்திரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, பிரகிருதி வந்து விகிருதி கர்த்தவியாங்கிற நியாய பிரகாரம் பிரகிருத்தில மாத்திரம் தான் சொல்லிட்டீங்கன்னா விகிருத்தில ஆட்டோமேட்டிக்கா அது வந்தாச்சு, அனுவிருத்தி ஆயிடுச்சு. அப்படி இல்ல, பிரகிருதி விகிருதி எல்லா இடத்துலயும் நீங்க வந்து இதை வச்சு இதை வந்து அனுவிருத்தி பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பாத்திரம் உங்களுக்கு வருது, ரெண்டு இடத்துல இருந்து விதி வருது, ஒன்னு பிரகிருத்தில இருந்து வருது இன்னொன்னு விகிருத்திலேயே ஏற்கனவே இருக்கு. அதனால தத்ர சோதகேனாபி தத் பிராப்தி சம்பவாது பௌனருக்தி ஆபத்தையே, நீங்க விகிருத்தில ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. போய் பசங்க கிட்ட சொன்னா டே போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு, ஒரு ஆள் சொல்லிட்டு போயாச்சு, அடுத்த ஆள் வராங்க டே போய் அதை வாங்கிட்டு வாடாமன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருப்பீங்க அதே விஷயத்த அப்படின்மா, சின்ன பையனா இருந்தாலும் அவனும் கேட்பான், எத்தனை பேர் சொல்லிட்டு இருப்பீங்க அதே விஷயம் தான் சொல்லியாச்சுல ஒருத்தர், அப்புறம் நீ மாத்திரம் எதுக்கு திருப்பி சொல்ற. இப்போ அந்த மாதிரி இங்கேயும் தோஷம், பௌனருக்தி தோஷம்னு சொல்லிட்டு, புனருக்தி தோஷம் திருப்பி திருப்பி சொல்றதுங்கிறது ஒரு தோஷம். அப்படி பிரகிருத்தில ஏற்கனவே சொல்லியாச்சு, விகிருத்திலையும் திருப்பியும் சொல்லியாச்சு, பிரகிருத்திலையும் விகிருத்திலையும் ரெண்டுத்திலையும் பிரகிருதி விகிருத்தி கர்த்தவியங்கிற நியாய பிரகாரம் திருப்பியும் அங்க வருது விகிருத்திக்கு, ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்த திருப்பியும் சொல்றதுங்கிறது தோஷம். அதனால பிரகிருத்தில மாத்திரம் சொல்றேன் அப்படின்னு வச்சுட்டேன்னா விகிருத்தில என்ன ஆறுது, ஜுகு பாத்திரம் வருது. நான் எப்படி பண்ணணும் ஜுகு பாத்திரம், பிரகிருத்தில எப்படி பண்ணிட்டு பாரு, பிரகிருதி மாதிரி விகிருதி பண்ணு அப்படிங்கறதுனால அந்த வெளியில சொன்ன மாதிரி அனாரத்தியத்துல சொன்ன மாதிரி பிரகிருத்தில சொல்லியிருக்கேன், அந்த பிரகிருதி சொன்ன மாதிரி விகிருத்தில செய்ய அப்படின்னு முடிச்சுக்கோம், புரட்சி தோஷம் வராது. அதனால பிரகிருத்தில மாத்திரம்தான் சொல்லப்பட்டதுன்னு நீ எடுத்துட்டானா விகிருத்தில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நீ விகிருத்திலையும் சொல்லணும்னு சொல்ல வேண்ட அவசியம் இல்லை அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரி, பிரகிருதி விகிருதி பிரகிருதி விகிருத்தின்னு மாத்தி மாத்தி தாளிக்கிறீங்களே, பிரகிருத்தினான விகிருத்தினான பிரகிருத்தினான விகிருத்தினான ஏற்கனவே நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், முதல் ரெண்டாவது கிளாஸ்லயே சொல்லிட்டேன் பிரகிருத்தினான விகிருத்தினான்ட்டு. இங்க சொல்றாரு எத்திர சமகிராங்க உபதேச ச பிரகிருதி இதா தர்ஷ பூர்ணமாசாதி தது பிரகரணே சர்வாங்க பாட்டாது, எத்திரன சர்வாங்க உபதேச சா விகிருதி யசா சௌர்யாதி தத்ர கதிபயாங்கானாம் அதிதேசியன பிராப்தத்துவாது. இது எங்க முழு அங்கம், அங்கம் அங்கிய ஒரு அங்கியோட அங்கம் எல்லாத்தையும் எந்த ஒரு டவுட்டும் வேற எங்கேயும் போக கூடாது, நீ எல்லாம் இதே இடத்துல இருக்கு கிளியரா அப்படின்னு சொல்லி எந்த இடத்த சொல்லியிருக்கோ, சர்வ அங்கம் எல்லா அங்கத்துடைய உபதேசமும் ஒரே இடத்த சொல்லியிருக்கோ, ஒரு பிரகரணம் ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போயிடுது, வேற எங்கேயும் வெளியில போக வேண்டாம் நீங்க. அப்படிப்பட்ட அங்க அந்த அந்த மாதிரியான இடத்துக்கு பேர் பிரகிருதி. அது பிரகிருத்தினா தர்ஷ பூர்ணமாசாதி. தர்ஷ பூர்ணமாசாதி பிரகரணத்துல அதுல என்னென்ன மாதிரியான அங்கம் வருமோ அத்தனை அங்கமும், பஞ்ச பிரயாஜம், தர்ஷத்துக்கு வர்ற அக்னி தேவதைக்கு சோம தேவதைக்கு எல்லா விஷயமும் அங்கேயே சொல்லியாச்சு அந்த தர்ஷ பூர்ணமாச அங்கத்திலேயே. ஆனா விகிருதி என்னன்னு சொல்லி சொன்னா சூர்யாதி, சூரிய யாகம் இருக்கு, பிரகிருதியானது அக்னி யாகம், அக்னியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாகத்தை சொல்லியிருக்கோ சூரிய யாகத்துல இதெல்லாம் பிரகிருதி மாதிரி பிரகிருதி மாதிரின்னு சொல்லி முடிச்சாச்சு, அதுல எல்லா அங்கமும் சொல்லல. அப்ப என்ன ஆறுது, பிரகிருதி விகிருதி கர்த்தவியா அப்படின்ற நியாய பிரகாரம் நீங்க என்ன பண்றீங்க, எப்படி பண்ணணும்னு கேட்டா நீ முன்னாடி மாதிரி பண்ணு அப்படின்றதுனால அதிதேகம் ஆறுது, முன்னாடியே ஏற்றி பார்க்கப்படுறது. என்னது, எந்த மாதிரியான அங்கங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற பாகமானது ஏற்றி பார்க்கப்படுறது. அப்படி பிரகிருத்தியும் விகிருத்தியும் சொன்ன அப்புறம் அனாரப்ய விதி அப்படின்னு அடுத்த விதியா, அனாரப்ய விதினா என்ன, சாமானிய விதி அப்படின்னு அர்த்தம், அதான் சொல்லியிருக்கு, அனாரப்ய விதி சாமானிய விதி, அனாரப்ய விதின்னு சொல்லி சொன்னா சாமானிய விதி அப்படின்னு அர்த்தம். ததிதம் வாக்கியம் பிரகணாதிபியோ பலவது அதேவ இந்திராக்னீனம் ஹவிஹி இத்தியாதேகே ஏக வாக்கியத்வாத் தர்ஷாங்கத்வம் நதோ பிரகணாத் பூர்ணமாச அங்கத்வம். இது ஒரு பெரிய விஷயம், தர்ஷம் பூர்ணமாசி ரெண்டு வகையான யாகம் சொன்னேன், ரெண்டு வகையில பல வகையான தேவதைகளுக்கு பல வகையான ஹோமம் சொல்லியிருக்கு, பஞ்ச பிரயாஜம் சொல்லியிருக்கு. இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது இந்திராகினி இனம் அவிகின்னு சொல்லும் போது யாருக்கு இந்த அக்னி அந்த அந்த இந்த அங்கத்தை பண்ணணும் அப்படிங்கிற விசாரம் பண்ணணும். பாப்போம், ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து, வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அந்த மாதிரி வேதவாசல் ரூபத்தை எழுதும்போது இந்த ரூபளை மூளையை கொண்டு மாத்திரம் படிக்க கூடாது. மூளை எல்லாம் புரியும், கணக்கு மாதிரி புரியும், ஆனால் மூளையை தாண்டி இதயத்தை கொண்டு கற்க வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் பலமாக்கும். ஆகவே இதயத்தை கொண்டு கற்க வேண்டும். அந்த இதயம் வரும்போதுதான் நமக்கு எவ்வளவு தூரம் தாண்டணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் ஓடி வரணும். பிறகு அந்த பக்கத்து வரையா அந்த கோட்டை தொடக்கூடாது, தொடர்ந்து முன்னதான் அதுதான் சில முறைகள்லாம் இருக்கு. அது மாதிரிதான் நம்பிக்கை முக்கியம்தான். நம்பிக்கையே நமக்கு விளங்குவதற்கு அறிவு முக்கியம். அந்த அறிவுக்கு ஒரு எல்லை ஒன்று என்பதை புரிந்து கொள்வது முற்றாக முடியாது. அதுதான் ஹேகர் என்ற பேராசிரியர், அவர் தான் காரண மார்க்சிசம் பண்ண வந்தவர். அவர் சொல்லும்போது அவர்தான் தத்துவத்தையே எனக்கு தெரியாது. அவர் சொல்லும்போது வெறும் அறிவு மாதிரி போதாது. அறிவு ஒரு எல்லையுடையது என்ற அறிவு வேணும். அறிவு எல்லையுடையது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏற்பாட்டியா இது ஸ்டூல் என்று அறிவதற்கு ஸ்டூல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிவு முன்னே இருக்கான். இது மைக் என்று அறிவதற்கு மைக் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிந்தால்தான் அதை மைக்கில் ரெகனைஸ் பண்ண முடியும். ஆகவே அறிவுக்கு ஒரு எல்லை உடையது என்று அறிந்து கொள்வது முட்டாளால் முடியாது. அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பேரறிவு வேண்டும்.
3: பயன்படுத்தினால் ஒழுக்க நெறி நிற்க வேண்டும். அதுதான் அஞ்சாவது பார்க்கணும்.
2: ஆறாவது பாட்டையும் இணைத்து சொல்கிறார் என்பது சிவஞான சித்தியாரை படித்தாதான் உங்களுக்கு வளரும். திருக்குறளை லட்சுமணன் படித்தார் வளர்ந்தார். திருக்குறளை வேலை படிக்கணும், பிறகு சிவஞான சித்தியார் படிக்கணும், பிறகு திருக்குறள் வரணும். அந்த திருக்குறளுடைய ஆழ அகலத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சமய அறிவு வரும். இந்த வைரவங்களும் படிக்க வந்தார். அந்த சமய அறிவு இல்லாமல் அந்த திருக்குறளின் ஆழ அகலத்தை நாம் முழுமையாக நுகர முடியாது. எதன் கடவுள் நம்பிக்கையோடு அறத்தை சொல்கிறோம் திருவள்ளுவர். அகதங்க முதல்வனே முதல்வா முக்கடா முனிவா மொட்டு அறா மலர் பதித்து இரண்டு எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம்தான். மொட்டு அறா, இந்த மொட்டானது முழுமையாக விருந்து விடாத வகையிலே உள்ள மலர். மொட்டு அறா மலர் பத்து பறித்து இறங்கி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அங்க வழிபாடு. அங்க வழிபாடு என்று சொன்னால் அந்த அங்க வழிபாட்டுக்கு நேற்று தலைவர் கேட்டார், அங்கி என்பதற்கும் அங்கம் என்பதற்கு என்ன வேறுபாடு? அங்கி என்று சொன்னால் கோல் கம்மியோயி முழுமை, அங்கத்தை உடையது எதுவோ அது அங்கி. அங்கத்தை அது வளமொழி சொல்லிதான், அங்கத்தை உடையது அங்கி. அங்கம் என்பது பார். ஆகவே நீங்க கிரியையை எவ்வளவு செய்தாலும் அந்த பக்தியாக நினைந்து ஒரு பாருங்க, அதான் உயிருக்கு. அந்த பக்தி குறைஞ்சதுன்னா நீங்க முட்டரா மலர் பறித்தாலும் வேணும். அந்த முட்டரா மலர் பறிக்கிறதுல கொஞ்சம் குறை இருந்தாலும் பக்தி அதிகமாக இருந்தால் அது வெளிப்பட்டு. ஆகவேதான் பக்தியாய் நினைந்து உயிர்ப்பு பக்தியாய் நினைந்து பர விவாதமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும். பரகதின மேலான கதை கொடுத்த அருள்கள் சித்தரி சித்தர்னா அந்த இடத்துல எல்லாவற்றையும் அந்த மதுரை கோயில எல்லாம் உள்ள சித்தர்னு ஒரு கருத்து உண்டு. சுத்தி வந்தீங்கன்னா எல்லாம் உள்ள சித்தர்னு அங்க 21 முறை சுத்தி வந்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்குதுன்னு பல பேர் வாழ்க்கையில நம்பி நடந்துருக்கு. எல்லாம் பல சித்தர் அங்கதான் இந்த சித்தனைன்னா எல்லாம் பல சித்தனை மீனாட்சி கோயில் உள்ளவே அதுக்கு எல்லாம் பல சித்தனை பேரு. அது முகம் அதை பார்க்கணும் தெரியும், கட்டியாக
3: பார்த்துருப்பாங்க.
2: அந்த முகம் பார்த்தினாலே நீங்க ரொம்ப அழகா பார்க்கவே இருக்கலாம், வெளியே வர முடியாது. அந்த முகம் அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் அந்த சித்தர் தான் சொல்றாங்க. ஆனா ரொம்ப இந்த இடத்துல சித்தர்னா எல்லாம் வரல, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சித்தரே. சித்தரே செல்வ திருப்பெருந்துறையும் திருமலை சுருந்து மேலேந்து அத்தனை அந்த துரிதபலத்தின் கீழே எழுந்த வேண்டிய அப்பாவே அறிவே ஆதரித்து அழைத்தால் அதன்பே என்று அர்த்தாவே மருடனே மரத்தை மயக்காரை நோக்கி மறுமையோடு இல்லை என்று தெரிவித்த பொருளி உரிதான் பொங்குபாடு அளவு கங்கையிலே தந்து சென்றடையாய் தெருவு மான்மரவே திருப்பெருத்துறையில் தெருள் முதல் குடும்பம் ஏறியதே அருளமே அறிவே ஆதரித்து அழைத்தால் அதன்பே என்று அர்த்தாரு. இந்த ஆதரித்துன்றதுதான் முக்கியம். அழைக்கிறது வாயால் அழைக்கிறது, ஆதரித்து என்பது அழைப்பதற்கு உரிய ப்ரீ கண்டிஷன்ஸை நாம தெளிப்படுத்தணும். ஆமா, இதயத்தோடு உதாரணமா பார்த்து நம்ம தபால்கள் கோயில் போறோம்னா அட்லீஸ்ட் ஒரு தடையாவது வெளியே சுத்த உள்ள போகணும். அது ஒரு முறையா நீ உள்ள போற நேரம் தான் அப்பா நீ உங்களை வணங்கத்துக்கே தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேரம் கூட வெளியில் போகணும் அப்படின்னு. அந்த போய் பார்க்கறது ரெண்டாவது தான், உனக்கண் கொண்டு பார்ப்பது ரெண்டாவது தான். அதை பார்ப்பதற்கு அறிவியலுக்கு தகுதிய கொடு. நீ சொல்றதெல்லாம் நான் முழுதா தெரியல, நம்ம புத்தகத்தை சொல்லி நீ இப்படி சொல்ற திருக்குறள் பிள்ளை இருக்கு நான் இல்ல. ஆனா எனக்கு வேற யார் துணை? நீதான் எனக்கு காட்டணும். ஒரு குழந்தை வந்து 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை அம்மா அடிச்சாவோட அம்மா கால் பிடிச்சிருக்க அது மாதிரி தான். நமக்கு 80 வயசாக இருக்கிறான், ஆனால் 20 வயசு குழந்தைதான். ஆகவே அந்த சுத்தி வருதுன்னு சொன்னா பார்ப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல், அந்த தகுதி தான் முக்கியம். அப்பதான் நம்ம வந்து அந்த உள்ளே எடுக்கின்ற அந்த ஒளி பிழம்பு தான் சிவலிங்கம். சிவலிங்கம் என்பது ஒளி பிழம்பு ஜுவாலை. நாங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்கின்ற கபாலீஸ்வரர் தகுதியிலே இருக்கிற ஒளி பிழம்பு நம்முடைய உள்ளத்துக்கு கேன்சல் ஆகணும். அதுக்கு கேன்சல் ஆகிறதுக்கு என்ன அடையாளம் கேட்டா, தீய எண்ணம் வரும்போதே கொசுங்கி போகணும். ஒரு எரியிற துவாரையில ஒரு நுங்கு தூசப்பட்டா எப்படி கொசுங்கி போக அது போகணும். அது திருக்கோயிலுக்கு போதல் என்பதையே நாம முறையா செய்யணும்னா அந்த ஒன்றே நமக்கு மனத்துக்கண் மாதிரி நாதல் என்ற நிலையை கொடுக்கும். அந்த மனத்துக்கண் மாதிரி நாதல் பெற்றால்தான் சைவ சித்தாந்தம் விளங்கும். இல்லாட்டி விளங்குற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு மனம் தூய்மை உடையதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு விளங்கும். ஆகவே தூய்மை அதுதான் நமக்கு ஒன்றும் வகையெல்லாம் அரவணை ஓவாவே செல்லும் வகையெல்லாம் அங்கத்துல செய்யறது மாத்திரம் இல்லை, நினைப்பது முக்கியம். இறைவனை நினைப்பது முக்கியம், சொல்வது முக்கியம், செய்யறது மூல ஒரு பங்கு தான். ஆகவேதான் அந்த இம்மையோடு மறுமையோடு இம்மை என்கிறது சொல்ல எனக்கு பிறவியை நீக்குகின்றபடி பிறவியை நம்ம நீக்கிறோம். பிறந்தால் துன்பத்தை தவிர்க்க முடியாது. ஒருவன் கழுவி குடிச்சிட்டு பிறகு அதனுடைய எஃபெக்ட் தவிர்க்க முடியாது. ஆனால் கழு குடிக்காமல் இருக்கலாம் இல்லையா, குடிச்சிட்டு நான் ஆகாது எடுக்க முடியாது, அது பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி பிறந்தால் துன்பம் தவிர்க்க முடியாது. ஆகவே தான் பிறக்காமல் இருப்பதற்கு பிறந்த பிறகு இறக்காமல் இருக்கிறது, இறக்காமல் இருக்கிறதுக்கு மன தூய்மை தான். இந்த தூய்மை இல்லைன்னா தான் பிறப்பு வருது. மன தூய்மை அடைந்து விட்டால் பிறப்பு கிடையாது. இந்த தூய்மை இன்மை தான் நமக்கு எந்த அளவுக்கு தூய்மை குறையுதோ அந்த அளவுக்கு பிறப்பு வரும். மன தூய்மை தான் எழுப்பு திருக்கி திருக்குறது தான் நமக்கு அடிப்படம். அந்த ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை முறையாக வாழ்ந்தால் மோட்சம் என்பது நம்மை தேடி வரும். ஆக்கம் அதற்கெல்லாம் செல்லும் சொன்னார் பாருங்க. ஆக்கம் அடர்க்கட்டு போகுமா, அவர் எங்க எல்லாருமே எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டு போகுமா. அது மாதிரி மன தூய்மையை நாம் பெற்றுவிட்டால் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். மன தூய்மையை பெற்றுவிட்டால் மோட்சமானது நம்மை தேடி வரும். அது சந்தேகமே இல்லை. அது மன தூய்மைக்கு செயல் மூல ஒரு காரணம் தான். நினைப்பு தான் முக்கியம். அது நாம சும்மா இருக்கிற நேரம் பாருங்க, பஸ்ல போறோம், இறங்கி வைக்கிறேன், சீட் உட்கார இறங்கி வைக்கணும்னா அது பஸ் திட்டி பிறகு இந்த கார்பரேஷன் திட்டி இப்ப அது பதில் அது இறைவனை நினைக்கிறதுதான் வந்து அது நம்ம கையில் இல்லை. ஆனா அந்த நேரத்துல ஒரு 30 நிமிஷம் டிராவல் சொன்னா 20 நிமிஷம் என்னதான் வந்து அப்போ அந்த ஹார் வலிபுரம் தெரியாது. அது மாதிரி அந்த நினைப்பு தான் முக்கியம். பிறகு சொல்லும் போதும் நமக்கு சொல்லினுடைய அந்த முக்கியத்துவம் முதல்ல புரியுது. கேட்கலாங்க போச்சு அப்படின்னு கத்தி எடுத்து குத்துற மாதிரி கேட்கணும். தீனால் குற்றப்படும் உள் ஆறும் ஆறாதே தாங்க நமக்கு தெரியாது. நமக்கு பாதிப்பு வரும்போது தான் தெரியும். நம்ம தெரியும் போது தான் நமக்கு தெரியும். நாம உங்களை சொல்லும்போது இதெல்லாம் சொன்னேன் ஆனா ஒண்ணு திட்டுனா எப்படி இருக்கு. ஆகவே அந்த நினைப்பு சொல்லு மூணு ரெண்டு பாகம், மூணாவது பாகம் தான் அங்க இம்மை மறுமையோடு இம்மை என்கிறத பொருள் அணி எனக்கு பொருளாதார புரிதான் கொங்கு வாழறனும் கர்வையையும் தந்து நிற்கிறையாய் பெருநான் மறைஞர் திருப்பெருந்துறையில் செழிமலர் புரிந்தும் மேலேயே அருளணி அடியே ஆதரித்து அழைத்தால் அதன்மே என்று அருளார் திருந்துவார் பொழிந்தோ திருப்பெருந்துறையில் செழிமலர் புரிந்தும் மேலேயே இருந்தவார் எண்ணி ஏதரால் இணைந்திட்டு என்னுடைய எந்திரான் என்று அருந்தவா நினைத்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுடைய நின்று பொருந்தவா கைவையும் புகுநெறி இதுதான் போதராய் புகார் என்று பொருந்தவா? கேட்டதுன்னு ஏதோ பொதுவா கேட்டதுன்னு ஞானத்தை உடைய கேட்டதுன்னு அர்த்தம். ஆகவே பொது என்ற சொல் நடுவு நிலைமைதான் மருந்த மேற்பொருள் நடுவு நிலைமை. நடுவு நிலைமை இருக்கும் போது வருகிற ஞானம். நடுவு நிலைமைன்னா அது அங்கே மேலாட்சிக்கு ஒருத்தர் கேட்டா இருக்கு திருக்குறளை பற்றி நீங்க இவ்வளவு சொன்னீங்க அது என்ன இருக்கு ஒரு பகுதியை செய்கிற கடமை இன்னொரு பகுதியை தடுக்க கூடாது. நீ அப்பாவா இருக்கிற அதே கடவுளா இருக்கிற அதே பேராசிரியா இருக்கிற சில சபையில ஒரு உறுப்பினர் இருக்கிற ஆகவே அப்பாவாகிற கடமை வந்து கடவுளா இருக்கிற கடமையை தடுக்கூடாது. கடவுளா இருக்கிற அந்த கடமை வந்து நேராசிரியர் இருக்கிற அம்மா உடம்பு ஒய்ஃபு உடம்பு செய்யலாம். ஆகவே அது அங்கே கிளாஸ் பேருக்கு ஒன்று எண்ணக்கூடாது. ஆகவே அது அதுதான் வந்து வாழ்க்கையை சில பகுதிகளாக பிரித்து கொண்டு ஒரு பகுதியின் கடமை இன்னொரு பகுதியிலே கடிதம் செய்யவாறு செய்யாதவாறு அமைக்கப்படுவது அதம்மா கடும் கடமை. இப்போ நமக்கு பெருமன் தலைவருக்கு அந்த தலைவர் போஸ்ட் இருக்கு. அதே நேரத்தில் மனைவிக்கு உடஞ்சிருந்தா அவங்க கவனிக்கணும். அது எடுத்து வேலை கூட்டி போகணும். அது கஷ்டம்தான். கஷ்டம்தான் எனக்கு வேலையை பார்க்கணும். ரொம்ப எனக்கே தெரியுது எனக்கு கஷ்டம்தான். அது அதுதான் என் மனைவி கூட நான் சொல்லுவாங்க ஓய்வு பெற்று இந்த ஒருத்தர் வந்து அவங்க பாட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இது 4 மணிக்கு எழுதுங்க
3: அப்பதான் அவருக்கு சிவபெருமானுக்கு
2: முதல்வர்களை பற்றி என்ன வந்தது? இவர் எனக்கு ஏன் முதல் மரியாதை கொடுக்கல சொல்லிருக்காங்கல்ல? முதல் மரியாதை கொடுத்து தான் நான் வந்திருப்பேன். முதல் மரியாதை கொடுக்கல, ஆகவே நான் வரலா இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த விஷத்தை சாப்பிட்டு அதிலே வந்த நல்ல பொருள்களை எல்லாம் பல பேர் கொண்டாங்க. ஆனால் சிவன் அதிலிருந்து பொருள் கொடல. லட்சுமியை திருமார் கொண்டார், இன்னும் பரதி பல கொண்டு போனாங்க. ஆனால் அந்த நல்ல பொருளையும் கொடல. சைவம்தான் என்னன்னா பிறருக்காக உழைக்க வேண்டும், துன்பப்பட வேண்டும். அது நன்மை வந்ததுதான் நான் தான் வந்தேன் சொல்லக்கூடாது. நான் தான் சொல்ல காரணம், நன்மை வந்தா நான் தான் பெருந்தர் வந்து அன்னைக்கே சொன்ன அவன் கேட்க அவன்தான் காரணம். இது வந்து தலைமை கூட ஆகாது. சிவபெருமான் அதுல செய்தாரா விஷம் வந்தபோது என்னையே முதல் கோவில் கேட்கிறேன் கேட்கல அப்படியா சொல்லுமா? முதல் அன்னைக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நீ கேட்கணும் அன்னைக்கு அது ஞாபகம் இல்லையா? ஒரு கஷ்டப்படுறது மாதிரி எனக்கு வரையா? கஷ்டப்படும்போது அந்த கேள்வி கேட்காம விட்டு சாப்பிட்டார். அதிலே வருகிற நல்ல விஷயங்கள் எதையுமே அவர் ஏற்படவில்லை. அதான் நீல மணிமிடத்தான் நேர்மையே மேல் வந்ததுன்னு கரக்கலமையா சொல்லுவாங்க. நீல மணிமிடத்தான் நீர்மை, அது என்ன? நீல மணிமிடத்தான் நீர்மையே மேல் வந்தது, உழந்தது. ஆகவே நாம் எதை கைகொள்ள வேண்டும் சொன்னா நீல மணிமலத்து ஒருவன் போல அபையார் பாடுறாங்க சங்க இலக்கியத்துல. ஆனா நீல மணிமலத்து ஒருவன் போல அந்த நெருக்கடி அவன் சாப்பிடாம கேள்வி கொடுத்துட்டான். அப்போ அது செய்யறது சுகர்மா செய்ய மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த செயலையை எடுத்து காரைக்கால் அம்மையார் நீல மணிமலற்று உவந்தது சொல்றாங்க. நீல மணிமலத்தான் நேர்மையே மேல் உவந்தது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அங்கே திருமந்திரம் வந்து இந்த காரைக்காலமையார் பார்க்க ஒரு பத்து பாட்டு அதில் வந்து அதை ரெண்டு பாட்டாக மனப்பாடம் பண்ணணும். கபாலீஸ்வரர் கோயில் போகிறோம்னு சொன்னால் அப்படிதான் திருவாப்பிள்ளையார் கோயில் கோயிலுக்கு அங்கே மதுரைக்கு போகும்போது அங்கே திருவாப்பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். நீங்கள் தென்னூர் இருக்கு, அது சின்ன கோயில். அங்கே 11 பாட்டு இருக்கு. அந்த தென்னூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த பாட்டு படிச்சுதான் 11 பாட்டு மனப்பாடம். அந்த கோயிலுக்கு சாமி பார்க்கணும் கூடவே அங்கே என்ன எழுதி இருக்கு எல்லாத்தையும் படிக்க முடியாது. சில பற்றியாக இருக்கிற அஞ்சு இப்போ நான் சொல்ற பாட்டாக கேட்டு நீங்கள் போய் பார்த்தா ரெண்டாவது அஞ்சு தான் இருக்கு. உண்டு நீல மணிமடத்தான் நீர்மையே மேல் உண்டு. அது அதுதான் செய்யும் பிறகு வருகிற துன்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நல்ல வந்ததுன்னா அது நீங்கள் கேட்கக்கூடாது. தானாவுக்கா செய்ய வர தப்பு இல்லை. ஆனால் நானும் செய்வேன் எனக்கு பொருள் கேட்கலாம், கேட்டால் செய்யணும் இல்லை. ஏன்னா நமக்கு உள்ளது நமக்கு வாழாமல் போகாது. நம்மளோட திருக்குறள் சொல்லுது, நீ கேட்காவிட்டாலும் உனக்கு வரும். நீ போய் கேட்டு அவன் கொடுக்கலாம் எவ்வளோ கஷ்டம். நீ ஏன் போல ஓசிருப்ப கொடுக்க எவ்வளோ கஷ்டம். அது திருவள்ளுவர் சொல்றார், உயித்து சொல்லியும் போகாத. என்ன அர்த்தம்? உயித்து தொழிலத்துக்கு போடுது எனக்கு இது வேணாம். உயிர் தொழிலும் போகாதனே பாதல்ல அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு பொருளை ஒத்துக்கொண்டால் அவர் முழுமையாக புரிஞ்சுனான்னா எந்த ஆட்டத்தில் லஞ்சம் வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? லஞ்சமாக நீ வாழ்ந்துள்ள பணத்தை கடவுள் வேற வகையை நல்ல வழியாக இருப்பார். நீ லஞ்சமாக என்றும் இல்லை, அது உனக்கு புரியுதுன்னு சொன்னா வேற வழியை நல்லபடியாக கொடுப்பார். இல்லாடி 1000 பேர் வாங்குறான்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு பிள்ளை விஷயம் ஒன்று பிடிச்சிடுவோம். எப்படி இந்த ஆள் அப்படி பண்ணுறாங்க? அவன் வாங்குறான் இவ்வளோ வாங்குறானு இவ்வளோ
3: வாங்குறாங்க
2: யாரு பிடிக்கிறாங்க இப்போ தெரியாது. ஆமா ஆகவேதான் திருவள்ளுவர் சொல்றா பாருங்க. அது மாதிரி அந்த ஒரு பொருளை படித்தா போதும் லஞ்சமாக வாங்க வேண்டிய பொருள் உன்னை தேடி வருகிறார். பரியினும் ஆகாதாம் பாதல்ல, அதான் பார்த்து ஆரம்பம். பரியினும் ஆகாதாம் பாதல்ல, அறிவுனா ரொம்ப வருந்தி கஷ்டப்பட்டு எப்படியாவது இது விடக்கூடாது, இந்த வீட்டை நம்ம வந்து வாங்கி ஆகணும், நம்மகிட்ட முடியும், நமக்கு நாலு சோர்ஸ் எடுத்து போய் கொடுத்துணும், உனக்கு ஊழல் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அது பற்றி பூமி மிகவரத்து அது பார்த்து போதாது வந்து பரியும் ஆகாதாம் ஆகல, இது நெகட்டிவ் இல்லை, நாம நம்முடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பரியினும் ஆகாதாம் ஆகல, காரணம் ஊழ் காரணமாக நமக்கு வர வேண்டாம் என்று இருக்கிறது. நீ எவ்வளவுதான் கெட்டியா பிடிச்சாலும் உனக்கு நிற்காது, பரியினும் வருந்து காப்பாற்றணும்னு அர்த்தம். பரியினும் ஆகாதாம் ஆகல, குயித்து சொருகினும் போகாதான, தூக்கி போட்டாலும் அது சில பேர் சொல்வாருக்கு உலக மகாலிங்கம்லாம் சொல்லும்போது சில கம்பெனிகளை வந்து நஷ்ட கணக்கு காட்டுவதற்காகவே ஆரம்பிப்பாங்க, ஆனால் அதுவே லாபம் வந்துடும், அதுவே லாபம் வந்துடும், அப்புறம் யோசிப்பாங்க அவங்க வந்து அது நேரம் வரும், அவங்களுக்கே சில கஷ்டப்படும்போது கஷ்டப்படும், அதில் பார்த்துட்டா அது 30 ஆண்டுகள் வாழ்ந்தவங்களே தாழ்ந்தவங்களே தம்பி, நமக்கு அது கடவுள் நமக்கு கொடுப்பார். திருப்பி திருப்பி நான் கூட அதாவது வினையின் பயன் திடே ஆகும் தினை ஆகாது, அது புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பயன் ஒரு செயலை செய்தோம்னா அதற்குரிய பயன் நமக்கு கிடைக்காம போகாது. நான் 8:25 செய்துங்க 8:30 கொடுங்கன்னா எனக்கு ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு, அது ஒரு காலம் தான் நீ செய்வ, ஊருக்கு பல காரணங்கள் உண்டு, ஆனால் நீ செய்த செயலின் பயன் வந்து கிடைக்காம போகாது, சந்தேகமே இருக்காது. அது ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அது ஒரு இயற்கை சட்டம், செய்தா அது கிடைக்காம போகாது. அந்த உறுதி இருந்தால்தான் நாம முயற்சி செய்வோம், செய்ய மாட்டோம். அவன் முயற்சி பண்ணால் கிடைக்கல, இவ்வளோ முயற்சி பண்ணால் கிடைக்கல, எங்கே கிடைக்க போகுது? அதான் பல தரங்கள் என்ன, 4 தடவை பாடத்தையும் கிடைக்கல, ஆகவே 5-6 தடவை கிடைக்காது, அது குடிப்படக்கூடாது. வாழ்க்கையிலே அது எங்கள் குடும்பத்தில் பல இழப்புகள் வந்துருக்கு, 4 தடவை பார்த்தது கிடைக்கல, ஆகவே 5-6 தடவை இருக்காது, அப்படி நானும் குடிக்க முடியாது, 5-6 இருக்கும் இருந்திருக்கு, ஆனால் காப்பாற்ற தெரியல, ஏன்னா 4 தடவை டாக்டர் போய் பார்த்து இல்லைன்னாங்க, அப்படியே 5-6 தடவை இருக்காது, அது இருக்குதுன்னு தெரிஞ்சே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும், அது இருக்குதுன்னு தெரியாத அந்த ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்து கஷ்டம் வந்து கடைசியில் ஸ்டீம் பானா குறைஞ்சு போகிறோம். காரணம் என்னன்னா 4 தடவை போய் பார்த்துங்க டாக்டர் இல்லைன்னு தாங்காலே, இப்பவும் அதான் விரும்புறாரு, நான் ஏன் போய் பார்க்கணும், அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் அது புதிய முறை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, 4 தடவை பார்த்து கையில் பாம்பு, ஆகவே 5-6 தடவை வந்து மிதிக்கும் போது அது கையில் அதே பாம்பாவே இருக்கலாம், அங்கு பார்த்தா செய்யணும். ஆகவே தான் இங்கே அந்த வரியும் ஆகாமல் ரொம்ப முக்கியமான பாட்டு, அந்த ஒரு பாட்டை புரிந்து கொண்டால் நாம வாழ்க்கை ஒழுங்காக நம்ம கடமையை செய்தால் போய் நேர்த்துனவங்க. ஆகவே
3: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு குலச்சிறை நாயனார் புராணம், வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

உலகமும் உய்வைத்தரச் செய்தனால்வர் பொற்றாழும் உயிர் துணை

குன்றோர்

ஆறு உருமான் திருவடி வாழ்க. அருக்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே குலச்சிர நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த நாட்டிலே பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே பல இடங்களிலே பல கோயில்களை தன்னதாக கொண்டிருந்தபடி அதன் மூலமாக ஆன்மாக்களுக்கு பற்றி வரும்படியாக செய்து அதற்கு மேலே நாயன்மாருடைய அவதாரம் செய்ய செய்து அவர்கள் மூலமாக பற்றி வரும்படியாக செய்து அதற்கு மேலே அருப்பலவர்களை இந்த நாட்டுக்கு சென்று அவர்கள் மூலமாக பாடல்களை பாடி கொடுத்து அதன் மூலமாக பற்றி வரும்படியாக செய்து இன்னும் எத்தனை எத்தனையோ காரணங்களாலே உயிர்களுக்கு தன்னிடத்தில் பக்தி உண்டாவதற்காக அவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறான் கடவுள். இப்ப இவர்கள் எல்லாம் இருந்தே பத்தி வரமாட்டேங்குது, இத்தனையும் இருந்து பத்தி வரமாட்டேங்குது, புத்தி வரமாட்டேங்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருள் காரணமாக இப்படி நூல்களையும் அருளாளர்களையும் இந்த நாட்டுக்கு நமக்கு தந்திருக்கிறான் சிவபெருமான். அதன் மூலமாக அவருடைய பெருமையை உணர்ந்து அவருடைய தன்மையை உணர்ந்து அதற்கு மேலே சிவனிடத்திலே பக்தி செய்து

நடுத்தரத்திலே வாழ்கின்றவனும் ஒரு நாள் மடிந்து போவான். மடிந்து போச்சுன்னா அவனுக்கு தரித்திரம் போயிருது, அவன் மடிந்து போனா செல்வம் போயிருது. இறந்தால் தரித்திரம் போயிருக்கு, இறந்தால் செல்வம் போயிருச்சு. அவனுக்கு இருந்தது போச்சு, இவனுக்கு ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. தரித்திரம் இருக்கிறத கூட பரவாயில்ல, பணக்கார விட்டுட்டு போறாரு, அதான் பிரிவு ஆச்சு. விடாம என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஒண்ணு பண்ணும், ஒண்ணு பண்ணும். இருக்கும் காலத்திலையும் அது அளவோட தானே அனுபவிச்சு வச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அனுபவிக்க முடியுது எந்த பொருளையும். அளவோடதான் சாப்பிட முடியா இருக்குது. இப்ப அளவு கிண்ணமும் கொடுத்துட்டேன், அளவு சாப்பாடு. இருக்கின்ற காலத்திலும் இவ்வளவு செல்வம் இருந்தும் கூட வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிது என்பார் திருவள்ளுவர். இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையே இவ்வளவு கண்டிஷன் லகான்ல வச்சிருக்கிறார் சுவாமி. அதை மீறி நம்மால ஒண்ணும் பண்ண முடியும், ஒண்ணும். இந்த உண்மையை நினைத்து பார்த்தால் கூட ஓஹோ, நமக்கும் மேலே ஒருவரடா நாளும் தெரிந்த தலைவனடா என்ற உண்மை வளரும். இன்னாருக்கு இன்ன பலன்கள் இவ்வளவுதான், இப்படித்தான் என்று வகுத்து விடுகிறார். வகுத்து வைத்தன் தொகுத்தவனும் வகுத்தபடிதான் அனுபவிக்க முடியும். தொகுத்தவனும் தொகுத்தவன் என்றால் சேர்த்தவன். அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கூடி தொகுத்தார்க்கும் துய்த்தல். தொகுத்தான் என்றால் சேர்த்து வைத்தவன். இந்த அளவுக்கு அதுக்கு மேல ஆயுள் இவ்வளவு என்று நமக்கு தெரியாமனு வச்சிருக்கிறான். எவ்வளவு காலம் இருப்போங்கிறது தெரியாம வச்சிருக்கிறான். இது ஒண்ணு கூட தெரியாம இருந்துகிட்டு கிட்டிக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். நீ எத்தனை நாளைக்கு இருப்பான்னு யாராவது உறுதியிட்டு சொல்லப்படி சொல்லி பிடிச்சிருப்பா. இவ்வளவு கட்டிக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, நான் என்ன இவ்வளவு நாடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலே வந்து எல்லா வகையான செயல்களையும் நம்முடைய வினைக்கு தகுந்தவாறு கடவுள் அளந்து கொடுத்து அனுபவிக்க வைத்து முடித்து விடுகிறான். நம்ம கூட வாழ்வதும் நம்ம கையில இல்லை, கூட அனுபவிப்பதும் நமக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கட்டாயத்துக்குள்ளே கண்டிஷனுக்குள்ள இதற்குள்ளே எத்தனை இடையூறுகள் இருக்கு தெரியுமா? எத்தனை சதிகாரம் இருப்பாரு அருணகிருஷ்ணர். உள்ள சதிகாரங்கள் வேற, வீட்டுக்குள்ள சதிகாரம், அளவு கண்டிஷன்ல இடைஞ்சல்ல நம்முடைய வாழ்க்கை நடந்துருக்கு. எப்படி பஸ்ல போனா எப்படி இருக்குதோ அது மாதிரி பஸ்ல போகும்போது எப்படி இருக்குது, நிக்க இடம் இல்லாத. இவ்வளவு நெருக்கடியிலே இந்த மனித வாழ்வு நடந்து கொண்டு, இப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்வை விட்டு அதற்கு மேல இன்பமாக துன்பம் இல்லாத பெருவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிச்சவா குற்றம் அனுபவிக்கிறவன் அதை விட. இதற்கு மேலே ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த வாழ்வு நிலையில்லாதது என்றால் நிலையான ஒரு வாழ்வு இருக்கிறது. இது துன்பம் கலந்தது என்றால் துன்பம் கலந்த கலவாத இன்ப வாழ்வு என்று இருக்கிறது என்று ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். பரம ஞானிகள் கண்டுபிடித்த அந்த இன்ப வாழ்வைத்தான் அருளாளர்கள் நூறாக பாடலாக பாடி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி பயனை அடைந்தார்கள், இன்னது செய்தார்கள், இன்னதை பெற்றார்கள், இன்ன செயலை செய்தார்கள், அதனால இன்ன பலனை பெற்றார். இவர் கரும்பு நட்டார், ஒரு ஏக்கருக்கு 100 டன் வந்தது, 1 டன் 2000 ரூபாய், 100 டன்னுக்கு 2 லட்சம் வந்தது. ஆனா அயராது பாடுபட்டார், இரவும் பகுதுமாக கரும்புக்கு பாடுபட்டார். அவர் பட்ட பாட்டுக்கு நல்ல பலன் கிடைச்சது. 2 லட்சம் செலவு, 50,000 1.5 லட்சம் மிச்சம். அப்படியே ஒரு போய் மனைவி பேர்ல பேங்க்ல போட்டார். என்ன அவன் மனைவி என்ன அந்த கணவனுக்கு உபசாரம் பண்ணுவா தெரியுமா? வச்சாதரத்துல ஒப்பாமா கணவன் 1.5 லட்சத்தை கொண்டு போய் மனைவி பேர்ல பேங்க்ல போட்டுட்டா. அந்த மனைவி கூப்பிட்டா என்ன மாமா என்னத்தான் அப்படின்னு கேட்பான்.

0: கவி வருமாப்பா சுசி வருமாப்பா ஒன்றரை லட்சம் அவங்க அதுல பேங்கில் போட்டாச்சு. அது போல பாட்டுக்கு பயன், பாட்டுக்கு பலன், பாட்டுக்கு பலன், பாட்டுக்கு பலன். அப்படிப்பட்ட அருட்பாடல்களாலே நம்மை ஆண்டவன் ஆண்டு விடுவோம். திருமுறையாகிய அருட்பாடல்கள் இல்லையானால் இந்த பத்தி இந்த திருநீர் பூசணமோ தர்மமோ தவமோ தானமோ உலகத்துல எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட அருட்பாடலே முதன்மையாக இருப்பது திருமணம். முதன்மையாக அருட்பாடல்கள் பலர் பாடி இருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது திருமுறை பன்னிரு திருமுறை பாடல்கள். அந்த பன்னிரு திருமுறை பாடல்களிலே பன்னிரு திருமுறையிலே கடைசியாக இருப்பது தான் இந்த பெரிய புறம். கடைசி என்று சொன்னால் அதுதான் முடிவுன்னு அர்த்தம். கடைசி என்று சொன்னால் அதுதான் கூட்டத்தில் ஒரு சமாச்சாரத்தை பேசுகிறோம். அந்த சமாச்சாரத்தை பல வகையாக பேசி பல வேறு பேசி கடைசியாக ஒரு முடிவு வரும்பாடு அதுதான் செயலுக்கு வரும். முதலில் பேசுறதெல்லாம் அது சரியில்லை இது சரியில்லாத அப்படி ஒத்துவில்லை இது ஒப்பு இப்படி ஒத்துவில்லை என்றெல்லாம் சொல்லி கடைசியாக ஒரு முடிவுக்கு எடுப்போம் பாரு அதுதான் கடைசியிலே செயல் விளங்குதா. அதுபோல பன்னிரு திருமுறைகளிலே கடைசியாக இருப்பது இந்த பெரிய புராணம். முடிந்த முடிவு அப்படிப்பட்ட இந்த பெரிய புராணத்துல என்ன சொல்லுகிறது என்றால் நயமார்கள் என்றால் வானத்திலிருந்து நேரா இறங்கல. நம்ம போல மனித வயிற்றுலதான் தோன்றி மனிதராகத்தா வாழ்ந்து சிவகதி அடைந்தார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். வானுரையில் தெய்வத்துள் வைத்து எண்ணப்படுகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டினாதி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தவத்தையும் தானத்தையும் செய்தார். தானம் செய்தார், தவமும் செய்தார். தானம் தவம் இரண்டும் ஒருவன் செய்துவிட்டால் கட்டாயம் அவன் சிவக்கரியை அடைந்து தானம் தவம் இரண்டு சிறகு போல பறவை உயர வேணுமான என்ன பண்ணணும் இரண்டு சிறகு இருந்தா தான் மேல போகும். ஒரு சிறகு வச்சுக்கிட்டு மேல போகுமா? இரண்டு சிறகுகள் இருந்தால் பறவை மேலே எழும்புவது போல தானம் தவம் இருந்தால் ஆன்மா மேலேயே போகும், இல்லைன்னா கீழே போகும். கீழே இருப்பது நரகம், மேலே இருப்பது சொர்க்கம். அதைத்தான் அமைப்பாட்டி தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிதறந்தது. இப்படிப்பட்ட புண்ணியவான் எப்பொழுது வருவான் என்று வாசலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறதா வானனார்கள். எங்க லோகத்துக்கு வாங்க, எங்க லோகத்துக்கு வாங்க என்று அழைக்கிறார்களா? யார தானமும் தவமும் செய்தவரே குபேரன் அழைக்கிறான், இந்திரன் அழைக்கிறான், வாயு அழைக்கிறான், பிரம்மா அழைக்கிறான், விஷ்ணு அழைக்கிறான். இப்படி வானவர்கள் அழைக்கிறார்கள். வானவர்கள் யாரை அழைக்கிறார்கள்? தானம் தம் பூமியில யார் செய்தாலும் அவர் அழைக்கிறார். கருமியை அழைக்க மாட்டார், கருமியை விரும்ப மாட்டார், தவம் செய்யாதன விரும்ப மாட்டார். தானமும் தவமும் செய்தவர்களை வானநாடு அழைக்கிறது. அந்த தானம் தவம் பொதுவாக செய்தவரை வானநாடு அழைக்கும். இன்னும் அனுப்பமாகும் தானம் தவம் பொதுவாக செய்தவரை வானநாடு அழைக்கும் தேவர்கள் அழைப்பார்கள். அந்த தானம் தவம் சிவ சம்பந்தமாக செய்த சிவ தானத்தையும் சிவ தவத்தையும் செய்தவனே சிவலோகம். பொதுவாக தானதம் தர்மம் செய்தவனே வான நாடுகளுக்கு சொர்க்கலோகத்துக்கு போவான், பிரம்மலோகம் போவான், இந்திரலோகம் போவான், சந்திரலோகம் போவான். அங்கே கொஞ்ச காலம் இருந்துட்டு கீழே வந்துருவான். சிவ சம்பந்தமாக சிவனை குறித்து செய்த தவம் சிவனை குறித்து செய்த தானமும் இரண்டு உடையவர்களை சிவபெருமான் நினைக்கிறார். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? மற்றைய தேவர்கள் எல்லாம் எங்க நாட்டுக்கு வாங்க என்று கூப்பிடுவாங்க, அதை அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவா? சிவனை குறித்து தவமும் சிவனை குறித்து தானமும் செய்த மெய்யடியார்கள் அண்டர் நாடும் அமரர் வாழ்வும் கண்டு வீட்டிருக்கும் கருத்து ஒன்றிலும் அப்பர் சுவர் அண்டர் நாடும் அமரர் இருக்கையும் அண்டர் வாழ்வு அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் கருத்து ஒன்றிலும் பெருமாளா எல்வாழ் கொள்ளேன் பிறந்தரனா இந்தனை கொள்ளேன் பிறந்தரன் மால் அயன்வாழ் புதுகெடினும் நல்லேன் எனது அடியார்ந்து அல்ல நரகம் உயிரும் எள்ளேன் எனது திருவருளாலே இருக்கத்தறி நிறைவா உள்ளேன் பிறதைவம் உன்னை எல்லாரும் இவள் உத்தவனே என்பது மாணிக்கு வாசுவா விழுத்துவார். இப்படி பரமஞானிகள் சிவலோகத்துக்கு செல்வார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்து வினைப்பிறவி சேர மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ராயன்மார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ராயன் என்ன செய்தார்கள்? சிவ தர்மத்தை செய்தார்கள். சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார். சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்பது அப்பறிவாக்கு. அதனால சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார்கள். சிவனை குறித்து சிவனடியார்களுக்கு தர்மத்தை செய்தார். சிவ தர்மம் சிவ சம்பந்தமான தவம். அப்படிப்பட்டவர்கள் தான் சிவன் எழுந்து இருக்கின்ற கோயிலில் அவர்களும் இருக்கிறார். அதனாலதான் சிவனோடு சமமாக இருக்கிறார். சிவனுக்கு என்னென்ன உபசாரியோ அத்தனை உபசாரம் நாயன்மார்கள் செய்யும். சிவனுக்கு என்னென்ன உபசாரம் நடக்கிறதோ அத்தனையும் நாயன்மார்கள் இருக்கும். பூராவும் நீயே அந்த உபசாரம் பூரா வாய்க்கடன்னு விட்டுட்டு விட்டாரு மாணிக்கவாதர். இதுல இருந்து தெரியும் மாணிக்கவாதர்கள் நாயன்மார் இருக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அது புதுநீக்கி தலை நிறைய வல்லாக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானாளே என்பார் அப்பர் சுவாமி. அதனால பொதுவாக தெய்வத்தோடு ஒரு தெய்வமாக சிவனை வைத்துக் கும்பிடுகின்ற அந்த நிலையை விட்டுவிட்டு பொதுவாக அந்த சாமியோட இந்த சாமியை வைத்து கும்பிடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்று என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை விட்டுவிட்டு அந்த மாதிரி புத்தி இல்லாமல் புது நீக்கி சிறப்பாக சிவனையே வணங்குவது சிவனையே நேசிப்பது சிவனையே தியானிப்பது என்கின்ற அந்த நிலை சிறப்பு புது நீக்கி தனை நிறைய வல்லாருக்கு என்று அவர்களுக்கா வல்லவர்கள் சாமான்யம் அல்ல. புது நீக்கி தனை நிறைய வல்லாருக்கு என்றும் இங்கையும் கும்பிடுவான் குலதெய்வத்துக்கு போயும் கூட கூடுவோம் இந்த சாமி அந்த சாமி எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவேன். அது அப்படி அப்படி உள்ளவனுக்கு சிவலோகம் கிடைக்காதுன்னார். பொது நீக்கி தனை நிறைய வல்லாருக்கு என்றும் பெரும் பொது பொருது நீக்கி தனநிலைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானானே என்பது அப்பரு திருத்தாட்டம். ஆகையினாலே இப்படி பொது நீக்கி சிவனையே பொது சிறப்புன்னு தெரியுதல்லவா பொது சிறப்பு ஒரு சிறப்பு இருந்தனும். பொதுவா பந்தியோட வந்தியா உட்கார வச்சு போடுறது பொது. அவரை தனியா அழைச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சிறப்பான விருந்த உபசாரத்தோடு அந்த ஓனர் அந்த அந்த அந்த வருஷனுக்கு தலைவர் செய்கிறாருன்னா அதான் சிறப்பு இருக்குது. ஆளோட ஆளா உட்கார வச்சு சாப்பாடு போடுறது வேற அது பொது. தனியா ஒரு அருமையான ஒரு ஏசி உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய பிரகாரம் போக்குவரத்து அல்ல நின்று கொண்டு உபசாரம் சொல்லி உபசார வார்த்தைகளை சொல்லி பரிமாறுவது சிறப்பு. அது போல் புது நீக்கி தனை நினைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணை என்பது திருத்தாண்டம். ஆகையினாலே அப்படி புது நீக்கி சிவனையே வணங்கிய பெரியவர்களால் இந்த பெரிய புராணத்தில் வருகின்ற பெரியவர் எங்கேயாவது வேறு தெய்வங்களை கும்பிட்டார்கள் வேறு கோயிலுக்கு போனார்கள் ஞானசம்பந்தர் அத்தனை கோயிலை சுத்தினாரு சுந்தரர் அத்தனை கோயிலை சுத்தினாரு அப்பர் அத்தனை கோயிலை சுத்தினாரு எங்கேயாவது கருப்பாய் கோயிலுக்கு போனேன் காளியாய் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்லவே எல்லாம் சிவாலயம் தான். எல்லாமே அவம் ஆகாமல் இருக்க வேண்டுமானால் சிவத்தை சிவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் அவம் அவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் சிவம். அதை சொன்னாரு திருவிழிப்பாவில் இத்தெய்வ நெறி நந்தென்று இருமாய பரப்பரா இந்திரதால பொய்த்தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தெய்வ நான் மறையவர் வீழி மெடலை விண்ணிலி செடுங்குயில் அத்தெய்வ நெறிய சிவமானாது அவமும் அறிவரோ அறிவுடையோரேனார் திருவிழிப்பா. பாட்டு புரியுதா? இத்தெய்வ நெறி நந்தென்று இருள்மாய பரப்பரா இந்திரசால பொய்த்தெய்வ நெறி நான் புகாவகை முடிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மிடலை விண்ணிலே செடுங்குய அத்தெய்வ நெறி சிவமானாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. ஆகையினாலே அப்படி சிவத்தையே சிந்தித்து சிவத்தையே எதை எண்ணுகிறானோ அதை அவ அடைவர் நாலு சிந்தித்து இருக்கிறாரோ அந்த பொருளில் மயமாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பெரிய புராணத்தில் இருந்த நாயன்மார்கள் அத்தனை. அப்படிப்பட்ட நாயன்மார்களே இப்ப சொல்ல போற நாயனர் குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனார் அவரு பாண்டிய நாட்டுக்கு முதலமைச்சர், கூண்பாண்டியனுடைய அரச வாழ்வு, சாதாரண வாழ்வு அல்ல அரச வாழ்வு. அப்ப முதலமைச்சருக்குன்னா அரசனுக்கு வந்து அறிவு சொல்லுகிற முதலமைச்சர் அப்படின்னு மந்திரிக்கு அழகு வரும்படி உரைத்தல் இல்ல வரும் பொருள் உரைத்தல். மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், பின்னாலே இது செய்தால் இது வரும் என்று, இது செய்தால் இது வரும் அரசே என்று எச்சரிக்கை கொடுக்கின்றவன் மந்திரி. இது செய்தால் இது வரும், நமக்கு நன்மை வரும் தீமை வரும் என்று அறிவிக்கின்றவன் அரசு. மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல். ஆகையினாலே அப்படி அந்த காலத்து முதலமைச்சர் என்று சொன்னால் கற்றவர்களாக இருந்தார்கள், நற்றவர்களாகவும் அரசியல் வேறு ஆன்மீகம் பக்தி வேறாக இல்லை. அரசன் பக்தியுடையவனாகவே இருந்தான், சிவபக்தியுடையவனாகவே இருந்தான். எத்தனை சிவாலயங்கள் பாண்டியர்களாலே கட்டப்பட்டது, சோழர்களாலே கட்டப்பட்டது, சேரர்களால் கட்டப்பட்டது, தன் உடல் உருளாக எத்தனையும் சிவாலயத்துக்காகவே. அப்படி இல்லையானா கட்டடங்களை அவ்வளவு பெரிய கோயில்களை நம்ம கண்ணால காணும், நம்மால ஒண்ணு செய்ய முடியுமா? ஒரு கல் எடுத்து வைக்க முடியுமா? அத்தனை ஆலயங்களை பணி செய்திருக்கிறார் பாண்டியனும் சோழன். பாண்டியனும் சோழன் என்கிறது அதிகம். அந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம், அந்த அரசர்கள் வாழ்ந்த நாட்டில் நாம் இருக்கிறோம் என்று பெரும். இந்த கலையை காண்பதற்கு, இந்த கோயிலை காண்பதற்கு என்று வருகிறார் அந்நிய நாட்டு மனிதர்கள் வந்து படம் பிடித்து கொண்டு போவார். இது மாதிரி கலை இருக்குவா, இது மாதிரி சிற்பம் இருக்குவா, இது மாதிரி கோயில் கட்டி இருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு பாக்குறா, ஆச்சரியப்பட்டு பாக்குறா, அதிசயப்பட்டு பாக்குறா. அதிகம் சிவாலயமே, அதிகம் சிவாலயம். அப்படிப்பட்ட பணி செய்தவர்களிலே பாண்டியன் முதன்மை, சோழன் முதன்மை. சோழ நாட்டில்தானே அதிகமான தலங்கள், அரசர்கள் ஆண்டவனோடு தொடர்பு உடையவர்களாக இருந்தனர், தொடர்பு உடையவர்களாக இருந்தனர். சந்தேகம் வந்தா சாமி கிட்ட போய் கேட்கணும், சந்தேகம் வந்தா சாமி கிட்ட கேட்கணும். அவரு ஏதோ ஒரு ரூபத்துல சித்தரா வந்து சொல்லுவாரு, அதிரீதியா சொல்லுவாரு, கனவுல சொல்லுவாரு, ஏதோ ஒரு ரூபத்துல சொல்லி அவர் சந்தேகத்தை. எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படிப்பட்ட அந்த பாண்டிய நாட்டு அரசர்களிலே ஒருவர் தான் கூண்பாண்டியன். முதுகு அடைந்து அப்படிப்பட்ட கூனையும் சமண சமயத்தில் இருந்த அந்த குறைந்த புத்தியையும் நீக்கி ஞானத்தையும் தந்து கூனையும் நிமித்தியவர் இந்த குலச்சிறைநாயனார். வேகத்தில் இருந்த பூனையின் விற்கினாரு, உள்ளத்தில் இருந்த பூனையின் விற்கினார். உள்ளம் அடைந்திருந்தது, உடம்பும் அடைந்திருந்தது. செம்பியன் செங்கோல் என்ன தென்னன்பூர் நிமிர்ந்திருந்தே என்று பாடுகிறார் இரண்டு முதல் புராணத்தில். செம்பியன் செங்கோல் என்ன, அனராயச்சோழனுடைய செங்கோலை போல அது எப்படி வளையாமல் இருக்குமோ அதுபோல இந்த தென்னனாய பாண்டியனுடைய முதுகு கூண் நிமிர்ந்தது. அதன் பிறகு என்ன பேரு, நின்ற சீர் நெடுமாற நாயன், நின்ற சீர் நெடுமாற நாயன். நிறை கொண்ட சிந்தையால் நெல்வியலி வந்த நின்ற சீர் நெடுமாறம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இப்படி அரசனை தெய்வமாக ஆக்கியது சேக்கடார் சமணம் மூலை படித்துக் கொண்டிருந்த அனபாய சோழனை சைவனாக மாற்றி தெய்வ நூலை படிக்க பண்ணினார் அமைச்சர். மனைவி நல்லா இருந்தா கணவன் திருந்தி நல்லவனாக வந்துடுவான். மனைவி தவத்தாலே, மனைவி புத்தியினாலே கணவன் நல்லவனாக வந்தான். அவசியம் மனைவி பேச்ச கேட்டுட்டா அவன், அதிகபட்சம் கேட்டுட்டா அதிகபட்ச சரியாக இருந்தால் அரசன் தெரியாது, மனைவி சரியா இருந்தா கணவன் தெரியாது. அந்த வகையிலே அரசனை திருத்தியவர்கள் நம்முடைய அருளாளர் மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியனை திருத்தினர். பணம் போச்சே, பணம் போச்சே, குதிரை வல்லையே, அவ்வளவு பணம் போச்சே, குதிரை போச்சு, குதிரை வல்லையே வந்து நரிக்குதிரையா போச்சு. ரொம்ப கவலைப்பட்டான். அவனுக்கு அழியாத புத்தி பேச வாங்கி தந்தார் யாரு? அவன் திருந்து முடியாவற்றி பரகதி பாண்டியர்க்கு அருள்கை. அதே போலத்தான் சேர்க்கிறார் அனவாய சோழனை திருத்தினார். சமண நூலை படித்துக் கொண்டிருந்தவன இது இம்மைக்கு ஆகாது, மறுமைக்கு ஆகாது, படிக்கிற நூலினாலே இம்மை மறுமை, படிக்கிற நூலினாலே இம்மை மறுமை, இம்மை பலன் மறுமை, இம்மைக்கு ஆகாது, மறுமைக்கு ஆகாது. அதனால சைவ நூலைப்படி என்று புத்தி புகட்டி படிக்க வச்சவர் அதன் மூலமாக எழுதப்பட்டது இந்த பெரிய உரம். அதே போலத்தான் குலச்சரநாயனார் சமணரை போல அரசனும் சமணன், நாடும் சமணன். அதிலே ஒருவர் தெய்வனாக இருக்க முடியாது. இவர் வெளியில தெய்வனாக இல்லை. மங்கையர்கரசியாரும் சரி, இவரும் சரி, இரண்டே பேர் தான் செய்வார். பாண்டி நாட்டுல இரண்டே பேர் தான் வரிசைகளை தென்னவன் தான். இதற்கு வளவர் கோமான் திரு உயிர் தருணும் செல்வ பாண்டிவா தேவியாரும் குரகடல் அமைச்சனாராம் குலச்சிறையாரும் என்னும் இருவரம் பாங்கு அன்றி தெய்வம் அங்கு எய்தாதாக என்பது திருஞானதம் முதல்வரா. பாண்டிய நாட்டிலே இரண்டே பேர் தான் செய்வான். எதற்காக? இந்த பாண்டியன் உய்வதற்காக ரெண்டு பேர் செய்வமாக இருந்தார். உள்ளே செய்வான், வெளியிலே செய்வான். வெளியே திருநெல்வேலி செய்வான், உள்ளே செய்வோம். இப்படியாக இருந்து பல நாள் சுக்கராஜ சுவாமி மீனாட்சியுமே வேண்டி வேண்டி வேண்டி, ரெண்டு பேரும் வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி, அந்த தவத்தின் மூலமாக சீர்காழியிலே ஒரு பிள்ளை பிறந்தது. மதுரையில வேண்ட வேண்ட சீர்காழியிலும் ஒரு பிள்ளை பிறந்தது. மதுரை சுக்கநாதரையும் மீனாட்சியையும் வேண்ட அந்த வேண்டுதலின் பயனாக சீர்காழியிலே ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை கொண்டு சைவத்தை நிறைவேற்றினார். சிவபாதவர்தயரும் பகவதி அம்மையார் செய்த தவத்து கூட அந்த பிள்ளை வரங்கல. மங்கையரசியார் செய்த தவத்திற்காக, குலச்சிறநாயனார் செய்த தவத்திற்காக அந்த பிள்ளை. பன்னெண்டு வயசுலே பாண்டி நாட்டுக்கு போனார். 12 வயசு ஞானம் வந்திருக்கு. அந்த 12 வயசிலே சென்று 8000 சமணர்களை வென்று சமண அரசனை சைவ அரசனாக ஆக்கினார். சமண காட்ட சைவ நாடாக ஆக்கினார். இதெல்லாம் யாரு செய்தது? இந்த ரெண்டே பேர். இதற்கு அவர்கள் சாமார்த்தியத்தினார் முடியுமா? யார் சாமார்த்தியார்? சுக்கநாதருடைய திருமணம். சுக்கநாதருடைய திருநாவுக்கரசர் சமணனாக இருந்தார். அவர் சைவனாக வர வேணும், என் தம்பி இப்படி போயிட்டானே அழுதான். வெற்றம் போச்சு. எல்லா இழந்து, தாயை இழந்து, தந்தை இழந்து, தன்னுடைய வாழ்வையே இழந்து, கைம்பெண்ணாக போல போட்டு, கைம்பெண்ணாக போல போட்டு இருந்தவனுக்கு அதற்கு மேல ஒரு பெரிய இழப்பு. ஒரே ஒரு தம்பி, அவனும் சமணத்தில் என்று அவன் இரவும் பகலுமா அழுதது, முறையிட்டது திருவதிய வீரட்டானத்திலே. துண்டுதவ விளக்கனையார் சுடருளியை தொழுது என்னை ஆண்டருளி நீராயில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவனை பரசமய குடி நின்று எடுத்து ஆள வேண்டுமென பல முறையும் விண்ணப்பம் செய்தார். அப்படி இரவும் பகலுமாக அவள் அழுததற்கும் தொழுதுவதற்கும் தான் சிவபெருமான் இறங்கியே, திலகவதியாருக்காக இறங்கியே, சமணத்தில இருந்த ஒரு அன்பரை தர்மசேனரை சைவ சமயத்திலே வந்து ஆச்சாரியராக ஆக முடிச்சு. சைவ சமயத்துல ஒரு அங்கத்தரராக இல்லை, சைவ சமயத்துல தலைவராக இருக்கு. அந்த தவம் யாருடையது தெரியுமா? திருநாவுக்கரசருடைய தவமும் சரி, அவர் தவம் அதிகம். ஆறு தளபதியாருடைய, அதே போல மங்கையரசியாருடைய தவமும் குலச்சிறநாயனாருடைய தவமும் சேர்ந்து பாண்டி நாடு சைவமாகியது. கூட்பாண்டியன் இந்த நெடுமாற நாயர்
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: ஒரு யுகம், நாலு யுகத்துல ஒரு யுகம் முடிஞ்ச உடனே ஒரு வெள்ளமாவது காற்றாவது ஏதாவது ஏற்பட்டு உலகத்துல ஒரு பகுதியை மட்டும் அழிச்சிட்டு போவா. இனி அந்த மாதிரி யுகம் யுகமா அழிகிற காலத்துல ரொம்ப அதிக வயசு இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். இந்த உலகத்தையே படைக்கிற பிரம்மா இருக்கானே, அவனுக்கு ஒரு கற்ப காலம் என்று ஒரு கால வளர்ச்சி. ஒரு மனுஷன்னா நியாயமான வயசு 100 வயசு. ஒரு மனிதனுக்கு வயசு 100 வயசு. அதுக்குள்ளேயே செத்து புறம் இருக்கா, கூட வாரணும் இருக்கா. அதை உடம்ப பாதுகாக்கிற முறையில் இருக்கு. பாதுகாக்கா சீக்கிரம் போயிடுறான், பாதுகாத்தா 100க்கு மேலும் கூட இருக்கிறான். ஆனா கணக்கு என்ன, அவனுக்கு 100 வயசு. அதுபோல பிரம்மாவுக்கும் 100 வயசு. 100 வயசுனா நம்ம வயசு கணக்கு வேற, அவன் கணக்கு வேற. நமக்கு சூரியன் காலையில தோண்டி சாயந்தரம் அறிஞ்சா ஒரு பகல், மறைஞ்சவன் மீண்டும் தோண்டினால் ஒரு இரவு, இந்த பகலும் இரவும் சேர்ந்ததுக்கு ஒரு நாள். அவனுக்கு என்னன்னா ஒரு ஊழி. ஒரு யுகம் என்பது ஒரு நாள். அப்போ ஒரு யுகம் போறதுக்கு எத்தனையோ 1000 வருஷம் ஆகணும். அத்தனை 1000 வருஷம் சேர்ந்தா ஒரு நாள் ஆச்சு. அது போல 365 நாள் ஆனா 1 வருஷம் ஆகும். அது போல ஒரு 100 வருஷம் வந்தாதான் ஒரு பிரம்மா சாகர் செத்து போறான். அந்த பிரம்மா சாகரோட கணக்கு இருக்கு பாருங்க, வருஷத்தை கற்பம் என்று கணக்கு வச்சிருக்கிறார்கள். அந்த பிரம்மா அது மாதிரி ஒரு கற்பகாலம் வந்துட்டா ஒரு பிரம்மா செத்து போறான். உலகம் முழுவதும் அழிஞ்சு போல, ஒரு பிரபஞ்சம் முழுவதும் அழிஞ்சு போல, பிரபஞ்சத்துல ஒரு ஊழியில கொஞ்சம் அழிந்து அப்போ இந்த 100 கற்பம் என்று சொல்லுகிற ஒரு ஆயுள் முடிஞ்சு போனா, ஒரு பிரம்மா செத்து போனா இன்னொரு பிரம்மாவை கடவுள் உண்டாக்கிறான். ஆனா இந்த ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, இன்னொரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, இன்னொரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, எத்தனையோ அண்டங்களுக்கு எவ்வளவோ பிரம்மா இருக்கிறார்கள். அது போல திருமாலும் அப்படித்தான். திருமாலும் காக்கிறதுக்காக அண்டத்து கண்டம் அண்டத்து கண்டம் பல திருமால்கள் இருக்கிறார்கள். அடிக்கிற ருத்திரர்களும் ஒரு ஒரு அண்டத்துக்கு ஒரு ருத்திரா இருக்கு, அங்கெல்லாம் கணக்கே கிடையாது. அதனால் சொல்லுகிறார், வேதியன் தொகை. வேதியன்னா பிரம்மன், வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறவன், அவனுடைய தொகை, அவனுடைய கூட்டம். அப்ப ஒவ்வொரு அண்டத்துக்கு ஒரு வேதியன் பிரம்மன் இருக்கான்னா, அநேக 1000 அண்டங்களுக்கும் 1000 பிரம்மக்கு இருக்காங்க. செத்து போனவன் போக மறுபடியும் மறுபடியும் 36 தொகை. அந்த வேதியன் தொகையோடு மால் அவன் மிகுதியும், மால் திருமாலுடைய கூட்டம். அது போல பல திருமார்கள், திருமார்களின் கூட்டமும். இத்தனை பேரும் தோற்றமும், இவர்கள் பிறக்கிற பிறப்பும், சிறப்பும், இவர்கள் நிலையா வாழ்கிற காலமும், ஈற்றொடு, இவர்கள் ஒரு காலத்தில் அழிந்து போகிற அழிவும். மனுஷன் உலகத்துல பிறக்கனா கொஞ்ச நாள் நடுவில் வாழனா கடைசியில இறந்து போகிறான். இது மனிதனுடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு. அதுபோல இந்த பிரம்மா விஷ்ணு போன்ற ருத்ரர்கள் போன்றவர்களும் கூட ஒரு காலத்தில் தோண்டி கொஞ்ச நாள் வாழ்ந்து பிறகு ஒரு நாள் முடிய போகிறார்கள். அவருடைய பிறப்பு, அவருடைய சிறப்பான வாழ்வு, அவர்கள் கடைசியிலே செத்து போற ஈற்று நிலை. இத்தனையும் நீக்கமும் சரி, எல்லா பிரம்மாவும் எல்லா விஷ்ணுவும் செத்து போகிறார்களே, அந்த நீக்கமாகிய காலத்துக்கு என்ன பயன்? ஒரு பிரம்மா செத்தா இன்னொரு பிரம்மா வரா, ஒரு திருமால் இறந்து போனா இன்னொரு திருமால் வரா, அது மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல எல்லாம் சரியா போடும், நின்று போடும். பிரம்மா மறுபடி வரமாட்டார், விஷ்ணு மறுபடி வரமாட்டார், கொஞ்ச நாள் உலகமே இருக்காது, பிரபஞ்சமே இல்லாது போயிடும். அந்த ஒரு அழிவு இருக்கு, அதுக்கு சர்வசங்கார காலம், முழு அழிவு. ஏகதேச அழிவுன்னு சொன்னேன், கொஞ்சம் இடத்துல மட்டும் அழிஞ்சு போற அழிவு, எல்லாம் அழிஞ்சு போகிற ஒரு காலம் வரும், அதுக்கு பெயர் நீக்கம். நீக்கம் என்பது சர்வசங்கார காலம், முழுவதும் அழிந்து போகிற காலம். முழுவதும் அழிஞ்சு போன உடனே கடவுள் என்ன பண்றான், கொஞ்ச நாள் சும்மா உட்காந்துடுறான். இந்த உலகத்தை தோற்றுவிக்கவும் இல்லை, உலகத்தை இயக்கவும் இல்லை, கொஞ்ச நாள் அப்படியே அமைதி கொடுக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களும் ஓய்வெடுக்கின்றன. அப்ப அந்த உயிர்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லாத ஒரு காலம். அந்த சர்வசங்காரத்துக்கு அடுத்து வருகிற காலம் இருக்கு பாருங்க, அது ஓய்வு கொடுக்கிற காலம். அதான் மறைப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், அதுக்கு அடுத்தது மறைத்தல். கொஞ்ச நாள் அவர்களை ஒன்றுமே சுகதுக்கமே ஒன்றும் தெரியாதபடி அப்படியே ரெஸ்ட் கொடுக்கிறான், ஓய்வு கொடுக்கறதா மறைப்பு என்ற செயல். அதான் நிலையும். அந்த நிலையில மறுபடியும் என்ன பண்றான், இந்த உலகத்தை கடவுள் உண்டாகட்டும்னு மனசுல சங்கல்பம் பண்றான், நினைக்கிறான். நினைச்ச மாத்தல் திரும்பவும் இந்த உலகம் உண்டாகிவிடுகிறது. அதுவும் நிலைங்கிற வார்த்தையில அடங்கும். அவன் மறுபடியும் இந்த உலகத்தை உண்டாக்குகிறான். இத்தனையும் இந்த பிரம்மாக்கள் கூட்டம், திருமால் கூட்டம், உலகம் தெரிய தோற்றம், உலகம் இருக்கிறது, உலகம் அடியிறது, சர்வசங்கார காலம், கொஞ்ச நாள் மறைக்கிறது, மறுபடியும் இந்த உலக தோற்றம் ஆகிய இத்தனை ஒரு இத்தனை பொருளையும் கடவுள் நடாத்துகிறான். தான் சரம் அசரத்தை இயக்குகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இயங்காத பொருள், இயங்குகிற பொருள் எல்லாரையும் அவன் தான் இயக்கிறான். அப்படி இயக்கும் போது எப்படி இயக்கிறான் என்றால், சூக்கமோடு தூளத்து சூக்கமமாகவும் தூளமாகவும் இருந்து இத்தனையும் செய்கிறான். தான் ஒரு பொருளுக்குள் சின்ன பொருளா போய் சூக்கமா இருந்தும் இயக்கிறான். எல்லா பொருளையும் விட பெரும்பொருளா இருந்து அவைகளை ஆதாரமாக தாங்கியும் காக்கிறான். அதனால சூக்கமமாகவும் தூளமாகவும் இருந்து காக்கிறான். அதனால்தான் இந்த திருவண்ட பகுதிக்கு உரை எழும்போது என்ன பேர் கொடுத்துட்டாங்களோ, சிவனது தூள சூக்கமத்தை வியந்தது. தூளத்தையும் சூக்கமத்தையும் இது விவரிக்கிறது என்று எழுதினார். சூறை மாறுகத்து எரியது வழியில் கொக்க பயக்கும் குழகன். இந்த பொருளை இயக்குகிறான் இயக்குகிறான், சராசரங்களை இயக்குகிறான்ங்கிறீர்களே, இயக்கல்னா சுழற்றல், ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறான் பரிணாமம். அந்த பரிணாமம் தான் சுழற்சி. கொக்க சுழல, கொக்க என்ற வார்த்தைக்கு சுழலுதல். அதுக்கு ஒரு உவமை சொல்ற, அது சுழல் தான், எங்க ஒண்ணும் புரியலையே. சூறாவளி காத்து அடிக்கிறது பாத்துருக்கோம் இல்லையா, அந்த சூறாவளி காத்து அடிக்கிறவ அந்த காற்று புகுந்து ஒவ்வொரு பொருளும் அப்படி சுழற்றி சுழற்றி கொண்டு போவாருங்க. மண்ணு கல்லு தூச்சி காகிதம் எல்லாம் எத்தனை எப்படி சுழற்றி கொண்டு போகுது. அது போல இந்த ஆண்டவன் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் புகுந்து ஒவ்வொன்றையும் சுழல வைக்கிறான். சூறை மாறுதத்து சூறை காட்டிலே, சூறை மாறுதம்னா சூறை காட்டு, சூறை மாறுதத்து எரியது வழியின் வீசப்பட்ட காற்றை போல. சூறை மார்க்கம் என்ற சூறாவளி அடிக்கிற காலத்திலே வீசப்பட்ட காற்று ஒவ்வொரு பொருளையும் எப்படி சுழற்றி சுழற்றி சுழற்றி கொண்டு போகுதோ, அது போல அந்த ஆண்டவன் இந்த பிரபஞ்சத்துள்ள அனைத்து பொருளையும் அப்படி சுழற்றுகிறான். சூறாவளியாக இருந்து அந்த வேலையை செய்கிறான். உலகத்துள்ள அத்தனை உலகங்களையும் அவன் சுழற்றுகிறான். இத்தனை பொருளையும் சுழற்றானே, நான்லாம் கொஞ்ச நேரம் வேலை அவன் வேலை செஞ்சோம்னா உடம்பு களைச்சு போகுது, ஏதாவது கொஞ்சம் உட்கார்ந்தா தேவலாம், ரெஸ்ட் எடுத்தா தேவலாங்கிறமே. ஆண்டவன் என்னைக்காச்சும் ஓய்வு எடுத்துக்கிறானா? ஓய்வே கிடையாது, அவனுக்கு களைப்பே வருதில்ல, என்னைக்கு இளைஞனாவே இருக்கிறான். அதான் சொல்ற, கொக்க பெயர்க்கும் குழகன், குழகன்னா இளைஞன், களைப்பே வராத இளைஞன். இவ்வளவு சுழற்சியும் கூட அவனுக்கு களைப்பு வருவதில்லை, அவன் களைச்சு போறதே கிடையாது. நமக்குதான் களைப்பு வருது, நமக்கா ஓய்வு கொடுக்க பாக்குறான். சர்வசங்காரத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் ஓய்வு கொடுக்கிறான், அவன் ஓய்வெடுத்துக் கொள்வது இல்லை என்று சொல். அது எப்படி, அவனுக்கு மட்டும் ஓய்வு கிடையாது, ஓய்வே இல்லாம இருக்கிறான், அவன் களைப்பே வராதுங்க, நமக்கெல்லாம் களைப்பு வருங்கிறீங்க, காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணி விட்டான், இந்த உடம்புன்னு ஒரு பெரிய சட்டையை கொடுத்துட்டான், பெரிய பாரம், இதுக்குள்ள நம்ம போட்டு இந்த உடம்ப தூக்கிட்டு போகணும்னு சொல்றான். இந்த உடம்ப தூக்கிட்டு நாம் நடக்கிறோம் போறோம் வர்றோம் எல்லா காரியமும், இந்த உடம்ப வச்சுட்டு நாம் தனியா நடந்து போக முடியாது. நான் தனியா நடந்து போறதுக்கு சக்தி ஆண்டவன் கொடுத்துருந்தானா, நமக்கு களைப்பு வராது. இத தூக்கி நடக்கிற போது நமக்கு களைப்பு வருது. ஆண்டவனுக்கு உடம்பே கிடையாது, அதனால அவனுக்கு களைப்பு வருது. ஆண்டவன் தனியா அவனுடைய வெறும் பவர், அதாவது ஆற்றல் என்ற அளவிலே அவன் இருக்கிறான், அதனால அவனுக்கு களைப்பு என்பதையே பெறுவதில்லை. உடம்பு கிடையாது, நமக்கு உடம்பு இருக்கிறது, உடம்பு இருப்பதால் நமக்கு களைப்பு, அவனுக்கு களைப்பு இல்லை. கொக்க சுழலும்படியாக பெயர்க்கும் இடமாற்றம் செய்கிற குழகன் இளைஞனாக அவன் இருக்கிறான். முழுவதும் படைப்போர் படைக்கும், படைப்போர் படைக்கும், படைப்போனை படைக்கிறான். படைப்போம்னா பிரம்மா, பிரம்மா உலகத்தை படைக்கிறான். அந்த பிரம்மாவை யாரு படைக்கிறது, இந்த சிவன் படைக்கிறான். படைப்போன் படைக்கும் அந்த பிரம்மாவையும் இவன் தான் படைச்சு நீ இந்த உலகத்தை படைச்சு கொண்டிருந்து விட்டான். அடுத்தாப்புல திருமால் இருக்காரே, காக்குறான் அவன், எல்லாரையும் காக்குறானே, அவனை காக்குறதுக்கு யார் இருக்கா, அவனை இந்த சிவன் காக்குறான் என்று சொல்றேன். படைப்போன் படைக்கும் பழையோன், சரி உலகத்தை பிரம்மா படைக்கிறார், பிரம்மாவை இந்த சிவன் படைக்கிறான், சிவனை யாரு படைக்கிறான்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டுட்டு என்ன பண்றது. அதுக்கான் சொல்றார், அவனை யாரும் படைக்கிறது இல்ல, அவன் எல்லாருக்கும் முந்தி இருக்கிறான், அவனுக்கு முந்தி யாருமே கிடையாது, அவன் பழையோன். அந்தந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுறாரு பாரு, இவ்வளவு வேலை செஞ்சு சுழற்ற போது களைப்பு வருமா களைப்பு வராது, இளையவன் அடுத்தாக படைக்கிறவனை படைக்கிறான்னாரு, அப்ப இவனை படைக்கிறதுக்கு யாராவது இருப்பாரா நாம கேட்டு விடுவோம் என்பதற்காக அவன் படைக்கப்படுவன் இல்லை, அவன் பழையவன் அனாதி, அவனை வேறு யாரும் படைப்பதில்லை, அவன் தான் மற்றவங்களை படைக்கிறான், அவனை படைக்கிறவன் இல்லை. இந்த மாதிரி சாஸ்திர கருத்தை தெரிவிக்கிறதுக்கு அங்கங்கேயும் ஒரு சொல் வச்சிருக்கா, இதெல்லாம் வெறும் சொல் அல்ல. இப்படி முழுக்கமா பார்த்தாதான் பழையங்கிற வார்த்தைக்கும் குழகங்கிற வார்த்தைக்கும் உயிரை பார்க்க முடியும். இந்த குழகன் இளைஞன் என்று சொல் சும்மா சாதாரணமா ஏதோ இளையன் அவன் ரொம்ப பழையன் அப்படின்னு சொல்லிட்டு போல, ஒவ்வொரு காரணம் பத்தி அந்த பெயரை அங்க வைக்கிற. படைத்தவை காப்போம், படைத்தவை காப்போம், பிரம்மாவால் படைக்கப்பட்டவை உலகம், அந்த படைக்கப்பட்டவற்றை காப்போம், காக்கிறவன் திருமால், காப்போ காக்கும், அந்த காக்கிறவனையும் இவன் காக்கிறான். அப்படி காக்கின்ற திருமாலையும் இந்த பரம் என்று சொல்கிற வஸ்து கடவுள் காக்கிறார். காக்கும் கடவுள், கடவுள் என்ற வார்த்தைக்கு ரெண்டு இலக்கணம் அதுக்குள்ள இருக்கு. கடவுள் என்ற வார்த்தைய ரெண்டா பிரிக்கணும், கட கடந்தது, உள் உள்ளிருந்து இயக்குவது. கட என்றால் கடந்து விட்டதுன்னு எல்லாத்தையும் தாண்டி இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று உள் என்றால் உள்ளே இருந்து செலுத்துவது, உள்ளே இருந்து இயக்குகள். அப்போ சூக்கமும் தூளம் ரெண்டாவே இருக்கு, கடந்ததுன்னா வெளியில போய் பெருசா இருக்குன்னு அர்த்தம். உள் என்றால் ஒரு பொருளுக்கு உள்ளே சூக்கமா இருக்குன்னு அர்த்தம், சூக்கமும் இருக்கு அல்ல தூளமும் இருக்கு. அப்ப இறைவனுக்குரிய தூள சூக்கமாகிய ரெண்டு இலக்கணங்களும் கடவுள் என்ற ஒரு சொல்லுக்குள்ளே இருக்கு. அதனால்தான் இந்த மாதிரி சொற்களை எல்லாம் அவங்க இலக்கணம் தெரிந்தவர்கள் கடவுளுடைய பேரிலேயே அவனுடைய அத்தனை விதமான அவனுடைய இயல்புகளையும் நமக்கு வைத்திருக்கிறார், அதுல பொறுத்து வச்சிருக்கிறார். காப்போர் காக்கும் கடவுள், காப்பவை காப்போம், கண்ணால் காக்கப்படுவது எல்லாம் காக்கிறவன், கரப்பவை இப்படி கரப்பவை அழிந்து போகிறவற்றை கடைசியில ஒன்னு காலத்துல அழிந்து போகும், ருத்ரன் என்பவனாலே அழிக்கப்படுகிறது. அந்த ருத்ரனையும் இந்த சிவன்தான் அழிக்கிறான். சரி, எல்லாத்தையும் அழிச்சாச்சு, அப்ப கடவுள் ஆன இருந்தான், காப்பவை காக்கப்படுகளை பாக்குறான், கரப்போம் இப்படி காக்கப்பட்ட பொருளை ஒருத்தன் கறக்கிறான், கரப்போம் என்பவன் ருத்ரன். முதல் வரியில படைப்போம்னு வந்தது பிரம்மன், அடுத்த வரியில காப்போம் வந்தது திருமால், அதுக்கு அடுத்த வரியில கரப்போம்னு வருது அது ருத்ரன். கரப்போம்னா மறைக்கிறவன். அப்ப படைப்போனையும் படைக்கிறான், காப்போனை காக்கிறான், கரப்போன் கரப்பவை, அந்த எல்லாவற்றையும் அழிக்கிற ருத்ரனையும் இவன் அழிச்சு போட்டுறான். கடைசியில அந்த ருத்ரனையும் அழிக்கிறவன் இந்த சிவன் தான், இவனுக்கு மேல் யாரும் இல்லை இந்த பரம்பொருள் என்று சொல்கிற ஒருவன். கரப்பவை கருதா கருத்துடை கடவுள், இப்படி எல்லாத்தையும் கரைத்து ஒழித்து வச்சிருக்கிறானே அது சர்வசங்கார காலம். ஆக பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் எல்லாரையும் அழிச்சாச்சு, யாருமே இல்லை, எல்லாரும் ஓய்வெடுக்கிறார்கள், அப்பன்னா சர்வசங்கார காலம், அது மறைக்கப்பட்ட காலம். அந்த கரப்பவை ஒழிக்கப்பட்ட அந்த பொருளை மீண்டும் இவன் தொடை உண்டாக்கணும் அல்லவா, மீண்டும் தொடங்குவதில்லை, நடுவுல கொஞ்ச நாள் மனசுல எந்த சங்கல்பமும் இல்லாமல் இருக்கிறான். கருதா கருதாமன்னா நினைக்காமல், அவன் மறுபடியும் உலகமும் உண்டாகணும் நினைச்சுதான் வந்துடும். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு அவன் நினைப்பு காரணம், அந்த நினைக்காம இருந்தாதான் உலகம் உண்டாகாது. உலகம் உண்டாகாமல் இருக்கிற இடைவெளி இருக்க அதுதான் அங்க வந்து சர்வசங்கார காலத்தினுடைய அந்த மறைப்பு காலம். அந்த மறைப்பு காலத்தில் அவன் எதையும் கருத மாட்டான், அவன் எதையும் சங்கல்பிக்க மாட்டான். அதான் கருதா கருத்துடை கடவுள், எதையும் நினைக்காத ஒரு எண்ணம் உள்ளவன், அப்ப சங்கல்பம் இல்லாது இருக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு கடவுள், அப்ப ஏற்பட்ட ஆற்றல் உள்ள அந்த பெருமா. திருத்தகம் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வேடு வேறாய் நின்ற, இந்த உலகத்திலே யார் கடவுள், யார் மோட்சம் கொடுக்கிறது என்று ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சைவர் சொல்றார் எங்க சிவபெருமான் தான் மோட்சம் தர்றார், ஒரு வைஷ்ணவர் சொல்றார் எங்க விஷ்ணு தான் மோட்சம் கொடுக்கிறவர், ஒரு சாக்தர் சத்திய வழிபாடு எங்க சக்தி தாயா உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறது, ஒரு முருகனை வழிபாடு சொன்ன எங்க முருகன் தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். இப்ப எல்லாரும் எல்லா விதமா சொல்றாங்களே, உள்ளபடி மோட்சம் பல பேரால் கொடுக்கப்படுதா, இல்லது இந்த எல்லாருல யாரு தான் மோட்சத்தை கொடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துருது. அத்தனைக்கு இவர் விடை சொல்றார், நீங்க மாணிக்கவாசு சொல்ற, இந்த உலகத்துல இது மாதிரி அளவற்ற சமயங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு மத கடவுளை உண்டு பண்ணி நான் சொல்லுகிற கடவுள்தான் உண்மை கடவுள், இவர் தான் மோட்சத்தை தருகிறார், இவர் வழியில் நடவுங்கள் என்று ஒவ்வொரு மதமும் சொல்லும். சொன்ன உடனே அந்த மதத்தை பின்பற்றினர்கள் அத்தனை பேரும் அதை சார்ந்து ஒழுகி வருகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் மோட்சம் கிடைக்குது. கிறிஸ்தவனா இருக்கணும் மோட்சம் போறான், முஸ்லீமா இருக்கணும் மோட்சம் போறான், சைவனும் போகிறான், வைஷ்ணவனும் போகிறான், எல்லாரும் மோட்சம் போயிட்டான். அந்தந்த மதத்தில் இருந்தா ஒவ்வொருத்தரும் மோட்சம் போயிருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்து மோட்சம் கொடுத்தாரா, அல்ல நபி கொடுத்தாரா, சிவன் கொடுத்தாரா, விஷ்ணு கொடுத்தாரான்னு ஒரு பெரிய நம்ம குழப்பம் இல்லையா. அந்த குழப்பத்துக்கு தான் என்ன சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களை ஆறு மதமா சுருக்கமா அந்த காலத்தில் பிரிச்சாங்க. ஆறு வகை சமயத்து, ஆறு விதமான சமயம், சமயத்தை ஆறா பிரிக்கிறதுன்னு ஒரு அந்த காலத்துல சமயவாதம் செய்தவர்கள், வேதத்துக்கு அனுசரணையா இருக்கிற சமயம், வேதத்தை எதிர்க்கிற சமயம் என்று ரெண்டு, முதல்ல ரெண்டு பங்கு போட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சமயவாதிகளை முதல்ல ரெண்டு பாகம், ஒன்று வேதத்தை ஒத்துக்கொள்ளுகிற சமயம் அவர்களுக்கு ஆஸ்திகர், வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர். அஸ்தினா உண்டு, வேதம் உண்டு, கடவுள் உண்டுன்னு நம்புகிறவர் இருக்கிறார்களே அவர்கள் ஆஸ்திகர், வேதம் கிடையாது கடவுள் கிடையாதுன்னு சொல்லுகிறார்களே அவர்கள் நாஸ்திகர். ஆகவே இவர்கள் உண்டுங்கிற கொள்கை, அவர்கள் இல்லைங்கிறவர்கள் ரெண்டு மதம். மதம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா கொள்கை. ஒவ்வொரு மதத்தவனும் ஒரு கொள்கையை சொல்றான், அந்த கொள்கை தான் மதம். மதம் என்ற வார்த்தைக்கே பொருள் கொள்கை. அப்போ இந்த கொள்கை ஆசிரியர்கள் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, உண்டுன்னு சொல்ற கொள்கை, நாசிரியர்கள் இல்லைங்கிற சொல்ற கொள்கை. ஆகவே அதுவும் ஒரு மதம் தான், இதுவும் மதம் தான். ஆகவே இந்த வேதத்தை அடிப்படையா வச்சு ரெண்டு விதமா பிரிச்சார்கள். ஒண்ணு ஒத்துக்கொள்ளுகிற மதத்தை அகச்சமயம்னு பேர் வச்சார்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதத்துக்கு புறச்சமயம்னு வைத்தார்கள், அகச்சமயம் புறச்சமயம். அந்த அகச்சமயத்திலேயே ஆறு உள் பிரிவு கொண்டு வந்தார்கள், புறச்சமயத்திலேயே ஆறு பிரிவுகள் கொண்டு போனார்கள். புறச்சமயத்துல நாஸ்திகர்கள் இல்லைங்கிற சொல்லுகிற கட்சியிலேயே ஒவ்வொரு விதமான இல்லை. சமநடத்துல போய் உங்களுடைய நாஸ்திக மதத்துல நீங்க எதை இல்லைன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அந்த சமணர்கள் சொல்லுகிறார்கள், உயிர் உண்டு, பிறப்பு உண்டு, அவன் புண்ணியபாவம் உண்டு, புண்ணியபாவத்துக்கு பலன் உண்டு, சரி இத்தனையும் ஒத்துக்கிறீர்கள், கடவுள் உண்டா, கடவுள் இருக்காரு இல்லை எனக்கு சொல்ல தெரியல, உண்டும் இல்லையுமா, அஸ்தி நாஸ்தி அப்படின்னு கடைசி இல்லை அவன் இலக்கணம் சொல்றான். ஒரு சமணனுடைய மத கோட்பாட்டா உங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப சமணன் அத்த எல்லாம் ஒத்துக்கிறான், பிறக்கிறது புண்ணியம் பாவம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான், நரகம் உண்டு மோட்சம் உண்டு, புண்ணிய பாவத்துக்கு பலன் உண்டு, சரி இத்தனையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உண்டா, கடவுள் உண்டான்னா இல்ல, அது இருக்காரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது, அது உண்டும் இல்லையுமான்னு குழப்பிட்டான். பௌத்தர்களை போயிட்டா அவங்களும் இப்படியே சொல்றார்கள், உயிர் உண்டு, பிறப்பு உண்டு, புண்ணிய பாவம் உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் உண்டு, கடவுள் உண்டா என்று கேட்டால் கடவுள் இல்லை, அவங்க உடனே ஆச்சுதான். அவனுடைய மனத்துல கடைசியில எங்க போய் நிக்குது நாஸ்திகம், கடவுள் இல்லைங்கிற ஒரே ஒரு இடத்துல அவனுடைய கொள்கையில நாஸ்திகம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இந்துக்கள் பக்கத்துல வந்தோம், வைஷ்ணவரையோ சைவரையோ கேட்கிறோம், சைவரை கேட்டா அவங்களும் உயிர் உண்டு, பிறப்பு உண்டு, புண்ணியம் உண்டு, பாவம் உண்டு, மோட்சம் உண்டு, நரகம் உண்டு, எல்லாம் உண்டு, கடவுள் உண்டா, கடவுள் உண்டு. அதே மாதிரி அந்த கடவுள் யாருன்னு கேட்கிற போதுதான் இவன் சிவன் சொல்றான், சைவர், அங்கதான் கொள்கை வேறுபடுது. வைஷ்ணவரிடம் கேட்டா அவங்களும் பிறப்பு உண்டு, புண்ணியம் உண்டு, பாவம் உண்டு, புண்ணிய சுகதுக்கத்துக்கு அங்க மேல் உலகம் உண்டு, கீழ் உலகம் உண்டு, எல்லாம் வேணும் சொல்வார்கள். அப்புறம் உங்களுக்கு யார் கடவுள் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு துருமா, இந்த சைவத்தை போட்டு யார் கடவுள், சிவன், இப்பதான் வேறுபடுறாங்க. இதுக்கு முன்னாடி வரையிலும் அந்த சிவமும் வைஷ்ணமும் கொள்கையில ஒத்து வந்து எந்த இடத்துல போய் அவங்க மாறுபடுறாங்கன்னு அவங்க சொல்ற கடவுள் பெயர், அந்த கடவுள் எங்க இருக்காருன்னு அடுத்த கேள்வி கேட்டா அதுல வேறுபாடு வரும். வைணவர்களை கேட்டா நாங்கள் வைகுண்டத்தில் இருக்கா, சிவனை கேட்டா கைலாசத்தில் இருக்கா, இந்த மாதிரி இடங்கள்ல வேறுபாடு வரும். எப்படி இருந்தாலும் இது இத்தனையும் ஒத்துக்கொள்வது கடவுள் வரையில ஒத்துக்கிறதுனால இதெல்லாம் அகச்சமயம், சைவம் வைணவம் போன்றிருக்கிற மதங்களை எல்லாம் அகச்சமயம் என்றும் இன்னொன்றை புறச்சமயம் என்று வைத்து இது ஒண்ணுக்குள் உள்ளுக்குள் இதுல ஆறு ஆறு பிரிவுகளை கொடுத்தார்கள். இந்த ஆறையும் சொல்றாரு இப்ப, ஆறு வகை சமயத்து, இந்த ஆறு வகையான சமயங்கள், அகச்சமையாறு புறச்சமையாறு ஆறு ஆறு பன்னெண்டு விதமான சமயங்கள், அந்த பன்னெண்டுல அறுவகையோர்க்கும் ஒவ்வொன்றையும் ஆறாறு விதமாக பிரிந்திருக்கிறவர்களுக்கும் அதில் சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மதத்தவருக்கும் வீடு பேராய் வீடு பேரு மோட்சம் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறது? அந்தந்த மதத்துக்கு யார் கடவுள்னு சொல்றாரோ அவர் கொடுக்கிறாரா? வீடு பேராய் நின்ற பின்னோர் தேவர், பின்னோர் என்றால் தேவர் தெய்வம். ஒவ்வொரு மதமும் ஒருத்தர தெய்வம்னு வைக்குது. வைணவர்கள் விஷ்ணு வைக்கிறார்கள், சைவர்கள் சிவனை வைக்கிறார்கள், இன்னொருத்தர் வைக்கிறார், பௌத்தர் அவர்களுக்கு ஒருத்தர் வைக்கிறார், எங்களுக்கு மோட்சத்தை இன்னார் கொடுக்கிறார். அந்த தேவர் என்று சொல்லுகிறவர்களே அந்த தேவர்களுடைய தொகுதி. தேவர்கள் நிறைய ஆயிட்டாங்க, மதம் நிறைய இருக்கிறதுனால, மதத்துக்கு மதம் ஒவ்வொரு தலைவர் இருக்கிறதுனால அந்த தேவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா போச்சு. இந்த தேவர்கள் அத்தனை பேரும் மோட்சம் தருகிறார்கள். எப்படி தரார்? தானே கொடுக்கிறாரன்னா இல்ல, இவங்கெல்லாம் ஒரு அதிகாரி. இவங்களுக்கு மேல் பரம் என்ற ஒரு வஸ்து இருக்குது. அந்த பரபிரம்மம் என்பது இத்தனை மதத்தில் உள்ள ஒவ்வொரு கடவுளுக்குள்ளும் புகுந்து அந்த கடவுள் வழியாக அந்த கடவுள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்துடுது. ஆக இந்த தேவர்கள் கொடுக்கவில்லை. விண்ணோர் பகுதி அவருக்கு வீடு பேராய் இருந்த வீடு பேரை கொடுத்து கொண்டிருந்த விண்ணோர் பகுதி தேவர் கூட்டத்துக்கு இந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அவர்களுக்கு உள்ளே புகுகிறான், உள்ளே புகுந்து அவர்களுக்கு இந்த மோட்சம் கொடுக்கிற சக்தியை கொடுக்கிறார். அப்படி சக்தியை கொடுக்கறதுனாலே அந்த தேவர்கள் மோட்சம் கொடுக்கிறார்கள். அப்போ மோட்சம் கொடுக்கிற சக்தி அவர்களுக்கு இயல்பில இல்லை. வேறொருத்தரிடத்திலிருந்து அந்த சக்தியை வாங்கி அவர்கள் வழங்குற திறமை இருக்கு. தானே கொடுக்கிற திறமை இல்ல, வாங்கி கொடுக்கிற திறமை இருக்கு என்று சொல்ல. அப்படியான அந்த தேவர்களையும் பரமஸ்து என்று சொல்கிற பரபிரமத்தையும் ரெண்டையும் சேர்த்து பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா எப்படி இருக்கிறார்கள்? இந்த தேவர்கள் ஒரு புழு, அவன் ஒரு பெரிய மலை, பரபிரம்மம் பிம்பவன் ஒரு மலை மாதிரி, இந்த ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு புழு மாதிரி இருக்கிறார்கள். கீடம் புறையும், கீடம் புழுவை போல புழுவுக்கு சமானமானவர்களாக இந்த தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்கள் வீடு பேற்றை கொடுக்கிறார்கள், கடவுளிடத்திலிருந்து வாங்கி பரபிரமத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனா கொடுக்கிறவன் வேறொருவன், அவன் தான் கிழவன். கிழவன்னா வயசானவன் இருக்கவன்ல, உரியவன், வீடு பேரை தருவதற்கு உரிமையானவன் அந்த பரம்பொரு தான். இந்த தேவர்கள் அல்ல, இன்னொரு பகுதி உரிமையானவர்கள் அல்ல மோட்சம் கொடுக்க. தேவர்கள் மோட்சம் கொடுக்க உரிமையுடையவர்கள், மோட்சத்தை கொடுப்பதற்கு உரிமை பரபிரமத்திற்கான இருக்கிற பரபிரமத்தில் இருக்கிற பெரிய வேதாந்தம். நான் சொல்றது ரொம்ப கடினமான மிக உயர்ந்த ஒரு கருத்து விஷயத்த உங்களுக்கு என்னால் எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றேன். வேதாந்தத்துல போய் படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய சித்தாந்தம் இதுதான். வேதாந்தம் சித்தாந்தம் கடைசியில ஒரு துல்லியத்துல போய் வேறுபடுது. அந்த வேறுபடுற வரையிலும் ரெண்டும் ஒன்னா தான் போகும். வேதாந்த சித்தாந்தம் ஒன்னா போயிட்டு தான் இருக்கும். ஆகவே இந்த வேதாந்தமும் பரபிரமம் தான் எத்தனை ஏற்றுதுன்னு சொல்லுது, சித்தாந்தமும் இந்த பரப்பொருள் தான் ஏற்றுதுன்னு சொல்லுவோம். இவர் அது இந்த சித்தாந்த நிலையில இருந்து மாணிக்கவாசகர் சொல்றார், தேவராயிருந்தவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற தேவர்கள் இந்திரர்கள் அக்னிகள் போன்ற ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய பதவி போகத்தை தருகிறார்கள். திருமால் வைகுண்டம் என்று சொல்லுகிற வேறு பெயரை தருகிறார். இந்திரன் தனது தேவலோகம் என்ற பதவியை கொடுக்கிறான். ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுடைய பகுதியில இருக்கிற மோட்சத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் கொடுக்கிற ஆற்றல் உள்ளவன், கிழமை உரிமை உள்ளவன் யார்? அந்த பரபிரமம். அதுக்கத்தான் அவனை கிழவோன், இத்தனைக்கும் வீடு பேறு கொடுப்பதற்கு உரிமை உடையவன் அந்த சொல் வைக்கிற. முன்ன குழகன் இளைஞன், அவன் கலைக்க மாட்டான். அடுத்தாப்புல என்ன பண்றார்? பழையோன், அவனை தோற்றுவிக்கிறதுக்கு வேற ஆள் கிடையாது, அவன்தான் எல்லாருக்குமே ரொம்ப பழமையானவன். அது போல இத்தாரி இயக்குகிற உரிமை உள்ளவன் இவன் தான்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் எரிபத்த நாயனார் புராணம். பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருவோனை பொருளும் செல்வமோ எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணே, ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் கூடியோ உரைப்பனா திருவேன் உரைப்பனாயே திருவேன் முருகமர் சோனை சூழ் திருமுல்லை வாகிலாய் வாகினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணே. வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான் கருணே சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பே. பாலும் அமுதம் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போடும் என் ஆயிர் போகமாம் புறகால காம புறாந்ததும் சேலும் கயலும் திளைக்கும் நீ திருவாவிடுதுறை வேந்தனோ ஆளும் அதற்கே முதலுமா அறிந்தோம் அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்தயன் இந்திரன் செங்கண்மால் இங்கும் திசை திசையன கூவிக்க வந்து நெருங்கி குழாம் குழாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அம்மை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே. பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. புவியர் கோன்று பழித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஆடி விசை கல்விதப்பில் அணிந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி இவரி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராணகதே உலகறிய துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சில நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சால நிகழ் சமவாத முதலி போய் பொழிகிட உதயமாய் வந்த பல நிகழ் விழைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் பலம் ஹரரம பாதையே சிக்ஷபேசா ஸ்ரீ கார்த்திகேயன.

எல்லாம் அல்ல. அன்னை ஸ்ரீ கொடியடிமை கொடியடி சமேத என்ற ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர் அடியின் மனமொழி மைகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு குஞ்சர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவபெருமானே, இந்த அற்புதமான கேத்திரத்திலே நடைபெற்று வருகின்ற ஞான வேள்வியாக திகழ்கின்ற திருத்தொண்டபுராண தொடர் சிந்தனையில் இன்று நமது ஆன்மலாபுடைய ஒரு அற்புதமான சிந்தனைக்குள் ஸ்ரீபத்த நாயகம் இந்த புராணம் இடம்பெறுகின்ற சர்க்கம் இலைமறிந்த சர்க்கம். இதுவரை நாம் இரண்டு சர்க்கங்களுடைய சிந்தனை செய்திருக்கிறோம். 13 சர்க்கங்களை தன்னகத்தை கொண்ட பெரிய புராணத்திலே முதல் காண்டத்திலே 3வது பகுதியாக வந்து இறைமணி சர்க்கம். அதன் கண் இடம்பெறுகிற முதல் சர்க்க பகுதி ஸ்ரீ எழுபத்த நாயனாருடைய ஏற்றமிக்க வாழ்வின் ஒரு அற்புத செய்தியாகும். எழுபத்த நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை சைவர்களாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். புண்ணிய மேலா புண்ணியம் சூழ் அதே போல பாவங்கள்ல கொடுமையான பாவம் எல்லா பாவத்திற்கும் மேலான பயங்கரமான பிராயசித்தம் இல்லாத பாவம் சிவனடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் இணைக்கின்ற கொடுமையான பாவமாகும். சிவனடியார்களுக்கு தீமையை நினைத்தாலே அது கொடுப்பாகும். எனவே ஒருபுறம் சிவபுண்ணியம் மேலான இடத்தை பெறுகிறது, மறுபுறம் சிவபெருமான அடியார்களுக்கு செய்கிற தீமை அதில் பாதாளத்திலே தள்ளக்கூடிய நிலையை காட்டுகிறது. இந்த சிவ அபரதம் இருக்கிறதே, இந்த அபராதத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் உறுதி. எனவே சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற 61 நாயன்மார்கள் ஒரு வகைப்பட்ட நாயன்மார்கள் சிவபெருமான அடியார்களை இல்லத்துக்கு அழைத்து வந்து அமுது படைத்து அவர்களை அவருடைய மகிழ்ச்சியிலே உள்ளம் நெகிழ்வது அடியார்களுடைய ஒரு திருக்கூட்டத்தினுடைய இயல்பு. மற்றொரு திருக்கூட்டம் பயிர் வளர்கின்ற போது பயிருக்கு இடைஞ்சலாக இருக்கிற களை எடுக்கிற அந்த பணியை செய்யக்கூடிய அடியார்கள் கூட்டம் இன்னொரு படம். சிவமாகிய ஞான பயிர் விளையும் போது அதற்கு இடையூறாக களைகளாகிய அந்த சிவனடியாருக்கு இடைஞ்சல் செய்கிற திரு கூட்டத்தை கண்டு சிரம் கொண்டு அவர்களை வெட்டி வீழ்த்துகின்ற வீர கூட்டம் இன்னொரு புறம். ஆகவே இரண்டுமே சிவபுண்ணிய செயல்கள். பயிருக்கு களை எடுப்பது யாராவது கொடுமையான செயல் என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார். களை எடுத்தால்தான் பயிர் வளர ஒரு நல்ல ஏதுவான சூழ்நிலை உருவாகும். எனவே களை எடுக்கிற பணியை செய்த நாயன்மார்கள் பலர் உண்டு. அவர்களிலே முதலாவதாக இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ எரிபத்த நாயனாருடைய சரிதப்பகுதி. அதன் பின்னர் நாம் நம்முடைய சக்தி நாயனாருடைய சரித்திரத்துல சிவனடியார்களை யாரெல்லாம் கேலி செய்கிறார்களோ அவருடைய நாவை அறிகின்ற வீர திருத்தொண்டராக அங்கே சக்தி நாயனார் திகழ்வார். இதற்கு முந்தைய சர்க்கத்திலே வெறன்முண்ட நாயனார் அந்த பான்மையர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சிவபெருமானையும் புறம்பு என்று கூறியவர் அந்த வகையைச் சேர்ந்தவர். அந்த வகையிலே எரிபத்த நாயனார் சிவனடியார்களுக்கு யாரேனும் தீங்கு செய்தால் அடாதன் அடுத்த போது தன் கையில் இருக்கிற மழு ஆயத்தினால அவர்களை கொண்டு தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய விரதம் இந்த நாயனார் மேற்கொண்டு ஒழுகினார் என்பது இந்த சரீரத்தினுடைய உள்ளுரையாகும். ஆகவே அது ஒரு மேலான சிவபுண்ணியம். பயிருக்கு சைவ பயிருக்கு இடைஞ்சலாக வரக்கூடிய களைகளை ஈவு இறக்கமில்லாமல் பிடுங்கி எரிய வேண்டியது உழவர்களுடைய தலையாய கடன். அதுபோல சைவ பெருமான் சிவபெருமானுடைய அந்த அருமையான பயிரையும் சைவமாக்கிய அற்புதமான அந்த விருஷத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று யாரால் நினைத்தார்களானால் அவர்களை கொண்டு தீர்க்கிற ஒரு பெரிய பணியை செய்தவர்கள் பட்டியலிலே எரிபத்த நாயனார் இடம்பெறுகிறார். எனவே அவர் செய்வது உலக கண்கொண்டு பார்க்கக்கூடாது. சைவ பயிருக்கு இடையலாக இருக்கிற எவரேனும் ஆக அவரை கொண்டு தீர்க்கக்கூடிய
ஒரு கடமையை வெற்றிகரமாக செய்து முடித்தவர் எரிபத்து நாயனார். அந்த சரித பகுதியை தேவ சேக்கரார் பெருமா எடுத்துரைக்கிற வண்ணமே நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாயனாருடைய திருவடி மலர்களை வணங்குகின்ற அந்த வளத்தை கண்டு பெரியபுராணத்துக்குள்ளே செல்லலாம். எலை மலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியே ஏனாதீநாதன் தன் அடியாரின் அடியே கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியே.